நினைச்சவர் மறைக்காட்டு ஈசர் தான். தாத்தா நினைத்து கொஞ்சம் தூக்கமும் இல்ல, தூக்கம் இல்லாத நிலையும் இல்ல, பேர்கணித்தின கண்களை சற்று மூடியும் மூடாத கோலம் அது. அப்ப அப்பருடைய தோளை தட்டார் மறைக்காட்டு மணாள. தாத்தா சைவ வேடம், திருவீட்டு கோலம், சடாபாரம் சாமி நிற்கிறது. நாம் வாய்மூரில் இருப்போம் தொடரவா? உனப்படி இவத பதிக காத்துட்டு இருக்கே. எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வாவென்று அடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று போனாரது என் கொலோ. மண்ணு மாமரை காட்டு மணாளனார் உண்ணி உண்ணி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவன் ஆமா சொல்லி என்னை வாவென்று போனாரது என் கொலோ. அப்படி போயிட்டு இருக்காரு. திருவாய்மூருக்கும் திருமறை காட்டுக்கும் இடையில கூட 25-30 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ராத்திரி முழுக்க அரசியல் நடக்க வைக்கிறார். நம்ம ரெண்டு தப்பிடி கூட நடக்கிறது, கொஞ்சம் வாகனத்துலதான் பயணம் பண்றோம். சாமியை கும்பிடத்துக்கு ரொம்ப அழுத்துக்கிறோம் நம்ம எல்லாம். அவங்க எது எப்படி துணிஞ்சு தொண்டு பண்றாங்க பாருங்க. அன்பர்கள் இந்த இடத்துல கருத வேண்டும். போய் கொஞ்ச இடத்துல கிட்ட வர மாதிரி வந்து வந்துட்டு சாமி மறைஞ்சிக்கிட்டே இருக்காரு. பிள்ளையார் தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் சிந்தையில சாமி போய் எழுப்புற. சிந்தை புகுந்து எனக்கு கருள் நல்கி செஞ்சுடர் வண்ணதம் அடிபரவ வந்தனை பலவும் செய்ய இவரானி வாய்மூர் அடிகள் வருமாறே என்று பிள்ளையார் தேவாரத்துல சொல்லப்படுது. இவர் உள்ளத்துலவே சாமி எழுப்புறார். பிள்ளையார் உள்ளத்துல என்ன அரசு பிள்ளையார் கேட்கிறார், அரசு இங்க இப்பதான் திருவாய்மூர் போனார் அப்படின்னு மனத்துல உள்ளவங்க சொல்ல இவர் அவசர அவசரமா கிளம்பி வர்றார். பிள்ளையார் வர்ற வரைக்கும் காத்திருக்கிற சாமி திருவாய்மூருக்கும் செல்லாம மறைக்காட்டுக்கும் மீளாம இடையில ஒரு பொற்கோவிலை காட்டி அதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறார். இடம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய இடம். மறைக்காட்டுல இருந்து ஆச்சுன்னு வந்து வாய்மூருக்குள்ள போகாம அதுக்கு முன்னால பொற்கோவில் காட்டி அதுக்குள்ள சாமி புரிஞ்சுக்கிறார். அப்புறம் ரொம்ப கவலை வருது. பக்கத்தை பார்த்தா பிள்ளையார் நின்று இருக்க பாடுற, திறக்க பாடிய எண்ணினோ செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரோ நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. எனக்கு மறைக்கலாம், நானும் ஒன்று விளையலுக்கு மறைக்கலாமா அப்படின்னு சொல்றார். உடனே காட்சி கிடைக்கும். உடனே பிள்ளையார் பாடுற, தளிரில வளர நவுமை பாட தாளம் கிடவோ கடல் வீசி கிளறில மணியார வரையாத்து ஆடும் வேட கிரிமையார் விளரில முளையவர் கருள் நல்கி வெண்ணீர் அணிந்தோர் சென்னியின் மேல் வளரில மதிய மொடிவராணி வாய்மூர் அடிகள் வருவாரே. அதுல முக்கியமான தொடர் ஒன்று, இவர் ஆள் நீர் இவரானீர்னு வரும். இவர் இந்த பெருமான் ஆள் ஆட்கொள்ளும் நீர் தன்மை, இந்த பெருமான் ஆட்கொள்ளும் தன்மை இதுதான் என்று காட்டார் அரசுகளுக்கு. உடனே அரசுகள் போடுறாங்க, பாடவடியார் பரவ கண்டே பத்தர்கண

0: கங்கை யாழை கோணல் அறவார் சடையில் கண்டே கொக்கு இகவில் கண்டே கொன்றை கண்டே வாடல் தலை கை ஒன்று கையில் கண்டே வாழ்வு அடிகளை நான் கண்டவாரே.
1: இப்ப ஒரு தெளிவு கிடைச்சிருது கௌலிங்கம். அங்க கதவு திறக்கும் போது பிள்ளையார் சொல்லத்தானே பாடினார் அப்பர். அத நம்பர் திருவுள்ளம் அறியாத ஐந்தேன்னு மருகினார் அல்லவா. அந்த மயக்கத்தை இப்போது மரக்காட்டு மணாளரும் வாய்மூரீசரும் தீர்க்கின்றார்கள். எப்படி எனில், அங்கு கதவு திறக்க சம்பந்தர் எப்படி காரணமானாரோ அப்படி இங்கு காட்சி தெரிய, அங்கு கதவு திறந்தது இங்கு காட்சி தெரிந்தது, இரண்டுக்கும் காரணம் பிள்ளையார் தான். ஆக பிள்ளையாருடைய திருவுள்ளம் தான்

0: நிச்சயம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, இரண்டு ஆச்சாரியோட வாக்குல ஒன்று சொல்லி நிறைவேற்ற திஞ்ஞான சம்பந்த சுவாமியோட வாக்கு பாருங்க. தேனுமாய் அமுதாய் நின்றான் தெளி சிந்தையுள், வானுமாய் மதிசூட வல்லான் மங்களக்குடி, கோனை நாள்தோறும் ஏத்தி கோன்ன ராஜா அரசன், ஈஸ்வரர் தான் நமக்கு ராஜா. கோனை நாள்தோறும் ஏத்தி குணம் கொடு கூறுவார், ஊனமானவை போய் அருள் உய்யும் வகை அதே. இப்ப உய்யும் வகை என்ன என்பது சைவத்திலே ஒரு வினாவாக இருந்தால் அதற்கு விடை, கூத்த பெருமானுடைய குறைகளை சேவடிகளை குறைந்தடைந்து கும்பிட்டு குணம் புகழ்ந்து பாடுங்கள் என்பதுதான். இறைவருடைய திருவடிக்கு ஆளாய் நீங்கள் பாடுவீர் எனில் நீங்கள் உய்தி பெறும் வகை அதுதான் என்று பிள்ளையார் சொன்னார்கள். இனி அரசியல் வாக்க பார்ப்போம். உள்ளமே ஒன்று உறுதி உரைப்பான், உள்ளமே நிறைய சொன்னா கேட்க மாட்டாங்க, அதனாலதான் ஒன்று சொன்னார். நிறைய காரியம் சொன்ன வச்சுங்க, யாரும் வேலை செய்ய மாட்டான். உள்ளமே ஒன்று உறுதி உரைப்பான், வெள்ளம் தாங்கு விரிதடை வேதியில் அள்ளலார் ஆரூர் அமந்தயம் வள்ளல் சேவடி வாழ்த்தி வணங்கிறே. ஏத்தி இறைஞ்ச சொன்னார் எம்பெருமான் பிள்ளையார், வணங்கி வாழ்த்த சொன்னார் வாய்மை திறம்பா வாகீச பெருமானார். ஆகவே இப்படி இந்த இரு பெருமக்களுடைய இவருடைய கூட்டத்திலேதான் அறநடிகார் இன்பம் உருவார்கள். இந்த பிள்ளையாரோடும் அரசுகளோடும் நாம் உணர்வால் கலந்து நின்றோம், உய்தி பெற்றோம் என சொல்லி இந்த வாய்ப்பினை ஒன்றும் போத எளியனுக்கும் தந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தாருக்கு என்னுடைய சிரம் தாழ்த்திய மனம் கனிந்த நன்றிகளை பலமுறையும் உரித்தாக்கி, இப்படி ஊர்கள் தோறும் வீதிகள் தோறும் மேடைகள் தோறும் அரங்கங்கள் தோறும் ஆச்சாரியார் புகழையே பரவ வேண்டும், அடியார் பெருமையே பரவ வேண்டும், அதற்கு அன்னை மட்டுவார் குழலி சமேத ஐயன் தயுமான ஈசன் நாயேனே சீதும் கொண்டாது செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசன், அந்த பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு அடியார்களை வணங்கிக் கொண்டு அடியார்களை வாழ்த்திக் கொண்டு வாய்ப்பு தந்த திருமுறை மன்றத்தாருக்கு வந்தனைகள் பலவற்றை உரித்தாக்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆதி அனாதியுமாகி. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆனந்த கழிப்பு ஒவ்வொரு செயலாக எடுத்துக்கொண்டு அதில் முதலில் அதனுடைய பொழிப்புரையை பார்த்து விடுவோம். அது உங்களுக்கு புரிந்துவிடும், மிக எளிமையான தமிழ்தான். அதற்கு பிறகு அதிலிருந்து சில சொற்களை எடுத்து வேதாந்தத்தில் உபனிஷத்துக்களில் பேசப்பட்ட கருத்துக்களை உள்ளே நாம் நுழைக்க இருக்கின்றோம். நம்ம இஷ்டம்தான், ஒரு செயலை எடுத்துட்டு 10 கிளாஸ் வேணாலும் பேசலாம், அல்லது 10 நிமிஷத்துல வேணாலும் நிறுத்தலாம். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் சிந்திக்கலாம். நம்ம என்ன செய்ய போகின்றோம், ஒவ்வொரு பாடலிலும் சில சொற்களை எடுத்துட்டு வேதாந்த கருத்தையும் சேர்த்து, பிறகு நம்மை உற்சாகப்படுத்துகின்ற சில கருத்துக்களையும் சேர்த்து நாம் பார்க்க போகின்றோம். அதுதான் இதற்கு முன் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இனி இந்த ஆனந்த களிப்பு என்ற பாடல் எந்த நிலையிலிருந்து பேசினார்னு பார்த்தோம். அதாவது ஒரு போகியாகவோ விவேகியாகவோ வைராகியாகவோ ஞானியாகவோ இல்லாமல் ஞான நிஷ்டனாக இருந்து அனைத்தையும் அறிந்து செய்ய வேண்டித்ததெல்லாம் செய்து முடித்து தன்னுடைய மன நிறைவை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றதுன்னு பார்த்தோம். இந்த பாடல் எப்படி இனி அமைக்கப்பட்டுள்ளது என்று இப்பொழுது பார்க்கலாம். தமிழில் இரண்டு விதமான பாடல்கள் இருக்கின்றது, இரண்டு விதமான அமைப்புகள் இருக்கின்றது. ஒன்றை அகப்பாடல்கள், இனி ஒன்றை புறப்பாடல்கள் என்று அழைப்பார்கள். இந்த செயல்களை எல்லாம்

0: இரண்டாக பிரித்து கூறுவார்கள், அகப்பாடல்கள் புறப்பாடல்கள். புறப்பாடல்கள் என்றால் சில பொதுவான நியதியை கூறுகின்ற பாடல்கள். உதாரணமாக கொடை, வீரம், தர்மம் பண்ண வேண்டும், கொடை செய்ய வேண்டும், பிறகு வீரம், பிறகு சமூக நீதி, அரசனுடைய கடமை, நாட்டு மக்களினுடைய கடமை, இல்லறத்தை சார்ந்தவர்களுடைய கடமை, சந்நியாசியினுடைய கடமை, இப்படிப்பட்ட தர்மங்களை விளக்குகின்ற பாடல்கள் எல்லாம் புறப்பாடல்கள் என்று சொல்லப்படும். அதாவது ஏதாவது ஒரு பொதுவான கருத்தை எடுத்துட்டு அதை விளக்குவதெல்லாம் புறப்பாடல்கள். இனி அகப்பாடல்கள் என்றால் ஒரு மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற பாடல்கள் எல்லாம் அகப்பாடல்கள் என்று சொல்லப்படும். மனதில் இருக்கின்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துவதெல்லாம் அகப்பாடல்கள். அகம்னா உணர்வு, மனசுக்குள் இருக்கின்ற உணர்வு, அதை வெளிப்படுத்துவதெல்லாம் அகப்பாடல்கள். அதாவது எட்டு விதமான உணர்வுகள் என்றெல்லாம் தமிழ்ல பேசப்படும். அச்சம், நாணம், பயிர்ப்பு என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி அமைவது அகப்பாடல்கள். இப்ப இந்த இடத்துல தாய்மானவர் என்ன செய்துள்ளார், தன்னுடைய ஆழ்ந்த மகிழ்ச்சி, மன நிறைவு என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த 30 பாடல்களையும் அகப்பாடல்களினுடைய விதத்தில் அமைத்திருக்கின்றார். புறப்பாடல்களா அமைக்கிற விதம் வேறு, அகப்பாடலா அமைக்கிற விதம் வேறு. அகப்பாடலா ஏன் அமைச்சிருக்காருன்னா, இவர் மனசில் இருக்கின்ற மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம் என்பதை வெளிப்படுத்துவதனால் அகப்பாடல்களுக்குரிய இலக்கணத்தில் அமைத்துள்ளார். இனி அடுத்த கேள்வி, அகப்பாடல்கள் எந்த விதத்தில் அமைக்கப்படலாம், விதவிதமான விதங்கள் இருக்கின்றது. அதில் இவர் இங்கு அமைத்துள்ள விதம் என்னவென்றால், ஒருவன் இனி ஒரு நண்பனிடம்தான் தன்னுடைய முழு உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியும். இப்ப ரெண்டு பேர் இருக்கிறார்கள், இப்ப தாயிடமோ தந்தையிடமோ அண்ணனிடமோ ஆசிரியரிடமோ நம்மளுடைய முழு மனது உள் உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். நம்ம யாரிடம் பகிர்ந்து கொள்வோம், ஒரு நண்பனிடம் தான் பகிர்ந்து கொள்வோம். அதனாலதான் நம்முடைய மன வளர்ச்சிக்கு நல்ல நண்பர்கள் தேவை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம சாதகர்களா வந்தா நமக்கு இருக்கின்ற சில குறைகள், நமக்கு இருக்கின்ற மகிழ்ச்சிய நீங்கள் இனி ஒரு சாதகர்களிடம் நண்பர் போல் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி உள் உணர்வுகளை எல்லாம் ஒருவன் இனி ஒரு நண்பனிடம் பகிர்ந்து கொள்வான், ஒருத்தி இனி ஒரு தோழியிடம் பகிர்ந்து கொள்வான். அப்படி உணர்வுகளை நன்கு பகிர்ந்து கொள்கின்ற இடம் ஆண்களாக இருந்தால் நண்பர்கள், பெண்களாக இருந்தால் தோழிகள். இப்ப இந்த இடத்துல எப்படி அமைத்துள்ளார், ஒரு பெண் தன்னுடைய தோழியிடம் தன்னுடைய உணர்வுகளை கூறுவது போல் அமைத்துள்ளார். இப்ப இந்த அமைப்புக்கும் ஆனந்தத்துக்கும் இங்கு சொல்ற கருத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தோழி தோழி என்றெல்லாம் வரும், அது வந்து அகப்பாடல்கள் அமைக்கப்படுகின்ற முறை. காரணம் என்ன, இவர் தன்னுடைய உணர்வை இவ்விதம் வெளிப்படுத்தியுள்ளார், அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல தோழி இங்க வந்தார் என்ற கேள்விக்கெல்லாம் இடம் கிடையாது. இது இலக்கண ரீதி. காரணம் என்ன, ஒருத்தி தன்னுடைய தோழியிடம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது. அதுதான் இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ள முறை. இந்த முகவுரையுடன் நாம் இனி உள்ளே செல்லலாம். முதலில் சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சம்போ என்ற சொல் எல்லா இடத்திலும் வருகின்றது. இது வந்து இறைவனை பார்த்து அழைப்பது போல் இங்கு கூறியிருக்கின்றார். சங்கர என்றால் இறைவனை பார்த்து அழைக்கின்றோம், ஹே சங்கரா. நம்ம தமிழ்ல சொல்லும் போது முருகா, சங்கரா, ராமா என்று அழைப்போம் அல்லவா, அப்படி அழைப்பு தான் சமஸ்கிருதத்தில் சங்கர சங்கர சம்போ, சங்கர சங்கர சம்போ. அதே பேரை சொல்லி சொல்லி பகவானை அழைக்கின்றார். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கத்தி பேசுவோம், துக்கமா இருந்தாலும் கத்தி பேசுவோம். இங்கு வந்து சந்தோஷத்துல அவர் அழைக்கின்றார், சங்கர, ஹே சங்கரா, ஹே சங்கரா, ஹே சம்போ, ஹே சிவா, சங்கரா சங்கரா சம்போ என்று அழைக்கின்றார். இதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம். சங்கரக என்ற சொல்லுக்கு பொருள் சம் என்றால் மங்களம், சம் என்றால் மங்களம், கரக என்றால் செய்பவன், சம் கரோதி இது சங்கரக, மங்களத்தை செய்பவர். இதனுடைய அர்த்தம் என்னன்னா கொடுப்பவர், செய்பவர்னா கொடுப்பவர், இப்ப மங்களத்தை கொடுப்பவர். இப்ப சம் கரக என்றால் மங்களத்தை கொடுப்பவர், மங்களம் என்றால் நன்மை, நன்மையை கொடுப்பவர். சங்கரா என்றால் நன்மையை கொடுப்பவர். பஷம் என்றால் மங்களம் நன்மை, கரக என்றால் கொடுப்பவர். காரணம் என்னவென்றால் உபனிஷத்தில் நாம் நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது, அல்லது நாம எதையெல்லாம் அடையறமோ அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அதை ஒரு உபனிஷத்தில் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரேயஸ் என்றால் நன்மை, பிரேயஸ் என்றால் இன்பம். இப்ப எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அது நன்மை அல்லது இன்பமாக இருக்கலாம். இதுல எதெல்லாம் இன்பமோ அதெல்லாம் நன்மையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதெல்லாம் இன்பமோ அது நன்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் ஆரம்பத்துல இன்பமா தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையிலேயே எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் இன்பம்தான், ஆனா ஆரம்பத்துல இன்பமா தெரியாது. பெரியவர்கள் சொல்கின்ற நல்ல அறிவுரைகள் ஆரம்பத்துல இன்பமாவா தெரியும், அது துக்கமா தான் தெரியும், ஆனா உண்மையிலேயே இன்பம் அதுலதான் இருக்கின்றது. அப்படி நன்மை இன்பம் இந்த ரெண்டும் கலந்து இருக்கின்றதாம். அறிவாளிதான் இது நன்மை இது இன்பம் என்று பிரிக்கின்றானாம். இங்கு நன்மையை நமக்கு தருபவர், ஸ்ரேயஸை நமக்கு தருபவர். பிறகு எப்படி தருகிறார் என்றால் ஸ்ரேயஸுக்குரிய சாதனமான எதெல்லாம் ஸ்ரேயஸுக்கு சாதனமோ அதையெல்லாம் கொடுத்து நமக்கு நன்மையை தருபவர் சங்கரக. சங்கரக இனி அடுத்த சொல் சம்போ. சம்புகு என்ற சொல்லுக்கும் சங்கரக என்ற சொல்லுக்கும் ஒரே பொருள் தான். இந்த இடத்திலையும் சம்பு என்ற சொல் இருக்கிறது. சம் என்றால் மங்களம், பூ என்றால் பவதி, மங்களத்தை கொடுப்பவர். இப்ப சம்பு அதை வந்து சமஸ்கிருதத்துல அழைக்கும் பொழுது சம்போ என்று அழைப்போம். இப்ப சம்போ என்று சொன்னாலும் சங்கர என்று சொன்னாலும் ஒரே ஒரு பொருள் தான். இப்ப சங்கர சங்கர சம்போ. இனி அடுத்த சொல் சிவ. சிவக என்ற சொல், சிவக என்ற சொல்லுக்கான பொருள் இது வந்து சமஸ்கிருதத்துல ஷோ என்ற சொல்லிலிருந்து வந்துள்ளது. ஷோ என்றால் சயதி, பாபத்தை நாசம் செய்பவர் என்று பொருள். சயதி பாபம் இது சிவக. சயதின நாசம் செய்பவர், பாபம் நம்முடைய பாபத்தை எல்லாம் நீக்குபவர். பிறகு கடைசியில் என்ன கிடைக்குது, இதிலேயும் மங்களத்தை கொடுப்பவர் என்றுதான் கிடைக்கின்றது. இப்ப சிவக என்றால் பாபத்தை நீக்குபவர். இப்ப சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சம்போ. இந்த ஒரே கிளாஸ்லதான் இதுக்கு அர்த்தம். இனிமேல் இதற்கு நம்ம அர்த்தத்தை பார்க்க மாட்டோம். இனி ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொண்டு பொருள் பார்க்கலாம். முதல் பாடலுக்குள் நாம் இப்பொழுது செல்கின்றோம். ஆதி அனாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இளங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இனிமேல் இந்த தோழி யார் அதெல்லாம் கேட்க கூடாது. நம்ம பார்த்துட்டோம் ஒருத்தி தன்னுடைய தோழியிடம் கூறுவது போன்று இந்த பாடல் அகப்பாடல்களாக இருப்பதால் அமைத்துள்ளார். அதனால இந்த தோழிக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. இனி வந்து முதல் சொல்லிலிருந்து நாம் செல்லலாம். முதல்ல இதனுடைய பொருள் என்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம். இதுல என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால் இறைவன் குருவாகவே மாறி எனக்கு இப்படிப்பட்ட உபதேசம் செய்தார். இதுதான் இதனுடைய சாரம். கடவுளே குருவாக மாறி எனக்கு இதை செய்தார். இதுதான் இறைவன் குருவாகவே உருவெடுத்து இந்த காரியத்தை செய்தார். இனி அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட கடவுள், எப்படிப்பட்ட குருவாக மாறி எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், இதெல்லாம் இதுல இருக்கு. இப்ப இதனுடைய சாரம் என்னன்னா, இறைவன் குருவாகவே உருவெடுத்து இந்த வேலையை செய்தார். இனி எப்படிப்பட்ட இறைவன், எப்படிப்பட்ட குருவாக எனக்கு வந்து எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், அதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஒவ்வொரு முதலில் இதனுடைய பொருளை பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு சொல்லா எடுத்துட்டு விளக்கம் பார்க்கலாம். இப்ப முதல்ல வந்து இறைவனுக்கு லட்சணம் வருகின்றது, ஈஸ்வரனுடைய சொரூபம். எப்படிப்பட்ட கடவுள், ஆதி அனாதியும் ஆகி, ஆதியும் ஆகி அனாதியும் ஆகி இருக்கின்ற. இந்த இடத்துல ஆகி என்றால் அப்படி இருக்கின்ற என்று பொருள். இப்ப ஆதியாகவும் இருக்கின்ற, அனாதியாகவும் இருக்கின்ற, இதெல்லாம் இறைவனுக்கு வர்ணனை. இப்படிப்பட்ட கடவுள் ஆதியாகவும் இருக்கின்ற, அனாதியாகவும் இருக்கின்ற. பிறகு அடுத்தது எனக்குன்னு ஒரு சொல் இருக்கு, அதை இங்க விட்டுருவோம், பிறகு பார்க்கலாம். பிறகு ஆனந்தமாய், ஆனந்தமாகவும் இருக்கின்ற. இப்ப முதல் சொல் ஆதியாக இருக்கின்ற, இரண்டாவது இறைவனை குறிக்கின்ற சொல் அனாதியாக இருக்கின்ற, மூன்றாவது இறைவனை குறிக்கின்ற சொல் ஆனந்தமாகி, ஆனந்தமாகி இருக்கின்ற. இது மூன்றாவது சொல் இறைவனை குறிக்கின்ற. பிறகு நான்காவது சொல் அறிவாகி, அறிவாகி என்றால் அறிவு சுரூபமாக இருக்கின்ற, இது நான்காவது சொல். நின்று இலங்கும் என்றால் இப்படி இருக்கின்ற. இந்த நான்கு இலக்கணங்கள் இங்கு இறைவனுக்கு கொடுத்திருக்கார். ஆதியாக நின்று இலங்கும், ஆதியாக இருக்கின்ற, அனாதியாக இருக்கின்ற, ஆனந்தமாக இருக்கின்ற, அறிவாக இருக்கின்ற, நின்று இலங்கும் ஜோதி. இந்த ஜோதிங்கிற சொல் அறிவாகி இருக்கின்ற என்பதற்கு உதாரணம். அறிவாக அறிவான ஜோதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜோதினா வெளிச்சம், லைட். இத வந்து இங்கு அறிவுக்கு உதாரணமாக சொல்கின்றார். ஞான ஜோதி, அறிவு ஜோதின்னு சொல்லுவோம். இப்ப ஜோதிங்கிற சொல்ல வந்து தனியான லட்சணமாக எடுத்து கொள்ளக்கூடாது, அறிவான ஜோதி என்று அங்கு சேர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு இவ்வளவு வரைக்கும் என்ன கருத்து கிடைச்சிருக்கு, ஆதியாக இருக்கின்ற, அனாதியாக இருக்கின்ற, ஆனந்தமாக இருக்கின்ற, ஜோதிக்கு உதாரணமான ஜோதி ரூபமாக அறிவாக இருக்கின்ற, இந்நின்று இலங்கும்னா இப்படி இருப்பவர், இதுவரைக்கும் ஈஸ்வரனுடைய லட்சணம். இப்படிப்பட்ட கடவுள் என்ன பண்ணினார், அந்த கடவுள் என்ன செய்தார், மௌனியாய் தோன்றி. மௌனியாய் தோன்றி என்றால் தாயுமானவருடைய குருவுக்கு மௌன குரு என்று பெயர். ஆகவே மௌனியாய் தோன்றினா என்னுடைய குரு மௌன குரு, அந்த குருவாகவே நீங்கள் உருவெடுத்து, அந்த இப்படிப்பட்ட கடவுள் தான் எனக்கு அமைந்த இந்த மௌன குருவாகவே இருந்து, அந்த குருவுக்கு பெயர் மௌன குரு. இதனுடைய விளக்கம் எல்லாம் பிறகு பார்ப்போம், மௌனம்னா என்ன இப்படிங்கறது பிறகு பார்ப்போம். இப்ப என்னுடைய குருவாக, மௌன குருவாக நீங்கள் தோன்றி என்ன செய்தீர்கள், அவன் மௌன குருவாக தோன்றிய அவன் ஈஸ்வரன். இப்ப கடவுள், இப்படிப்பட்ட கடவுள் மௌன குருவாக இவரே உருவெடுத்து அவன். பிறகு ஒரு வார்த்தையை விட்டு வச்சிருக்கோம் முதல்ல, என்ன வார்த்தையை விட்டு வச்சிருக்கோம், எனக்கு அவன் எனக்கு சொல்லாத வார்த்தையை சொன்னார். இது வந்து அந்த ஈஸ்வரன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்ற. முதல்ல இப்படிப்பட்ட ஈஸ்வரன் முதல்ல குருவா மாறினார், மாறினதுக்கு அப்புறம் எனக்கு அவர் என்ன பண்ணினார் என்றால் சொல்லாத வார்த்தையை சொன்னான்டி தோழி, சொல்லாத வார்த்தையை சொன்னான். சொல்லாத வார்த்தையை சொன்னான்னு என்ன, சொன்னாத்தேன்னு அது வார்த்தை, சொல்லவில்லை என்றால் வார்த்தை இல்லைதான். இப்ப சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்றால் சொல்லில் விளக்க முடியாத ஒரு தத்துவத்தை எனக்கு புகட்டினான், சொல்லால் புரிய வைக்க முடியாத ஒரு தத்துவத்தை எனக்கு விளக்கினார். அதெல்லாம் அதனுடைய விளக்கத்துக்கு வரும்போது தெளிவா பார்ப்போம். இப்ப சொல்லாத வார்த்தை என்பது இங்கு சின் முத்திரையை குறிக்கின்றது. சின் முத்திரையை எனக்கு காட்டினார், பிறகு என்ன செய்தார்ங்கிறத பிறகு நம்ம இங்கு விளக்கத்துல பார்ப்போம். இப்ப இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன? இப்ப நம்ம ஒவ்வொரு பாடலை எடுத்துட்டு எப்படி அதுல அப்ரோச் பண்ண போறோம், எப்படி அதற்குள்ள போக போறோம்னா, அதுல என்ன மைய கருத்து சொல்லப்பட்டுள்ளது, பிறகு அந்த பாடலினுடைய பொருள் என்ன என்று பார்த்துட்டு, பிறகு அதில் இருக்கிற சில சொற்களை எல்லாம் எடுத்துட்டு நாம் விசாரத்தை செய்யலாம். இப்ப இந்த பாடலினுடைய மைய கருத்து என்ன என்றால், இறைவன் குருவாக தோன்றி எனக்கு வாக்கால் விளக்க முடியாத தத்துவத்தை விளக்கினார், புரிந்து கொள்ள முடியாத தத்துவத்தை எனக்கு புரிய வைத்தார். இதுதான் சாரம். இதுல வந்து நான்கு சொற்கள் இறைவனை குறித்தது. இப்படிப்பட்ட இறைவன், இப்படிப்பட்ட குரு, எப்படிப்பட்ட குரு, மௌன குரு. அது என்ன மௌன குருன்னு பிறகு பார்ப்போம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், இதுதான். இப்ப இதுல மூணு அங்கு இருக்கு. ஒன்று ஈஸ்வரனுடைய லட்சணம், பிறகு குருவை பற்றி, பிறகு குரு இவருக்கு செய்த உபதேசத்தினுடைய முறையை பற்றி. இனி நாம் அந்த ஈஸ்வரனுடைய லட்சணத்துக்கு செல்லலாம். ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு பொருள் பார்க்கலாம். இப்ப நாம எடுத்துக்கொண்ட பொருள் சொல் ஆதிஹி, ஆதி, ஆதிங்கிற சொல்ல எடுத்துட்டு இப்பொழுது பொருள் பார்க்கின்றோம். ஆதியாக, ஆதியும் ஆகி, ஆதியாகவும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் நாலு சொல்ல சொல்லி இறைவனை விளக்கினார். அதுல ஆதிஹி என்ற சொல்லுக்கு இப்பொழுது பொருள் பார்க்கின்றோம். இதற்கும் பல பொருள் இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஆதிஹி என்றால் காரணம் என்று பொருள். ஆதி என்றால் காரணம். இப்ப ஆதியாக இருக்கின்ற இறைவன் என்றால் காரணமாக இருக்கின்ற இறைவன். இனி அனாதி என்றால் ஆதிக்கு எதிர்ப்பதமான சொல் அனாதி. அப்ப அனாதின என்ன பொருள்? காரணமற்றவர். ஆரம்பத்திலேயே முரண்பாட ஆரம்பிக்கிறார், எல்லாம் முரண்பாடா சொல்ல போறார். சொன்னாதா சொல்லாத வார்த்தையை சொன்னாங்கிற இடத்துல ஒரு முரண்பாடு, இங்கேயும் ஒரு முரண்பாடு தான். எப்படி சொல்றார்? ஆதியும் ஆகி அனாதியும் ஆகி என்று சொல்றார். காரணமும் ஆகி காரணமும் மற்றவரும் ஆகி இருக்கின்ற, பிறகு ஆனந்தமாய் அறிவாய், அந்த இரண்டையும் பிறகு பார்ப்போம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது ஆதியுமாகி அனாதியுமாகிய இறைவன். அது எப்படி என்றால், இதை வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய உபனிஷத் கிளாஸே நடத்திடலாம். காரணம் என்ன? உபனிஷத்தே இந்த ரெண்டு சொல்லல இருக்கின்றது. அந்த இறைவன் ஆதியும் ஆனவர் அனாதியும் ஆனவர். இதனுடைய கருத்து என்ன, இதனுடைய தத்துவம் என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். ஆதி என்றால் காரணம். முதல்ல ஆதின்னு எடுத்துக்குவோம். காரணம், காரணம் சொன்னாவே எதற்கு காரணம்ங்கிற கேள்வி முதல்ல வரும். எதற்கு காரணம் என்றால் அனைத்துக்கும், இந்த சிருஷ்டிக்கு காரணம். எவைகளெல்லாம் தோன்றி இருக்கின்றதோ இந்த அனைத்துக்கும் காரணம் ஆனவர். இதுதான் ஈஸ்வரனுக்கு லட்சணம். பகவானுக்கு என்ன இலக்கணம் என்றால் அனைத்துக்கும் காரணமானவர். இப்ப காரணம்னு சொன்ன உடனே என்ன கேள்வி வரும்னு கேட்டோம், எதற்கு காரணம்னு கேட்டோம். இப்ப நாம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகத்துக்கு காரணம். இனி அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட காரணம்? காரணம் பலவிதமான காரணம் இருக்கு. இப்ப வந்து பானை உருவாகி இருக்குன்னு சொன்னா இந்த பானைக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது. களிமண் ஒரு காரணமா இருக்கு, அந்த களிமண்ணை உருவாக்கிய குயவன் காரணமாக இருக்கின்றான், அவன் பயன்படுத்தின தண்டம் எல்லாம், தண்டம்னா குச்சிகள் எல்லாம் எதெல்லாம் பயன்படுத்துறானோ அதுவும் காரணம். அப்படி ஒன்று உருவாக்க பல காரணம் இருக்கின்றது. இந்த உலகத்துக்கு இறைவன் காரணம் என்றால் எப்படிப்பட்ட காரணம் என்ற கேள்வி வருகிறது. மேலோட்டமா பதில் சொன்ன என்ன சொல்லலாம், எங்கேயோ அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் படைச்சார் என்ற ஒரு நிமித்த காரணத்தை சொல்லலாம். ஆனா ஒரு உபநிஷத்துல இறைவன் எப்படிப்பட்ட காரணம்ங்கிற கேள்வி வரும் பொழுது கூறுகின்றது, யதோர்ணநாபி ஸ்ருஜதே கிருண்ணதேச. ஊர்ணநாபி என்றால் சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சி வந்து தன்னுடைய கூட்டுக்கு எப்படி காரணம் என்றால், தன்னுடைய கூட்டையும் தன்னிடத்துல உருவாக்குது, தானே உருவாக்குகின்றது. அப்படி இந்த சிலந்தி வலைக்கு தானே உபாதான காரணம், தானே நிமித்த காரணம். உபாதான காரணம்னா களிமண். வாணிக்கு எப்படி களிமண் காரணமோ அப்படி இறைவனே இரண்டு காரணமாகவும் இருக்கின்றார். அப்படி இந்த அனைத்து உலகத்திற்கும் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றவர் ஈஸ்வரன். இப்படிப்பட்ட ஈஸ்வரன். இனி அடுத்த சொல் அனாதி. உடனே என்ன சொல்றார்? காரணமற்றவர். அவர் வந்து உண்மையிலேயே காரணமானவர் அல்ல. ஏனென்றால் இவர் என்ன செய்யறார், இந்த ஈஸ்வரன் தன்னிடத்துல ஒரு பெரிய சக்தியை வச்சிருக்கார். அந்த சக்திக்கு பேரு மாயா. அந்த மாயா சக்தியை வச்சுட்டு இந்த உலகத்திற்கு காரணமா இருக்கார். இறைவன் தன்னுடைய சொரூபமாக பார்த்தால் எதற்கும் காரணம் அல்ல. அதற்கு என்ன காரணம்? இறைவன் எதற்கும் காரணம் அல்லங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவைகளை எல்லாம் பகவான் உண்மையிலேயே உற்பத்தி பண்ணியிருந்தா காரணம்னு சொல்லலாம். ஆனா சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் பகவானுடைய ஒரு விளையாட்டு, இவைகளெல்லாம் சத்தியம் அல்ல, இவைகளெல்லாம் வெறும் தோற்றங்களே, இவைகளெல்லாம் வெறும் தோற்றங்களே தவிர இவைகளெல்லாம் உண்மைகள் அல்ல. காரணம் என்னன்னா, இது வந்து உண்மை அல்ல, பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை, ஆகவே காரணமற்றவர். இதிலிருந்து ஆதிங்கிற சொல் சகுண பிரம்மத்தையும் அனாதிங்கிற சொல் நிர்குண பிரம்மத்தினுடைய சுரூபத்தையும் குறிக்கின்றது. ஆரம்பத்திலேயே இப்படி ஆரம்பிக்கின்றார், சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருக்கின்ற அந்த பரந்தத்துவம் அது எப்படி இருக்கின்றதாம். இனி அடுத்த இரண்டு சொற்கள், ஆதி அனாதி என்ற சொல்லில் அவர் சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று முதலில் நமக்கு கிடைக்கின்றது. ஆதிங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தமும் இருக்கின்றது, தோற்றம், ஆதின தோற்றம், அனாதி என்றால் தோற்றமற்றது என்றும் ஒரு பொருளை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் வேறு பல இடங்களில் ஆதிகிங்கிறதுக்கு காரணம் என்ற பொருளும் அனாதி என்பதற்கு காரணமற்றது என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டோம். இதோடு ஆதி அனாதிங்கிறத நம்ம பார்த்து முடித்தோம். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் இருக்கின்ற இறைவன் எப்படி இருக்கார். இனி மூன்றாவது சொல் ஆனந்தமாகி. ஆனந்தமாகவும் அவர் இருக்கின்றார். அதனாலதான் அவரை அடையறதுனால நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஆனந்தம் என்றால் நிறைவானவர், குறைவற்றவர் என்று பொருள். எந்த குறையும் இல்லாமல் பூர்ணமானவர், அதுதான் பொருள். பூர்ணமாக இருப்பவர். இனி அடுத்த சொல் அறிவாகி. அறிவு என்றால் சைதன்யம், ஞான சொரூபமானவர். ஆனந்தம்னா பூர்ணம், அனந்தம். அறிவு என்றால் பூர்ண சொரூபமானவர், அறிவானவர், சைத்தன்ய சொரூபம். நின்று இலங்குங்கிற இடத்துல இப்படி இருப்பவர், சத் சொரூபமானவர், இப்படி இருக்கிறார். முதல்ல இப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றது என்று அறிவு சுரூபமான, சத் சுரூபமான, சித் சுரூபமான, ஆனந்த சுரூபமான, அனைத்திற்கும் காரணமாகவும் அதையும் கடந்து இருக்கின்ற இந்த ஒரு தத்துவம், இந்த ஜோதிங்கிறத நம்ம அறிவோட சேர்த்திக்கணும். என்னைக்கும் அறிவுக்கும் ஜோதிக்கும் உதாரணமாக சொல்லுவோம், அதற்கும் காரணம் இருக்கு. ஏன்னா ஜோதி வந்து இருக்கிறத காட்டுது, அறிவு வந்து இருக்கிறத காட்டும். அறிவு வந்து உன்னை உற்பத்தி பண்ணாது, அதே போல ஜோதி வந்து லைட்டு போட்ட உடனே புதிய பொருள்கள் எல்லாம் இங்க உற்பத்தி ஆகாது. பொருள் இருந்தா காட்டும், இல்லைனா இல்லைங்கிறத காட்டும். அதே போல அறிவு இருந்தா இருக்கிறத காட்டும், இல்லைனா இல்லைங்கிறத காட்டும். அப்படி ஜோதி ரூபமாக இருக்கின்ற அறிவாகவும் ஆனந்தமாகவும் காரணமும் காரணமும் அற்றதாக இருக்கின்ற இந்த இறைவன் என்ன செய்தார், குரு வடிவாக தோன்றினார். அந்த குருவுக்கு இங்க மௌன குரு என்று அழைக்கப்படுகின்றது. அதனுடைய பொருளையும் சொல்லாத வார்த்தையை சொன்னான்னு சொன்னாரே, அது என்ன சொல்லாத வார்த்தை, அது எப்படி சொன்னார் என்ற விளக்கத்தையும் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
1: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருப்பழனம் திருவையாறு உள்ளிட்ட ஏழிட திருவூர்களுள் ஒன்று திருப்பழனம். சீர்காழி திருத்தலத்திலிருந்து புறப்பட்டு காவிரியின் இருமருங்கும் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கோகனகக் குன்றை கும்பிட்டு திருப்பதிகம் அருளி செய்ய விழைந்தார் சம்பந்தப் பெருமான். அது தருணம் காவிரியின் வடகரையில் வாளியார் பூஜித்த வளமார் திருவூர் வடகுரங்காடுதுறை பணிந்து போற்றிப் பரவினார் சண்பையாளி. புறத்துள்ள தானங்கள் பலவும் போற்றி படைகொண்ட மூவிலை வேளார் பழனத் திருப்பதி சார்ந்தார் என்பார் குன்றையாளி. திருப்பழனத்து ஆலயத்துள் சென்று முக்கண் பரமேட்டியார் பாதம் பணிந்து உருகிய சிந்தையாயினர் ஆளுடைய பிள்ளை. பண்பொருந்த இசைபாடும் பாலராவாயர் அவ்வமயம் அருளிய சீரார் திருப்பதிகம் வேதமோதி வெண்ணூல் பூண்டு எனத் தொடங்கும் பாமாலை. இதனை விழை சொற்பதிகம் என விசேடிப்பர் சேக்கிழார் பெருமான். இத்திருப்பதிகம் நான்காம் பாடலில் பிரமன் தலையில் நரபம் ஏற்ற பெருமான் எமையாளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே என்ற தொடர்களில் இறைவனை பரமன் பகவன் பரமேஸ்வரன் என்று அருளியுள்ளமை காணலாம். இத்திருப்பெயர்களுள் பரமேஸ்வரன் என்ற திருநாமம் பிற பதிகங்களில் காண்டல் அரிது. பேசற்கினிய பாடல்களை பாடுவோர் யாவரும் நல்லோர் ஆவர். வேதமோதி எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: கரவீரப்பு எம் பெரியவன் கழல் வேளவே. வளமான பொருள் எப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. இந்த வரியை கடைசியில கொண்டு வந்து உள்ள போடுவோம். முதல் வரியை கொண்டு போய் கடைசியில சேர்த்தீங்கன்னா பொருள் அப்படியே விளங்கிடும் பாருங்க. கரியவன் திகழும் கரவீரப்பு எம் பெரியவன் கடல் வேளவே, ஆசர உள்ள நம்பினை அறியும். அப்படியே இலக்கணத்தின்படி இந்த கடைசி வரியை தூக்கி முன்னால படிச்சோம்னா, கரியவன் திகழும் கரவீரத்து என் பெரியவன் கடல் வேணே ஆசர உள்ள நம்பினை அறியும். அப்படியே பின்பக்கமா போனோம்னா முடிஞ்சிடும். இதுக்கு அலைமுறை மாப்பு பொருள் பொழுது இலக்கணத்துல ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஏன் இந்த வேதியை வச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சோம். நான் தமிழாசிரியர்களா சேர்த்து இதே வினையோட இயல்பு அதுதான், சந்திரனோட இயல்பு. அது இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதனால பாம்பு பாத்தீங்கன்னா தலைக்குள்ள உள்ள நுழைஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அது உள்ள நுழைஞ்சவுடனே தன்னுடைய தலையை தூக்கிட்டு உடம்பு மட்டும்தான் உள்ள இறக்கும். அந்த பொருள் அமைப்புல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன, நம்முடைய வினை இருப்பது போல இருக்கும், இறைவன் எழுதுவது.
2: அது போதாதா நமக்கு? அந்த ஒண்ணு போதாதா? பரவாயில்ல.
1: சில நேரங்கள்ல இப்படி எல்லாம் துன்பம் வரும், இப்படி எல்லாம் துன்பம் வரும். ஏன் துன்பத்தை வருது வைக்கிறாங்களா? நாம பேசுகின்ற போது நாம தமிழ் புலவர்கள் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும் சொன்னீங்களா, அந்த தலைக்கணக்கு போட்டார் தலைவர். நீ பண்ணலடா, உன்னை நாங்கள் செய்ய வைக்கிறோம். இப்படி எல்லாம் யோசி, இப்படி எல்லாம் எடுத்து சொல் என்று சொல்ல வைக்கின்ற இறை தன்மை. பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்கெல்லாம் செஞ்சோம் ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, அந்த நான் என்கிற தலைக்கணத்துக்கு அப்புறம்லாம் போடல, உடனே போட்டுட்டாரு. உடனே ஒரு மைக்கு வேலை செய்யலன்னா உன்னால பேச முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, யாரும் சரி பண்ணல. எது சரி செய்யறது? அந்த மூல பரம்பொருள் வந்து சரி செய்து உள்ள போச்சு. நான் அறந்தாலும் கொண்டு அது உடனடியா தள்ளி விட்டுது. யாரும் ஒன்றும் ஒண்ணும் பண்ணல, அதுவே சரியாயிடுச்சு. அப்போ நம்முடைய வினைய நாமதான் தீர்க்கணும்னு யாராவது நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம வினைய இறைநிலத்தில் கொடுத்து விட்டால் என் செயலாவது யாரும் இல்லைங்கிற நம்பிக்கையில கொடுத்துட்டீங்கன்னா உங்க வினை உடனே தீர்ந்துடும். இந்த வினாடி தீர்ந்துருச்சு, நம்பிக்கையா இருக்கலாம். இந்த அலைவரி மாப்பு பொருள்கள் அமைப்புல இந்த பாடல் இருக்கு. அறியும் நம்பினை உள்ளன ஆசர வரிகள் மாமணி போர்க்கண்டம், கரியவன் திகழும் கரவீரந்து எம் பெரியவன் கடல் பேண. இந்த வரி சொல்றாரு, தங்குவோ வினை. இதுவே வினை தங்கிடுவான். இதுக்கு சரியான உதாரணம் இப்ப நடந்த சொல்றாங்க. நான் என்கிற அகத்தை வந்த உடனே இறைவன் செய்துட்டானா, அந்த வினையை உடனே சரி பண்ணிடுறான்னு அர்த்தம். அந்த வினை வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தானா, வினை தங்கி இருந்து பனிஷ்மெண்ட் வருதுன்னு அர்த்தம். நான் என்கின்ற அகத்தை வந்த உடனே தப்போ தலையில கட்டிட்டா இருப்பாங்க. கட்டி நீ இல்ல நான் அப்படின்னு இறைவன் முடிவு செய்ய மாட்டீங்களா? அது அடுத்த வரையில சொல்றாரு, தங்குமோ வினை. வினை தங்காது, அந்த வினாடியே போயிடும். துன்பம் வரும், நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு அடிமையோ நான் இல்ல சாமி தான் பண்ண அப்படின்னு தோணும். தங்குவோ வினை. தாழ் சடை மேலவன் நீண்ட கருப்பூந்தலை உடையவன், கரிய கூந்தலை அள்ளி வச்சிருக்காங்க. எதுக்காக? வினால கங்கைன்னு ஒண்ணு வரும், அதை எடுத்து உதி போட்டு வச்சுக்கணும். கங்கைக்கான இடத்தை வள கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக தாழ் சடை மேலவன் திங்களோடு உடல் சூரிய திங்களையும் வச்சிருக்கான், சந்திரனையும் அவனே வச்சிருக்காங்க. திங்களோடு உடல் சூடிய கங்கையால் திகழும் கரவீரத்து எம் சங்கரன் கடல் சாரவே. சங்கரன் கடல் சார்ந்தால் தங்குமோ வினை, இறைவனை வணங்கிவிட்டால் சங்கரனுக்கு பேரு சம்ஹரன் தான். சங்கரன் எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவன், எதையெல்லாம் அழிக்கக்கூடியவன், நிறைய பேருக்கு சந்தேகம் சார், அவர் அழிக்கும் கடவுளாமே, அழிக்கும் கடவுளாமே. ஆமா, அழிக்கும் கடவுள்னா எதை அழிக்கிற கடவுள்? என்னுடைய தீய வினைகளை அழிக்கக்கூடிய கடவுள் தான் என்னுடைய தீய வினையை நான் கொடுக்க முடியும். தீய வினையை வேற வேற செய்யும் சொல்ற கடவுள்கிட்ட நான் எப்படி கொடுக்க முடியும்? இறைவனிடத்தில் ஒன்றை கொடுத்தால் நீங்க இங்கு பாருங்க, பாவியில நீங்க எதை போட்டாலும் அது கடகடகம் ஆகிடும், எதை போட்டாலும் பண்ணிடும், சாப்பிட போட்டாலும் எரிச்சிடும், பட்டு போடாம எது போட்டாலும் எரிச்சிடும், நெய் ஊற்றினா அது இன்னும் சுவாகம் பண்ணிடும், விநாயகருக்கு போது அருகத்துல போட்டீங்கன்னா அதையும் சுவாகம் பண்ணிடும், எல்லாத்தையும் சுவாகம் பண்ணிடும், பழத்தை போட்டாலும் எரிச்சிடும் சார், எதை போட்டாலும் எரிச்சிடும் சார், எல்லாம் சேர்ந்து ஹோம திரவியங்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், பலபுரி இளம்புரி எல்லாருக்கும் அள்ளி போடுவாங்க, அது அத்தனையும் கபலீகரம் செய்யும். அப்படியே அது பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுதான் ஹோமம் எல்லாம் பண்றச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு யாகசாலையின் போது தரிசனம் செய்யுங்கள், பூங்காவுடையின் போது தரிசனம் செய்யுங்கள், அப்ப வேண்டிடுங்க அப்படின்னு. நம்ம ஆட்கள்லாம் அவங்க போயிட்டு பூங்காவுடி ஆச்சா இன்னும் ஆகலையா, சரி நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன், பூங்காவுடி போது எனக்கு கால் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படி இல்ல. முதல்ல இருந்து பார்க்கணும், முதல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கணும், என்னென்னலாம் போடுறாங்கன்னு பார்க்கணும், ஹோம திரவியங்கள்ல என்னென்னலாம் சேர்த்து உள்ளே செலுத்துறாங்கன்னு பார்க்கணும். என்ன தெரியுங்களா, அப்படி நம்முடைய வினை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாவற்றையும் தகராக்கி கொண்டு நம்மளை மேல ஏற்றி இறைவன் சேர்ப்பிப்பது. அப்ப தினந்தோறும் நம்ம உணவு போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த உணவு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும், இதெல்லாம் நாம என்னத்துக்கு நினைச்சுக்கிறோம், ரொம்ப பசிக்குமா இருக்கு ஒரு நாள் இட்லி உள்ள தள்ளலாமா அப்படின்னு கேட்டு எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குதுன்னு நம்ம சாப்பிடறதுனால வினை தீய வினையாகுது. இந்த ஆன்மா இருந்து வேலையை செய்யணுங்க, வேலையை செய்யணுங்க, அதுக்காக உணவு தயார்படுத்திக்கிறான், உணவு போட்டுதான் ஆகணும், வேலை செஞ்சாகணும், நானே என்னுடைய கர்மாவை நான் கழிச்சாகணும், அதுக்காக நான் உணவு போடணும், இந்த ஆன்மா வேலை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக உணவு போட்டீங்கன்னா அது இறைவன் பக்கம் திருப்பி விட்டுருவோம். இறைவன் பக்கம் திருப்பிடுச்சு, நீங்க உணவு போடும் போதே இறைவன் பக்கம் திருப்பிடுச்சுன்னா அந்த உணவு உள்ள போய் நல்ல வேலையை மட்டும்தான் செய்யும், நல்ல வேலையை மட்டும்தான் செய்யும், நல்ல வேலையை செய்ய செய்யாது, தவறான வேலையை அது ஒருபோதும் செய்யாது. தங்குமோ வினை தாழ் சடை மேலவன் திங்களோருடன் சூழ்நிலை கங்கையார் திரளும் கரவீரத்து எம் சங்கரன் கடல் சாரதே. சில வரிகள் இதுவே துன்பமே கிடையாது, யாரும் எங்கேயோ கைத்தறாரு சுவாமி பாருங்க, இதுவே துன்பம் வராது, நான் யாரோ யாரையோ கூப்பிடுவதற்காக கடவுளை எழுப்பினாலும் கூட உள்ளதுக்குள்ள என்ன மகிழ்ச்சி, இதுவே துன்பம் வராது, இதுவே சந்தோஷமான செய்தி இல்லையா, நம்ம வாழ்க்கைக்கு இனிமே துன்பமே வராது, அப்பா நிம்மதியான வாழ்க்கையா, இனிமே துன்பம் வராம இருந்தா போதும் என் கூட உடனே ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, இனிமே நாமும் யாருக்கும் துன்பம் செஞ்சிட கூடாது, நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற போல நாமும் யாருக்கும் செஞ்சிட ஏகம் வந்து அடையா. இனி நல்ல நல்ல வார்த்தை சொல்றாரு, மாதிரி மாசம் முடிகிறச்சே தை மாசம் பிறந்து ஒரு நல்ல பொங்கல் பானை கொண்டு இருந்த போது ஏகம் வந்து அடையா இனி நல்ல நண்பர் ஒருத்தர் வந்தவர் கேட்டார், சார் நீங்க ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்க போல இருக்க, அந்த பொங்கல் வைக்க வேண்டிய வேலையில எல்லாரும் ஈடுபட்டுருக்காரோ அப்படின்னு நான் சொன்னேன், யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்கள் கேட்பார்கள், யாருக்கு நல்லதா பொங்கலும் இருக்கோ பிராப்தம் இருக்கோ அவர்கள் கேட்பார்கள், இல்ல நான் பழைய பொங்கல் தான் என்னுடைய வினையை வச்சுதான் பொங்கல் போறேன்னு கேட்க முடியாது, யாருக்கு கரவீரனாலேயே வந்து பொங்கல் சமைத்து கொடுப்பது போல பிரத்யட்சம் இன்னமையுடனாய கரவீரனால வந்து உங்கள் பொங்கலை உண்டு, என்ன பொங்கல், வினை பொங்கலை உண்டு, அது மகிழ்ச்சி பொங்கலா மாற்றி தருவார், இந்த வினை யாரு இருக்கோ அவங்க கேட்பாங்க, மக்கள் கேட்க முடியாது, கோயிலுக்கே வந்தாலும் கூட நல்ல சொற்கள் காதல விழாது, கோயிலுக்கே வந்தா கூட ஓம் நமச்சிவாய காதல விழுந்தாலும் நீங்க புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், வேற ஏதாவது அமுதமான சொற்கள் காதல் வரதுன்னா நம்ம பாவம் பண்ணிட்டு தான் போறோம், கோயிலுக்கே வந்து வேற யாராவது பேசிட்டு இருக்கும்போது என்ன கோயில பேச்சு சாமியை கும்பிடுதுன்னு யாரையும் சொல்லாதீங்க. அவங்க பாவம் நம்ம கொடுத்துருவோம், அவங்க பேசிட்டு போட்டோம், விட்டுருங்க அவங்க வேலையை அவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை நாம சொல்லி முடிச்சு ஏதம் வந்து அடையா இனி நல்லன. இதுவே எல்லாம் நல்லதுதான், இதுவே எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இதை கேட்டுகிறவர்கள் சொல்லுகிறவர்கள் யாருதான் இதை எடுத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு கூட இனி நல்லன ஞான சமூகம் சொல்றது. ஏதம் வந்து அடையா இனி நல்லன பூதம் பல்வடை ஆக்கிய பூதகணங்களோடு இருக்கிறாரா இறைவன். எதுக்காக பூதகணங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாரு? இனிமே அடியாத மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக பூதப்படைகளோடு இருக்கிறாரா? பூதம் பல்படை ஆக்கிய காதலால் நிகழும் கரவீரத்து எம் நாதன் பாகம் நழுகவே. இதற்கு நாதன் போட்டு முதல் தெரிய காதலால் கொள்கிறாரு. இறைவனை பார்க்கின்ற போது நம்முடைய துணையை அன்பொழுக பார்த்தா எப்படி பார்ப்போமோ அப்படி பார்க்கணும். இதை ரெண்டு சொல்வாரு, நகைச்சுவையா சொல்வாரு. திருவண்ணமான புரியுது, திருவண்ணமாய் ஒரு வாரம் தான் ஆகுது, அந்த அம்மா தலைவலி அப்படின்னு சொல்றாங்க. திருமணமான பிள்ளை எனக்கு தலைவலி அப்படின்னு போன் பண்றாங்க. இவர் உடனே லீவ் போட்டுட்டு அரட்டை மரட்டை வீட்டுக்கு ஓடி வந்தாராம். ஓடி வந்த உடனே அந்த பையனுடைய அம்மா, அந்த நல்லா இருக்கும் தலைவலிக்கிறோம் செய்யும் ஒரு மாத்திரை போட்டுதான் போதும், இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தா சரியா போயிடும், இதுக்கு ஏன் நீ லீவ் போட்டு ஓடி வர, நீ என்கிட்ட கேட்டுக்கலாமே நான் சொல்லியிருப்பேன், ஏன் நீ அரட்டை மரட்டை லீவ் போட்டு வந்த? ஒரு வாரம்ல இந்த நிகழ்வு அஞ்சாறு வருஷம் ஆகுது, நிஜமாவே இந்த அம்மாவுக்கு தலை வலிக்குது,

அப்போ அன்பு இருந்தது, தேவை இருந்தது. ஒரு வாரத்துல தலைவர் திருமணம் ஆன உடனே அன்பு இருந்தது, தேவை இருந்ததுன்னு சொல்லுவோம் அப்படின்னு. அன்பு இருந்தது, தேவை இருந்தது. தலைவரில் ஒன்று லீவு போட்டு ஓடி வந்தாரு. அஞ்சாறு வருஷம் ஆச்சு. அன்பு இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின் இல்ல, தேவை இல்லை வரல. அப்போ சுவாமி கிட்ட தேவை இருந்தா மட்டும் வந்துட்டு தேவை இல்லாத போதெல்லாம் வரவில்லை என்று சொன்னால் கல்யாணமான ஒரு வாரத்துல வந்த பெண்பாவது நம்ம ஆயிட மாட்டோமா? அந்த ஒரு கேவலமான எண்ணம் இறைவனுக்கு நம் மீது வந்துவிடக்கூடாது. சந்தோஷமா இருக்கா நான் கோயிலுக்கு வரேன், துக்கமா இருந்தாலும் கோயிலுக்கே வரேன். ரொம்ப விலை வாட்டுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, யார்கிட்ட போய் அழகு தெரியல. அதுகிட்ட வந்து அழுகுவோம், யாருக்காவது மக்கள்கிட்ட அழகா தெரிஞ்சு போடுது எல்லாரும். ஓ இப்படிலாம் கஷ்டப்படுறா, நல்லா கேட்டு விடுக்கு அப்படின்னு அவன் திருச்சிருவான். அதனால இறைவனத்துக்கு வந்து அழுகுவோம். இதுலத்துக்கு வந்து அழுதுட்டா ரெண்டு மனசு வேஸ்ட் ஒண்ணு, ரெண்டாவது யாருக்குமே தெரியாம வினை போயிடும், கஷ்டம் யாருக்குமே தெரியாம போயிடும். அதான வேணும், எல்லாருக்கும் தெரிஞ்சு என் கஷ்டம் விளைகிறா என்ன இருக்கு சிறப்பு, யாருக்குமே இது ஒரு கஷ்டம் வந்துச்சா அப்படின்னு தெரியாத மாதிரி விளைகிறவனுடைய துன்பம் அதான சிறப்பு. நாதன் பாதம் நடுகளை, இறைவனுடைய பாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர்களுடைய விலை போயும். ஏனம் வந்து அடையா பறையும் நம்பினை உள்ள பாழ்பட. இதுவும் முதலிய எத்தாவது பாடல் தெரியுங்களா, நாலாவது பாடல்ல பறையும் நம்பினை உள்ள பாழ்பட. மாவட்டம் கரையவன் திகழும் கரவீரத்து எம் இறையவன் கடல் ஏற்றவை. இறைவனுடைய பாதத்தை வணங்கினோம்னு சொன்னா நம்ம வினை இப்படி இருந்துச்சா, இது நடந்துச்சா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, என்னுடைய நண்பர் கிட்ட சொன்னாரு அளவு அதிகமான கடன் வச்சுட்டாரு அதனால அவரு ரொம்ப பிரச்சனை அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவர் வேறு மதத்தை சார்ந்தவர், ஏதாவது ஒரு இறைவனை வணங்குங்கள், உங்கள் மதத்து இறைவனாகவே இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு வணங்குங்கள், அது வந்து விடுதலையாகலாம், கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்றேன். அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துல அவர் என்னுடைய நண்பர் ஒரு போன் பண்ணி சொல்றாரு, ஏ பரவாயில்லப்பா அவருக்கு கொஞ்சம் போது ரிலீஃப் கிடைக்குது, யாரோ வந்து அவங்க மச்சத பணம் தரலாம் முடிச்சிருவான். நீ என்ன சொன்ன, இறைவனிடத்தில் சரணாகதி அடைஞ்சு. எந்த இறைவன் முக்கியமில்லை, நீங்க எப்படி சரணாகதி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஒரு நண்பர் வந்து ஒரு பணம் கொடுத்தாரு, அத பையில வச்சுக்கோங்க கஷ்டமே வராது, பைத்தியக்கார மனசு அதிகம் வாங்கி வச்சுக்கிட்டேன். காலையில டேட்டை கிடைக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, டே இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம் வேண்டாம் ரொம்ப படுத்துவோம் அப்படின்னாங்க. நான் பஸ் ஏற போறதே பார்த்தேன் அந்த படத்தை பையன் காணும், படம் வேற இல்ல இன்னைக்கு வேற சந்திராஷ்டமம் இருக்கு, இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது போல இருக்கு அப்படின்னு ஒரே கவலை ஜபத்தை விட்டுட்டேன். ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சொல்ற ஜபத்தை விட்டுட்டேன். பஸ் வரலாம் ஜபம் பண்ற வழக்கம் அதை விட்டாச்சு, பஸ் ஏறி உட்கார்ந்து டிக்கெட் வாங்கியாச்சுன்னா ஜபம் பண்ற வழக்கம் அதை விட்டாச்சு. வேற சந்திராஷ்டமும் பையில வேற படம் இல்லை, எது நடக்க போதோ எது நடக்க போதோ எது நடக்க போதோ யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஒரே பாடாப்பட்டு வந்து சேர்ந்து வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப அழுகு, மனசு வேதனை போட்டு எப்படி அது உடனே

0: உணர்ச்சி ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு சந்திராஷ்டம்னா இப்படி குழப்பமா என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு. டேய் என்னடா பேசுற நீ, என்ன பேசுற நீ அப்படின்னு.
1: சந்திராஷ்டமும் தான் இது சரிதான் அப்படின்னு முதல் நாள் பேக்கெட்ல வைக்கும் போதே ஹிருதயத்துல வச்சிருந்தீங்கன்னா அது ஒண்ணு விட்டு போகுமா? ஹிருதயத்துல வைக்க பழகல நீ, பேக்கெட்ல வச்சு வச்சு பழகினீங்கன்னா அது சந்திராஷ்டமத்தை ஒண்ணு விட்டு போயிடும், ஜென்ம நட்சத்திரத்தை தண்ணிக்கு ஒண்ணு விட்டு போயிடும் அப்படின்னு பயம் இருக்கும். முதல் நாள் வைக்கும் போதே இதை என்னோட ஹிருதயத்துல வைக்கிறேன், சரி போகுமா? போ, வாய்ப்பே இல்லையே. அது போல ஒரு நாள் சந்தரம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா இது என் வாழ்நாளுக்கான சந்தரம் அப்படிங்கிற எண்ணமே இல்லையே. எனக்கு இனிமே நிறைவு தான் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வரல?
0: ஒரு முறை திருநீர் பூசினா போதும்ல, ஏன் பூசி சேர்றோம்னா உள்ளங்கோடு பூசல, உள்ளங்கோடு பூசல, உள்ளங்கோடு பூசினா ஒரு முறை பூசினால் போதும். அதான் சொல்லுவாரு, பறையும் நம்பினை உள்ளன வாழ்வன. நம்முடைய வினையெல்லாம் கரெக்டா பூந்துட்டோம்னா அதனோட ஜென்மாந்திர வாசனை கூட இருக்காது. மறையும் மாவடி போல் கண்டம் கரையவன் திகழும் கரவீரத்து எம் இறையவன் கடல் ஏற்கவே பண்ணின் ஆர்வலை பாடலன் ஆடலன் விண்ணில் ஆர்வதில் எய்தவும் கண்ணினால் நுழையும் கரவீரத்தை நந்துவா வினை நாசன். இது அஞ்சாவது பாடல்ல, அஞ்சாவது பாடல தான் பாடலோட இறுதியில நல்லுவா வினை நாசமே வர. முதல் நான்கு பாடல பாடலோட முதல் வரியில தான் வினை போகுங்கிறத சொல்ற. என்ன தெரியுமா, நீங்க நான்காம் இடத்த போய் சோதிக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் யாரோட கேட்டுப்பாருங்க, நான்காம் வீட்டுக்காரனுடைய திசை இல்ல நான்காம் வீட்டு அதிபதிகாரனுடைய திசை இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் வருத்தி எடுக்கும், டீப் ஃப்ரையாகும். அதுக்கு பேர் ஜோதிடத்துல அர்த்தாஷ்டமம்னு சொல்றாங்க, சரராசி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்தா இது சார், இந்த இடத்துல இருந்தா இது சார், நிறைய பேர் ரொம்ப செய்திகளை சொல்லிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. ஆனா நான்கு பாடங்கள்ல வினை முதல்ல போகும்னு சொன்னதுனால யாராவது அந்த நான்காம் இடத்துல சரியா ஜாதக அமைப்பு இல்லாதவர்கள் இந்த பாடலை கேட்டா, இது வந்து முதல் திருமுறையில 58வது பதிகம், இது முதல் திருமுறையில 58வது பதிகம். நீங்க யாருக்கும் வேண்டுமானாலும் சொல்லலாம். நான்காம் இடம் தர்மத்திலிருந்து நான்காம் இடம் சரியா அமையலன்னு சொன்னா இந்த பதிகத்தை படிச்சா அவங்களுடைய வாழ்க்கையில துன்பம் விளைவிடும். முதல் திருமுறையில 58வது பதிகம் முதல் நான்கு பாடல்கள்ல முதல்ல வினை போகும், வினை போகும்னு சொல்றாரு. அதனால நான்காம் இடத்துல யாருக்காவது தர்மத்திலிருந்து நான்காம் இடம் சரியா அமையல, நாலாம் வீட்டுக்காரோட தசை நடக்குது அப்படின்னா இந்த பதிகத்தை படித்தால், இந்த பதிகத்தினுடைய சொற்பொழிவை கேட்டால் அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் தெரியாது. அருள்மிகு பிரத்யட்சம் என்னமை அருள்மிகு கரவீரனாவது சொன்னா துன்பம் போயிடும், வறுமை பாட்டக்கூடிய துன்பம் விலகிடும். நிழலில் ஆர்வதி சூடிய நீர் சிலை அழலின் ஆறழல் ஏந்திய கடலினாருடையும் கரவீரத்தை உழவந்தாக்கு இல்லை துக்கவே. இது துக்கமே கிடையாது, மகிழ்ச்சிதான். துக்கம் கிடையாதுன்னு உடனே என்னுடைய மாணவர் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார், துக்கம் இல்லைன்னா தூக்கம் தான் சார் அப்படின்னு. துக்கம் இல்லைன்னா தூக்கம் தான். பக்கத்துல இருந்த ஒரு பையன் சொன்னான், நம்முடைய துக்கத்துக்கு எல்லாம் காரணமே தூக்கம் தான், நம்முடைய துக்கத்துக்கு எல்லாம் காரணமே தூக்கம் தான். நீங்க வேணா காலையில 4 மணிக்கு எழுந்து பழகி பாருங்க, மார்கழி மாசம் எழுந்தவங்க எல்லாம் எழுந்து பாருங்க, எழுந்து நிரம்ப பேர் எழுந்திருப்பாங்க. காலையில எழுந்துச்சு தர்சனம்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அப்பாடி ஒரு வழியா மார்கழி மாசம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஒரு நாள் தூக்கப்பானை வைக்கிறதுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியா 6 மணி வரைக்கும் தூங்கலாம். இது நீ எழுந்திருக்கவே வேண்டாம. இல்ல, இறைவனுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மாத காலம் பழகிய உடம்பு மீண்டும் 4 மணிக்கு வருடந்தோறும் இழத்துடங்கும், வழிபாடு 5:30 மணிக்கு தான், அது வரையிலும் நீங்கள் இறைவனை பற்றி சிந்திப்பீர்கள். உங்கள் நிலை அதுக்கான பழக்கம் இது. நம்மால் ஏதோ மார்கழி மாசம் மட்டும்தான் எழுந்துக்கொள்ள ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு எழுந்துதல் கூட பெருசு இல்ல. நீங்க ஒரு ஐயா சொல்லவே சொல்லிட்டாரு, அப்பாடி நீயோட முடிஞ்சதுன்னு
1: எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியம். நான் காலையில பார்த்தோம் இன்னியோட முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னியோட முடிஞ்சதுன்னா இன்னியோட துன்பம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு பொருள். இன்னியோட வறுமை முடிந்து விட்டது, இன்னியோடு நம்முடைய தவறான எண்ணங்கள் எல்லாம் முடிந்து விட்டன அப்படின்னு பொருள். என்னையா முடிஞ்சிருச்சு அப்படின்னு மார்கழி மாசம் முடிஞ்சிருச்சு சார். மார்கழி முடிஞ்சிருச்சு இன்னியோட. அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் பொங்கலுக்காக கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கிக்கலாம் சார். ஆறு மணி அளவுக்கு தூங்கலாம்.
0: ஒரு மாசம் பட்ட பாடு பாருங்க.
1: என்ன சார் பாடு பண்ணீங்க? காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு.
0: 4 மணிக்கு எழுந்திருக்கிறது
1: பழக்கத்துல வரப்பட்டாக ஒரு மாசம் வச்சு மற்ற நாள் தான் நீங்க தூங்கத்துக்கு இல்ல.
0: மற்ற நாட்களிலும் இப்படி எழ வேண்டும் என்பதற்கு
1: பயிற்றுவிக்கிறது.
0: ஆனா கையை பிடிச்சி அம்மா எழுதுறது எதுக்கு? அதுபோல கையை பிடிக்காம எழுதுன்ற வரைக்கும் நீ பழக வேண்டும் என்பதற்கு. அதுபோல இறைவன் கைபிடித்து அழைத்து வந்தான் இத்தனை காலம் மார்கழி மாசம்.
1: இதுக்கப்புறம் நானே கட்டிக்கிட்டேன், இனிமே நானே எழுதுவேன் அப்படின்னு வரணும்.
0: அடுத்த மார்கழி மாசத்துக்கு போது நீங்க போர்டனா அதை நினைக்காம அப்படிதான் பசங்க படிக்கிறாங்க, போர்டனா நினைச்சு படிக்கிறாங்க. அதனால அது மனசுல பதிய மாட்டேங்குது. அவுட் ஆஃப் ப்ரெஷர், அவுட் ஆஃப் ப்ரெஷர் இருந்துருவீங்க. யாருக்காவது மார்கழி மாசம் எழுதுமே அப்படி தோணுவேன்? தோணவே தோணாது, தோணவே தோணாது, எழுந்தோங்கிறது கூட தோணாது.
1: என்ன ஆச்சே
0: புரிஞ்சு போச்சு
1: இல்லையா? எழ வைக்கணும்ல, திரும்ப உள் வாங்கி விடுகின்ற மூச்சை திரும்ப இழுக்கணும்ல, வெள்ள விட்ட மூச்சை திரும்ப இழுக்க வைக்கணும்ல.
0: அதை இறைவனை தவிர வேறொருவரால் செய்ய முடியாது. அவனிடத்தில் நம்முடைய துக்கங்களை எல்லாம் கொடுத்து விட்டால் அந்த துக்கங்கள் நமக்கு மகிழ்வாக மாறிவிடும் என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவு செய்யப்படுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வாக இருந்திருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நீரோடு படிக்கின்ற காலம் படைக்கின்ற வரமுண்டு நெறியுண்டு துணியுண்டு மதியுண்டு கரியுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு குடையுண்டு உண்டு வரவேண்டிய உள்ள உண்டு சாப்பிட உள்ள உண்டு வளமுண்டு வேறுண்டு வரையுண்டு மறியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி போயிடுகிறேன். நன்றி படம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Amma, நேத்து நீங்க ரிச்சர்டனார் பத்தி கதை சொன்னீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுமா. இன்னைக்கு என்ன கதை சொல்லி போறீங்க? நான் ரொம்ப ஆவலா இருக்கேம்மா. சொல்றீங்களா?
4: கண்டிப்பா சொல்றேம்மா. இன்னைக்கு நாம எந்த ரூபம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காமாரி, அதாவது காமனை எரித்த ரூபம்.
3: காமாரியா? யாரு காமாரி?
4: அதாவது காமாரிங்கிறது வந்து பெருமானுடைய பேரு, அதாவது காமன் அப்படிங்கிற ஒரு மன்மதன் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படி ஒரு தேவரை எரிச்சனால பெருமானுக்கு காமாரிங்கிற பேர் வந்தது. இப்ப அந்த காமன் பத்தி தான் உனக்கு நான் சொல்ல போறேன். யார் அந்த காமன், ஏன் பெருமான் அவரை எரிச்சாரு, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்குமே. அவங்கள பத்தி இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். சரியா
3: சொல்லுங்க.
4: சொல்றேன். ஒரு முறை, அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை கவியா, ஒரு முறை சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன்னு மூணு அசுரர்கள் தேவலோகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப தவம் செய்து, கடுமையா தவம் செய்து சிவபெருமான்கிட்ட இருந்து நிறைய வரங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க அந்த வரங்களை வந்து பயன்படுத்த தெரியாம தவறான காரியங்கள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்கள ஆனா யாராலையும் அடக்க முடியல. ஏன்னா அவங்க யார்கிட்ட இருந்து வர வாங்கினாங்க? அதனால அவங்க அவங்கள அடக்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. பெருமான் நினைச்சாதான் அவங்கள வந்து அழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேரும் ரொம்ப அட்டகாசம் பண்ணினால என்னென்ன பண்ணினாங்கன்னா, முனிவர்களை யாகம் செய்ய விடாம தடுத்தாங்க. அப்புறம் ரிஷி அப்படின்னு சொன்னாலே, ரிஷிகள் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஷிகளையே கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தேவர்களை எல்லாம் அடிமை மாதிரி நடத்துறது அப்படின்னு ரொம்ப அட்டகாசம் செஞ்சாங்களாம். அப்ப இவங்களோட முடிவுக்கு வழியே இல்லையான்னு பிரம்மா விஷ்ணு மற்ற தேவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தாங்களாம். அவங்களும் இதே தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்திரன் இவங்களெல்லாம் வந்து ஜெயில அடைச்சு துன்புறுத்திட்டு இருந்தான். யாரு
3: அந்த மூணு அரக்கர்கள்?
4: அதுல முக்கியமான அரக்கன் யாருன்னா சூரபத்மன். அப்ப அவரை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரால முடியும்?
3: சிவபெருமானால.
4: அப்ப பெருமான் என்ன செய்யறாருன்னா, நான் என்னுடைய சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலையும் உனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து சூரபத்மனுக்கு கொடுத்திருந்தாரு. அதனால பெருமான் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு மகன் பிறக்கணும். சிவபெருமானுக்கு ஒரு மகன் பிறந்தா அது சிவனுடைய சக்தியுடைய ரூபமா தானே இருக்கும், அதனால அவங்க மூலமா அழிக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விதி. அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் பிறக்கணும். அந்த குழந்தை யாருன்னா முருகப்பெருமான். ஆனா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயம் நடந்தது.
3: என்ன விஷயம்?
4: அதாவது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெருமான் வந்து சனகாதி முனிவர்கள்னு சொல்லிட்டு ஒரு நான்கு முனிவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பிரம்மாவோட புதல்வர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நான்கு முனிவர்களுக்கும் வேதம் இந்த மந்திரம் இது இதனுடைய பொருள் சொல்றதுக்காக சிவபெருமான் வந்து மோன நிலையில இருந்து அவங்களுக்கு பொருள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது தியான நிலையில இருந்தாரு, இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து குருவா இருந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப தியானத்துல இருக்கிறாரு. ஓகேயா, சிவபெருமான் அந்த வேலையில இருக்காரு. இன்னொரு புறம் என்ன பண்றாங்க, பார்வதி தேவி. ஏற்கனவே போன கதையில சொன்ன ஞாபகம் இருக்கா, கல்யாண சுந்தரர்ல பார்வதி தேவி வந்து இமவான் அப்படிங்கிற ஒரு பர்வதராஜனுக்கு மகளா பிறந்து சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்தாங்கன்னு சொன்னனே, அப்படி பார்வதி தேவி வந்து இமயமலையில தவம் செஞ்சிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி தவம் செய்யறாங்கன்னா அவங்க சிவபெருமானை பாக்கணும்னு தான். ஆனா பெருமானே இங்க தியானத்துல இருக்கிற போது எப்படி போய் பார்க்க முடியும்? அவர் தியானம் கலைஞ்சு எழுந்து போய் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தானே வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தானே வந்து குழந்தை பிறக்க முடியும் முருகப்பெருமான். அதுக்கு பல காலங்களாகுதான். பெருமான் தியானத்துல இருக்க கொஞ்ச நேரம் மற்ற தேவர்களுக்கெல்லாம் பல யுகங்கள் ஆயிடுச்சான். பல யுகங்கள் ஆனோடனே அவங்களால அந்த கொடுமைகளை தாங்க முடியல. ஆனா சிவபெருமானுக்கு தெரியும் இது வந்து அவங்களுக்கு, இவங்கது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய செயலுக்கான ஒரு தண்டனை தான். அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தப்பு செஞ்சாங்க, அதுக்கான தண்டனை. அது வந்து உனக்கு அடுத்த கதையில சொல்றேன், இந்த தப்பு கூடிய தண்டனை என்ன தப்பு அவங்க செய்தனால இந்த தண்டனைங்கிறது இனி வரப்போற கதையில வரும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, மத்தவங்களால வெயிட் பண்ண முடியல. பெருமான் கண் விழிச்சு வர வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியல.
3: கொஞ்சம் அவசரமா செயல்படுத்த
4: அவசரமா நம்மளை காப்பாத்தணுங்கிற நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா அதாவது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமான் எப்படியாவது இந்த தியானத்துல இருந்து எழுப்பணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பெருமான் வந்து இந்த மோன நிலைக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய நந்தியம் பெருமான், அதாவது நந்தி சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் எப்பவுமே பெருமானுக்கு வந்து காவல்காரர் எல்லாமே. அவரும் பெருமானுடைய சக்தியில இருந்து உருவானவர் தான். அவர் நந்தியம் பெருமான்கிட்ட என்ன சொல்றாரு, என்னை பார்க்க வேற யார் வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம், ஆனா மன்மதன் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்தா மட்டும் நீ அனுமதி அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு தான் இந்த தியானத்துல இருக்காரு. இது நடந்திருக்கும் போது எல்லா முனிவர்களும் சேர்ந்து எப்படி நாம பெருமானுடைய தியானத்தை கலைக்கலாம், அப்படி எல்லாம் பண்ணினா வந்து என்ன செய்ய முடியும், யார வச்சு இந்த தியானத்தை கலைக்கலாம் அப்படின்னு வந்து எல்லா இந்திரன் இவங்க எல்லாம் யோசிச்சு பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் போய் கேக்குறாங்க. அதாவது இந்திரனை சிறையில போட்டாச்சு, மற்ற தேவர்கள் எல்லாம் போய் கேக்குறாங்க. கேட்கும் போது பிரம்மா விஷ்ணு என்ன செய்யறாங்க, சரி சரி, அதாவது நாம வந்து யார வச்சு அழிக்கலாம் அப்படின்னா காமன், அதாவது மன்மதனை கூப்பிடுங்க, மன்மதன் வந்து அவர் தான் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு முடிவு செய்ய முடியும். ஏன்னா மன்மதனோட வேலை என்ன அப்படின்னா, அதாவது அவருக்கு வந்து இந்த உலக உயிர்கள் கிட்ட ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு, அதாவது அன்பு காதல்ங்கிற விஷயத்த உண்டு பண்ற வேலை தான் வந்து மன்மதனுடைய வேலை. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வரணும் அப்படின்னா அந்த வேலைக்கு யார் முக்கியமான காரணமா இருக்கானா, இந்த மன்மதன் தான். புரியுதா? இப்போ ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையை உண்டு பண்ற வேலை வந்து இந்த மன்மதனுடைய வேலை. அப்ப முதல்ல சிவபெருமானுடைய தவத்தை கலைச்சு அவங்களுக்கு வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையை உண்டு பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த வேலைக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? மன்மதனை. அவர் வந்து மனிதர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை செய்யறாரு. ஆனா முக்காலத்தையும் உணர்ந்த மன்மதனுக்கே சக்தி தரக்கூடிய நம்ம சிவபெருமான் கிட்ட இந்த வேலை செல்லுமா? அது இவங்களுக்கு தெரியல. சிவபெருமானையும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க. நினைச்சு அவரோட தியானத்தை ஈஸியா கலைச்சிடலாம் மன்மதனை விட்டு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நினைச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பிரம்மா விஷ்ணு மன்மதனை கூப்பிட்டு, மன்மதா நீ போயிட்டு உன்னோட மலர் அம்புகளை எல்லாம் எடுத்துட்டு போய் சிவபெருமான் மேல அம்பு விட்டு அவருடைய தியானத்தை கலைச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லவுடனே இதை கேட்டவுடனே மன்மதனுக்கு ஒரே பயம். ஐயோ, என்ன போய் வந்து பெருமானுடைய தியானத்தை கலைக்க சொல்றீங்களே, அவர்கிட்டயே போக முடியுமா என்னால? அவர் எப்பேற்பட்ட மகான், அவரே ஒரு நெருப்பு, அவர் உடம்பே ஒரு அக்னி சொரூபம். அவரை வந்து நான் வந்து என்ன செய்ய முடியும்? அதனால வந்து என்ன வந்து இந்த வேலையில ஈடுபடுத்துறீங்களே? அவருடைய சரீரமே அக்னி ஜோதியாச்சே, என்னோட மலர் அம்புகள்லாம் அவரை போய் கிட்ட கூட நெருங்காதே, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுனாராம். உடனே பிரம்மன் என்ன பண்றாரு தெரியுமா, அவருக்கு ஒரே கோவம் வந்து, மன்மதா நீ நான் சொன்னபடி உடனே செய்றியா இல்லையா, இல்லாட்டி நான் சாபத்தாலே உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாராம். உடனே மன்மதன் அதுக்கும் பயந்துகிட்டாரு. பயந்துட்டு ஐயோ, உங்களுடைய சாபத்துல நான் உயிர் விடுறதை விட பெருமானுடைய கண்ல இருந்து வரக்கூடிய நெருப்புல உயிர் விடுறது இன்னும் மேல், சிவபெருமான் மூலமா நான் சாகிறது இன்னும் மேல், அதனால உங்களுக்கு பயந்துட்டு நான் போகாம இங்க உயிரை விடுறதுக்கு பதிலா அங்க போய் பெருமான் கையாலே நான் எரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாராம், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு சரி ஆனது ஆகட்டும்னு பெருமானை வேண்டிட்டு ஒரு தைரியத்தை வர வளைச்சிட்டு அவரோட மனைவிட்ட வந்து சொல்றாரு. அவர் மனைவி பேர் வந்து ரதி தேவி. இவங்க ரெண்டு பேரும் அழகுல வந்து சிறந்தவங்களாம், ரொம்ப அழகா இருப்பாங்களாம் இவங்க தான். அப்ப ரதி தேவிட்ட வந்து சொன்னோடனே ரதி தேவி சொல்றாங்க, அடடா நீங்க இந்த வேலைக்கு தனியா போறீங்களா சூரபத்மனோட, இந்த வேலைக்கு வந்து தனியா வந்து சிவபெருமான் கிட்ட போறீங்களா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, புலம்பிட்டு சரி பெருமான் விட்ட வழி அப்படின்னு வேண்டிட்டு என்ன செய்யறாங்க, மன்மதனுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது மன்மதன் இங்க எப்படி போறாரு தெரியுமா, காம பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் தந்தும்புற புஷ்ப பானங்களை வந்து அவரோட தன்னோட அம்பு கூடு இருக்கு இல்லையா, அப்ப வில் விடுறாங்கன்னா அந்த அம்பு கூடு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை முதுகுல அதுல வச்சுக்கிறாராம். வச்சுட்டு அவருடைய தாமரை மலர்கள் பூட்டிய பெரிய ஒரு கரும்பு வில்லு, அவரோட வில் வந்து சாதாரண வில்லா இருக்காது, கரும்பு இருக்கு இல்லையா அதுலயே செஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கரும்பு வில்ல தோல்ல வச்சுட்டு, அப்புறம் மாமரத்தோட இளம் தளிர், இளம் தளிர்னா வந்து மாமரத்தோட இளம் தளிர் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிறாரு, அதை வந்து வாளாயுதமா இடுப்புல வச்சிருக்காரா. அப்புறம் கூட வந்து என்னன்னா குயில்களின் கூட்டம், சமுத்திரங்கள் இதெல்லாம் சத்தம் போடுற ஒலிகளோட கடல் அலைகள், கடல் அலைகள் வந்து கவரிகளா வீச காத்து வீசுது, கடல் அலை காத்து, மீன் கொடி ஆகாயத்து மீது அவருடைய தேர் மேல மீன் கொடி உலாவ, சந்திரனாகிய குடை நிழல் செய்ய அவருடைய தேரனுடைய குடைவல வந்து சந்திரன் வந்து நிழல் வீசுதான், அதோட கிளிகளாகிய குதிரைகளால் இழுக்கப்பட்ட அந்த அவருக்கு வந்து அந்த குதிரைகள் வந்து என்ன மாதிரி இருக்கு, கிளிகள், அந்த குதிரைகளை எடுத்துக்கிட்டு தென்றல் காற்றாகிய ரதம், அவர் ஏறி போற அந்த ரதத்துக்கு பேர் வந்து தென்றல் காற்று ரதம். இப்படி இருக்க அந்த ரதத்துல ரதி தேவியோட மன்மதன் என்ன செய்யறாரு, திருக்கைலாயத்துக்கு போறாரு. போற வழியில அவருக்கு நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் கிடைக்குதான். இப்போ இவருடைய இந்த போர் முறை இருக்கு இல்லையா, போருக்கு போற மாதிரி போறாரு. ஏன்னா இது வந்து மற்ற போருக்கு விட இது என்ன போரு, இது மன்மத போர், இது வந்து இப்படிதான் இருக்கும், ரொம்ப மென்மையானதா இருக்கும், மற்ற போர்கள் மாதிரி இல்லாம இது வாள் இதெல்லாம் இப்படிதான் இருக்குமா, அதனால அப்படி போறாங்க. கூட யார் போறாங்க அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா பிரம்மா விஷ்ணு அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் கூட போறாங்க. ஆனா கூட அவங்க எல்லாம் வந்து கைலாயம் போன உடனே அவங்கலாம் வெளியிலேயே நின்னுக்குறாங்க. யார் மட்டும் உள்ள போறா? மன்மதன் மட்டும் தான் உள்ள போறான். அப்படி உள்ள போற போது என்ன ஆகுது அப்படின்னா, நந்தியம் பெருமான் தானே வாசல் படியில காவல் பண்ணுவாங்க, அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு ஒரு அதட்டல் போட்டாரா மன்மதனை. உடனே அங்கேயும் மயங்கி விழுந்துட்டாரா மன்மதன். அடடா நந்தியம் பெருமானே, நீ இப்படி அதட்டுறீங்களே, நான் வந்து பெருமானை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நான் கண்டிப்பா சந்திச்சாகணும்னு சொல்றாராம். ஆனா நந்தியம் பெருமான் என்ன செய்யறாரு அந்த நேரத்துல, ஏற்கனவே சிவபெருமான் வந்து தியான நிலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, அவர் வந்தா என்ன செய்யலாம்னு
3: சொன்னாரு
4: சொன்னாரு தானே, அதே மாதிரியே வந்தாச்சா. அப்ப நந்தியம் பெருமான் நினைச்சாராம், நாம பெருமான வந்து மோன நிலையில இருக்காரு, அவருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு அவர் முன்னாடியே நினைச்சிருக்காரு பத்தியா, அவரோட சக்தியே சக்தி தானே, மன்மதன் தன்னை தேடி வருவான், எல்லாரும் அவனை அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து பெருமானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பத்தியா. அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்தவரு, அவர்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையாவது நாம மறைக்க முடியுமா? கண்டிப்பா. இப்ப நீ நான் சொல்ற கதையும் நீங்க எல்லாம் கேக்குறீங்க இல்லையா, அந்த கதைய நீ நம்ம இந்த மத்தவங்க எல்லாம் கேக்குறவங்க எல்லாரும் என்னது பெருமான் எல்லாரையும் பாக்குறாரு. சொல்ற புண்ணியமும் இருக்கு, கேட்கிற எல்லாருக்கும் பெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அதனால அவர்கிட்ட இருந்து முக்காலமும் உணர்ந்தவர், அவருக்கு வந்து நல்லா தெரியும் எல்லார பத்தியும். இப்படி இருக்கும்போது நந்தி பெருமான் அப்படின்னு பெருமானுடைய கருணையை நினைச்சு அவருடைய பெருமையை நினைச்சிட்டு மன்மதனை உள்ள விட்டுடுறாரு. மன்மதன் இப்ப என்ன செஞ்சாச்சு, திரு கைலாயத்துக்கு உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே என்ன நடக்குது, எந்த வாசல் வழியா வராருன்னா மேற்கு கோபுர வாசல், அதாவது கைலாயத்துல மேற்கு கோபுர வாசல் வழியா உள்ள போறாரு மன்மதன். உள்ள போன உடனே அவரு பெருமானை பாக்குறாரு, நீர் பூத்த நெருப்பு குன்றன அப்படின்னு பெருமான் இருக்காரா, அதாவது நெருப்புல வந்து நீரு, நெருப்பு வந்து தணல் அடங்கி அமைதியா இருக்குல்ல, எரியாம அந்த நெருப்பு வந்து கறிக்கட்டை வந்து எப்படி அமைதியா அந்த கொஞ்சம், ஆனா நெருப்பு உள்ள இருக்கும் ஆனா மேல பார்த்தா தெரியாது, அந்த மாதிரி சிவபெருமான் வந்து அமர்ந்திருக்காராம் அமைதியா அவரோட மௌன நிலையை பார்த்தோன்னே. அதை பார்த்தோடனே இவனுக்கு மன்மதனுக்கு நாம எதுக்காக இங்க வந்திருக்கோங்கிறதே மறந்து
3: போச்சான்.
4: ஆமா, சும்மா ஒரு நிமிஷம் பெருமானுடைய மோன நிலையை பார்த்த உடனே அவருக்கும் வந்து தன்னுடைய கெட்ட எண்ணம் கூட மறைஞ்சிருச்சான். பெருமானுடைய தவத்தை கலைக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் கூட அவருக்கு ஒரு நிமிஷம் இல்லாம போயிடுச்சான். திருப்பி உடனே இந்த வெளியில நிக்கிற அவங்கள எல்லாம் பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. வந்துட்டு என்ன செய்யறாரு, முதல்ல பார்த்தோன்னே இவருக்கு பயம், அடடா சிவபெருமானையா நாம, இப்படிப்பட்ட பெருமானையா நாம வந்து தவத்தை கலைக்க வந்திருக்கோம், சரி விதி யார விட்டுது அப்படின்னு நினைச்சு தன்னோட விதியை நோக்கி ரொம்ப நொந்துட்டாராம். நொந்துட்டு நாம செய்ய வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மற்றவங்கெல்லாம் சிவபெருமான ஒரு பக்கம் நின்று துதிச்சிட்டு இருக்காங்க, வேண்டிட்டு இருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு, சிவபெருமான் மீது மலர்கனைகளையே விடுறதுக்காக குறிப்பாத்து விடுறதுக்காக ரெடி பண்ணி நின்று கரெக்டா குறிப்பாத்து பெருமான் மேல மனமிக்க மலர்கள், 5 மலர்கள், மலர் அம்புகள் விட்டுட்டாராம். அதான் சொல்றனே, தாமரை மலரால பூட்டப்பட்ட அம்புகள், அதுல எல்லாம் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும், மற்ற போர் மாதிரி இது வந்து காயத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் கிடையாது கவ்யா. நான் சொன்னேன் இல்லையா, மலர் வந்து எப்படிப்பட்டது, மலர் அம்பு அது அல்ல, தாமரை மலர்னா எவ்வளவு மென்மையா இருக்கும் அது மேல பட்டுதுன்னா, மறந்துட்டியா? அப்ப அந்த மாதிரி மலர்கனைகள் 5 பெருமான் மேல பாயும்படி பிரயோகிச்சுட்டாங்க. அப்ப இந்த மலர் அம்புகள் அவர் மேல பட்ட உடனே, சும்மா அவருக்கு மேல பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, ரொம்ப சாதாரணமா அப்படி கண் முழிச்சு பார்த்தாரு, அவ்வளவுதான். கண் விழித்து யார பார்த்தாரு, மன்மதனை பார்த்தாரு, காமன், அவருக்கு இன்னொரு பேர் காமன், காமனை பார்த்தாரு. பார்த்த உடனே அவரோட நெற்றி கண்ல இருந்து வரக்கூடிய நெருப்பு என்ன ஆகுது, அவரை எரிச்சு சாம்பல் ஆகிடுச்சு. அங்கே சாதாரணமானவரா நம்மளுடைய பெருமான், அதாவது இந்த உலக உயிர்கள்ல இருக்க ஒரு சாதாரண ஒரு மனிதனையோ அல்லது ஒரு ரிஷியையோ அல்லது ஒரு தேவரையோ அவர் மேல வந்து அம்பு விட்டா, இந்த மன்மதனுடைய அம்பு பாஞ்சதுன்னா அவங்களுக்கு வேணா திருமண ஆசை வரும், உடனே அவங்க ஒரு பெண் பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது வந்து மனிதர்களுக்கு. ஆனா சிவபெருமான் என்ன சாதாரணப்பட்டவரா? சாதாரண ஒரு தேவரா, இல்ல சாதாரண ஒரு முனிவரா, இல்ல சாதாரண ஒரு மனிதனா? அவர் வந்து ஒரு சாதாரணமானவர் கிடையாது. அவர் வந்து எப்பேற்பட்டவர்? இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இதெல்லாம் அவரை ஒன்றும் பண்ண முடியுமா? அவருடைய தியானத்தை கலைக்க முடியாது. அவர் வந்து அந்த மண், அதாவது இந்த ஆசைகளை எல்லாம் எரிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இப்ப நமக்கு கூட தேவையில்லாத ஆசையெல்லாம் எரியணும் அப்படின்னா நம்ம சிவபெருமானை வணங்கினோம்னா நம்மளுடைய இந்த காமம்ங்கிற ஆசையெல்லாம் வந்து இல்லாத போயிடும். அதை வந்து அகற்றக்கூடிய வல்லமை வந்து பெருமான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப அவர் ஒரு சாதாரணவரா நினைச்சு மற்றவங்க எல்லாம் செய்தாங்க இல்லையா அந்த வேலை, அது என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு நிமிஷத்துல தூள் தூள் ஆயிடுச்சு. அங்க மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு. அவரோட மனைவி ரதி தேவி என்ன பண்றாங்க, அதை பார்த்த உடனே விழுந்து விழுந்து அழறாங்க. ஐயோ, என் கணவனை அப்படி எரிச்சிட்டீங்களே இறைவா, இந்த உலக உயிர்கள்லாம் வந்து படைத்தல் தொழில் என்ன ஆகிறது, இவர் இல்லாட்டி யாருக்குமே திருமணம் ஆசையே வராது, யாரை யாரை திருமணம் செய்துக்கலாம், அப்புறம் குழந்தைகளே பிறக்காது, இந்த சிருஷ்டியே என்ன ஆயிடும் அப்படின்னு அழறாங்களாம். பெருமான் என்ன பண்றாரு, அவரை பார்த்துட்டு உடனே திருப்பி தியானத்துக்கு போயிட்டாரு. ஆனா இங்க அதுக்குள்ளார எரிஞ்சு போயிட்டாங்க. வெளியில இருந்த மற்ற தேவர்கள் பிரம்மன் விஷ்ணு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அடரா நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா பெருமானை சாதாரணமா நினைச்சு எழுப்பிடலான்னு நினைச்சு பெரிய தவறு பண்ணிட்டோம். இப்ப திருப்பி அவர் மௌன நிலைக்கு போயிட்டாரு. என்ன பண்றது, இனிமே வந்து இந்த மாதிரி நாம முறையற்ற செயல்களை செய்யக்கூடாது, இனி அவருக்கா நம்ம மேல எப்ப கருணை வந்து மோன நிலையிலேருந்து எழுந்து வராங்களோ அப்பதான் நம்ம வந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும், நமக்கு இந்த துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். நினைக்க ஆரம்பிச்சு இனிமே நாம இந்த மாதிரி குறுக்கு வழியில எதையுமே செய்யக்கூடாது. குறுக்கு வழி தானே பெருமான் அவருடைய வேலையை முடிச்சு, இப்ப நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா சிவபெருமானை என்ன செய்யணும்னா வணங்கணும், மனசார வணங்கணும். நமக்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவரை வேண்டி துதிச்சு பாடல் பாடி மனசார வணங்கினாலே அவர் வந்துருவாரு. அதுக்கு பதிலா சாமி எனக்கு நீங்க வந்து இது செய்யுங்க, உங்களுக்கு நான் வந்து இது தரேன், கோயில்ல வந்து இப்படி உங்களுக்கு நான் தங்க கவசம் சாத்துறேன், வெள்ளி கவசம் சாத்துறேன், உங்களுக்கு இவ்வளோ அபிஷேகம் கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, எனக்கு இந்த கஷ்டத்தை போக்க, இப்படி வேண்டதை விட்டுட்டு பெருமானேன்னு சொல்லி ஒரு திருமுறை இருக்கு இல்லையா, நம்ம திருமுறை பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை ஓதி சிவபெருமான நல்லா வணங்கினா என்ன செய்வாரு, போக்கிடுவாரு. இது தெரியாம காமன் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து பெருமானுடைய தவத்தை கலைச்சி இதெல்லாம் மனிதர்கள்ட்ட உபயோகிக்க வேண்டிய யுக்தி. இத போய் இறைவன்ட்ட நம்ம என்னைக்கும் செய்யக்கூடாது. கடவுளை வணங்கும் போது அறிவு விட அங்க எது முக்கியம், அன்புதான் முக்கியம். ஒரு பெரிய அறிவாளியா இருந்தா இறைவன் அவருக்கு வந்து டைரக்டா வரமாட்டாரு, இறைவன் அவருக்கு உடனே அருள் செய்ய மாட்டார் ஒரு பெரிய அறிவாளிக்கு. ஆனா ஒரு அன்பானவன், ஒரு நேர்மையானவனுக்கு இறைவன் உடனே செய்வார் அருள் இல்லையா. இப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியுதானே, அவங்க வந்து இந்த மாதிரி செய்யாம என்ன செய்திருக்கணும், முதலே வந்து பெருமானை போற்றி வணங்கி பாடல் பாடி மனதார வேண்டியிருந்தா பெருமான் வந்திருப்பாரு இல்லையா, அவர் தவத்தை கலைச்சிருப்பாரு இல்ல. கடைசியா அந்த மாதிரிதான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானே நாங்க செய்த தவறு அப்படின்னு சொல்லி திருப்பி சாமி வந்து நிறைய பாடல்கள் பாடி துதிச்சு பெருமானை மனசு விட்டு அவங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்ட உடனே பெருமான் கண் விழிச்சு பார்த்தாராம். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் தான் அவர் கண் விழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு தெரியுமே, கல்யாண சுந்தரர்ல பார்த்தோம் இல்லையா, வந்து பார்வதி தேவிய வந்து இமயமலையில காண வந்தாருன்னு போன கதையில பார்த்தோம் இல்லையா, இது அதுக்கப்புறம் தான் நடந்தது. அப்ப இத வந்து அவங்க ஆரம்பத்துல செய்திருந்தா காமன் எரிஞ்சு சாம்பலாக வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனா ஏன் அப்படி எரிச்சாரு, தலைச்சாருங்கிறது பெருமானுக்கு ஏற்கனவே தெரியும் பத்தியா, ஏற்கனவே நந்திய பெருமான் சொல்லியிருந்தார்ல. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க நம்மள மாதிரி உயிர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு காமன்ங்கிற ஒரு எரிச்சு சாதாரண, தான் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல, காமன் மாதிரியான ஆசைகளுக்கு உட்பட்டவன் கிடையாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத நம்மளை மாதிரி தேவர்கள் மனிதர்கள் உலக உயிர்களுக்கெல்லாம் உணர்த்துறதுக்காக பெருமான் என்ன செய்யறாரு, இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினாரு. சரியா, அதுக்கப்புறம் இந்த காமனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நீ கேட்கவே இல்லையே.
3: அம்மா, ஆனா அதுக்கு மேம் நீங்க இந்த தண்டனையை அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க.
4: அது வந்து நான் அடுத்த கதையில சொல்றேன். ஏன் அவங்க அந்த தண்டனையை அனுபவிச்சாங்கிறது தக்ஷன் பத்தின ஒரு கதை வரும், அது அப்போ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப நீ எனக்கு இதை ஞாபகப்படுத்த சொல்லறேன். சரியா, இப்போ வந்து என்ன செய்யற காமன், ரதி தேவி உடனே கேட்பாங்க எனக்கு என்னோட கணவரை மீட்டு தாங்கன்னு, திருப்பி உயிர்ப்பிக்கணும்னு. அப்ப இறைவன் என்ன செய்யறாரு, கருணை, அதுதான் ரொம்ப கருணை கடலாச்சே, தனக்கு ஒருத்தவங்க தவறு செய்தா கூட திருப்பி வந்து மன்னிப்பு கேட்ட உடனே நம்மளா என்ன செய்வோம், நீ அன்னைக்கு என்ன இப்படி சொன்னல இன்னைக்கு உனக்கு தரமாட்டேன் போ அப்படி சொல்லுவோமா? ஆனா பெருமான் என்ன செய்யறாரு, திருப்பி நான் தவறு செய்தா கூட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற கருணை உள்ளம் அவருக்கு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, சரி முருகன் திரு அவதாரம் நடக்கும்போது நடந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய கணவனும் உயிர்ப்பிச்சு எழுவாரு, நான் வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்துக்க போறேன், அப்படி செய்து கட்டும் போது முருகன் திரு அவதாரம் நடக்கும், அப்ப உனக்கு கணவர் திருப்பி கிடைப்பாரு, உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாரு, மற்றவங்களுக்கு சூட்சமமா இருப்பாரு அப்படிங்கிற வரம் கொடுப்பாராம் மன்மதன். அதான் மன்மதன் எழுந்துருவாரு இப்ப இல்ல, இறைவன் வந்து பார்வதி தேவிய திருமணம் செய்துகிட்ட உடனே. சரியா, இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: தன் அன்பு மனைவியிடம் பிரியா விடைபெற்று மூலன் என்னும் ஆணிரை மேய்ப்பான். தன் ஆணிரைகளை வழக்கம்போல் மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டிச் செல்கிறான். இடம் சாத்தனூர் மேய்ச்சல் நிலத்திற்கு செல்லும் வழி மற்றும் காவிரி ஆற்றங்கரை மேய்ச்சல் நிலம்.

என் அருமை பசுக்களே, நேத்து மேஞ்ச ஆத்தங்கரைக்கு ஓரத்துல பச்சை பசேன்னு நிறைய புல்லெல்லாம் இருக்கு. இன்னைக்கும் அங்கேயே போங்க. வழக்கம் போல வயிறார மேலாம் போங்க போங்க. ஏ வலியம்மா, நீ ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுற? கருத்தம்மாவ பாத்தியா? தன் கண்ணுக்குட்டியோட எப்படி அமைதியா போதுன்னு. போங்க போங்க. அடடடட, ஏய் கொம்பா கொம்பா, நிதானம் நிதானம். இல்ல எல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் போகுதில்ல, கீழே தள்ளியாவது விட்டுடாத. எல்லாரும் நிதானமா போங்க. ஏன் இவ்வளவு அவசரம், இவ்வளவு குதியல்? எல்லாரும் நிதானமா போங்க. என் அருமை பசுக்களே, எம்பூட்டு நேரமானாலும் வழக்கம் போல உங்க எல்லாரு வயிறும் நிறைய மேய்ச்சல கொடுத்து நல்ல தண்ணிய குடிக்க வச்சு திருப்தியாதான் அந்தியில அழைச்சிட்டு போவேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, போங்க போங்க.

0: பாத்தீங்களா, எவ்வளவு பச்சையான புல்லுங்க. எல்லாரும் போய் வயிறார மேய்ங்க. நான் இந்த மரத்தடி நேர்ல உக்காந்துருக்கிறேன். சொல்ல மறந்துட்டேனே, யாருக்கேனும் தாகம் எடுத்தா கரை புரண்டு ஓடுற இந்த காவேரியில இறங்கிடாதீங்க. அது சில நேரத்துல பெரிய ஆபத்தா போயிரும். அம்மான்னு கூப்பிடுங்க, நான் வந்து கூட்டிட்டு போய் காவேரிக்கார துறையில தண்ணி குடிக்க வச்சு கூட்டிட்டு வரேன். சரி சரி, கவனமாக மேய்ங்க. அப்பாடா, என்ன வெயிலு, என்ன வெயிலு! மனுஷன் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. நம்ம வாய் பேசுறோம் சொல்றோம், ஆனா இந்த வாயில்லா ஜீவனுங்க என்ன பண்ணும்? ஈஸ்வரா, நீ தான் எல்லாரையும் காப்பாத்தணும். ஏ சுரபிமா, சுசிலை, ஏ கொம்பா, அங்க ஒண்ணு இல்லாத இடத்துல என்னத்த மேயறீங்க? எல்லாரும் நிறைய புல்லு இருக்கிற இங்க வந்து மேயுங்க. நல்ல ஆகாரம் இங்க இருக்கையில ஏன் எல்லாரும் எதை எதையோ தேடி அலையறீங்க? எல்லாரும் இங்க வாங்க. சரி சரி, எல்லாரும் கவனமா மேயுங்க, நான் இந்த மரத்தடியில இருக்கேன்.
1: ஆவடுதன் துறையை விட்டு நீங்காததோர் கருத்து சிவயோகியார் உள்ளத்தில் தோன்றி எழுந்தாலும் பொதிகை மலை சேரும் விருப்பால் அத்திருப்பதியை நீங்கி காவிரி ஆற்றங்கரையை அடைகின்றார். அங்கே கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றினை தரும் பசுவினங்கள் ஒரு சோலையில் அழுது அரற்றி கதறுவதை காண்கின்றார்.

சிவசிவா, பசு கூட்டங்கள் மிகுந்த வருத்தத்துடன் அழுது புலம்புகின்றதே. எம்பிரான் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் ஐந்தும் அளிக்கும் உரிமையை உடையன.

0: இப்பசுக்களை மேய்க்கின்ற மூலன் விதியினாலே இறந்துவிட்டான். இவன் பேணி வளர்த்த பசுக்கள் மிகுந்த துயரமடைந்து அவனை சுற்றி வந்து கதறுகின்றதே. இவன் மீண்டும் உயிர் பெற்றாலன்றி இப்பசுக்களின் துயரத்தை போக்க முடியாது. நம்பர் அருளாளே, இப்பசுக்கள் உற்ற துயரத்தை போக்குவேன்.
1: மூலனுடைய உடலில் தம் உயிரை சேர்ப்பிக்க திருவுள்ளம் கொண்ட சிவயோகியார் தம் உடலை தீங்கூறாத வகையில் ஓரிடத்தில் காவல் செய்து வைத்து தாம் பழகியிருந்த யோக சாதனையின் வழியால் அம்மூலனுடைய உடலில் தமது உயிரை செலுத்தி

0: சிவயோகியார் மூலனது உடலில் திருமூலராய் அழகும். பசுக்கள் எல்லாம் அது கண்டு நாத்தழும்பே அவரை முகந்து அணைந்து கனைப்பொழு நயந்து வாய்க்கப் பெற்று எழுந்த மகிழ்ச்சியால் வாழெடுத்து துயருடையனவாகி நிறையாக மயிற்சென்ற பசுக்களின் கூட்டம் மகிழ்வுற்றது கண்டு சுந்தரநாதர் என்னும் திருமூலத்தேவ நாயனார் மிகுந்த அன்புடன் அப்பசுக்கள் சென்று மேய்ந்த அப்பசுக்கள் எல்லாம் காவிரியாற்றின் துறையில் சென்று தண்ணீர் விரும்பி களைப்பு தீர்ந்து கரையேறி பின் மலர்கள் விரிந்த சோலையின் நிழலில் இனிதாக தங்கிட தாம் காவல் செய்தார்.
1: அவடுத்தன் துறையுறையும் இம்மன்னலே உமையம்மை பசு உரு கொண்டு பூசித்து இத்தலத்தில் ஆவுற்ற பெருந்துயரத்தை போக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் சிவசிவா. மாலை நேரம் நெருங்கிவிட்டது. இப்பசுக்கள் எல்லாம் தங்கள் இடங்களை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டன. பசுக்களின் பின் சென்று அவை தத்தம் இடங்களுக்கு பாதுகாப்பாக சென்றடைந்த பின் மீண்டு வந்து மறைத்து வைத்த உடலுக்குள் சென்றுவிட வேண்டும். சிவசிவா சிவசிவா.

ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான், தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முதுமினி. மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முதுமினி. நம பார்வதி பதை ரகர மகாதேவ. இறைவன் நமக்கு மூல பண்டாரத்தை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டவரை சிவபெருமான் தான் முதல்ல. ஆகவே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஆகவே நான் படிமுறையிலே இன்றைக்கு சிவபுண்ணியங்கள் ஆலய வழிபாடு என்று சிந்தித்துக் கொண்டு இன்றைக்கு சிவ பூஜை என்கின்ற தலைப்பிலே கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த சிவ பூஜையை பற்றி இன்றைக்கு ஒரு வகுப்பு தான் சொல்ல முடியும். ஆகவே சில முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லலாம் என்று கருதுகிறேன். எதையுமே நுழைவதற்கு முன்பாக அது என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் நம்முடைய உண்மையான கடவுள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. அப்படி தெரியாதனாலதான் நாயேன்னு சொல்றார் மாணிக்கவாச சுவாமிகள். நாய்க்கு தலைவனை காணக்கூடிய ஆற்றல் உண்டு. நமக்கு நம்ம கடவுள் யார் நமக்கே தெரியல, அதான் நாயினும் கடையினர். ஆகவே நம்முடைய கடவுள் யார் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டாச்சு, அதுக்கப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அருமையா விளக்கினாங்க. இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தமே அத்துவித சம்பந்தம். ஆகவே கடவுள் ஒரு தனிப்பொருள், உயிர் ஒரு தனிப்பொருள், இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அல்லது உறவு? ஆகவே அவருக்கும் நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர் ஆண்டான் நம்ம அடிமை என்று தெரிந்து கொள்கிறோம். சரி, ரெண்டாவது யாருன்னு தெரிஞ்சாச்சு, நம்ம என்ன உறவுன்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை நாம் ஏன் வழிபட வேண்டும்? வணங்குதல் என்று சொன்னால் எல்லா தெய்வங்களுக்கும் வணங்குதல் தான், ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் வழிபடுதல் ஒன்னு வச்சாங்க. வணங்குதல் என்பது வேறு, வழிபடுதல் என்பது வேறு. ஆகவே அவரை நாம் வழிபட வேண்டும். அதான் கட்டதனால் ஆய பயன் திருவள்ளுவரே சொல்லிட்டார். சரி, அடுத்து முடிஞ்சுதான். அப்ப என்ன அடுத்த அவர் கேள்வி வருது, எப்படி வழிபட வேண்டும்? அடுத்த கேள்வி, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வி வந்துருது. ஆகவே இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அல்லது வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான் சிவ பூஜையிலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செயல். இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி, யார் பாவிகள் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் ஒன்று சொன்னாரு, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்றும்பர். அழுக்காறு தான் ஒரு பாவினார் திருவள்ளுவர், அது உலக நிலைக்காக சொன்னார். ஆனா திருமுகத்தை போய் யார் பாவி என்றால், பாவிங்கிறதுக்கே பல பேர் பல வழக்கம் கொடுத்துக்கிறாங்க இல்லையா. அவர் இங்கிலீஷ்கார வழக்கம் சொன்னா யார் பாவின்னு, ஏ பொட்டன்சியல் செயின்ட் அப்படின்னா. Who is a sinner? A potential saint. Who is a saint? A transformed sinner. அது ஒரு விதமான விளக்கம். ஆகவே பாவிகள் என்று சொன்னால் நாம் வந்து திருவள்ளுவர்கிட்ட போய் திருமூலத்தை போய் கேட்டா அவர் என்ன சொன்னார்னா, இறைவனை வழிபடுவதற்குரிய ஒரு சின்ன மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை தெரிந்து கொள்ளாதவன் பாவினார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்ட அருள்புரியானிற்கும் எண்ணிலே பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னவும் மாட்டாமல் நழுவுகின்றாரே. இறைவனை ஒரு லேசா வழிபடலான்னு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப எளிமையான முறை, பூ உண்டு நீர் உண்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணு வேண்டாம். அந்த பூ உண்டு நீர் என்று தெரியாதவனை போய் என்ன சொன்னார்னா, எண்ணிலே பாவிகள், தெரியாதவன் எண்ணிலே பாவிகள்ன்ற. அதனால அந்த பாவி என்பதற்கே பலவிதமான பொருள்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ஞான நோக்கிலே சிவபெருமானுடைய வழிபாட்டை நாம் யார் கைவிடுகிறோமோ அவர்கள் தான் பாவி. அதான் திருமூல சொல்லுகிறார். அப்படியான இந்த இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற நியமத்தை எங்கே சொல்லியிருக்கிறது என்றால் சிவாகமங்களிலே தான் சொல்லியிருக்கிறார். அதோட சிவபெருமானுக்கு என்னன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன வீக்னஸ் ஒன்னு இருக்கும். உலகத்தில் பார்க்கிறோம் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அது போல சிவபெருமான் விருப்பு வெறுப்பு அற்றவன், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையா. வேண்டுதல் வேண்டாம இலான் திருவள்ளுவர் சொல்லிட்டார். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கான். அது என்னன்னு கேட்டா, ஆன்மாக்கள் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்.
ரொம்ப அருமையா சொல்லிருக்கார். அது எங்க சொல்றாருன்னா, சேக்கலார் சுவாமிகள் சொல்றார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்பான சொல்றார், எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. அம்பாளுக்கு உபதேசம் பண்ணாராம், எண்ணிலே ஆகம் எத்தனையோ ஆகமங்களை அழிச்சிய சிவபெருமான் தாம் விரும்பும் உண்மை பூசனை என்று அதை கேட்ட உடனே அம்பாள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பூஜை பண்ணா என்று திருக்குடிப்பு தொண்ட நாயனார் சேக்கலார் சொல்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் என்னன்னு கேட்டா, நாமெல்லாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விருப்பம் அவரிடத்தில் இருக்கிறது. இது ஒண்ணு மட்டும் அவருக்கு விருப்பம் இருக்கு சிவபெருமானுக்கு என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அவரை வழிபட வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் எப்படி வழிபடுவதுன்னு அடுத்த ஒரு கேள்வி வந்தது. அவர் கற்பனை கடந்த சோதி, நம்முடைய மனத்தினாலையும் வழிபட முடியாது, வாக்கினாலையும் வழிபட முடியாது, காயத்தினாலையும் வழிபட முடியாது. ஆளை கண்டுபிடிச்சாதானே கேள்வி விழுந்து வணங்குவீங்க, ஆளே தெரியலையே. ஆக மனமொழிமைகளுக்கெல்லாம் கடந்தவன் கடவுள், கடந்தும் இருக்கிறான் உள்ளாகியும் இருக்கிறான், அதான் கடவுள்னு பேர் வச்சான். அவருடைய உண்மையான மேனி இருக்கு இல்லையா, அவருடைய பாடி, இறைவனுக்கு உண்மையிலே அவருடைய பாடி எப்படி சார் இருக்கும் நமக்கெல்லாம் கிளீனா தெரியுது இல்லையா. ஒரு நாளைக்கு பாடி எப்ப சார் எடுக்க போறாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப பேரை சொல், பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு இல்லையா, அது வரைக்கும் தான் பேரை சொல்றாங்க. அந்த காலம் வந்த உடனே இன்னாரை எடுக்கிறாங்கன்னு கேட்க போறது இல்ல, பாடி எப்ப சார் எடுக்க போறாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ அது போல சிவபெருமானுக்கு ஒரு பாடி இருக்கா இல்லையா என்றால், அதை சாஸ்திரங்கள் கூறுகின்றன, அவருடைய சக்தியே அவருக்கு பாடியாக வரும், அது அவருக்கு அதிசூக்கும திருமேனி, அது ஒரு திருமேனி தான், அதுதான் உண்மை திருமேனி என்று கூட சொல்லலாம். அதை குறித்துக் கொள்ளுங்கள், சக்தி அவருக்கு அதிசூக்கும திருமேனி. அதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய உயிரையே அவர் திருமேனியாக கொள்ள முடியும். சைதன்ய சுரூபின்னு சொல்வார் மெய்கண்டார் சொல்வார், சைதன்ய சுரூபியாய் நிற்றலான் அப்படிம்பார். அது நம்முடைய ஆன்மாவையே ஒரு திருமேனியாக கொள்வார், அது சூக்கும திருமேனி. அதுக்கப்புறம் ஐந்தெழுத்தை அவருடைய திருமேனியாக கொள்வார், அதுதான் பஞ்சாட்சர திருமேனி, அது அவருக்கு தூல திருமேனி. இந்த மூணுடைய தன்மை ஒரு மாதிரி, அதாவது இறைவனுடைய உருவம் அருவுருவம் அருவம் என்று அது ஒரு வகையா சொல்றது, நான் இன்னொரு வகையா சொல்றேன். பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உருவம் அருவம் அரு உருவம் என்பது எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். அந்த மூணு எது கெடுக்கிறாருன்னா, நம்ம கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே சித்தியார் சொல்வார். இந்த மூன்று வடிவங்களை எடுக்கிறார் என்றால், நம்முடைய ஒரு மேனியை போக்குறதுக்கு ஒரு மூணு மேனி எடுக்கிறாராம் சித்தியார். ரொம்ப அருமையா சொல்வார், நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. இது இன்னொரு வகையான ஒரு வகுப்பு முறை. ஆகவே அது இல்லாம இதுதான் அவருடைய உண்மையான திருமேனின்னு வச்சுக்கலாம், சக்தி திருமேனி, ஆன்ம திருமேனி, பஞ்சாக்கர திருமேனி. அப்ப எது வரல நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், மாயை அவருக்கு திருமேனியாக வரவில்லை, இதுதான் முக்கியம். நம்ம எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சரிதான், என்ன நிலையிலே போய் பிறந்தாலும் சரிதான், நமக்கு மாயையிலிருந்து ஒரு உடம்பு கொடுக்கப்படும், ஞாபகத்தை வச்சுடுங்க. எத்தனை பிறவி என்ன பிறவி எடுத்தாலும் சரிதான், நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84,000 யோனி பேதங்கள், எங்க போய் பிறந்தாலும் நமக்கு ஒரு பாடின்னு ஒண்ணு இருக்குது மாயிலிருந்து கொடுக்க போறாங்க. அது வித்தியாசமாக இருக்கும், ஒரு பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கும் அந்த பாடி மட்டும் மாறிடும் அவ்வளவுதான். ஆனால் இறைவன் என்ன பண்றாரா, நமக்காக வேறு சிலவற்றை திருமேனியாக கொள்ளுகிறார், அதுக்கு பேர் உபசார திருமேனியின் பேர். அத்துவாக்களை திருமேனியாக கொள்வார், மந்திரத்தை திருமேனியாக கொள்வார், பிம்பம் என்று சொன்னால் கல்லிலே அல்லது ஐம்பொன்னிலே அவர் ஆவாகனம் பண்ணா அது பிம்பம்னு பேரு, தண்ணீர்ல ஆவாகனம் பண்ணா கும்பம், நெருப்பு ஆவாகனம் பண்ணா தம்பம், அவ்வளவுதான் வித்தியாசம். பிம்பம் கும்பம் தம்பம், கல்லில் ஆவாகனம் பண்ணா பிம்பம், தண்ணீர்ல ஆவாகனம் பண்ணா கும்பம், நெருப்புல ஆவாகனம் பண்ணா தம்பம். ஈசை ஞாபகம், பிம்பம் கும்பம் தம்பம். ஆகவே இவற்றையும் அவர் திருமேனியாக கொள்ளலாம், ஆனா அது உபசார உண்மை இல்லைன்னு உபசார திருமேனிகள் அத்துவாவும் வடிவன முறைகள் எல்லாம். அப்ப ஏன்னு கேட்டா, இந்த உபசார திருமேனிகள் ஏன் கொள்ளுகிறார் என்றால், நமக்காக. நாம் நேரடியாக உண்மை திருமேனியை போய் பிடிக்க முடியாது, நம்மளால நாம போய் உண்மை திருமேனியை நேர நம்முடைய அறிவினாலே பிடிக்க முடியாது. ஆகவே அதுவரை
அந்த உண்மை திருமேனியை நாம் அணுகுகின்றவரை உபசார திருமேனியை பிடித்துக் கொண்டால் போதும். ஆகவேதான் இந்த பூஜையில் நாம் செய்யறதெல்லாம் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, உபசாரம், சோடச உபசாரம்னு வச்சாங்க அதுக்கு பேர் இல்லையா. 16 உபசாரங்கள் தான் சிவபெருமானுக்கு பண்றோம், நாம் பண்றதெல்லாம் கோயில்ல பண்ணாலும் சரி வீட்டுல பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் உபசாரம். உபசாரம்னா என்ன அர்த்தம், உண்மை அல்ல என்பது அங்க அடங்கி இருக்கு. உண்மை இல்லை, உண்மை திருமேனியை நீங்க வணங்கவில்லைங்கிற சொல்லியிருக்கு, இவன் பெரிய கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது இல்ல. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவபூஜையிலே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அதிகாரம் என்பது விசேட தீட்சை பெற்றுக்கொண்ட பிறகுதான். எப்பொழுதுமே முறையான வழிபாடு என்ன என்பதை முக்கியம். ஆக நம்ம கேட்டுட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை, எடுக்காமையே பண்ணா பயன் இருக்குமா சார், இருக்காதா சார், தீட்சை இல்லாமே வழிபட்டா அதுக்கு பலன் உண்டா இல்லையா இல்ல. எப்பயுமே மனித முயற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறோம் டிக்கெட் வாங்கணும்னு பெரிய கியூ நிக்குது, முதல்ல நாம என்ன பண்ணுவோம்னா கியூல நிக்காமையே டிக்கெட் வாங்க முடியுமான்னு முதல்ல பார்ப்போம். அது நம்ம இயற்கை அப்படிதான், எப்பயுமே இந்த சிரமப்பட்டு வாங்காம ஈஸியா வாங்குறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். கியூல நிக்காம வழியே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் கியூல போய் நிப்போம். இது பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய யாருக்கும் இருக்கு, படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே அடங்கிறான் இதுல. அதான் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்ன உடனே நம்ம நினைப்போம்னா அதுல போகாமே வழி இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். இது அதான் சொன்ன நம்முடைய சமயத்திலேயே மட்டும்தான் இந்த ஒரு சிக்கல், மற்ற சமயத்தில் ஆப்ஷனே கொடுக்கல இல்லையா, உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நம்முடைய சமயத்தில் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆகவே சிவதீட்சை பெற்றுக்கொண்டு வழிபடுவது என்பதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த வழிபாடு, அதிக பலனை தரக்கூடிய வழிபாடு என்றுதான் அவர் ஆகமத்திலே விதித்திருக்கிறார். சிவாகமத்தில் விதித்தபடி சிவதீட்சையை பெற்றுக் கொண்டு அனுஷ்டித்தால் ஒழிய முத்தி சித்தியாது அப்படின்னு சொல்லுவார் அருணாவலர், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். ஆக என்னால ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, அப்படி வழிபடாமல் பயன் இல்லைன்னு சொல்லல, அதான் கவனிக்கணும், பயன் உண்டு பயன் இல்லைன்னு சொல்லல இல்லையா. சம்பளம் 100 ரூபாய் வாங்குறது சம்பளம்.

அனுஷ்டானம் என்று பெயர். ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும், ஸ்கூட்டர்ல போறோம், ஹெல்மெட் வச்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெல்மெட் ஒரு சேஃப்டியை கொடுக்குது உங்களுக்கு இல்லையா. அது போல தீயணைப்பு படையினர் வர்றாங்க, அவங்க எல்லாம் ஃபைபர்னால ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, போட்டா தீ அவர்களை தாக்காது. ஆபரேஷன் பண்ண போறீங்க, ஆபரேஷன் பண்ண டாக்டர் என்ன சொல்றாரு, போய் அனேஸ்தெடிஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாங்கன்றாரு இல்லையா. அப்ப என்னன்னா ஒரு எதையும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகாஷன். அது போல அனுஷ்டானம்னா வேற ஒன்றும் கிடையாது, அணுன்னு சொல்லியாச்சுனாலே முன்னாடி செய்து கொள்வதுன்னு அர்த்தம். அது வந்து அனுபவம், அனுசந்தானம், அனுவாதம். இந்த அணுன்னு சொன்னா முன்னாடி செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆகவே சிவ பூஜைக்கு முன்னால் நம்முடைய மனம் மொழி மெய்களை தூய்மை செய்து கொள்ளும் கிரியைக்கு அனுஷ்டானம் என்று பெயர். இந்த அனுஷ்டானம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அகபூஜை. அது ரொம்ப முக்கியம். அகபூஜை என்று சொன்னால் இந்த பூஜைக்கு உள்ள திரவியங்கள் பொருள்கள், அந்த பொருள்கள் எதையுமே பயன்படுத்தாமல், மறுபடி சொல்றேன் வேகமா உங்களுக்கு எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், பூசை பொருட்களை மனதால் கற்பித்துக் கொண்டு ஆன்மாவை லிங்கமாக பாவித்துக் கொண்டு அனுஷ்டானத்திற்கு பின்னும் புற பூஜைக்கு முன்னும் செய்யப்படுகின்ற அந்த கிரியைக்கு அகபூஜை என்று பெயர். அகபூஜைன்னு சொன்ன உடனே அதுல எதெல்லாம் அடங்கும் கேட்டீங்கன்னா, அவர் பூஜைன்னு சொன்ன உடனே சிவபெருமானிடத்திலே சம்பந்தம் வைத்துக் கொள்பவன் சைவன். சைவன் வெஜிடேரியன் அர்த்தம் கிடையாது இல்லையா. சைவன் என்ன அர்த்தம், இன்னைக்கு போர்டு கூட அப்படிதான் போடுறாங்க, சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் அப்படி அர்த்தம் இல்ல. சைவன் யார், சிவனோடு சம்பந்தம் செய்து கொள்பவன் சைவன், அவ்வளவுதான். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல் திருமுறையில சொல்லிட்டார். அடுத்த கேள்வி என்ன வரும்னா, எப்படி சார் சம்பந்தம் வச்சுக்கிறதுன்னு வரும் அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன சொன்னாங்க, பூஜை ஹோமம் தியானம் இந்த மூணு நாளையும் அவரிடத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை ஹோமம் தியானம். அப்பொழுது அகபூஜை என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நீங்க என்ன பண்றீங்க, சிவபெருமானை உபசாரம் பண்றீங்க, ஆனா எந்த பொருளையும் கையிட்டு தொடக்கூடாது அப்படி நினைச்சுக்கிறீங்க. எந்த பொருளையும் கையிட்டு தொடக்கூடாது, தொடாமலேயே நம்முடைய இருதயத்தை பூசைத்தானமாகவும் நம்முடைய நாபியை ஓமத்தானமாகவும் புருவ நடுவை தியானத்தானமாகவும் பாவனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய இருதயத்தை பூசைத்தானமாகவும் நம்முடைய நாபியை ஹோமத்தானமாகவும் புருவ நடு இந்த கோதண்டம் அது லலாடம் அதை தியானத்தானமாகவும் கொண்டு நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த கிரியைக்கு அகபூஜை என்று பெயர். அந்த அகபூஜையிலேதான், அகபூஜைன்னு சொன்னா இவங்க ஒரு கேள்வி வரணும், எந்த பொருளையும் கையில தொடப்படாது இல்லையா, எல்லாம் கற்பனையிலே பண்ணிக்கணும், அதுதான் யோக அதிகாரம் பேரு. அதுதான் நான் சொன்ன நேத்து, அதான் மூன்று அதிகாரம், ஒன்று அர்ச்சனா அதிகாரம், மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம். யோக அதிகாரம்ங்கிறது யோகம்னு அகபூஜைன்னு அர்த்தம் அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, பொருள்களை எல்லாம் கற்பிக்கல சார், சிவலிங்கம் எது, நீங்க பூஜை பண்ணு சொல்லிட்டீங்க இல்லையா, எது சிவலிங்கம் அகபூஜையில, ஒரு கேள்வி. நம்முடைய ஆன்மாவே சிவலிங்கம், ரொம்ப முக்கியம். அதான் சொன்னாரு, தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், திரும்ப ரொம்ப அருமையா சொன்னார். தெள்ள தெளிந்தார்க்கு அப்படின்னா, யோக முறையிலே வழிபடுகின்றவர்களுக்கு சிவன் சிவலிங்கம் அப்படின்னா உனக்கு இல்லைன்னு அர்த்தம் தான். தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். அப்போ யாரும் அகபூஜை செய்கின்றவர்கள் தன்னுடைய ஆன்மாவையே சிவலிங்கமாக பாவித்துக் கொண்டு முதல்ல நாம பூஜை பண்றோம் சிவபெருமானுக்கு. இந்த 16 உபசாரத்தையும் பண்ணணும், அந்த 16 சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு என்ன பெயர், ஏன் செய்கிறோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, ஆன்மாவை லிங்கமாக பாவித்துக் கொண்டு அனுஷ்டானத்திற்கு பின்னும் புற பூஜைக்கு முன்னும் நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த உபசாரத்திற்கு அகபூஜை என்று பெயர். இந்த அகபூஜை பண்ணி முடிச்ச உடனே இப்ப சுவாமி எங்க இருக்கிறார், சிவபெருமான் எங்க இருக்கிறார், நம்முடைய உயிருக்குயிராக இருக்கிறார் அல்லது நம்முடைய இருதய கமலத்தில் இருக்கிறார். இப்போ மறுபடியும் என்ன பண்றீங்க, நீங்க சிவபூஜை பண்றதுக்கு ஒரு லிங்கம் வச்சிருக்கீங்க இல்லையா, ஆன்மார்த்த லிங்கம். அந்த ஆன்மார்த்த லிங்கம் சிவபெருமான் அல்ல, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, மூர்த்தின்னு தான் பேரு. அந்த மூர்த்தியிலே வந்து அமருகிறவன்

0: மூர்த்திமான், மூர்த்தி வேற மூர்த்திமான் வேற. ஆகவே அந்த சிவலிங்கத்திலே நீங்கள் இந்த அகபூஜையை முடித்துக் கொண்டவுடன் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சிவோகம் பாவனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாவனையிலே மிகவும் உயர்ந்தது சிவோகம் பாவனை. சைவம் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, மந்திரம் பாவனை கிரியை. இந்த மந்திரங்களிலே மிக உயர்ந்த மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம், எத்தனையோ மந்திரம் இருக்கு. பாவனையிலே மிக உயர்ந்த பாவனை சிவோகம் பாவனை, கிரியையிலே மிக உயர்ந்த கிரியை ஆகம கிரியை. இதான் மந்திரம் பாவனை கிரியை. அந்த சிவோகம் பாவனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஜீவஸ்தாபனம். ஜீவஸ்தாபனம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்ம நம்மிடத்திலே இருதய கமலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் இதுவரைக்கும் அகத்துல வச்சு உங்க வழிபட்டேன், இனிமே புறத்துல வழிபடணும்னு விரும்புறேன் இல்லையா. இப்ப குழந்தைகள் மேல நம்ம எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அந்த குழந்தைகளை அள்ளி தழுவி கொண்டு உச்சி முகப்பதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. என் குழந்தைகளை அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த உடலை தழுவுவதோட இன்பம் கிடைக்குதா உங்களுக்கு, அன்பா இருக்குன்னு வாயில சொன்னா. அப்ப என்ன பண்ணும் சுவாமிட்ட, சுவாமி உம்மை இதுவரை நான் அகத்திலே வழிபட்டேன், இனிமேல் உம்மை புறத்திலேயும் வழிபட விரும்புகிறேன். இல்ல ரெண்டும் நிறைவேறணும், அகத்திலேயும் வழிபடணும் புறத்திலேயும் வழிபடணும். ஆகவே புறத்திலே உம்மை வழிபட வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொன்னால் நீர் என்னுடைய ஆன்மாவிலிருந்து பிரிந்து எனக்காக பிரிந்து இந்த சிவலிங்கத்திலேயே வந்து கொஞ்ச நேரம் அமரணும் பூஜை பண்றதுக்காக என்று கேட்கிறீர்கள். அப்படி கேட்டு அவர் வந்து சிவலிங்கத்திலே வந்து அமர்ந்ததாக நீங்கள் நினைத்துக் கொண்டு எங்க வந்துட்டாரு, ஜீவன்ல உள்ளவர் எங்க வந்துட்டார், இப்பொழுது சிவலிங்கத்துக்கு வந்துட்டார். அதான் ஜீவஸ்தாபனம். அதுக்கப்புறம்தான் சிவபெருமான் லிங்கத்துக்கு வர்றார், ஞாபகத்தை வச்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் நீங்க ஜீவஸ்தாபனத்துக்கு அப்புறம் 16 உபச்சாரங்கள் செய்கிறீர்கள். அது என்ன சொன்னாங்க, அதுதான் எல்லாம். நீ என்ன, நீ அபிஷேகம்னா 36 குரலை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு, உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தவாறு சிவபெருமானத்துல எப்படினாலும் நீ விளையாடலாம். சுந்தரகிருஷ்ணன் மண்மையில் விளையாடுவாயின்னு சொல்ற இல்லையா, அது போல அபிஷேகம்னா என்னென்ன குரலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஒரு 36 அபிஷேகம் இருக்கிட்டதிட்ட, அதுல உங்களுக்கு என்ன சக்தி உண்டோ நீங்க பண்ணிக்கலாம். அப்படி அந்த ஒவ்வொரு உபச்சாரம், அபிஷேகம்னா ஒரு உபச்சாரம், பாத்தியம்னா உபசா உபச்சாரம், ஆசமனம் என்றால் உபச்சாரம், அது ஒன்னுக்கு ஒரு கணக்கு இருக்கு. 16 ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்தியம் என்றால் அவரை உரிமையாக்கிக் கொள்ளுதல். அப்படி நம்முடைய உடல், உயிர், ஆவி எல்லாவற்றையும் அவருக்கு உடைமையாக்கிக் கொள்கிறோம். அதெல்லாம் பாவனையிலே செய்றீங்க. அப்படி பண்ணீங்கன்னா புற பூஜை, அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த 16 உபச்சாரத்தையும் செய்த பிறகு கடைசியா ஒரு உபச்சாரம் இருக்கு, அதான் தாம்பூலம்னு பேர். முதல் உபச்சாரத்துக்கு ஆவாகனம்னு பேர், கடைசி உபச்சாரத்துக்கு தாம்பூலம் என்று பெயர். ஆகவே அந்த பூஜையெல்லாம் செய்து முடிப்பதற்கு முன்பாக, தாம்பூலத்திற்கு முன்பாக ஆன்ம நிவேதனம், அதாவது என்னுடைய உயிர், பொருள், ஆவி அன்றே என்றன், ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் எல்லாம் உட கொடுத்துட்டேன், இன்னும் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துடணுமா. நான் அப்புறம் சொன்னேன், உயிர் ஆவணம் செய்து தந்திட்டால், அருமையா சொல்லுவார் திருவாரூர் தேவர், ரொம்ப அருமையான ஒரு தேவர் இல்லையா. உயிரா வனம் இருந்து உற்று நோக்கி சொல்லாதே, உயிர் ஆவணம் செய்து தந்திட்டார், உன்கை தந்தால் அப்படின்னா. அப்ப எல்லாம் இனிமே நான் வந்து உமக்கு அடிமை என்று நான் செய்துவிட்டு அதன் மீன் அந்த ஆன்ம நிவேதனம் செய்து கொடுத்து விட்டு கண்ம சமர்ப்பணம், நான் செய்த எல்லா நல்வினை தீவினைகள்லாம் உம்முடத்திலே சமர்ப்பணம் பண்ணிட்டேன், இனிமே நான் அனுபவிக்கக்கூடிய எதுவும் எனக்கு இல்லை, எல்லாம் உம்முடத்தில் நல்வினையும் கொடுத்துட்டேன் தீவினையும் கொடுத்துட்டேன். எப்பயுமே ரெண்ட மட்டும் என்னுடைய தீவினையை மட்டும் எடுத்துக்கிட்டே நல்வினை நான் வச்சுக்கிறேன் மறுபடியும் பிறந்தாகணும். அதான் நான் அருமையா சொல்றார் பரிமையாளர், நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாய காரணமாயிருத்தலில் இருள் சேரீர்வினை என்றார் அப்படிம்ப. நல்வினையும் பிறப்புள்ள ஆழ்த்த போது உங்களை. ஆகவே அதை செய்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, மறுபடியும் இந்த 16 உபச்சாரமா என்னன்னு சொல்லல, அந்த 16 உபச்சாரங்களை செய்து புறத்திலே வழிபடுகிறீர்கள். அதுக்கப்புறம் ஆன்ம நிவேதனம், அதுக்கப்புறம் நம்முடைய கண்மங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து விடுகிறோம். அதன் பின்பு மறுபடியும் என்ன பண்ணணும் சாமி, அம்போன்னு விட்டு போயிடக்கூடாது இல்லையா, மறுபடியும் இருக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பணும் இல்லையா. ஆகையாத மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு பேர் திவ்ய முத்திரை. இந்த திவ்ய முத்திரையினாலே பேர் திவ்ய முத்திரைன்னு பேர். இந்த திவ்ய முத்திரையினாலே மறுபடியும் சாமிய எங்க கொண்டு எழுந்தல பண்றீங்க, அந்த மூர்த்தியில இருந்து மறுபடியும் ஆன்மாவில மறுபடியும் கொண்டு எழுந்தள்ள பண்ணவரை. அவர் இருந்த இடத்துல யதாஸ்தானம். அதான் ஆலயத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஆலயத்துல எங்கிருந்து எழுந்தள்ள பண்றாங்க, பள்ளி அறையிலிருந்து எழுந்தள்ள பண்றாங்க சுவாமிய. அங்கேயும் ஒடுக்கம் உண்டு, ஆலயத்துல ஒடுக்கம் உண்டு, பள்ளி அறையில ஒடுங்கு சாமி, மறுபடியும் விஸ்வரூப தரிசனம், அது தொடக்கம். ஆனா இங்க சிவபூஜை கேட்டா அண்டத்துல உள்ள சிவபெருமானை ஆவாகரம் பண்றதுதான் ஆலயத்துல. அண்டத்து ஆர்த்தாத்துவாக்களும் அப்படிங்கிறா இல்லையா, பிண்டத்தில் உள்ள சிவபெருமான், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அந்த பிண்டத்தில் உள்ள சிவபெருமான நீங்க வீட்டில் வழிபடுறதுதான் ஆன்மார்த்த பூஜை. அதான் நம்ம சொல்லும் போது தேவாரத்தை பாட சொன்னா முதல்ல திருச்சிற்றம்பலம் அப்படி சொல்லணும், படிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் திருச்சிற்றம்பலம். அது எதுக்கு படிச்சாங்க ரெண்டும் என்னன்னு கேட்டா, முதல்ல சொல்லக்கூடிய சிற்றம்பலம் என்பது பேரம்பலம், அண்ட வெளியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நமஸ்காரம் சொல்றீங்க. கடைசியில இந்த தகராலயம் இல்லையா, தகராலயம் அத ரகசியம், சிதம்பர ரகசியம், அதுக்கு ஏன் ரகசியம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ரகசியம்னு பேர் சிதம்பர ரகசியம், அல்லது ரெண்டு பேர் வச்சாங்க, ஒன்னு சிதம்பர ரகசியம், இன்னொன்னு தகராலய ரகசியம். பாமர சுவாமி எழுதிட்டார் நூல் தகராலய ரகசியம். அது ஏன்னு கேட்டா, யோக காட்சியிலே மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், யோகிகளும் ஞானிகளுமே அப்ரோச் பண்ண முடியும், நம்மளால அதை அணுக முடியாது என்பதற்காக தான் ரகசியம்னு வச்சாங்க இல்லையா. ஆகவே அது என்னன்னா, அதே போல பிண்டத்திலையும் ஒரு தகர் இருக்கு, அண்டத்திலையும் ஒரு தகராலயம் இருக்கு. ஆகவே அண்ட வெளி அந்த சிற்றம்பலம், ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை தான் ரெண்டு அர்த்தம். அண்டத்தில் உள்ள சிவபெருமானே உனக்கு நமஸ்காரம், அப்புறம் பிண்டத்தில் உள்ள சிவபெருமானே உனக்கு நமஸ்காரம், ரெண்டையும் போட்டணும் தேவாரத்துக்கு முன்னும் பின்னும். ஆகையினால அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அவரை சிவ சம்யோஜனம், சிவ சம்யோஜனம் என்று சொன்னால் மறுபடியும் அந்த ஆன்மா அந்த சிவபெருமானை அந்த மூர்த்தியிலே இருந்து மறுபடியும் இருதயத்தில் ஒடுக்கிக் கொள்வது, அது பேர் ஒடுக்கம்னு சொல்லலாம். ஒடுக்கம் சம்யோஜனம் என்றால் நன்றாக சேருதல் அர்த்தம், அது ஆகமத்தில் உள்ள வார்த்தைகள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப சிவபெருமான் எங்க போயிட்டாரு, பூஜை பண்ணி முடிச்சிட்டீங்க, சிவபெருமான் எங்க போயிட்டாரு, ஆன்மாவுக்கே போயிடுறார். மறுபடியும் இந்த சிவலிங்கம் ஒன்னு இருக்க, அதை என்ன பண்றது என்றால், அந்த சிவலிங்கத்தை தான் நீங்கள் பூஜை பெட்டியில் எழுந்தள்ள பண்ணுகிறீர்கள். அப்ப மூர்த்திய பெட்டகத்தில் எழுந்தள்ள பண்றோம் இல்லையா, மூர்த்தி பெட்டகத்தில் எழுந்தள்ளப்படுகிறார். அதுக்கப்புறம் திருக்காப்பு, அத பெட்டிய மூடுறதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப வியாபாரிகள்ட்ட சார் கடையை எத்தனை மணிக்கு மூடுறீங்கன்னு கேட்கக்கூடாது, அது அமங்கலம் இல்லையா. இப்ப கடையை எத்தனை மணிக்கு சார் எடுத்து வைப்பீங்கன்னு கேட்கணும், மரபு வச்சிருக்காங்க இல்லையா. அது போல திருக்கதவம் கோயில் பூட்டியாச்சான்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாது இல்லையா. நடை சாத்தியாச்சா அப்படி கேட்கிறோம், அதுக்கு ஒரு மண்டல சொல்ல வச்சிருக்கிறோம். அது போல அந்த பெட்டியை மூடுறதா வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் திருக்காப்பு. இந்த அதாவது இதுல சைவர்கள சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பூஜைக்கும் அவர்கள லிங்காயி செய்யக்கூடிய பூஜைக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவர்கள் அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கழுத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெட்டகத்திலே தான் பூஜையை வைப்பாங்க அவரை, மூலவரை. அவங்க பெட்டியில வைக்கப்படாது, அவங்களுக்கு நமக்கு தான் பெட்டியில வைக்கணும், சிவபெருமான கழுத்துல தொங்க போட்டுட்டு அலையக்கூடாது. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா திருக்காப்பு, திருக்காப்பு என்றால் மூடுதல், அதுதான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், அந்த மூர்த்தியை மறுநாள் நான் பூஜை வரை காப்பதற்குன்னு ருத்ரர் இருக்கிறார், அவர் பேர் பீமருத்ரர்னு பேர். அந்த பீமருத்ரர் என்பவர் இந்த சிவலிங்க திருமேனியை காத்து மறுநாள் நமக்கு மறுபடி பூஜைக்காக அவர் அதுவரை பத்திரமா வச்சிருக்கோம் இல்லையா, எங்கேயாவது நம்ம விலையேந்த பொருள் அப்படின்னா பத்திரமா வைப்பீங்க, சட்டையை கழுத்து எங்கேயாவது போடலாம், நகையை கழுத்து போட முடியுமா, அது வைக்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் எங்க வச்சோம். ஆன்மார்த்த மூர்த்தி இல்லையா, உயிருக்குயிரா என்னைக்கு இருக்கிறவர் என்ன, அவரிடத்திலே நான் வந்து குருநாதத்தில் எது எப்படி தீட்சை வாங்கலாம் தெரியுமா, உங்களுக்கு ஒரு டெக்ளரேஷன்ல கையெழுத்து போட்டுதான் தீட்சை. நான் இந்த ஆன்மார்த்த மூர்த்தியை என்னுடைய ஆயுள் பரியந்தமும் ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழியானும் பரிமையர் சொல்வார், நான் குரு நிந்தனை சிவ நிந்தனை அடியார் நிந்தனை செய்ய மாட்டேன், என் ஆயுள் பரியந்தம் இந்த ஆன்மார்த்த மூர்த்தியை நான் பத்திரமாக வைத்திருந்து அவரை அர்ச்சிப்பேன், என்னால் இயன்றவரை குரு லிங்க சங்கம வழிபாடுகளை செய்வேன் அப்படின்னா சொல்றீங்க. அதான் சொல்றாரு பரிமையாளர் சொன்னார் ரொம்ப அருமையாக, ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் டெக்ளரேஷனே சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா சொல்வார். திருக்குறள் எழுதும் பொழுது எப்படி யான் எனது என்ன செருக்க எப்பொழுது எப்படி அறுக்க முடியும், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு எந்த உலகம் போகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமையின்படி நாம் சட்டத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன சொன்னாரு, வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆனா யான் எனது என்னும் செருக்கை அறுத்தால் என்ன கிடைக்கும், வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். அப்ப எல்லாரும் எழுதுனாங்க, இந்த யான் எனது என்னும் செருக்கை எப்படி அறுக்கிறதுன்னு கேட்டாதான் சிக்கல் வரும். இதுக்கு வரைக்கும் அர்த்தம் புரியுது, இந்த யான் எனதுங்கிற செருக்கு எப்பொழுது அறும், நீங்க முயற்சியினாலே பண்ணீங்கன்னா நிச்சயமா அது விஸ்வரூபம் தான் எடுக்கும், அது அடங்கவே அடங்காது. அது சீஃப் மினிஸ்டர் ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆகலாமான்னு எடுத்தால பார்க்கும், பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யூஎன் ஊரை போய் நாம ஏதாவது பெரிய போஸ்ட் இருக்கலாமான்னு பார்க்கும் இல்லையா, அது அப்படியே தான் போயிட்டு இருக்கும், அடங்கவே அடங்காது. அதனால சொன்னாரு யான் எனது என்னும் செருக்கை எப்படி, அதான் பத்தாம் சூத்திரம். பத்தாம் சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யான் எனது என்னும் செருக்கருத்தல் என்ற திருக்குறளுடைய விளக்கம் தான் பத்தாம் சூத்திரம். நல்லா ஞாபகத்தில், ஏகனாகி இறைவனி நிற்க, ஏகனாதலும் இறைவனியும் செய்தால் ஒழிய யான் எனது என்னும் செருக்கை அறுக்க முடியாது என்பதுதான் அந்த திருக்குறளுக்கு மெய்கண்டார் கொடுத்திருக்கிற விளக்கம். அந்த ஒரு திருக்குறள் மட்டும் மெய்கண்டார் சூத்திரமே பண்ணிவிட்டார். ஆனா பரிமையாளர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, யான் எனது என்ன செருக்கை எப்படி இருக்கலாம், அவர் சொன்னார் ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் யோக பயிற்சியினாலும் அவற்றின்கட் பற்றை நீக்குதல் அப்படின்னார். அவை அதெல்லாம் செய்து நம்ம வாங்குறோம். ஆகையினால அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை நாம் மிகவும் நேசிக்க வேண்டும், அதை மிக்க பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பீமருத்திரத்திலே விண்ணப்பம் செய்து அந்த திருக்காப்பு செய்து அங்கே பெட்டியிலே பூஜை பெட்டியிலே நாம் வைக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எரிபத்த நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எடுக்கும் இன்ற முழு நமக்கருள் செய்திட தடக்கை எந்துடை தாழ் செவி நின்னுடி கடக்கணித்தை கருத்துள் தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த நால்வர் ஒற்றாழியம் உயிர் துணையே இல்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதான் திருத்துண்ட தொகையடியார் பதம் போற்றி அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி கேட்டே

பார்வதீபதே நாயன்மார்கள் திருவடி வாழ்க, சேக்கிழார் குருவான் திருவடி வாழ்க, அருள்வடிவாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே இன்று பெரிய புராணத்திலே எரிபத்த நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நாயன்மார்கள் திருவருளாலே இந்த லோகத்துக்கு வந்தார்கள். இவர்கள் எல்லாருமே முன்னே கைலாயத்தில் இருந்தவர்கள். இந்த லோகத்துக்கு வந்து சிவபெருமானுடைய பெருமையை பத்தியினாலே பெறுகின்ற பலனை எல்லாருக்கும் காட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அனுப்ப வந்தவர். அப்படி வந்தபடியினாலே அவர்கள் செய்தற்கரிய காயம் கிடைச்சிருந்தார்கள். கைலாயத்திலிருந்து வந்தபடியினாலதான் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதனாலே அவர்களுடைய பெருமைய அருமைய சிவியினாலே கேட்கணும். செய்யாட்டி கூட கேட்கணும். தர்மம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, செய்யணும்னு சொல்லிக்கிட்டாவது இருக்கணும். அதை கேட்டாராவது இருக்கும் செய்யணும். தர்மத்தை செய்யணும், இல்லை தர்மம் செய்யல நல்லதுனாவது சொல்லணும். அரஞ்சய விரும்புன்னா அது அவை ஆட்சி சூடியிலே அரஞ்சய விரும்புன்னா உனக்கு அதில் அதில் பிரியம் உண்டாகட்டும்னா எல்லாருமே தர்மம் பண்ண முடியுமா? சில பேர் பண்ண முடியும், சில பேர் சொல்ல முடியும். என்னால தர்மம் பண்ண முடியல, என்ன பண்றேன், தர்மத்தை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது இது வாயினால செய்யற தர்மம், கையினால செய்த தர்மம் வேற, வாயினால இது வயசா கைங்கரியம், வாசா கைங்கரியம் சொல்லுவார் தாய்மா. சொல்றதுக்கு ஒரு புண்ணியம், செய்த அதிக புண்ணியம் தான். அதனால அந்த மனுஷன் தான் இதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு தகுதியுடையவர். ஆடு மாடுகள் எல்லாம் இதுக்கு இந்த கூட்டத்துக்கே வராது, கேட்காது. நம்ம கேட்காம மனுஷனா பிறந்து கேட்காம போனோம்னா அடுத்தாப்புல அப்படித்தான் ஆகணும். அதனால இந்த பிறவியை வந்து பயன்படுத்திக்கிறது, பிறவியே பயன்படுத்திக்கிறது. நல்லதை நினைச்சு, நல்லதை கேட்டு, நல்லதை பேசி, நல்லதை செய்து நல்லதாகுது. அப்படிப்பட்ட ஒரு முறையில நாயன்மார் சரித்திரம் ரொம்ப ஒரு அற்புதமான சரித்திரம். அது நம்ம தமிழ்நாட்டில்தான் நாயன்மார்கள் அதிகமா தோன்றியிருக்கிறாங்க, சிவனை பத்தி பண்ணி அதனால முத்திய பெற்றவர்கள். இன்றைக்கு சொல்லுகிற நாயன்மார் நம்ம மாவட்டத்துல நம்ம ஊருக்கு தலைநகரமா இருக்கிற கரூர்ல வருது. கரூர் தான் வேற எங்கேயும் அமெரிக்காவில கனடாவில ஜப்பான் எல்லாம் பிறக்கல. அப்படிப்பட்ட நாயன இவருடைய பெயர் எரிபத்தர். பத்தர் எரிபத்தர், எரிபத்தர்னா பக்தர்களுக்கு வருகின்ற துன்பத்தை எரிபவர், பக்தர்களுக்கு வருகின்ற துன்பத்தை இடையூற்ற எரிபவர், எரிபவர்னா நீக்குவர் துன்பத்தை. அப்படிப்பட்ட ஒரு முறையில இந்த நாயனாரை பத்தி சேக்கலார் அறிவிக்கிறார். இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன்னு சுந்தரது வரைப்பார. இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியே, இதனால இலை மலிந்த என்றால் அகலமான படைய படையாகிய வேல் ஆயுதத்தை கையில வைத்திருந்தவர். அது வேல் என்பது புது பெயர், ஆயுதங்களுக்கெல்லாம் நாயகமாக இருப்பது வேல் ஆகையினாலே வேலை சொல்லுவது. இவர் வைத்திருந்தது மழுன்னு பேர், மழு பரசு என்று சொல்றது கோடரி என்று சொல்லுவது. கையில வச்சிருந்தது மழு கோடரி என்று சொல்லுவது. கையில ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டே இருந்தார் கோடரி. அதனால இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியும் என்று சுந்தரது இவரை துதி செய்தார். மல்லல் நீர் ஞானந்தன்னுள் மழவிடை உடையான அன்பர்க்கு ஒல்லை வந்து உற்ற செய்ய உற்றிடத்து உதவுகிறார். இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா சீக்கிரமா வந்து அந்த இடத்துல என்ன உதவி பண்ணணுமோ அந்த உதவியே அப்படி செய்வார். சீக்கிரமா வந்து அவர் வேலை என்ன இருந்தாலும் ஓட்டுட்டு வேகமா ஓடி வந்து அந்த அடியாருக்கு அந்த வேலையில என்ன உதவி பண்ணினா அந்த துன்பம் அவருக்கு போகுமோ அந்த உதவியை செய்து துன்பத்தை போக்குவார். ஒல்லை வந்து ஒல்லைன்னா வேகமாக வந்து உற்ற செய்ய உற்றிடத்து உதவும் நீரார். தன்மையுடையவர் எல்லையில் புகழின் மிக்கார் எரிபத்தர். அவருடைய பெருமை அளவில்லாதது.
பெயரு எரிபத்தர், அவருடைய பெருமையை என்னாலே சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லணுங்கிற ஆசையினால சொல்றேன். அவருடைய பெருமைய சொல்ல முடியாது, அவ்வளவு பெருமையுடையவர். ஆயினும் என்னுடைய ஒரு ஆசையினாலே சொல்ல போகிறேன். சொல்லலாம் படித்தந்தேன் ஆசையால் சொல்லலுக்காம் என்று இவருடைய புராணத்தை தொடங்குகிறார். இவர் வாழ்ந்த ஊர் கருவூர் தான். கருவூர் வந்து மிக பழைய ஊர். கருவூர் ரொம்ப தொன்னடும் கருவூருங்கிறார், ரொம்ப பழைய ஊர். முசுகுந்த சக்கரவர்த்தி ஆண்டவர் அவருக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து அழைப்பு வந்துச்சு கல்யாணம். யாரு கல்யாணத்துக்கு? முருகனுடைய கல்யாணத்துக்கு, தெய்வயான கல்யாணத்துக்கு. தெய்வயான கல்யாணத்துக்கு எங்க இருந்து அழைப்பு வந்துச்சு? திருப்பரங்குன்றத்துல இருந்து. அப்படின்னா எவ்வளவு காலம் பாருங்க. அப்படி வந்தபடியினாலே அந்த ஊரினுடைய ஒரு பெருமை விளங்கும். அனபாயனுடைய நகரமாக இருந்தது. அனபாய சோழன் முடிசூட்டி கொள்ளுகின்ற ஆளுகின்ற நகரம். கருவூருக்கு மேற்கதான் வந்து கொங்கு நாடுன்னு சொல்றோம். கருவூர் வரலையும் சோழ நாடு. பொன்மலை புலிவென்றோங்க புதுமலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயஞ்சீர் மரபின்மா நகரமாகும் தொன்னெடுங் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூது. அதனாலே அனபாய சோழனாகிய சோழ மரபிலே வருகின்ற அரசர்கள் ஆளுகின்ற மாமதில் மஞ்சு சூடும் மாளிகை நிறைவின் சூடும் தூமணி வாயில் சூடும் சோலையில் வாசஞ்சூடும் தேமலர் அழகஞ்சூடும் சிலமதி திருவிச்சூடும் தாமகிழ்ந்து அமரர் சூடும் சதமகன் நகர்ந்தாள அப்படின்னு இந்த ஊர் பெருமையை சொல்ற. அப்பவே ஊர் அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு கருவூர். மாமதில் மஞ்சு சூடும், மாமதில் மஞ்சு சூடும்ல அவ்வளவு உயரமான மதில்களை உடைய வீடுகள் இருந்துச்சு அப்பவே. அதுல வந்து மேகங்கள்லாம் போய் சூழ்ந்து இருக்குமா, உயரத்துல மேகம் சூடும் இல்லவா? மாமதில் மஞ்சு மாளிகை நிறைவின் சூடும், மாளிகையும் அப்படிப்பட்ட உயரமான மாளிகைகள். தூ மணி வாயில் சூடும், வாயில்களிலே மணிகள் கட்டிய கதவுகள் இருக்குமா. சோலையில் வாசஞ்சூடும், சோலைகள் அடர்த்தியான சோலைகள், நந்தன வனங்கள் இருந்து அதில் இருக்கின்ற மலர்களாலே வாசங்கள். தேமலர் அழகஞ்சூடும், அதனால அந்த கருவூர் வீதியிலே அந்த பெண்கள் அதிகமாக செல்லுவார்கள். அந்த பெண்களுடைய கூந்தலிலே மலர்கள் இருக்கும், அந்த மலருடைய வாசம். அதை சிலமதி தெரிவித்துடுங்கிறார். சிலமதினா இந்த முகத்துக்கு சந்திரனே வந்து உமையா சொல்றது, சந்திரன் போன்ற முகம். அப்படிப்பட்ட வானங்களுடைய மங்கையர்கள் தெருவில் சூடுவார்கள். தா மகிழ்ந்த அமர சூடும் சதமகன் நகரந்தாள. அதனால தேவேந்தருடைய நகரம் கூட மட்டம்னு சொல்லும்படியா இந்த கருவூர் சிறப்புடையங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மன்னிய சிறப்பின் மிக்க வளநகர் அதனில் மல்கும் பொன்னியல் குரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால் துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்கள் சிந்தை நீங்க அந்நிலை அரணார் வாழ்வது ஆணிலை என்னும் கோயில். அப்படிப்பட்ட நகரத்திலே தேவர்கள் வந்து போற்றக்கூடியதா இருக்கின்ற அந்த நகரத்திலே அன்பர்களுடைய மனத்தை விட்டு நீங்காத ஒரு இடம் இருக்கிறது. துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர், துண்ணிய அன்புன்னு அன்பு அவளை நிறைந்து இருக்கிறது. துண்ணியன்னா துண்ணிய பனைமலர்னு வருது அல்லவா, அதனால நெருக்கமாக அன்புதான் முழுவதும் இருக்குமா நெஞ்சுக்குள்ள. நமக்கு நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. அன்பர்கள் துண்ணிய அன்புன்னா அன்பை தவிர வேற ஒன்று இல்லாமல் இருக்கிறது, நிறைந்த அன்பு, நிறைந்த அன்பு. அப்படிப்பட்ட அன்பருடைய நெஞ்சை விட்டு நீங்காத இடம் இருக்கிறது, நெஞ்சை விட்டு நீங்காத இடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த அரண் ஆகிய சிவபெருமான் வாழ்கின்ற ஆணிலை என்னும் கோயில். ஆணிலை ஆகிய அந்த கோயிலுக்கு ஆணிலைன்னு பேரு, ஆணிலை அப்பர்னும் பேரு, பசுபதீஸ்வரர்னு பேரு. என்ன காரணம்னா காமதேனு வழிபட்டபடியினாலே. காமதேனு முன்னாளிலே வந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டு போகுமா, அது சும்மா காட்டுல எப்படி முளைச்சிருந்தது அந்த லிங்கம், காட்டுல சுயம்புலிங்கம், அந்த கருவுலிங்கம் காட்டுல முளைச்சிருந்தது. அது மாடு காமதேனு வந்து அபிஷேகம் பண்ணி
சாமியை கும்பிட்டு போமா. தேவலோகத்து காமதேனும், தேவலோகத்து காமதேனும். அதனாலே சுவாமிக்கு பசுபதீஸ்வரனுக்கு பசு வழிபட்டதுனாலே, பசுக்களுக்கு தலைவராகி சிவபெருமான் இருக்கிறபடியினாலே பசுபதியின் பேர். சிவபெருமான் பசுக்களுக்கு தலைவர். பசுக்கள்னா நம்ம எல்லாம் பசுன்னு பேர், நமக்கு எல்லாம் என்ன பேரு, பசுக்கள்னு பேர். அவருக்கு பதின்னு பேர். எல்லா மாடுகளையும் மேய்க்கிற ஒரு இடையர் யாரு, சிவபெருமான். எல்லா மாடுகளையும் காலையில எழுப்பி விட்டு அப்புறம் சாப்பிட வச்சு அப்புறம் தண்ணி குடிக்க வச்சு பொழுதுக்கு மந்திரம் எடுத்து அப்புறம் சாயங்காலம் கொண்டு கட்டி போடுறாரு. இவ்வளவே மகளே, இப்போ நம்ம மாட்டை அவுத்து விட்டு என்ன பண்ணுறான், மேய்க்கிறான், தண்ணி குடிக்க வைக்கிறான், அப்புறம் கொண்டு கட்டி போடுறோம்ல. அதே இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இந்த சிவனாயி இடையரு என்ன பண்றாரு, எத்தனையோ கோடி மாடுகளும் வைக்கிறான் திறந்தூர். காலையில எழுப்பி விடுறானா, எழுப்பி விட்டு அப்புறம் மேய வச்சு தண்ணி கொடுத்து அப்புறம் சாயங்காலம் கொண்டு கட்டி போட்டுற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டி போடுறான். அப்புறம் போட்டுட்டு அது வாட்டில் விடிய விடிய விடிய கட்டி போடுறதுலயே கிடக்கும். அப்புறம் காலையில அவுத்து விடுவேன். இதுதான் நம்ம கடை. அதனால சிவபெருமான ஒரு இடையர், நல்ல இடையர், நல்ல வெயிப்பர், அருமையான ஒரு வேலை. ஒரு வேலை அனைத்து மாடுகளையும் வைக்கிறான் பாரு, அதுதான் பெரிய ஆச்சு. எல்லா மாட்டுக்கும் தீனி போடுறேன். அதனால உயிர்களுக்கு பசுன்னு வேறு, சித்தாந்தத்துல உயிர்களுக்கு பசுக்கள் வேறு. அந்த பசுக்களை வந்து ஆழ்ந்தவராயிருக்கிற கடவுளுக்கு பதின்னு வேறு, அதனால பசுபதி. கல்யாண பசுபதீஸ்வரர்னு வேறு இங்க கருவில் இருக்கிற சுவாமி சிவனுக்கு. ஐயர்மல்ல இருக்கிற சாமி அதே சாமி தான், அது ரத்னகிரீஸ்வரர்னு பேரு. கடம்பூர் இருக்கிற சாமி அதே சாமி தான், அவரு தான் அங்க இருக்கிறாரு, கடம்பூரேஸ்வரர்னு பேரு. ராமேஸ்வரத்துல இருக்கிறவரு ராமலிங்கம்னு பேரு. காசியில இருக்கிறது விஸ்வநாதர்னு பேரு. திருச்சியில இருக்கிறவங்க தாய்மாரேஸ்வரர். இப்படி ஒவ்வொரு கோயில்லயும் அவரு தான் இருக்காரு, பேரு என்ன இல்லாத பேரு. அவங்க அவங்க இஷ்டம் போல பேர் வச்சு விடுறது. வேறு கும்பிடுறவெல்லாம் ஒவ்வொரு பேரை வச்சு விட்டு போறது. எந்த பேர் வச்சாலும் அவருக்கு போகும். அதனாலே அந்த கருவில் இருக்கிற சுவாமிக்கு கல்யாண பசுபதீஸ்வரர் என்று பெயர். ரெண்டு கல்யாணம், கருவில் இருக்கிற சுவாமி ரெண்டு அம்பாள். தெரியுமா உங்களுக்கு, அலங்காரவல்லி சௌந்தரனாய். இன்னும் கருவூர் கோயிலுக்கு போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. நம்ம பக்கத்திலேயே, நம்ம பக்கத்திலேயே இன்னும் கருவூர்ல கோயில், கருவூர் கோயிலுக்கு போயிருக்கான்னு கேட்டா போயிருக்கிறேங்கிறாங்க. எங்க, மாரியம்மன் கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. மாரியம்மன் தானே அப்படிங்கிறாங்கப்பா, சிவாலயம் இல்லை. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னேன் கருவுக்கு போகணும், நாளைக்கு போவாங்க. நிறமெல்லாம் பார்த்தா கைலாயமா இருக்கும் கோயில், நிறம் பார்த்தா கைலாசம் போலவே இருக்கும் கோயில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமா இருக்கு அம்பாள். அலங்காரவல்லி சௌந்தரனாய். அப்பிபாளையத்துல ஒரு பெண்ணு இருந்திருக்கிற அப்பிபாளையம் இருக்குது. அந்த பொண்ணு இந்த பசுபதீஸ்வரையே கட்டிக்கணும்னு இருந்தாளாம். ஆமாப்பா, அப்படியே இருந்து ஒரு நாள் கூடிட்டு வந்தாங்கன்னா சிவலிங்கத்துல கலந்துட்டாலும். இன்னும் வருஷத்துல ஒரு நாளைக்கு அபிபாளையத்துக்கு போயிட்டு இருக்காரு சாமி. அபிபாளையத்துக்கு பங்குனி திருவிழாவில் ஒரு நாளைக்கு போய் அங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல சாமி இருந்து வரவாளுக்கு பிரசாதம் போகிறதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி வந்துட்டு இருக்காரு. மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அபிபாளையம் ஒரு மாமியா வீடு, மதுரை ஒரு மாமியா வீடு, ஏமல ஒரு மாமியா வீடு, எத்தனையோ மாமியா. அலங்காரவல்லி சௌந்தரனாயி, அதனாலே அப்படி அற்புதமான தலம் சுந்தர் வழிபட்டது. அதற்கு மேல திருஞான சம்பந்தர் தேவாரம் உடையது. தொண்டலாம் மல்லர்

0: என்று 10 பாட்டு பாடியிருக்காரு திருஞானசம்பந்தர். சுந்தர தேவாரம் கிடைக்கல, அப்பர் தேவாரமும் கிடைக்கல, எல்லாம் அந்த வழியா தான் போயிருக்கிறாங்க. சுந்தர இரண்டு தடவை அந்த வழியா போயிருக்கிறாரு. கருவூருக்கு பாடின பாட்டு கிடைக்கல. அப்படிப்பட்ட அற்புதமான தலம் அந்த கருவூர். குங்கு நாடுன்னு பேரு, கருவூரும் குங்கு நாடுன்னு தான் பேரு. குங்கு நாட்டுல தேவார பாடல் பெற்ற தலங்கள் 7 தலங்கள். வஞ்சினும் பேரு கருவூர். சங்கநூல் எல்லாம் இதே புறநானூர் சங்கநூல் எல்லாம் இந்த கருவூரை பத்தி புகழ்ந்து பாடுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் அந்த ஊர்ல இருப்பதுதான் இந்த ஆலய ஆணிலை என்கின்ற ஆலயம். ஆண்னா பசு, ஆண் என்று சொன்னால் பசு. அவன் ஆனாலே பசு, அவனாலே பசு, இன் பசு. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பது தேவா. அதனாலே அப்படிப்பட்ட காமதேனு பூசை பண்ணியபடியினாலையும், பசுக்களுக்கு தலைவனாக இருக்கின்றபடியினால், உயிர்களுக்கு தலைவனாக இருக்கின்றபடியினாலும் சுவாமிக்கு பசுபதியின் குழந்தை பிறந்தா பசுபதியின் பேர் வைக்க நல்ல பேர். ஆனாக அறந்து சிவ மகத்துவத்தை அப்படியே எடுத்து சொல்லு. பதி அரண் பாசந்தன்னில் பட்டுழல் பசு நாம் என்றே விதியோடும் மறைகள் கூறும் மெய்மைய தெளிய வேண்டும். இதுவென உரைப்பன் காண்டி இவ்வரசு அயற்ற யாங்கள், இவ்வரசு இயற்ற யாங்கள் அதிர்காலல் அரிச்சு தேர்த்து அறையம் பலவும் காண்டி என்பது கந்தபுரான் அருமையான பாட்டு. பதி அரண் தலைவன் சிவபெருமான். பதினா தலைவன், பதினா தலைவன். பதிபரதேன்னு சொல்றாங்க அல்லவா, பதி சதிபதின்னு கூட சொல்லுவா, சதிபதின்னு. இப்ப சதி பண்ணுவா, அவன் பதியா இருப்பான். சதிபதி புரியுதா, புரியுதா, சதிபதிகள் தம்பதிகள் புரியுதா, சத்திபரதே என்றெல்லாம் சொல்றது என்று குறிப்பிட்டா. தலைவனுக்கு பதிங்குது, தலைவனுக்கு பதி என்று தடபதியெல்லாம் கூட வருது அல்லவா. அந்த பதிங்கிற சொல்லு வடமொழி சொல்லு, தமிழ் தமிழ்ங்கிற வடமொழி தான் சொல்றான். அதனால பதி ஏனா பதி, அதனால பத்தி என்றால் தலைவன் என்று. அதே கந்தபுராணத்தில் அருமையா சொல்றாரு பிரம்மதேவர் தக்கனுக்கு, பதி அரண் தலைவன் சிவருவான். அருமையான பாசந்தண்ணில் பட்டு உழல், பாசத்தினாலே பட்டு கட்டுப்பட்டு உழல்கின்ற உயிர்கள் நான். இந்த ஒரு வாக்கியத்துக்கு எத்தனை ஓடி கொடுத்தாலும் கட்டாரு. இப்ப முன்னாடி சொன்னேன், எல்லாம் நம்ம எல்லாம் சாமி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்கு பசுக்கள் முரட்டு பசுக்கள், முட்டுகிற பசுக்கள், சொன்னபடி கேட்காத பசு, அக்கிரமம் பண்ற பசுக்கள்ல நிறைய இருக்கு. சில பசுக்கள் தான் பால் கறக்கு, பல பசுக்கள் சாப்பிட்டு விட்டு ஏமாத்திச்சு. இத்தனை பசுக்களுக்கு சொன்னபடி கேட்காத பசுக்களுக்கு தீனி போடுறான், சொன்னபடி கேட்காத மாட்டுகளுக்கு தீனி போடுறான். கரும்பு என்னன்னு சொல்றது அப்பா. பதி அரண் பாசந்தண்ணில் பட்டுழல், இப்ப பசுவை கைத்தல கட்டிச்சிருக்கணும்ப்பா, நம்மளையும் ஜெவர்மன் கைத்தில் கட்டி வச்சிருக்கார். ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதானம் என்கின்ற 5 கைத்தில் கட்டி வச்சிருக்காராம். நாட்டுக்கு 1 கயிறு, நமக்கு 5 கயிறு. அப்படின்னா இதுல இருந்து நம்ம முரட்டுத்தனம் வழங்கும். 1 கயிறுல கட்டி போட்டிருக்கா மாட்டேன், நமக்கு எத்தனை கயிறுல கட்டுறான், 5 கயிறு எல்லாம் வழங்குதா. பதியாரம் பாசந்தண்ணில் பட்டுழல் பசுநாம என்றே விதியோடு மறைகள் கூறும் மெய்மையை தெரிய வேண்டும். இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். என்ன, நாமெல்லாம் பசுக்கள், சிவருமான் ஒருவன் தான் பதி. இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்க வேணும்னா அதை பிரத்யட்சமா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு பரமா. பிரத்யட்சமா உனக்கு சொல்றேன், இந்த பதவிக்கு நாங்க வர, எந்த பதவிக்கு, நாம் பரம பதவியில் இருக்கிறோம், உலகத்தையே படைக்கிற பதவி, இந்த பதவிக்கு நாங்கள் வர, நாங்கள்னா பாம விஷ்ணுவையும் சேர்த்து சொல்றாரு, படைக்கிறதுக்கு உங்க பாட்டல், படைக்கிறதுக்கு நானும் காப்பதற்கு உங்க பாட்டல், இந்த பதவிக்கு நாங்க வர்றதுக்கு நாங்க பூசை பண்ணின சிவாலயத்தை பார்த்துதான் புரிஞ்சுக்க முடியாது. நான் இந்த மாதிரி பரமபுரம் என்கின்ற சீர்காழியில பூசை பண்ணி நான் பரம பதவிக்கு வந்தேன். கரூர்ல பரமா பூசை பண்ணிருக்காரு, பூசை பண்ணி இந்த பதவிக்கு வந்தேன். திருவேணிமலையிலே பூசை பண்ணாரு உங்க பாட்டே, திருமார்பேட்டில பூசை பண்ணாரு, இப்படி எத்தனை எத்தனையோ கோயில்ல பூசை பண்ணி இருக்கிறாரு உங்க பாட்டை. அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பதி அரண் பாசந்தண்ணில் பட்டுழல் பசுநாம் என்றே விதியோடு மறைகள் கூறும் மெய்மையை தெளிய வேண்டின் இதுவென உரைப்பன் காண்டி இவ்வரசியற்ற யாங்கள் அதிர்கடல் அரிச்சித்து ஏத்து அரிச்சித்து ஏத்து ஆலயம் பலவும் காண்டி. கோயில பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாமே, இது ராமன் கும்பிட்ட கோயில் சொன்னாலே யார கும்பிட்டா, சிவனத்தானே கும்பிட்டான். அப்ப ராமனுக்கு தலைவன் ஆச்சு ராமநாதன். இந்த கோயில போய் பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரன் பிரம்மபுரீஸ்வரன் பிரமா பூஷித்தலிங்க பிரம்மபுரீஸ்வரன். பூஜை பண்ணுகிறவன் சின்னவன், பூஜை ஏற்றுக்கிறவன் பெரியவன். என்ன சொல்லணும் சொல்லுதுதான். ஆனா அப்படி பிரத்யேகமா சொல்றேன்னு சொல்றாரு கந்த புராணத்திலே கட்சி பச்சுவாரு. அதனால இப்படி அன்பில் மிக்க தொண்டர்தம் சிந்தனை இங்க அந்நிலை அரண அருவாழ்வுதான் ஆணிலை. அன்பு மிகுந்த மெய்யடியாருடைய நெஞ்சு விட்டு நீங்காத கோயில் அந்த ஆணிலை என்கின்ற அந்த தலம். புருட்டிரு மறை கடந்த புனிதரை இனித கோயில் மறுத்துறை மாற்று ஆற்றால் வழிபடும் தொழிலராகி இருக்கடு ஒடுங்கு கண்டத்து இறையவர்க்கு உரிமை உண்டார்க்கு அருட்பெரும் துண்டு செய்வார் அவர் எரி பத்தராவார். அதனாலே வேதங்களை கடந்து நிற்கின்ற விமலனாகிய பரமேஸ்வரனுக்கு இனியவராய் அந்த கோயிலிலே வழிபாடு செய்பவராயும் மருத்துறை மாற்று ஆற்றால் மருத்துறை என்று சொன்னால் மாயையினாலே வருகின்ற மயக்கு நீங்கும்படியாக வழிபடும் துளிரராகி மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்கின்றவராய் இருட்கடு ஒடுங்கு கண்டத்து நீலகண்ட பெருமானுக்கு அன்பர்களாக இருக்கின்றவர்களுக்கு துண்டு செய்வார். சிவனுக்கு துண்டு செய்வது, சிவன் அடியார்களுக்கு துண்டு செய்வார். இது சங்கம பத்தி இருக்குது, அடியார் பத்தி இருக்கு. இருட்கடு ஒடுங்கு கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டார்க்கு அருட்பெரும் துண்டு செய்வார். சிவனடியார்களுக்கு அருட்பெரும் துண்டு செய்வார். அவர் எரிபத்தார், அவருக்கு பேரு எரிபத்தர். பக்தர்களுக்கு வருகிற துன்பத்தை எரிபவர். இதுல பல வகையா அடியார்களுக்கு பணிகள் இருக்கிறாரு. அடியார்களுக்கு வஸ்திரம் கொடுத்தாரு ஒருத்தர், அடியார்களுக்கு சாப்பாடு போட்டார் ஒருத்தர், அடியார்களுக்கு பொருள் கொடுத்தார் ஒருத்தர், அடியாருக்கு ஒரு துன்பத்தை நீக்கினார் ஒருத்தர், அடியாருக்கு வஸ்திரம் துவைத்து தந்தார் ஒருத்தர் என்று பலவாறு பணிகள். அவரவரால் என்ன பணி செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அடியார்களுக்கு பணி செய்வதனாலே ஆண்டவருடைய அருள் சீக்கிரமாக கிடைக்கும். அதனாலே அந்த தொண்டை அருட்பெருந்துண்டு சொல்றார். அடியார்கள் செய்கிற தொண்டு பெருந்துண்டு அருட்பெருந்துண்டு செய்வார் அவர் எரிபத்தார். சைவம் ஓங்குவதற்காக அப்படி தொண்டு செய்தார். சைவ சமயம் விருத்தியாகும் பொருட்டு சிவாலயம் சிவனடியார்களுக்கு செய்கின்ற துண்டினாலே சைவ சமயம் விருத்தியாகும். சைவ சமயம் மன்னிய சைவம் அங்க ஆனால் அவர் சடையான அன்பர்க்கு அடாதன அடுத்த போது முளையறி என்ன தோன்றி முரண்கடை எரிந்து தீர்க்கும் பழமறை பரசும் போய பரசு முன் எடுக்கப்பட்டார். அதனாலே அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்த போது அடாதன அடுத்த போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தது அல்லது மற்ற சத்துருக்களாலே மற்றவர்களால துன்பம் வந்தது மற்ற மிருகங்களால் துன்பம் வந்தது இப்படி எந்த வகையில துன்பம் வந்தாலும் உடனே சென்று சிங்கம் புறப்படுவதுல போய் இது குகையில் இருந்து சிங்கம் புறப்பட்டு வருவது போல புறப்பட்டு சென்று அந்த துன்பத்தை நிற்குவார். முளை அரி, அரினா சிங்கம், முளையனா குகை. முளை அரி என்ன தோன்றி முரண்கட்டை எரிந்து தீர்க்கும் பழமறை பரசும் தூய பரசும் எடுக்கப்பட்டார். அதுக்கு என்ன வச்சிருந்தார? துன்பத்தை தீர்க்கிறது கையில கோடாலி வச்சிருந்தார், மழுவாயுதம்னு பேரு. அதுக்கு பரசுன்னு பேரு. பரசுராமன் ஒருத்தர் இருந்தான், அவன் கோடாலி வச்சிருந்தா அதனால பழி சம்பாதிச்சான். இவர் கோடாலிய வச்சு பழிய போக்கினார். அந்த பரசுராமனுக்கும் இந்த பரசுராமனுக்கும் வித்தியாசம். பரசுராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரசுராமன் 21 தலைமுறைய அரசர்களை கருவறுக்கிறேன்னு விரதம் பண்ணிக்கிட்டு அப்படி அரசர்களை கருவறுத்து அந்த ரத்தத்துல அப்பனுக்கு தர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி பண்ணான். ரொம்ப கொடுமையான அதுக்கு போய் வரம் வாங்கியிருக்கிறான். காஞ்சிபுரம் வரம் வாங்கிட்டு வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கான். அதனாலே அவன் படியை சம்பாதிச்சான், இவர் படிய போக்கினார். அதனால இவருடைய அந்த ஆயுதத்தை வேதங்கள் போற்றுதான். இவருடைய மழுவாயுதத்தை வேதம் துதிக்குதான். அப்புறம் சுந்தரரை துதிக்கும் போது அவர் வேதம் துதிக்காம என்ன பண்ணும்? இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தருக்கு அடியேறு சுந்தரது போற்றுகிறாரு. வேதமே வடிவான சுந்தரது. அப்புறம் வேதம் போட்டாமல் இப்படி இவருடைய தன்மை, இவருடைய தன்மை ஊரு கரு ஊரு பேரு எரிவு தரு, அடியானுக்கு வர துன்பத்தை உடனே சென்று நீக்குவார். அப்படிப்பட்ட எரிவு தராயினார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் 1 மந்திரம் 1-4 வரை. விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. மாலாசூலாக்னிகண்டாமணி சசக மகாகேது கட்வாங்க பாஷான் வீணாம் ஹேனாம் குஷேந்தோ சகல பரசுதாலால் புதாட்சசுபஸ்வஹ தோர்பியாம் பிப்ராணமீட்யம் சகலஜனநுதம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருத நடனமனந்த பிரபம் சிந்தையேகம் மகாதேவ சம்போ பரமேஸ்வரா. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று முனிவாசகர் சொல்வது போல, நாம் அவருடைய அனுகிரகத்தினால் ரிக்வேத பஞ்சருத்ரங்களை பூர்த்தியாக கேட்கக்கூடிய பாகியத்தை அடைந்தோம். அப்பொழுது யஜுர்வேதத்தில், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள நமக பிரஷ்னம் சமக பிரஷ்னம் அப்படிங்கிறத கேட்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல ருத்ரம் 4 வேதத்திலும் இருக்கிறது. ரிக்வேதம், கிருஷ்ண சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சாம வேதம், அத்தரவண வேதம் ஆகிய எல்லாவற்றிலுமே இருக்கிறது. இந்த ருத்ர பிரஷ்னம் எப்படி பஞ்சருத்ரம் என்று ரிக்வேதத்திலே போற்றப்பட்டது, அதே போல கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இரு பிரிவாக இருக்கிறது, நமகம் சமகம். நமோ நமகா நமோ நமகா என்று 11 இறைவனை போற்றி, பூத கணங்களை போற்றி, சிவகணங்களை போற்றி, அதே போல எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கறது சமக பிரஷ்னம். இந்த ரெண்டையுமே சேர்த்து பாராயணம் பண்ணுவதுதான் லட்சணம். நமக்கம் சமக்கம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார்கள். 11 நமக்க பிரஷ்னம், 11 சமக்க பிரஷ்னம். முதல் தரம் ஃபுல் 11 பாராயணம் பண்ணி ஒரு சமக்க பிரஷ்னம், ரெண்டாம் தரம் முழு 11 பாராயணம் பண்ணி ரெண்டாவது சமக்க பிரஷ்னம். இப்படி பண்றதுக்கு, இப்படி பண்ணி முடிக்கும் போது 11 சொல்லி முடிக்கிறது ஒரு லகுருத்ரம் அப்படின்னு பேர். இது போல லகுருத்ரம், மகாருத்ரம், அதிருத்ரம் அப்படின்னு ஒன்னுக்கு மேல்பட்டு ஒன்னும் இருந்துட்டே இருக்கு. இப்படியாக ருத்ர பாராயணத்துக்கு கிரமங்கள் இருக்கின்றன. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த ருத்ரத்திற்கு ரொம்ப விமரிசையாக, விசேஷமாக அபிஷேகத்திற்கு, சிவனுடைய அபிஷேகத்திற்கு இந்த ருத்ர பிரஷ்னத்தை பலர் பயன்படுத்தி நீங்களும் பார்த்திருக்க. இது ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ருத்ரம். பஞ்சருத்ரம் எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடியது இல்லை, ஆனா இது ரொம்ப பிரசித்தமாக எல்லா நிறைய சீரீஸ் நிறைய வந்து இந்த ஸ்ரீருத்ரம் அப்படின்ற கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ருத்ரத்தை தான் நீங்க ருத்ரம்னு சொன்னாலே இதைத்தான் மக்கள் கூறுவார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த உள்ளார்ந்த ரகசிய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு இறைவனுடைய அருள் தேவை, அந்த அனுகிரகம் தேவை. எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு ரகசிய அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை, அவாளுக்குள்ளேயே குறிக்கக்கூடியது. உதாரணமாக ரிக்வேதத்தினுடைய கடைசி சூக்தத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்ம ஒன்று பார்த்தோம், ஏன் எல்லா தேவர்களும் இருக்கும்பொழுது சோமதேவனை கூப்பிட வேண்டும், சந்திரமா மனசோ ஜாதகா என்று கூறுவது போல மனசுக்கு காரணமான அந்த சோமதேவனை சொல்லி, நீ எங்களுடைய எதிரிகளை அழி அப்படிங்கிறதா சொல்லி, 7 அப்படின்னு சொல்றது நவரத்னம் தானே நமக்கு எல்லாம் தெரியும். 7 என்ன சொல்றது அப்படின்னா, மனசுங்கிறது ஜீவாத்மா, ருத்ர பரமேஸ்வரன் பரமாத்மா, இவா ரெண்டு பேரும் சேரும்பொழுது நம்மளுடைய 7 முழு சக்தியை அடைந்து சப்தரத்னமாக ஜொலித்து, நீங்கள் இருவரும் எங்களுக்கு மங்களத்தை அனுகிரகம் செய்யும் அப்படிங்கிறதாக யோக பரமாக ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். அது ஏன் சப்தரத்னம்னு சொல்லணும், ஒரு நம்பருக்கும் சொல்லக்கூடிய ஒரு எண்ணிக்கைக்கும் அர்த்தம் இருக்கிறது உள்ளுக்குள்ளது. அப்படி நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடியது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள ஸ்ரீ ருத்ர அனுவாகம். இதுல முதல் அனுவாகத்துல சிவ சங்கல்பத்தை மீறி நடந்தவர்களிடம் கோபம் கொண்டவராக சிவன் இருப்பது போல பாவித்து அவரை சாந்தம் செய்வதாக வேதம் பிரேரணை செய்து நம்மை. அதுக்கப்புறம் மேற்கொண்டு 2-9 அனுவாகம் வரை அவருடைய பரத்துவத்தை ஸ்தாபித்து, பரமான பகவான் சிவன் தான் அப்படின்னு அவருடைய பரத்துவத்தை ஸ்தாபித்து மேற்கொண்டு ருத்ர கணங்களை பூத கணங்களை நமஸ்கரிக்கின்றோம். நமஸ்கரித்து வேற என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்கிறது. சமக பிரஷ்னம் முழுமையாகவே நமக்கு வேணுங்கிற வஸ்துக்களை கேட்கும் ஒரு பட்டியலாகவே இருக்கிறது. சமக பிரஷ்னம் வரும்போது இதை பற்றி இன்னும் விரிவாக காணலாம். நாம் இப்போ ருத்ர பிரஷ்னத்துக்கு நமக்க பிரஷ்னத்துக்கு ஆபாத்தாளனபஸ்தலாந்தபுவனபிரம்மாண்டமாவிஸ்புரத் ஜோதிஸ்பாட்டிகலிங்கமௌலிவிலசத்பூர்ணேந்து வாந்தாமிருதைஹி அஸ்தோகாப்ளுதமேகமீஷமணிஷம் ருத்ராணுவாகான் ஜபன் த்யாயே தீட்சித சித்தயே த்ருபபதம் விப்ரோபிஷிஞ்சேச்சிவம். பாதாளத்திலிருந்து 7-14 லோகத்திற்கும் ஒரே ஜோதி ஸ்வரூபமாக ஸ்படிக நிறத்தில் உள்ள அந்த லிங்க ரூபத்தை தியானம் செய்து இந்த நமக பிரஷ்னத்தை ஆரம்பிக்கிறோம். ருக்வேதத்திற்கும் எஜுர்வேதத்துக்கும் நிறைய ஸ்வர மாறுபாடுகள் இருக்கும், ஒரு சொல்லக்கூடிய விதமே மாறும். அது சொல்லும் போது உங்களுக்கே புரியும். நாம் அங்க ஒரு ஒரு எழுத்தையும் எப்ப ஸ்வரித்தம் வருதோ அங்க அதை அந்த எழுத்தை தனியா பிரிச்சு ஸ்வரம் போட்டு சொல்லுவோம். ஒரு தீர்காட்சரத்தில் ஸ்வரம் வந்தாலே அது தீர்கஸ்வரித்தமாக சொல்லுவது ருக்வேதம். ஆனா அதுல தீர்கஸ்வரித்தம் எஜுர்வேதத்துல தனியாகவே குறிப்பிடப்படும். அது எங்க நமக்கு சொல்லும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்க அந்த இடத்துல விளக்கி கூறலாம். ஓம் நமோ பகவதே ருத்ராய, நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தைஷவே நம, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுபியா முததே நம. இது முதல் இருக்கு. ருத்ர பகவானை ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று நமஸ்காரம் செய்து முதலில் எதற்கு நமஸ்காரம் செய்கிறது வேதம்னு பார்த்தா அவருடைய கோபத்திற்கு நமஸ்காரம் செய்கிறது. நமஸ்தே ருத்ர மன்யவ, மன்யோ அப்படின்னா கோபம். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்குழல்கள் வெல்க என்று மணிவாசகர் சொல்வது போல இங்கே இவருக்கு புறம்பானவர்களுக்கு எப்படி தூரமானவராக இருக்கிறாரோ, மிகவும் அடைய முடியாதவராக இருக்கிறாரோ, இவரே அடைய முடியாதவரா இருந்துட்டா அப்புறம் அவன் எப்படி கடை தேறுவது? நீ கருணை காமித்தால் தானே அவன் கடை தேற முடியும் அப்படிங்கிறதுனால இங்க உன்னுடைய கோபத்திற்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. உத மேலும், ஈஷவே உன்னுடைய பானத்திற்கு நமஸ்காரம், மேலும் எங்களுடைய நமஸ்காரம் இதற்கு உரித்தானதாக இருக்கட்டும், உன்னுடைய தனுசுக்கு, உன்னுடைய வில்லுக்கு. வில்லும் அம்பும் இருக்குன்னா உனக்கு எவ்வளவு நல்ல ஒரு பாகு இருக்க வேண்டும். உன்னுடைய கைகளுக்கு நமஸ்காரம். இங்க ஒரு ரூப வர்ணனையை சொல்லி முதல்லயே வேதமாகப்பட்டது ஒரு தியானத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுறது. ஒரு கிராத மூர்த்தியினுடைய தியானத்தை ஏற்படுத்துகிறது. கையில அம்பும் வில்லும் எடுத்துட்டு ஒரு ஆஜானு பாகுவான ஒரு தோற்றத்தை நம் கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திடுது. அதுவும் கோபமா இருக்கார் அப்படின்னு அவருடைய மனநிலையையும் சேர்த்து சொல்லுகிறது. நமஸ்தே ருத்ர மன்யவ, உன்னுடைய கோபத்திற்கு ஒரு நமஸ்காரம். யாத்தயிஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவாசரவ்யா யாத்தவதயா நோ ருத்ர மிருடய. நாம் சொன்னோம் இல்லையா மிருளைய அப்படின்னு ரிக்வேதத்துல வரும். இதுல எதெல்லாம் டல் டேன் வருதோ அதெல்லாம் லேன்னு வரும் ரிக்வேத பிராதிசாக்கியம். இதுல டகாரம் போட்டு வரும் எஜுர்வேதத்துல. ரிக்வேதத்துல லகாரம் அந்த இடையினத்துல வர லகாரம் போட்டு வரும் ரிக்வேதத்துல. இதுல மிருடைய அப்படின்னு சொல்றது அந்த மிருளைய சப்தமே தான் எங்களை இன்புறச் செய் அப்படிங்கிறது தான். எந்த பானம் சிவதமா மங்களம் கொண்டதாக இருக்கிறதோ, எந்த தனுகு எந்த வில்லாகப்பட்டது மங்களகரமாக இருக்கிறதோ, எந்த அம்புராத்துணி சரவியான அம்புராத்துணி மங்களகரமாக இருக்கிறதோ, அவை எல்லாம் எங்களுக்கு இன்பத்தை மட்டுமே செய்யட்டும் அப்படிங்கிறதாக இந்த ரெண்டாவது சொல்றது. ஏன்னா சிவன் மங்களம் அப்படிங்கும் போது சிவனுடைய அம்பும் மங்களம், சிவனுடைய வில்லும் மங்களம், சிவனுடைய அம்புராத்துணியும் மங்களம். சிவன் மட்டும்தான் மங்களம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய அவரை சார்ந்த எல்லாமே மங்களம் அப்படிங்கிறதாக இப்போ தியானம் பண்ணுகிறது. சிவன் வேற சிவனுடைய பாணம் வேறையா, சிவன் வேற சிவனுடைய அம்பு வேறையா, சிவன் வேற சிவனுடைய வில் வேறையா, எல்லாமே சிவமயம் தானே அப்படிங்கறத இங்க எடுத்துச் சொல்லி. யா தே ருத்ர சிவா தனூர கோரா பாப காஷினி தயானஸ்தனு வாசந்தமயா கிரிசந்தாபிசாகி. கிரிசந்த மலையில் இருந்து கொண்டு மங்களத்தை அருள்பவர் எந்த மலை? கைலாசன், பூலோக கைலாசம், சிதம்பரம். ஆனா அந்த பிரத்யக்ஷ கைலாசமே பூலோகத்துல இருக்குங்கிறது தான் விசேஷம். வைகுண்ட தாமம் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனா கைலாசம் எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாம் போக முடியும், இறைவனுடைய அனுகிரகம் இருக்குமே, ஆனால் கைலாச தாமத்தை போய் நாம் தரிசித்து வர முடியும். அந்த மலையிலே இருந்து கொண்டு மங்களத்தை உலகத்திற்கு தருபவரே ருத்ரரே. அகோரா அப்படின்னா சாந்தமானவன் அர்த்தம். கோரா அப்படிங்கறதனுடைய விருத்த பதம், ஆப்போசிட் டம் அகோரா அப்படின்னா. நாம் ஆனா என்ன நினைச்சுக்கிறோம், அகோரம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கார் போல சுவாமின்னு நினைச்சுக்கிறோம். அகோரம் அப்படின்னா சாந்தமானவர் அப்படின்னு அர்த்தம். சிவா மங்களமானவர். அபாப காஷினி பாவம் நீங்கிய நிலையை பிரகாசப்படுத்துகிறார். எது பிரகாசப்படுத்துகிறதுனா தனுகு. தனுகுனா உடல் வடிவம். எந்த ரூபமாகப்பட்டது பாவம் நீங்கிய தன்மையை பிரகாசப்படுத்துகிறதோ, தயா அந்த சந்தமயா உயர்ந்ததான மங்களத்தை கொடுக்கும் தனுவா அந்த ரூபத்தினால், நகா எங்களுக்கு அபிசாக சீகி எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்துவீர்களாக அப்படிங்கிறதாக இந்த மூணாவது. நாலாவதுல யாமிஷும் கிரிசந்த ஹஸ்தே விபர்ஷ்யஸ்தவே சிவாங்கிரித்ரதாம் குருமாஹிகும் சீ புருஷன் ஜகத். கிரிசந்தங்கிற பதத்தை மேலும் இங்கேயும் போடுறது. மலையில் இருந்து கொண்டு கைலங்கிரின்னு வச்சுக்கலாம், கைலையங்கிரியிலே இருந்து கொண்டு உலகத்திற்கு இன்பத்தை ஊட்டுபவரே. கிரித்ர மலையில் இருந்து கொண்டு சரணமடைந்தவரை ரட்சிப்பவரே. திராயதி திராணம் அப்படிங்கிறது ரக்ஷணம், காப்பாற்றுவது. திராயதி காயந்தம் திராயதி இது காயத்ரி. காயத்ரிக்கு அர்த்தம் யார் ஒருவர் அவரை பாடுகிறாரோ அதை காப்பாற்றுபவர் அப்படிங்கிறதாக பொருள் காயத்ரி அப்படிங்கிற மந்திரத்தை. இந்த ரக்ஷணம் கைலை மலையில் இருந்து கொண்டு உலகத்தை ரட்சிப்பவர், சரணமடைந்தவர்களை ரட்சிப்பவர் கிரித்ர அப்படிங்கிற பதத்தை போடுறது. இப்ப வந்து என்ன சொல்றது, யார காப்பாத்துறார் அப்படிங்கறத பாக்குறச்ச, அஸ்தவே விபர்ஷி அஸ்தவே. அஸ்தவேனா இந்த பாபிகள் யாரெல்லாம் வெளியில போயிட்டாலோ அவள் பேர்ல கோபமா இருக்கக்கூடிய இறைவனை தானே சாந்தம் செய்கிறது. இந்த பாவிகள் மேல் பிரயோகிப்பதற்காக ஹஸ்தே உம்முடைய கையில் யாம் இஷும் எந்த பானத்தை விபர்ஷி தரிக்கின்றீர்களோ தாம் அதை சிவாம் சாந்தமாக குரு அதை சாந்தமா பண்ணுங்க, அவ மேல நீங்க கோபப்படக்கூடாது. புருஷம் அந்த மக்களையும் ஜகத்து இந்த லோகத்தையும் மாஹிகும் சீஹி நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது. எந்த அம்பை எடுத்து இப்ப அவன் அழிச்சிடுறேன் பார் அப்படின்னு அந்த வெளியில போனவனை நீங்கள் வந்து கோபமாக இருக்கிறீர்களோ அதை சாந்தமாக செய்து நீங்கள் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றேன். மேற்கொண்டிருக்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios 24

வெற்றி வெயிர் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று விடிவதுமே வெண்ணீற்றை மெயிர் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாயென்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாயென்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியனைய இடைமடவாள் பங்கா என்றும் துடியனைய இடைமடவாள் பங்கா என்றும் சுடலை தனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன்னலகிட்டு மெழுகும் விட்டு

மிகவும் வெற்றிகரமாக 168 மாதங்களை கடந்திருக்கின்ற இந்த அற்புதமான அருள் ஞான சபையினுடைய சத் சங்கத்திலே கூட்டத்திலே உங்கள் எல்லோரோடும் அநேகமாக நீங்கள் அனைவருமே 168 கூட்டங்களையும் கேட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். உங்கள் எல்லோருடன் ஒன்றியிருந்து நினைமீன்கள் உந்தமாக்கு ஊனமில்லை என்ற நாவுக்கரசர் பெருமானின் கருத்திற்கிணங்க ஆலய வழிபாட்டு முறை என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கான வாய்ப்பை அடியேனுக்கு நல்கிய அடியேனுடைய குருநாதர் சிவஸ்ரீ ராஜாபட்டர் அவருடைய புன்னார் திருவடி கமலங்களை முதற்கண் வணங்கி துதிக்கின்றேன். இது போன்ற ஒரு அருள் ஞான சபையை நிறுவிய தாயார் ஸ்ரீமதி ராதா தியாகராஜன் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப பணக்காரர்கள் எல்லாம் வந்து இந்த திருமுறைகள் எல்லாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய நிர்வாகத்தை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் போறாதே, எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும்னு ஒரு 10-15 வருட காலத்துக்கு முன்பு என்னோட குருநாதர் ராஜாபட்டர் ஐயா அவர்களோடு சேர்மன் ஐயா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எட்டியது. தேவையில்லாத விஷயத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதுல ஒரு கருத்து இருக்கிறது. அப்புறம் நான் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவன், இன்னும் மாணவன் தான், போன உடனே ஏதோ கும்பாபிஷேக விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார்கள், நீங்க எங்க பாடசாலையில படிக்கிறீங்களா? ஆமா. திருநீற்று பதிகத்திலே அருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர்னு ஞான சம்பந்தர் பாடுறாரு, என்ன அர்த்தம் சொன்னார்? நான் பதிகமே படிச்சதில்ல. அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டாரே, நம்மளால பதில் சொல்ல முடியல. என் மூஞ்சியை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சு படிச்சு தெரியல அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். நமக்கு என்ன தெரியறதுன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து நிறைய ஞானிகள் இல்ல, ஞானிகள் போல வேடமிடுவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிறாரே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுது நமக்கு. இதுல இருந்து தவம் பண்ணினா கூட அவன் ஆசையில இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் திருநீற்றை முறையாக இட்டுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. அருந்தவத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீர், மேற்பட்ட சிந்தனை. நமக்கெல்லாம் ஒரு பதவி வந்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களை பத்தி சிந்திக்கவே முடியாது, அப்படியே அப்படியே மோகத்துல மிதக்கிற மாதிரி ஆயிடுவோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் அடியேன் உங்களோடு

0: தெரிந்து கொள்ள விரும்புவது ஆலய வழிபாட்டு என்ற தலைப்பில்தான். வழிபாட்டு முறை. சிவபெருமான் ஒரு கடல், அந்த கடலினுடைய மறுகரையிலே வீற்றிருக்கின்றார் இடபாரூடராக. பெரிய கடல், அந்த கடலினுடைய மறுகரையில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மறுகரையிலே நாம் எல்லாம் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய உண்மையான இயல்பு தெரியாமல், இறைவனுக்கு ஒப்பான ஆற்றல் இறைவனே நமக்கு தந்திருக்கின்றான் என்ற அறிவு இல்லாமல் அறியாமையில் மூழ்கி இருக்கின்றோம். ஒரு கிணற்றுக்குள்ளே குழந்தை விழுந்துட்டு சொன்னா, தாய் எந்த விதமான யோசனையும் செய்யாமல் உடனே தாவி குதித்து அந்த குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்வாள். அவளுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அதுதான் தாயின் குணம். அப்படி ஒரு தாயை காட்டிலும் மேலான தயவுடையவனாகிய பரமேஸ்வரன் இறைவன், தாயிற்சிறந்த தயாவான தத்துவன், இந்த மறுகரையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற நம்மையெல்லாம் தன்னோடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவல் பூண்டு விளங்குகின்றான். ஆணவ மலத்தினில் அமிழ்ந்திய பசுக்களை அனவரதம் தன்னகத்தே ஐக்கியம் கோடற்கு அருந்தொழில்கள் ஐந்து நனி ஆற்று மைமுகன் நாகினி மானுடன் அவிண்டனல் ஆகமம் என்பார் பாம்பன் சுவாமிகள். எப்படி ஒரு ஆசை! சரி, பரமேஸ்வரன் ஆசைப்படுறார்னா அந்த ஆசை நமக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு போன் பண்ணி சொல்லணும், இல்ல ஃபேக்ஸ் அனுப்பணும், இமெயில் அனுப்பணும். அவர் அந்த கரையில இருக்கார், நாம இந்த கரையில இருக்கோம், தொடர்பே இல்லையே. முதல்ல ஒரு ரெண்டு பெரிய படகு அனுப்பினார். வேதம்னு ஒரு படகு முதல்ல வந்தது, பெரிய படகு. அடுத்து சிவாகமம்னு ஒரு படகு வந்தது. ரெண்டு படகும் இந்த கரையில வந்து எப்படி உங்களை எல்லாம் அந்தந்த இடத்திலே வந்து இந்த கல்லூரியினுடைய பேருந்து ஏற்றிக்கொண்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்ததோ, அது போல எல்லோரையும் ஏற்றிச் செல்வதற்காக இரண்டு படகுகள், வேதம் சிவாகமம் என்னும் இரண்டு படகுகள் மறுகரையை வந்து அடைந்தது. மறுகரையை வந்து அடைந்தவுடனே அந்த வேத சிவாகமத்திற்கு தலைவராக இருக்கின்ற ரிஷிகள் எல்லாம் மக்களை நோக்கி சொல்கிறார்கள், நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்ட துன்பங்களிலிருந்து நீங்கள்லாம் நீங்கி இறைவனுடைய பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே நீங்கள் எல்லோரும் இந்த படகில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள், நேராக நீங்கள் இறைவனை சென்று அடையலாம். கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நிந்துருக யாமாட்டோம் நீயோ வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பாவா என்று நம்மளை எழுப்புகிறாரே மாணிக்க வாசக பெருமான். அதுபோல ஆகமங்கள் எல்லாம் நம்ம எழுப்புகின்றன, தட்டி எழுப்புகின்றன. வாழ்க்கை என்பது சாதாரணமாக பொருளை ஈட்டுவதும், திருமணம் செய்து கொள்வதும், குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும், பெரிய பெரிய வீடுகளை கட்டிக்கொள்வதும், அநேகமான வாகனங்களை மட்டும் கொண்டு செல்வதும் அல்ல. ஏன்னா இது எல்லாமே நமக்கு நடுவுல வந்தது, நடுவுலயே நம்மளை விட்டு போயிடும். இதுதான் ஆகமங்கள் நமக்கு கூறுகின்ற அறிவுரை. நமக்கு தெரியும், தெரியாம இல்ல, தெரியாம ஒரு விஷயத்துல பற்றுக்கொண்டிருந்தாலே ஆபத்து. நாம எல்லா விஷயமும் தெளிவாக தெரிந்திருந்தும் பற்று வைத்திருக்கின்றோம், தப்பில்ல. அதாவது திருமணம் செய்து கொள்வதோ, குழந்தைகளை பெற்றுக் கொள்வதோ, வீடு கட்டி வாழ்வதோ, கோடான கோடி சொத்துக்களை வைத்துக் கொள்வதோ கூட தவறல்ல, தவறு என்று ஆகமங்கள் நம்மிடம் சொல்லவில்லை. ஆனால் அது நிலையானது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றன ஆகமங்கள். நிறைய உபதேசங்களை ஆகமங்கள் வழங்கியிருக்கின்றன, அதையெல்லாம் எடுத்து சொல்ல இப்பொழுது காலம் இல்லை. என்னன்னா, மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த கரையை மதுரை என்றும் அந்த கரையை சென்னை என்றும் வைத்துக் கொண்டால் பேருந்திலே பயணிக்கலாம், ரயிலிலே பயணிக்கலாம், தனியாக கார் வைத்துக் கொண்டு பயணிக்கலாம், விமானத்திலும் பயணிக்கலாம். ரிஷிகளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த படகிலே பயணம் செய்வதற்கு மக்களுக்கு முன்பு போல இப்பொழுது ஆர்வம் இல்லை. எப்போ உலக படைப்பிற்கு பிறகு, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட எல்லோரும் அதில் ஏறி அமரவில்லை. ஏன்னா அது மெதுவா ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து போய் சுவாமிகிட்ட சேருது. நமக்கு எல்லாருக்குமே பஸ்ல போறதை விட, ரயில்ல போறதை விட, கார்ல போறதை விட விமானத்துல போகிறதுக்கு பணம் இல்லாட்டாலும் விமானத்துல போறதுதான் பிடிக்கும். சீக்கிரமா போயிடலாம், அது என்னமோ சொகுசா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. சரி, மக்கள்லாம் இப்படி விரும்புறாங்களே அப்படின்னு சுவாமி பார்த்தார். ரொம்ப நாள் ஆச்சு லோகம் சிருஷ்டி பண்ணி, இன்னும் எத்தனையோ கோடான கோடி ஜீவர்கள் நம்ம கிட்ட வந்து சேரவே மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, எப்படியாச்சும் இவங்களை வந்து ஈர்த்தரணமே நம்ம பக்கம் பிளைட் அனுப்புவோம் அப்படின்னு நாலு பிளைட் அனுப்பினார். ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒரு நாலு ஏர்லைன் அனுப்புறார். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர். வேகமா பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களப்பா, பிளைட்ல ஏறுங்கப்பா. பன்னிரு திருமுறைகள், அதுல முதல் எட்டு திருமுறைகள்ல இந்த அடியார்களுடைய பாடல்கள். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், திருமுறைகளை போற்றி பரவினாலே நாம் எடுத்த இடத்திலிருந்து இறைவனை சென்றடையலாம். அவர்கள் எல்லோரும் பல வகைகளிலே முயற்சித்தார்கள், நிறைய பேர் சேரல, டிக்கெட்டு சேரல. சரி, வேற வழி பண்ணுவோம். ஞான நாவுக்கரசர் பெருமான் வந்து நம்மை போன்றே பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர். ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு துன்பம் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமியிடம் கொஞ்சோண்டு காலம்தான், மாணிக்க வாசக பெருமானும் கொஞ்சோண்டு காலம்தான், 32 வயசு தான். நாவுக்கரசர் பெருமானுக்கு அநேக துன்பங்கள் ஆரம்பிக்கும் போதே அவருடைய வாழ்க்கை வந்து அந்த ஆட்கொள்ளப்படுகின்ற நிலையிலேயே துன்பத்தால் தான் ஆட்கொள்ளப்படுகிறார். சூளையினாலே தவிக்கின்றது சூளை தவிர்த்தருளாய்ங்கிறார் சுவாமியை பார்த்து. சுவாமி க்ஷணத்துல தவிர்த்துறார், விபூதி கொடுத்த மாத்திரத்திலே துன்பம் நீங்கி விடுகிறது. தவிர்க்கின்றது சூளை தவிர்த்தருளாய் என்று கேட்டவர் இடைப்பட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக அல்லது 20 ஆண்டுகளுக்குள்ளாக, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சொன்னார். சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படியா தைரியம் வந்ததுன்னு நான் கேட்டேன் நாவுக்கரசர் சுவாமிகள்கிட்ட. சுவாமிகள் சொன்னார், அதுக்கு ஒரு வழி இருக்கு, இறைவன் அந்த கரையில இருக்கான்னு நீ தப்பா நினைக்காத, அந்த கரை இந்த கரைங்கிறதெல்லாம் புரியறதுக்காக சொல்றது. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். நானும் சுத்தி முத்தி பார்த்தா நமக்குள்ள தெரியல, நெஞ்சு தெரியுது, பல்லு தெரியுது, கால் தெரியுது, கை தெரியுது, சுவாமி தெரியுது, அதுக்கு என்னையா பண்றதுன்னு புரியலையே. இருமாந்து இருக்க வேண்டும், பெருமானுடைய சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன்களோங்கிறார். அதற்கு வழிய அங்கமாலையில போட்டு காமிச்சார், திரு அங்கமாலை. நாமெல்லாம் ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறோம், எப்படி வழிபட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறிய கருத்தை தெளிதின் அமுதம் போல நமக்கு விளக்கி காட்டுகிறார் நாவுக்கரசர் பெருமான். என்னன்னா, அவர்களுக்கு இருந்த பாவம் நமக்கு வருவதில்லை. நாமும் வழிபடுகிறோம், அவர்களும் வழிபட்டார்கள், அவர்களுக்கு கிடைத்த அளவுக்கு பயன் நமக்கு கிடைப்பதில்லை. அதே திருமுறை தான், அதே பண்ணிலே பாடினால் கூட அவர்களுக்கு கிடைக்கின்ற பயன் நமக்கு கிடைப்பதில்லை. கிடைக்கலன்னு நமக்கு என்ன வந்துருது, சந்தேகம் சுவாமி மேல போயிருது, அப்படி இல்லைன்னா மொழி மேல போயிருது. ஒருவேளை இந்த மொழிக்கு ஆற்றல் இல்லையோ, சம்ஸ்கிருதத்துல பாடினாதான் சாமி ஏத்துப்பாரோ. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவன் இறைவன், எப்படி சாத்தியம் அது? மிக அழகாக ஒவ்வொரு அங்கமும் இறைவனை எப்படி துதிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்கிறார். அதன் பயனாகத்தான் இறைவனை எனது கருவிகள் அனைத்தும் ஒன்றாக பற்றி வழிபட்ட காரணத்தால் தான் தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுங்கிறார். அது மட்டும் சொல்லல, அவர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தை. திருப்பி நான் பிறந்துட்டு போறேன், ஒரு ஒரு பிறவியிலையும் இறைவனை போற்றி வழிபடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. துன்பக் கடலிலே மூழ்கியவர், தூயவரானவர். ஆலய வழிபாடு என்பது நமது கலாச்சாரத்திலே ஊறிப்போன ஒன்று. சாஸ்திரங்கள் பல இடங்களிலே இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகின்றன. நம்ம நாட்டினுடைய பேர் இருக்கே பாரதம்னு பேர். அடியேன் சிங்கப்பூரிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஹிந்து சங்கம் என்ற ஒரு அமைப்பிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அப்பொழுது இந்த பாரதம் என்ற சொல்லுக்கு பொருள் கொள்ள வேண்டும், பொருள் செய்ய வேண்டும் என்று எண்ணி அங்கே நான் விளக்கம் செய்தேன். என்னப்பா இது பாரதம்? பா அப்படின்னா ஞானம்னு பொருள். பா அப்படின்னா ஞானம்னு பொருள். ரதம் சொன்னா ஆசை, பிரியம். இப்ப பாரதம் சொன்னா யாருக்கு ஞானத்திலே பிரியம் இருக்கின்றதோ அவர்களுக்கு பாரதியர்கள் என்று பொருள். இது நானாக கொண்ட பொருள். சாஸ்திரங்களிலே நான் எங்கும் பார்த்ததில்லை. அங்கே நம்மை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால சொல்லிவிட்டேன். அப்புறமா மகாகவியை படிக்கும் போது மகாகவி சொல்றார் ஒரு இடத்துல, ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர்னு. அப்படியே ஆனந்தமா இருந்தது எனக்கு. தெரியாம சொல்லிட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்து குற்ற உணர்வு அகன்றது. ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர்கள். சந்தோஷம் எனக்கு. நாம் செய்த செயலை பெரியோர்கள் அங்கீகரிக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் இருக்கிறதே, கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. பிறகு இன்னொரு பெரியவர் சொன்னார், யாஸ்கர் என்ற ஒரு பெரியவர் சிக்ஷா சாஸ்திரத்திலே இதே பொருளை சொல்லியிருக்கிறார் என்று. அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, பரமேஸ்வரனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம், இருமாப்பு நமக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் இங்க பேச வந்தது, இல்லாட்டா வந்திருக்க முடியாது. இருமாப்பு இருக்க வேண்டும், அகங்காரம் இருக்கக்கூடாது. திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். கவலைகள் நம்மை மாய்க்காமல் நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அதை எப்பேற்பட்ட நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று போற்றுகின்றார். எதுக்கு சொல்றேன்னா, அப்பேற்பட்ட கலாச்சாரம் இருந்ததனாலதான் ஆலயங்கள் எக்கச்சக்கமாக இங்கே அமைந்திருக்கின்றன. அதே கலாச்சாரத்திலே வாழ்ந்த நமக்கு இன்று ஆலய வழிபாட்டு முறை பற்றி நாம் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதே என்கின்ற ஒரு ஒரு ஆதங்கம் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்திலே நமது நாடு எல்லா விஷயங்களுக்கும் பெயர் போன நாடு ஒரு காலத்திலே. இதை பற்றி இன்றைய இளைய சமுதாயம் இப்படி சிந்திக்கிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, இந்த மூன்று நாட்டை சேர்ந்த மக்கள் ஒருவர் பிரம்மனை நோக்கி தவம் செய்தாராம். பிரம்மா அவர்களை முன்னால தோன்றியவுடன் அமெரிக்காக்காரர் கேட்கிறாராம், எங்க நாட்டிலே எப்பொழுது பூரணமான அமைதி ஏற்படும், உள்நாட்டு பூதல்கள் எல்லாம் தீரும், சண்டை சச்சரவுகள் நீங்கும் என்று கேட்டாராம். உடனே பிரம்மா ஒரு 10 நிமிடங்கள் யோசித்து, அதற்கு இன்னும் 140 வருடங்கள் ஆகும் என்று சொன்னாராம். கடவுளே அதை பார்க்க நான் இருக்க மாட்டேனே என்று சொன்னாராம் அவர். அடுத்ததாக இங்கிலாந்து நபருக்கு பிரம்மா காட்சி கொடுக்கிறார். அவரும் தன்னுடைய நாட்டினுடைய குறைகளை எல்லாம் சொல்லி எப்பொழுது இது தீரும் என்று கேட்ட பொழுது 100 வருடம் ஆகும் என்று சொன்னாராம். அவரும் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேனே என்று சொல்லி இயங்கினாராம். அடுத்ததாக இந்தியர் எழுந்து கேட்டாராம் பிரம்மனை நோக்கி. பிரம்மா அழுதாராம், அதை பார்க்க நானே இருக்க மாட்டேனேனாராம். நமக்கு சிரிப்பு வருகிறது. எப்படி இருந்த ஒரு உயர்ந்த நாட்டை இந்த நிலைக்கு, சிந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டார்களே. ஞானம் ஓங்கிய நாடாயிற்றே, உலகத்திற்கு ஆன்மீக பாதையை தந்த நாடாயிற்றே, உலக நாடுகள் போற்றி வணங்கிய தாயாயிற்றே, விவேகானந்த பெருமான் இறங்கியுடன் தொட்டு வணங்கிய மண்ணாயிற்றே. அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். நாமெல்லாம் அதற்கு கருவியாக வேண்டும். நம்மால் இயன்ற அளவு பணி செய்ய வேண்டும். அதனால்தான் இது போன்ற சொற்பொழிவுகளை செய்வதற்கு முயற்சிக்கின்றேன்.
1: ஓம் நமசிவாய. You are listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: எனவே திருவருள் என்பது என்ன? இறைவனுடைய குணமாகிய ஞானம் அல்லது அறிவு. இறைவனுடைய பேரறிவு தான் திருவருள் எனப்படுகிறது. இறைவனுடைய பேரறிவு. எனவே சக்தி என்றாலும், இறைவனுடைய சக்தி என்றாலும், இறைவனுடைய திருவருள் என்றாலும், இறைவனுடைய ஞானம் என்றாலும் ஒரே பொருள் தான். ஞானம், சக்தி, திருவருள் எல்லாம் ஒரு பொருள் தான். ஏன் அதை இறைவனுடைய அறிவை அருள் என்று சொல்லுகிறார்கள், ஏன் திருவருள் என்று சொல்லுகிறார்கள்? இறைவனுடைய அறிவை, ஆன்மாவினுடைய அறிவை திருவருள் என்று சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லுகிற வழக்கம் இல்லை. இறைவனுடைய அறிவு தான் அருள் எனப்படுகிறதே தவிர ஆன்மாவினுடைய அறிவை அருள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அறிவினுடைய இயல்பு என்ன? இலக்கணம், அறிவினால் திருக்குறள் ஆகுவது உண்டோ? பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவினுடைய பயனே இலக்கங்காட்டுதல், இறங்குதல் தான் அறிவினுடைய இலக்கணம். அறிவு படைத்தது, அறிவு பெற்றதனுடைய பயன் இறங்குதல், இறக்கங்காட்டுதல், கருணை. நாமும் அறிவு பெற்றிருக்கிறோம், ஆன்மாக்களாகிய நாம் அறிவு பெற்றிருக்கிறோம், அறிவை உடையவர்கள். ஆனால் நமக்கு கருணை எந்த அளவுக்கு இருக்கிறது? இல்லை என்று சொல்ல முடியும். இருக்கிறது நமக்கு, நமக்கு இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது. ஆனால் ஓரளவுக்கு தான், ஓரளவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய கருணை அதுதான் எல்லையற்றது. இறைவனுடைய அறிவுதான் கருணையாக எல்லா ஆன்மாக்களுக்கும் உதவி செய்கிறது. எனவே அவனுடைய அறிவைத்தான் அருள் என்று நாம் சிறப்பாக சொல்லுகிறோம். அந்த இறைவனுடைய திருவருள் எல்லா உயிர்களிடத்திலும் எப்போதும் கலந்து உடனாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனுடைய அந்த திருவருள் கலந்திருக்கிறது, உடனாக இருக்கிறது, எப்போதும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த திருவருளை ஒளி என்பார்கள். ஒளி என்னென்றால் அறிவு என்பதே ஒளிதானே. அறியாமை என்பது இருள். பார்த்திருக்கிறோம், அறியாமை இருள் என்றால் அறிவு ஒளி. எனவே உயிர்களிடத்திலே இருக்கிற அந்த திருவருளை எப்படி சொல்லலாம்? அக ஒளி அல்லது உள்ளொளி. உள்ளொளி என்பது திருவருள். இந்த உள்ளொளி எப்போது ஆன்மாக்களிடத்திலே கலந்தது என்றால் அனாதிகாலமாகவே, என்றுமே, என்றென்றும் உயிர்களிடத்திலே அந்த உள்ளொளி கலந்திருக்கிறது. ஒரு காலத்திலேதான் வந்து கலந்தது என்று சொல்ல முடியாது. உயிர்கள் என்று உண்டோ அன்றே உயிர்களிடத்திலே இறைவனுடைய திருவருளும் கலந்திருக்கிறது. நாம் இன்னொன்று பார்த்தோமே, ஆணவ மலத்தை எப்படி சொல்லுகிற போது என்ன பார்த்திருக்கிறோம்? ஆணவ மலமும் உயிர்கள் என்று உண்டோ அன்றே ஆணவ மலமும் கலந்திருக்கிறது. ஆக உயிர்களிடத்திலே என்னென்ன கலந்திருக்கின்றன? ஆணவமாகிய இருளும் கலந்திருக்கிறது, திருவருளாகிய ஒளியும் கலந்திருக்கிறது. ஆக ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி ஒரே இடத்துல ஒளியும் இருளும் இருக்க முடியுமா? ஒரே இடத்துல இருக்க முடியுமா? முடியும். இந்த இடத்துல, இந்த அறையில ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது. ஒன்று மேலோங்கும், இன்னொன்று அடங்கி இருக்கும். இருள் மிகுந்தால் ஒளி அடங்கி இருக்கும், ஒளி மிகுந்தால் இருள் அடங்கி போய்விடும். இருள் இல்லாமல் போவதல்ல, இருள் அடங்கி கிடக்கிறது. அதே போல ஆன்மாக்களிடத்திலே ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கிற இந்த கட்டுநிலையிலே திருவருள் ஒளி இருந்தும் புலப்படாமல் அடங்கி இருக்கிறது. இந்த சகல நிலையிலே ஆணவ மலம்தான் மிகுந்திருக்கிறது, திருவருள் ஒளி அடங்கி இருக்கிறது. இந்த திருவருள் பயனிலை, திருவருள் பயனிலை ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள். அந்த இரண்டாவது அதிகாரம் தானே இருள் மல நிலை, மூன்றாவது அதிகாரமா நடத்தி ஆயிட்டா முடிந்தது தானே? அதுல ஒரு பாட்டு பாருங்க. அன்று அளவி, அன்று அளவி உள்ளொளியோடு ஆமியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் என்று சொல்லுகிறாரு. எனவே அன்று அழகின அனாதிகாலத்திலேயே அனாதியாகவே அழகின கலந்திருக்கிறது ஆணவ இருள். அன்று அழகி எதோடு? உள்ளொளியோடு, திருவருளோடு ஆணவ இருளும் கலந்திருக்கிறது. உள்ளொளியோடு ஆவி இடை, ஆவின உயிர் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். இப்படி இந்த ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கின்ற இந்த சகல நிலையிலே இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது என்றால், ஆணவ மலத்தினுடைய இயல்பே அந்த ஆன்மாவுக்கு நான் என்ற உணர்வை கொடுக்கிறது. ஆணவ மலம் நான் என்ற ஒரு தன்முனைப்பை உண்டாக்குவது ஆணவ மலம். நான் ஒரு தனி முதல், நானே செய்பவன், நானே கர்த்தா, நானே தலைவன் என்ற தன்முனைப்பை ஆணவ மலம் உண்டாக்குகிறது. அதாவது இந்த ஆன்மா இறைவனோடுதான் இயைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. ஆனால் அதை தெரிய விடாதபடி இந்த ஆன்மா நான் தனித்திருக்கிறேன், நான் இறைவனுக்கு வேறாக இருக்கிறேன் என்று இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது ஆணவ மனம். இறைவனை உணர விடாமல் நான் தனி, ஆனா அப்படித்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உடனாக இருக்கிற இறைவனை நாம் கூட இருந்து கண்காணியாக இருக்கிறான் என்று நாம் உணர்கிறோமா? இல்லையே, அவன் எங்கேயோ இருக்கிறான், அவனுக்கு தெரியாது நாம் செய்வதெல்லாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி அவனையும் நம்மையும் வேறுபடுத்தி வைப்பது ஆணவ மலம். எனவே இந்த ஆணவ மலம் இன்னும் என்னென்னமோ எல்லா தீமைகளுக்கும் அதுதான் அடிப்படை. ஆணவ மலம் எல்லா குற்றங்களுக்கும், அதனால்தான் ஆணவ மலத்துக்கு இன்னொரு பெயர் மூல மலம். மூல மலம் எல்லா தீமைகளுக்கும் மூலமாக இருக்கிற குற்றம் ஆணவ மலம். அது என்ன செய்கிறது அந்த ஆணவ மலம்? நான் என்ற ஒரு அபிமானத்தை உயிர்களுக்கு உண்டாக்கி உலக பொருள்களை நாடும்படியாக செலுத்துகிறது. உலக பொருள் மேல் விருப்பத்தை உண்டாக்குகிறது. இது வேண்டும் அது வேண்டும் என்ற உலகப்பற்றை உண்டாக்குகிறது. உலகப்பற்றை மட்டுமா, உடல்பற்று, நான் என்ற உடல்பற்று, எனது என்ற பொருள்பற்று ஆகிய இந்த இருவகை பற்றுக்கள், அகப்பற்று புறப்பற்று என்ற இரண்டு வகையான பற்றுக்களுக்கும் காரணம் இந்த ஆணவ மலம்தான். எனவே இந்த ஆணவ மலத்தினாலே உயிர் உலகத்தை நோக்கி ஓடுகிறதே தவிர உள்ளே நோக்கி, உள்ளே திரும்பி நான் யார் என்று நினைத்து பார்க்க அதற்கு நேரம் கிடையாது. ஆக உயிர் தன்னை உணர வேண்டுமானால் உள்நோக்கி தான் பார்க்க வேண்டும். வெளியிலே தேட முடியாது, உள்ளே உள்முகமாக ஆன்மா நோக்க வேண்டும். அதற்கு விடாது இந்த ஆணவ மனம். ஆன்மாவினுடைய அறிவை புறத்திலேயே செலுத்துகிறது. நாம் ஆன்மாவினுடைய இயல்பை பார்த்திருக்கிறோம். ஆன்மா எதை அறிந்தாலும் அதிலே அழுந்திவிடும் என்று பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு பொருளிலே அழுந்துகிற போது பிறவற்றை அறியாது. ஒரு நேரத்தில் ஒரு பொருளிலே தான் அழுந்தும். அப்படி அந்த ஒன்றிலே அழுந்தினால் மற்றவற்றை அது அறியாது. இப்ப உங்களுடைய சிந்தனையெல்லாம் எதில் அழுந்தி இருக்கிறது? அப்படி நம்புகிறேன். அப்படி அழுந்தி இருந்தால் உண்மையிலேயே உங்கள் சிந்தனை மற்ற வெளியிலே செல்லாது. வீட்டை பற்றியோ நினைப்பு வராது. உங்கள் நினைப்பு வெளியே போயிருந்தால் இங்கே அழுந்தவில்லை என்ற பொருள். எனவே ஒன்றிலேதான் ஒரு நேரத்தில் அழுந்த முடியும். எனவே இந்த ஆன்மா இந்த ஆணவ மலத்தினுடைய தூண்டுதலால் உலக பொருள்களிலே அழுந்தி கிடப்பதனாலே அது உள்முகமாக தன்னை அறிய முயல்வது இல்லை. அதுதான் காரணம். எனவே ஆன்மா தன்னை உணராமல் இருப்பதற்கு காரணம் ஆணவ மலம். இந்த ஒரு மலம் மட்டும்தானா? இன்னும் இரண்டு மலங்கள் இருக்கின்றன. மாயை கண்மம் என்ற மும்மலங்கள் அல்லவா, மும்மலங்கள் சேர்ந்திருக்கின்றன ஆன்மாவில். அடுத்து மாயை என்ற மலம், அது என்ன செய்கிறது? இப்ப ஆணவ மலம் என்ன செய்கிறது என்று பார்த்தோம். ஆன்மாக்களுக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து உடல் பற்றையும் உலகப் பற்றையும் தந்து உலகப் பொருள்களையே நாடும்படியாக செய்கிறது. அதனாலே ஆன்மா உள்ளே இருக்கிற இறைவனையோ திருவருளையோ உணர முடியாமல் இருக்கிறது. இது ஆணவ மலம் செய்கிற வேலை. அடுத்து மாயை என்ற மலம், மாயாமலம், அதுதான் எது? மாயாமலம் என்பது என்ன? மாயா காரியங்கள், மாயையிலே தோன்றிய உடம்பு, தனு, கரணம். கரணம் என்பவை ஐம்பொறிகள் முதலிய கருவிகள். உடம்பு, உடம்பில் உள்ள கருவிகள், இந்த உலகம், உலகத்திலே அமைந்திருக்கிற நுகர்ச்சி பொருள்கள், இவையெல்லாம் மாயா காரியங்கள். இவை என்ன செய்கின்றன? நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இந்த மாயா காரியங்கள், அதாவது மாயை, மாயையினுடைய இயல்பே ஆன்மாக்களை கவர்கிறது. மாயைக்கே ஒரு பெயர் மோகினி. மோகினி என்ற ஒரு பெயர், மோகினி மயக்குவதனாலே மாயைக்கு மோகினி என்ற ஒரு பெயர். எனவே இந்த மாயை உடம்பு எவ்வளவு தூரம் நம்மை மயக்குகிறது? உடம்பு உடம்பினுடைய அழகு, அந்த உடம்பினுடைய வனப்பு மயக்குகிறது. அதே போல எனவே அவற்றிலே ஆன்மாவினுடைய அறிவு அழிந்து விடுவதனாலே இங்கேயும் தன்னை நோக்கி உணர்கிற திறம் ஆன்மாவுக்கு இல்லை. எனவே மாயையும் மயக்குகிறது. இப்ப ஆணவ மலத்தோடு சேர்ந்து இந்த மாயாமலமும் உயிர்களை வெளியிலேதான் உலகத்தை நோக்கித்தான் செலுத்துகிறது. சரி, இன்னொன்று கண்ம மலம், அது என்ன செய்கிறது தன்னுடைய பங்குக்கு? கண்மம் வினை, அதுதான் உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை சுகதுக்கங்களை தருகிறது. சுகதுக்கம் இன்பம் துன்பம், இந்த வினையினாலே கண்மத்தினாலே வருகின்ற இந்த சுகதுக்கங்களிலே ஆன்மா அழுந்தி விடுபட முடியாமல் அதிலேயே அழுந்தி கிடக்கிறது ஆன்மா. ஆக இப்படி ஒன்றுக்கு மூன்று மலங்களாக சேர்ந்து ஆன்மாவை உள்நோக்கி உணரவிடாமல், இறைவனை உணரவிடாமல், உலகத்தையே உலகப் பொருள்களையே பற்றி நிற்கும்படியாக செய்கின்றன. இந்த காரணத்தினாலே தன் மலங்களின் காரணமாகத்தான் உயிர் தன்னை உணராமல், தான் யார் என்பதையே உணராமல் மயங்கி நிற்கிறது. எனவே ஆன்மா தன்னை உணர வேண்டுமானால் இந்த மும்மலங்களும் நீங்க வேண்டும். மும்மலங்களும் நீங்கினால்தான் ஆன்மா தன்னை உணர முடியும். அதுவரை முடியாது. மலங்களோடு கூடியிருக்கிற வரையில் ஆன்மா தன்னை உணர முடியாது. அந்த உண்மை இறைவனுக்கு தெரியாதா? எனவே இந்த ஆணவம் இந்த மும்மலங்களினுடைய வலிமையை ஆற்றலை படிப்படியாக குறைப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உலக அனுபவங்களை கொடுக்கிறான். உலக அனுபவங்கள் தான், உலக அனுபவங்களை பெறப்பெறத்தான் இந்த மலங்களினுடைய வலிமை குறையும். அப்படி இந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைகின்ற நிலைக்கு தான் என்ன பெயர், மல பரிபாகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மல பரிபாகம், மலம் என்றால் சைவ சித்தாந்தத்தில் மலம் என்றாலே அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். மலம் என்றாலே அது ஆணவன்தான், மாயை குறிக்காது, கண்மத்தை குறிக்காது. மலம் என்றாலே அது ஆணவ மலம். பாம்பு என்றாலே என்ன பாம்பை குறிக்கிறது? அங்க நல்ல பாம்புனா நல்லா என்ற பொருளுக்கு என்ன பொருள் தெரியுமா? எனவே பாம்பு என்றாலே அது அந்த நாகப்பாம்பை குறிக்கிறதே, அதுபோல மலம் என்றாலே அது ஆணவ மலம்தான். எனவே மலம் ஆணவ மலத்தினுடைய பரிபாகம். பரிபாகம்னா பக்குவாத குறைகின்ற தகுதி நிலையை அடைதல், படிப்படியாக அதனுடைய சக்தி குறைதல், அதனுடைய ஆற்றல் மெலிதல், ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் மெலிவடைதல். அதையெல்லாம் இதையெல்லாம் பின்னாலே நாம் எட்டாம் நூற்பவலைதான் போய் பார்க்க வேண்டும்.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

அதைத்தான் இந்த முதலாவது சூத்திரத்திலே முதலாவது பாட்டு தான் சூத்திரம். ஏனைய பாட்டுக்கள் எல்லாம் அதற்கு விளக்கம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம், ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். முடிந்தது. தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்றே. ஆக இங்க இந்த நூற்பாவில் தருபவன் ஒருவன் வேண்டும், அதுதான் என்னது? இது என்ன? இதுதான் அனுமானம். அனுமான அளவை, அனுமான அளவையிலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதை என்ன என்ன உறுப்புல சேர்க்க வேண்டும்? இதுதான் மேற்கோள். மேற்கோள் அனுமானத்துல தருபவன் ஒருவன் வேண்டும். இந்த உலகத்தினுடைய அமைப்பை முதலிலே சொல்லுகிறார். எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது? இது ஒரு தனிப்பொருள் அல்ல, இது ஒரு தனிப்பொருள் அல்ல, பிரிக்க முடியாத பொருள் அல்ல, இது ஒரு தொகுதி. பல பொருள்கள் கூடியிருக்கிற பல பொருள்களின் கூட்டமாகிய தொகுதி பொருள் தான் உலகம். எனவே பிரிக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த பகுதிகள் எவை என்றால் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று பிரிக்கக்கூடிய பகுதிகள். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இந்த மூன்று வகையாக பிரித்து விடலாம். ஒருவன் ஒருத்தி மற்றவையெல்லாம் மற்ற ஜடப்பொருள் எல்லாம் ஒன்று என்று மூன்று கூறாக பிரித்து விடலாம். நான் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னேன்? நிலம் நீர் தீ காற்று என்று பிரித்து விடலாம். அது ஒரு முறை. இது அதைவிட எளிமையாக பார்த்த உடனே சொன்ன உடனே விளங்கும்படியாக ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று பிரிக்கக்கூடிய உலகம். இதைத்தான் மெய்கண்டார் எப்படி சொல்லுகிறார்? அவன் அவள் அது எனும் அவை. அதைத்தான் இப்படி விளக்குகிறார். அலின் என்ன அர்த்தம் அலினா இவை இரண்டு அல்லாதது, அல்லாததுன்னு அர்த்தம், அகிரணை. எனவே ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் இப்படி மூன்று பகுதிகளை உடைய அவயவ பகுப்பு உடைய இப்படிப்பட்ட உலகம் வறுமுறை வந்துன்னா தோன்றுகிறது. எனவே இதற்கு தோற்றம் உண்டு. இது செய்யப்பட்ட ஒரு காரிய பொருள் ஆதலாலே, பகுதிகளை பிரிக்கப்படக்கூடிய தன்மை உடையதனாலே இது காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள். எனவே இது தோன்றுகிறது. வறுமுறை வந்து, அதென்ன வறுமுறை? வறுமுறை வந்து, வறுமுறை என்றால் சர்க்காரிய முறையிலே, சர்க்காரியவாதம் என்ற ஒன்று படித்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். சர்க்காரியவாதம் உள்ளதுதான் தோன்றும் என்ற நியதி, உள்ளதுதான் தோன்றும். எனவே உலகம் இல்லாத இடத்திலிருந்து வந்துவிடவில்லை, புதிதாக வரவில்லை, புதிதாக உலகம் தோன்றவில்லை. முன்னே தன்னுடைய காரணத்திலே ஒடுங்கி இருந்து இப்போது அங்கிருந்து வருகிறது, உள்ள காரணத்திலிருந்து காரியமாக உதிக்கிறது. அது எங்கே இருந்தது? உலகம் தோன்றுவதற்கு முன்னால மாயையிலே அடங்கி இருந்தது. அதுதான் உலகத்திற்கு காரணம்.
எப்படி குடத்திற்கு களிமண் காரணமோ அதுபோல உலகத்திற்கு முதற் காரணம் மாயை. அந்த மாயையிலே ஒடுங்கியிருந்த உலகம் அங்கிருந்து தோன்றுகிறது. வறுமுறை, அதான் வறுமுறை வந்து என்றார். சர்க்காரிய முறையிலே மாயையிலே அடங்கியிருந்து வந்து வருகிறது. வறுமுறை வந்து நின்று சிறிது காலம் நிலைத்து நின்று போவதும் ஆதலாலே பிறகு மீண்டும் ஒடுங்கி விடுகிறது. ஆதலால் இப்படி நிலை மாற்றம் உடைய பொருளெல்லாம் செயற்கை பொருள்கள். நிலை மாற்றம் உடைய பொருள் எல்லாம் செயற்கை பொருள்தான். இயற்கை பொருள் என்றால் ஒரே நிலையிலே இருக்க வேண்டும். ஒரே நிலையில் இருப்பதுதான் இயற்கை பொருள். எந்த பொருள் நிலை மாறுகிறதோ அது செயற்கை பொருள். எனவே இந்த உலகம் வந்து நின்று போகின்ற மாற்றங்களை அடைவதனால் இது செயற்கை பொருள் உலகம். செயற்கை பொருள் தான் காரியம். செயற்கை பொருள் தான் காரியம். வந்து நின்று போவதும் ஆதலாலே. ஆக இந்த செயற்கை பொருள்கள் நிலை மாற்றம் அடையும் போது இந்த உலகத்திலே பலவிதமான மாற்றங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த மாற்றங்களிலே நாம் ஒரு ஒழுங்குமுறையை பார்க்கிறோம். உலகத்தினுடைய மாற்றங்களிலே ஒரு ஒழுங்குமுறை நிலவுகிறது. இரவு பகல் உலகத்திலே மாறி மாறி வருகின்றன. அது கண்டபடி வருகின்றனவா? ஒரு ஒழுங்குமுறை. அதே போல வானத்திலே கோள்கள், விண்மீன்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில இயங்குகின்றனவே. எனவே இந்த மாற்றங்களிலே ஒழுங்குமுறை காணப்பட்டால் அது அறிவுடையவனாலே தான் நிகழ வேண்டும். அந்த மாற்றத்தை செய்வதற்கு அறிவுடையவன் ஒருவன் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஆற்றில வெள்ளம் ஓடுகிறது. அந்த தண்ணீர் எல்லாம் வடிந்த பிறகு பார்த்தால் சில இடங்களிலே பள்ளமா இருக்கும், சில இடங்களிலே மணல் மேடு இருக்கும். பள்ளம் மேடு என்று மாற்றங்கள் தெரியும். இந்த மாற்றங்களில் ஏதாவது ஒழுங்குமுறை இருக்கிறதா? இருக்க முடியாது. ஏனென்றால் அதை உண்டாக்கியது எது? அறிவற்ற அந்த ஜடப்பொருளாகிய வெள்ளம். அதற்கு அறிவு கிடையாது. எனவே அவை செய்கின்ற அது செய்கின்ற இந்த மாற்றங்களிலே ஒழுங்குமுறையை பார்க்க முடியாது. ஆனால் அறிவுடையவனுடைய செயலிலே ஒழுங்குமுறையை பார்க்கலாம். இப்போது வயலிலே பாத்தி வகுக்கிறார்கள், வாய்க்கால் கட்டுகிறார்கள், வரப்பு என்ன ஒழுங்குமுறையில் அமைகிறது அல்லவா? அந்த ஒழுங்குமுறைக்கு காரணம் அறிவுடையவன். ஆதலால் இந்த உலகத்தின் அமைப்பிலே உலகத்தினுடைய மாற்றங்களிலே ஒழுங்குமுறை காணப்படுவதனாலே இவற்றுக்கு காரணமாக அறிவுடையவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் உய்த்து அறியலாம். ஆதலால் தருபவன் ஒருவன் வேண்டும் என்று முடிக்கின்றார். தருபவன் ஒருவன் வேண்டும், தான் முதல் அவனே உலகத்தை தோற்றுவிப்பவன். அவன்தான் உலகத்தை தோற்றுவிக்கின்றான். முதல்வனாக இருந்து தான் தான் இறைவன் தான் முதல் தோற்றுவித்ததோடு அவனுடைய வேலை நின்று விட்டதா? ஈருமாகி அவன்தான் இறுதியிலே இந்த உலகத்தையெல்லாம் முற்றிலுமாக ஒடுக்கு அழி முற்றளிப்பை செய்கின்றான். அழித்தற் கடவுளாகவும் இருக்கிறான். ஈருமாகி ஈரு ஈரு ஈருனா இறுதி. அவனே உலகத்திற்கு இறுதியை செய்பவனாகவும் இருக்கிறான். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் என்று இருக்க வேண்டும். மறுவித்திடும் என்று இருக்க வேண்டும். மறுவித்திடும் அதாவது ஈருமாகி அவற்றையெல்லாம் ஒடுக்குகிறவனாகி மீண்டும் அந்த ஒடுங்கிய உலகத்தை மறுவித்திடும்னா தோற்றுவிப்பான்.
மீண்டும் அவனே தோற்றுவிப்பான். எனவே இந்த உலகத்தை ஒடுக்குகிறவன் யாரோ அவன்தான் மீண்டும் அதனை தோற்றுவிக்க முடியும். எவன் ஒடுக்குகிறானோ அவனே தோற்றுவிப்பவன். அப்படியானால் எத்தனை தொழில்கள் ஆயிற்று அவனுக்கு? அழித்தல் தொழில், அதோடு படைத்தல் தொழில். படைத்தலையும் அழித்தலையும் செய்கின்றவன் ஒருவனே. இதை சிவஞான போதத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அழித்தலை செய்கின்ற போது எல்லா உலகங்களும் ஒடுங்குவதைப் போல எல்லா கடவுளரும் ஒடுக்கப்பட்டு விடுகிறார்கள். யாருமே எஞ்சி இல்லை. படைத்தற்கடவுளாகிய பிரம்மனுக்கு வேலை இல்லை, அவனுக்கும் ஓய்வு. பிரம்மன் அவனும் ஒடுக்கப்படுகிறான். காத்தற்கடவுள் அவருக்கும் வேலை இல்லை, அவரும் ஒடுக்கப்பட்டுவிட தனித்து இருக்கின்றவன் ஈசனாகிய ஒருவன்தான். ஈரில்லாதவன் எங்கள் ஈசனே என்கிறார். நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் அந்த முற்றளிப்பு காலத்தில். நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார். ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஆறு கோடி நாராயணர் அங்கனே. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அவன் ஒருவன்தான் அழிவில்லாத கடவுளாக இருந்து எல்லா பொருள்களையும் அழிக்கின்றான், ஒடுக்குகிறான். அவன்தான் மீண்டும் எல்லாரையும் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றான். ஆகவே அவன்தான் முதற்கடவுள் உலகத்திற்கு என்று சொல்லுவதை பார்த்தோம். அங்கே சுஞான போதத்தில் அதே கருத்து தான். தான் முதல் ஈருமாகி மறுவிடும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அனாதி முத்த சித்துரு. அனாதி முத்த சித்துரு. முத்தன் என்ன அர்த்தம்? முத்தன். முத்தன் என்றால் என்ன? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இல்ல, முத்தின சொல்லுக்கு என்ன பொருள்? புத்தி என்ற சொல்லுக்கு விடுபடுதல். முத்தி என்றால் விடுபடுதல். முத்தன் என்றால் விடுபட்டவன். எதிலிருந்து? பாசத்திலிருந்து. எனவே இறைவன் அனாதியாகவே இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன். இறைவன் ஒருவன்தான் மலங்களிலிருந்து நீங்கியவன். அவனுடைய எண்குணங்களிலே ஒன்று இயல்பாகவே பாசத்தின் நீங்குதல் என்பது அவனுடைய எண்குணங்களிலே ஒன்று. எனவே அனாதி முத்தன், இயற்கையாகவே மலங்கள் இல்லாதவன், அமலன் நிமலன் என்றெல்லாம் சொல்லுகிறார். மலம் இல்லாதவன், அறியாமை இல்லாதவன். அப்படியானால் அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அறிவாக இருக்கும்? முற்றறிவு உடையவன். அதான் அனாதி முத்த சித்து உரு. சித்துனா அறிவு, பேரறிவு. முற்றறிவு உடைய பொருளாக அவன் இருக்கிறான். அனாதி முத்த சித்துரு. இதுல உயிர்கள் எப்படிப்பட்டவை? அனாதி. அதுல கருத்து வேறுபாடு இருக்கா? இறைவனை போல உயிர்களும் அனாதி. அடுத்து முத்த என்ற சொல் உயிர்களுக்கு பொருந்துமா? அதற்கு உயிர்களுக்கு பொருந்துகிற சொல் எது? பெத்த. பெத்தனா கட்டுண்டான அர்த்தம். அனாதியாகவே இயற்கையாகவே கட்டுண்டு இருக்கிற, மலங்களால் பற்றப்பட்ட. சித்தூர் என்பது பொருந்தும். இறைவனும் சித்தூர் தான், ஆன்மாக்களும் அறிவு வடிவானவை. ஆக ஒரே ஒரு இலக்கணத்துல நாம் தவறிவிட்டோம். இறைவணக்கம்.

தருபவன் ஒருவன் வேண்டும். அந்த கருத்தைத்தான் முதலிலே எடுத்துக்கொண்டு விளக்குகிறார். இங்கே பல சமயங்களினுடைய கொள்கைகளையெல்லாம் மறுக்கின்றார். பொதுவாக இந்திய தத்துவங்களை, சமய தத்துவங்களை இரண்டு பெரும் பிரிவாக சொல்லுவார்கள். இரண்டு பிரிவுகள், வைதிக சமயங்கள், அவைதிக சமயங்கள். வைதிக சமயங்கள், அவைதிக சமயங்கள் என்ன பொருள் என்றால், வைதிக சமயங்கள் என்றால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயங்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. அந்த வைதிக சமயங்களிலே கடவுளை ஏற்காத சமயங்களும் கூட இருக்கின்றன. ஆனாலும் அவையும் வைதிக சமயங்கள் தான். கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் அவை வைதிக சமயங்கள். அவைதிக சமயங்கள் என்றால் வேதங்களை மறுத்து, வேதங்களை ஒப்புக்கொள்ளாமல், வேதங்களுக்கு எதிராக தோன்றிய சமயங்கள், அவைதிக சமயங்கள். அவைதிக சமயங்களிலே முதலாவது உலகாயதம். உலகாயதம் என்று சொல்லப்படுகிற நாத்திகம். இரண்டாவது வேதத்துக்கு எதிராக தோன்றிய சமயங்கள் வேற என்ன இருக்கு? பௌத்த சமயம், பௌத்தம், அதனை ஒட்டி எழுந்த சமணம் அல்லது ஆறுகதம். ஆமா, அருகனை, அருகனை தலைவனாக கொண்ட ஆறுகத சமயம், அருகன். இந்த இவைதான் இந்த மூன்று தான் அவைதிக சமயங்கள். இங்கே சிவஞான சித்தியாரிலே சொல்லப்படுகிற வைதிக சமயங்கள் மீமாம்சை, மீமாம்சை, இரண்டாவது தர்க்கம். இந்த தர்க்கம் என்ற பகுதியில் ரெண்டு சமயங்கள் அடங்கியிருக்கின்றன. நியாயம், வைசேடிகம் இரண்டுக்கும் பொதுவான பெயர் தர்க்கம் என்று. பிறகு சாங்கியம் என்ற ஒரு கொள்கை. இவையெல்லாம் மதங்கள். மதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கொள்கை என்ற பொருள், அவ்வளவுதான். மதம் என்றால் கொள்கை, கோட்பாடு. சமயம் என்ற பொருள் அல்ல, மதம் என்றால் கொள்கை. இவற்றினுடைய, இந்த உலகத்தை பற்றிய இவற்றினுடைய கொள்கை, கடவுளை பற்றிய கொள்கை, அவற்றை வைத்துக் கொண்டு இங்கே அவற்றை மறுக்கின்றார் அருணந்திசுவர். இப்ப உலகாயதர் அவர்களுடைய கோட்பாடு என்ன உலகத்தை பற்றி என்றால், உலகம் என்றைக்கும் இப்படியே இருப்பது, இது ஒரு காலத்தில் தோன்றியதுமன்று இதற்கு அழிவும் இல்லை, என்றும் இப்படியே இருக்கும். எனவே கடவுள் கோட்பாட்டுக்கு அங்கே இடமில்லை உலகாயதத்தில். பௌத்தத்தில் உலகம் என்பது சூனியம் என்பது அவர்களுடைய கருத்து. பௌத்தத்தில் உலகம் என்பது உண்மையிலே இல்லாதது, இருப்பதைப் போல காணப்படுகிறது. உண்மையிலே உலகம் என்பது சூனியம் என்ற கருத்து கூறுகிறவர்கள். அவர்கள் கொள்கைப்படி நிலையான பொருள் என்று ஒன்றுமே கிடையாது, நிலைத்த பொருள் என்று ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு பொருளும் ஒரு நொடியில் தோன்றி மறு நொடியில் அழிந்து விடுகிறது. ஒரு நொடியில் தோன்றி மறுநொடியில் அழிந்து விடுகிறது எந்த பொருளும். எனவே ரெண்டு நொடிக்கு மேல எந்த பொருளும் நிலைத்திருப்பது இல்லை. ஒரு நொடியிலே தோன்றும், அடுத்த நொடியிலே அழிந்துவிடும். அப்படி அழியும் போது தன்னுடைய சார்பிலே இன்னொரு பொருளை தோற்றுவித்து அழியும். ஒரு பொருள் அழிகிற போது தன்னிடத்திலே
இன்னொரு பொருளை தோற்றுவித்து அழியும். அந்த புதிதாக தோன்றுகிற பொருளிடத்திலே தன்னுடைய இயல்பை வைத்துவிட்டு அழியும். தன்னுடைய வாசனையை, தன்னுடைய தன்மையை கொடுத்து விட்டு அழியும். பிறகு அந்த புதிய பொருள் அழிகிற போது அதுவும் அதே போல தன்னுடைய தன்மையை அடுத்து தோன்றுகிற பொருளிலே வைத்து அழியும். இப்படி ஒவ்வொரு பொருளும் தோன்றியும் அழிந்தும், தோன்றியும் அழிந்தும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாமல் தொடர்ச்சியாக மிக விரைவிலே நடப்பதனால் பார்ப்பதற்கு என்ன தெரிகிறது? அதே பொருள்தான் இருப்பது போல தோன்றுகிறது, அதே பொருள் தான் இருக்கிறது என்று நினைக்கும்படியாக தோன்றுகிறது. அது உண்மை இல்லை. நம்ம இங்க பார்க்கலாம். இதற்கு உதாரணம் சொன்னா, இந்த திரையரங்குகளில் வெள்ளி திரை அங்கே படம் காட்டுகிறார்கள், அதுல அந்த படச்சுருள் இருக்கிறது அல்லவா, அதுல எத்தனை படங்கள், அத்தனை படங்கள் அடுத்தடுத்து வேகமாக ஓடுகிற போது அங்க திரையில நிலையான காட்சி தெரிகிறது இல்லையா? நிலையான காட்சி தெரிகிறது. அதே போலத்தான் என்று சொல்லுகிறார். இந்த ஓமே அவர்கள் சொல்லல, அவர்கள் சொல்லுகிற உவமை இந்த நெருப்பு எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது, ஒரு கொழுந்து தோன்றி மறைய அடுத்த கொழுந்து அந்த இடத்திலே வரும். இப்படி அடுத்தடுத்து கொழுந்துகள், தீ கொழுந்துகள் தொடர்ந்து எரிகிற போது ஒரே நெருப்பு எரிவதைப் போல இருக்கிறது. அதே போல ஆற்றிலே வெள்ளம், நீர்ப்பெருக்கு ஓடுகிற போது ஒரு இடத்திலே இருந்த பழைய நீர் ஓடிவிடுகிறது, புதிய நீர் வந்து சேருகிறது. இப்போ

0: வந்துட்டு புத்தர பெருமான் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிடும் அப்படிலாம் சிந்தித்திருக்கிறார்கள். இதற்கு கணபங்கவாதம் என்ற பெயர். கணபங்கவாதம், கணம் என்றால் ஒரு நொடி, கணம் என்றால் நொடி, பங்கம் என்றால் அழிவு, ஒரு நொடியிலே தோன்றி அழிதல் என்கின்ற பேச்சு கணபங்கவாதம். எனவே உலகம் என்பது உண்மையிலே இல்லையாதலாலே கடவுள் தேவையில்லை, இதை தோற்றுவிப்பதற்கு என்பது அவர்கள் கொள்கை. எனவே அவர்கள் பொருள்களை பற்றி சொல்லுகிற போது, பௌத்தர்கள் பொருள் உள்ளதா இல்லை இல்லையா என்று கேட்டால் என்ன விடை கூறுவார்கள்? பொருள் இருக்கிறதா இல்லையா என்றால் உள்ளது என்றும் சொல்ல மாட்டார்கள், இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள். உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. எனவே அனிர் இன்னதென்று சொல்ல முடியாதது, இன்னது என்று உறுதியாக சொல்ல முடியாதது. உலக பொருள் எல்லாமே அந்த நிலையிலே இருக்கின்றன. உள்ளது என்று சொல்ல முடியாது, இல்லது என்றும் சொல்ல முடியாது. அனிர் அனிர்வசனியம், அனிர்வசனியம். வசனம் என்றால் சொல்லுதல், நிர்வசனம் என்றால் உறுதியாக சொல்லுதல். நிர் என்றால் உறுதி, அனிர்வசனம் என்றால் உறுதியாக சொல்ல முடியாதது. அனிர்வசனியம், உள்ளது என்றோ இல்லது என்றோ உறுதியாக சொல்ல முடியாமல் நிற்பது. எனவே உலகம் என்பது அனிர்வசனியம் என்பது அவர்களுடைய முடிவு, பௌத்தர்களுடைய முடிவு. இந்த கொள்கையைத்தான் பின்னாலே சங்கரர் எடுத்துக்கொண்டு, இதே கொள்கையை எடுத்துக்கொண்டு மாயைக்கு சொல்லுகிறார். மாயை, அவர் சொல்லுவது இருக்கிற பொருள் ஒன்றுதான், உள்ள பொருள் ஒன்றே, அது பிரம்மம். அந்த பிரம்மம்தான் உலகமாக உயிர்களாக மாறியிருக்கிறது, மாறியதை போல தோற்றமளிக்கிறது. அப்படி தோற்றமளிப்பதற்கு என்ன காரணம்? மாயை என்று சொல்லுகிறார். இப்ப மாயை என்பது என்ன என்று நாம் கேட்டால், அது உள்ளது என்று சொன்னால் எத்தனை பொருளாகி விடுகிறது? பிரம்மம் ஒன்று, மாயை ஒன்று, இரண்டாகி விடுகிறது. இல்லை என்றால் அந்த பிரம்மம் உலகமாக எப்படி மாறியது என்பதற்கு விடை சொல்ல முடியாது. இந்த சிக்கல் அவர்களுக்கு. அதனால் என்ன சொல்லுகிறார்? மாயை உள்ளதுமன்று இல்லதுமன்று அனிர்வசனியம் என்று சொல்லுகிறார். மாயை என்பது அந்த வேதாந்த கொள்கையில, ஏகான்மவாத கொள்கையில அனிர்வசனியம். ஆக பௌத்தர் சொன்ன, புத்தர் சொன்ன கருத்தை தான் சங்கரர் சொல்லுகிறார். அதனால சங்கரர் என்ன சொல்லுவார்கள்? இவர் மறைமுக பௌத்தர், தன்னை வேதாந்தி என்று சொல்லிக்கொண்டே பௌத்த கொள்கையை ஆதரிக்கிறார் என்று சாடுவார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டு சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பேசுவது மானம், இதை பேணுவது காமம். கும்பகர்ணன் கூட்ட சொன்ன என்னென்ன ஆட்சி, வாயில வர்றதெல்லாம் மானம்னு பேசுற, ஆனா செய்யற செயலெல்லாம்

0: காமமா இருக்கு. எப்படி மானம் வரும்னா, பேசுவது மானம், இதை பேணுவது காமம். சும்மா அரசை குடிச்சதாதானே போகும்னா, நல்ல ராவனுக்கு என்ன, மாட்சிக்கு என்ன குறைவு? நல்ல தேவபக்தி, நல்ல மாட்சி, நல்ல அரசு எல்லாம் இருக்கு. தம்பி இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, எத்தனை இருந்தாங்க, நல்ல கற்பு கடைசி மனைவி, என்ன குறைச்ச? ஒரே ஒரு குறை, இந்த பிரத்யானுடைய மனைவியை உண்டு ஒழுங்கே போய் சொல்லுவார். ஆதலால் இந்த பரத்தேர் பிரிவு கூடாது, சூது கூடாது என்று சொல்ல நல்ல மானம் என்று சொல்லு. அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற அந்தந்த குடும்பத்தை நல்ல போற்றி வளர்க்கணும், வளர்க்கணும். அதான் குடிமை என்று சொன்னார். இப்படி எல்லாம் அந்த நாடு வளர வேண்டும் என்று எண்ணிய பெரியவர் இல்ல, கடைசியில ஒன்று சொன்னார், ரொம்ப அற்புதம், இந்த காலத்துக்கு பொருந்த முடியாது. நாட்டில் இப்படி நல்ல மக்கள் பல இருந்தாலும், நல்ல சூழலில் வாழ்ந்தாலும், சில கயவர்கள் நாட்டில் இருந்தால் நாடு உருப்படாது. 108 அதிகாரம் கயமை என்று போட்டது. கயமை, நம்ம கயவாளித்தனம் இல்ல, அது என்னென்ன தீக்குணங்கள் உண்டோ அவற்றை எல்லாம் சேர்த்து இருக்கிற ஒரு பெட்டகம், பாதுகாப்பு பெட்டகம்ங்கிற மாதிரி தீமையின் பெட்டகம். தலைமையினால் எவ்வளவு நாடு சீர்குலைகிறது. சந்தனகத்தை போகுது, கற்பு போகுது, தெருவில் போறவன் திடீர்னு இறக்கிறான், அங்கங்க இருக்கிற வங்கிகள் கொள்ளடிக்கப்படுகின்றன, இரவில் தூங்குவோர் கொலை செய்யப்படுகிறார்கள், சாட்சி சொல்ல போறவன் போயிடுறான், நீதிமன்றங்களில் கொலை. இதெல்லாம் என்ன காரணம்? கயமை. கயமை ரொம்ப அற்புதமா பண்ண திருவள்ளுவர். இந்த கயமை இருந்ததுன்னா இத்தனையும் கருத்துருமே. இப்படி எல்லாம் சொன்ன ஒரு நாட்டு சிறப்பை ரொம்ப அற்புதமா படித்துக் கொடுத்த பெருமை திருவள்ளுவருக்குத்தான். அவரிடத்தில் வாங்கியதான் மற்ற அத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. கம்பர், கேக்கிறார், இல்ல திருத்தக்க தேவர், அவங்க போக முதல் ஞானி திருவள்ளுவர். எனவே அவர் சொன்ன அந்த நாட்டு சிறப்பினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய அமைப்பு இங்கே வளர்கிறது என்று சொல்லி, இப்பொழுது நாம் சோழ நாட்டு சிறப்பை கேக்கிறார் வாயிலாக உள்ளே நுழைகிறோம். அப்படி வருகின்ற பொழுது, இப்பொழுது நான் முன்னே சொன்னது போல நாட்டு சிறப்பினுடைய அடித்தளம் எது? காவிரி. அந்த காவிரியை பற்றி சொல்லப்படும். அதற்கு முன்னாலே ஒரு குறிப்பு, நம்முடைய வரவேற்பு ஐயா சொன்னது மாதிரி, இந்த சோழநாடு காவிரி என்று சொன்னால் அரசரை பற்றி நினைக்கிறேன். அதான் ஒரு பெருமையான அமைப்பு அந்த காலத்துல. அதாவது இங்க துணியே அரசு சொல்றாரு, குடிவதி கோலோச்சும் மாநில மன்னன், அடிவதி நிற்கும் உலகம். திருவள்ளூரை கேட்கணும் இல்லவா, அரசனுக்கு எது உயிர்னாரு? குடிகள் தான். குடிகளுக்கு எது உயிர்? அரசன். அவ்வளவுதான். நாம அடுத்த வீட்டுல அப்படியே உயிரே வச்சிருந்தோம்னா அடுத்த வீட்டுக்காரங்க நம்ம உயிரே வச்சுக்கிறாங்க. அப்ப எது உயிர்? இல்ல, அடுத்த வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாமும் உயிர், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிர். அதான் நெல்லும் உயிரின்றே, நீரும் உயிரின்றே, மன்னன் உயிர்த்து மலதலை உலகம் என்று சொன்னார் சங்க காலப்போ. அப்போ அரசனையே, அரசன் நாட்டையே உயிராக கொண்டிருப்பதனால குடிமக்களும் அரசனையே உயிராக கொண்டிருந்தார். ஆதலால் இப்ப அந்த இந்த சோழ நாட்டை எடுக்கின்ற பொழுது அந்த சோழ நாட்டை ஆளுகின்ற சோழரை பற்றி சொல்கிறார். பாட்டியல் தமிழரை பயின்ற எல்லையில் கோட்டுயர் பணிவாரை குன்றின் உச்சியில் தூக்கிய வளர்புடி சோழர்கள். ஒரு காலம், ஒரு சமயத்தில் நினைந்தா பெருமிதமாக நம்ம கால எடுத்து விட்டு ஜிம்மன்றிருக்கலாம். ஒரு சமயம் ரெண்டே இல்லவே நினைச்சு பார்த்தா அழணும். பாட்டு உயர் என்று சொன்னார் ஜெயிக்கிறா பெருமான். பல்வேறு கருத்துக்களை அப்படியே பொழுது வைக்கிறது. ஒருவனுடைய புகழ்ச்சியை ரெண்டு விதத்துல பாடலாம், ஒன்னு வசனமா பாடலாம், அல்லது செய்வலா பாடலாம். இதுவரை வேற ஏதேனும் இருக்கா? ஒருவரை பற்றி நான் புகழ்ச்சி பண்ணா ரெண்டு விதத்துல சொல்லலாம். எங்க எப்ப சொல்லி சங்கலிக்கும் சொல்லிச்சு, உரையும் பாட்டும் உடையோர் சிலரி, மறையிலை போல மாய்ந்திக்கணும் பலரி. சங்கலிக்கத்தையும் நடத்துறோம். கம்பருக்கு கேட்கிறாருக்கு எல்லாம் அடித்தளம் சங்கலிக்கும், மறந்துடக்கூடாது. அற்புதமா செய்யறாங்க. இருக்கிற நூல் ரொம்ப குறைவு, அதுல நீதி நூல்கள் பலவா போயிட்டு, 8 தொகை 10 பாட்டு சங்கலிக்கும், 15 கணக்குல எல்லாம் பெரும்பாலும் உண்டு நீதி நூலா போயிட்டு. திருக்குறள் நாளடியார், இன்னும் 40 திரிகடுகம், இதெல்லாம் நீதி நூலா போயிட்டு. சங்கலிக்கும் அவ்வளவு தன்னுடைய தமிழனுடைய தனிக்க தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சொன்னால் எங்கே பார்க்கலாம்? சங்கலிக்கங்களில் தான் பார்க்கலாம். அதுல என்ன சொன்னார், ஒருவருடைய புகழ்ச்சி எப்படி வரலாம்? இரு விதத்தில் வரலாம். ஒன்று உரையாக வரலாம், அல்லது செய்யுளாக வரலாம். எப்படி சொன்னார்? உரையும் பாட்டும் உடையோர் சிலரி, மறையிலை போல மாய்ந்திசினோர் பலரி. நாட்டில் எல்லாருமா புகழ்பட வாழுகிறான்? புகழ்பட வாழ்னர் மிகச்சிலராக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வருகிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள், அட்ரஸ் இல்லாமல், முகவரி இல்லாமல். சென்று சகால பல அதை இப்படியே மனதில் வைத்துக் கொண்டு பாட்டியல் தமிழ் ஊரை பயின்ற எல்லையுள் சோழநாடு எப்படிப்பட்டதுனாரு, அந்த சோழ நாட்டை போட்டு ஒரு பக்கம் பாட்டாக வருகிறது, இன்னொரு பக்கம் உரையாக வருகின்றன. எனவே உரையும் பாட்டும் உடைய சோழ திருநாடு என்று சங்கரேகத்தினுடைய நினைவாக கொண்டு வருகிறார். பாட்டியல் தமிழ் ஊரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பணிவேரை குந்தி நூற்றியில். அவர்களுக்கு வட எல்லை எதுனாரு, வட எல்லை எது, இமயமலை தான். வடக்கில் இமயமலை எங்கள் மலையேன்னு பாரு, இது வடக்கில் இமயமலை எங்கள் மலையே. அதுக்கு நினைச்சு பார்க்கும்போது எப்படி வரும், தண்ணி தண்ணி தான் வரணும் போச்சு. வடக்கில் இமயமலை எங்கள் மலையே அப்பா. ஆனால் அந்த பனிவாரை குண்டின் உச்சியில், அந்த இமயமலையினுடைய உச்சியிலே தூக்கிய வளர் பூடி சோழர் அதுல கொண்டு புலிக்கொடியை பொறித்தார்களாம். ஆகவே இமயவரம்பிலே கொண்டு போய் புலிக்கொடியை பொறித்த சோழர், அவர்களுக்கு உரிய நாடு சோழ நாடு என்று இப்படி வருகிறார். அப்படிப்பட்ட சோழர் காவிரி நாட்டியல் பதனையான் உற்றனும். காவிரி நாட்டின் இயல்பை நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். இதுக்கு என்ன பேர்னு கேட்டா, இலக்கணத்துல நுதலி பூதல் என்று அர்த்தம். நுதலினா நான் இதனை சொல்லப் போகிறேன் என்று சொல்வது இருக்குதே, அதற்கு நுதலி பூதல் என்று பேர். அப்பொழுது நான் இப்ப எதை சொல்லப் போகிறேன், காவிரி நாட்டின் இயல்பை சொல்லப் போகிறேன் என்று சொல்லி ரொம்ப அருமையாக காவிரியோடு எயித்து சொன்னார். அந்த காவிரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு கதை. இந்த சோழ நாடு எப்படிப்பட்டதுன்னாரு, ஆதி மாதவ முனி அகத்தியந்தரு புத நீர் கமண்டலம் பொழிந்த காவிரி. இது ஒரு புராண வரலாற்று குறிப்பு, இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, கேட்கலாரும் சொல்றேன். இந்த காவிரி எப்படி வந்தது என்று சொன்னால், நாம் வந்து இயல்பா சொல்லுகின்ற பொழுது நல்ல குடகு மலையிலே, குடகு மலையிலே நிறைய மழை பெய்யுது, அது மிக உயர்வாக அந்த மேற்கு பாங்கு இருப்பதனாலும், நம்முடைய கீழ் மாநிலம் அது பள்ளமாக இருப்பதனாலும் அங்கு நிரம்ப பெய்கிற மழை வளம் அப்படியே பாய்ந்து வருகிறது தான் காவிரி என்று நம்முடைய நில அமைப்பில சொல்லியது. ஆனா பிராண அமைப்பிலே ஒரே ஒரு கருத்து என்னன்னு, அகத்தியர் தான் கமண்டலத்துல நீர் எடுத்து வந்தார், எங்கே தெற்கு குளம் வந்தார், தெற்கு குளத்தை தேவர் வருகின்ற பொழுது குடகு மலைக்கு வந்தார். என்னைக்கு இந்த புனிதமான நீர் அந்த கமண்டலத்தை கீழே வைக்க கூடாது, கீழே வைக்க கூடாது, அதனால கையில பிடிச்சி தேவர் குடகு மலை வந்த உடனே என்னன்னு கேட்டா, சிறுநீர் கழிக்கும்படியா, அது ஒரு தொந்தரவு இருக்கு, என்ன செய்யறது. இதுல இப்ப பாத்தீங்கன்னா அறம், தர்ம சங்கடம், புனிதமான நீரை எண்ணியும் கீழே வைக்க கூடாது, அது ஒரு விதி. சிறுநீர் கழிக்கும் போது பகுதியில் வச்சுக்கிட்டு நம்ம கையில வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, அதுவும் ஒரு விதி, அதுவும் ஒரு விதி. அதனால அந்த சிறு கமண்டலத்தை ஒரு பாறையில வைத்துட்டு இவர் சிறுநீர் கழிச்சிருக்கார். அதுக்கு முன்ன என்ன ஒரு வந்திருக்குன்னா, சீர்காழியில சூரபதனுடைய ஆட்சியில அந்த தாக்கத்தினால் இந்திரன் தன் மனைவியோடு சீர்காழியில வந்து உட்கார்ந்துருக்கணும், ஏன்னா அங்க இருந்தா எல்லாம் தாக்கப்படுவோம் என்று சொல்லி சீர்காழி. அங்க இருக்கும்போது பையன் வந்து சிறையில கிடக்கிறான், ஜெயந்தன் சூரபதன் சிறையில் அடைச்சிட்டான். இவன் இங்க இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணான்னா, ஒரு நாளும் பெருமானை வழிபாடு செய்திருக்கிறான், மலர் எடுத்து. மலர் எடுத்து வழிபாடு செய்யணும்னு சொன்னா என்ன வேணும், நல்ல தண்ணீர் வேணும். என்னமோ இவன் மலர் எடுத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இவன் தண்ணீர் பஞ்சம். விநாயக பெருமான்ட்ட விண்ணப்பித்துக் கொண்டானாம், பெருமானியே நீர் இல்லாம நான் எப்படி மலர் இருக்கும், மலர்ல என்ன எப்படி நான் வழிபாடு செய்ய முடியும் எனவே அப்படின்னு சொல்லுவேன். மூத்த பிள்ளையாராகிய விநாயகப் பெருமான் தாக வடிவெடுத்து நீர பறந்து போய் அந்த கமண்டலத்துல தண்ணீர் வைத்திருந்துட்டு அவர் வந்து சிறுநீர் கழிக்க போனார் பாருங்க, அந்த கமண்டலத்தை போய் அப்படி வந்து காக்க வடிவத்தை அவர் கவிழ்த்தாராம். அந்த கவிழ்த்த நீர் தான் காவிரியாக தெரிகிறது என்று புராணமைப்பில சொல்லுகிற பழக்கம். புராணத்துல இது நாம் மட்டுமல்ல மணிமேகலிலேயே இருக்கு. அந்த முனிவரன் கமண்டலம் கவிழ்த்த காவிரி, கவிழ்த்த காவிரி, அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை, மணிமேகலை அகத்தியனுடைய கரகத்தை கவிழ்த்த காவிரி பாவை. இங்கதான் நான் ஒரு கருத்து சொல்லிட்டு வர்றது, கரகத்தை கரகம் தானா கவிழ்ல, கவிழ்த்த கவிழ்ந்தன்னு ஒரு இந்தன்னா போட்டீங்கன்னா என்ன போட்டீங்கன்னா தானா கவிழ்ந்ததுன்னு அர்த்தம், கவிழ்த்தன்னு ஒரு இத்தனாவை போட்டீங்கன்னா யாரோ செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் தன்வினை பிறவினை இலக்கணம், இலக்கணம் கவிழ்ந்தன்னு தானா கவிழ்ந்து போச்சு, கவிழ்த்தன்னு பிறரால் கவிழ்த்தப்பட்டது. இது என்ன பனிமேகல் இருக்கு, அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை. அப்ப யாரோ ஒன்றினால் கவிழ்க்கப்பட்டதுன்னு தெரியும். சீக்வல் டு அவர் வந்து பௌத்தரானதுனால இன்னார்னு சொல்லல, கவிழ்த்தது யார், விநாயகராகிய காக்கு. சீக்கியம் எழுதினார்கள். விநாயகர் வழிபாடு 700 பிந்தியதுதான். ஏன், நம்முடைய திருத்தொண்டர் வடபுலம் சென்று கவர்ந்த பொருள்களிலே விநாயகரும் ஒருவர், எனவே அது பிறகால் வந்ததுன்னு எழுதினர். நாங்கெல்லாம் ஏத்துக்குவோமா? ஏத்துக்க முடியாது, மரத்தில் இருப்பதனால் அல்ல. அந்த 700 திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு என்ன பெயர்? கணபதி ஈஸ்வரம் என்று பெயர். மறந்துடக்கூடாது, அது அந்த காலம் வைக்கப்பட்டது. அந்த கோவிலுடைய பெயர் கணபதி ஈஸ்வரம். 700 கணபதி ஈஸ்வரமே பாடுகிறார் ஞானமுடைய ஞானசம்பந்தர். எனவே அந்த கோவிலுக்கே கணபதி ஈஸ்வரங்கிற பெயர் 700 வந்ததில்லை, அதுக்கு முன்னே வந்தது. ஒன்று, இந்த கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்பதனாலே கவிழ்த்த என்பது யாரால் கவிழ்க்கப்பட்ட? இவரால் கவிழ்க்கப்பட்ட. எனவே விநாயகர் வழிபாடு என்பது விநாயகரை பற்றிய சிந்தனை தமிழகத்துக்கு தொன்மையானது. அந்த வழிபாடும் பெருகியது காலப்பட்டினால். இதான் எங்க கருத்து. அதனால இந்த விநாயகர் வழிபாடு பின்னால்தான் வந்து, அதுல இன்னொரு அமைப்பு இருக்கு, அது இதுவும் சொல்லுவோம்ல. நம்முடைய நால்வர் பெருமக்களிலேயே, நம்முடைய 12 திருமுறைகளிலே விநாயகரை பற்றி தனியாக எடுத்து பேசியது எங்கே? 11 திருமுறையில் தான். அது வரல விநாயகர் பற்றி தனியா இல்லை. இப்படி ஏதாவது ஒரு உரிமை கூட மிக கரியது, வழிபடு தனதடி, வழிபடும் அவரிடம் தடி கணபதி வர அருளினன். கணபதியை தோற்றுவித்தோர் சிவபெருமான்கிற குறிப்பு நிறைய வந்திருக்குது. ஆனால் கணபதிக்கு வணக்கம்னு போட்ட பாட்டு இல்லை, முருக பெருமானுக்கு வணக்கம்னு போட்ட பாட்டும் இல்லை. அவங்க ஒரே நெறி சிவநெறி, பெருமான் தான், அவ்வளவுதான், பெருமான் தான். இது அவங்களுடைய நால்வருடைய நெறி. அதனால் தான் திருவலஞ்சுழி வழிபாடு செய்திருக்கிறார் ஞானசம்பந்தர். அடுத்து சுவாமி மலை இருக்குது, கோகலியே திருநெல்வேலி போயிருக்கிறார் ஞானசம்பந்தர். அப்பறெல்லாம் திருச்செந்தூர் போனதா பதியும் இல்லையே, அது அவங்க நெறி, அவங்க நெறி. அதுக்காக நம்ம அது வந்து குறை சொல்லவும் வேண்டாம். நாம இனிமே நாம அப்பா அவங்க மாதிரி வந்து முருகன்லாம் வேணான்னு சொல்லல. முருக பெருமானை பற்றி நம்முடைய நாவுக்கரசர் பெருமான், நம் செந்தில் மேய வள்ளி மணாளனுக்கு தாதை கண்டாய். நம் செந்தில் மேயங்கிற நம்முடைய திருச்செந்தூர்ல இருக்கிற முருக பெருமானுக்கு அப்பா இல்ல. ஆகவே அவங்களுக்கு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா மேல போயிடணும். பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ஆனா முடிவு அவங்களுக்கு அப்பா பெருமான். அதான் அது அவங்களுடைய நெறி, அது அவளுடைய நெறி. நம்ம அது காரணமா வந்து, அதனால் விநாயகர் தனி வணக்கம் கூட ரொம்ப ரொம்ப பின்னாலதான். ஆனா அது கருதி 700 பிள்ளையார வந்தாங்க, அது தவிர அவ்வளவுதான். எனவே ஆதி மாதவ முனி அகத்தி என்ற பூத நீர் கமண்டலம் பொடிந்த காவிரி. பாருங்க, அகத்தியன் தனாது கரகங்கவிழ்த்த காவிரி பாவை மணிமேகலையா என்ன இருக்கு? அகத்தி என்றாரு பூத நீர் கமண்டாலம் பொழிந்த அப்படியே இருக்கு மணிமேகலை சொன்ன கூட்டு. அந்த புராண வரலாற்றை எல்லாரும் எடுத்திருக்காங்க, நம்பி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது சீக்களை சாத்தனாரும் நம்பி இருக்கிறார். சொல்ல வேணும் அவசியம் இல்லை. மணிமேகலை சொல்லும் போது இந்த மாதிரி காவிரியிலே சிறப்பு பேசிட்டு போறது, அந்த கரகங்க விழுத்து சொல்லணும்னு என்ன தலையில இருக்கு? நம்பி இருக்க, நம்பி இருக்க. அதனால சொல்லு, இப்படிப்பட்ட அந்த காவிரி மாதர் மண் மடந்தை பொன்மார்பில் தாழ்ந்ததோர் ஓத நீர் மிச்சு இளத்தாமும் ஒக்குமால். ரொம்ப அருமையா ஒரு ஒரு உருவகம். இந்த தமிழக மடந்தைங்கிற ஒரு பெரிய பெண், இன்னைக்குமே என் நிலத்தை நாம் மடந்தைன்னு சொல்லுவோம். ஆமா, எல்லாரையுமே நம்ம பெண்ணாதான் வச்சு பாவிக்கிறோம். நிலத்தை மடந்தையாக, நீரை மடந்தையாக, காவிரி தாயே அப்படிதான் சொன்னானே தவிர காவிரி அப்பா அப்படிங்கிறிய இன்னைய வரைக்கும் திசை திரிந்து கேடு கட்டு போன காலத்திலும் கூட காவிரி தாயே, ஏன் காவிரி அப்பாங்கிறது? நீரையோ நிலத்தையோ தாய் என்றுதான் கண்டு வணங்கும். அதனால நிலமடந்தை, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும். இவர் இப்போ திருவள்ளுவர், நிலமென்னும் அசை இருப்பாரைக்கானின் நிலமென்னும் நல்லாள் நகும். நிலமென்னும் நல்லாள் பெண், அதெல்லாம் சொல்றேன். எந்த ஒன்று எடுத்தாலும் முன்னோடி திருவள்ளுவரே, நிலம் என்னும் நல்லாள். ஆகவே இவரும் இந்த நிலமடந்தையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த காவிரி எப்படி இருக்கின்றார்? நீண்ட ஒரு மாலையாக இருக்கணும், மாலையாக இருக்கு. எனவே எங்கள் நிலமகள் நடந்திருக்கிற ஒரு பெரிய மாலை எது என்ன? அது காவிரி தான், காவிரி ஆகிய மாலை என்று சொல்லி ரொம்ப அருமையாக அந்த காவிரியை மாலையாக சொல்லுகிறார். செவிலின்னு சொல்லு, செவிலி செவிலின்னா வளர்ப்பு தாய். அந்த காலத்தில் இந்த நற்றாய், செவிலித்தாய், ஐவகைத்தாயர், கணிப்பகலாம் ஐவகைத்தாயர் சொல்றாங்க. ஊற்றுவாள், தாளாற்றுவாள், அதுக்கு மட்டும் தனியா ஒரு தாய். ஆமா, எல்லாம் செல்லம் இருந்தா என்ன, 5 விதமான தாயம். அதுல பெற்றெடுத்தவர் பாருங்க, பெற்றெடுத்தோடு சரி, நற்றாய்
1: செவிலி தாய் தான் கூடவே இருந்து வளர்க்கும். அது போல இந்த காவிரி எப்படிப்பட்டதுனாரு, செவிலி தாய் போல நிலமகளாய் நிலமகளாகிய மடந்தைக்கு வளர்ப்பு தாயாக இந்த காவிரி இருக்கு. இது இளங்கோடிகள் இளங்கோடிகள் ரொம்ப அழகாக ஆச்சுங்க. ஏன்னா அவர் காவிரியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க காப்பிய தலைவனே ரெண்டு பேருமே, தன்னையும் கோவலனும் ரெண்டு பேரும் கும்புவார். அதனால் காவிரியை மறக்க முடியாது. அவர் இதையே மறுக்கணும். வாடி அவன் தன் வளநாடி மகவாய் வளர்த்தும் தாயாயி ஊழி உய்த்தும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. எனவே காவிரியே நீ மகவாய் வளர்க்கும் தாயாகின இந்த தமிழகத்தை செவிலியாக இருந்து வளர்க்கிறார். இன்னைக்கு நம்ம செவிலித்தாய் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். நமக்குரிய செவிலித்தாய் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு அவளை சிறைப்படுத்தினால இப்ப நம்ம செவிலித்தாய் எல்லாம் இருக்கு. நம்ம செவிலித்தாய் அயலாளானால் ஆக்கப்பட்டாள், ஆனால் சொல்லப்படாது ஆக்கப்பட்டாள். ஆகவே மகவாய் வளர்க்கும் தாயாகி என்று சொன்னார் இளங்கோடிகள். இவர் செவிலி போன்றது, அந்த இளங்கோடிகள் வாக்கு அப்படி இந்த மகவாய் வளர்க்கும் தாயாகிங்கிற அந்த விரிவுரைக்கு செவிலி போன்றது, இந்த நிலைமகளுக்கு செவிலியாக இருக்கிறது என்று சொல்லி காவிரி சிறப்பு ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் பல பாட்டில். அந்த அதோட நம்ம அதை நிறுத்தி காவிரி சிறப்பை நிறுத்தி இனி இந்த காவிரியானது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்ற ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. அதையும் சொல்லணும், காவிரியானது ஓடுகிற தண்ணி தான். நமக்கு என்ன இருக்குன்னா ஓடுகிற தண்ணி தெரியும். அது கூட நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த தண்ணியை கூட எங்க பார்க்கணும்னு கேட்டா எங்க பக்கம் பார்க்கணும். எங்க பக்கம்ங்கிறது முசிறி அல்லது ஏற்கலை குளித்தலை, இங்க பார்க்கணும் காவிரி. நல்ல ஒன்னரை மைல் அகலம், அற்புதமாக அகண்ட காவிரி என்று சொல்கிறோமே அந்த அகண்ட காவிரி இருக்கிறது. ஆனால் இந்த ஆடி மாதம் 18 வந்துன்னு சொன்ன இருமருங்க அப்படி கரைபுரண்டு போகும், கரைபுரண்டு போகும். இங்க இருந்து நீங்க அந்த பரிசல்ல போகணும்னு சொன்ன அப்ப ரெண்டு அணா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு அணா, ஆனா அந்த இப்ப அணாவெல்லாம் போட்டுட்டு ரெண்டு அணா நீங்க கொடுத்து ஏறி உட்காந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அவன் எதிர்கரைக்கு போவார். 1.5 மணி நேரம் அந்த மூங்கில்ல தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி பறவை ஓட்டும். வாழ்க்கை ஏனும் ஓடம் வழங்கு இந்த பாடம் எல்லாம் வர்றானே அது மாதிரி இந்த ஓடம் போகணும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த காவிரி போயிட்டு. இப்ப அந்த மாதிரி கரைபுரண்டு வந்த காட்சியை அன்னை காலத்துல யாரும் பார்க்கவே இல்லை. அப்படி வருகிற காவிரி, அந்த காவிரியில என்ன போகிறது, தண்ணீர் தான் போகிறது. ஆனால் சேக்கலார் சுவாமிகளுக்கு இங்க நல்லா கவனிப்பா, இரு மருந்து இருக்கிற அந்த காவிரியில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணீர் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிப்பா, நல்லாதான் கவனிக்கிற சுவாமி, நல்லா அருமையா அது பாட்டு தண்ணி போயிட்டே இருக்குது. நல்ல அந்த குமிநீர் குமிடி எழுந்திருந்து இருந்து ஆழமா இருக்கிறதுல தேமா போயிட்டு இருக்கு. அல்ல வண்ண நீள் வரை தர வந்த மேன்மையால் எண்ணில் பல் அறங்காலும் வளர்க்கும் ஈகையால். அதான் சேக்கலாருடைய தனி இலக்கல். காவிரியில எழுதலாம் எத்தனையோ தீசி எழுதலாம் இல்லவா, புலவர் நாவில் பொருந்திய காவிரி. இது வரைக்கும் எந்த எந்த நூற்றையும் எழுதல தீகச்சரி. புலவர் நாவில் பொருந்திய பூங்குடின்னு சிலப்பதியார் வரி வையாத்து சொல்றார். எப்படி எழுதுங்களேன், புலவர் நாவில் பொருந்திய காவிரி. காவிரியை பற்றி இதுவரைக்கும் சங்கரிக்கும் போது இதுவரைக்கும் அழகா எழுதலாம். 290 பக்கம் இல்ல 2000 பக்கம் எழுதலாம். எங்க எழுதுறீங்க அந்த வைரமுத்தோடவே 300 ரூபாய்ங்களா நல்லதா, அதுக்கு மேல போகவே மாட்டேங்களா. நாங்க என்ன பண்றோம், சல்னா கூட போக மாட்டேங்களா, இவங்களோட கண்ணதாசன் கூட இப்படி நின்னும். இதுக்கு முன்னால ஒரு இலக்கியம் இருக்குது, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அது சுத்தம் மறந்தே தான். என்ன பண்ற பக்தி இலக்கியம், அதுக்கு முன்ன இருக்கிற சங்க இலக்கியம் காவிரியை பற்றி கொட்டி இருக்கிறாங்க, கொட்டி இருக்காங்க. புலவர் நாவில் பொருந்திய காவிரி அழகாலதெல்லாம். அப்படி இருந்தால் புலவர் நாவில் பொருந்திய காவிரி என்று ஒருவன் எழுதினால் நம்முடைய சேக்கடாரிடத்தில் வருகின்ற பொழுது ஒரு தனி முத்திரை கிடைக்கும். அது அங்கிருந்து வட்டோம், சங்கரகத்திலிருந்து வட்டோம், நாங்கள் ஒன்றும் மாறலாம். ஆனால் சேக்கடாரத்தில் என்ன கிடைக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் சொன்னாங்க ஓடுகிற தனியாக அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொன்னாங்க. நம்முடைய சேக்கடார் பெருமான் இங்கிருந்து 2 மருங்கு முசிறிலிருந்து குளித்தலையில இடையில போறது என்ன தண்ணி, என்ன போகுதுப்பா காவிரி, அதுல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர், தண்ணீர் அல்ல. இந்த காவிரி எங்கிருந்து வருது, குடகு மலையிலிருந்து வருது. எங்க அம்மா எங்க இருந்து பிறந்தா, உமையம்மையார் இமயமலையிலிருந்து. அப்ப இது வந்து ஒரு மலையிலிருந்து பிறந்தது, எங்க அம்மாவும் ஒரு மலையிலிருந்து, அங்க அவ இமயமலை, இங்க குடகு மலை. அதான் இந்த காவிரி அங்கேயிருந்து தோன்றியது, பூம்புவாரில் போய் கலக்குது.
0: பொருத்தம் போன்றது
1: அவருடைய கருணையாக இருக்கிறது. ஆகவே காவிரி இறங்குகிற நீங்கள், இது யாருக்குள்ள கருணை? உமையம்மை வழங்குகின்ற கருணை.
0: அவன் அருளே அவன் என்ன பொழியாய் மழையேனோர் என்பாய்.
1: மழையே நீ பெய்யணும், எது போனாரு? அவன் அருள் போல பொழியும். அவன் அருள் எது? ஸ்ரீஞான சித்தியார்
0: அருளாது சக்தியாகும் அறந்தனக்கு.
1: ஸ்ரீஞான சித்தியார் அருள் அருள் என்று சொல்வது பெருமாட்டி தான். அப்போ
0: உள்நையில் கருணையின் ஒழுக்கம் போன்றது. இதுதான் தேக்கலாருடைய தனிச்சுவை. பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கழிவளவ என்றாரே
1: புலவர்கள். இப்படி ஒரு அருமையானது. இன்னொரு பாட்டு, அதே காவிரி இப்ப என்ன ஆயிற்று? அம்மையாக கண்டார். இப்பொழுது அதே காவிரி. இது மறுநாள் பாடம், முதநாள் பாடம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார். நேற்று காவிரி பத்தி என்ன சொன்னீங்க? காவிரியில் ஓடுவது தண்ணீரா அல்லையா? என்னது? அம்மையினுடைய கருணை ஒழுக்கம். இன்னைக்கு அதே காவிரி. வாங்க திருப்பராய்த்துறை போவோம். முக்கொம்பு பிரிஞ்சிடப்படாது. முக்கொம்புல இந்த கொள்ளிடம் பிரிஞ்ச பிறகு காவிரி இரண்டா போயிட்டது. அது அவ்வளவு அந்த அகற்றி குறைஞ்சு போச்சு. அதனால நீங்க அதுக்கு அந்த முக்கொம்புக்கு முன்னையே பார்த்தாதான் காவிரி காவிரியா பாக்கலாம். இன்னைக்கு அழைச்சிட்டு போனேன். இன்னைக்கு நீங்க இந்த காவிரியை பாக்குறீங்க, என்ன ஓடுது? அம்மையினுடைய ஒழுக்கம் ஓடுகிறனர். அதை விட்டுட்டு இன்னைக்கு வேற மாதிரி சொல்லணும் அல்லவா? என்ன இந்த காவிரியில வந்து என்ன வருது பாத்தீங்களா? ரெண்டு பக்கமும், ரெண்டு பக்கமும் என்ன வருது? மலர்கள் வருது. ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற நல்ல அந்த மலர்ச்செடிகள் தாமே கொட்டுவதனால அது அப்படியே மலரா வருது. சரி, இந்த ஆறு எங்கெங்கெல்லாம் சுத்தி வருது? எங்கெங்கயோ சுத்தி வருது. அல்ல, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாயனூர் பக்கத்துல, மாயனூர் அது நீங்க குளித்தலை லாலாப்பேட்டை மாயனூர், அப்புறம் கரூர், அது வந்து ரயில்வே நிலையம். இப்படி வந்தீங்கன்னா முக்கொம்பு, முசிறி, தொட்டியம், நாமக்கல், இப்படி வந்து இது பேருந்து, அது ரயில். நடுவில் காவிரி, காவிரி தென்கரை வடகரை என்பதில், இது வடகரை தென்கரை அப்படியா இருக்கு. இந்த அமைப்புல அந்த ஆறு போகுதுங்க. இதுல பல இடங்கள்ல வருகின்ற பொழுது அப்படியே அந்த கோவிலை அப்படியே தழுவி போகும், கோவில் எல்லையை தழுவி போகும். இந்த காவிரி ஆறு பல இடங்கள்ல எப்படி வருது? திருக்கோவிலை தழுவி போகும். சரி, வரும்போது என்ன கொண்டு வருது? மலர்கள் கொண்டு வருகிறது அப்படின்னு. அப்போ மலரும் தண்ணியும் காலையில் கொண்டு செய்வது என்ன? வழிபாடு. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. ரொம்ப சாக்கட்டு திருமூலதான். ஏ சாமி, புண்ணியம் என்ன பண்ணுவாரு? பன்னீர் உண்டு, சந்தனம் உண்டு, எவன் எத்தனை பேருக்கு முடியும்? முடியாது. பார்த்தாரு இப்ப அவனுக்கு சிவபூஜை ஆட்டம். ஆமா, இவ்வளவு பூ, ஒரு ரெண்டு வருஷம் தம்பள தண்ணி போதும் கூட, இது போதுங்கள. அந்த அடிப்படை தேவை இவ்வளவுதான். புண்ணியத்திற்கு அடிப்படை தேவை பூவும் நீரும். புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருந்து. ஏ சாமி, ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மற்றவங்க எல்லாம் பூஜை பண்றாங்க, என்னென்னமோ சந்தனம் போடுறாங்க, என்ன பன்னீர் ஊத்துறாங்க, இது பண்றாங்க, குடம் குடமா பால் ஊத்துறாங்களே சுவாமி, என்ன நான் இந்த வெறும் பூவும் தண்ணியும் வச்சா ஆண்டவன் அருள் அண்ணல் அது தந்த அருள் புரியா நிற்கும். இந்த ரெண்டு ரெண்டு இருந்தாலே போதுமானர். போதுண்டா தம்பி, அன்பா மட்டும் செஞ்சீங்கன்னா இது ரெண்டு இருந்தாலே அந்த அருள் புரிவான். அப்படி இருக்கும்போது வழிபாடு செய்யாம சில பேர் நழுவுறாங்களே, என்னார் அவன் பாவிப்பய போடான்ட்டு. எண்ணிலி பாவிகள் ஈசன் எம் இறையை நன்னறியாமல் நடுவுகின்றார்கள். திருமூல திருமந்தத்துல பல இடங்கள் விளங்காமையும் இருக்குது. இங்க உள்ள போனா விளங்காது, வெளியில வந்தா விளங்கும். அவர் உள்ளும் போவார், புறமும் வருவார். வெளியில வரும்போதெல்லாம் விளங்கும், உள்ள போகும்போதெல்லாம் விளங்காது. ஏன்? நாம உள்ள போகல. நம்ம இருக்கிறதெல்லாம் வெறும் புறம் போதல் தானே, உள்ளே போகலையே. போயிருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? உள்ள போனா பல செய்திகள் தெரியும், போகல. அதனால இதெல்லாம் புறமே பேசியது. ரொம்ப சுருக்கம். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். என் நிலிப்பாவிகள் ஈசனின் நிறை நன்னறியாமல் அழுகுகின்றார். ஆகவே இப்பொழுது அன்பர்களுக்கு என்ன தேவை? புண்ணியம் செய்வார்க்கு நல்ல தண்ணீர், நல்ல மலர். இப்ப இந்த காவிரியில, இப்ப காவிரியில என்ன இருக்குது? நல்ல தண்ணீர். அது மேல என்ன இருக்குது? நல்ல மலர். இது எங்கெங்கெல்லாம் அணைஞ்சு வருது? கோவில்கள் எல்லாம் அணைஞ்சு வருது. அப்போ பக்கா அடியவர்பா அடியவர், இது சேக்கலாருடைய தனி இலச்சனை. இன்ன அன்னையாக கண்டார், இப்பொழுது அடியவராக கண்டார். வம்பூலாம் மூலர் நீரால் வருதலால் பம்புன வாசனை இல்ல. பம்பூலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன்வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈரும்பொன்னி உம்பர் நாயகர்க்கு அன்பரும் ஒக்குமால். அதனால எப்படி அடிவரல் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வார்களோ அதுபோல இந்த மலைத்தலைய கடற்காவிரி தன்பால் இருக்கிற நீரும் தன்பால் இருக்கிற மலரையும் கொண்டு எண்ணில்லாத சிவாலயங்களோடு ஊடி அப்படியே கலந்து கலந்து செல்வதனால இது ஒரு பெரிய அடிவராக காட்சியளிக்கிறது. நேற்று என்ன சொன்னேன்? அம்மையினுடைய ஒழுக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொன்னேன்? அடியவராக இருக்கிறது. இந்த இலச்சனைகள் இவருக்கு இவருக்கே சரியாது. இதே மலரும் தண்ணியும் கொள்ளுகிறார் இளங்கோடிகள். ஆனால் அவர் சிந்தனை வேற ஆயிடுச்சு, வேற ஆயிடுச்சு. இதே காவிரி தான், இதே மலர் தான். அவர் எடுத்துக்கொண்ட காப்பியம் வேற, அவருடைய நோக்கம் வேற. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் இப்படி போகல. ரொம்ப அவர் ஒரே பாட்டு வேணா சொல்றேன், காணல் வரி படிக்கணும். எப்படி யாரும் படிக்க வேண்டிய நூல், அதுல ஒண்ணு யாரும் மாற்றணும். தின ஒரு ஒரு ஒரு ஒரு பெரும் இன்பத்தை ஒரு கற்பு நிலையை நாம் மறந்து விட்டோம், திறந்து விட்டோம். மருங்கு வந்து சிறந்த மணிப்பூவரை அது போத்து. அடாடா, காவிரி வருகிறது. ஏமா, நீ ரெண்டு பக்கமும் எப்ப பார்த்தாலும் உனக்கு நல்ல ஒளி, மங்கள ஒளி. என்னது? வண்டுகள் ஒளிக்குதான். மருங்கு வந்து சிறந்த மணிப்பூவாரை அது போட்டு. ரெண்டு பக்கமும் நல்ல மலர்கள் கொட்டி இருக்குதா, அதனால தண்ணியே தெரியல, மலராதான் தெரியுதான். ஏன்? எங்க அம்மா கற்பு கரைச்சி உடம்பே முழுசும் மறைச்சிக்கிட்டு தான் போவா, அப்படிதான் போவா. நம்ம முன்னைய பிரதமர் மாதிரி, பிரதமர் என்ன முக்காட்டினால மட்டும், மற்றதெல்லாம் சொல்ல, அவங்க என்ன எல்லாத்தையும் முக்காடு போட்டு தானே போனாங்க. அதனால நம்முடைய காவிரி பத்தியா நல்ல ஒரு பெண்ணு இந்த அறகுறை ஆடை அப்படி எல்லாம் உடுத்துற பழக்கம் எல்லாம் இல்லை. அதான் 20th century பாத்துங்க. ஆனா இந்த 100th century போற எங்க காவிரி மணிப்பூவாடை அது போட்டு. என் மணிப்பூவாடை அது கட்டின்னு சொல்லப்படாதா? அது போர்த்து என்றால் இந்த மாநிலத்தினுடைய கற்பை காட்டுவதற்காக. அதான் அவங்க இலக்கிய ஆசிரியர்கள். என் கட்டின்னு சொன்னா நான் இலக்கியம் போகலையே, அணிந்துன்னு சொன்னா போகலையா? அணிந்து கட்டி உடுத்து என்பதை விட மணிப்பூவாடை அது போத்து. கருங்கயல் கண்விழி சொல்லி நடந்தாய் வாழி காவேரி. அடாராடா, உடனே நம்மால் எங்க பையன் சும்மா இருக்கானா? ஐயா, இந்த அம்மா வந்து அந்த பூவை போட்டிட்டு போனா கண்ணு தெரியணுமே, என்ன மக்கு பயல கண்ணியமா முடிக்குவா? கருங்கயல் கண் விழி தொல்லி அந்த மீன்களாகிய கண்களை கொண்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: சந்தான ஆச்சாரியர்களில் 4 அவராக விளங்கும் உமாபதி சிவம். சந்தான குரவர் என்றும் சந்தான ஆச்சாரியர்கள் என்றும் நம்ம சைவ சமயத்தின் அருளாளர்களை நாம் போற்றுகிற வழக்காறு உண்டு. சைவ சமய குரவர்கள் என்பவர்கள் ஞானசம்பந்தர் உள்ளிட்ட 4 குறிக்கும். எனவே சமயத்தினுடைய தலைவர்களாக அப்பெருமக்கள் 4 அமைந்த காரணத்தினாலேதான் கைலாய திருவுருவப்படத்தில் 4 நீண்ட கோலத்தில் நமக்கு காட்சியளிப்பார்கள். சந்தான ஆச்சாரியர்கள் என்று சொல்லுகிற மெய்கண்டார் முதல் 4 பெருமக்களும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார்கள். அவ்வாறு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவதற்கு காரணம் அவர்கள் நமக்கு ஞானாசிரியர்கள் என்பதால். கைலாய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சேக்கிழார் நால்வரும் அமர்ந்திருப்பார்கள். ஆக ஐவர் அமர்ந்திருக்க நால்வர் நின்ற கோலத்தில் நமக்கு அருள் வழங்கி கொண்டிருப்பார்கள். எனவே அந்த நால்வரும் குறவர்கள் தலைவர்கள் என்று சொல்லுவார்கள். குறவர்னு பெரியரானா போடப்படாது, நான் தமிழ் வாத்தியார்னால அப்படி சொல்லித்தரும். தமிழ் வாத்தியார்னா பெரியரானா சின்னரானான்னு சொல்லுவார். அதனால பெரியரானா போடப்படாது, போட்டா அது ஒரு மரபு குறிக்கும். சின்னரானா தான் போடணும், இடையினரானா போடணும் வச்சுங்களே. குறவர் என்றால் தலைவர் என்பது பொருள். சமய குறவர் என்று அவர்களை அழைக்க வேண்டும். ஏன்னா இது பொது வகுப்பு என்பதனாலே சில அடிப்படை செய்திகளை நாம் மறந்து விடக்கூடாது, நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாத்தி சொல்லிடப்படாது, படிச்சுட்டா கூட மாத்தி சொல்லிக்கலாம், படிக்கிற போது மாத்தி சொல்லப்படாது. படிச்சுட்டா மாத்தி சொல்லிக்கலாம், அப்புறம் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிவிடலாம். ஆனா படிக்கிற போது மாத்தி சொல்லிடப்படாது. வாத்தியார் சின்ன கணக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். 16x16 என்னன்னா பையன் கேட்டான், சின்னதெல்லாம் எங்களை கேட்டு நீங்களா சொல்லிவிட்டு பெருச மட்டும் எங்கள்ட்ட கேக்குறீங்களா சார். நானாங்க எத்தனை இவர் சொல்லிட்டான், நானாங்க 16x16. நான் இப்ப கேள்வி கேட்கறேன்டா, 16x16 என்னடா? ஏன் சார் சின்ன கேள்வியெல்லாம் நீங்களே பதில் சொல்லிவிட்டு பெரிய கேள்விக்கு மட்டும் எங்களை கேட்கறீங்க. அதனால குறவர் என்ற நிலையில் தலைவர்கள் என்பதனாலே அவர்கள் நிந்த கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார். ஆனால் ஞானாசிரியர்கள் என்பவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை நீ உணர வேண்டும், உணர்ந்து அந்த திருவருளை பெற வேண்டும் என்று ஞானத்தை நமக்கு தருகின்ற காரணத்தால் அந்த ஞானாசிரியர்கள் நால்வரும் அமர்ந்திருப்பார்கள். அடியார்களை போற்றி இறையருளை பெற்றவர் என்பதனாலே சேக்கிழார் பெருமானும் அமர்ந்திருப்பார். இந்த நால்வர்களில் சந்தானாச்சாரியர், சந்தானம் என்றால் பரம்பரை என்பது பொருள். சந்தானம், சந்தான ஆச்சாரியர்கள், சந்தானம் என்றால் பரம்பரை, பரம்பரை பரம்பரையாக செவி வழி செய்தியாக மெய்கண்ட, அதாவது முதல்ல நந்தி அகச்சந்தான ஆச்சாரியர், புகரச்சந்தான ஆச்சாரியர் என்று நம்முடைய ஞானாசிரியர்கள் இருவகைப்படுவார்கள். அதிலே முதலாக சொல்லக்கூடியது அகச்சந்தான ஆச்சாரியர் என்பது. எம்பெருமானுடைய திருக்கோயில நந்தி எம்பெருமான் மூணு இடத்துல இருப்பார். சிவன்கோயில மூணு இடத்துல இருப்பார், பழைய கோயிலா இருந்தா. அதுல ராஜகோபுரத்துக்கு கீழே நின்ற கோலத்துல ஒரு மாட்டு வடிவம் நந்தி வருவார் இருப்பார். அவர் காவல் நந்தி, அதிகார நந்தி என்று சொல்லப்படுவார். அவர் நின்ற கோலத்தில் இருப்பார், பக்கத்துல ஒரு பெண்ணை கூட வச்சிருப்பார் சக்திக்காக, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாருன்னு அர்த்தம், பசுமாடுன்னு அர்த்தம். அவர் இறைவனுடைய சக்தியை பெற்றவர் என்பதற்காக நின்ற கோலத்தில் ஒரு காளை வாகனத்தினுடைய முகம் இருக்க, நம்முடைய மானிட வடிவத்தின் கை கால்கள் இருப்பது போல், கையில் ஒரு பிரம்பு வைத்திருப்பது போல் காட்டியிருப்பார்கள். அவர் கைலாயத்தில் உள்ளே வருகிறவர்களை அடையாளம் கண்டு வழிபடுகிறவர் என்பதனாலே அதிகார நந்தி என்று அவருக்கு பெயர். அடுத்தாற் போல கொடிமரம் என்ற ஒன்று இருக்கு. அந்த கொடிமர பக்கத்துல பலிபீடம் இருக்கும். பலிபீடம்னா புள்ளைய புளிய வர வைக்கிற இடம். தப்பா சொல்றேன்னு நினைக்கிறாரு, தெரிஞ்சதை சொல்லணும்ல, தெரிஞ்சதை சொல்லித்தான் தெரியாத சொல்லணும். அதனால அச்சகர் வந்து புளிய வரைய வச்சு தனி ஊற்றிட்டு போறாரு பாருங்க. அதான் அது நம்முடைய ஆசைகளை எல்லாம், ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்ததே புளியோரைத்தான் நல்லா தெரியும். ஏன்னா சாமி மட்டும் புளியோதரிக்க எவ்வளவு நேரம் கியூல நின்று வாங்கிட்டு வர்றான், அப்ப அதுல ஒரு ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆனா தப்பு இல்லை, அந்த ஆசையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் புளியோதரையை வச்சு இந்த ஆசையெல்லாம் நீக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. நாம அப்புறம் ஒரு புளியோதரையை விடுறது இல்லை. அந்த நந்தி நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சிம்பல். அந்த நந்தி ஆன்மா, அதனாலதான் அதுக்குத்தான் பரதோஷம் பண்ணணும். அது அந்த மந்திரத்தை சொல்லுவார். மந்திரத்தை சொல்லுகிறவர்கள் ஞானாசிரியர் தான் சொல்லணும், சும்மா இருக்கிறவங்க எல்லாம் போய் காதல் சொல்லப்படாது. அது நாம தான், நம்ம காதுகளே சொல்லிக்க வேண்டியது. அது காதுல ஏன் எச்சியை ஊற்றுவாங்க, ஏன்னா நல்லா அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகம் பண்ணி பால் பாலா குடம் குடமா ஊத்துன பிறகு நல்ல வேலை எங்க தஞ்சாவூர் நந்தி பெருசா இருந்ததுனால அது யாரு காதலையும் போய் சொல்றது இல்லை. பாலாபிஷேகம்லாம் அதான் இருக்கு, நம்ம ஆளுக்கு யாரும் மேல ஏறி போய் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அதற்கு ஆன்மா, அதனாலதான் அந்த ஆன்மா பார்வைக்கேற்றா போல் சிவலிங்கம் இருக்கு. அந்த ஆன்மாவினுடைய சிவலிங்கத்துடைய கண்ணுக்கு நேர பாத்தீங்கன்னா, கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற கண்ணுக்கு நேர பாத்தீங்கன்னா, அந்த கண்ணுலேருந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம். அதுதான் நம்ம நடனம் பாக்கிறோம்னு கொம்புக்கு நடுவில் பாக்கிறோம். இறைவனுடைய திருவுருவம் தெரியும். ஆன்மாவாக இருக்கிற நாம் இங்கிருந்து கொண்டு இறைவா உன்னுடைய திருவடியை காண வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைதான் ஆன்மா. கருவறைக்கு அப்புறம் அர்த்த மண்டபத்துல ஒரு நந்தி இருக்கும். கருவறைக்கு சிவலிங்கத்தை தவிர வேறு எதுவும் வைக்கப்படாது. ஆச்சாரியர் தான் உள்ள போல. ஆச்சாரியன் தன்னை சிவனாக பரிணாமம் பண்ணி கொண்டு தான் உள்ள போ. அது அவருடைய ஏகாந்த பெருவழி அது. அதனால் சுவாதசாந்த பெருவழி என்று அந்த கருவறையை சொல்லுவார்கள். அந்த கருவறைக்குள்ள சிவனை தவிர வேறு யாரும் போக முடியாது. இந்த ஐயர் போறாருன்னு, அதனாலதான் மற்ற மனிதர் எல்லாம் போகப்படாதுன்னு பழைய காலத்துல வச்சாங்க. அதுக்கு உடனே இல்லை ஆலயம் புகும் அப்படின்னு போராட்டம், தெரியாம சொல்ற. அதுக்குள்ள போலாம். நீ உன்னை இறைவனாக பாவித்துக் கொள்ளுகிற தீட்சை பெற்றிருக்க வேண்டும், பாவித்துக் கொள்ள வேண்டும். சிவாச்சாரியர்கள் கல்யாணம் நம்முடைய வீடுகளில் சிவபூஜை பண்ணி அந்த சிவபூஜையின் பயனை அனுபவிப்பதற்காக இந்த கோயிலுக்குள்ளே வந்து அவர்கள் முறைப்படி தங்களை எம்பெருமானாக பாவித்து கொண்டு பரிமா அப்படி பூஜையை முடியல சொல்லுவாங்க. அப்படி வருகிற சிவபெருமான் தான் சிவபெருமானை வணங்க முடியும். சிவபெருமானால் தான் உள்ள போக முடியும். அதுதான் கருவறை. அப்படி சன்னல் கூட கிடையாது பார்த்தீங்களா, கருவறையில் கருவறையில் ஒரு ஜன்னல் கூட வைக்கப்படாது. கருவறையில் டைல்ஸ் ஓட்டப்படாது. கருவறையில் கல் தான் இருக்கணும். டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறான், ஒட்டப்படாது. லைட்டெல்லாம் போடவே கூடாது. நீங்கள் அவருக்கு வெளிச்சம் போட்டு நீங்கள் என்ன பார்க்கறது, உங்கள் மனசுக்குள்ளையில் அவரை பார்க்கணும். சரி, அதுக்கு அர்த்த மண்டபத்தில் ஒரு சிவலிங்கம் நந்தியம் பெருமா இருப்பார். அவர் பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா உலோகத்தால் கூட இருக்கும், பஞ்சலோகத்தால கூட இருக்கும். நீங்க பாத்துக்கலாம், கல்லுலயும் இருக்கும் பஞ்சலோகத்திலையும். அதுதான் ஞானாசிரியர் நந்தியம் பெருமான். முதல் முதலாக சிவபெருமானிடத்தில் உபதேசம் பெற்ற, ஞானத்தை பெற்ற நந்தி. அவர் கிட்ட போய் ஒண்ணுமே பேசப்படாது, அவர் ஞானாசிரியர். அதனாலதான் சிவபெருமான் உயரத்தில் இருக்க அவருடைய உபதேசம் கெட்ட மாணவர் போல சிவ அந்த நந்தி கீழே இருக்கும். நம்ம ஆன்ம நந்தி உயரமா இருக்கும் பாத்தீங்கன்னா, சரியா இந்த நந்தி கீழே இருக்கும், இறைவனுடைய பலிபீடத்துக்கு கீழே இருக்கும். ஏனென்றால் இறைவன் ஆச்சாரியன், இந்த நந்தி மாணவர், முதல் மாணாக்கர், முதல் மாணவர். அந்த முதல் மாணவர் தான் நாம் ஆச்சாரியராக வைத்து நந்தியம் பரம்பரை அகச்சந்தான ஆச்சாரியர்கள் அவர்களில் வந்தார். அதுக்கப்புறம் ஜனகாதி முனிவர், அதுக்கப்புறம் பரஞ்சோதியார், அப்புறம் தனாதி இருந்து நாலு பேர், அதுக்கப்புறம் மெய்கண்டார். இந்த சந்தான பரம்பரை என்றால் ஒருவர் மூலமாக அடுத்தவருக்கு தெரிந்து, அடுத்தவருக்கு மூலமாக அடுத்தவருக்கு தெரிந்து இந்த உபதேச முறைகள், ஞான முறைகள் நமக்கு வந்தன. சத்தியஞான தரிசினிகள் தான் கடைசியில இருந்து பரஞ்சோதியார் வந்து மெய்கண்டார் கொடுக்கிற பொழுது சத்தியஞான தரிசினிகள் என்ற மெய்கண்டாருக்கு பெயரை கொடுக்கிறார். அப்ப சனற்குமார, சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதியார், அதுக்கப்புறம் மெய்கண்டார், அருள்நந்தியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி, அகச்சந்தானம், புறச்சந்தானம். சந்தானம் என்றால் பரம்பரை, குரு பரம்பரை என்று பொருள். இதில் நான்காவதாக விளங்குகிற உமாபதி சிவம் தான் நாம் படிக்கக்கூடிய நூலுக்கு ஆசிரியர். தீட்சிதராக விளங்கினாலும் நம்முடைய தமிழுக்குரிய ஞானத்தை பெற்று, சைவ ஞானத்தை பெற்று, சாதாரண விறகு வெட்டிக்கும் முள்ளிச்செடிக்கும் ஞானத்தை அருளியவர் என்ற நிலை பெருமை உமாபதி சிவத்துக்கு உண்டு. இறைவனே சீற்றெழுதி கொடுத்து மடத்துக்கு விறகு கொண்டு வருகின்ற ஒருவனுக்கு நீ ஞான தீட்சை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் அருளினான். எனவே தன்னுடைய பரம்பரையில், ஆச்சாரிய பரம்பரையில் வந்திருக்கிற உமாபதி சிவத்துக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து அந்த சீட்டினை பார்த்து தீட்சை கொடுக்க, அவர் மனைவி போன்றவர்களெல்லாம் இப்படி தீட்சை கொடுத்து பரலோகத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று வழக்கு தொடுக்க, அந்த அரசனுடைய முன்னிலையில் முள்ளிச்செடிக்கு தீட்சை கொடுத்தார் என்பது செவி வழி செய்தி. அது உண்மையா இல்லையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணப்படாது, காதாலும் கேட்டிருக்கோம். என்ன சார் 3 மணி நேரத்துக்குள்ள சின்ன திரையில காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று எல்லாத்துக்கும் போயிடறோம், அதை நம்புறோம். நம்ம போட்டு வச்சிருக்கிற படத்தை 2 வாரம் போட்டு அறுக்கிறான், 3 வாரமா அது எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு காட்சி எத்தனை நாள் நீடிச்சு காட்டுறான், அதான் சின்ன திரை. சரி, இப்ப நான்காமராக இருக்கிற உமாசிவம் அழுதிய திருவருட்பயனில் ஞானாசிரியரை பற்றி நான் படித்துக் கொண்டிருக்கோம். ஞானாசிரியர் ஒரு ஆன்மா இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய மலபரிபாகம் பெற்று, மலத்தை அதாவது ஆணவம் கண்ம மாயை என்பதில் மாயைக்கும் கண்மத்திற்கும் உரிய அனுபவங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு அதிலே வெறுப்பு கொண்டு, அதிலே வெறுப்படைய வேண்டும். தினசரி இட்லி போட்டாங்கன்னு வச்சுங்க, ஏடி என்னடி வெறும் இட்லியா போட்டு தள்ளுற, ஒரு நாளைக்கு வேற ஏதாவது மாத்தப்பட தோசை போட்டு கொடு அப்படின்னு சொல்றமா இல்லையா? எனவே அதிலே வெறுப்பு கொள்ள வேண்டும். நாம் அனுபவித்த போகமெல்லாம் போதும் என்று நினைக்க வேண்டும். வெறுப்பு கொள்ளுகிற பொழுது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு தகுதி ஏற்படுகிறது. அந்த தகுதியின் அடிப்படையில் அச்சாரியர் ஒருவரை நமக்கு அனுப்பி, இறைவனே அனுப்பி தனது உபதேச முறையை அவனுக்கு சொல், அவன் என்பால் வர வேண்டும் என்று ஐம்புல வேடரின் அயந்தனை வளந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த, நாம் செய்த தவத்தினாலே இறைவன் ஆச்சாரியனை அனுப்பிவான். நாம் இறைவனை நாடும் வேண்டிக் கொண்டிருந்ததால் தான், சிறுமுறைகளை படித்ததினாலேதான் நாம் ஆச்சாரியர் உபதேசத்தை கேட்பதற்கு இந்த பயிற்சி முகாமுக்கு நாம் வர முடிகிறது. எனவே அந்த ஆச்சாரியரை இறைவன் அனுப்பி வைத்து, நீ உலகப்பற்றுக்களை விட்டு அந்நிய மின்மையின் அரண்களில் செல்ல வேண்டும் என்ற நிலையில் நம்மிடத்தில் அனுப்பி வைக்கின்ற நிலைதான் ஞானாசிரியனுடைய பணி. அதிலே 3 பாடல்களை நாம் பார்த்தோம், எஞ்சிய 7 பாடல்களை. ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்கள் திருக்கோயிலில் இடம்பெறுவதை விட தனி நிலையில் அவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள், அவருடைய சமாதியாக இருக்கின்ற நிலையில்தான் சென்று நாம் வணங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள், கற்பக்கிரகத்தில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். சுற்றுப்புற தெய்வங்கள் எல்லாம் அவர் இறைவனுடைய அருள் பெற்றிருக்கின்ற சிறு தெய்வங்கள். ஆனா இப்ப எல்லாரும் வச்சு 4 வரையும் வைக்கிறாங்க, வைக்க கூடாது. ஏனென்றால் இப்ப சிவபெருமான இதுல வச்சிருக்காங்க கருவறையில, சந்தான குறவர்களை 4 வரையில வச்சிருக்கிறோம், அவர்கள் தலைவருங்கிறனால இவர்கள் ஆச்சாரியர் என்று சொன்னால் தட்சாமூர்த்தி போல கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பீடத்தில் வேண்டுமானாலும் வைத்தால் வைக்கலாமே தவிர, தனியா 63 சேர்த்தவரை வைத்தால் அவரை ஞானாசிரியரை நீங்கள் கடவுளாக நினைக்க, ஞானாசிரியர் கடவுள். நம்ம இந்த 10 பாட்டில் அதான் படிக்க போறோம். ஞானாசிரியர் தனி ஒரு மனுஷ சட்டை தாங்கி வந்த தனி உருவம் அல்ல, கடவுள் தான் மானுட சட்டை தாங்கி வருகிறார். எனவே ஒவ்வொரு அடியவரும் ஒவ்வொரு மாணாக்கரும் தன்னுடைய ஞானாசிரியரை தெய்வமாக நினைப்பார்களே தவிர, அவர் தன்னை போல ஒரு மானுட சட்டை தாங்கி வந்தவர் என்று நினைப்பது இல்லை. தெய்வத்துக்கு நீங்க எங்க வச்சிருக்கீங்க இடா? கருவறையில வச்சிருக்கீங்க. எனவேதான் 4 வருடைய நிலையில், 4 வரை எங்கு அவர்கள் தங்களுடைய சமாதி அதாவது இறைவன் திருவோடு கலந்தார்களால் அங்கு இருக்கின்ற கருவறையில் அவருடைய பீடமோ அல்லது திருவுருவமோ இருக்கும். அப்ப 63 நாயன்மாரோட ஞானாசிரியர் வச்சா ஞானாசிரியருக்குரிய பெருமையே இல்லையே. என்னை பொறுத்தவரை அங்க வைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் ஞானாசிரியர் யாரு? இறைவன் ஈக்குவல் ஞானாசிரியர். இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் தான் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். 63 யாரு? இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். ஞானாசிரியர் யாரு? இறைவனே ஞானாசிரியர். நீங்க கருவறையில் வைத்துத்தான் அவர்களை வணங்க வேண்டுமே தவிர, அவர்களை சிறு தெய்வங்களாகவோ அருள் பெற்ற அடியார்களாகவோ வழங்குதல் கூடாது. நாம அதனாலதான் இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளதான் எங்க 4 வருடைய சந்தா ஆச்சாரிய திருவுருவத்தை வைக்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அதுவும் நம்முடைய மெய்கண்டார்னு ஒரு ஆணையர் வந்தார், அவர் காலத்துக்கு பிறகுதான். அவர் தான் வச்சிடணும், எப்படியாவது மெய்கண்டாரை வைக்கணும். மெய்கண்டாரை வைக்கும்போது எல்லாரும் வச்சிருக்கோம். நான்காவது பாடல், பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார். அதுக்குத்தான் இது விளக்க வந்தேன். நாம் உண்மையான தத்துவங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அவர்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான், நால்வருடைய சிலை இருக்கிற பொழுது ஏன் சந்தானாச்சாரியுடைய சிலைகள் பல திருக்கோயில் இல்லாமல் சில கோயில்கள் வைக்கப்பட்டிருக்கின்றால், நான் சொன்னதுதான் போறேன். அவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்கள் இறைவனுக்கு சவமானவர்கள். எனவே அவர்களை கருவறையில் வைத்து பூஜிக்க வேண்டுமே தவிர, சுற்றுத்தெருளே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்ற சுற்றிலே இருக்கிற தெய்வங்களும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் தான் இறைவனுடைய அருளை பெற்ற. நாம் என்ன இறைவனுடைய அருளை பெறல, ஆனால் அருளை பெற்றவர்களை வணங்குவதிலே தவறு இல்லை. எனவே அந்த முறை பொய் இருண்ட சிந்தை பொறியிலார். பொய், பொய் என்றால் இந்த உடம்பு தான் பொய், அதனாலதான் மெய்யின்னா. பொய்ய நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் மெய்யின் தமிழ்ல உடம்புக்கு பொருள் சொன்ன, அது மெய்தான் பொய், பொய்யாக இருப்பது உண்மை போல காட்சியளிக்கிறது, அதனால மெய்யின்னா. பொய் உடல், இருண்ட சிந்தை, மயக்கது ஆணவ மலத்தினால் ஏற்பட்டிருக்கிற தடை பெற்றிருக்கிற சிந்தை. எனவே உடம்பை, உடம்புக்குள்ளே இருக்கின்ற தடை செய்கின்ற ஆணவத்தை பெற்ற சிந்தையையும், அந்த பொறியிலார், பொறியிலார் என்றால் கருவி இல்லாதவர் என்பது நேரடியான பொருள். ஆனால் இங்கே பொறியிலார் என்பதற்கு ஊழ் வலி கூட்டாதார் என்று கொள்ள வேண்டும். ஊழின் நிலை இருந்தால் நிச்சயம் ஆச்சாரியனை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு நல்லூள் இல்லைன்னா ஆச்சாரியனை அறிந்து கொள்ள முடியாது. நல்லூள் இருந்ததுனாலதான் திண்ணையில உட்கார்ந்த வரையான சம்பந்தர உமாபதி சிவன் அடையாளம் கண்டுகிட்டார். எப்பொழுதும் தெருவில் போறவர் தான் பார்த்திருப்பார் தான், அன்னைக்கின் நல்லூள் வந்தது, அன்னைக்கு நல்ல நேரம் வந்தது, நல்ல காலம் வந்தது தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப பொறியிலார் என்றால் ஊழ் வலி இல்லாதவர் என்று பொருள் கொள்ளலாம். ஊழ் வலி இல்லாதவர். எனவே பொய்யான உடம்பினாலே ஆணவத்தால் தடுக்கப்பெற்றிருக்கிற சிந்தனையை உடையவர்களாக இருக்கின்ற நல்லூள் இல்லாதவர்கள் போதமாம் மெய்யிரண்டும் காணார். போதமாம், போதத்தை தருகிற அறிவுரையை தருகிற ஞான ஆச்சாரியரையும் அவருடைய மெய்யையும் அவருடைய வடிவத்தையும். போதமாம் மெய் இரண்டு, மெய் இரண்டு என்றால் அவருடைய வடிவம் போதம். போதம் என்பது ஆசி உரை, சிவஞான போதம், சிவஞானத்தை உபதேசிக்கின்ற நூல். அப்ப போதம், அப்புறம் மெய், அந்த இரண்டும் காணார் மிக. எனவே இந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு ஆச்சாரியர் தெரிய மாட்டார். அதனால ஆச்சாரிய தெரிஞ்சாத்தானே நீ போய் வணங்கலாம். ஆச்சாரியர் நானே வாத்தியார் அப்படின்னா, நீ வாத்தியாரா எங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நாம அவரே டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப யாராவது வாத்தியார் டெஸ்ட் பண்ணா வரவே மாட்டான், ஓடியே போயிடுவான். அப்ப டெஸ்ட், போதமாம் மெய்யிரண்டும், போதம் என்பது ஞானம், ஞானத்தையும் ஞானத்தை தருகின்ற உருவத்தையும் காணார், இரண்டும் காணார் மிக. அவர்கள் தங்களுக்குள்ளே இரண்டையும் காண மாட்டார்கள். அப்படியானால் அறியாமை இருக்கிற பொழுது, நாம் இந்த உடம்பை சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது, ஆச்சாரியனுடைய திருவுருவத்தை நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம், தெரிந்து கொள்வதற்கு வழி இல்லை. அப்படியானால் நம்முடைய ஆணவத்தை குறைப்பதற்கு உடம்பால் வழிபாடு செய்ய, அதனால மெய்ங்கிற பொய்ன்னு சொன்னார். உடம்பை ஏன் இதுல கூட்டு சொல்லணும், நீ உடம்பால் எப்பொழுது பணி செய்து அந்த உடம்பால் உடம்பை வெறுக்கிறாயோ அப்பொழுதுதான் ஞானம் வரும். உடம்பை வெறுக்க வேண்டும், உடம்பை வெறுத்தவர்கள் தான் 63, நான் நேற்றே சொன்னேன், 63 நாயன்மார்களும் எப்படி உடம்பை வெறுத்தார்கள் என்று சொன்னேன். ஞானாசிரியராக விளங்க வேண்டுமானால், தன்னுடைய ஞானாசிரியர் ஆசி உரையை பெற வேண்டுமானால் நம் உடம்பு நினைக்கப்படாது. அப்ப நாம தான் ஞானாசிரியருடைய உரையை கேட்பதற்கு தகுதி எழுதியவர். உடம்பை பற்றி கவலைப்படவில்லை, அந்த உடம்பை கவலைப்படாது ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்புள்ளவர்களுக்குத்தான் ஆச்சாரிய வடிவம் தெரியும். இல்லை என்றால் போதமாம் ஞானமும் மெய் இரண்டும் காணார் மிக. அவர்களுக்கு வெறும் மானிடச் சற்றை தான் தெரியுமே தவிர, அவர் நம்முடைய ஞானாசிரியர் என்று தெரியாது, தெரிவதற்குரிய வழி இல்லாமல் போய்விடும். இப்ப ஐந்தாவது குரட்பா, பார்வை என மகக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி. யானையை வைத்து யானையை பிடிப்பார்கள், காளையை வைத்து காளையை அடக்குவார்கள். எனவே ஒரு பார்வை மிருகம் என்று மிருகத்தை பழக்கி அதன் மூலமாக மிருகத்தை பிடிப்பது உண்டு, அதற்கு பார்வை மிருகம் என்று சொல்வார்கள். மக்கள் என்றால் ஆறறிவு படைத்து அன்புள்ளம் கொண்டவன் தான் மனிதன். அதனாலதான் மனிதாபிமானம், மனிதாபிமானம் சொல்றானா இல்லையா? இப்ப மனிதாபிமானம் இருக்க வேண்டும் என்கிறான். மனிதன் என்றால் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும், அப்பத்தான் மனிதன். விலங்குகளுக்கெல்லாம் கருணை கிடையாது. விலங்குகள் தான் வாழ வேண்டும், தான் அடித்து சாப்பிட்டாலும் சரி அல்லது திருடி சாப்பிட்டாலும் சரி வாழ வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். கருணைக்கும் அவர் அந்த விலங்குகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. பால் கறக்கிற மாடாக இருந்தாலும் கூட கருணையோடு நமக்கு பால் தருகிறது என்பது பொருள் அல்ல. அதை ஏமாத்தி நம்ம புடிங்கிறோம். கண்டுகுடிய காட்டி கண்டை சாப்பிட வச்சு நாம கண்டு சாப்பிட்டது போல சரி இந்த கண்டுன்னு சாப்பிடட்டும்னு நம்மளை விட்டு சாப்பிட சொல்லு. அதனால சேர்க்கலாம் ரொம்ப எழுதுவார் சண்டேசராயனார்ட்ட. அந்த மாடெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்துச்சான், சுத்திக்கிட்டு இருந்த உடனே இவர் ஒரு காலுக்கு ஒன்றாக நாலு காம்பு இருக்குமா, அதுல ஒரு காம்பத்தான் தொடுவாராம். ஏன்னா மத்த காம்பு வந்து நாலு காம்புல ஒன்று கன்றுக்கு, கன்றுக்கு பால், அடுத்தது இறைவனுக்கு, அதுக்கப்புறம் எவன் மாடு வளர்த்தானோ அவனுக்கு, மற்றது விற்பனைக்கு. நாலுக்கு நாலு, அதுல ஒன்றாக இறைவனுக்குரிய ஒரே ஒரு காம்பத்தான் தொடுவாராம். அது தொட்ட உடனே கண்டை நினைத்து, தன் கண்ணை நினைத்து அந்த பசு ஞானக்கன்றுகளை ஞான தன் வீட்டு கன்று இணைத்து இந்த ஞானக்கன்றுக்கு பால் கொடுத்துலாம். ஒரு காலுக்கு ஒரு ஆவுக்கு ஒரு காலாக சேர்க்கல எழுதுவார். இப்ப எல்லாம் நாங்கள் மாடு வளர்க்கிறோம், நாடுதான் எங்களுக்கு தொழில் அப்படி நாளுக்கு மேல மிஷினை போட்டு கறந்து புறாயா கறந்து. நாங்கள் மாடு வளர்ப்பது எங்களுக்கு பெருமை, என் குடும்பமே மாடு வளர்க்கிறது அப்படின்னு காட்டானா இல்லையா? காட்டி நாளுக்கும் மாட்டிப்பறேன், உறிஞ்சின்னு உறிஞ்சிடுறேன். அப்ப அதுவா கருணை தருது? நம்மளா புடுங்குறோம், வேற வழி. விலங்குகள் கருணை உள்ளம் படைத்தவை அல்ல. எவன் மனிதன் கருணை உள்ளம் படைத்தவனோ அவன் தான் மனிதநேயம். கருணை இல்லாதவர்கள் மாக்கள். அதுக்கு சொல்ற, அதுக்கு சொல்ல வந்தேன் இந்த விளக்கத்தை. மாக்கள்ங்கிறார் பாருங்க, பார்வை என மாக்களை பற்றி. மாக்கள் என்றால் விலங்குகள் சார். மக்களுக்கு மாக்கள் கொஞ்சம் நீட்டி இருக்கிறதுனால அது மக்கள்ங்கிறது மாக்கள் என்று அகரம் நீட்டல் விகாரமாயிற்று இலக்கண குறிப்பு. அப்ப மனிதர்களைத்தானே குறிக்கும் நினைக்கப்பட்டாங்க. மாக்கள் என்பது விலங்குகளை குறிக்கும். மக்கள் பண்பிற்கு எதிர்மறையாக இருப்பதால் அதை மாக்கள் என்று குறித்தார்கள். அப்ப பார்வை என, பார்வை என பார்வை விலங்குகள். யானையை பிடிக்கிறதுக்கு யானையால தான் செய்வாங்க. இப்ப காட்டிலேருந்து யானையெல்லாம் நகரத்துக்கு வருது, ஏன்னா நம்ம உடன்பிறப்பெல்லாம் இங்கதானே இருக்குன்னு சில நேரத்துல உள்ள வருது. உடனே நாம என்ன பார்த்தோம், நம்ம இடத்துல யானையை விட்டு அதை ஓட்டுறோம், ஓட்டிட்டு போறோம். அப்ப பார்வை என மாக்களை பதிற்றை பிடித்தக்காக எப்படி ஒன்று ஒரு விலங்கை அடிமைப்படுத்துவதற்கு மற்றொரு விலங்கை பார்வை விலங்கை பயன்படுத்துகிறோமோ அதுபோல மானுட சட்டை பெற்றிருக்கிற நம்மை தன்பால் ஈர்த்து கொள்வதற்காக ஆசிரியன் மானுட சட்டை, இறைவன் மானுட சட்டை தாங்கி வருகிறான். எவ்வளவு அழகு பாருங்க. உன்னை அடக்கிறதுக்கு உன் வடிவத்துல வந்தாத்த நீ அடங்குவ. நானே இறைவனை வந்தேன்னா போயா வேஷம் போட்டு வந்துட்டியான்னு கேட்பேன். ஆனால் அவருக்கு தெரியும், இவனை அடக்குவதற்கு இவன் வடிவத்தில் வந்தால்தான் இவனை அடக்க முடியும். எனவே மானுட சட்டை தாங்கி இறைவன் வருகிறான் என்கிறார்.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

கெடுவேன் கெடுவாகிடுகின்றேன் கெடிலாய் பழி உண்டாய் படு

ஆன்ம தத்துவங்களை பற்றி ஆசிரியர் மாணவனுக்கு அறிவித்தார். ஆன்மாவுக்கு துணையாக இருக்கின்ற தத்துவங்களும் புரியணும். ஆன்மாவினுடைய துணையினாலே தத்துவங்களும், தத்துவங்களினுடைய துணையினாலே ஆன்மாவும் வாழ்கின்றன. தத்துவங்கள் துணை இல்லையானால் ஆன்மா வாழ முடியாது. ஆன்மாவின் துணை இல்லையானால் தத்துவங்கள் இல்லை. கண் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணின் துணையினாலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணு யாரால வாழ்ந்தால் நம்மால கண் வாழ்கிறோம். அதனாலே ஆன்மாவும் தத்துவங்களும் ஒன்றுக்கொன்று துணையாக இருந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் அந்த 26 தத்துவங்களையும் 24 தத்துவங்களையும் சொல்லி, அதற்கு மேலே தேவரீருடைய திருவுருவத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதற்கு ஆசிரியர் அருக்கனாகிய சூரியன் கண்ணுக்கு காட்டுவது போல உன்னுடைய அறிவிலே நாம் நின்று உனக்கு அறிவிப்போம் என்று அருளி செய்தார். சூரியன் வந்து கண்ணுக்கு காட்டுவது அத்துவிதமாக அந்த பொருளிலேயும் கலந்து கண்ணிலேயும் கலந்து பொருளை காட்டுகிறான். அப்படி சூரியன் இந்த பொருளிலே கலக்கவில்லையானாலும் கண்ணிலே கலக்கவில்லையானாலும் பொருள் தெரியாது. அதுபோல உயிர் அறிவிலே சிவன் கலந்து உயிருக்கு உணர்த்துகிறான். அப்படி சூரியன் கண்ணுக்கு அறிவிப்பதைப் போல உன் அறிவிற்கு நாம் அறிவிக்கிறோம் என்று ஆசிரியர் கூற, அதற்கு மேலே அன்றியுங்கள் ஆன்மாவால் ஐந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோ உன்னறிவில் மேவாமல் மேவி நாமே. அதாவது ஆன்மாவாகிய உயிரினுடைய துணையினாலே ஐம்பொறிகள் அறிகின்றன. ஐம்பொறிகள் அறிகின்றது எதனாலே என்றால், உயிரின் துணையினாலே ஐம்பொறிகள் உலகப் பொருள்களை அறிகிறது. காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, மூக்கு நுகர்கிறது, வாய் பேசுகிறது என்று சொன்னால், இவைகளெல்லாம் ஆன்மாவினுடைய துணையினாலேதான் இந்த பொறிகள் துளிர்படுகின்றன. ஆன்மாவுடைய துணை இல்லையானால் இது துளிர்படாது. அதுபோல உன்னுடைய அறிவிலே நாம் இருந்து பொருந்தாமல் உனக்கு அறிவிக்கிறோம். உன்னுடைய அறிவிலே நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், பொருந்தியும் பொருந்தாமலும் மேவாமல் மேவினாமே. மேவாமல் மேவி, மேவாமல் மேவினாமே என்றால் ஆன்மாவோடு கலந்து ஆன்மாவே ஆகாமலும், அதனால ஆன்மா விட்டு பிரியாமலும், அப்படி பொருந்தியும் பொருந்தாமல் இருந்து உன்னுடைய அறிவிலே கலந்து உனக்கு அறிவிக்கிறோம். அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றார்போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். அக்கரங்களாகிய எழுத்துக்கள் இருக்கிறதே, அந்த எழுத்துக்கள் எல்லாம் அகர உயிராகிய அகரத்தை தனக்கு துணையாக கொண்டு அந்த எழுத்துக்கள் இயங்குகின்றன. அகரம் இல்லையானால் மற்றைய எழுத்துக்கள் இல்லை என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அகர உயிர் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அது தனித்து இயங்கும், எல்லா எழுத்துக்களோடு சேர்ந்தும் இயங்கும். அகர உயிர் என்பது அகர ஆ என்கின்ற எழுத்து, ஆ அதில் இருக்கு, ஈ இதில் இருக்கு, ஊ இதில் இருக்கு, இதே மாதிரி காதா சாயா டானா பாவா இது எல்லாவற்றிலும் ஆ கலந்துருக்கு. எல்லாவற்றிலும் அகரம் கலந்துரு. அகரம் கலந்து இல்லையானால் அதற்கு ஒலிப்பு தனி கிடையாது, அதற்கு தனியே ஒலிக்க முடியாது. அதனாலே அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கு நிறைந்து

0: என்பதும் திருவருட்பயன். அகர உயிரானது உயிரெழுத்து மெய்யெழுத்து சார்பு எழுத்துக்களோடு கலந்து அந்த எழுத்துக்களை இயக்கி அதையால ஒலிப்பது போல, அந்த எழுத்துக்களிலே மறைந்து இருப்பது போல இயக்கியே ஒலிக்கிறது. அந்த எழுத்துக்களையோடு கலந்து இருப்பதனாலே அது ஒலிக்கிறது, ஆனா மறைந்தும் இருக்கிறது. இப்ப கா அதுல ஆனா தெரியுது, ஆனா மறைஞ்சு இருக்குது. கா அதுல ஆனா இருக்குது, மறைஞ்சு இருக்குது. ஷா தா நா தா நா பா இதுல எல்லாத்திலயுமே அகரம் இருக்குது. அகரம் இல்லையானால் இந்த எழுத்துக்கள் இல்லை. ஆனால் அது மறைந்து இருக்கிறது. அதுபோல உலக பொருளோடும் உன்னோடும் நாம் கலந்து இருக்கிறோம், ஆனா மறைந்து இருக்கிறோம். மறைந்திருப்பதனாலே நம்மை நீ அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நாம் இல்லையானால் நீ இயங்க மாட்டாய். அகர உயிர் போல் அறிவாய் எங்கு நிகரிலரை நிற்க நிறைந்து. அதனால அதனாலதான் திருவள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னார். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. உலகம் ஆதி பகவனை முதலாக உடையது. எழுத்துக்கள் அகரத்தை முதலாக உடையன. எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது அகரம். அதுபோல உலகத்து உலகம் எப்படி இருக்கிறது என்றால் ஆதி பகவனாகிய சௌருமானை முதலாக உடையது. ஆகையினாலே இப்படி அகரம் இல்லையானால் வேறு எழுத்துக்களே இல்லை. எல்லா எழுத்துக்களிலும் அகரம் இருக்கிறது. ஆக தனித்தும் இயங்கும், சேர்ந்தும் இயங்கும், எல்லாவற்றையும் இயக்கும். அப்படித்தான் கடவுள் இருக்கிறார். அவர் தனித்தும் இயங்குவாரு, ஆனா அந்த அகரம் கலக்கவில்லையால் மற்ற எழுத்துக்களை இயங்காது. அதுபோல ஆண்டவன் கலக்கவில்லையால் நாம இயங்க மாட்டோம். அதனாலதான் அகர உயிர் போல் அறிவாகி எங்கு நிகரிலே நிற்கு நிறைந்துன்னு திருவருட்பயன்ல சொன்னார் உமாபீஸ்வரம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். அக்கரங்கள் என்றால் எழுத்து, அச்சரம் என்றாலும் அக்கரம் என்றாலும் எழுத்து தான். அதனாலே அப்படி அக்ஷரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அகரத்தை துணையாக கொண்டு இயங்குகின்றன. அகரத்தின் துணை இல்லையானால் அந்த எழுத்துக்கள் இயங்காது. மெய் எழுத்தும் சரி, உயிரெழுத்தும் சரி, உயிர்மெய் எழுத்தும் சரி, எல்லா எழுத்துக்களும் எதனை துணையாக கொண்டதுன்னா அகரம் தான். அதனால முதல்ல இருக்கிற எழுத்து என்னவென்று கேட்டால் ஆ. இந்த ஆ என்கின்ற வாய் திறப்பதினாலேயே உண்டாவது ஆ. ஆன் வாயை திறந்தாலே முதல் இது ஒரு ஆ, இதான் முதல்ல வரும். மற்றதுக்கெல்லாம் மற்ற துணை ஒண்ணு ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏன்னா ஐ ஓ, இதெல்லாம் பல முயற்சிகளால இந்த எழுத்துக்கள் பிறக்கும். இன்னும் பல முயற்சிகள் பண்ணித்தான் இந்த எழுத்து பிறக்கும். காங்கா சா ஞாடா இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா இதுல வந்து இந்த நாவு பல்லு இதெல்லாம் வந்து வேலை செய்யணும். கா சா நா தா இதெல்லாம் வரும். ஆ திறந்தாலே ஆ ஒலிக்கும். வேற ஒரு துணையும் இல்லாமல் ஒலிக்கின்ற எழுத்து ஆ. ஆ ஒரு துணையும் வேண்டியதில்லை, உதடும் வேண்டியதில்லை, பல்லு வேண்டியதில்லை, நாவு வேண்டியதில்லை, ஒரு துணையும் இல்லாமல் ஒலிக்கின்ற ஒரு அச்சரம் எது என்று கேட்டால் அதுதான் ஆ. வாய் திறந்தாலே போதும் ஆ. அதனால ஒரு துணையும் இல்லாமல் இயங்குகின்றவன் கடவுள் ஒருத்தன் தான். அவன் துணையை கொண்டுதான் மற்றது எல்லாமே இயங்கும். ஆகையினாலே அகரா என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருப்பது போல கடவுள் எல்லாருக்கும் எல்லா உலகங்களுக்கும் முதலாக இருக்கிறான். அதனாலதான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் நல்ல ஓமையை சொல்லி எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, உலகம் ஆதி பகவனை முதலாக உடையது என்று எழுதினார். ஆகையினாலே இப்படி அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். ஆகையாலே அந்த எழுத்துக்களோட எல்லா எழுத்துக்களிலும் அகரம் கலந்திருப்பது போல எல்லா உயிர்களிலையும் நாம் கலந்திருக்கிறோம். அங்கங்கே உயிர்க்குயிராய் நின்றான் கோயில் சொல்றார்கள்வா ஞான சம்பந்தர். அதனாலே இப்படி எல்லா எழுத்துக்களிலும் அகரம் கலந்திருப்போம், எல்லா உயிரும் நாம் கலந்திருக்கிறோம். அதுதான் இவனுடைய கட்டிகாரத்தனம். யாரு இந்த சிவனுடைய கட்டிகாரத்தனம் என்னன்ன, ஒரே ஒரு ஆள் தான் எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறான். ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனாகவும் இருக்கிறான். ஆகையினாலே அக்கலங்களுக்கெல்லாம் அகர உயிர்ந்தாற் போல் மிக்க உயிர்க்குயிராய் மெய்வினோம். எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாத அறிவன்று நல்ல ஆகமும் போதும் நாடு. நல்ல ஆகமங்கள் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அதையாலே உயிர்க்குயிராக நாம் இல்லையானால் உயிர்கள் இயங்காது என்று சொல்லி, எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவன்று. எல்லா இடங்களிலும் நாம் வந்து வியாபியாக சர்வ வியாபியாக இல்லையானால் உயிர்கள் அறிந்து செயல்படாது, உலகில் வாழாது என்று சொல்லித்தான் எல்லா உயிரோடும் கலந்திருக்கிறோம். இது அவருடைய இலக்கணம். இது உடனாதல், ஒன்றாதல், அப்புறம் உடனாதல். இது உடனாதல், முதல்ல சொன்னது ஒன்றாதல். இது வந்து அறிவோடு கலந்து அறிவாகவே இருப்பது ஒன்றாதல், இது கலந்து இருப்பது உடனாதல். அதையாலே இப்படி சொல்லி அதற்கு மேலே நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செடுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிடனார். நீ விண்ணார் ஒளில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், விண்ணளவும் புலிகள் சூழ்ந்த திருவண்ணை நல்லூரிலே எழுந்தருளி இருக்கிற வைகண்டநாதனே, தாங்கள் குளிர்ந்த அருளினாலே எமக்கு இதற்கு இந்த வினாவுக்கு விடை அருளி செய்வீராக என்று கேட்கிறார். எப்படி கேட்கிறார், நான் அற்றவத்தோர் தாம்கான நாதாந்தத்து அஞ்செடுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி. இது எப்படின்னு கேட்ட, பரமேஸ்வரன் அஞ்செழுத்தினாலே உருவத்தை கொண்டு அவன் ஆடுகின்றான், அது நாத தத்துவத்தை கடந்து ஆடுகின்றான். அந்த நாத தத்துவத்தை கடந்து ஆடுகின்ற அந்த ஆடலை யார் காணுகிறார் என்றால் பரமஞானிகள் காண்கின்றார்களாம். நற்றவத்தோர் தாம் காண, நற்றவத்தோர் தாம் காண நல்ல தவத்தையுடைய பரமஞானிகள் காணும்படியாக நாதாந்தத்து அஞ்செழுத்தால். நாதாந்தத்து என்று சொன்னால் 36 தத்துவங்களை, 36 தத்துவ நாதம், அந்த நாதத்தினுடைய முடிவிலே, நாத முடிவில், வேத முடிவில் நடனவனும் உமலன் யாவன் வழங்குவர நாத முடிவில் வீற்றிருக்கு நாதன் எவன் எங்குணன் எவன் போத முதலை கடவுதியே போழ்ந்து சரணமடைகின்றான் என்பது விநாயக புராணம். அதனாலே அப்படி நாதத்தை கடந்து, நாத தத்துவங்களை கடந்து அதற்கு மேலே நின்று ஆடுகின்றான். அதத்தான் நாதாந்த அந்தம்னா முடிவு, நாதத்தினுடைய முடிவிலே ஆடுகின்றான். அப்படி அந்த ஆடுறதத்தான் இங்க வந்து அவர் மாதிரியா நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து அசல், இது மாதிரி. மாதிரின்னா அது பரமஞானிகளாலதான் காண முடியாது, சாதாரணமான நம்மால காண முடியாது. நாம காண்பதற்காக இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அந்த நாதாந்தத்து, நாதாந்தத்தில் ஆடுகின்ற ஆட்டத்தை கற்பனை கடந்த சூதின்னு சொல்றது. கற்பனை கடந்த அந்த கற்பனைனால நம்மால பண்ண முடியாது, நம்மாலே அந்த சூதியே காண முடியாது, நினைக்க முடியாது. அதனால கற்பனை கடந்து விளங்குகின்ற அந்த இடம்தான் நாதாந்தம் என்று சொல்லப்படும். அந்த நாதாந்தத்தின் முடிவிலே ஆடுகின்றான். அங்கு அவனுக்கு திருவுருவம் எது என்று கேட்டால் அஞ்செழுத்தான் திருவுருவம். அஞ்செழுத்தே திருவுருவமாக நின்று நல்ல தவமுடைய பரமஞானிகள் காணும்படியாக அந்த 36 மேலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த 36 மேலே ஆடுகிறதா பெட்ட விழி என்று சொல்லுவது, பரவெளி என்று சொல்லுவது, ஞான விழி என்று சொல்லுவது, ஞானாகாசம் என்று சொல்லுவது, பால் என்றும் சொல்லுவது. அதே பால் என்றும் சொல்லுவது. பால் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத இடம். அதை உருவு இல்லாத பாலில், உருவு இல்லாத பாலில் வெட்ட வெளியலாடு நாத நிறுத்த உனது ஞான பாதபத்மம் அடைவேணும் என்பது அருண்சுநாதர் பாட்டு. நல்ல அழகா சொன்னார். உருவில்லாத இந்த 36 தத்துவங்கள் வரையிலும் உருவம்ப்பா, அதுவும் சில உருவம் இல்லாத தத்துவங்களும் இருக்கு. ஆச்சா, 1036 மேல ஒண்ணுமே இல்லையா. அந்த இடம் இப்ப நம்ம கண்ணுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நம்ம எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. விளங்குதா? அங்கே ஆடுகிறார், அதான் உருவில்லாத பால். அதனால அதுல பால்னு சொல்றது, அது அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கார் அம்மானாய் நின்று வருதெல்லாம் அதுதான். ஆன்மதத்துவத்தையும் கடந்து வித்யாதத்துவத்தையும் கடந்து அதுக்கு மேல சிவதத்துவத்தையும் கடந்து மூன்று தத்துவம் முப்பாலும் தாண்டி அப்பாலை ஆடுவதுதான் நாதாந்தத்தன் எழுச்சி. முப்பாலும் தாண்டி அப்பாலை ஆடுவதற்கு அது என்னன்னு சொல்றது ஒன்னும் சொல்ல முடியாது. அதான் உருவில்லாத பாலில் வெட்ட வெளியிலாடும் நாத நிறுத்த உனது ஞான பாத பத்மம் அடை வேணும் என்பது. ஆகையாலே அப்படிப்பட்ட அந்த உற்றுருவாய் உள்ளபடி பெற்றிடத்தான் விண்ணார் குளில் வெண்ண மீகண்டனாதே தன்னார் உலகாய் சாற்று. அதனாலே அப்படி ஆடுகின்ற அந்த திருக்கூத்தினுடைய பெருமையை சிறப்பை எனக்கு சொல்ல வேணும்னு மாணவன் கேட்கிறார். நடந்தியும் இடமும் நோக்கம். நடம் செய்தல் என்பது பரமேஸ்வரன் உலகமும் உயிர்களும் இயங்குவதற்காக அவன் நடந்திருக்கின்றான். அது என்ன காரணம் என்று கேட்டால், உயிர்கள் சிற்றறிவு உடையது ஆகையினாலே அந்த சிற்றறிவு உடைய உயிர்கள் தானே இயங்குவதற்கு தகுதியற்றதாகையாலே அந்த உயிர்களின் இடமாக நின்று நடஞ்சுகின்றான். அப்படிப்பட்ட நட இயக்கம் என்று சொல்லுவது, அதை வந்து இயங்குதல் இயக்கம் என்று சொல்லுவது. அது உயிர்களையும் உலகத்தையும் இயக்குவதற்காக ஆடுகிறதா அந்த நடம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு பாட்டு இருக்குது அல்லவா, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அதனாலே அப்படி அசைப்பதற்காக நடம் என்பது அசைப்பது, அசைப்பது இந்த உயிர்களையும் உலகத்தையும் அசைப்பதற்காக இயக்குவதற்காக துளிப்படுவதற்காக அவன் ஆடுகிறான். அப்படி அவன் ஆடவில்லையானால் உயிர்கள் அசையாது இயங்காது உலகம் இயங்கும். சராசரா அத்தனையும் சரம் அசரம் ஆகிய அத்தனை உருவனும் அவன் கலந்து இருந்து இயக்குகிறான். அதுல குறிப்பாக 8-2 உருவான லிங்கத்தே நட்டம் முதல்வான விளக்கேல் என்பது இந்த பாடல். 8-2 உருவான லிங்கத்தே நட்டம் முதல்வான விளக்கேல் என்பது இந்த பாட்டு. இந்த லிங்கத்திலே ஆடுகின்றேன், லிங்கத்திலே ஆடுகின்றேன். அந்த லிங்கம் எப்படிப்பட்டதுன்னா 8-2 சேர்ந்து உருவான லிங்கம். 8-2 சேர்ந்து உருவான லிங்கம். அந்த 8-2 சேர்ந்தா என்ன ஆகும் என்றால் 10 ஆகும். 8-2 சேர்ந்தா 10. அந்த 10ங்கிறது எதை குறிக்கும் என்று கேட்டால் உயிரை குறிப்பது. 10 என்பது வடமொழி, இது தமிழில யானா, தமிழ்ல யா. யா வந்து உயிர், சி சிவம், வா சக்தி, யா உயிர், நா திரோதமலம், ம ஆணவமலம். அஞ்செழுத்தும் அஞ்சு பதம், அந்தியின் அன்பகலும் அஞ்சு பதம் சொல்லின்னு வருது அல்லவா. அதனாலே சி சிவம், வா அருட்சக்தி, யா உயிர், திரோதமலம், ம ஆணவமலம், சிவய நாம. இந்த அஞ்செழுத்திலே சிவன் எங்கு நின்று ஆடுகின்றான்னால் உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றான் என்று சொல்லுகிறோம். உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றான். அந்த உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றான் என்றால் அந்த உயிர்கள் பக்குவம் உள்ள உயிருக்கு தோன்றுகிறான், பக்குவம் இல்லாத உயிருக்கு தோன்றாமல் இருக்கிறான். ஆனா உயிரை இடமாக கொண்டு ஆடுகிறான். பக்குவம் உள்ள உயிருக்கு தோன்றுகிறான், பக்குவம் இல்லாத உயிருக்கு தோன்றாமல் இருந்து ஆடுகின்றான். இவ்வளவுதான். அவன் நினைக்கலைன்னா கூட அவன் அதுக்குள்ள இருந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான். நினைக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் வெளிப்பட்டு தோன்றுகிறான். அதனாலே இப்படி எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை, அதனால எட்டுங்கிறது ரெண்டுங்கிறது உ, தமிழ் எடுத்து அதுதான். இப்ப வந்திருக்கலாம் கணக்கிலேயே சேராது. ஆ எட்டு, ஊ வந்து ரெண்டு, புரியுதா? இந்த எட்டு ரெண்டும் சேர்ந்தா பத்து, பத்துக்கு யா குறிப்பு. அதுல இந்த எட்டுங்கிறது ரெண்டுங்கிறது என்னன்னு கேட்டா, எட்டுங்கிறது இந்த அட்டமூர்த்தம்னு சொல்றோம் அல்லவா, அந்த அட்டமூர்த்த பொருளிலேயும் இருக்கிறோம். இந்த ரெண்டு என்பது உள்ளேயும் ஆடுறோம் வெளியிலேயும் ஆடுறோம் அப்படி பொருள். எட்டுங்கிறது உயிர் பொருள், உயிரோடு சேர்ந்து எட்டு பொருள் அல்லவா, பஞ்சபூதங்களும் சூரியன் சந்திரன் ஆன்மாவும் எட்டு பொருள். எட்டும் இரண்டும், இரண்டும் என்பது இந்த பொருள்களிலே உள்ளேயும் வெளியிலேயும் ஆடுகின்றோம். அதற்கு மேலே எட்டு ரெண்டும் சேர்ந்தால் பத்து ஆகுதல்லவா, அந்த பத்து உயிர், அந்த உயிர் வந்து சிவலிங்கம் வடிவம் என்று சொல்லப்படுகிறது. உயிரே சிவலிங்கமா, உயிரே சிவலிங்கமா, அதுதான் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், சிவன் சிவன் சிவன் சிவன் சீவனுக்குள்ளே நின்று ஆடுதல். பெத்தகாலம் முத்தகாலம்னு ரெண்டு இருக்கு. பெத்தகாலம்னா இப்ப நாம் வாழ்கின்ற காலம் பெத்தகாலம், கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற காலம் முத்த காலம். பெத்த திசை முத்த திசைன்னு ரெண்டு வரும். இப்ப பெத்த திசை, பெத்த திசை என்று சொன்னால் உலக பொருளோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பெத்த திசை. எல்லாவற்றையும் விட்டு கடவுளோடு சேர்ந்து வர காலம் சுத்த காலம், முத்த காலம். கேவலம் சகலம் சுத்தம்னு வரும். அத அந்த கேவலத்தை விட்டு விட்டு பெத்தம் முத்தம் ரெண்டு சொல்றது, பெத்த காலம் சுத்த காலம் என்றும் சொல்லுவது, சுத்த காலத்தை முத்த காலம் என்றும் சொல்லுவது. ஆகையினாலே அப்படி வந்து பெத்த காலத்துல வந்து கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா உயிருக்குள்ள இருக்கிறார், உயிருக்குள்ள கடவுள். முத்த காலத்துல எப்படி இருக்குதுன்னா கடவுளுக்குள்ள உயிர் இருக்கு. இதுதான் இப்பவும் அப்பவும் வித்தியாசம். இப்ப நமக்குள்ள இருந்தா தெரியாது, நமக்கு உள்ள இருந்தா தெரியாது, உள்ள இருந்தா தெரிய மாட்டேங்குது. எந்த பொருள் உள்ள இருந்தா தெரியல, வெளியில இருந்தா தானே தெரியும். உள்ள இருக்கிற பொருள் தெரியாது, வெளியில இருக்கிற பொருள் தான் தெரியும். அதனாலே பெத்த காலமாய் இந்த காலத்துல உயிருக்குள்ள சிவம், புத்த காலத்துல சிவத்துக்குள்ள உயிர், சிவனுடைய வியாபகத்துக்குள்ளே உயிர் இருக்கும். இப்ப உயிரின் வியாபகத்துல சிவன் இருக்கிறார், இப்ப நமக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்தார். அதுதான் ஒரு பெரிய ஒரு வஞ்சகம், கள்ளத்தனம்னு சொல்றோம். என்ன காரணம் என்று கேட்டால், நமக்கு தோன்றாமல் நம்ம அறிவுக்கு எட்டாமல் நமக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கிறான். அதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம். ஆக அவன் அணுவிற்கு அணுவாய் இருப்புகிற காரணத்தினால், அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று ஒரு அல்லவா, அணுவிற்கு அணுவாய் உயிருக்கு உயிராய் இப்பொழுது இருக்கிறார். இந்த சீவன் வந்து பக்குவம் அடைந்து அடைந்து விட்டால் அந்த சீவனை தனக்குள்ள ஒடுக்கி சிவன் வியாபித்திருப்பார். சிவ வியாபகத்துக்குள்ளே சிவ வியாபகம், இப்ப சிவ வியாபகத்துக்குள்ள சிவன் நமக்குள்ளே இருக்கான். ஆகவே பரமஞானிகளுக்கு சிவனே சிவலிங்கமாயிரு. அதனாலதான் பரமஞானிகள் சமாதியான இடத்துல சிவலிங்கத்தை நாட்டுவது, பரமஞானிகள் சமாதியான இடத்துல சிவலிங்கத்தை தாபிதம் பண்ணுவதும் அந்த குறிப்பு தான், விளங்குதா? ஆகையினாலே இப்படி எட்டு இரண்டும் உருவான லிங்கத்தை, அதனால எட்டு இரண்டுங்கிறது இன்னும் பல பொருள் நிறைய இருக்கு. எட்டினோடு இரண்டு அரியணையன்னு சொல்றார் அல்லவா, ஆகையாலே அந்த எட்டு இரண்டு என்கிறது ஓங்காரம். எட்டு இரண்டு என்பது அகார உகாரம், இந்த இம் சேர்த்துக்கிட்டா அகாரம் வந்துடும். எட்டு இரண்டும், எட்டும் ரெண்டும், அதனால இந்த இம் வந்து சேர்த்துக்கு மகரம் மகரமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சக்கா ஆ உ மா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு நீங்காத என்றும் உள்ள தொடர்பு. இன்னொரு நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி, நாம் வியாபக பொருள், எங்கும் உள்ள பொருள். நம்மை எது மறைத்திருக்கிறது? ஆணவ மலம். அப்படியானால் அது எப்படிப்பட்ட பொருள்? அதுவும் வியாபக பொருள், மாயை வியாபக பொருள் எல்லாமே. எனவே அந்த ஆணவம் மலம் எல்லா இடத்திலும் உயிர்களை மறைத்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும், ஒரு பெரிய குளத்தில், நீர் நிறைந்த குளத்தில் எது மூடியிருக்கிறது? பாசி. பாசி படர்ந்திருக்கிறது. என்ன ஆகும்? நீர்பரப்பே தெரியவே இல்லை. நீர்பரப்பு பாசி தான் தெரியுது. அதுபோல நம்முடைய ஆன்மாவினுடைய அறிவை முழுவதுமாக மறைத்து கொண்டிருப்பது ஆணவம். ஆணவ மறைப்பு. அந்த மறைப்பினால என்ன உண்டாகும்? அறியாமை. மறைத்தலினாலே அஞ்ஞானம், அறியாமை தான் உண்டாகும். எனவே உயிர்களெல்லாம் அறியாமையிலே, அஞ்ஞானத்திலே கிடந்த நிலைக்கு சொல்லியிருப்பார்களே என்ன பேரு? கேவல நிலை. கேவல நிலை அதுதான் ஆன்மாக்களுடைய முதல் நிலை. கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமைன்ற தனிமை. கேவலம்னா தனித்திருத்தல், தனிமை. ஏன் அந்த பெயர் கொடுத்தார்கள்? அந்த நிலையில, முதல் நிலையில உலகம் கிடையாது, உடம்பு கிடையாது, கருவிகள் கிடையாது, போகம் கிடையாது, அறிவும் கிடையாது. பிறகு என்னதான் இருக்கு? அதனால் ஆன்மா தனித்திருக்கிறது. அறிவு கூட செயல்படாமல் அறிய இருளிலே மூழ்கி கிடக்கிறது. ஆணவ இருளுக்குள்ளே ஆன்மாக்கள் எல்லாம் அறியாமை வயப்பட்டு கிடக்கின்றன. அதுதான் முதல் நிலை, தனி நிலை. அதை அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமா? அந்த கேவல நிலை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி கிடக்கிறீர்கள்? உறக்க நிலையில எல்லாவற்றையும் மறந்து ஒரு அறிவும் இல்லாமல், அந்த நிலைதான் கேவலம். உறக்க நிலைதான் கேவலம். எனவே உறக்க நிலைக்கும் கேவலம் என்ற பெயர் தான் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் கேவலம் தான். அந்த தொடக்க முதல் நிலை அனாதி கேவலம். அது அனாதி கேவலம். நாள்தோறும் நமக்கு வருகிற இந்த உறக்கம் அன்றாட கேவலம், அன்றாடம் வருகிற கேவலம். இந்த கேவல நிலை இன்ப நிலையா துன்ப நிலையா? அறிவே இல்லாமல், இருக்கிற நிலை துன்ப நிலை. அறிவு இருந்தும், அறிவு இருந்தும் அறிவு செயல்படாத நிலை பெரிய துன்பம். எனவே அந்த துன்ப நிலையிலிருந்து இறைவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறான். நமக்கு இந்த துணையெல்லாம் சேர்த்திருக்கிறான். துணையில்லாத கேவலத்திலிருந்து துணையோடு கூடிய இந்த சகல நிலை, இது சகல நிலை இல்லையா? இந்த உலக வாழ்க்கை என்பது சகலம். சகல நிலைக்கு வந்திருக்கிறோம். இது ரெண்டாவது நிலை. இந்த நிலையில், இந்த சகல நிலையில் தனு கரணபுவன போகங்களை பெற்றிருக்கிற இந்த ரெண்டாவது நிலையில் நம்முடைய அறிவு கொஞ்சம் விளக்கம் அடைகிறது. இந்த அறிவு விளக்கம் எதனாலே உண்டாயிற்று? எதனாலே உண்டாயிற்று? அறிவை கொடுத்தது எது? அறிவை, நமக்கு இப்போது அறிவை கொடுப்பது கருவிகள். இந்த உடம்பும் அறிகருவிகளும் நமக்கு அறிவை கொஞ்சம் கொடுக்கின்றன. இந்த கருவிகள் எதிலிருந்து தோன்றிய வந்தவை? மாயை. மாயை என்ற ஆணவம், ஆணவம் என்பது இருள். அந்த இருளை கொஞ்சம் நீக்கி வெளிச்சம் தருவது எது என்றால் மாயை. இருளை நீக்கி ஒளியை கொடுப்பது மாயை. அதாவது இந்த கருவிகள் மாயா கருவிகள். அறியாமை இருளை நீக்கி நமக்கு அறிவு விளக்கத்தை தருகின்றன. உறக்கத்தில் அறிவே இல்லை, காரணம் கருவிகள் செயல்படவில்லை. விழித்த உடனே இந்த எல்லா கருவிகளும் செயற்படுவதனால நமக்கு அறிவு, உலகத்தை அறிகிற அறிவு உண்டாகிறது. இந்த கருவிகள் இல்லை என்றால் அறிவு விளங்காது. இப்போது இந்த சகல நிலையில் நமக்கு விளங்குகிற அறிவு எப்படிப்பட்ட அறிவு? சிற்றறிவு. அதற்கு உதாரணம் அந்த பாசி படர்ந்த குளத்திலே நீரே தெரியாத, நீர்பரப்பே தெரியாத அந்த குளத்தில் ஒரு கல்லை விட்டெறிந்தால், கல்லை எறிந்தால் கல் விழுந்த இடத்துல என்ன நடக்கிறது? பாசி கொஞ்சம் விலகுகிறது, தண்ணீர் கொஞ்சம் தெரிகிறது. அதுபோல அந்த கல் விழுந்த இடம்தான் இந்த உடம்பு. இந்த உடம்பும் கருவிகளும் கல் போல ஆணவ, அந்த பாசியாகிய ஆணவத்தை கொஞ்சம் விளக்கி ஆன்மாவினுடைய அறிவை விளங்க வைக்கின்றன. அந்த கல் விழுந்த இடத்துல மட்டும்தான் அறிவு விளங்குது. பாசி விலகி நீர் தெரியுது, மற்ற இடத்துல ஆமாம் அது பாசி மறைத்திருக்கிறது. அதே போல நாம் எங்கு நிறைந்திருக்கிறோம்? உடம்புக்கு வெளியே இருக்கிறோம், உடம்புக்கு வெளியேயும் இருக்கிறோம். ஆனால் இந்த உடம்பு இருக்கிற இடத்திலே மட்டும்தான் நமக்கு இப்போது அறிவு விளங்குகிறது. எனவே நாம் இந்த உடம்புக்குள்ளே மட்டும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் இங்கே தானே அறிவு விளங்குது. எனவே மற்ற எல்லா இடத்திலும் நாம் இருக்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே எல்லாம் ஆணவ பலம் மறைத்து கொண்டிருப்பதனால நமக்கு அறிவு விளங்கவில்லை. எனவே ஆணவ மலம் எந்த அளவுக்கு நீங்குகிறதோ அந்த அளவுக்கு அறிவு விளங்கும். ஞானிகள், ஆணவ மலம் நீங்கியவர்கள் முற்றிலும், அவர்களுக்கு எல்லாவற்றையும் அறிவார்கள். அவர்கள் எல்லாம் அறிவார்கள். நமக்கு அந்த விளக்கம் இப்போது இல்லை, ஆனால் பெறலாம், அந்த ஞான நிலையை பெறலாம். இப்போது சிற்றறிவு எனவே இந்த சகல நிலையை இரண்டாவது சூத்திரத்தில் சொல்லுகிறார். இரண்டாவது நுறுப்பாவில் சகல நிலை இறைவன் நம்மோடு கொண்டிருக்கிற தொடர்பு, இரண்டாவது நுறுப்பா அவையே தானேயாய், அவையே தானேயாய், அவ்வளவுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, அவையே தானேயாய். அது ஒரு பகுதி. அடுத்து இரண்டாவது பகுதி, இருவினையின் போக்கு வரவு புரிய. யாரு போக்கு வரவு புரிவது? நாம் தான், வேற யாரு? உயிர்கள். இருவினையின் போக்கு வரவு புரிய. அடுத்து மூன்றாவது பகுதி, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. முதல்ல முதல் பகுதியில் இறைவனுக்கும் ஆன்மாக்களாகிய நமக்கும் உள்ள தொடர்பு. இறைவன் என்ற சொல்லுக்கே என்ன பொருள்? இறைவன் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்னதை வச்சு சொல்கிறீங்க. இறை என்றால் தங்கி இருப்பவன், இறையின தங்குதல். இறை என்றால் தங்குதல், இறைவன் என்றால் எல்லா இடத்திலும் தங்கி இருக்கிறான். கடவுள் என்றால் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறான். எனவே இறைவன் என்றால் எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறான், எல்லா பொருளிலும் கலந்திருக்கிற நிலை இறைவன். கடந்திருக்கிற நிலையிலே அவனுக்கு கடவுள் என்ற பெயர். எல்லாம் காரண பெயர்கள். அப்படி எல்லா பொருளிலும் எல்லா இடத்திலும் கலந்திருக்கிற இறைவன், தங்கியிருக்கிற இறைவன். சடப்பொருளிலும் கலந்திருக்கிறான், சித்து பொருளிலும் அவன் நிறைந்திருக்கிறான். சடம் சித்து ஆகிய எல்லா பொருளிலும் இறைவன் பொருந்தியிருக்கிறான். ஆனால் ஜடப்பொருள்களால், ஜடப்பொருளுக்கு அவனால் என்ன பயன் உண்டா? யார் பயனடைவது? அறிவுடைய நாம் தான் இறைவனுடைய கலப்பினாலே பயனடைகிறோம். அப்படி இறைவன் உயிர்களோடு கலந்திருக்கிற நிலையை மூன்றாக சொல்லுவார்கள். மூன்று வகையிலே இறைவன் உயிர்களோடு பொருந்தியிருக்கிறான். மூன்று வகையான தொடர்பு. உயிர்களுக்கும் இறைவனுக்கும் மூன்று வகையான அந்த தொடர்பை மூன்றாக சொல்லுவார்கள். முதலாவதாக, இறைவன் எல்லா பொருளிலும், எல்லா பொருளும் என்றால் சடம் சித்து ஆகிய எல்லா பொருள்களிலும் ஒன்றாக கலந்திருக்கிறான். இது முதலாவது நிலை. எல்லா பொருள்களிலும் ஒன்றாக கலந்திருக்கிறான், ஒன்றாக கலத்தல் என்றால் என்ன பொருள்? ஒன்று ரெண்டு பொருள்கள் ஒன்றாக கலந்திருக்கின்றன. அதற்கு என்ன உதாரணம், எடுத்துக்காட்டு உடம்பு. இந்த உடம்பிலே கலந்திருப்பது எது? உயிர். உயிர் இல்லாத இடம் இருக்கா உடம்புல? உயிர் இல்லாத இடம் என்று ஒன்று இருக்கா? உடம்புல எல்லா இடத்திலும் உயிர் பரவி இருக்கிறது, கலந்திருக்கிறது. அதனால் உடம்புக்கு பயன் உண்டா? உடம்புக்கு பயன் உண்டா? என்ன பயன்? பயன் இல்லாமல் இல்லையே. உடம்பு உடம்பாக இருப்பதற்கு உயிர் கலந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உடம்பு என்ற பெயரே போய்விடும். உடம்புங்கிற பெயரே போய்விடுகிறதே. ஆக உடம்பு நிற்க வேண்டுமென்றால் உயிர் கலந்திருக்க வேண்டும். அதுபோல இறைவன் உயிர்களிலே கலந்திருக்கிறான், உயிருக்கு உயிராக கலந்திருக்கிறான். உடம்பிலே உயிர் கலந்திருப்பது போல உயிரிலே இறைவன் கலந்திருக்கிறான். இந்த உடம்பிலே உயிர் கலந்திருப்பது தெரிகிறதா? உயிர் கலந்திருப்பது தெரிகிறதா? அதுபோல உயிரிலே கலந்திருக்கிற இறைவனும் தெரிய மாட்டான், அவனும் தெரிவது இல்லை. உயிரால்தான் உடம்பு வாழ்கிறது, அதுபோல இறைவனால்தான் உயிர்கள் வாழ்கின்றன. உயிரால்தான் உடம்பு நிலை பெற்றிருக்கிறது, அதுபோல இறைவனால்தான் உயிர்கள் நிலை பெற்று நிற்கின்றன. உயிரில்லை என்றால் உடம்பு இல்லை. அதுபோல இறைவன் இல்லை என்றால், இறைவன் கலந்திருக்கவில்லை என்றால் உயிர்களும் இல்லை. இந்த உண்மையை நாம் உணரவில்லை. ஆனால் யார் உணர்ந்தவர்கள்? பெரியோர்கள், ஞானிகள் உணர்ந்தவர். எனவே இதுதான் ஒன்றாதல் எனப்படுகிற முதல் உறவு, முதல் தொடர்பு. ஒன்றாதல், இறைவன் ஒன்றாக இருக்கிற நிலை. ஒன்றாதல் எதுபோல? இறைவன் எப்படி ஒன்றாக இருப்பதற்கு என்ன உவமை? உடம்பும் உயிரும் போல. உடம்பும் உயிரும் போல. அடுத்து இரண்டாவது கருத்து, சரி இந்த ஒன்றாக இருப்பதனால என்ன பயன் சொன்னேன்? என்ன பயன்? இறைவன் ஒன்றாக இருப்பதனால என்ன பயன்? நிலைத்திருத்தல், நிலைபேறு. அந்தந்த பொருள்கள் நிலைத்திருப்பதற்கு இறைவன் ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். நிலைபேறு, நிலைத்திருத்தல் பயன். அடுத்து ரெண்டாவது, அப்படி இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் உயிர் உயிர்தான், கடவுள் கடவுள்தான். இது அதாக முடியாது, அது இதாக முடியாது. உயிர் இறைவனாக முடியாது, இறைவன் உயிராக மாட்டான். அதாவது இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் அவன் வேறாக இருக்கிறான், கலந்திருந்தாலும் அவன் வேறாக நிற்கிறான். முதலாக பார்த்தது ஒன்றாக கலந்திருக்கிறான், ரெண்டாவது வேறாக நிற்கிறான். ஒன்றாக கலந்திருந்தாலும் வேறாக இருக்கிறான், அப்படியே ஒன்றாகி விடவில்லை, ஒன்றாகி விடவில்லை. அவன் தனித்து வேறாகத்தான் இருக்கிறான் எப்போதும். அவன் ஒரு நேரத்தில் ஒன்றாக இருக்கிறான், இன்னொரு நேரத்தில் வேறாக இருக்கிறான் என்பது இல்லை. ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் இருக்கிறான், வேறாகவும் இருக்கிறான்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம்மளோட வகுப்புக்குள்ளதான பொருள் இருக்கு. இன்னும் நம்ம ஆர்வம் அதிகரிக்கும் தேடுறது இல்லையா? கொஞ்சம் கூட வெளியே தர வேண்டாம், நம்ம அறிவுக்குள்ளேயே இருக்கு. நம்ம வாக்கிலும் மனதிலும் மறைந்திருக்கின்றது, அதை நோக்க முயலுங்கள், தேட முயலுங்கள் என்று சொல்லி நான் எங்க சொல்றது? நானே தேடாம வெட்டியா போத போட்டு இருக்கேன். திருமூல தேவனா என்ன சொல்ற? வாக்கும் மனமும் மறைந்த மறைப்பொருள் நோக்குமீன் அப்படிங்கிற உடனே என்ன மாதிரி என்ன பதில் சொல்லுவான் தெரியும். நானும் நோக்கி நோக்கி பார்த்துட்டேன், ஒரு பொருளும் மறைப்பொருள் தெரியலையா? நோக்கப்படும் பொருள் நுண்ணிது, மற்ற புலப்பொருள்களை நோக்கிற மாதிரி நோக்கிட்டு எனக்கு புலப்படவில்லையேன்னு கடித்துக் கொள்ளக்கூடாது. நோக்கப்படும் பொருள் நுண்ணிது. அப்போ அதுக்கு அந்த நுண்ணிய பொருளை எவ்வாறு நோக்க வேண்டும் நாம நாமளா அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு ஆண்டவர்கள் வழிமுறைகளை காட்டி உள்ளார்கள். அந்த ஆண்டவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நோக்கினால் நம்ம மனதிலும் வாக்கிலும் மறைந்துள்ள பொருளை நாம் தரிசிக்கலாம். அப்படி ஆண்டோர் வழியெல்லாம் பின்பற்றி அந்த பொருளை தரிசிச்சு நாம் பெறக்கூடிய பயன் என்ன? உடனே அதுதான் கேட்போம். எனக்கு இருக்க எவ்வளவோ வேலையில நான் இதை செய்யணும்னா அதுக்கு எனக்கு எனக்கு விசேஷமா என்ன பயன் இருக்கு மற்ற வேலைகளை செய்வதை விட? அப்படின்னா போக்கொன்றில்லை வரவில்லை, போக்கு வரவுபடுகின்ற பிறப்பு இறப்பு இருக்க அந்த துன்பம் நீங்குதுன்னு. இந்த துன்பத்தை வேற எதனால நீக்க முடியும்? போக்கொன்றில்லை வரவில்லை, கேடில்லை, போக்கு வரவு பிறப்பு இறப்பாயிரு. கேடுங்கிறது என்ன இருக்கும்? அந்த திரும்ப அந்த கேவல நிலைக்கு திரும்பி போறோமே இல்லையா? உலகம் கூலி காலத்துல, கூலி காலத்துல கொஞ்ச காலம் ஓய்வுக்காக திரும்ப கேவல நிலைக்கு போக வேண்டியிருக்கு. அந்த கேடும் இல்லை. அப்போ தீமைகள்லாம் இல்லை இல்லைன்னு சொல்ற போக்குவரவு சிறப்பு இறப்பாகிய அந்த பிறவி புரட்சி தீமை இல்லை, கேவல நிலைக்கு திரும்பக்கூடிய தீமை இல்லை. சரி, தீமை இல்லை, அது ரொம்ப நல்லா இருக்கிறதுதான். நன்மை ஏதாவது உண்டா? நன்மையும் உண்டு. ஆக்கமும் அத்தனை ஆய்ந்து கொள்வார்கே. தலைவனை யார் ஆராய்ந்து அறிகின்றார்களோ அவர்களுக்கு தான் தீமையும் இல்லை, ஆக்கமும் அவர்களுக்கு தான். ஆகவே அந்த சிவபரம்பரம் நுண்ணிது. ஆகவே இந்த ஞான சாத்திரங்கள் காட்டுகின்ற வழிப்படி நின்று அவனை ஆராய்ந்து பாருங்கள் என்று திருமூல தேவநாயனார் நமக்கு மிகவும் ஆரங்கத்தோடு எடுத்து வைக்கின்றார். வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாளினுள் கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண், என்னை தன்னை தெரிவித்து தன்னுடைய அருளா என்ன? சிவஞானத்தால் தான் ஆன்மா சிவத்தை உணரும், சிவஞானத்தால் தான் தன்னையும் உணரும், தன்னையும் உணரும். சிவத்தோடு ஏகனாக இருக்கும் போது அது தன்னையும் உணரும். அப்படி தன்னை தெரிவித்த எல்லையின் கண். அப்போ இதுவரை ஆன்மாவாக நீ இப்ப உன்னையே நீ அறிகின்றாய். இதுவரை உன்னோட என்னெல்லாம் கூடியிருந்தது? ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் எல்லாம் கூடியிருந்தது, முக்குணங்கள் கூடியிருந்தன, அவற்றின் மயக்கங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தன, கலை காலம் ஏறி விட்டு எல்லாம் உடம்பு கூட உடம்பு அதுவும் சேர்ந்திருந்தது. மின்னாரும் வண்ண உருவம் மின்னலை போல நிலை பேறில்லாத கூட உடம்பு, மின்னாறு வண்ண உருவம் மறுவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமல் காட்டி. பிறவி எடுத்ததற்கு முந்தைய கேவல நிலையிலே இந்த தத்துவ கூட்டம் எவையுமே என்னிடம் இல்லை என்பதை காட்டி, அராகாதி குணங்களோடும் செறிவிலான் கலாதியோடும் சேர்விலான் கேவல நிலையில சொல்வார். கேவல நிலையில இந்த தத்துவங்கள் எவையுமே இல்லாமையை காட்டி, பின்பு எய்தியவா காட்டி, சகல நிலைக்கு வந்தபோதுதான் இந்த தத்துவ சார்பெல்லாம் எய்தியது என்பதையும் காட்டி, இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி, இனி இந்த தத்துவங்களிலே ஆன்மாவாகிய நீ செல்ல போவதில்லை என்றால் உனக்கு வியஞ்சகம் வேண்டும், வியஞ்சகம் இல்லாமல் உன்னால் முடியாது. ஐயா அவர்கள் வியஞ்சகம் துணை என்று அருமையாக விளக்கினார்கள். ஒரு உறுதியான துணை கிடைத்துவிட்டது திருவருள், திருவருள் துணை கிடைத்துவிட்டது. ஒரு மணியை உலகுப்போர் உறுதி தன்னை என்பார் அப்பருமா. ஒரு மணியை உலகுப்போர் உறுதி தன்னை. இந்த இடத்துல உலகு என்பது சேதன உலகம், சேதன உலகம் ஆன்மாக்கள். அன்மாக்களுக்கு உறுதியான பற்றுக்கோடு எது? சிவம் தான். அந்த உறுதியான பற்றுக்கோடு சிவமே கிடைக்க விட்டது. தத்துவங்கள் கிடைத்தாலும் சிவம் தான் ஒழிஞ்சிருந்து எல்லா தத்துவம் வாயிலா உணர்த்தணும். இது எதுக்கு ஒழிஞ்சுக்கிட்டு? நானே உனக்கு உன்னை தந்துவிட்டேன், இன்னமும் அது எதுக்கு உனக்கு? இது உனக்கு நீ அதுல செல்ல போவதில்லை. செல்லாமை காட்டி என்ன அருமையான சொல்லாச்சு பாருங்க. இல்லாமை காட்டி, பின்பு எய்தியவா காட்டி, இனி செல்லாமை காட்டி. இந்த கவிதை கவித்துவத்தோடு தான் இருக்கு பாக நூல் முழுக்க. செல்லாமை காட்டும் செயல் போற்றி என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி, பின்பு எய்தியவா காட்டி, இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. பெரும்ப முக்கியை தந்த பிறகு அந்த சீவன் முக்தராக திகழ்கின்றார் ஸ்ரீடர். அந்த சீவன் முக்தி நிலையிலே என்ன சொன்னார்? அங்க ஒளிக்கு கட்டுப்பட்டு இருள் அடங்கி இருப்பது போல ஆனமரம் அடங்கி இருக்கின்றது இல்லையா? அப்ப வள்ளுவர் பெருமை சொல்லுவார், உண்மைகள்லாம் அப்படி சொல்ல முடியாது, விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல் சொல்லுவார். விளக்கு ஒளி எப்போ வந்து அணைந்து காத்துக்கிட்டு இருக்குதான் இருள் இல்லையா? எப்ப மாலை பொழுது தாண்டி இரவு பொழுது வரும், இப்ப காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இரவின் எதிர்பார்ப்பு அதிகம், இருளின் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே வந்திருக்கும். இந்த நேரத்தில் என்ன சில மணி நேரங்கள் அது தலைகாட்டா இருக்கு. அத மாதிரி சீவன்முத்தராக இருப்பவனுக்கு சார்பு முக்கியம். நல்ல வேலை தான், சீவன்முத்தருக்கு தான் சார்பு முக்கியம், நமக்கு எல்லாம் இல்ல. அப்படி இல்லை, சீவன்முத்தருக்கே சார்பு முக்கியம். எப்பவுமே நமக்கு சார்பு முக்கியம் தெரியும். திருக்குறள்ல நட்பு குறித்து நிறைய அதிகாரங்கள் இருக்கின்றன. பின்னால் வருகின்ற அந்த பகைத்திறன் தெரிதல் போன்ற அதிகாரங்கள் கூட நட்பின் பார்ப்படுத்தியே பண்ணிவிட சொல்லுவார். நட்புக்கு தான் அத்தனை அதிகாரங்கள்னு சொல்லுவார். ஏன்னா பகைங்கிறது புதிதாக முன்பின் தெரியாத இடமா வரப்போறது இல்லை, ஏற்கனவே ஒரு பழக்கம் உள்ளவர்களிடம் தான். அதனால எல்லாத்தையுமே அதை நட்பின் பார்ப்படுத்துவார். அதனால சார்பு ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார், நிறத்தியல்வா நீர் திரிந்தாலும் ஆண்டற்கு இனத்தியல்வாக அறிவுறுத்தியிருக்கார். பெரியவா பெரியாரை துணை கோடல் ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கிறார். சித்திரம் சேராமைன்னு இன்னொரு தனி அதிகாரம், பெரியாரின் துணை கூட அதுலயே வந்து இந்த மாதிரி பெரியவர்கள் தான் துணை கூடன்னு சொல்லிட்டு சித்திரனும் சித்திரனும் கூட சேரக்கூடாதுன்னு அதுலயே ஒரு ரெண்டு குரல் சேர்த்து சொல்லி முடிச்சிருக்கலாமே பாருங்க. சேர்த்து சொல்லி முடிச்சிருக்கலாம், முடியாத வரல. அது தனி அதிகாரம். என்ன அது? அதை வலியுறுத்தி சொல்லணும், உடன்பாடுலையும் சொல்லணும், எதிர்மறையிலையும் சொல்லணும். அதான் ஐயா அவர்கள் ஒரு தமிழ் பேசிக்கொண்டு போது கேட்டேன், குறையுடமைன்னு அதிகாரம் இருக்காரு, பொறுமையை கையாளணும், அகழ்வாரி தாங்கும் நிலம் போலன்னு எடுத்துக்காட்டு. அப்புறம் வெறுமையின் அதிகாரம் இருக்கிறாரு, ஒருவன் அந்த குறையுடமை சொன்ன கருத்துக்களை ஒருவன் நன்றாக கடைபிடித்தானே ஆனால் அவனுக்கே வெகுடி வரப்போகுது, அப்ப ஏன் வெகுடாமைன்னு இன்னொரு அதிகாரம் சொல்லணும் அப்படின்னு? அப்ப ஐயா அவர்கள் சொன்னார்கள், உடன்பாட்டிலும் சொல்லி எதிர்மறையிலும் சொல்ல வேண்டும். அது மிக முக்கியமான கருத்துக்களை உடன்பாட்டில் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம், எதிர்மறை சொல்லுக்கு ஒரு அதிகாரமே ஒதுக்கிட்ட. அந்த மாதிரி பெரியாரை துணை கோட சித்தினம் சேராமை. சீவன்முத்திங்கிற நிலைக்கு முடிந்த நிலைக்கு போனவர்களையே அந்த சார்பு வந்து ஒவ்வாத சார்பாக இருந்தா பிறல வச்சிருவோம். அப்ப நம்ம எல்லாம் எம்மாத்தோம்னு நினைக்கிறோம். நம்ம இப்ப தான் கொஞ்சம் எழுத்து போட்டி படிச்சுட்டு வரோம் இல்லையா? அரியணி சேர்த்துதான் சொல்லு. அப்படி இருக்கும்போது நாம வந்து ஒவ்வாத சார்பை மேற்கொண்டோம்னா எல்லாத்தையும் மறக்கடிச்சுக்குவோம். சீவன்முத்திற்கே சொல்றாரு, சிவன்முத்தரை ஆக்கிட்டார் சிவகுருநாதர். ஆக்கிட்டு எப்படி வச்சாராம்? ஒவ்வாத சார்பிலாம் பார்த்தா அவங்க ஒவ்வாத சார்பா வேற எங்க பேர் போறாங்க? அந்த தத்துவ ஞான சிந்தனை உடையவர்கள், ஆனா அதை பிறல உணர்ந்து பிறல போதிப்பவர்கள். அவர்கள்ட்ட போய் சேர்த்துட்டா அப்புறம் அது பெரிய இடையூறாயி. யார் அவங்க முக்கியமானது? யார்? ரெண்டு பேர் இருக்காங்க. என்னன்னா அந்த அடிமைத்திறம் இருக்க இருக்கதான் அந்த முத்திய நிலை வந்து நிலைபெறும். அடிமை திறத்தை வந்து பிறல செய்துவிடக்கூடியவர், அதுதான் ரொம்ப முக்கியம். அடிமை திறத்தை மறந்து நாம தான் சிவம் அப்படிங்கிறாங்க. ஒரு சாரா இன்னொரு சாரா இல்ல இல்ல சிவம் வேற நாம தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா ஒரு நாம எல்லா விதத்திலையும் சமமாயிட்டோம். நாமளே வந்து பரமபதி தான், எல்லா விதத்திலையும் சிவத்துக்கு சமம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரா இவர்கள் உடனா சேர்ந்தா இந்த சித்தாந்த முக்தி நிலைக்கு அது இடையூறாயும் என்று அருமையா சொல்றாரு. எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய், தம்மை தெளிந்தாரா அப்படின்னா தெளிந்தவர்கள் போல, தெளியல தெளிந்தவர்கள் போல, தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி அவதான் சிவம் என்ற ஒரு கருத்துடையவர்களாக இருந்து கொண்டு எம்மை புறங்கூறி கூற்று இவர்கள்லாம் முத்தியிலும் சிவம் முத்தியிலும் சிவத்துக்கு ஆன்மா மீடா அடிமை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஆள் இல்லாத போது அந்த குறையை சொல்வார். புறங்கூறி எம்மை புறங்கூறி அதுல ஒரு இன்பம் அவர்களுக்கு இன்புற்று தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அதிகாரம் பேசும். என்னன்னா பிரம்மம் வந்து நிர்விகாரி பிரம்மம் பரம்பொருளை பிரம்மம் என்று சொல்வார்கள். நாமும் சொல்றோம் ஆனா பிரம்மம் தானே உணர்வது ஆன்மா உணர்த்த உணர்வது அவங்க நாமே தான் பிரம்மம் என்று சொல்லி பிரம்மம் நிர்விகாரிப்பாங்க. அது நிர்விகாரியா இருந்தா அது ஏன் வந்து தன்னை உயர்ந்த கருதணும் அப்புறம் அது ஞானம் பிறந்து ஏன் அது கொஞ்சம் முக்தி அடையணும் இல்லையா? ஆகவே நிர்விகாரின்னு சொல்லிட்டு தான் சொன்ன கருத்துக்கு மாறாக பிரம்மம் வந்து மாயா உபாதியா தன்னை சீவன் என்று கருதியது விகாரப்பட்டதுன்னு தான் சொன்ன நிர்விகார கருத்துக்கு மாறாகவே சொல்லக்கூடியவர்கள் இப்படி ஒரு பிழைப்பட்ட கருத்தை வைத்துக் கொண்டு நம்மை புறங்கூறுகின்றார்கள் என்று சொல்கின்றனர். எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அதிகாரம் பேசும் அகம்பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாதே. தானே நாமே பொருளால் பிரம்மம் கலப்பினால் சிவம் நாம சொல்றோம் அதுக்கெல்லாம் விளக்கம் அகம்பிரமாஸ்மி பண்டை மலைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்வது இப்பாவத்தை காண சொல்ற அதுக்கு நாம கொடுக்கிற விளக்கம் வேற. கலப்பினால் உயிர் வந்து சிவமாகவே அகன்ற சிவத்தோடு ஒன்றிவிட்டது சார்ந்ததுமா தன்மை ஆன்மாவுக்கு உண்டு நம்ம சித்தாந்தப்படி. அதனால சிவத்தை சார்ந்தது சாந்தனவன் தன்மையினால் அது சிவமாக விளங்குகிறது. இப்போ ஆன்மா உடம்பை சார்ந்தது சாந்தனவன் தன்மையினால் உடம்பாகவே விளங்குறையா பண்ணாம அந்த மாதிரி புரிஞ்சியில சிவத்தை சார்ந்து சாந்தனவன் தன்மையால் சிவமாக விளங்குற நாம சொல்றோம். அதான் சிவமான வாபாடி தென்னிடப்பட்டவன்னு சொன்னது. அங்க என்னன்னா பொருளே நான் ஒன்றுதான் அது நாம தான் நாம தான் சிவம் என்று சொல்வது. சிவம் ஆன்மான ரெண்டு பொருள்களே இல்லை என்று அகம்பிரமக்காரர்கள் சொல்வார்கள். அகம்பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாது என்ன எங்கும் நிறைந்திருக்கின்ற இருள் போன்றது அந்த கருத்து அந்த இருள வெளியில என்ன விடாமல் விடாதேன்னு ஏற்றம் விடாமல் காக்கின்றார் அந்த குருநாதர் காக்கின்றார் அந்த கருத்துல சாந்தராதபடி காக்கின்றார். இன்னொரு சாரல் என்ன சொல்றாங்கன்னா ஒளியாய் நின்ற நிலையே நிகழ்ச்சி சிவ பேரொளி எங்கும் நிறைந்துள்ளது சிவம் தான் முழு முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு பொருள் வேறு இன்றி அமையாம எடுக்குவதி அதுக்காக சிவங்கிற ஒரு பொருள் தான் இல்ல வேறொரு பொருளும் இருக்க வேண்டும் அது இன்றியமையாதது. ஆமா உயர்ந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும் சிவத்திற்கு வேறாக வேறான பொருளாக உயர்ந்த ஒரு பொருள் அவசியம் இருக்கணும் என்று அந்த இன்றியமையாமையை எடுத்து உரைப்பார்கள். அவர்களை மறுத்து அகம்பிரமக்காரை மறுத்து சிவம் என்று நிறைந்திருக்கின்ற பேரொளி ஆனா அந்த சிவத்துக்கு வேறாக உயர்ந்த ஒரு பொருள் இருக்கணும் அது இன்றியமையாதது என்று எடுத்து ஓதுவார்கள். எடுத்து ஓதி ஒன்றாக சாதித்து அந்த சிவம் அந்த உயிரோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது என்று நாம சொல்ற சித்தாந்த கருத்துக்களை தான் சொல்வார்கள். ஒன்றாக சாதித்து அப்புறம் பின்னர் முத்தி நிலை வரும்போது தம்மை சிவமாக்கி முத்தி நிலை வந்துவிட்டால் நாம் எல்லா வகையிலும் சிவத்துக்கு ஒப்பாக இருக்கிறோம். ஆகமங்கள்ல வர்ற அந்த முத்தியெல்லாம் ஆன்மா சிவமாகும் என்பதற்கு அவர்கள் அப்படி பொருள் கொண்டு விடுகின்றார்கள். சாந்தரவண்ணமான தன்மையினால் சிவமாகும் என்பதுதான் சித்தாந்த கருத்து. அதனுடைய ஆகம வாக்கியங்களுடைய உண்மை கருத்து அதுதான். இது முத்தியில ஆன்மா சிவமாகும் என்ன எல்லா வகையிலும் சிவத்துக்கு இணையா எல்லா வகையிலும் எப்படி முத்தி அடைஞ்ச ஆன்மாவும் சிவத்துக்கு எல்லா விதத்திலையும் சமமாக விளங்கி ஐந்தொழி செய்யும் சிவன் செய்வது போல ஆன்மாவும் ஐந்தொழி செய்யும் எல்லா விதத்திலும் சமமாகும். ஆமா சித்தமளவு அறிவித்து சிவமாக்கி

இன்னடி பேரன் தனில் இன்ப பேரம் உதான் ஏமா அற்புதமா இருக்காரு. அதாவது பிறவி பேதங்கள் பல, அதுல ஒரு பிறவியில மனித பிறவியில நாம பிறந்திருக்கோம், அவங்களும் பிறந்திருக்காங்க. இந்த கிடைச்சிருக்கிற பிறவி பேதத்துல இந்த பேதம் உதா என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு பேத உணர்ச்சி இருக்கணும். தன்னை சிவமாகவே பாவித்து சிவோகம் பாவனை செய்யணும் முத்தான்மா, அப்பதான் அது சிவத்தோடு ஒன்று கிடைக்க முடியும் சொல்றோம். ஆனா பொருளால் தான் சிவத்துக்கு வேறான பொருள், அவன் தலைவன், தான் அடிமை என்ற உணர்வு இருக்கணும். நான் சிவத்துக்கு அடிமைங்கும் போது அவன் தலைவன், தான் அடிமை, அந்த உறவை வளரக்கூடாது முத்தான்மா. அந்த வகையில் பேத உணர்ச்சி அங்க இருக்கணும். அதான் முத்தி இன்பத்துக்கு வாயிலாகிய பேத உணர்ச்சி. அந்த இன்பத்துக்கு ஏதுவான பேத உணர்ச்சி அவர்கள் கை கொள்ளவில்லை. எல்லாருமே சிவத்துக்கு சமம்னு சொல்லி பேதமே இல்லைன்னு ஆக்கிடுறாங்க. அந்த முத்தி இன்பம் வரணும்னா ஒரு பேத உணர்ச்சி இருக்கணும், சிவன் தலைவன், நான் அடிமை என்று பேத உணர்ச்சி இருக்கணும். அதான் இன்பத்துக்கு ஏதுவாகிய பேதம். அந்த இன்ப பேதத்தை அவர்கள் உறவில்லை என்று அற்புதமான சொல்லாசிரியா இன்ப பேதம் உடா. இது அடியனுக்கு தோன்றுகிற கருத்து, இது வேற மாதிரி கருத்துகள் இருந்தாலும் பெருமக்கள் சொல்லலாம். ஆகவே தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேதந்தனின் இன்ப பேதம் உடா பாதகரோடு ஏகமாய் போகாமல், இந்த பாதகர்களோடு நான் ஒன்றாக போய் கலந்து விடாமல் சொல்கிறார். பாதகர்னு உறவு கடுமையான சொல் போட்டிருக்கின்றாரே, அவருடைய கருத்து நமக்கு பொருந்தல, நம்ம கருத்து வேற என்ன, கருத்தளவை மறுத்து அமையலாமே, பாதகர் என்று கடிந்து இருக்க சொல்ல வேண்டுமா அப்படின்னு. இவர்கள் எல்லாம் பேசுவது பொது நோக்கில் பேசுகின்றார்கள். பெரியவர்கள் வெகுளாமை வள்ளுவர் சொல்லையா, மரத்த வெகுளியை யார் மாட்டும் சொல்லையா. ஆனா அவரே ஒவ்வொரு இடங்கள்ல அவையினும் வாயினும் ஏன் குடிகொன்றை குற்றமும் வாங்க எதனு கடுமையான சினத்தோடு துணிந்தாரே என்றால், சினம் எப்ப கொள்ளக்கூடாது, தன் பொருட்டு தன்னுடைய பற்றின் காரணமாக, தன் பற்று நிறைவேறவில்லை என்ற காரணமாக அதற்கு மறுதலையாக கொள்கின்ற சினம் இருக்க, அது பற்றினுடைய இன்னொரு வெளிப்பாடுதான், அதுதான் தவறு. உலக நலத்தின் பொருட்டு உலக நலத்திற்கு கேடுகள் நடந்தால் அது அதுல வந்து சினம் கொள்ளதுதான் பொறுப்புணர்வு இல்லையா. ஒரு படிமுறையில வளர்ந்து வர்ற ஆன்மாவை வந்து எப்படி மாத்தி விடுறாங்க இல்லையா. அப்போ தலைவனை வந்து அந்த தலைவன் நமக்கு அடிமை, இவ்வளவு பிறவிதோடு நமக்கு உபகாரம் செய்து இந்த அஞ்சவத்திலே எப்படி நம்மளை ஏற்றி விட்டுருக்கான் பாருங்க. அது மூலவரும் கட்டி உயிர் மூடமாய் கிடந்தது, அதை வந்து எப்படி எத்தனை தொழில் செய்யற வல்லமைக்கு நனவகத்தை கொண்டு வந்து 35 கல்வியோட கூட்டி இருக்கிறான். இப்ப நம்ம அனுபவத்திலேயே பாக்குறோம், அப்படி இருக்கிறத எத்தனை பிறவிகளை நம்மளை வந்து இப்படி கொண்டு வந்து இப்ப மனித பிறவி கொண்டு வந்திருக்காரு, புல்லாகி கூடாகி குழுவாய் மரமாகி இல்லையா கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்து இந்த பேரானந்த பெருமூர்த்தி தந்த உடனே எல்லா அவரும் தான், அவர் என்ன இருக்கு, நானும் எல்லா இடத்துலயும் அவருக்கு சமம் தான் இல்லையா. பொருளின் இயல்பு எப்படி மாறும், உணர்த்த உணர்வு இயல்பு அண்ணாவுக்கு இருந்தா அந்த இயல்பு எப்படி மாறும், வாசச்சாரு செயற்கை, அதனால அது முத்திரை நீங்குச்சு. ஆனா உணர்த்தினால்தான் உணர்வு, இயற்கை தன்மை எப்படி மாறும், அந்த இயற்கைக்கு மாறாக பேசி அது செயலன்றி போன்றதாக ஆகிவிடுது. அதனாலதான் அந்த மாதிரி சொற்களை போடுறாங்க. தனிப்பட்ட விரோத உணர்ச்சியை வச்சுக்கிட்டு பேசுறது இல்ல கேட்டீங்களா. அதனால அவர்கள் வந்து அதனுடைய அருமைப்பாடு அவர்களுக்கு தான் தெரியும், மாற்றி பேசினா அது எப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த கருத்துக்களை மாற்றி பேசினா இல்லையா. அதனால சாதக நிலையில இருக்கிற அண்ணாக்களுக்கு எவ்வளவு ஒரு தாழ்வு ஏற்படும் அதெல்லாம் உணர்ந்து சொல்கின்றார். எப்படி நம்ம சமுதாய உலகிற்கு எதுவும் கேடு வந்தா நாம சினம் கொள்றோமோ, அது மாதிரி ஆன்மீக உலகில அந்த மாதிரி இறை வழிபாட்டு நிலையில இருப்பவர்களை இந்த மாதிரியான புரட்சியான கருத்துக்கள் வந்து எந்த அளவுல பாதிக்கும் என்று அந்த ஆதங்கத்தோடு சொல்கின்றார்கள். தனிப்பட்ட எண்ணங்களோடு சொல்லவில்லை, அவர்களைப் போல எல்லாவற்றையும் புரந்து அந்த விஞ்ஞான நிலையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தலாம். இப்ப என்னை போன்றவர்கள் பயன்படுத்தலாமா, அவர்கள் சரியை கிரி எல்லாம் தாண்டி அகச்சமயத்திலையும் அவர்கள் அந்த நெறியில நின்று மேல போனவர்கள் தான், முக்தி வரைக்கும் போய் தான் அதை பத்தி பேசுறாங்க. அதனாலதான் நம்முடைய குருமாசன்யாமர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த சமய மருத்துவ கண்டனம் செய்யும் போது என்னன்னா, மிக மேலான ஞானிகள் அருளாளர்கள் அவர்கள் பயன் வந்து சிறந்து ஏதாவது ஒருத்தவர்கள் பேசிருக்கலாம். அத மாதிரி தொடக்க நிலையில் இருப்பவர்கள் படிநிலையில் இருப்பவர்கள் பேசக்கூடாது, அதிகாரி பேதம் உள்ளது. என்ன சாதன நிலையில வேறொரு சமயத்தில் கூட நம்மை விட மேலா இருக்கலாம், அவர் சமயத்தில் கூட மேலா இருக்கலாம், நம்ம சைவத்துல வந்து இன்னும் எவ்வளவோ கடைபிடிப்பதற்கு எவ்வளவோ பாக்கி இருக்கலாம், எவ்வளவோ இருக்கின்றது இல்லையா. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் பேசலாம், இவர்கள் ஏன் பேசினாங்கன்னு கேட்கவும் கூடாது. அவர்கள் சொன்னாலே அது மாதிரி நானா

0: அப்படின்னு நானும் குரட்டக்கூடாது என்று அதான் அந்த அதிகாரி பேரம் இருக்கின்றது என்று குருமாசன் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். செய்தி சொல்லியிருக்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து விடாமல் அகம்பிரம்மக்காரனாக ஏகாந்தவாதிகளோடும் சிவசமவாதிகளோடும் சேர்ந்து விடாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து எந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் அந்த விடய மயக்கம் முந்தி மாதிரி எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா பதார்த்தங்கள் பாரா பரமையே பார்த்திருப்ப சொன்ன மாதிரி அப்ப அந்த பதார்த்தங்களிலும் அந்த பரமையே மேம்பட்டு விளங்கும். அந்த பரத்தினுள் அந்த பதார்த்தம் மறைந்து விளங்கும். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் சொல்லக்கூடிய மாதிரி பரமாகிய தன்னையே எல்லா இடத்திலும் காட்டி நிற்கின்றார் சிவம். ஆகவே எவ்விடத்தும் காட்சி தந்து போகமா பொற்றாடி முற்புணர்த்தி முத்தாங்களுக்கு ஒரே போகம் திருவடிதான். சில அந்த போகமாகிய திருவடிக்குள் புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலையிதுவே என்றொழி ஆதி முதல்வன் முதல்வனோடு நீங்காமல் நிற்பதற்கு இதுதான் நிலை. வேறு பொருளையே காணாமல் தன்னையும் காணலாம் பிற உயிரையும் காணலாம் ஆனால் தெரிந்து கொள்ளலாமே ஒழிய அதுக்கப்புறம் அந்த சிவம் ஒன்றையே அறிந்திருக்க வேண்டும். ஏனைய வச்சு அறியக்கூடாது. ஏனைய வச்சு அறியாததுதான் நூற்றின்பத்துக்கே முக்கியம். சிவம் ஒன்றையே அறிந்து பிறதை பிறவற்றை அறியாமல் இருப்பதுதான் அங்கு முக்கியம். ஆகையினாலே ஆதியுடன் நிற்க ஆலியா நிறைவு என்று ஒக்க வியாபகம் தன் உட்காட்டி உயிர்க்க வியாபகத்தை தந்து ஆனால் தனக்கு அடங்கிய வியாபகமாக இருப்பதையும் காட்டி முத்தியில வாழ்னா வியாபகத்தன்மை பெறுதா பெறலேன்னு சொன்னா முத்தி அடைஞ்சதே பயனில்லை. வியாபகத்தன்மை பெறுது ஆனா சிவத்துக்குள் அடங்கிய வியாபகம் தான். எதனால சொல்றோம் அந்த முத்தி நிலையிலையும் சிவம் உணர்த்தினாதான் ஆன்மா உணர்வு அது பற்றி சிவத்துக்குள்ள அடங்கிய வியாபகம் தான் சொல்றோம். ஆகவே ஒக்க வியாபகம் தான் உட்காட்டி சிவத்தை போலவே ஆன்மாவும் வியாபகமாக விளங்கினாலும் அதன் உள்ளதான் அது ஆன்மா அடங்கியிருக்கு. அதான் தன் உட்காட்டி நிற்போங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா முதலித்து பெருகி ஓங்குகின்ற அந்த சிவானந்தமாகிய பெருக்கடலிலே ஆறாமுது தெவிட்டாத அமுது அது எது சிவம் தான் தெவிட்டா அமுதாகிய தன்னையே அழித்து எய்தினருக்கு ஆறாமுது அழிப்போன் காண்க திருவண்ட பகுதி எய்தினருக்கு ஆறாமுது அழிப்போம். ஆறாமது யாரு அவனே தான் தன்னையே அழைக்க தருகின்றான். ஆறாமுதாக தன்னையே தருகின்றான். ஆறாமுது அழித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் தானே வழிய வந்து செய்கின்ற இந்த கர்மையாகிய தகுதியினால் ஊனுயிர்தான் முன்கண்ட காலத்து நீங்காத முன்னோனை முன்கண்ட காலத்தும் என்று அங்க உண்மை இருக்குது. ஊன் உயிர் தான் என்று சொன்னால் ஊனும் உயிரும் சேர்ந்து வாழ்கின்ற பெத்த நிலை. ஆமா அத சகல நிலை ஊன் உயிரும் சேர்ந்து வாழ்கின்ற சகல நிலை. அந்த சகல நிலைக்கும் முன்கண்ட காலத்து அப்படிங்கும் போது கேவல நிலை தொட்டே அனாதி கேவலம் தொட்டே நீங்காத முன்னோனை முத்தியில தான் வெளிப்பட்டு உணர்த்தி இருக்கிறான். ஆனா ஊனு உயிரும் சேர்ந்து இருக்கிற சகல நிலையிலையும் அவன் என்ன பிரிந்திருக்கவில்லை. ஊன் உயிர் சேர்ந்திருக்கின்ற காலத்துக்கு முற்பட்ட அனாதி கேவலத்திலும் கூட என்னை அவன் பிரிந்திருக்கவில்லை. அப்படி பிரியாமல் இருந்து என்னை படிப்படியாக பக்குவப்படுத்தி எத்தனையோ பிறவிகள் பிரிந்துகின்றவரை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு நன்மை அனுப்புவதற்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா? காற்றுள்ள போதே கூட்டிக்கோள் சொல்றோம் இல்லையா? திரும்ப இன்னொரு அந்த வாய்ப்பு வருதுன்னா நிறைய வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வராது இப்பவாது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுவாமி அப்படி இல்லை. இந்த உயிர் முக்தி அடைந்த வரைக்கும் திரும்ப திரும்ப பிறவிகள் தந்து தந்து இவ்வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு மேல கொடுத்து கொடுத்து கொடுத்து கடைசியில் முக்தியே தந்து விடுகின்றார் இல்லையா? அனாதி கேவலம் தொட்டு சகல நிலை தொடர்ந்து தெரியாமல் இருந்து பக்குவப்படுத்தி நமக்கு இந்த முக்தி பேரானந்தத்தை தந்து விடுகின்றார். அவரை எங்கொண்டு போட்டி செய்கிறேன் யான் என்றார். ஊனுயிர்தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை எங்கொண்டு போட்டி செய்கிறேன் யான் என்ன சொல்லி போட்டுவது என் சொல்லி வாழ்த்துவனே என்று காலையில படிச்சேங்க. அதே தான் நம்ம முடிக்கிற காலையில தொடங்கின அதே கருத்தோட வகுப்பு முடிக்கிறோம். எங்கொண்டு போட்டி செய்கிறேன் யான் என்று சொல்கின்றார். ஆகவே உமா சிவாச்சாரியார் அவரே இந்த சாத்திரங்களை எவ்வாறு நாம் போட்டுவது இதற்கு வாய்ப்பு இருந்த இந்த கல்லூரி நிர்வாகம் உடன் இருந்து தக்க ஆலோசனை வழங்கி வழிநடத்திய நம்முடைய முனைவர் பேராசிரியர் பெருமனார் ஐயா அவர்கள் மற்ற சக பேராசிரியர்கள் இவர்களை எல்லாம் அடைய இந்த வேளையிலே மிக்க நன்றியோடு அவர்கள் திருவிழிகளிலே நன்றி கலந்த வணக்கங்களை குறித்தாக கொண்டு இந்த போட்டி போட்டி சிந்தனையை இளைஞருக்கு வினைக்கீடாக திருவருளும் முதல்வரும் உணர்த்தியவர்களே உங்களோடு பகிர்ந்து கொண்டமே ஒரு பெரும்பேராக கருதி பொறுமையுடன் செயல்படுத்த உங்களுக்கு எல்லாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவேற்றிக் கொள்கிறேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
3: நமன். திருவைந்தெழுத்து அந்த ஐந்து எழுத்துக்கள் பதமாக உணர்த்தக்கூடிய பொருள்கள், அதற்கு உவமைகள் பார்த்தோம், எல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சிவாய நம என்றால் சி என்பது சிவத்தை குறிக்கும். அப்ப அதுக்கு உவமை சொல்லப்பட்டது சூரியன். வ என்பது சக்தியை குறிக்கும். சக்திக்கு உவமையாக சொல்ல உவமையாக சொல்லப்பட்டது கதிர், சூரியனுடைய கதிர். ய என்பது ஆன்மாவை குறிக்கும். யாவுக்கு உவமையாக சொல்லப்பட்டது கண்ணு. அப்புறம் ந என்பது மாயை, துரோதானம் அல்லது மாயை குறிக்கும். அதுக்கு உவமானம் விளக்கு. ம என்பது ஆணவ மலம், அதுக்கு உவமாக சொன்னது இருள். இப்போ இந்த யா என்ற உயிர் இருக்க, அது வந்து தானாக தனித்து நில்லாது. அது சைஸ்தாத்துல முக்கியமான ஒரு கொள்கை. யகரம் தனித்து நில்லாது. ய என்பது ஆ உயிர் ஒன்னா மலத்தை சார்ந்திருக்கும், ஆழமரத்தை சார்ந்திருக்கும், அல்லது மாயாமலத்தை சார்ந்திருக்கும், அல்லது சிவத்தை சார்ந்திருக்கும். தனித்து யகரம் இயங்குவது இல்லை. இப்ப நாம சென்ற வகுப்புல பார்த்த பொழுது கேவல நிலைன்னா என்ன, தனித்து இருப்பது, அது மாவோடு யா சேர்ந்து இருப்பது. அது ரெண்டு நிலையில நான் பார்த்தோம். ஒன்னு வந்து இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் நிற்கின்ற நிலை. இன்னொன்னு வல்வினின் ஈட்டத்தால் மோகமாய் நிற்கின்ற நிலை. இப்ப இந்த நிலைக்கு பேரு அவத்தை என்று சொல்லுவோம். அவஸ்தா என்ற வடசொல் தமிழ்ல அவத்தை. அவத்தை என்றால் நிலை, உயிர் நிற்கின்ற நிலை. ஆணவ மலத்தோடு நிற்கின்ற நிலைக்கு பேரு கேவலம்னு பேரு. அந்த கேவலம் ரெண்டு கேவலம் உண்டு. ஒன்னு காரண கேவலம், இன்னொன்னு காரிய கேவலம். காரண கேவலம் என்பது ஆணவமல இருளில இருளாகவே கிடக்கின்ற நிலை. அதான் இருளின் அலரடி போல் ஆணவத்தின் ஏகமாய். கண்ணுக்கு ஒளி உண்டு. கண்ணுக்கு ஒளி இருப்பது போல உயிருக்கும் அறிவு உண்டு. நமக்கு நிலக்களத்துல சொல்ற போது உயிர் எத்தன்மைத்து என்றால் உலகத்தன்மைத்துன்னு சொல்லுவாங்க. உயிருக்கு அறிவு உண்டு, உயிர் சித்து. இப்ப கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கூட அமாவாசை இருட்டுல அந்த கண்ணு அந்த ஒளி இருந்தாலும் கூட அது பொருளை அறிவது இல்லை, இருளில இருளாகத்தான் கிடக்கும். அதுபோல ஆழமல இருளில அந்த அறியாமையிலேயே மூழ்கி முதல் முதல்ல உடல் எடுப்புக்கு முன்ன வரக்கூடிய ஒரு நிலை, அதுக்கு பேரு கேவலம், கேவலாவத்தை. அது வந்து என்ன கேவலம், காரண கேவலம். ஏன் காரண கேவலம் சொல்லணும்னா, காரணத்திலிருந்துதான் காரியம் வரணும், பின்னால் வரக்கூடிய காரியத்துக்கு முன்னால் இருப்பதனால அதுக்கு பேரு காரண கேவலம். இன்னொரு கேவலம் ஒன்னு இருக்குது, அது காரிய கேவலம். இந்த உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம், உடம்பு வந்தாவே அது சகலம்னு சொல்லுவோம், கலையும் உரிய தத்துவங்களோடு கூடிய நிலை, கலாதி தத்துவங்களால் கூடிய நிலைன்னு சொல்லப்படும். அது ச என்றால் உடன் அர்த்தம், கலாதி தத்துவங்களால் தத்துவங்களோடு கூடிய நிலை. அந்த கூடிய நிலையில அங்க வல்வினை ஈட்டத்தால் மோகமாய் நிற்கும், அறியாமையில நிற்கும். வல்வினை ஈட்டத்தால் மோகமாய், அங்க மோகம் என்ற சொல்லுக்கு பொருள் அறியாமை, அறியாமையில நிற்கும். அது அது காரிய கேவலம் என்று சொல்லப்படும். காரண கேவலம், காரிய கேவலம். அது நம்ம பின்னாடி நாம அது இன்னும் விளக்கமா பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இந்த உடம்பு இருக்குது, உடம்புல நமக்கு நினைவு இருக்குது, அப்புறம் நினைவு இருக்கின்ற போதே அப்பப்ப கொஞ்சம் தூக்கம் வந்துருது இல்லையா, அப்புறம் அப்படியே மாறுது, கொஞ்சம் யாராவது எழுப்பாது போனா அப்படியே ஒடுங்கிடும். இது நமக்கு கட்டாயம் வேண்டி ஒரு நிலைங்க. ஏன்னா பகல்ல எத்தனையோ வேலை செய்யறோம், வேலை செஞ்சு அந்த துன்பம் வரும்போது அந்த ஓய்வு வேணும் இல்லையா, அந்த ஓய்வு எப்படி என்ன அறிவு தொழில் பண்ணி கொண்டே இருந்தால் ஓய்வு இல்லை. அதனால அந்த கேவலமும் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலைதான். இறைவன் வந்து மாறி மாறி கொடுக்கின்றான், அதாவது சகலத்துல சகலம் கலாதித்துவங்கள் அதான் இப்ப நாம இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில வரக்கூடிய கேவலம் இருக்கு, அதுக்கு பேரு காரிய கேவலம். அப்ப காரண கேவலம் ஒண்ணு, காரிய கேவலம் ஒண்ணு. சரி, இப்போ இப்ப இந்த இருளில் போற ஒருவனுக்கு இருட்டில் வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஒருத்த விளக்க கொடுப்பது போல ஒரு கருணையுடைய ஒருவர் நீ இருட்டில் போற தடிமாறி விழுந்துருவ, இந்த விளக்கு வச்சுக்கிட்டு போ. விளக்குன்னு சா சொல்லுவாங்க, கூடனுக்கு கோல் கொடுத்தது போலும் சொல்லுவார்கள், நமக்கு போட்டி பகலடையில கோல் கொடுத்தது போல என்று வரும். இப்ப இங்க நாம படிக்கும்போது கண்ணுக்கு இருளை போக்குவதற்கு அது பாட்டு சொல்றப்ப அந்த சொல்லுவா அர்த்தம் பண்ணிக்கணும். நீடும் இருள் விளக்கில் இருளிலே சென்ற விழிக்கு விளக்கை கொடுத்ததை போல, விளக்கில் என்பது விளக்கினை போல அப்படின்னு விளக்கினை போல, விளக்கினை ஒருத்தர் சேர்த்துதல் போல, விளக்கை கொடுத்ததை போல இரவு என்ன பண்றான் அப்படின்னா மாயையை சேர்த்துகின்றான், நகரத்தை சேர்த்துகின்றான். அப்ப அப்போ எதுக்கு அப்படின்னா இந்த இருளை நீங்க எப்படி இருள போறவனுக்கு சூரியனை போல வெளிச்சம் கொடுக்க முடியாது, ஆனா போற வழியில் அந்த வழியில் போறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காட்டி விளக்கொண்ணு கொடுக்கிறான். அந்த விளக்கானது ஒளியை கொடுத்தாலும் கூட சூரிய ஒளிய போல இருக்காது, ஆனா விளக்கு கொடுக்க விளக்கு வச்சுட்டு போலாம். அந்த மாதிரி நகரத்தை, நகரம் என்பது அதுக்கு நேரான போல் துரோதானம், அந்த துரோதானம் என்ன பண்ணுது, மாயையை கூட்டுகிறது. மாயை என்ற முதற் பொருளால் வருவதுதான் கலாதி தத்துவங்கள். இந்த நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் கலையை முதலான தத்துவம். முதல்ல கலை, இறுதியில பிருதிவி மண்ணு. மண் முதல் கலை ஈராக இருக்கக்கூடிய 24, 7, 31 தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு. இந்த உடம்பு கலை பிருத்திவி மண் முதல் கலையீராகிய 21 தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு. அப்ப முதல்ல கலைக்கு வந்த மாயை என்ற தத்துவத்தை கொட்டாதான் காரண சரீரம் என்று சொல்லப்படும். அது ஏன் காரண சரீரம்னு சொல்லப்படுதுன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த காரண சரீரத்து 4 சரீரம் வருது. காரண சரீரம், கஞ்சிக சரீரம், புரியட்ட சரீரம், அப்புறம் நமக்கு தூள சரீரம். அதற்கு வேறு பெயர்களும் உண்டு. காரண அவத்தைகள் 3, கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. இந்த கேவல அவத்தை 2, காரண கேவலம், காரிய கேவலம். நல்ல அடிப்படை தெரிஞ்சுள்ள என்னன்னா உயிர் யா எப்பவும் தனிச்சே நிக்காது, ஒன்னா மலத்தோடு சேர்ந்திருக்கும், அல்லது மாயோடு சேர்ந்திருக்கும், அல்லது சிவத்தோடு சேர்ந்திருக்கும். இங்க கேவல அவத்தில 2 நிலை சொல்றார், மலம் யா மா இருக்கும். இது வந்து காரண கேவலம். அப்புறம் நீடும் இருள் விழிக்கு விளக்கொத்த சேர்த்தத போல துரோகம் வந்து சேருகிறது. அப்ப என்று 3 நமசிவாய சொல்றோம், நாமாயா சொல்றோம் இல்லையா. மாயா என்பது மலத்தோடு கூட்டியிருப்பது, நாமா என்பது தோதானோ மலத்தோடும் உயிர் கூடியிருப்பது. இது வந்து காரிய கேவலம் என்று சொல்லப்படும். பாய என்பது காரண கேவலம், நாம ய என்பது காரிய கேவலம். இப்போ இந்த மாயை கூடிய பொழுது வருவது இந்த ரெண்டாம் சொன்னக்கூடிய சகல அவத்தை. அந்த சகல அவத்தில் இருக்கிற போதே வரக்கூடிய கேவலம் தான் காரிய கேவலம். சகலம் என்பது பிருத்திவி முதல் கலை முதலாக ஈராகிய, அல்லது கலை முதல் பிருத்திவி ஈராகிய 24/7 தத்துவங்களோடு உயிர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வந்த வழி மருவி மூன்றும், அந்த வந்த வழி எது வந்த வழி, மாயை வந்த வழி, மாயை வந்து கூடியது, நான் வந்து கூடிய வழி மூன்றும், மூன்றுங்கிறது ந ம ய மூன்றும், மூன்றும் இருவினையின் போக விதம் எல்லாம். எப்ப உடம்பு வந்துருச்சோ அப்ப உயிரானது வினையை செய்கிறது. மாயை வந்தா கூட கண்மமோ வந்து சேர்கிறது, அது நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் இருவினை. இருவினையினால போக விதம் எல்லாம், போக விதம் போகங்களை எல்லாம் உருவுடன் நின்று உடம்போடு கூடி நின்று, உரு என்பது உடம்பு, உடம்போடு கூடி நின்று. அப்ப அத போகம்னு சொல்லாம போக விதம்னு சொன்னார். அதுனா போக விதம் அப்படின்னா அது போக பல, அது வந்து ஐம்புலன்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் வரக்கூடிய புல இன்பம், மன இன்பம், இதெல்லாம் ஒண்ணு. அப்புறம் அதையே பல விதம், நான் நினைச்சது நினைச்சபடியே வர்றது இல்ல, சில சமயத்து ரொம்ப ரேரா நினைச்ச நினைச்சபடி வரும், நினைக்காது வந்து சேரும், நினைச்சது கிடைக்காமலும் போகும். இது எல்லாத்திலயும் நமக்கு உயிரானது இன்பமோ துன்பமோ ஆகிய வினையை பட்டு விகாரப்பட்டு வரும். இருவினை போக விதம் எல்லாம் உருவுடன் நின்று, உருங்கிறது உடம்பு, உடம்போடு நின்று ஆறு உயிர்கள் தாம் அருந்த, அரிய உயிர்கள் அந்த போகத்தையெல்லாம் அருந்துவதற்கு, அருந்துவதற்கு ஐந்தும், ஐந்துங்கிறது அது ஐந்து உடல்கள், ஆனந்தமய கோஷம் முதல்ல, அது நம்முடைய சாஸ்திரத்தை நாம எங்க படிக்கிறது, காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம். இதுல காரண சரீரம் அசுத்தமாயில ஒரு பகுதி, நல்லா நீங்க இது படிக்கிற போது உண்ண விளக்கம் படிக்கிற போது பார்த்திருப்பீங்க, சுத்தமாய் என்பது விருத்தி, அசுத்தமாய் என்பது பரிணாமம். ரெண்டு கருத்து உண்டு, மாயை ஒன்றே சுத்தமாய் என்றும் அசுத்தமாய் என்றும் ரெண்டு ரெண்டு பகுதிப்பட்டு செயல்படும் என்பது இப்படி ஒரு கருத்து. சுத்தமாய் வேற அசுத்தமாய் என்பது ஒரு கருத்து. எப்படி இருந்தாலும் சரி, சுத்தமாயை விருத்தி, விருத்தி என்ன, அது கொடை விரிகிறது போல, கொடைய விரிச்சா அது ஒரே சமயத்தில் அப்படியே விரிகிறது. இந்த சாமியான டென்ட் போடுறாங்க இல்லையா, விரிச்சா அப்படியே விரிவது போல சுத்த தத்துவங்கள் விருத்தி விரியடையும். அசுத்தமாயில, அசுத்தமாய் என்பது ஒரு திரண்ட ஒரு பகுதி, அதுல ஒரு பகுதி பரிணாமம் எய்தும். பரிணாமம் என்று சொன்னால் என்ன, ஒன்றிருந்து இன்னொன்று மாறுது, பால் தயிராகவும் தயிர் வந்து வேணும், இப்படி மாறுவது பரிணாமம், ஒரு பகுதி மாறும். அந்த மாதிரி ஒரு கூறு ஆண்டம் கூட்டுறான், அதுக்கு பேரு என்ன, காரண சரீரம். அது அஸ்தமாயில ஆன்மாவுக்கு அஸ்தமாயே ஒரு பகுதியை கூட்டினான். அந்த அசுத்தமாய் அது அதுலிருந்து வந்த வளர் அது பேருதான். அடுத்தபடி கஞ்சுக சரீரம், கஞ்சுகளோட சட்டன்னு அர்த்தம். பல இலக்கியங்கள்ல அந்த காலத்துல சோல்ஜர் மேக்காப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அவங்கதான் சட்டை போட்டிருப்பாங்களாம், மத்தவங்க யாரும் சட்டை போடல, அவங்களுக்கு கஞ்சுகமாக்கள் பேரு, அது பாடி கார்டு, பாடி கார்டுக்கு அவங்க பாடிக்கு ஒரு கார்டு இருக்கும், அது கஞ்சுகம், அது கஞ்சுகமாக்கள் என்று சொல்லப்படும். அந்த கஞ்சுகம் என்ன, பஞ்ச கஞ்சுகம், காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் பொருளன் பொருளை விட ஆன்மாவோட தத்துவத்தை அனுபவிக்க வரும்பொழுது ஆன்மாவோ ஒரு பொருளன் தத்துவமாக கொள்ளப்படும். இதெல்லாம் இதனுடைய விளக்கம் எல்லாம் உண்மை விளக்கத்துல எல்லாம் படிச்சிருப்போம். சரி, இனி இந்த ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து இன்னொன்னு பரிணாமம் வருது. என்னன்னா சித்தம். இந்த சித்தம் இருக்குல்ல, இது எப்பப்பால் சிந்தித்துக் கொண்டு இருக்கும். மனம் புத்தி ஆங்காரம் வந்து ஒரு நிலையில செயல்படும். இந்த சித்தம் எப்படி இந்த கடல்ல அலை வருது இல்லையா, அலை வருது போல, எதோ சொல்லுவாங்க அலை வருது போல சிந்தனை போயிட்டே இருக்கும், வரும் அழியும். அலை வர்றது போல ஒரு அலை வரும், அது போய் இன்னொரு அலை வரும். அது மாதிரி சித்தம் வந்து எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அது சிந்தித்தல் எப்படி அப்படின்னு சொன்னா, அதனுடைய நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமையே அது நடக்கும். நம்ம மனசு போய் ஒன்ன போய் பற்றோம், நம்மளுடைய புத்தி இது என்னன்னு பாக்கணும் அப்படின்னு நினைக்கும். இது பாத்திரம் எடுப்போம், ஆங்காரம் ஈடும். இந்த சித்தம் இருக்குத, இது நம்முடைய கண்ட்ரோல்லயே இல்லாமல் நிகழும். இது நம்ம அனுபவத்துல இப்ப இது தெரிஞ்சுட்டா அனுபவத்தில் தெரிஞ்சு அது அறியலாம். நல்ல தூக்கம் சில சமயத்துல என்ன ஆகுனா, தூக்கமும் இருக்காது, நனவும் இருக்காது, கனவும் இருக்காது, இந்த புத்தி மட்டும் மனசு மட்டும் எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். என்ன நினைச்சா நினைச்சோம், விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சோன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அது போல உள்ள சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது சித்தம், அது குணசரீரம் என்று சொல்லப்படும். இந்த மூணு சரீரம் என்று சொல்லுவது ஒரு உபச்சாரமாக சொல்லப்படுவதுதான். உண்மையில சரீரங்கிறது எதுன்னா சூக்கும சரீரமும் தூர சரிதான். இந்த ரெண்டு தான் வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் துணை செய்வன. இது ரெண்டு தான் கருவி, வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் கருவி. அதுல இந்த தூள சூக்கும சரீரத்தையும் தூள சரீரத்தான் உண்மையிலே உடல் என்று, ஆன்மாவுக்கு உடல் என்று சொல்லலாம். அது வந்து சூக்கும சரீரம் மனம் புத்தி ஆங்காரம் அந்த காலம், அந்த காலத்துல மூன்று. அப்புறம் தன்மாத்திரைகள் அஞ்சு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் அஞ்சு. மனம் புத்தி அகங்காரம் மூன்று அந்த காரணங்கள். சித்தம் என்ற காரணம் முன்னாலே வந்துருச்சு. மனம் புத்தி அந்த சாத்திரங்கள்ல சித்தம் மனம் ரெண்டையும் ஒன்னாதான் சொல்லுவது ஒரு வழக்கம். ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம். மனம் என்னன்னா ஆசை என்ற வடிவத்தோட இது சென்று பற்றுவது. நமக்கு மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எங்க போற போது கொஞ்சம் போகாத இங்க இரு அப்படின்னு ஆசை தடுப்பது மனத்தெல்லாம். சித்தம் அப்படி இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லாமலேயே அது பாட்டுக்கு நடக்கும், கட்டுவோம். அதனால சித்தத்தை தனியா தனியா பிரிச்சுட்டார். நமக்கு நூல்கள் வந்து சித்தமும் மனமும் ஒன்றாதான். மனத்துல எண்ணுகிறோம், சித்தத்துல ஒன்றே ஒரு கருவி, செயல்முறையில ரெண்டு பேர் பெற்றது என்று சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல சித்தம் வேறாகவும் மனம் வேறாகவும் சொல்றார். ஏன்னா இந்த மனம் என்பது அது ஆசை வடிவினது, ஆசையை கட்டுப்படுத்துறது எல்லாம் பாக்குறோம். சரி, அப்போ சூக்கும சரீரத்துல மனம் புத்தி அகங்காரம் சுவை ஒளி ஓசை நாற்றம் என்ற சூக்கும சரீரம் இருக்கும். தூர சரீரத்துல என்ன, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பஞ்சபூதங்கள். ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, பஞ்சபூதங்கள் அஞ்சு. இப்படி பார்த்தா மொத்தம் வந்து 37 கருவிகள் சகலநிலையில நமக்கு பயன்படுகின்றன. இது வந்து காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்றும், கஜீவ சரீரத்தை விஞ்ஞானமய கோஷம் என்றும், மனோம குணசரீரத்தை மனோமய கோஷம் என்றும், சூக்கும சரீரத்தை பிராணமய கோஷம் என்றும், தூர சரீரத்தை அன்னமய கோஷம் என்றும். இது காரண சரீரம் சூக்கும சரீரம் கஞ்சி சரீரம் சொல்லியா, இதெல்லாம் ஆகமத்துல சொல்லப்பட்டது. வேதத்துல இந்த ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் என்று சொல்றதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டது. அது ஏன் வந்து காரண சரித்த ஆனந்தமய கோஷம் ஏன் சொன்னாங்கன்னா, அத கேவலத்துல அறியாமையாகிய இருளில அழுந்து அந்த அப்படி இருந்த ஒரு அந்த உயிருக்கு இந்த சரீரத்து மாயையினுடைய கூட்டு வந்த உடனே ஒரு ஒரு எதோ திடீர்னு அந்த மாதிரி இப்ப இருளில் இருந்த ஆன்மாவுக்கு மாய சம்பந்த உடனே ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு புதுமை புதிய நிகழ்ச்சி ஒண்ணு ஒரு வெளிச்சம் ஒண்ணு தோன்றும். அது ஒரு புதிய இன்பமாக இருக்கு. அதான் அதுக்கு ஆனந்தமய கவசம் சொன்னார். இப்ப காலம் நீதி கலை வித்தியாசம் புருடன் என்ற இதற்கு இது வந்து அறிவுக்கு அடிப்படையா இருக்கு. ஏன்னா கலை என்பது கிரியையை தெளிப்படுத்தும், நீதி காலம் என்பது இன்ன காலத்தை காலத்தை வரையறுத்தும், போகத்துக்குரிய காலத்தை வரையறுத்தும், நீதி போகத்தை வரையறுத்தும். அது மாதிரி வித்தை அறிவை வழிபடுறோம், அராகம் ஆசையை வழிபடுத்தும், ஒரு பழமையான ஆசையை வழிபடுறோம். அது மாதிரி இது வந்து அறிவுக்கு துணை செய்யக்கூடிய கருவிகள், ஆன்மாவுக்கு அறிவு அனுபவத்துக்கு துணை செய்கின்றன. ஆனால் அதுக்கு விஞ்ஞானமய கோஷம், ஞானம் என்றால் அறிவு, விஞ்ஞானம்னா மேலான அறிவு. அப்புறம் குணசரீரம் நான் சொல்றோம். இப்போ பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அங்க மனம் வந்துருச்சு, மனம் செயல்படுகிறது. அப்ப மனம் எப்ப வரும்? மனோமய கோஷம் அது குணசரீரம் என்றது, அது அதான் சித்தம் செயல்படும். அதுக்கு அப்புறம் வருவதுதான் பிராணமய கோஷம் அல்லது சூக்ம சரீரம் என்பது. அப்ப சூக்ம சரீரம் இது மனம் புத்தி அகங்காரம் தன்மாத்திரைகள் அஞ்சு கூடி எட்டு, இதுக்கு புரியட்டக சரீரம் என்றும் சொல்லப்படும். எட்டு தத்துவம் கூடிய சரீரம் இது வந்து நமக்கு முத்தி அடைய வரைக்கும் புல்லாக பிறந்தாலும் சரி, புழுவாக பிறந்தாலும் சரி, கொசுவாக பிறந்தாலும் சரி, ஆணையாக பிறந்தாலும் சரி, மனுஷனாக பிறந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி, திருமாலா இருந்தாலும் சரி, முத்தி அடைகிற வரைக்கும் இந்த சூக்கும சரீரம் மாறுவதே இல்லை, கடைசி வரைக்கும் வரும், முத்தி வரைக்கும் வரும். அன்னமய கோஷங்கிறது இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த சரீரம். இந்த 31 தத்துவங்களும் இந்த சகல நிலை என்பது, 31 தத்துவங்களும் சகல நிலை இருக்கக்கூடியது. சரி, இனி இப்ப இந்த சகல நிலையில வரும்போதுதான் ஆன்மாவுக்கு அறிவும் செயலும் ஓரளவு நிகழ்கின்றன. உடம்பு இல்லாத போனா ஆன்மாவுக்கு அறிவும் இல்லை செயலும் இல்லை. இந்த சகலாவத்தில் வருகின்ற பொழுதுதான் ஆன்மாவுக்கு செயலும் அறிவும் நிகழ்கின்றது. சரி, இப்போ ஆறுகள் தாமர்ந்த ஐந்தும், ஐந்துங்கிறது இந்த ஐந்து உடல்களும் உருவுடன் நின்று முதல் இரு இடையாய், முதல்ங்கிறது முதல் முதல்ல கிடைச்ச உடல், இறைவன் வந்து முதல் முதல்ல காரணத்தை மாயி பொறுத்தினா இல்லையா, அதுல இருந்து முத்தி பெற வரைக்கும் முதலியருக்கு இந்த இதுக்கு நடுவுல நடுவுல சேரும் வகை பலவாய் சேர்ந்தவர்கள். அப்ப வர்றபோது 84,000 யோனி பேதங்களாக உயிர்கள் பிறக்கின, செய்த வினைக்கு ஏற்ப பிறப்பிறப்புகளை எழுதுகின்றன. இது வந்து இதுதான் சகல நிலை. இந்த இவைகள் தான் பெத்தம், இவைகள்னு பண்மையில சொல்றார். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் நீ கேவலில் இருந்தாலும் பெத்தம், சகலத்தில் இருந்தாலும் பெத்தம். ஏன் அப்படின்னா இங்க மலம் இருக்குது. எப்படி கேவலத்துல மலம் இருக்குதோ அதே போல சகலத்திலையும் மலம் இருக்குது. அதனால இந்த ரெண்டுமே கட்டுண்ட நிலை. நமக்கு உடம்பு வந்தோம்னா ஆஹா நமக்கு அறிவு வந்துருச்சு, நம்மளால செயல்பட முடியுது, கேவலத்தில் இல்லாத அறிவும் கேவலத்தில் இல்லாத செயலும் நமக்கு வந்துருச்சு, நாம சுதந்திர புருஷர்கள் நினைச்சுக்கல கூடாது. இந்த ரெண்டுமே பெத்தம். இப்போ இந்த பந்தம் அகலுமுறை தேராய், இந்த நமக்கு ஏன் ஆண்டவன் இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்குதான் இந்த உடம்ப கொடுத்துருக்கான். அது விளக்கு ஏன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இந்த வெளிச்சம் தெரிந்து இதுல இருந்து செய்ய வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா தேவையில்லை. இப்ப பெந்த முறை அகலம் முறை தேராய், அந்த தேராய்ன்னு சொல்றிருக்கு இல்லைங்களா, நமக்கு தமிழ்ல சில சொற்கள் வந்து உடன்பாட்டிலையும் வரும் எதிர்மறையிலையும் வரும். எப்படின்னா இந்த தேராய் இருக்கலையா, அது தேர்வாய் தெளிவாய் என்ற பொருளையும் தரும், தேராய் தேர மாட்டாய் என்ற பொருளையும் தரும். அந்த இலக்கணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேராய்னா அது தேர்வாய் தேர்வாயாக விளங்கோய் விழுமட்டு சொல்லும் போது தேரு கூட்டல் ஆயின் பெருமாள் தேரு பகுதி ஆய் என்பது முன்னிலை விகுதி சொல்லுவது. இப்ப இதுவரை சொல்ற போது தமிழ் இலக்கணத்துல என்ன சொல்றான்னு சொன்னா தேரு கூட்டல் ஆ கூட்டல் ஆய், அந்த நடுவில் இருக்கிற ஆ இருக்கு இல்லைங்களா, அது எதிர்மறை குறிக்கும், அது புணர்ந்து கெட்டது. ஏன்னா அது இலக்கண ஆசிரியர்னா ரெண்டு ஒரே வடிவம் இருந்ததுன்னா இப்படி ஒரே எழுத்து வடிவம் ரெண்டு பொருள் தரும் காண சொல்லணும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா தேரு கூட்டல் ஆயின தேராய் தேர்வாயாக வியங்கள் வினைமற்று தேராய் நமக்கு தேரு கூட்டல் ஆ கூட்டல் ஆ இடையில வந்த ஆ இருக்குத அது எதிர்மறை குறிக்கக்கூடிய இடைநிலை. தேரா என்பது எதிர்மறையை குறிக்கக்கூடிய அது புணர்ந்து கெட்டது என்று சொல்லுவது. இப்ப ரெண்டு நீ வந்து தேர்வாயாக, நீ இது வரைக்கும் தேராதனா இருக்கிற இப்ப தேர்வாயாக என்று பொருள்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 முதல் 8 வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

போற்றி, அடகமதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி. சக்தியாய் சிவமாகி தனிப்பற முத்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியார் இதன் செய்ய பொற்பாதமே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, கைலாசபதியாகின்ற பெருமான் இந்த மதுரை மாநகருக்கு எழுந்தருளி அங்கையக்கண்ணியாகின்ற மீனாட்சி அம்மையாரை திருக்கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டு சுந்தர பாண்டியனாக அரசு செய்கின்றார். மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நிற்கின்றார். மாண்பு என்றால் ரோல் மாடல். ஒரு நாட்டை முறை செய்கின்ற மன்னன் அறவழியிலே எவ்வாறு இன்னார் வேண்டியவர் இன்னார் வேண்டாதார் என்று இல்லாமல் நடுவு நிலை நின்று தன்னுடைய செங்கோலை முறையே செவ்வனே நிறுத்தி ஆள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக தானே இந்த பாண்டிய வம்சத்திலே ஒரு மன்னனாக ஆண்டார். அதில் ஒரு சூட்சமும் உண்டு. மலையத்வஜருக்கு மகள் தான் தோன்றினாள். அதோடு அந்த வம்சம் நின்றுவிடுமோ என்ற அச்சம் இல்லாமல் பெருமான் தானே ஒரு பாண்டியனாகி அந்த வம்சத்தை காத்தார், தொடர்ந்து காக்கவும் போகின்றார். பாண்டிய மரபிலே எந்த ஒரு மன்னர் திருமணமானாலும் முடிசூட்டி கொண்டாலும் தன்னுடைய கையினாலே பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுவது என்று ஒரு வழக்கம் இருந்தது. அந்த சட்டத்திற்கு தானும் உட்பட்டு தானும் மீனாட்சி அம்மையாருமாக சேர்ந்து கொண்டு இந்த ஆலவா அண்ணலுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே நடுவூர் என்ற இடத்திலே மத்தியபுரி அம்பாள் சமயத்தை இகாபிஷ்ட வரப்பிரத பரமேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இம்மையில் நன்மை தருகின்ற பெருமான், இம்மையிலும் நன்மை தருகின்றார். பின்னாடி வான சொல்ல மாட்டார் சுவாமி, இப்பயே கொடுத்துருவர், நாளைக்குன்னு சொல்லாம இன்னைக்கே கொடுக்கிற பெருமான், உடனே தருகின்ற பெருமான், சத்யோஜாத்த மூர்த்தி, உடனே அருள்கின்ற பெருமான். அந்த பெருமானை தன் திருக்கரத்தினாலே பிரதிஷ்ட பண்ணி தானும் அம்பாளுமாக இருந்து அந்த பெருமானை வழிபட்டார். அந்த பெருமானுடைய கோஷத்திலே அம்பாளோடு அவர் உரைகின்றார் பின்னாடி என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இந்த மதுரையிலே அரசாட்சி செய்கின்ற கைலாசபதி தன்னுடைய ரிஷபக்குடிக்கு பதிலாக கயற்கொடியை தாங்கினார். மீன் எழுதிய கொடி மீனாட்சிக்கும் காஞ்சனமாலைக்கும் மக்களுக்கும் இன்பமளிப்பதற்காக இயல்பாக எலும்பினையும் பாம்புகளையுமே ஆபரணமாக அணுகின்ற பெருமான், சுடுகாட்டிலே உலவுகின்ற பெருமான் அவ்வாறு இல்லாமல் பொன்மயமான இரத்தனங்கள் அமைந்த ஆபரணங்களை அணிந்து அரண்மனையிலே வதிந்தான். கொன்றை மாலை அணிகின்ற பெருமான் பாண்டியர்க்கு உரிய வேப்ப மாலை அணிந்தான். புலியின் தோலினை ஆடையாக அணிகின்ற பெருமான் எல்லோரும் மகிழும் வண்ணம் நல்ல வண்ண வண்ண பட்டு வஸ்திரங்களை அணிந்தான். திங்கள் விளங்குகின்ற தன்னுடைய தாங்க முடியாத ஜடாபாரத்தையே முடித்து முடியாக கட்டியிருக்கின்ற பெருமான் வேணி முடி கொண்டவன். அதனை மறைத்து பிரகாசிக்கின்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வைர மணிமுடியை தாங்கினான். கைலைநாதன் சுந்தர பாண்டியனாக முறை செய்கின்றான், தர்ம பரிபாலனம் செய்து வருகின்றான். இதற்கு இடையில திருமண நாளன்று ஒரு சிறப்பு நிகழ்ந்தது. பெருமான் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. 33 கோடி தேவர்கள் ருத்ரகணங்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நிறையா சாப்பாடெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க மீனாட்சி அம்மையார். பெருமான் கூட வரவங்க எல்லாரும் அனுஷ்டாதாக்களாக இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு பறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காலத்தில் பல கல்யாணத்தில் முகூர்த்தத்து போது டிஃபன் ஆகிட்டு இருக்கும், சாப்பாடு ஆகிட்டு இருக்கும், முகூர்த்த நேரத்தில் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் பெருமான் கூடவே இருக்கிறார்கள். சாப்பிடவான்னு 10 தடவை கூப்பிட வேண்டியிருக்கு, யாரும் சாப்பிட போக மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு சிலர் சாப்பிட போனாலும் புலிக்கால் முனிவர்னு ஒருத்தர், புலியின் காலினை கொண்டவர், வியாக்ரபாதர் என்று பக்தி மார்க்கத்துக்கு மார்க்கதரிசியாக இருக்கின்றவர், சோழ அரசர்களுக்கு குலகுருவாக விளங்குபவர், அவரும் அவருடைய சீடர் போன்று ஜூனியராக இருக்கின்ற ஆதிசேடன், அவர் மனிதராக அவதரித்த பதஞ்சலி முனிவரும், இருவரும் அன்றாடம் உச்சிக்காலத்தில் நடராஜ பெருமானுடைய பொன்னம்பல கூத்தினை தரிசித்து விட்டுத்தான் தீர்த்தமே அருந்துவார்கள், அந்த நியமம். அதனால் மாப்பிள்ளையாகின்ற சுவாமியே சாப்பிடலையான்னு கேட்கும்பொழுது, பெருமானே உங்களுடைய அந்த பொன்னம்பல கூத்தினை தரிசிக்காமல் நாங்கள் எவ்வாறு உணவு உண்போம் என்று அவர்கள் விண்ணப்பித்தார்கள். உடனே சுந்தர பாண்டியனாக இருக்கின்ற அந்த பெருமான் சொன்னார், அந்த கூத்தை இங்கு நாம் செய்தும், இதுக்காக நீங்கள் சிதம்பரம் போயிட்டு வர வேண்டாம், அதே கூத்தினை உங்களுக்காக இங்கு நான் செய்கின்றேன்னு சொன்னார். பொதுவாக ஒரு மாப்பிள்ளைக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டுக்காரர்கள் மாப்பிள்ளை மகிழும்படியாக சங்கீத கச்சேரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. ஆனால் தன்னுடைய அடியார்கள் உணவு உண்ண வேண்டும், கல்யாணத்துக்கு வந்துட்டு கை நினைக்காமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக மாப்பிள்ளையே டான்ஸ் ஆடின கல்யாணம் இதுதான். வந்தவா சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் மாப்பிள்ளை, நானே டான்ஸ் ஆடுறேன் என்று சொன்னார். அப்போ சொன்னார், நீங்கள் பெருமானுடைய நடனத்தை கண்ட தில்லை என்பது உலகமே ஒரு புருஷ வடிவத்திலே பாவித்தால்
படைக்கப்பட்ட அத்தனை பிரபஞ்சமும் ஒரு புருஷாகரமாக இருந்தால் அந்த புருஷனுக்கு விராட் புருஷன் என்று பெயர். பெரிய புருஷன் அர்த்தம், விராட்னா ரொம்ப பெருசு. அந்த விராட் புருஷனுடைய ஹிருதயஸ்தானம் சிதம்பரம். ஆனால் இந்த மதுரையோ அதே புருஷனுக்கு துவாதசாந்த ஸ்தானம். துவாதசம் அப்படின்னா பன்னிரெண்டு. அந்த விராட் புருஷனுடைய சகசிராரன்னு சொல்லப்படுற உச்சி, அதுக்கு மேலே நம்ம இந்த தலைக்கு மேலே நம்ம மனுஷா இல்லை, அதுக்கு மேலே பன்னெண்டு அங்குலத்தில் பகவானுடைய திருவடி இருக்கு லிங்காக்காரமாக. அதை தியானிக்கணும் நாம். அந்த இடம் தான் துவாதசாந்தம்னு சொல்லப்படுறது. அதுதான் அந்த ரூபமாக மதுரை இருக்கு. ஆகவே இந்த மதுரையில் இந்த என்னுடைய நடனத்தை பார்க்கறது உங்களுக்கு பெரிய பாக்கியம்னு சுவாமி சொன்னாரா. சுவாமி சிதம்பரம் ஹிருதயம்னு சொன்னேள், மதுரை துவாதசாந்தம்னு சொன்னேள், ஏனைய ஸ்தானங்கள் என்னென்னு கேட்க விரும்புகிறோம் என்று ரெண்டு பேரும் சொன்னார். அப்போ சுவாமி சொன்னார், திருவாரூர் என்பது மூலாதாரம், விராட் புருஷனுக்கு மூலாதாரம். அந்த ஜம்பூநத பெருமான் இருக்கிற அந்த க்ஷேத்திரம் இருக்கிற திரு ஆனைக்கா, அது பெருமானுடைய சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆதாரம். திருவண்ணாமலை மணிப்பூரகம்னு சொல்லப்படுற நாபி, சிதம்பரம் அநாகாதம்னு சொல்லப்படுற ஹிருதயம், திருக்காலத்தி தான் இந்த கழுத்து, அதுக்கு விசுத்தின்னு பேர். காசி என்பது ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆஜ்ஞா சக்கரம். பிறைதவிழ் கையிலை குன்றம் பிரம்மரந்திரம், பிரம்மரந்திரம்னு சொல்லப்படுற இந்த இடம் சகசிராரம், ஆயிரம் இதழ் தாமரை இங்கு இருக்கு. மாமலர் என்று இதற்கு பெயர். இதுதான் கைலாசம். வேதம் அரை திரு துவாதசாந்தம் மதுரை ஈது அதிகம். அந்த கைலாசத்துக்கு மேலே இருக்கு மதுராபுரம், பன்னெண்டு அங்குலம் மேலே. ஈது அதிகம். ஆகவே எல்லா ஆதாரங்களை விட துவாதசாந்தம் என்பது உயர்ந்தது. எந்த முறையில் என்று கேட்டீர்கள்னா, சிருஷ்டி கிரமத்தில் இதிலிருந்தானே எல்லாமே தோன்றியது. அவ்யக்தத்திலிருந்தானே வெக்தம் வந்தது, நிஷ்கலத்திலிருந்தானே சகலம் வந்தது, அரூபத்திலிருந்தானே ரூபம் வந்தது, துவாதசாந்தத்திலிருந்தானே விராட் புருஷன் வந்திருக்கிறார். ஆகவே முதலிலே தோன்றிய ஸ்தலம் என்பது மதுரை தான். முதல் லிங்கம் என்பது சொக்கலிங்கம் தான். ஆகவே இது ஆதி என்பதனால இது ஒஸ்தி என்று சொல்லி, பெருமானே உங்களுடைய கூத்தை பார்க்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம்னு அவர்கள் சொன்ன உடனே, இந்திரன் கொண்டு வந்த அந்த கருவறை விமானத்திற்கு கிழக்கு பகுதியில் தெற்கு நோக்கி ஒரு சபை உண்டாச்சு. வெள்ளியினால ரஜத சபை உண்டாயிற்று. அந்த சபையை பார்த்தா பிரகாசமாக இருக்கு, வெள்ள வெளேர்னு உரிக்கிற வெள்ளியினால ஆயிருக்கு. கைலாச பர்வத்தமே சுவாமி இங்கே ஆடப்போறாருங்கிறதுனால சபையாக மாறிடுத்தோ, அல்லது அந்த தர்மமே சுரூபமாக இருக்கிற பெரிய ரிஷபம் இருக்கே வெள்ள வெளேர்னு இருக்குமே, சுவாமி இங்கே ஆடுறார், ஆகவே அவரை இங்கே சுமக்க முடியாது, அவர் ஆடுறதுக்கு இடமாவது கொடுப்போம் என்று அதுவே ரூபம் மாறி வந்துடுத்தோ, அல்லது நூறு கோடி பூர்ண சந்திரர்கள் ஒரு மண்டலமாக வந்து அமைந்து விட்டார்களோ என்று வெண்மையான காந்தியோடு கூட தெற்கு நோக்கின ஒரு சபையானது உண்டாயிற்று. அந்த சபையில் பார்க்கடல் மேலே சூரியன் உதித்தால் எப்படி இருக்கும், அதுபோல கண்ண கூசுர பிரகாசத்தோட ஒரு பீடம் உண்டாயிற்று. அதில் மாணிக்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பீடத்தை பார்த்தா சுவாமி எங்கே திருவடி வைப்பார், ஒன்று வேதத்தினுடைய சிரசில் திருவடி வைப்பார், இல்லாத தன்னுடைய உண்மையான பக்தருடைய ஹிருதயத்தில் திருவடி வைப்பார். இந்த இந்த ரெண்டு இடத்துலையும் பரமேஸ்வருடைய கால் படும். ஆகவே இந்த பீடம் என்பது சிறந்த பக்தருடைய ஹிருதயம் போல இருக்கு, அல்லது வேதாந்தம் போல இருக்கு, வேத சிரஸ் போல இருக்கு என்று அந்த வியாக்ரபாதருக்கும் பதஞ்சலி ரிஷிக்கும் தோன்றியது. அந்த பீடத்தின் மேல ஞான பேரொளி வடிவமாக கோடி சூரியன் உதித்தார் போல சுந்தர பாண்டியர் நடராஜ ரூபத்தில் தோன்றினார். அவரை சுத்தி சிவகணங்கள்லாம் மொந்தை தன்னுமை முதலிய பலவிதமான வாத்தியங்களை வாசிக்கின்றன. அதிகாரந்தியாகின்ற நம்முடைய சித்தாந்த மரபிற்கு முதல் ஆச்சாரியனாக இருக்கின்ற பெருமான் திருவியாற்றிலே தோன்றி தவம் செய்தவர். சிலாதர்ஷியனுடைய மகன், சைலாதி என்று பெயர். அவர் பெரிய முழவம் முழங்குகின்றார். முழவம்னா என்னென்னா, மண்ணினால் செய்யப்பட்ட மத்தளம். அந்த மத்தளம் வந்து மேல் பக்கம் வாய் கொண்டது, இப்படி அடிக்கணும், அதான் முழவம் பேர், மண்முழா. அதனை நந்தியம் பெருமான் இரண்டு கரங்களிலே தாங்கி வாசிக்கின்றார். நாராயணர் தனது இடதுகையினாலே ஒலி எழுப்புகின்றார், இப்படி. அதற்கு பாணி என்று பெயர். இது ஒரு தாளம். பாணி என்ற தாளத்தினை மகாவிஷ்ணுவானவர் செய்கின்றார். தும்புருவும் நாதரும் இசை பாடுகின்றார்கள். ஐந்து திவ்ய துந்துவிகளும் கல் என்று ஒலிக்கின்றன. கலைமகள் சுருதி கூட்டி கொடுக்கின்றாள். நான்முகன் யாழ் தடவி சாமகீதம் பாடுகின்றார், சாமகானம் பண்றார் பிரம்மாவே. அந்த யாழுக்கு சுருதி கூட்டுகின்றாள் சரஸ்வதி. தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழிந்தார்கள் பெருமான் ஆட ஆரம்பிக்கும் பொழுது. அது எப்படி இருந்ததுன்னா, ஆகாசத்தில் பூர்ண சந்திரனை
நிறையா நட்சத்திரங்கள் சூழ்ந்திருப்பதை போல அந்த வெள்ளியம்பலத்தில் புஷ்ப விருஷ்டியானது விழுந்தது. சுவாமி ஒரு முயலகன் மீது காலை வச்சிருக்கிறார். அந்த முயலகன் எப்படி இருக்கிறார்னா, கருப்பாக இருக்கிற கடலில் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிகப்பாக இருக்கிற நெருப்பு வெளியில் வந்த மாதிரி, அவனுடைய உடம்பில் இருக்கிற முதுகில் இருக்கிற அந்த முடியெல்லாம் சக்கச்சவேல்னு இருக்கு, நெருப்பு போல கண்ணங்கரையல்னு சமுத்திரம் போல அவன் இருக்கிறான். அவனுடைய கண்கள் பிதுங்கிற மாதிரி, அவனுடைய முதுகு எலும்பு ஒடிகிற மாதிரி சுவாமி தன்னுடைய வலது காலை அவன் முதுகில் வச்சு அமுக்கியிருக்கார். அதனால் அவன் கண்கள் சிவந்து போய் நெருப்பை கக்குகின்றன. அது சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற படபா முகாக்னி என்ற அக்னியானது வெளிப்படுவதைப் போல கண்கள் வழியாக சிவப்பு வருது. அவன் என்ன பண்ணுறான், சுவாமி தன்னுடைய முதுகில் பாதம் வச்சிருக்கிறார், அவர் முகத்தை பார்க்கணுங்கிற ஆசையில் தலையை சுழற்றி இப்படி பார்க்குறான், அவரை மேலே பார்க்குறான். சுவாமி தன்னுடைய வலது தாளை அவனுடைய முதுகில் ஊன்றி கருப்பாக இருக்கிற சமுத்திரத்து மேலே சூரியன் உதித்தது போல பிரகாச ரூபமாக இருக்கிறார். அவருடைய இடது தாளை வீசி ஆடுறார். அவர் சிதம்பரத்தில் நடராஜா ஆடுற மாதிரியே ஆடுறார். வலது தாளை ஊன்றி இடது தாளை வீசி ஆடுறார். அந்த இடது திருவடி எப்படி இருக்குன்னா, மலர்ந்த தாமரை, மலர்ந்தும் மலராத தாமரை, அதனை ஒருவன் கையிலே குவித்து பிடித்ததை போல இருக்கு. பிறந்த குழந்தையினுடைய உள்ளங்கால போல அந்த முத்து முத்தாக இருக்கிற கால் விரல்களோடு கூட அந்த உள்ளந்தாளுடைய செவ்விய ஒளி தாமரை இதழ் போல இருக்கு. பெருமானுடைய திருவடி திக்குகளை கடந்து செல்கின்ற 10 திண்டோள்கள், 10 கைகளோடு கூட பெருமான் காட்சி தருகின்றான். ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் தாங்கியிருக்கின்றான். சிவந்த ஜட்டாபாரத்தோடு இருக்கின்றான். தேவ பெண்களுடைய திருமாங்கல்யத்தை காப்பாற்றிய அந்த கருப்பு கழுத்தோடு தோன்றினான். திரிபுன்ற தாரணம் பண்ணிக்கொண்டு திருநீற்று ஒளியோடு தோன்றினான். 3 திருக்கண்களோடு தோன்றினான். அவன் இடையிலே இருக்கின்ற பாம்பின் கச்சு புலி தோல் ஆடையினை சரியாக அவனுடைய இடுப்பிலே பொருத்தி வைத்திருந்தது. பன்றி கொம்பனிந்த திருமார்போடு தோன்றினான். திருமால் வராகமா அவதாரம் எடுத்தார். பூமியில் பிறந்தா ஒரு மயக்கம் ஏற்படும். இப்போ சௌக்கியமாக இருக்கோமே, இப்படியே இருந்துட்டு போவோமே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி பன்றியை உடம்புலேயே இருந்துள்ளாமே தோன்றிச்சான். யாருக்கு, மகாவிஷ்ணு சௌக்கியமாக தானே இருக்கேன் இங்கே அப்படின்னு. அந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக பரமேஸ்வரன் என்ன பண்ணார், தன்னுடைய சூலத்தினால அவர் உடம்புலேருந்து அவருடைய உயிரை பிரித்து வைகுண்டத்துக்கு அனுப்பினார். அப்போ அந்த கருணையை நோக்கி திருமால் சொன்னாரா, எப்போ நான் அவங்களை தரிசனம் பண்ண வந்தாலும் இந்த வராகத்தினுடைய கொம்பு, அது வந்து காட்டு பன்றி, அதனுடைய மூக்கில் கொம்பு ஒன்று உண்டு, அந்த கொம்பினே தாங்கள் ஆபரணமாக கழுத்தில் அணிய வேண்டும். அதை பார்த்து தேக அபிமானத்தை நான் தியாகம் பண்ண வேண்டும். எந்த தேகத்தை எடுத்தாலும் அபிமானம் வரக்கூடாது, தேகாபிமானம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஞானம் வேணும்னா, நாம் ஒரு உயிர் அப்படிங்கிற ஞானம் வேணும். அப்போ தான் நம்ம தத்துவ கூட்டுகளிலே நம்மளை பிரித்து கொண்டு பதியினை தேடுவோம். ஆகவே அந்த ஞானம் வேணுங்கிறதுக்காக அது பாசுபத ஞானம்னு பேர். அதனால் நீங்கள் அணியணும்னு கேட்டுட்டார். அந்த பன்றி கும்பினே ஹாரமாக அணிஞ்சிருக்கிறார் கழுத்தில் நடராஜா. பக்கத்தில் மீனாட்சி அம்மையே பராசக்தி வடிவம் கொடி போல ஒதுங்கி நின்று பரமேஸ்வரனுடைய நடனத்தை பார்க்குறார். தன்னுடைய நடனத்தை பார்க்கின்ற அம்பாளை கருணையோடு பார்த்த வண்ணம் புன்னகைத்தபடி பெருமான் ஆடுகின்றான். அப்படி ஆடும்போது ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு சத்தம் கேட்குறது. அந்த சத்தம் எதனால கேட்குறதுன்னு யாருக்கும் புரியல. சடையில் ஓடுற கங்கை நதி குதிச்சு ஓடுறதே அந்த சத்தமா, இல்லை அவன் அணிந்திருக்கின்ற கொன்றை மாலை மீது வண்டுகள்லாம் ரீங்கரிக்கின்றனவே அந்த சத்தமா, சுத்தி கணங்கள்லாம் பலவிதமான வாத்தியங்களை வாசிக்கிறார்களே அந்த சத்தமா, பிராமணாலாம் வேத மந்திரங்களை பாடுறாளே, பிரம்மாலாம் சாமகாரம் பண்ணுறாரே அந்த சப்தமா, பரமேஸ்வருடைய இடது கையில் ஒரு நெருப்பு சட சடன்னு பத்தின்னு எரியறது, நெருப்பு எரியும் போது ஒரு சத்தம் வரும் அந்த சத்தமா, எல்லாம் சேர்ந்து ஹார்மோனியஸாக, அதாவது ஒன்றுக்கு ஒன்று விளக்கு இல்லாமல் ஒன்று ஏய்ந்து திருவிடியிலே பொருந்திய சிலம்பின் ஓசையோடு சேர்ந்து கொண்டு பெருமான் ஆடும்பொழுது ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் அப்படின்னு அந்த ஒலி கேட்கின்றது. ஆடினான் அமலமூர்த்தி அஞ்சலி முகிழ்த்தி சென்னி சூடினார். அந்த வெள்ளியம்பல கூத்தினை தரிசித்த வியாக்ரபாதரும் பதஞ்சலி முனிவரும் கண்களில் இருந்து அருவி நீர் பொழிய கண்ணீர் பொழிய தங்களுடைய திருக்கரங்கள் அஞ்சலி பத்தமாக அவருடைய ஜடாமுடி மீது தானாகவே ஏற பெருமானுடைய அந்த கூத்தினை ஆடி பாடி கண்டு தரிசித்து அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். ஆயிரக்கணக்கான வேத மந்திரங்கள்னால அந்த வெள்ளியம்பலவாணரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஸ்ருதி ஆயிரம் நாவார பாடினார், பரமானந்த பறவையில் படிந்தார். பரமானந்தம்ங்கிற சமுத்திரத்தில் அமிங்கினார்கள். ஆனந்தம் வந்து ஒரு டம்ளரில் ரசமாக குடிக்கிற மாதிரி இல்லை,
அதுவே ஒரு சமுத்திரமா இருக்கு. அந்த நடனானந்தம் நிறுத்தானந்தம்ங்கிறது சமுத்திரமா இருக்கு. ஒரு நதியில ஸ்நானம் பண்ண போறோம், ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண போறோம், ஒரு சுனாமி மாதிரி வந்து அதை நம்மளை இழுத்துட்டு எடுத்துனா எப்படி இருக்கும்? அதை போல இந்த ஆனந்தம். நடராஜாவை தரிசனம் பண்ணலான்னு வந்தோம், நடராஜாவுடைய தரிசனத்துல நம்ம மாட்டினுட்டோம், இனிமே அவர் நம்மளை விடமாட்டார், நம்மளால தப்ப முடியாது, சுனாமியில மாட்டின்ற மாதிரி. அப்படி இந்த பரமானந்த பறவையின சமுத்திரம் அதுல அவர்கள் படிந்தார்கள். அன்பு நீடினார் பெருமானை விட்டு பிரிய முடியாத அன்பு தோன்றியது. நிறுத்தானந்தம் காண்பது நியமம் பூண்டார். பரமேஸ்வருடைய நடனத்தை தரிசனம் பண்ணாம சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற நியமம் கொண்ட அவர்களுக்கு பெருமான் என்ன பண்ணார்? பசியே தோன்றாத வண்ணம் தன்னுடைய வெள்ளியம்பல கூத்தினை அவர்களுக்கு காட்டியருளினார். இந்த நிலையில பதஞ்சலி முனிவர் பெருமான் வரம் கேட்கிறார். ரெண்டு வரம் கேட்டார். என்னென்ன? பெருமானே எங்களுக்கு ஆடி காண்பித்ததோடு எங்களை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக ஆடினேள், போரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்தர்தானம் ஆகக்கூடாது. இந்த அம்பலத்தில் இருந்தபடி இனி அனவரதமும் எப்பொழுதும் நீங்கள் இந்த திருக்குத்தினை ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் பெற்ற பாக்கியத்தை எண்ணிறந்த கோடிக்கணக்கான உயிர்கள் வருங்காலத்தில் பெற வேண்டும். அதன்படி நீங்கள் இங்கிருந்து எப்பொழுதும் இந்த நடனத்தை ஏற்ற வேண்டும்னு ஒரு வரம். இன்னொரு வரம், இப்படி நீங்கள் ஏற்றுகின்ற வரத்தினை கண்டவர்கள் திலையிலே எவ்வாறு தரிசிப்பதனால் முக்தி பெறுகிறார்களோ அதே போல இந்த வெள்ளியம்பலத்திலே தங்கள் கூத்தினை தரிசித்தும் அவர்கள் முக்தி பெற வேண்டும். இந்த இரண்டு வரங்களையும் அவர்கள் கேட்டார்கள். பெருமான் பண்ணார், செந்தமிழ் கன்னிநாடு செய்த மாதவ பேரெய்த தந்தனம் என்றான். இந்த கன்னிநாடு எனக்கு மிகவும் பிடித்த நாடு, இது நம்முடைய பிரிய பாத்திரமாக தவம் செய்திருக்கின்றது, ஆகவே நீங்கள் கேட்ட இரண்டு வரங்களையும் கொடுத்தேன் என்று சுவாமி சொன்னார். வேதம் தலை தடுமாற நின்றான். வேதங்களாலும் அறியப்படாத பெருமான் இந்த பாண்டி நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் தன்னை எளியவனாகி கொண்டான். சர்வ சுலபனாக பெருமானை எளிதிலே இந்த நாட்டிலே பெறலாம், அதான் தென்னாடு உடைய சிவன் என்று சொன்னார். இப்படி இருக்கும்போது அந்த விவாக வைபவங்களில் இன்னொரு விசித்திரம் நடந்தது. சமயக்கட்டிலேருந்து நிறைய பேர் வந்தா, மடைவள தொழில் புலவர் அப்படின்னு அவர்களுக்கு பேர், மாஸ்டர்ஸ் அதாவது சமையற்கலை வல்லுநர்கள் அவர்களாக வந்தா. அவள் வந்து மீனாட்சிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா, அம்மா கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பேர் சாப்பிட வருவான்னு நீங்கள் சொல்லி மலமலையாக அன்னத்தை வடித்து வச்சுருக்கோம், அந்த அன்னத்துக்கு ஏற்ப அகழி அகழியாக சாம்பார் அவியல் ரசம் பாயசம் வறுவல் அப்பளம் பொரியல் எல்லாம் தொகையல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை, அப்படியே பாக்கியாக இருக்குது. இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இதை என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அம்பாள் வந்தாள் நேர சுவாமிகிட்ட, பகவானே மாப்பிள்ளை ஆற்றுலேருந்து எத்தனை பேர் வருவான்னு கேட்டபொழுது உலகமே வரும் பிரபஞ்சமே வரும்னு சொன்னேள், அதுக்கேற்ப எல்லாரும் வந்தா, ஆனால் வந்தவா யாரும் சாப்பிடாம பட்னி கிடப்பான்னு சொல்லியிருக்க கூடாதா, யாரும் கையே நினைக்கலையே சாப்பாடெல்லாம் மீந்து விடுத்தே அப்படின்னு கேட்டாளாம். உடனே சுவாமி நினைச்சாரா அம்பாள்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் என்று நினைத்தாரோ, அல்லது தன்னுடைய பாரிஷத கணத்தில் தலைவனாக இருக்கின்ற அந்த குண்டோதரன் குண்டம் அப்படின்னா பள்ளம் பள்ளம் போன்ற வயிறினை கொண்டவன், கும்போதரன் ஒருத்தர் இருக்கார், கும்பம்னா கலசம், அவருடைய வயிறு கலசம் போல இருக்கும், வயிறு பானை போல இருக்கும், குண்டோதரனுக்கு வயிறு குழிந்து தான் இருக்கும், குண்டா இருக்க மாட்டார் குண்டோதரன், எப்படி இருக்கும் வயிறு ஒட்டி இருக்கும், அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வீங்காது, ஆனால் அவர் குண்டோதரன். அந்த குண்டோதரனுடைய ஆற்றலை காட்டுறதுக்காக என்ன பண்ணார், கொஞ்சம் மீனாட்சியிட்ட விளையாடி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி குண்டோதரனை கூப்பிட்டார். இந்த குழந்தை இருக்கே இது குடையெடுக்கும் குறிய தாள் குரல், சிவகணங்கள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பானா, ஒரு கால் குட்டையாக ஒரு கால் கொஞ்சம் பெருசாக நெட்டையாக இருக்கும், நடந்து வரும்போது இப்படி இப்படி ஆடிட்டு தான் வரும். அதில் சாமிக்கு குதிச்சு குதிச்சு குடை போட்டுட்டே வரார் அவர் கைலாசத்துலேருந்து. சாமி ரிஷபத்து மேலே ஏறி எவ்வளோ உயரத்தில் இருக்கார், இவரோ குள்ளமாக இருக்கார் அகஸ்தியர் மாதிரி. சாமி முகத்தை கூட மறைக்கக்கூடாது, ஆனால் சுவாமி தலையில் நிழல் படணும், அப்போ குடை பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறார், ஹைஜம்ப் பண்ணி சுவாமிக்கு கொடை பிடிச்சுட்டே வரார். கைலாசத்துலேருந்து மதுரை வரையும் இப்படி வந்தவருக்கு எவ்வளோ டயர்டாக போய் எவ்வளோ பசி வந்திருக்கும், ஆனால் அதை பசி தெரியாமல் இருக்கார் அவர். சுவாமி என்ன பண்ணார், அவர் வயத்தில் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு சமுத்திரத்துக்கு நடுப்புற ஒரு அக்னி வச்சுருக்காரே, அதுக்கு வடவைன்னு பேர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வடவாமுக்கு அக்னி, அந்த அக்னியை பசியாக இவர் வயத்தில் வச்சுட்டார். இப்போ கபா கபா கபா கபான்னு பசி வந்துடுச்சு. சில நேரத்தில் நமக்கு பசி வரும், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, ஏதாவது கிடச்சா சாப்பிட்லாம், பிரெட்டு கிடைச்சாலும் சாப்பிட்லாம், பிஸ்கட் கிடைச்சாலும் சாப்பிட்லான்னு பசி தலைக்கு மேலே ஏறிடும். அதே மாதிரி இந்த குண்டோதரனுக்கு சுவாமி கிருபையினால் ஒரு பசி வந்தது. சுவாமி நினச்சா அந்த பசி எப்படி இருக்கும், சுவாமி அப்புறம் சுவாமிக்கு ஒரு வயிற்று வலி கொடுத்தார். சாதாரண வயிற்று வலியாது,
சுவாமியே கொடுத்தாருனா அந்த வயிற்றுல எப்படி இருக்கும்? அது எப்படி இருந்தது? வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலை பழுக்க காய்ச்சின கிடுக்கியை விட்டு இழுக்கிற மாதிரி இருந்துதான். குடலோடு துடக்கி முடக்கிட சுவாமி கொடுத்த இந்த பசி அப்படி உள்ளுக்குள்ளே நெருப்பு பற்றி எறிகிற மாதிரி இருந்தது. உடனே இந்த குழந்தைக்கு ஒரு கை சோறு போடு, அப்புறம் பேசிக்கலான்னு. குடை எடுக்கும் இக்குரியதா குரட்கு ஒரு பிடிசோறு இடுமின் அப்புறம் சோறும். சோறும்னா சொல்லுதுங்கிற சொல்லு, அப்புறம் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் உங்கள் சோறு என்னாவதுன்னு பார்த்துக்கலான்னு அர்த்தம். அப்புறம் இது சோர்ந்து போகும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இவனுக்கு கொஞ்சோண்டு பசிக்கு சாப்பிட, இவன் தான் பசிக்கிறதுங்கிறான், மற்றவெல்லாம் இன்னும் சொல்லலை பசி வரலங்கிறான், இவன் தான் பசி வந்திருக்குங்கிறான். ஆகவே வந்தவனுக்கு சாப்பாடு போடலாம், இவனுக்கு போடுங்க அப்படின்னாரு. உடனே அவனை எல்லாரும் அழைத்து கொண்டு போய், அவன் பசி பசிங்கிறானா, நல்லா ஒரு ஆள் கிடச்சான்னு சொல்லி நேராக போய், டைனிங் ஹாலுக்கு நீ வர வேண்டாம்ப்பா, நீ ரொம்ப பசிச்சிருக்கிற, கிச்சனுக்கே வந்துடும் அப்படின்னு சமயக்கட்டு கழிச்சுன்னு போய் இதெல்லாம் பார்த்துக்கோ, தேவையானதை சாப்பிடு அப்படின்னா. பரமாறுறதுக்கு கூட நேரம் இல்லை, அவ்வளோ பசிக்கிறது. இலை போட்டு பரமாறுறதுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை, எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வேகமாக இருக்கான். அவனை கொண்டு போய் அந்த சமயக்கட்டில் விட்டா, அவனை விட்டது கண்டார்கள் அங்கிருந்து அன்னமலையை காணவில்லை. அவன் எப்படி அதை எடுத்தான், எப்படி வாயில் வச்சுட்டான், எப்படி சாப்பிட்டாங்கிறதே தெரியல. இல்லை ஜீபு போவாயிடுது. கண நேரத்தில் அங்கே இருக்கிற அன்னமலையெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அண்டா அண்டா வருத சாம்பார்லாம் காணப்படுது, ரசம் காணப்படுது, அப்படிலாம் கருவடா மலையெல்லாம் காணப்படுது, மிளகா வத்தெல்லாம் காணப்படுது, சுண்டைக்காய் வத்தெல்லாம் காணப்படுது, எல்லாமே காணப்படுது. பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு போடுறதுக்கு வசதியாக தொடச்சி போட்ட மாதிரி இருக்கலாம். அதை பார்த்தோன்னா அவர்கள்லாம் அங்கிருந்த பெண்கள்லாம் பயந்து போய் ஓடிட்டார்களாம். நான் கைங்கரிய மன்றத்துக்கு நிறையா பெண்கள் இருப்பா, இந்த அசகாய சூரமான காரியத்தை பார்த்த உடனே அவர்களை பயந்து ஓடினார்கள். உடனே மீனாட்சி வெட்கப்பட்டாள், சுவாமிக்கு நகை தோன்றியது, அவனுக்கு பசி அடங்கலை. அப்போ சுவாமி கேட்டார், சுவாமி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறார், இந்த குண்டோதரனுக்கு நீ சாப்பாடு போட்டுட்ட, மீதி இருந்தால் இன்னும் நாலு பேர் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறார். பெருமானே யாரையும் அனுப்பாதீங்கோ,

அக்னி ருத்ரர் அப்படிங்கிற உன்னுடைய பேரை நீ ஸ்தாபனம் பண்ணதான் ஆயிடும், உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கும்போது குண்டோதரன் வரான். என்னப்பா இன்னுமா உனக்கு பசி அடங்கலன்னு சுவாமி கேட்குறாரு. அப்போ குண்டோதரன் ஒரு தர்மம் சொல்கிறான், ஜன்மாந்திரத்தில் தனியாக சாப்பிட்டவனுக்கு எப்படி அடுத்த ஜென்மாவில் பசி வருமோ அதை போல் எனக்கு வந்திருக்கு சுவாமி. ஒரு தர்மம் என்னென்னா, ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலும் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கொடுக்காமல் தானே தனியாக சாப்பிடக்கூடாது. முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கணும். வேதம் சொல்கிறது அன்னசுத்தத்தில், கேவலாகோ பவதி கேவலாதி, தனித்திருந்து சாப்பிட்றவன் பாவியாக ஆகின்றான். எந்த வஸ்துவாக இருந்தாலும் தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, இன்னொருத்தருக்கும் கொடுக்கணும். யாருமே பக்கத்தில் இல்லைன்னா ஊந்து போகிற எறும்பு சாப்பிடட்டும், பறந்து வர ஈ சாப்பிடட்டும்னு கொஞ்சம் கீழே போடணும், அதுவும் சாப்பிட்றத பார்த்து ரசிக்கணும். அதனால சொல்கிறார் குண்டோதரன், நட்டமாடிய சுந்தர நங்கையம் பிராட்டி அட்ட போனகம், அம்மையாக இருக்கின்ற அங்கையர் கண்ணி சமைச்சு வச்ச சாப்பாடு இருக்கே, அவள் தன் கையினால் சமைக்கலை, ஆனால் அவள் சொல்லி தானே சமைச்சது, ஆகவே அவள் அதுக்கு பொறுப்பு, அவள் உத்தரவில் சமைச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு ஒரு குழந்தைக்கு அம்மா சமைச்சது போதாமல் இருக்குமா பெருமானே? நான் பண்ணின பாவம் போதலை, மீனாட்சி சமைச்சது எனக்கு போதாமல் இருக்குமா? நிச்சயமாக அது பசி அடக்கியிருக்கும், ஆனால் அம்மா மேலே தப்பே கிடையாது. நான் பாவி, எப்படிப்பட்ட பாவி தெரியுமா? ஜன்மாந்தரத்தில் தனிச்சு சாப்பிட்டவனை போல ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் பசிக்கிறது அப்படின்னு. பனிவரை அணையவாய் கிடந்த கைலாச பர்வதம் போல அந்த அன்ன மலை இருந்தது, இருந்தாலும் தொட்டு வாய் மடுத்திடவும் என் சுடு பசி தனியாது, அதை எடுத்து எடுத்து வயதுக்குள்ள போடுறேன் பசி அடங்க மாட்டேங்கிறது. இட்டு உணாதவர் வயிறு போல் காந்துவதென்றார், சமைச்சதை தானே சாப்பிட்றவனுடைய வயிறு எப்படி எரியுமோ அப்படி எரியுது. அதனால தான் அப்பர பெருமான் சொன்னார், துறவு மேற்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் தர்மம்னு ஒன்று இருக்கு, துறவிகளுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம், ஆதார் கார்டு வேண்டாம், கேஸ் கனெக்ஷன் வேண்டாம், இந்த உலகத்தை தர்மம் காப்பாற்றுறது. சமைக்கிறவா வாசலில் போய் நின்று பிக்ஷன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நாம் தனியாக சாப்பிடக்கூடாது, வந்திருக்கிற துறவிக்கு ஒரு பிடி சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்லாம்ங்கிற நல்ல புத்தி இந்த உலகத்தில் யாருக்காவது சில பேருக்காவது இருக்கும், ஒருத்தருக்கு கூட இல்லை அப்படின்னு இந்த உலகம் வந்துருத்துனா உலகம் அழிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட உலகம் இருக்காது, அறம் இல்லை என்றால் உலகம் இருக்காது. ஆகவே அட்டுண்பார் இட்டுண்பார் அப்படின்னார், சமைச்சு சாப்பிட்றவா நமக்கு போட்டுட்டு சாப்பிடுவா, ஆகவே துறவிகளுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம். இப்போ துறவிகள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் உண்மையான துறவிகளுக்கு இது வேண்டாம். அட்டுண்பார் இட்டுண்பார், எங்கேயா படுத்துப்பேன் அப்படின்னு கேட்டால், பூமியில் படுத்துப்பேன், தரையில் படுத்துப்பேன். தரையில் படுத்துட்டா பூமாதேவி என்ன தள்ளி விட்டுருவாளா புரட்டிடுவாளா? உடன் கிடந்தால் பூமி புரட்டி விட மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பெருமானுக்கென்றே வாழ்ந்தார். இந்த தர்மங்கள்லாம் இதை சொல்கிறார். இப்போ குண்டோதரன் சொல்கிறார், பெருமானே நீ முப்புறங்களை எரிப்பதற்கு ஒரு நெருப்பை போட்ட பார்த்தியா, அந்த நெருப்பு என்னதுன்னு எல்லாருக்கும் மறந்து போச்சு, அந்த நெருப்பை தான் நீ திரும்பி என் வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கிற, அதுதான் பசியாக இருக்குது. திருப்புறங்களை எரித்த அந்த அக்னி என் வயிற்றுக்கு வந்துடுத்து, இன்னும் பசி அடங்கவில்லை என்று சொன்னான். இத்தனை சாப்பிட்டும் பசி அடங்கலை. உடனே சுவாமி சொன்னார், இரு நான் பசி அடக்கிறேன். அப்போ மீனாட்சியை உணரும் வண்ணம் எல்லாமே பரமேஸ்வருடைய கிருத்தியம்தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், ஜெகன் மாதாவாக இருக்கிற அந்த அன்னபூர்ணி இருக்காளே காசியில் இருக்காளே, அந்த அன்னபூர்ணியை தியானம் பண்ணாள். நினைச்ச உடனே அவன் வந்து குதிச்சாள், பெருமானே நான் உங்களுக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும்? நம்ம உகணாபியான வேதத்தில் வருது, ருத்ரத்தில் ஊகணம்னா மாதிருகணம், எல்லா மாதிரி தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணுறவா, தொண்டர்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளும் பரமேஸ்வரனுக்கு தொண்டு செய்கின்ற சக்திகள் தான். அதனால தான் பரமேஸ்வரனுக்கு ஈசானன் என்று பெயர். ஈசான சப்தத்துக்கு அதர்வ சிரசுங்கிற உபநிஷத்து என்ன அர்த்தம் பண்ணுறதுன்னா, எண்ணில்லாதனுடைய சக்திகள்னால தேவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் கட்டி போட்டு வேலை வாங்குறவன் என்பதனால அவனுக்கு ஈசானன் பேர். அன்னபூர்ணி வந்து நான் என்ன தொண்டு செய்யணும்னு கேட்குறா, இந்த குண்டோதரனுடைய பசி அடங்குற மாதிரி கொஞ்சம் சாதம் கொடுன்னு சுவாமி. உடனே அந்த மதுரையில் நாலு குழிகள் நிரம்ப தயிர் சாதம் உண்டாயிற்று. அதாவது தயிர்னாலே ஒரு சமுத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறா சிருஷ்டியில், அந்த சமுத்திரத்தில் இருக்கிற தயிர் இருக்கே இனிய சுவை கொண்ட ஃப்ரெஷ் கர்ட்ஸ், அந்த தயிர் வந்து பொங்கி இந்த குழிகளில் நிரம்பினது. பாஸ்மதி ரைஸு நல்ல வெந்த ரைஸு அதில் வந்து கலந்து நல்ல இனி அமுதமான தயிர் சாதம், நான்கு குழிகளிலும் தயிர் சாதம் நிரம்ப தோன்றின உடனே உனக்கு வேண்டியது சாப்பிடுன்னு சுவாமி சொன்னார். அதில் அவன் கை வைத்து அந்த பார்க்கடலில் மந்திர மலை வந்து மத்தாக போட்டு கலக்கப்பட்டதை போல மலை போல இருக்கிற தன்னுடைய கையை அதுக்குள்ளே விட்டு பார்க்கடல் போல் இருக்கிற அந்த குழியிலேருந்து தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டு, அப்பாடா பசி அடங்கினது. அவன் பார்க்குறோம், பசிக்கிற குழந்தைக்கு பசிக்கிற நேரத்தில் கண்டதை கொடுத்தா தின்னுட்டு தின்னுட்டு அதுக்கு பசி அடங்காது,

0: ஆனால் தயிர் சாதம் கொடுத்தா அடங்கிடும். அதான் பசி அடக்கிற சாதம் தயிர் சாதம், ஆல்வேஸ் நல்லது. சுவாமி கொடுத்தார், பசி நீங்கியது. ஆனால் பசி நீங்கினப்புறம் இத்தனை சாப்பிட்டா எத்தனை நீர் வேட்கை உண்டாகும், எவ்வளவு தாகம் உண்டாகும். மலை போல இப்போ அவனுடைய வயிறு வீங்கினதா, அவன் வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒட்டியே இருக்கிறனால குண்டோதரன் பேர். இப்போ அது என்னது வீங்கெடுத்தோம். அப்போ அந்த சாப்பாட்டை ஜெரிக்கிறதுக்கு தீர்த்தம் வேண்டும். அப்போ பெருமானே தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த நீர் வேட்கையினால் மதுரையில் இருக்கிற பொய்கைகள், குளங்கள், தடாகங்கள் எல்லாவற்றிலும் வாய் வைத்து பருகி அத்தனையும் வந்து வறண்டு போயினேன். சொட்டு ஜலம் இல்லாமல் எல்லா குளம் வறண்டு போயிடுது. அப்படி வறண்டு போயும் குண்டோதரனுடைய தாகமானது அடங்கலை. உடனே சுவாமி என்ன பண்ணார், அன்னபூர்ணியை கூப்பிட்டா மாதிரி தலையில் இருக்கிற கங்கை சிவகங்கையை கூப்பிட்டார். கங்காதேவி, நீ முன்பு பகிரதனுக்காக பூமியில் இறங்கினதைப் போல இந்த குண்டோதரனுக்காக நீ இன்னொரு பெரிய பூமியில் இறங்கி இந்த மதுரையில் வைகை நதியாக நீ பிரவகிக்க வேண்டும் என்று சுவாமி ஆஜ்ஞாபிச்சார். சுவாமியுடைய ஆணைக்கு இணங்கின அந்த கங்காதேவி, கங்கை வந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு பத்னி, கங்கா நாயகன் என்று சுவாமிக்கு பேர். சுவாமி நீங்கள் சொல்கிறத செய்கிற கடமை எனக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். காசிக்கு நான் வந்தேன் உங்கள் பேரை உங்கள் ஆக்கிக்கப்படி, அந்த காசியில் ஸ்நானம் பண்ணுற அத்தனை பேரும் தங்களுடைய பாவத்தை மட்டும்தான் என்னிடத்தில் தொலைத்தார்கள். ஆனால் இந்த நான் வைகையாக நான் இப்போ வரும்பொழுது என்னை தரிசனம் பண்ணுறதுனாலையும் என்னை நினைக்கிறதுனாலையும் என்னுடைய தீர்த்தத்தை பிராசனம் பண்ணுறதுனாலையும் அதாவது பருகுவதனாலையும் என்னிடத்திலே நீர்மூழ்கி அனுஷ்டானங்கள் பண்ணுறதுனாலையும் என்னுடைய ஜலத்தினால உன்னுடைய லிங்கத்தை அபிஷேகம் பண்ணுறதுனாலையும் இப்படி என்னை பயன்படுத்துகின்ற மக்கள் எல்லாரும் மீண்டும் பிறவாத வரத்தை பெற வேண்டும். மோக்ஷ தாத்திருத்துவம் எனக்கு வரணும். அந்த வரத்தை நீங்கள் கொடுத்துருங்கோ நான் வந்துடுறேன் வைகையான்னு கேட்காமலே உனக்கு உண்டு என்ன மதுரை அப்படிப்பட்ட இடம், நீ வந்து சேர்ற இடம் அப்படிப்பட்ட இடம் சிவபுரம், ஆகவே உனக்கு அந்த வரம் உண்டுன்னு சுவாமி சொன்ன உடனே கங்கையானது பெரிய பிரவாகமாக வருது. ஒரு நதியில் புது புனல் வரும்பொழுது அது கலங்கி வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெளியும். அது எப்படி கலங்கி வந்ததா, கல்லார் கவி போல் கலங்கி கலை மாண்ட கேள்வி வல்லார் கவி போல் பலவான் துறை தோன்ற வைத்து. படிக்காதவன் பாட்டு எழுதினா அபத்தமாக இருக்கும், அது யாருக்கும் புரியாது, அவனுக்கும் புரியாது, மற்றவளுக்கும் புரியாது, திரும்பி திரும்பி அவனே அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது இருக்கும். அப்படி கலங்கி இருந்தது. நல்ல வித்வான் அனுஷ்டானம் பண்ணுறவன் தபஸ்வி அடக்கமாக இருக்கிறவன் அவன் வந்து எப்படி எல்லா சாஸ்திரங்களும் அறிந்து வைத்திருக்கிறானோ அதே போல பிறகு அவன் மனசில் இருக்கிற தெளிவை போல அந்த வைகை நீரானது காலக்கிரமேண தெளிந்தது. அப்புறம் அது செல்கின்ற இடங்கள் தோறும் பொருள் ஆழத்தினாலே ஆழப்பட்டு எல்லா தேசத்து மக்கள் எல்லோரும் விரும்பி அதில் ஸ்நானம் பண்ணி இம்மை மறுமை அம்மை பலன்களை அடையும் வண்ணம் அவர்களை வா என்று வரவழைத்து தன்னுடைய அமோகமான புண்ணிய தானத்தை செய்து கொண்டிருந்தது அந்த வைகை நதி என்று பார்க்குறோம். அந்த வைகை நதிக்கு பல பெயர்கள் உண்டு. அது பரமேஸ்வருடைய தலையிலிருந்து வந்த கங்கை தான், அது சிவநிர்மால்யம்தான் என்பதனால அதுக்கு சிவகங்கை என்று பெயர். அது சிவஞானத்தை அளிப்பதனால சிவஞான தீர்த்தம் என்று பெயர். அது இந்த பூமிக்கு வந்தபோது பரம வேகமாக வந்ததுனால வேகவதி என்று பெயர். அது மதுரையை சுற்றி ஒரு மாலை போல ஓடுவதனால கிருத்தம் மாலை என்று பெயர். கிருத்தம்னா செய்ததுன்னு அர்த்தம், மாலை போல் செய்யப்பட்டவள். மதுரைக்கு நீரினால் ஒரு மாலை அணிவித்ததை போல மதுரையை சுற்றி அவள் ஓடுகின்றாள் என்பதனால கிருத்தமாலை என்று பெயர். இந்த வைகை நீரினை குண்டோதரன் என்ன பண்ணுறாரு, அவர் சிறிய வடிவம் தான் கொண்டிருக்கிறார், ஆனால் நீர் வேட்கையினால குறுக்க விழுந்தார். வைகை குறுக்க விழுந்து தன்னுடைய ரெண்டு கரத்தையும் வைகை பாய்கின்ற திசையில் அது பாய்ந்து கடலுக்கு போகாமல் தடுத்தார், கையே அணையா வச்சு தடுத்தார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு தாகம், தீர்த்தம் வேஸ்ட்டாக அரண்ட போகக்கூடாது, பரமேஸ்வருடைய ஆகியினால் புதுசாக வர அத்தனை தீர்த்தத்தையும் குடிக்கணுங்கிறதுனால அணை போல குறுக்கே விழுந்து தடுத்து வாய்மெடுத்து அத்துணை நீரையும் பருகி தாகம் அடங்கின பிறகு எழுந்தார். வைகையானது திறந்து ஓடியது என்று புராணம் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். இப்படி அந்த குண்டோதரனுக்காக அன்னமிட்டார், அன்னக்குழியும் வையையும் அழைத்தார் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: நாம் இதுவரை எம்பெருமானுடைய லீலைகளை பார்வதி கல்யாணத்தினுடைய ஒரு பகுதி வரை பார்த்தோம். அப்படியே கதையா போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? முதலே நம்ம பார்த்தோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கந்த புராணம் நமக்கு எதை சொல்லுகின்றது என்று. கந்த புராணம் நம்முடைய சொந்த புராணம், திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், இந்த புராணத்திலே இல்லாத கருத்துக்கள் கிடையாது. இந்த கருத்துக்களினாலே நம்முடைய வாழ்வு வளம் பெறுகிறது, நலம் பெறுகிறது. சரி, இதுவரைக்கும் அப்படியே கதை வேகமாக கதையிலே சென்றோம். கருத்துக்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், திருப்பி அப்படியே கொண்டு வாருங்கள். என்ன என்ன கதைகள் எப்படி எப்படி இருந்தன அப்படி என்று பார்க்கும் பொழுது, உமா என்று சொல்லும் பொழுது பார்வதி என்ற ஒரு பகுதியிலே பார்த்தால், தாட்சாயணியாக இருக்கப்பட்ட அம்பிகை பார்வதியாக பர்வதராஜனுக்கு ஹிமமானுக்கு மகளாக சென்று இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இது ஒரு பக்கம் நடக்கக்கூடிய விஷயம். தவம் செய்ய செல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது வேண்டாம் போகாதேன்னு அம்மா தடுத்தாளாம். தடுத்த காரணத்தினாலே உமா வேண்டாம், தவம் வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட காரணத்தினாலே இவளுக்கு உமாங்கிற பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். இப்ப உமாங்கிறது பெயர் காரணத்தை விட உகார மகார அகாரங்களாக எம்பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து செலுத்தக்கூடிய அருட்சக்தியை உகாரத்தை முதலிலே வைத்து சொல்லக்கூடிய உமா பிரணவம் என்றும் இதனை சொல்லுவார்கள். அந்த உமை யா சான்யா சைலதுகிதா கன்யாசீத் ரகுநந்தன உக்ரம் சா பிரதமாஸ்தாய தபஸ்தேபே தபோதனாகா என்று சொல்லும்படியாக, இரண்டாவது பெண்ணாம் ஹிமவானுக்கு பார்வதி, முதல் பெண் கங்கை, இரண்டாவது பெண்ணாக இருக்கப்பட்டவள். இது ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். ராமாயணத்தில் ராமபிரானுக்கு சொல்லுகிறார் விஸ்வாமித்ர மகர்ஷி, இரண்டாவது பெண்ணாக இருக்கப்பட்ட இந்த உமையானவள் தவமே பொருள், இதுதான் முக்கியமானது என்று கருதி உக்ரம் சா பிரதமாஸ்தாய தபஸ்தேபே தபோதனாகா என்று சொல்லும்படியாக நியமத்தோடு மிகச்சிறந்த தவத்தை செய்தாள் என்று இந்த இடத்துல வரும். அதுக்கு இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், சிவசக்தி சாமரஸ்யம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நோக்கி செய்யப்பட்ட தவத்தினாலே சிவசக்தி சாமரஸ்யம் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். பரஸ்பர தபசம்பத்து பலாயித பரஸ்பரோ பிரபஞ்ச மாதா பிதரோ பிரபஞ்சோ ஜாயபதிஸ்துமகா என்று சொல்லும்படியாக, இறைவியை நோக்கி இறைவன், இறைவனை நோக்கி இறைவன், இறைவனை நோக்கி இறைவியும், இறைவியை நோக்கி இறைவனும் செய்து கொள்ளக்கூடிய பரஸ்பரமான ஒருவரை ஒருவர் நோக்கிய தவத்தினாலே இந்த சாமரஸ்யம், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சமநிலை ஏற்படுகிறது. ரெண்டு பேரையும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து இருக்க முடியாது, பிரிந்தது போல தோன்றுவார்கள். சூரியன் எங்கேயோ இருக்கிறான், அவனுடைய கதிர்கள் இங்கே வருகின்றன, ஓ இது வேற அது வேற கிடையாது, இரண்டும் வேறு வேறான பொருள்கள் கிடையாது. அம்பிகை சூரியனுடைய கிரணங்களைப் போலே, இறைவன் சூரியனைப் போலே, மணியும் மணியினுடைய ஒளியையும் போலே, ஏதோ பட்ட தீட்டினாத்தான் அது அங்கே பிரகாசம் ஆகிறதுங்கிறது கிடையாது, பிரகாசமானது இருக்கிறது அப்பொழுது அது தோன்றுகிறது. அப்படி அம்பிகையும் இறைவனும் ஒன்றாகவே இருக்கப்பட்டவர்கள். எப்படி ஒரு நோட்டில் ரூபாய் நோட்டு இரண்டு பக்கங்களாக இருக்கிறார்களோ அதை போல இருக்கிறார்கள். இது இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இல்லை, ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு பொருள். அப்படி இருக்கப்பட்ட அம்பிகையும் இறைவனும் ஒருவரை ஒருவர் நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை தான் இது. அங்கே எம்பிராட்டி ஹிமாச்சலத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறாள், இங்கே எம்பெருமானோ நால்வருக்கும் யோகு காட்டுவதைப் போலவே தவம் செய்து கொண்டிருக்கிறான். தவம் செய்த தவமாம் தையல் என்று சொல்வார் கம்பநாட்டாழ்வார் சிதையை பற்றி சொல்லும் பொழுது. அப்படி தவம் தவம் செய்தது என்ன, இங்கே தவத்தை யார் கொடுக்கிறார்களோ, தவமும் தவமுடையார்க்கே என்ற வள்ளுவர் சொல்லுவாரே, அது மாதிரி எந்த தவத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார்களோ, தவத்தினாலே எந்த பலன் கிடைக்கின்றதோ, அந்த பலனாக இருக்கப்பட்ட ரெண்டு பேருமே தவசை பரஸ்பர சாமரஸ்யமாக தவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இன்னொன்னு கவனிக்கணும், நம்ம கதையில பார்த்தோம் அம்பிகையை பற்றி ஜெகை விஜயை என்று சொல்லக்கூடிய தோழிகள் இறைவன் கிழ அந்தனர் வேகத்தில் அங்கே போயிருக்கிற பொழுது சொல்லுகின்றார்கள், சின்ன வயசுல இறைவனை பற்றிய பலவிதமான கதைகளை அம்பிகை கேட்டாளாம், பலவிதமான கதைகளை அம்பிகை கேட்டாளாம், கேட்ட பிறகு அதை பற்றி படித்தாள், படித்த பிறகு அவளுக்கு இறைவன் மீது மிகப்பெரிய நாட்டம் வந்ததாம். ஆகா, இறைவனே எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றீர்களே, வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றதே, நீரே சந்திரனிலே இருக்கிறீர், நீரே சூரியனிலே இருக்கிறீர், நீரே அக்னியிலே இருக்கிறீர், நீர்தான் இந்த தடாகத்திலே இருக்கிறீர், தடாகத்திலே இருக்கப்பட்ட தாமரையிலே இருக்கிறீர், எனக்குள்ளும் நீர் இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன எனக்கு மட்டும் உண்மை அறியக்கூடிய அடையக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கவில்லையே, இது என்ன காரணம் என்று அம்பிகை புலம்புகின்றாளாம். அவ்வளவு பேரவா அறாவாய்மை பேச கரியாதே, பேரவா அறா வாய்மை என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். அதை விட இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆசை கூர்பத்தனின் மனோபத்மமான பூ வைத்து நடி

0: ஆசை கூர்பத்தனேன் மனோபத்மமான பூ வைத்து. அதுல சொல்லுவ ஆசையானது வளர்கின்றது. கூர் அப்படியே கூர்னா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைன்னர். ஆசை கூர்பத்தனேன், ஆசை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு சொல்லுவார். எதை நோக்கிய ஆசை? இறைவனை நோக்கிய ஆசை எங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது? இவளுக்கு முதலிலே கேட்டாள், படித்தாள், பிறர் சொல்ல கேட்டாள், இறைவனை நினைந்து அந்த பேரவாவினாலே இவள் துன்புறுகின்றாள். தண்ணீரிலே சென்று முழுகுகின்றாளா? எம்பெருமானே, என்னை உம்முடைய ஆசையானது பற்றி எரிக்கின்றது, இந்த தடாகத்திலே இருக்கக்கூடிய உம்முடைய தன்மையானது என்னை தணிவிக்க கூடாதா, நீர் வந்து என்னை ஆட்கொள்ள கூடாதான்னு கேட்கின்றாளா அம்பிகை. பிறகு இங்கே வந்து இப்படி இருக்கிறாள், என்னாலே இறைவனை பற்றி படித்தது மட்டும் போதாது, கேட்டது மட்டும் போதாது, ஆசை போதாது, அடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தவத்தை நோக்கி நான் வந்தேன், அவள் வந்திருக்கின்றாள் என்று ஜெய விஜயை சொல்லுவதாக ஸ்காந்தத்திலே வரும். இது ஒரு பக்கம் ஒரு கருத்து இருக்கட்டும், அந்த கருத்துக்கு நாம் இன்னொரு கதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கலிலே எம்பெருமான் தவ யோகியாக இருந்தான், அம்பிகையை நோக்கி தவம் செய்கிறான். அம்பிகையை நோக்கினே வெளிப்படையா சொல்லல, அவ்வளவுதான். அவன் யோகு செய்வாரை போலே அங்கே யோகத்திலே இருந்து கல்லாலின் கீழ் அமர்ந்து அன்று நால்வருக்கு சொல்லிக் கொடுத்தான். என்ன சொன்னான்? கல் ஆளின் புடை அமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வாம் என்று ஒரு பாடல். கல் ஆளின் புடை அமர்ந்து கல் ஆலமரத்திற்கு கீழே இருந்து யாருக்கு சொன்னான்? நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் நான்கு வேதம் தெரியும், ஆறு அங்கங்கள் தெரியும், இது முதலாக எல்லா விதமான சதுர்தச வித்தைகளும் அவர்களுக்கு தெரியும், எல்லா வித்தைகளும் சாஸ்திரங்களும் கற்று உணர்ந்தவர்களான வல்லார்கள் நால்வருக்கும் என்ன சொன்னான்? வாக்கிரந்த பூரணமாய், வாக்குக்கு சொல்லப்பட முடியாத ஒரு தன்மை எது இருக்கிறதோ அதை மறைக்கு அப்பாலாய், வேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை எல்லாமாய், எல்லாமாக இது இருக்குமோ ஆனால் அவற்றையும் தாண்டி அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இருந்து காட்டினான். இவன் வந்து தனியா இப்படித்தான் இருக்கும். அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இது வெறும் பாலை பெற்ற பெருந்தனியை, வெறும் பாலை பெற்ற பெருந்தனியை தொழிய விளம்பியவான். எனக்கு புரியல சார், வெறும் பாலை, பால்னாலே ஒண்ணுமே இல்லாததுன்னு அர்த்தம், வெறும் பால், ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒன்று, அது என்னது? ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு, வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை. இதெல்லாம் தத்துவமயமான விஷயங்களை இங்கே சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அடியேனுக்கு அறிவின்மை காரணத்தினாலே நீங்களே ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 96 தத்துவங்கள் அல்லது 36 தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தத்துவ அதீனமாக இருக்கக்கூடியவன் இறைவன் எவனோ, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அதான் கண்ணதாசன் ரொம்ப அழகா எழுதுவார், பூச்சியத்திற்கு உள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஒன்றுமே இல்லாத இடத்திலே ஒன்று இருக்கின்றது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம், வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை. அதுவும் நல்லா சொன்னாராம், தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று அவளை இது வள்ளல் சொல்லுவார். இங்கே அதே மாதிரி தான் சொல்லுகிறார், எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. இதுக்கு ரொம்ப அழகா ஒரு சுலோகத்திலேயும் சொல்லுவார்கள், என்ன ஆச்சரியம் தெரியுமா? அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் யுவா இளைஞர், உபதேசம் பண்ணக்கூடியவர் இளைஞர், கேட்கக்கூடியவங்கள் எல்லாம் குடுகுடு கழகர்கள். அங்கே அவர்கள் சொல்லக்கூடியது, இவர் என்ன சொல்றார்னா, சொல்லவே இல்லை, மௌனத்தினாலேயே உபதேசம் செய்கின்றார். அவ்வளவுதான், காட்டினார். இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, காட்டினார். இது என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொன்னவரை நம்ம என்ன பண்ண முடியும்? நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இந்த நினையாமல் நினைந்துங்கிறது வந்து சிவஞான சித்தியார் அந்த சைவ சித்தாந்த நூல்களிலே வரக்கூடிய ஒரு அருமையான கருத்தை சொல்லுவார். இறைவனை நினைப்பினாலே அவனை சிந்திப்பதினாலே அடைந்துவிட முடியுமானா எப்படி இருக்க முடியும்? சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கப்பட்டவனை சிந்திக்க முடியும்னு சொன்னாலே, அதாவது பாவகம் என்று சொல்லுவார்கள், அந்த பாவனையினாலே அவனை அடைய முடியுமான்னா முடியாது. ஏன்? அந்த பாவனைக்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் வேற வழி கிடையாது. இந்த ரெண்டு கருத்து இந்த பக்கம் இருக்கிறது. மூன்றாவது கருத்து நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இங்கே இறைவனை வெல்ல வேண்டும் என்பதற்காக மன்மதன் வந்தான் அழிந்தான் என்று பார்க்கிறோம். இரண்டு பக்கம் நடக்கக்கூடிய தவம். அங்கே மூன்றாவது இடத்திலே மன்மதன் அழிந்து விட்டான். இப்ப வேற வழியே கிடையாது. எல்லாரும் வந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து சரண் அடைகின்றார்கள். தீன கருணாகரன், சம்பு, சங்கரன் என்று எல்லா உலகங்களுக்கும் எவன் நாயகனாக இருக்கின்றீரோ, பகவானே நீரே கதி, எனக்கு வேற கதி கிடையாது என்று சொல்லி எல்லா தேவர்களும் வந்து கைலை வாசலிலே வந்து கதை கொண்டிருக்கின்றார்கள். இதில் இன்னொரு ஆச்சரியம் பார்க்கணும். இறைவனுடைய நெற்றிக்கண்ணானது மன்மதனை சுட்டு எரித்தது. ஆனா பக்கத்திலேயே ரதி தேவி இருந்திருக்கின்றாள். அவளுக்கு ஒண்ணுமே ஒரு தீங்கும் வரல. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இவனை சுட்டு எரித்ததுன்னா அழிந்து விட்டானா? கேள்வி வரணும், அழிந்து விட்டானா? ஆனால் இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய பார்வதி அந்த கல்யாணத்திலே, எங்களுடைய கல்யாணத்திலே அவன் அனங்கனாக மீண்டும் வருவான். இவன் மீண்டும் வந்திருந்தால் அவனுக்கு சித்தஜன்னு சொல்லி, அவனுக்கு பிரம்ம அந்த விஷ்ணுவனுடைய குமாரன் என்று சொல்லும்படியாக மனசிஜன் என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்க முடியாது. ஏன்னா அவன் இறந்து விட்டான். மீண்டும் இவன் தோற்றுவிக்கப்படுகிறான்னா அவன் சிவகுமாரனாக ஆகியிருக்க வேண்டும். ஆகல. அப்படின்னா இவன் நிஜமாகவே இறந்து விட்டானா? பலவிதமான கேள்விகள் இந்த இடத்துல வரும். கேள்வி எல்லாம் சரி, நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு என்ன, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், எல்லாருக்கும் கேட்க தெரியும். ஆனா இங்க இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி பயன்படுகிறது? இதுதான் முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி பயன்படுகிறது? நம்ம அப்படியே நம்முடைய விஷயத்துக்கே வரலாம். அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர் அழகா சொல்லி இருக்கிறார். இதேதான் பட்டினத்தடிகளும் பாடுவார். அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், பெருந்தோகையரை பண்ண விசாரம், இதுதான் விசாரம், வேற எதுவுமே கிடையாது. என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பனே என்று பாடுவார். இதே அழக உடுக்க துகில் வேணும் நீடபானம் வேணும் நல்வொழிக்கு புனலாடை வேணும் மெய்யொரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உழிருக்க சிறுநாரி வேணும் ஒரு படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிருகவாசியாகிய மகக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம் கிருபை சித்தம் ஞான போதம் அழைத்து தர வேணும் ஊழ்பவகிரை கொச்சுழல் வேனை யாழ்வதும் ஒரு நாடே உடுக்க துகில் வேணும் நீழ்பசி கவிக்க கரம்பாலம் வேணும் நல்வொழிக்கு புனலாடை வேணும் மெய்யுறு நோயை. என்ன வேணும் உலகத்துல? கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய திருப்புகள்ல பாடுவ, ரொம்ப அழகான விஷயம். உடுக்க துகில் வேணும், நீல் பசி அடிக்க கணபானம் வேணும், நல் ஒழிக்க புனல் ஆடை வேணும், மெய் உருநோயை ஒழிக்க பரிகாரம் வேணும், உள் இருக்க சிறுநாரி வேணும், ஒரு படுக்க தனி வீடு வேணும், இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடல் ஆடி நீடிய கிழக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம். நம்ம வாழ்க்கையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே நம்ம நம்ம தலைகீழாக பார்த்து கொண்டு வந்தோம். உமையிடத்திலே இருந்து ஆரம்பித்து சனகாதி முனிவர்கள் எல்லாம் வந்து நிற்கக்கூடிய விஷயம், மன்மதனுடைய தகனம் என்கின்ற விஷயங்களை பார்த்தோம். இப்ப சரியான கிரமத்திலே இதனுடைய தன்மைகளை பார்க்கலாம். என்ன விஷயம் நமக்கு சொல்லுகிறது? வாழ்க்கையில நமக்கு அடிப்படையான சில சில தேவைகள் உண்டு. என்ன வேணும்? உடுக்க துகில் வேணும், உடுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆடை வேணும். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், வெளியில போகும்பொழுது ஆடை இல்லாம போக முடியுமா? அதான் மானம் என்கின்ற தன்மையை சொல்லுவார்கள் இல்லையா. உடுக்க துகில் வேணும், நீள் பசி அவிக்க கனபானம் வேணும். அது என்ன நீள் பசி? பெரிய விஷயம் இல்லை. ஒரு வேளைக்கு சாட்டா அடுத்த வேளைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். பெரிய கொடுமையா தான், வயிறு நம்ம கூட தான் இருக்கும். ஒரு வேளை உணவை ஒளியென்றால் ஒளியாய், இருவேளைக்கு ஏழு என்றாய் ஏழாய் ஏழாய், இடும்பை கூறு வயிறே உன்னோடு என்னாலும் துன்பம் தானே என்று அவை பாட்டி பாடுவார். ஒரு வேலைக்கு சாப்பிட்டு இப்ப போதும், ரெண்டு வேலைக்கும் சேர்த்து சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருமா? இந்த வேலை வேண்டாம் அடுத்த வேலை சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுமா? முடியாது. நம்முடைய வயிற்று பசி மூணு வேலையும் சாப்பிட்டா தான் ஆகும், அட்லீஸ்ட் ரெண்டு வேலையா சாப்பிடணுமா? அதுதான் நீள் பசி, என்றைக்குமே அடங்காத பசி. இது என்றைக்குமே அடங்காத பசி. இதனால்தான் பட்டினத்தார் முதல்ல அதை எடுத்த அன்ன விசாரம் அதுவே விசாரம். சாப்பாடுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பாடு என்கின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேனல்கள்ல, டிவி சேனல்கள்ல பார்க்கும் பொழுது எங்கேயோ மாட்டிக்கொண்டவர்கள் தன்னுடைய நண்பனுடைய மாமிசத்தை கூட புசித்து கொண்டு அவன் உயிரோடு இருந்தான் விஷயத்தை எல்லாம் பார்ப்போம். இப்போ பசி என்பது இருக்கிறது, அது வந்தா பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுவார்கள். அப்ப நீள் பசி அவிக்க கனபானம் வேணும், நல் ஒழிக்கு புனல் ஆடை வேணும், அடுத்தது மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும். உடம்புல ஏதாவது வந்தா என்ன வேணும்? நோய் போகணும், அது அவஸ்தை. அது அந்த அவஸ்தை போக ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும். உள் இருக்க சிறுநாரி வேணும். உள்ளேன்னா உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு, அதுதான் அன்ன விசாரம் அதுவே விசாரம். அது தொலைந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், பெருந்தொகையை பண்ண விசாரம். முதல்ல நமக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளவுதான் பெரிய கவலைதான். பேசிக் நெசசிட்டிஸ் நீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படையா சாப்பாடு துணிமணிங்கிற விஷயம் இருக்கணும். அது முடிச்சாச்சுன்னா அடுத்தது நமக்கு உடல் தேவைகள் என்று சொல்லும்படியாக ஒரு வீட்டுல ஏதோ ஒருத்தர் இருக்கணும், கல்யாணம் என்று சொல்லும்படியாக ஒரு தன்மை. அதுக்கு அப்புறமாக இவன் மனத்தை திருப்தி செய்யும்படியாக இவனுடைய அந்த ஈகோ சாட்டிஸ்பேக்ஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி இவனை திருப்திப்படுத்துவதற்காக இவனுக்கு ஒரு வீடு, ஒரு நல்ல பதவி இப்படி எல்லாம் இருக்கணும். இப்படி கிடைத்து வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடல் ஆடி, கிரகவாசி நான் தான் கிரகவாசி இப்ப வீட்டுல இருக்கிறேன், மயக்க கடல் ஆடி, இது ஒரு மாயையான ஒரு கடலிலே நம்முடைய நம்மை மயக்கத்திலே கொண்டு சென்று ஆழ்த்தக்கூடிய ஒரு மாயை கடலிலே ஆடி, நீடிய கிழைக்க பரிபாலனாய், கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளை குட்டிகள், கல்யாணம் ஆச்சுன்னா மாமனார் மாமியார் அவங்க கூட மச்சான், இது மாதிரி உறவுகள், இப்படி ஏராளமான உறவுகள் வளர வளர அவர்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பரிபாலனாகி உயிர் அவமே போம். கடைசியில இந்த உயிர் எடுத்த உடல் எடுத்த பலன் ஏதாவது உண்டா? என்ன பண்ணும்? சாப்பிட்டோம், அப்புறம் என்ன பண்ணும்? தூங்கினோம், அப்புறம் என்ன பண்ணும்? ஏதோ ஒன்று மனைவி மக்கள் குடும்பம் என்று இருந்தது. ஒரு பெரிய சக்கரம், ஒரு பெரிய சுழல், இந்த சுழல்ல தான் திருப்பி திருப்பி நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். உடனே நினைக்க வேண்டாம், என்ன சார் ஆன்மீகம் தானே, இது என்ன பிரயோஜனம்? பல பேர் யோசித்து பார்க்கிறார்கள், சின்ன வயதிலேயே ஒரு ஐடியோ இல்ல ஒரு நல்ல கம்பெனிலேயோ வேலை கிடைத்தது, ஒரு 25 வயசுல நல்ல வேலை, 35 வயசுக்குள்ள அவங்க வந்து லட்சாதிபதி இல்ல கோடீஸ்வரன், நல்ல விஷயம். ஆனால் சாதித்தது என்ன? ஏதோ ஒரு வேலை, அந்த வேலைக்காக மனைவி மக்களையும் பற்றி கவலைப்படாமல், என்னுடைய சாப்பாடு தூக்கத்தை பற்றியும் கவலைப்படாமல், வேற எதை பத்தியும் கவலைப்படாமல், எனக்கு லீவு கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது, எனக்கு வேலை வேலை வேலை, ஏன் சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும், என்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவி மக்களை சொந்தக்காரங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், இப்படியே சொல்லி சொல்லி ஒரு பெரிய சக்கரத்திலே சுழன்று கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து வெளியில வர தெரியாம இருக்கிறோம். யோசித்து பார்க்கிறோம், நம்ம சாதிச்சது என்ன? ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லார் முன்னாரே இருக்கிறது. என்ன சார், என்ன சாதித்தோம் நம்ம? சம்பாதிச்சேன், வீட்டில் எல்லாரும் பரவ சௌக்கியமா இருக்கிறார்கள், நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தேன், இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு கார் இருக்கு, பங்களா இருக்கிறது, எல்லாரும் என்னை பாராட்டிருந்தார்கள், ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? இப்பொழுதெல்லாம் பல பத்திரிகைகளையும் நீங்க படித்திருக்கலாம், இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் 40 வயதுக்கு மேலே 45 வயதிலே எல்லாம் ஒரு விதமான நிலை சேச்சுரேஷன் பாயிண்ட் என்று சொல்லும்படியாக வந்து விடுகிறது என்கிறார்கள். என்ன, அவர்கள் அடைய வேண்டியவற்றை அடைந்தாகிவிட்டது, இனிமேல் அதுக்கு மேல போகும் பொழுது இந்த கூம்பு வடிவம் மாறி மேல மேல போக, ஒரு 100 பேர்ல 10 பேர், 10 பேர்ல ஒருத்தன், இப்ப 100க்கு ஒருத்தன் தான் மேல போயிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுக்கு ஆஹா நம்ம தோத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனமயக்கம் வருகிறது. அதை விட இன்னொரு விஷயமும் இருக்கிறது,
1: நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியும் வெறுமையும் எல்லாருக்கும் வந்து தோன்றுகின்றது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயம், நடப்பு. இது இந்த இண்டஸ்ட்ரி தான் சொல்லி நான் ஒரு பொதுவாக ஒன்றை சொல்ல முடியாது. எல்லா விதமான இடத்திலேயும் எனக்கு முதல்ல சாப்பாடு வேணும், ஏதோ ஒரு வேலை. அதுக்கு மேல நல்லா சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நகை 100 பவுன் இருக்கணும், 50 பவுன் இருக்கணும், எல்லாம் ஆச்சு. இப்ப இதுக்கப்புறம் அடுத்தது என்ன? நான் சம்பாதித்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இது எங்க போய் முடிய போகிறது? இந்த ஓட்டத்தினுடைய முடிவு எங்கே? எங்க போய் இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடி என்று சொல்லும்படியாக இதுவா இன்பம், இதுவா இன்பம்னா கிடையவே கிடையாது. காணல் நீர் போலே அப்படியே சென்று கொண்டே இருக்கக்கூடிய மணிவாசர் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார், காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றதான் மான். காணல் நீர்ங்கிறது என்ன? ஒரு மயக்கம், ஒரு மயக்கமான தோற்றம். கடைசியில் மான் இறந்து கீழே விடும். இந்த இறப்புங்கிறது இங்கே மானினுடைய இறப்பு இல்ல, நம்முடைய மனத்தினுடைய இறப்பு. ஒண்ணுமே பண்ண முடியலையே என்று நினைக்கும் பொழுது என்னடா பண்ண, இத்தனை வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் நம்ம சாதித்தது என்ன, நாமும் சந்தோஷமா இருந்தவாங்கிற கேள்வி வருகிறது இல்லையா? இந்த கேள்வியை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். நன்றாக படித்தார்கள் சனக, சனந்தன, சனத் சுஜாத, சனத்குமாரர்கள் 4 பேரும் எல்லாம் கற்றவர்கள். நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 பேர். இவர்கள் 4 பேருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனா மனசுல அமைதி வரல. படிப்புங்கிறது அமைதியை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன கொடுக்கிறதுன்னா படபடப்பை கொடுக்கிறது. படிக்கிற படிப்பு என்ன சொல்லுகிறதுன்னா இவர்களுக்கு இன்னும் என்னென்ன படபடப்பு அதிகமாக எப்படி சலனத்தை கொடுக்குமோ அப்படி சலனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அருளையர்நாதர் பாடுவார்,

அதுவும் காதி மோதி வாதாடும் நூல்கற்றிடுவோரும் என்று பாடுவார். இது எதுக்கு பயன்படுகிறது? நான் சண்டை போடுகிறது தான் பயன்படுறது. காதி மோதி வாதாடும் நூல்கற்றிடுவோரும் அவர்களெல்லாம் இறைவன் அடைய முடியாது, அவர்களாலே இறைவனை அடைய முடியாது. இறைவன் என்பது என்ன? நம்முடைய மனத்திலே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இறைத்தன்மைங்கிறத விட்டுள்ளா, நம்ம இப்ப இருக்கப்படக்கூடிய நிலையிலே ஏராளமான படிப்பு, படிப்பு என்ன பலனை கொடுக்கிறது? இதே ரொம்ப அழகா சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்லுவார், சிந்தா நாஸ்திக்கு இல்ல, கவலையே கிடையாதுன்னு. யாருக்கு கவலை கிடையாது? சமதம கருணா.

0: யாருக்கான கருணை இருக்க வேண்டும், சமத்துவம் வேண்டும், சாது சங்கத்திலே சேர்ந்திருக்க வேண்டும், இவர்களுக்கு கவலையே கிடையாதுன்னார். படித்ததுனால கவலை போயிடுச்சா போகலை, இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகுது. கல்கி ரொம்ப அழகா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று எழுதுவார், அந்த நகைச்சுவையா கட்டுரைகள் எழுதுறதுல கல்கி மாதிரி யாருமே முடியாது. அவர் உட்கார்ந்து ஒரு மருத்துவ பத்திரிகையே படிச்சுட்டு இருந்தாராம். படித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல தலைவலி, அப்படின்னா தலைவலி கேன்சரா இருந்தா கூட தலைவலி வரும், சும்மா சாதாரணமா கொஞ்சம் அப்படியே தண்ணி குடிக்கல அப்படின்னா கூட தலைவலி வரும். இப்ப படிச்ச உடனே ஐயோ இது வந்துருச்சா அது வந்துருச்சான்னு சொல்லி ஏராளமான நோய்கள், ஓ இப்படி இருந்தா அந்த நோய், அப்படி இருந்தா அப்படி நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அடுத்த நிலை. முதல்ல இது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய், இல்ல டாக்டர் ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு, இந்த பாருங்க இந்த தலைவலி வருது, தலைவலி வந்தா உதடு ட்ரையா இருக்கு, உடம் அம்மா ஒண்ணுமே கிடையாதுப்பா, ஒண்ணுமே இல்ல, ஒரு டம்ளர் தண்ணி குடி சரியா போயிடும் டாக்டர் சொன்னார். அது இல்ல இல்ல இந்த டாக்டர் சரியில்லை, இன்னொரு டாக்டர் போ, ஏன் தேவையில்லாத படிச்சாச்சு, ஏராளமா ஏதாவது ஒண்ணு படிச்சா அப்படித்தான் வந்து நிற்கும். இது மாதிரி தன்னுடைய படிப்பு எப்படி இருக்கிறது, தேவையில்லாத கவலைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்ப நம்ம அப்படித்தான் இருக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org in Anmiga Anbargalakku Vanakkam. Ningal Ketkavirukkum Nigazhchi Sri Shiva Mahapuranam Sorpozhivu. Vazhangupavar Vaidyanathan Aiyya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ശ്രീ ശിവമഹാപുരാണം ഏഴാവതാണ് വായവീയ സംഹിതി, അതിലെ ഉത്തരഖണ്ഡം അധ്യായം 9 മുതൽ. ശ്രീകൃഷ്ണൻ കേൾക്കുന്നു, മുനിവരെ, ஒவ்வொரு யுகத்திலும் யோகாச்சாரியராக சிவபிரான் அவதரித்ததையும் அந்தந்த அவதாரங்களில் அவரது சீடர்கள் யார் என்பதையும் விளக்க வேண்டும். உபமன்ய முனிவர் கூறுகிறார், ஸ்வேதர், சுதாரர், மதனர், மகோத்ரர், கங்கபௌசாட்சி, மகாமாயா, ஜெய்கீஷவ்யர், ததிவாகர், முனிவரான ருஷயர், உக்ரர், அத்ரி, கபாலகர், கௌதமர், வேதசிரஸ், கோகர்ணர், குஹாவாசி, ஷிகண்டி, ஜடாமாலி, அட்டஹாசர், தாருகர், லாங்குலி, மகாகாலர், சூலி, தண்டி, முண்டீசர், சகிஷ்ணு, சோமசர்மா, நகுலீஸ்வரர், இவர்கள் வாராக கல்பத்தின் ஏழாவது மன்மந்திரத்தில் யுகவரிசைப்படி 28 யோகாச்சாரியர்களும் தோன்றினார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 4 சீடர்கள் அமைந்தனர். அவர்கள் அனைவரும் அமைதியே உருவானவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? இதோ கூறுகிறேன், கேள். ஸ்வேதர், ஸ்வேதசிகர், ஸ்வேதாஸ்வர, ஸ்வேதலோகிதர், துந்துபி, சதரூபர், ரிஷிகர், கேதுமான், விகோசர், விகேசர், விபாசர், பாசனாசனர், சுமுகர், துர்முகர், துர்கமர், துரவிக்ரமர், சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர், சுதாமா, விரஜர், சங்கர், அண்டஜர், சாரஸ்வதர், மேகர், மேகவாகர், சுவாகர், கபிலர், ஆசுரி, பஞ்சசிகர், பாஷ்கலர், பராசரர், கர்கர், பார்கவர், அங்கிரஸ், பலபந்து, நிராமித்திரர், கேதுசிங்கர், தபோதனர், லம்போதரர், லம்பர், லம்பாத்மா, லம்பகேஜகர், சர்வஜர், சமபுக்தி, சாத்யர், சித்தி, சுதாமா, கஷ்யபர், வசிஷ்டர், விரஜர், அத்ரி, உக்ரர், குருசிரேஷ்டர், ஸ்ரவணர், ஸ்ரவிஷ்டகர், குணி, குணபாகு, குசரீரர், குணேத்திரகர், காஷ்யபர், உஷனர், பிரகஸ்பதி, உதத்யர், வாமதேவர், மகாகாலர், மகானிலா, வாஜஸ்ரவர், சுவீரர், ஷியாவகர், யதீஸ்வரர், ஹிரண்யநாபர், கௌசல்யர், லோகாட்சி, குதுமி, சுமந்து, ஜெய்மினி, குபந்தர், குசகந்தரர், பிளக்ஷர், தார்பாயணி, கேதுமான், கௌதமர், பல்லவி, மதுபங்கர், ஸ்வேதகேது, உசிஜர், பிரகதஸ்வர், தேவலர், கவி, சாலிஹோத்ரர், சுவேஷர், யுவானஸ்வர், சரத்வசு, சகலர், கும்பகர்ணர், கும்பர், பிரபாகுகர், உலூகர், வித்யுத், சம்பூகர், அஸ்வாயனர், அக்ஷபாதர், கணாதர், உலூகர், வத்சர், குசிகர், கர்கர், மித்ரகா, ருஷ்யர், இவர்கள் 112 பேரும் யோகாச்சாரியரான மகேசனின் சீடர்கள். இவர்கள் பாசுபதம் சித்திக்கப் பெற்றவர்கள். இவர்களது திருமேனியில் எங்கும் திருநீர் இலங்கும். இவர்கள் அனைவரும் சாஸ்திரங்களின் கருப்பொருளை அறிந்தவர்கள். வேதங்களையும் அதன் 6 அங்கங்களையும் கசடர் கற்றவர்கள். சிவநெறி நிற்பவர்கள். சிவஞானம் கைவரப்பெற்றவர்கள். உலகியல் ஆசைகளை முற்றிலுமாக துறந்தவர்கள். சிவபரம்பொருள் ஒன்றிலேயே மனதை நிலை நிறுத்தியவர்கள். இரட்டைகளான இன்பம், துன்பம் முதலியவைகளை சகித்துக் கொள்பவர்கள். பெருந்திறன் படைத்தவர்கள். ஜீவகாருண்யம் கொண்டவர்கள். எளிமையானவர்கள். இழகிய மனமுடையவர்கள். நோய் அற்றவர்கள். சினம் தவிர்த்தவர்கள். புலன் அடக்கம் உடையவர்கள். ருத்ராட்ச மாலைகளே இவர்களது ஆவரணங்கள். நெற்றியிலே திருநீர். அவர்களில் சிலர் ஜடை தரித்தவர்கள். சிலர் ஜடையற்றவர்கள். சிலரது ஜடைகள் கற்றியாக முறுக்கி இருக்கின்றன. சிலர் மொட்டைத்தலையர்கள். இவர்கள் அனைவரும் பழங்களையும் கிழங்குகளையுமே உண்பவர்கள். பிராணாயாமம் செய்து மூச்சை அடக்கியவர்கள். நான் சிவனாரது அடிமை, அதாவது அவரது தொண்டன் என்கிற எண்ணமே கொண்டவர்கள். என்றென்றும் சிவ சிந்தனையிலேயே உந்து இருப்பவர்கள். உலகியல் என்கிற நச்சுமரத்தை அடிவேரோடு கிள்ளி எடுத்தவர்கள். முக்தி பெறுவதே பெரு நோக்காக கொண்டவர்கள். எவனொருவன் யோகாச்சாரியர்களோடு கூடிய இந்த சீடர்களை அறிந்து சிவபூஜை செய்கிறானோ அவன் சிவசாயுஜ்யப்பட பதவியை அடைகிறான் என்பதில் சிந்திக்க வேண்டியது என்பது எதுவுமே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணன் கேட்கிறார், முனிவரே, தாங்கள் ஆறுமுகனான முருகப்பெருமானை போன்ற ஞானம் பெற்றவர். தங்களுக்கு தெரியாதது ஒன்றில்லை. இந்நில உலக மக்களின் உலகியல் பாசங்களை தகர்த்து எரியவே முனிவரான தாங்கள் திருமேனி தாங்கி வந்துள்ளீர்கள். தங்களைத் தவிர சிவ தத்துவத்தை உள்ளபடி உணர்ந்தவர்கள் தேவர்களோ அசுரர்களோ எவரும் இல்லர். தங்கள் திருவாய் மொழியாக அந்த சிவ தத்துவ அமுதை பருகுவது சிவபெருமானின் திருமுகத்திலிருந்து பெறுவது போன்றே உள்ளது. மேலும் அதை தங்களிடமிருந்து இதுவரை கேட்டது போதுமென்று என் மனத்திற்கு தோன்றவில்லை. பரமேஸ்வரியான இறைவி தன் மணாளரான இறைவனிடம் என்ன கேட்டாள்? உபமன்யமுனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, மந்திரமலையின் முகட்டில் அமர்ந்திருந்த சிவபிரானிடம் தேவி வினவியதை கூறுகிறேன், கேள். இறைவா, ஆன்ம தத்துவ சாதனத்தில் ஈடுபாடு கொள்ளாமலும், மனம் புலன்கள் அடக்கம் பெறாமலும், மன தூய்மை பெறாமலும் இருக்கும் அறிவினியான ஜீவாத்மக்களுக்கும் தாங்கள் வசியராக ஆவது எந்த உபாயத்தால் என்று கூறுங்கள். இறைவா,
ஆன்ம தத்துவ சாதனத்தில் ஈடுபாடு கொள்ளாமலும் மனம் புலன்கள் அடக்கம் பெறாமலும் மன தூய்மை பெறாமலும் இருக்கும் அறிவிலிகளான ஜீவாத்மாக்களுக்கும் தாங்கள் வசியராக ஆவது எந்த உபாயத்தால் என்று கூறுங்கள். மகாதேவரான இறைவன் கூறுகிறார், தேவி, ஒரு சாதகனது மனதில் சிரத்தையான ஈடுபாடும் பக்தியும் இல்லையெனில் அவனுக்கு பூஜை, தபம், ஜபம், யோகாசனங்கள், பெரும் அறிவு முதலியன என்ன இருப்பினும் அச்சாதனங்களால் நான் அவனுக்கு வசியனாக ஆக மாட்டேன். என்னிடம் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குமேயாகில் அப்பொழுதுதான் நான் அவனுக்கு வசியமாவேன். அதனால் அவன் என்னை தரிசிக்கலாம், தொடலாம், பூஜிக்கலாம், என்னோடு உரையாடலாம். ஆகவே அவன் எனது அடியவனாக ஆக வேண்டுமானால் அவனுக்கு என்னிடம் மிகுந்த அன்பு தோன்ற வேண்டும். அவனுக்கென்று விதித்த கடமைகளே சிரத்தைக்கு காரணம், அதாவது ஸ்வதர்மமே சிரத்தைக்கு காரணம். அவனுக்கான கடமைகளுக்கு காரணம் ஸ்ரத்தை, அதாவது ஈடுபாடு. அதுதானே நான்கு வர்ணத்தவர்களையும் காத்து ரட்சிக்கிறது. எவன் தனது கடமைகளை, அதாவது தன் வர்ணத்திற்கென்று அறுநூறுகள் கூடும் கடமைகளை உள்ளபடி கடைப்பிடிக்கிறானோ அவனுக்குத்தான் எனது பக்தியான ஈடுபாடு தோன்றும், மற்றவர்களுக்கு தோன்றாது. வர்ணாசிரம தர்மங்களை பற்றி வேதம் விளக்கி கூறுகிறது. முன்பொரு காலத்தில் எனது கட்டளையை ஏற்று பிரம்மதேவர் அந்த வர்ணாசிரம தர்மங்களை வர்ணித்தார். அவர் கூறியபடி செய்ய மிகுந்த பொருளும் செயலூக்கமும் தேவை. அதனால் பிறலாகும் பயனோ குறைவற்றது. ஆனால் செய்வதற்கு மிகுந்த கஷ்டம் மேற்கொள்ள வேண்டும். துன்பமும் ஆயாசமும் நிறைந்தது. அந்த வர்ணாசிரம தர்மங்களால் உயர்ந்த சிரத்தையை பெற்று எந்த ஒரு ஜீவாத்மா வேறொன்றினும் மனம் செலுத்தாது என்னை சரண் அடைவானேயானால் அவனுக்கு மிகச் சுலபமான எளிய வெளியில் அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கு பெரும் பேர்களும் பெறலாகும். வர்ணாசிரமங்களின் வழிமுறைகளை, அதாவது இந்த ஆச்சாரங்களை அப்போதைக்கப்போது நான் அல்லவோ படைக்கிறேன். அந்த வர்ணாசிரம அறநெறிகளில் பக்தி கொண்டு வருவன் எனது அடியவனாக ஆவானே யாகில் அவனுக்குத்தான் எனது உபாசனையில் தகுதி உண்டு, மற்றோருக்கு இல்லை என்பதே எனது கட்டளை. எனது கட்டளைப்பட்டி அறநெறி முறையில் செல்பவன் என்னையே சரணமாக கொண்டால் அதனால் அவன் மும்மலங்கள், மாயை ஆகிய உலகியல் தடைகளில் இருந்தும் விடுபடுகிறான். திரும்ப வருதல் இல்லாத எனது கைலேயங்கிரியில் அத்வைத நிலையை பெற்று பரமானந்தத்தை பெறுகிறான். மேலும் என்னால் கூறப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை பெற்றோ அல்லது பெறாமலோ இருந்தாலும் என்னையே சரணமாக கொண்டு எனது பக்தனாக ஆவனையாகில் அப்பொழுது அவன் தானாகவே அவனது ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டுச் செல்வான். என்னையே சரணமாக கொண்டு எனது பக்தனாக ஆவானேயாகில் அப்பொழுது அவன் தானாகவே அவனது ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டுச் செல்வான். இது பிறர்க்கரிய பயன், கோடி மடங்கு உயர்ந்தது, கோடி கோடி மடங்கு உயர்ந்தது. ஆகவே நான் கூறிய வர்ணாசிரம தர்மங்களை அவசியம் ஒருவன் கை கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் முக்திக்கான வழியை விடுத்து வேறு உலகியல் பொருட்களுக்காக சிரமம் மேற்கொள்ளுகிறானோ அவனுக்கு அதுவே பெரிய இழப்பு, அதாவது நஷ்டம், அதுவே பெரிய குறையாகும், அதுவே எளியதொரு மயக்கம், அதுவே குருட்டுத்தன்மையும் ஊமைத்தன்மையும் ஆகும். சாஹானிஸ்தன்மஹ்சித்திரம் சமோக சாந்தமோகதா யதன்யத்ர ஸ்ரமம் குர்யான் மோக்ஷமார்க்க பகிஷ்கிருதா. தேவி, தொன்மையான எனது தர்மம் இந்த அறநெறி நான்கு பாதங்கள் கொண்டது. அவை ஞானம், கிரியை, சரியை, யோகம் என்பன. ஞானம் என்பது பசு, பாசம், பதி ஆகிய மூன்றினை பற்றிய உண்மை அறிவே. குருவிற்கு கீழ்படிந்து கீழ்வரும் ஆறு அத்வாக்களையும், அதாவது வழிகளையும் சோதனம், அதாவது சுத்தி செய்வதே கிரியையாகும். அந்த ஆறு அத்வாக்கள் ஆவன வர்ணாத்வா, யதாத்வா, மந்திராத்வா, கலாத்வா, தத்வாத்வா, புவனாத்வா என்பன. என்னால் வகுக்கப்பட்ட வர்ணாசிரமங்களுக்கான முறைகளை கடைபிடித்து எனது பூஜனை, வழிபாடு முதலியவற்றை நெறிமுறை தவறாது செய்வதே சரியை எனப்படும். நான் வகுத்த வழிமுறை தவறாது என்னிடமே நிலை கொண்டு எண்ணம் கொண்டு அந்த கரணத்தின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதே யோகம் ஆகும். தேவி, சித்தத்தை மாசின்றி அமைதிப்படுத்துவதே அஸ்வமேத வேள்விகள் பல பலவானவற்றை காட்டிலும் உயர்ந்தது. ஏனெனில் அதுதானே முக்தி அளிப்பது. உலகியல் விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புபவனுக்கு மன அமைதி, மனத்தெளிவு என்பது பிறர்க்கு அரியது. யமம், யமம் முதலியன தன் வாயிலாக புலன்களை தன் ஓட்டத்தில் ஓடவிடாமல் அவற்றை வெற்றி கொண்டவனுக்கே யோகம் என்பது எளிது. யோகம் வினை பாவங்களை போக்கவல்லது. வைராக்கியம் மூலம் மெய்யறிவு தோன்றுகிறது. இந்த மெய்யறிவின் மூலம் யோகம் சித்திக்கிறது. யோகம் அறிந்தவன் பதிதனானாலும், அதாவது தன் தர்மங்களை விட்டு அதனால் கீழ்நிலை அடைந்தாலும் அவன் முக்தனாகிறான் என்பதில் ஐயமே இல்லை. அனைத்து ஜீவராசிகளிடமும் தயை வேண்டும், கருணை கொள்ள வேண்டும். அஹிம்சை என்கிற அறநெறியை அனைவரும் கை கொள்ள வேண்டும். ஞானத்தை எவ்வகையிலாவது பெற வேண்டும். உண்மையே பேசுதல், திருடாமை, பரம்பொருளிடமும் பரலோகத்திடமும் நம்பிக்கை கொள்ளுதல், சிவனான என்னிடம் ஸ்ரத்தை கொள்ளுதல், புலன்களை தன்வயத்தில் வைத்திருத்தல், வேதம் மற்றும் சாஸ்திரங்களை தான் படித்து பிறருக்கு போதித்தல், வேள்விகளைச் செய்தல் மற்றும் செய்வித்தல், என்னையே அனவரதமும் நினைத்திருத்தல்,
ஈஸ்வரனையே நினைந்து அன்பு கொள்ளுதல், எப்பொழுதும் மெய்யறிவு பெற்றவனாக ஆகுதல், இவை அனைத்தும் அந்தணனான ஒருவனுக்கு மிக மிக அவசியங்களே. எவன் ஒருவன் ஞான யோகம் சித்திப்பதற்காக மேற்கூறிய அனைத்து நெறிமுறைகளையும் விடாது கைப்பிடித்து ஒழுகுவானே யானால் அவன் வெகு விரைவில் மெய்யறிவு பெற்று யோகத்திலும் சித்தி பெறுகிறான். பிரியமானவளே, ஞானியானவன் ஞானமான தீயின் மூலம் கர்மமயமான இவ்வுடலை ஒரு நொடியில் எரித்து எனது திருவருளால் யோகமாகிற நெறியை நன்கறிந்து கொண்டு கர்ம பந்தனமாகிற தடைகளில் இருந்து விரைவில் விடுதலை பெறுகிறான். புண்ணியமோ பாவமோ இரண்டுமே முக்திக்கு தடைகளே ஆகும். ஆகையால் தான் யோகியான ஒருவன் யோக நெறியில் நிலை நின்று புண்ணிய பாவங்களை தன்னிடமிருந்து இந்த ஆன்மாவிடமிருந்து தள்ளிவிடுகிறான். பயனை கருதி செய்யும் கர்மத்தினாலேயே ஒருவன் தடைகளில் சிக்கிக் கொள்கிறான். கர்மங்களை செய்வதனால் மட்டும் அவன் தடைகளை பெறுவதில்லை. ஆகவேதான் கர்மங்களின் பயனை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இறைவியே, முதலில் கர்மமயமான வேள்விகளால் வெளியே தெரிகிற மாதிரி எனது பூஜைகளை செய்து பின் ஞான நிஷ்டையில் நிலை நின்று யோகத்தை பயில வேண்டும். கர்ம வேள்விகளால் எனது உண்மை நிலையினை, அதாவது உண்மை சுரூபத்தினை பற்றி அறிவு பெற்றதும் ஜீவனானவன் யோகம் பெற்றவனாகி என்னை குறித்து வேள்விகள் செய்வது முதலிய கர்மங்களிலிருந்து ஓய்வு பெறுகிறான். அப்பொழுது அவன் மண்கட்டி, பெருங்கற்கள், வெள்ளி, தங்கம் ஆகியவனற்றை சமமாக நோக்குபவனாக ஆகிவிடுகிறான். அதாவது மண்கட்டியும் தங்கக்கட்டியும் அவனுக்கு ஒன்றே. எவனொருவன் ஈடுபாடுடன் ஒரே மனநிலை கொண்டவனாக ஞான யோகத்திலேயே ஒன்றியிருப்பானோ அவன் முனிவர்களுக்குள் உயர்ந்தவனாக சிறந்த யோகியாக ஆகி எனது சாயுஜ பதவியை பெறுகிறான். வருணாசிரமங்களில் இருப்பவன் மனதளவில் விரக்தியான வைராக்கியம் பெறாதவன் ஆகிலும் என்னையே சரண் அடைந்து விட்டானாகில் அவன் ஞானம் சரியே கிரியை என்கிற மூன்று யோகங்களையும் பயில அதிகாரியாகிறான், தகுதி பெறுகிறான். எனது பூஜனை இரண்டு விதமானது. ஒன்று வெளியில் தெரியும்பாறு செய்வதான பாக்ய பூஜை, மற்றொன்று மனதுள்ளேயே செய்யும்படியான மானசீக பூஜை. இதைப்போலவே மனம், வாக்கு, காயம் என்கிற மூன்று சாதகங்களின் வேறுபாட்டால் எனது பூஜையும் மூன்று விதமாகும். தவம், கர்மம், ஜபம், தியானம் மற்றும் ஞானம் என்பதும் எனது பூஜையின் ஐந்து சுரூபங்களே. ஆகவே சான்றோர்கள் அவற்றை ஐந்து விதமாகவும் கூறுகிறார்கள். எனது சுரூபமான மூர்த்திகளில், அதாவது விக்கிரகங்களில் செய்யப்படும் பூஜை, அதாவது மற்றவர்களும் கழிக்கும் தரிசிக்கும்படியாக செய்யும் பூஜை, பாக்ய பூஜை அதாவது வெளித்தோற்றமான பூஜை எனப்படும். இதே பூஜையை மனத அளவிலேயே செய்வது, அதாவது தனக்கு மட்டுமே அனுபூதியாக உணரப்படுவதாக தெரிவது மானசீக ஆபியந்தர பூஜை என்பார்கள். என் மீது வைக்கப்பட்ட சித்தத்தையே மனம் என்கின்றனர். பொதுவாக மனதை மட்டுமே இங்கு மனம் என்கிறதில்லை. எந்த பேச்சு, எந்த ஒரு சொல் எனது நாம ஜபத்திலேயும் என்னை பாடுவதிலேயும் மட்டுமே ஈடுபட்டிருக்குமோ அதைத்தான் வாணி, அதாவது சொல் என்று கூற இயலும். மற்ற பேச்செல்லாம் பேச்சல்ல. எவரது உடல் எனது சிவ சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி திருப்பன்றமாக, அதாவது மூன்று பட்டைகளாக திருநீர் நெற்றியில் இட்டபடி உள்ளதோ, எனது பூஜை சேவை ஆகியவைகளிலேயே ஈடுபட்டிருக்குமோ அதுதான் உடல் எனப்படும். மற்ற உடல்கள் உடல் அல்ல. கர்மம் என்பது என்ன? என்னை பூஜிப்பதே கர்மம். வெளித்தோற்றத்திற்காக, அதாவது வெளியிலே தெரும்படியாக செய்யும் வேள்விகளோ ஹோமங்களோ ஆகிய எதுவும் கர்மம் ஆகாது. தவம் என்பது என்னை பெற வேண்டி பட்டு நீருத்தல் ஆகியன மூலம் உடலை இழைக்கச் செய்வதே ஆகும். சாந்திராயண முதலிய விரதங்களை அனுஷ்டித்தல் தவமாகாது. ஜபம் என்பது எது தெரியுமா? திருவைந்தெழுத்தை திரும்ப திரும்ப ஓதுதல், பிரணவமான ஓரிடத்தை அபியசித்தல் அதாவது பயிற்சித்தல், ருத்ராத்தியாயமான ஸ்ரீருத்ரத்தை ஓதுதல் ஆகியனவே ஆகும். பொருள் புரியாமல் வெறும் வேதத்தை ஓதுதல் ஜபமாகாது. தியானம் என்பது எனது சுரூபத்தை சிந்திப்பதும் திரும்ப திரும்ப நினைப்பதுமே ஆகும். சமாதி முதலிய யோகங்கள் அல்ல. எனது ஆகமங்களின் பொருளை நன்கு அறிவதுதான் ஞானமாகும். பிற பொருட்களின் பொருள் அறிவு ஞானமாகாது. தேவி, முற்பிறவியின் மனப்பதிவுகளின் தன்மையால், அதாவது அதன் காரணத்தால் மானசீக பூஜையிலோ வெளித்தோற்றமாக தெரியக்கூடிய பூஜையிலோ எதில் மனம் ஈடுபாடு கொள்கிறதோ அதிலேயே மனம் உறுதி பெறுதல் வேண்டும். அதையேதான் அனுஷ்டிக்க வேண்டும். வெளியிலே செய்கிற பூஜையை காட்டிலும் மானசீக பூஜை 100 மடங்கு உயர்ந்தது. ஏனெனில் அதில் குற்றங்களின் சேர்க்கை இருக்காது, மற்றும் கண்ணெதிரில் தெரியக்கூடிய குற்றங்களும் ஏற்பட வழியிருக்காது. மன தூய்மை, அதாவது அகத்தூய்மை தான் தூய்மை. புற தூய்மை தூய்மை எனப்பட மாட்டாது. அகத்தூய்மை அற்றவனது புற தூய்மையை தூய்மை என கொள்ள முடியாது. தேவி, புறப்பூஜையோ அகப்பூஜையோ அன்போடு கூடியதாக இருக்க வேண்டும். அன்பில்லை எனில் அது ஏமாற்றுதலாகவே ஆகும். நான் எனது கடமையை முறைப்படி ஆற்றியுள்ளேன், நான் தூய்மையானவன், மற்றவர் என்னை என்ன செய்ய முடியும் என்ற மனநிலை உள்ளவனது பூஜனையில், அது மானசீக பூஜையோ அல்லது புறத்தோற்றம் கொண்ட பூஜையோ எதுவாக இருந்தாலும், அதிலுள்ள அன்பையே நான் ஏற்பேன். தேவி, செயலின் உயிரே, செயலின் ஆன்மாவே, அன்பு ஒன்றுதான், அதுதான் எனது தொன்மை நெறி. மனம், வாக்கு, காயம் மூலம் நாம் செய்யும் செயலின் பயனில் சிறிதும் இச்சையின்றி செயல் செய்தலே நன்று.
தேவி, பயனில் விருப்பம் கொண்டால் அப்பொழுது என்னையே பெற வேண்டும் என்கிற அன்பில் குறை தோன்றிவிடும். ஏன் தெரியுமா? பயனை விரும்புபவனுக்கு அப்பயன் கிட்டாமல் போனால் அவன் என்னை விடுத்து நகர்ந்து சென்று விடுகிறான். கற்பின் சிகரமே, பயன் விரும்பினாலும் எந்த சாதகனது சித்தம் என்னிடமே நிலைத்து நிற்குமோ அவனுக்கு அவனது அன்பின் அளவிற்கேற்ப பயனை கட்டாயம் தருவேன். எவரது மனம் பயனை எதிர்பார்க்காமல் என்னிடமே ஒன்று இருக்குமோ அவன் பின்பொரு சமயம் பயனை பெற விரும்புவானேயானாலும் அவனும் எனக்கு பிரியமான தொண்டன்தான். எவனொருவன் முற்பிரிவியின் மனப்பதி பதவிகளுக்கு ஆட்பட்டு பலாபலன்களின் மனம் வைக்காது கலக்கமுற்று என்னையே சரணம் அடைகிறானோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பரமேஸ்வரி, எனது அடியார்களுக்கு என்னை அடைவதைத் தவிர வேறெதுவும் பெரியதொரு பயனாக லாபமாக இல்லை. அதே போலத்தான் எனக்கும் அவ்வாறான பக்தனை பெறுவதிலும் பெரியதொரு லாபமில்லை. எனது அடியார்களுக்கு என்னை அடைவதைத் தவிர வேறெதுவும் பெரியதொரு பலனாக லாபமாக இல்லை. அதே போலத்தான் எனக்கும் அவ்வாறான பக்தனை பெறுவதிலும் பெரியதொரு லாபம் இல்லை. என்னிடம் வைக்கப்பட்ட அவனது அன்பே எனது திருவருளினால் பரம நிர்வாண ரூபமான முக்தியை தந்து விடுகிறது. எவன் இங்குமெங்கும் ஓடித்திருகின்றவனதை என்னிடமே அர்ப்பணித்து விடுகின்றானோ அதனால் எனது அனன்ய பக்தனாக அதாவது அடியவனாக ஆகின்றானோ அந்த அடியவனே எனது சிவதர்மங்களை அனுஷ்டிக்கத்தக்கவன். அம்மாதிரி என்னிடமே மாதிரி அர்ப்பணித்த அடியவனுக்கு 8 இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவைகள் என்னவென்று கூறுகிறேன் கேள். எனது அடியார்களிடம் நேசம், எனது பூஜையில் விருப்பம், பிறரை கொண்டு செய்விக்காமல் சிவபூஜையை தானே செய்தல், அவனது செயல்கள் அனைத்தும் என்னை பற்றியனவாகவே இருத்தல், எனது திருவிளையாளர்களை பற்றி கேட்பதில் ஈடுபாடு, அவ்வாறு கேட்கும் போது காதலாகி கசிந்து உருகுதல், எப்பொழுதும் என்னையே நினைத்திருத்தல், என்னை அண்டியே வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்தல் என்பனவே அந்த 8 இலக்கணங்கள். இவ்வெட்டு இலக்கணங்களும் ஒரு மிலேச்சனான சண்டாளனிடம் இருப்பதும் அவனே ஸ்ரீமான், அவனே உயர்ந்த அந்தணன் முனிவரும் கூட, அவனே சிறந்த துறவியும் பண்டிதனும். எனது பக்தன் இல்லாதவன் 4 வேதங்களையும் கற்றறிந்தவனாக இருப்பினும் அவன் எனக்கு அன்பன் அல்லன். பக்தனாக இருப்பின் அவன் சண்டாளனாகினும் எனக்கு அன்பனே. அவனுக்கு தரத்தகாதது எதுவுமே இல்லை. அவனிடம் இருந்து எதையும் பெற்றுக் கொள்ளலாம். அவன் என்னைப் போலவே கொண்டாடத்தக்கவன். எவன் ஒருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ பூவோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன். அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. எவனொருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ பூவோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன். அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. நமே பிரியச்சதுர்வேதி மத் பக்த ஸ்வபசோபியா தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் சச பூஜ்யோ யதாஹ்யகம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரகச்சதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சச மே ந பிரணஸ்யதி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தஸ்யாகம் ந பிரணயஸ்யாமி சச மே ந பிரணஸ்யதி. எவனொருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ பூவோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன். அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை உத்தரகண்டம் அத்தியாயம் 11 சிவபிரான் கூறுகிறார், தேவி, இனி பக்தர்கள் ஞானம் பெற தகுதியுடையவர்கள் அறிஞர்கள் அந்தணர்கள் ஆகிய வர்ணத்தவர்களுக்கான அறநெறி முறைகளை கூறுகிறேன், கவனமாக கேள். விடியற்காலம் நடுப்பகல் மாலை என்கின்ற 3 வேளைகளிலும் நீராடுதல், அக்னிஹோத்திரம் முறைப்படி சிவலிங்க திருமேனியை பூஜித்தல், தானம் அளித்தல், கடவுளிடம் அன்பு அதாவது பக்தி, எப்பொழுதும் எல்லோரிடமும் தயவுடன் இருத்தல், உண்மையே பேசுதல், மகிழ்ச்சியாக இருத்தல், கடவுள் உண்டு என்கின்ற நம்பிக்கை, ஜீவகாருண்யம் அதாவது பிறர்க்கு இன்னா செய்யாமல், தவறான நடத்தையை கண்டு வெழுகுதல், ஸ்ரத்தை வேதமோதுதல், யோக நெறி ஒழுகுதல், பிறருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்தல், கேட்பார்கள் இருப்பின் விளக்கி கூறுதல், பிரம்மச்சரியம் அதாவது புலநடக்கம், நல்லோரது உபதேசங்களை கேட்டல், தவம் செய்தல், பொறுமை ஏற்றல், தூய்மை, குல வழக்கப்படி குடிமை வைத்துக் கொள்ளுதல், பூணூல் அணிதல், தலைமுடி தெரியாதிருக்க தலைப்பாகை அணிதல், உத்தரீயம் அணிதல், தள்ளப்பட்ட தூய்மையற்ற பொருள்களை உபயோகிக்காதிருத்தல், ருத்ராட்ச மாலை அணிதல், திருநீறு அணிதல், பௌர்ணமி அமாவாசை முதலிய பர்வங்களிலும் முக்கியமாக சதுர்தசி தினத்திலும் சிவபூஜை செய்தல், பிரம்மகூர்ச்ச நீரை பருகுதல், இதிலே ஒரு குறிப்பு, தர்பிப்புள்ளி நீரோடு பஞ்சகவ்யம்
சேர்த்து கிடைக்கும் நீரே பிரம்மகூர்ச்சம் ஆகும். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த உரையாசிரியர் கொடுத்திருக்கிறார். நாம் அடுத்தது அதை காண்போம். பிரம்மகூர்ச்சம், பிரம்மகூர்ச்ச நீரை பெறுதல், ஒவ்வொரு மாதமும் இந்த பிரம்மகூர்ச்ச நீரால் எனக்கு அபிஷேகம் செய்து விசேஷமாக பூஜித்தல், தனக்கென்று சமைத்த அன்னத்தையும் பித்திருக்களுக்காக செய்யும் சிராத்தத்தின் அன்னத்தையும் புசியாதிருத்தல், பழைய அன்னத்தை புசியாதிருத்தல், புழுத்த அரிசி முதலியவற்றினால் ஆன கஞ்சியை தவிர்த்தல், கள் உண்ணாமை, சிவபூஜைக்கு பின் சண்டிகேஸ்வரருக்கு நிர்மால்யமாக தந்த அன்னத்தை புசியாதிருத்தல் முதலிய அனைத்து நெறிமுறைகளும் அனைத்து வருணாசிரமங்களில் இருப்பவர்களுக்கும் பொதுவான தர்மங்களாகும். இதிலே இந்த பிரம்மகூர்ச்ச நீரை பற்றிய விளக்கத்தை உரையாசிரியர் கொடுக்கிறார். பராசர ஸ்மிருதியில் 11வது அத்தியாயத்தில் உள்ள பிரம்மகூர்ச்ச விளக்கம், கோமூத்திரம், பசுஞ்சாணம், பால், தயிர், நெய், தர்பை நீர் இவ்வு ஆறும் தூய்மையானவை, பாவத்தை போக்குபவை. இக்கலவையை பிரம்மகூர்ச்சம் அதாவது தர்பை நீர் கலந்த பஞ்சகவ்யம் எனப்படும். இந்த பிரம்மகூர்ச்சம் தயார் செய்யக்கூடிய முறையானது காராம்பசுவின் கோமூத்திரம், வெள்ளை பசுவின் சாணம், தாமிரவர்ணமுடைய பசுவின் பால், சிவப்பு நிறப்பசுவின் தயிர், கபில வர்ணமுடைய பசுவின் நெய் அல்லது கபில நிறப்பசுவின் கோமூத்திரம் முதலிய ஐந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோமூத்திரம் ஒரு பலம், இது ஒரு அளவு. கட்டை விரலின் பாதி அளவு சாணம், பால் 7 பலம், தயிர் 3 பலம், நெய் 1 பலம், தர்பைப்புல் நீர் 1 பலம் இவற்றை ஒன்று சேர்க்க வேண்டும். காயத்ரி மந்திரத்தினால் கோமூத்திரத்தையும், கந்தத்வாரா என்கிற மந்திரத்தினால் பசுஞ்சாணையும் பசுஞ்சாணத்தையும், அப்யாயஸ்வர என்கிற மந்திரம் கூறி பாலையும், ததிக்ராவ்ணா என்கின்ற மந்திரத்தினால் தயிரையும், தேஜோசி சுக்கர என்கின்ற மந்திரம் சொல்லி நெய்யையும், தேவசியத்வா என்கிற மந்திரம் கூறி தர்பை புள்ளின் நீரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மந்திரங்கள் கூறி ஒன்றாக கூட்டப்பட்டு தூய்மை பெற்ற கலவையை அக்னியின் அருகில் வைக்க வேண்டும். ஆபோஹிட்டா என்கிற மந்திரம் கூறி அக்கலவையை கலக்க வேண்டும். மானஸ்தோகே என்கிற மந்திரம் கூறி நீரால் அக்கலவையை புரோக்ஷிக்கவும். பின் இராவதி, இதம் விஷ்ணுஹோ, மானஸ்தோகே, சம்பதி என்கிற மந்திரங்களை கூறி நுனி முறியாமல் இருக்கும் 7 தர்பை பொருட்களினால் செய்த கூர்ச்சத்தினால் அக்னியின் அருகில் வைக்கப்பட்ட பஞ்சகவ்யத்தை அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். ஹோமம் செய்து மீதமான பஞ்சகவ்யத்தை பிரணவமான ஓங்காரத்தை சொல்லிக் கொண்டே திருவும்பவும் கலக்கி கையில் எடுத்துக்கொண்டு அதை குடிக்கவும். எவ்வாறு நெருப்பு கட்டைகளை எரித்து சாம்பலாக்குகிறதோ அவ்வாறே பிரம்மகூர்ச்சமான இந்த பஞ்சகவ்யம் மனிதனின் தோல் எலும்பு முதலியவற்றில் தங்கியுள்ள பாவங்களை எரித்து சாம்பலாகட்டும். தேவதைகள் இதில் குடியிருப்பதால் பிரம்மகூர்ச்சம் மூலகங்களிலும் பவித்திரமாக தூய்மையானதாக கருதப்படுகிறது. இதை பற்றிய விரிவான அந்த பராசர ஸ்மிருதியையும் உரையாசிரியர் கொடுக்கிறார். நாம் தொடர்கிறோம். இனி அந்தர்களுக்கான விசேஷ தர்மங்கள், பொறுமை, அமைதி காத்தல், மகிழ்ச்சியுடன் இருத்தல், வாய்மை, பிற பொருளை கவராதிருத்தல், புலனடக்கம், இறைவனை பற்றிய மெய்யறிவு, வைராக்கியம், திருநீறு அணிதல், உலகியல் மயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருத்தல், இப்பத்தும் அந்தணர்களுக்கான விசேஷ தர்மங்கள். இப்பொழுது யோகிகளான துறவிகளின் இலக்கணம். பகலில் மட்டும் பிச்சை எடுத்த அன்னத்தை உண்பது என்பது ஒன்றே முக்கிய இலக்கணம். வானப்பிரஸ்தர்கள் ஆனவர்களுக்கும் இதே நியமம்தான். துறவிகள், வானப்பிரஸ்தாசிரமிகள், பிரம்மச்சாரிகள் ஆகிய மூவரும் இரவில் உணவு எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஓதுவித்தல், வேள்விகள்

வர்ணத்திற்கான தர்மங்கள் முதல் மூன்று வர்ணத்தவர்களுக்கு பணிவிடை செய்தல். இல்வாழ்வானது தர்மங்கள் நந்தனவனம் அமைத்தல், எனது திவ்ய திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்லுதல், தன் மனையாளிடம் மட்டுமே புணருதல் என்பன. வானப்பிரஸ்தர்கள், துறவிகள், பிரம்மச்சாரிகள் ஆகிய மூவரும் புலன் அடக்கம் கொண்டு பிரம்மச்சாரியத்தை காத்தலே முக்கிய தர்மம். பெண்களுக்கோ கணவனுக்கு பணிவிடை செய்வது ஒன்றே தொன்றுதொட்டு வரும் அறநெறி. இது தவிர வேறொரு விரதமும் தேவையில்லை. மங்களமானவளே, கணவன் அனுமதித்தால் மட்டுமே பெண்கள் என்னை பூஜிக்கலாம். பதிசேவையை விடுத்து விரதங்கள் அனுஷ்டிக்கும் பெண்டிர் நரகம் புகுவாள். இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இனி விதவைகளான கைம்பெண்களுக்கான பொது தர்மங்களை கூறுகிறேன் கேள். விரதங்கள் அனுஷ்டிப்பது, தானமளித்தல், தவம் ஏற்றல், ஆச்சாரம், தரையில் படுத்தல், இரவில் மட்டும் உணவு ஏற்றல், எப்பொழுதும் புலன் அடக்கத்துடன் இருத்தல், திருநீறு அல்லது தண்ணீரினால் நீராடுதல், அமைதியாக இருத்தல், மௌனமாக இருத்தல், பொறுமை காத்தல், முறைப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்தல், அஷ்டமி, சதுர்தசி, பௌர்ணமி, முக்கியமாக ஏகாதசி என்று முறைப்படி உபவாசம் இருத்தல், என்னை பூஜித்தல் என்பவே விதவைகளுக்கான தர்மங்கள். இதுவரை தங்கள் தங்களது வர்ணாசிரமங்களில் ஊற்றம் கொண்ட அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், துறவிகள், பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள், இல்வாழ்வோன் ஆகியவர்களது அறநெறிமுறைகளை சுருங்க கூறினேன். மேலும் வேளாளர்கள், பெண்கள் ஆகியவர்களுக்கான தர்மங்களையும் கூறினேன். தேவி, நீயும் எப்பொழுதும் என்னையே சிந்தித்த வண்ணம் எனது திரு ஐந்தெழுத்தை ஓங்காரத்துடன் இணைத்து ஆறெழுத்து மந்திரமாக ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்ய வேண்டும். இவையே வேதங்களில் கூறப்பட்ட நெறிமுறைகள். இதுவே தர்மம். இதுவே அறம் பொருள் இரண்டின் சேர்க்கை சுருக்கமாகும். உலகில் எவனொருவன் தன் விருப்பத்திற்கு ஏற்ப எனது அருவுருவான சிவலிங்க விக்கிரகத்திற்கு சேவை செய்வதே தன் கடமை என்று கொண்டிருக்கிறானோ, அவன் முற்பிறவியில் செய்த பூஜையின் பயனாக அந்த மனப்பதிவுகளை தன்னுள் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இப்பிறவியில் காதலாகி கசிந்து ஒருவன் அன்பன் ஆகிறான். அதனால் அவன் பெண், பொன், மண் என்கிற உலகியல் விஷய சுகங்களில் ஈடுபாடு கொண்டாலோ அல்லது வெறுப்புதான் கொண்டாலோ, எதுவாகிலும் தாமரையிலே தண்ணீரிலேயே மிதந்தாலும் அதில் ஒட்டாதது போல பாவங்களில் அவன் ஒட்டுவதில்லை. அதாவது உலகியல் இன்ப துன்பங்கள் அவனை தீண்டுவதில்லை. எனது அருளினால் தூய்மை பெற்ற அந்த அறிஞன் எனது சுரூபத்தை நன்கு அறிகிறான். அதனால் அவனுக்கு இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற விதி நிஷேதங்கள், அதாவது இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பவை இல்லை. இச்சமாதி நிலையோ சரணாகதி செய்ய வேண்டும் என்பதோ அவனுக்கு அவசியமில்லை. எனக்கு எப்படி விதி நிஷேதங்கள் இல்லையோ அவ்வாறே அவனுக்கும் விதி நிஷேதங்கள் இல்லை. பரிபூர்ணனான எனக்கு எப்படி செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லையோ அதுபோலத்தான் செய்ய வேண்டியது அனைத்தையும் முறைப்படி செய்து முடித்த ஞான யோகியருக்கும் செய்தாக வேண்டும் என்பதாக எதுவும் இல்லை. அவர்கள் எனது அடியார்களின் நலனுக்காகவே மனிதத்தன்மையை ஏறிட்டுக் கொண்டு இந்நில உலகில் உலா வருகிறார்கள். அவர்களை ருத்ர உலகிலிருந்து நழுவி விழுந்த ருத்ரர்களே என எண்ணுவாயாக. எவ்வாறு எனது ஆளுமை, அதாவது என்னுடைய கட்டளை, பிரம்மா முதலிய தேவர்களை அவரவர்களது செயலில் ஈடுபடுத்துகிறதோ அவ்வாறே அந்த சிவயோகிகளின் ஆளுமை, அதாவது கட்டளை, மனிதர்களை அவரவர்களது கடமைகளில் ஈடுபடுத்துவதாகும். எனது கட்டளைகளுக்கு அவர்களே ஆதாரம். அவர்களிடம் அன்பு, அளவு கடந்த அன்பு உள்ளது. ஆகவே அவர்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. உயர்ந்த பயனை பெறுவதற்கான அறிகுறிகளை, நம்பிக்கையை பெருக்குகிறது. எவருக்கு என்பால் அளவு கடந்த காதல் அன்பு உள்ளதோ அவருக்கு இதுவரை கண்டிராத, கெட்டிராத, அனுபவத்திலும் வந்திராத புதியதான ஒரு அனுபூதியான முதிக்கிறது. அப்பொழுது அந்த அனுபூதியில் அவருக்கு திடீரென்று உடலில் ஒரு நடுக்கம், வியர்வை, கண்களில் நீர், குரலில் தழுதழுத்த நிலை மற்றும் பேரானந்தம் முதலிய பாவங்கள் அந்த மனநிலை அடிக்கடி தோன்ற ஆரம்பிக்கின்றன. இவ்விலக்கணங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒன்றொன்றாகவோ அல்லது அனைத்தும் ஒரே நேரத்திலோ கூட தோன்றலாம் என்பதால் தோன்றும் இந்த அன்பு மந்த நிலை, மத்தியம நிலை, உத்தம நிலை என்பதைக் கொண்டு அடியார்களிலும் மந்தர், மத்தியமர், உயர்ந்தவர் என்கிற அடையாளங்களை கண்டுகொள்ளலாம். இரும்பு தீயில் காய்ச்ச சிவப்பாகிறது. அப்பொழுது இரும்பாக மட்டும் இருப்பதில்லை, பவித்ததாக இருக்கிறது. அதே போல எனது திருவருள் கிடைத்ததும் அவன் மனிதனாக மட்டும் இருப்பதில்லை, எனது சுரூபமாகவே ஆகிவிடுகிறான். மற்ற மனிதர்களைப் போல கைகால்கள் முதலியன கொண்டவர்களாக சாதாரண மனிதர்களைப் போல காட்சி தந்தாலும் உண்மையில் அவர்கள் ருத்ரர்களே. அவர்களும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தானே என்று அறிஞர்கள் கேவலமாக, இலக்காரமாக நினைக்கக்கூடாது, இகழக்கூடாது. எந்த அறிவினி அவர்களை சாதாரண மனிதர்களாக எண்ணி இகழ்கிறானோ அவன் தனது ஆயு, செல்வம், குலம், ஒழுக்கம் ஆகியவைகளை இழந்து நரகத்தில் விழுகிறான். பல சொல்லி என்ன? எப்படியாவது ஏதாவதோர் உபாயத்தை வெளியே ஏற்றி என்மேல் சித்தத்தை ஈடுபடுத்துவதே நலம் பெறுவதற்கான ஒரே வழி. எப்படியாவது ஏதாவதோர் உபாயத்தை ஏற்று என்மேல் சித்தத்தை ஈடுபடுத்துவதே நலம்.

0: பெறுவதற்கான ஒரே வழி. உபமன்னி முனிவர் கூறுகிறார், இவ்வாறு நீலகண்டனாகிய சிவபிரானையும் உலகங்களும் நன்மை பெற வேண்டி ஞான நெறியின் கருப்பொருளை சுருங்க கூறியுள்ளார். இந்த மெய்யறிவான விஞ்ஞானத்தை விளக்க வந்தவைகள்தான் வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் மற்றும் அனைத்து வித்தியைகளும். இந்த சிவஞானமான மெய்யறிவு கூறுவது என்னவென்றால், ஞானம் அறிய வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது, அதற்கான தகுதி, அதை அடைய சாதனை, அதனால் பெறும் சாத்தியம் என்கிற ஆறு பெறுதற்கு அரிதான பெரும்பேறுகளை பற்றிய சுருக்கம்தான். இந்த சிவஞானமான மெய்யறிவு கூறுவது என்னவென்றால், ஞானம் அதாவது அறிவு, அறிய வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது அதாவது அனுஷ்டிக்க வேண்டியது, அதற்கான தகுதி, அதை அடைய வழி அதாவது சாதனை, அதனால் பெறும் சாத்தியம் அதாவது அடைய பெறும் பயன் என்கிற ஆறு பிறர்க்கு அரிதான பெரும் பேர்களை பற்றிய சுருக்கம்தான். ஸ்ரீ கிருஷ்ணா, குருவிடமிருந்து பெறப்படுவது ஞானம், அறிய வேண்டியது பசு பாசம் பதி என்கின்ற ஒன்றும், அனுஷ்டிக்கப்பட வேண்டியது சிவலிங்க திருமேனி பூஜை முதலியன, தூய அன்பே தகுதி, திரு ஐந்தெழுத்து முதலிய மந்திரங்களே சாதனம், சிவநிலை சாத்தியம் அதாவது அடைய வேண்டுவது. குருவிடமிருந்து பெறப்படுவது ஞானம், அறிய வேண்டியது பசு பாசம் பதி என்கின்ற மூன்றும், அனுஷ்டிக்கப்பட வேண்டியது சிவலிங்க திருமேனி பூஜை முதலியன, தூய அன்பே தகுதி, திரு ஐந்தெழுத்து முதலிய மந்திரங்களே சாதனம், சிவநிலை சாத்தியம் அதாவது அடைய வேண்டுவது. இவற்றை உள்ளபடி அறிவதே மெய்யறிவு அதாவது ஞானம். இவ்வாறு அறிந்தாலே அனைத்தும் அறிந்ததாகும். முதலில் தன் தகுதிக்கேற்ப பூஜை வேள்வி முதலியன வாயிலாக வெளிப்படையான பூஜையை செய்து நன்கு பழகி பின்புதான் மானசீக பூஜையை தொடங்கலாம். எவன் ஒருவன் சிவபிரான், சிவயான இறைவி இவர்களை பற்றிய ஞான அமுதத்தை பெற்று பக்தியினால் மன நிறைவு பெற்றிருப்பானோ அவனுக்கு உள்ளும் புறமும் எங்கும் எதையும் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே மீதமில்லை. அவன் அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தவன் ஆகிறான். ஆகவே முதலில் வரிசையாக வெளியே தெரியும்படியாக அல்லது உள்ளேயே மானசீகமாக செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் விடுத்து ஞானத்தினால் நியாயமான அதாவது அறியப்படிய வேண்டிய அறியப்பட வேண்டியதான உண்மையை நன்குணர்ந்து அதன் பின் உண்மை உணர்வதற்கு சாதனமாக இருந்த ஞானத்தையும் துறக்க வேண்டும். ஒருவேளை மனம் சிவனார் பக்கலில் ஒன்றுபடவில்லை எனில் கர்மங்களை செய்வதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. மனம் ஒன்றுபட்டு விட்டால் கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே அகப்புற கர்மங்களை செய்தோ செய்யாமலோ எவ்வகையிலாவது இறைவனிடம் மனதை ஈடுபடுத்த வேண்டும். ஆகவே எவனது மனம் சிவ பரம்பொருளிடம் ஒன்றுபட்டு விட்டதோ, எவனது புத்தி அசைவற்று நிலையாக நிற்குமோ, அவ்வாறான சான்றோர்க்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் எங்குமே பரமானந்த நிலை ஏற்படுகிறது. எவனது மனம் சிவ பரம்பொருளிடம் ஒன்றுபட்டு விட்டதோ, எவனது புத்தி அசைவற்று நிலையாக நிற்குமோ, அவ்வாறான சான்றோருக்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் எங்குமே பரமானந்த நிலை ஏற்படுகிறது. இவ்வுலகில் ஓம் நம சிவாயே என்கிற திருவைந்தெழுத்தை ஓதுவதாலேயே அனைத்து சித்திகளும் நன்மைகளும் எளிதில் பெறலாகும். ஆகவே ஒப்புயர்வற்ற பெருநிலையை பெறுவதற்கு இத்திரு ஐந்தெழுத்தின் உண்மை அறிவை பெற வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஆத்ம சுத்தியிலிருந்து அனுபவ சுத்தியும் அனுபவ சுத்தியிலிருந்து அனுபோக சுத்தியும் உண்டாகின்றன. ஆத்மசுத்தி எனப்படுவது மன தூய்மையாகும். பொருட்களின் நுகர்ச்சியே அனுபவ தூய்மையாகும். அனுபோக சுத்திக்கு அனுபவ சுத்தியே அடிப்படை. ஆக இந்த இரண்டு தூய்மைகளின் அடிப்படையில் உலகப் பொருட்கள் எல்லாவற்றிலும் சிவபிரானை காண்பதே அனுபோக சுத்தியாகும். இவ்வுண்மையை அறிவதனால் பேரின்ப தூய்மையாகிய வீட்டுலக திறவுகோல் அறியப்படுகின்றது.

மறைவோடு புலிவாழ்வை மதித்துள்ளார்கள் பண்ணுடைய பதஞ்சலி யாத்திரவாத பாக்கியமே பண்ணுடைய பதஞ்சலி யாத்திரவாத பாக்கியமே உண்மை போல் பரதம் தந்தை எண்ணினால் அது இல்லை யாங்கள்

அருட்பிரதாகிய கருணாம்பிகை அவிநாசியப்பருடைய எல்லை இல்லாத கருணையினாலே அவிநாசி தல புராணம் கேட்கும்படியாக சொல்லும்படியாக திருவருள் கூட்டியுள்ளது. அவனுடைய கருணையினாலேதான் வாழ்கிறோம், அவனுடைய கருணையினாலேதான் இப்ப இந்த புராணம் கேட்கிறோம். அவன் கருணை இல்லையானா உலகத்துல அற்ப வாக்கியங்களை அவலட்சணமா இருக்கிற வாக்கியங்களை வார்த்தைகளை கேட்க முடியாது. அவன்தான் பார்த்து நீங்க அந்த மாதிரி செய்ய வார்த்தைகளை கேட்காதீங்க, என்னுடைய பெருமையை கேளுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை தந்து இங்க உட்காரதுதான். நாமும் வந்து சாமான்யமா சொன்னா கேட்க மாட்டோம், அப்படி ஒண்ணும் நம்ம இழைச்சாடும் அப்படி இந்த மாதிரி சாமி சொன்னி கேட்க மாட்டோம். என்ன காரணம்னா ஆன்மா ஆணவ மலத்தோட வெகுகாலம் கூடி இருந்தபடியினாலே அது என்ன பண்ணி இருக்கிறார் சாமி கருணையினாலே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ புண்ணிய நாம முன்ன பிறவிகளே செய்திருந்தபடியினாலே நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொஞ்சம் புத்தி உள்ளவங்க சொன்னா கேட்பாங்கல்ல, அது போல பக்குவப்படுத்தி அதுக்கு மேல என்னுடைய பெருமையை கேளுங்கள் அப்படின்னு அவன் வந்து நம்மை ஆக்கி இருக்கிறான். செடிகால் கேள்விங்களோ சிவ நம்பர செம்பவளை எரிபோல் வெனிப்பிராங்கிறது எப்போதும் இதுதான். அந்த வகையில இந்த அவிநாசி தலபுராணம் விரிவுரை என்பது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம், அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லையானா சுவாமியினுடைய பெருமையை கேட்க கொடுத்து வைக்காது. பல பேர் உலகத்துல இருக்கிறவன் தன் பெருமையை சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்தவங்க இத்தனை நான் அந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன், அவனுக்கு அப்படி பண்ணேன், இவனுக்கு இப்படி பண்ணேன் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய பெருமையை உலகத்துல விளம்பரம் அப்படியெல்லாம் நிறைய இருக்கான். ஆனா பரமேஸ்வரன் நன்மை அப்படி செய்யாதுன்னு நினைக்கிறான்னா அவனுடைய பெருமையை கேட்கும்படியாக அவனுடைய பெருமையை கேட்கும்படியாக நம்மை ஆக்கி இருள் சேர் இதுவனையின் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு என்பது திருக்குறள். அதனால சிவபெருமானுடைய புகழை கேட்பவர்களுக்கு இருள் சேர் இருவரையும் சேரா அடுத்தா போல பிறவி வர பிறவி வர வந்தாலும் உயர்ந்த பிறவியா இருக்கும். அருணகிரிநாதர் பெருமானே என்ன மறுபடியும் ஜனனத்துல விட்டு விடாரு, மறுபடியும் ஒரு தாய் வயிற்றிலே பூந்து பறக்க முடியாது விட்டு விடாரு. அப்படி விட்டாலும் கூட இந்த மாதிரி ஒரு பறவையை கொடுத்து கேட்கிறார் குழந்தை திருப்பூர். இப்படி சொல்றாரு பிறவியே விட்டு விடாரு, விட்டாலும் கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள பிறவி எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறார் குழந்தை திருப்பூர். திமிர பெரிய ஏழை பணக்காரனாவான். யார சேர்ந்தா மனமும் தனமும் உள்ளவனை சேர்ந்தா ஏழை பணக்காரனாவான். கஞ்சப்பயிர் எத்தனை வருஷம் பாடுபட்டா கூட உன்னை மீள வர மாட்டான். இப்படியே இருக்கணும், இப்படி இருந்தாக்கா நம்ம சொல்ல முடியா பார்க்க முடியாதவனே செலவுக்கு வந்தா பணக்காரன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு அஞ்சாறு பேர் வேலை செய்யறான், நல்லா ஏழைதான் அவன் பெரும் பணக்காரன். அஞ்சாறு பேருக்கு வீடு விட்டு கொடுத்துட்டா அஞ்சாறு பேர் அவங்ககிட்ட பண்ணைய வேலை பாக்குறாப்பா, சொந்த வீடு இல்லாம இருக்கான், எல்லாத்துக்கும் வீடு விடுது மா தரம் மா. அது போல சிவபெருமானை சேர்ந்த அன்மார்களை சிவமாகவே ஆக்கிடுவான். சிவமா சிவபெருமானை சேர்ந்த அன்மார்களை பெருமான நலமாய செஞ்சுட நல்லுதவும் நாம் ஒழிந்து சிவமானவாடி சிவனை சேர்ந்த அன்மாக்கள். இப்ப இந்த கண்ணானது இப்ப ஒளியோட சேர்ந்து இருப்பதால் ஒளியாக இருக்கிறதுல, வெளிச்சத்தோடு சேர்ந்து இருப்பதனால கண்ணு வெளிச்சமா இருக்கு, இருட்டோட சேர்ந்தா இருக்க. அதுபோல சிவத்தோடு சேர்ந்த அன்மாக்கள் சிவமா. அதனாலே இப்படி சிவத்தோடு சேருவதற்கு அதிலே அன்பு உண்டாவதற்கு இப்படி சிவ ஞான நூல்கள் சிவ புராணங்களை கேட்பதினால அதுல அன்பு அதிகம் உண்டாகும். அன்பு அதிகம் உண்டாச்சுன்னா சாமியை விட்டு பிரிய மனசு வராது, சாமியை விட்டு பிரிய மனசு வராது.
அது அன்பு அதிகம் இல்லைன்னு வச்சுக்க பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு கும்பிட்டா சேர்த்தேன் அப்ப வேணும் அது நினைச்சது நடக்கலன்னு வச்சுக்க ஜாமியிலே போக மாட்டேன். அதனாலே அப்படி அன்பு அதிகம் உண்டாவதற்காக சாமியுடைய பெருமையை தெரிவதற்காக இந்த ஜென்மம் உயருவதற்காக இப்படி சிவ நூல்களை சிவ புராணங்களை அவசியமாக அதில் இந்த ஒவ்வொரு தலத்தினுடைய புராணங்களையும் அந்தந்த தலங்களிலே விரிவுரை பண்ணணும். ஆனால் இதுவரையில் அதிகமா எங்கேயும் அது மாதிரி காணும் அடியா பண்ணிவிடுவேன் தல புராணம். அதனால இந்த அவிநாசி என்கின்ற இந்த திருத்தலம் கொங்கு நாட்டிலே மிக சிறப்புடையதாக இருப்பது உயர்ந்த அதிசயம் நடந்தது. கொங்கு நாட்டில் இருக்கிற தேவார பாடல்கள் ஏழு தலங்களிலே உச்சகட்டமான அதிசயம் நடந்தது இந்த தலம். கரூர், பவானி, திருச்செங்கோடு, வெஞ்சனாக்குழல், கொடுமுடி, அவிநாசி, திருமுருகன் குடி, ஏழாச்சா, இந்த ஏழு தலங்களிலே மிக அதிசயம் நடந்தது இந்த தலத்துல. கொங்கு நாட்டில் ஏழு தலங்களிலே மிக அதிசயம். என்ன அதிசயம் என்ன அதிசயம்? முதலாயிருந்து பிள்ளைய இரண்டு வருஷத்துக்கு முந்தைய உள்ள பிள்ளைய வரவழைத்த அதிசயம் இந்த தலத்தில். அதை செய்தவர் சைவாச்சாரியர். சைவ சமய ஆச்சாரியர் யாரு? சுந்தர சுவாமி. சைவ சமய ஆச்சாரியர் செய்தபடியினாலே இந்த அதிசயத்தை சைவ சமயம் உயர்ந்தது. வேற எந்த சமயத்தில் இது மாதிரி செய்தது மாதிரி கிடையாது. அதனால அப்படிப்பட்ட இந்த தலத்திலே அந்த தலபுராணத்தை கேட்பது நீங்க கைலாயத்திலிருந்து ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் இந்த 1 மணி நேரத்தில் கைலாயத்தில் 1000 வருஷம் இருந்து தவம் பண்ணினா எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த 1 மணி நேரத்தில் இந்த புராணம் கேட்கற இந்த தலத்தில் இருந்து கேட்கறதுனால அதிலே இந்த புராண ஆசிரியர்கள் முதல்ல தோத்திரம் என்று அமைப்பார்கள். விநாயகர்லிருந்து தோத்திரம் பாடுவார்கள். அப்படி விநாயகர் தோத்திரம் பாடி சுவாமி தோத்திர அவிநாசிப்பர் தோத்திரம் பாடி அதுக்கு மேலே கருமாலய செல்வி தோத்திரம் பாடி மறுபடி விநாயகர் தோத்திரம் பாடி அதுக்கு மேலே இப்ப முருகன் பெயர் தோத்திரம் சொல்றார். இப்ப சொல்லப்போது முருகன் தோத்திரம். சிவபெருமானுக்கு பிள்ளைகள் அளவே இல்லை. சிவபெருமானுக்கு பிள்ளைகள் எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவுன்னு சொல்றது உலகமே அவருடைய பிள்ளைகள். அதுல ஒரு 4 பிள்ளைகள் விசேடமான பிள்ளை. 4 பிள்ளைகள் விநாயகர், பைரவர், வீரபத்தரர், முருகப்பர். விநாயகர் முதல் பிள்ளை, 2வது பிள்ளை பைரவர், 3வது வீரபத்தரர், 4வது முருகர், கடைசி பிள்ளை. இந்த 4 பிள்ளையில 2 பிள்ளை வந்து நிக்கிறதுக்காக தக்கையாகத்தை அடிப்பதற்காக வீரபத்தரர் வந்தார். தக்கையாகத்தை அடிப்பதற்காக வீரபத்தரர் வந்தார். பரமருடைய கலையை பின்னுவதற்காக பைரவர்வருடைய அறத்தை எல்லாம் போக்குவதற்காக நிக்கரகத்தின் மூலமாக அனுக்கிறார். நிக்கரகத்தின் மூலமாக இந்த 2 பிள்ளையும் அனுக்கரகமாகவே வந்தது. விநாயகர் அவதாரம் பண்ணினார. கசமுகாசுரனை கொல்லுவதற்காக இல்லை, கசமுகாசுரனுக்கு அனுக்கரகம் பண்ணுவதற்காக. விநாயகர் கஜமுகாசுரன் தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் விநாயகர் வந்து அழிக்கவில்லை. அவனு கிட்ட இருந்த கெட்ட குணத்தை மாற்றி உருவத்தையும் மாற்றி தனக்கு முன்னால வாகனமா வச்சிருக்கார். ஊசிகவா விநாயகர் சொன்னார். அதே மாதிரி முருகப்பெருமான் சூரபெருமான கொல்லவில்லை. அவன் மயிலும் தேவருமாக ஆக்கி தன்னை தாங்கும்படியாகவும் கொடியாக வச்சிருந்தார். அழித்த இப்ப அனுக்கிரகமா அதனால இந்த 2 பிள்ளையும் எங்க பார்த்தாலும் இருக்கும். விநாயகரும் முருகப்பெருமானும் எல்லாரையும் இருக்கிறார்கள், பல இடங்களிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரக மூர்த்தி விநாயகரும் சுரபெருமான். அனுக்கிரக சுரபெருமான் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் 3 பேர் அடைஞ்சி அந்த 3 பேரும் அதனால 1008 அண்டங்களை 108 யுகம் ஆண்டார். அந்த 108 யுகம் தேவர்களை எல்லாம் சிறையில போட்டாங்க. யார் சூழல் தேவர்களை எல்லாம் சிறையில் 108 யுகம் சிறையில் நடந்தார். அதுக்கு காரணம் தக்கையாகத்துக்கு
போன பாவம். தச்சண்டியில யாகத்துக்கு போய் சிவபெருமான இகழ்ந்து, சிவபெருமான கூப்பிடுறதில்லன்னு சொல்லி இகழ்ந்து திட்டி விட்டு அவரை நீக்கி விட்டு யாகம் பண்ணேன். அந்த யாகத்துக்கு போய் எல்லாம் வட பாயாசம் போடுறேன்னு சொல்லி எல்லாம் சாப்பிடுறேன். அதை நீங்க தக்க யாகத்தை கேட்டீங்கன்னா நம்ம கூட போயிருக்கோம். அப்ப எப்படின்னு கேக்குறீங்களா, தச்சையான ரத்தனங்கள் மலைமலையா பூஞ்சிருக்கும், ரத்தனம் நவரத்தனங்கள், தங்கம் மலைமலையா பூஞ்சிருக்கும், தங்க கட்டிகள். அதே மாதிரி உயர்ந்த பொருள் அத்தனையும் மலைமலையா பூஞ்சிருக்கும். தத்த யாகத்துல போனவர்கள் எல்லாமே சாப்பாடு அவங்களுக்கு என்ன பிரியமா இருக்குதோ அத்தனை வகையான சாப்பாடு. அந்த சாப்பாடு சாப்பிடுறது இலையில இல்லை, வெள்ளித்தட்டில் இல்ல, தங்க சம்பாடத்துல சாப்பிடுறோம். தங்க சம்பாடத்துல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு தங்க சம்பாடத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ஏது கம்பன் அதுக்கு மேல சாப்பிட்டு சம்பாடத்தை எடுத்துக்கணும். அதுக்கு மேல இந்த ரத்தமா தங்கம் எல்லாம் மலை மலையா குஞ்சுது, அது எவ்வளவு வந்தாலும் வாரி மூட்டை எடுத்துட்டு வரலாம். அதுல இந்த அந்த யாகத்துக்கு போனது தனியா போன ஆளு இருக்கிறேன், வீட்டுக்காரியோட நின்று சோடியா போனது இருக்கிறது, தனியா போனவனு இருக்கிறேன், வீட்டுக்காரியோட போனவனு இருக்கிறான். வீட்டுக்காரியோட போனவன் புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் இந்த யாகத்துக்கு போனவன் என்ன பண்ண தெரியுமா, சாப்பிட்டு அவ ஒரு மூட்டை அவ ஒரு மூட்டை. இந்த ஒத்தையா போனவன் என்ன பண்ணுவாருன்னா, ஏமாந்து போன அப்பவன சொன்ன கேட்டால வாடி போயிட்டு வரலாம், அந்த யாகத்துக்கு வரமாட்டேன்றாள். இப்ப வந்திருந்தா அவ ஒரு மூட்டை நம்ம ஒரு மூட்டை. அதனால அப்பேற்பட்ட யாகம் பிரம்மதேவனுடைய புத்தகம். அந்த யாகத்துக்கு தாமதம் தற்போதம் சக்கரதி பதுமநிதி அல்லாத எல்லாம் அந்த யாகத்துக்கு வந்துருக்கு. தேவபுரத்துல இருக்க அத்தனை சொல்லும் படும். நம்ம மாதிரி கடையில பொருளை வாங்கி யாகம் பண்ணலாமா? நம்ம யாகம் பண்ணா கடையில நம்ம சத்திக்கிட்டு இருந்தவாறு வாங்கி பண்ணுவோம், அப்படி இல்லை. அத்தனையும் வந்துருச்சாங்க தங்கத்துக்கு ரத்தனத்துக்கு என்ன. அதனால அவ்வளவு சிறப்பான யாகம் பண்ணியபடியினாலே தேவர்கள் எல்லாம் அந்த யாகத்துக்கு போட்டான். சிவபெருமான இகழ்ந்து விட்டானே, அவன் யாகத்துக்கு போகப்படாதேன்னு நினைக்காம எல்லாம் போட்டான். அந்த பாவம் தான் அது அந்த யாகத்துல எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கும். தீராம சூரபெருமன் மூலமா உருட்டையும் கிடையாது. சிவனை இழந்தவருடைய வீட்டுல போய் பாயாசம் சாப்பிட்டு, சிவபெருமான இழந்தவருடைய வீட்டுல போய் பாயாசம் சாப்பிட்டதுனால உருட்டையும் கிடையாது. சூரபெருமன் விட்டு தண்டிக்க வச்சார், சூரபெருமன் விட்டு சிவபெருமான் தான் தண்டிக்க வச்சார். பாவம் தொலைக்கும் நம பார்வதி அதனாலே அந்த தேவர்கள் சிறையிலே கிடந்து அளவில்லாத வேதனை அடைந்தார். அதுதான் நல்ல புறம், அதுதான் அந்த துன்பம் தாக்க முடியாத தேவர்கள் எல்லாம் சிவபெருமான மாடத்தில் முறையிட என் மூலமாக ஒரு புத்திரன் வருவார், அவன் மூலமாக உங்களுக்கு துன்பம் தீரும் அப்படின்னு சொல்லி அது பண்ணினாரு. அதே மாதிரி முருகன் சிவனே முருகனாக வந்தார். சிவனே ஈசனே அவர் ஆடலால் மகவை ஆயினன்தான் பிரதமர். ஈசனே அவர் ஆடலா திருவிழை ஆடலனால குழந்தைய மாதிரி இருந்திருக்கிறார் முருகன். சின்ன பிள்ளை அப்படி முருகன் வந்து தேவர்களுக்கு இருந்த துன்பத்தை தீர்த்தான். அந்த சூரபெருமனை பரமாவனால வெல்ல முடியாது, விஷ்ணுவால வெல்ல முடியாது, இந்திரனால வெல்ல முடியாது, வேற யாராலும் வெல்ல முடியாது. சுவாமி வரம் கொடுக்கும் போது அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு, எம்முடைய சக்தி எல்லாமே உங்களை யாராலும் வெல்ல முடியாது. சூரபெருமனுக்கு வரம் கொடுக்கும் போது எம்முடைய சக்தி எல்லாம் உங்களை யாராலும் வெல்ல முடியாதுன்னு அவனுடைய சக்தி தான் முருகனாகும். சக்தி வேல் அதே அருணகிரிநாதன் பாடுறாரு வேல் விருத்தத்துல முருக பெருமானிட்ட தேவர்கள் எல்லாம் வண்டினார்களாம். பெருமானே உருத்தரனுடைய சொல்லாயுதமும் இந்திரனுடைய வச்சராயுதம் மகாவிஷ்ணுடைய சக்கராயுதமும் சூரபெருமனை வெல்லாது, உன்னுடைய வேலாயுதம் தான் வெல்லும். அதனால அந்த வேலாயுதத்தை விட்டு அந்த சூரபெருமனுடைய அக்கிரமத்தை அழித்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களா தேவர். அதை சொல்றாரு அருணகிரிநாதர்.

0: ஸ்திரீ போரை வைதவி அமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காலை பவானி கார்த்திகை கொட்டி சிவபுராணமா பட்டிருந்ததான் எங்க சிறை சிறையில கிடந்துகிட்டு சிவபுராணத்தை படிச்சாங்க. ஆனந்தவகடன், குமுதன், கல்கண்டு, ராணி, இந்தவீடு, பாழமண்டம் இதை படிக்காங்க. அதை படிக்காம சிந்தை மகளை திறந்தோறும் சிவபுராணத்தையே அதனால குருவன் வந்தாலும் சிறையை விட்டார். திறந்த திருத்தர உடதேவர் சிறை விட்டு விட்ட விருமாடே என்பது திருக்குறள். அந்த முருகனுடைய அந்த சிறப்பை சொல்லி தோத்திரம் பண்றாரு இந்த ஆசிரியர். கோயிலே வல்லவர் திருமார் மகாவிஷ்ணு சண்டையில அசுரர்களை கொல்லுவதிலே வல்லவர். மகாவிஷ்ணு அசுரர்களை கொல்லுவதிலே குத்திக்காருப்பா. நேரான முடிஞ்சா அப்படி பண்ணுவாரு, நேரான கொல்ல முடியலன்னா மறைஞ்சிருந்தாலும் போட்டு சொல்லிடுவார். நியாயமா கொல்ல முடிஞ்சதுன்னா கொல்லுவாரு, இல்லைன்னா வஞ்சகமா கொண்டுவாரு. நீங்க கேள்விப்பட்டீங்களா என் மகாவிஷ்ணு? மகாவிஷ்ணு முடிஞ்சா நேரம் சண்டை போடுவாருப்பா, முடியல அவரை வெல்ல முடியாதுன்னா மறைஞ்சு இருந்து கொண்டுடுவார், வஞ்சகமா கொண்டுடுவார். மது கைதபது ரெண்டு அசுரர், மது கைதபது பொல்லாத அசுரர். அவன் தேவர்களுக்கு நிறைய துன்பம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். தேவர்கள் எல்லாம் திருமணத்துல வேண்டினார்கள், அவனை நேரம் கொல்ல முடியாதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த மது கைதவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னாரு.
1: அந்த மது கைடுவன்ற அசுரட்ட
0: அவ எவ்வளவு பெரிய கட்டிக்கார, அவன்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வர வேணும்னா வரம் கொடுக்கறது அவர் சொல்றது, நீ என்ன வரம் கொடுக்கறது, உனக்கு என்ன வர வேணும், நான் அசுரன் எவனா கேட்க மாட்டாங்க,
1: உலகமே அவனுக்கு பயந்து கிடக்குது, அவன்கிட்ட போய் உனக்கு என்ன வர வேணும்.
0: அவ அப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டே இவன் சொன்னது, உனக்கு என்ன வர வேணும்னாரு, நீ என்ன வரம் கொடுக்கறது, உலகமே ஏனாச்சு, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டா. நீங்க ரெண்டு பேரும் அசுரர் மாத்திரம் சொல்லிட்டு அந்த சத்தியத்தை விட மாட்டாங்க, வாக்கு தர மாட்டாங்க. அவன் அந்த வைராக்கியத்துக்காக உயிரே உத்தாக விடுவாங்க, வாக்கு தர மாட்டாங்க. அசுரர் நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய தொடையில வடிஞ்சு போகணும்னு அப்படியே தொடையில படுக்க வச்சாரு. சங்கரத்துல முடிஞ்சா நேரத்துக்கு சண்டை போடுவாருப்ப, முடியலன்னா முத்தநாதன் மாதிரி மறைமுகமா வேலை விட்டுவார். இப்ப வாரிய நேரம் இருந்து சண்டை போட முடியல, வாரிய நேரம் சண்டை போட்டா வாலியினுடைய அந்த எதிரியினுடைய பல பாதி வாலிக்கு வந்துடும். அதுக்காக என்ன பண்ணாரு, சுக்ரீவனை சென்னையை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுதா அப்படின்னு சொல்லிட்டு புதரில் மறைஞ்சிருந்து காரியம் பண்ணிவிட்டார், மறைஞ்சிருந்து வாலி கொண்டார். அதை பெருசு தெரிவிக்கிட்ட ஆகையினால இப்படி போரிலே பதவராய திருமாலும் பரமாரும் இந்திரன் முதலாம் தேவர்களும் வெல்லுவதற்கு முடியாமல் பலமுடைவனாக இருக்கின்ற சூரபன்மனுடைய வீரத்தை அழியும்படியாக செய்த முகர்த்தம்.
2: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வேதங்களை காசத்துல வச்சு காப்பாத்திரம் நினைக்க கூடாது. எத்தனையோ பேர் இந்த செல்லுலயே திருமுறை இருக்கிற புத்தகமே யூஸ் பண்றது இல்ல. சைவம் டாட்ல எல்லா திருமுறையும் இருக்குது. இது சார்ஜ் பண்ணிட்டா புத்தகம், இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இதுக்கு சார்ஜ் போயிட்டா புத்தகம் வேணும். இதை சட்டப்பையில வச்சுக்கிட்டு போனா எல்லாம் எடுத்துடுறான். மெட்ராஸ்ல தப்பி எடுத்துடுறாங்க. எல்லாரும் ஈஸியா இருந்தா நம்ம தப்பிக்கலாம், மருந்து பிடிச்சா அடிச்சு எடுத்துருவோம். இதனால ஆபத்து தான் அழிக்கும். இதை பார்த்துட்டு இருந்தா கண்ணு வலிக்கும். இந்த புத்தகத்தை எவ்வளவு நேரம் தான் பார்த்து படிக்கணும். ஆகவே கேசட்ல வேதம் இருக்கும் போது நினைக்க கூடாது. வேதம் முறைக்கு தான் அந்த அளவுக்கு வேணும். அதுக்காக சொல்றேன். ஒரு உயிருள்ள பொருள் வேதத்தை ஓத வேண்டும். அதான் அருள். அந்த வேதியர்களை நீ மதிக்க தவறிய காரணத்தினாலே வேள்வி பயிர் குன்றியது, மழை பெய்யலன்னு சாமி சொன்னாரு. அப்புறம் தன் தவறை உணர்ந்து கொண்டான். ஆகவே எல்லாரும் வாழ்வதற்குதான் ஒரு ஊர் இருக்கு. எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரு ஊர்ல இருக்கணும். அதுல அன்னதர்கள் இல்லாத இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல அவர்கள் வந்து வேதத்தினுடைய பொருளை ஆராய்கின்ற தகுதி வாய்ந்த அன்னர்கள் இந்த ஊரிலே வாழ்கின்றார்கள் என்று சொன்னார். பழ மறை தேர் அன்னர்கள் பயின்றுள்ளது அவ்வூர், பயின்றுள்ள ஊர். தாவு ஊர் விடையேறி தங்கிய ஊர், ஊர் விடை தாவும் ஊர் விடை. பெருமாள் ஊர்கின்ற விடை இருக்கின்றதே, அது எப்படி போகுது? நொண்டி நொண்டி போகல, அது புலி போல பாய்ந்து போகின்ற விடை. சாமி வர ரிஷபம். ஏன் அப்படி சொல்றோம்னா, மயிலே ஆண்மையில் அழகானது, பெண்மையில விட ஆண்மையில் அழகானது. அழகு காரணமாக அந்த ஆண்மையிலுக்கு ஒரு பெண்மையும் உண்டு. முருகன் இருக்கின்ற மயில் ஆண்மையிலுக்கு ஆண்மையினுடைய அழகை கொண்டு, ஆனா பூமியில் இருக்கிற ஆண்மையினுடைய குற்றமாகின்ற அந்த பெண்மை நலம் இல்லாமல் அது அசுரர்கள் அசுரர்களுடைய உரத்திலே பாய்ந்து கிழிக்கின்ற போராட்டம் கொண்டு முருகன் இருக்கின்ற மயில் மட்டும். அதுபோல சாமி ஊர்கின்ற விடை கொல்லையிலே மேய்கின்ற விடை போல நினைக்கக்கூடாது. அது சிறப்பான விடை, அது தாவும் ஊர் விடை. அது ஊர்கின்ற விடை, தாவுகின்ற விடை. அது எதிரை நோக்கி தாவுகின்றது சொன்னா, அறமே வடிவாகிய அந்த ரிஷபம் அறத்திற்கு புறம்பாக இருப்பவர்கள் நெஞ்சு நெடுங்கும் வண்ணம் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் தருது, மரத்தை நோக்கி பாய்கின்றது. இரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை என்று திருவாசகம். அறநெறியிலே பொருந்தாதவர்கள் அஞ்சும் வண்ணம் அவர்களை நோக்கி பாய்கின்ற விடை, அதான் தாவும் ஊர் விடை. அந்த ஊர் விடை ஏறுகின்ற பெருமான் யாரு? சிவபெருமான். தங்கிய ஊர் பரமேஸ்வரன் அங்கு கோயில் கொண்டிருக்கிறார். கோயில் ஊரிலே குடியிருக்க வேண்டாம், அது ஒரு சிவஸ்தலம்னு சொன்னார். நம்ம குருநாதர் பிறந்தது ஒரு சிவஸ்தலம், தங்கிய ஊர். அங்கு உறையும் தேவர் ஊரினும் மென்மை சிறந்த திருவாத ஊர். அங்கு உறையும் தேவரூர், அங்கு இருக்குதே ஒரு தேவரூர், எது? கற்பக நாடு, இந்திர பட்டணம். அதை விட பூமியில் இருக்கிற இந்த வாதவரே உயர்ந்தது. இந்திரன் வாழ்கின்ற சொர்க்கத்தை விட பூமியில் இருக்கின்ற இந்த திருவாதூரே மேன்மை சிறந்தது என்று திருவாதூரை பற்றி சிறப்பாக சொன்னார். அது ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு தெய்வம் அந்த வேதபுரீஸ்வரனை வழிபட்ட காரணத்தினாலே அந்த திருவாதூருக்கு ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு பெயர், வழிபட்ட அந்த தெய்வத்தின் பெயர். கலியுகத்திலே காற்று வழிபட்டது, வாயு பகவான் வழிபட்டார். வாதம் என்றால் காற்று. காற்று வழிபட்ட காரணத்தினாலே இந்த கலியுகத்திலே அந்த ஊருக்கு திருவாதவூர் என்று பெயர். பெருமானுக்கு வாதபுரீசன் என்று பெயர். அந்த பெருமானுடைய பெயரை தான் அந்த ஊரிலே பிறந்த அவருடைய குருநாதருக்கு பெற்றோர்கள் வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இட்ட இயற்பெயர் வாதபுரீசன் என்பது, அதுதான் வாதவூர் அடிகள் என்று நம்ம சொல்றோம். அந்நகரின் மறையோரில் அருள் புனை மாத்தியர் குலத்து தன்னிகரில் செய்வரெறி தலைவனவன் தனித்தேவி மின்னடையாள் திருவயிற்றின் வெண்கொடி பங்கின நருளால் தென்னவன் செங்கோ அங் முதல்வர் திரு அவதாரம் செய்தார். அந்நகரிலே திருவாதூரிலே மறையோரில் வேதியர்களிலே அருள் புனை பெருமானுடைய திருவுளை நன்றாக பெற்றிருக்கின்ற மாத்தியர் குலம். மாத்தியர் என்பது ஆமாத்தியர் குலம். தமிழிலும் வடமொழிலும் பொதுவான இலக்கணத்திலே ஒன்று என்னன்னா, ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தை விட்டுவிட்டும் சொல்லை பயன்படுத்தலாம். உமாபதி என்பதை மாபதி என்று பயன்படுத்தலாம். ஸ்திரியம்பகன் என்பதை திரியம்பகன் என்று பயன்படுத்தலாம். முதல் எழுத்து விடலாம், அதுக்கு முதல் குறைன்னு பேர், சாங்ஷன் இருக்கு. ஆமாத்திய குலத்தை மாத்தியர் குலம் என்று சொல்றார் இந்த இலக்கணத்தின்படி. ஆமாத்திய குலம் என்பது என்னன்னா அந்தனரிலேயே ஒரு பிரிவு, அதுதான் மறையோரில் அருள் புனை மாத்தியர் குலம். வேதமுடைந்த அந்தனர்களிலே ஒரு குலம். அது என்ன குலம்னா, தொன்று தொட்டு அந்த குடி அந்த வீடு மன்னனுக்கு மந்திரிகளை சப்ளை பண்ற வீடு. ஆள் எடுக்கணும்னா மந்திரி பதவிக்கு ஆள் எடுக்கணும்னா அந்த வீட்டுல யாரும் இல்லைன்னா தான் வெளியில எடுப்பாரு பாண்டியர். அந்த வீட்டுல தகுதி வாய்ந்த ஒரு ஆள் வந்துக்கிறான்னா அவனை எடுத்துக்கலாம், அந்த வீடு வேகன்சிக்கு அவர் எடுத்துப்பாரு. அப்படி அமைச்சு தொழில் செய்பவருக்கு வடமொழியில ஆமாத்தியர்கள் பேர். அமைச்சர் அமைச்சு தொழில் தான் ஆமாத்திய தொழில். அந்த அதே தொழிலாக செய்பவர்கள். அதே போல சேனாபதி தொழில்னு ஒரு தொழில் உண்டு, அதையும் அன்னர்கள் செய்திருக்கிறார்கள். பரஞ்சோதியார் சிறுத்தொழில் என்று சொல்லப்படுகின்ற நாயனா இருக்கிறாரு, அவர் மாமாத்திரர் குலத்திலே தோன்றியவர். அது அன்னநிலையிலே ஒரு பிரிவு மாமாத்திரர் குலம். அது மன்னனுக்கு படை வீரர்களை கொடுக்கின்ற குலம். அன்னனா இருந்தாலும் படைக்கலன்கள் பயின்று போரிடுகின்ற ஆற்றல் கொண்டவர்கள். அப்படி உண்டானா புராண காலத்திலிருந்து இருக்கு. துரோணர் அப்படிப்பட்டவர் தான். கௌரவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மன்னர்களுக்கு எல்லாமே படைக்கலன் பயிற்றுவித்தவர் துரோணர் என்ற ஒரு அந்தனர் தான் என்பதனால அந்த மாமாத்திர குலம் என்ற ஒரு குலம் உண்டு என்று பார்க்கின்றோம். அந்த குலத்தில் ஆளுநர் நல்லா எடுப்பாங்க. இப்ப நம்முடைய ஆர்மி இருக்குது, அந்த ஆர்மியிலையும் ராஜஸ்தான்ல சில குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பங்கள்ல இருந்து யார அப்ளை பண்ணினாலும் இம்மிடியா பண்ணி, ஒரு சில குடும்பங்கள் ராஜஸ்தான்ல இருக்க புத்திரர்கள், அந்த குடும்பங்களில் இருந்து ஒருத்தர் 18 வயசு ஆயிடுச்சு என்ன இந்தியன் ஆர்மியில சேர்த்துக்கணும்னு அவங்களா அப்ளை பண்ண போறோம், அட்வர்டைஸ்மெண்டே வர வேண்டாம், அவங்களுக்கு இம்மிடியா அப்பாயின்மெண்ட் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா வீரம், வீரம்னா என்ன, மரணத்தை மரணத்தை கண்டு அஞ்சாமை வீரம், தாய்நாட்டு பற்று வீரம். ஒருத்தன் தன்னை சுட்டுட்டான், 5 நிமிஷத்துல உயிர் போக போகுது, இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எதிராளி மேல ஒரு கையறி குண்டை வீச முடியுமான்னு சிந்திக்கும் அந்த மனம், நாட்டிற்கு ஒரு தொண்டு செய்வோம், அதான் வீரம். வீரத்திற்கு இலக்கணம் அப்படின்னா எதிராளி ஒரு ஈட்டியை வீசுறான், தமிழ் இலக்கியத்துல சொல்லப்பட்டது கண்ணுக்கு நேர ஈட்டி வருது, அந்த ஈட்டியை கண்டு கண் இமைக்குமா இமைக்காதா, கண் இமைக்க கூடாது, இமைக்காம அந்த ஈட்டியை கையால பிடிச்சு வீசினவர் மேல எரியணும், அதான் வீரம். வீரத்திற்கு இலக்கணம் சொல்றார் குரு கோவிந்த் சிங், சீக்கிரனுடைய 10வது குரு. தன்னை விட வெயிட்டான வாழை அவன் கையாளணும், தான் உடம்பு வெயிட்டை விட வாளுடைய வெயிட் அதிகமா இருக்கணும், அதை தூக்கணும், தன்னை விட வெயிட் அதிகமா இருக்கணும், ஹைட் அதிகமா இருக்கணும். எதிராளி குதிரை மேல வரா, ஒரு வெட்டுல குதிரை அது மீது இருக்கிற போர் வீரர் 2 பேரும் ஈக்குவல் 50-50 ஹாஃப்ஸ் ஆகணும் ஒரு வீச்சுனால. அப்படி வாழை வீசுபவன் வீரன், மரணத்தை கண்டு அஞ்சாதவன் வீரன், கடைசி உயிர் இருக்கிறவரையும் தொண்டு செய்பவன் வீரன். அந்த குடும்பம் இருக்கு. எப்படின்னா பாட்டி இருப்பார், அவங்க தாத்தா செத்து போயிருப்பார் சண்டை போட்டு, பிள்ளையும் செத்து போயிருக்கும், பேரனுக்கு 18 வயசுன்னு சொல்லுவா, ஓ சைன்யத்துல சேருன்னு சொல்லுவா, பாட்டி சொல்லுவா, அதான் வீரம். அப்படிப்பட்ட அப்படி ஒரு பயிற்சியினால சில குணங்கள் இருக்கு. அமைச்சு அமைச்சனாக இருக்கின்ற பண்பு, அமைச்சனுக்கு ராஜ விசுவாசம் வேணும், பயப்படாம ராஜாவுக்கு நல்லது என்று சொல்லணும், நீ பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு உரிமை வேணும், பிரிவிலேஜ் வேணும். ஒரு குடும்பத்திலிருந்து வந்தால்தான் அந்த பிரிவிலேஜ் வரும். சம்பளத்துக்கு அமைச்சனா வந்துட்டா அந்த வீரம் வந்துடாது. பாண்டியனே ஒரு தப்பு பண்ண போறான், நீ பண்ற தப்பு பண்ணாதான்னு மந்திரி சொல்லணும், அந்த கட்ஸ் அவனுக்கு எப்படி வரும்னா, அவன் அப்பனும் தாத்தாவும் அதே பாண்டியனுக்கு வந்து மந்திரி தொழில் செய்திருந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. விளைவிச்சை கல்லாமல் பாகம்படும், அவ்வாறு மந்திரிகளை தருகின்ற குலத்திற்கு ஆமாத்தியர் குலம் என்று பெயர். அந்த குலத்திலே இணையில்லாத சைவ ஆகம கல்வியோடு இவர் பிறக்கின்றார். தன்னிகரில் சைவநெறி தலைவன், இவருடைய தகப்பனார் வந்து சைவநெறி தலைவனா இருக்கிறார். அப்படின்னா சைவநெறி தலைவன் யாரு, தன்னிடம் வருபவர்களுக்கு தீட்சை அளிக்கின்ற சிவாச்சாரியர் நிலையில இருப்பவர்கள். சைவ நெறிக்கு தலைவனா இருக்கணும்னா, ஒரு நெறிக்கு தலைவனா இருக்கணும்னா பலரையும் ஆற்றுப்படுத்துவனா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதியில் இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய குருநாதனுடைய தகப்பனார். தகப்பன் என்று பிள்ளை இல்லை, பெரிய ஞானி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் எல்லாரும் ஆறு வாயை பிளந்துக்கிட்டு அவரை தோத்திரித்தார்களா, அவர் சொன்னாரு நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் ஒண்ணுமே கிடையாது, என்னை பத்தி ஒண்ணுமே ஒண்ணுமே யாரும் பேசக்கூடாது. எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, தன்னுடைய அப்பாவை பத்தி சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த காலத்துல எல்லாருமே நல்ல சிவபக்தி பண்ணியிருக்காரு. சுதிநாமன் பேரு பரமஹம்சருடைய தகப்பனார். அவர் அன்றாட சிவபூஜை பண்றவர். அவர் ஒரு கிராமத்துல இருக்கிறார், அந்த கிராமத்துல ஒரு விராசிதார். அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கின்ற சில ஏழைகளுடைய வயல்களை தான் எடுத்துக்கொள்வதற்காக இந்த வயல்கள் இந்த விராசிதாருக்கு சொந்தம் என்று பொய் சாட்சி சொல்வதற்காக பரமசுடைய தகப்பனார் இருக்கிறார். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல கல்வி நிரம்பியவர், தல வாழ்க்கை வாழ்பவர், சிவ வழிபாடு செய்பவர். என்றைக்குமே ஒரு ஆளுடைய தளத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டு. பொய் சொல்ல சொல்றார், பொய் சொல்வதற்கு அஞ்சி மனைவி மக்களோடு கல்கத்தாவிற்கு குடிபெயர்ந்து விட்டார். யாரு, பரமஹம்சருடைய தகப்பனார். வந்தா புதுசா ஒரு ஊர்ல வந்திருக்கிறாரு, ஒரு வேலையும் கிடையாது, ஒரு ஜோலியும் கிடையாது, சும்மா உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு எப்படி பசிக்காத குழந்தைகளுக்கு எல்லாம். இப்பொழுது அவருடைய மருகன் தன்னுடைய தாய்மாமனுக்கு மாதம் 2 ரூபாய் அனுப்பிச்சாராம். நீங்க கல்கத்தால செட்டிலார வரையும் மாசம் 2 ரூபாய்னா அத்தனை பேர் சாப்பிடலாம். அந்த காலம் மாசம் 2 ரூபாய் தாய்மாமனுக்கு மருமகள் பிள்ளை அனுப்புது. ஒரு மாசம் அந்த காசு வரல, வரலன்னு பரமஹம்சருடைய அம்மா சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு என்ன ஆச்சோ, அது நோய் நொடி இல்லாம இருக்குதா, போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்க, காசு வரலங்கிறதுக்காக அனுப்பல அப்படின்னு அம்மா கருணையோடு அனுப்புறாங்க. சரின்னு இவர் புறப்படுறார். புறப்பட்டு அந்த மருமகன் இருக்கிற ஊருக்கு வர்றார். வர வழியில ஒரு வில்வ விருட்சம் துளிர்த்து இருக்குது, பச்சை பசேல் புதிய துளிர்கள், நல்லா பழுத்திருக்கிற அந்த வில்வத்திலே துளிர்களை பார்த்த உடனே அதனால கவரப்பட்டு காலத்திலே துளிர்த்திருக்கின்ற வில்வத்தினை பறித்து கொண்டால் எம்பெருமானுக்கு அதை வந்து பூசித்து மகிழலாமே சொல்லி எதுக்காக விட்டு விட்டு புறப்பட்டோங்கிறத மறந்து, குங்கிலிய கலைய நாயனார போல எதுக்காக புறப்பட்டோங்கிறத மறந்துட்டு மறந்து அந்த வில்வத்தை நிறைய அகவசரத்துல பறிச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை பொட்டியை திறந்து பெருமான எழுந்துள்ள பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சாராம் என்று தன் தகப்பனாருடைய பெருமையை சொல்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒரு சத்புத்திரனை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் எல்லையில்லாத தவம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய குருநாதனுடைய தகப்பனார் எப்படி இருப்பார், எல்லையில்லாத தவம் செய்தவராக இருப்பார், அப்படித்தானே இருப்பார். அதை சொல்றாரு, தன் நிகரில் சைவநெறி தலைவன், தனக்கு இணையில்லாத சைவ நெறிக்கு தலைவன் என்றால் பிறரை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு சிவாச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவன் தனி தேவி, அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், அப்படி போகுது லிங்க். ஒரு நல்ல சிவனடியாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணு புண்ணியம் பண்ணிருக்க வேண்டும், நிறைய திருமணம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா புண்ணியம் பண்ணிருக்கான் அந்த கல்யாணம் ஆவல். என் கொங்கை நீ நண்பர் அல்லாதோடு சேர்க்க அப்படின்னு வயசான ஆம்பளைகள்லாம் பாடிட்டு இருக்காங்க. யார் பாடணும், திருமணமாக வேண்டிய பெண்கள் பாட வேண்டும், அடியார்களே எங்களுக்கு கணவன்மார்களாக வர வேண்டும். எங்கொங்கை இங்கு நண்பர் அல்லாதவள் சேர்க்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகலிங்கள் மற்றொன்றும் காணற்க என்று இவ்வாறு யார் பாராட்டி பாடுகின்றார்களோ அவர்களுக்கு பெருமாட்டி என்ன அருள் பண்றான்னா, சிவனை வழிபடுகின்ற ஒரு அடியவன், அந்த அடியவனுக்கு உற்ற துணையாக இருந்து இருவருமாக கையிலை கேட்டுகின்ற தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தன்னை வழிபடுகின்ற பெண்களுக்கெல்லாம் குணம் நிரம்ப செய்கின்றாள். பின்னால் உழவன் ஏரி குளங்களிலே நிறைந்திருக்கின்ற நீரினை உழவிற்கு பயன்படுத்தப் போகிறான், பின்னால் இவன் பயன்படுத்தப் போகின்றான் என்பதற்கு காரணமாக திருவுள் என்ன செய்கின்றது, முன்னால் மழை பெய்து ஏரி குளங்களை நிரப்புகின்றது, பின்னால் தான் உழவன் பயன்படுத்தப் போகின்றான் ஏரி குளத்தில் இருக்கின்ற நீரினை, ஆனால் முன்னாலேயே திருவுருள் மழை வடிவத்திலே வந்து ஏரி குளங்களை நிரப்புகின்றது, பின்னால் தான் கணவன்மார்கள் நம்மை பயன்படுத்தப் போகின்றார்கள், கைப்பிடிக்கப் போகின்றார்கள். இருந்தாலும் முன்னாலேயே நமக்கு நல்ல குணங்களை அப்பா கொடுத்துருந்தார். முன்னி சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டடையின் பின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பி சிலம்பி திருவம் என்ன சிலகிழவி நந்தன்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா என் கோவானன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருள். பிராட்டி என்ன பண்றா, தண்ணீர் பிரிவிழா என் கோவான், சாமி வேறு இல்ல அவள் வேறு இல்ல, அவளை விட்டு பிரியாத பெருமான், தன்னை விட்டு பிரியாத பெருமானின் வழிபடுகின்ற ஒரு சிவனடியான், அவன் சுகமா இருக்கணும், அவன் இன்பமா இருக்கணும், அடையாளுடைய மாறனை போல நினைத்ததெல்லாம் நடக்கணும். அவனுக்கு வீட்டுல ஒரு அரிசி இல்லாம அவன் வந்து விருந்து உபசாரம் செய்யணும் எப்படி முடியும், இல்லாதின்றி இல்லை என்பதற்காக தண்ணீர் பிரிவிழா என் கோமா நண்பருக்கு முன்னி அம்பாளுக்கு ஒரே விசமம் கவலை, சிவனடியார்களை பற்றியே அவளுக்கு கவலை, பொறுப்பல்லா தன் பிள்ளைகளை பற்றி தான், இந்த அடியாரர்களுக்கெல்லாம் நல்ல வீட்டுக்காரியா வரணுமே என்று பாகம் பிரியாது நினைச்சிருக்கிறார். இந்த அடியாரர்களுக்கெல்லாம் நல்ல வீட்டுக்காரியா வரணுமே, தண்ணீர் பிரிவிழா என் கோமாவிற்கு முன்னி அந்த கவலையினால முந்துதல் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொரு, இந்த அம்பாளை வழிபடுறதுனால இந்த அம்பாள் என்னமோ நமக்கு அனுகிரகம் பண்ணான் நினைச்சு ஏமாறக்கூடாது. பெண்களாகிய நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணவே மாட்டா, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது அவங்களுக்கு அனுகிரகம் பண்றதுதான் என்று திருவம்பாவை சொல்லுது. நீலரக்க நாயனார் தன் மனைவியினுடைய பேரன்பினை கருதாது அந்த மனைவினை நீத்தார். கடவுளே கனவிலே வந்து இங்க பாருப்பா, உன் மனைவியினுடைய வாய் எச்சில் கலந்த அந்த காற்று இருக்கின்றது, அது இந்த சிலந்தியினுடைய விஷக்கடிக்கு மருந்து போலும், அந்த எச்சில் காற்று பற்ற இடமெல்லாம் கொப்பிளிக்கல, அது படாத இடமெல்லாம் கொப்பிளிச்சு பாரு என்று காட்டினார். அப்படி பேரன்பு கொண்டு ஒழுகிய அந்த பெண்ணை திருத்துல தொகையில சொல்லாம அவளை கைப்பிடித்த நீலக்கரை ஏன் திருத்துல சொன்னாரு, நீலக்கரை தான் அடிமை சொல்லப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்கு, மேலெழுந்தவரையா பார்த்தா சூப்பர்ஃபிஷியல், மேலெழுந்தவரையாக பார்த்தா அந்த அம்மையாருடைய அன்பு அதுல குற்றம் இல்லை, ஆனால் நாயனார் வந்து அந்த அன்பினை கருதாது செயல்பட்டாரே தவிர நாயனார் தகுதி இருந்தவர் அல்ல, நாயனாருடைய தமமும் புண்ணியம் தான் அதிகம், அந்த தமமும் புண்ணியத்தின் பலனாக தான் இந்த அம்மா கிடைக்கிறார், ஆகவே அவருடைய தவம் தான் அதிகம் என்ற காரணத்தினால அவர் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. என்றைக்குமே நாமல்லா நம்மை கைப்பிடித்தவருடைய கைக்குள்ள அடக்கம், அதுக்கு வெளியில் நாம கிடையாது, கைப்பிடித்தவருடைய கைக்குள்ள நாம இருக்கிறோம், அவர் எங்க போறாரோ அங்க நம்ம போறோம், நீலநக்கர் கையிலாக இருக்க போனா நாமும் கையிலாக நீங்களும் போகிறோம், நாங்கள் வெளியில் நக்க போறதில்லை தேங்க போறதில்லை என்பதனால இந்த சைவநிலை தலைவராக இருக்கின்ற திருவாரூரினுடைய தகப்பனாகின்ற ஒரு பெரிய தவம் கொண்ட புண்ணியசாலி, அந்த புண்ணியசாலியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்குரிய தேவி ஒரு தனி தேவி என்றார். ஒப்பற்ற பெண், எல்லா பெண்களையும் போல இல்ல. தன் நிகரில் சைவநிலை தலைவன் அவன் தனி தேவி, மின்னலையாள், மின்னலை போன்றவள். மின்னலை போன்ற மின்னல் வானத்திற்கு உறுதியானது, அனைத்தையும் வரையக்கூடியது. அப்படி அந்த அம்மா எத்தனை வேலை செஞ்சாலும் ஆடவர் கண்ணிலே அகப்பட மாட்டாள். கற்புக்கு அரசி மின்னணையார், மின்னணையார் திருவயிற்றில் அவருடைய வயிற்றிலே மென்கொடி பங்கினன் அருளால், மென்மையான மீனாட்சி ஆகின்ற கொடி, அந்த கொடி ஒரு பங்கிலே கொண்டிருக்கின்ற சொக்கநாத பெருமானுடைய அருளினாலே தென்னவன் செங்கோன் முதல்வர், தென்னனுடைய செங்கோலுக்கு முதல்வர் காரணகர்த்தா. முதல் என்றால் காரணம், பொருள் முதல், முதல் என்றால் காரண பொருள், காரணகர்த்தா. பாண்டிய நாட்டை நன்றாக ஆழ்கின்றான்னு சொன்னா அது பாண்டியனுடைய கித்தாப்பு இல்ல, பாண்டியனுக்கு பழி வராம நாட்டை ஒழுங்கா ஆள்றார் மந்திரி. ஜனாதிபதிக்கு கெட்ட பேர் வராம பிரதம மந்திரியும் அந்த மந்திரி சபையும் செயல்படணும். ஒரு தவறான சட்டத்துல ஜனாதிபதி கழித்து வாங்கிட்டா கெட்ட பேர் ஜனாதிபதிக்கு. ஆட்சி நடத்துறது உண்மையில யாரு? நம்முடைய திருவாரூர்கள் தான் ஆட்சி நடத்தப்படுற. தென்னவனுக்கு பழி பாவம் சேராமல் ஆட்சி நடத்தப்படுற. அப்ப தென்னவன் செங்கோன் முதல்வர், தென்னவன் செங்கோலுக்கு காரணமாக இருக்கின்ற இவர் திரு அவதாரம் செய்தார், தோன்றிய அருளினார், பிறந்தவர்கள். பொய்மையா உலகின் மாயம் பொங்கிலுள்ளகல, அன்போர் தம்மை ஆள் நலகில் தள்ளும் சமய தாரகை மழுங்க, எம்மையாளுடையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரன் உதயம் செய்தார். ஞான தினகரன், ஞானமாகின்ற சூரியன், தினம் என்றால் நாள், கரன் என்றால் சைவன், நாளினை உண்டாக்குபவன். ஒருவன் இரவினை உண்டாக்குகின்றான் திங்கள், இன்னொருவன் பகலை உண்டாக்குகின்றான் பகலவன். தினகரன் என்றால் பகலவன், ஞான தினகரன், ஞான வடிவமாகின்ற சூரியன், ஞான சூரியன். இந்த தமிழ்நாட்டினுடைய சைவ வானத்திலே ஞான சூரியனாக திருவாதிரைகள் தோன்றினார். இந்த ஞான சூரியன் தோன்றியதுனால என்ன உண்டாற்று? இருள் நீங்கியது, நட்சத்திரங்கள் ஒளி வழங்கின, அண்ணாமலையார் அடிக்குமரம் சிந்திரஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை ஈரற்றார் போல் கண்ணார் எருவி கதிர்வந்து கார கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. சூரியன் உதிக்கும் போது தார் கறக்கும், தாரகைகள் அகலும் பழுங்கும். அந்த திருவம்பாவை நினைச்சுக்கிட்டு இங்க பாடுறார் கடவுள் மாமுனிவர். நம்முடைய திருவாரூரடிகள் என்ற சூரியன் வானத்திலே, சைவ வானத்திலே ஞான சூரியனாக உதித்த உடனே பொய்மையால் மாய பொங்கிருள் அகன்றது. உலகம் பொய்னு சொன்னார், பொய்மையாம் உலகம். ஆம் என்றால் ஆதல், மேடாக அர்த்தம். இந்த மேசை மரத்தினால் ஆயது, மரத்தால் ஆய மேசை. இந்த இருக்கை பிளாஸ்டிக்கினால் ஆயது. உலகம் பொய்யினால் ஆயது, பொய்மை ஆம் உலகம், பொய்யினால் ஆயது. இதை நாம சைவராயிருந்தா நான் ஜாகிரதையா தெரிஞ்சுக்கணும். உலகம் பொய்னு பல பேர் சொல்றாங்க, அவங்க சொல்ற மாதிரி நாம சொல்லல, நானும் உண்மையா சொல்றோம். எப்படி சொல்றோம்னா, இல்லாததுங்கிற பொருளை சொல்றாங்க எல்லாரும். உலகம் பொய்னு சொல்லும் போது இல்லாததுங்கிற பொருள் சொல்றாங்க. இல்லாதது என்பது பொய் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் இல்லை, பொருள் கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா, ஒரு மளிகை கடைக்கு போறோம், போய் ஐயா சிறு கடுகு இருக்குதான்னு கேட்கும். சிறு கடுகு அங்க இல்ல, அதுக்கு பதிலா பெரிய கடுகு, பெரிய கடுகு இருக்குங்க, ஆனா இது நல்லா இருக்கும், இதை வாங்கிட்டு போங்க. ஏன் சிறு கடுகுக்கு ஆசைப்படுறீங்க? அதை படக்கிட்டு கடிக்கிட்டு போட்ட உடனே கடியா போயிடும், நாளைக்கே இருக்கணும். சிறு கடுகு நாளைக்கு போயிடும், சிறுகடுகு இல்லாதவன் சிறுகடுகினை இல்லை என்று சொல்கின்றானா, சிறுகடுகு பொய் என்று சொல்கின்றானா? மளிகைக்காரன் சொல்றான், சிறுகடுகு என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்றானா, சிறுகடுகு பொய் சொல்றானா? சிறுகடுகு பொய் என்பதற்கு என்ன பொருள்னா, சிறுகடுகு என்ற ஒரு பொருளே இல்லை என்பது பொருள். சிறுகடுகினை பொய் என்று சொன்னால் சிறுகடுகு என்ற ஒரு பொருளே இல்லை என்பது பொருள். ஆகவே பொய் என்பதற்கு ஒரு பொருள் இல்லை என்பது பொருளாகாது. பொய் என்பதற்கு பொருள் வேறு. பொய் என்பதற்கு என்ன பொருள்னா, அவன் பேசுவது பொய், அதனை நம்பாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அர்த்தம், பொய் என்பது ஒருவரை ஏமாற்றும் தன்மை கொண்டது, அதான் பொய். ஒன்றை நம்பினால் நாம் உருப்பிட மாட்டோம் அப்படின்னா அது பொய். உலகத்தை நம்பினா நாம் உருப்பிட மாட்டோம், ஆகவே அது பொய். எதனை நம்பினால் நாம் முன்னேற முடியாதோ அது பொய். உலகத்தை உண்மை என்று ஒழுக ஆரம்பித்து விட்டால் உருப்பிட முடியாது. கண்டதே காட்சி.

வேலையை விட முடியாது. அந்த வேலையை பயன்படுத்திருக்கிறான், இன்னி வரையும் ஒழுங்கா உழைச்சிருக்கிறான். அவன் ஏமாத்தி உழைக்கல, அவன் ஒழுங்கா உழைச்சுதான் நல்ல சம்பளம் வாங்கியிருக்கிறான். எங்க குருநாதர் சொல்லுவார், பத்தண்டா 10 ரூபாய் சம்பளம் வாங்கினா 20 ரூபாய்க்கு உழைக்கணும். உடம்பு சரியில்லைன்னு சிக்கிலு ஒன்று போடக்கூடாது. அப்பப்ப அம்மா சித்தி பெரியமெல்லாம் சாப்பிடக்கூடாது. கடவுளுக்காக கூட பொய் சொல்லி கடவுள் வழிபாடு செய்யக்கூடாது. என்ன கடவுள் உண்மை வடிவினர், சிறிது கூட பொய் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழும். அப்ப 50,000 ரூபாய் வேலையை ஒருவன் பயன்படுத்தி இருக்கிறான், உண்மையாக உழைத்திருக்கிறான், ஏமாத்தல. ஆனால் அதனை சிறிதும் கூச்சம் இல்லாமல் விடுகின்றான். என்ன காரணம்னா பற்றின்மை காரணமா. ஆகவே ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு அதன் மீது பற்று விளைய வேண்டும் என்ற தேவை கிடையாது. கூத்தன் வேறு, அவன் போடுகின்ற கோலம் வேறு. எந்த வேஷம் போட்டாலும் ஒரு சீன் நடிச்சா 100 ரூபாய் ஒரு நல்ல கம்பெனியில சம்பளம். பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம், ராஜா வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம். அந்த காலத்துல எல்லாருக்குமே எல்லா வேஷமும் போடுறதுக்குரிய மனப்பாட பகுதி இருக்கும். ஆனா ஒருத்தர் வரலன்னா அந்த வேஷம் இன்னொருத்தர் போடணும், எனக்கு இது தெரியாது சொல்லப்படாது. ஆனா 100 ரூபாய் தான் முக்கியம், எந்த வேஷம்னா போடலாம். ஒரு வேஷம் போடுபவன் அந்த வேஷமாக தன்னை கருத மாட்டான். வேஷத்தை எப்படி செம்பனே போடுவான், நானா அப்படி செம்பனே போடுவதற்கு அத்வீதிய பாவம் தேவையில்லை. ஒருத்த நல்ல பிச்சைக்காரன் நடிக்கிறதுக்கு பிச்சைக்காரன் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு நல்ல அரசனாக நடிப்பதற்கு அரசனாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இதனை அறிந்து பற்றினை வளர்த்துக் கொள்ளாவது உலகத்தினை பயன்படுத்த வேண்டும். உலகத்தை பயன்படுத்தாது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் படைப்பினுடைய பயன் இழந்து விடுவார்கள். படி நுகராது அயல் உழப்பார்க்கு அருளாத பண்பினான் சமந்தருவர் சொன்னார். இந்த உலகத்தினுடைய படைப்பின் நோக்கியாமல் யார் இந்த உலகத்தை தீண்டாது பயன்படுத்தாது உதாசீனப்படுத்துகிறார்களோ புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் வந்து அருள் செய்வது இல்லை. ஒரு பேங்க்ல நமக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் லிமிட். அதை நம்ம பயன்படுத்தலன்னா அப்புறம் அந்த லிமிட்டை அவங்க தரமாட்டாங்க. சாரி சாரி, பெரிய லிமிட்டா கொடுத்தீங்கன்னா பயன்படுத்துவேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம், கொடுத்த தோனை பயன்படுத்தணும். கடவுள் நமக்கு படைத்து கொடுத்த உலகத்தை யார் பயன்படுத்தவில்லையோ, சமணர்களைப் போல புத்தர்களைப் போல, அவர்களுக்கு விளையாது. அதே நேரத்துல அதனை பயன்படுத்துகின்ற ஒரு சிவனடியானுக்கு அந்த உலகத்தின் கண் பற்றும் உண்டாகக்கூடாது. அது பற்று உண்டாகாதிருப்பதற்கு அவன் என்ன அறிய வேண்டும்னா, அவன் சார்பு உலக சார்பாக இல்லாமல் சிவச்சார்பாக இருக்க வேண்டும். அந்த உலக சார்பு என்பது என்னன்னா, உலக சார்பு என்பதுதான் பொய். அதுதான் பொய்னு சொல்லுது திருவாசகம். பொய் என்றால் என்ன, பொய் என்பது ஒருவனை ஏமாற்றுவது. ஒரு கொலு இருக்கு, கொலுல மாம்பழம் இருக்கு. ஒரு குழந்தை நினைக்குது ஐ அது மாம்பழம் சொல்லிட்டு எடுத்து போய் கடிக்குது. கடிச்சா அதுல சுவை நீர் பருகுமா, சுவைக்க முடியுமா? கொலுல இருக்கிற மாம்பழம் அது மண்ணாலேயோ பிளாஸ்டிக்னாலேயோ பேப்பராலேயோ எதுவும் தான் ஆச்சு. அப்ப அது மாம்பழ தோற்றத்தை கொண்ட ஒரு பொய், ஃபேக். ஒரு 100 ரூபாய் நோட்டை கொண்டு போய் நான் பேங்க்ல கட்டுறோம், இந்த 100 ரூபாய் வேண்டாங்க, நல்ல நோட்டு இல்லை, இது கல்லல். 100 ரூபாய் மாதிரியே இருக்கு, பார்ப்பதற்கு உண்மையான நோட்டு போல இருந்தாலும் அது உண்மையான நோட்டு இல்லை. அப்போது பார்ப்பதற்கு உண்மையான இன்பத்தை அளிப்பது போல் தோன்றினாலும் அது இன்பத்தின் போலியே அன்றி அதிலே உண்மை இன்பம் இல்லை என்று கண்டால் அது பொய். உலகத்துல உண்மை இன்பம் உண்டான ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு முதல் தேவார பதிகமே பதில் சொல்லிடுச்சு. இந்த உலகத்திலே உண்மையான இன்பம் இல்லை. துயர் இல்லங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இல்லங்கு விரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. துயர் இல்லங்கும் உலகம், உலகத்துல ஆக்சுவலா கடைசியில இந்த கதையை கட்டினா கடைசியில் நட்டம்தான் மிச்சம். துயர் இல்லங்கும் உலகம் அவைகள் இருப்பது இன்பத்தின் போலிதான். ஆனால் இதற்கு ஒரு காரணம் உண்டு. சாமிதான் ஏமாத்துறாரு. அது எதுவரையும் ஏமாத்துவார்னா, இந்த இவன் ஏமாறுவதை விடுத்து பெருமானை காண துடிக்கும் போது ஏமாற்றுவது நின்று போகும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு கரெக்டா 6 மணி சாயங்காலம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும் பொழுது அண்ணாமலையோட ஜோதி ஏற்றப்படும். நேரிலையும் பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. அந்த 6 மணி கரெக்டா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஆகும் பொழுது உள்ளிருந்து அர்த்தநாதீஸ்வரர் ஆடிக்கிட்டே வருவார். எய்தா மாதிரி பஞ்சமூர்த்திகள் இருப்பார்கள், தங்க ரிஷபத்தில் அண்ணாமலையார் இருப்பார், மலையை பார்த்தா மாதிரி. இங்கேருந்து செல்போன்ல சொல்லுவாங்க அல்லது பழங்காலத்தில் சிக்னல் தருவாங்க. உடனே மலையில கரெக்டாக 6 மணிக்கு தீபம் ஏற்றினோன்னா அந்த ஊர்ல இருக்க அத்தனை வீடுகள்லையும் தீபம் ஏற்றுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, ஒரே வான வேடிக்கையா இருக்கும். பெருமாள் உள் பிரகாரம் சுத்தி வருவார். அவர் வரும்போது ஏகப்பட்ட வான வேடிக்கையா இருக்கும். இந்த வான வேடிக்கைக்கு என்ன பலன், இந்த வான வேடிக்கைக்கு என்ன பலன், பெருமானுடைய திரு எழுச்சி அதை கொண்டாடுவது ஒரு பலன். எதுவும் பொய்ன்னு சொல்லல, எல்லாம் உண்டு. சாமி வரும்போது சந்தோஷமா இருக்கணும். அதனால பாடல் பாடல் வேதம் தேவாரம் போல வான வேடிக்கையே ஒரு உபச்சாரம். நாமளா காசு கொடுத்து நம்ம காசுல இவ்வளவு பட்டாசு மத்தாப்பு விட்டு நம்ம பார்க்க முடியும்.

0: ராக்கெட்லாம் விட முடியுமா? பொதுவில் செய்யறாங்க, ஆனந்தமா பார்க்கலாம், அது ஒரு பலன். எல்லாவற்றிற்கும் மேலான பலன் என்னன்னு கேட்டா, இந்த ஆயிரக்கணக்கான உயிர்களிலே ஏதாவது ஒரு உயிரோ இருக்கிறோம். இந்த வானவேடிக்கையை பார்க்க விரும்பாமல் நம்மையே பார்க்கின்றனவா என்று அண்ணாமலையார் பார்க்கின்றார். அது ஒரு பலன், அது படைப்பினுடைய ஒரு பலன். வெச்சகன் வாங்காம அண்ணாமலையர் தான் வேணும், அண்ணாமலையர் தான் பார்க்கணும், வானவேடிக்கையை பார்த்தா அண்ணாமலையர் காட்சி நீங்கிவிடும் என்ற அச்சத்தினாலே அதை பார்க்க மறுத்து யாராவது அண்ணாமலையார் அந்த கார்த்திகை தீபத்தின் போது பார்த்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் திறக்க மாட்டார்கள். அதுதான் அதுக்கு பலன். ஆகவே பொய் என்று சொன்னால் இல்லை என்ற பொருள் இல்லை, அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏமாத்துதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்து. அப்ப ஏமாத்துறதுனால அது கொடியதுங்கிற பொருளும் கிடையாது. சில நேரங்களில் ஏமாந்தா நல்லது, ஒரு குழந்தை அம்மாட்ட ஏமாந்தா நல்லது, ஒரு மனைவி கணவன்ட்ட ஏமாந்தா நல்லது. அவன் சொல்றான், உன்னை போல அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு பொய் சொல்றான், நீ பொய் சொல்றாய், ஆகவே எனக்கு உன்னை பிடிக்கவில்லை அப்படின்னு சண்டை போடலாமா? எனக்கு உண்மை பேசுவேன் பிடிக்கும். நீ பொய் சொல்லாத பிடிக்கல, அந்த பொய்யை கேட்கறதுக்கு தான் நான் வாழறேன். அந்த பொய் நமக்கு இன்பமா இருக்குது, உன்னதான் எனக்கு பிடிக்கும், நான் உன்னோடதான் பண்ணியிருக்கேன், நீதான் ரொம்ப அழகான பொண்ணு நம்ம வீட்டுக்காரர் சொல்லும் போது நமக்கு பிடிச்சிருக்குது. ஆகவே பொய்க்கும் ஒரு பலன் உண்டு, பொய் நம்மை வளர்க்கின்றது. ஆனால் எதுவரையும் வளர்க்கலாம், எதுக்கப்புறம் அதை விட்டு விலகணும்னு தெரியணும். உண்ட உணவு உடலுக்கு உரம் சேர்க்கின்றது, பிறகு அது மலம் என்று கழிக்கப்படுகின்றது. அது மலமாகிய பிறகு அதை வயிற்றிலே வைக்கணும், அது மலமாகிய பிறகு அதனை வயிற்றிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் பாதத்திற்கு மலம் என்ற பெயர். எது மலமாகும், எது முன்பு உணவாக இருந்ததோ அதுவே பின்பு மலமாகும். படைக்கும் போதே ஒன்று மலமாகவா இருக்கு? மலம் என்ற பெயர் சங்கத்தில் கொடுத்துருக்காங்களே, அதை போல சாதனமான ஒரு பெயரை அறியாமைக்கு கொடுக்க முடியாது. மலம் மூன்று விதம், ஆணவம் கர்மம் மாயை. அடிப்படை மலம் என்பது ஆணவ மலம் தான், அறியாமை தான் மலம். அறியாமையை பல சமயத்தார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், இருந்தாலும் அவர்கள் அதனை மலம் என்று கூறுவதில்லை. அறியாமையை மலம் என்று சைவம் கூறுவதற்கு காரணம், முன்பு அது உணவாயிருந்து பின்பு மலமாகின்றது, ஆகவே அது தேவைப்படுகின்றது. அப்ப இத்தனை பெரிய எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யும்போது ஒரு பெரியவன் இருக்கிறான், அவன் இது மலம் என்று உணர்த்தும் பொழுது அதில் பற்று இருக்கக்கூடாது. அப்பொழுது பற்று என்பது என்ன? பற்று ரெண்டு, அகப்பற்று புறப்பற்று. அந்த பற்றுக்களை திருவாசகம் பொய் என்று சொல்லினாலே சொல்லும். ஏன் பொய் என்று சொன்னாலே துர்காதன் சொன்னான்னு கேட்டா, அகப்பற்று என்பது என்னன்னு என்று விசாரித்தோம் என்று சொன்னால், அதன் இலக்கணம் தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுவது அகப்பற்று. நமக்கெல்லாம் கடைசி வரையில இந்த உடம்பு நான்கிற எண்ணம் வரும், உயிர் போன வரை வீதியில அடிபட்டுட்டோம், ஒரு உடந்த குடம் போலதான் இந்த உடம்பு, இது நமக்கு பயன்படாது, ஆகவே இந்த குடம் உடைந்தால் உடையட்டும், பெருமானே என்னை உன் திருவடியிலே சேர்த்துக்கொள் அப்படின்னு கோடியில ஒரு உயிர் தான் மண்டையில அடிபட்ட போது நினைக்கும். மற்ற உயிர்கள் எல்லாம் நினைக்கும், யாராவது அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு. அதான் அறியாமை. தான் இந்த உடல் என்ற பற்றின் காரணமாக நினைப்பு வருகின்றது. தான் இந்த உடல் இல்லை என்ற விவேகம் இருந்தால் அந்த விண்ணப்பம் வேறு விதமா இருக்கும். நீரிலே ஒருவர் மூழ்குகின்றான், நிலத்திலும் மரணம் ஏற்படலாம், எல்லா இடத்திலும் பெருமானி இருக்கின்றாய், நான் நீரில் மூழ்கினாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும், நான் நெருப்பில் சிக்கிக் கொண்டாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். நீதான் எல்லா இடத்திலும் இருக்கிறிய, ஒரு நிலவடக்கம் ஏற்பட்டு நான் பூமியில் புதைந்தாலும் நான் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். ஆகாய விமானத்துல பறந்துட்டு இருக்கும் போது வெடிச்சாலும் அங்க ஆகாயத்திலே உன் திருவடி இருக்கின்றது, நான் அங்கேயே சேர வேண்டும் என்ற பொருள் கொண்டது இந்த மந்திரம். எங்கிருந்தாலும் உன்னிடம் வந்து சேர வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நீங்கள் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இதுவரை நேரமும் வர்ணாசிரம விளக்கம் பற்றி டாக்டர் அவர்கள் கூற கேட்டீர்கள். இங்கு ஏற்கனவே ரெண்டு நேயர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார்கள்.
1: அவருடைய வினாக்களை
0: எடுத்து நாங்கள் தொடர்ந்து போவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: நான் சொன்னால் நான் ஒரு தூர இடத்துல இருக்கிறேன், காமல்டன் இடத்துல இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் குணராஜன். டாக்டர் அவருடைய நிகழ்ச்சி என்ன இப்ப நீண்ட காலமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு உங்களை பற்றிய விவரங்கள் சொன்னால் இந்த ரேடியோ நல்லா இருக்கும். நீங்க அந்த டாக்டர் என்பது மருத்துவத்துறையில டாக்டரா இருக்கிறீங்களா அல்லது இந்த ஆன்மீக துறையில டாக்டரா இருக்கீங்களா? உங்களோட இடங்கள் நீங்க ரெண்டு பேரும் பற்றி ஒரு காரியம் விரும்புறேன். முடிஞ்சாக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: நன்றி.
2: உங்களோட ஊர்கள் உங்களோட இடங்களை கேட்க ஆசையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு ஆற்றலான ஒரு விஷயங்களை செய்யிருக்கிறீங்க. இது ஒத்தனை பேருக்கு பயன்படுது எனக்கு பாக்கேக்க. சில பாடல்கள் எல்லாம் நானும் ஒரு ஆன்மீக துறையில ஈடுபாடா இருக்கிற பாடல்கள் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு பெரிய ஒரு மனதில் சந்தோஷமா இருக்கு.
0: என்ன
2: டாக்டர் லம்போர்னாண்ட ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிற அவர் தான் எனக்கு ஒரு இதா இருக்கு. தயவுசெய்து அதை நீங்க விளங்கப்படுத்தீங்கன்னா நேர்களுக்கு நிறைய பேர் என்னோட பேரு காய்ச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ரெண்டு பேரும் உங்களை ரெண்டு பேரை பத்தி ஒரு விவரங்களை இதில் தயவுசெய்து கூட இதில் பெரிய தயவு சொல்லுங்க.
1: யாழ்ப்பாணத்திலே வட்டக்கோட்டை என்ற இடம், யாழ்ப்பாண கல்லூரியிலே படித்து அப்புறமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே MBBS பட்டதாரியாக 1991 பட்டதாரியாக வெளியேறி கொழும்பிலே கடமையாற்றிய பின் நியூசிலாந்து நாட்டிலே மருத்துவ பணி புரிந்து 2002 கனடாவுக்கு குடிபெயர்ந்து 2004 டொரண்டோ நகரில் மருத்துவ பணி ஃபேமிலி பிசிஷனாக இருந்து அதை செய்து கொண்டு வருகின்றோம். என்னுடைய துணைவியாரும் ஒரு மருத்துவராக இருக்கின்றார். எங்களுடைய மருத்துவ பணி இங்கே ஸ்காபரோ பத்தியிலே ஃபின்சன் டெப்ஸ்கோ சந்திப்புகிற லெகசி மருத்துவ மையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்மீகத்தினுடைய நாட்டம் முதலிலே இருந்தாலும் என்னுடைய ஞான குருவை நான் இங்கே டொரண்டோவிலே 2006 அவர் சிதம்பரத்தில் இருந்து, கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து, அவருடைய மருத்துவ பேராசிரியர், அவருக்கு இப்பொழுது 84 வயதுக்கு மேல் ஆகின்றது. இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே உடற்கூட்டியல் அனட்டமி துறையிலே அவர் பேராசிரியராக இருக்கின்றார். உலகளாவிய ரீதியிலே உடற்கூட்டியல், நரம்பு அமைப்பியல், பெயின், வலி சம்பந்தமான பல ஆராய்ச்சிகளை சிங்கப்பூர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியர் இருந்த காலத்திலே செய்து உலகளாவிய ரீதியிலே பல விஞ்ஞான கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார். அவரை நான் இங்கு சந்தித்ததில் இருந்து எனக்கு இந்த தெளிவுகள், விளக்கங்கள் கிடைத்தன. இதில் அவர் படிப்பித்து வந்ததண்டல்ல, முன்னரே உதிரிகளாக தெரிந்ததல்ல, ஒரு ஜிக்ஷோ பசில் ஒழுங்கமைந்து ஒரு தெளிவான படம் தெரிவது போல ஒரு தெளிவு விளக்கம் வந்தது. என்னுடைய குருவை நான் இங்கு 2006 தரிசித்ததில் இருந்து அவருடைய பணியின்படி அப்பொழுது சொன்னார், இவரை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல் என்று சொன்னார். அப்பொழுது அவரிடம் கேட்டேன், இது நாங்களே தடுமாறுகின்ற விஷயம், எப்படி எந்த முகத்துடன் மற்றவர்களுக்கு போய் இந்த விஷயங்களை சொல்லுவது என்று. இப்போ சொன்னார், நீ மற்றவர்களுக்கு சொல்லுவதன் மூலம் உமக்கே நீ ஒரு முறை மீள சொல்லிக் கொள்கின்றாய். யூ ஆர் ரீஇன்ஃபோர்சிங் டு யுவர் செல்ஃப் என்று சொல்லி சொன்னார். அன்றிலிருந்து அந்த பணியை எழுத்து மூலமாக, பேச்சு மூலமாக, உரையாடல் மூலமாக, இப்பொழுது வானொலி மூலமாக செய்து வருகின்றோம். குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 மணி தொடக்கம் 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் எமது லெகசி மருத்துவ மைய கருத்தரங்கு மண்டபத்திலே நடைபெற்று வருகின்றது. தமிழ், சைவ, கலாச்சார வகுப்புகள் ஆங்கில மொழியிலே நடைபெறுகின்றது. தமிழ் மொழியும் கற்பிக்கப்படுகின்றது. இது பிரதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. இது ஃபின்சன் டெப்ஸ்கோ சந்தைக்கு அருகாமையிலே ஸ்காபரோவிலே நடைபெறுகின்றது. உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வளர்ந்தவர்களுக்கான சத்சங்கம் 7 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் பிரதி ஞாயிற்று நடைபெறுகின்றது. இதுவும் அதே இடம், லெகசி மருத்துவமனை கருத்தரங்க மண்டபத்தில் ஃபின்சன் டப்ஸ்கோர் சந்திப்பு. இது ஃபின்சன் மாக்கம் சந்திப்பில் இருந்து ஒரு சந்திப்பு கிழக்கு முகமாக இருக்கின்றது, அதிலே நடைபெறுகின்றது. இது எமது விபரம். மற்றது ஆசிரியர் சிவநேசனுடைய விபரங்களை ஆசிரியர் சொல்லுவார் நினைக்கிறேன். அவர் துறைவுரான் என்ற பெயரில் அழைக்கப்படுவார். பல நூல்களை எழுதியிருக்கின்றார், நாடகங்கள் எழுதியிருக்கின்றார். யோவர் சுவாமிகளுடைய அணுக்கத்தை தன்னுடைய சிறு வயதிலே இருந்து பெற்று வளர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர் அவர். அவருடைய தகப்பனாரும் ஜோவர்தானுக்கு மிக அணுக்கமாக இருந்தவர், கொழும்பு துறையை சார்ந்தவர். அவருடைய சில விவரங்களை கூறும்படி அவரையே நான் கேட்டுக் கொள்கின்றேன்.
0: உண்மையிலேயே டாக்டர், இங்கே நாங்கள் சுய விளம்பரத்துக்காக இந்த நிகழ்ச்சியை செய்யவில்லை. இறைவன் எங்களை இருவரையும் இந்த நிகழ்ச்சியை செய்யுமாறு பணித்ததாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் கேட்டதுக்காக நான் சில குறிப்புகளை நான் சுய விளம்பரத்துக்காக சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆசிரியராக பணியை ஆரம்பித்து பின்பு மொழிபெயர்ப்பாளராகவும் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலே அதிபராகவும் 5 வருடங்கள் பணியாற்றி பின்பு நான் நைஜீரியாவில் ஒரு விரிவுரையாளராக பணியாற்றி 86ஆம் ஆண்டிலே கனடாவுக்கு வந்தேன். இவ்வாறு பல வழிகளிலே என்னால் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்து கொண்டு வருகிறேன். அதிலே இந்த எழுத்துத்துறை, பேச்சுத்துறை என்று நாடகத்துறை, இவ்வாறு வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் சில நிகழ்ச்சிகள் செய்வது என்று ஒரு பல்வேறுபட்ட பரிமாணங்களிலே நான் தொட்டு செல்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று அங்கே அவர் திருமுறையிலே சொல்லியிருக்கின்ற அந்த இதுகளை நாங்கள் மனதிலே கொண்டு இறைவன் பல்வேறு வகைகளிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு எங்களுடைய சைவத்தின் சிறப்புகளை தான் அறிந்தவற்றை உங்களுக்காக நேயர்களுக்காக அவர்கள் நேரத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், மருத்துவராக இருப்பவர்களுக்கு நேரம் எவ்வாறு மிகவும் முக்கியமானது என்பது, அவ்வாறான ஒரு நிலையில் கூட இங்கே இறைவன் படைத்ததன் பயனை இங்கே உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த தெளிவு, அதாவது வந்து ஒரு விஷயத்தை பல்வேறு கோணங்களிலே நாங்கள் பார்க்கலாம், ஆனால் பல்வேறு வகையான நூல்களை நன்கு கற்று அதிலே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதென்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல என்பதை உங்களுக்கு நன்றாக அவருடைய அந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இங்கே கேட்கின்ற நேயர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற விஷயங்களை நாங்கள் அடிக்கடி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்னொரு நேயர் வந்திருக்கிறார், அவரை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம் டாக்டர் ஐயா.
1: வணக்கம்.
3: என்னுடைய அன்பே சிவம் என்பது திருமூலர் வாக்கு. இந்த அன்பு என்பதை எங்களுடைய சமயம், சைவ சமயம், வைதிக சமயம் மிகவும் வலியுறுத்துகிறது. இந்த அன்பு என்ற சக்தி வந்தாலே மிச்சம் எந்த ஒவரையும் நாங்கள் நோக பண்ணுவதற்கு முடியாமல் இருக்கும் இல்லையா?
1: என்னுடைய
3: வினா வந்து பிராமணர் என்பது பிரம்மத்தோடு தொடர்புடையவர் என்ற பதத்திலிருந்து வந்தது. அந்த பிராமணர் என்ற பதம் வந்து பிரம்மத்தோடு தொடர்புடையவர், எல்லோருமே பிராமணர் என்பதை தான் எங்களுடைய சமயம் வலியுறுத்துறது. அதான் கேள்வி, பிராமணர் என்பது பிரம்மத்தோடு தொடர்புடையவர்களே பிராமணர் என்று.
1: நன்றி,
3: நன்றி.
1: உங்களுடைய கேள்வி என்று கேட்டால், பிரம்மம், பிரம்மம் என்பது என்ன சொல்லுவார்கள்? இன்றைக்கு முருகனுடைய கந்தசட்டி முடிந்து விட்டது. சொல்லுவார்கள், அருவமாய் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாகி கருணகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமொய்ய. அப்ப இந்த பிரம்மம் என்பது எது என்றால், எதை நாங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றோமோ அதைத்தான் இங்கு பிரம்மம், கடவுள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையைத்தான் இங்கே பிரம்மம் என்று சொல்லுகிறார். இந்த பிரம்மத்தை அறிய ஆசை என்று சொல்லி பிரம்மசூத்திரம் தொடங்குகின்றது. பிரம்மசூத்திரம் முதலாவது வரி அதுதான், பிரம்மத்தை அறிய ஆசை. இந்த பிரம்ம ஞானத்தை அறிய ஆசை கொண்டவர்கள் எவரும் பிராமணர்கள் என்று வருவார்கள். அப்படித்தான் வருகின்றது. வள்ளுவர் சொல்லுகின்றார், அந்தனர் என்போர் அறவோர், அதாவது அறத்தின்படி நடப்பவர்கள் அந்தனர்கள். மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், மற்ற உயிர்கள் மீது கருணை அன்பு கொண்டவர்களினாலே அவர்கள் கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே இந்த சமூக பகுப்பின்படி இந்த தன்மைக்கு, அதாவது பிரம்மா ஞானத்தை நாட்டமுடையவர்கள் எல்லாரையும் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
0: உண்மையிலே டாக்டர், எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு பல கேள்வியோடு இங்கே பல நேயர்கள் இணைந்து கொண்டு வருகிறார்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வர்ணாஸ்திர தர்மம் என்பது பற்றி டாக்டர் அவர்கள் மிகவும் விளக்கமாக கூறியிருந்தார். அதிலே நாங்கள் இன்னும் சில விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இங்கே வழக்கம் போல டாக்டர் வந்திருக்கார். வணக்கம் டாக்டர் அவர்களே.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசர் அவர்களே. வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரத்திலே நாங்கள் வர்ணாசிரம தர்மம் பற்றி எடுத்து அதனுடைய பேசிக்ஸ் அல்லது ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்திருந்தோம். அதிலே முடிவாக சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. அத்தோடு மேலதிகமான சில நமக்கு சில முக்கியமான நாட்கள் சமய நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை ஆசிரியர் அவர்கள் நினைவுபடுத்தி விட்டு அப்பால் நாங்கள் தொடருவோம்.
0: உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், கார்த்திகை மார்கழி மாதங்கள் என்றால் எங்களுடைய சமய கிரியைகள் பல்வேறு விதமான முக்கிய தினங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே உங்களுக்கு தெரியும், நேற்று கார்த்திகை விளக்கீடு எல்லோரும் வீட்டிலே செய்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பெரும்பாலான கோவில்களில் இவை மிகவும் சர்வபூர்வமாக நன்று அவர்கள் இதை கைக்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களினால் எங்களுடைய சமய கிரியைகளையும் எங்களுடைய வழிபாட்டு முறைகளை மறந்து கொண்டு போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது.
1: இதிலே இலகுவாக நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயம் என்று கேட்டால், இங்கு பொதுவாக ஒரு வளமை இருக்கின்றது, அந்த கிறிஸ்துமஸ் லைட்ஸ் தொடங்குவது. அந்த லைட்ஸ் தொடங்குவதை நாங்கள் கார்த்திகை தீபத்துடன் தொடங்கலாம், தீபாவளியுடன் தொடங்கலாம், அதுவும் ஒரு தீபத்துக்குரிய வளமும், அல்லது கார்த்திகை தீபத்துடன் தொடங்கலாம். அப்ப அதை விட்டு போக வேண்டும் என்றில்லை, அதை ஞாபகமாக தீபாவளி நாளிலே நாங்கள் அந்த விளக்குகளை தொடங்கலாம், அல்லது கார்த்திகை விளக்கீடு அல்லது கார்த்திகை தீபம் நாள் என்று அந்த விளக்கு ஏற்றுதலை தொடங்க எமது பாரம்பரியத்துடன் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற பண்பாட்டு சூழலும் ஒத்திசைந்து போகக்கூடியதாக இருக்கும்.
0: பெரும்பாலான வீடுகளில் எனக்கு தெரியும் எல்லோரும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்திருப்பார்கள் வீடு முழுவதும். நாங்கள் புலம்பெயர் நாட்டிலே மற்றவர்களோடு சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டுவதற்கும் அது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய சமய ஆசாரங்களை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கலாம். அது குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஞாபக சக்தியாக அந்த நீளத்திலே நீங்கள் அந்த விளக்கினை தீபாவளியோட ஆரம்பித்தால் மிகவும் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன்.
1: தீபாவளியோட
0: ஆரம்பித்தால் நல்லா இருக்கும். எல்லோரும் அடிக்கடி நான் கவனித்தேன், சில சைவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் ஏற்கனவே, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளையார் பெருங்கதை ஆரம்பமாகிறது, 21 நாட்களுக்கு பிள்ளையார் பெருங்கதை. அது பெரிய தாற்பரியங்களில நாங்கள் விளக்குவதற்கு டாக்டர் தயாராக இருக்கிறார். அடுத்தது நாளைக்கு கார்த்திகை சோமவாரம். இப்ப அடுத்தடுத்து எங்களுடைய இந்த தினங்கள் முக்கிய தினங்கள் வருவதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். எனவே இவற்றை பற்றி நாங்கள் சிறு விஷயங்களை எடுத்து கூறுவோம். ஆனால் முக்கியமாக இன்றைக்கு வர்ணாசிர தர்மத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை கூறிவிட்டு பிறகு இந்த விஷயங்களை பற்றி பேசலாம். உங்களுக்கு ஏதாவது இடையில விளக்கம் தேவையாயிருந்தால் வர்ணாசிர தர்மம் பற்றி நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் டாக்டர் அதை வர்ணாசிரமத்தை நாங்கள் விட்டு போன மிக இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆகம விதிகள் அவற்றிலே இருக்கின்ற சில ஐயப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம்.
1: அடுத்ததாக வர்ணாசிரம தர்மத்திலே நாங்கள் சென்ற முறை பார்த்து நாங்கள் சொன்னோம், அந்த வர்ணாசிரம மதத்திலே ஒன்று வர்ணாசிரம தர்மம் என்பது இஸ் எ யூனிவர்சல் தர்மம், உலகம் பொதுமைக்கும் உள்ள தர்மம். எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே நான்கு விதமான பகுப்புகள் இருக்கின்றன. ஒன்று ரூலிங் அண்ட் மிலிட்ரி கிளாஸ், சத்ரியாஸ். இரண்டாவது இன்டெலக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன் கிளாஸ், பிராமணாஸ். மூன்றாவது பிசினஸ் ட்ரேட் அண்ட் ப்ரொடக்ஷன் கிளாஸ், வைஷ்யாஸ். நான்காவது ஒர்க்கிங் கிளாஸ், சூத்ராஸ். இந்த நான்கு வகையான பகுப்புகள் இந்த சமுதாயத்துக்கும் அமெரிக்காவாக இருந்தால் என்ன, கனடாவாக இருந்தால் என்ன, ஆஸ்திரேலியாவாக இருந்தால் என்ன, இங்கிலாந்தாக இருந்தால் என்ன, இந்தியாவாக இருந்தால் என்ன, இந்த ஒரு சமூகத்திலும் இந்த நான்கு வகையான பகுப்புகளும் இருக்கின்றன. அது நீங்கள் பெயரிட்டு அழைக்கலாம், பெயரிடாமல் அழைக்கலாம், இருக்கின்றன. இந்த நான்கு வகையான பகுப்புகளும் ஒரு சமூகம் இயங்குவதற்கு தேவை. இது நான்கு சக்கரங்கள் கூட்டிய ஒரு வண்டி போன்றது. இதிலே ஒரு சக்கரம் சரியாக ஓடாவிட்டாலும் சுற்றாவிட்டாலும் இந்த வண்டி ஓடாது. இதிலே இது பெரிது அது சிறிது என்பதல்ல, நான்கு முக்கியமானது. இதே நாங்கள் எத்துணைதான் முயன்ற இல்லை, நான் இந்த என்னுடைய சமூகத்திலே எல்லா மக்களையும் நான் அறிவு ஜீவிகளாக புத்திஜீவிகளாக ஆக்குவேன், அல்லது எல்லா மக்களையும் நான் ஆட்சியாளர்களாக ஆக்குவேன் என்று சொல்லி ஆக்க முடியாது. அது இந்த நான்கு பகுப்புகளும் இருந்தே தீரும். அதே போல இது சமூகத்துக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட நான்கு பிரிவான காலப்பகுதிகள் காணப்படுகின்றன. ஒரு முதல் பகுதி ஸ்டூடெண்ட் லைஃப் அல்லது பிரம்மச்சரியம். அதிலே வந்து அவர்களுடைய ஃபவுண்டேஷன் இயர்ஸ் என்று சொல்லுவோம். அவர்கள் வந்து தங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்குரிய அத்திவாரத்தை இட்டுச் செல்கின்ற காலம். இந்த காலத்திலே அவர்கள் வந்து பெற்றோர்னாலும் ஆசிரியர் பெற்றவர்களினாலும் அவர்கள் சப்போர்ட் பண்ணது, வில் பி சப்போர்டட் அண்ட் ப்ரொவைடட் படுகிறார்கள். அப்ப இந்த கடமை நிலை அவர்கள், அதாவது தங்களுடைய அத்திவாரத்தை போடுகின்ற காலத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் அவர்களை மற்றவர்கள், அதாவது சமூகம், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், அவருடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த கடமையில் இருந்தவர்கள் தவறுகின்ற பொழுது இந்த உதவியை பெறுவதற்கு யோக்கியதை இழந்து விடுகின்றார்கள். அது வர்ணாசிரமத்திலே. அடுத்ததாக இல்லறம், அதாவது மெரிட் லைஃப், கிரகஸ்தனாக இருந்து வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ரிட்டையர்ட் லைஃப், அதாவது தன்னுடைய பொழுதும் பிள்ளைகளையே பார்த்து குடும்பத்தையே பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, அதிலிருந்தும் ஓரளவு ஓய்வு பெற்று தன்னுடைய நலன்கள், தன்னுடைய ஆத்மீக நலன், தன்னுடைய உடல் நலனை பார்க்கின்ற காலம். அடுத்ததாக சந்நியாசம், தன்னுடைய ஆத்மீக நலனை பார்க்கின்ற காலம் என்று சொல்லி நான்கு விதமான பகுப்புகளாக பிரித்திருக்கின்றன. இந்த நான்கு விதமான பகுப்புகளுக்கு தான் எங்களுடைய வாழ்க்கை காலம் அடங்கி விடுகின்றது. இந்த நான்கிலே ஏதாவது ஒன்று ரெண்டு மூன்றுக்குள்ளே தான் அடங்கும், இதை விட வேறு ஒன்றை சொல்ல முடியாது. இது வந்து வர்ணாசிரம தர்மத்தினுடைய அடிப்படையாக பார்த்தோம். அடுத்ததாக வைதீக தர்மம் என்று பார்த்தோம். இந்த வர்ணாசிரம தர்மத்திலே வந்து ஒவ்வொருவருடைய கடமைகள், அவர்களுடைய ஒப்ளிகேஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ஒப்ளிகேஷன்ஸ் அதே. இந்த வைதீக தர்மத்திலே, அது வந்து தர்மாச்சார தர்மத்திலே ஒவ்வொன்றும் தன்னை மையப்படுத்திய அந்த கடமைகளும் இதுவும் இருக்கும். ஒரு அரசன் எப்படி வரி இருக்க வேண்டும், எப்படி நாட்டை பாதுகாக்க வேண்டும், எப்படி பொருளீட்ட வேண்டும் என்று இருக்கும். ஒரு ஒரு ஒரு அறிவு அறிவை நூலை கற்கின்றவர்கள், அல்ல அறிவு கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இன்டலெக்சுவல்ஸ் வந்து எப்படி அந்த அறிவை பாதுகாத்து வைக்க வேண்டும், பேண வேண்டும், கற்பிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்ற முறைகள் இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் எப்படியான விதங்களிலே பொருளீட்டலாம் என்ற விதங்கள் இருக்கும். ஆனால் இந்த வைதிக தர்மத்துக்கு வருகின்ற பொழுது அது ஒருபடி மேலாக தன்னை மையப்படுத்துவதை கொண்டு அதற்கு மேலாக மற்றவர்களை மையப்படுத்தியதாக தர்மத்தை கொண்டு வருகின்றது. ஒரு அரசன் தனியே வரி இருப்பது, நாட்டை பாதுகாப்பது, யுத்தம் செய்வது மட்டுமல்ல, நாட்டிலே செய்ய வேண்டிய தர்மங்கள் சேவைகள் இருக்கின்றன. சோலைகள் அமைக்க வேண்டும், குளங்கள் வெட்ட வேண்டும், நீர்ப்பாசன வதிகள் செய்து கொடுக்க வேண்டும், ஆதுலர் சாலை, நோயாளிகளுக்குரிய வைத்திய சாலைகள் அமைக்க வேண்டும், இப்படிப்பட்ட தர்மங்களை விளக்குவது வைதிக தர்மம். அதே மாதிரியாக இந்த இன்டலெக்சுவல் கிளாஸ், அவர்கள் தனியே இந்த அறிவு புத்தி நூல்கள் அல்லது ஆன்மீக விடயங்களின் கஸ்டடியன்ஸ் அல்லது பாதுகாவலர்களாக மட்டும் இல்லாமல் அது எவ்வாறு மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், அறிவுரை கூற வேண்டும் என்ற பகுதியிலே அந்த தர்மம் வருகின்றது. அடுத்ததாக வியாபாரம் என்பது தனியே பொருளீட்டுவதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு மக்களுக்கு மக்கள் குறைவின்றி எல்லா பொருட்களையும் பெற்று நியாயமான முறையில் வாழ்வதற்கு வழிவகுப்பது வியாபார தர்மம். அதே மாதிரியாக ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி அந்த சமூகத்திலே இயங்கி அந்த சமூகத்தை இயங்குவதற்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும், எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்பதை சொல்வது அந்த தர்மம். அதே மாதிரியாக இது வர்ண தர்மம். ஆச்சிரம தர்மத்திலே நான்கு சொன்னோம் முதலில். அதிலே முதலாவதாக பிரம்மச்சரியம். இந்த பிரம்மச்சரியம் அல்லது ஸ்டூடெண்ட் லைஃபிலே முன்னர் சொன்ன அவருடைய கடமை படிப்பது, the duty is the learning. அவருடைய தர்மம் ஒன்று இருக்கின்றது. படிப்பது மட்டுமல்ல, உன்னுடைய பெற்றோரை கணம் பண்ண வேண்டும், உன்னுடைய ஆசிரியரை கணம் பண்ண வேண்டும். சொல்லுவார்கள் மாத்ரு தேவோ பவ, என்றால் மாதாவை கணம் பண்ண வேண்டும், பித்ரு தேவோ பவ, பிதாவை கணம் பண்ண வேண்டும், ஆச்சாரிய தேவோ பவ, குருவை கணம் பண்ண வேண்டும். இந்த தர்மங்களை உபதேசிப்பது. அப்ப முதல் சொன்னது கடமை, இப்பொழுது அந்த தர்மம் வருகின்றது. இது வைதீக தர்மம். கிறிஸ்தவத்திலே கூட அந்த மோசேயனுடைய 10 கட்டளைகளில் ஒன்று, உன்னுடைய பெற்றோரை கணம் பண்ணி இந்த பூமியிலே 100 காலம் ஜீவித்திருப்பாயாக என்று வருகின்றது. இந்த பெற்றோரை கணம் பண்ணுதல் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப அது இந்த ஸ்டூடெண்ட் லைஃப், அந்த ஃபவுண்டேஷன் இயர்ஸ்லே அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இல்லற தர்மத்திலே உன்னுடைய குடும்பத்தை அல்லது பிள்ளைகளை மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாது, ஒருவனுக்கு தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. திருமணம் செய்கின்ற பொழுது அந்த பிரதிக்கு எடுத்துத்தான் திருமணம் செய்து கைப்பிடிக்கின்றோம். இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகின்றன. ஆனால் அது மட்டுமல்லாமல் நீ உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, உனக்கு பஞ்ச ஜக்ஞங்கள், 5 விதமான யாகங்கள் இருக்கின்றன என்று சொல்லி வேதங்கள் சொல்லுகின்றன. வள்ளுவர் கூட இவற்றை தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று அங்கு 5 ஓம்பல் தலை.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: మందం పరమ కృపయా పాతుముచితం మదన్య కోదీన తవ కృపణ రక్షాతి నిపుణ తదన్య కోవామే త్రిజగతి కరణ్య పశుపతే. 13వ శ్లోకం. வாழ்க்கையில் நமக்கு அப்பப்ப வரக்கூடியதான சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லணும். அதன் வழியா சிவனுடைய பாரம்யத்தையும் பரமேஸ்வரனுடைய ஒரு பக்தியும் மனுஷியாளுடைய மனத்துல நன்றா பதியும்படி பண்ணணும். ஏன்னா பகவானுடைய ஒரு பக்தி இருக்க அதுதான் மனுஷியாளுக்கு அத்வைத சாஸ்திரம் கூறுவதற்கு ஒரு சாதனமாக இருக்கு. அந்த ஆத்ம ஜானம் வந்தா தான் மனுஷியன் முக்தி அடையலாம். ஆத்ம ஜானத்துக்கு தகுந்ததான அதிகாரம் எப்ப வரும்? ஈஸ்வர அனுகிரகம் வந்தா வரும். அந்த ஈஸ்வர அனுகிரகமானது நமக்கு ஈஸ்வர பஜனத்தினால வரும். நம்ம மனசு தான் எங்கெங்கயோ அலைகிறது, அது பரமேஸ்வரனை பார்க்க மாட்டேங்கிறது. அதுக்காக இந்த வழியாக நமக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு நமக்கு வரக்கூடிய பல சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற. இதுல ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான சந்தேகம் தான், அது அப்பப்ப வரும், தினந்தோறும் வரதில்லை, ஏதோ ஒரு சில சந்தர்ப்பத்தில் வரும். எப்படி? பரமேஸ்வரன் என்னை ஆட்கொள்வாரா? ஏ, நம்ம அவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். எல்லோருக்கும் அப்பப்ப தினந்தோறும் நமக்கு நம்ம வசத்தையும் நினைக்கிறோம். ஆனா சில சமயத்தில் நன்னா யோஜனை பண்ணி பார்த்தோமே, ஆனால் நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏன்னா பரமேஸ்வரன் நம்மள சேர்ந்து கை தூக்கி விழணும்னா அதுக்கு நம்ம இடத்துல என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? அவர் சொன்னதான காரியங்கள் ஏதாவது பண்ணினோமா? வேதங்கள்ல வரணும் சொல்லிருக்காரு, என்னென்ன இருக்கு நித்திய விதி அப்படின்னு சிலர் சொல்லியிருக்க. அதுல எத்தனை நாள் பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் யோஜனை பண்ணும். தினந்தோறும் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும்ங்கிற எத்தனை நாள் தபாய்ச்சிருக்கும்? வேணும்னு சொல்லல, சில நாள் பண்ணிவிடணும், சில நாள் ஏதோ ஒரு காரியக்கிரமம் இருக்குன்னு ஏமாத்திட்டு இருக்கோம். இது விடுறதுக்கு சமயம் இல்லை, விடக்கூடாதுதான் பதார்த்தம், நித்திய கர்மான்னு சொல்லியிருக்கோம். தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை பண்ணும். எதன்ஹாத் பாபமகாரஷம் மனதா வாஜா கர்மணாஹத்தாத்யாம் பத்யாம் உதரேண கிருஷ்ணா. காலமே பண்ணின பாபங்கள்லாம் கையாலேயோ கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ எல்லாம் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். காலமே பண்ணின பாபங்கள்லாம் சாயங்காலம் போறது, சாயங்காலம் பண்ணின பாபங்கள்லாம் மறுநாள் காலமே போறதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்க. இது தெரியாத நமக்கு தெரியும், தெரிஞ்ச போதிலும் நம்ம எத்தனை தரம் பாபம் எத்தனை தரம் அந்த விட்டுருக்கோம் பண்ணாமல். நகாயத்ரியா பரவ மந்திரஹான்னு சொல்லிருக்க, அந்த காயத்ரி மந்திரத்தை இத்தனை தினம் பண்ணாம விட்டுருக்கோம். சரி, இது சாதாரணமாக பண்ண வேண்டியதான கடமையை விட்டதுங்கிறது ஒண்ணு இருக்கட்டும், எது கேர்ஃபுல்லா பண்ணாதேன்னு சொல்லியிருக்காரோ அதை வேணும்னு பண்ணிருக்கோமே. சொல்லுங்க பாக்கலாம். நான் தம்பதே, பொய்யே சொல்லப்படாதுன்னு. நானும் பொய் சொல்லணும்னு ஆசைப்படல, சந்தர்ப்பங்கள் அப்படி பண்ணிவிடுறது தான். அப்படியே இந்த பொய் சொல்லி சொல்லி எதுனா ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 4 பொய், 4 பொய்ய மறைக்கிறதுக்கு 40 பொய் அப்படின்னா பொய் தேர்க்குவார். இது நம்ம சில சந்தர்ப்பம் எப்படி ஆயிடுச்சு, வழக்கம் ஆயிடுச்சு. பொய் சொன்னா கூட இது தப்புன்னே தெரியாத அளவுக்கு பொய் சொல்ல ஆரம்பித்தோம். முதல்லதான் பயம் இருந்தது, அப்புறம் அந்த வழக்கம் ஆயிடுச்சு. எல்லோரும் தான் பொய் சொல்றாங்க, நான் மட்டும் என்னங்கிற அளவுக்கு வந்து விட்டோம். இப்ப இது பாருங்க, எது வேண்டாம்னு சொன்னாரோ அதையும் பண்ண வேண்டியதா போயிடுது, எது பண்ணுன்னு சொன்னாரோ அதையும் பண்ண முடியாமல் போயிடுது. இப்படி இருக்குமே, ஏன்னா சாதாரணமா யாரா இருந்தாலும் ஒரு தரம் தப்பு பண்ணினா போனா போகுதுன்னு விட்டுருவாங்க. வேணும்னே தப்பு பண்ணிட்டு இருந்தா, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டே இருந்தா யாராவது நம்மள எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்களா சொல்றது பாக்கலாம். ஆனா அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க. சில சமயத்தில் பார்க்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், அவரும் பார்க்கல, விடுங்க சார், கணக்கில் எழுதப்படலை. அப்படி இல்லை, அவர் எங்கே இல்லை, உங்க இதயத்தில் தான் இருக்க. நீங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்து இருக்க. அவர் எங்க இருக்கார்? பிராணஸ்ய பிராணஹா சட்டுட சட்டுகோ, கண்ணுக்கு காதாகவும் மூக்குக்கு மூக்காகவும் நமக்குள்ளேயே இருக்கார். சாட்சி ரூபமா இருக்கார். நம்ம பண்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார். இப்ப அவர்கிட்ட நம்ம ஏமாத்த முடியுமோ? முடியாது. எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம் நம்ம சொன்னால் நம்ம இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம், என்னென்னது சாப்பிடணும், என்னென்னது சாப்பிடப்படாதுன்னு நம்ம சாப்பிடறது என் இஷ்டமேன்னு சாப்பிட்டு இருக்கோம். அதே போலயே பாருங்க, எது வேண்டாம்னு சொன்னாரோ அத்தனை செயலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பாபம் பண்ணியிருந்தான் நம்மள அந்த பரமேஸ்வரன் பரமாத்மா காப்பாத்துவாரா? இது எப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு, ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அவர் காப்பாத்தித்தான் ஆகணும், அவரால் தான் முடியும். லோகத்தினுடைய எல்லா பிரயோஜனமும் போயிடுது, பகவான் அனுகிரகம் பண்ணினா தான் உண்டு அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்த காலத்துல நம்ம யோஜனை பண்ணுவோமையானால் பகவான் நம்மளை நிச்சயமா காப்பாத்துவாருங்கிறதுக்கு நம்ம கிட்ட குவாலிபிகேஷன் இருக்கோ? இல்ல. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? பகவான் நம்மளை காப்பாத்த மாட்டார். ஆனா இது இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பாக்குற உங்களுடைய நிலையில இருந்து, பகவானுடைய நிலையில இருந்து பாருங்க. ஒருத்தர் அப்படி சொன்னார், என்ன உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளை விட மோசமானவ ரொம்ப பேர் இருக்கா சார்? அவர் 1% ஜனங்களை காப்பாற்றணும்னு வந்தா அதை நம்ம முன்னால் நிற்போம் சார். தர்மத்தை இந்த மனுஷாள்லாம் இதை எப்படி இருக்கா? இதை விட பாவம் பண்ணினவாலும் இருந்துட்டு இருக்காளே, கோரமான பாபம் பண்ணினவா இருக்காளே. அப்ப ஒரு சில பேராவது காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா அந்த சில பேர்ல முன்னால நம்ம இருப்போமோ இல்லையோ அப்படிங்கிற நன்னா தான் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டியில மார்க் போடணும் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? யாரு பண்ணினாலும் நல்லது அவளுக்கு புண்ணியம், யாரு பாவம் பண்ணினாலும் அவளுக்கு துக்கம், அவ்வளவுதான். ஏக கேவ சாது கர்ம காரகிதம் எமே பியோ லோகே பியோ நினீஷதே, ஏக கேவ அசாது கர்ம காரகிதம் எம் அதோ நினீஷதே. யாரு புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். இன்னாரு கொடுக்கணும், இன்னாரு கொடுக்கணும், கொடுக்கப்படாதுங்கிற வைஷமிய நாயகர்னியம் அவரிடத்துல இல்ல. ஆனா நன்னா யோஜனை பண்ணி பார்த்தோம் ஐயானால் நம்மளை இவர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றதுக்கு வேண்டியதான குவாலிபிகேஷன் நம்ம இடத்துல இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது பகவான் என்ன காப்பாத்துவாரா? நான் பகவானால காப்பாற்றப்படுவேனா எனக்கூடியதான ஒரு சந்தேகம். இப்ப இந்த சந்தேகத்துக்கு சமாதானம் வேணுமோ இல்லையா? ஏன்னா நம்ம பகவானை நாடுறோம், அப்பா என்ன காப்பாத்துன்னு தியானம் பண்றோம், பஜனை பண்றோம், அவரால் காப்பாற்ற முடியுமா? இவ்வளவு பாப்பம் இருந்தா எப்படி சார் பண்ண முடியறது? பரீட்சையில ஒரு 4 லைன் எழுதினா 40 மார்க் போடலாம். 1 லைனே எழுதாம இருந்தானா? க்வெஸ்சன் பேப்பராவது பார்த்து எழுதுறது கூட இங்க ஒண்ணும் இல்ல, வெறும் பேப்பர் கொடுத்த அவர் தான் என்ன பண்ணுவார்? நம்ம பரிஸ்தி அப்படின்னா இருக்க. இது சாதாரணமா அப்பப்ப மனுஷியாளுக்கு வர வேண்டியதான, வரக்கூடியதான ஒரு சந்தேகம். நான் சொல்லியிருக்கேன் இந்த சிவானந்த அறிவில் அப்பப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு விதமான சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கும் பதில் சொல்லணும். பகவத்கீதையில பகவத் சொல்றார், அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபா சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோஹிதா. நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பாபத்தையும் சேர்த்து பண்ணின போதிலும் அது முடியாது, இம்பாசிபிள். இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க பண்ணின போதிலும் ஒரு தரம் நீங்க அப்பா நான் உனக்கு சேர்ந்தவன் மனசார சொன்னால் அது முக்கியம். வாயால சொல்றது இல்ல, மனசுல நினைச்சு வருத்தி அந்த வருத்தத்துடன் நீங்க சொன்னால் பஜதேமாம் அனன்யபா, நிச்சயமா நீங்கத்தான் என்ன காப்பாற்றணும் எனக்கூடியதான பக்தியோட சரணாகதி பண்ணினால் பகவான் சொல்ற சாது ரேவ சமந்தவ்யா. இந்த கணத்திலிருந்து அவரை சாதுன்னு நினைச்சுக்கணும்ட்டார், வேற ஒண்ணும் சொல்லல. சாது ரேவ சமந்தவ்யா ஏனப்பா அப்படின்னு, சம்யக் வியவசி தோஹிஷா, என்ன அவர் நல்ல தீர்மானத்துக்கு வந்து விட்டார், வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டார், நல்ல தீர்மானத்துக்கு வந்துட்டார். எப்ப தீர்மானத்துக்கு வந்துட்டாரோ அப்ப அவளை நான் காப்பாத்த போகிறேன் அப்படின்னு விசேஷமா சொல்றார். அதத்தான் இங்க சொல்றார், அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பாத்து முச்சிட்டம். அசாரே சம்சாரே, இந்த சம்சாரம் உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்துல நம்ம எப்படி பண்றோம், சுத்தி கொண்டே இருக்கும். ஆச்சாரியால் பிரமந்தம்னு சொன்னா இன்னைக்கு தான் சரியா இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னால ஜனங்கள்லாம் இவ்வளவு எங்கேயும் போக மாட்டான், ஒரு இடத்துல தான் இருப்பா. கிராமத்துல இருக்கிறவா கிராமத்திலேயே இருப்பா, எப்பாவது ஏதோ கல்யாணம் கார்த்திகை அப்படியே வெளியூர் போயிட்டு வருவா அவ்வளவுதான். அதுலயும் முக்கியமாக பிராமணர்களுக்கெல்லாம் தினமும் அக்னிஹோத்திர காரியம் இருக்கு, காலமே போனா சாயங்காலம் வந்துடணும், அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு, எங்கேயும் கிளம்ப மாட்டான், ஆத்துக்காரர் கிளம்ப மாட்டேன்னா மாமியும் கிளம்ப மாட்டான், மாமி கிளம்பினா குழந்தைகளும் கிளம்ப மாட்டான். அப்படி இருந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தேன்னா, எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல. எது சில ஊருக்கு தான் இல்லைன்னு, எங்க போனாலும் கிடைக்கும், ட்ரெயின்ல இல்ல பிளேன்லயும் கிடைக்கல. அப்படி ஆயிடுத்துன்னு ஜனங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கும்பல் சுத்திட்டே இருக்காங்கவா. இந்த பிரமந்தம்னு ஆச்சாரியர் போட்டான்னு பார்த்தேன், அப்பப்ப ட்ரெயின்லயும் பஸ்ல போறப்ப நமக்கு சுத்திட்டே இருக்கா ஜனங்கள். இதுக்கும் அவன் ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான். அதெல்லாம் எங்களுக்கு என்ன, ஜனங்களுக்கு சுத்தம்தான் எங்க வேலை அப்படின்னு வச்சுட்டு இருப்பான் ஜனங்கள். பரவாயில்ல, பிரமந்தம் மாமந்தம் ஜனங்களுக்கு எங்கே போனாலும் போயிட்டே சுத்திட்டே இருக்கா வந்துட்டே இருக்கு. பொம்பாயிலாம் போனேன்னா 40 மைல் 50 மைல் இங்க காலம் வருது, ஆத்துல இருந்து அங்க உத்தியோகத்துக்கு போறது, மறுபடியும் திரும்பி வருது. சார் வாழ்க்கை இப்படி அப்படித்தான் வாழணுமே, வேற என்ன பண்றது. ஆபீஸ் பக்கத்துல வீடு பாக்கிறதுன்னா சம்பளத்துக்கு 2 மடங்கு வாடகை கொடுக்கணுங்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த சம்சாரம்ங்கிறது எப்படி இருக்கு, அலைஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சம்சாரம்ங்கிற பதத்திலேயே அலைச்சலுங்கிறது உண்டு. சரகதவுங்கிற சாது காலம் ரெண்டு எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்குமா, ஒரு இடத்துல இருக்கமா இல்ல, சுத்து சுத்து சுத்தின்றே இருக்கும் எல்லோரும். என்ன வித்தியாசம்னு, சில பேர் வாழ்க்கைக்காக சுத்தின் இருக்கா, நாமெல்லாம் காலமே அங்கே கிளாஸ் சாயங்காலம் எங்கே கிளாஸ் இன்னொரு இடத்துல ஒரு கிளாஸ், ஆனா சுத்திட்டு தான் இருக்கும். சுத்தாதவன் ஒத்தனும் கிடையாது, என்ன அதனாலதான் உங்களுக்கு சம்சாரம். மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு இடத்துல பிறக்கிறான், கொஞ்ச நாள் இருக்கான், ஸ்வர்கலோகத்துக்கு போறான், ஸ்வர்கலோகத்துல போய் கொஞ்ச நாள் இருக்கான், அங்கே புண்ணியம் கிடே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, மறுபடியும் மனுஷலோகத்துக்கு வரான். இமம் லோகம் ஹீனதரம் வா விசந்தி, இந்த லோகத்துக்காக வரா இல்ல இதை விட அத்தல வித்தல பார்த்தார சுத்தலாதுகள்ல எங்கேயோ பறக்கிறான், மறுபடியும் ஏதோ புண்ணிய கர்மா பண்றான், ஏதோ மனுஷலோகத்துல பறக்கிறான். இப்படி பறந்து இறந்து பறந்து இருந்து ஒரு வாழ்க்கையில ஒரு ஜென்மாவிலேயே ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு இடத்துல இருந்து அது இருந்துட்டே இருக்க, ஆனாலும் ஒரு இடத்துல இருக்கிறவாளுடைய கதையும் அவ பாருங்க, இங்க பறந்து அந்த லோகத்துக்கு போய் மறுபடி இப்படி சுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்சாரம்னு பேரு. இதான் ஆங்கில பாஷையில டிரான்ஸ் மைக்ரேஷன். சம்சாரம்ங்கிறது என்ன அர்த்தம், டிரான்ஸ் மைக்ரேஷன், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு. இதுல யாரும் ஏதோ இருக்குமே சார், ஏதாவது சாரம் உண்டா, இப்படி சுத்தறதுனால ஏதாவது லாபம் உண்டா அப்படின்னு பார்த்தேன்னா ஒன்னும் தெரியல. எதையோ தேடிண்டு அலைஞ்சுட்டு இருக்கான், ஆனா கடைசியில அது கிடைக்கல. எல்லாரும் அப்படித்தான், பணத்தை தேடிண்டு அலையறான், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சுத்தினா அது வரைக்கும் ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் சேவ் பண்ணல. எவ்வளவு காசு வந்தாலும் அத்தனையும் செலவாயிடுச்சு. கடைசியில சாதாரண மனுஷன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் இருந்தான், ஒன்னும் பிரயோஜனமா இல்ல. வேற காசுதான் இல்ல, வேற ஏதாவது அடைஞ்சமா, ஒன்னும் புதுசா அடையல. நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா அவள் எந்த ஆனந்தமா இருந்தாலும் அந்த ஆனந்தத்துல நாம இருக்கோமா, இல்ல. நிம்மதியா இருந்தா எந்த கட்டம் வந்தாலும் வந்தா வரட்டும், அவ்வளவுதான். போட்டு விடல் தான் இருந்தா, அவளுக்கு ஏசி கிடையாது, ஃபேன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கையில வீசி வச்சுட்டு அவர் இச்சரி வச்சுட்டு வீசிட்டே இருந்தா அவ சௌக்கியமா இல்லையா? ஆனந்தமா தான் இருந்தா. நமக்கு இப்ப கிடைக்கிற போல புது புது ரகமான ஆடைகள் இருந்தது அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹண்ட்ரட் 120ங்கிறான் இப்ப கவுண்ட் என்ன, அது எப்படி வரும் எனக்கு தெரியல அப்படிங்கிற ஏதோ பேரு சொல்றான் அவன் பாட்டுக்கு. நம்ம இத்தனையும் வச்சுட்டு இருக்கான். ஆனா பழைய நாள்ல ஒண்ணும் இல்ல பாருங்க, கடைசியில என்ன சேர்ந்தார் இவ்வளவு பெரிய உலகத்துல இவ்வளவு சுத்தின போதிலும் என்னத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு லாங் ரன் யோஜனை பண்ணி பார்த்தோமையானால் இதுல ஒன்னும் சாரம் தெரியல சார். எசன்ஸ் இருந்தா தானே நம்ம அனுபவிக்கிறதுக்கு, எசன்ஸே இல்லைங்கிற அசாரே சம்சாரே. இந்த உலகத்துல சாரம் இல்லை அப்படி இருக்கா கூட உலகில் நிஜ பஜனை தூரே. எது இருந்தாலும் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றதுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு சார். இது எல்லாம் அனுபவிக்கிறோம், வேண்டுகிறது சாப்பிடுறோம், நல்ல ஆடைய கட்டுறோம், வாழ்க்கையில எதை பண்ணணும் நினைக்கிறோமோ எல்லாம் பண்றோம். கடைசியில வேதாந்தத்தை வாசிக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்ல ஒரே வார்த்தை, அதெல்லாம் நமக்கு டைம் இல்லை சார். சார் ரிட்டையர் ஆனப்புறம், ரிட்டையர் ஆனப்புறம் வேற உத்தியோகம் வந்துருக்கு, இத பேரன் பத்திய பாத்துக்கணும். முன்னால நம்ம போறப்ப தனியா தான் இருந்தோம், இப்ப என்னடா பையனும் மாட்டு பொண்ணும் ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போற, பேரன் பேத்தி யாரும் பாத்துப்பா? அது கொஞ்சம் தூரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பிளஸ் டூ பாஸ் பண்ணப்புறம் அவளுக்கு அதுக்கப்புறம் நம்ம தய வேண்டி இருக்காது, நம்ம அப்புறம் கிளாஸுக்கு போலாமா? அப்ப கண்ணு பார்க்கல காது கேட்கல, என்ன பிரயோஜனம்? இதுவும் லாபம் இல்ல. கடைசியில பகவான தியானம் பண்ணணும் எனக்கூடியதான ஒரே ஒரு செயல் தான் நம்மளால பண்ண முடியல, யாராலையும் பண்ண முடியல. அதான் நிஜ பஜன தூரே, நிஜம் பரமேஸ்வரன பஜனம் அவரை பண்றதுக்கு மட்டும், அவரை தியானம் பண்றதுக்கு மட்டும் இந்த உலகத்துல முடியல, யாராலையும் முடியல. அது அந்த நல்ல வழியில வரணும்னா அவன் அருளால் அவனை அடையும், அவர் அனுகிரகம் பண்ணினாத்தான் முடியும். அவர் அனுகிரகம் நம்ம முயற்சி பண்ணினாத்தான் முடியும், நம்ம முயற்சி அங்க வரல. அதான் இது எல்லா இடத்திலையும் போறது அது பண்றோம், ஆனா பகவானை தியானம் பண்றோங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம போக முடியல. நிஜ பஜன தூரே. சரி சார், இப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ஒரு வழிய பார்த்து ஏதோ ஒரு விதமாக இன்டெலிஜென்டா ஆக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோமே, ஏனால் அந்த விஷயத்தில் தான் நமக்கு அது ஒன்னும் தோண மாட்டேங்கிறது. ஜட தியாம் பாருங்க, இது எல்லாமே உத்தியோகத்தில் ஆகட்டும், லோகத்துல லோக விஷயம் லௌகிக விஷயங்கள் ஆகட்டும், இப்படி பண்ணா பெட்டர் அப்படி பண்ணினா போயிடும், அதுக்கு ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சிருக்கேன், இது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னடா, இந்த பகவத் பக்திங்கிற விஷயத்துல மட்டும் நம்ம மனசு போக மாட்டேங்குது, அது மொக்கையே ஆயிடும், வழியே தெரிய மாட்டேங்கிறது. என்ன சுவாமி ஜடா தியாம், அது எந்த சம்சாரத்திலேயே இருக்க வேண்டி இருக்கு, அந்த சம்சாரத்திலையும் ஒரு சாரமும் தேடி தேடி பார்த்தா சாரம் இல்ல. ஆனா சாரம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, சாரம் இருக்கா போல காணப்படுறது. இந்த உலகமானது எப்படி துக்காலயம் அசாஸ்வதம், பகவான் கீதையில இந்த உலகத்துல எல்லோரும் உலகத்துக்கு என்ன தேவாலயம் நம்ம சொல்றோம் கோவிலுக்கு, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன பேரு துக்காலயம். யார பார்த்தாலும் ஏதோ ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கு, எல்லோருக்கும் ஏதோ இருக்கு. சில பேர் அது பொருட்படுத்த மாட்டேங்கிறா, சில பேர் அது சொல்லிட்டு இருக்கா அவ்வளவுதான். சில பேர் இந்த மாதிரி எப்படி இருக்கேன்னு கேட்டா போறோம், மூட்டையை அவிழ்த்து விடுவான் பாருங்க. நமக்கெல்லாம் அவ பரமேஸ்வரன் நம்மள ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். அவ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கா அவன், பையன் சரியா இல்ல, ஆத்துக்காரர் சரியா இல்ல, ஆத்துக்காரி சரியா இல்ல, மாமனார் சரியா இல்ல, மாமியார் சரி இல்ல, யாருதான் சரியா இருக்கன்னு தெரியல. ஒரு அம்மா எங்க காத்துக்கு வந்தாங்க, ஜாதகம் பாத்துட்டு இருந்தேன், ஏதோ தெரியாம பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த பொண்ணு டக்குன்னு சொல்றா, ஆத்துக்காரரோட எனக்கு பொருத்த பார்க்க வேண்டாம், மாமியாரோட பொருத்த பாருங்கிறான். இது என்னம்மா, இது புதுசா இருக்கே விவகாரம், பையனுக்கு முன்னுதான் பத்து பொருத்தம் பாப்பா, எத்தனை இருக்கு? அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எங்க ஆத்துக்கா இது கல்யாணம் ஆகலி என்ன, நான் பாத்துக்கிறேன், மாமியார் அவன் மட்டும் பொருத்தம் பாத்துக்கோ. என்ன பொருத்தம் வேணும்னு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கப்படாது, அந்த பொருத்தம் இருக்க பாருங்க. ஓரிடத்துல இருக்கப்படாது. அப்படி பொருத்தம் என்ன, அது நட்சத்திரத்துல ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம் இருக்கு. 13 நட்சத்திரத்துக்கு மேல இருந்து அவர் ரெண்டு பேரும் அடுத்த இருக்க மாட்டாங்க. அந்த பொருத்தம் இருக்கா பாரு. இது இல்லாம கண்டுபிடிச்ச எப்படி கண்டுபிடிச்சிருந்தேன், இன்டர்நெட்ல பாத்தேங்கிற. எது வேண்டாமோ அது மட்டும் நல்லா தெரியுது தரலோகத்துல. அப்ப என்ன நிஜமா பாருங்க, சம்சாரத்துல சுகமானது யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த சம்சாரத்தில் நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம். அப்படி எங்கேயாவது சம்சாரம் வருமா, ஏதாவது சுகம் வருமா வருமான்னு சுத்தி கொண்டிருக்கேனே பிரமந்தம். இந்த வண்டுக்கு பிரமரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அது என்ன தெரியுமா, நான் ஒரு இடத்துல ஒரு புட்பத்திலேயே பருகாதது தேனை. கொஞ்சம் ஒரு டிராப் எடுத்துக்கோ, ஓடி போகும், இன்னொரு புட்பத்தை போகும், அங்கே பறந்து இன்னொரு இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துல சுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு தான் அதுக்கு பிரமரம்னு பேர். நாம அப்படித்தான் இருக்கும். இங்கேயும் அங்கேயும் அது பண்ணி இது பண்ணி இங்க பார்த்து அங்க பார்த்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கடைகள் ஒண்ணும் இல்ல, எதுவும் லாபம் இல்லைன்னு வந்திருக்கும். இது என்ன பிரமந்தம். பிரமந்தம் மட்டும் இல்ல, நம்ம இடத்துல இன்னொரு விஷயம் தோஷம் இருக்கு. மம அந்தம், கண்ணு வேற ஒழுங்கா பார்க்க மாட்டேங்குது. என்ன இந்த குருடனா இருந்தானே, ஆனால் அந்த குருடன் பாருங்க அவன் நடக்கிறது வேகமா நடப்பானா. நமக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறது கண்ணு தான். கண்கள் நன்னா பார்த்து வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு நீங்க பார்த்தேனால் ரோட்ல வேகமா நடக்கலாம். ஏதோ குழி இருந்தாலோ ஏதோ ஒரு கட்டம் இருந்தாலோ சேர் இருந்தாலோ என்ன பண்றோம், இப்படி சுத்திட்டு போறோம். சோ முக்கியமா மனுஷன் நடக்கிறதுக்கு வெறும் நட இல்ல, ஒரு கான்பிடன்ஸோட ஒரு நிம்மதியோட தைரியமா நடக்கணும். யாரோடையும் மோதப்படாது, எந்த பொருளோடையும் மோதப்படாது. அப்படின்னு அதுக்கு உபயோகப்படுறது என்ன சார், உங்களுக்கு ரெண்டு கண்ணு. அந்த ரெண்டு கண்ணு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நன்னா யோசனை பண்ணி பாருங்க, அது கரெக்டா காட்டி கொடுக்கணும். சில கண்ணாடிகள்லாம் ஆப்ஜெக்ட் இன் தி மிரர் ஆர் நாட் வெரி ஃபார் ஆஸ் யூ சீ அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அவனே எழுதிவிட்டான், நீ பாக்கிறது கிட்ட இருக்காவல நினைக்காதேங்கிறான். இந்த கார் கண்ணாடியிலையும் இது கண்ணாடியிலையும் போட்டிருக்கான். விவகாரம் என்னன்னு நம்ம பாக்குறோம், இதை எட்டி இருக்கு நினைக்கிறோம், அது எட்டி இல்ல கிட்டையே இருக்கும். என்ன சுவாமி இப்படி சொல்றல, அதான் மனுஷனுடைய வாழ்க்கை.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் ஆறு பகுதி ஒன்று. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
1: நம்ம சபாபதி சபாபதி ஒருவேளை இன்னைக்கு கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தரிசனத்துக்கு வந்துட்டோம். வேதாந்த தரிசனம் அது எல்லாருக்கும் ஒரு வகையா, அதாவது பேச்சு வழக்கையாவது என்னடா பெரிய வேதாந்தம் பேசுறியா அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒரு நக்கலா பேசுற அவளையாவது அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. இந்த வேதாந்தம்ங்கிறது பொதுவா நம்ம வந்து ஒரு வேதாந்தம் அப்படிங்கிறது கிடையாது, பல வகையான சித்தாந்தங்கள் இருக்கு வேதாந்தங்கள்லே, வேதாந்தத்திலே பல சித்தாந்தங்கள் இருக்கு. அது மாதிரி நான் இத்தனை நாளா சொன்ன மாதிரி வேதாந்தம்ங்கிறது அது தனித்து வந்து இல்லை. இன்னைக்கு வழக்குல இருக்கிற வேதாந்தத்துக்கு நியாயமும் தேவை, மீமாம்சையும் தேவை, சாங்கியமும் அதுல இருக்கு. அதுல எல்லாமே எல்லாத்தோட சில தத்துவங்கள் எல்லாமும் இங்க நேரடியா கலந்துருக்கு. வேதாந்தம் அப்படிங்கறதோட ஒரு அர்த்தம் என்னன்னா வேத அந்த வேதங்களோட முடிவு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நம்ம பிரிச்சு அர்த்தத்தை சொல்லலாம். ஆனா வேதத்தோட முடிவுகள் அப்படின்னு பார்த்தா உபனிஷத்துகள் அப்படிங்கறதும் நமக்கு வந்து தெரிய வருது. எல்லா வேதத்திலையும் உபனிஷத்து வந்து முடிவுல தான் இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. இப்போ ஈஷாவாசிய உபனிஷத்துலாம் எடுத்துட்டோம்னா நம்ம சுக்லவேஜ யஜுஷ் யஜுஷாக்கையிலே இருக்கு, அதாவது சம்ஹிதையிலே இருக்கு. சம்ஹிதையிலே இருக்கு அப்படின்னா அது விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவா எல்லா உபநிஷத்துகள்லயும் பிராமண உரை, அதாவது உரைநடை வடிவத்துல இருக்கும். ஆனா அந்த ஸ்வேதாசுத்திர உபநிஷத்து வந்து மந்திர வடிவத்துல இருக்கு, அதாவது சந்தசோட பொருந்தின மந்திர வடிவமா இருக்கு. ஸ்வேதாசுத்திரம் நம்ம நினைக்கணும் ஈஷாவாசிய உபநிஷத், ஸ்வேதாசுத்திரம் ஈஷாவாசிய உபநிஷத். ஈஷாவாசிய உபநிஷத்து தான் வந்து சுக்லயஜுர்வேத சாக்கையிலே சம்ஹித பாகத்துல இருக்கு. ஆனா பொதுவா எல்லா உபநிஷத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து அந்தந்த வேத பாகத்துல பிராமணத்தோட கடைசி பாகத்துல ஆரண்யக பாகத்துல தான். அதனாலதான் பொதுவா வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கான். இப்போ வேதாந்தம் அப்படின்னா இன்னைக்கு வேதாந்தத்தை பார்த்தோம்னா பல சித்தாந்தங்கள் இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம் இருக்கு, அத்வைத்தம் இருக்கு, சிவாத்வைத்தம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. வெறும் உபநிஷத் மட்டும்தான் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு நிறைய புராண இதிகாசங்களுக்கும் அடிப்படையா இருக்கு. அதை தவிர புராண இதிகாசங்களையும் வந்து நம்ம வந்து மீறி இப்போ நமக்கு பார்த்தா இப்போ நமக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து சம்பிரதாய ரீதியா கிடைக்கிறது, சில விஷயங்கள் வந்து ஆகமத்தில் இருக்குன்றிருக்கு. அப்படி பார்த்தா நிறைய கலவை இருக்கு. இன்னைக்கு வேதாந்தம் அப்படின்னு எடுத்துன்னா யாரும் உபநிஷத்துக்கள்ல இருந்து இருக்கிற கருத்தை மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு பின்பற்றல. எல்லாரும் வந்து அந்தந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டா முக்கியமா பக்தி வேதாந்தங்கள், அதாவது பக்தி வேதாந்தத்துக்கு பார்த்தா நம்ம வந்து வேதாந்த வேதத்துல உபநிஷத்துக்கள்ல சொல்றது நேரடியா பல விஷயங்கள் கிடையாது பக்தி வேதாந்தத்துல. அதாவது இப்ப பார்த்தா நம்ம வந்து விசிஷ்டாத்வைதம் துவைத்தங்கள்லாம் நிறைய பக்தி சம்பந்தமா, சம்பிரதாயங்கள் சம்பந்தமா, புராண இதிகாசங்கள் சம்பந்தமா எடுத்து, அதனால வெறும் வேத சம்பிரதாயங்கள்ன்றதை மட்டும் எடுத்துக்கலாம். அதனால இன்னைக்கு வந்து அதை தவிர நம்ம வந்து பாலராயணாதிகள்லாம் பண்ண பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கலாம், அதுவும் வேதத்தை சேர்ந்தது கிடையாது. அது மாதிரி அவாவா அதுக்கான பாஷ்யத்தை சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியரோட பாஷ்யம் மூணுமே வந்து நம்ம வந்து என்ன இதுவா இருக்குன்னா நம்ம நமக்கு கிடைச்சிருக்கு பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம். அதே மாதிரி பகவத்கீதை இருக்கு, பகவத்கீதை அப்படின்னு பார்த்தா அது வந்து வேதத்தை சேர்ந்தது கிடையாது. ஆனா ஐந்தாவது வேதமான மகாபாரதத்திலிருந்து பகவான் வந்து அர்ஜுனனோட உரையாடுறத வந்து நமக்கு வந்து நிறைய வந்து அதுக்கும் நிறைய பாஷ்யங்கள்லாம் இருக்கு. அதாவது பிரஸ்தான திரயம், வேதம் மட்டும் எடுத்துக்கிறதுல பிரஸ்தான திரயம்னு சொன்னா பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத், இது மூணு சேர்ந்துதான் ஒரு வேதாந்தத்தோட ஒரு அடிப்படை கிரந்தங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு வேதாந்த சித்தாந்தத்துக்கும், அதாவது அட்லீஸ்ட் பொதுவா இருக்கிற, அதாவது நம்ம விஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம் இது மூணும் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. இந்த மூணு சித்தாந்தத்துக்காவது இந்த பிரஸ்தான திரயங்கிறது அடிப்படை. அப்புறமா வந்து இங்க இந்த பிரஸ்தான திரயத்தை தவிர நிறைய அவாவா அந்தந்த கிரந்தங்கள் இப்போ அந்த சித்தாந்தத்தை சார்ந்த ஆச்சாரியார்கள் பெரியவா இந்த மாதிரிலாம் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. இப்ப சங்கரர் பரம்பரையில இருந்தா நிறைய இருக்கு, நிறைய அத்வைத கிரந்தங்கள்லாம் இருக்கு, அதையும் வேதாந்தத்தோட சேர்த்துக்கலாம். அது மாதிரி நிறைய ஒவ்வொரு சம்பிரதாய ஆச்சாரியாளுக்கும் ஒவ்வொரு பல கிரந்தங்கள் எழுதியிருக்கா. இதெல்லாம் இந்த இந்த பிரஸ்தானத்திரயம் வேதாந்தம் இதுவும் நம்ம ஆச்சாரியர்களோட கிரந்தம் அப்படிங்கறது சேர்த்துதான் இன்னைக்கு நம்ம வேதாந்தம் அப்படிங்கறத அர்த்தம் பண்ணிக்கிறோம். வேதாந்தம் அப்படின்னா வெறும் வேதத்தோட அந்தங்கள் அதாவது உபனிஷத் அப்படின்றது நாம அர்த்தம் பண்ணிக்கிறோம் தப்பு. இப்ப இந்த வேதாந்தம் அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம வந்து இத வந்து ஒரு தரிசனமா பார்க்கணும். முதல்ல வேதாந்த தரிசனத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா மோட்சம். மோட்சம் அப்படின்னா என்னது அப்படின்னா நமக்கு தெரியும் சம்சார துக்கம் பிறப்பு இறப்பு கடல்ல இருந்து மீள்றது இது அடிப்படை. ஆனா அது அதுக்கு எல்லா வேதாந்த சித்தாந்தத்தோட ஒரு கருத்து ஒண்ணு கிடையாது.

சித்தார்த்தம்னா இவாளுக்கு வந்து ஒரு முக்கியமான குறிப்பு. சரி, இப்ப இந்த பொதுவா இந்த வேதாந்த சித்தாந்தங்களை என்னென்ன பிரமாணம் ஏத்துக்குது, இந்த தரிசனம் சொன்னேன். அப்போ அந்த தரிசனத்தை வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு சில பிரமாணங்கள் எது நாலேஜ் எது வழியா இந்த தரிசனத்துக்கு கிடைக்கிறது ஆராய்ச்சிக்குன்னு பார்த்தா, அத்வைத வேதாந்தம் வந்து ஆறு பிரமாணம் மீமாம்சால சொன்ன ஆறு பிரமாணத்தையும் ஏத்துக்கிறது. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. ஆனா விசிஷ்டாத்வைத்திகள்னா பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், இது மூணு தான் ஏத்துக்கிறார். இது மூணு தான் அடிப்படையா இருக்கு. மிச்சத்தனா அதுல இருந்து வந்து நம்ம வந்து நம்ம டிரைவ் பண்ணதுதான், அதுல இருந்து வந்து நம்ம எடுத்தது தான். அது மாதிரி துவைத்திகளுக்கும் ஒரு பிரமாணம் செட் இருக்கு, அது எனக்கு சரியா தெரியல. மூணு பிரமாணம் தான் நினைக்கிறேன் அங்கேயுமே. முக்கியமா துவைத்த வேதாந்தம் அப்படிங்கிறது மீமாம்சையை காட்டிலும் அவ வந்து தத்துவத்தை தான் வந்து அவ பிரதானமா வந்து பயன்படுத்தலாம். மீமாம்சையும் பயன்படுத்தலாம், ஆனா அவளுக்கு அடிப்படை பார்த்தா துவைத்த வேதாந்தத்துக்கு தர்க்கங்கள் தான் அவளுக்கு. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், அது அவளோட சித்தாந்தம் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கிறதுனால தர்க்கத்தை வந்து அவ வந்து நாடுற மாதிரி அவளுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால விசிஷ்டாத்வைத்த துவைத்தகளை அத்வைத்தத்தை காட்டிலும் துவைத்தத்துக்கு தர்க்கத்துல வந்து ரொம்பவும் இது உண்டு, சம்பந்தம் நிறைய உண்டு, தொடர் உண்டு. அவளோட சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுங்கிறது தர்க்கத்தோட அடிப்படையில் நியாயம். தர்க்கம்னா இங்க சொல்ல வேண்டியது நியாயம். நியாய சம்பிரதாய சித்தாந்தத்தை வச்சு இவன் வந்து நியாய தர்சனத்தை வச்சு இவன் ஸ்தாபிக்கிறான் துவைத்திகளும் அவளோட சம்பிரதாயம். இப்போ இது நம்ம வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வேதாந்த கிரந்த வேதாந்தத்தோட முக்கிய நோக்கம் என்ன, வேதாந்த கிரந்தங்கள் அடிப்படையா மூணு சம்பிரதாயத்துக்கு, அதாவது விசிஷ்டாத்வைத துவைத அத்வைத்தங்களுக்கு மூணு சம்பிரதாயத்துக்கு பிரஸ்தான திரயம் சொல்றது, உபனிஷத்து, கீதை, பிரம்மசூத்திர பாஷ்யம். சிவாத்வைத்தம் கீதையை ஏத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிவாத்வைத்தம்ங்கிறது அப்பைய தீட்சிதரோட ஒரு சைவ தத்துவத்தின் அடிப்படையில ஏற்பட்ட ஒரு வேதாந்த சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துல அவ வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்தை நேரம் ஏத்துக்கிறான்னு தெரியும், ஆனா உபனிஷத்தையும் ஏத்துக்கிறான்னு தெரியும், ஆனா பகவத்கீதை ஏத்துக்கிறாளாங்கிறது எனக்கு தெரியாது அந்த இடத்துல. அதனால இந்த ஒவ்வொரு வேதாந்த சம்பிரதாயத்தும் ஒரு சில கிரந்தங்களை ஏத்துக்கிறா, ஒரு சில கிரந்தங்களை ஏத்துக்குது. அப்புறமா வந்து இவளோட பிரமாணங்கள் வந்து ஆறு, குறைஞ்ச அத்வைத்தத்துல ஆறு இருக்கு, மிச்சதெல்லாம் வந்து மூணு இருக்கு. இது வந்து இந்த சம்பிரதாயத்தை பத்தின ஒரு அறிமுகம். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உபனிஷத்தின் அடிப்படையில் வேதாந்தம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கு, ஆனா வளர வளர வளர வர ஒவ்வொரு சம்பிரதாய மட்டங்கள்லாம் வந்து கிரமமா நம்ம மூணு முக்கியமா மூணு மட்டங்கள் அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த துவைத்த மட்டங்கள் ஏற்பட்டப்புறம் சம்பிரதாயம் அப்படிங்கிறது நிறைய வந்து சேர்ந்து போகுது. அத்வைத்தத்துல அடிப்படை கிரந்தங்களை தவிர சம்பிரதாய கிரந்தங்களும் சேர்ந்து. சோ இப்போ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற வேதாந்தத்தோட ஒரு வடிவம். சரி, இப்போ வேதாந்தம் அப்படின்னு பார்த்தா மோக்ஷங்கிறது தான் முக்கியமான தாற்பயம் அதெல்லாம் சொன்னேன். இதுல ரெண்டு வகையான வேதாந்தங்கள் நம்ம அதாவது மேலோட்டமா பிரிக்கணும். ஒரு வகையான வேதாந்தம் வந்து இப்ப அத்வைதங்கள்லாம் இருக்கா, உள்ளதான் நாம வந்து மோட்சத்தை அடையணும், நமக்கு மோட்சங்கிறது வெளியில இல்லை, அதாவது ஒரு குறிப்பிட்ட தேவத்தை கிட்டயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட லோகத்திலேயோ இல்ல, நமக்குள்ள ஏற்படுற அந்த மன பரிணாமம் தான் மோட்சம் அப்படின்னு சொல்ற ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கு. ஆனா இந்த பக்கம் இல்ல, பகவான் ஒருத்தர் இருக்கார், அது யாரோ சிவனோ இல்ல விஷ்ணுவோ, பகவான் ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் நமக்கு மோட்சம் கொடுக்க வல்லது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெண்டு வகையா நம்ம ஒரு ஒரு மேலோட்டமா பிரிக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அத்வைதம், அது அத்வைத சித்தாந்தத்தை இருந்தா அத்வைதம் ஈஸ்வரனை ஏத்துக்கிறது. அதாவது அத்வைதத்துல ரெண்டு வகையான சத்தியங்கள் இருக்கு, வியாபாரிக சத்தியம் இருக்கு, பாரமார்த்திக சத்துன்னு இருக்கு, மூணு இருக்கு, பிராத்திபாசிக சத்துன்னு இருக்கு. வியாபாரிக சத்து அப்படின்னா நாம வந்து தினம் லௌகீக விவகாரம், நாம போறோம் வரோம் வாங்குறோம் கடையில, அன்றாட உலக வாழ்க்கைக்கு பேரு வியாபாரிக சத்துன்னு இருக்கு. அதை தவிர நடுவில் நடுவுல வந்து போற சத்தியங்கள், அதுக்கு பேரு ரிஃப்ளெக்டட் ட்ரூத், அதாவது தாக்காலிகமா இருக்கக்கூடிய சத்தியங்கள். அப்புறம் பாரமார்த்திக சத்து, பாரமார்த்திக சத்து அப்படின்னா பரபிரம ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைய நாம அடையிறது. வியாபகாரிக சத்துல வந்து ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறது அத்வைத்திகளும் ஏத்துக்கிறான். அது மாதிரி விசிஷ்டாத்வைத துவைத்தத்தோட அமைப்பு பகவான் தான் மோட்சம் நம்ம அடைய முடியும், அவர் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால அவ கண்டிப்பா ஈஸ்வர வேதம்.

0: அத்வைதிகள் வந்து அது ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்காங்க அத்வைதத்துல, இல்லாமலேயும் வந்து இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு வகையா பிரிக்கலாம், வெளியில மோக்ஷம் தேடுற ஒரு சித்தாந்தம், உள்ள தேடுற சித்தாந்தம். இது ரெண்டுமே ஈக்குவலா பிரமாணம், உபநிஷத்துக்களுமே இதுக்கு ரெண்டுமே பிரமாணம், இதுக்கும் பிரமாணம் இருக்கு, அதுக்கும் பிரமாணங்கள் நிறைய இருக்கு. இப்போ அந்த வகையில எல்லாம் பார்த்தா யோக மார்க்கம்ங்கிறது நம்ம வேதாந்தம் எடுத்துக்க தேவையில்ல. ஆனா இப்ப யோக மார்க்கம் உள்ள மோட்சம் தேடுறதா வெளியில மோட்சம் தேடுறதா அப்படின்னு கேட்டா, பதஞ்சலியோட சாங்கிய யோகம் சாங்கிய அமைய பதஞ்சலி யோக சூத்திரம்ங்கிறத பார்த்தா அவ தெல்ல தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளதான் அதாவது சித்த விருத்தி நிரோதா, உள்ள இருக்கிற சித்தத்தை வந்து நம்ம அடக்கிட்டா நம்ம சொரூபத்துல நிலைப்போம். அவ்வளவுதான் அவர் சொல்ற மோட்சம். அவர் இங்க போனோம் அங்க போனோம், அவரோட கருணை வேணும், இவாளுக்கு இது வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல, ஆனா ஈஸ்வரன் ஒத்துக்கிற, அவர் குருவா ஒத்துக்கிறார், ஆனா எவ்வகையிலும் நேரடியா அவர் மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா அவர் சொல்ற ரொம்ப நீளமான பிராக்டிஸ் சொல்ற முறைய, அதனால அதுவும் வந்து ஒரு உள்ள மோட்சத்தை பேர சம்பிரதாயம். இப்போ இதுதான் வந்து பொதுவா வேதாந்த தரிசனத்தோட ஒரு ஒரு கட்டமைப்பா இருக்கு. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய ஏகப்பட்ட சித்தாந்தங்கள் இருக்கு. இதுல பிரபலமா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கக்கூடிய சில சித்தாந்தங்களை கொஞ்சம் நல்லா பார்ப்போம். அது தவிர சில இதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து நான் உங்களுக்கு அதோட ஒரு சாராம்சமா சொல்லிடுறேன். அதை வந்து நம்ம ஆழமா நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா நம்ம அது இன்னைக்கு தேதியில அதெல்லாம் வந்து வழக்கத்தில் இல்லாததுனால அது நம்ம நம்ம ஒரு ஒரு அப்படி இருக்கு இதெல்லாம் இத சொல்றது அப்படிங்கறத ஒரு கருத்தை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம பார்க்க போறது இன்னொன்னு முக்கியம், எந்த சித்தாந்தத்தையும் இன்னைக்கு நான் வந்து அது சார்பா பேசுறேன் எதிர்த்து பேசுறேங்கிறது கிடையாது. அது அதுல இருக்கிறது கருத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன். இத வந்து நான் வந்து கண்டனம் பண்றேனோ இல்ல ஒண்ணும் ஏத்துக்கிறேனோ அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதனால வந்து நான் ஒரு கருத்து சொல்லும் போது சில பேருக்கு அது வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கலாம். அது வந்து இது தனிப்பட்ட வகையில எந்த ஒரு சித்தாந்தத்தையும் நான் வந்து இது பண்ணல. முதல்ல அதனால அத்வைத சித்தாந்தத்தை நம்ம எடுக்கிறேன். ஏன் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு பரவாயில்ல பார்த்தா மேற்கத்திய வெஸ்ட்ல கூட இன்னைக்கு பார்த்தா நீங்க பாக்கலாம், திருவண்ணாமலை எல்லாம் வந்து பார்த்தேன்னா நம்ம ஊருக்காரன் இருக்கிறதோட ஒரு சில காலனிலாம் வெள்ளக்காரன் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த அளவுக்கு அந்த அத்வைதத்தோட ரீச் இருக்கு. அது வந்து இங்க தேங்க்ஸ் சொன்னீங்க, விவேகானந்தர் ரமணர் சின்னயானந்தா இவனால இன்னைக்கு வந்து மேற்கத்திய நாடுகள்லயுமே இந்த ஒரு நல்ல ரீச் இருக்கு, ஒரு பாப்புலாரிட்டியும் இருக்கு. அதனால வந்து முதல்ல அத்வைத சித்தாந்தத்தை பார்ப்போம். ஏன் ஒரு அத்வைத சித்தாந்தத்துக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்னு என்னோட கருத்து என்ன அப்படின்னா, மோட்சம் அடையிறது வந்து நமக்குள்ள பவர் கொடுத்துருக்கு. அதனால அந்த சாதகன் வந்து அவனுக்கு எம்பவர்மெண்ட் கிடைக்கிறது. அவன் வந்து அத வந்து ஒரு தனக்குள்ள இருக்கிறதா பார்த்து அவனுக்கு வந்து ஒரு அவனுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கு. அதனால வந்து அத்வைத சித்தாந்தத்தை முதல்ல பார்ப்போம். இந்த அத்வைத சித்தாந்தம்ங்கிறது எல்லாரும் வந்து பொதுவா என்ன புரிஞ்சுக்கிறா அப்படின்னா, சங்கரர் தான் ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறார். சங்கரர் ஸ்தாபிக்கல, சங்கரர் வந்து அது ஒரு நல்லா ஒரு சிஸ்டமேட்டைஸ் பண்ணி நல்லா ஒரு கட்டமைப்பா கொண்டு வந்தார். பாஷ்யங்கள்லாம் எழுதி எல்லாம் கொண்டு வந்தார். சங்கரரோட குரு கோவிந்த பாதாச்சாரிய ஆதிகுரு, சங்கரரோட குரு கோவிந்த பாதாச்சாரியர், அவரோட ஆதிகுரு பரமகுரு கௌடபாதாச்சாரியர். கௌடபாதர் காலத்துல அதுக்கும் முந்தின காலத்துல இருந்துமா அத்வைதம் இருந்திருக்கு. ஆனா அது வந்து இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு பிரசித்தமா இல்லை. அதுக்கு ஏன்னா ஒரு ஒரு கட்டமைப்பு, ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு ஃபார்மல் ஸ்கூல் மாதிரிங்கிறது இல்ல அங்க. ஆனா அந்த அத்வைத தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியில இருந்தே நிறைய கிடைக்கிறது. இப்போ ஒரு வகையா பார்த்தோம்னா வியாகரணத்துல கூட ஒரு வகையான அத்வைதம்னா பேசப்படுது. வியாகரணத்துல கூட அவ வந்து சப்தத்தோட அடிப்படையில வச்சு இந்த அத்வைதம் பேசுறான். அதனால அந்த அத்வைத சித்தாந்தம்ங்கிறது வகையா நிறைய வகையில இருக்கு. சங்கர ஸ்தாபிச்சது ஒரு வகையான ஒரு அத்வைதம் தான். இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறது சங்கர அத்வைதம் தான். ஆனா அவருக்கு முன்னாடியில இருந்தே வந்து அத்வைதம் இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பௌத்தாலையும் மீமாம்சகா வந்து கர்மம் தான் முக்கியம் அப்படின்னு அவ வந்து கர்மத்திலேயே அவ வந்து உழந்துட்டா. அது மாதிரி பௌத்தா மொத்தமா வேதத்தோட பிராமாணிக்கத்தையே வந்து அவ வந்து ஏத்துக்கல. இவ ரெண்டு தரிசனத்தோடையும் சண்டை போட்டு, மீமாம்சகாலோடையும் சரி அது மாதிரி வந்து பௌத்தாலோடையும் சரி. இவன் ஆஸ்திக தரிசன மீமாம்சகக்காரன், பௌத்தம் வந்து நாஸ்திக தரிசனக்காரன். அதனால இந்த ஆஸ்திக நாஸ்திக தரிசனத்துக்குள்ளே இவன் மூணு பேருக்குமே பரஸ்பரம் சண்டை ஏற்படுது. சண்டை இல்ல, வாத விவாதம். இந்த மண்டல மிஷனர்னு நான் ஒருத்தர சொன்னேன், அதாவது நம்ம இவர் குமரிலபட்டரோட சிஷ்யன். அவர் தான் வந்து சங்கரரோட வாதம் பண்ணி அந்த வாதத்துல வந்து தோத்து போய் அப்புறமா வந்து வேதாந்த அதாவது கர்ம மீமாம்சையை விட்டு வேதாந்தத்தை ஏற்றுட்டு இங்க சிங்கேரியில வந்து ஒரு மட்டம் ஸ்தாபனம் பண்ணி சிங்கேரி மட்டத்தோட முதல் சுரேஸ்வராச்சாரியார் சொல்ற அவர் தான் முதல் சிங்கேரி மட்டத்தோட ஆச்சாரியர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது நம்மளோட இதுல. இப்ப வந்து பார்த்தா சங்கரர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் மட்டம் தான் ஸ்தாபிச்சு அப்புறமா அந்த அத்வைதத்தை வந்து ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக் ஃபார்ம்ல கொண்டு வந்து ஒரு வடிவ நல்லா கட்டமைச்சு கிளீனா கொண்டு வந்திருக்காரு. பாஷ்யங்கள்லாம் எழுதி நிறைய மதங்கள்லாம் கண்டனம் பண்ணி அவளோட வாத விவாதங்கள் வச்சு ஜெயிச்சு இது பண்ணிருக்காரு. பௌத்த மதம் இன்னைக்கு இந்தியால இல்ல அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் காரணம், மீமாம்சக்காரும் அத்வைத மதத்தை சேர்ந்தவாளும்தான் வந்து இன்னைக்கு பௌத்தம்ங்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாரத தேசத்துல இல்லாம போனது முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அந்த சங்கர அத்வைதத்துக்கு முன்னாடியே கௌடபாதர் நான் சொன்னேனாலே அவரோட பரமகுரு அவர் வந்து என்ன சொல்றாரு அத்வைதம் அப்படின்னா பொதுவா முதல்ல என்னன்னு பார்ப்பாங்க, உலகத்துல ஒரே வஸ்து தான் இருக்கு பிரபஞ்சத்துல அது பிரம்மம் தான், அது அதுக்கு சமமாவோ அதுக்கு ஈக்குவலாவோ நிறைய கிடையாது. அப்போ இப்போ நாம சொல்ற ஜீவாத்மா அப்படின்னு நாமெல்லாம் இருக்கோமே, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா இணையறது இல்ல, ஜீவன் வந்து நான் எனக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் பரமாத்மா தான் அப்படிங்கறத உணர்றது தான். அதாவது நம்ம கேட்கலாம் ஜீவாத்மா எப்படி பரமாத்மா ஆக முடியும் அப்படின்னு, ஆமா ஆக முடியாதுதான், ஆனா ஜீவாத்மா வந்து உள்ள இருக்கிற வஸ்து வந்து சைத்தன்யத்துக்குள்ள அந்த சைத்தன்யம் பரமாத்மாவோட அந்த சைத்தன்ய தன்மையும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறது வந்து சொல்றது, இதுல பேதம் கிடையாது அப்படின்றது. சரிப்பா எப்படி பேதம் வந்தது அப்படின்னா அதுல ஒரு வந்து சங்கரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சாரீரக பாஷ்யத்துல அது மறந்துட்டதுனால அப்படிங்கிறது. அதாவது நான் ஒரு அது சாரீரக பாஷ்யங்கிறது என்ன அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல அது சங்கரர் கொடுக்குற ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அப்படின்னு நாங்க சொல்லலாம். அதாவது நம்மளோட நிஜமான தன்மையை மறந்துட்டோம் அதனால அந்த மாதிரி இருக்கு வேதங்கள் உண்டு பண்றது. இப்ப அது உதாரணம் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இதை கொடுத்துட்டேன், நம்ம வந்து இப்ப மத்தியானம் ஆபீஸ்ல இருந்து வரோம் சாப்பிட்டு நம்ம திருப்பி நம்ம வந்து ஆபீஸ் போறோம், நம்ம எப்பயும் போல வண்டி சாவி இருக்கிற போய் நம்ம தேடுறோம் வண்டி சாவி நம்ம கிடைக்கல, ஏன்னா அது ஏற்கனவே நம்ம பாக்கெட்ல இருக்கு நம்ம எடுத்து அங்க வைக்க மறந்துட்டோம், அதனால வீடு ஃபுல்லா தேடுறோம். அப்புறம் நமக்கு சட்னி அவருதுவோ நம்ம வெளியிலேயே எடுத்து வைக்கலையா நோ அப்படின்னு பாக்கெட் ஃபுல்ல கை விட்டா இருக்கு. அத மாதிரிதான் வந்து நம்ம நம்மளோட நிஜமான சுரூபத்தன்மை நம்ம கிட்ட திருப்பி வர மாதிரி அது எங்கேயும் போகல நம்ம கிட்டேதான் இருந்திருக்கு, ஆனா அது இன்னும் சாவி கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம், சாவி கிடைக்கல உங்ககிட்டதான் இருந்திருக்கு சாவி கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அத மாதிரிதான் இந்த தன்மை ஏற்படுது அப்படிங்கிறது பொதுவா இருக்கும். இதுல நிறைய பல வித்தியாசங்கள் இருக்கு, சுத்த அத்வைதம் இருக்கு, நிறைய இருக்கு, நம்ம வந்து அதுல பேதங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டாம். பொதுவா அத்வைதம்னா என்ன அப்படின்னா ஒரே வஸ்துதான் ஏதோ ஒரு காரணத்தினால, சுத்த அத்வைதத்துல என்ன சொல்றது மாயை வந்து பிரம்மத்தோட சக்தி அதனால வந்து அது வந்து பேதங்களை வந்து உருவாக்குறது சொல்றது. முக்கியமா அந்த கௌடிய இவாளோட கிருஷ்ண பக்தியை சேர்ந்தவா அந்த அந்த மகாராஷ்டிராக்காரெல்லாம் இந்த ஒரு குறிப்பான ஒரு அத்வைதத்தை வந்து அவ வந்து பின்பற்றா, ஆனா பொதுவா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி வந்து அவன் மறக்கடிக்க செய்யறது அப்படிங்கறது சொல்றது, இதுதான் அத்வைதத்தோட ஒரு தன்மை. அப்ப மோட்சம்னா அத்வைதிகளை பொறுத்தது என்ன அப்படின்னா எது மறைக்கடிக்கிறதோ அந்த மறைக்கிறத வரத்தப்போ நம்ம வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கோம், ஸ்கிரீனுக்கு அந்தாண்ட லைட் இருக்கு, லைட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து லைட்டை வந்து பெருசா வைக்க வேணும், ஸ்கிரீனை விளக்கினா லைட்டு தெரியுமோ இல்லையோ, நம்ம லைட்டு தெரியறதுக்குன்னு எதுவும் பண்ண வேணும். அத மாதிரி இந்த மாயை ஆர் அவித்தியை விளக்கிட்டா நமக்கு வந்து தத்துவத்தோட உண்மை புரியும், இதுதான் அத்வைதத்தோட முக்கிய கொள்கை. இது வந்து நமக்கு இப்படி சொல்றது. ஆனா கௌடபாதர் மாதிரி அஜாதிவாதிகள்னா இருக்கும், அதாவது உலகம் புறக்கவே இல்லை உலகம் படைப்பே கிடையாது பிறவி கிடையாது அப்படின்னு சொல்றது அதுக்கு அஜாதிவாதம்னு பேரு. அது இன்னொரு ஒரு ஒரு வகையான ஒரு சித்தாந்தம் வந்து ஏன் பாப்புனா தெரியறது அப்படின்னா அதே பதில் தான் நமக்கு வந்து அது வந்து நம்ம தூக்கத்துல கனவு காண்ற மாதிரி கனவுக்கு நிஜத்துவம் கிடையாது, கனவுல விழிச்சுண்டா கனவுக்கு நிஜத்துவம் போயிடும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு வகையான வாதம். இப்ப நிறைய இந்த மாதிரி நிறைய சுத்தாத்வைதம் அப்புறமா வந்து அஜாதிவாதம் அப்புறம் வையாகரணா வந்து ஒரு ஒரு சங்கரரோட அத்வைதம் விவர்த்தவாதம். விவர்த்தவாதம்னா என்ன அப்படின்னா இல்லாத வஸ்து வந்து ஒரு ஒரு இல்லாத வஸ்து தண்ணி தெரியற மாதிரி பாம்பு இருக்கு அரை இருட்டுல நம்ம கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது காத்தடிக்கிறது. அப்ப அந்த கயிறு அசைகிறதுனால நம்ம ஏதோ சரி இது ஏதோ பாம்பு போல் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்ப வந்து அந்த பாம்பு அப்படிங்கிறது அந்த கயிறு மேல வந்து மேல சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த கயிறு மேல பாம்பு தெரியுது. அப்ப ஓ இது வெறும் கயிறு தானா அப்படிங்கறத நமக்கு அந்த தெளிவு வந்த உடனே ஓகே அப்படிங்கிறத டக்குன்னு அந்த பாம்பும் போயிருது. அப்போ பாம்பும் வரல, நம்ம பாம்பும் போகவும் இல்லை. அந்த அவித்தியை அப்படிங்கிற ஒரு உள்ளத்துல இருந்தது நம்ம மனசுதான் அத்தனைக்கும் காரணம். அந்த ஒரு ஐடியாலதான் வந்து சொல்றது விவர்த்தவாதம் அப்படிங்கிறது சங்கரரோட அத்வைதத்தோட ஒரு சித்தாந்தம். இப்போ இவா என்ன சொல்றா, வையாக்கரணான அத்வைதிகள் தான், வியாக்கரணம் தரிசனம் கிடையாது. ஆனா அது ஒரு அதுக்கு ஒரு சித்தாந்தம் ஒண்ணு இருக்காங்க. அவ பர்த்ருஹரி இவாள்லாம் வந்து நம்ம வந்து சம்வர்த்தவாதம் அப்படின்னு, அதாவது அது விவர்த்தவாதத்துல அத்வைத்தம் பிரம்மம் வந்து எதுவுமாவும் மாறுறது இல்ல, ஆனா வந்து நமக்கு வந்து ஒரு தோற்றம் மாதிரி தெரியுது. ஆனா இங்க விவர்த்தவாதத்துல நமக்கு என்ன ஆறுது அப்படின்னா பிரம்மம்னா பிரபஞ்சமா மாறி இருக்கு அப்படிங்கிறது இவ வையாகரணனோட அத்வைத பட்சம். அதுவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த சப்தத்தை வச்சுன்னு விசாரம் பண்ணி அந்த சப்த பிரம்மத்தை எட்டிடலாம், எட்டினா நமக்கு வந்து அதோட ஒன்னா நமக்கு வந்து புரிய வரும் அப்படிங்கிறது அவளோட கருத்து. இது வந்து வையாகரணனோட அத்வைத்தம். அப்புறமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா முக்கியமா இந்த அத்வைதம் இருந்தா ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். இப்ப அந்த அத்வைத சித்தாந்தத்துல இன்னைக்கு நாம இன்னைக்கு சாங்கர அத்வைதம்னு எடுத்திருந்தா அவர் வந்து மகா வாக்கியங்கள் நம்ம உபநிஷத்துல நாலு எடுத்துக்கிறோம், முக்கியமான பிரதானமான உபநிஷதங்கள்ல இருந்து நாலு வாக்கியங்கள் அத்வைதிகள் எடுத்துட்டுருக்கா மகா வாக்கியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு நான் என்ன அர்த்தம்னா அல்ப வாக்கியமா மத்த ஸ்ருதி வாக்கியம் அப்படிங்கிறது கிடையாது, அத்வைத சித்தாந்தம் நல்லா துலக்கி காட்டி அதை வந்து இதை அனுசந்தானம் பண்ணா நமக்கு அது கிடைக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஃபார்முலை அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாலு வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, முதல்ல வந்து ரிக்வேதத்தன் பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிறது இருக்கு. அப்புறமா வந்து எதிர்வேதத்துல வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல இருக்கு, சாம வேதத்துல தத்துவமசி அப்படின்னு இருக்கு. அப்புறமா வந்து நமக்கு முண்டக உபநிஷத் மாண்டூக்கிய உபநிஷத்துல அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்ற நாலு முக்கிய மகா வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா பிரஜானம் பிரம்மா அப்படின்னா பிரம்மத்தோட நேச்சர் சொல்றது டிஃபைன் பண்றது, நமக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் பிரஜானம் கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம்னு சொல்றது. அப்புறமா வந்து எனக்குள்ளேயும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா எனக்குள்ளேயும் அந்த அந்த தத்துவம் இருக்கு. அப்புறமா என்ன சொல்றது தத்துவமசி அப்படின்னா அத்வைத திருஷ்டின்னு என்ன சொல்றா அப்படின்னா ஜீவாத்மால இருக்கிற சைத்தன்யமும் அந்த பரமாத்மால இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணு அப்படிங்கிறது லட்சியார்த்தம். லட்சியார்த்தம் அப்படின்னா இம்ப்ளைடு மீனிங் அர்த்தம், வாக்கியார்த்தம்னா சென்டென்ஸ் மீனிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது எங்க ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் பொதுவா இருந்தா சொல்றது கங்கையில் மாட்டுத் தொழுவம் அப்படின்னு சொன்னா கங்கை ஆத்துக்குள்ள நடுவுல நட்ட நடுவுல மாட்டுத் தொழுவம் கிடையாது, ஆப்வியஸா கங்கை தரையிலதான் மாட்டுத் தொழுவம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தத்துவமசி அப்படின்னா ஜீவன் தான் ஈஸ்வரனா அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, அது நேர வாக்கியார்த்தம். ஆனா இங்க நம்ம லட்சியார்த்தத்தை அத்வைதிகள் எடுத்து இதுதான் வந்து தத்துவமசியோடது. அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னா இந்த ஆத்மா உள்ள இருக்கிறது தான் பிரம்மம் அப்படின்னு இந்த நாலு அத்வைதத்தை நாலு மகா வாக்கியத்துக்கும் அத்வைதிகள் சொல்ற அர்த்தம். இது வந்து விஷ்ட அத்வைத்தம் துவைத்தமும் நேரவே வேறையா இருக்கு. அப்புறமா வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த நாலு மகா வாக்கியங்கள் வந்து அனுசந்தானம் பண்ணி விசாரம் பண்ணி பிருகதாரண்ய உபநிஷத்துல என்ன இருக்குன்னா சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு யாக்கியவல்யர் அப்படிங்கிற ரிஷி வந்து அவரோட மனைவியான மைத்ரேயிக்கு உபன்யாசம் பண்றார். மைத்ரேயி வந்து யாக்கியவல்யர்கிட்ட யாக்கியவல்யர் சன்னியாசி ஆக போறார். அவர் ரெண்டு மனைவியையும் கூப்பிட்டு என்னோட சொத்து இருக்கு உனக்கு இது வேணும் யாரை எடுத்துக்கிறே அப்படின்னு கேட்கிறார். ரெண்டாவது மனைவியான காத்தியாயினி ஆமா எனக்கு உன் சொத்தை கொடுத்துரு எனக்கு அப்படின்னு சொல்றா. முதல் மனைவியான மைத்ரேயி வந்து இல்ல எனக்கு சொத்தெல்லாம் வேணாம் அது வந்து ரொம்ப நிரந்தரம் கிடையாது தாத்காலிகமான ஒரு விஷயம், எனக்கு நிரந்தரமான பிரம்ம ஞானத்தை உபதேசிச்சு நீ போ அப்படின்னு சொல்றார். அப்போ உபதேசிக்கும் போது ஆத்மா பத்தி எல்லாம் சொல்றாரு, அது என்ன அதோட தன்மை என்ன அப்படிங்கெல்லாம் சொல்றார். சரிப்பா இதெல்லாம் இருக்கட்டும் இதை எப்படி நான் அடையிறது அதுக்கு எனக்கு வழி சொல்லு அப்படின்னா ஆத்மாவாரே ஸ்ரோத்தவியா திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதிதாசித்தவியா அதாவது கேட்கணும், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், அத பத்தி அதாவது குருவோட வாக்கியங்கள் உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் கேட்கணும். மந்தவியா, நல்ல மனநம், அதாவது அது மேல நல்லா யோசிச்சு அதனா அது என்ன சொல்றது, நான் சொன்னேன் லட்சிய அர்த்தம் வாக்கிய அர்த்தம் இதுதான் அதுக்கு அர்த்தமா இல்ல வேற அர்த்தமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அப்புறமா வந்து நிதித்தியாசித்தவியா அப்படின்னு நமக்கு இப்போ அதுல இருந்து ஒரு தெளிவா ஒரு தத்துவம் கிடைக்கும். அந்த தத்துவத்தை நம்ம வந்து நிதித்தியாசனம், அதாவது தியானம் அப்படின்னு ஒரு, அதாவது ரொம்ப டீப்பர் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப இதுதான் வந்து நம்ம அத்வைத வேதாந்தத்தைப்படி நம்ம வந்து பிரம்மத்தை அடையக்கூடிய ஒரு, நம்ம மோட்சம் அடையக்கூடிய யாக்கியவாக்கியர் சொல்ல சொன்னபடி ஸ்ருதியோட ஒரு பிரமாணம் அப்படிங்கிறது அத்வைத்தியர்களோட ஒரு கொள்கை. இதுதான் அத்வைதத்தோட ஒரு சித்தாந்தம். அது தவிர அதே பிரகலாரண்ய உபநிஷத்துல நேயித்தி நேயித்தி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. இது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்றது, இது என்ன இது இல்ல இது இல்ல, இது என்ன வழி பிரம்மத்தை வந்து அடையறதுக்கு அப்படின்னு கேட்டா, பிரம்மம் அல்லாத வஸ்துக்களை நாம வந்து விசாரிச்ச, ஓ சரி இது பிரம்ம. இப்போ தைத்திரிய உபநிஷத்துல பொதுவா நிறைய ருவைவா ருணிகி அப்படின்னு அந்த அன்னம் பிரம்மேதி பிரஜானா விஜானாத் மனோபிரம் பிராணம் மனோ விஜானம் அப்படின்னு வரிசையா பஞ்ச கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜயானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த அஞ்சு கோஷங்களையும் அவன் பிருகு அப்படிங்கிற முனிவர் அவன் அப்பா வர்ணன்ட்ட போய் கேட்கிறாரு, பிரம்மத்தை எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. இப்ப முதல்ல தபஸ் பண்ணுவா அப்படிங்கிறார். அப்ப தபத்துல அவர் பாரு, ஓ அன்னம் தான், அன்னமய கோஷம் தான் பிரம்மமா அப்படிங்கிறார். அப்புறம் என்ன திருப்பியும் யோசிக்கிறார், ஓ அன்னம் அன்னமய கோஷம்னா சரீரம் தான், இந்த ஸ்தூல சரீரம் பூத்த உடல் அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இல்ல இது பிரம்மம் அல்ல திருப்பியும் போய் கேட்கிறாரு பிரம்மத்தை சொல்லுன்னு, இல்ல நீ தபஸ் பண்ணுவா அப்படிங்கிறார். அப்புறமா திருப்பி வந்து பிராணமய கோஷத்தை தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் திருப்பி இதை மாதிரி பிராணம் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு ஒவ்வொன்னையா ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கி கடைசியில ஆனந்தமய கோஷத்துல பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா, அது ஒரு அடிப்படை பிரம்மம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. இது நேயதி மார்க்கத்துக்கு ஒரு நேயதி, இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் அத்வைத சித்தாந்தம். சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு அத்வைதமா, இது ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கு அத்வைதத்தை பத்தி ஃபுல்லா சொல்ல முடியாது, ஏன்னா மத்த ஒரு சித்தாந்தம்னு சொன்னான். அதனால அத்வைதத்தோட ஒரு அடிப்படை கொள்கை என்னன்னா ஆத்மாவும் பிரம்மமும் வேற இல்லை, ஆனா ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு விக்ஷேபம் அப்படிங்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு விவர்த்தமோ இல்ல ஒரு ஒரு சக்தி வந்து அந்த ஒரு உண்மைய மறைச்சு. இதுதான் வந்து அத்வைதத்தோட அடிப்படை சித்தாந்தம். இந்த அத்வைதத்துல நிறைய சிவாத்வைதம்லாம் இருக்கு, அதாவது அந்த பிரம்மத்தை வந்து சிவனா சொல்லி அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துல இந்த நீலகண்ட பாஷ்யத்தை வந்து அப்பைய தீட்சிதர் வந்து படிச்சு அதுல இருந்து வந்து அந்த சிவாத்வைத கொள்கையை அவர் வந்து உருவாக்குறது. இதுதான் சிவாத்வைதம்ங்கிற ஒரு தத்துவம் நீலகண்ட பாஷ்யத்துலதான் அதை வந்து எடுத்து பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யத்துல இருந்து எடுத்து அதை வந்து அவர் வந்து ஒரு கொள்கையா உருவாக்குற ஒரு சித்தாந்தம், மோட்ச சித்தாந்தமா உருவாக்குறது. இதுதான் சிவன் அடிப்படையான, சிவனை அடிப்படை தெய்வமா பிரம்மமா வச்சுட்டு சொல்றாரு. அப்புறமா வந்து சுத்தாத்வைதம் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கு, நிறைய நிம்பால்கர் இந்த மாதிரிலாம் நிறைய மகாராஷ்டிரா வந்து நிறைய ஆச்சாரியர்கள்னா வரா, அவெல்லாம் வந்து மாயையே கிடையாது வெறும் அத்வைதம், மாயின்னு கொண்டு வந்தா அப்புறம் பிரம்மத்துக்கு முக்கியத்துவம் போயிடும் அப்படின்னு சொல்லி, அதனால அவ வந்து நிறைய இந்த மாதிரி உள்ள வேதங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா பொதுவா என்ன அப்படின்னா அத்வைதத்துல உள்ள நமக்குள்ளதான் மோட்சத்தை வந்து நாம அடைய விரும்பணும் அப்படிங்கறதுதான். வெளியில இருந்து நம்ம எங்க சொர்க்கத்துக்கு போனாலும் பிரம்மலாபத்துக்கு போனாலும் அந்த புண்ணிய க்ஷீணமானவனே திருப்பியும் கீழே தான் இருக்கேன். இதுதான் வந்து அத்வைதமான ஒரு ஒரு சித்தாந்தத்தோட ஒரு மேலோட்டமா, நம்ம ஒண்ணுமே தொடலாம், இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: யோகிகள் தங்களுடைய யோக சக்தியினாலே காணலாம் ஒரு கைலாயம், அதான் வேறு கைலாயம். அதுக்கப்புறம் இந்த பிரகிருதி என்கின்ற உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு முழுவதும் நீங்கி அதன் உள்ள கலாதி சரீரம்னு பேர், அந்த கலா அது சைவ சித்தாந்தத்துக்கு பேர் கலாதி சரீரம். அந்த கலாதி சரீரத்தோடு போகக்கூடியதுதான் ஸ்ரீ கைலாயம், அதான் மேறு கைலாயம். உலகம் உவப்ப வளம் ஏறு திரிதரு,
3: அந்த ஏறு
2: அது என்னது, அந்த மேறு என்பது அந்த மேருவை வளமாக வருகிறது, அது ஒரு பெரிய சயின்டிபிக் கான்செப்ட். வெதர் த சன் இஸ் ஹேவிங் அன் ஆர்பிட் வேற சன் இஸ் ஹேவிங் அன் ஆர்பிட், பூமியோட ஆர்பிட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா சன்னுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கா? இருக்கா? வேர் மஸ்ட் பி அன் ஆர்பிட். அதான் சொல்றாங்க, அந்த ஆர்பிட் பிக்ஸ் பண்ண முடியல சயின்டிஸ்டால. ஆனா இப்ப நம்மளால சிலது நம்மளால முடியாது, அதுக்காக இல்லையன்னு சொல்ல முடியாது இல்லையா? நாம சொல்ற காமாவா, நாம சொல்வது என்னன்னு கேட்டா, அந்த மேரு மலை இருக்கு இல்லையா, அந்த அதை அதனுடைய வளமாக அந்த சன் இருக்கு. அதான் வளம் ஏர்வு திரிதரு, திருமுருகாறு படிக்க அதான் உலகம் உழப்ப வளம் ஏர்வு திரிதரு, பலர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்க. ஞாயிறு ஓட்டுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளந்திரிதலால். இவரால் வேறு குறிப்பா உடனே அவர் வெளிப்படையாக சொல்லிட்டேன், மேரு வளந்திரிதலால். அந்த மேரு மலை வந்து அதனுடைய சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் ஹிமாலயாஸ். ஆனா ஹிமாலயாசை மேருன்னு சொல்லுவாங்க, ஆனா உபச்சாரம் உண்மையான மேரு. அந்த மேருங்கிற அந்த 14 லோகங்களையும் நினைச்சிருக்கே, அது வந்து அதனுடைய ஆக்சிஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கணும் இல்லையா, அந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டா அந்த இடத்துல போகும். அதனாலதான் கைலாய மலைக்கு இம்பார்ட்டன்ஸ். யோகியோ சொன்ன விளக்கம் தான், அதாவது கைலாஷ் என்பது இட் இஸ் ஒன் ஆஃப் த பீக்ஸ் இன் த ஹிமாலயாஸ். Himalayas is a range of mountains extending in 7 countries. 7 countries. Tibet, China, Nepal, Tibet, China. Himalayas is extending along 7 countries. அதுல the highest இருக்கக்கூடியது peak னு சொல்வாங்க, சிகரம். Sanskrit is called சிகரம், இங்கிலீஷ்ல பீக். அந்த ஹிமாலயாஸ்ல ஹையஸ்ட் பீக் இஸ் எவரெஸ்ட் அண்ட் கைலாஷ். இதை விட ஹையஸ்ட் பீக், 3 பீக் இருக்கு கைலாசத்தை விட. எவரெஸ்ட் இருக்கு, தவளகிரி இருக்கு, கிஞ்சன்ஜங்கா. தீஸ் பீக்ஸ் ஆர் ஹையர் தேன் தி கைலாஷ். அதனால அந்த ஜியோகிராபிக்கல் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது வேற, ஜியோகிராபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வச்சு இல்ல, அது இவங்க வந்து வேற ஒரு கணக்கு வச்சுதான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுபோல நிறைய செய்திகள் மேருமலையை பற்றி, பல செய்திகள் இலக்கியங்களை எல்லாத்திலயுமே வருது. அப்பொழுது அந்த அதாவது மலை வளருகிறது என்று ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆனாலும் அப்படி இருந்துன்னா அது பற்றி சொல்லியிருக்கிறாங்களா, இது பற்றி சொன்னாங்கிறதுக்கு மேற்கோள் இருக்கு இல்லையா? எப்பயுமே ஒரு பிரச்சனை தான். வி கேன் இமேஜின் 1000 திங்ஸ். இல்ல அது வந்து கான்டினென்டல் ட்ரிப்ட் ஒண்ணு இருக்கு. ஆனா எந்த கான்டினென்டல் ட்ரிப்ட் இருந்த, அதாவது அது ஒரு பெரிய தேரி அது ஜியோகிராபில. அது இருந்தால் கூட அது உலகத்தை இயக்கிறது என்பது அந்த நம்முடைய சமயம் என்று வரும்பொழுது இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து தானாக இயங்கவில்லை என்பதுதான் நம்முடைய கான்செப்ட். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் தானே இயங்குதுன்னு சொல்லும்போது தான் கடவுள் நம்பிக்கை போகுது. ஆனா அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ங்கிறது எப்படி உடம்பை வந்து இயக்குகின்ற ஒரு உயிர் இருக்கிறதோ அதே போலதான் இயக்குது அப்படிங்கிற சொல்லும் போதுதான் ஆன்மீகம் வருது. நீங்க வெறுமனே என்ன சயின்ஸ் போனீங்கன்னா, தேர் ஆர் சோ மெனி தியரிஸ், எல்லா சயின்டிஸ்ட் ஒண்ணு கூட சொல்லலையே. காஸ்மாலஜிங்கிற சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா தேர் ஆர் அபவுட் 30 தியரிஸ் படிச்சேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறானே, டிஃபரன்ஸ் ஒப்பீனியன். அது வந்து ஒப்பீனியன் தான். எப்பயுமே என்ன வருதுன்னா, இந்த இயற்கை என்பது அது இயற்கையின் ஆகிப்போம், இயற்கைங்கிறதுக்கு அப்பாற்பட்ட இயற்கையை இயக்குகின்ற எனது ஐசக் நியூட்டனே சொல்லியிருக்கிறார். அதை கட்டிங் நான் இப்ப கொண்டு வரல, ஐசக் நியூட்டனே சொல்ற. நாங்க என்னதான் சொன்னா கூட அவர் சொல்றாரு, தேர் மஸ்ட் பி அன் இன்டெலிஜென்ட் போர்ஸ் பிஹைண்ட் இட். ஈவன் ஐசக் நியூட்டனே சொல்றார், வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் தி தியரிஸ் பட் இன் மை ஒபீனியன் தேர் மஸ்ட் பி அன் இன்டெலிஜென்ட் போர்ஸ் before all these things. அவரே சொல்ற எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து அந்த பகுத்தறிவுங்கிறது அது ஒரு ஆஸ்பெக்ட், ஆனா அதுக்கு நம்ம அறிவினால எட்ட முடியாத ஒண்ணு இருக்குன்னு வரும்போது ஆன்மீகம் வருது. எல்லாமே அறிவில் எட்டிட்டு ஆன்மீகமே இல்லையே இல்லையா?
4: எல்லாமே சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் இஸ் பிளைண்ட். சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் இஸ் பிளைண்ட்.
2: என்ன அந்த ரிலிஜியனுடைய அந்த மெட்டாபிசிக்ஸ் வந்து இட் ஷுட் கோயின்சைட் வித் சயின்ஸ், அவ்வளவுதானே. உள்ள சயின்ஸுக்கு விரோதமாக ஒரு தியரி வரக்கூடாது. இன்டெலிஜென்ட் போர்ஸ், ஏன்னா அவனே அவரே சொல்லும்போது சொல்றது அண்டர் த ரீசன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தானே சொல்றாரு. நியூட்டன் லாலே என்ன வருது அதுலயே அண்டர் த ரீசன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் சொல்றாரு. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. அதனால அது வேற சப்ஜெக்ட். சயின்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லா கலையுமே ஒரு புனிதமான கலை தான். எந்த கலையிலுமே அறிவினால முடிவுக்கு வர முடியாதுங்கிற வரும்போது ஆன்மீகம் வருது. எல்லாமே அறிவு கட்டிட்டு ஆன்மீகமே வேண்டியதில்லை. அதனால சைவம் வந்து அந்த இதுக்கு என்ன விளக்கங்கள் சொல்லுகின்றன என்று வரும்போது தான் இப்ப நமக்கும் என்னன்னு கேட்டா அந்த கான்டினென்டல் ட்ரிப்ட்ங்கிற தேதி நம்மகிட்டே வருது. அது நாவலந்தீவு, அதுல இது வந்து ஜம்பூ தீவு. இப்ப நீங்க வந்து கண்டம் நீங்க தீபம்னு வருது. அப்போ ஒரு காலத்துல இந்த கான்டினல் ட்ரிப்ல நம்ம இந்த ஹோல் இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அது ஜம்பூ தீவு, நாவலந்தீவு என்ற தீவிலே இது அடக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிறது. அது அப்ப உள்ள அந்த அமைப்பு தெரியாது. ஒரு கற்பங்களுக்கும் ஒரு கற்பங்களுக்கும் இடையில எத்தனைவா இந்த உலகத்தினுடைய ஷேப் எப்படி வருது, இந்த ஸ்பீசிஸ் எப்படி வருது. இப்ப சயின்ஸ்லயும் சோ மெனி ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங் அப்படிங்கிறாங்க. இப்ப டைனாசூர் இந்த மாதிரி எத்தனையோ சொன்னானே, கிட்டத்தட்ட 430 ஸ்பீசிஸ் நவ் பிகம் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா. அப்ப தெரியல சயின்ஸ்லயுமே அப்ப எல்லாம் மாறுதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க தானே செய்யுது. ஆகவே நாம் வந்து நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டு போனால் கொஞ்சம் சரியா இருக்கும். ஆகவே அங்க அந்த சிவலிங்கம் என்பது அந்த ஒவ்வொரு பாகமும் ஒரு கான்செப்டை விளக்குகிறது. அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆகமங்கள்ல அதாவது ஆலயங்களிலே வந்து கிரியைகள் எப்படி நடைபெறுகின்றன என்று கேட்டால் ஒரு கேள்வி வருது இல்லையா. ஒரு சிலர் என்ன சொன்னாரு, இந்த ஆலய கிரியைகள்னா யார் சார் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, முதல்ல மணி அடிக்கணும், அபிஷேகம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னா யாரு சொல்லியிருப்பா அப்படின்னாரு. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, கிங்ஸ் ஆஃப் தோஸ் பீரியட் அப்படின்னாரு. அப்பப்ப இந்த அரசர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, அதாவது எப்பயுமே எந்த சயின்ஸ்லயுமே ஒரு இடத்துல உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. எந்த சயின்ஸா இருந்தாலும் சொல்லலாம், ஒரு அளவுக்கு நீங்க அறிவோட போகலாம், ஒரு அளவுக்கு மேல. இப்ப உதாரணம் ஒண்ணு சொன்னேன் பாருங்களேன். அதனால என்ன சொன்னா, எதையுமே நீங்க சரியாக விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு டேக் சம்திங் ஆக்சியோமேட்டிக் அண்ட் கோ ஆக்சியோமேட்டிக். அந்த ஆக்சியன்ஸே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன சிக்கல் வரும் தெரியுமா, அதனுடைய பயனை இழந்து விடுவீர்கள். நீங்க இஃப் யூ ரெஃப்யூஸ் டு டேக் தம் ஆஸ் ஆக்சியோமேட்டிக் யூ வில் லூஸ் த பெனிஃபிட்ஸ். இப்ப உதாரணம் ஒண்ணு சொன்னேன் பாருங்களேன், உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் வாத்தியார்கிட்ட போய் தமிழ் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், இது ஆனா, இது ஆவண்ணா, இது ஈனா சொல்றேன். இப்ப நான் வந்து மெய்கண்டாத மாதிரி பெரிய ஞானின்னு வச்சுக்கிறேன், இதையே ஆனான்னு சொல்லணும், இதையே ஆவண்ணான்னு சொல்லணும், இதை விளக்குனாதான் ஈனா எழுதுவேன் அப்படின்னா க்வெஸ்சன் இஸ் ராங், க்வெஸ்சன் இஸ் ரைட், பட் நோ டீச்சர் இஸ் தி வேர்ட் கேன் எக்ஸ்பிளைன் இஸ் ஓகே. இதையே ஆனான்னு சொல்லணும், இதையே ஏன் ஏன் சொல்லணும், ஏன் ஈ சொல்லப்படாதா அப்படின்னா கேட்கறது நியாயமா இல்லையா, கேட்கறது நியாயம் தான். பட் நோ டீச்சர் இன் தி வேர்ல்ட் கேன் எக்ஸ்பிளைன் யூ டேக் திஸ் ஆ அண்ட் கோ இதுதான், திஸ் இஸ் கால்ட் ஆக்சியோமேட்டிக். எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ணிட்டே போனா என்ன வரும், வி வில் லூஸ் அ பெனிஃபிட்ஸ். அதனால என்ன பண்றோம், அதனால வரக்கூடிய பயனை இழந்து விடுவோம். இப்ப அது மாதிரி ஆலயங்கள் என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்ல பூசை பண்ணு, ஏன்னா எங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியல. அது ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்லயே சொன்னா உனக்கு புரியுமா இல்லைங்கிறது அர்த்த விஷயம். நான் ஒரு தேவாரம் சொல்லி அர்த்த கோயில ஒரு தேவாரம் பண்ணார், இப்ப சொன்னேன் அந்த தேவாரம் எப்பொழுது பாடியது, எந்த சூழ்நிலையில பாடியது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்ப்போம். தமிழ்ல பாடியாது புரிஞ்சு போச்சா, அதாவது உலகத்துல 99% நம்ம தெரியாம தான் செஞ்சிட்டு இருக்கோம். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியம் இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப நான் வந்து சென்னையில இருந்து டொரண்டோ வரணும், இந்த பிளைட் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் நான் ஏறுவேன் அப்படின்னா என்னைக்கு வந்து சேருவேன், கேள்வி நியாயம் தானே இல்லையா. எனக்கு எல்லாம் தெரியணும், எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா, எல்லாம் போய் கரெக்டாக ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு வந்து எல்லாம் பார்த்துட்டாங்களா, இந்த பைலட் தண்ணி போட்டிருக்கானா, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகுதான் ஐ வில் எம்ப்ளேன். அது இல்ல, யுவர் கொஸ்டின் இஸ் கரெக்ட், பட் இட் இஸ் நாட் லேண்ட் இன் டொரண்டோ. அப்ப என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்றோம், வி டேக் இட் கிராண்டட், சரியா தான் இருக்கும், பிளைட் சரியா தான் இருக்கு, பைலட் சரியா தான் இருக்கு, அறி எல்லாம் இருக்கான்னு சொல்லிதான் ஏறீங்க. அப்போ இதே ஒரு உதாரணம் சொல்றேன், எத்தனையோ விஷயங்கள் 99.9 என்னன்னே தெரியாம தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஏதோ கோயில சொல்ற மந்திரத்துக்கு மட்டும்தான் பொருள் தெரியாத மாதிரி. அதுலே வந்து போகாங்க பூஜை, மிச்சர பூஜை, கேவல பூஜை என்று இருக்கலாம். அது வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதுல வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கணும், அவங்க வந்து அதை கோடிஃபை பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமா இருக்கலாம், அது செய்யலாம், அதை நடைமுறை படுத்தலாம். ஏன் இப்ப எத்தனை ஆங்கில அறிஞர்கள் நம்ம சித்தாந்தத்தை படிச்சு என்ன அருமையா விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வெள்ளக்காரன் படிக்கும் போது நம்மளால படிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா, அவன் எவ்வளவு தெரிஞ்சிருக்கான், டியு போப்பு, எஸ்டபிள்யூஸ் கோமரஸ், கார்டன் மேத்யூஸ், பெஸ்ட் விளக்கம் பார், சிவஞான போறோம், சிவஞானபுரத்துக்கு என்ன அருமையான விளக்கம் கொடுத்துருக்கான். அதான் எதுக்களாலும் எடுக்க முடியாலும் விட்டு சோதிக்க வேண்டா, அதான் சொன்னாரு ஞானபுரம் தேவாரம் சொன்னாரு, யார பார்த்து சொன்னா தெரியுமா, அதான் தேவாரம். அவர் இடத்துல வாதுக்கு வர்றாங்க 8000 சமணர்கள், அவ்வளவு ஆல் ஆர் வெரி குட் ஸ்காலர்ஸ் இன் எபிஸ்டமாலஜி, அவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் வர்றாங்க, அவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் என்ன சொன்னாரு, நீ தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், ஆனால் அந்த தர்க்க சாஸ்திரம் சொல்லப்படுகின்ற ஏது அதை வைத்துக் கொண்டு இறைவனை எதுக்களாலும் எடுத்த மொழி, அதெல்லாம் அப்படியே சிவஞானபோதம், ஏது எடுத்த மொழியும் சிவஞானபோதத்தில் வர்ற வார்த்தை, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் நிற்கு சோதிக்க வேண்டாம், அங்கேயும் ஒரு கடை போட்டார். அதுக்காக திங்க் பண்ண வேண்டாம்னு சொல்லல, யூ திங்க், ஆனா யூ நாட் ஓவர் திங்க், நிற்கு சோதிக்க வேண்டாம். இதன் வார்த்தை எவ்வளவு கவனம், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் நிற்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுள்ள நீங்கள் சோதி மா துக்கம் நீங்கள் உருவீர், உனக்கு என்ன வேணும், இந்த திரையிலிருந்து விடுபடணும் அதான நோக்கம், எப்படி நான் கேட்டா சென்னையிலிருந்து டொரண்டோ போன அதான நோக்கம், அது நிறைவேறதான் பார்த்து போக வேண்டியதான நீ, அவை மா துக்கம் நீங்கள் உருவீர், மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் நீக்கி இறையே வந்து சாமின்கள், இறையே இறை என்பதற்கு தமிழ் இன்னொரு அர்த்தம் இருக்கு, இறைனா கடவுள்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சனப்பொழுதுன்னு ஒரு அர்த்தம், கனப்பொழுது சொல்லி, அது தமிழ்ல இறை, இறையே வந்து வித்வுட் எனி லாஸ் ஆஃப் டைம், இறையே வந்து சார்ந்தீங்களே, என்ன அருமையாக அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தையும் அதையும் அறிந்து தேவாரத்தை படிக்கும்போதுதான் அது எவ்வளவு நுட்பங்கள் இருக்கு, ஏதோ நம்ம இழந்த வாரியோ ஓதுறோம் அவ்வளவுதான், ஆனா அதனுடைய கிரஸ்ட் ஆஃப் த மேட்டர் இல்ல, அது உள்ள போய் நம்ம பாக்குறோமா அப்படின்னா அது எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு தெரியாது, அதனால ஓரளவு நூற்பயிற்சி வேணும், ஆனா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, நூற்பயிற்சியே கடவுளை காட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு, அது இன்னொரு நாளைக்கு உடைக்கிறேன், அதுக்குதான் அந்த சோல்ஸ் ஜேர்னிங்கிறது இருக்கு பாருங்க, அந்த ஆன்மா வந்து எப்படி அந்த பல்வேறு பிறவிகள்ல வந்து அதனுடைய சாமுசித்தர்கள், நீங்க பெரிய பிரதான முக்கியமா நீங்க ஒண்ணு கவனிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய அரிய பெரிய செயல்களை அவர் செய்ததை சேக்கலார் சொல்லுகிறார், ஆனால் பெரிய புராணம் முழுசுலையும் அவருக்கு கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இவர்கள் செய்த மாதிரி நீ செய்யணும்னு ஒரு இடத்துல சொல்ல மாட்டார், அதான் பெரிய புராணம், நானே செய்ய முடியாதுன்ட்டார், நீ சொல்றது நானே செய்ய முடியாது, உன்ன போய் நான் என்ன சொல்றது, அதுதான் உள்ள பாது பெரிய புராணம் சொல்லப்படுகின்ற கேரக்டர்ஸுக்கு அந்த பொருளே வேற, அதாவது ஏற்கனவே சரியகிரியா யோகத்தை செய்தவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்கள், ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சோல்ஸ் ஜேர்னி இருக்கு பாருங்க, எத்தனையோ பிறவிகள போக போக போக இப்ப ஒரு ஒரு பிறவியிலேயே இந்த 5 வயசுல இந்த உலகத்தை பார்த்தோம், 10 வயசுல பார்த்தோம், 15 வயசுல பார்த்தோம், 20 வயசுல பார்க்கிறோம், 50 வயசுல பார்க்கிறோம், ஆனா இந்த உலகத்தை பற்றி நம்முடைய கருத்து மாறுதா இல்லையா, மாறிட்டே வந்து 5 வயசுல நீங்க நினைச்சது 50ல தப்புன்னு நீங்களே உணர்றீங்க, நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லை, இப்ப ஒரே பிறவியிலேயே நம்ம என்ன செய்யணும், அந்த நம்முடைய கொள்கை மாறிக்கொண்டே வருகிறது, அதே போலதான் பல்வேறு பிறவிகளிலே அந்த சரீரிலே, அப்போ அந்த ஞானங்கிற படிக்கு வரும்போது அந்த ஞானங்கிற நிலைக்கு வந்த பிறகு இந்த உலகத்தை எப்படி அவர்கள் நோக்குவார்கள், அப்படிங்கறத நமக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன். ஆனா அங்கேயும் என்னன்னா, இப்ப கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப கண்ணப்பிடிங்கி வச்சதுக்காக முத்தி இல்ல, அதுதான் நீங்க கவனிக்கணும். அப்படிதான் நினைக்கிறாங்க பேர், கண்ணப்பிடிங்கி வச்சதுனாலதான் முத்தி, அப்படி இல்ல. திரிபுராணத்தை உடைந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அர்ஜுனனாக, அர்ஜுனனாக இருந்து கண்ணப்பரா வர. ஆனா முத்தி வந்து அந்த கண்ணை பறித்ததற்காக இல்ல, அதுதான் உள்ள, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
4: ஏற்கனவே செய்தது
2: அந்த நிலையை அடைந்தவர்கள் எந்த அளவுக்கு டு வாட் எக்ஸ்டென்ட் யூ வில் கோ அப்படிங்கறத காட்டாரிய, அதாவது அந்த சரீகிரி யோகத்தை முடித்தவர்கள் இந்த ஞான நிலைக்கு வரும்பொழுது அவர்கள் எப்படி இந்த உடம்பையும் அவற்றையும் அவர்கள் எப்படி இந்த பண்டையினர் தவத்தா தோண்டி பரமனை பத்தி வண்ணும் தொண்டரை தாமே துய கதையில் தொகுப்பர். அவர் நூலை வேண்டான்ட்ட, நமக்குதான் மார்க்கர் கண்டனூர் ஓதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் குண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றான். எல்லாம் சிவஞான சித்தியால அருமையா விளக்குறார் எல்லாமே. அந்த ஏற்கனவே சரீகிரி யோகம் வரைக்கும் வந்து அந்த ஞானங்கிற ஒரு குறைபாடு இருக்கிறவரை அவரே வந்து, இப்ப நமக்கெல்லாம் என்ன ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளவுதான், நம்ம சரியே ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா அதுக்குள்ள எஞ்சி நின்று போயிருது. அதனால சரியே கிரிய யோகம் ஞானம் என்று படிகள் வேதாந்தத்தை சொல்லப்படுகிறதுக்கு சித்தாந்தத்துக்கு அதுதான் வேறுபாடு. இந்த சரீகிரி யோகம் ஞானம் என்ற படிமுறையிலே உயிர்கள் எப்படி வருது, பல்வேறு பிறவிகள். ஞானம் என்பது தி அக்யூமுலேட்டட் சிவபுண்ணியாஸ். கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு என்பது ஒரு முக்கியமான விஷயம். கல்வி வேற, ஞானம் வேற, அது ஒரு ஒரு நாள் அதையும் சொல்லலாம். இன்னொரு நாளைக்கு நிறைய சப்ஜெக்ட் மனசுல வச்சிருக்கிறேன். இந்த ஆறு ஏன்னா எல்லாமே சொல்லிட முடியாது. அதாவது எந்த ஒரு கலையுமே உடனே, இப்ப நான் வந்து எம்பிபிஎஸ் எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? எம்பிபிஎஸ் ஆறு வருஷம்,
4: அஞ்சு வருஷம்,
2: அஞ்சு வருஷம். சரி, நீங்க அந்த ஆறு வருஷமா என்ன படிச்சீங்கிறத என்ற ஒரு பத்து நிமிஷத்துல சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் உண்ட. எங்களுடைய ராஜாஜியும் ஒருத்தர் இருந்த ராஜகோபாலாச்சாரின்னு ஒரு பெரிய அறிஞர், அவரு இந்த யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் ஒரு புஸ்தம் இருக்கு, அவருடைய பல யூனிவர்சிட்டியில பேசுறது ரொம்ப அற்புதமா பேசுவார். அவர் சொன்னாரு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி லேர்ன் வந்து லீவ் தி இன்ஸ்டிடியூஷன். ஆரியரே தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: ஆருளவும் சடைக்கற்றை அங்கனர்தம் அடியாரே, இகத்தும் புறத்தும் உயிரோடு வாழ்வன நிகழும் திரு தொண்டர்களே, நிதியம் ஆவன நீருகந்தார் கடல் என்று துதியினால் பரவி தொழுது இன்புறுகின்ற புண்ணிய அன்பின் தீய தூயதவ திரு தொண்டர்களே, வணக்கம். நம்மை ஆளுடையான் நன்னாவாழ் பெருமான் நவிரும் இடத்தில் அக்கோடு அறவு ஆத்தபிரான் அடிக்கு அன்பராய் புக்கார் பலராய் போற்றுதல் ஒழியாது வீட்டிருக்கும் புண்ணியர்களே, வெளிநாட்டின் திருநீற்று புனிதோரத்தினில் பொழிந்த புனிதர்களே, உங்கள் பூங்கரை சேவடிகளை முதற்கண் வணங்கிக் கொள்கின்றேன். வரங்களை கொடுப்பதற்கென்றே அரங்கிலே அமைந்திருக்கும் ஐயன்மார்களை கரங்களை பூப்பியும் சிரத்தீரை தாழ்த்தியும் வணங்கிக் கொண்டு எனக்கு வாழ்வாக அளிக்கப்பட்ட இந்த அருவினை தலையில் கொண்டு அரசின் குத்தேவலிலே புக முற்படுகின்றேன். இந்த வாழ்வினை தந்த நனாவா சிவனடியார் திருக்கூட்டத்தாருக்கு நெஞ்சாங்கு நன்றியை முதற்கு குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பேசும் பணியே பணியாக தந்த பொழுது அடியேன் முதலிலே தேர்ந்தெடுத்த தலைப்பு மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டில் என்பது. ஆனால் சிறியன் ஜெம் ஆசை கொண்டு எண்ணி அளவிலே எதையும் செய்துவிட முடியுமா? என் இச்சையை பொடி பொடி ஆக்கினார் நெச்சை இன் பணியில் பாடிய திருஞான சம்பந்த பெருமான். எப்படி என்கிறீர்களா? இந்த திருத்தலத்துக்கு வந்த பெருமான் திருநாளிலேயே இறைஞ்சி பிறகுதான் வைப்பாங்கள் புரிந்தவரை பரவி தாம் பள்ளி அமர்ந்த வைப்பான செங்கிலே சென்று தொடங்கினார். நானாவே இறங்கினார் என்று பார்க்கும் பொழுது எத்தனை சிறப்புடைய திருத்தலமாக இது இருக்க வேண்டும். நானாவை இறங்கினார் கல்வி தகத்தால் திரைசூர் கடற்காய் தவணி சீரான் இத்தகத்தால் இனிதொரு நாகசம்பந்தன் எண்ணும் சொல்வித்தகத்தால் நனாவை இறைவனோடு சேர்த்து ஏற்றுகின்றார். இறைவன் திருமணா ஏற்றி பாடம் இறைவனை ஏத்த வந்தவர் நனாவை ஏற்றுகிறார். நனாவை ஏத்த வந்தவர் எப்படி பதிகத்தை தொடங்குகிறார்? நாட்டம் கொலிந்திலங்கு நெற்றினான் என்றா வில்லார் வரையாக என்றா அல்லவே ஏன் அம்மையிடத்திலே தொடங்க வேண்டும்? அப்போதுதான் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவருக்கு ஞானம் கொடுத்த பெரியனாகிய நாச்சியாரும் அண்ணன் பன்னார் மொழி அம்மையும் ஒன்றுதான். அங்கே பந்து ஆர் விரல் மிடவாள் என்ற அம்மையை சொன்னவர் பன்னால உருவத்தை சொன்னது எனவே பந்து போல ஏழு உலகங்களையும் வைத்து அருள் திலக திரு விளையாடல் செய்பவள் அம்மை என்பதை நாம் அறிய வேண்டும். அம்மைக்கு பண்டு உருட்டுவது போல உலகங்களை உருட்டுவது விளையாடல், ஐயனுக்கு நாகம் பூண்டு ஏறது ஏறும் விளையாட்டு. ஏன் நாகத்தை சொன்னார்? நாகம் பிறரை அச்சுறுத்துவது, நாகத்தை கண்டால் பிறர் அறிவுறுப்பு அடைவார்கள். இப்படி சொன்னதனால் என்ன குறிப்பு பெறுகின்றோம்? ஆனவ மல சேட்டைகள் பிறரை அச்சுறுத்தும் தகமையமாக இருக்கும். ஆனவ மலத்தினுடைய விபரீத விளையாட்டுகள் பிறர் அறிவுறுத்தத்தக்க வண்ணமாக இருக்கும். ஆக இந்த முதல் தொடரிலிருந்து நாம் பெறுகின்ற உயிர் என்ன? இங்கு அம்மையினுடைய தீவிர திருவடியை வணங்கினால் பந்து போல உருட்டுகின்றாலே உலகம், அந்த உலகத்திலே பிறப்பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நாகத்தை அறவாக அணிந்தானே நம்மன், அவன் நாகத்தை அது அச்சம் பெறுவது அறிவுறுக்கத்தக்கது என்று விளக்காது. அணிகலனாக அணிந்தது போல அவன் அடிவழியும் அடியவரை ஆனதமல சேட்டை நீக்கி தனது வீடுகளமாகிய பொன்னுலகம் தருவான். ஆகவே அம்மையினுடைய திருவடியும் ஐயனுடைய திருவடியும் பாச நீக்கத்தையும் சிவப்பேட்டையும் பெற்றுத் தருவது என்று சொன்னார். சொன்னவர் முதலிலே போகையாக விளங்கும் அம்மையை சொல்லி திரு தேவாரத்தை தொடங்கியதனாலே அவருடைய திருவடி போட்டி நின்று அவருடைய திருவடி தாமரைகளை சிந்தையிலே செல்லிலே தாங்கி தெய்வ சேத்திரார் போற்றும் செல்வ செயலையார் என் தலைப்பிலே பேச வேண்டும் எனும் இச்சை எழுந்தது. நாயன்மார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவருடைய புறவரம் கொண்டவர்கள் எம்பெருமான் மூர்த்தியார், எம்பெருமான் நாவரசர். நாவரசருடைய வாழ்விலும் ஒரு நங்கையினுடைய பங்கு நலம் பேர் அமைந்திருந்தது. அம்மை திலகவதியார் ஏனைய நாயன்மாருடைய வாழ்விலே எல்லாம் அவருடைய மனையறத்தின் வேறாக விளங்கியவர்கள் மீன்மிசால் மாதர் பெருமக்கள். தனி அடியார்களாக திருத்தொண்டத்துகை குறித்து போட்டியதும் இவரை. அந்த மூவரும் என்ன சாமானியமானவர்களா? ஒருவர் ஈசருக்கே அம்மையார் காரைக்கால் அம்மையார், ஒருவர் ஈசருக்கு தோழராக விளங்கும் என்று பெருமான் சுந்தரனுடைய தாயார் இசைஞானி பிராட்டியார், மற்றவர் தாம் பிறந்த நாடு போல புகுந்த நாட்டை திருநேற்று நெருங்கிலே செலுத்திய பிராட்டியார் மானியார் மங்கையர் கரசியார். இவர்களோடு பெண்பாருடைய பெருமை பீடிசேர் பெருமை நின்றுவிடுகிறது என்று நாம் கருத வேண்டாம். மற்ற பிராட்டியாருடைய பெருமையை அறிவதற்கு முன்பு கிழிந்து எடுத்து ஓதப்பெற்ற இந்த மூவரை பற்றி சற்று சுருங்கிய அளவிலேவாது சிந்தனை செய்து கொண்டு பின் நமது மற்ற அன்னைமார்களுடைய நாயன்மார்களுடைய அருமை துணைமார்களுடைய அருஞ்செயலை அறிய முற்படலாம் என கருதுகின்றேன். புராண வைப்பின்படி முதலிலே வருபவர் காரைக்கால் அம்மையார். அவரை ஆசிரியர் பெருமான் தெய்வ செக்கிலார் அடிகள் பெயர் குறித்து போன்றது ஓரிடத்திலேதான். 66 திருப்பாடல்களிலே புராணம் சொன்ன அந்த புனிதர் அம்மையினுடைய பெயரை நாம் அறிய வேண்டும் என்ற நோக்கிலே ஓரிடத்திலே மட்டும் குறிப்பிட்டு செல்கின்றார். சரிதத்தை நிறைவு செய்கின்றார். அம்மையினிடத்தில் சொல்லுகின்றார் செக்கிலார் அடிகள், அம்மா உன் புகழச் சொல்ல யாராலம்மா முடியும், அம்மா யாரால முடியும் அம்மா என்கிறார். அது பாடல பார்ப்போம். மடுத்த புனல் வேணியினார் மங்கையனு அம்மையனு மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்று இருக்கின்றாரே அடுத்த பெரும் சீர் பரவல் ஆறளவு ஆயினது அம்மா. அம்மா புகழ சொல்ல வந்தவர் சொல்ல முடியவில்லை என்று அம்மையிடமே முறையிடுவதை பார்க்கின்றோம். காரைக்கால் அம்மாவுடைய புராணம் நீண்டு விரிந்த நெடிய புராணம். அவர்கள் புராணத்தில் பல சைவச்சாரங்கள் உண்டு. முக்கியமாக ஒன்றை குறிப்பிடலாம், ஆடவருக்கு பல நீதிகளை சொல்லும் திருத்தொண்டர் புராணம். மாதராருக்கு 2 நீதிகள் தான் புகட்டப்படும், ஒன்று கற்பு மற்றது மனையறம். இதர் இனிமை ஆசிரியருடைய திருவாக்கிலே சொல்வது என்றால் மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக என்பது அவர்களின் திருவாக்கு. மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக. இனி காரைக்கால் அம்மாவை பற்றி அறிந்த நாம் ஈசருடைய தோழர் சுந்தரர் பெருமான் அவருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியார். காரைக்கால் அம்மாவை பற்றி சொல்ல வந்த குன்றத்தூர் கவிவலவர் என்ன சொல்கின்றார், உன் பகல் புகழ் பேச ஆறளவு ஆகும் அம்மா என்றார். இனி இசைஞானியாரை பற்றி சொல்கின்றார், ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார் சடையனாருடைய திருமணவியார் அழியா புறங்க எய்தழித்தார் ஆண்ட நம்பி தனைப்பயந்தார். நினைப்பு மாத்திரத்தில திருமுறங்களை எரித்த விரிசலை கடவுள் ஆவணம் கொண்டு ஆட்கொள்ளப்பட்ட பெருமான் அவருடைய நம்பி. அவருக்கு என்ன பெருமை, நான் உரிய நாம் உரிய சைவ நன்றியின் சீலமுய வந்தவர் அவர். எல்லையெல்லாம் திருத்தொண்டு மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடிமை திருத்தொண்டினை நேரினி அறிவும் வண்ணம் மேலகு தமிழ் பாடிய பெரியோர் அவர். அவர் ஈந்தெடுத்த பிராட்டியார் இசைஞானியார். இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ, முடியாது எவர்க்கும் முடியாதால். இங்கே கூர்ந்து நோக்க வேண்டியுள்ளது. காரைக்காலம்மா பற்றி சொன்னவர் என்ன சொன்னார், அம்மையிடத்திலே புலம்பி முறையிட்டு ஆறளவு ஐநதம்மா என்று சொன்னாரே தவிர யாராலும் முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் சுந்தரனுடைய தாயாரை பற்றி சொல்லும் பொழுது எனக்கென்ன எந்த புலவனுக்கும் முடியாது சொல்லுவார ஆசிரியர். பெருவரும் பெருமை திருத்தொண்டகம் பொருவரும் சீர் புகழலுற்றேன் ஊற்ற பெருகு தன்கடல் ஊற்று உள் பெருமிசை ஒரு சுனங்கனை கொக்கும் தகமையே. என் அடக்கமாக பாடிய ஆன்றவின் தடங்கிய கொள்கை சான்றோர் அல்லவா அவர் சுனங்கன் அதாவது நாய் நாய் என்று சொன்ன சொல்லிக் கொண்டவர் எனக்கு மட்டுமல்ல எவருக்கும் முடியாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இங்கே கூர்ந்து சிந்திக்கும் போது ஒரு விடை தெரிகிறது. புராணத்தை பாடிய வாய் அசைத்தவர்தான் செய்கிழா. பாடியவர் ஊழி முதல்வராய் தில்லு மன்றுளே ஆடும் உத்தமர். அப்ப என்ன சொல்ல வருகிறார் ஆசிரியர் பெருமான்? எனக்கு முதல் மொழி உலகாம் என்று கொடுத்து அருளிய ஊழி முதல்வருக்கே அவருடைய தோழராகிய சுந்தரருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியாரை பற்றி பேச முடியாது என்று சொன்னால் நடராஜ பெருமானைக்கே முடியாத ஒன்று ஞானத்திலே வேறு எவருக்கு முடியும் என்று கூறும் வண்ணமாய் அழியா புறங்கை அழித்த ஆண்டன் என்று தனை பயந்தார் இழியா குலத்து இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ முடியாதவர்க்கு முடியாதா என்று சொல்லி முடிப்பாரே. ஆனால் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்றல்லவோ தோன்றுகிறது. இதில் நாம் என்ன பாடம் பெறுகிறோம் என்று சொன்னால் ஈசர் பெரியவர், ஈசனும் பெரியவர், அவரால் அம்மை என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார், ஈசனும் பெரியவர், அவருடைய தோழராகிய சுந்தரர், எல்லாருக்கும் பெரியவர், தோழராகிய சுந்தரரை பெற்றெடுத்து இசைஞானி பிராட்டியார் என்று நாம் பாடம் பெறுகிறோம். அடுத்து தனியுடையாராக இருப்பவர் அம்மை மங்கையர்கரசியார். அவர்களால் ஒரு வீடு அல்ல, ஒரு வீதி அல்ல, ஒரு நகர் அல்ல, ஒரு நாடு, ஞானம் அத்துணையும் உறுதி பெற்றது. சைவ சமயத்திலே சிவனந்தை செய்தோருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையிலே சற்றும் குறையாத கடும் தண்டனை உடந்தையா இருப்போருக்கும் உண்டு. செருத்துமே நாயனார் கழச்சிங்கர் தேவியினுடைய மூக்கை தடிந்தார். ஈசனுக்கு திருமுடியிலே ஏற்று மலரை மோண்ட குற்றத்திற்காக, மோண்ட குற்றத்திற்காக நாசி அறியப்பட்டது. கணவர் கழச்சிங்கர் வந்தார், பூவை எடுத்தது கரம் என்று சொல்லி கரத்தை துண்டிக்கின்றார். கவனியங்க, மோந்தது நாசி மூக்கு, துணி நின்றது கரம், நாசிக்கு கிடைத்த தண்டனை துணி நின்ற கரத்துக்கும் கிடைத்தது. எரிமத்தூர் புராணத்திலே பார்க்கின்றோம் சிவகாமியார் கரூர் ஆணையப்பருக்கு கொய்து சென்ற மலர்களை பட்டவர்த்தனும் புகழ்ச்சோழ மாமன்னரின் யானை நிலத்திலே சிந்திட்டு சிந்திய யானை மட்டுமா வெட்டப்பட்டது, குத்துக்கோள் பாகர் மூவர், வழிநடத்தும் கடாமியோர் இருவர், ஐவரை கொன்று நின்றார் அறுவரை அணைய தோளார் என்கிறது பெரிய புராணம். பின்னாலே இதை எம்பெருமான் எரிமத்திரே புகழ்ச்சோழனிடத்திலே சொல்லுவார், மாதங்கம் தீங்கு செய்ய ஒருவரி காரர்தானும் மீதங்கு கடாமியாரும் விலக்கிடாது ஒழிந்துபட்டார். சிவனந்தி நிகழும் பொழுது வாழா வெறுமனே பார்த்துக் கொண்டிருத்தல் அந்த சிவ துரோகத்தை செய்ததற்கு சமமாகும். அந்த சிவனிந்தை செய்வோருக்கு வருகின்ற தண்டனை நமக்கும் வரும். மூன்றாவது சான்று எந்த பிரான் சண்டீசருடைய புராணம். சண்டீசருடைய தந்தை யஜபத்தன் தமது திருமகனார் செய்த பூஜையை தடுக்கும் வண்ணமாய் பார்க்குடத்தை வழக்காக உதைக்கின்றார். அந்த சிவனிந்தைக்கு உரிய தண்டனை கொடுக்க அவரது திருமகனார் சண்டீசர் சிந்தும் பொழுதும் அது நோக்கும் சிறுவர் இரையில் தீயோடை தந்தையெனவே அறிந்து அவன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் தாளை சிந்திய பிதாவினுடைய காலை சிந்துவது தகுதி. கவனியங்கள், பால் சிந்திச்ச இறைவருக்குரியது திருமஞ்சனமானது, அதை சிந்த உதைத்த வழக்காலும் வழக்கால் உதைப்பதற்கு நிலத்திலே ஊன்றி துணி செய்த இடக்காலும் ஒருங்கே தங்கனைக்குரியன என்று இரண்டு கால்களையும் மழுக்கொண்டு சிதைத்தார் தெய்வ மலைச்சிறுவர் செங்கல்லூர் பிள்ளையார். ஆக நாம் என்ன பாடம் பெறுகிறோம்? சிவனிந்த எத்துணை குற்றமோ அத்துணை குற்றம் இதற்கு துணை நிற்பதும் என்று. இப்போது இத்தனை பீடிகை போட்டுக் கொண்டு சொல்ல வந்த செய்தி என்ன? சைவத்தினுடைய தலைமாமகனார் திருஞான சம்பந்த பெருந்தகையார் எப்படிப்பட்டவர்? அவர்

தங்களை கூண்பாண்டியராக அறிவித்து பின் நிமிர்ந்ததாக சொன்னாரே தவிர வேறு எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. காரணம், அவர் மாதி யுனியார் மங்கையர்க்கரசியாருடைய மணவாளர் என்பதனால். ஒரு கௌரியங்கள் ஒரு பெண் சிவபக்தி பண்ணியமையினால் அவன் கணவன் எப்படியெல்லாம் பேறு பெறுகின்றான் என்று. இப்போது சமூகர்கள் தீ வைத்தார்கள், மன்னர் உடம்பையாயிருந்தார், என்ன செய்திருக்க வேண்டும் பிள்ளையார்? அந்த சமணரை கழுவேற்றியது போல கூண்பாண்டியருக்கும் அந்த தண்டனை அல்லவா கிடைத்திருக்க வேண்டும்? ஆனால் அப்படி கிடைத்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ஒரு சிறு ஒறுப்பு தண்டனை தருகின்றார். வெய்ய தீங்கேது வேந்தன் வேற்று என் விதிமுறையால் செய்யவே திருவாளராயின் திருப்பதிகம் சைவர்வால் மடத்து அமனர்கள் இட்டத்தில் தழல் போய் பையவே சென்று மெல்ல பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக. ஏன் பையவே என்று சொன்னார்? அவர் செய்திருக்கிற குற்றம் சைவர் தங்கியிருந்த மடத்திலே தீ வைத்தமைக்கு துணையாயிருந்த குற்றம். உயிரல்லவா போயிருக்க வேண்டும்? அப்படி செய்தார் இல்லை ஆளுடைய பிள்ளையார். காரணம் என்ன? பாண்டிமா தேவியார் தமது பொற்பி பயிலினடு மங்களனால் பாதுகாத்து. பெண்ணின் பெருமை சொல்ல வந்த இடம் அந்த அளவில் அல்லைய பிள்ளையாருடைய சேவை அமைகின்றது. வெப்பு நோயால் தவித்த மண்ணனுக்கு திருமுகம் கருணை காட்ட, திருக்கையால் நீர் காட்டி பெருமரை துதித்து மாற்றால் திருநீரும் பூசுகின்ற அந்த அளவிலோடு நின்று விடுகிறதா? அவருக்கு சைவ சித்தாந்த நூல்களையும் உண்மைகளையும் நிரல்வட கோத்து திருப்பாதுரனின் மெய்ஞானத்தையும் போதிக்கின்றார். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துக்கோ இல்ல மற்ற பரமாச்சாரியர் தேவாரத்துக்கோ முழுமையான விளக்க ஒரு பெரிய புராணத்திலே காணப்படார். ஒரு திருப்பதிகத்துக்கு 12 பாடல்களுடைய திருப்பாதுரத்திற்கு 25 பாடல்களிலே விளக்க உரை அமைகிறது என்று சொன்னால், மதுரையிலே வைகை ஆற்றை எதிர்த்து சென்றதே திருப்பாசுர ஏடு. அந்த பதிகத்துக்குத்தான் அந்த பெருமை உண்டு. என்ன சொல்ல வந்தேன்? கணவர் சிவனந்தைக்கு துணையாக இருந்தவர், அவரை கொன்றிருக்க வேண்டும், கொல்லாது விட்டதோடு திருநீரும் பூசி மெய்ஞானமும் தந்து கண்ணவன் தனக்கு நீர் சிறபுற செல்வர் ஈந்தார், முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான், மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவர் முதரை வாழ்வார், தூய் நீந்தார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்னும் அளவிற்கு உயர் சிறப்பினை தந்தாரே, இந்த பொருள்களை எல்லாம் நெடுமாறர் பெற காரணம் யார்? அவருடைய மனைவியார். பெண்ணி பெருந்தக்க யாவுல இன்னொரு கூற்றான் மாதரார் பெருமையை நாம் நன்கு அறியலாம். பல பேசிக்கொண்டு செல்வானேன். திருவுராணம் எப்படி தொடங்குகிறது? 13 சருக்கங்கள் உடையது, 2 காண்டங்கள் உடையது, 4,253 திருப்பாடல்கள் கொண்டது. முதல் பாடல் அழகில் சோதியும் அம்பலத்தாடுவோம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பிள்ளை கூத்தருக்கு வாழ்த்து உண்டு வணக்கம் உண்டு, அவ்வளவுதான். இதுதான் புராணம் தொடங்குறார் ஆசிரிய பெருமான். பிள்ளை பெருமான வாழ்த்துறேன் வணங்குறேன், அவ்வளவுதான். 2 காண்டம் திருஞான சம்பந்த பெருமான தொடங்கும். அங்க என்ன செய்யறார்? சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு. கூத்தருடைய திருவடி தலை கொண்டுன்னு சொல்லல, ஆனா அவரை காட்டிய குருநாதனுடைய திருவடிய தலையில வச்சுக்கிட்டேன். சரி, அவரை பற்றி பேசுவேன்னு சொன்னாரா? திருத்துண்டு பரவுவாம். திருஞான சம்பந்தரை பத்தி பேசுவதே திருத்துண்டு, அவரை பற்றி நினைப்பதே திருத்துண்டு. அதை நான் என்னுடைய ஆற்றலுக்கு என்ற அளவு பரவுகின்றேன். முடிக்கும் போது அப்படித்தான் சொல்றார். அருண் தமிழாகரர் சரிதை அடியேனுக்கு அவர்பாதம் தரும்பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன். துதி, நான் அவரை பாட்டின் பாராட்டினேன், பாடினேன் என்று சொல்லவில்லை, அவரை துதிக்கின்றேன். கவனிங்கள், கூத்திரிடத்திலே தொடங்கும் போது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 2 காண்டம் ஆச்சாரிய

சுவாமிகளுடைய சரிதத்திலே தொடங்கும் போது ஆச்சாரியாருடைய திருவடியை தலைமையில் கொள்ளுவான், திருத்தொண்டு பரவுவான். நிறைவு பகுதி, இறுதி பகுதி மங்கையர்கரசியாரில் தொடங்குகிறார். அந்த அம்மை எப்படிப்பட்ட தொடர்களால், எட்டு தொடர்கள், மங்கையக்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்கு உண்டு வளைக்கை மாணி செங்கமல திருமணங்கள் தன்னாடாள் தென்னர் குல படி தீர்த்த, தென்னர் குலத்துக்கு வந்த படியை தீர்த்தவர் தெய்வப்பாவை, சாதாரண பாவை அல்ல, தெய்வப்பாவை பாவைப்பெண் எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே நீக்கி தங்கள் பொங்கொழி வெண் திருநீர் பரப்பினாரை கவனிக்க வேண்டி வருது. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் இது கூத்தருக்கு, பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் இது பரமாச்சாரியாருக்கு. இப்போது மானியார் மங்கையர்கரசியாரை பற்றி சொல்றார். இங்க பெண் அந்த அம்மையார் மறந்துவிட வேண்டாம், நான் உங்களை போற்ற மாட்டேன். ஆசிரியர் புரட்சி செய்கின்றார், ஏன் நான் போற்றணும், போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. யாரும் மங்கையரசியாரை போற்றியிருந்தால் போற்றியிருந்தவரை காட்டுங்கள், அவருடைய பூங்கடல்களை நான் போற்றுகின்றேன். கௌரியங்கள், கூத்தரை விட பிள்ளையாருக்கு பெருமை, பிள்ளையாரை விட அவரால் பாடப்பட்ட பெண்ணுக்கு பெருமை, பெண்ணின் பெருந்தக்கை ஆவுல. பின்னர் பாட்டுல சொல்றார், அடுத்த பாட்டுல பூசுரர் சூழாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் புரிந்த புனித வாக்கால் தேசுடைய பாவம் பெறும் தமத்தினாரை செப்புவதியாம் என் அறிந்து. என்ன கருத்து? திருவாரண சம்பந்த சுவாமிகளுடைய 383 தேவாரங்களையும் ஈசர பாடிய தேவாரங்கள் தான், ஈசர படற்கையாகவோ முன்னிலையாகவோ வைத்து பாடிய திருப்பாசுரங்கள் தான் அவை. தனியடியாரை முன்னிலைப்படுத்தி எந்த பதிகமும் இல்லை. இதுக்கு விளக்கு மங்கையர்கரசியார். அந்த அம்மையை முன்னிலைப்படுத்தி ஒரு பதிகம் இருக்கு,

0: மாநிலர்கள் மாதராயின் அம்மையை கூப்பிட்டு பாட்டியார் மங்கையரசியாரை விழித்து பாடிய பதிகம் இது. அதான் சொல்றார் சீக்கியாரணிகள், தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புறுதியாம் என்னறிந்து. கூர்ந்து நோக்கும் போது ஒன்று தெரிகிறது, ஒரு பெண் பிறந்தா பிறந்த வீடு வீதி பெறும், அந்த வீடு இருக்கிற வீதி தெரு வீதி பெறும், அந்த வீதியை தன்னகத்தை கொண்ட நகரம் வீதி பெறும், அந்த நகரை தன்னை அடக்கிய நாடு வீதி பெறும், அந்த நாட்டை இடம்படுத்திய ஞாலம் வீதி பெறும். எல்லா உலகங்களுக்கும் வீதி தருவது பெண் பிறப்பு. இதை நான் சொல்லலாமா? தெய்வ சேக்கியாரடிகள் சொல்றார் திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில், திருவல்லமன் ஒரு தலம் தொண்டை நாட்டிலே இருப்பது, தீக்காளி வல்லமன் அசுரன் இறைவனுக்கு வரம் கிடந்ததாக அந்த தல வரலாறு கூறுகிறது. அந்த தீக்காளி அவனுக்கு, அதாவது அசுரன், ஈசர் வரம் தருகிறார். தீது நீங்கிட தீக்கலியாம் அவனுக்கு நாதராம் அருள் புரிந்தது. அருள் புரிந்தவர் பிள்ளையை கொடுக்கல, நல்வினை பயன் செய் மாதர், நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் பூதி சாதனம் போற்றிய பொறுப்பினால் விளங்கும். அந்த பெண் குழந்தைகள் பிறந்ததுனால தீக்கலி எனும் அவனுக்கு திருவடி பேறு விளைந்தது. தொண்டு செய்துதான் தூயவனுடைய திருவடி அடைய முடியும் என்று மன்பதைக்கு விளக்கம் தர வந்த பெருமான் மோனக்கஞ்சாரர். அவருக்கு குழந்தை பேர் இல்லை, அவர் தவம் ஏற்றுகின்றார். குழந்தையை கொடுக்க வந்த சாமி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கலாமே, என்ன சொல்லுகிறார்? குழைக்கு அலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே, பெண்களுடைய பெரும் பாருங்க திருப்பி, மழைக்கு உதவும் பெரும் கட்டில் மணிக்கிழத்தியார் தம்பா. இது திருநீலக்கர் புராணம், இன்னும் விளக்கி சொல்லும். திருநீலக்கராயனுடைய ஊர் சாத்தமங்கை என்பது, பூத்த பெங்கைய பொகுட்டின் மேல் பொருகையல் உதலும், காய்த்த செங்கலின் காடுசூன் காவிரி நாட்டு சாத்தமங்கை என்று உலகலாம் புகழும் தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி வனப்பு என்று அவர் சரிதம் தொடங்கும். அவர் அந்தன மரபிலே வந்தவர், மூன்று தீ ஓம்பியவர், காருகபத்தியம், தட்சிணாக்கினியம், ஆகவணியம் என்று மூன்று தீ. காருகபத்தியம் என்பது இல்லறத்தாருக்காக, தட்சிணாக்கினியம் என்பது தென்னுலத்தாருக்காக, ஆகவணியம் என்பது தேவர்களுக்காக. மூன்று தீ ஓம்பியவர் திருநீலக்கநாயனார். அவர் மனைவி புத்திசாலி, கணவனார் மூன்று தீ ஓம்பி வருவிக்கின்ற மழையை கற்பூரி ஒரு தீ ஓம்பி வரவழைத்தாராம். கவனியுங்கள், மூன்று முறை ஒரு செயலை செய்து வெற்றி காண்பது மேன்மையா, ஒரே முறையிலே வெற்றி காண்பது மேன்மையா? விடை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். ஆசிரியர் பெருமான் சொல்லுகிறார், ஆனந்த மெய்ப்பொருள் நீரியன வளர்க்கும் காப்பு ஏந்து மூன்று தீ வளர்த்துள்ளார் இருபிறப்பாளர். மீண்டும் நல்லரும் நீர்மையின் வளர்த்தின தீயை வாழ்ந்த கற்புடன் நான்கென வளர்ப்பர் கண் மடவார். அந்த கற்பூரம் தீ கொண்டு கணவர்கள் மூன்று தீ ஓம்பி கொணர்வித்த மழையை ஒரு தீ கொண்டு பெய்துவிக்கும் பெருமை பீடிசேர் மாதராருக்கு உண்டு என்கின்றார் வையகம் உய வந்த ஆசிரியர் பெருமை.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆதி அனாதியுமாகி. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: சென்ற வகுப்பில் முதல் பாடலினுடைய பொருளை பார்க்க ஆரம்பித்தோம். சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சம்போ, இந்த அனைத்து சொற்களுக்கும் மங்களத்தை கொடுப்பவர் சங்கரக என்றாலும் சம்புகு என்றாலும் நன்மையை மங்களத்தை கொடுப்பவர் என்று பொருள் என்று பார்த்தோம். பிறகு முதல் பாடலுக்கு சென்று பார்க்கையில் முதலில் தாயுமானவர் இறைவனுடைய இலக்கணத்தை கூறினார். இப்படிப்பட்ட தன்மையுடைய இறைவன் குருவாக எழுந்தருளி எனக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை செய்தார் என்று கூறியுள்ளார். நாம் எப்படிப்பட்ட இறைவன் என்று பார்த்தோம். ஆதி அனாதியும் ஆகி, ஆதி என்ற சொல்லுக்கு காரணம் என்று பார்த்தோம். அனாதி என்ற சொல்லுக்கு காரணமற்றவர், அனைத்துக்கும் காரணமாகவும் பிறகு உண்மையில் காரணம் அற்றவராகவும் இருக்கின்ற, பிறகு எப்படி இருக்கின்றார், ஆனந்தமாகி அறிவாய் நின்று இலங்கும். அவர் ஆனந்த சுரூபமாகவும் அறிவு சுரூபமாகவும் நின்று இலங்கும் என்றால் விளங்கிக் கொண்டிருக்கின்ற, இருந்து கொண்டிருக்கின்ற, சத் சுரூபமாகவும் இருக்கின்ற இறைவன். பிறகு ஜோதி என்ற சொல் அறிவுக்கு உதாகரணம் என்று பார்த்தோம். ஜோதியை போல் அறிவு சுரூபமாக இருப்பவர் என்றவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இந்த பகுதியில் இறைவன் காரணமானவர் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற சகுண பிரம்மத்தையும் காரணத்தையும் கடந்தவர் என்ற சொல்லில் நிர்குண பிரம்ம தத்துவத்தையும் குறிப்பிட்டு, இப்படி சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கின்ற பரம்பொருள், ஆனந்தமாய் அறிவாய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பரம்பொருள் இனி என்ன செய்தார் என்ற கேள்விக்கு வரும் பொழுது, மௌனியாய் தோன்றி எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இந்த பகுதிக்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். மௌனியாய் தோன்றி என்ற இடத்தில் என்ன சொல்கின்றார், தனக்கு கிடைத்த குருவானவர் யார் என்றால் இந்த இறைவனே குருவாக தோன்றி என்று, இறைவனேதான் எனக்கு குருவாக வந்தார் என்று குருவிடம் இறைவனை காண்கின்றார். தாயுமானவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் மந்திரியாக பணிபுரியும் பொழுது முறையாக சாஸ்திரம் பயின்றார். அப்பொழுது அங்கு இருக்கின்ற வேதாந்த மடங்களில் சென்று முறையாக பயின்றார். அதற்கு பிறகு அனைத்தையும் துறந்து அவர் எது உண்மை எது பொய் என்று தெரியாமல், கல்வியறிவு இருந்த போதிலும் உண்மை எது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு குருவை சந்தித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகின்றது. அந்த சந்தித்த குருவுக்கு மௌன குரு என்று பெயர். அவர் பிரம்மனிஷ்டனாக அதிகமாக பேசாமல் மௌனமாகவே வாழ்க்கையை நடத்தி வந்தாராம். ஆகவே அந்த குருவுக்கே மௌன குரு என்று பெயர். மௌன குரு, இந்த இடத்துல மௌனம் என்றால் மித வாக் என்று பொருள். வாக் என்றால் பேச்சு, மிதம் என்றால் அளவான. மௌனத்துக்கு சாஸ்திரத்துல சொல்ற லட்சணம் மித வாக். மிதம் என்றால் அளந்து பேசுதல், அளவாக, அளவுகோல் என்று சொல்வது போல மிதம் என்றால் அளத்தல். நம்ம வந்து எத்தனையோ பொருள்களை அளக்கிறோம், நம்மளுடைய சொற்களை அளக்கிறோமான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. சொற்களை அளக்காமல் விட்டு கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய பல துயரத்துக்கு அல்லது முக்கால் பகுதியான துயரத்துக்கு காரணம் நாம் அளந்து கொள்ளாமல் சொற்களை நம்மிடமிருந்து விடுதல். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சொற்களும் நம்மால் அளக்கப்பட்டு கவனமாக வெளிவந்தால் அப்படி யாருக்கு பேசும் திறன் இருக்கின்றதோ அவர்களை சாஸ்திரம் மிதவாக் என்றால் மிதமான சொல்லை உடையவன் என்று சொல்லும். அப்படி அவர் அளவாக பேசி வந்தார். தன்னுடைய வாக் என்ற இந்திரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி வந்தார். பொழுதுபோக்குக்காகவோ அல்லது தன்னுடைய மனதினுடைய குறையை வெளிப்படுத்துவதாகவோ அல்லது நிறைவின்மையினுடைய வெளிப்பாடாகவோ அவருடைய சொல் அவருக்கு பயன்படவில்லை. அது ஒரு கருவியாக பயன்பட்டது. ஆகவே அந்த குருவுக்கு மௌன குரு என்று பெயர். மௌன குரு என்றால் பேசவே மாட்டார் என்று பொருள் அல்ல. ஒருவர் ஒன்றுமே பேசவில்லை, எந்த அடையாளமும் காட்டவில்லை, பேசாமல் கல் போல் இருக்கின்றார் என்றால் அவரிடமிருந்து எந்த உபதேசத்தையும் நாம் பெற முடியாது, எந்த பிரயோஜனத்தையும் பெற முடியாது. ஆகவே இங்கு மௌன குரு என்றால் அவர் முழுமையாக மௌனத்தை அனுஷ்டிக்கிறார் என்று பொருள் அல்ல, மிதமான சொற்களை உடையவர். இது அவர் பிரம்ம நிஷ்டன், ஞானத்தில் நிலை பெற்றவர் என்பதை காட்டுகின்றது. தாயுமானவர் அப்படிப்பட்ட ஒரு குருவை சந்தித்தார். குருவை சந்தித்து அந்த குருவானவர் தாயுமானவருக்கு மூல மந்திரம் போல் ஒரு சொல்லை உபதேசம் செய்தாராம். இதுவும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் வருகின்றது. அவர் என்ன சொன்னாராம், தாயுமானவரை பார்த்து சொன்னது ஒரே சொல்லுதான், சும்மா இரு அப்படின்னு சொன்னாராம். சும்மா இருங்கிறது தான் அந்த குரு வந்து அவருக்கு உபதேசித்த சொல். இந்த சொல்லை எடுத்து ஆழ்ந்து சிந்தித்தார், சிந்தித்து பிறகு தெளிவடைந்தார் என்றெல்லாம் வாழ்க்கை சரித்திரம் கூறுகின்றது. இந்த சும்மா இருங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அப்படி இருப்பது அவ்வளவு சுலபமும் அல்ல. இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பேசுகின்றது. இப்பொழுது பாடலுக்குள் வந்தால், மௌனியாய் தோன்றி. மௌனியாய் தோன்றி என்ற சொல்லுக்கு பொருள் மௌன குருவாக அந்த இறைவனே தோன்றி. காரணம் என்ன, இறைவன் அனைத்துக்கும் காரணம் என்றால் அனைத்துமாகவும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருப்பவர் எனக்கு சும்மா இரு என்று உபதேசம் செய்த மிதமான வாக்கை உடைய மௌனியாய் தோன்றி பிறகு என்ன செய்தார், அவர் குருவாக இருந்து என்ன பண்ணினாராம், அந்த குரு அந்த குருவிடமிருந்து இவர் எதை கற்றாராம். கடைசி பகுதி அவன், இப்ப முதல் வரியில எனக்குங்கிற வார்த்தையை விட்டு வச்சிருக்கோம், அதை இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் எனக்கு சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. அந்த கடைசி பகுதிக்கு வருகின்றோம். அப்படிப்பட்ட குருவானவர் எனக்கு என்ன செய்தார், சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இந்த தோழிங்கிறது ஏன் வருகிறதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடல்கள் எல்லாம் அகப்பாடல்கள். எல்லா தமிழ் பாடல்களையும் புறப்பாடல் அகப்பாடல்னு பிரிக்கிறோம். உள் உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற பாடல்கள் அகப்பாடல்கள். பிறகு நீதி தர்மம் போன்ற பொது சமுதாய தத்துவங்களை விளக்குவது புறப்பாடல்கள். இங்கு வந்து தாய்மானவர் எந்த நிலையிலிருந்து ஆனந்த கழிப்பை பாடுகிறார் அதையும் நாம் பார்த்தோம். ஒரு சாதகன் கடக்க வேண்டிய அனைத்து சாதனைகளையும் கடந்து கடைசி நிலையில் பெற வேண்டியதை பெற்றதற்கு பிறகு மனம் நிறைந்து அது பொங்கி வருகின்ற நிலையிலிருந்து இந்த பாடல்களை எழுதுகின்றார். ஆகவே அந்த மன மகிழ்ச்சியை ஆனந்த களிப்பை வெளிப்படுத்துவதனால் இந்த அகப்பாடல்கள் நண்பர்களிடம் பேசுவது போல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே தோழி என்று தமிழ் பாடலினுடைய அமைப்பில் அது வருகின்றது. இனி மற்ற சொல்ல எடுத்துக்கொண்டால், சொல்லாத வார்த்தையை சொன்னான். இப்ப இந்த வார்த்தைக்கு நாம் விளக்கத்துக்கு வருகின்றோம். சொல்லாத வார்த்தையை சொன்னான். இப்ப இந்த வார்த்தையிலேயே ஒரு முரண்பாட்டை பார்க்கிறோம். சொல்லாத வார்த்தையை சொன்னான், சொல்லாத சொல்லை சொன்னான். சொல்லாத சொல்லை இப்படி சொல்ல முடியும், சொல்லாத சொல் என்றால் அது சொல்லவில்லை தானே என்று வரும் பொழுது, இங்கு சொல்லாத என்பதற்கு பொருள் வாயிலிருந்து சொல்லாத என்று எடுத்துக்கொள்ளலாம். அதைவிட நல்ல பொருள் வாயினால் விளக்க முடியாத என்று பொருள். சொல்லாத என்றால் சொல்லினால் விளக்க முடியாத தத்துவத்தை சொன்னான். வாக்கியத்தினால் வார்த்தையினால் விளக்க முடியாத தத்துவத்தை எனக்கு புகட்டினார். இப்ப இதுக்கு வந்து ஒரு விளக்காசிரியர் கொடுக்கின்ற பொருள், சின்முத்திரை மூலமாக எனக்கு பரபிரம்ம தத்துவத்தை உபதேசித்தார் என்பது. அந்த பொருளையும் பார்த்துவிட்டு பிறகு நாம் வேறொரு பொருளுக்கும் வேதாந்தத்திற்கும் வரலாம். இப்ப சின்முத்திரை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், கையில் இருக்கிற மூணு கடைசி விரலை வச்சுட்டு பிறகு ஆள்காட்டி விரலையும் பிறகு இனியொரு விரல் இருக்குமே ஆதாரமாக இருக்கின்ற விரலையும் என்ன செய்கின்றோம், ஒரு முத்திரை போல் ஒரு ரவுண்டா சேர்த்து மூணு விரலையும் பிரிச்சு இருக்கிறது தான் சின்முத்திரை. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இந்த சின்முத்திரையை காட்டினார். அப்ப சொல்லாத வார்த்தை என்றால் வாயில் சொல்லாமல் சின்முத்திரையை காட்டினார் என்பது ஒரு பொருள். அந்த கதையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சனகாதி முனிவர்கள் பிரம்மாவிடம் செல்கிறார்கள். எதற்கு என்றால் ஞானத்துக்காக அல்லது மன நிறைவுக்காக செல்கிறார். இந்த பிரம்மாவினுடைய மனதிலிருந்து நேரடியாக படைக்கப்பட்டவர்கள் தான் அந்த நான்கு முனிவர்கள். அப்படி படைக்கும் பொழுது அவர் வைராகியத்துடன் அந்த முனிவர்களை படைத்து விட்டார். இந்த முனிவர்களுடைய மனதில் என்ன இருக்கு? பிரவிருத்தி வரவில்லை, பூர்ண வைராகியம் இருந்தது. ஆனால் வெறும் வைராகியம் மட்டும் இருந்த காரணத்தினால் மனதில் ஒரு வெறுமை இருந்தது, ஒரு நிறைவின்மை இருந்தது. ஆகவே அந்த நிறைவின்மையை நீக்குவதற்காக இவர்கள் துடித்து கொண்டு இருந்தார்கள். சரி, அந்த நிறைவின்மையை நீக்குவதற்கு லௌகிகத்துக்குள்ள உலகத்துல போலாமா என்றால் வைராகியம் இருக்கு. இப்ப மனதுல போர் அடிக்குதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? ஏதாவது டெலிவிஷன் பார்ப்போம், யாரு ஏதாவது போய் பேசுவோம், ஏதாவது செய்வோம், அல்லது சாப்பிடவாது செய்து விடுவார்கள். எதற்குனா காலத்தை போக்குவதற்கு. காரணம் என்ன? வைராகியம் இல்லை. இந்த முனிவர்களுக்கு வெறுமையை நீக்க உலகத்துக்குள்ள செல்லலாம்னா வைராகியம் இருக்கு, ஆனாலும் தனக்குள் நிறைவை அடைய முடியவில்லை. ஆகவே என்ன செய்தார்? பிரம்மாவிடம் சென்று எங்களுக்கு நிறைவை கொடுங்கள் என்று கேட்டார். பிரம்மா சொன்னார், என்னுடைய புத்திரனாக நீங்கள் இருக்கிறீர்கள், நான் வந்து ஏதாவது சொன்னா அதுல ஸ்ரத்த வராது, அப்பா தானேன்னு சொல்லி, ஆகவே சிவனிடம் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சிவனிடம் செல்கிறார்கள். இப்ப சிவன் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிகமா உபதேசிக்க வேண்டிய அவகாசம் தோன்றவில்லை. ஆகவே தட்சிணாமூர்த்தியாக தோன்றி அவர் சின்முத்திரையை காட்டினார், மௌன குருவாக இருந்தார்ங்கிறது கதை. அவர்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா ஞானம் ஏற்பட்டு மன நிறைவு அவர்களுக்கு கிடைத்தது. இந்த சின்முத்திரை எதை குறிக்கின்றது என்றால், இந்த கடைசி மூன்று விரல்கள் நம்முடைய மூன்று சரீரத்தை குறிக்கின்றது. இந்த ஆள்காட்டி விரல் இருக்கின்றதல்லவா, அது அகங்காரத்தை குறிக்கின்றது. நான் என்ற எண்ணத்தை இந்த விரல் குறிக்கின்றது. மற்ற மூன்று விரல்கள் நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை குறிக்கின்றது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம் வேதாந்தத்துல. ஸ்தூல சரீரம்னா இந்த உடல், சூக்ஷ்ம சரீரம்னா நம்முடைய மனம். இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருப்பது காரண சரீரம். இந்த மூன்று சரீரத்தில் இந்த ஆள்காட்டி விரலானது எப்படி இருக்கின்றது? சேர்ந்திருக்கின்றது முதலில். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நான்கிற புத்திய மூன்று உடலிலிருந்து எடுத்து எங்கு வைக்க வேண்டும் என்றால், இந்த கைக்கே ஆதாரமாக இருக்கின்ற அந்த கட்டை விரல்ல வச்ச உடனே அது என்ன ஆகுது? ஆதி அனாதி எல்லாம் அற்றதாக ஒரு பூர்ணமாகின்றது. அப்பொழுது விலகி கொள்கின்றது. எதிலிருந்து? அனாத்மாவிலிருந்து நான்கிற அபிமானம் விளக்கப்பட்டு பிறகு அது பிரம்மனிடம் வைக்கப்பட வேண்டும். இந்த கட்டை விரல் தான் பரபிரம்ம. பரபிரம்மத்தில் அந்த நான்கிற எண்ணம் சேர வேண்டும் என்று என்ன செய்தார்? சின்முத்திரையை காட்டினார். தட்சிணாமூர்த்தி பேசவே இல்லை. அதனாலதான் அவருக்கே மௌன குரு என்று பெயர். ஏன் அவர் பேசவில்லை என்றால், சிஷ்யர்களுக்கு பேச்சு அப்பொழுது தேவையில்லை. ஆகவே இந்த சின்முத்திரையின் மூலமாகவே இவர் என்ன செய்தார்? ஞானத்தை புகட்டினார். வைராகியம் வந்து வெறுமையுடன் மனதில் இருக்கும் பொழுது நானே பூர்ணமானவன், என்ன பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு இனி ஒரு பொருள் தேவையில்லை என்ற அறிவு வந்தவுடன் அவர்கள் நிறைவை அடைந்தார்கள். இதுதான் சொல்லாத வார்த்தை என்பதற்கு ஒரு பொருள். இனி நம்ம வேதாந்தத்துக்கு வேறொரு பொருளுக்கு வரலாம். நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்தேன், இந்த ஆனந்த கழிப்பு என்பது உண்மையில் உபதேசத்திற்கான நூல் அல்ல, இந்த டீச்சிங்கான பகுதி அல்ல. இது நம்மளாக படிச்சு ரசிக்க வேண்டிய பகுதி தான். நாமளே சிந்திக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டியது. இருந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த பாடலை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கு என்ன செய்கின்றோம்? வேதாந்தத்தில் இருக்கிற கருத்தை இங்க கொண்டு வந்து இது ஒரு வேதாந்த வகுப்பாக நாமளாக மாற்றி கொள்கின்றோம். காரணம் என்ன? இந்த தாயுமானவரையும் அனுபவிச்சது போல இருக்கும், வேதாந்த வகுப்பும் கேட்டது போல் இருக்கும். அதை மறந்து விட கூடாது. அதனால வேதாந்த கிளாஸ் போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உபதேசம் இருக்காது. ஆங்காங்கு இருக்கின்ற கருத்துக்கள் எடுக்கப்பட்டு அதை நாம் வேதாந்த வகுப்பாக மாற்றி கொள்கின்றோம். அதை வந்து இந்த ஆனந்த கழிப்பு முடிகிற வரை உங்கள் மனதில் இருக்க வேண்டும். இனி இந்த சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்பதற்கு வேதாந்தத்தில் இருக்கின்ற சில கருத்துக்கு செல்கின்றோம். பிரமாணம் என்கின்ற சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது ஞாபகம் இருக்கலாம். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. இப்ப கண் வந்து ஒரு பொருளினுடைய வர்ணத்தை கலர் எப்படிப்பட்டதுங்கிற அறிவை கொடுக்க கருவி. காது வந்து சப்தத்தை பற்றிய அறிவை கொடுக்கும் கருவி. தோலானது நம்முடைய உடலானது ஒரு பொருள் மென்மையா இருக்கா இல்லையாங்கிற அறிவை கொடுக்கும் கருவி. இப்படி பலவிதமான கருவிகள் இருக்கின்றன. அதில் சப்த பிரமாணம் என்று ஒரு கருவி இருக்கின்றது. சப்த பிரமாணம் என்றால் சப்தமே ஞானத்தை கொடுக்கும் கருவியாக இருக்கின்றது. இப்ப இந்த சப்தம் வந்து ரெண்டு விதத்துல செயல்படுகிறது. ஒரு கிளாஸ் எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வருகிறது, ஒரு சப்தமானது உற்பத்தி ஆகிறது. ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸா இருந்தா ஒரு விதமான சப்தம் வரும், ஸ்டீல் கிளாஸா இருந்தா ஒரு விதமான சப்தம் வரும். அப்படி ஒரு டம்ளார போட்டோம் அப்படின்னா அல்லது ஒரு கண்ணாடியே போட்டோம்னா ஒரு சப்தம் உருவாகிறது. அல்லது ரோட்ல போற எத்தனையோ சப்தங்களை கேட்கிறோம், காத்து அடிச்சதுன்னா சப்தம் கேட்கறோம். இப்ப அந்த சப்தம் என்பது நம்ம காது வந்து ஏதோ ஒரு சத்தம் இருக்கிறது என்பதை மட்டும் காட்டுகிறது. அதற்கு மேல புதிய ஞானம் வரவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் வகுப்பை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுதும் உங்களுடைய காதில் என்ன விழுகிறது, ஒரு சப்தமானது விழுந்து கொண்டு இருக்கிறது. இப்ப யாராவது இப்பொழுது உங்கள் காதுல என்ன விழுகுதுன்னு கேட்டா நீங்கள் ஏதோ சத்தத்தை கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்வீர்களா? அதை எப்பொழுது சொல்வார்கள், யார் சொல்வார்கள்னா, யாருக்கு தமிழே தெரியவில்லையோ அவர்கள் இங்கு அமர்ந்திருந்தால் ஏதோ சத்தம் காதல விழுந்தது அவ்வளவுதான் சொல்லுவார். அல்லது திடீர்னு நான் வந்து சைனா லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோமே, எனக்கு பேச தெரியாது, அப்படி பேச ஆரம்பிச்சா என்ன சொல்வீர்கள், சாமி வந்து ஒரு மணி நேரம் சத்தம் போட்டு போனார் அப்படி சொல்லுவீர்கள். காரணம் என்ன, வெறும் சப்தம்தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அதுல இருந்து அர்த்தமாகவில்லை. உங்களுடைய மனசு வீட்டில இருந்தா இந்த தமிழ் கிளாஸே சப்தமாயிரும், அர்த்தமாகாது. ஏதோ சப்தம் காதுல விழுகுமே தவிர அது அர்த்தமாக மனதில் படாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சப்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அறிவை இந்த வகுப்பிலிருந்து நாம் அடைகின்றோம். அதை நம்ம வந்து சப்தம் சொல்வதில்லை. இவைகள் உங்கள் மனதில சப்தமாக மட்டும் விழுகல, ஒரு வாக்கியமாக விழுகின்ற சொற்களினுடைய சேர்க்கையான வாக்கியமாக உங்கள் மனதில் விழுகின்றது. ஆகவே வாக்கியம் பிரமாணம் என்று சொல்கின்றோம். இதுதான் வாக்கிய பிரமாணம்னு சொல்றது. இதத்தான் சப்த பிரமாணம். இப்ப சப்த பிரமாணம் என்றால் சப்தங்கள் எழுத்துக்களாக மாறி, எழுத்துக்கள் சொற்களாக மாறி, சொற்கள் வாக்கியமாக மாறி, அந்த வாக்கியம் முறையாக நம்முடைய காதில் விழும்பொழுது அப்பொழுது ஞானம் ஏற்படுகின்றது. இந்த சப்த பிரமாணம் சொன்னா நீங்கள் ஒரு வாக்கியமாக கேட்டால் ஞானம் வரும். வெறும் சொல்லை மட்டும் கேட்டாலும் உங்களுக்கு ஞானம் புதிதா வராது. நான் திடீர்னு ராமன், பிறகு புஸ்தகம், ஏதோ சில சொற்களை மட்டும் நான் சொல்கின்றேன், மைக் கடிகாரம் இப்படி எதை ஏதாவது நான் சொல்கின்றேன், மாடு ஆடு கோழி இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து அந்த சொற்கள் அந்த பொருள்களை ஞாபகப்படுத்துமே தவிர புதிதான அறிவு வராது. அப்ப என்ன செய்யணும், சொற்கள் முறையாக அமைக்கப்பட்டு ஒரு வாக்கியமாக மாறி உங்கள் காதில் விழும்பொழுது புதிய அறிவானது தோன்றுகின்றது. இதத்தான் சப்த பிரமாணம் சொல்றோம். இப்ப இந்த கருத்தை நம்ம மனதில பதிந்து வைக்க வேண்டும். காரணம், வேதாந்தம் என்பது சப்த பிரமாணம். உபனிஷத், பகவத்கீதை இதெல்லாம் என்னன்னா சப்த பிரமாணம். காரணம் என்ன, இங்க நாம எந்த ஒன்றை கருவியாக பயன்படுத்தி ஞானத்தை அடைகிறோம் என்றால், இவ்விதம் சொற்கள் முறையான வாக்கியமாக தோன்றி அந்த வாக்கியத்தை கேட்டு அதிலிருந்தே ஞானத்தை அடைகின்றோம். அந்த வாக்கியமே நமக்கு நேரடியான ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றது. இதத்தான் சப்த பிரமாணம் சொல்றோம். இந்த சப்த பிரமாணம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று லௌகிக சப்த பிரமாணம், இனி ஒன்று வைதிக வேத சப்த பிரமாணம்னு பிரிக்கப்படுகின்ற. லௌகிக சப்த பிரமாணம்னா நம்ம வாழ்க்கையில பேசப்படுகின்ற சப்த பிரமாணங்கள், சப்தமாக வருவது. இப்ப வந்து ஒரு டெலிவிஷன்லயோ அல்லது ரேடியோலயோ ஒரு நியூஸ் கேட்கிறோம், நியூஸ் கேட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது, அந்த செய்தி ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அதற்கு பிறகு இப்போ ஒரு இடத்தை பற்றி அந்த செய்தி பேசியது என்றால் அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று நாம் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் பார்த்து சரி செய்து கொள்ளலாம். அப்படி லௌகிக சப்த பிரமாணம் எல்லாம் வேறு ஒரு பிரமாணத்தின் மூலமாக, அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாக அது சரியா இல்லையா என்று பார்த்து கொள்ளலாம். இப்போ ஒருவர் வந்து இனியொருவரை பற்றி என்கிட்ட பேசினால் அது ஒரு ஞானம்தான், ஆனா உடனே அதை அறிவுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன செய்வேன், அது சரியா என்று மீண்டும் ஆராய்ச்சி செய்து அது சரியா இல்லையா என்று நாம் பார்ப்போம். அதே போல வேதமானது ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்கிறது. அப்படி சொன்ன உடனே அந்த வேதம் சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு நம்ம வேற யாருகிட்டையும் போக முடியாது. நமக்கு ஒரு குழப்பம் வந்ததுன்னா மீண்டும் வேதத்துக்குள்ளதான் போய் அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி வேதத்தை நம்ம என்ன சொல்றோம், ஸ்வத பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். ஸ்வத பிரமாணம்னா அது சுதந்திரமாக யாரையும் சார்ந்திருக்காமல் தானே முழுமையாக அறிவை கொடுக்கின்றது. இப்ப வேதம், இப்ப வேதத்திலிருந்து நமக்கு ஞானம் வரணும்னா அந்த வேதம் யாருடைய தயவும் இல்லாமல் நேரடியாக நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படி வேதம் வந்து நமக்கு தர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்குது. நீ வந்து தானம், பிரேயர், பிரார்த்தனை இப்படி எல்லாம் செய்தால் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் என்ற பலன் வரும்னு வேதம் சொல்லுது. பிறகு வந்து நீ மற்றவர்களுடைய பொருளை எடுத்துக்கொண்டால், ஹிம்சை செய்தால் உனக்கு கண்ணுக்கு தெரியாத பாபம்னு ஒரு பலன் வரும், அது உனக்கு துக்கத்தை கொடுக்கும்னு வேதம் சொல்கிறது. இப்ப வேதம் வந்து பாப புண்ணியம் வருதுன்னு சொல்லுது, அந்த பாப புண்ணியமும் அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. இத நான் எங்க போய் வெரிஃபை பண்றதுன்னா, எங்க போய் பாக்கிறதுனா, நம்ம யாருகிட்டையும் போக முடியாது. அதனாலதான் வேதத்துல நம்பிக்கை இருந்தா பாப புண்ணியத்தை நம்புவோம், வேதத்துல நம்பிக்கை இல்லைனா வேற யாருகிட்டையாவது போய் வேதம் சொல்றது உண்மையா பொய்யான்னு கேட்க முடியாது. அப்படி வேதத்தினுடைய முதல் பகுதிகளை எல்லாம் என்ன செய்கின்றது, பாப புண்ணியம் தர்மம் இத பற்றிய அறிவை நமக்கு சப்தத்தின் மூலமா கொடுக்கு. பிறகு வேதம் என்ன செய்கிறது, கடைசி பகுதி வேதாந்தத்துக்கு வந்தோம்னா சப்தத்தின் மூலமா ஒரு சாதகன் எப்படிப்பட்ட தகுதிகளை அடைஞ்சிருக்கணும், சாந்தோ தாந்தோ உபரதி திதிக்ஷுகு என்றெல்லாம் உபனிஷத்துல ஒருவன் மன அமைதி, இந்திரிய ஒழுக்கம், பொறுமை இப்படிப்பட்ட சாதனைகளுடன் கூடியவனாக இருக்க வேண்டும்னு சாதகனுக்கு இருக்க வேண்டிய அறிவை சாஸ்திரம் நமக்கு போதிக்கின்றது. இப்படி வேதாந்தத்துல எத்தனையோ கருத்துக்கள் எல்லாம் போதிக்கப்படுகின்றது. இந்த உலகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு சாஸ்திரம் தான் சொல்லுது. இப்ப சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லைன்னா ஈஸ்வரனையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா சாஸ்திரம் தான் நமக்கு ஈஸ்வரன்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றது. இப்படி வேதாந்தத்துல எத்தனையோ கருத்துக்கள் நமக்கு பேசப்படுகிறது. இனி நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், உண்மை மெய்ப்பொருள் பரபிரம்ம தத்துவம் ஒன்னு இருக்கு, அந்த தத்துவத்தை வேதாந்தமானது சொற்களினால் விளக்குமா விளக்காதா என்பது கேள்வி. இப்ப உங்களுக்கு கேள்வி புரிகின்றதா, வேதம்ங்கிறது ஒரு சப்த பிரமாணம், ஒரு வாக்கியங்களினால் நமக்கு அறிவை புகட்டுவது. அந்த வேதம் புகற்ற அறிவை வேற யாருகிட்டையும் போய் கேட்டு சரி தப்புன்னு பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம். அந்த வேதம் வந்து ஆரம்பத்துல தர்மா தர்மத்தை எல்லாம் போதிக்குதுன்னு பார்த்தோம். இனி வேதாந்தத்துல பரபிரம்மத்தை அது போதிக்கின்றது, நிர்குண பிரம்மத்தை மெய்ப்பொருளை அது உபதேசிக்கின்றது. அந்த மெய்ப்பொருளை வேதாந்தம் சொல்லினால் விளக்க முடியுமா என்ற கேள்வி வரும் பொழுது வேதாந்தத்துக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சங்கடம் வந்துருது. வேற யாருக்கு வந்தா பரவாயில்ல, அந்த பரபிரம்மத்தை காட்ட வேண்டிய வேதாந்தத்துக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய சங்கடம் வந்து விடுகின்றது. எந்த இடத்துலனா அந்த ஒரு மெய்ப்பொருளை, அழியாத அறிவு சுரூபமாக இருக்கின்ற அந்த ஒரு மெய்ப்பொருளை காட்ட அல்லது விளக்க வேதாந்தத்துக்கே ஒரு கஷ்டம் வந்து விடுகின்றது. காரணம் என்ன, அந்த வேதாந்தமே சொல்கின்றது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எந்த இடத்துல பிரம்மன்கிறது எந்த இடம்னா எங்கு வாக்கும் மனமும் சென்று திரும்பி வந்து விட்டதோ. இதெல்லாம் தான் அந்த புராண கதையில சிவனுடைய தலையை பார்க்கறதுக்கும் ஆரம்பத்தை பார்க்கறதுக்கும் அவருடைய பாதத்தை பார்க்கறதுக்கும் சென்றார்களாம். பிறகு எப்படி திரும்பி வந்தார்கள்? பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்கள். அதாவது பிரம்மா வந்து பகவானுடைய ஆதியையும் அல்லது விஷ்ணு வந்து பகவானுடைய அந்தத்தையும் பார்க்க போய் பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்கள்னு சாதாரண மக்களுக்கு ஒரு கதையா சொல்லி வச்சிருக்கு. அதே உபனிஷத்து வந்து எந்த தத்துவத்தை வாக்கும் மனமும் தொடாமல் திரும்பி வந்து விட்டதோ அதுதான் என்று வேதமே அக்செப்ட் பண்ணிக்குது. ஓ, வேதாந்தமே அந்த பிரம்மத்தை வாக்கால் விளக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு என்ன வழி, அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி என்றால் அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. சொல்லாமல் சொல்கின்றது, அது வந்து வாக்குல சொல்லாமல் ஆனா சொல்ற காரியத்தை பண்ணிருக்கான். இப்ப வாக்க நேரடியா விளக்கல, ஆனால் விளக்காமல் விளக்குகின்றது. சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்றால் சொல்லால் விளக்க முடியாத தத்துவத்தை அந்த குருவானவர் சொன்னார். வேதாந்தம் சொல்கிறது, வேதாந்த வாக்கியம் வந்து சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லிவிட்டது. வாக்கு எட்டாததை அது காட்டிவிட்டது. எப்படி என்றால் அருந்ததி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது ரொம்ப சின்ன நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும், ஒருவருக்கு காட்டணும்னு வச்சுக்குவோமே, அல்லது நட்சத்திரம் வேண்டாம், அது அருந்ததினா என்னன்னு புரியலேன்னு சில பேருக்கு சந்தேகம் வந்துடும். நிலா இருக்கு, அது முதல் அல்லது இரண்டாம் பிறை, மிக ஒரு சின்ன கோடு போல இருக்கு, அதை வந்து ஒருவருக்கு காட்டணும்னு சொன்னா அவர் பாருன்னா அவருக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? ஆகாசம் வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கு. உடனே என்ன சொல்றோம்? ஒரு மரத்தை காட்டுறோம், இந்த மரத்தை பாருன்னு சொல்றோம். பிறகு மரத்துக்கு இடது பக்கம் ஒரு பெரிய கிளை இருக்கு, அதை பாருன்னு சொல்றோம். அது அவருக்கு தெரியுது. அதற்கு மேல சின்ன கிளை இருக்கு, அதை பாருன்னு சொல்றோம். அதற்கு மேல ஒரு கொடி மாதிரி படர்ந்திருக்கு, அதற்கு இடையில பாருன்னு சொல்றோம். இப்போ அந்த நிலா அல்லது நட்சத்திரத்தை காட்டியது என்ன என்றால் மரத்தினுடைய சிறு கிளை. பெரிய மரம் கிடையாது. பெரிய மரத்துக்கு பக்கத்தில் இருக்கு பாருன்னு சொன்னா அந்த மரத்தை பார்த்து பார்ப்பார், அதுவும் ரொம்ப வானத்துல பெருசா தெரியும், பார்க்க முடியாது. ஒரு சிறிய கிளை எதை தொட்டு காட்டியதுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற நிலவை தொட்டு காட்டியது. அது எப்படி காட்டியதுன்னா கிளை செல்ல முடியாத இடத்துக்கு செல்வித்தது. நம்ம வந்து அந்த சிறிய நட்சத்திரத்தை அல்லது நிலவினுடைய ஒரு சிறிய பிறையை என்ன செய்ததுன்னா சொல்லானது இந்த கிளையானது எப்படி செல்லாமல் செல்வித்ததோ அதே போல இந்த சொற்கள் இருக்கின்றதல்லவா, அதுவும் அந்த கிளை தான் செய்ய முடியும், வேறு ஒன்னு செய்ய முடியாது. மரத்துக்கு படிப்படியா போய் கடைசியா இருக்கிற அந்த கிளை தான் அதை காட்ட முடியும். அதே போல வேதாந்தத்திலேயே எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன. ஆரம்பத்திலையெல்லாம் அந்த சொல்லையே பிடிச்சிட்டு போனோம்னா கடைசியில தத்துவமசிங்கிற சொல் அல்லது சின்முத்திரைங்கிற ஒரு முத்திரை, சின்முத்திரையும் ஒரு விதமான சொல்லுதான். இப்படிப்பட்ட சொற்கள் என்ன செய்கின்றது? தான் போக முடியாத இடத்துக்கு, செல்ல முடியாத இடத்துக்கு நம்மை செல்விக்கின்றது. இதுதான் வேதாந்தத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. சொல் பிரம்மனிடத்தில் செல்லவில்லை, ஆனால் சொல் நம்மை செல்விக்கின்றது, பிரம்மனிடத்தில் அது செல்விக்கின்றது. எப்படி என்றால், ஏன் என்றால் அந்த பரபிரம்மன் செல்பவனாக இருக்கின்றான். அந்த பரபிரம்மனே நானா இருக்கிற காரணத்தினால அது நம்மை காட்டி கொடுக்கின்றது. நேரடியாக காட்டவில்லை, பிரம்மனிடம் செல்லவில்லை, பிறகு அது மறைமுகமாக நமக்கு துணை புரிகின்றது. இப்ப இந்த இடத்துல ரெண்டு இருக்கு, அந்த சொல்லும் தேவையாகவும் இருக்கு, அதே சொல் அதே இடத்துல அந்த சொல் முழுமையாகவும் தேவைப்படவில்லை. அதனாலதான் சொல்லாத வார்த்தையை, சொல்லாத வார்த்தையை என்றால் சொல்ல முடியாத வார்த்தையை, சொல்ல முடியாத தத்துவத்தை எனக்கு காட்டினார். சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்றால் சொற்கள் செல்ல முடியாத இடத்துக்கு சொற்களினுடைய துணை கொண்டு என்னை அழைத்து சென்றார். இதுல இருந்து என்ன சொல்கிறார்னா அந்த பரபிரம்மத்தினுடைய தத்துவத்தை எனக்கு இந்த குருவானவர் உபதேசித்தார். அதுதான் இதனுடைய சாரம். இத்துடன் முதல் ஸ்லோகம் முடிவடைகின்றது. நம்ம மீண்டும் முதல் ஸ்லோகத்தை பார்த்துட்டு இரண்டாவது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இளங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தை சொன்னாண்டி தோழி. இதுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? முதல் பகுதி ஈஸ்வரனுடைய லட்சணம், ஆதியாகவும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் நின்று இளங்கும், ஜோதி ரூபமான அறிவாக நின்று இளங்கும் அந்த தத்துவம் மௌனியாய் தோன்றி அவரே குருவாக தோன்றி எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். வாக்குக்கு எட்டாத தத்துவத்தை வாக்கின் துணை கொண்டு எனக்கு காட்டினார். இதை எப்படின்னா இந்த உதாரணம் மனசுல இருந்தா புரிஞ்சிடும். கிளை எட்டாத அந்த சந்திரனை காட்டியது போல வாக்கு செல்லாத இடத்தில் ஆனால் இந்த வாக்கின் மூலமாக நாம் சென்றோம். இதுதான் முதல் பகுதி, முதல் பாடல். இப்படிப்பட்ட இறைவன் குருவாக தோன்றி வாக்கினால் விளக்க முடியாத தத்துவத்தை எனக்கு உபதேசம் செய்தார். இதோடு முதல் பாடல் முடிவடைகின்றது. இனி நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி. அங்கமலத்து அயனோடு மாறும் காணா, அனல் உருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே, வண்ண பழித்து என்னை வாவென்றவான் கருணை, சுண்ண பொன்னி சேர்க்கே சென்றுதாகி போத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய், ஆனந்தம் தந்து உள்ளே பாதிப்பான் போலும், என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன். சேரும் கயலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு, ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்தயன் இந்திரன் செங்கண்மால் இங்கும் திசை திசையன, கூபி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கோத்தாடும். ஆவிக்கு அமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர, பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. மதிவடர் சடைமுடி மந்துளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர், பொதினரன் முகர்ந்தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே.

0: ஆழிசை கருணிகப்பில் அணைந்த விரான் அடிபோக்கி வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி ஒலையவ புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோன்றி சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொந்தாகி திறம்புறாது ஞானலிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் ஹர நம பார்வதி பதங்கே சிச்சபேச ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம்
1: சுப்ரமணியம்
0: ஸ்ரீ வல்லி காந்த ஸ்மரணம்
1: சுப்ரமணியம்
0: ஹர நம பார்வதி பதங்கே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகி அம்பிகை சமேத எந்தை ஸ்ரீ மாசுடாமணீஸ்வர பெருமானை பொன்னார் திருவடி மலர்களை அடியில் மனுமொழி மேகலாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தின் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற ஸ்ரீ மாசுடாமணீஸ்வர உழவார நற்பணி மன்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான வேளையிலே நாம் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தினுடைய ஒரு அற்புதமான முதல் காண்ட பகுதியை நாம் சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு முந்தைய சிந்தனை உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். பெரிய புராணத்தை அருளி செய்த தெய்வ சேக்கலார் பெருமானுடைய அருள் வாழ்வு பற்றியும் அதன் பின்னர் இந்த நூலை எம்பெருமான் உலகலாம் என்று நடராஜமூர்த்தியை அடியெடுத்துக் கொடுக்க அற்புதமாக பாகிரம் என்ற பகுதியிலே எடுத்துரைக்கின்ற ஏற்றமிகு கருத்துக்களையும் சென்ற சிந்தனை நமக்கு வழங்கியது. இன்று நாம் அந்த திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற 12 திருமுறைக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அது 2 பெரும் பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அந்த பெரும் பகுதியை காண்டம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் முதல் காண்டம் செல்ல இருக்கிறோம். முதல் காண்ட அந்த அருமையான பகுதியிலே முதலாவது சிறிய பகுதி சருக்கம் என்று கூறப்படும். பெரிய பகுதி காண்டம், சிறிய பகுதி சருக்கம். முதல் காண்டத்திலே முதலாவது சிறிய பகுதி, அதன் பெயர் திருமலை சருக்கமாகும். இந்த திருமலை சருக்கத்திலே நாம் சில அற்புதமான செய்திகளை காண இருக்கிறோம். இதே போல 2 காண்டத்திலே முதலாவது நம்ம கூறக்கூடிய ஒரு அருமையான சரித்திரம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திவ்ய வாழ்வாகும். எனவே 2 காண்டம் காண்பதற்கு முன்னதாக நாம் இங்கே முதல் காண்டத்திலே இப்பொழுது சேக்கலார் பெருமானுடைய திருவடி துணையோடு நாம் இங்கே செல்ல இருக்கிறோம். இதன தலைப்பு திருமலை சருக்கம். அன்று நாம் கண்டது போல சைவ மக்களுக்கெல்லாம் திருமலை எது, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்பதுதான் நம்ம காதுகிடல் ஒலிக்கு. நம்முடைய வாழ்க்கையில திருமலை என்றால் திருப்பதி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாபெரும் தவறு. திருமலை என்பது சைவ மக்களுக்கு கைலாய மலைதான். பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்ற அற்புதமான மலை. திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். எனவே ஞானிகளாலே விரும்பி வணங்கப்படுகின்ற பரமேஸ்வரன் இருக்கிற மலை திருமலை. அந்த திருமலையிலே நடந்த ஒரு அற்புதமான செய்தி இந்த திருமலை சருக்கத்திலேயே பேசப்படுகிறது. திருமலை சருக்கத்தினுடைய முதல் பாகம் திருமலை சிறப்பு. கைலாயத்தினுடைய சிறப்புகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம். எனவே திருமலை சிறப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே நாம் கைலாயத்துக்கு இப்பொழுது எல்லோரும் செல்ல இருக்கிறோம். நாம் இங்கு இருப்பது வடதுரும் நிலவாயில். நாம் இங்கே செல்ல இருக்கின்றது திரு கைலாயம். சேக்கலார் பெருமான் நம்மை அழைத்து சொல்லி செல்கிறார். அற்புதமான இமயமலை, இமயமலை சாரலிலே எண்ணற்ற மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அற்புதமான வெண்மையான இமயமலை மீது அழகான பனி மலை நிறைந்திருக்கின்ற அந்த பாங்கிலே கைலை மலை அதன் சிகரத்திலே காணப்படுகிறது. தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் மண்ணி வாழ்வது அத்திரு கைலை மலை. அந்த அற்புதமான மலையினுடைய பல பகுதிகள் எல்லாம் சேக்கலார் பெருமானால் நம் கண்களால் சித்திரம் போல வரையப்படுகிறது. ஆங்கே எங்கு பார்த்தாலும் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்குவதற்காக அந்த கயிலை மலையை சுற்றி அடிவாரத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய கிரீடங்களுடைய ஒரு ஒளியும் அங்கே அவர்கள் அணிந்திருக்கின்ற கற்பக பூமாலையினுடைய வாசனையும் பிரமாதமான அற்புதமான அருள் மயமான முனிவர் பெருமக்களுடைய வேத முழக்கமும் கைலையினுடைய எல்லா சாரல்களையும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தேவர்களிலே மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நான்முகனாகிய பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் தரிசனத்திற்காக கைலை மலை நோக்கிக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நான்முகன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகனமாகிய கர்த தன்னுடைய அன்ன வாகனத்தை அங்கே ஒரு பகுதியில இறக்கி விட்டுவிட்டு அவன் மட்டும் மேலே நடந்து போகிறான். திருக்கோயிலுக்கு வருகிற போது வாகனத்தில் வரக்கூடாது என்று விதி இருக்கிறோம். இப்ப நாம எல்லாம் டிரைவின் டெம்பிள் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். டிரைவின் ஹோட்டல் மாதிரி டிரைவின் டெம்பிள் இருந்தா பிளஸ்லயே 11 சுத்தி சுத்தி இல்லாம இல்லதான் நம்முடைய எண்ணம் போகிறது. ஆனால் அன்று பிரம்மா என்ன செய்தார், தன்னுடைய அன்ன வாகனத்தை அடிவாரத்தில் இறக்கி விட்டுவிட்டு நடந்து மேல வர்றார். ஆனால் அந்த அன்னவாகன இசையெல்லாம் எங்க பார்த்தாலும் பனிமயமாக மென்மையாக இருக்கிறது. இந்த அன்னவாகனம் அந்த பனிமயத்துக்குள்ளே கூட போயிருது. பிரம்மா தரிசனம் பண்ணி வரும்போது அந்த வாகனத்தை காணாம தேடுறாரு. ஏன்னா அதுவும் வெள்ள பனியும் வெள்ள வெள்ளைக்குள்ள விடையாக இருக்கிற வாகனத்தை தேடி அறைவது போல ஒரு காட்சி அருமையாக சேர்க்கிறார் பிரம்மா இந்த கைலைமலை அடிவாரத்திலே காட்டுகிறார். அதே போல மகாவிஷ்ணு வருகிறார். அவர் வாகனம் கருட வாகனம். அந்த கருட வாகனத்தை இறக்கி விட்டார். அது அப்படியே பார்க்குது. வாசல்ல விநாயகர் பெருமானுடைய அற்புதமான சன்னதி. அவருடைய மூஷிக வாகனம் வெளியில் இருக்குது. அந்த மூஷிக வாகனத்தை பார்த்த உடனே இந்த கருட நிலைதான் அந்த கைலாய இந்த திருவண்ணாமலையில ஜோதி மயமாக இருந்த பரமேஸ்வரன் தான் அவங்க வந்து விட்டார் போலிருக்கு. அந்த பரமேஸ்வரனை காண்பதற்காக நம்முடைய முதலாளி மகாவிஷ்ணு வெள்ளை பள்ளி எடுத்து இந்த வழியத்துல போறாரு நினைச்சுட்டு அந்த வெள்ளை மூசியத்துக்கு பின்னால கருட பகவான் சொல்ல அவரை தேடிக்கொண்டு பிரம்மா மகாவிஷ்ணு வந்ததாக ஒரு அரிய ஓவியம் அங்கே வரைந்து காட்டப்படுகிறது. இந்த அற்புதமான கைலையினுடைய ஒவ்வொரு பகுதியாக வர்ணிக்கிற பிரம்மா எங்க பார்த்தாலும் சிவ கணங்கள் எல்லாம் ஆடுகின்றன ஆடுகின்றன. பெருமான் புகழையெல்லாம் பரவி துதிக்கின்ற அந்த அற்புத காட்சியை நான் பார்க்கிறோம். ஆங்கே அந்த அருமையான கைலை மலையினுடைய முதல் தலைமை காவலராக இருக்கின்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய அருத்திருமையோடு எட்டு தோள்களோட கையில ஒரு கையில உடைவாளையும் இன்னொரு கையில திறமை வைத்துக் கொள்கிறார். கைலைக்கு கைலை மலைக்கு வருகிறவர்கள் எல்லாம் அவர் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். ஆகவே அந்த பெருமான் அற்புதமாக வீற்றிருக்கின்ற காட்சியில் நம்முடைய சேக்கலார் பெருமான் அந்த நந்திகேஸ்வர பெருமானுடைய அருள் திருமேனி வடிவத்தை மிக அழகாக ஒரு பாசுரத்துல நமக்கு எடுத்திருக்கிறார். நெற்றியில் கண்ணர் நாற்பெரும் தோடர் நீரளிமேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகம் தன்னருள் பெறுவார் மற்றதற்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுரிகையும் பெரம்பும் கச்சைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கைதைமால் வரைதான். அந்த நந்திகேஸ்வர பெருமான் கைலை மால்வரையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் முதல் குருநாதர். அந்த பெருமான் அனுமதி இல்லாம திருக்கோயிலுக்கு போக முடியாது. ஆகவே எந்த சிவாலயத்துக்கு நாம் போகும்போதோ கைலைமலைக்கு செல்வதாக நாம் உடனே நினைத்துக்கணும். முதலாவதாக நாம் விநாயகரை வணங்கிவிட்டு திருநந்திகேஸ்வருடைய அனுமதி பெற்றுதான் மானசீகமா அனுமதி பெற்று நம்ம கோயில் போகணும். எந்த சிவாலயத்துக்கு போனாங்க பரமேஸ்வரன் இருக்கிற எல்லா சிவாலயங்களுக்கு போகலாம் என்று. ஆகவே நம்ம கைலாயத்துக்கு போறது மாதிரி உணர்வு நமக்கு இருக்கணும். அங்கே நந்திகேஸ்வர பெருமாட்டு அருள் விளை பெற்ற பிறகுதான் திருக்கோயிலுக்குள்ள செல்லணும். இதெல்லாம் சைவ பாரம்பரியம். அந்த வகையிலே இங்கே எண்ணற்ற மகரிஷிகளும் அந்தனர் பெருமக்களும் தேவர்களும் கைலை மலை நிறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கைலையில் ஒரு அழிவாக சாரலுக்கு நாம் போகிறோம். அங்கே ஒரு அற்புதமான மகரிஷி வீற்றிருக்கிறார். அந்த மகரிஷியினுடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அந்த மகரிஷனுடைய திருமுகத்தில் பார்க்கிற போதே அந்த அருள் பொழியும் திருமுகம் நம்முடைய உடையதெல்லாம் கவர்கிறது. அவருடைய திருநாமம் என்ன? உபமலி மகரிஷி. உபமலி மகரிஷி என்ற மகரிஷி அங்கே பல்லாயிரக்கணக்கான முனிமுங்கவர்களுக்கு சிவபெருமான் புகழையெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உபமலி மகரிஷி பெருமையில யாதவன் சுவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், யாதவன் முடிமேல் மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டிலுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். உபமணி மகர்ஷி பெருமையெல்லாம் ஒரு மூணு பாசுரத்துல சேகர பெருமான் கூறுகிறார். இப்ப உபமணி மகர்ஷி பத்தி ஒரு வார்த்தை நாம இங்கே சொல்லணும். மகாபாரதத்துல இந்த உபமணி மகர்ஷி பேசப்படுகிறார். எவ்வாறு என்று சொன்னால், மகாபாரதத்துல அடர்ந்த காட்சி கொண்ட உபமணி மகர்ஷி சிவபூஜை பண்ணுகிறார். அப்பொழுது சீடர்கள்னா, சுவாமி நாங்கள் பூக்கள் இன்றைக்கு தேடி தேடி அதெல்லாம் பூவே கிடைக்கல என்று அவர் பாரதம் சொல்கிறார். மகிழ்ச்சி அவர் சொல்லுவார், ஏன் கவலைப்படுறீங்க, அதோ யமுனை நதி கரையில அந்த யமுனை நதியில அப்படியே பூக்கள் மதந்து போகும், அதை கொண்டு வாங்கிறார். உடனே இந்த சீடர்களா சொல்கிறார்கள், சுவாமி அது கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்ணி ஆத்திரப்பட்டிருக்கிறாரு, நிர்மாணியம் பூஜை பண்ண நிர்மாணிய பூக்களை நாம் எடுத்து திரும்ப பூஜை பண்ண போறதில்ல, ஆகவே நாங்கள் அதை எடுத்து வரல என்று சீடர்கள் உபமணி மகர்ஷி சொல்றாங்க. அப்படி அவர் சொல்ற, கிருஷ்ண பரமாத்மா சிவதீட்சை பெறல, எனவே அவர் செய்த பூஜை உண்மையான பூஜை இல்ல, அந்த பூஜையை பயன்படுத்த பூக்கள் நிர்மாணியம் ஆகாது, எனவே நீங்க எடுத்து வாருங்க. ஓடி போய் எடுத்திருந்தாங்க இந்த செய்தி கர்ணனுக்கு, கிருஷ்ண பரமாத்மா. ஆக நாம இதுவரைக்கும் செய்த பூஜை பலனற்று போன பூஜையா இருக்கிறது, முறையாக குருவினிடம் சிவதீட்சை பெற வேண்டும், நாம் அதை செய்யல என்று சொல்லி

வாழ்கின்ற மாதவன் இருக்கின்றானே கிருஷ்ண பரமாத்மா, மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். அந்த கிருஷ்ணனுடைய சரசுல தன் பாதங்களை சூட்டியவர் உபமணிய மகரிஷி. அப்ப அவர் திரும்பி இருக்கிறார். கைலாயத்துல எல்லாருமே இருக்க முடியாது. உபமணிய மகரிஷி இருக்கிறாரா? காரணம் தான், கிருஷ்ண பரமாத்மா போன்றவர்களுக்கெல்லாம் சிறுதிட்டு செய்து வச்சவர் அந்த உபமணிய மகரிஷி. அதற்கப்புறம் இன்னொரு பெருமை, அத்தர் தந்த அருள் பால் கடலுண்டு சித்தமாண்டி தெவிட்டு வளர்ந்தவன். அத்தர் அந்த அருள் பால் கடலுண்டு. உபமணிய மகரிஷி சின்ன பிள்ளையா இருந்தார். அவங்க அப்பா பேரு வியாக்கரபாலன். வியாக்கரம்னா புலி. புலிக்கால் முனிவர் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும், நடராஜ பெருமான் பக்தர் இருப்பார். அந்த முனி புலிக்கால் முனிவர் தில்லையிலே நடராஜ பெருமான் நடன வைபத்தை காண்பதற்காக காமனி இருக்கிறார். அவருடைய குழந்தை உபமணிய மகரிஷி. அவன் மாமனார் தாய் மாமனார் வசிஷ்டர் நினைச்சார், இந்த குழந்தையை நான் கொஞ்ச நாளைக்கு வளர்க்கிறேன்னு கொடுத்தாங்க. அவர் ஆசிரமத்துல காமதேவ பசு இருக்கு, தாய் மாமனார் பெற்ற அந்த காமதேவ பசுடைய பால அழகா அந்த குழந்தை நல்லா நிறைய குடிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை திரும்ப ஜவபநாடு வந்துருச்சு. யாக்கரபாகர்கிட்ட, அப்பா எனக்கு காமதேவன் பசுடைய பால் தான் வேணும் என்று இந்த பிள்ளை கேட்க. அப்பா காட்டுக்குள்ள இருக்கிற வியாக்கரபாதர் என்ன செய்வார் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பால்? அங்கே காமதேவன் பசு இருந்தது, மாமனார் கொடுத்தாரு. நம்மளால முடியாதுப்பா, நான் சுவர் மட்டும் வேண்டேன் என்று பரமேஸ்வரன் நோக்கி வியாக்கரபாதர் எழுதினார். அப்பொழுது பரமேஸ்வரன் திருப்பார்கடவையே அந்த குழந்தை கொண்டு வந்தார். அந்த காட்டுக்குள்ள பாலுக்கு பாதகன் வேண்டி அழிந்துட பார்க்கடலு இந்த பேரான் திருப்பநாண்டுல சென்னார் பேசுவார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட உபமணிய மகரிஷி, எனக்கு அந்த பால் தான் வேணும், அந்த பால் தான் வேணும். அங்கே அவர் வேண்டியது காமதேவ பசுவின் பேர். சாமி அதைவிட ஒரு மேல, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடலு இந்த பேரான் நம்ம சிவபெருமான். அப்ப நம்ம சுவாமி என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிற உபமணிய மகரிஷிக்கு அழகா திருப்பார் கடலையே கொண்டாந்து விட்டார். அப்படி பெருமையுடைய உபமணிய மகரிஷி. அவருடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அப்போது திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கு. உபமணிய மகரிஷி ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் அப்படியே எந்திக்கிறார். தெற்கு திசையை பார்க்கிறார். தெற்கு திசையில 1000 கோடி சூரிய குதித்தது போல பிரகாசமான ஒரு ஞான ஒளி வந்து கொண்டிருக்கிறார். இவர் அமர்ந்திருந்தவர் எழுந்தார். 2 கைகளையும் அந்த தெற்கு திசை நோக்கி வருகின்ற அந்த அருமையான ஞான ஒளியை அப்படி வணங்குற எல்லா சிஷ்ய முனிவர்கள் தான் ஆச்சரியப்பட்டாங்க. சூர்மான தவிர வியாக்கிரபா மாதருடைய மன மகனாகிய உபமணிய மகரிஷி கைகள் சூர்மான தவிர யாரையும் வணங்காது. ஆனா எங்கேயோ தெற்கு நோக்கி ஒரு ஒரு அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்து இவர் வணங்குறாரு. என்ன அதிசயம் என்று அந்த சிஷ்ய கோடிகளாக பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் வியந்து கேட்க போறாங்க. அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, மகரிஷியே தங்கள் திருக்கரங்கள் சூர்மானத்தவர் யாரும் வணங்காது, ஆனால் இன்று ஏதோ ஒரு ஒளியை வணங்கி கொண்டிருக்கிறது, அது யாரு என்று அழகா எல்லா முனிவர்களும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாங்க? ஜம்புவில் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சார் இது என். ஜம்புவில் அடி தாமரை போதலால் சூர்மானி பேர் பல பேர்கள் ஜம்புன்னு ஒரு பேர் ஜம்பு நிற்கிறார். ஜம்பு என்று சொன்னால் சுகத்தை செய்பவன். ஜம்புவில் அடி தாமரை போதலால் சூர்மான் திருவடிகளை தவிர எம்பிரான் இறைஞ்சாய். எங்கள் தலைவனாக உமணிய மகரிஷி நீ கும்பிட மாட்டேன், சிவபெருமான் அடி திருவடியை தவிர நீ யாரையும் கும்பிட மாட்டீன். இது யாரையும் கும்பிடுறீல, இது என்ன விஷயம்? என்ன ஈஸியா இருக்கு பத்தல தமிழ், இதுக்கு டிக்ஷனரியும் தேவையில்லை. ஜம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சார் இது என கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார். இவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அந்த மகரிஷி. தம்பிரானை தன் உள்ளமும் தழியவன் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான். நம பார்வதி பந்தீங்க வர்றது யாரு தெரியுமா?
தம்பிரானை தன்

0: தழியவன். நமக்கெல்லாம் கடவுளாகி சிவருமான குடத்தில் வச்சு தழிய கொண்டிருக்கிற சுந்தர பெருமான் வருகிறார். தம்பிரானை தன்முன்னம் தழியவன் நம்பி ஆரூரன், சுந்தரமிஷனு பேரு நம்பி ஆரூரன், நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். ஆகவே சிவருமான உள்ளத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிற நம்பியாரோட சுந்தர பெருமைத்தான் வணங்குகிறேன், தவறில்லை. அதோ அவரும் சிவருமான ஒண்ணுதான். தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான். பூலோகத்திலிருந்து மீண்டும் கைலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அதோ சுந்தர பெருமான். அது ஆயிரம் கோடி சூரியனுக்கு போல அவருடைய பிரகாசம் தெரிகிறது. எனவே நான் அவரை வணங்குவது தவறில்லை, நீங்களும் சேர்ந்து வணங்க. பூலோகத்துக்கு சென்று விட்டு மீண்டும் சுந்தர பெருமான் கைலாயத்துக்கு வருகிறார். அவரை வணங்கும், நீங்களும் வணங்க. நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான் என்று சொன்ன உடனே எல்லா முனிவர்களும் அப்படியே வணங்குறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, மகரிஷியே அந்த அற்புதமான நம்பி ஆரூருடைய பெருமை எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? அவருடைய பெருமை எங்களுக்கு தெரியணும், ஆசையா இருக்குதே என்று முனிவர் பெருமக்கள்லாம் உபமதி மகர்ஷிட்ட கேட்கிறாங்க. அந்த ஜோதி மயமான ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது இவர் அங்கே வணங்கின விஷயத்தை சொல்றார். ஏன் இவர் வணங்குறார், அவருடைய பெருமை என்ன, சுந்தரமுசுவாமியுடைய பெருமை என்ன, உபமதி மகர்ஷி சொல்ல போறார். நம்ம கேட்கப்படுறோம், அந்த சுந்தரமுசுவாமிகள் பூலோகத்துக்கு வந்து இந்த அருமையான திருமல்ல வாயில அவருடைய திருவடி பண்ணிருக்கு. அப்ப இவ்வளவு பெருமை பாருங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த கொங்கு நாட்டு தல திருப்புகள்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருப்பழனம் திருவையாறு உள்ளிட்ட ஏழிட திருவூர்களுள் ஒன்று திருப்பழனம். சீர்காழி திருத்தலத்தில் இருந்து புறப்பட்டு காவிரியின் இருமருங்கும் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கோகனகக் குன்றை கும்பிட்டு திருப்பதிகம் அருளி செய்ய விழைந்தார் சம்பந்தப் பெருமான். அது தருணம் காவிரியின் வடகரையில் வாளியார் பூஜித்த வளமார் திருவூர் வடகுரங்காடுதுறை பணிந்து போற்றி பரவினார் சண்பையாளி. புறத்துள்ள தானங்கள் பலவும் போற்றி படைகொண்ட மூவிலை வேளார் பழன திருப்பதி சார்ந்தார் என்பார் குன்றையாளி. திருப்பழனத்து ஆலயத்துள் சென்று முக்கன் பரமேட்டியார் பாதம் பணிந்து உருகிய சிந்தையாயினர் ஆளுடைய பிள்ளை. பண்பொருந்த இசைபாடும் பாலராவாயர் அவ்வமயம் அருளிய சீரார் திருப்பதிகம் வேதமோதி வெண்ணூல் பூண்டு எனத் தொடங்கும் பாமாலை. இதனை விழை சொற்பதிகம் என விசேடிப்பர் சேக்கிழார் பெருமான். இத்திருப்பதிகம் நான்காம் பாடலில் பிரமன் தலையில் நரபம் ஏற்ற பெருமான் எமை ஆளும் பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே என்ற தொடர்களில் இறைவனை பரமன் பகவன் பரமேஸ்வரன் என்று அருளியுள்ளமை காணலாம். இத்திருப்பெயர்களுள் பரமேஸ்வரன் என்ற திருநாமம் பிற பதிகங்களில் காண்டல் அரிது. பேசற்கினிய பாடல்களை பாடுவோர் யாவரும் நல்லோர் ஆவர். வேதமோதி எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: பெரியவன் கழல் வேளவே வளமான பொருள் எப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கடைசியில கொண்டு வந்து உள்ள பொருள் முதல் வரியை கொண்டு போய் கடைசியில சேர்த்தீங்கன்னா பொருள் அப்படியே விளங்கிடும் பாருங்க. கரியவன் திகழும் கரவீரத்து எம் பெரியவன் கடல் வேணவே ஆசர உள்ள நம்பினை அறியும். அப்படியே பாட்டை தூக்கி இந்த பொதுகூட்டு கொள்கொள்கிற இலக்கணத்தின்படி இந்த கடைசி வரியை தூக்கி முன்னால வச்சு படிச்சோம்னா கரியவன் திகழும் கரவீரத்து எம் பெரியவன் கடல் வேண ஆசர உள்ள நம்பினை அறியும். அப்படியே பின்பக்கமா போனோம்னா முடிஞ்சிடும். இதுக்கு அலைமுறை பார்க்கும் பொருள் இலக்கணத்துல ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஏன் இந்த வச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சோம். நாங்கள் தமிழ் ஆசிரியர்களா சேர்ந்து இது ஏன் அலைமுறை பார்க்கும் பொருள் அமைப்புல இது ஏன் வச்சிருந்தாரு அப்படின்னா வினை எதுக்குமே ஆப்ஷன் டவுன் சொன்னாங்க. மேலேயே ஒரு ஆளை கீழேயே தள்ளிடாது வினை, ஒரு ஆளை மேலேயே கொண்டு போயிடாது. மேலின் கிழி மேலின் கிழி மேலின் கிழி கொண்டு போனதுதான் வினையோட இயல்பு. அதுதான் சந்திரனோட இயல்பு. அது இன்னைக்கு விஜய கழிவு அமைஞ்சிருக்கு. அதனால பாம்பு பாத்தீங்கன்னா தலைக்குள்ள உள்ள நுழைஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அது உள்ள நுழைஞ்சவுடனே தன்னுடைய தலையை தூக்கிட்டு உடம்ப மட்டும்தான் உள்ள இறக்கும். அந்த பொருள் அமைப்புல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன, நம்முடைய வினை இருப்பது போல இருக்கும் இறைவன் எழுதுவது.
2: அது போதாதா நமக்கு, அந்த ஒண்ணு போதாதா? பரவாயில்ல,
1: சில நேரங்கள்ல இப்படி எல்லாம் துன்பம் வரும், இப்படிலாம் துன்பம் வரும். ஏன் துன்பத்தை வருது வைக்கிறாங்களா? நாம பேசுகிற போது நாம தமிழ் புலவர்கள் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னீங்களா, அந்த தலைக்கணக்கு போட்டாரு தலையில். நீ பண்ணலடா, உன்னை நாங்கள் செய்ய வைக்கிறோம். இப்படி எல்லாம் யோசி, இப்படி எல்லாம் எடுத்து சொல் என்று சொல்ல வைக்கின்ற இறை தன்மை பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்கெல்லாம் செஞ்சோம் வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, அந்த நான் என்கிற தலைக்கணத்துக்கு அப்புறம்லாம் போடல, உடனே போட்டுட்டாரு. ஒரு மைக்கு வேலை செய்யலன்னா உன்னால பேச முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, யாரும் சரி பண்ணல. எது சரி செய்யறது? அந்த மூல பரம்பொருள் வந்து சரி செய்து உள்ள போச்சு. நான் அகந்தால் கொண்டு அது உடனடியா தள்ளி விட்டுருது. யாரா கொடுத்து ஒண்ணும் பண்ணல, அதுவே சரியாயிடுச்சு. அப்போ நம்முடைய வினைய நாமதான் தீர்க்கணும்னு யாராவது நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம வினைய இறைநிலத்தில் கொடுத்து விட்டால் என் செயலாவது யாரும் இல்லைங்கிற நம்பிக்கையில கொடுத்துட்டீங்கன்னா உங்க வினை உடனே தீர்ந்துடும். இந்த வினாடி தீர்ந்துருச்சு, நம்பிக்கையா இருக்கலாம். இந்த அலைவரிவாக்கு பொருள்கோட அமைப்புல இந்த பாடல் இருக்கு. அறியும் நம்பினை உள்ளன ஆசர வரிகொள் மாமணி போர்க்கண்டம் கரியவன் திகழும் கரவீரந்து எம் பெரியவன் கடல் பேண. தங்குவோ வினை, இனிமே வினை தங்கிடுமா? இதுக்கு சரியான உதாரணம் இப்ப நடந்த சொல்றாங்க. நான் என்கின்ற அகந்தை வந்த உடனே இறைவன் செய்துட்டானா அந்த வினையை உடனே சரி பண்ணிடுறான் அர்த்தம். அந்த வினை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தானா வினை தங்கி இருந்து பனிஷ்மெண்ட் வருது அர்த்தம். நான் என்கின்ற அகந்தை வந்த உடனே தப்பு தலையில கட்டிட்டா இருப்பாங்க. கட்டி நீ இல்ல நான் அப்படின்னு இறைவன் முடிவு செய்ய மாட்டீங்களா? அது அடுத்த வரையில சொல்றாரு, தங்குமோ வினை. வினை தங்காது, அந்த வினாடியே போயிடும். துன்பம் வரும், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே டோ ஒரு அடி விடும், நான் இல்ல சாமி தான் பண்ணாரு அப்படின்னு தோணுது. தங்குமோ வினை தாழ் சடை மேலவன் நீண்ட கருப்புங்களை இணையவன் கரிய கூந்தலை அள்ளி வச்சிருக்காங்க. எதுக்காக வினால கங்கைன்னு ஒண்ணு வரும், அதை எடுத்து உதி போட்டு வச்சுக்கணும். கங்கைக்கான இடத்தை வர கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாழ் சட்டை மேலவன் திங்களோடு உடல் சூரிய திங்களையும் வச்சிருக்கான், சந்திரனையும் அவனே வச்சிருக்காங்க. திங்களோடு உடல் சூரிய கங்கையான் திகழும் கரவீரத்து எம் சங்கரன் கடல் சாரவே. சங்கரன் கடல் சார்ந்தால் தங்குமோ வினை. இறைவனை வணங்கிவிட்டால் சங்கரனுக்கு பேரு சம்ஹரன் தான். சங்கரன் எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவன். எதையெல்லாம் அழிக்கக்கூடியவன்? ரொம்ப பேருக்கு எத்தனை சந்தேகம் சார், அவர் அழிக்கும் கடவுளாமே, அழிக்கும் கடவுளாமே. ஆமா, அழிக்கும் கடவுள்னா எதை அழிக்கிற கடவுள்? என்னுடைய தீய வினைகளை அழிக்கக்கூடிய கடவுள் தானே என்னுடைய தீய வினையை நான் கொடுக்க முடியும். தீய வினையை வேற வேற செய்யும் சொல்ற கடவுள்கிட்ட நான் எப்படி கொடுக்க முடியும்? இறைவனிடத்தில் ஒன்றை கொடுத்தால் நீங்க எங்கி பாருங்க, பாவியில நீங்க எதை போட்டாலும் அது கட கடகடன்னு சுவாகம் ஆகிடும். எதை போட்டாலும் பண்ணிடும், ஆப்பிள் போட்டாலும் எரிச்சிடும், பட்டு குடம் எது போட்டாலும் எரிச்சிடும், நெய் ஊற்றினா அது இன்னும் சுவாகம் பண்ணிடும், விநாயகருக்கு போது அதுவும் போட்டீங்கன்னா அதையும் சுவாகம் பண்ணிடும், எல்லாத்தையும் சுவாகம் பண்ணிடும். பழத்த போட்டாலும் எரிச்சிடும் சார், எதை போட்டாலும் எரிச்சிடும் சார். எல்லாம் சேர்ந்து ஹோம திரவியங்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், பலபுரி இளம்புரி எல்லாம் இருக்கும், அள்ளி போடுவாங்க. அது அத்தனையும் கபலீகரம் செய்யும். அப்படியே அது பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுதான் ஹோமம் தான் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு யாகசாலையின் போது தரிசனம் செய்யுங்கள், பூகாவுடையும் போது தரிசனம் செய்யுங்கள், அப்ப வேண்டிடுங்க அப்படிம்பாங்க. நம்ம ஆட்கள்லாம் போயிட்டு பூர்ணாவதி ஆச்சா, இன்னும் ஆகலையா, சரி நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன், பூர்ணாவதி போது எனக்கு கால் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படி இல்ல. முதல்லேருந்து பார்க்கணும், முதல்லேருந்து பார்த்துட்டே இருக்கணும், என்னென்னலாம் போடுறாங்கன்னு பார்க்கணும், ஹோம திரவியங்கள்ல என்னென்னலாம் சேர்த்து உள்ளே செலுத்துறாங்கன்னு பார்க்கணும். என்ன தெரியுங்களா, அப்படி நம்முடைய வினை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாவற்றையும் தகராக்கி கொண்டு நம்மளை மேலே ஏற்றி இறைவனத்தில சேர்ப்பிப்பது. அப்ப தினந்தோறும் நம்ம உணவு போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த உணவு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். இதெல்லாம் நாம என்னத்துக்கு நினைச்சுக்கிறோம், ரொம்ப வசீகமா இருக்கு நாளைக்கு உள்ள தள்ளலாமா அப்படின்னு கேட்டு எனக்கு வசிக்குது எனக்கு வசிக்குதுன்னு நம்ம சாப்பிடறதுனால வினை தீய வினையாகுது. இந்த ஆன்மா இருந்து வேலையை செய்யணுங்க, வேலையை செய்யணுங்க, அதுக்காக உணவு தயார் பண்ணிட்டுதான், உணவு போட்டுதான் ஆகணும், வேலை செஞ்சாகணும், நானு என்னுடைய கர்மாவை நான் கழிச்சாகணும், அதுக்காக நான் உணவு போடணும். இந்த ஆன்மா வேலை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக உணவு போட்டீங்கன்னா அது இறைவன் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. இறைவன் பக்கம் திரும்பிடுச்சு, நீங்க உணவு போடும் போதே இறைவன் பக்கம் திரும்பிடுச்சுன்னா அந்த உணவு உள்ள போய் நல்ல வேலையை மட்டும்தான் செய்யும், நல்ல வேலையை மட்டும்தான் செய்யும், நல்ல வேலையை செய்ய செய்யாது, தவறான வேலையை அது ஒருபோதும் செய்யாது. தங்குமோ வினை தாழ் சடை மேலவன் திங்களோருடன் சூழ்நிலை கங்கையா திரகு கரவீரத்து எம் சங்கரன் கடல் சாரதி. கடைசி வரியில சொல்லுவாரு, சில வரியில இதுல மட்டும் பாருங்க, முதல் வரியில முதல் வரியில சொல்றாரு அறியும் நம்பினை முதல் பாடல சொல்றாரு, அடுத்த பாடம் அன்புமோ வினை அப்படின்னு இரண்டாவது பாடல சொல்றாரு, அடுத்தது சொல்றாரு ஏதம் வந்து அடையா, துன்பமே வராதுங்க, இதுவே துன்பமே கிடையாது. யாரோ எங்கேயோ கைத்தாரு சுவாமி பாருங்க, இதுவே துன்பம் வராதுன்னா யாரோ யாரையோ கூப்பிடுவதற்காக கடவுளை எழுப்பினாலும் கூட உள்ளதுக்குள்ள என்ன மகிழ்ச்சி, இதுவே துன்பம் வராது. இதுவே சந்தோஷமான செய்தி இல்லையா, நம்ம வாழ்க்கைக்கு இனிமே துன்பமே வராது. அப்பா நிம்மதியான வாழ்க்கையா, இனிமே துன்பம் வராம இருந்தா போதும். உடனே ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, இனிமே நாமும் யாருக்கும் துன்பம் செஞ்சிட போறாரு, நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற போல நாமும் யாருக்கும் ஏகம் வந்து அடையா. இனி நல்ல நல்ல வார்த்தை சொல்றாரு, மார்கழி மாசம் முடிகிறச்சே தை மாசம் பிறந்து ஒரு நல்ல பொங்கல் பானை பொங்குகிற போது ஏகம் வந்து அடையா இனி நல்ல நண்பர்கள் வந்தவர் கேட்க, சார் நீங்க ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்க போல இருக்க, அந்த பொங்கல் வைக்க வேண்டிய வேலையில எல்லாரும் ஈடுபட்டுருக்காரோ அப்படின்னு நான் சொன்னேன். யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்கள் கேட்பார்கள், யாருக்கு நல்லதா பொங்கலும் இருக்கோ பிராப்தம் இருக்கோ அவர்கள் கேட்பார்கள். இல்ல நான் பழைய பொங்கல் தான் என்னுடைய வினை அடிச்சுதான் நான் பொங்கல் போறேன்னு கேட்க முடியாது. யாருக்கு கரவீரனாலவே வந்து பொங்கல் சமைத்து கொடுப்பது போல பிரத்யட்ச இன்னமையுடனாய கரவீரனால வந்து உங்கள் பொங்கலை உண்டு, என்ன பொங்கல், வினை பொங்கலை உண்டு, அது மகிழ்ச்சி பொங்கலா மாற்றி தருவார் என்ற வினை யாரு இருக்கோ அவங்க கேட்பாங்க. மக்கள்லாம் கேட்க முடியாது, கோயிலுக்கே வந்தாலும் கூட நல்ல சொற்கள் காதல விழாது, கோயிலுக்கே வந்தா கூட ஓம் நமச்சிவாயங்கள் காதல விழுந்தாலும் நீங்க புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வேற ஏதாவது அமுதமான சொற்கள் காதல் வருதுன்னா நம்ம பாவம் பண்ணிட்டு தான் வரும். கோயிலுக்கே வந்து வேற யாராவது பேசிட்டு இருக்கும் போது என்ன கோயில பேச்சு சாமியை கூப்பிடுதுன்னு யாரையும் சொல்லாதீங்க. அவங்க பாவம் நம்ம கூப்பிடுவோம், அவங்க பேசிட்டு போட்டோம் விட்டுருங்க, அவங்க வேலையை அவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை நாம சொல்லி முடிச்சு ஏதம் வந்து அடையா இனி நல்லல. இதுவே எல்லாம் நல்லதுதான், இதுவே எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இதை கேட்டுகிறவர்கள் சொல்லுகிறவர்கள் யாருதான் இதை எடுத்து சொல்லுறாங்களோ அவர்களுக்கு கூட இனி நல்லல. ஞான சமூகம் சொல்றது ஏதம் வந்து அடையா இனி நல்லல, பூதம் பல்வடை ஆக்கிய பூதகணங்களோடு இருக்கிறாரா இறைவன். எதுக்காக பூதகணங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு? இனிமே அடியாத மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக பூதப்படைகளோடு இருக்கிறாராம். பூதம் பல்படை ஆக்கிய காதலால் நிகழும் கரவீரத்து எம் நாதன் பாகம் நழுதவே. இந்த இடத்துல நாதன் போட்டு முதல் தெரிய காதலால் கொள்கிறது. இறைவனை பார்க்கின்ற போது நம்முடைய துணையை அன்பொழுக பார்த்தா எப்படி பார்ப்போமோ அப்படி பார்க்கணும். இதை ரெண்டு ஒரு சொல்வர் நகைச்சுவையா சொல்வர். திருமணமான புரியுது, திருமணமாய் ஒரு வாரம் தான் அந்த அம்மா தலைவலி அப்படின்னு சொல்றாங்க. திருமணமான பிள்ளைகள் எனக்கு தலைவலி அப்படின்னு போன் பண்றாங்க. இவர் உடனே லீவ் போட்டுட்டு அரை மணிக்கு வீட்டுக்கு ஓடி வந்தாராம். ஓடி வந்த உடனே அந்த பையனுடைய அம்மா அப்படி இருக்கும் தலைவலிக்கிறோம் செய்யும் ஒரு மாத்திரை போட்டு போதும் ஏன் தூங்கி எழுந்தா சரியா போயிடும், இதுக்கு ஏன் நீ லீவு போட்டு ஓடி வர, நீ என்கிட்ட கேட்டுக்கலாமே நான் சொல்லியிருப்பேன், ஏன் நீ அரை மணிக்கு லீவு போட்டு வந்த ஒரு வாரம்ல இந்த நிகழ்வு அஞ்சாறு வருஷம் ஆகுது. நிஜமாவே நம்ம தலை வலிக்குது, தொலைபேசியில ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னா வச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு மாத்திரை போட்டு தூக்கி சரியா போடும். இங்க அந்த பையனுடைய அம்மான போய் சொல்றாங்க, ரொம்ப தலைவலி, உடனே அவனுக்கு போன் பண்ணு. அவருக்கு போன் பண்ணி ஏ அவளுக்கு தலை வலிக்குது இருக்காரு, உடனே டாக்டர் கூட்டிட்டு போடா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அவளுக்கு வேற வேற இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. நிறைய பின்னாலும் பார்த்துட்டேன் இது சொல்லிட்டு சாயங்காலம் வந்தா நிஜமாவே தலைவலி ஹாஸ்பிட்டல் வச்சு அம்மா முடியாம மாமியார் அம்மா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு சொல்ல வேண்டாமா உங்களுக்கு போன் பண்ணுங்க, நீங்க அம்மா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, இல்ல எனக்கு நிஜமாவே தலைவலி சொல்ல வேண்டாமா, நிஜமாவே தலைவலி பொய்யா தலைவலி வரும். அப்போ அன்பு இருந்தது, தேவை இருந்தது. ஒரு வாரத்துல தலைவலி திருமணம் ஆன உடனே அன்பு இருந்தது, தேவை இருந்ததுன்னு சொல்லுவோம் அப்படிங்க, அன்பு இருந்தது தேவை இருந்தது. தலைவலியில உடனே லீவு போட்டு ஓடி வந்தாரு. அஞ்சாறு வருஷம் ஆச்சு, அன்பு இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின் இல்ல, தேவை இல்ல வரல. அப்போ சாமி கிட்ட தேவை இருந்தா மட்டும் வந்துட்டு தேவை இல்லாத போதெல்லாம் வரவில்லை என்று சொன்னால் கல்யாணமான புதுசுல ஒரு வாரத்துல வந்த பெண்பாவது நம்ம ஆயிட மாட்டோமா? அந்த ஒரு கேவலமான எண்ணம் இறைவனுக்கு நம் மீது வந்துவிடக்கூடாது. சந்தோஷமா இருக்கேன் நான் கோயிலுக்கு வரேன், துக்கமா இருந்தாலும் கோயிலுக்கே வரேன். ரொம்ப வினை வாட்டுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, யார்கிட்ட போய் அழகு தெரியல, அதுகிட்ட வந்து அழுகுவோம், யாருக்காவது மக்கள்கிட்ட அழகா தெரிஞ்சு போடுது எல்லாரும், ஓ இப்படிலாம் கஷ்டப்படுறா நல்லா கேட்டு விடுக்கு அப்படின்னு அவன் திரிச்சிருவான். அதனால இறைவனத்தில் வந்து அழுகுவோம், இதுலத்தில் வந்து அழுதுட்டா ரெண்டுங்க மனசு லேசாயிடும் ஒண்ணு, ரெண்டாவது யாருக்குமே தெரியாம வினை போயிடும், கஷ்டம் யாருக்குமே தெரியாம போயிடும். அதான வேணும் எல்லாருக்கும் தெரிஞ்சு என் கஷ்டம் விளைகிறான் என்ன சிறப்பு, யாருக்குமே இது ஒரு கஷ்டம் வந்துச்சா அப்படின்னு தெரியாத மாதிரி விளைகிறவன் சிறப்பு. நாதன் பாதம் நடுகளை இறைவனுடைய பாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர்களுடைய வினை போயும். ஏதம் வந்து அடையா பறையும் நம்பினை உள்ள பாழ்பட, இதுவும் முதல்வரிய எத்தனாவது பாடல் தெரியுங்களா? நாலாவது பாடல்ல பறையும் நம்பினை உள்ள பாழ்பட. கண்டம் கரையவன் திகழும் கரவீரத்து எம் இறையவன் கடல் ஏத்தவை. இறைவனுடைய பாதத்தை வணங்கினோம்னு சொன்னா நம்ம வினை இப்படி இருந்துச்சா, இது நடந்துச்சா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, என்னுடைய நண்பர்கள் சொன்னாரு
2: அளவுக்கு அதிகமான கடன் வச்சுட்டாரு, அதனால அவர் ரொம்ப பிரச்சனை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் வேறு மதத்தை சார்ந்தவர், ஏதாவது ஒரு இறைவனை வணங்குங்கள், உங்கள் மதத்து இறைவனாகவே இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு வணங்குங்கள், அது வந்து விடுதலையாகலாம், கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்றேன். அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துல அவர் என்னுடைய நண்பர் ஒரு ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஏ பரவாயில்லப்பா அவருக்கு கொஞ்சம் போது ரிலீஃப் கிடைக்குது, யாரோ வந்து அவங்க மச்சத பணம் தரலாம் முடிச்சிருவான். நீ என்ன சொன்ன, இறைவனிடத்தில் சரணாகதி அடைஞ்சு, எந்த இறைவன் முடியவில்லை, நீங்க எப்படி சரணாகதி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். சரியா அடையணுங்கிறத நான் இன்னும் சொல்லி கொடுக்கல, தெரிஞ்சுதான் பேச்சு ஞானத்துல ஜோதிகளா ஐக்கியமாயிருப்போம், ஞானசம்பந்தர் மாதிரி மாணிக்க வாசகர் மாதிரி இல்லையா, சேர்த்துக்கமாட்டியா, கொஞ்சம் பூ தரலாம் பூ கூட தர மாட்டியா, கொஞ்சம் சந்தனம் கிடைக்கல சந்தனம் கூட கிடைக்கலையே, நான் என்ன கோடீஸ்வரனா வரணும்னா கேட்டேன், சந்தனம் தானே கேட்டேன், பிரசாதம் தானே கேட்டேன், இப்படி ஆயிடுது. ஆனா இறைவன் எப்போதும் இடத்துல இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஏன் வரமாட்டேங்குது. ஒரு நண்பர் வந்து ஒரு படம் கொடுத்தாரு, அத பையில வச்சுக்கோங்க கஷ்டமே வராது, பைத்தியக்கார மனசு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். காலையில டேட்டை கிடைக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, டே இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம் வேண்டாம் ரொம்ப படுத்துவோம் அப்படின்னாங்க. நான் பஸ் ஏற போறதே பார்த்தேன், அந்த படத்தை பையன் காணும், படம் வேற இல்ல, இன்னைக்கு வேற சந்திராஷ்டமம் இருக்கு, இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது போல இருக்கு அப்படின்னு ஒரே கவலை ஜபத்தை விட்டுட்டேன். ஒண்ணு வச்சு வாயா ஒண்ணு வச்சு வாயா சொல்ற ஜபத்தை விட்டுட்டேன். பஸ் வரலாம் ஜபம் பண்ற வழக்கம் அதை விட்டாச்சு, பஸ் ஏறி உட்கார்ந்து டிக்கெட் வாங்கியாச்சுன்னா ஜபம் பண்ற வழக்கம் அதை விட்டாச்சு. வேற சந்திராஷ்டமும் பையில வேற படம் இல்லை, எது நடக்க போதோ எது நடக்க போதோ எது நடக்க போதோன்னு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பஸ் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல ஒரே பாடாப்பட்டு வந்து சேர்ந்து வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப அழுது மனசு வேதனை போட்டு எப்படி அது உடனே போன் அடிச்சு, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க சந்திராஷ்டம்னா இப்படி குழப்பமா என்ன, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு. ஏய் என்னடா பேசுற நீ, என்ன பேசுற நீ அப்படின்னு, சந்திராஷ்டமம் தான் இது சரிதான் அப்படின்னு. முதல் நாள் பாக்கெட்ல வைக்கும் போதே ஹிருதயத்துல வச்சிருந்தீங்கன்னா அது ஒண்ணு விட்டு போகுமா, ஹிருதயத்துல வைக்க பழகல, நீ பாக்கெட்ல வச்சு வச்சு பழகினீங்கன்னா அது சந்திராஷ்டம் தண்ணி ஒண்ணு விட்டு போயிடும், ஜத்மந்த நட்சத்திர தண்ணிக்கு ஒண்ணு விட்டு போயிடும் அப்படின்னு பயம் இருக்கும். முதல் நாள் வைக்கும் போதே இதை என்னோட ஹிருதயத்துல வைக்கிறேன் போகுமா, போ வாய்ப்பே இல்லையே. அதுபோல ஒரு நாள் சந்தனம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா இது என் வாழ்நாளுக்கான சந்தனம் அப்படிங்கிற எண்ணமே இல்லையே. திரும்ப திரும்ப நாளைக்கு கிடைக்குமா, அடுத்த போஸ்ட் கிடைக்குமா, அதுல வேற ரெண்டு பேரும் தெரிஞ்சு வேற வச்சுக்கிட்டு சார் வணக்கம் என்ன, அவர் சந்தனம் கொடுக்குறாரு, அவர் முன்னாலும் கொடுக்கணும், ஒரு நாள் கொடுத்துட்டா யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் டிகிரி வாங்கியாச்சு, அது வாழ்நாளைக்கான பட்டம் தானே. ஒவ்வொரு வாங்கியும் நான் திரும்ப எல்கேஜி படிக்கணும், திரும்ப எல்கேஜி தேவைப்படா பாஸ் பண்ணியாச்சு போக வேண்டியதானே. அப்போ அந்த சந்தனத்தை வாங்கி பூசுதுன்ற போதே நான் பாஸ் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு, இந்த இயர் முடிஞ்சிருச்சு அப்படியே என்ன வரல, இந்த வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படியே என்ன வரல, எனக்கு இனிமேல் நிறைவு தான் வரும் அப்படிங்கிற என்ன ஏன் வரல. ஒரு முறை திருநீர் பூசினா போதும், ஏன் பூசி சேர்றோம்னா உள்ளங்கோடு பூசல, உள்ளங்கோடு பூசல, உள்ளங்கோடு பூசினா ஒரு முறை பூசினால் போதும். அதான் சொல்றாரு, பறையும் நம்பினை உள்ள வாழ்வன, நம்முடைய வினையெல்லாம் கரெக்டா கொண்டுட்டோம்னா அதனோட ஜென்மாங்கிற வாசனை கூட இருக்காது. மறையும் மாமணி போல் கண்டம் கரையவன் திகழும் கரவீரத்து எம் இறையவன் கடல் ஏற்கவே பண்ணின் ஆர்வலை பாடலன் ஆடலன் விண்ணில் ஆர்வதில் எய்தவும் கண்ணினால் நுழையும் கரவீரத்தை நந்துவா வினை நாசம். இது அஞ்சாவது பாடல், அஞ்சாவது பாடல தான் பாடலோட இறுதியில நந்துவா வினை நாசமே வர்றது. முதல் 4 பாடல பாடலோட முதல் வரியில தான் வினை போகுங்கிறத சொல்ற, தெரியுங்களா. நீங்க 4வது இடத்தை போய் ஜோதிடர் ஆராய்ச்சியாளர்கள் யாராவது கேட்டு பாருங்க, 4வது வீட்டுக்காரனுடைய திசை இல்ல 4வது வீட்டு அதிபதிகாரனுடைய திசை இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் வருத்தி எடுக்கும், திப்ரையாகும். அது பேர் ஜோதிடத்துல அர்த்தாஷ்டமம்னு சொல்றாங்க, சரராசி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க,
1: இந்த இடத்துல இருந்தா இன்சா இந்த இடத்துல இருந்தா இன்சா நிறைய பேர் ரொம்ப செய்திகளை சொல்லிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா.
2: ஆனா நானும் பாடங்கள்ல வினை முதல்ல போகும்னு சொன்னதுனால யாராவது அந்த நான்காம் இடத்துல சரியா ஜாதகம் அமைதி இல்லாதவர்கள் இந்த பாடலை கேட்டா இது வந்து முதல் திருமுறையில 58வது பதிகம். இது முதல் திருமுறையில 58வது பதிகம். நீங்க யாருக்கும் வேண்டுமானாலும் சொல்லலாம். நான்காம் இடம் தர்மத்திலிருந்து நான்காம் இடம் சரியா அமையலைன்னு சொன்னா இந்த பதிகத்தை படிச்சா அவங்களுடைய வாழ்க்கையில துன்பம் விலகிடும். முதல் திருமுறையில 58வது பதிகம் முதல் நான்கு பாடல்கள்ல முதல்ல வினை போகும் வினை போகும்னு சொல்றாரு. அதனால நான்காம் இடத்துல யாருக்காவது தர்மத்திலிருந்து நான்காம் இடம் சரியா அமையல நாலாம் வீட்டுக்காரோட தசை நடக்குது அப்படின்னா இந்த பதிகத்தை படித்தால் இந்த பதிகத்தினுடைய சொற்பொழிவை கேட்டால் அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் தெரியாது. அருள்மிகு பிரத்யட்சம் என்னாய அருள்மிகு கரவீரனாவது சொன்னா துன்பம் போயிடும் வருமே பாட்டக்கூடிய துன்பம் விலகிடும். நிழலின் ஆர்வதி சூடிய நீர் சிலை அழலின் ஆரழல் ஏந்திய கடலின் ஆறுமையும் கரவீரத்தை உழவந்தாக இல்லை துக்கவே. இது துக்கமே கிடையாது மகிழ்ச்சி தான். துக்கம் கிடையாதுன்னே என்னுடைய மாணவர் ஒருவர் சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார். துக்கம் இல்லைன்னா தூக்கம் தான் சார் அப்படின்னு. துக்கம் இல்லைன்னா தூக்கம் தான். பக்கத்துல இருந்த ஒரு பையன் சொன்னான் நம்முடைய துக்கத்துக்கு எல்லாம் காரணமே தூக்கம் தான். நம்முடைய துக்கத்துக்கு எல்லாம் காரணமே தூக்கம் தான். நீங்க வேணா காலையில 4 மணிக்கு எழுந்து பழகி பாருங்க. மார்கழி மாசம் எழுந்தவங்க எல்லாம் என்ன வச்சு பாருங்க எழுந்தவங்க ரொம்ப பேர் எழுந்திருப்பாங்க. காலையில எழுந்துருச்சு தர்சனம்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க அப்பாடி ஒரு வழியா மார்கழி மாசம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு நாள் தூக்க பானையை வைக்கிறதுக்கு எழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியா 6 மணி வந்து தூங்கலாம். இது நீ எழுந்திருக்கவே வேண்டாம இல்ல. இறைவனுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மாத காலம் பழகிய உடம்பு மீண்டும் 4 மணிக்கு வருடம் தோறும் இழத்துடங்கும். வழிபாடு 5:30 தான். அதுவரையிலும் நீங்கள் இறைவனை பற்றி சிந்திப்பீர்கள். உங்கள் வினை அதுக்கான பழக்கம் இது. நம்மால் ஏதோ மார்கழி மாசம் மட்டும்தான் எழுந்துக்கணும் நினைச்சுக்கிட்டு எழுந்துக்க கூட பெருசு இல்ல. நீங்க ஒரு ஐயா சொல்லவே சொல்லிட்டாரு அப்பாடி இன்னையோட முடிஞ்சதுங்க. எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியம். நான் காலையில பார்த்தோம் இன்னையோட முடிஞ்சதுன்னு ஒன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னையோட முடிஞ்சதுன்னா இன்னையோட துன்பம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு பொருள். இன்னையோட வறுமை முடிந்து விட்டது. இன்னையோட நம்முடைய தவறான எண்ணங்கள் எல்லாம் முடிந்து விட்டன அப்படின்னு பொருள். என்னதையா முடிஞ்சிருச்சு அப்படின்னு மார்கழி மாசம் முடிஞ்சிருச்சு சார். மார்கழி முடிஞ்சிருச்சா இன்னொல்ல அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் பொங்கல் தான் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்தோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியா 7 மணி தூங்கிக்கலாம் சார். 6 மணி தூங்கலாம். ஒரு மாசம் பட்ட பாடு பாருங்க என்ன சார் பாடு பண்ணீங்க. காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு 4 மணிக்கு எழுந்துருக்குறது பழக்கத்துல வரப்பட்டாக ஒரு மாசம் வச்சு மற்ற நாள் தான் நீங்க தூங்கத்துக்கு இல்ல மற்ற நாட்களிலும் இப்படி எழ வேண்டும் என்பதற்கு பயிற்றுவிக்கிறது. ஆனா கையை பிடிச்சி அம்மா எழுதுறது எதுக்கு. அதுபோல கையை பிடிக்காம எழுதுன்ற வரைக்கும் நீ பழக வேண்டும் என்பதற்கு. அதுபோல இறைவன் கைப்பிடித்து அழைத்து வந்தான் இத்தனை காலம் மார்கழி மாசம். இதுக்கப்புறம் நானே கட்டுக்கிட்டேன் இனிமே நானே எழுதுவேன் அப்படின்னு வரணும். அடுத்த மார்கழி மாசத்துக்கு போது நீங்க போர்டனா அதை நினைக்காம அப்படிதான் பசங்க படிக்கிறாங்க. போர்டனா நினைச்சு படிக்கிறாங்க. அதனால அது மனசுல பதிய மாட்டேங்குது. அவுட் ஆஃப் ப்ரெஷர் அவுட் ஆஃப் ப்ரெஷர் இருந்ததுங்க. யாருக்காவது மார்கழி மாசம் அப்படின்னு தோணுமா. தோணவே தோணாது. தோணவே தோணாது. எழுந்தோங்கிறது கூட தோணாது. ஏன்னா இறைவன் இழைச்சிதான் எழுதும். இறைவன் இழ வச்சா எழுதும். எழுதாம போக வச்சிருந்தா யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் படுக்கிறேன் காலையில எழுந்துக்கிறோம் நான் எழுந்துக்கல 7 மணி ஆகுது 8 மணி ஆகுது 9 மணி ஆகுது 10 மணி ஆகுது என்ன ஆச்சியே புரிஞ்சு போச்சு இல்லையா. எழ வைக்கணும்ல திரும்ப உள் வாங்கி விடுகின்ற மூச்சை திரும்ப இழுக்கணும்ல வெள்ள விட்ட மூச்சை திரும்ப இழுக்க வைக்கணும்ல. அதை இறைவனை தவிர வேறொருவரால் செய்ய முடியாது. அவனிடத்தில் நம்முடைய துக்கங்களை எல்லாம் கொடுத்து விட்டால் அந்த துக்கங்கள் நமக்கு மகிழ்வாக மாறிவிடும் என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவு செய்த உங்கள் இல்லமும் இல்லமும் என்றென்றும் மகிழ்வாக இருந்திருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நீருண்டு பழிகின்ற காலமுண்டு விளைகின்ற இந்த வரமுண்டு நெறியுண்டு துணியுண்டு மதியுண்டு கரியுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு குடையுண்டு உண்டு மகளிர் எல்லாம் உண்டு சாப்பிட உள்ள உண்டு வளமுண்டு வேறுண்டு வரையுண்டு மறியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி போய் இடைகிறேன். நன்றி வணக்கம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
4: அம்மா, நேத்து நீங்க ரிச்சார்ட் நாள் பத்தி கதை சொன்னீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுமா. இன்னைக்கு என்ன கதை சொல்லி போறீங்க? நான் ரொம்ப ஆவலா இருக்கேம்மா. சொல்றீங்களா?
5: கண்டிப்பா சொல்றேம்மா. இன்னைக்கு நாம எந்த ரூபம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காமாரி, அதாவது காமனை எரித்த ரூபம்.
4: காமாரியா? யாரு காமாரி?
5: அதாவது காமாரிங்கிறது வந்து பெருமானுடைய பேரு. அதாவது காமன் அப்படிங்கிற ஒரு மன்மதன் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படி ஒரு தேவரை எரிச்சனால பெருமானுக்கு காமாரிங்கிற பேர் வந்தது. இப்ப அந்த காமன் பத்தி தான் உனக்கு நான் சொல்ல போறேன். யார் அந்த காமன், ஏன் பெருமான் அவரை எரிச்சாரு, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்குமே. அவங்கள பத்தி இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். சரியா
4: சொல்லுங்க.
5: சொல்றேன். ஒரு முறை, அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை.

0: இலக்கும் இல்ல, பெருமான் நினைச்சாதான் அவங்கள வந்து அழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேரும் ரொம்ப அட்டகாசம் பண்ணினால என்னென்ன பண்ணினாங்கன்னா, முனிவர்களை யாகம் செய்ய விடாம தடுத்தாங்க. அப்புறம் ரிஷி அப்படின்னு சொன்னாலே, ரிஷிகள் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஷிகளையே கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தேவர்களை எல்லாம் அடிமை மாதிரி நடத்துறது அப்படின்னு ரொம்ப அட்டகாசம் செஞ்சாங்களாம். அப்ப இவங்களோட முடிவுக்கு வழியே இல்லையான்னு பிரம்மா விஷ்ணு மற்ற தேவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தாங்களாம். அவங்களும் இதே தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்திரன் இவங்களெல்லாம் வந்து ஜெயில அடைச்சு துன்புறுத்திட்டு இருந்தான். யாரு
1: அந்த மூணு அரக்கன்கள்?
0: அதுல முக்கியமான அரக்கன் யாருன்னா சூரபத்மன். அப்ப அவரை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரால முடியும்?
1: சிவபெருமானால.
0: அப்ப பெருமான் என்ன செய்யறாருன்னா, நான் என்னுடைய சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலையும் உனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து சூரபத்மனுக்கு கொடுத்திருந்தாரு. அதனால பெருமான் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு மகன் பிறக்கணும். சிவபெருமானுக்கு ஒரு மகன் பிறந்தா அது சிவனுடைய சக்தியுடைய ரூபமா தானே இருக்கும், அதனால அவங்க மூலமா அழிக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விதி. அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் பிறக்கணும். அந்த குழந்தை யாருன்னா முருகப்பெருமான். ஆனா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயம் நடந்தது.
1: என்ன விஷயம்?
0: அதாவது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெருமான் வந்து சனகாதி முனிவர்கள்னு சொல்லிட்டு ஒரு நான்கு முனிவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பிரம்மாவோட புதல்வர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நான்கு முனிவர்களுக்கும் வேதம், இந்த மந்திரம், இது இதனுடைய பொருள் சொல்றதுக்காக சிவபெருமான் வந்து மோன நிலையில இருந்து அவங்களுக்கு பொருள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது தியான நிலையில இருந்தாரு, இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து குருவா இருந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப தியானத்துல இருக்கிறாரு. ஓகேயா, சிவபெருமான் அந்த வேலையில இருக்காரு. இன்னொரு புறம் என்ன பண்றாங்க, பார்வதி தேவி. ஏற்கனவே போன கதையில சொன்ன ஞாபகம் இருக்கா, கல்யாண சுந்தரர்ல பார்வதி தேவி வந்து இமவான் அப்படிங்கிற ஒரு பர்வதராஜனுக்கு மகளா பிறந்து சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்தாங்கன்னு சொன்னனே, அப்படி பார்வதி தேவி வந்து இமயமலையில தவம் செஞ்சிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி தவம் செய்யறாங்கன்னா அவங்க சிவபெருமானை பாக்கணும்னு தான். ஆனா பெருமானே இங்க தியானத்துல இருக்கிற போது எப்படி போய் பார்க்க முடியும்? அவர் தியானம் கலைஞ்சு எழுந்து போய் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தானே வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தானே வந்து குழந்தை பிறக்க முடியும் முருகப்பெருமான். அதுக்கு பல காலங்களாகுதான். பெருமான் தியானத்துல இருக்க கொஞ்ச நேரம் மற்ற தேவர்களுக்கெல்லாம் பல யுகங்கள் ஆயிடுச்சான். பல யுகங்கள் ஆனோடனே அவங்களால அந்த கொடுமைகளை தாங்க முடியல. ஆனா சிவபெருமானுக்கு தெரியும், இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய செயலுக்கான ஒரு தண்டனை தான். அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தப்பு செஞ்சாங்க, அதுக்கான தண்டனை. அது வந்து உனக்கு அடுத்த கதையில சொல்றேன், இந்த தப்பு கூடிய தண்டனை என்ன, தப்பு அவங்க செய்தனால இந்த தண்டனைங்கிறது இனி வரப்போற கதையில வரும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, மத்தவங்களால வெயிட் பண்ண முடியல. பெருமான் கண் விழிச்சு வர வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியல.
1: கொஞ்சம் அவசரமா செயல்படுத்த
0: அவசரமா நம்மளை காப்பாத்தணுங்கிற நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெருமான் எப்படியாவது இந்த தியானத்துல இருந்து எழுப்பணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பெருமான் வந்து இந்த மோன நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய நந்தியம் பெருமான், அதாவது நந்தி சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் எப்பவுமே பெருமானுக்கு வந்து காவல்காரர். எல்லாமே அவரும் பெருமானுடைய சக்தியில இருந்து உருவானவர் தான். அவர் நந்தியம் பெருமான்கிட்ட என்ன சொல்றாரு, என்னை பார்க்க வேற யார் வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம், ஆனா மன்மதன் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்தா மட்டும் நீ அனுமதி அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு தான் இந்த தியானத்துல இருக்காரு. இது நடந்திருக்கும் போது எல்லா முனிவர்களும் சேர்ந்து எப்படி நாம பெருமானுடைய தியானத்தை கலைக்கலாம், அப்படி எல்லாம் பண்ணினா வந்து என்ன செய்ய முடியும், யார வச்சு இந்த தியானத்தை கலைக்கலாம் அப்படின்னு வந்து எல்லா இந்திரன் இவங்க எல்லாம் யோசிச்சு பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் போய் கேக்குறாங்க. அதாவது இந்திரனை சிறையில போட்டாச்சு, மற்ற தேவர்கள்லாம் போய் கேக்குறாங்க. கேட்கும் போது பிரம்மா விஷ்ணு என்ன செய்யறாங்க, சரி சரி, அதாவது நாம வந்து யார வச்சு அழிக்கலாம் அப்படின்னா காமன், அதாவது மன்மதனை கூப்பிடுங்க. மன்மதன் வந்து அவர்

0: தான் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு முடிவு செய்ய முடியும். ஏன்னா மன்மதனோட வேலை என்ன அப்படின்னா, அதாவது அவருக்கு வந்து இந்த உலக உயிர்கள் கிட்ட ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு, அதாவது அன்பு காதல்ங்கிற விஷயத்த உண்டு பண்ற வேலை தான் வந்து மன்மதனுடைய வேலை. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வரணும் அப்படின்னா அந்த வேலைக்கு யார் முக்கியமான காரணமா இருக்கானா, இந்த மன்மதன் தான். புரியுதா? இப்போ ஒரு ஆணனுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையை உண்டு பண்ற வேலை வந்து இந்த மன்மதனுடைய வேலை. அப்ப முதல்ல சிவபெருமானுடைய தவத்தை கலைச்சு அவங்களுக்கு வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையை உண்டு பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த வேலைக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? மன்மதனை. அவர் வந்து மனிதர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை செய்யறாரு. ஆனா முக்காலத்தையும் உணர்ந்த மன்மதனுக்கே சக்தி தரக்கூடிய நம்ம சிவபெருமான் கிட்ட இந்த வேலை செல்லுமா? அது இவங்களுக்கு தெரியல. சிவபெருமானையும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க. நினைச்சு அவரோட தியானத்தை ஈஸியா கலைச்சிடலாம் மன்மதனை விட்டு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நினைச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பிரம்மா விஷ்ணு மன்மதனை கூப்பிட்டு, மன்மதா நீ போயிட்டு உன்னோட மலர் அம்புகள் எல்லாம் எடுத்துட்டு போய் சிவபெருமான் மேல அம்பு விட்டு அவருடைய தியானத்தை கலைச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல உடனே இத கேட்ட உடனே மன்மதனுக்கு ஒரே பயம். ஐயோ, என்ன போய் வந்து பெருமானுடைய தியானத்தை கலைக்க சொல்றீங்களே, அவர்கிட்டயே போக முடியுமா என்னால? அவர் எப்பேற்பட்ட மகான், அவரே ஒரு நெருப்பு, அவர் உடம்பே ஒரு அக்னி சொரூபம். அவரை வந்து நான் வந்து என்ன செய்ய முடியும்? அதனால வந்து என்ன வந்து இந்த வேலையில ஈடுபடுத்துறீங்களே? அவருடைய சரீரமே அக்னி ஜோதியாச்சே, என்னோட மலர் அம்புகள்லாம் அவரை போய் கிட்ட கூட நெருங்காதே, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுனாராம். உடனே பிரம்மன் என்ன பண்றாரு தெரியுமா, அவருக்கு ஒரே கோவம் வந்து, மன்மதா நீ நான் சொன்னபடி உடனே செய்றியா இல்லையா, இல்லாட்டி நான் சாபத்தாலே உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாராம். உடனே மன்மதன் அதுக்கும் பயந்துகிட்டாரு. பயந்துட்டு ஐயோ, உங்களுடைய சாபத்துல நான் உயிர் விடுறதை விட பெருமானுடைய கண்ல இருந்து வரக்கூடிய நெருப்புல உயிர் விடுறது இன்னும் மேல், சிவபெருமான் மூலமா நான் சாகிறது இன்னும் மேல், அதனால உங்களுக்கு பயந்துட்டு நான் போகாம இங்க உயிரை விடுறதுக்கு பதிலா அங்க போய் பெருமான் கையாலே நான் எரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாராம், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு சரி ஆனது ஆகட்டும்னு பெருமானை வேண்டிட்டு ஒரு தைரியத்தை வர வளைச்சிட்டு அவரோட மனைவிட்ட வந்து சொல்றாரு. அவர் மனைவி பேர் வந்து ரதி தேவி. இவங்க ரெண்டு பேரும் அழகுல வந்து சிறந்தவங்களாம், ரொம்ப அழகா இருப்பாங்களாம் இவங்க தான். அப்ப ரதி தேவிட்ட வந்து சொன்னோடனே ரதி தேவி சொல்றாங்க, அடடா நீங்க இந்த வேலைக்கு தனியா போறீங்களா சூரபத்மனோட? இந்த வேலைக்கு வந்து தனியா வந்து சிவபெருமான் கிட்ட போறீங்களா? நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, புலம்பிட்டு சரி பெருமான் விட்ட வழி அப்படின்னு வேண்டிட்டு என்ன செய்யறாங்க, மன்மதனுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது மன்மதன் இங்க எப்படி போறாரு தெரியுமா, காம பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் தந்தும்புற புஷ்ப பானங்களை வந்து அவரோட தன்னோட அம்பு கூடு இருக்கு இல்லையா, அப்ப வில் விடுறாங்கன்னா அந்த அம்பு கூடு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை முதுகுல அதுல வச்சுக்கிறாராம். வச்சுட்டு அவருடைய தாமரை மலர்கள் பூட்டிய பெரிய ஒரு கரும்பு வில்லு, அவரோட வில் வந்து சாதாரண வில்லா இருக்காது, கரும்பு இருக்கு இல்லையா அதுலயே செஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கரும்பு வில்ல தோல்ல வச்சுட்டு, அப்புறம் மாமரத்தோட இளம் தளிர், இளம் தளிர்னா வந்து மாமரத்தோட இளம் தளிர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறாரு, அதை வந்து வாளாயுதமா இடுப்புல வச்சிருக்காரா. அப்புறம் கூட வந்து என்னன்னா குயில்களின் கூட்டம், சமுத்திரங்கள் இதெல்லாம் சத்தம் போடுற ஒலிகளோட கடல் அலைகள், கடல் அலைகள் வந்து கவரிகளா வீச காத்து வீசுது, கடல் அலை காத்து, மீன் கொடி ஆகாயத்து மீது அவருடைய தேர் மேல மீன் கொடி உலாவ, சந்திரனாகிய குடை நிழல் செய்ய, அவருடைய தேரனுடைய குடைவல வந்து சந்திரன் வந்து நிழல் வீசுதான், அதோட கிளிகளாகிய குதிரைகளால் இழுக்கப்பட்ட அந்த அவருக்கு வந்து அந்த குதிரைகள் வந்து என்ன மாதிரி இருக்கு, கிளிகள், அந்த குதிரைகளை எடுத்துக்கிட்டு தென்றல் காற்றாகிய ரதம், அவர் ஏறி போற அந்த ரதத்துக்கு பேர் வந்து தென்றல் காற்று ரதம். இப்படி இருக்க அந்த ரதத்துல ரதி தேவியோட மன்மதன் என்ன செய்யறாரு, திருக்கைலாயத்துக்கு போறாரு. போற வழியில அவருக்கு நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் கிடைக்குதாம். இப்போ இவருடைய இந்த இந்த போர் முறை இருக்கு இல்லையா, போருக்கு போற மாதிரி போறாரு. ஏன்னா இது வந்து மற்ற போருக்கு விட இது என்ன போரு, இது மன்மத போர். இது வந்து இப்படிதான் இருக்கும், ரொம்ப மென்மையானதா இருக்கும். மற்ற போர்கள் மாதிரி இல்லாம இது வால் இதெல்லாம் இப்படிதான் இருக்குமா. அதனால அப்படி போறாங்க. கூட யார் போறாங்க அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, பிரம்மா விஷ்ணு அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் கூட போறாங்க. ஆனா கூட அவங்கெல்லாம் வந்து கைலாயம் போன உடனே அவங்களாம் வெளியிலே நின்னுக்குறாங்க. யார் மட்டும் உள்ள போறா, மன்மதன் மட்டும் தான் உள்ள போறா. அப்படி உள்ள போறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நந்தியம் பெருமான் தானே வாசல் படியில காவல் பண்ணுவாங்க, அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு ஒரு அதட்டல் போட்டாரா மன்மதனை. உடனே அங்கேயும் மயங்கி விழுந்துட்டாரா மன்மதன். அடடா நந்திய பெருமானே, நீ இப்படி அதட்டுறீங்களே, நான் வந்து பெருமானை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நான் கண்டிப்பா சந்திச்சாகணும்னு சொல்றாராம். ஆனா நந்தியம் பெருமான் என்ன செய்யறாரு அந்த நேரத்துல, ஏற்கனவே சிவபெருமான் வந்து தியான நிலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, இருக்காரு அவருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு அவர் முன்னாடியே நினைச்சிருக்காரு பத்தியா. அவரோட சக்தியே சக்தி தானே, மன்மதன் தன்னை தேடி வருவான், எல்லாரும் அவனை அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து பெருமானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பத்தியா. அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையாவது நாம மறைக்க முடியுமா? கண்டிப்பா. இப்ப நீ நான் சொல்ற கதையும் நீங்க எல்லாம் கேக்குறீங்க இல்லையா, அந்த கதைய நீ நம்ம இந்த மத்தவங்க எல்லாம் கேக்குறவங்க எல்லாரும் என்னது, பெருமான் எல்லாரையும் பாக்குறாரு, சொல்ற புண்ணியமும் இருக்கு, கேட்கிற எல்லாருக்கும் பெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அதனால அவர்கிட்ட இருந்து முக்காலமும் உணர்ந்தவர், அவருக்கு வந்து நல்லா தெரியும் எல்லார பத்தியும். இப்படி இருக்கும்போது நந்தி பெருமான் அப்படின்னு பெருமானுடைய கருணையை நினைச்சு அவருடைய பெருமையை நினைச்சிட்டு மன்மதனை உள்ள விட்டுடுறாரு. மன்மதன் இப்ப என்ன செஞ்சாச்சு, திரு கைலாயத்துக்கு உள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே என்ன நடக்குது, எந்த வாசல் வழியா வராருன்னா, மேற்கு கோபுர வாசல், அதாவது கைலாயத்துல மேற்கு கோபுர வாசல் வழியா உள்ள போறாரு மன்மதன். உள்ள போன உடனே அவரு பெருமானை பாக்குறாரு, நீர் பூத்த நெருப்பு குன்றன அப்படின்னு பெருமான் இருக்காரா, அதாவது நெருப்புல வந்து நீரு, நெருப்பு வந்து தணல் அடங்கி அமைதியா இருக்குல்ல, எரியாம அந்த நெருப்பு வந்து கறிக்கட்டை வந்து எப்படி அமைதியா அந்த கொஞ்சம், ஆனா நெருப்பு உள்ள இருக்கும் ஆனா மேல பார்த்தா தெரியாது, அந்த மாதிரி சிவபெருமான் வந்து அமர்ந்திருக்காரா அமைதியா அவரோட மௌன நிலையை பார்த்தோன்னே. அத பார்த்தோடனே இவனுக்கு மன்மதனுக்கு நாம எதுக்காக இங்க வந்திருக்கோங்கிறதே மறந்து போச்சான். ஆமா, சும்மா ஒரு நிமிஷம் பெருமானுடைய மௌன நிலையை பார்த்த உடனே அவருக்கும் வந்து தன்னுடைய கெட்ட எண்ணம் கூட மறைஞ்சிருச்சான். பெருமானுடைய தவத்தை கலைக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் கூட அவருக்கு ஒரு நிமிஷம் இல்லாம போயிடுச்சான். திருப்பி உடனே இந்த வெளியில நிக்கிற அவங்களெல்லாம் பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. வந்துட்டு என்ன செய்யறாரு, முதல்ல பார்த்தோன்னே இவருக்கு பயம், அடடா சிவபெருமானையா நாம, இப்படிப்பட்ட பெருமானையா நாம வந்து தவத்தை கலைக்க வந்திருக்கோம், சரி விதி யார விட்டுது அப்படின்னு நினைச்சு தன்னோட விதியை நோக்கி ரொம்ப நொந்துட்டாராம். நொந்துட்டு நாம செய்ய வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மற்றவங்க எல்லாம் சிவபெருமான ஒரு பக்கம் நின்று துதிச்சிட்டு இருக்காங்க, வேண்டிட்டு இருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு, சிவபெருமான் மீது மலர்கனைகளையே விடுறதுக்காக குறிப்பாத்து விடுறதுக்காக ரெடி பண்ணி நின்று கரெக்டா குறிப்பாத்து பெருமான் மேல மனமிக்க மலர்கள், 5 மலர்கள், மலர் அம்புகள் விட்டுட்டாராம். அதான் சொல்றனே, தாமரை மலரால பூட்டப்பட்ட அம்புகள், அதுல எல்லாம் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். மற்ற போர் மாதிரி இது வந்து காயத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் கிடையாது கவ்யா. நான் சொன்னேன் இல்லையா, மலர் வந்து எப்படிப்பட்டது, மலர் அம்பு அது அல்ல, தாமரை மலர்னா எவ்வளவு மென்மையா இருக்கும், அது மேல பட்டுதுன்னா மறந்துட்டியா? அப்ப அந்த மாதிரி மலர் கணைகள் 5 பெருமான் மேல பாயும்படி பிரயோகிச்சுட்டாங்க.
1: அப்ப இந்த மலர் அம்புகள் அவர் மேல பட்ட உடனே, சும்மா அவருக்கு மேல பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, ரொம்ப சாதாரணமா அப்படி கண் முழிச்சு பார்த்தாரு, அவ்வளவுதான். கண் விழித்து யார பார்த்தாரு, மன்மதனை பார்த்தாரு. காமன், அவருக்கு இன்னொரு பேர் காமன், காமனை பார்த்தாரு. பார்த்த உடனே அவரோட நெற்றி கண்ல இருந்து வரக்கூடிய நெருப்பு என்ன ஆகுது, அவரை எரிச்சு சாம்பல் ஆகிடுச்சு. அங்கே சாதாரணமானவரா நம்மளுடைய பெருமான், அதாவது இந்த உலக உயிர்கள்ல இருக்க ஒரு சாதாரண ஒரு மனிதனையோ அல்லது ஒரு ரிஷியையோ அல்லது ஒரு தேவரையோ அவர் மேல வந்து அம்பு விட்டா, இந்த மன்மதனுடைய அம்பு பாஞ்சதுன்னா அவங்களுக்கு வேணா திருமண ஆசை வரும், உடனே அவங்க ஒரு பெண் பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது வந்து மனிதர்களுக்கு. ஆனா சிவபெருமான் என்ன சாதாரணப்பட்டவரா, சாதாரண ஒரு தேவரா, இல்ல சாதாரண ஒரு முனிவரா, இல்ல சாதாரண ஒரு மனிதனா, அவர் வந்து ஒரு சாதாரணமானவர் கிடையாது. அவர் வந்து எப்பேற்பட்டவரு, எழுதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இதெல்லாம் அவரை ஒன்னும் பண்ண முடியுமா, அவருடைய தியானத்தை கலைக்க முடியாது. அவர் வந்து அந்த மண், அதாவது இந்த ஆசைகளை எல்லாம் எரிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இப்ப நமக்கு கூட தேவையில்லாத ஆசையெல்லாம் எரியணும் அப்படின்னா, நம்ம சிவபெருமானை வணங்கினோம்னா நம்மளுடைய இந்த காமம்ங்கிற ஆசையெல்லாம் வந்து இல்லாத போயிடும். அதை வந்து அகற்றக்கூடிய வல்லமை வந்து பெருமான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப அவர் ஒரு சாதாரணவரா நினைச்சு மற்றவங்க எல்லாம் செய்தாங்க இல்லையா அந்த வேலை, அது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு நிமிஷத்துல தூள் தூள் ஆயிடுச்சு. அங்க மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு. அவரோட மனைவி ரதி தேவி என்ன பண்றாங்க, அதை பார்த்த உடனே விழுந்து விழுந்து அழறாங்க. ஐயோ, என் கணவன் அப்படி எரிச்சிட்டீங்களே இறைவா, இந்த உலக உயிர்கள்லாம் வந்து படைத்தல் தொழில் என்ன ஆகிறது, இவர் இல்லாட்டி யாருக்குமே திருமண ஆசையே வராது, யாரை யாரையும் திருமணம் செய்துக்கலாம், அப்புறம் குழந்தைகளே பிறக்காது, இந்த சிருஷ்டியே என்ன ஆயிடும் அப்படின்னு அழறாங்களாம். பெருமான் என்ன பண்றாரு, அவரை பார்த்துட்டு உடனே திருப்பி தியானத்துக்கு போயிட்டாரு. ஆனா இங்க அதுக்குள்ளார எரிஞ்சு போயிட்டாங்க. வெளியில இருந்த மற்ற தேவர்கள் பிரம்மன் விஷ்ணு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அடரா நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா பெருமானை சாதாரணமா நினைச்சு எழுப்பிடலான்னு நினைச்சு பெரிய தவறு பண்ணிட்டோம். இப்ப திருப்பி அவர் மௌன நிலைக்கு போயிட்டாரு. என்ன பண்றது, இனிமே வந்து இந்த மாதிரி நாம முறையற்ற செயல்களை செய்யக்கூடாது, இனி அவருக்கா நம்ம மேல எப்ப கருணை வந்து மோன நிலையில இருந்து எழுந்து வராங்களோ அப்பதான் நம்ம வந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும், நமக்கு இந்த துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். நினைக்க ஆரம்பிச்சு இனிமே நாம இந்த மாதிரி குறுக்கு வழியில எதையுமே செய்யக்கூடாது. குறுக்கு வழி தானே பெருமான் அவருடைய வேலையை முடிச்சு, இப்ப நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா சிவபெருமான என்ன செய்யணும்னா வணங்கணும், மனசார வணங்கணும். நமக்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவரை வேண்டி துதிச்சு பாடல் பாடி மனசார வணங்கினாலே அவர் வந்துருவாரு. அதுக்கு பதிலா, சாமி எனக்கு நீங்க வந்து இது செய்யுங்க, உங்களுக்கு நான் வந்து இது தரேன், கோயில வந்து இப்படி உங்களுக்கு நான் தங்க கவசம் சாத்துறேன், வெள்ளி கவசம் சாத்துறேன், உங்களுக்கு இவ்வளோ அபிஷேகம் கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, எனக்கு இந்த கஷ்டத்தை போக்க, இப்படி வேண்டதை விட்டுட்டு பெருமானேன்னு சொல்லி ஒரு திருமுறை இருக்கு இல்லையா, நம்ம திருமுறை பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை ஓதி சிவபெருமான நல்லா வணங்கினா என்ன செய்வாரு, போக்கிடுவாரு. இது தெரியாம காமன் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து பெருமானுடைய தவத்தை கலைச்சி, இதெல்லாம் மனிதர்கள்ட்ட உபயோகிக்க வேண்டிய யுக்தி. இத போய் இறைவன்ட்ட நம்ம என்னைக்கும் செய்யக்கூடாது. கடவுளை வணங்கும் போது அறிவு விட அங்க எது முக்கியம், அன்புதான் முக்கியம். ஒரு பெரிய அறிவாளியா இருந்தா இறைவன் அவருக்கு வந்து டைரக்டா வரமாட்டாரு, இறைவன் அவருக்கு உடனே அருள் செய்ய மாட்டார் ஒரு பெரிய அறிவாளிக்கு. ஆனா ஒரு அன்பானவன், ஒரு நேர்மையானவனுக்கு இறைவன் உடனே செய்வார் அருள் இல்லையா. இப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியுதானே, அவங்க வந்து இந்த மாதிரி செய்யாம என்ன செய்திருக்கணும், முதலே வந்து பெருமான போற்றி வணங்கி பாடல் பாடி மனதார வேண்டியிருந்தா பெருமான் வந்திருப்பாரு இல்லையா, அவர் தவத்தை கலைச்சிருப்பாரு இல்ல. கடைசியா அந்த மாதிரிதான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானே நாங்க செய்த தவறு அப்படின்னு சொல்லி திருப்பி சாமி வந்து நிறைய பாடல்கள் பாடி துதிச்சு பெருமான மனசு விட்டு அவங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்ட உடனே பெருமான் கண் விழிச்சு பார்த்தாராம். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் தான் அவர் கண் விழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு தெரியுமே, கல்யாண சுந்தரர்ல பார்த்தோம் இல்லையா, வந்து பார்வதி தேவிய வந்து இமயமலையில காண வந்தாருன்னு போன கதையில பார்த்தோம் இல்லையா, இது அதுக்கப்புறம் தான் நடந்தது. அப்ப இத வந்து அவங்க ஆரம்பத்திலே செய்திருந்தா காமன் எரிஞ்சு சாம்பலாக வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனா ஏன் அப்படி எரிச்சாரு? தலைச்சாருங்கிறது பெருமானுக்கு ஏற்கனவே தெரியும் பத்தியா, ஏற்கனவே நந்திய பெருமான் சொல்லியிருந்தார்ல. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க நம்மள மாதிரி உயிர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு காமன்ங்கிற ஒரு எரிச்சு சாதாரண, தான் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல, காமன் மாதிரியான ஆசைகளுக்கு உட்பட்டவன் கிடையாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத நம்மள மாதிரி தேவர்கள் மனிதர்கள் உலக உயிர்களுக்கெல்லாம் உணர்த்துறதுக்காக பெருமான் என்ன செய்யறாரு, இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினாரு. சரியா? அதுக்கப்புறம் இந்த காமனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நீ கேட்கவே இல்லையே.
2: அம்மா, ஆனா அதுக்கு மேல நீங்க இந்த தண்டனை அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
1: அது வந்து அடுத்த கதையில சொல்றேன். ஏன் அவங்க அந்த தண்டனை அனுபவிச்சாங்கிறது தக்ஷன் பத்தின ஒரு கதை வரும், அது அப்போ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப நீ எனக்கு இதை ஞாபகப்படுத்த சொல்லறேன். சரியா? இப்ப வந்து என்ன செய்யற காமன், ரதி தேவி உடனே கேட்பாங்க எனக்கு என்னோட கணவரை மீட்டு தாங்கன்னு, திருப்பி உயிர்ப்பிக்கணும்னு. அப்ப இறைவன் என்ன செய்யறாரு, கருணை, அதுதான் ரொம்ப கருணை கடலாச்சே, தனக்கு ஒருத்தவங்க தவறு செய்தா கூட திருப்பி வந்து மன்னிப்பு கேட்ட உடனே நம்மளா என்ன செய்வோம், நீ அன்னைக்கு என்ன இப்படி சொன்னல இன்னைக்கு உனக்கு தரமாட்டேன் போ அப்படி சொல்லுவோமா? ஆனா பெருமான் என்ன செய்யறாரு, திருப்பி நான் தவறு செய்தா கூட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற கருணை உள்ளம் அவருக்கு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, சரி முருகன் திரு அவதாரம் நடக்கும்போது நடந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய கணவனும் உயிர்ப்பிச்சு எழுவாரு, நான் வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்துக்க போறேன், அப்படி செய்து கட்டும் போது முருகன் திரு அவதாரம் நடக்கும், அப்ப உனக்கு கணவர் திருப்பி கிடைப்பாரு, உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாரு, மற்றவங்களுக்கு சூட்சமமா இருப்பாரு அப்படிங்கிற வரம் கொடுப்பாராம் மன்மதன். அதான் மன்மதன் எழுந்துருவாரு இப்ப இல்ல, இறைவன் வந்து பார்வதி தேவிய திருமணம் செய்துகிட்ட உடனே. சரியா? இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: தன் அன்பு மனைவியிடம் பிரியா விடைபெற்று மூலன் இன்னும் ஆணிரை மேய்ப்பான். தன் ஆணிரைகளை வழக்கம்போல் மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டிச் செல்கிறான். இடம் சாத்தனூர் மேய்ச்சல் நிலத்திற்கு செல்லும் வழி மற்றும் காவிரி ஆற்றங்கரை மேய்ச்சல் நிலம்.

என் அருமை பசுக்களே, நேத்து மேஞ்ச ஆத்தங்கரைக்கு ஓரத்துல பச்சை பசேன்னு நிறைய புல்லெல்லாம் இருக்கு. இன்னைக்கும் அங்கேயே போங்க. வழக்கம் போல வயிறார மேலாம் போங்க போங்க. ஏ வெள்ளையம்மா, நீ ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுற? கருத்தம்மாவ பாத்தியா? தன் கண்ணுக்குட்டியோட எப்படி அமைதியா போதுன்னு. போங்க போங்க. அடடடட, ஏய் கொம்பா கொம்பா, நிதானம் நிதானம். இல்ல எல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் போவதில்ல, கீழே தள்ளியாவது விட்டுடாத. எல்லாரும் நிதானமா போங்க. ஏன் இவ்வளவு அவசரம், இவ்வளவு குதியல்? எல்லாரும் நிதானமா போங்க. என் அருமை பசுக்களே, எம்பூட்டு நேரமானாலும் வழக்கம் போல உங்க எல்லாரு வயிறும் நிறைய மேய்ச்சல கொடுத்து நல்ல தண்ணிய குடிக்க வச்சு திருப்தியாதான் அந்தியில அழைச்சிட்டு போவேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, போங்க போங்க.

0: பாத்தீங்களா எவ்வளவு பச்சையான புல்லுங்க. எல்லாரும் போய் வயிறார மேய்ங்க. நான் இந்த மரத்தடி நேர்ல உக்காந்து இருக்கிறேன். சொல்ல மறந்துட்டேனே, யாருக்கேனும் தாகம் எடுத்தா கரை புரண்டு ஓடுற இந்த காவேரியில இறங்கிடாதீங்க. அது சில நேரத்துல பெரிய ஆபத்தா போயிரும். அம்மான்னு கூப்பிடுங்க, நான் வந்து கூட்டிட்டு போய் காவேரிக்கார துறையில தண்ணி குடிக்க வச்சு கூட்டிட்டு வரேன். சரி சரி, கவனமாக மேய்ங்க. அப்பாடா, என்ன வெயிலு என்ன வெயிலு, மனுஷன் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. நம்ம வாய் பேசுறோம் சொல்றோம், ஆனா இந்த வாயில்லா ஜீவனுங்க என்ன பண்ணும்? ஈஸ்வரா, நீ தான் எல்லாரையும் காப்பாத்தணும். ஏ சுரபிமா, சுசிலை, ஏ கொம்பா, அங்க ஒண்ணு இல்லாத இடத்துல என்னத்த மேறீங்க? எல்லாரும் நிறைய புல்லு இருக்கிற இங்க வந்து மேய்ங்க. நல்ல ஆகாரம் இங்க இருக்கல, ஏன் எல்லாரும் எதை எதையோ தேடி அலையிறீங்க? எல்லாரும் இங்க வாங்க. சரி சரி, எல்லாரும் கவனமா மேய்ங்க, நான் இந்த மரத்தடியில இருக்கேன்.
1: ஆவடுதன் துறையை விட்டு நீங்காததோர் கருத்து சிவயோகியார் உள்ளத்தில் தோன்றி எழுந்தாலும் பொதிகை மலை சேரும் விருப்பால் அத்திருப்பதியை நீங்கி காவிரி ஆற்றங்கரையை அடைகின்றார். அங்கே கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றினை தரும் பசுவினங்கள் ஒரு சோலையில் அழுது அரற்றி கதறுவதை காண்கின்றார்.

சிவசிவா, பசு கூட்டங்கள் மிகுந்த வருத்தத்துடன் அழுது புலம்புகின்றதே. எம்பிரான் விரும்பி ஆடி அருள்வதற்கு தூய திருமஞ்சனம் ஐந்தும் அளிக்கும் உரிமையை உடையன.

0: இப்பசுக்களை மேய்க்கின்ற மூலன் விதியினாலே இறந்துவிட்டான். இவன் பேணி வளர்த்த பசுக்கள் மிகுந்த துயரமடைந்து அவனை சுற்றி வந்து கதறுகின்றதே. இவன் மீண்டும் உயிர் பெற்றாலன்றி இப்பசுக்களின் துயரத்தை போக்க முடியாது. நம்பர் அருளாளே, இப்பசுக்கள் உற்ற துயரத்தை போக்குவேன்.
1: மூலனுடைய உடலில் தம் உயிரை சேர்ப்பிக்க திருவுள்ளம் கொண்ட சிவயோகியார் தம் உடலை தீங்குறாத வகையில் ஓரிடத்தில் காவல் செய்து வைத்து தாம் பழகியிருந்த யோக சாதனையின் வழியால் அம்மூலனுடைய உடலில் தமது உயிரை செலுத்தி

0: சிவயோகியார் மூலனது உடலில் திருமூலராய் அழகும். பசுக்கள் எல்லாம் அது கண்டு நாத்தழும் மேல அவரை முகந்து அணைந்து கனைப்பொழு நயந்து வாய்க்கப்பெற்று எழுந்த மகிழ்ச்சியால் வாழெடுத்து துயருடையனவாகி நிறையாக மெய்ச்சென்ற பசுக்களின் கூட்டம் மகிழ்வுற்றது கண்டு சுந்தரநாதர் என்னும் திருமூலத்தேவநாயனார் மிகுந்த அன்புடன் அப்பசுக்கள் சென்று மேலாக மேய்ந்த அப்பசுக்கள் எல்லாம் காவிரியாற்றின் துறையில் சென்று தண்ணீர் விரும்பி களைப்பு தீர்ந்து கரையேறி பின் மலர்கள் விரிந்த சோலையின் நிழலில் இனிதாக தங்கிட தாம் காவல் செய்தார்.
1: துறையுறையும் இம்மன்னலே உமையம்மை பசு உரு கொண்டு பூசித்து இத்தலத்தில் ஆவுற்ற பெருந்துயரத்தை போக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் சிவசிவா. மாலை நேரம் நெருங்கிவிட்டது. இப்பசுக்கள் எல்லாம் தங்கள் இடங்களை நோக்கி செல்ல தொடங்கிவிட்டன. பசுக்களின் பின் சென்று அவை தத்தம் இடங்களுக்கு பாதுகாப்பாக சென்றடைந்த பின் மீண்டு வந்து மறைத்து வைத்த உடலுக்குள் சென்றுவிட வேண்டும். சிவசிவா சிவசிவா.

தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முங்குமினி. மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முங்குமினி. நம பார்வதி பதை ரகர மகாதேவ. இறைவன் நமக்கு மூல பண்டாரத்தை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டவரை சிவபெருமான் தான் முதல்ல. ஆகவே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஆகவே நான் படிமுறையிலே இன்றைக்கு சிவபுண்ணியங்கள் ஆலய வழிபாடு என்று சிந்தித்துக் கொண்டு இன்றைக்கு சிவ பூஜை என்கின்ற தலைப்பிலே கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த சிவ பூஜையை பற்றி இன்றைக்கு ஒரு வகுப்பு தான் சொல்ல முடியும். ஆகவே சில முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லலாம் என்று கருதுகிறேன். எதையுமே நுழைவதற்கு முன்பாக அது என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் நம்முடைய உண்மையான கடவுள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. அப்படி தெரியாதனாலதான் நாயேன்னு சொல்றார் மாணிக்கவாச சுவாமிகள். நாய்க்கு தலைவனை காணக்கூடிய ஆற்றல் உண்டு, நமக்கு நம்ம கடவுள் யார் நமக்கே தெரியல, அதான் நாயினும் கடையன்னர். ஆகவே நம்முடைய கடவுள் யார் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டாச்சு, அதுக்கப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அருமையா விளக்கினாங்க. இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தமே அத்துவித சம்பந்தம்

ஆகவே கடவுள் ஒரு தனிப்பொருள், உயிர் ஒரு தனிப்பொருள், இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அல்லது உறவு? ஆகவே அவருக்கு நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர் ஆண்டான் நம்ம அடிமை என்று தெரிந்து கொள்கிறோம். சரி, ரெண்டாவது யாருன்னு தெரிஞ்சாச்சு, நம்ம என்ன உறவுன்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நாம் ஏன் வழிபட வேண்டும்? வணங்குதல் என்று சொன்னால் எல்லா தெய்வங்களுக்கும் வணங்குதல் தான், ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் வழிபடுதல் ஒன்னு வச்சாங்க. வணங்குதல் என்பது வேறு, வழிபடுதல் என்பது வேறு. ஆகவே அவரை நாம் வழிபட வேண்டும். அதான் கட்டதனால் ஆய பயன் திருவள்ளுவரே சொல்லிட்டார். சரி, அடுத்து முடிஞ்சுதான். அப்ப என்ன அடுத்த அவர் கேள்வி வருது, எப்படி வழிபட வேண்டும்? அடுத்த கேள்வி, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா இன்னொரு கேள்வி வந்துருது. ஆகவே இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அல்லது வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான் சிவபூஜையிலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செயல். இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி, யார் பாவிகள் அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர் ஒன்று சொன்னாரு, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்றும்பர். அழுக்காறு தான் ஒரு பாவினார் திருவள்ளுவர், அது உலக நிலைக்காக சொன்னார். ஆனா திருமுகத்தை போய் யார் பாவி என்றால், பாவிங்கிறதுக்கே பல பேர் பல வழக்கம் கொடுத்துக்கிறாங்க இல்லையா. அவர் இங்கிலீஷ்கார வழக்கம் சொன்னா, யார் பாவின்னு, ஏ பொட்டன்ஷியல் செயின்ட் அப்படின்னா, ஹூ இஸ் எ சின்னர், ஏ பொட்டன்ஷியல் செயின்ட், ஹூ இஸ் எ செயின்ட் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்ஃபார்ம்டு சின்னர் அப்படின்னா, அது ஒரு விதமான விளக்கம். ஆகவே பாவிகள் என்று சொன்னால், நாம் வந்து திருவள்ளுவர்கிட்ட போய் திருமுகத்தை போய் கேட்டா அவர் என்ன சொன்னார்னா, இறைவனை வழிபடுவதற்குரிய ஒரு சின்ன மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை தெரிந்து கொள்ளாதவன் பாவினர். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிருக்கும் எண்ணிலே பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னவும் மாட்டாமல் நழுவுகின்றாரே. இறைவனை ஒரு லேசா வழிபடலான்னு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப எளிமையான முறை, பூ உண்டு நீர் உண்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணு வேண்டாம். அந்த பூ உண்டு நீர் என்று தெரியாதவனை போய் என்ன சொன்னார்னா, எண்ணிலி பாவிகள், தெரியாதவன் எண்ணிலி பாவிகள்ன்றார். அதனால அந்த பாவி என்பதற்கே பலவிதமான பொருள்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ஞான நோக்கிலே சிவபெருமானுடைய வழிபாட்டை நாம் யார் கைவிடுகிறோமோ அவர்கள் தான் பாவி. அதான் திருமூலர் சொல்கிறார். அப்படியான இந்த இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற நியமத்தை எங்கே சொல்லியிருக்கிறது என்றால், சிவாகமங்களிலே தான் சொல்லியிருக்கிறார். அதோட சிவபெருமானுக்கு என்னன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன வீக்னஸ் ஒன்னு இருக்கும். உலகத்துல பாக்குறோம் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அது போல சிவபெருமான் விருப்பு வெறுப்பு அற்றவன், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையா. வேண்டுதல் வேண்டாம இலான்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கான். அது என்னன்னு கேட்டா, ஆன்மாக்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். அது எங்க சொல்றாருனா, சேக்கலார் சுவாமியில் சொல்றார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சொல்றார், எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. அம்பாளுக்கு உபதேசம் பண்ணாராம், எண்ணிலே ஆகம் எத்தனையோ ஆகமங்களை அழிச்சி சிவபெருமான் தாம் விரும்பும் உண்மை பூசனை என்று அதை கேட்டவுடனதான் அம்பாள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பூஜை பண்ணா என்று திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சேக்கலார் சொல்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் என்னன்னு கேட்டா, நாமெல்லாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விருப்பம் அவரிடத்தில் இருக்கிறது. இது ஒண்ணு மட்டும் அவருக்கு விருப்பம் இருக்கு சிவபெருமானுக்கு என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அவரை வழிபட வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் எப்படி வழிபடுவதுன்னு அடுத்த ஒரு கேள்வி வந்தது. அவர் கற்பனை கடந்த சோதி, நம்முடைய மனத்தினாலையும் வழிபட முடியாது, வாக்கினாலையும் வழிபட முடியாது, காயத்தினாலையும் வழிபட முடியாது. ஆளை கண்டுபிடிச்சாதானே கேள்வி விழுந்து வணங்குவீங்க, ஆளே தெரியலையே. ஆக மனமொழிமைகளுக்கெல்லாம் கடந்தவன் கடவுள், கடந்தும் இருக்கிறான் உள்ளாகியும் இருக்கிறான், அதான் கடவுள்னு பேர் வச்சான். அவருடைய உண்மையான மேனி இருக்கு இல்லையா, அவருடைய பாடி, இறைவனுக்கு உண்மையிலே அவருடைய பாடி எப்படி சார் இருக்கும் நமக்கெல்லாம் கிளீனா தெரியுது இல்லையா. ஒரு நாளைக்கு பாடி எப்ப சார் எடுக்க போறாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப பேரை சொல், பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு இல்லையா, அது வரைக்கும் தான் பேரை சொல்றாங்க. அந்த காலம் வந்த உடனே இன்னாரை எடுக்கிறாங்கன்னு கேட்க போறது இல்ல, பாடி எப்ப சார் எடுக்க போறாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ அது போல சிவபெருமானுக்கு ஒரு பாடி இருக்கா இல்லையா என்றால், அதை

சாஸ்திரங்கள் கூறுகின்றன, அவருடைய சக்தியே அவருக்கு பாடியாக வரும். அது அவருக்கு அதிசூக்கும திருமேனி, அதுவும் ஒரு திருமேனி தான், அதுதான் உண்மை திருமேனி என்று கூட சொல்லலாம். அதை குறித்துக் கொள்ளுங்கள், சக்தி அவருக்கு அதிசூக்கும திருமேனி. அதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய உயிரையே அவர் திருமேனியாக கொள்ள முடியும். சைதன்ய சுரூபின்னு சொல்வார், மெய்கண்டார் சொல்வார், சைதன்ய சுரூபியாய் நிற்றலான் அப்படிம்பார். அது நம்முடைய ஆன்மாவையே ஒரு திருமேனியாக கொள்வார், அது சூக்கும திருமேனி. அதுக்கப்புறம் ஐந்தெழுத்தை அவருடைய திருமேனியாக கொள்வார், அதுதான் பஞ்சாட்சர திருமேனி, அது அவருக்கு தூல திருமேனி. இந்த மூணுடைய தன்மை ஒரு மாதிரி, அதாவது இறைவனுடைய உருவம், அருவுருவம், அருவம் என்று அது ஒரு வகையா சொல்றது, நான் இன்னொரு வகையா சொல்றேன். பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உருவம் அருவம் அருவுருவம் என்பது எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். அந்த மூணு எது கெடுக்கிறாருன்னா, நம்ம கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே, சித்தியார் சொல்வார். இந்த மூன்று வடிவங்களை எடுக்கிறார் என்றால், நம்முடைய ஒரு மேனியை போக்குறது ஒரு மூணு மேனி எடுக்கிறாராம். இந்த சித்தியார் ரொம்ப அருமையா சொல்வார், நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. இது இன்னொரு வகையான ஒரு வகுப்பு முறை. ஆகவே அது இல்லாம இதுதான் அவருடைய உண்மையான திருமேனின்னு வச்சுக்கலாம், சக்தி திருமேனி, ஆன்ம திருமேனி, பஞ்சாக்கர திருமேனி. அப்ப எது வரல நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், மாயை அவருக்கு திருமேனியாக வரவில்லை, அதான் முக்கியம். நம்ம எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சரிதான், என்ன நிலையிலே போய் பிறந்தாலும் சரிதான், நமக்கு மாயையிலிருந்து ஒரு உடம்பு கொடுக்கப்படும், ஞாபகத்தில் வச்சுடுங்க. எத்தனை பிறவி என்ன பிறவி எடுத்தாலும் சரிதான், நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84,000 யோனி பேதங்கள், எங்க போய் பிறந்தாலும் நமக்கு ஒரு பாடின்னு ஒண்ணு இருக்குது மாயிலிருந்து கொடுக்க போறாங்க. அது வித்தியாசமாக இருக்கும், ஒரு பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கும் அந்த பாடி மட்டும் மாறிடும் அவ்வளவுதான். ஆனால் இறைவன் என்ன பண்றாரா, நமக்காக வேறு சிலவற்றை திருமேனியாக கொள்ளுகிறார். அதுக்கு பேர் உபசார திருமேனியின் பேர். அத்துவாக்களை திருமேனியாக கொள்வார், மந்திரத்தை திருமேனியாக கொள்வார், பிம்பம் என்று சொன்னால் கல்லிலே அல்லது ஐம்பொன்னிலே அவர் ஆவாகனம் பண்ணா அது பிம்பம்னு பேர். தண்ணீர்ல ஆவாகனம் பண்ணா கும்பம், நெருப்பில் ஆவாகனம் பண்ணா தம்பம், அவ்வளவுதான் வித்தியாசம். பிம்பம், கும்பம், தம்பம். கல்லில் ஆவாகனம் பண்ணா பிம்பம், தண்ணீர்ல ஆவாகனம் பண்ணா கும்பம், நெருப்புல ஆவாகனம் பண்ணா தம்பம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, பிம்பம், கும்பம், தம்பம். ஆகவே இவற்றையும் அவர் திருமேனியாக கொள்ளலாம், ஆனா அது உபசார உண்மை இல்லைன்னு உபசார திருமேனிகள் அத்துவாவும் வடிவன முறைகள் எல்லாம். அப்ப ஏன்னு கேட்டா, இந்த உபசார திருமேனிகள் ஏன் கொள்ளுகிறார் என்றால், நமக்காக. நாம் நேரடியாக உண்மை திருமேனியை போய் பிடிக்க முடியாது, நம்மளால நாம போய் உண்மை திருமேனியை நேர நம்முடைய அறிவினாலே பிடிக்க முடியாது. ஆகவே அதுவரை அந்த உண்மை திருமேனியை நாம் அணுகுகின்றவரை உபசார திருமேனியை பிடித்துக் கொண்டால் போதும். ஆகவேதான் இந்த பூஜையில் நாம் செய்யறதெல்லாம் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, உபசாரம், சோடச உபசாரம்னு வச்சாங்க அதுக்கு பேர் இல்லையா. 16 உபசாரங்கள் தான் சிவபெருமானுக்கு பண்றோம், நாம் பண்றதெல்லாம் கோயில்ல பண்ணாலும் சரி வீட்டுல பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் உபசாரம். உபசாரம்னா என்ன அர்த்தம், உண்மை அல்ல என்பது அங்கு அடங்கி இருக்கு. உண்மை இல்லை, உண்மை திருமேனியை நீங்க வணங்கவில்லைங்கிற சொல்லிருக்கீங்க, பெரிய கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது. இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவபூஜையிலே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அதிகாரம் என்பது விசேட தீட்சை பெற்றுக்கொண்ட பிறகுதான். எப்பொழுதுமே முறையான வழிபாடு என்ன என்பதை முக்கியம். ஆக நம்ம கேட்டுட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை, எடுக்காமையே பண்ணா பயன் இருக்குமா சார், இருக்காதா சார், தீட்சை இல்லாமே வழிபட்டா அதுக்கு பலன் உண்டா இல்லையா. இல்ல எப்பயுமே மனித முயற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறோம் டிக்கெட் வாங்கணும்னு பெரிய கியூ நிக்குது, முதல்ல நாம என்ன பண்ணுவோம்னா கியூல நிக்காமையே டிக்கெட் வாங்க முடியுமான்னு முதல்ல பாப்போம். அது நம்ம இயற்கை அப்படிதான், எப்பயுமே இந்த சிரமப்பட்டு வாங்காம ஈஸியா வாங்குறதுக்கு வழி இருக்கான்னு பாப்போம். கியூல நிக்காம வழியே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் கியூல போய் நிப்போம். இது பொதுவாக ஒரு மனிதனுக்கு கூட யாராவது, யாருக்கும் எனக்கு படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே அடங்கிறான் இல்ல. அதான் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்ன உடனே நம்ம நினைப்போம்னா அதுல போகாமே வழி இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். இது அதான் சொன்ன, நம்முடைய சமயத்திலேயே மட்டும்தான் இந்த ஒரு சிக்கல், மற்ற சமயத்துல ஆப்ஷனே கொடுக்கல.
இல்லையா, உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நம்முடைய சமயத்தில் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆகவே சிவதீட்சை பெற்றுக்கொண்டு வழிபடுவது என்பதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த வழிபாடு, அதிக பலனை தரக்கூடிய வழிபாடு என்றுதான் அவர் ஆகமத்திலே விதித்திருக்கிறார். சிவாகமத்தில் விதித்தபடி சிவதீட்சை பெற்றுக் கொண்டு அனுஷ்டித்தால் ஒழிய முத்தி சித்தியாது அப்படின்னு சொல்லுவார். அருமணாவலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். ஆகையினால ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, அப்படி வழிபடாமல் பயன் இல்லேன்னு சொல்லல, அதான் கவனிக்கணும். பயன் உண்டு, பயன் இல்லைன்னு சொல்லல இல்லையா. சம்பளம் 100 ரூபா வாங்குறது சம்பளம் தான், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறது சம்பளம் தான் இல்லையா. ஆனாலும் அதிக சம்பளம் அதிக பயன் ஒண்ணு இருக்கு இல்லையா. ஆகவே இப்படி அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அது முதல்ல அது சொல்லணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல போறது அது இல்லை, ஏன்னா தீட்சையை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அப்படி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் வழிபடுவதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதுல நாம் செய்யக்கூடியதான் முக்கியமானது என்னன்னு கேட்டா அனுஷ்டானம். அனுஷ்டானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ பூஜைக்கு முன் நம்முடைய மனம் மொழி மெய்களை தூய்மை செய்து கொள்ளும் கிரியைக்கு அனுஷ்டானம் என்று பெயர். ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும், ஸ்கூட்டர்ல போறோம், ஹெல்மெட் வச்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெல்மெட் ஒரு சேஃப்டியை கொடுக்குது உங்களுக்கு இல்லையா. அதுபோல தீயணைப்பு படையினர் வர்றாங்க, அவங்க எல்லாம் ஃபைபர்னால ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, போட்டா தீ அவர்களை தாக்காது. ஆபரேஷன் பண்ண போறீங்க, ஆபரேஷன் பண்ண டாக்டர் என்ன சொல்றாரு, போய் அனேஸ்தட்டிஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாங்கன்றாரு இல்லையா. அப்ப என்னன்னா, ஒரு எதையும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகாஷன். அது போல அனுஷ்டானம்னா வேற ஒன்றும் கிடையாது. அணுன்னு சொல்லியாச்சுனாலே முன்னாடி செய்து கொள்வதுன்னு அர்த்தம். அது வந்து அனுபவம், அனுசந்தானம், அனுவாதம். இந்த அணுன்னு சொன்னா முன்னாடி செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆகவே சிவ பூஜைக்கு முன்னால் நம்முடைய மனம் மொழி மெய்களை தூய்மை செய்து கொள்ளும் கிரியைக்கு அனுஷ்டானம் என்று பெயர். இந்த அனுஷ்டானம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அகபூஜை. அது ரொம்ப முக்கியம். அகபூஜை என்று சொன்னால், இந்த பூஜைக்கு உள்ள திரவியங்கள் பொருள்கள், அந்த பொருள்கள் எதையுமே பயன்படுத்தாமல், மறுபடியும் சொல்றேன் வேகமா உங்களுக்கு எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், பூசை பொருட்களை மனதால் கற்பித்துக் கொண்டு ஆன்மாவை லிங்கமாக பாவித்துக் கொண்டு அனுஷ்டானத்திற்கு பின்னும் புற பூஜைக்கு முன்னும் செய்யப்படுகின்ற அந்த கிரியைக்கு அகபூஜை என்று பெயர். அகபூஜைன்னு சொன்ன உடனே அதுல எதெல்லாம் அடங்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூஜைன்னு சொன்ன உடனே சிவபெருமானிடத்திலே சம்பந்தம் வைத்துக் கொள்பவன் சைவன். சைவன்னா வெஜிடேரியன் அர்த்தம் கிடையாது இல்லையா. சைவன் என்ன அர்த்தம், நீங்க போர்டு கூட அப்படிதான் போடுறாங்க, சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் அப்படி அர்த்தம் இல்ல. சைவன் யார், சிவனோடு சம்பந்தம் செய்து கொள்வன் சைவன், அவ்வளவுதான். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல் திருமுறையில சொல்லிட்டார். அடுத்த கேள்வி என்ன வரும்னா, எப்படி சார் சம்பந்தம் வச்சுக்கிறதுன்னு வரும் அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன சொன்னாங்க, பூஜை ஹோமம் தியானம் இந்த மூணு நாளையும் அவரிடத்திலே சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை ஹோமம் தியானம். அப்பொழுது அகபூஜை என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நீங்க என்ன பண்றீங்க, சிவபெருமானை உபசாரம் பண்றீங்க, ஆனா எந்த பொருளையும் கையிட்டு தொடக்கூடாது அப்படி நினைச்சுடுங்க. எந்த பொருளையும் கையிட்டு தொடக்கூடாது, தொடாமலேயே நம்முடைய இருதயத்தை பூசைத்தானமாகவும் நம்முடைய நாபியை ஓமத்தானமாகவும் புருவ நடுவை தியானத்தானமாகவும் பாவனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய இருதயத்தை பூசைத்தானமாகவும் நம்முடைய நாபியை ஹோமத்தானமாகவும் புருவ நடு இந்த கோதண்டம் அது லலாடம் அதை தியானத்தானமாகவும் கொண்டு நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த கிரியைக்கு அகபூஜை என்று பெயர். அந்த அகபூஜையிலேதான், அகபூஜைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வர்றோம், எந்த பொருளையும் கையில தொடப்படாது இல்லையா, எல்லாம் கற்பனையிலே பண்ணிக்கணும், அதுதான் யோக அதிகாரம் பேரு. அதுதான் நான் சொன்ன நேத்து, அதான் மூன்று அதிகாரம், ஒன்று அர்ச்சனா அதிகாரம், மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம். யோக அதிகாரம்ங்கிறது யோகம்னு அகபூஜைன்னு அர்த்தம் அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, பொருள்களை எல்லாம் கற்பிக்கல சார், சிவலிங்கம் எது, நீங்க பூஜை பண்ணு சொல்லிட்டீங்க இல்லையா, எது சிவலிங்கம் அகபூஜையில, ஒரு கேள்வி. நம்முடைய ஆன்மாவே சிவலிங்கம், ரொம்ப முக்கியம்.
அதான் சொன்னாரு, தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். திரும்ப ரொம்ப அருமையா சொன்னார், தெள்ள தெளிந்தார்க்கு அப்படின்னா யோக முறையிலேயே வழிபடுகின்றவர்களுக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னா உனக்கு இல்லைன்னு அர்த்தம். தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்போ யாரும் அகபூஜை செய்கின்றவர்கள் தன்னுடைய ஆன்மாவையே சிவலிங்கமாக பாவித்துக் கொண்டு முதல்ல நாம பூஜை பண்றோம் சிவபெருமானுக்கு. இந்த 16 உபசாரத்தையும் பண்ணணும். அந்த 16 சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு என்ன பெயர் ஏன் செய்கிறோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, ஆன்மாவை லிங்கமாக பாவித்துக் கொண்டு அனுஷ்டானத்திற்கு பின்னும் புறபூஜைக்கு முன்னும் நாம் செய்து கொள்ளக்கூடிய அந்த உபசாரத்திற்கு அகபூஜை என்று பெயர். இந்த அகபூஜை பண்ணி முடிச்ச உடனே இப்ப சுவாமி எங்க இருக்கிறார், சிவபெருமான் எங்க இருக்கிறார், நம்முடைய உயிருக்கு உயிராக இருக்கிறார் அல்லது நம்முடைய இருதய கமலத்தில் இருக்கிறார். இப்போ மறுபடியும் என்ன பண்றீங்க, நீங்க சிவபூஜை பண்றதுக்கு ஒரு லிங்கம் வச்சிருக்கீங்க இல்லையா, ஆன்மார்த்த லிங்கம். அந்த ஆன்மார்த்த லிங்கம் சிவபெருமான் அல்ல, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, மூர்த்தின்னு தான் பேரு. அந்த மூர்த்தியிலே வந்து அமருகிறவன் மூர்த்திமான், மூர்த்தி வேற மூர்த்திமான் வேற. ஆகவே அந்த சிவலிங்கத்திலே நீங்கள் இந்த அகபூஜையை முடித்துக் கொண்டவுடன் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, சிவோகம் பாவனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாவனையிலே மிகவும் உயர்ந்தது சிவோகம் பாவனை. சைவம் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, மந்திரம் பாவனை கிரியை. இந்த மந்திரங்களிலே மிக உயர்ந்த மந்திரம் அஞ்செழுத்து மந்திரம், எத்தனையோ மந்திரம் இருக்கு. பாவனையிலே மிக உயர்ந்த பாவனை சிவோகம் பாவனை, கிரியையிலே மிக உயர்ந்த கிரியை ஆகம கிரியை. இதான் மந்திரம் பாவனை கிரியை. அந்த சிவோகம் பாவனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஜீவஸ்தாபனம். ஜீவஸ்தாபனம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்ம நம்மிடத்திலே இருதய கமலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் இதுவரைக்கும் அகத்துல வச்சு உங்க வழிபட்டேன், இனிமே புறத்துல வழிபடணும்னு விரும்புறேன் இல்லையா. இப்ப குழந்தைகள் மேல நம்ம எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அந்த குழந்தைகளை அள்ளி தழுவி கொண்டு உச்சி முகப்பதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. என் குழந்தைகள் அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த உடலை தழுவுவதோட இன்பம் கிடைக்குதா உங்களுக்கு, அன்பா இருக்குன்னு வாயில சொன்னா. அப்ப என்ன பண்ணும் சுவாமிட்ட, சுவாமி உம்மை இதுவரை நான் அகத்திலே வழிபட்டேன், இனிமேல் உம்மை புறத்திலேயும் வழிபட விரும்புகிறேன். இல்ல ரெண்டும் நிறைவேறணும், அகத்திலையும் வழிபடணும் புறத்திலையும் வழிபடணும். ஆகவே புறத்திலே உண்மை வழிபட வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொன்னால் நீர் என்னுடைய ஆன்மாவிலிருந்து பிரிந்து எனக்காக பிரிந்து இந்த சிவலிங்கத்திலே வந்து கொஞ்ச நேரம் அமரணும் உம பூஜை பண்றதுக்காக என்று கேட்கிறீர்கள். அப்படி கேட்டு அவர் வந்து சிவலிங்கத்திலே வந்து அமர்ந்ததாக நீங்கள் நினைத்துக் கொண்டு எங்க வந்துட்டாரு, ஜீவன்ல உள்ளவர் எங்க வந்துட்டார், இப்பொழுது சிவலிங்கத்துக்கு வந்துட்டார். அதான் ஜீவஸ்தாபனம். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் லிங்கத்துக்கு வர்றார், ஞாபகத்தை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஜீவஸ்தாபனத்துக்கு அப்புறம் 16 உபச்சாரங்கள் செய்கிறீர்கள். அது என்ன சொன்னாங்க, அதுதான் எல்லாம். நீ என்ன நீ அபிஷேகம்னா 36 குறளை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு, உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தவாறு சிவபெருமானத்துல எப்படினாலும் நீ விளையாடலாம். சுந்தரகிருஷ்ணன் மண்மையில் விளையாடுவாயின்னு சொல்ற இல்லையா, அது போல அபிஷேகம்னா என்னென்ன பொருளை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஒரு 36 அபிஷேகம் இருக்கிட்டதிட்ட, அதுல உங்களுக்கு என்ன சக்தி உண்டோ நீங்க பண்ணிக்கலாம். அப்படி அந்த ஒவ்வொரு உபச்சாரம், அபிஷேகம்னா ஒரு உபச்சாரம், பாத்தியம்னா ஒரு உபச்சாரம், ஆசிரமம் என்றால் உபச்சாரம், அது ஒன்னுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த 16 ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்தியம் என்றால் அவரை உரிமையாக்கி கொள்ளுதல். அப்படி நம்முடைய உடல் உயிர் ஆவி எல்லாவற்றையும் இருக்க உடைமையாக்கி கொள்கிறோம், அதெல்லாம் பாவனையிலே செய்றீங்க. அப்படி பண்ணீங்கன்னா புற பூஜை, அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த 16 உபச்சாரத்தையும் செய்த பிறகு கடைசியா ஒரு உபச்சாரம் இருக்கு, அதான் தாம்பூலம்னு பேர். முதல் உபச்சாரத்துக்கு ஆவாகனம்னு பேர், கடைசி உபச்சாரத்துக்கு தாம்பூலம் என்று பெயர். ஆகவே அந்த பூஜையெல்லாம் செய்து முடிப்பதற்கு முன்பாக, தாம்பூலத்திற்கு முன்பாக ஆன்ம நிவேதனம், அதாவது என்னுடைய உயிர் பொருள் ஆவி அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் எல்லாம் கொடுத்துட்டேன், டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துடணுமா. அப்புறம் சொன்னார், உயிர் ஆவணம் செய்து தந்திட்டால், அருமையா சொல்லுவார் திருவாரூர் தேவர், ரொம்ப அருமையான ஒரு தேவர் இல்லையா, உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி சொல்றாரு, உயிர் ஆவணம் செய்து தந்திட்டால் உன்கை தந்தால் அப்படின்னா.
அப்ப எல்லாம் இனிமே நான் வந்து உமக்கு அடிமை என்று நான் செய்துவிட்டு அதன் மின் வந்து ஆன்ம நிவேதனம் செய்து கொடுத்து விட்டு கர்ம சமர்ப்பணம், நான் செய்த எல்லா நல்வினை தீவினைகள்லாம் உங்களுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டேன், இனிமே நான் அனுபவிக்கக்கூடிய எதுவும் எனக்கு இல்லை, எல்லாம் உங்களுக்கு நல்வினையும் கொடுத்துட்டேன் தீவினையும் கொடுத்துட்டேன், அப்படிதான் பண்ணணும். எப்பயுமே ரெண்டை மட்டும் என்னுடைய தீவினையை மட்டும் நீ எடுத்துக்கிட்டே நல்வினை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா மறுபடியும் பிறந்தாகணும். அதான் நான் நம்ம அருமையா சொல்றார் பரிமையாளர், நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாய காரணமா இருத்தலில் இருள் சேரிருவினை என்றார் அப்படிம்ப. நல்வினையும் பிறப்புல உண்டு ஆழ்த்த போது உங்களை, ஆகவே அதை செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க மறுபடியும் இந்த 16 உபச்சாரமா என்ன சொல்லல, அந்த 16 உபச்சாரங்களை செய்து புறத்திலே வழிபடுகிறீர்கள், அதுக்கப்புறம் ஆன்ம நிவேதனம், அதுக்கப்புறம் நம்முடைய கண்மங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து விடுகிறோம், அதன் பின்பு மறுபடியும் என்ன பண்ணணும் சாமி அம்போன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா, மறுபடியும் இருக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பணும் இல்லையா, ஆகையாத மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா அதுக்கு பேர் திவ்ய முத்திரை, இந்த திவ்ய முத்திரையினால் இதுக்கு பேர் திவ்ய முத்திரைன்னு பேர், இந்த திவ்ய முத்திரையினாலே மறுபடி சாமிய எங்க கொண்டு எழுந்தள்ள பண்றீங்க, அந்த மூர்த்தியில இருந்து மறுபடியும் ஆன்மாவில மறுபடியும் கொண்டு எழுந்தள்ள பண்ணவர அவர் இருந்த இடத்துல யதாஸ்தானம். அதான் ஆலயத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஆலயத்துல இங்கிருந்து எழுந்தள்ள பண்றாங்க, பள்ளி அறையிலிருந்து எழுந்தள்ள பண்றாங்க சுவாமிய, அங்கேயும் ஒடுக்கம் உண்டு, ஆலயத்திலும் ஒடுக்கம் உண்டு, பள்ளி அறையில ஒடுங்கு சாமி மறுபடியும் விஸ்வரூப தரிசனம் அது தொடக்கம். ஆனா இங்க சிவபூஜை கேட்டா அண்டத்துல உள்ள சிவபெருமானை ஆவாகரம் பண்றதுதான் ஆலயத்துல, அண்டத்து ஆர்த்தாத்துவாக்களும் அப்படிங்கிற இல்லையா, பிண்டத்தில் உள்ள சிவபெருமான் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், அந்த பிண்டத்தில் உள்ள சிவபெருமான நீங்க வீட்டுல வழிபடுறதுதான் ஆன்மார்த்த பூஜை. அதான் நம்ம சொல்லும் போது தேவாரத்தை பாட சொன்னா முதல்ல திருச்சிற்றம்பலம் அப்படி சொல்லணும், படிச்சு முடிச்ச உடனே மறுபடியும் திருச்சிற்றம்பலம் அது பிடிச்சாங்க. ரெண்டும் என்னன்னு கேட்டா முதல்ல சொல்லக்கூடிய சிற்றம்பலம் என்பது பேரம்பலம், அண்ட வெளியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நமஸ்காரம் சொல்றீங்க, கடைசிய இந்த தகராலயம் இல்லையா, தகராலயம் அதான் ரகசியம், சிதம்பர ரகசியம், அதுக்கே ரகசியம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் ரகசியம்னு பேர் சிதம்பர ரகசியம், அல்லது ரெண்டு பேர் வச்சாங்க, ஒன்னு சிதம்பர ரகசியம் இன்னொன்னு தகராலய ரகசியம், பாமர சுவாமி எழுதியிருக்கார் நூல் தகராலய ரகசியம். அது ஏன்னு கேட்டா யோக காட்சியிலே மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், யோகிகளும் ஞானிகளுமே அப்ரோச் பண்ண முடியும், நம்மளால அதை அணுக முடியாது என்பதற்காக தான் ரகசியம்னு வச்சாங்க இல்லையா. ஆகவே அது என்னன்னா அதே போல பிண்டத்திலையும் ஒரு தகர் இருக்கு, அண்டத்திலையும் ஒரு தகராலயம் இருக்கு, ஆகவே அண்ட வெளி அந்த சிற்றம்பலம் ரெண்டு பேரும் சொல்லணும், ஒரே வார்த்தை தான் ரெண்டு அர்த்தம், அண்டத்தில் உள்ள சிவபெருமானே உனக்கு நமஸ்காரம், அப்புறம் பிண்டத்தில் உள்ள சிவபெருமானே உனக்கு நமஸ்காரம், ரெண்டையும் போட்டணும் தேவாரத்துக்கு முன்னும் பின்னும். ஆகையினால அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அவரை சிவ சம்யோஜனம், சிவ சம்யோஜனம் என்று சொன்னால் மறுபடியும் அந்த ஆன்மா அந்த சிவபெருமானை அந்த மூர்த்தியிலே இருந்து மறுபடியும் இருதயத்தில் ஒடுக்கிக் கொள்ளுவது, அது பேர் ஒடுக்கம்னு சொல்லலாம். ஒடுக்கம் சம்யோஜனம் என்றால் நன்றாக சேருதல் அர்த்தம், ஆகமத்தில் உள்ள வார்த்தைகள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப சிவபெருமான் எங்க போயிட்டாரு, பூஜை பண்ணி முடிச்சிட்டீங்க, சிவபெருமான் எங்க போயிட்டாரு, ஆன்மாவுக்கே போயிடுறார், மறுபடியும் இந்த சிவலிங்கம் ஒண்ணு இருக்க அதை என்ன பண்றது என்றால் அந்த சிவலிங்கத்தை தான் நீங்கள் பூஜை பெட்டியை எழுந்தவிட பண்ணுகிறீர்கள். அப்ப மூர்த்திய பெட்டகத்தில் எழுந்தவிட பண்றோம் இல்லையா, மூர்த்தி பெட்டகத்தில் எழுந்தவிடப்படுகிறார். அதுக்கப்புறம் திருக்காப்பு, அத பெட்டியை மூடுறதுன்னு சொல்லக்கூடாது, இப்ப வியாபாரிகள்ட்ட சார் கடையை எத்தனை மணிக்கு மூடுறீங்கன்னு கேட்கக்கூடாது, அது அமங்கலம் இல்லையா, இப்ப கடையை எத்தனை மணிக்கு சார் எடுத்து வைப்பீங்கன்னு கேட்கணும், அப்படி மரபு வச்சிருக்காங்க இல்லையா. அது போல திருக்கதவம் கோயில் பூட்டியாச்சான்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாது இல்லையா, நடை சாத்தியாச்சா அப்படி கேட்கணும், அதுக்கு ஒரு மங்கள சொல்ல வச்சிருக்கிறோம். அது போல அந்த பெட்டியை மூடுறதா வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் திருக்காப்பு. அதாவது இதுல சைவர்கள சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பூஜைக்கும் அவர்கள லிங்காயி செய்யக்கூடிய பூஜைக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவர்கள் அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கழுத்திலேயே தொங்கிக்கொண்டு இருக்கக்கூடிய பட்டகத்திலேயே தான் பூஜை வைப்பாங்க அவரை, மூலவரை அவங்க பெட்டியில வைக்கப்படாது, அவங்களுக்கு நமக்கு தான் பெட்டியில வைக்கணும், சிவபெருமான கழுத்துல தொங்க போட்டுட்டு அலையக்கூடாது. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா திருக்காப்பு,
திருக்காப்பி என்றால்

0: என்ன அவரிடத்திலே நான் வந்து குருநாதரிடத்தில் எது எப்படி தீட்சை வாங்கலாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு டெக்ளரேஷன் கையெழுத்து போட்டுதான் தீட்சை. நான் இந்த ஆன்மார்த்த மூர்த்தியை என்னுடைய ஆயுள் பரியந்தமும் ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழியானும் பரிமையர் சொல்வார், நான் குரு நிந்தனை சிவநிந்தனை அடியார் நிந்தனை செய்ய மாட்டேன், என் ஆயுள் பரியந்தமும் இந்த ஆன்மார்த்த மூர்த்தியை நான் பத்திரமாக வைத்திருந்து அவரை அர்ச்சிப்பேன், என்னால் இயன்றவரை குரு லிங்க சங்கம வழிபாடுகளை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதான் சொல்றாரு பரிமையாளர் சொன்னார், இத ரொம்ப அருமையாக ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் டெக்ளரேஷனே சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா சொல்வார். திருக்குறள் எழுதும் பொழுது எப்படி யான் எனது என்ன செருக்க எப்பொழுது எப்படி அறுக்க முடியும், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு எந்த உலகம் போகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமையின்படி நாம் சட்டத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன சொன்னாரு, வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆனா யான் எனது என்னும் செருக்கை அறுத்தால் என்ன கிடைக்கும், வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். அப்ப எல்லாரும் எழுதுனாங்க, இந்த யான் எனது என்னும் செருக்கை எப்படி அறுக்கிறது கேட்டாதான் சிக்கல் வரும். இதுக்கு வரைக்கும் அர்த்தம் புரியுது, இந்த யான் எனதுங்கிற செருக்கு எப்பொழுது அறும், நீங்க முயற்சியினாலே பண்ணீங்கன்னா நிச்சயமா அது விஸ்வரூபம் தான் எடுக்கும், அது அடங்கவே அடங்காது. அது சீஃப் மினிஸ்டர் ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆகலாமான்னு எடுத்தால பார்க்கும், பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் போய் நாம ஏதாவது பெரிய போஸ்ட் இருக்கலாமான்னு பார்ப்போம் இல்லையா, அது அப்படியே தான் போயிட்டு இருக்கும், அடங்கவே அடங்காது. அதனால சொன்னாரு, யான் எனது என்னும் செருக்கை எப்படி, அதான் பத்தாம் சூத்திரம். பத்தாம் சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யான் எனது என்னும் செருக்கருத்தல் என்ற திருக்குறளுடைய விளக்கம் தான் பத்தாம் சூத்திரம். நல்லா ஞாபகத்தில், ஏகனாகி இறைவனி நிற்க, ஏகநாதலும் இறைவனியும் செய்தால் ஒழிய யான் எனது என்னும் செருக்கை அறுக்க முடியாது என்பதுதான் அந்த திருக்குறளுக்கு மெய்கண்டார் கொடுத்திருக்கிற விளக்கம். அந்த ஒரு திருக்குறள் கொண்டு மெய்கண்டார் சூத்திரமே பண்ணிவிட்டார். ஆனா பரிமையாளர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, யான் எனது என்னும் செருக்கை எப்படி அறுக்கலாம், அவர் சொன்னார், ஆசிரியன்பால் பெற்ற உறுதிமொழிகளானும் யோக பயிற்சியினாலும் அவற்றின்கட் பற்றை நீக்குதல் அப்படின்னார். அவை அதெல்லாம் செய்து நம்ம வாங்குறோம். ஆகையினால அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை நாம் மிகவும் நேசிக்க வேண்டும், அதை மிக்க பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பீமருத்திரத்திலே விண்ணப்பம் செய்து அந்த திருக்காப்பு செய்து அங்கே பெட்டியிலே பூஜை பெட்டியிலே நாம் வைக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எரிபத்த நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எடுக்கும் அக்கதை இன்ற முள் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை எந்துடை நீ முடி கடை.

இல்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையரா திருத்துண்ட தொகையடியார் கொதம்போற்றி உள்ளை அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி இலை

பார்வதி பதே நாயன்மார்கள் திருவடி வாழ்க, சேக்கிழார் குருவாம் திருவடி வாழ்க, அருள்வடிவாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே இன்று பெரிய புராணத்திலே எரிபத்த நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது வீதி ஓலை செய்ய முயலுகிறேன். நாயன்மார்கள் திருவருளாலே இந்த லோகத்துக்கு வந்தார்கள். இவர்கள் எல்லாருமே முன்னே கைலாயத்தில் இருந்தவர்கள். இந்த லோகத்துக்கு வந்து சிவபெருமானுடைய பெருமைய பத்தியினாலே பெறுகின்ற பலனை எல்லாருக்கும் காட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அனுப்ப வந்தவர்கள். அப்படி வந்தபடியினாலே அவர்கள் செய்தற்கரிய காயம் கிடைச்சார்கள். கைலாயத்திலிருந்து வந்தபடியினாலதான் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதனாலே அவர்களுடைய பெருமைய அருமைய சிவியினாலே கேட்கணும், செய்யாட்டி கூட கேட்கணும். தர்மம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, செய்யணும்னு சொல்லிக்கிட்டாவது இருக்கணும். அதை கேட்டாராவது ஒரு செய்வோம், தர்மத்தை செய்யணும், தர்மம் செய்யல நல்லதுனாவது சொல்லணும். அரஞ்சய விரும்புன்னா அது ஆட்சி சூடியிலே அரஞ்சய விரும்புன்னா உனக்கு அதுல அதுல பிரியம் உண்டாகட்டும்னா எல்லாருமே தர்மம் பண்ண முடியுமா? சில பேர் பண்ண முடியும், சில பேர் சொல்ல முடியும். இப்ப என்னால தர்மம் பண்ண முடியல, என்ன பண்றேன், தர்மத்தை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது இது வாயினால செய்யற தர்மம், கையினால செய்த தர்மம் வேற, வாயினால இது வயசா கைங்கரியம், வாசா கைங்கரியம் சொல்லுவார் தாய்மாரா. சொல்றதுக்கு ஒரு புண்ணியம், செய்த என்ன அதிக புண்ணியம் தான். அதனால அந்த மனுஷன் தான் இதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு தகுதியுடையவர். ஆடு மாடுகள் எல்லாம் இதுக்கு இந்த கூட்டத்துக்கே வராது, கேட்காது. நம்ம கேட்காம மனுஷனா பிறந்தும் கேட்காம போனோம்னா அடுத்தாப்புல அப்படித்தான் ஆகணும். அதனால இந்த பிறவியை வந்து பயன்படுத்திக்கிறது, பிறவியை பயன்படுத்திக்கிறது, நல்லதை நினைச்சு நல்லதை கேட்டு நல்லதை பேடி நல்லதை செய்து நல்லதாகுது. அப்படிப்பட்ட ஒரு முறையில நாயன்மார்கள் சரித்திரம் ரொம்ப ஒரு அற்புதமான சரித்திரம். அது நம்ம தமிழ்நாட்டில்தான் நாயன்மார்கள் அதிகமா தோன்றியிருக்கிறாங்க, சிவனை பத்தி பண்ணி அதனால முத்திய பெற்றவர்கள். இன்றைக்கு சொல்லுகிற நாயன்மார் நம்ம மாவட்டத்துல நம்ம ஊருக்கு தலைநகரமா இருக்கிற கரூர்ல வருது. கரூர் தான் வேற எங்கேயும் அமெரிக்காவில கனடாவில சிறப்பாலை எல்லாம் பிறக்கல. அப்படிப்பட்ட நாயனர் இவருடைய பெயர் எரிபத்தர். பத்தர் எரிபத்தர், எரிபத்தர்னா பக்தர்களுக்கு வருகின்ற துன்பத்தை எரிபவர், பக்தர்களுக்கு வருகின்ற துன்பத்தை இடையூற்றை எரிபவர், எரிபவர்னா நீக்குவர் துன்பத்தை. அப்படிப்பட்ட ஒரு முறையில இந்த நாயனாரை பத்தி சேக்கலார் அறிவிக்கிறார். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன்னு சுந்தரது வரைப்பார. இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியால, இலை மலிந்த என்றால் அகலமான படைய படையாகிய வேல் ஆயுதத்தை கையிலே வைத்திருந்தவர். அது வேல் என்பது புது பெயர், ஆயுதங்களுக்கெல்லாம் நாயகமாக இருப்பது வேல் ஆகையினாலே வேலை சொல்லுவது. இவர் வைத்திருந்தது மடுன்னு பேர், மடு பரசு என்று சொல்றது கோடரி என்று சொல்லுவது. கையில வச்சிருந்தது மடு கோடரி என்று சொல்லுவது. கையில ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டே இருந்தார் கோடரி. அதனால இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியும் என்று சுந்தரது இவரை துரி செய்தார். மல்லல் நீர் ஞானந்தன்னுள் மழவிடை உடையான அன்பர்க்கு ஒல்லை வந்து உற்ற செய்ய உற்றிடத்து உதவுகிறார். இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா சீக்கிரமா வந்து அந்த இடத்துல என்ன உதவி பண்ணணுமோ அந்த உதவியே அப்படி செய்வார். சீக்கிரமா வந்து அவர் வேலை என்ன இருந்தாலும் ஓட்டுட்டு வேகமாக ஓடி வந்து அந்த அடியாருக்கு அந்த வேலையில என்ன உதவி பண்ணினா அந்த துன்பம் அவருக்கு போகுமோ அந்த உதவியை செய்து துன்பத்தை போக்குவார். ஒல்லை வந்து ஒல்லைனா வேகமாக வந்து உற்ற செய்ய உற்றிடத்து உதவும் நீரார் தன்மையுடையவர். எல்லையில் புகழின் மிக்கார் எரிபத்தர்,
இல்லாதது பெயரு எரிபத்தர், அவருடைய பெருமையை என்னாலே சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லணுங்கிற ஆசையினால சொல்றேன். அவருடைய பெருமைய சொல்ல முடியாது, அவ்வளவு பெருமையுடையவர். ஆயினும் என்னுடைய ஒரு ஆசையினாலே சொல்ல போகிறேன். சொல்லலாம் படித்தந்தேன் ஆசையால் சொல்லலுக்காம் என்று இவருடைய புராணத்தை தொடங்குகிறார். இவர் வாழ்ந்த ஊர் கருவூர் தான். கருவூர் வந்து மிக பழைய ஊர். கருவூர் ரொம்ப தொன்னடும் கருவூருங்கிறார், ரொம்ப பழைய ஊர். முசுகுந்த சக்கரவர்த்தி ஆண்டவர் அவருக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து அழைப்பு வந்துச்சு கல்யாணம். யாரு கல்யாணத்துக்கு? முருகனுடைய கல்யாணம், தெய்வயான கல்யாணத்துக்கு. தெய்வயான கல்யாணத்துக்கு எங்க இருந்து அழைப்பு வந்துச்சு? திருப்பரங்குன்றத்துல இருந்து. அப்படின்னா எவ்வளவு காலம் பாருங்க. அப்படி வந்தபடியினாலே அந்த ஊரினுடைய ஒரு பெருமை விளங்கும். அனபாயனுடைய நகரமாக இருந்தது. அனபாய சோழன் முடிசூட்டி கொள்ளுகின்ற ஆளுகின்ற நகரம் கருவூருக்கு மேற்கதான் வந்து கொங்கு நாடுன்னு சொல்றோம். கருவூர் வரலையும் சோழ நாடு. பொன்மலை குழி வென்றோங்க புதுமலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயஞ்சீர் மரபின்மா நகரமாகும் தொன்னெடுங் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூது. அதனாலே அனபாய சோழன் ஆகிய சோழ மரபிலே வருகின்ற அரசர்கள் ஆளுகின்ற மாமதில் மஞ்சு சூடும் மாளிகை நிறைவின் சூடும் தூமணி வாயில் சூடும் சோலையில் வாசஞ்சூடும் தேமலர் அழகஞ்சூடும் சிலமதி திருவிச்சூடும் தாமகிழ்ந்து அமர சூடும் சதமகன் நகர்ந்தாள அப்படின்னு இந்த ஊர் பெருமைய சொல்ற. அப்பவே ஊர் இவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு கருவூர். மாமதில் மஞ்சு சூடும், மாமதில் மஞ்சு சூடும்ல அவ்வளவு உயரமான மதில்களை உடைய வீடுகள் இருந்துச்சு அப்பவே. அதுல வந்து மேகங்கள்லாம் போய் சூழ்ந்துருக்குமா, உயரத்துல மேகம் சூடும் இல்லவா? மாமதில் மஞ்சு மாளிகை நிறைவின் சூடும், மாளிகையும் அப்படிப்பட்ட உயரமான மாளிகைகள். தூ மணி வாயில் சூடும், வாயில்களிலே மணிகள் கட்டிய கதவுகள் இருக்குமா. சோலையில் வாசஞ்சூடும், சோலைகள் அடர்த்தியான சோலைகள், நந்தன வனங்கள் இருந்து அதில் இருக்கின்ற மலர்களாலே வாசங்கள். தேமலர் அழகஞ்சூடும், அதனால அந்த கருவூர் வீதியிலே அந்த பெண்கள் அதிகமாக செல்லுவார்கள். அந்த பெண்களுடைய கூந்தலிலே மலர்கள் இருக்கிற அந்த மலருடைய வாசம் அதை சிலமதி தெரிவித்துடுங்கிறார். சிலமதினா இந்த முகத்துக்கு சந்திரனே வந்து உமையா சொல்றது, சந்திரன் போன்ற முகம். அப்படிப்பட்ட வானங்களுடைய மங்கையர்கள் தெருவில் சூடுவார்கள். தா மகிழ்ந்த அமர சூடும் சதமகன் நகரந்தாள. அதனால தேவேந்திரனுடைய நகரம் கூட மட்டம்னு சொல்லும்படியா இந்த கருவூர் சிறப்புடையிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மன்னிய சிறப்பின் மிக்க வளநகர் அதனில் மல்கும் பொன்னியல் குடிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால் துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்கள் சிந்தனீங்க அந்நிலை அரணார் வாழ்வது ஆணிலை என்னும் கோயில். அப்படிப்பட்ட நகரத்திலே தேவர்கள் வந்து போற்றக்கூடியதா இருக்கின்ற அந்த நகரத்திலே அன்பர்களுடைய மனத்தை விட்டு நீங்காத ஒரு இடம் இருக்கிறது. புண்ணிய அன்பின் மிக்க தொண்டர், புண்ணிய அன்பின்னு அன்பு அவனை நிறைந்து இருக்கிறது. துண்ணியன்னா துண்ணிய பனைமலர்னு வருது அல்லவா, அதனால் நெருக்கமாக அன்புதான் முழுவதும் இருக்குமா நெஞ்சுக்குள்ள. நமக்கு நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. அன்பர்கள் துண்ணிய அன்புன்னா அன்பை தவிர வேற ஒன்று இல்லாமல் இருக்கிறது, நிறைந்த அன்பு, நிறைந்த அன்பு. அப்படிப்பட்ட அன்பருடைய நெஞ்சை விட்டு நீங்காத இடம் இருக்கிறது, நெஞ்சை விட்டு நீங்காத இடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த அரண் ஆகிய சிவபெருமான் வாழ்கின்ற ஆணிலை என்னும் கோயில். ஆணிலை ஆகிய அந்த கோயிலுக்கு ஆணிலைன்னு பேரு, ஆணிலை அப்பர்னும் பேரு, பசுபதீஸ்வரர்னு பேரு. என்ன காரணம்னா காமதேனு வழிபட்டபடியினாலே, காமதேனு முன்னாடியிலே வந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டு போகுமா, அது சும்மா காட்டுல எப்படி முளைச்சிருந்தது அந்த லிங்கம், காட்டுல சுயம்புலிங்க அந்த கருவுலிங்கம் காட்டுல முளைச்சிருந்தது. அது மாடு காமதேனு வந்து அபிஷேகம் பண்ணி
சாமியை கும்பிட்டு போமா. தேவலோகத்து காமதேனும், தேவலோகத்து காமதேனும். அதனாலே சுவாமிக்கு பசுபதீஸ்வரனுக்கு பசு வழிபட்டதுனாலே, பசுக்களுக்கு தலைவராகி சிவபெருமான் இருக்கிறபடியினாலே பசுபதினு. சிவபெருமான் பசுக்களுக்கு தலைவர். பசுக்கள்னா நம்ம எல்லாம் பசுன்னு பேரு, நமக்கு எல்லாம் என்ன பேரு, பசுக்கள்னு பேரு. அவருக்கு பதின்னு பேரு. எல்லா மாடுகளையும் மேய்க்கிற ஒரு இடையர் யாரு, சிவபெருமான். எல்லா மாடுகளையும் காலையில எழுப்பிவிட்டு அப்புறம் சாப்பிட வச்சு அப்புறம் தண்ணி குடிக்க வச்சு பொழுதுக்கு மந்தையை எடுத்து அப்புறம் சாயங்காலம் கொண்டு கட்டி போடுறாரு. இவ்வளவுதான் நம்ம கதையே. இப்போ நம்ம மாட்டை அவுத்து விட்டு என்ன பண்ணுறான், மேய்க்கிறான், தண்ணி குடிக்க வைக்கிறான், அப்புறம் குடி கட்டி போடுறோம்ல. அதே இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இந்த சிவனாய இடையரு என்ன பண்றாரு, எத்தனையோ கோடி மாடுகளும் வைக்கிறான் திறந்து. காலையில எழுப்பி விடுறானா, எழுப்பி விட்டு அதனால அப்புறம் மேய வச்சு தண்ணி கொடுத்து அப்புறம் சாயங்காலம் கொண்டு கட்டி போட்டுற. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டி போடுறான். அப்புறம் போட்டுட்டு அது வாட்டில் விடிய விடிய விடிய கட்டி போடுறதுலேயே விடணும். அப்புறம் காலையில அவுத்து விடுவேன். இதுதான் நம்ம கடை. அதனால சிவபெருமான ஒரு இடையர், நல்ல இடையர், நல்ல மேய்ப்பர், அருமையான ஒரு வேலை. ஒரு வேலை அனைத்து மாடுகளையும் வைக்கிறான் பாரு, அதுதான் பெரிய ஆச்சு. எல்லா மாட்டுக்கும் தீனி போறேன். அதனால உயிர்களுக்கு பசுன்னு வேறு, சித்தாந்தத்துல உயிர்களுக்கு பசுக்கள் வேறு. அந்த பசுக்களை வந்து ஆழ்ந்தவராயிருக்கிற கடவுளுக்கு பதின்னு வேறு, அதனால பசுபதி. கல்யாண பசுபதீஸ்வரனு வேறு. இங்கே கருவில் இருக்கிற சுவாமி சிவனுக்கு, ஐயர்மல் இருக்கிற சாமி அதே சாமி தான், அது ரத்னகிரீஸ்வரர்னு வேறு. கடம்பூர் இருக்கிற சாமி அதே சாமி தான், அவர் தான் அங்கே இருக்கிறாரு, கடம்பூரேஸ்வரர்னு வேறு. ராமேஸ்வரத்தில் இருக்கிறவர் ராமலிங்கம்னு வேறு. காசியில் இருக்கிறது விஸ்வநாதர்னு வேறு. திருச்சியில் இருக்கிறவங்க தாய்மாரேஸ்வரர். இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் அவர் தான் இருக்கார், பேர் என்ன இல்லாத பேர். அவங்க அவங்க இஷ்டம் போல பேர் வச்சுக்கிடுறது. வேறு கும்பிட்றவெல்லாம் ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு போகிறது. எந்த பேர் வச்சாலும் அவருக்கு போகும். அதனாலே அந்த கருவில் இருக்கிற சுவாமிக்கு கல்யாண பசுபதீஸ்வரர் என்று பெயர். ரெண்டு கல்யாணம், கருவில் இருக்கிற சுவாமி ரெண்டு அம்பாள் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு, அலங்காரவல்லி சௌந்தரனாய். இன்னும் கருவூர் கோயிலுக்கு போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. நம்ம பக்கத்திலேயே, நம்ம பக்கத்திலேயே இன்னும் கருவூர்ல கோயில், கருவூர் கோயிலுக்கு போயிருக்கான்னு கேட்டா போயிருக்கிறேங்கிறாங்க. எங்க, மாரியம்மன் கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. மாரியம்மன் கோயில் தானே அப்படிங்கிறாங்கப்பா. சிவாலயம் இல்லை. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னேன், கருவுக்கு போகணும், நாளைக்கு போவாங்க. நிறமெல்லாம் பார்த்தா கைலாய மாதிரி இருக்கும் கோயில். நிறம் பார்த்தா கைலாசம் போலவே இருக்கும் கோயில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமா இருக்கு அம்பாள் அலங்காரவல்லி சௌந்தரனாய். அப்பிபாளையத்துக்குள்ள ஒரு பெண்ணு இருந்திருக்கிற அப்பிபாளையம் இருக்குது. அந்த பொண்ணு இந்த பசுபதீஸ்வரையே கட்டிக்கணும்னு இருந்தாளாம். ஆமாப்பா, அப்படியே இருந்து ஒரு நாள் கூட்டிட்டு வந்தாங்கன்னா சிவலிங்கத்துல கலந்துட்டாலும். இன்னும் வருஷத்துல ஒரு நாளைக்கு அபிவாளையத்துக்கு போயிட்டு இருக்காரு சாமி. அபிவாளையத்துக்கு பங்குனி திருவிழாவில் ஒரு நாளைக்கு போய் அங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல சாமி இருந்து வர்றவாளுக்கு பிரசாதம் பூவரத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படி வந்துகிட்டு இருக்காரு. மாமியா வீடு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அபிவாளையம் ஒரு மாமியா வீடு, மதுரை ஒரு மாமியா வீடு, ஏமயமல ஒரு மாமியா வீடு, எத்தனையோ மாமியா. அலங்கார வள்ளி சௌந்தரனாயி வழிபட்டது. அதற்கு மேல திருஞான சம்பந்தர் தேவாரம் உடையது. தொண்டலா

0: பாடியிருக்காரு திருஞானசம்பர். சுந்தர தேவாரம் கிடைக்கல, அப்பர் தேவாரமும் கிடைக்கல, எல்லாம் அந்த வழியா தான் போயிருக்கிறாங்க. சுந்தர இரண்டு தடவை அந்த வழியா போயிருக்கிறாரு. கருவூருக்கு பாடின பாட்டு கிடைக்கல. அப்படிப்பட்ட அற்புதமான தலம் அந்த கருவூர். குங்கு நாடுன்னு பேரு, கருவூரும் குங்கு நாடுன்னு தான் பேரு. குங்கு நாட்டுல தேவார பாடல் பெற்ற தலங்கள் ஏழு தலங்கள். வஞ்சினும் பேரு கருவூர். சங்கநூல் எல்லாம் இதே புறநானூர் சங்கநூல் எல்லாம் இந்த கருவூரை பத்தி புகழ்ந்து பாடுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் அந்த ஊர்ல இருப்பதுதான் இந்த ஆலய ஆணிலை என்கின்ற ஆலயம். ஆண்னா பசு, ஆண் என்று சொன்னால் பசு. அவன் ஆனாலே பசு, அவனாலே பசு, இன் பசு. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பது தேவா. அதனாலே அப்படிப்பட்ட காமதேனு பூசை பண்ணியபடியினாலையும், பசுக்களுக்கு தலைவனாக இருக்கின்றபடியினால், உயிர்களுக்கு தலைவனாக இருக்கின்றபடியினாலும் சுவாமிக்கு பசுபதியின் குழந்தை பிறந்தா பசுபதியின் பேர் வைக்க நல்ல பேர். அழக அரங்கு சிவ மகத்துவத்தை அப்படியே எடுத்துக்கணும். பதி அரண் பாசந்தன்னில் பட்டுழல் பசு நாம் என்றே விதியோடும் மறைகள் கூறும் மெய்மையை தெளிய வேண்டும். இதுவென உரைப்பன் காண்டி இவ்வரசு இயற்றையாங்கள் அதிர்கடல் அரிச்சு தேர்த்து அறையம் பலவும் காண்டி என்பது கந்தபுரான். அருமையான பாட்டு. பதி அறம் தலைவன் சிவபுரன். பதினா தலைவன், பதினா தலைவன். பதிபரதேன்னு சொல்றாங்க அல்லவா, பதி செதி பதினா கூட சொல்லுவா, செத்தி பதின்னு. இப்ப செத்தி பண்ணுவா, அவன் பதியா இருப்பான். செத்தி பதி புரியுதா, புரியுதா? செத்திபதிகள் தம்பதிகள்
1: சிவனத்தாலும் கும்பிட்டா. அப்ப ராமனுக்கு தலைவன் ஆச்சு ராமநாதன்.
0: இந்த கோயில போய் பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரன் பேர். பிரம்மபுரீஸ்வரன் பிரமா பூஷித்தலிங்க. பிரம்மபுரீஸ்வரன் பூஜை பண்ணுகிறவன் சின்னவன், பூஜை ஏத்துக்கிறவன் பெரியவன். இது என்ன சொல்லணும்? சொல்லுதுதான். ஆனா அப்படி பிரத்யேகமா சொல்றேன்னு சொல்றாரு கந்த புராணத்திலே கட்சி பச்சுவாரு. அதனாலே இப்படி அன்பில் மிக்க தொண்டர்தம் சிந்தனை இங்க அந்நிலை அரண அருவாழ்வுதான் ஆநிலை. அன்பு மிகுந்த மெய்யடியாருடைய நெஞ்சு விட்டு நீங்காத கோயில் அந்த ஆநிலை என்கின்ற அந்த தலம். புருட்டிரு மறை கடந்த புனிதரை இனித கோயில் மருத்துவரை மாற்று ஆற்றால் வழிபடும் தொழிலராகி இருக்கடு ஒடுங்கு கண்டத்து இறையவர்க்கு உரிமை உண்டார்க்கு அருட்பெரும் துண்டு செய்வார் அவர் எரி பத்தர் ஆவார். அதனாலே வேதங்களை கடந்து நிற்கின்ற விமலனாகிய பரமேஸ்வரனுக்கு இனியவராய் அந்த கோயிலே வழிபாடு செய்பவராயும் மருத்துறை மாற்று ஆற்றால், மருத்துறை என்று சொன்னால் மாயையினாலே வருகின்ற மயக்கு நீங்கும்படியாக வழிபடும் தொழிலராகி மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்கின்றவராய் இருட்கடு ஒடுங்கு கண்டத்து நீலகண்ட பெருமானுக்கு அன்பர்களாக இருக்கின்றவர்களுக்கு துண்டு செய்வார். சிவனுக்கு துண்டு செய்வது, சிவன் அடியார்களுக்கு துண்டு செய்வார். இது சங்கம பத்தி இருக்குது, அடியார் பத்தி இருக்குது. இருட்கடு ஒடுங்கு கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டார்க்கு அருட்பெரும் துண்டு செய்வார். சிவனடியாரனுக்கு அருப்பெரும் தொண்டு செய்வார். அவர் எரி பத்தர், அவருக்கு பேரு எரி பத்தர். பக்தர்களுக்கு வருகிற துன்பத்தை எரிபவர். இதுல பல வகையா அடியாரனுக்கு பணிகள் இருக்கிறாரு. அடியாரனுக்கு வஸ்திரம் கொடுத்தாரு ஒருத்தர், அடியாரனுக்கு சாப்பாடு போட்டாரு ஒருத்தர், அடியாரனுக்கு பொருள் கொடுத்தாரு ஒருத்தர், அடியாருக்கு வர துன்பத்தை நீக்கினார் ஒருத்தர், அடியாருக்கு வஸ்திரம் துவைத்து தந்தார் ஒருத்தர் என்று பலவாறு பணிகள். அவரவரால் என்ன பணி செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அடியார்களுக்கு பணி செய்வதனாலே அண்ணவருடைய அருள் சீக்கிரமாக கிடைக்கும். அதனாலே அந்த தொண்டை அருப்பெருந்துண்டு சொல்றார். அடியார்கள் செய்கிற தொண்டு பெருந்துண்டு அருப்பெருந்துண்டு செய்வார் அவர் எதிர்பார்த்தார். சைவம் ஓங்குவதற்காக அப்படி தொண்டு செய்தார். சைவ சமயம் விருத்தியாகும் பொருட்டு சிவாலயம் சிவனடியார்களுக்கு செய்கின்ற தொண்டினாலே சைவ சமயம் விருத்தியாகும். சைவ சமயம் மன்னிய சைவம் அங்க ஆனால் அவர் சடையான அன்பர்க்கு அடாதன அடுத்த போது முளையறி என்ன தோன்றி முரண்கடை எரிந்து தீர்க்கும் பழமறை பரசும் போய பரசும் எடுக்கப்பட்டார். அதனாலே அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்த போது அடாதன அடுத்த போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தது அல்லது மற்ற சத்துருக்களாலே மற்றவர்களால துன்பம் வந்தது மற்ற மிருகங்களால் துன்பம் வந்தது இப்படி எந்த வகையில துன்பம் வந்தாலும் உடனே சென்று சிங்கம் புறப்படுவது போல போய் இது குகையில் இருந்து சிங்கம் புறப்பட்டு வருவது போல புறப்பட்டு சென்று அந்த துன்பத்தை நிற்குவார். முளை எரி அரினா சிங்கம், முளைனா குகை. முளை எரி என்ன தோன்றி முரண்கட்டை எரிந்து தீர்க்கும் பழமறை பரசும் தூய பரசும் எடுக்கப்பட்டார். அதுக்கு என்ன வச்சிருந்தாரா துன்பத்தை தீர்க்கிறது? கையில கோடாலி வச்சிருந்தார். மழுவாயுதம்னு பேரு அதுக்கு, பரசுன்னு பேரு. பரசுராமன் ஒருத்தர் இருந்தான், அவன் கோடாலி வச்சிருந்தா அதனால பழி சம்பாதிச்சான். இவர் கோடாலியை வச்சு பழிய போக்கினார். அந்த பரசுராமனுக்கும் இந்த பரசுராமனுக்கும் வித்தியாசம். பரசுராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரசுராமன் 21 தலைமுறைய அரசர்களை கருவறுக்கிறேன்னு விரதம் பண்ணிக்கிட்டு அப்படி அரசர்களை கருவறுத்து அந்த ரத்தத்துல அப்பனுக்கு தர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி பண்ணான். ரொம்ப கொடுமையான, அதுக்கு போய் வர வாங்கியிருக்கிறான் காஞ்சிபுரம் வர வாங்கிட்டு வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கான். அதனாலே அவன் அவன் படியை சம்பாதிச்சான், இவர் படியை போக்கினார். அதனால இவருடைய அந்த ஆயுதத்தை வேதங்கள் போற்றுதான். இவருடைய இவருடைய மழுவாயுதத்தை வேதம் துதிக்குதான். அப்புறம் சுந்தரர் துதிக்கும் போது அவர் வேதம் துதிக்காம என்ன பண்ணும்? இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தருக்கு அடியேறு சுந்தரர் போற்றுகிறாரு. வேதமே வடிவான சுந்தரர், அப்புறம் வேதம் போட்டாமல். இப்படி இவருடைய தன்மை, இவருடைய தன்மை ஊருக்கரு ஒரு பேரு எரிபத்தரு, அடியாளுக்கு வர துன்பத்தை உடனே சென்று நீக்குவார். அப்படிப்பட்ட எரிபத்த நாயனார். எரிபத்த
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் 1 மந்திரம் 1-4 வரை விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. மாலாசூலாக்னிகண்டாமணில் சசக மகாகேது கட்வாங்க பாஷான் வீணாம் ஹேனாம் குஷேந்தோ சகல பரசுதாலால் புதாட்சசபஸ்வஹ தோர்பியாம் பிப்ராணமீட்யம் சகல ஜனனுதம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருத நடனமனந்த பிரபம் சிந்தையேகம் மகாதேவ சம்போ பரமேஸ்வர. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசகர் சொல்வது போல, நாம் அவருடைய அனுகிரகத்தினால் ரிக்வேத பஞ்சருத்ரங்களை பூர்த்தியாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்தோம். அப்பொழுது யஜுர்வேதத்தில், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள நமக பிரஷ்னம் சமக பிரஷ்னம் அப்படிங்கிறத கேட்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல ருத்ரம் 4 வேதத்திலும் இருக்கிறது. ரிக்வேதம், கிருஷ்ண சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சாம வேதம், அத்தரவண வேதம் ஆகிய எல்லாவற்றிலுமே இருக்கிறது. இந்த ருத்ர பிரஷ்னம் எப்படி பஞ்சருத்ரம் என்று ரிக்வேதத்திலே போற்றப்பட்டது, அதே போல கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இரு பிரிவாக இருக்கிறது, நமகம் சமகம். நமோ நமகா நமோ நமகா என்று 11 இறைவனை போற்றி, பூத கணங்களை போற்றி, சிவகணங்களை போற்றி, அதே போல எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கறது சமக பிரஷ்னம். இந்த ரெண்டையுமே சேர்த்து பாராயணம் பண்ணுவதுதான் லட்சணம். நமகம் சமகம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார்கள். 11 நமக பிரஷ்னம், 11 சமக பிரஷ்னம். முதல் தரம் ஃபுல் 11 பாராயணம் பண்ணி ஒரு சமக பிரஷ்னம், ரெண்டாம் தரம் முழு 11 பாராயணம் பண்ணி ரெண்டாவது சமக பிரஷ்னம். இப்படி பண்றதுக்கு, இப்படி பண்ணி முடிக்கும் போது 11 சொல்லி முடிக்கிறது ஒரு லகுருத்ரம் அப்படின்னு பேர். இது போல லகுருத்ரம், மகாருத்ரம், அதிருத்ரம் அப்படின்னு ஒன்னு இருந்துட்டே இருக்கு. இப்படியாக ருத்ர பாராயணத்துக்கு கிரமங்கள் இருக்கின்றன. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த ருத்ரத்திற்கு ரொம்ப விமரிசையாக, விசேஷமாக அபிஷேகத்திற்கு, சிவனுடைய அபிஷேகத்திற்கு இந்த ருத்ர பிரஷ்னத்தை பலர் பயன்படுத்தி நீங்களும் பார்த்திருக்க. இது ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ருத்ரம். பஞ்சருத்ரம் எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடியது இல்லை, ஆனால் இது ரொம்ப பிரசித்தமாக எல்லாம் நிறைய சீரீஸ் நிறைய வந்து இந்த ஸ்ரீருத்ரம் அப்படின்ற கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ருத்ரத்தை தான் நீங்க ருத்ரம்னு சொன்னாலே இதைத்தான் மக்கள் கூறுவார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த உள்ளார்ந்த ரகசிய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு இறைவனுடைய அருள் தேவை, அந்த அனுகிரகம் தேவை. எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு ரகசிய அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை, அவாவாளுக்குள்ளேயே குறிக்கக்கூடியது. உதாரணமாக ரிக்வேதத்தினுடைய கடைசி சூக்தத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்ம ஒன்று பார்த்தோம், ஏன் எல்லா தேவர்களும் இருக்கும்பொழுது சோமதேவனை கூப்பிட வேண்டும், சந்திரமா மனசோ ஜாதகா என்று கூறுவது போல மனசுக்கு காரணமான அந்த சோமதேவனை சொல்லி, நீ எங்களுடைய எதிரிகளை அழி அப்படிங்கிறதா சொல்லி, 7 அப்படின்னு சொல்றது நவரத்னம் நமக்கு எல்லாம் தெரியும். 7 இங்க என்ன சொல்றது அப்படின்னா, மனசுங்கிறது ஜீவாத்மா, ருத்ர பரமேஸ்வரன் பரமாத்மா, இவா ரெண்டு பேரும் சேரும்பொழுது நம்மளுடைய 7 முழு சக்தியை அடைந்து சப்தரத்னமாக ஜொலித்து, நீங்கள் இருவரும் எங்களுக்கு மங்களத்தை அனுகிரகம் செய்யும் அப்படிங்கிறதாக யோக பரமாக ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். அதையே சப்தரத்னம்னு சொல்லணும். ஒரு ஒரு நம்பருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு எண்ணிக்கைக்கும் அர்த்தம் இருக்கிறது உள்ளுக்குள்ள. அப்படி நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடியது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உள்ள ஸ்ரீருத்ர அனுவாகம். இதுல முதல் அனுவாக்கத்துல சிவ சங்கல்பத்தை மீறி நடந்தவர்களிடம் கோபம் கொண்டவராக சிவன் இருப்பது போல பாவித்து அவரை சாந்தம் செய்வதாக வேதம் பிரேரணை செய்து நம்மை. அதுக்கப்புறம் மேற்கொண்டு 2-9 அனுவாக்கம் வரை அவருடைய பரத்துவத்தை ஸ்தாபித்து, பரமான பகவான் சிவன் தான் அப்படின்னு அவருடைய பரத்துவத்தை ஸ்தாபித்து மேற்கொண்டு ருத்ர கணங்களை பூத கணங்களை நமஸ்கரிக்கின்றோம். நமஸ்கரித்து வேற என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்கிறது. சமக பிரஷ்னம் முழுமையாகவே நமக்கு வேணுங்கிற வஸ்துக்களை கேட்பது கேட்கும் ஒரு பட்டியலாகவே இருக்கிறது. சமக பிரஷ்னம் வரும்போது இதை பற்றி இன்னும் விரிவாக காணலாம். நாம் இப்போ ருத்ர பிரஷ்னத்துக்கு நமக்க பிரஷ்னத்துக்கு ஆபாத்தாளனபஸ்தலாந்தபுவனபிரம்மாண்டமாவிஸ்புரத் ஜோதிஸ்பாட்டிகலிங்கமௌலிவிலசத்பூர்ணேந்து வாந்தாமிருதைஹி அஸ்தோகாப்ளுதமேகமீஷமணிஷம் ருத்ராணுவாகான் ஜபன் த்யாயே தீட்சித சித்தயே த்ருபபதம் விப்ரோபிஷிஞ்சேச்சிவம். பாதாளத்திலிருந்து 7-14 லோகத்திற்கும் ஒரே ஜோதிஸ்வரூபமாக ஸ்படிக நிறத்தில் உள்ள அந்த லிங்க ரூபத்தை தியானம் செய்து இந்த நமக்க பிரஷ்னத்தை ஆரம்பிக்கிறோம். ருக்வேதத்திற்கும் யஜுர்வேதத்துக்கும் நிறைய ஸ்வர மாறுபாடுகள் இருக்கும். ஒரு சொல்லக்கூடிய விதமே மாறும். அது சொல்லும் போது உங்களுக்கே புரியும். நாம் அங்க ஒரு ஒரு எழுத்தையும் எப்ப ஸ்வரித்தம் வருதோ அங்க அதை அந்த எழுத்தை தனியா பிரிச்சு ஸ்வரம் போட்டு சொல்லுவோம். ஒரு தீர்காட்சரத்தில் ஸ்வரம் வந்தாலே அது தீர்கஸ்வரித்தமாக சொல்லுவது ருக்வேதம். ஆனா அதுல தீர்கஸ்வரித்தம் யஜுர்வேதத்துல தனியாகவே குறிப்பிடப்படும். அது எங்க நமக்கு சொல்லும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்க அந்த இடத்துல விளக்கி கூறலாம். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நம நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுபியா முததே நம. இது முதல் ருத்ர பகவானை ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று நமஸ்காரம் செய்து முதலில் எதற்கு நமஸ்காரம் செய்கிறது வேதம்னு பார்த்தா அவருடைய கோபத்திற்கு நமஸ்காரம் செய்கிறது. நமஸ்தே ருத்ர மன்யவ, மன்யோ அப்படின்னா கோபம். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்குழல்கள் வெல்க என்று மணிவாசகர் சொல்வது போல இங்க இவருக்கு புறம்பானவர்களுக்கு எப்படி தூரமானவராக இருக்கிறாரோ, மிகவும் அடைய முடியாதவராக இருக்கிறாரோ, இவரே அடைய முடியாதவராக இருந்துட்டா அப்புறம் அவன் எப்படி கடை தேறுவது? நீ கருணை காமித்தால் தானே அவன் கடை தேற முடியும் அப்படிங்கிறதுனால இங்க உன்னுடைய கோபத்திற்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. உத மேலும், இஷவே உன்னுடைய பானத்திற்கு நமஸ்காரம், மேலும் எங்களுடைய நமஸ்காரம் இதற்கு உரித்தானதாக இருக்கட்டும், உன்னுடைய தனுசுக்கு, உன்னுடைய வில்லுக்கு. வில்லும் அம்பும் இருக்குன்னா உனக்கு எவ்வளவு நல்ல ஒரு பாகு இருக்க வேண்டும். உன்னுடைய கைகளுக்கு நமஸ்காரம். இங்க ஒரு ரூப வர்ணனையை சொல்லி முதல்லயே வேதமாகப்பட்டது ஒரு தியானத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுறது. ஒரு கிராத மூர்த்தியினுடைய தியானத்தை ஏற்படுத்துகிறது. கையில அம்பும் வில்லும் எடுத்துட்டு ஒரு ஆஜானு பகுவான ஒரு தோற்றத்தை நம் கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திடுறோம். அதுவும் கோபமா இருக்கார் அப்படின்னு அவருடைய மனநிலையையும் சேர்த்து சொல்லுகிறது. நமஸ்தே ருத்ர மன்யவ, உன்னுடைய கோபத்திற்கு ஒரு நமஸ்காரம். யாத்தயிஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவாசரவ்யா யாத்தவதயா நோ ருத்ர மிருடய. நாம் சொன்னோம் இல்லையா மிருளைய அப்படின்னு ரிக்வேதத்துல வரும். இதுல எதெல்லாம் டல் டேன் வருதோ அதெல்லாம் லேன்னு வரும் ரிக்வேத பிராதிசாக்கியம். இதுல டகாரம் போட்டு வரும் யஜுர்வேதத்துல. ரிக்வேதத்துல லகாரம் அந்த இடையினத்துல வர லகாரம் போட்டு வரும் ரிக்வேதத்துல. இதுல மிருடைய அப்படின்னு சொல்றது அந்த மிருளைய சப்தமே தான் எங்களை இன்புறச் செய் அப்படிங்கிறது தான். எந்த பானம் சிவதமா மங்களம் கொண்டதாக இருக்கிறதோ, எந்த தனுகு எந்த வில்லாகப்பட்டது மங்களகரமாக இருக்கிறதோ, எந்த அம்புராத்துணி சரவியான அம்புராத்துணி மங்களகரமாக இருக்கிறதோ, அவை எல்லாம் எங்களுக்கு இன்பத்தை மட்டுமே செய்யட்டும் அப்படிங்கிறதாக இந்த ரெண்டாவது சொல்றது. ஏன்னா சிவன் மங்களம் அப்படிங்கும் போது சிவனுடைய அம்பும் மங்களம், சிவனுடைய வில்லும் மங்களம், சிவனுடைய அம்புராத்துணியும் மங்களம். சிவன் மட்டும்தான் மங்களம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய அவரை சார்ந்த எல்லாமே மங்களம் அப்படிங்கிறதாக இப்போ தியானம் பண்ணுகிறது. சிவன் வேற சிவனுடைய பாணம் வேறையா, சிவன் வேற சிவனுடைய அம்பு வேறையா, சிவன் வேற சிவனுடைய வில் வேறையா, எல்லாமே சிவமயம் தானே அப்படிங்கறத இங்க எடுத்து சொல்லி. யா தே ருத்ர சிவா தனுர கோரா பாப காஷினி தயானஸ்தனு வாசந்தமயா கிரிசந்தாபிசாகி. கிரிசந்த மலையில் இருந்து கொண்டு மங்களத்தை அருள்பவர் எந்த மலை? கைலாசம், பூலோக கைலாசம், சிதம்பரம். ஆனா அந்த பிரத்யக்ஷ கைலாசமே பூலோகத்துல இருக்குங்கிறது தான் விசேஷம். வைகுண்ட தாமம் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனா கைலாசம் எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாம் போக முடியும், இறைவனுடைய அனுகிரகம் இருக்குமே, ஆனால் கைலாச தாமத்தை போய் நாம் தரிசித்து வர முடியும். அந்த மலையிலே இருந்து கொண்டு மங்களத்தை உலகத்திற்கு தருபவரே ருத்ரரே. அகோரா அப்படின்னா சாந்தமானவன் அர்த்தம். கோரா அப்படிங்கறதனுடைய விருத்த பதம், ஆப்போசிட் டம் அகோரா அப்படின்னா. நாம் ஆனா என்ன நினைச்சுக்கிறோம், அகோரம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கார் போல சுவாமின்னு நினைச்சுக்கிறோம். அகோரம் அப்படின்னா சாந்தமானவர் அப்படின்னு அர்த்தம். சிவா மங்களமானவர். அபாப காஷினி பாவம் நீங்கிய நிலையை பிரகாசப்படுத்துகிறார். எது பிரகாசப்படுத்துகிறதுன்னா தனுகு. தனுகுனா உடல் வடிவம். எந்த ரூபமாகப்பட்டது பாவம் நீங்கிய தன்மையை பிரகாசப்படுத்துகிறதோ, தயா அந்த சந்தமயா உயர்ந்ததான மங்களத்தை கொடுக்கும் தனுவா அந்த ரூபத்தினால், நகா எங்களுக்கு அபிசாக சீகி எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்துவீர்களாக அப்படிங்கிறதாக இந்த மூணாவது. நாலாவதுல யாமிஷும் கிரிசந்த ஹஸ்தே விபர்ஷ்யஸ்தவே சிவாங்கிரித்ரதாம் குருமாஹிகும் சீ புருஷம் ஜகத். கிரிசந்தங்கிற பதத்தை மேலும் இங்கேயும் போடுறது. மலையில் இருந்து கொண்டு கைலங்கிரின்னு வச்சுக்கலாம், கைலையங்கிரியிலே இருந்து கொண்டு உலகத்திற்கு இன்பத்தை ஊட்டுபவரே. கிரித்ர மலையில் இருந்து கொண்டு சரணமடைந்தவரை ரட்சிப்பவரே. திராயதி திராணம் அப்படிங்கிறது ரட்சணம், காப்பாற்றுவது. திராயதி காயந்தம் திராயதி இது காயத்ரி. காயத்ரிக்கு அர்த்தம் யார் ஒருவர் அவரை பாடுகிறாரோ அதை காப்பாற்றுபவர் அப்படிங்கிறதாக பொருள். காயத்ரி என்கிற மந்திரத்தை இந்த ரக்ஷணம் கைலை மலையில் இருந்து கொண்டு உலகத்தை ரட்சிப்பவர், சரணமடைந்தவர்களை ரட்சிப்பவர் கிரித்ர அப்படிங்கிற பதத்தை போடுறது. இப்ப வந்து என்ன சொல்றது, யார காப்பாத்துறார் அப்படிங்கறத பாக்குறச்ச, அஸ்தவே விபர்ஷி அஸ்தவே. அஸ்தவேனா இந்த பாபிகள் யாரெல்லாம் வெளியில போயிட்டாலோ அவள் பேர்ல கோபமா இருக்கக்கூடிய இறைவனை தானே சாந்தம் செய்கிறது. இந்த பாவிகள் மேல் பிரயோகிப்பதற்காக ஹஸ்தே உம்முடைய கையில் யாம் இஷும் எந்த பானத்தை விபர்ஷி தரிக்கின்றீர்களோ, தாம் அதை சிவாம் சாந்தமாக குரு அதை சாந்தமா பண்ணுங்க, அவ மேல நீங்க கோபப்படக்கூடாது. புருஷம் அந்த மக்களையும் ஜகத்து இந்த லோகத்தையும் மாஹிகும் சீஹி நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது. எந்த அம்பை எடுத்து இப்ப அவன் அழிச்சிடுறேன் பார் அப்படின்னு அந்த வெளியில போனவனை நீங்கள் வந்து கோபமாக இருக்கிறீர்களோ அதை சாந்தமாக செய்து நீங்கள் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றேன். மேற்கொண்டிருக்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: இப்பொழுது ஆலய வழிபாட்டு முறை எனும் தலைப்பில் சிவத்திரு கார்த்திகேய சிவம் அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள், நம்மை நெறிப்படுத்துவார்கள்.
6: பிரணம பார்வதி பதஜே, பிரணம பார்வதி பதஜே. விடிவதுமே வண்ணீற்றி வெயிர் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று விடிவதுமே வெண்ணீற்றை மெயிர் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாயென்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாயென்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியனைய இடைமடவாள் பங்கா என்றும் துடியனைய இடைமடவாள் பங்கா என்றும் சுடலை தனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன்னலகிட்டு மெழுகும் விட்டு

மிகவும் வெற்றிகரமாக 168 மாதங்களை கடந்திருக்கின்ற இந்த அற்புதமான அருள் ஞான சபையினுடைய சத் சங்கத்திலே கூட்டத்திலே உங்கள் எல்லோரோடும் அநேகமாக நீங்கள் அனைவருமே 168 கூட்டங்களையும் கேட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். உங்கள் எல்லோருடன் ஒன்றியிருந்து நினைமீன்கள் உந்தமாக்கு ஊனமில்லை என்ற நாவுக்கரசர் பெருமானின் கருத்திற்கிணங்க ஆலய வழிபாட்டு முறை என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கான வாய்ப்பை அடியேனுக்கு நல்கிய அடியேனுடைய குருநாதர் சிவஸ்ரீ ராஜாபட்டர் அவருடைய புன்னார் திருவடி கமலங்களை முதற்கண் வணங்கி துதிக்கின்றேன். இது போன்ற ஒரு அருள் ஞான சபையை நிறுவிய தாயார் ஸ்ரீமதி ராதா தியாகராஜன் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப பணக்காரர்கள் எல்லாம் வந்து இந்த திருமுறைகள் எல்லாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய நிர்வாகத்தை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் போறாதே, எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும்னு ஒரு 10-15 வருட காலத்துக்கு முன்பு என்னோட குருநாதர் ராஜாபட்டர் ஐயா அவர்களோடு சேர்மன் ஐயா அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எட்டியது. தேவையில்லாத விஷயத்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதுல ஒரு கருத்து இருக்கிறது. அப்புறம் நான் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவன், இன்னும் மாணவன் தான், போன உடனே ஏதோ கும்பாபிஷேக விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார்கள், நீங்க எங்க பாடசாலையில படிக்கிறீங்களா? ஆமா. திருநீற்று பதிகத்திலே அருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர்னு ஞான சம்பந்தர் பாடுறாரு, என்ன அர்த்தம் சொன்னார்? நான் பதிகமே படிச்சதில்ல. அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டாரே, நம்மளால பதில் சொல்ல முடியல. என் மூஞ்சியை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சு படிச்சு எனக்கு தெரியல அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். நமக்கு என்ன தெரியறதுன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து நிறைய ஞானிகள் இல்ல, ஞானிகள் போல வேடமிடுவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிறாரே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுது நமக்கு. இதுல இருந்து தவம் பண்ணினா கூட அவன் ஆசையில இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் திருநீற்றை முறையாக இட்டுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. அருந்தவத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீர், மேற்பட்ட சிந்தனை. நமக்கெல்லாம் ஒரு பதவி வந்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களை பத்தி சிந்திக்கவே முடியாது, அப்படியே அப்படியே மோகத்துல மிதக்கிற மாதிரி ஆயிடுவோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஆலய வழிபாட்டு என்ற தலைப்பில் தான், வழிபாட்டு முறை. சிவபெருமான் ஒரு கடல், அந்த கடலினுடைய மறுகரையிலே வீற்றிருக்கின்றார் இடபாருடராக. பெரிய கடல், அந்த கடலினுடைய மறுகரையில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மறுகரையிலே நாம் எல்லாம் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய உண்மையான இயல்பு தெரியாமல் இறைவனுக்கு ஒப்பான ஆற்றல் இறைவனே நமக்கு தந்திருக்கின்றான் என்ற அறிவு இல்லாமல் அறியாமையில் மூழ்கி இருக்கின்றோம். ஒரு கிணற்றுக்குள்ளே குழந்தை விழுந்துட்டு சொன்னா தாய் எந்த விதமான யோசனையும் செய்யாமல் உடனே தாவி குதித்து அந்த குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்வாள். அவளுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அதுதான் தாயின் குணம். அப்படி ஒரு தாயை காட்டிலும் மேலான தயவுடையவனாகிய பரமேஸ்வரன் இறைவன், தாயிற்சிறந்த தயாவான தத்துவன் இந்த மறுகரையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற நம்மையெல்லாம் தன்னோடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவல் பூண்டு விளங்குகின்றான். ஆணவ மலத்தினில் அமிழ்ந்திய பசுக்களை அனவரதம் தன்னகத்தே ஐக்கியம் கோடற்கு அருந்தொழில்கள் 5 நனி ஆற்று ஐமுகன் நாகினி மானுடன் அவிண்டனல் ஆகமம் என்பார் பாம்பன் சுவாமிகள். எப்படி ஒரு ஆசை! சரி, பரமேஸ்வரன் ஆசைப்படுறார்னா அந்த ஆசை நமக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு போன் பண்ணி சொல்லணும், இல்ல ஃபேக்ஸ் அனுப்பணும், இமெயில் அனுப்பணும். அவர் அந்த கரையில இருக்கார், நாம இந்த கரையில இருக்கோம், தொடர்பே இல்லையே. முதல்ல ஒரு 2 பெரிய படகு அனுப்பினார். வேதம்னு ஒரு படகு முதல்ல வந்தது, பெரிய படகு.
அடுத்து சிவாகமம்னு ஒரு படகு வந்தது. ரெண்டு படகும் இந்த கரையில வந்து எப்படி உங்களை எல்லாம் அந்தந்த இடத்திலே வந்து இந்த கல்லூரியினுடைய பேருந்து ஏற்றிக்கொண்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்ததோ அது போல எல்லோரையும் ஏற்றி செல்வதற்காக இரண்டு படகுகள், வேதம் சிவாகமம் என்னும் இரண்டு படகுகள் மறுகரையை வந்து அடைந்தது. மறுகரையை வந்து அடைந்தவுடனே அந்த வேத சிவாகமத்திற்கு தலைவராக இருக்கின்ற ரிஷிகள் எல்லாம் மக்களை நோக்கி சொல்கிறார்கள், நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்ட துன்பங்களில் இருந்து நீங்கள்லாம் நீங்கி இறைவனுடைய பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார், எனவே நீங்கள் எல்லோரும் இந்த படகில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள், நேராக நீங்கள் இறைவனை சென்று அடையலாம், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயோ வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பாவா என்று நம்மளை எழுப்புகிறாரே மாணிக்க வாசக பெருமான். அதுபோல ஆகமங்கள் எல்லாம் நம்மை எழுப்புகின்றன, தட்டி எழுப்புகின்றன. வாழ்க்கை என்பது சாதாரணமாக பொருளை ஈட்டுவதும் திருமணம் செய்து கொள்வதும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும் பெரிய பெரிய வீடுகளை கட்டிக்கொள்வதும் அநேகமான வாகனங்களை மட்டும் கொண்டு செல்வதும் அல்ல. ஏன்னா இது எல்லாமே நமக்கு நடுவுல வந்தது, நடுவுலயே நம்மளை விட்டு போயிடும். இதுதான் ஆகமங்கள் நமக்கு கூறுகின்ற அறிவுரை. நமக்கு தெரியும், தெரியாம இல்ல, தெரியாம ஒரு விஷயத்துல பற்றுக்கொண்டிருந்தாலே ஆபத்து. நாம எல்லா விஷயமும் தெளிவாக தெரிந்திருந்தும் பற்று வைத்திருக்கின்றோம், தப்பு இல்ல. அதாவது திருமணம் செய்து கொள்வதோ குழந்தைகளை பெற்றுக் கொள்வதோ வீடு கட்டி வாழ்வதோ கோடான கோடி சொத்துக்களை வைத்துக் கொள்வதோ கூட தவறல்ல, தவறு என்று ஆகமங்கள் நம்மிடம் சொல்லவில்லை. ஆனால் அது நிலையானது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றன ஆகமங்கள். நிறைய உபதேசங்களை ஆகமங்கள் வழங்கியிருக்கின்றன, அதையெல்லாம் எடுத்து சொல்ல இப்போது காலம் இல்லை. என்னன்னா மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த கரையை மதுரை என்றும் அந்த கரையை சென்னை என்றும் வைத்துக் கொண்டால் பேருந்திலே பயணிக்கலாம், ரயிலிலே பயணிக்கலாம், தனியாக கார் வைத்துக் கொண்டு பயணிக்கலாம், விமானத்திலும் பயணிக்கலாம். ரிஷிகளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த படகிலே பயணம் செய்வதற்கு மக்களுக்கு முன்பு போல இப்பொழுது ஆர்வம் இல்லை. எப்போ உலக படைப்பிற்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட எல்லோரும் அதில் ஏறி அமரவில்லை. ஏன்னா அது மெதுவா ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து போய் சுவாமிகிட்ட சேருது. நமக்கு எல்லாருக்குமே பஸ்ல போறதை விட ரயில்ல போறதை விட கார்ல போறதை விட விமானத்துல போகிறதுக்கு பணம் இல்லாட்டாலும் விமானத்துல போறதுதான் பிடிக்கும், சீக்கிரமா போயிடலாம், அது என்னமோ சொகுசா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. சரி, மக்கள்லாம் இப்படி விரும்புறாங்களே அப்படின்னு சுவாமி பார்த்தார். ரொம்ப நாள் ஆச்சு லோகம் சிருஷ்டி பண்ணி, இன்னும் எத்தனையோ கோடான கோடி ஜீவர்கள் நம்ம கிட்ட வந்து சேரவே மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, எப்படியாச்சும் இவங்களை வந்து ஈர்த்தரணுமே நம்ம பக்கம், பிளைட் அனுப்புவோம் அப்படின்னு நாலு பிளைட் அனுப்பினார். ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒரு நாலு ஏர்லைன் அனுப்புறார். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர். வேகமா பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களப்பா, பிளைட்ல ஏறுங்கப்பா. பன்னிரு திருமுறைகள், அதுல முதல் எட்டு திருமுறைகள்ல இந்த அடியார்களுடைய பாடல்கள். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், திருமுறைகளை போற்றி பரவினாலே நாம் எடுத்த இடத்திலிருந்து இறைவனை சென்றடையலாம். அவர்கள் எல்லோரும் பல வகைகளிலே முயற்சித்தார்கள், நிறைய பேர் சேரல, டிக்கெட்டு சேரல. சரி, வேற வழி பண்ணுவோம். நான் ஞானம் ஆவுக்கரசர் பெருமான் வந்து நம்மை போன்றே பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர். ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு துன்பம் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமியும் கொஞ்சோண்டு காலம்தான், மாணிக்க வாசக பெருமானும் கொஞ்சோண்டு காலம்தான், 32 வயசு தான். ஆவுக்கரசர் பெருமானுக்கு அநேக துன்பங்கள் ஆரம்பிக்கும் போதே அவருடைய வாழ்க்கை வந்து அந்த ஆட்கொள்ளப்படுகின்ற நிலையிலேயே துன்பத்தால் தான் ஆட்கொள்ளப்படுகிறார். சூளையினாலே தவிக்கின்றது சூளை தவிர்த்தருளாய்ங்கிறார் சுவாமியை பார்த்து. சுவாமி க்ஷணத்துல தவிர்த்துறார், விபூதி கொடுத்த மாத்திரத்திலே துன்பம் நீங்கி விடுகிறது. தவிர்க்கின்றது சூளை தவிர்த்தருளாய் என்று கேட்டவர் இடைப்பட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக அல்லது 20 ஆண்டுகளுக்குள்ளாக நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம்
ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சொன்னார். சொல்லியிருக்காரு இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படியா தைரியம் வந்ததுன்னு நான் கேட்டேன் நாவுக்கரசர் சுவாமிகள்கிட்ட. சுவாமிகள் சொன்னார், அதுக்கு ஒரு வழி இருக்கு. இறைவன் அந்த கரையில இருக்கான்னு நீ தப்பா நினைக்காத. அந்த கரை இந்த கரைங்கிறதெல்லாம் புரியறதுக்காக சொல்றது. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். நானும் சுத்தி முத்தி பார்த்தா நமக்குள்ள தெரியல, நெஞ்சு தெரியுது, பல்லு தெரியுது, கால் தெரியுது, கை தெரியுது, சுவாமி தெரியுது. அதுக்கு என்னையா பண்றதுன்னு புரியலையே. இருமாந்து இருக்க வேண்டும், பெருமானுடைய சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன்களோங்கிறார். அதற்கு வழிய அங்க மாலையில போட்டு காமிச்சார், திரு அங்க மாலை. நாமெல்லாம் ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறோம். எப்படி வழிபட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறிய கருத்தை தெளிதின் அமுதம் போல நமக்கு விளக்கி காட்டுகிறார் நாவுக்கரசர் பெருமான். என்னன்னா, அவர்களுக்கு இருந்த பாவம் நமக்கு வருவதில்லை. நாமும் வழிபடுகிறோம், அவர்களும் வழிபட்டார்கள், அவர்களுக்கு கிடைத்த அளவுக்கு பயன் நமக்கு கிடைப்பதில்லை. அதே திருமுறைதான், அதே பண்ணிலே பாடினால் கூட அவர்களுக்கு கிடைக்கின்ற பயன் நமக்கு கிடைப்பதில்லை. கிடைக்கலன்னு நமக்கு என்ன வந்துருது? சந்தேகம் சுவாமி மேல போயிருது, அப்படி இல்லைன்னா மொழி மேல போயிருது. ஒருவேளை இந்த மொழிக்கு ஆற்றல் இல்லையோ, சம்ஸ்கிருதத்துல பாடினா தான் சாமி ஏத்துப்பாரோ. மொழிக்கும் நினைவுக்கும்

கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுங்கிறார். அது மட்டும் சொல்லல, அவர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்த முறைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தை. திருப்பி நான் பிறந்துட்டு போறேன், ஒரு ஒரு பிறவியிலையும் இறைவனை போற்றி வழிபடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற எண்ணமும் அவருக்கு வந்து விட்டது. துன்பக் கடலிலே மூழ்கியவர், தூயவனானவர். ஆலய வழிபாடு என்பது நமது கலாச்சாரத்திலே ஊறிப்போன ஒன்று. சாஸ்திரங்கள் பல இடங்களிலே இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகின்றன. நம்ம நாட்டுக்குடைய பேர் இருக்கே, பாரதம்னு பேர். அடியேன் சிங்கப்பூரிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஹிந்து சங்கம் என்ற ஒரு அமைப்பிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அப்பொழுது இந்த பாரதம் என்ற சொல்லுக்கு பொருள் கொள்ள வேண்டும், பொருள் செய்ய வேண்டும் என்று எண்ணி அங்கே நான் விளக்கம் செய்தேன். என்னப்பா இது பாரதம்? பா அப்படின்னா ஞானம்னு பொருள். பா அப்படின்னா ஞானம்னு பொருள். ரதம் அப்படின்னு சொன்னா ஆசை, பிரியம். இப்ப பாரதம் சொன்னா யாருக்கு ஞானத்திலே பிரியம் இருக்கின்றதோ அவர்களுக்கு பாரதியர்கள் என்று பொருள். இது நானாக கொண்ட பொருள், சாஸ்திரங்களிலே நான் எங்கும் பார்த்ததில்லை. அங்கே நம்மை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால சொல்லிவிட்டேன். அப்புறமா மகாகவியை படிக்கும் போது மகாகவி சொல்ற ஒரு இடத்துல, ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர். அப்படியே ஆனந்தமா இருந்தது எனக்கு. தெரியாம சொல்லிட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்து குற்ற உணர்வு அகன்றது. ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர். சந்தோஷம் எனக்கு. நாம் செய்த செயலை பெரியோர்கள் அங்கீகரிக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் இருக்கிறதே, கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. பிறகு இன்னொரு பெரியவர் சொன்னார், யாஸ்கர் என்ற ஒரு பெரியவர் சிக்ஷா சாஸ்திரத்திலே இதே பொருளை சொல்லியிருக்கிறார் என்று. அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, பரமேஸ்வரனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம், இருமாப்பு நமக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் இங்க பேச வந்தது, இல்லாட்ட வந்திருக்க முடியாது. இருமாப்பு இருக்க வேண்டும், அகங்காரம் இருக்கக்கூடாது. திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். கவலைகள் நம்மை மாய்க்காமல் நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அதை எப்பேற்பட்ட நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று போற்றுகின்றார். எதுக்கு சொல்றேன்னா, அப்பேற்பட்ட கலாச்சாரம் இருந்ததனாலதான் ஆலயங்கள் எக்கச்சக்கமாக இங்கே அமைந்திருக்கின்றன. அதே கலாச்சாரத்திலே வாழ்ந்த நமக்கு இன்று ஆலய வழிபாட்டு முறை பற்றி நாம் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதே என்கின்ற ஒரு ஒரு ஆதங்கம் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்திலே நமது நாடு எல்லா விஷயங்களுக்கும் பெயர் போன நாடு ஒரு காலத்திலே. இதை பற்றி இன்றைய இளைய சமுதாயம் இப்படி சிந்திக்கிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, இந்த மூன்று நாட்டை சேர்ந்த மக்கள் ஒருவர் பிரம்மனை நோக்கி தவம் செய்தாராம். பிரம்மா அவர்களை முன்னால தோன்றியவுடன் அமெரிக்காக்காரர் கேட்கிறாராம், எங்க நாட்டிலே எப்பொழுது பூரணமான அமைதி ஏற்படும், உள்நாட்டு பூசல்கள் எல்லாம் தீரும், சண்டை சச்சரவுகள் நீங்கும் என்று கேட்டாராம். உடனே பிரம்மா ஒரு 10 நிமிடங்கள் யோசித்து அதற்கு இன்னும் 140 வருடங்கள் ஆகும் என்று சொன்னாராம். கடவுளே அதை பார்க்க நான் இருக்க மாட்டேனே என்று சொன்னாராம் அவர். அடுத்ததாக இங்கிலாந்து நபருக்கு பிரம்மா காட்சி கொடுக்கிறார். அவரும் தன்னுடைய நாட்டினுடைய குறைகளை எல்லாம் சொல்லி எப்பொழுது இது தீரும் என்று கேட்டபொழுது 100 வருடம் ஆகும் என்று சொன்னாராம். அவரும் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேனே என்று சொல்லி இயங்கினாராம். அடுத்ததாக இந்தியர் எழுந்து கேட்டாராம் பிரம்மனை நோக்கி. பிரம்மா அழுதாராம், அதை பார்க்க நானே இருக்க மாட்டேனேனாராம். நமக்கு சிரிப்பு வருகிறது. எப்படி இருந்த ஒரு உயர்ந்த நாட்டை இந்த நிலைக்கு சிந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டார்களே. ஞானம் ஓங்கிய நாடாயிற்றே, உலகத்திற்கு ஆன்மீக

0: பாதையை தந்த நாடாயிற்று, உலக நாடுகள் போற்றி வணங்கிய தாயாயிற்று, விவேகானந்த பெருமான் இறங்கியுடன் தொட்டு வணங்கிய மண்ணாயிற்று. அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். நாமெல்லாம் அதற்கு கருவியாக வேண்டும். நம்மால் இயன்ற அளவு பணி செய்ய வேண்டும். அதனால்தான் இது போன்ற சொற்பொழிவுகளை செய்வதற்கு முயற்சிக்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: எனவே திருவருள் என்பது என்ன? இறைவனுடைய குணமாகிய ஞானம் அல்லது அறிவு. இறைவனுடைய பேரறிவு தான் திருவருள் எனப்படுகிறது. இறைவனுடைய பேரறிவு. எனவே சக்தி என்றாலும், இறைவனுடைய சக்தி என்றாலும், இறைவனுடைய திருவருள் என்றாலும், இறைவனுடைய ஞானம் என்றாலும் ஒரே பொருள் தான். ஞானம், சக்தி, திருவருள் எல்லாம் ஒரு பொருள் தான். ஏன் அதை இறைவனுடைய அறிவை அருள் என்று சொல்லுகிறார்கள், ஏன் திருவருள் என்று சொல்லுகிறார்கள்? இறைவனுடைய அறிவை, ஆன்மாவினுடைய அறிவை திருவருள் என்று சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லுகிற வழக்கம் இல்லை. இறைவனுடைய அறிவு தான் அருள் எனப்படுகிறதே தவிர ஆன்மாவினுடைய அறிவை அருள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அறிவினுடைய இயல்பு என்ன? இலக்கணம். அறிவினால் திருக்குறள் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவினுடைய பயனே இலக்கங்காட்டுதல், இறங்குதல் தான் அறிவினுடைய இலக்கணம். அறிவு படைத்தது, அறிவு பெற்றதனுடைய பயன் இறங்குதல், இறக்கங்காட்டுதல், கருணை. நாமும் அறிவு பெற்றிருக்கிறோம். ஆன்மாக்களாகிய நாம் அறிவு பெற்றிருக்கிறோம், அறிவை உடையவர்கள். ஆனால் நமக்கு கருணை எந்த அளவுக்கு இருக்கிறது? இல்லை என்று சொல்ல முடியும். இருக்கிற நமக்கு இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது. ஆனால் ஓரளவுக்குத்தான் இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய கருணை அதுதான் எல்லையற்றது. இறைவனுடைய அறிவுதான் கருணையாக எல்லா ஆன்மாக்களுக்கும் உதவி செய்கிறது. எனவே அவனுடைய அறிவைத்தான் அருள் என்று நாம் சிறப்பாக சொல்லுகிறோம். அந்த இறைவனுடைய திருவருள் எல்லா உயிர்களிடத்திலும் எப்போதும் கலந்து உடனாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனுடைய அந்த திருவருள் கலந்திருக்கிறது, உடனாக இருக்கிறது, எப்போதும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த திருவருளை ஒளி என்பார்கள். ஒளி என்னென்றால் அறிவு என்பதே ஒளிதானே. அறியாமை என்பது இருள். பார்த்திருக்கிறோம், அறியாமை இருள் என்றால் அறிவு ஒளி. எனவே உயிர்களிடத்திலே இருக்கிற அந்த திருவருளை எப்படி சொல்லலாம்? அக ஒளி அல்லது உள்ளொளி. உள்ளொளி என்பது திருவருள். இந்த உள்ளொளி எப்போது ஆன்மாக்களிடத்திலே கலந்தது என்றால் அனாதிகாலமாகவே, என்றுமே, என்றென்றும் உயிர்களிடத்திலே அந்த உள்ளொளி கலந்திருக்கிறது. ஒரு காலத்திலேதான் வந்து கலந்தது என்று சொல்ல முடியாது. உயிர்கள் என்று உண்டோ அன்றே உயிர்களிடத்திலே இறைவனுடைய திருவருளும் கலந்திருக்கிறது. நாம் இன்னொன்று பார்த்தோமே, ஆணவ மலத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன பார்த்திருக்கிறோம்? ஆணவ மலமும் உயிர்கள் என்று உண்டோ அன்றே ஆணவ மலமும் கலந்திருக்கிறது. ஆக உயிர்களிடத்திலே என்னென்ன கலந்திருக்கின்றன? ஆணவமாகிய இருளும் கலந்திருக்கிறது, திருவருளாகிய ஒளியும் கலந்திருக்கிறது. அது ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது நம்மிடத்தில். இப்படி ஒரே இடத்துல ஒளியும் இருளும் இருக்க முடியுமா? ஒரே இடத்துல இருக்க முடியுமா? முடியும். இந்த இடத்துல, இந்த அறையில ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது. ஒன்று மேலோங்கும், இன்னொன்று அடங்கி இருக்கும். இருள் மிகுந்தால் ஒளி அடங்கி இருக்கும், ஒளி மிகுந்தால் இருள் அடங்கி போய்விடும். இருள் இல்லாமல் போவதல்ல, இருள் அடங்கி கிடக்கிறது. அதேபோல ஆன்மாக்களிடத்திலே ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கிற இந்த கட்டுநிலையிலே திருவருள் ஒளி இருந்தும் புலப்படாமல் அடங்கி இருக்கிறது. இந்த சகல நிலையிலே ஆணவ மலம்தான் மிகுந்திருக்கிறது, திருவருள் ஒளி அடங்கி இருக்கிறது. இந்த திருவருள் பயனிலே, திருவருள் பயனிலே ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள், அந்த இரண்டாவது அதிகாரம் தானே, இருள் மல நிலை. மூன்றாவது அதிகாரமா நடத்தியாயிட்டா? முடிந்தது தானே? அதுல ஒரு பாட்டு பாருங்க. அன்று அளவி, அன்று அளவி உள்ளொளியோடு ஆமியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் என்று சொல்லுகிறாரு. எனவே அன்று அழகின அனாதிகாலத்திலேயே, அனாதியாகவே அழகின கலந்திருக்கிறது ஆணவ இருள். அன்று அழகி எதோடு? உள்ளொளியோடு, திருவருளோடு ஆணவ இருளும் கலந்திருக்கிறது. உள்ளொளியோடு ஆவி இடை, ஆவின உயிர், நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். இப்படி இந்த ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கின்ற இந்த சகல நிலையிலே இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது என்றால், ஆணவ மலத்தினுடைய இயல்பே அந்த ஆன்மாவுக்கு நான் என்ற உணர்வை கொடுக்கிறது. ஆணவ மலம் நான் என்ற ஒரு தன்முனைப்பை உண்டாக்குவது ஆணவ மலம். நான் ஒரு தனி முதல், நானே செய்பவன், நானே கர்த்தா, நானே தலைவன் என்ற தன்முனைப்பை ஆணவ மலம் உண்டாக்குகிறது. அதாவது இந்த ஆன்மா இறைவனோடுதான் இயைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. ஆனால் அதை தெரிய விடாதபடி இந்த ஆன்மா, நான் தனித்திருக்கிறேன், நான் இறைவனுக்கு வேறாக இருக்கிறேன் என்று இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது ஆணவ மனம். இறைவனை உணர விடாமல் நான் தனி, ஆனா அப்படித்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உடனாக இருக்கிற இறைவனை நாம் கூட இருந்து கண்காணியாக இருக்கிறான் என்று நாம் உணர்கிறோமா? இல்லையே, அவன் எங்கேயோ இருக்கிறான், அவனுக்கு தெரியாது நாம் செய்வதெல்லாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி அவனையும் நம்மையும் வேறுபடுத்தி வைப்பது ஆணவ மலம். எனவே இந்த ஆணவ மலம் இன்னும் என்னென்னமோ எல்லா தீமைகளுக்கும் அதுதான் அடிப்படை. ஆணவ மலம் எல்லா குற்றங்களுக்கும், அதனால்தான் ஆணவ மலத்துக்கு இன்னொரு பெயர் மூல மலம். மூல மலம் எல்லா தீமைகளுக்கும் மூலமாக இருக்கிற குற்றம் ஆணவ மலம். அது என்ன செய்கிறது அந்த ஆணவ மலம்? நான் என்ற ஒரு அபிமானத்தை உயிர்களுக்கு உண்டாக்கி உலக பொருள்களை நாடும்படியாக செலுத்துகிறது. உலக பொருள் மேல் விருப்பத்தை உண்டாக்குகிறது. இது வேண்டும், அது வேண்டும் என்ற உலகப்பற்றை உண்டாக்குகிறது. உலகப்பற்றை மட்டுமா, உடல்பற்று, நான் என்ற உடல்பற்று, எனது என்ற பொருள்பற்று ஆகிய இந்த இருவகை பற்றுக்கள், அகப்பற்று புறப்பற்று என்ற இரண்டு வகையான பற்றுக்களுக்கும் காரணம் இந்த ஆணவ மலம்தான். எனவே இந்த ஆணவ மலத்தினாலே உயிர் உலகத்தை நோக்கி ஓடுகிறதே தவிர உள்ளே நோக்கி, உள்ளே திரும்பி நான் யார் என்று நினைத்து பார்க்க அதற்கு நேரம் கிடையாது. ஆக உயிர் தன்னை உணர வேண்டுமானால் உள்நோக்கி தான் பார்க்க வேண்டும். வெளியிலே தேட முடியாது, உள்ளே உள்முகமாக ஆன்மா நோக்க வேண்டும். அதற்கு விடாது இந்த ஆணவ மனம். ஆன்மாவினுடைய அறிவை புறத்திலேயே செலுத்துகிறது. நாம் ஆன்மாவினுடைய இயல்பை பார்த்திருக்கிறோம். ஆன்மா எதை அறிந்தாலும் அதிலே அழுந்திவிடும் என்று பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு பொருளிலே அழுந்துகிற போது பிறவற்றை அறியாது. ஒரு நேரத்தில் ஒரு பொருளிலே தான் அழுந்தும். அப்படி அந்த ஒன்றிலே அழுந்தினால் மற்றவற்றை அது அறியாது. இப்ப உங்களுடைய சிந்தனையெல்லாம் எதில் அழுந்தி இருக்கிறது அப்படி நம்புகிறேன். அப்படி அழுந்தி இருந்தால் உண்மையிலேயே உங்கள் சிந்தனை மற்ற வெளியிலே செல்லாது. வீட்டை பற்றியோ நினைப்பு வராது. உங்கள் நினைப்பு வெளியே போயிருந்தால் இங்கே அழுந்தவில்லை என்ற பொருள். எனவே ஒன்றிலே தான் ஒரு நேரத்தில் அழுந்த முடியும். எனவே இந்த ஆன்மா இந்த ஆணவ மலத்தினுடைய தூண்டுதலால் உலக பொருள்களிலே அழுந்தி கிடப்பதனாலே அது உள்முகமாக தன்னை அறிய முயல்வது இல்லை. அதுதான் காரணம். எனவே ஆன்மா தன்னை உணராமல் இருப்பதற்கு காரணம் ஆணவ மலம். இந்த ஒரு மலம் மட்டும்தானா? இன்னும் இரண்டு மலங்கள் இருக்கின்றன. மாயை கண்மம் என்ற மும்மலங்கள் அல்லவா, மும்மலங்கள் சேர்ந்திருக்கின்றன ஆன்மாவில். அடுத்து மாயை என்ற மலம், அது என்ன செய்கிறது? இப்ப ஆணவ மலம் என்ன செய்கிறது என்று பார்த்தோம். ஆன்மாக்களுக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து உடல் பற்றையும் உலகப்பற்றையும் தந்து உலக பொருள்களையே நாடும்படியாக செய்கிறது. அதனாலே ஆன்மா உள்ளே இருக்கிற இறைவனையோ திருவருளையோ உணர முடியாமல் இருக்கிறது. இது ஆணவ மலம் செய்கிற வேலை. அடுத்து மாயை என்ற மலம், மாயாமலம். அதுதான் எது? மாயாமலம் என்பது என்ன? மாயா காரியங்கள், மாயையிலே தோன்றிய உடம்பு, தனு, கரணம். கரணம் என்பவை ஐம்பொறிகள் முதலிய கருவிகள். உடம்பு, உடம்பில் உள்ள கருவிகள், இந்த உலகம், உலகத்திலே அமைந்திருக்கிற நுகர்ச்சி பொருள்கள், இவையெல்லாம் மாயா காரியங்கள். இவை என்ன செய்கின்றன? நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இந்த மாயா காரியங்கள், அதாவது மாயையினுடைய இயல்பே ஆன்மாக்களை கவர்கிறது. மாயைக்கே ஒரு பெயர் மோகினி. மோகினி என்ற ஒரு பெயர், மோகினி. மயக்குவதனாலே மாயைக்கு மோகினி என்ற ஒரு பெயர். எனவே இந்த மாயை உடம்பு எவ்வளவு தூரம் நம்மை மயக்குகிறது? உடம்பு உடம்பினுடைய அழகு, அந்த உடம்பினுடைய வனப்பு மயக்குகிறது. அதே போல எனவே அவற்றிலே ஆன்மாவினுடைய அறிவு அழிந்து விடுவதனாலே இங்கேயும் தன்னை நோக்கி உணர்கிற திறம் ஆன்மாவுக்கு இல்லை. எனவே மாயையும் மயக்குகிறது. இப்ப ஆணவ மலத்தோடு சேர்ந்து இந்த மாயாமலமும் உயிர்களை வெளியிலேதான் உலகத்தை நோக்கித்தான் செலுத்துகிறது. சரி, இன்னொன்று கண்ம மலம். அது என்ன செய்கிறது தன்னுடைய பங்குக்கு? கண்மம் வினை, அதுதான் உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை, சுகதுக்கங்களை தருகிறது. சுகதுக்கம், இன்பம், துன்பம். இந்த வினையினாலே, கண்மத்தினாலே வருகின்ற இந்த சுகதுக்கங்களிலே ஆன்மா அழுந்தி விடுபட முடியாமல் அதிலேயே அழுந்தி கிடக்கிறது ஆன்மா. ஆக இப்படி ஒன்றுக்கு மூன்று மலங்களாக சேர்ந்து ஆன்மாவை உள்நோக்கி உணரவிடாமல், இறைவனை உணரவிடாமல், உலகத்தையே உலகப் பொருள்களையே பற்றி நிற்கும்படியாக செய்கின்றன. இந்த காரணத்தினாலே தன் மூலங்களின் காரணமாகத்தான் உயிர் தன்னை உணராமல், தான் யார் என்பதையே உணராமல் மயங்கி நிற்கிறது. எனவே ஆன்மா தன்னை உணர வேண்டுமானால் இந்த மும்மலங்களும் நீங்க வேண்டும். மும்மலங்களும் நீங்கினால்தான் ஆன்மா தன்னை உணர முடியும். அதுவரை முடியாது. மலங்களோடு கூடியிருக்கிற வரையில் ஆன்மா தன்னை உணர முடியாது. அந்த உண்மை இறைவனுக்கு தெரியாதா? எனவே இந்த ஆணவம் இந்த மும்மலங்களினுடைய வலிமையை ஆற்றலை படிப்படியாக குறைப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உலக அனுபவங்களை கொடுக்கிறான். உலக அனுபவங்கள் தான், உலக அனுபவங்களை பெறப்பெறத்தான் இந்த மலங்களினுடைய வலிமை குறையும். அப்படி இந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைகின்ற நிலைக்கு தான் என்ன பெயர், மல பரிபாகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மல பரிபாகம், மலம் என்றால் சைவ சித்தாந்தத்தில் மலம் என்றாலே அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். மலம் என்றாலே அது ஆணவன்தான், மாயை குறிக்காது, கண்மத்தை குறிக்காது. மலம் என்றாலே அது ஆணவ மலம். பாம்பு என்றாலே என்ன பாம்பை குறிக்கிறது? அங்க நல்ல பாம்புனா நல்லா என்ற பொருளுக்கு என்ன பொருள் தெரியுமா? எனவே பாம்பு என்றாலே அது அந்த நாகப்பாம்பை குறிக்கிறதே, அதுபோல மலம் என்றாலே அது ஆணவ மலம்தான். எனவே மலம் ஆணவ மலத்தினுடைய பரிபாகம். பரிபாகம்னா பக்குவாத குறைகின்ற தகுதி நிலையை அடைதல், படிப்படியாக அதனுடைய சக்தி குறைதல், அதனுடைய ஆற்றல் மெலிதல், ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் மெலிவடைதல். அதையெல்லாம் இதையெல்லாம் பின்னாலே நாம் எட்டாம் நூற்பாவிலே தான் போய் பார்க்க வேண்டும்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஓம் நம சிவாய்.

அதைத்தான் இந்த முதலாவது சூத்திரத்திலே, முதலாவது பாட்டு தான் சூத்திரம். ஏனைய பாட்டுக்கள் எல்லாம் அதற்கு விளக்கம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம், ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். முடிந்தது. தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்றே. ஆக இங்க இந்த நூற்பாவில் தருபவன் ஒருவன் வேண்டும், அதுதான் என்னது, இது என்ன, இதுதான் அனுமானம், அனுமான அளவை. அனுமான அளவையிலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதை என்ன என்ன உறுப்புல சேர்க்க வேண்டும், இதுதான் மேற்கோள். மேற்கோள் அனுமானத்துல தருபவன் ஒருவன் வேண்டும். இந்த உலகத்தினுடைய அமைப்பை முதலிலே சொல்லுகிறார். எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது, இது ஒரு தனிப்பொருள் அல்ல, இது ஒரு தனிப்பொருள் அல்ல, பிரிக்க முடியாத பொருள் அல்ல, இது ஒரு தொகுதி, பல பொருள்கள் கூடியிருக்கிற பல பொருள்களின் கூட்டமாகிய தொகுதி பொருள் தான் உலகம். எனவே பிரிக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த பகுதிகள் எவை என்றால், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று பிரிக்கக்கூடிய பகுதிகள். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இந்த மூன்று வகையாக பிரித்து விடலாம். ஒருவன் ஒருத்தி மற்றவையெல்லாம் மற்ற ஜடப்பொருள் எல்லாம் ஒன்று என்று மூன்று கூறாக பிரித்து விடலாம். நான் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னேன், நிலம் நீர் தீ காற்று என்று பிரித்து விடலாம், அது ஒரு முறை. இது அதைவிட எளிமையாக பார்த்த உடனே சொன்ன உடனே விளங்கும்படியாக ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று பிரிக்கக்கூடிய உலகம். இதைத்தான் மெய்கண்டார் எப்படி சொல்லுகிறார், அவன் அவள் அது எனும் அவை, அதைத்தான் இப்படி விளக்குகிறார். அலின் என்ன அர்த்தம் அலின்னா இவை இரண்டு அல்லாதது, அல்லாததுன்னு அர்த்தம், அகிரணை. எனவே ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம், இப்படி மூன்று பகுதிகளை உடைய அவயவ பகுப்பு உடைய இப்படிப்பட்ட உலகம் வறுமுறை வந்து வந்துன்னா தோன்றுகிறது. எனவே இதற்கு தோற்றம் உண்டு. இது செய்யப்பட்ட ஒரு காரிய பொருள் ஆதலாலே, பகுதிகளை பிரிக்கப்படக்கூடிய தன்மை உடையதனாலே இது காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள். எனவே இது தோன்றுகிறது. வறுமுறை வந்து, அதென்ன வறுமுறை, வறுமுறை வந்து. வறுமுறை என்றால் சர்க்காரிய முறையிலே, சர்க்காரியவாதம் என்ற ஒன்று படித்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். சர்க்காரியவாதம் உள்ளதுதான் தோன்றும் என்ற நியதி, உள்ளதுதான் தோன்றும். எனவே உலகம் இல்லாத இடத்திலிருந்து வந்துவிடவில்லை, புதிதாக வரவில்லை, புதிதாக உலகம் தோன்றவில்லை. முன்னே தன்னுடைய காரணத்திலே ஒடுங்கி இருந்து இப்போது அங்கிருந்து வருகிறது, உள்ள காரணத்திலிருந்து காரியமாக உதிக்கிறது. அது எங்கே இருந்தது, உலகம் தோன்றுவதற்கு முன்னால மாயையிலே அடங்கி இருந்தது, அதுதான் உலகத்திற்கு காரணம்.
எப்படி குடத்திற்கு களிமண் காரணமோ அதுபோல உலகத்திற்கு முதற்காரணம் மாயை. அந்த மாயையிலே ஒடுங்கியிருந்த உலகம் அங்கிருந்து தோன்றுகிறது. வறுமுறை, அதான் வறுமுறை வந்து சர்க்காரிய முறையிலே மாயையிலே அடங்கியிருந்து வந்து வருகிறது. வறுமுறை வந்து நின்று சிறிது காலம் நிலைத்து நின்று போவதும் ஆதலாலே பிறகு மீண்டும் ஒடுங்கி விடுகிறது. ஆதலால் இப்படி நிலை மாற்றம் உடைய பொருள் எல்லாம் செயற்கை பொருள்கள். நிலை மாற்றம் உடைய பொருள் எல்லாம் செயற்கை பொருள்தான். இயற்கை பொருள் என்றால் ஒரே நிலையில இருக்க வேண்டும். ஒரே நிலையில் இருப்பதுதான் இயற்கை பொருள். எந்த பொருள் நிலை மாறுகிறதோ அது செயற்கை பொருள். எனவே இந்த உலகம் வந்து நின்று போகின்ற மாற்றங்களை அடைவதனால் இது செயற்கை பொருள் உலகம். செயற்கை பொருள் தான் காரியம். செயற்கை பொருள் தான் காரியம். வந்து நின்று போவதும் ஆதலாலே. ஆக இந்த செயற்கை பொருள்கள் நிலை மாற்றம் அடையும் போது இந்த உலகத்திலே பலவிதமான மாற்றங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த மாற்றங்களிலே நாம் ஒரு ஒழுங்குமுறையை பார்க்கிறோம். உலகத்தினுடைய மாற்றங்களிலே ஒரு ஒழுங்குமுறை நிலவுகிறது. இரவு பகல் உலகத்திலே மாறி மாறி வருகின்றன. அது கண்டபடி வருகின்றனவா? ஒரு ஒழுங்குமுறை. அதே போல வானத்திலே கோள்கள், விண்மீன்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில் இயங்குகின்றனவே. எனவே இந்த மாற்றங்களிலே ஒழுங்குமுறை காணப்பட்டால் அது அறிவுடையவனாலே தான் நிகழ வேண்டும். அந்த மாற்றத்தை செய்வதற்கு அறிவுடையவன் ஒருவன் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஆற்றில வெள்ளம் ஓடுகிறது. அந்த தண்ணீர் எல்லாம் வடிந்த பிறகு பார்த்தால் சில இடங்களிலே பள்ளமா இருக்கும், சில இடங்களிலே மணல் மேடு இருக்கும், பள்ளம் மேடு என்று மாற்றங்கள் தெரியும். இந்த மாற்றங்களில் ஏதாவது ஒழுங்குமுறை இருக்கிறதா? இருக்க முடியாது. ஏனென்றால் அதை உண்டாக்கியது எது? அறிவற்ற அந்த ஜடப்பொருளாகிய வெள்ளம். அதற்கு அறிவு கிடையாது. எனவே அவை செய்கின்ற அது செய்கின்ற இந்த மாற்றங்களிலே ஒழுங்குமுறையை பார்க்க முடியாது. ஆனால் அறிவுடையவனுடைய செயலிலே ஒழுங்குமுறையை பார்க்கலாம். இப்போது வயலிலே பாத்தி வகுக்கிறார்கள், வாய்க்கால் கட்டுகிறார்கள், வரப்பு என்ன ஒழுங்கு முறையில் அமைகிறது அல்லவா? அந்த ஒழுங்கு முறைக்கு காரணம் அறிவுடைய. ஆதலால் இந்த உலகத்தின் அமைப்பிலே உலகத்தினுடைய மாற்றங்களிலே ஒழுங்கு முறை காணப்படுவதனாலே இவற்றுக்கு காரணமாக அறிவுடையவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் உய்த்து அறியலாம். ஆதலால் தருபவன் ஒருவன் வேண்டும் என்று முடிக்கின்றார். தருபவன் ஒருவன் வேண்டும், தான் முதல் அவனே உலகத்தை தோற்றுவிப்பவன். அவன்தான் உலகத்தை தோற்றுவிக்கின்றான். முதல்வனாக இருந்து தான், தான்னா இறைவன், தான் முதல் தோற்றுவித்ததோடு அவனுடைய வேலை நின்று விட்டதா? ஈருமாகி அவன்தான் இறுதியிலே இந்த உலகத்தை எல்லாம் முற்றிலுமாக ஒடுக்கு முற்றளிப்பை செய்கின்றான். அழித்தற் கடவுளாகவும் இருக்கிறான். ஈருமாகி ஈரு ஈர் ஈருனா இறுதி. அவனே உலகத்திற்கு இறுதியை செய்பவனாகவும் இருக்கிறான். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் என்று இருக்க வேண்டும், மறுவித்திடும் என்று இருக்க வேண்டும். மறுவித்திடும் அதாவது ஈருமாகி அவற்றையெல்லாம் ஒடுக்குகிறவனாகி மீண்டும் அந்த ஒடுங்கிய உலகத்தை மறுவித்திடும்னா தோற்றுவிப்பான்.
மீண்டும் அவனே தோற்றுவிப்பான். எனவே இந்த உலகத்தை ஒடுக்குகிறவன் யாரோ அவன்தான் மீண்டும் அதனை தோற்றுவிக்க முடியும். எவன் ஒடுக்குகிறானோ அவனே தோற்றுவிப்பவன். அப்படியானால் எத்தனை தொழில்கள் ஆயிற்று அவனுக்கு? அழித்தல் தொழில், அதோடு படைத்தல் தொழில். படைத்தலையும் அழித்தலையும் செய்கின்றவன் ஒருவனே. இதை சிவஞான போதத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அழித்தலை செய்கின்ற போது எல்லா உலகங்களும் ஒடுங்குவதை போல எல்லா கடவுளரும் ஒடுக்கப்பட்டு விடுகிறார்கள். யாருமே எஞ்சி இல்லை. படைத்தற்கடவுளாகிய பிரம்மனுக்கு வேலை இல்லை, அவனுக்கும் ஓய்வு. பிரம்மன் அவனும் ஒடுக்கப்படுகிறான். காத்தற்கடவுள் அவருக்கும் வேலை இல்லை, அவரும் ஒடுக்கப்பட்டுவிட தனித்து இருக்கின்றவன் ஈசனாகிய ஒருவன்தான். ஈரில்லாதவன் எங்கள் ஈசனே என்கிறார். நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் அந்த முற்றளிப்பு காலத்தில். நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார். ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஆறு கோடி நாராயணர் அங்கனே. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அவன் ஒருவன்தான் அழிவில்லாத கடவுளாக இருந்து எல்லா பொருள்களையும் அழிக்கின்றான், ஒடுக்குகிறான். அவன்தான் மீண்டும் எல்லாரையும் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றான். ஆகவே அவன்தான் முதற்கடவுள் உலகத்திற்கு என்று சொல்லுவதை பார்த்தோம். அங்கே சிவஞான போதத்தில் அதே கருத்து தான். தான் முதல் ஈருமாகி மறுவிடும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அனாதி முத்த சித்துரு. அனாதி முத்த சித்துரு. முத்தன் என்ன அர்த்தம்? முத்தன். முத்தன் என்றால் என்ன? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இல்ல, முத்தின்ன சொல்லுக்கு என்ன பொருள்? புத்தி என்ற சொல்லுக்கு விடுபடுதல். முத்தி என்றால் விடுபடுதல். முத்தன் என்றால் விடுபட்டவன். எதிலிருந்து? பாசத்திலிருந்து. எனவே இறைவன் அனாதியாகவே இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன். இறைவன் ஒருவன்தான் மலங்களிலிருந்து நீங்கியவன். அவனுடைய எண்குணங்களிலே ஒன்று இயல்பாகவே பாசத்தின் நீங்குதல் என்பது அவனுடைய எண்குணங்களிலே ஒன்று. எனவே அனாதி முத்தன், இயற்கையாகவே மலங்கள் இல்லாதவன், அமலன் நிமலன் என்றெல்லாம் சொல்லுகிறார். மலம் இல்லாதவன், அறியாமை இல்லாதவன். அப்படியானால் அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது அறிவாக இருக்கும்? முற்றறிவு உடையவன். அதான் அனாதி முத்த சித்து உரு. சித்துனா அறிவு, பேரறிவு. முற்றறிவு உடைய பொருளாக அவன் இருக்கிறான். அனாதி முத்த சித்துரு. இதுல உயிர்கள் எப்படிப்பட்டவை? அனாதி. அதுல கருத்து வேறுபாடு இருக்கா? இறைவனை போல உயிர்களும் அனாதி. அடுத்து முத்த என்ற சொல் உயிர்களுக்கு பொருந்துமா? அதற்கு உயிர்களுக்கு பொருந்துகிற சொல் எது? பெத்த. பெத்தனா கட்டுண்டான அர்த்தம். அனாதியாகவே இயற்கையாகவே கட்டுண்டு இருக்கிற மலங்களால் பற்றப்பட்ட சித்தூர் என்பது பொருந்தும். இறைவனும் சித்தூர் தான், ஆன்மாக்களும் அறிவு வடிவானவை. ஆக ஒரே ஒரு இலக்கணத்துல நாம் தவறிவிட்டோம். இறைவணக்கம்.

0: தருபவன் ஒருவன் வேண்டும். அந்த கருத்தைத்தான் முதலிலே எடுத்துக்கொண்டு விளக்குகிறார். இங்கே பல சமயங்களினுடைய கொள்கைகளையெல்லாம் மறுக்கின்றார். பொதுவாக இந்திய தத்துவங்களை, சமய தத்துவங்களை இரண்டு பெரும் பிரிவாக சொல்லுவார்கள். இரண்டு பிரிவுகள், வைதிக சமயங்கள், அவைதிக சமயங்கள். வைதிக சமயங்கள், அவைதிக சமயங்கள் என்ன பொருள் என்றால், வைதிக சமயங்கள் என்றால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயங்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. அந்த வைதிக சமயங்களிலே கடவுளை ஏற்காத சமயங்களும் கூட இருக்கின்றன. ஆனாலும் அவையும் வைதிக சமயங்கள் தான். கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் அவை வைதிக சமயங்கள். அவைதிக சமயங்கள் என்றால் வேதங்களை மறுத்து, வேதங்களை ஒப்புக்கொள்ளாமல், வேதங்களுக்கு எதிராக தோன்றிய சமயங்கள், அவைதிக சமயம். அவைதிக சமயங்களிலே முதலாவது உலகாயதம். உலகாயதம் என்று சொல்லப்படுகிற நாத்திகம். இரண்டாவது வேதத்துக்கு எதிராக தோன்றிய சமயங்கள் வேற என்ன இருக்கு? பௌத்த சமயம், பௌத்தம், அதனை ஒட்டி எழுந்த சமணம் அல்லது ஆறுகதம். ஆமா, அருகனை, அருகனை தலைவனாக கொண்ட ஆறுகத சமயம், அருகக்கு அருகன். இந்த இவைதான், இந்த மூன்று தான் அவைதிக சமயங்கள். இங்கே சிவஞான சித்தியாரிலே சொல்லப்படுகிற வைதிக சமயங்கள் மீமாம்சை, மீமாம்சை, இரண்டாவது தர்க்கம். இந்த தர்க்கம் என்ற பகுதியில் ரெண்டு சமயங்கள் அடங்கியிருக்கின்றன. நியாயம், வைசேடிகம் இரண்டுக்கும் பொதுவான பெயர் தர்க்கம் என்ற. பிறகு சாங்கியம் என்ற ஒரு கொள்கை. இவையெல்லாம் மதங்கள். மதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கொள்கை என்ற பொருள், அவ்வளவுதான். மதம் என்றால் கொள்கை, கோட்பாடு. சமயம் என்ற பொருள் அல்ல, மதம் என்றால் கொள்கை. இவற்றினுடைய, இந்த உலகத்தை பற்றிய இவற்றினுடைய கொள்கை, கடவுளை பற்றிய கொள்கை, அவற்றை வைத்துக்கொண்டு இங்கே அவற்றை மறுக்கின்றார் அருணந்தி சிவன். இப்ப உலகாயதர் அவர்களுடைய கோட்பாடு என்ன உலகத்தை பற்றி என்றால், உலகம் என்றைக்கும் இப்படியே இருப்பது, இது ஒரு காலத்தில் தோன்றியதுமன்று இதற்கு அழிவும் இல்லை, என்றும் இப்படியே இருக்கும். எனவே கடவுள் கோட்பாட்டுக்கு அங்கே இடமில்லை உலகாயதத்தில். பௌத்தத்தில் உலகம் என்பது சூனியம் என்பது அவர்களுடைய கருத்து. பௌத்தத்தில் உலகம் என்பது உண்மையிலே இல்லாதது, இருப்பதை போல காணப்படுகிறது. உண்மையிலே உலகம் என்பது சூனியம் என்ற கருத்து கூறுகிறவர்கள். அவர்கள் கொள்கைப்படி நிலையான பொருள் என்று ஒன்றுமே கிடையாது, நிலைத்த பொருள் என்று ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு பொருளும் ஒரு நொடியில் தோன்றி மறுநொடியில் அழிந்து விடுகிறது, ஒரு நொடியில் தோன்றி மறுநொடியில் அழிந்து விடுகிறது எந்த பொருளும். எனவே ரெண்டு நொடிக்கு மேல எந்த பொருளும் நிலைத்திருப்பது இல்லை. ஒரு நொடியிலே தோன்றும், அடுத்த நொடியிலே அழிந்துவிடும். அப்படி அழியும் போது தன்னுடைய சார்பிலே இன்னொரு பொருளை தோற்றுவித்து அழியும். ஒரு பொருள் அழிகிற போது தன்னிடத்திலே இன்னொரு பொருளை தோற்றுவித்து அழியும். அந்த புதிதாக தோன்றுகிற பொருள் இடத்திலே தன்னுடைய இயல்பை வைத்து விட்டு அழியும். தன்னுடைய வாசனையை, தன்னுடைய தன்மையை கொடுத்து விட்டு அழியும். பிறகு அந்த புதிய பொருள் அழிகிற போது அதுவும் அதே போல தன்னுடைய தன்மையை அடுத்து தோன்றுகிற பொருளிலே வைத்து அழியும். இப்படி ஒவ்வொரு பொருளும் தோன்றியும் அழிந்தும், தோன்றியும் அழிந்தும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாமல் தொடர்ச்சியாக மிக விரைவிலே நடப்பதனால் பார்ப்பதற்கு என்ன தெரிகிறது? அதே பொருள்தான் இருப்பது போல தோன்றுகிறது, அதே பொருள் தான் இருக்கிறது என்று நினைக்கும்படியாக தோன்றுகிறது. அது உண்மையில்லை. நம்ம இங்க பார்க்கலாம். இதற்கு உதாரணம் சொன்னா, இந்த திரையரங்குகளில் வெள்ளி திரை அங்கே படம் காட்டுகிறார்கள், அதுல அந்த படச்சுருள் இருக்கிறது அல்லவா, அதுல எத்தனை படங்கள், அத்தனை படங்கள் அடுத்தடுத்து வேகமாக ஓடுகிற போது அங்க திரையில நிலையான காட்சி தெரிகிறது இல்லையா? நிலையான காட்சி தெரிகிறது. அதே போலத்தான் என்று சொல்லுகிறார். இந்த ஓமி அவர்கள் சொல்லல, அவர்கள் சொல்லுகிற ஓமை இந்த நெருப்பு எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது, ஒரு கொழுந்து தோன்றி மறைய அடுத்த கொழுந்து அந்த இடத்திலே வரும். இப்படி அடுத்தடுத்து கொழுந்துகள், தீ கொழுந்துகள் தொடர்ந்து எரிகிற போது ஒரே நெருப்பு எரிவதை போல இருக்கு. அதே போல ஆற்றிலே வெள்ளம், நீர், நீர்பெருக்கு ஓடுகிற போது ஒரு இடத்திலே இருந்த பழைய நீர் ஓடிவிடுகிறது, புதிய நீர் வந்து சேருகிறது. இப்போது பழைய நீர் செல்ல புதிய நீர் வர, ஆனால் பார்ப்பதற்கு ஒரே நீர், ஒரே நீரோட்டம் போல இருக்கு. இப்படியெல்லாம் காட்டுகிறார். எனவே நாம் மயக்க அறிவிலே இருக்கிறோம். நம்முடைய அறிவு மயக்க அறிவு, உண்மை இது அல்ல. இந்த உலகம் உண்மையிலே இல்லை. இது இந்த உண்மையை சொன்னது யாரு? புத்தர் பெருமான் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுவார். அப்படிலாம் சிந்தித்திருக்கிறார்கள். இதற்கு கணபங்கவாதம் என்ற பெயர். கணபங்கவாதம், கணம் என்றால் ஒரு நொடி, கணம் என்றால் நொடி, பங்கம் என்றால் அழிவு, ஒரு நொடியிலே தோன்றி அழிதல் என்கின்ற பேச்சு கணபங்கவாதம். எனவே உலகம் என்பது உண்மையிலே இல்லையாதலாலே கடவுள் தேவையில்லை இதை தோற்றுவிப்பதற்கு என்பது அவர்கள் கொள்கை. எனவே அவர்கள் பொருள்களை பற்றி சொல்லுகிற போது, பௌத்தர்கள் பொருள் உள்ளதா இல்லையா என்று கேட்டால் என்ன விடை கூறுவார்கள்? பொருள் இருக்கிறதா இல்லையா என்றால் உள்ளது என்றும் சொல்ல மாட்டார்கள், இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள். உள்ளதும் அன்று, இல்லதும் அன்று, உள்ளதும் அன்று, இல்லதும் அன்று. எனவே அனிர் இன்னதென்று சொல்ல முடியாதது, இன்னது என்று உறுதியாக சொல்ல முடியாதது. உலக பொருள் எல்லாமே அந்த நிலையிலே இருக்கின்றன. உள்ளது என்று சொல்ல முடியாது, இல்லது என்றும் சொல்ல முடியாது. அனிர் அனிர்வசனியம், அனிர்வசனியம். வசனம் என்றால் சொல்லுதல், நிர்வசனம் என்றால் உறுதியாக சொல்லுதல். நிர் என்றால் உறுதி, அனிர்வசனம் என்றால் உறுதியாக சொல்ல முடியாதது. அனிர்வசனியம், உள்ளது என்றோ இல்லது என்றோ உறுதியாக சொல்ல முடியாமல் நிற்பது. எனவே உலகம் என்பது அனிர்வசனியம் என்பது அவர்களுடைய முடிவு, பௌத்தர்களுடைய முடிவு. இந்த கொள்கையைத்தான் பின்னாலே சங்கரர் எடுத்துக்கொண்டு, இதே கொள்கையை எடுத்துக்கொண்டு மாயைக்கு சொல்லுகிறார். மாயை, அவர் சொல்லுவது இருக்கிற பொருள் ஒன்றுதான், உள்ள பொருள் ஒன்றே, அது பிரம்மம். அந்த பிரம்மந்தான் உலகமாக உயிர்களாக மாறியிருக்கிறது, மாறியதை போல தோற்றமளிக்கிறது. அப்படி தோற்றமளிப்பதற்கு என்ன காரணம்? மாயை என்று சொல்லுகிறார். இப்ப மாயை என்பது என்ன என்று நாம் கேட்டால், அது உள்ளது என்று சொன்னால் எத்தனை பொருளாகி விடுகிறது? பிரம்மம் ஒன்று, மாயை ஒன்று, இரண்டாகி விடுகிறது. இல்லை என்றால் அந்த பிரம்மம் உலகமாக எப்படி மாறியது என்பதற்கு விடை சொல்ல முடியாது. இந்த சிக்கல் அவர்களுக்கு. அதனால் என்ன சொல்லுகிறார்? மாயை உள்ளதுமன்று இல்லதுமன்று அனிர்வசனீயம் என்று சொல்லுகிறார். மாயை என்பது அந்த வேதாந்த கொள்கையில, ஏகான்மவாத கொள்கையில அனிர்வசனீயம். ஆக பௌத்தர் சொன்ன, புத்தர் சொன்ன கருத்தை தான் சங்கரர் சொல்லுகிறார். அதனால சங்கரர் என்ன சொல்லுவார்கள்? இவர் மறைமுக பௌத்தர், தன்னை வேதாந்தி என்று சொல்லிக்கொண்டே பௌத்த கொள்கையை ஆதரிக்கிறார் என்று சாடுவார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டு சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பேசுவது மானம், இதை பேணுவது காமம். கும்பகர்ணன் கூட்டா சொன்ன என்னென்ன ஆட்சி, வாயில வர்றதெல்லாம் மானம்னு பேசுற, ஆனா செய்யற செயலெல்லாம் காமமா இருக்கு, எப்படி மானம் வரும்னா? பேசுவது மானம், இதை பேணுவது காமம். சும்மா அரசை குடிச்சதாதானே போகும்னா, ராவணனுக்கு என்ன, மாட்சிக்கு என்ன குறைவு? நல்ல தேவபக்தி, நல்ல மாட்சி, நல்ல அரசு எல்லாம் இருக்கு. தம்பி இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, எத்தனை இருந்தாங்க, நல்ல கற்பு கடைசி மனைவி, என்ன குறைக்க? ஒரே ஒரு குறை, இந்த பிரத்யானந்த மனைவியை வந்து ஒழுங்கே போய் சொல்லுவார். ஆதலால் இந்த பரத்தேர் பிரிவு கூடாது, சூது கூடாது என்று சொன்னார். நல்ல மானம் என்று சொன்னார். அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற அந்தந்த குடும்பத்தை நல்ல போற்றி வளர்க்கணும், வளர்க்கணும். அதான் குடிமை என்று சொன்னார். இப்படி எல்லாம் அந்த நாடு வளர வேண்டும் என்று எண்ணிய பெரியவர் இல்ல, கடைசியில ஒன்று சொன்னார், ரொம்ப அற்புதம். இந்த காலத்துக்கு பொருந்த முடியாது. நாட்டில் இப்படி நல்ல மக்கள் பல இருந்தாலும், நல்ல சூழலில் வாழ்ந்தாலும், சில கயவர்கள் நாட்டில் இருந்தால் நாடு உருப்படாது. 108வது அதிகாரம் கயமை என்று போட்டது. கயமை, நம்ம கயவாளித்தனம் இல்ல, அது என்னென்ன தீக்குணங்கள் உண்டோ அவற்றை எல்லாம் சேர்த்து இருக்கிற ஒரு பெட்டகம், பாதுகாப்பு பெட்டகம்ங்கிற மாதிரி தீமையின் பெட்டகம். கயமையினால் எவ்வளவு நாடு சீர்குலைகிறது. சந்தனகத்தை போகுது, கற்பு போகுது, தெருவில் போறவன் திடீர்னு இறக்கிறான், அங்கங்க இருக்கிற வங்கிகள் கொள்ளடிக்கப்படுகின்றன, இரவில் தூங்குவோர் கொலை செய்யப்படுகிறார்கள், சாட்சி சொல்ல போறவன் போயிடுறான், நீதிமன்றங்களில் கொலை. இதெல்லாம் என்ன காரணம்? கயமை. கயமை ரொம்ப அற்புதமா பண்ண திருவள்ளுவர். இந்த கயமை இருந்ததுன்னா இத்தனையும் கருத்துரும். இப்படி எல்லாம் சொன்ன ஒரு நாட்டு சிறப்பை ரொம்ப அற்புதமா படித்துக் கொடுத்த பெருமை திருவள்ளுவருக்குத்தான். அவரிடத்தில் வாங்கியதான் மற்ற அத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. கம்பர், கேக்கிறார், இல்ல திருத்தக்க தேவர், அவங்க போக முதல் ஞானி திருவள்ளுவர். எனவே அவர் சொன்ன அந்த நாட்டு சிறப்பினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய அமைப்பு இங்கே வளர்கிறது என்று சொல்லி, இப்பொழுது நாம் சோழ நாட்டு சிறப்பை செய்கிறார் வாயிலாக உள்ளே நுழைகிறோம். அப்படி வருகின்ற பொழுது, இப்பொழுது நான் முன்னே சொன்னது போல, நாட்டு சிறப்பினுடைய அடித்தளம் எது? காவிரி. அந்த காவிரியை பற்றி சொல்ல போறோம். அதற்கு முன்னாலே ஒரு குறிப்பு, நம்முடைய வரவேற்பர்களும் ஐயா சொன்னது மாதிரி, இந்த சோழநாடு காவிரி என்று சொன்னால் அரசரை பற்றி நினைக்கிறேன். அதான் ஒரு பெருமையான அமைப்பு அந்த காலத்துல. அதாவது இங்க துணியன் அரசு சொல்றாரு, குடிகதி கோலோச்சும் மாநில மன்னன், அடிகதி நிற்கும் உலகம். திருவள்ளுவரை கேட்கணும் இல்லதா, அரசனுக்கு எது உயிர்னாரு? குடிகள் தான். குடிகளுக்கு எது உயிர்? அரசன்.
4: அவ்வளவுதான்.
3: நாம அடுத்த வீட்டுல அப்படியே உயிரே வச்சிருந்தோம்னா அடுத்த வீட்டுக்காரங்க நம்ம உயிரே வச்சுக்கிறாங்க. அப்ப எது உயிர்? இல்ல, அடுத்த வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாம உயிர், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிர். அதான் நெல்லும் உயிரின்றே, நீரும் உயிரின்றே, மன்னன் உயிர்த்து மலதரை உலகம் என்று சொன்னார் சங்க காலப்போ. அப்போ அரசனையே, அரசன் நாட்டையே உயிராக கொண்டிருப்பதனால குடிமக்களும் அரசனையே உயிராக கொண்டார்கள். ஆதலால் இப்ப அந்த இந்த சோழ நாட்டை எடுக்கின்ற பொழுது அந்த சோழ நாட்டை ஆளுகின்ற சோழரை பற்றி சொல்கிறார். பாட்டியல் தமிழரை பயின்ற எல்லையில் கோட்டுயர் பணிவாரை குன்றின் உச்சியில் தூக்கிய வளர்புடி சோழர்கள். ஒரு காலம் ஒரு சமயத்தில் நினைந்தா பெருமிதமாக நம்ம காலர் தூக்கி விட்டு ஜிம்மன்றிருக்கலாம். ஒரு சமயம் ரெண்டு இல்லையும் நினைச்சு பார்த்தா அழணும். பாட்டு உயர் என்று சொல்லுங்க. அருமை சைத்திரா பெருமான் பல்வேறு கருத்துக்கள் அப்படியே பொய்ந்து வைக்கிறது. ஒருவனுடைய புகழ்ச்சியை ரெண்டு விதத்துல பாடலாம். ஒன்னு வசனமா பாடலாம், அல்லது செய்யுளா பாடலாம். இது தவிர வேற எதுன்னு இருக்கா? ஒருவரை பற்றி நான் புகழ்ச்சி பண்ணா ரெண்டு விதத்துலாம் சொல்லலாம். எங்க எப்ப சொல்லி சங்கலிக்கம் சொல்லிட்டு உரையும் பாட்டும் உடையோர் சிலரே, மறையிலை போல மாய்ந்திக்கணும் பலரே. மன்னிக்கணும், இப்ப கம்பர் இதெல்லாம் எல்லாம் நடத்துறோம், ஐயா எல்லாம் வந்துருக்கிறாங்க, சங்கலிக்கத்தையும் நடத்துறது. இவற்றை கம்பர்கள் சேர்க்கிறார்கள்லாம் அடித்தளம் சங்கலிக்கும், மறந்துடக்கூடாது. அற்புதமா செய்யறாங்க. இருக்கிற நூல் ரொம்ப குறைவு, அதுல நீதி நூல்கள் பலவா போயிட்டு. எட்டு தொகை பத்து பாட்டு சங்கலிக்கும், பதினஞ்சு கணக்கில் எல்லாம் பெரும்பாலும் வந்து நீதி நூலா போயிட்டு. திருக்குறள் நாளடியார் இன்னா நாற்பது, இனிமே நாற்பது, திரிகடுகம் இதெல்லாம் நீதி நூலா போயிட்டு. சங்கலிக்கம் அவ்வளவு தன்னுடைய தமிழனுடைய தனிக்க தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சொன்னா அது எங்கே பார்க்கலாம்? சங்கலிக்கங்களில் தான் பார்க்கலாம். அதுல என்ன சொன்னார்? ஒருவருடைய புகழ்ச்சி எப்படி வரலாம்? இரு விதத்தில் வரலாம். ஒன்று உரையாக வரலாம், அல்லது செய்யுளாக வரலாம். எப்படி சொன்னார்? உரையும் பாட்டும் உடையோர் சிலரி, மறையிலை போல மாய்ந்திசினோர் பலரே. நாட்டில் எல்லாருமா புகழ்பட வாழுகிறான்? புகழ்பட வாழ்னர் மிகச்சிலராக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வருகிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள், அட்ரஸ் எல்லாம் போய் முகவரி இல்லாமல் சென்று சகாலப்பல அதை இப்படியே மனதில் வைத்துக் கொண்டு பாட்டியல் தமிழ் ஊரை பயின்ற எல்லையுள் சோழ நாடு எப்படிப்பட்டதுனாரு? அந்த சோழ நாட்டை போட்டு ஒரு பக்கம் பாட்டாக வருகிறது, இன்னொரு பக்கம் உரையாக வருகின்றன. எனவே உரையும் பாட்டும் உடைய சோழ திருநாடு என்று சங்கரேகத்தினுடைய நினைவாக கொண்டு வருகிறது. பாட்டியல் தமிழ் ஊரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பணிவேரை குந்தி நூற்றியில். அவர்களுக்கு வட எல்லை எதுனாரு? வட எல்லை எது? இமயமலைதான். வடக்கில் இமயமலை, எங்கள் மலையேன்னு வடக்கில் இமயமலை, எங்கள் மலையே. அதுக்கு நினைச்சு பார்க்கும்போது எப்படி வரும்? தண்ணி தண்ணி தான் வரணும். போச்சு. வடக்கில் இமயமலை, எங்கள் மலையே. அப்பா, ஆனால் அந்த பனிவாரை குண்டின் உச்சியில், அந்த இமயமலையினுடைய உச்சியிலே தூக்கிய வளர் பொடி சோழர், அதுல கொண்டு புலிக்கொடியை பொறித்தார்களாம். ஆகவே இமயவரம்பிலே கொண்டு போய் புலிக்கொடியை பொறித்த சோழர், அவர்களுக்கு உரிய நாடு சோழ நாடு என்று இப்படி வருகிறார். அப்படிப்பட்ட சோழர் காவிரி நாட்டியல் பதனையான் உற்றனும். காவிரி நாட்டின் இயல்பை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன பேர்னு கேட்டா இலக்கணத்துல நுதலி பூதல் என்று அர்த்தம். நுதலினா நான் இதனை சொல்ல போகிறேன் என்று சொல்வது இருக்குதே, அதற்கு நுதலி பூதல் என்று பேர். அப்பொழுது நான் இப்ப எதை சொல்ல போகிறேன்? காவிரி நாட்டின் இயல்பை சொல்ல போகிறேன் என்று சொல்லி ரொம்ப அருமையாக காவிரியோடு எயித்து சொன்னார். அந்த காவிரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு கதை. இந்த சோழ நாடு எப்படிப்பட்டதுன்னாரு? ஆதி மாதவ முனி அகத்தியந்தரு புத நீர் கமண்டலம் பொழிந்த காவிரி. இது ஒரு புராண வரலாற்று குறிப்பு. இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, கேட்கலாரும் சொல்றாங்க. இந்த காவிரி எப்படி வந்தது என்று சொன்னால், நாம வந்து இயல்பா சொல்லுகின்ற பொழுது நல்ல குடகு மலையிலே, குடகு மலையிலே நிறைய மழை பெய்யுது. அது மிக உயர்வாக அந்த மேற்கு பாங்கு இருப்பதனாலும், நம்முடைய கீழ் மாநிலம் அது பள்ளமாக இருப்பதனாலும், அங்கு நிரம்ப பெய்கிற மழை வளம் அப்படியே பாய்ந்து வருகிறது தான் காவிரி என்று நம்முடைய நில அமைப்பிலே சொல்லியது. ஆனா பிராண அமைப்பிலே ஒரே ஒரு கருத்து என்னன்னு, அகத்தியர் தன் கமண்டலத்துல நீர் எடுத்து வந்தார். எங்கே? தெற்கு குளம் வந்தார். தெற்கு வளர்ந்து தேவராசு வருகின்ற பொழுது குடகு மலைக்கு வந்தார். என்னைக்கு இந்த புனிதமான நீர் அந்த கமண்டலத்தை கீழே வைக்க கூடாது, கீழே வைக்க கூடாது, அதனால ஒரு கையில பிடிச்சி தேவர். குடகு மலை வந்த உடனே என்னன்னு கேட்டா, சிறுநீர் கழிக்கும்படியா? அது ஒரு தொந்தரவு. என்ன செய்யறது? இதில் இப்ப பாத்தீங்கன்னா அறம், தர்ம சங்கடம். புனிதமான நீரை எங்கேயும் கீழே வைக்க கூடாது, அது ஒரு விதி. சிறுநீர் கழிக்கும் போது பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம கையில வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, அதுவும் ஒரு விதி, அதுவும் ஒரு விதி. அதனால அந்த சிறு கமண்டலத்தை ஒரு பாறையில வைத்துட்டு இவர் சிறுநீர் கழிச்சிருக்கார். அதுக்கு முன்ன என்ன ஒரு வந்திருக்குன்னா, சீர்காழியில சூரபதனுடைய ஆட்சியில அந்த தாக்கத்தினால் இந்திரன் தன் மனைவியோடு சீர்காழியில வந்து உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா அங்க இருந்தா எல்லாம் தாக்கப்படுவோம் என்று சொல்லி சீர்காழி. அங்க இருக்கும்போது பையன் வந்து சிறையில கிடக்கிறான், ஜெயந்தன் சூரபதன் சிறையில் அடைச்சிருக்கான். இவன் இங்க இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு நாளும் பெருமானை வழிபாடு செய்திருக்கிறான் மலர் எடுத்து. மலர் எடுத்து வழிபாடு செய்யணும்னு சொன்னா என்ன வேணும்? நல்ல தண்ணீர் வேணும். என்னமோ இவன் மலர் எடுத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இவன் தண்ணீர் பஞ்சம். விநாயக பெருமான்ட்ட விண்ணப்பித்துக் கொண்டானாம், பெருமானியே நீர் இல்லாம நான் எப்படி மலர் இருக்கும், மலர்ல என்ன எப்படி நான் வழிபாடு செய்ய முடியும் எனவே அப்படின்னு சொல்லுவேன். மூத்த பிள்ளையாராகிய விநாயக பெருமான்

கவிழ்த்த கவிழ்ந்தன்னு ஒரு இந்தன்னா போட்டீங்கன்னா என்னென்ன போட்டீங்கன்னா தானா கவிழ்ந்ததுன்னு அர்த்தம். கவிழ்த்தன ஒரு இத்தனாவை போட்டீங்கன்னா யாரோ செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் தன்வினை பிறவினை இலக்கணம். இலக்கணம் கவிழ்ந்தன தானா கவிழ்ந்து போச்சு, கவிழ்த்தன்னு பிறரால் கவிழ்த்தப்பட்டது அர்த்தம். இது என்ன பனிமைகள் இருக்கு? அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரிப்பாவை. அப்ப யாரோ ஒன்றினால் கவிழ்க்கப்பட்டதுன்னு தெரியும். அவர் வந்து பௌத்தரானதுனால இன்னார்னு சொல்லல. கவிழ்த்தது யார்? விநாயகராகிய காட்டு சிபிஎம் எழுதினாரு. விநாயகர் வழிபாடு 700 பிந்தியதுதான். ஏன்? நம்முடைய திருத்தொண்டர் வடபுலம் சென்று கவர்ந்த பொருள்களிலே விநாயகரும் ஒருவர், எனவே அது பிறகுதான் வந்ததுன்னு எழுதினது. நாங்கெல்லாம் ஏத்துக்குவோமா? ஏத்துக்க முடியாது. மரத்தில் இருப்பதனால அல்ல. அந்த 700 திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு என்ன பெயர்? கணபதி ஈஸ்வரம் என்று பெயர். மறந்துடப்படாது. அது அந்த காலத்தில் வைக்கப்பட்டத. அந்த கோவிலுடைய பெயர் கணபதி ஈஸ்வரம். 700 கணபதி ஈஸ்வரமே பாடுகிறார் ஞானமுடைய ஞானசம்பந்தர். எனவே அந்த கோவிலுக்கே கணபதி ஈஸ்வரங்கிற பெயர் 700 வந்ததில்ல, அதுக்கு முன்னே வந்தது. ஒன்று, இந்த கரகம் கவிழ்த்த காவிரிப்பாவை என்பதனாலே கவிழ்த்த என்பது யாரால் கவிழ்க்கப்பட்ட? இவரால் கவிழ்க்கப்பட்ட. எனவே விநாயகர் வழிபாடு என்பது விநாயகரை பற்றிய சிந்தனை தமிழகத்துக்கு தொன்மையானது. அந்த வழிபாடும் பெருகியது காலப்பாட்டினால் கருத்து. அதனால இந்த விநாயகர் வழிபாடு பின்னால்தான் வந்து அதுல இன்னொரு அமைப்பு இருக்கு. அது இதுவும் சொல்லுவோம்ல, நம்முடைய நால்வர் பெருமக்களிலேயே நம்முடைய 12 திருமுறைகளிலே விநாயகரை பற்றி தனியாக எடுத்து பேசியது எங்கே? 11 திருமுறையில் தான். அது வரல விநாயகர் பற்றி தனியா இல்லை. பிடியதன் உருவமை கூட மிக கரியது, வழிபடு தனதடி வழிபடும் அவரிடம் தடி கணபதி வர அருளினன். கணபதியை தோற்றுவித்தோருமான குறிப்பு நிறைய வந்திருக்குது. ஆனால் கணபதிக்கு வணக்கம்னு போட்ட பாட்டு இல்லை, குருவ பெருமானுக்கு வணக்கம்னு போட்ட பாட்டும் இல்லை. அவங்க ஒரே நெறி சிவநெறி பெருமான் தான், அவ்வளவுதான். பெருமான் தான் இது அவங்களுடைய நால்வருடைய நெறி. அதனால் தான் திருவலஞ்சூழி வழிபாடு செய்திருக்கிறார் ஞானசம்பந்தர். அடுத்து சுவாமி மலை இருக்குது, கோகலியே திருநெல்வேலி போயிருக்கிறார் ஞானசம்பந்தர். அப்புறம் திருச்செந்தூர் போனதா பதியும் இல்லையே, அது அவங்க நெறி, அவங்க நெறி. அதுக்கான அது வந்து குறை சொல்லவும் வேண்டாம். நாம என்னமோ நாம அப்பா அவங்க மாதிரி வந்து முருகன்லாம் வேணான்னு சொல்லல. முருகப்பெருமானை பற்றி நம்முடைய நாவுக்கரசர் பெருமான், நம் செந்தில் மேய வள்ளி மணாளனுக்கு தாதை கண்டாய். நம் செந்தில் மேயங்கிற நம்முடைய திருச்செந்தூர்ல இருக்கிற முருகப்பெருமானுக்கு அப்பா இல்ல. ஆகவே அவங்களுக்கு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா மேல போயிடணும். பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ஆனா முடிவு அவங்களுக்கு அப்பா பெருமான். அதான் அது அவங்களுடைய நெறி, அது அவளுடைய நெறி. நம்ம அது காரணம் வந்து அதனால் விநாயகர் தனிவணக்கம் கூட ரொம்ப ரொம்ப பின்னாலதான். ஆனா அது கருதி 700 வந்தாங்க பஸ், அது தவறு, அவ்வளவுதான். எனவே ஆதி மாதவ முனி அகத்தி என்ற பூத நீர் கமந்தாலம் பொடிந்த காவிரி. பாருங்க, அகத்தியன் தனாது கரகங்க விழ்த்த காவிரி பாவை மணிமேகலையா என்ன இருக்கு? அகத்தி என்றாரு பூத நீர் கமண்டாலம் பொழிந்த கா, அப்படியே இருக்கு மணிமேகலை சொன்ன கூட்டு. அந்த புராண வரலாற்றை எல்லாரும் எடுத்திருக்காங்க, நம்பி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது சீக்கலை சாத்தனாரும் நம்பி இருக்கிறார். சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த மணிமேகலை சொல்லும் போது இந்த மாதிரி காவிரியிலே சிறப்பு பேசிட்டு போறது, அந்த கரகங்க விழுத்து சொல்லணும்னு என்ன தலையெழுத்து? ஏன்டா நம்பி இருக்க, நம்பி இருக்க. அதனால சொல்லு, இப்படிப்பட்ட அந்த காவிரி மாதர் மண் மடந்தை பொன் மார்பில் தாழ்ந்ததோர் ஓத நீர் மிச்சு இளத்தாமும் ஒக்குமால். ரொம்ப அருமையா ஒரு ஒரு உருவகம். இந்த தமிழக மடந்தைங்கிற ஒரு பெரிய பெண், இன்னைக்குமே என் நிலத்தை நாம் மடந்தைன்னு சொல்லுவோம். ஆமா, எல்லாரையுமே நம்ம பெண்ணாதான் வச்சு பாவிக்கிறோம். நிலத்தை மடந்தையாக, நீரை மடந்தையாக, காவிரி தாயே அப்படிதான் சொன்னானே தவிர காவிரி அப்பா அப்படின்னு இன்னைய வரைக்கும் திசை திரிந்து கேடு கட்டு போன காலத்துல கூட காவிரி தாயே, ஏன் காவிரி அப்பாங்கிறது? நீரையோ நிலத்தையோ தாய் என்றுதான் கண்டு வணங்கும். அதனால நிலமடந்தை, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும். இவர் இப்போ திருவள்ளுவர், நிலம் என்னும் அசை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். நிலம் என்னும் நல்லால் பெண், அதெல்லாம் சொல்றேன். எந்த ஒன்று எடுத்தாலும் முன்னோடி திருவள்ளுவரே, நிலம் என்னும் நல்லால். ஆகவே இவரும் இந்த நிலமடந்தையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த காவிரி எப்படி இருக்குன்னார், நீண்ட ஒரு மாலையாக இருக்கு, மாலையாக இருக்கு. எனவே எங்கள் நிலமகள் நடந்திருக்கிற ஒரு பெரிய

0: மாலை எது என்ன? அது காவிரி தான், காவிரி ஆகிய மாலை என்று சொல்லி ரொம்ப அருமையாக அந்த காவிரியை மாலையாக சொல்லுகிறார். செவிலின்னு சொல்லு, செவிலி செவிலின்னா வளர்ப்பு தாய். அந்த காலத்தில் இந்த நற்றாய், செவிலித்தாய், ஐவகைத்தாயர், கடைத்தொகையிலாம் ஐவகைத்தாயர் சொல்றாங்க. ஊற்றுவாள், தாளாற்றுவாள், அதுக்கு மட்டும் தனியா ஒரு தாய். ஆமா, எல்லாம் செல்லம் இருந்தா என்ன, அஞ்சு விதமான தாய். அதுல நீ பெற்றெடுத்த பாருங்க, பெற்றெடுத்தோடு சரி நற்றாய், செவிலி தாய் தான் கூடவே இருந்து வளர்த்தோம். அது போல இந்த காவிரி எப்படிப்பட்டதுனாரு, செவிலித்தாய் போல நிலமகளாய், நிலமகளாகிய மடந்தைக்கு வளர்ப்பு தாயாக இந்த காவிரி இருக்கு. இதை இளங்கோடிகள், இளங்கோடிகள் ரொம்ப அழகாக ஆச்சுங்க. ஏன்னா அவர் காவிரியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க காப்பிய தலைவனே ரெண்டு பேருமே, தன்னையும் கோவலனும் ரெண்டு பேரும் கும்புவார். அதனால் காவிரியை மறக்க முடியாது. அவர் இதையே மறுக்கணும். வாடி அவன் தன் வளநாடி மகவாய் வளர்த்தும் தாயாயி ஊழி உய்த்தும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. எனவே காவிரியே நீ மகவாய் வளர்க்கும் தாயாகின, இந்த தமிழகத்தை செவிலியாக இருந்து வளர்க்கிறார். இது நம்ம செவிலித்தாய் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். நமக்குரிய செவிலித்தாய் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு அவளை சிறைப்படுத்தினால இப்ப நம்ம செவிலித்தாய் எல்லாம் இருக்கு. நம்ம செவிலித்தாய் அயலாளானால் ஆக்கப்பட்டாள், ஆனால் சொல்லக்கூடாது, ஆக்கப்பட்டாள். ஆகவே மகவாய் வளர்க்கும் தாயாகி என்று சொன்னார் இளங்கோடிகள். இவர் செவிலி போன்றது, அந்த இளங்கோடிகள் வாக்கு அப்படியே, இந்த மகவாய் வளர்க்கும் தாயாகிங்கிற அந்த விரிவுரைக்கு செவிலி போன்றது, இந்த நிலைமகளுக்கு செவிலியாக இருக்கிறது என்று சொல்லி காவிரி சிறப்பு ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் பல பாட்டில். அந்த அதோட நம்ம அதை நிறுத்தி, காவிரி சிறப்பை நிறுத்தி, இனி இந்த காவிரியானது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்ற ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. அதையும் சொல்லணும், காவிரியானது ஓடுகிற தண்ணி தான். நமக்கு என்ன இருக்குன்னா ஓடுகிற தண்ணி தண்ணி, அது கூட நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த தண்ணியை கூட எங்க பார்க்கணும்னு கேட்டா எங்க பக்கம் பார்க்கணும், எங்க பக்கம்ங்கிறது முசிறி அல்லது ஏற்கலை குளித்தலை, இங்க பார்க்கணும் காவிரி. நல்ல ஒன்னரை மைல் அகலம், அற்புதமாக அகண்ட காவிரி என்று சொல்கிறோமே, அந்த அகண்ட காவிரி இருக்கிறது. ஆனால் இந்த ஆடி மாதம் 18 வந்துன்னு சொன்ன இருமருங்க அப்படி கரை புரண்டு போகும், கரை புரண்டு போகும். இங்க இருந்து நீங்க அந்த பரிசல்ல போகணும்னு சொன்ன அப்ப ரெண்டு அணா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு அணா, ஆனா அந்த இப்ப அணாவெல்லாம் போட்டுட்டு ரெண்டு அணா தீயை கொடுத்து ஏறி உட்காந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அவன் எதிர்கரைக்கு போவார். 1.5 மணி நேரம் அந்த மூங்கில தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி படகு வச்சு வாழ்க்கை ஏனும் ஓடம் வழங்க இந்த பாடம்லாம் வர்றானே, அது மாதிரி இந்த ஓடம் போகும். ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த காவிரி போயிட்டு. இப்ப அந்த மாதிரி கரை புரண்டு வந்த காட்சியை அன்னை காலத்துல யாரும் பார்க்கவே இல்லை. அப்படி வருகிற காவிரி, அந்த காவிரியில என்ன போகிறது, தண்ணீர் தான் போகிறது. ஆனால் சேக்கலார் சுவாமி எடுத்து இங்க நல்லா கவனிப்பா, இருமருந்து இருக்கிற அந்த காவிரியில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. தண்ணீர் போயிட்டு இருக்கு, நல்லா கவனிப்பா. நல்லாதான் கவனிக்கிற சுவாமி, நல்லா அருமையா அது பாட்டு தண்ணி போயிட்டே இருக்குது. நல்ல அந்த நீர் குமிடி எழுந்திருந்து இருந்து ஆழமா இருக்கிறதுல வேகமா போயிட்டு இருக்கு. வண்ண நீள் வரை தர வந்த மேன்மையால் எண்ணில் பல் அறங்காலும் வளர்க்கும் ஈகையால். அதான் சைக்கிளாருடைய தனி இலச்சல். காவிரியில எழுதலாம், எத்தனையோ தீசி எழுதலாம் இல்லவா. புலவர் நாவில் பொருந்திய காவிரி, இது வரைக்கும் எந்த எந்த நூற்றையும் எழுதல சீகைச்சேரி. புலவர் நாவில் பொருந்திய பூங்குடின்னு சிலப்பதியார் வரி வையாத்து சொல்றார். எப்படி எழுதுங்களேன், புலவர் நாவில் பொருந்திய காவிரி. காவிரியை பற்றி இதுவரைக்கும் சங்கரிக்கும் போது இதுவரைக்கும் அழகா எழுதலாம், 290 பக்கம் இல்லை 2000 பக்கம் எழுதலாம். எங்க எழுதுறீங்களா, அந்த வைரமுத்தோடவே 900 நல்லதான், அதுக்கு மேல போவே மாட்டேங்களா. நாங்க என்ன பண்றோம், சல்னா கூட போக மாட்டேங்களா, இவங்களோட கண்ணதாசன் கூட இப்படியே நின்னணும். இதுக்கு முன்னால ஒரு இலக்கியம் இருக்குது, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அது சுத்தம் மறந்தே தான். என்ன பண்ற, பக்தி இலக்கியம், அதுக்கு முன்னே இருக்கிற சங்க இலக்கியம், காவிரியை பற்றி கொட்டி இருக்கிறாங்க, கொட்டி இருக்கிறாங்க. புலவர் நாவில் பொருந்திய காவிரி அழகாலதெல்லாம். அப்படி வந்தால் புலவர் நாவில் பொருந்திய காவிரி என்று ஒருவன் எழுதினால் நம்முடைய சேக்கடாரத்தில் வருகின்ற பொழுது ஒரு தனி முத்திரை கிடைக்கும். அது அங்கிருந்து வட்டோம், சங்கரகத்திலிருந்து வட்டோம், நாங்கள் ஒன்றும் மாறல. ஆனால் சேக்கடாரத்தில் என்ன கிடைக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஒரு தர தனியா அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொன்னாங்க. நம்முடைய சேக்கரா பெருமான் இங்கிருந்து இரண்டு மருங்கு முசிறிலிருந்து குளித்தலையில இலையில போறது என்ன தண்ணி என்ன போகுதுப்பா காவிரி. அதுல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர் தண்ணீர் அல்ல. இந்த காவிரி எங்கிருந்து வருது குடகு மலையிலிருந்து வருது. எங்க அம்மா எங்க இருந்து பிறந்தா இமயம்மையார் இமயமலையிலிருந்து. அப்ப இது வந்து ஒரு மலையிலிருந்து பிறந்தது. எங்க அம்மாவும் ஒரு மலையிலிருந்து அங்க அவ இமயமலை இங்க குடகு மலை. அதான் இந்த காவிரி அங்கே இருந்து தோன்றியது பூம்புவாரில் போய் கலக்குது. பொருத்தம் போன்றது அவருடைய கருணையாக இருக்கிறது. ஆகவே காவிரி இறங்குகிற நீங்கள் இது யாருக்கு ஒரு கருணை உமையம்மை வழங்குகின்ற கருணை. அவன் அருளே அவன் என்ன பொழியாய் மழையேனோர் என்பாய் மழையே நீ பெய்யணும் எது போனாரு அவன் அருள் போல பொழியணும். அவன் அருள் எது ஸ்ரீஞான சித்தியார் அருளாது சக்தியாகும் அறந்த எனக்கு ஸ்ரீஞான சித்தியார் அருள் அருள் என்று சொல்வது பெருமாட்டி தான். அப்போ உள்நெயில் கருணையின் ஒழுக்கம் போன்றது இதுதான் சேக்கலாருடைய தனிச்சுவை பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கழிவளவ என்றாரே புலவர் இப்படி ஒரு அருமையானது. இன்னொரு பாட்டு அதே காவிரி இப்ப என்ன ஆயிற்று அம்மையாக கண்டார் இப்பொழுது அதே காவிரி. இது மறுநாள் பாடம் முதநாள் பாடம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார். நேற்று காவிரி பத்தி என்ன சொன்னீங்க காவிரியில் ஓடுவது தண்ணீரா அல்லங்கயா என்னது அம்மையினுடைய கருணை ஒழுக்கம். இன்னைக்கு அதே காவிரி வாங்க திருப்பராய்த்துறை போவோம். முக்கொம்பு பிரிஞ்சிடப்படாது முக்கொம்புல இந்த கொள்ளிடம் பிரிஞ்ச பிறகு காவிரி இரண்டா போயிட்டது அது அவ்வளவு அந்த அகற்றி குறைஞ்சு போச்சு. அதனால நீங்க அதுக்கு அந்த முக்கொம்புக்கு முன்னையே பார்த்தாதான் காவிரி காவிரியா பாக்கலாம். இன்னைக்கு அழைச்சிட்டு போனேன் இன்னைக்கு நீங்க இந்த காவிரியை பாக்குறீங்க என்ன ஓடுது அம்மையினுடைய ஒழுக்கம் ஓடுகிறனர் அதை விட்டுட்டு இன்னைக்கு வேற மாதிரி சொல்லணும் அல்லவா என்ன இந்த காவிரியில வந்து என்ன வருது பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் என்ன வருது மலர்கள் வருது. ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற நல்ல அந்த மலர்ச்செடிகள் தாமே கொட்டுவதனால அது அப்படியே மலரா வருது. சரி இந்த ஆறு எங்கெங்கெல்லாம் சுத்தி வருது என்ன எங்கெங்கயோ சுத்தி வருது அல்ல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாயனூர் பக்கத்துல மாயனூர் அது நீங்க குளித்தலை லாலாப்பேட்டை மாயனூர் அப்புறம் கரூர் அது வந்து ரயில்வே நிலையம் இப்படி வந்தீங்கன்னா முக்கொம்பு முசிறி தொட்டியம் நாமக்கல் இப்படி வந்து இது பேருந்து அது ரயில் நடுவில் காவிரி காவிரி தென்கரை வடகரை என்ன இது வடகரை தென்கரை அப்படியா இருக்கு. இந்த அமைப்புல அந்த ஆறு போகுது இதுல பல இடங்கள்ல வருகின்ற பொழுது அப்படியே அந்த கோவிலை அப்படியே தழுவி போகும் கோவில் எல்லையை தழுவி போகும். இந்த காவிரி ஆறு பல இடங்கள்ல எப்படி வருது திருக்கோவிலை தழுவி போகும். சரி வரும்போது என்ன கொண்டு வருது மலர்கள் கொண்டு வருகிறது அப்படின்னு. அப்போ மலரும் தண்ணியும் காலையில் கொண்டு செய்வது என்ன வழிபாடு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு ரொம்ப சாக்கட்டு திருமூலதான் ஏ சாமி புண்ணியம் என்ன பண்ணாரு பன்னீர் உண்டு சந்தனம் உண்டு எவன் எத்தனை பேருக்கு முடியும் முடியாது பார்த்தாரு. இப்ப அவனுக்கு சிவ பூஜை ஆட்டம் ஆமா இவ்வளவு பூ ஒரு ரெண்டு வருஷம் தம்பள தண்ணி போதும் விட இது போதுங்கள அடிப்படை தேவை இவ்வளவுதான். புண்ணியத்திற்கு அடிப்படை தேவை பூவும் நீரும் புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருந்து. ஏசாமி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மற்றவங்க எல்லாம் பூஜை பண்றாங்க என்னென்னமோ சந்தனம் போடுறாங்க என்ன பன்னீர் ஊத்துறாங்க இது பண்றாங்க குடம் குடமா பால் ஊத்துறாங்களே சுவாமி என்ன நான் இந்த வெறும் பூவும் தண்ணியும் வச்சா ஆண்டவன் அருள் அண்ணல் அது தந்த அருள்புரியா நிற்கும் இந்த ரெண்டு ரெண்டு இருந்தாலே போதுமானார் போதுண்டா தம்பி அன்பா மட்டும் செஞ்சீங்கன்னா இது ரெண்டு இருந்தாலே அந்த அருள்புரிவான். அப்படி இருக்கும்போது வழிபாடு செய்யாம சில பேர் நழுவுறாங்களே என்னார் அவன் பாவிப்பய போடான்ட்டு எண்ணிலி பாவிகள் ஈசன் எம் இறையை நன்னறியாமல் நடுவுகின்றார்கள். திருமூல திருமந்தத்துல பல இடங்கள் விளங்காமையும் இருக்குது. இங்க உள்ள போனா விளங்காது வெளியில வந்தா விளங்கும். அவர் உள்ளும் போவார் புறமும் வருவார். வெளியில வரும்போதெல்லாம் விளங்கும் உள்ள போகும்போதெல்லாம் விளங்காது. ஏன் நாம உள்ள போகல நம்ம இருக்கிறதெல்லாம் வெறும் புறம் போதல் தானே உள்ளே போகலையே போயிருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் உள்ள போனா பல செய்திகள் தெரியும் போகல அதனால இதெல்லாம் புறமே பேசியது ரொம்ப சுருக்கம். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள்புரியா அனுப்பும் என் நிலப்பாவிகள் ஈசனின் நிறை நன்னறியாமல் அழுவுகின்றார். ஆகவே இப்பொழுது அன்பர்களுக்கு என்ன தேவை? புண்ணியம் செய்வார்க்கு நல்ல தண்ணீர், நல்ல மலர். இப்ப இந்த காவிரியில, இப்ப காவிரியில என்ன இருக்குது? நல்ல தண்ணீர். அது மேல என்ன இருக்குது? நல்ல மலர். இது எங்க எல்லாம் அணைஞ்சு வருது? கோவில்கள் எல்லாம் அணைஞ்சு வருது. அப்போ பக்கா அடியவர் பா அடியவர், இது சேக்கிழாருடைய தனி இலச்சினை. இன்ன அன்னையாக கண்டார், இப்பொழுது அடியவராக கண்டார். வம்பூலாம் மூலர் நீரால் வருதலால், வம்புன வாசனை, வம்பூலாம் மலர் நீரால் வழிபட்டு செம்பொன்வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈரும் பொன்னி உம்பர் நாயகர்க்கு அன்பரும் ஒக்குமால். அதனால எப்படி அடியவர்கள் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வார்களோ அதுபோல இந்த மலைத்தலைய கடற்காவிரி தன்பால் இருக்கிற நீரும் தன்பால் இருக்கிற மலரையும் கொண்டு எண்ணில்லாத சிவாலயங்களோடு ஊடி அப்படியே கலந்து கலந்து செல்வதனால இது ஒரு பெரிய அடியவராக காட்சியளிக்கிறது. நேற்று என்ன சொன்னேன்? அம்மையினுடைய ஒழுக்கமாக இருக்கு. இன்னைக்கு என்ன சொன்னேன்? அடியவராக இருக்கிறது. இந்த இலச்சினைகள் இவருக்கு இவருக்கே சரியாது. இதே மலரும் தண்ணியும் கொள்ளுகிறார் இளங்கோடிகள். ஆனால் அவர் சிந்தனை வேற ஆயிடுச்சு, வேற ஆயிடுச்சு. இதே காவிரி தான், இதே மலர் தான். அவர் எடுத்துக்கொண்ட காப்பியம் வேற, அவருடைய நோக்கம் வேற. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் இப்படி போகல இல்லைங்களா? ரொம்ப அவர் ஒரே பாட்டு வேணா சொல்றேன், காணல் வரி படிக்கணும். எப்படி யாரும் படிக்க வேண்டிய நூல், அதுல ஒண்ணு யாரும் மாற்றணும். இல்லைன்னா ஒரு ஒரு ஒரு பெரும் இன்பத்தை, ஒரு கற்பு நிலையை நாம் மறந்து விட்டோம், திறந்து விட்டோம். போறோம் மருங்கு வந்து சிறந்த மணிப்பூவரை அது போத்து. அடாடா, காவிரி வருகிறது. ஏமா, நீ ரெண்டு பக்கமும் எப்ப பார்த்தாலும் உனக்கு நல்ல ஒளி, மங்கள ஒளி. என்னது? வண்டுகள் ஒளிக்குதான். மருங்கு வந்து சிறந்த மணிப்பூவாரை அது போட்டு, ரெண்டு பக்கமும் நல்ல மலர்கள் கொட்டி இருக்குத, அதனால தண்ணியே தெரியல, மலராதான் தெரியுதான். ஏன்? எங்க அம்மா கற்பு கரைச்சி உடம்பே முழுசும் மறைச்சிக்கிட்டு தான் போவா, அப்படிதான் போவா. நம்ம முன்னைய பிரதமர் மாதிரி, பிரதமர் என்ன முக்காட்டினால மட்டும், மற்றதெல்லாம் சொல்ல, அவங்க என்ன எல்லாத்தையும் முக்காடு போட்டு இப்படி தானே போனாங்க. அதனால நம்முடைய காவிரி பத்தியா நல்ல ஒரு பெண்ணு இந்த அறகுறை ஆடை அப்படி எல்லாம் உடுத்துற பழக்கம் எல்லாம் இல்லை, அதான் 20th century பாத்துங்க. ஆனா இந்த 100th century போற எங்க காவிரி மணிப்பூவாடை அது போட்டு, என் மணிப்பூவாடை அது கட்டின்னு சொல்லப்படாதா? அது போர்த்து என்றால் இந்த மாநிலத்தினுடைய கற்பை காட்டுவதற்காக. அதான் உங்கள்கிட்ட இலக்கிய ஆசிரியர்கள், என் கட்டின்னு சொன்னா நான் இலக்கியம் போகலையே, அணிந்துன்னு சொன்னா போகலையே. அணிந்து கட்டி உடுத்து என்பதை விட மணிப்பூவாடை அது போர்த்து, கருங்கயல் கண் விழி சொல்லி நடந்தாய் வாழி காவேரி. உடனே நம்மால் எங்க பையன் சும்மா இருக்கானா? ஐயா, இந்த அம்மா வந்து அந்த பூவை போர்த்திட்டு போனா கண்ணு தெரியணுமே, என்ன மக்கு பயல கண்ணியமா முடிக்குவா? கருங்கயல் கண் விழி சொல்லி அந்த மீன்கள் ஆகிய கண்களை கொண்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
3: சந்தான ஆச்சாரியர்களில் 4 அவராக விளங்கும் உமாபதி சிவம். சந்தான குரவர் என்றும் சந்தான ஆச்சாரியர்கள் என்றும் நம்ம சைவ சமயத்தின் அருளாளர்களை நாம் போற்றுகிற வழக்காறு உண்டு. சைவ சமய குரவர்கள் என்பவர்கள் ஞானசம்பந்தர் உள்ளிட்ட நால்வரை குறிக்கும். எனவே சமயத்தினுடைய தலைவர்களாக அப்பெருமக்கள் நால்வரும் அமைந்த காரணத்தினாலேதான் கைலாய திருவுருவப்படத்தில் நால்வரும் நீண்ட கோலத்தில் நமக்கு காட்சியளிப்பார்கள். சந்தான ஆச்சாரியர்கள் என்று சொல்லுகிற மெய்கண்டார் முதல் நான்கு பெருமக்களும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார்கள். அவ்வாறு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவதற்கு காரணம் அவர்கள் நமக்கு ஞானாசிரியர்கள் என்பதால். கைலாய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சேக்கிழார் நால்வரும் அமர்ந்திருப்பார்கள். ஆக ஐவர் அமர்ந்திருக்க நால்வர் நின்ற கோலத்தில் நமக்கு அருள் வழங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே அந்த நால்வரும் குரவர்கள் தலைவர்கள் என்று சொல்லுவார்கள். குரவர்னு பெரியரானா போடப்படாது, ஏன்னா நான் தமிழ் வாத்தியார்னால அப்படி சொல்லித்தரும். தமிழ் வாத்தியார்னா பெரியரானா சின்னரானான்னு சொல்லுவார். அதனால பெரியரானா போடப்படாது, போட்டா அது ஒரு மரபு குறிக்கும். சின்னரானா தான் போடணும், இடையினரானா போடணும் வச்சுங்க. குரவர் என்றால் தலைவர் என்பது பொருள். சமய குரவர் என்று அவர்களை அழைக்க வேண்டும். ஏன்னா இது பொது வகுப்பு என்பதனாலே சில அடிப்படை செய்திகளை நாம் மறந்து விடக்கூடாது, நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாத்தி சொல்லிடப்படாது, படிச்சுட்டா கூட மாத்தி சொல்லிக்கலாம், படிக்கிற போது மாத்தி சொல்லப்படாது. படிச்சுட்டா மாத்தி சொல்லிக்கலாம், அப்புறம் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிவிடலாம், ஆனா படிக்கிற போது மாத்தி சொல்லப்படக்கூடாது. வாத்தியார் சின்ன கணக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். 16x16 என்னன்னா பையன் கேட்டான், சின்னதெல்லாம் எங்களை கேட்டு நீங்களா சொல்லிவிட்டு பெருச மட்டும் எங்கள்ட்ட கேட்கறீங்களா சார். நானாங்க எத்தனை இவர் சொல்லிட்டேன், நானாங்க 16x16. நான் இப்ப கேள்வி கேட்கறேன்டா, 16x16 என்னடாண்ணா? ஏன் சார், சின்ன கேள்வியெல்லாம் நீங்களே பதில் சொல்லிவிட்டு பெரிய கேள்விக்கு மட்டும் எங்களை கேட்கறீங்க. அதனால குறவர் என்ற நிலையில் தலைவர்கள் என்பதனாலே அவர்கள் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார். ஆனால் ஞானாசிரியர்கள் என்பவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை நீ உணர வேண்டும், உணர்ந்து அந்த திருவருளை பெற வேண்டும் என்று ஞானத்தை நமக்கு தருகின்ற காரணத்தால் அந்த ஞானாசிரியர்கள் நால்வரும் அமர்ந்திருப்பார்கள். அடியார்களை போற்றி இறையருளை பெற்றவர் என்பதனாலே சேக்கிழார் பெருமானும் அமர்ந்திருப்பார். இந்த நால்வர்களில் சந்தானாச்சாரியர், சந்தானம் என்றால் பரம்பரை என்பது பொருள். சந்தானம், சந்தான ஆச்சாரியர்கள், சந்தானம் என்றால் பரம்பரை, பரம்பரை பரம்பரையா செவி வழி செய்தியாக. மெய்கண்ட அதாவது முதல்ல நந்தி அகச்சந்தானாச்சாரியர், புகரச்சந்தானாச்சாரியர் என்று நம்முடைய ஞானாசிரியர்கள் இருவகைப்படுவார்கள். அதிலே முதலாக சொல்லக்கூடியது அகச்சந்தானாச்சாரியர் என்பது. எம்பெருமானுடைய திருக்கோயில நந்தி எம்பெருமான் மூணு இடத்துல இருப்பார். சிவன்கோயில மூணு இடத்துல இருப்பார், பழைய கோயிலா இருந்தா. அதுல ராஜகோபுரத்துக்கு கீழே நின்ற கோலத்துல ஒரு மாட்டு வடிவம் நந்தி வருவார் இருப்பார். அவர் காவல் நந்தி, அதிகார நந்தி என்று சொல்லப்படுவார். அவர் நின்ற கோலத்தில் இருப்பார், பக்கத்துல ஒரு பெண்ணை கூட வச்சிருப்பார் சக்திக்காக, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார்னு அர்த்தம், பசுமாடுன்னு அர்த்தம். அவர் இறைவனுடைய சக்தியை பெற்றவர் என்பதற்காக நின்ற கோலத்தில் ஒரு காளை வாகனத்தினுடைய முகம் இருக்க, நம்முடைய மானிட வடிவத்தின் கைகால்கள் இருப்பது போல், கையில் ஒரு பிரம்பு வைத்திருப்பது போல் காட்டியிருப்பார்கள். அவர் கைலாயத்தில் உள்ளே வருகிறவர்களை அடையாளம் கண்டு வழிபடுகிறவர் என்பதனாலே அதிகார நந்தி என்று அவருக்கு பெயர். அடுத்தாற் போல கொடிமரம் என்ற ஒன்று இருக்கு. அந்த கொடிமர பக்கத்துல பலிபீடம் இருக்கும். பலிபீடம்னா புளிய வர வைக்கிற இடம். தப்பா சொல்றேன்னு நினைக்கிறாரு, தெரிஞ்சதை சொல்லணும்ல, தெரிஞ்சதை சொல்லித்தான் தெரியாத சொல்லணும். அதனால அர்ச்சகர் வந்து புளியோரை வச்சு தனி ஊற்றிட்டு போறாரு பாருங்க. அதான் அது நம்முடைய ஆசைகளை எல்லாம், ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்ததே புளியோரைத்தான் நல்லா தெரியும். ஏன்னா சாமி மட்டும் புளியோதரிக்க எவ்வளவு நேரம் கியூல நின்று வாங்கிட்டு வர்றான், அப்ப அதுல ஒரு ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா தப்பு இல்ல. அந்த ஆசையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் புளிவதரையை வச்சு இந்த ஆசையெல்லாம் நீக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. நாம அப்புறம் ஒரு புளிவதரையை விடுறது இல்ல. அந்த நந்தி நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சிம்பல். அந்த நந்தி ஆன்மா, அதனாலதான் அதுக்குத்தான் பரதோஷம் பண்ணணும். அது அந்த மந்திரத்தை சொல்லுவார். மந்திரத்தை சொல்லுகிறவர்கள் ஞானாசிரியர் தான் சொல்லணும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் போய் காதல் சொல்லக்கூடாது. அது நாம தான் நம்ம காதுகளே சொல்லிக்க வேண்டியதுதான். அதுக்கு அதுல ஏன் எச்சியை ஊத்துவாங்க? ஏன்னா நல்லா அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகம் பண்ணி பால் பாலா குடம் குடமா ஊத்துன பிறகு நல்லவேளை எங்க தஞ்சாவூர் நந்தி பெருசா இருந்ததுனால அது யாரு காதுலையும் போய் சொல்றது இல்ல. பாலாபிஷேகம்லாம் அதான் இருக்கு. நம்ம ஆளுக்கு யாரும் மேல ஏறி போய் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அதற்கு ஆன்மாவை, அதனாலதான் அந்த ஆன்மா பார்வைக்கு ஏற்றாற் போல் சிவலிங்கம் இருக்கு. அந்த ஆன்மாவினுடைய சிவலிங்கத்துடைய கண்ணுக்கு நேர பாத்தீங்கன்னா, கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற கண்ணுக்கு நேர பாத்தீங்கன்னா, அந்த கண்ணுலேருந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம். அதுதான் நம்ம நடனம் பாக்கிறோம்னு கொம்புக்கு நடுவில் பாக்கிறோம். இறைவனுடைய திருவுருவம் தெரியும். ஆன்மாவாக இருக்கிற நாம் இங்கிருந்து கொண்டு இறைவா உன்னுடைய திருவடியை காண வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைதான் ஆன்மா. கருவறைக்கு அப்புறம் அர்த்த மண்டபத்துல ஒரு நந்தி இருக்கும். கருவறைக்கே சிவலிங்கத்தை தவிர வேறு எதுவும் வைக்கப்படாது. ஆச்சாரியர் தான் உள்ள போல. ஆச்சாரியன் தன்னை சிவனாக பரிணாமம் பண்ணிக்கொண்டு தான் உள்ள போல். அது அவருடைய ஏகாந்த பெருவழி அது. அதனால் சுவாதசாந்த பெருவழி என்று அந்த கருவறையை சொல்லுவார்கள். அந்த கருவறைக்குள்ள சிவனை தவிர வேறு யாரும் போக முடியாது. இந்த ஐயர் போறாருன்னு, அதனாலதான் மற்ற மனிதர் எல்லாம் போகப்படாதுன்னு பழைய காலத்துல வச்சாங்க. அதுக்கு உடனே இல்லை ஆலயம் புகும் அப்படின்னு போராட்டம், தெரியாம சொல்ற. அதுக்குள்ள போலாம். நீ உன்னை இறைவனாக பாவித்துக் கொள்ளுகிற சித்தீட்சை பெற்றிருக்க வேண்டும். பாவித்துக் கொள்ள வேண்டும். சிவாச்சாரியர்கள் கல்யாணம் நம்முடைய வீடுகளில் சிவபூஜை பண்ணி அந்த சிவபூஜையின் பயனை அனுபவிப்பதற்காக இந்த கோயிலுக்குள்ளே வந்து அவர்கள் முறைப்படி தங்களை எம்பெருமானாக பாவித்து கொண்டு பரிமா அப்படி பூஜையை முடியல சொல்லுவாங்க. அப்படி வருகிறவர்கள் சிவபெருமான் தான் சிவபெருமானை வணங்க முடியும். சிவபெருமானாக தான் உள்ள போக முடியும். அதுதான் கருவறை. அப்படி சன்னல் கூட கிடையாது இல்ல கருவறையில. கருவறையில் ஒரு ஜன்னல் கூட வைக்கப்படாது. கருவறையில டைல்ஸ் ஓட்டப்படாது. கருவறையில கல்லுதான் இருக்கணும். டைல்ஸ் எல்லாம் ஓட்டுறான், ஓட்டப்படாது. லைட் எல்லாம் போடவே கூடாது. நீங்க அவருக்கு வெளிச்சம் போட்டு நீங்க என்ன பாக்குறது? உங்க மனசுக்குள்ளையில அவரை பார்க்கணும். சரி, அதுக்கு அர்த்த மண்டபத்துல ஒரு சிவலிங்கம் நந்தியம் பெருமா இருப்பார். அவர் பெரிய கோயில்லாம் பாத்தீங்கன்னா உலோகத்தால கூட இருக்கும். பஞ்சலோகத்தால கூட இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். கல்லுலயும் இருக்கும், பஞ்சலோகத்திலையும். அதுதான் ஞானாசிரியர் நந்தியம் பெருமான். முதல் முதலாக சிவபெருமானிடத்தில் உபதேசம் பெற்ற, ஞானத்தை பெற்ற நந்தி. அவர் கிட்ட போய் ஒண்ணுமே பேசப்படாது. அவர் ஞானாசிரியர். அதனாலதான் சிவபெருமான் உயரத்தில் இருக்க அவருடைய உபதேசம் கெட்ட மாணவர் போல சிவ அந்த நந்தி கீழே இருக்கும். நம்ம ஆன்ம நந்தி உயரமா இருக்கும் பாத்தீங்கன்னா, சரியா? இந்த நந்தி கீழே இருக்கும், இறைவனுடைய பலிபீடத்துக்கு கீழே இருக்கும். ஏனென்றால் இறைவன் ஆச்சாரியன், இந்த நந்தி மாணவர், முதல் மாணாக்கர், முதல் மாணவர். அந்த முதல் மாணவர் தான் நாம் ஆச்சாரியராக வைத்து நந்தியம் பரம்பரை அகச்சந்தான் ஆச்சாரியர்கள் அவர்களில் வந்தார். அதுக்கப்புறம் ஜனகாதி முனிவர், அதுக்கப்புறம் பரஞ்சோதியார், அப்புறம் தனாதி இருந்து நாலு பேர், அதுக்கப்புறம் மெய்கண்டார். இந்த சந்தான பரம்பரை என்றால் ஒருவர் மூலமாக அடுத்தவருக்கு தெரிந்து, அடுத்தவருக்கு மூலமாக அடுத்தவருக்கு தெரிந்து இந்த உபதேச முறைகள், ஞான முறைகள் நமக்கு வந்தன. சத்தியஞான தரிசினிகள் தான் கடைசியில இருந்து பரஞ்சோதியார் வந்து மெய்கண்டார் கொடுக்கிற பொழுது சத்தியஞான தரிசினிகள் என்ற மெய்கண்டாருக்கு பெயரை கொடுக்கிறார். அப்ப சனற்குமார, சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதியார், அதுக்கப்புறம் மெய்கண்டார், அருள்நந்தியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி, அகச்சந்தானம், புறச்சந்தானம். சந்தானம் என்றால் பரம்பரை, குரு பரம்பரை என்று பொருள். இதில் நான்காவதாக விளங்குகிற உமாபதி சிவம் தான் நாம் படிக்கக்கூடிய நூலுக்கு ஆசிரியர். தீட்சிதராக விளங்கினாலும் நம்முடைய தமிழுக்குரிய ஞானத்தை பெற்று, சைவ ஞானத்தை பெற்று, சாதாரண விறகு வெட்டிக்கும் முள்ளிச்செடிக்கும் ஞானத்தை அருளியவர் என்ற நிலை பெருமை உமாபதி சிவத்துக்கு உண்டு. இறைவனே சீற்றெழுதி கொடுத்து மடத்துக்கு விறகு கொண்டு வருகின்ற ஒருவனுக்கு நீ ஞான தீட்சை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் அருளினான். எனவே தன்னுடைய பரம்பரையில், ஆச்சாரிய பரம்பரையில் வந்திருக்கிற உமாபதி சிவத்துக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து, அந்த சீட்டை பார்த்து தீட்சை கொடுக்க அவர் மனைவி போன்றவர்கள் எல்லாம் இப்படி தீட்சை கொடுத்து பரலோகத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று வழக்கு தொடுக்க அந்த அரசனுடைய முன்னிலையில் முள்ளிச்செடிக்கு தீட்சை கொடுத்தார் என்பது செவி வழி செய்தி. அது உண்மையா இல்லையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணப்படாது, காதலும் கேட்டிருக்கோம். என்ன சார் 3 மணி நேரத்துக்குள்ள சின்ன திரையில காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று எல்லாத்துக்கும் போயிடறோம், அதை நம்புறோம். நம்ம போட்டு வச்சிருக்கிற படத்தை 2 வாரம் போட்டு அறுக்கிறான், 3 வாரமா அழுது எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு காட்சி எத்தனை நாள் நீடிச்சு காட்டுறான், அதான் சின்ன திரை. சரி, இப்ப 4வராக இருக்கிற உமாசிவம் அழுதிய திருவருட்பயனில் ஞானாசிரியரை பற்றி நான் படித்துக் கொண்டிருக்கோம். ஞானாசிரியர் ஒரு ஆன்மா இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய மலபரிபாகம் பெற்று, மலத்தை அதாவது ஆணவம் கண்ம மாயை என்பதில் மாயைக்கும் கண்மத்திற்கும் உரிய அனுபவங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு அதிலே வெறுப்பு கொண்டு, அதிலே வெறுப்படைய வேண்டும். தினசரி இட்லி போட்டாங்கன்னு வச்சுங்க, ஏடி என்னடி வெறும் இட்லியா போட்டு தள்ளுற, ஒரு நாளைக்கு வேற ஏதாவது மாத்தப்பட தோசை போட்டு கொடு அப்படின்னு சொல்ல மாலியா. எனவே அதிலே வெறுப்பு கொள்ள வேண்டும். நாம் அனுபவித்த போகமெல்லாம் போதும் என்று நினைக்க வேண்டும். வெறுப்பு கொள்ளுகிற பொழுது இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு தகுதி ஏற்படுகிறது. அந்த தகுதியின் அடிப்படையில் ஆச்சாரியர் ஒருவரை நமக்கு அனுப்பி, இறைவனே அனுப்பி தனது உபதேச முறையை அவனுக்கு சொல், அவன் என்பால் வர வேண்டும் என்று 5 வேடரின் அயந்தனை வளந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த, நாம் செய்த தவத்தினாலே இறைவன் ஆச்சாரியனை அனுப்பிவான். நாம் இறைவனை நாடும் வேண்டிக் கொண்டிருந்ததால் தான், சிறுதுமுறைகளை படித்ததினாலே தான் நாம் ஆச்சாரியர் உபதேசத்தை கேட்பதற்கு இந்த பயிற்சி முகாமுக்கு நாம் வர முடிகிறது. எனவே அந்த ஆச்சாரியரை இறைவன் அனுப்பி வைத்து, நீ உலகப்பற்றுக்களை விட்டு அந்நிய மின்மையின் அரண்களால் செல்ல வேண்டும் என்ற நிலையில் நம்மிடத்தில் அனுப்பி வைக்கின்ற நிலைதான் ஞானாசிரியனுடைய பணி. அதிலே 3 பாடல்களை நாம் பார்த்தோம், எஞ்சிய 7 பாடல்களை ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்கள் திருக்கோயிலில் இடம்பெறுவதை விட தனி நிலையில் அவர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள், அவருடைய சமாதியாக இருக்கின்ற நிலையில் தான் சென்று நாம் வணங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள், கற்பக்கிரகத்தில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். சுற்றுப்புற தெய்வங்கள் எல்லாம் அவர் இறைவனுடைய அருள் பெற்றிருக்கின்ற சிறு தெய்வங்கள். ஆனா இப்ப எல்லாரும் வச்சு 4 வரையும் வைக்கிறாங்க, வைக்க கூடாது. ஏனென்றால் இப்ப சிவபெருமான இதுல வச்சிருக்காங்க கருவறையில, சந்தான குறவர்களை 4 வரையில வச்சிருக்கிறோம் அவர்கள் தலைவருங்கிறனால, இவர்கள் ஆச்சாரியர் என்று சொன்னால் தட்சாமூர்த்தி போல கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பீடத்தில் வேண்டுமானாலும் வைத்தால் வைக்கலாமே தவிர, தனியா 63 சேர்த்தவரை வைத்தால் அவரை ஞானாசிரியரை நீங்கள் கடவுளாக நினைக்க, ஞானாசிரியர் கடவுள். நம்ம இந்த 10 பாட்டில் அதான் படிக்க போறோம். ஞானாசிரியர் தனி ஒரு மனுஷ சட்டை தாங்கி வந்த தனி உருவம் அல்ல, கடவுள் தான் மானுட சட்டை தாங்கி வருகிறார். எனவே ஒவ்வொரு அடியவரும் ஒவ்வொரு மாணாக்கரும் தன்னுடைய ஞானாசிரியரை தெய்வமாக நினைப்பார்களே தவிர, அவர் தன்னை போல ஒரு மானுட சட்டை தாங்கி வந்தவர் என்று நினைப்பது இல்லை. தெய்வத்துக்கு நீங்க எங்க வச்சிருக்கீங்க இடம்? கருவறையில வச்சிருக்கீங்க. எனவேதான் 4வருடைய நிலையில், 4வர் எங்கு அவர்கள் தங்களுடைய சமாதி அதாவது இறைவன் திருவோடு கலந்தார்களால் அங்கு இருக்கின்ற கருவறையில் அவர்களுடைய பீடமோ அல்லது திருவுருவமோ இருக்கும். அப்ப 63 நாயன்மாரோட ஞானாசிரியர் வச்சா ஞானாசிரியருக்குரிய பெருமையே இல்லையே. என்னை பொறுத்தவரை அங்க வைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் ஞானாசிரியர் யாரு? இறைவன் ஈக்குவல் ஞானாசிரியர். இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் தான் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். 63 யாரு? இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். ஞானாசிரியர் யாரு? இறைவனே ஞானாசிரியர். நீங்க கருவறையில் வைத்துத்தான் அவர்களை வணங்க வேண்டுமே தவிர அவர்களை திரு தெய்வங்களாகவோ அருள் பெற்ற அடியார்களாகவோ வழங்குதல் கூடாது. அதனால இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளதான் எங்க நால்வருடைய சந்தா ஆச்சாரிய திருவுருவத்தை வைக்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அதுவும் நம்முடைய மெய்கண்டார்னு ஒரு ஆணையர் வந்தார், அவர் காலத்துக்கு பிறகுதான். அவர் தான் வச்சிடணும், எப்படியாவது மெய்கண்டார வைக்கணும். மெய்கண்டார வைக்கும்போது எல்லாரும் வச்சிருக்கோம். 4வது பாடல், பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார். அதுக்குத்தான் இது விளக்க வந்தேன். நாம் உண்மையான தத்துவங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். நால்வருடைய சிலை இருக்கிற பொழுது ஏன் சந்தானாச்சாரியுடைய சிலைகள் பல திருக்கோயில் இல்லாமல் சில கோயில்கள் வைக்கப்பட்டிருக்கின்றால் நான் சொன்னதுதான் பொருள். அவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்கள் இறைவனுக்கு சவமானவர்கள். எனவே அவர்களை கருவறையில் வைத்து பூஜிக்க வேண்டுமே தவிர சுற்றுத் தெருளே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்ற சுற்றிலே இருக்கிற தெய்வங்களும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் தான். இறைவனுடைய அருளை பெற்ற நாம் இன்னும் இறைவனுடைய அருளை பெறல, ஆனால் அருளை பெற்றவர்களை வணங்குவதிலே தவறு இல்லை. எனவே அந்த முறை பொய் இருண்ட சிந்தை பொறியிலார். பொய், பொய் என்றால் இந்த உடம்பு தான் பொய், அதனாலதான் மெய்யின்னா. பொய்ய நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் மெய்யின்னு தமிழ்ல உடம்புக்கு பொருள் சொன்ன. அது மெய்தான் பொய், பொய்யாக இருப்பது உண்மை போல காட்சியளிக்கிறது, அதனால மெய்யின்னா. பொய் உடல், இருண்ட சிந்தை மயக்கது ஆணவ மலத்தினால் ஏற்பட்டிருக்கிற தடை பெற்றிருக்கிற சிந்தை. எனவே உடம்பை உடம்புக்குள்ளே இருக்கின்ற தடை செய்கின்ற ஆணவத்தை பெற்ற சிந்தையையும் அந்த பொறியிலார். பொறியிலார் என்றால் கருவி இல்லாதவர் என்பது நேரடியான பொருள். ஆனால் இங்கே பொறியிலார் என்பதற்கு ஊழ் வலி கூட்டாதார் என்று கொள்ள வேண்டும். ஊழின் நிலை இருந்தால் நிச்சயம் ஆச்சாரியனை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு நல்லூள் இல்லைன்னா ஆச்சாரியனை அறிந்து கொள்ள முடியாது. நல்லூள் இருந்ததுனாலதான் திண்ணையில உட்கார்ந்த வரைஞான சம்பந்தர உமாபதி சிவன் அடையாளம் கண்டுகிட்டார். எப்பொழுதும் தெருவில் போறவர் தான் பார்த்திருப்பார் தான். அன்னைக்கின் நல்லூள் வந்தது, அன்னைக்கு நல்ல நேரம் வந்தது, நல்ல காலம் வந்தது தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப பொறியிலார் என்றால் ஊழ் வலி இல்லாதவர் என்று பொருள் கொள்ளலாம். ஊழ் வலி இல்லாதவர். எனவே பொய்யான உடம்பினாலே ஆணவத்தால் தடுக்கப்பெற்றிருக்கிற சிந்தனையை உடையவர்களாக இருக்கின்ற நல்லூள் இல்லாதவர்கள் போதமாம் மெய்யிரண்டும் காணார். போதமாம், போதத்தை தருகிற அறிவுரையை தருகிற ஞான ஆச்சாரியரையும் அவருடைய மெய்யையும் அவருடைய வடிவத்தையும். போதமாம் மெய் இரண்டு, மெய் இரண்டு என்றால் அவருடைய வடிவம் போதம். போதம் என்பது ஆசி உரை, சிவஞான போதம், சிவஞானத்தை உபதேசிக்கின்ற நூல். அப்ப போதம் அப்புறம் மெய், அந்த இரண்டும் காணார் மிக. எனவே இந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு ஆச்சாரிய தெரிய மாட்டார். அதனால ஆச்சாரிய தெரிஞ்சாத்தானே நீ போய் வணங்கலாம். ஆச்சாரியர் நானே வாத்தியார் அப்படின்னா நீ வாத்தியாரா எங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நாம அவரே டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப யாராவது வாத்தியார் டெஸ்ட் பண்ணா வரவே மாட்டான், ஓடியே போயிடுவான். அப்ப டெஸ்ட், போதமாம் மெய்யிரண்டும், போதம் என்பது ஞானம், ஞானத்தையும் ஞானத்தை தருகின்ற உருவத்தையும் காணார், இரண்டும் காணார் மிக. அவர்கள் தங்களுக்குள்ளே இரண்டையும் காண மாட்டார்கள். அப்படியானால் அறியாமை இருக்கிற பொழுது, நாம் இந்த உடம்பை சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது ஆச்சாரியனுடைய திருவுருவத்தை நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம், தெரிந்து கொள்வதற்கு வழி இல்லை. அப்படியானால் நம்முடைய ஆணவத்தை குறைப்பதற்கு உடம்பால் வழிபாடு செய்ய, அதனால மெய்ங்கிற பொய்ன்னு சொன்னார். உடம்பை ஏன் இதுல கூட்டு சொல்லணும், நீ உடம்பால் எப்பொழுது பணி செய்து அந்த உடம்பால் உடம்பை வெறுக்கிறாயோ அப்பொழுதுதான் ஞானம் வரும். உடம்பை வெறுக்க வேண்டும், உடம்பை வெறுத்தவர்கள் தான் 63, நான் நேற்றே சொன்னேன், 63 நாயன்மார்களும் எப்படி உடம்பை வெறுத்தார்கள் என்று சொன்னேன். ஞானாசிரியராக விளங்க வேண்டுமானால், தன்னுடைய ஞானாசிரியர் ஆசி உரையை பெற வேண்டுமானால் நம் உடம்பு நினைக்கப்படாது. அப்ப நாம தான் ஞானாசிரியருடைய உரையை கேட்பதற்கு தகுதி. உடம்பை பற்றி கவலைப்படவில்லை, அந்த உடம்பை கவலைப்படாது ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்புள்ளவர்களுக்குத்தான் ஆச்சாரிய வடிவம் தெரியும். இல்லை என்றால் போதமாம் ஞானமும் மெய் இரண்டும் காணார் மிக. அவர்களுக்கு வெறும் மானிடச் சற்றை தான் தெரியுமே தவிர அவர் நம்முடைய ஞானாசிரியர் என்று தெரியாது. தெரிவதற்குரிய வழி இல்லாமல் போய்விடும். இப்ப ஐந்தாவது குரட்பா. பார்வை என மகக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி. யானையை வைத்து யானையை பிடிப்பார்கள், காளையை வைத்து காளையை அடக்குவார்கள். எனவே ஒரு பார்வை மிருகம் என்று மிருகத்தை பழக்கி அதன் மூலமாக மிருகத்தை பிடிப்பது உண்டு. அதற்கு பார்வை மிருகம் என்று சொல்வார். மக்கள் என்றால் ஆறறிவு படைத்து அன்புள்ளம் கொண்டவன்தான் மனிதன். அதனாலதான் மனிதாபிமானம், மனிதாபிமானம் சொல்றானா இல்லையா? இப்ப மனிதாபிமானம் இருக்க வேண்டும் என்கிறார். மனிதன் என்றால் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும், அப்பத்தான் மனிதன். விலங்குகளுக்கெல்லாம் கருணை கிடையாது. விலங்குகள் தான் வாழ வேண்டும், தான் அடித்து சாப்பிட்டாலும் சரி அல்லது திருடி சாப்பிட்டாலும் சரி வாழ வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். கருணைக்கும் அவர் அந்த விலங்குகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. பால் கறக்கிற மாடாக இருந்தாலும் கூட கருணையோடு நமக்கு பால் தருகிறது என்பது பொருள் அல்ல. அதை ஏமாத்தி நம்ம புடிங்கிறோம். கண்டுகுடிய காட்டி கண்டை சாப்பிட வச்சு நாம கண்டு சாப்பிட்டது போல சரி இந்த கண்டு சாப்பிடட்டும்னு நம்மளை விட்டு சாப்பிட சொல்லு. அதனால எழுதுவார் சண்டேஸ்வரப்போ அந்த மாடெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்துச்சான். சுத்திக்கிட்டு இருந்த உடனே இவர் ஒரு காலுக்கு ஒன்றாக நாலு காம்பு இருக்குமா, அதுல ஒரு காம்பத்தான் தொடுவாராம். ஏன்னா மத்த காம்பு வந்து நாலு காம்புல ஒன்று கன்றுக்கு, கன்றுக்கு பால், அடுத்தது இறைவனுக்கு, அதுக்கப்புறம் எவன் மாடு வளர்த்தானோ அவனுக்கு, மற்றது விற்பனைக்கு. நாலுக்கு நாலு, அதுல ஒன்றாக இறைவனுக்குரிய ஒரே ஒரு காம்பத்தான் தொடுவாராம். அது தொட்ட உடனே கண்டை நினைத்து, தன் கண்ணை நினைத்து அந்த பசு ஞானக்கன்றுகளை தன் வீட்டு கன்றை நினைத்து இந்த ஞானக்கன்றுக்கு பால் குடிச்சுதான். ஒரு காலுக்கு ஒரு ஆவுக்கு ஒரு காலாக சேர்க்கல எழுதுவார். இப்ப எல்லாம் நாங்கள் மாடு வளர்க்கிறோம், நாடுதான் எங்களுக்கு தொழில் அப்படி நாளுக்கு மேல மிஷினை போட்டு கறந்து பிராயா கறந்து. நாங்கள் மாடு வளர்ப்பது எங்களுக்கு பெருமை, என் குடும்பமே மாடு வளர்க்கிறது அப்படின்னு காட்டானா இல்லையா? காட்டி நாளுக்கும் மாட்டிப்பறேன், உறிஞ்சின்னு உறிஞ்சிடுறேன். அப்ப அதுவா கருணை தருது? நம்மளா புடுங்குறோம், வேற வழியும். விலங்குகள் கருணை உள்ளம் படைத்தவை அல்ல. எவன் மனிதன் கருணை உள்ளம் படைத்தவனோ அவன்தான் மனிதநேயம். கருணை இல்லாதவர்கள் மாக்கள். அதுக்கு சொல்ற, அதுக்கு சொல்ல வந்தேன் இந்த விளக்கத்தை. மாக்கள்ங்கிறார் பாருங்க, பார்வை என மாக்களை பற்றி. மாக்கள் என்றால் விலங்குகள் சார். மக்களுக்கு மாக்கள் கொஞ்சம் நீட்டி இருக்கிறதுனால அது மக்கள்ங்கிறது மாக்கள் என்று அகரம் நீட்டல் விகாரமாயிற்று இலக்கண குறிப்பு. அப்ப மனிதர்களைத்தானே குறிக்கும் நினைக்கப்பட்டாங்க. மாக்கள் என்பது விலங்குகளை குறிக்கும். மக்கள் பண்பிற்கு எதிர்மறையாக இருப்பதால் அதை மாக்கள் என்று குறித்தார்கள். அப்ப பார்வை என, பார்வை என பார்வை விலங்குகள். யானையை பிடிக்கிறதுக்கு யானையால தான் செய்வாங்க. இப்ப காட்டிலேருந்து யானையெல்லாம் நகரத்துக்கு வருது, ஏன்னா நம்ம உடன்பிறப்பெல்லாம் இங்கதானே இருக்குன்னு சில நேரத்துல உள்ள வருது. உடனே நாம என்ன பார்த்தோம், நம்ம இடத்துக்கு யானையை விட்டு அதை ஓட்டுறோம், ஓட்டிட்டு போறோம். அப்ப பார்வை என மாக்களை பதிற்றை பிடித்தற்காக. எப்படி ஒன்று ஒரு விலங்கை அடிமைப்படுத்துவதற்கு மற்றொரு விலங்கை, பார்வை விலங்கை பயன்படுத்துகிறோமோ, அதுபோல மானுட சட்டை பெற்றிருக்கிற நம்மை தன்பால் ஈர்த்து கொள்வதற்காக ஆசிரியன் மானுட சட்டை, இறைவன் மானுட சட்டை தாங்கி வருகிறான். அழகு பாரு, உன்னை அடக்கிறதுக்கு உன் வடிவத்துல வந்தாத்த நீ அடங்குவ. நானே இறைவனை வந்தான்னா போயா வேஷம் போட்டு வந்துட்டியான்னு கேட்பேன். ஆனால் அவருக்கு தெரியும், இவனை அடக்குவதற்கு இவன் வடிவத்தில் வந்தால்தான் இவனை அடக்க முடியும். எனவே மானுட சட்டை தாங்கி இறைவன் வருகிறான் என்கிறார்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

கொள்ளும் குருமணியே நடுவாய் இல்லாதொழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே. பார்வதி பாலகுசாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாரே உண்மை விளக்கத்திலே இன்று 28வது பாடல் முதலாக ஒரு விளக்கம் செய்ய எண்ணுகிறேன். இதுவரையிலும் ஆன்ம தத்துவங்களை பற்றி ஆசிரியர் மாணவனுக்கு அறிவித்தார். ஆன்மாவுக்கு துணையாக இருக்கின்ற தத்துவங்களும் புரியணும். ஆன்மாவினுடைய துணையினாலே தத்துவங்களும், தத்துவங்களினுடைய துணையினாலே ஆன்மாவும் வாழ்கின்றன. தத்துவங்கள் துணை இல்லையானால் ஆன்மா வாழ முடியாது. ஆன்மாவின் துணை இல்லையானால் தத்துவங்கள் இல்லை. இப்ப கண் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணின் துணையினாலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணு யாரால வாழ்ந்தா நம்மால கண் வாழ்கிறோம். அதனாலே ஆன்மாவும் தத்துவங்களும் ஒன்றுக்கொன்று துணையாக இருந்து இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. அதுல அந்த 26 தத்துவங்களையும் 24 தத்துவங்களையும் சொல்லி அதற்கு மேலே தேவரீருடைய திருவுருவத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதற்கு ஆசிரியர் அருக்கனாகிய சூரியன் கண்ணுக்கு காட்டுவது போல உன்னுடைய அறிவிலே நாம் நின்று உனக்கு அறிவிப்போம் என்று அருளி செய்தார். சூரியன் வந்து கண்ணுக்கு காட்டுவது அத்துவிதமாக அந்த பொருளிலேயும் கலந்து கண்ணிலேயும் கலந்து பொருளை காட்டுகிறான். அப்படி சூரியன் இந்த பொருளிலே கலக்கவில்லையானாலும் கண்ணிலே கலக்கவில்லையானாலும் பொருள் தெரியாது. அதுபோல உயிர் அறிவிலே சிவன் கலந்து உயிருக்கு உணர்த்துகிறான். அப்படி சூரியன் கண்ணுக்கு அறிவிப்பதைப் போல உன் அறிவிற்கு நாம் அறிவிக்கிறோம் என்று ஆசிரியர் கூற, அதற்கு மேலே அன்றியுங்கள் ஆன்மாவால் ஐந்தறியும் ஐம்பொறிகள் இந்தி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோ உன்னறிவில் மேவாமல் மேவி நாமே. அதாவது ஆன்மாவாகிய உயிரினுடைய துணையினாலே ஐம்பொறிகள் அறிகின்றன. ஐம்பொறிகள் அறிகின்றது எதனாலே என்றால் உயிரின் துணையினாலே ஐம்பொறிகள் உலகப் பொருள்களை அறிகிறது. காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, மூக்கு நுகர்கிறது, வாய் பேசுகிறது என்று சொன்னால் இவைகளெல்லாம் ஆன்மாவினுடைய துணையினாலேதான் இந்த பொறிகள் துளிர்படுகின்றன. ஆன்மாவுடைய துணை இல்லையானால் இது துளிர்படாது. அதுபோல உன்னுடைய அறிவிலே நாம் இருந்து பொருந்தாமல் உனக்கு அறிவிக்கிறோம். உன்னுடைய அறிவிலே நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் பொருந்தியும் பொருந்தாமலும் மேவாமல் மேவினாமே. மேவாமல் மேவி மேவாமல் மேவினாமே என்றால் ஆன்மாவோடு கலந்து ஆன்மாவே ஆகாமலும், அதனால ஆன்மா விட்டு பிரியாமலும், அப்படி பொருந்தியும் பொருந்தாமலும் இருந்து உன்னுடைய அறிவிலே கலந்து உனக்கு அறிவிக்கிறோம். அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றார்போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். அக்கரங்களாகிய எழுத்துக்கள் இருக்கிறதே, அந்த எழுத்துக்கள் எல்லாம் அகர உயிராகிய அகரத்தை தனக்கு துணையாக கொண்டு அந்த எழுத்துக்கள் இயங்குகின்றன. அகரம் இல்லையானால் மற்ற எழுத்துக்கள் இல்லை என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அக
நகர உயிர் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அது தனித்து இயங்கும், எல்லா எழுத்துக்களோடு சேர்ந்தும் இயங்கும். அகர உயிர் என்பது அகர ஆ என்கின்ற எழுத்து, ஆ அதுல இருக்கு, ஈ இதுல இருக்கு, ஊ இதுல இருக்கு, இதே மாதிரி காகா சாயா டானா பாவா இது எல்லாவற்றிலும் ஆ கலந்துருக்கு, எல்லாவற்றிலும் அகரம் கலந்துரு. அகரம் கலந்து இல்லையானால் அதற்கு ஒலிப்பு தனி கிடையாது, அதற்கு தனியே ஒலிக்க முடியாது. அதனாலே அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கு நிறைந்து என்பதும் திருவருட் பயன். அகர உயிரானது உயிரெழுத்து மெய்யெழுத்து சார்பு எழுத்துக்களோடு கலந்து அந்த எழுத்துக்களை இயக்கி அதையால ஒலிப்பது போல, அந்த எழுத்துக்களிலே மறைந்து இருப்பது போல இயக்கியே ஒலிக்கிறது. அந்த எழுத்துக்களையோடு கலந்து இருப்பதனால அது ஒலிக்கிறது, ஆனா மறைந்தும் இருக்கிறது. இப்ப கா அதுல ஆனா தெரியுது, ஆனா மறைஞ்சு இருக்குது. கா அதுல ஆனா இருக்குது, மறைஞ்சு இருக்குது. சா தா நா தா நா பா இதுல எல்லாத்திலயுமே அகரம் இருக்குது. அகரம் இல்லையானால் இந்த எழுத்துக்கள் இல்லை, ஆனால் அது மறைந்து இருக்கிறது. அதுபோல உலக பொருளோடும் உன்னோடும் நாம் கலந்து இருக்கிறோம், ஆனா மறைந்து இருக்கிறோம். மறைந்திருப்பதனாலே நம்மை நீ அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நாம் இல்லையானால் நீ இயங்க மாட்டாய். அகர உயிர் போல் அறிவாய் எங்கு நிகரிலரை நிற்க நிறைந்து. அதனால அதனாலதான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னாரு. அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, உலகம் ஆதி பகவனை முதலாக உடையது. எழுத்துக்கள் அகரத்தை முதலாக உடையன, எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது அகரம். அதுபோல உலகத்து உலகம் எப்படி இருக்கிறது என்றால் ஆதி பகவனாகிய சௌருமானை முதலாக உடையது. ஆகையினாலே இப்படி அகரம் இல்லையானால் வேறு எழுத்துக்களே இல்லை. எல்லா எழுத்துக்களிலும் அகரம் இருக்கிறது. ஆக தனித்தும் இயங்கும், சேர்ந்தும் இயங்கும், எல்லாவற்றையும் இயக்கும். அப்படித்தான் கடவுள் இருக்கிறார். அவர் தனித்தும் இயங்குவாரு, ஆனா அந்த அகரம் கலக்கவில்லையால் மற்ற எழுத்துக்களை இயங்காது. அதுபோல ஆண்டவன் கலக்கவில்லையால் நாம் இயங்க மாட்டோம். அதனாலதான் அகர உயிர் போல் அறிவாகி எங்கு நிகரிலே நிற்கு நிறைந்துன்னு திருவருள் பயன்ல சொன்னார் உமாபீஸ்வரம். அதைத்தான் இங்க சொல்றாரு, அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். அக்கரங்கள் எழுத்து அச்சரம் என்றாலும் அக்கரம் என்றாலும் எழுத்து தான். அதனாலே அப்படி அக்ஷரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அகரத்தை துணையாக கொண்டு இயங்குகின்றன. அகரத்தின் துணை இல்லையானால் அந்த எழுத்துக்களை இயங்காது. மெய் எழுத்தும் சரி, உயிரெழுத்தும் சரி, உயிர் மெய் எழுத்தும் சரி, எல்லா எழுத்துக்களும் எதனை துணையாக கொண்டதுன்னா அகரம் தான். அதனாலே முதல்ல இருக்கிற எழுத்து என்னவென்று கேட்டால் ஆ. இந்த ஆ என்கின்ற வாய் திறப்பதினாலேயே உண்டாவது ஆ. ஆன் வாயை திறந்தாலே முதல் இது ஒரு ஆ, இதுதான் முதல்ல வரும். மற்றதுக்கெல்லாம் மற்ற துணை ஒண்ணு ஆவண்ணா ஈனா ஈயன்னா ஊனா ஊவண்ணா ஏன்னா ஐ ஓ இதெல்லாம் பல முயற்சிகளால இந்த எழுத்துக்கள் பிறக்கும். இன்னும் பல முயற்சிகள் பண்ணித்தான் இந்த எழுத்து பிறக்கும். காங்கா சா ஞாடா இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா, இதுல வந்து இந்த நாவு பல்லு இதெல்லாம் வந்து வேலை செய்யணும். கா கா சா நா டா இதெல்லாம் வரும். ஆ திறந்தாலே ஆ ஒலிக்கும், வேற ஒரு துணையும் இல்லாமல் ஒலிக்கின்ற எழுத்து ஆ. ஆ ஒரு துணையும் வேண்டியதில்லை, உதடும் வேண்டியதில்லை, பல்லு வேண்டியதில்லை, நாவு வேண்டியதில்லை, ஒரு துணையும் இல்லாமல் ஒலிக்கின்ற ஒரு அச்சரம் எது என்று கேட்டால் அதுதான் ஆ. வாய் திறந்தாலே போதும் ஆ. அதனால ஒரு துணையும் இல்லாமல் இயங்குகின்றவன் கடவுள் ஒருத்தன் தான். அவன் துணையை கொண்டுதான் மற்றது எல்லாமே இயங்கும். ஆகையினாலே அகரா என்பது
எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருப்பது போல கடவுள் எல்லாருக்கும் எல்லா உலகங்களுக்கும் முதலாக இருக்கிறார். அதனால்தான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் நல்ல ஓமையை சொல்லி எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது என்று எழுதினார். ஆகையினாலே இப்படி அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்புயிராய் மேவினோம். ஆகையாலே அந்த எழுத்துக்களோட எல்லா எழுத்துக்களிலேயும் அகரம் கலந்திருப்பது போல எல்லா உயிர்களிலேயும் நாம் கலந்திருக்கிறோம். அங்கங்கே உயிர்க்குயிராய் நின்று ஆண் கோயில் சொல்றாருவா ஞான சம்பந்தர். அதனாலே இப்படி எல்லா எழுத்துக்களிலும் அகரம் கலந்திருப்போம், எல்லா உயிரும் நாம் கலந்திருக்கிறோம். அதுதான் இவனுடைய கட்டிகாரத்தனம். யாரு இந்த சிவனுடைய கட்டிகாரத்தனம் என்னன்னா, ஒரே ஒரு ஆள் தான் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறான், ஏகனாகவும் இருக்கிறான் அநேகனாகவும் இருக்கிறான். ஆகையினாலே அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர்ந்தார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மெய்வினோம். எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாதறிவன்று நல்ல ஆகமும் போதும் நாடு. நல்ல ஆகமங்கள் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஐயாலே உயிர்க்குயிராக நாம் இல்லையானால் உயிர்கள் இயங்காது என்று சொல்லி எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவன்று. எல்லா இடங்களிலும் நாம் வந்து வியாபியாக சர்வவியாபியாக இல்லையானால் உயிர்கள் அறிந்து செயல்படாது, உலகில் வாழாது என்று சொல்லித்தான் எல்லா உயிரோடும் கலந்து இருக்கிறோம். இது அவருடைய இலக்கணம். இது உடனாதல், ஒன்றாதல் அப்புறம் உடனாதல். இது உடனாதல், முதல்ல சொன்னது ஒன்றாதல். இது வந்து அறிவோடு கலந்து அறிவாகவே இருப்பது ஒன்றாதல், இது கலந்து இருப்பது உடனாதல். ஆகையாலே இப்படி சொல்லி அதற்கு மேலே நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செடுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிடனார். நீ விண்ணார் ஒளில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், ஆகையாலே விண்ணளவும் புலிகள் சூழ்ந்த திருவண்ணை நல்லூரிலே எழுந்தருளி இருக்கிற வைகண்டநாதனே தாங்கள் குளிர்ந்த அருளினாலே எமக்கு இதற்கு இந்த வினாவுக்கு விடை அருளி செய்வீராக என்று கேட்கிறார். எப்படி கேட்கிறார்னா, நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செடுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி. இது எப்படின்னு கேட்டா, பரமேஸ்வரன் அஞ்செடுத்தினாலே உருவத்தை கொண்டு அவன் ஆடுகின்றான், அது நாத தத்துவத்தை கடந்து ஆடுகின்றான். அந்த நாத தத்துவத்தை கடந்து ஆடுகின்ற அந்த ஆடலை யார் காணுகிறார் என்றால் பரமஞானிகள் காண்கின்றார்களாம். நற்றவத்தோர் தாம் காண, நற்றவத்தோர் தாம் காண, நல்ல தவத்தை உடைய பரமஞானிகள் காணும்படியாக நாதாந்தத்து அஞ்செடுத்தால். நாதாந்தத்து என்று சொன்னால் 36 தத்துவங்களை, 36 தத்துவ நாதம், அந்த நாதத்தினுடைய முடிவிலே, நாத முடிவில், வேத முடிவில் நடனவிலும் உமலன் யாவன் வழங்குவர நாத முடிவில் வீற்றிருக்கு நாதன் எவன் எங்குணன் எவன் போதம் முதலை கடவுதியே புகழ்ந்து சரணமடைகின்றான் என்பது விநாயக புராணம். அதனாலே அப்படி நாதத்தை கடந்து, நாத தத்துவங்களை கடந்து அதற்கு மேலே நின்று ஆடுகின்றான். அதத்தான் நாதாந்த அந்தம்னா முடிவு, நாதத்தினுடைய முடிவிலே ஆடுகின்றான். அப்படி அந்த ஆடுறதத்தான் இங்க வந்து அவர் மாதிரியா நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அது வந்து அசல், இது மாதிரி. மாதிரின்னா அது பரமஞானிகளாலதான் காண முடியாது, சாதாரணமான நம்மால காண முடியாது. நாமோ காண்பதற்காக இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அந்த நாதாந்தத்து, நாதாந்தத்தில் ஆடுகின்ற ஆட்டத்தை கற்பனை கடந்த சூதின்னு சொல்றது. கற்பனை

அஞ்செழுத்தே திருவுருவமாக நின்று நல்ல தவமுடைய பரமஞானிகள் காணும்படியாக அந்த 36 மேலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த 36 மேலே ஆடுகிறதா வெட்ட வெளி என்று சொல்லுவது, பரவெளி என்று சொல்லுவது, ஞான வெளி என்று சொல்லுவது, ஞானாகாசம் என்று சொல்லுவது, பாழ் என்றும் சொல்லுவது. அது பாழ் என்றும் சொல்லுவது. பாழ் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத இடம். அதை உருவு இல்லாத பாலில், உருவு இல்லாத பாலில் வெட்ட வெளியிலாடு நாத நிறுத்த உனது ஞான பாதபத்வம் அடைவேணும் என்பது அருணகிரிநாதர் பாட்டு. நல்ல அழகா சொன்னார். உருவில்லாத இந்த 36 தத்துவங்கள் வரையிலும் உருவம் பா, அதுவும் சில உருவம் இல்லாத தத்துவங்களும் இருக்கு. அதாவது 36 மேல ஒண்ணுமே இல்லையா அந்த இடம். இப்ப நம்ம கண்ணுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நம்ம எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. விளங்குதா? அங்கே ஆடுகிறாங்க. அதான் உருவில்லாத பால். அதனால அதுல பால்னு சொல்றது. அது அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கார் அம்மானாயி நின்று வருதெல்லாம் அதுதான். ஆன்ம தத்துவத்தையும் கடந்து வித்யாதத்துவத்தையும் கடந்து அதுக்கு மேல சிவதத்துவத்தையும் கடந்து மூன்று தத்துவம் முப்பாலும் தாண்டி அப்பாலை ஆடுவதுதான் நாதாந்தத்துவம். முப்பாலும் தாண்டி அப்பாலை ஆடுவதற்கு அது என்னன்னு சொல்றது ஒன்னும் சொல்ல முடியாது. அதுதான் உருவில்லாத பாலில் வெட்ட வெளியில் ஆடும் நாத நிறுத்த உனது ஞான பாத பத்மம் அடைவேணும் என்பது. அப்படிப்பட்ட அந்த உற்றுருவாய் உள்ளபடி பெற்றிடத்தான் விண்ணார் குளில் வெண்ண மீகண்டனாதே தன்னார்களாய் சாற்று. அதனாலே அப்படி ஆடுகின்ற அந்த திருக்கூத்தினுடைய பெருமையை சிறப்பை எனக்கு சொல்ல வேணும்னு மாணவன் கேட்கிறார். நடஞ்செய்யும் இடமும் நோக்கமும். நடம் செய்தல் என்பது பரமேஸ்வரன் உலகமும் உயிர்களும் இயங்குவதற்காக அவன் நடஞ்செய்கின்றான். அது என்ன காரணம் என்று கேட்டால், உயிர்கள் சிற்றறிவுடையது ஆகையினாலே அந்த சிற்றறிவு உடைய உயிர்கள் தானே இயங்குவதற்கு தகுதியற்றதாகையாலே அந்த உயிர்களின் இடமாக நின்று நடஞ்செய்கின்றான். அப்படிப்பட்ட நட இயக்கம் என்று சொல்லுவது, அதை வந்து இயங்குதல் இயக்கம் என்று சொல்லுவது. அது உயிர்களையும் உலகத்தையும் இயக்குவதற்காக ஆடுகிறதா அந்த நடம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு பாட்டு இருக்குது அல்லவா. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அதனாலே அப்படி அசைப்பதற்காக நடம் என்பது அசைப்பது, அசைப்பது. இந்த உயிர்களையும் உலகத்தையும் அசைப்பதற்காக இயக்குவதற்காக துளிப்படுவதற்காக அவன் ஆடுகிறான். அப்படி அவன் ஆடவில்லையானால் உயிர்கள் அசையாது, இயங்காது, உலகம் இயங்கும். சராசரா அத்தனை சரம் அசரம் ஆகிய அத்தனை உருவனும் அவன் கலந்து இருந்து இயக்குகிறான். அதுல குறிப்பாக 8 2 உருவான லிங்கத்தே நட்டம் முதல்வான் அவிலக்கேல் என்பது இந்த பாடல். 8 2 உருவான லிங்கத்தே நட்டம் முதல்வா நவிலக்கேல் என்பது இந்த பாட்டு. இந்த லிங்கத்திலே ஆடுகின்றேன், லிங்கத்திலே ஆடுகின்றேன். அந்த லிங்கம் எப்படிப்பட்டதுன்னா 8 2 சேர்ந்து உருவான லிங்கம். நான் 8 2 சேர்ந்து உருவான லிங்கம். அந்த 8 2 சேர்ந்தா என்ன ஆகும் என்றால் 10 ஆகும். 8 2 சேர்ந்தா 10. அந்த 10 எதை குறிக்கும் என்று கேட்டால் உயிரை குறிப்பது. 10 என்பது வடமொழி, இது தமிழில யானா, தமிழ்ல யா. யா வந்து உயிர். சி சிவம், வா சக்தி, யா உயிர், நா திரோதமலம், மா ஆணவமலம். அஞ்செழுத்து அஞ்சு பதம். அந்தியின் அன்பகலும் அஞ்சு பதஞ்சொல்லின்னு வருது அல்லவா. அதனாலே ஸ்ரீ சிவம், வா அருட்சக்தி, யா உயிர், நா திரோதமலம், மா ஆணவமலம். சிவய நாமம்.

0: இந்த அஞ்சலத்திலே சிவன் எங்கு நின்று ஆடுகின்றான், உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றான் என்று சொல்லுகிறோம். உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றான், அந்த உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றான் என்றால் அந்த உயிர்கள் பக்குவம் உள்ள உயிருக்கு தோன்றுகிறான், பக்குவம் இல்லாத உயிருக்கு தோன்றாமல் இருக்கிறான். ஆனா உயிரை இடமாக கொண்டு ஆடுகிறான், பக்குவம் உள்ள உயிருக்கு தோன்றுகிறார், பக்குவம் இல்லாத உயிருக்கு தோன்றாமல் இருந்து ஆடுகின்றான். இவ்வளவுதான், அவன் நினைக்கலைனா கூட அவன் அதுக்குள்ள இருந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான். நினைக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் வெளிப்பட்டு தோன்றுகிறான். அதனாலே இப்படி எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை, அதனால எட்டுங்கிறது ஆ, ஒரு ரெண்டுங்கிறது ஊ, தமிழ் எடுத்து அதுதான். இப்ப வந்திருக்கலாம் கணக்கிலேயே சேராது. ஆ எட்டு, ஊ வந்து ரெண்டு, விளங்குதா? இந்த எட்டு ரெண்டும் சேர்ந்தா பத்து, பத்துக்கு யா குறிப்பு. அதுல இந்த எட்டுங்கிறது ரெண்டுங்கிறது என்னன்னு கேட்டா, எட்டுங்கிறது இந்த அட்டமூர்த்தம்னு சொல்றோம் அல்லவா, அந்த அட்டமூர்த்த பொருளிலேயும் இருக்கிறோம். இந்த ரெண்டு என்பது உள்ளேயும் ஆடுறோம் வெளியிலேயும் ஆடுறோம் அப்படி பொருள். எட்டுங்கிறது உயிர் பொருள், உயிரோடு சேர்ந்து எட்டு பொருள் அல்லவா, பஞ்சபூதங்களும் சூரியன் சந்திரன் ஆன்மாவும் எட்டு பொருள். எட்டும் இரண்டும், இரண்டும் என்பது இந்த பொருள்களிலே உள்ளேயும் வெளியிலேயும் ஆடுகின்றோம். அதற்கு மேலே எட்டு ரெண்டும் சேர்ந்தால் பத்து ஆகுது அல்லவா, அந்த பத்து உயிர், அந்த உயிர் வந்து சிவலிங்கம் வடிவம் என்று சொல்லப்படுகிறது. உயிரே சிவலிங்கமா, உயிரே சிவலிங்கமா, அதைத்தான் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், சிவன் சிவன் சிவன் சிவன் சீவனுக்குள்ளே நின்று ஆடுதல். பெத்தகாலம் முத்தகாலம்னு ரெண்டு இருக்கு. பெத்தகாலம்னா இப்ப நாம் வாழ்கின்ற காலம் பெத்தகாலம், கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற காலம் முத்தகாலம். பெத்த திசை முத்த திசைன்னு ரெண்டு வரும். இப்ப பெத்த திசை, பெத்த திசை என்று சொன்னால் உலக பொருளோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பெத்த திசை. எல்லாவற்றையும் விட்டு கடவுளோடு சேர்ந்து வர காலம் சுத்தகாலம் முத்தகாலம். கேவலம் சகலம் சுத்தம்னு வரும். அத அந்த கேவலத்தை விட்டுவிட்டு பெத்தம் முத்தம் ரெண்டும் சொல்றது, பெத்த காலம் சுத்தகாலம் என்றும் சொல்லுவது, சுத்த காலத்தை முத்தகாலம் என்றும் சொல்லுவது. ஆகையினாலே அப்படி வந்து பெத்த காலத்துல வந்து கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா உயிருக்குள்ள இருக்கிறார், உயிருக்குள்ள கடவுள். முத்த காலத்துல எப்படி இருக்குதுன்னா கடவுளுக்குள்ள உயிர் இருக்கு. இப்பவும் அப்பவும் வித்தியாசம். இப்ப நமக்கு உள்ள இருந்தா தெரியாது, நமக்கு உள்ள இருந்தா தெரியாது, உள்ள இருந்தா தெரிய மாட்டேங்குது. எந்த பொருள் உள்ள இருந்தா தெரியல, இப்ப வெளியில இருந்தா தானே தெரியும். உள்ள இருக்கிற பொருள் தெரியாது, வெளியில இருக்கிற பொருள் தான் தெரியும். அதனாலே பெத்தகாலமாயி இந்த காலத்துல உயிருக்குள்ள சிவம், புத்த காலத்துல சிவத்துக்குள்ளே உயிர், சிவனுடைய வியாபகத்துக்குள்ளே உயிர் இருக்கும். இப்ப உயிரின் வியாபகத்துல சிவன் இருக்கிறார், இப்ப நமக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் ஒரு பெரிய ஒரு வஞ்சகம் கள்ளத்தனம்னு சொல்றோம். என்ன காரணம் என்று கேட்டால், நமக்கு தோன்றாமல் நம்ம அறிவுக்கு எட்டாமல் நமக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம். ஆக அவன் அணுவிற்கு அணுவாய் இருப்புகள் காரணத்தினால், அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று ஒரு அல்லவா, அணுவிற்கு அணுவாய் உயிருக்கு உயிராய் இப்பொழுது இருக்கிறான். இந்த சீவன் வந்து பக்குவம் அடைந்து அடைந்து விட்டால் அந்த சீவனை தனக்குள்ள ஒடுக்கி சிவன் வியாபித்திருப்பார். சிவபயாபகத்துக்குள்ளே சிவபயாபகம், இப்ப சிவபயாபகத்துக்குள்ள சிவன் நமக்குள்ள இருக்கான். ஆகவே பரமஞானிகளுக்கு அதிகாரி சிவனே சிவலிங்கமாயிரு. அதனாலதான் பரமஞானிகள் சமாதியான இடத்துல சிவலிங்கத்தை நாட்டுவது, பரமஞானிகள் சமாதியான இடத்துல சிவலிங்கத்தை தாவிதம் பண்ணுவதும் அந்த குறிப்பு தான். விளங்குதா? ஆகையினாலே இப்படி எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை, அதனால எட்டு இரண்டுங்கிறது இன்னும் பல பொருள் நிறைய இருக்கு. எட்டினோடு இரண்டு அரியணையன்னு சொல்றார் அல்லவா, அதையாலே அந்த எட்டு இரண்டு என்கிறது ஓங்காரம். எட்டு இரண்டு என்பது அகார உகாரம், இந்த இம் சேர்த்துக்கிட்டா மகாரம் வந்துடும். எட்டு இரண்டும் எட்டும் ரெண்டும், அதனால இந்த இம்ம வந்து சேர்த்துக்கு மகாரம் மகரமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சக்கா ஆ உ உமா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு நீங்காத என்றும் உள்ள தொடர்பு. இன்னொரு நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி, நாம் வியாபகப் பொருள், எங்கும் உள்ள பொருள். நம்மை எது மறைத்திருக்கிறது? ஆணவ மலம். அப்படியானால் அது எப்படிப்பட்ட பொருள்? அதுவும் வியாபக பொருள், மாயை வியாபக பொருள் எல்லாமே. எனவே அந்த ஆணவம் மலம் எல்லா இடத்திலும் உயிர்களை மறைத்து கொண்டிருக்கிறது, எல்லா இடத்திலும். ஒரு பெரிய குளத்தில், நீர் நிறைந்த குளத்தில் எது மூடியிருக்கிறது? பாசி. பாசி படர்ந்திருக்கிறது. என்ன ஆகும்? நீர்பரப்பே தெரியவே இல்லை. நீர்பரப்பு பாசிதான் தெரியுது. அதுபோல நம்முடைய ஆன்மாவினுடைய அறிவை முழுவதுமாக மறைத்து கொண்டிருப்பது ஆணவம். ஆணவ மறைப்பு. அந்த மறைப்பினால என்ன உண்டாகும்? அறியாமை. மறைத்தலினாலே அஞ்ஞானம், அறியாமை தான் உண்டாகும். எனவே உயிர்களெல்லாம் அறியாமையிலே, அஞ்ஞானத்திலே கிடந்த நிலைக்கு சொல்லியிருப்பார்களே என்ன பேரு? கேவல நிலை. கேவல நிலை அதுதான் ஆன்மாக்களுடைய முதல் நிலை, கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமைன்ற தனிமை. கேவலம்னா தனித்திருத்தல், தனிமை. ஏன் அந்த பெயர் கொடுத்தார்கள்? அந்த நிலையில, முதல் நிலையில உலகம் கிடையாது, உடம்பு கிடையாது, கருவிகள் கிடையாது, போகம் கிடையாது, அறிவும் கிடையாது, பிறகு என்னதான் இருக்கு? அதனால் ஆன்மா தனித்திருக்கிறது. அறிவு கூட செயல்படாமல் அறிய இருளிலே மூழ்கி கிடக்கிறது. ஆணவ இருளுக்குள்ளே ஆன்மாக்கள் எல்லாம் அறியாமை வயப்பட்டு கிடக்கின்றன. அதுதான் முதல் நிலை, தனி நிலை. அதை அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமா? அந்த கேவல நிலை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? தெரிந்து கொள்ளலாம் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி கிடக்கிறீர்கள்? உறக்க நிலையில் எல்லாவற்றையும் மறந்து, ஒரு அறிவும் இல்லாமல், அந்த நிலைதான் கேவலம், உறக்க நிலைதான் கேவலம். எனவே உறக்க நிலைக்கும் கேவலம் என்ற பெயர் தான் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் கேவலம் தான். அந்த தொடக்க முதல் நிலை அனாதி கேவலம், அது அனாதி கேவலம். நாள்தோறும் நமக்கு வருகிற இந்த உறக்கம் அன்றாட கேவலம், அன்றாடம் வருகிற கேவலம். இந்த கேவல நிலை இன்ப நிலையா துன்ப நிலையா? அறிவே இல்லாமல் இருக்கிற நிலை துன்ப நிலை. அறிவு இருந்தும், அறிவு இருந்தும் அறிவு செயல்படாத நிலை பெரிய துன்பம். எனவே அந்த துன்ப நிலையிலிருந்து இறைவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறான். நமக்கு இந்த துணையெல்லாம் சேர்த்திருக்கிறான். துணை இல்லாத கேவலத்திலிருந்து துணையோடு கூடிய இந்த சகல நிலை, இது சகல நிலை இல்லையா? இந்த உலக வாழ்க்கை என்பது சகலம், சகல நிலைக்கு வந்திருக்கிறோம். இது ரெண்டாவது நிலை. இந்த நிலையில், இந்த சகல நிலையில் தனுகரண புவன போகங்களை பெற்றிருக்கிற இந்த ரெண்டாவது நிலையில் நம்முடைய அறிவு கொஞ்சம் விளக்கம் அடைகிறது. இந்த அறிவு விளக்கம் எதனாலே உண்டாயிற்று? எதனாலே உண்டாயிற்று? அறிவை கொடுத்தது எது? அறிவை நமக்கு இப்போது அறிவை கொடுப்பது கருவிகள். இந்த உடம்பும் அறிகருவிகளும் நமக்கு அறிவை கொஞ்சம் கொடுக்கின்றன. இந்த கருவிகள் எதிலிருந்து தோன்றிய வந்தவை? மாயை. மாயை என்ற ஆணவம், ஆணவம் என்பது இருள். அந்த இருளை கொஞ்சம் நீக்கி வெளிச்சம் தருவது எது என்றால் மாயை. இருளை நீக்கி ஒளியை கொடுப்பது மாயை, அதாவது இந்த கருவிகள். மாயா கருவிகள் அறியாமை இருளை நீக்கி நமக்கு அறிவு விளக்கத்தை தருகின்றன. உறக்கத்தில் அறிவே இல்லை, காரணம் கருவிகள் செயல்படவில்லை. விழித்த உடனே இந்த எல்லா கருவிகளும் செயற்படுவதனால நமக்கு அறிவு, உலகத்தை அறிகிற அறிவு உண்டாகிறது. இந்த கருவிகள் இல்லை என்றால் அறிவு விளங்காது. இப்போது இந்த சகல நிலையில் நமக்கு விளங்குகிற அறிவு எப்படிப்பட்ட அறிவு? சிற்றறிவு. அதற்கு உதாரணம் அந்த பாசி படர்ந்த குளத்திலே நீரே தெரியாத, நீர்பரப்பே தெரியாத அந்த குளத்தில் ஒரு கல்லை விட்டெறிந்தால், கல்லை எறிந்தால் கல் விழுந்த இடத்துல என்ன நடக்கிறது? பாசி கொஞ்சம் விலகுகிறது, தண்ணீர் கொஞ்சம் தெரிகிறது. அதுபோல அந்த கல் விழுந்த இடம்தான் இந்த உடம்பு. இந்த உடம்பும் கருவிகளும் கல் போல ஆணவ, அந்த பாசியாகிய ஆணவத்தை கொஞ்சம் விளக்கி ஆன்மாவினுடைய அறிவை விளங்க வைக்கின்றன. அந்த கல் விழுந்த இடத்துல மட்டும்தான் அறிவு விளங்குது. பாசி விலகி நீர் தெரியுது, மற்ற இடத்துல ஆமாம் அது பாசி மறைத்திருக்கிறது. அதே போல நாம் எங்கு நிறைந்திருக்கிறோம்? உடம்புக்கு வெளியே இருக்கிறோம், உடம்புக்கு வெளியேயும் இருக்கிறோம். ஆனால் இந்த உடம்பு இருக்கிற இடத்திலே மட்டும்தான் நமக்கு இப்போது அறிவு விளங்குகிறது. எனவே நாம் இந்த உடம்புக்குள்ளே மட்டும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் இங்கே தானே அறிவு விளங்குது. எனவே மற்ற எல்லா இடத்திலும் நாம் இருக்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே எல்லாம் ஆணவ பலம் மறைத்து கொண்டிருப்பதனால நமக்கு அறிவு விளங்கவில்லை. எனவே ஆணவ மலம் எந்த அளவுக்கு நீங்குகிறதோ அந்த அளவுக்கு அறிவு விளங்கும். ஞானிகள் ஆணவ மலம் நீங்கியவர்கள் முற்றிலும், அவர்கள் எல்லாவற்றையும் அறிவார், அவர்கள் எல்லாம் அறிவார்கள். நமக்கு அந்த விளக்கம் இப்போது இல்லை, ஆனால் பெறலாம், அந்த ஞான நிலையை பெறலாம். இப்போது சிற்றறிவு எனவே இந்த சகல நிலையை இரண்டாவது சூத்திரத்தில் சொல்லுகிறார். இரண்டாவது நுறுப்பாவில் சகல நிலை இறைவன் நம்மோடு கொண்டிருக்கிற தொடர்பு, இரண்டாவது நுற்பா அவையே தானேயாய், அவையே தானேயாய், அவ்வளவுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, அவையே தானேயாய். அது ஒரு பகுதி. அடுத்து இரண்டாவது பகுதி, இருவினையின் போக்கு வரவு புரிய. யாரு போக்கு வரவு புரிவது? நாம் தான், வேற யாரு? உயிர்கள். இருவினையின் போக்கு வரவு புரிய. அடுத்து மூன்றாவது பகுதி, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. முதல்ல முதல் பகுதியில் இறைவனுக்கும் ஆன்மாக்களாகிய நமக்கும் உள்ள தொடர்பு. இறைவன் என்ற சொல்லுக்கே என்ன பொருள்? இறைவன் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்னதை வச்சு சொல்கிறீங்க. இறை என்றால் தங்கி இருப்பவன், இறையின தங்குதல். இறை என்றால் தங்குதல், இறைவன் என்றால் எல்லா இடத்திலும் தங்கி இருக்கிறான். கடவுள் என்றால் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறான். எனவே இறைவன் என்றால் எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறான், எல்லா பொருளிலும் கலந்திருக்கிற நிலை இறைவன். கடந்திருக்கிற நிலையிலே அவனுக்கு கடவுள் என்ற பெயர். எல்லாம் காரண பெயர்கள். அப்படி எல்லா பொருளிலும் எல்லா இடத்திலும் கலந்திருக்கிற இறைவன், தங்கியிருக்கிற இறைவன். சடப்பொருளிலும் கலந்திருக்கிறான், சித்துப்பொருளிலும் அவன் நிறைந்திருக்கிறான். சடம் சித்து ஆகிய எல்லா பொருளிலும் இறைவன் பொருந்திருக்கிறான். ஆனால் ஜடப்பொருள்களால், ஜடப்பொருளுக்கு அவனால் என்ன பயன் உண்டா? யார் பயனடைவது? அறிவுடைய நாம் தான் இறைவனுடைய கலப்பினாலே பயனடைகிறோம். அப்படி இறைவன் உயிர்களோடு கலந்திருக்கிற நிலையை மூன்றாக சொல்லுவார்கள். மூன்று வகையிலே இறைவன் உயிர்களோடு பொருந்தியிருக்கிறான். மூன்று வகையான தொடர்பு. உயிர்களுக்கும் இறைவனுக்கும் மூன்று வகையான அந்த தொடர்பை மூன்றாக சொல்லுவார்கள். முதலாவதாக இறைவன் எல்லா பொருளிலும், எல்லா பொருளும் என்றால் சடம் சித்து ஆகிய எல்லா பொருள்களிலும் ஒன்றாக கலந்திருக்கிறான். இது முதலாவது நிலை. எல்லா பொருள்களிலும் ஒன்றாக கலந்திருக்கிறான். ஒன்றாக கலத்தல் என்றால் என்ன பொருள்? ரெண்டு பொருள்கள் ஒன்றாக கலந்திருக்கின்றன. அதற்கு என்ன உதாரணம், எடுத்துக்காட்டு உடம்பு. இந்த உடம்பிலே கலந்திருப்பது எது? உயிர். உயிர் இல்லாத இடம் இருக்கா உடம்புல? உயிர் இல்லாத இடம் என்று ஒன்று இருக்கா? உடம்புல எல்லா இடத்திலும் உயிர் பரவி இருக்கிறது, கலந்திருக்கிறது. அதனால் உடம்புக்கு பயன் உண்டா? உடம்புக்கு பயன் உண்டா? என்ன பயன்? பயன் இல்லாமல் இல்லையே. உடம்பு உடம்பாக இருப்பதற்கு உயிர் கலந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உடம்பு என்ற பெயரே போய்விடும். உடம்புங்கிற பெயரே போய்விடுகிறதே. ஆக உடம்பு நிற்க வேண்டுமென்றால் உயிர் கலந்திருக்க வேண்டும். அதுபோல இறைவன் உயிர்களிலே கலந்திருக்கிறான், உயிருக்கு உயிராக கலந்திருக்கிறான். உடம்பிலே உயிர் கலந்திருப்பது போல உயிரிலே இறைவன் கலந்திருக்கிறான். இந்த உடம்பிலே உயிர் கலந்திருப்பது தெரிகிறதா? உயிர் கலந்திருப்பது தெரிகிறதா? அதுபோல உயிரிலே கலந்திருக்கிற இறைவனும் தெரிய மாட்டான், அவனும் தெரிவது இல்லை. உயிரால் தான் உடம்பு வாழ்கிறது, அதுபோல இறைவனால் தான் உயிர்கள் வாழ்கின்றன. உயிரால் தான் உடம்பு நிலை பெற்றிருக்கிறது, அதுபோல இறைவனால் தான் உயிர்கள் நிலை பெற்று நிற்கின்றன. உயிரில்லை என்றால் உடம்பு இல்லை. அதுபோல இறைவன் இல்லை என்றால், இறைவன் கலந்திருக்கவில்லை என்றால் உயிர்களும் இல்லை. இந்த உண்மையை நாம் உணரவில்லை. ஆனால் யார் உணர்ந்தவர்கள்? பெரியோர்கள், ஞானிகள் உணர்ந்தவர். எனவே இதுதான் ஒன்றாதல் எனப்படுகிற முதல் உறவு, முதல் தொடர்பு. ஒன்றாதல், இறைவன் ஒன்றாக இருக்கிற நிலை. ஒன்றாதல் எதுபோல? இறைவன் எப்படி ஒன்றாக இருப்பதற்கு என்ன உவமை? உடம்பும் உயிரும் போல. உடம்பும் உயிரும் போல. அடுத்து இரண்டாவது கருத்து, சரி இந்த ஒன்றாக இருப்பதனால என்ன பயன் சொன்னேன்? என்ன பயன்? இறைவன் ஒன்றாக இருப்பதனால என்ன பயன்? நிலைத்திருத்தல், நிலைபேறு. அந்தந்த பொருள்கள் நிலைத்திருப்பதற்கு இறைவன் ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். நிலைபேறு, நிலைத்திருத்தல் பயன். அடுத்து இரண்டாவது, அப்படி இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் கலந்திருந்தாலும் உயிர் உயிர்தான், கடவுள் கடவுள்தான். இது அதாக முடியாது, அது இதாக முடியாது. உயிர் இறைவனாக முடியாது, இறைவன் உயிராக மாட்டான். அதாவது இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் அவன் வேறாக இருக்கிறான். கலந்திருந்தாலும் அவன் வேறாக நிற்கிறான். முதலாக பார்த்தது ஒன்றாக கலந்திருக்கிறான், இரண்டாவது வேறாக நிற்கிறான். ஒன்றாக கலந்திருந்தாலும் வேறாக இருக்கிறான். அப்படியே ஒன்றாகி விடவில்லை, ஒன்றாகி விடவில்லை. அவன் தனித்து வேறாகத்தான் இருக்கிறான் எப்போதும். அவன் ஒரு நேரத்தில் ஒன்றாக இருக்கிறான், இன்னொரு நேரத்தில் வேறாக இருக்கிறான் என்பது இல்லை. ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் இருக்கிறான், வேறாகவும் இருக்கிறான்.
4: ஓம் நமஃ சிவாய்.
5: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம்மளோட வகுப்புக்குள்ளதான பொருள் இருக்கு. இன்னும் நம்ம ஆர்வம் அதிகரிக்கும் தேடுறது இல்லையா? இல்லங்க, நீங்க தானே வச்சிருக்கீங்க உங்களுடைய டேட்டா பாக்கெட்டையோ பேண்ட் பாக்கெட்டையோ உங்க பேக்கையோ எதுலயோ ஒண்ணு இருக்குன்னா இன்னும் தேடுவோம் ஊக்கம் வந்து. அது மாதிரி இந்த சிவபுரம் பொருள் எங்க இருக்குன்னா, நம்ம கொஞ்சம் கூட வெளியே தேட வேண்டாம், நம்ம அறிவுக்குள்ளேயே இருக்கு. நம்ம வாக்கிலும் மனதிலும் மறைந்திருக்கின்றது. அதை நோக்க முயலுங்கள், தேட முயலுங்கள் என்று சொல்லி நான் எங்க சொல்றது, நானே தேடாம வெட்டியா போது போகிட்டு இருக்கேன். திருமூல தேவன் என்ன சொல்ற, வாக்கும் மனமும் மறைந்த மறைப்பொருள் நோக்குமின் அப்படிங்கிற. உடனே என்ன மாதிரி பதில் என்ன பதில் சொல்லுவான் தெரியும். நானும் நோக்கி நோக்கி பார்த்துட்டேன், ஒரு பொருளும் மறைப்பொருள் தெரியலையா. நோக்கப்படும் பொருள் நுண்ணிது, சும்மா மற்ற புலப்பொருள்களை நோக்கிற மாதிரி நோக்கிட்டு எனக்கு புலப்படவில்லையேன்னு கடித்துக் கொள்ளக்கூடாது. நோக்கப்படும் பொருள் நுண்ணிது. அப்போ அதுக்கு அந்த நுண்ணிய பொருளை எவ்வாறு நோக்க வேண்டும் நம்ம நாமளா அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு ஆண்டவர்கள் வழிமுறைகளை காட்டி உள்ளார்கள். அந்த ஆண்டவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நோக்கினால் நம்ம மனதிலும் வாக்கிலும் மறைந்துள்ள பொருளை நாம் தரிசிக்கலாம். அப்படியே ஆண்டோர் வழியெல்லாம் பின்பற்றி அந்த பொருளை தரிசிச்சு நான் பெறக்கூடிய பயன் என்ன, உடனே அதுதானே கேட்போம். எனக்கு இருக்க எவ்வளவோ வேலையில நான் இதை செய்யணும்னா அதுக்கு எனக்கு எனக்கு விசேஷமா என்ன பயன் இருக்கு மற்ற வேலைகளை செய்வதை விட அப்படின்னா, போக்கொன்றில்லை வரவில்லை, போக்கு வரவு படுகின்ற பிறப்பு இறப்பு இருக்க அந்த துன்பம் நீங்குதுன்ன, இந்த துன்பத்தை வேற எதனால நீக்க முடியும்? போக்கொன்றில்லை வரவில்லை கேடில்லை, போக்கு வரவு பிறப்பு இறப்பாயிருக்கும். கேடுங்கிறது என்ன இருக்கும், திரும்ப அந்த கேவல நிலைக்கு திரும்பி போறோமே இல்லையா. உலகம் கூலி காலத்துல, கூலி காலத்துல கொஞ்ச காலம் ஓய்வுக்காக திரும்ப கேவல நிலைக்கு போக வேண்டியது, அந்த கேடும் இல்லை. அப்போ தீமைகள்லாம் இல்லை இல்லைன்னு சொல்ற, போக்குவரவு சிறப்பு இறப்பு ஆகிய அந்த பிறவி புரட்சி தீமை இல்லை, கேவல நிலைக்கு திரும்பக்கூடிய தீமை இல்லை. சரி, தீமை இல்லை, அது ரொம்ப நல்லா இருக்கிறதுதான். நன்மை ஏதாவது உண்டா, நன்மையும் உண்டு. ஆக்கமும் அத்தனை ஆய்ந்து கொள்வார்கே, தலைவனை யாரு ஆராய்ந்து அறிகின்றார்களோ அவர்களுக்கு தான் தீமையும் இல்லை ஆக்கமும் அவர்களுக்கு தான். ஆகவே அந்த சிவபரம்பரம் நுண்ணிது. ஆகவே இந்த ஞான சாத்திரங்கள் காட்டுகின்ற வழிபடி நின்று அவனை ஆராய்ந்து பாருங்கள் என்று திருமூல தேவனாயினார் நமக்கு மிகவும் ஆரங்கத்தோடு எடுத்து வைக்கின்றார். ஆக சொன்ன வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாளில் உட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண், என்னை தன்னை தெரிவித்து தன்னுடைய அருள சிவஞானத்தால் தான் ஆன்மா சிவத்தை உணரும், சிவஞானத்தால் தான் தன்னையும் உணரும், தன்னையும் உணரும். சிவத்தோடு ஏகனாக இருக்கும் போது அது தன்னையும் உணரும். அப்படி தன்னை தெரிவித்த எல்லையின் கண். அப்போ இதுவரை ஆன்மாவாக நீ இப்ப உன்னையே நீ அறிகின்றாய். இதுவரை உன்னோட என்னெல்லாம் கூடியிருந்தது, ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் எல்லாம் கூடியிருந்தது, முக்குணங்கள் கூடியிருந்தன, அவற்றின் மயக்கங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தன, கலை காலம் ஏறி விட்டு எல்லாம் உடம்பு கூட உடம்பு அதுவும் சேர்ந்திருந்தது. மின்னாரும் வண்ண உருவம் மின்னலை போல நிலை பேறிந்தாத கூட உடம்பு, மின்னாறு வண்ண உருவம் மறுவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி, பிறவி எடுத்ததற்கு முந்தைய கேவல நிலையிலே இந்த தத்துவ கூட்டம் எவையுமே என்னிடம் இல்லை என்பதை காட்டி, அலாகாதி குணங்களோடும் செறிவிலான் கலாதியோடும் சேர்விலான் கேவல நிலையில சொல்வார். கேவல நிலையில இந்த தத்துவங்கள் எவையுமே இல்லாமையை காட்டி, பின்பு எய்தியவா காட்டி, சகல நிலைக்கு வந்த போதுதான் இந்த தத்துவ சார்பெல்லாம் எய்தியது என்பதையும் காட்டி, இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி, இனி இந்த தத்துவங்களிலே ஆன்மாவாகிய நீ செல்ல போவதில்லை என்றால் உனக்கு வியஞ்சகம் வேண்டும், வியஞ்சகம் இல்லாமல் உன்னால் முடியாது ஐயா. அவர்கள் வியஞ்சகம் துணை என்று அருமையாக விளக்கினார்கள். ஒரு உறுதியான துணை கிடைத்துவிட்டது திருவருள், திருவருள் துணை கிடைத்துவிட்டது. ஒரு மணியை உலகுப்போர் உறுதி தன்னை என்பார் அப்பர் பெருமா. ஒரு மணியை உலகுப்போர் உறுதி தன்னை, இந்த இடத்துல உலகு என்பது சேதன உலகம், சேதன உலகம் ஆன்மாக்கள், ஆன்மாக்களுக்கு உறுதியான பற்றுக்கோடு சிவம் தான். அந்த உறுதியான பற்றுக்கோடு சிவமே கிடைக்கவில்லை. தத்துவங்கள் கிடைத்தாலும் சிவம் தான் ஒழிஞ்சிருந்து எல்லா தத்துவம் வாயிலா உணர்த்தணும். இது எதுக்கு ஒழிஞ்சுக்கிட்டு, நானே உனக்கு உன்னை தந்துவிட்டேன், இன்னமும் அது எதுக்கு உனக்கு, இனி உனக்கு நீ அதுல செல்ல போவதில்லை, செல்லாமை காட்டி. என்ன அருமையான சொல்லாச்சு பாருங்க, இல்லாமை காட்டி பின்பு எய்தேவா காட்டி இனி செல்லாமை காட்டி. இந்த கவிதை கவித்துவத்தோடு தான் இருக்கு பாரு, நூல் கொடுக்க செல்லாமை காட்டும் செயல் போற்றி. என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின்பு எய்தியவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. இந்த பெரும்ப முக்கியம் வந்த பிறகு அந்த சீவன்முக்கராக திகழ்கின்றார் ஸ்ரீடர். அந்த சீவன்முக்கியிலே என்ன சொன்னார், அங்க ஒளிக்கு கட்டுப்பட்டு இருள் அடங்கி இருப்பது போல ஆனமரம் அடங்கி இருக்கின்றது இல்லையா. அப்ப வள்ளுவர் பெருமை சொல்லுவார், உண்மைகள்லாம் அப்படி சொல்ல முடியாது, விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல் சொல்லுவார். விளக்கு ஒளி எப்போ வந்து அணைந்து காத்துக்கிட்டு தான் இருள் இல்லையா. எப்ப மாலை பொழுது தாண்டி இரவு பொழுது வரும், இப்ப காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இரவின் எதிர்பார்ப்பு அதிகம், இருளின் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே வந்திருக்கும். இந்த நேரத்தில் என்ன சில மணி நேரங்கள் அது தலைகாட்டு. அத மாதிரி சீவன்முத்தராக இருப்பவனுக்கு சார்பு முக்கியம். நல்ல வேலை தான், சீவன்முத்தருக்கு தான் சார்பு முக்கியம், நமக்கு எல்லாம் இல்லை. அப்படி இல்லை, சீவன்முத்தருக்கே சார்பு முக்கியம். எப்பவுமே நமக்கு சார்பு முக்கியம் தெரியும். திருக்குறள்ல நட்பு குறித்து நிறைய அதிகாரங்கள் இருக்கின்றன. பின்னால் வருகின்ற அந்த பகைத்திறன் தெரிதல் போன்ற அதிகாரங்கள் கூட நட்பின் பார்ப்படுத்தியே பண்ணியுள்ள சொல்லுவார். நட்புக்கு தான் அத்தனை அதிகாரங்களும் சொல்லுவார். ஏன்னா பகைத்தர் புதிதாக முன்பின் தெரியாத போறது இல்லை, ஏற்கனவே ஒரு பழக்கம் உள்ளவர்கள் தான். அதனால எல்லாத்தையுமே அதை நட்பின் பார்ப்படுத்துவார். அதனால சார்பு ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார், நிறத்தியல்வா நீர் திரிந்தாகவும் ஆண்டற்கு இனத்தியல்வாகவும் அறிவுறுத்தியிருக்கார். பெரியவா பெரியாரை துணை கோடர் ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கிறார். சித்தினம் சேராமைன்னு இன்னொரு தனி அதிகாரம், பெரியாரின் துணை கோட அதுலயே வந்து இந்த மாதிரி பெரியவர்கள் தான் துணை கோடன்னு சொல்லிட்டு சித்தினமும் சித்தினம் கூட சேரக்கூடாதுன்னு அதுலயே ஒரு ரெண்டு குரல் சேர்த்து சொல்லி முடிச்சிருக்கலாமே பாருங்க, சேர்த்து சொல்லி முடிச்சிருக்கலாமே முடியாத அவரால. அது தனி அதிகாரம், என்ன அது அதை வலியுறுத்தி சொல்லணும், உடன்பாடுலையும் சொல்லணும், எதிர்மறையிலையும் சொல்லணும். அதான் ஐயா அவர்கள் ஒருமே பேசிக் கொண்ட போது கேட்டேன், குறையுடைமைன்னு அதிகாரம் இருக்காரு, பொறுமையை கையாளணும், அகழ்வாரி தாங்கும் நிலம் போலன்னு எடுத்துக்காட்டு. அப்புறம் வெறுவாமைன்னு அதிகாரம் இருக்கிறாரு, ஒருவன் அந்த குறையுடைமை சொன்ன கருத்துக்களை ஒருவன் நன்றாக கடைபிடித்தானே ஆனால் அவனுக்கு ஏன் வெகுடி வரப்போகுது, அப்ப ஏன் வெகுடாமைன்னு இன்னொரு அதிகாரம் சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஐயா அவர்கள் சொன்னார்கள், நண்பாட்டிலும் சொல்லி எதிர்மறையிலும் சொல்ல வேண்டும். அது மிக முக்கியமான கருத்துக்களை உடன்பாட்டு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம், எதுவுமே சொல்லுக்கு அதிகாரமே ஒதுக்கிட்ட. அந்த மாதிரி பெரியாரை துணை கோட சித்தினம் சேராமை, சீவன்முத்திங்கிற நிலைக்கு முடிந்த நிலைக்கு போனவர்களையே அந்த சார்பு வந்து ஒவ்வாத சார்பா இருந்தா திரள வச்சிருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் எம்மாத்தோம் நினைக்கிறோம், நம்ம இப்ப தான் கொஞ்சம் எழுத்து போட்டி படிச்சுட்டு வரோம் இல்லையா, அரியனையும் சேர்த்து. அப்படி இருக்கும்போது நாம வந்து ஒவ்வாத சார்பை மேற்கொண்டோம்னா எல்லாத்தையும் மறக்கடிச்சுக்குவான். சிவன்முத்தருக்கே சொல்றாரு, சிவன்முத்தரை ஆக்கிட்டாரு, சிவகுருநாதர் ஆக்கிட்டு எப்படி வச்சாராம், ஒவ்வாத சார்பில் இருந்தெல்லாம் பார்த்தாராம். அவங்க ஒவ்வாத சார்பா வேற எங்க பேர் போறாங்க, அந்த தத்துவ ஞான சிந்தனை உடையவர்கள், ஆனா அதை பிறர உணர்ந்து பிறர போதிப்பவர்கள், அவர்கள்ட்ட போய் சேர்த்துட்டா அப்புறம் அது பெரிய இடையூறாயி. யார் அவங்க முக்கியமானது, யாரு ரெண்டு பேர் இருக்காங்க. என்னன்னா அந்த அடிமைத்திறம் இருக்க இருக்கதான் அந்த முக்கிய நிலை வந்து நிலைபெறும். அடிமைத்திறத்தை வந்து பிறழ செய்துவிடக்கூடியவர், அதுதான் ரொம்ப முக்கியம். அடிமைத்திறத்தை மறந்து நாம தான் சிவம் அப்படிங்கிறாங்க. ஒரு சாரா இன்னொரு சாரா இல்ல இல்ல சிவம் வேற நாம தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா வெறும் நாம எல்லா விதத்திலயும் சமமாயிட்டோம், நாமளே வந்து பரமபதி தான், எல்லா விதத்திலயும் சிவத்துக்கு சமம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரா இவர்களுடனா சேர்ந்தா இந்த சித்தாந்த முக்தி நிலைக்கு அது இடையூறாயும் என்று அருமையா சொல்றார். இதெல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய், தம்மை தெளிந்தாராய் அப்படின்னா தெளிந்தவர்கள் போல, தெளியல தெளிந்தவர்கள் போல, தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி, அவதான் சிவம் என்ற ஒரு கருத்துடையவர்களாக இருந்து கொண்டு எம்மை புறங்கூறி கூற்று. இவர்கள் முத்தியிலும் முத்தியிலும் சிவத்துக்கு ஆன்மா மீளா அடிமை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஆள் இல்லாத போது அந்த குறையை சொல்வார். புறங்கூறி எம்மை புறங்கூறி அது ஒரு இன்பம் அவர்களுக்கு இன்புற்று. தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறங்கூறி இன்புற்று. செம்மை அதிகாரம் பேசும் என்னன்னா பிரம்மம் வந்து நிர்விகாரி பிரம்மம் பரம்பொருளை பிரம்மம் என்று சொல்வார்கள். நாமும் சொல்றோம் ஆனா பிரம்மம் தானே உணர்வது ஆன்மா உணர்த்த உணர்வது அவங்க நாமே தான் பிரம்மம் என்று சொல்லி பிரம்மம் நிர்விகாரிப்பாங்க. அது நிர்விகாரியா இருந்தா அது ஏன் வந்து தன்னை உயர்ந்த கருதணும் அப்புறம் அது ஞானம் பிறந்து ஏன் அது வந்து முக்தி அடையணும் இல்லையா? ஆகவே நிர்விகாரின்னு சொல்லிட்டு தான் சொன்ன கருத்துக்கு மாறாக பிரம்மம் வந்து மாயா உபாதியா தன்னை சீவன் என்று கருதியது விகாரப்பட்டதுன்னு தான் சொன்ன நிர்விகார கருத்துக்கு மாறாகவே சொல்லக்கூடியவர்கள் இப்படி ஒரு பிழைப்பட்ட கருத்தை வைத்துக் கொண்டு நம்மை புறங்கூறுகின்றார்கள் என்று சொல்கின்றனர். எம்மை புறங்கூறி இன்புற்று செம்மை அதிகாரம் பேசும் அகம்பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாதே. தானே நாமே பொருளால் பிரம்மம் கலப்பினால் சிவம் நாம சொல்றோம் அதுக்கெல்லாம் விளக்கம் அகம்பிரமாஸ்மி பண்டை மலைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்வது இப்பாவத்தை காண சொல்ற அதுக்கு நாம கொடுக்கிற விளக்கம் வேற. கலப்பினால் உயிர் வந்து சிவமாகவே அகன்ற சிவத்தோடு ஒன்றி விட்டது சார்ந்ததனமான தன்மை ஆன்மாவுக்கு உண்டு நம்ம சித்தாந்தப்படி. அதனால சிவத்தை சார்ந்தது சார்ந்ததனமான தன்மையினால் அது சிவமாக விளங்குகிறது. இப்போ ஆன்மா உடம்பை சார்ந்தது சார்ந்ததனமான தன்மையினால் உடம்பாகவே விளங்கையா பண்ணாம அந்த மாதிரி புத்தியில சிவத்தை சார்ந்து சார்ந்ததனமான தன்மையால் சிவமாக விளங்குற நாம சொல்றோம். அதான் சிவமான வாபாடி தெளிவிடப்பட்டவான சொன்னது அங்க என்னன்னா பொருளே நான் ஒன்றுதான் அது நாம தான் நாம தான் சிவம் என்று சொல்வது சிவம் ஆன்மான ரெண்டு பொருள்களே இல்லை என்று அகம்பிரமக்காரர்கள் சொல்வார்கள். அகம்பிரமக்காரர் வெளியாம் இருளில் விடாது என்ன எங்கும் நிறைந்திருக்கின்ற இருள் போன்றது அந்த கருத்து அந்த இருள வெளியில என்ன விடாமல் விடாதேன்னா ஏற்றம் விடாமல் காக்கின்றார் அந்த குருநாதர் காக்கின்றார் அந்த கருத்துல சார்ந்தராதபடி காக்கின்றார். இன்னொரு சாரல் என்ன சொல்றாங்கன்னா ஒளியாய் நின்ற நிலையே நிகழ்ச்சி சிவ பேரொளி எங்கும் நிறைந்துள்ளது சிவம் தான் முழு முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு பொருள் வேறு இன்றி அமையாம எடுக்கோதி அதுக்காக சிவங்கிற ஒரு பொருள் தான் இல்ல வேறொரு பொருளும் இருக்க வேண்டும் அது இன்றியமையாதது. ஆமா உயர்ந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும் சிவத்திற்கு வேறாக வேறான பொருளாக உயர்ந்த ஒரு பொருள் அவசியம் இருக்கணும் என்று அந்த இன்றியமையாமையை எடுத்து உரைப்பார்கள். அவர்களை மறுத்து அகம்பிரமக்காரை மறுத்து சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரொளி ஆனா அந்த சிவத்துக்கு வேறாக உயர்ந்த ஒரு பொருள் இருக்கணும் இன்றியமையாதது என்று எடுத்து ஓதுவார்கள். எடுத்து ஓதி ஒன்றாக சாதித்து அந்த சிவம் அந்த உயிரோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது என்று நாம சொல்ற சித்தாந்த கருத்துக்களை தான் சொல்வார்கள். ஒன்றாக சாதித்து அப்புறம் பின்னர் முக்தி நிலை வரும்போது தம்மை சிவமாக்கி முக்தி நிலை வந்துவிட்டால் நாம் எல்லா வகையிலும் சிவத்துக்கு ஒப்பாக இருந்தோம். ஆகமங்கள்ல வர அந்த முக்தியெல்லாம் ஆன்மா சிவமாகும் என்பதற்கு அவர்கள் அப்படி பொருள் கொண்டு விடுகின்றார்கள். சாந்தரவண்ணமான தன்மையினால் சிவமாகும் என்பதுதான் சித்தாந்த கருத்து. அதனுடைய ஆகமத்தின் வாக்கியங்களுடைய உண்மை கருத்து அதுதான். இது முக்தியில ஆன்மா சிவமாகும் என்ன எல்லா வகையிலும் சிவத்துக்கு இணையா எல்லா வகையிலும் எப்படி முக்தி அடைஞ்ச ஆன்மாவும் சிவத்துக்கு எல்லா விதத்திலையும் சமமாக விளங்கி ஐந்து உதவி செய்யும் சிவன் செய்வது போல் ஆன்மாவும் ஐந்து உதவி செய்யும் எல்லா விதத்திலும் சமமாகும். ஆமா சித்தமல அறிவித்து சிவமாக்கி சிவமாக்கி சொல்றதுக்கு அப்புறம் இணைய வேண்டாங்கிற சைவங்கள்ல அகச்சமய சைவங்கள்ல ஒன்றுதானே முக்தியில வந்து அப்படியே முழுசா மாறிடுறாங்க. ஏன்னா அடிமை திறம் பேசுது அது நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம். அந்த அடிமை திறத்தை கைவிடுறாங்க நாம வந்து முக்தி அடைஞ்சாம சிவத்தை வழிபட்டு இருக்கணும்னு இல்ல இதுவே சிவத்துக்கு சமமாயிடுது அதனால அதுவே ஐந்து வழி செய்யும் அந்த விதத்துல தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேரந்தனில் இன்ப பேதம் தான் ஏதோ அற்புதமா இருக்க அதாவது பிறவி பேதங்கள் பல அதுல ஒரு பிறவியில மனித பிறவியில நாம பிறந்திருக்கோம் அவங்களும் பிறந்திருக்காங்க இந்த கிடைச்சிருக்கிற பிறவி பேதத்துல இன்ப பேதம் தான் என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு வேத உணர்ச்சி இருக்கணும். தன்னை சிவமாகவே பாவித்து சிவோகம் பாவனை செய்யணும் முத்தான்னா, அப்பதான் அது சிவத்தோடு ஒன்று கிடைக்க முடியும் சொல்றோம். ஆனா பொருளால் தான் சிவத்துக்கு வேறான பொருள், அவன் தலைவன், தான் அடிமை என்ற உணர்வு இருக்கணும். நான் சிவத்துக்கு அடிமைங்கும் போது அவன் தலைவன், தான் அடிமை, அந்த உறவை வளர்த்தக்கூடாது முத்தான்னா. அந்த வகையில் வேத உணர்ச்சி அங்க இருக்கணும். அதான் முத்தி இன்பத்துக்கு வாயிலாகிய பேத உணர்ச்சி. அந்த இன்பத்துக்கு ஏதுவான பேத உணர்ச்சி அவர்கள் கை கொள்ளவில்லை. எல்லாருமே சிவத்துக்கு சமம்னு சொல்லி பேதமே இல்லைன்னு ஆக்கிடுறாங்க. அந்த முத்தி இன்பம் வரணும்னா ஒரு பேத உணர்ச்சி இருக்கணும், சிவன் தலைவன், நான் அடிமை என்ற பேத உணர்ச்சி இருக்கணும். அதான் இன்பத்துக்கு ஏதுவாகிய பேதம். அந்த இன்ப பேதத்தை அவர்கள் உறவில்லை என்று அற்புதமான சொல்லாச்சு. இதெல்லாம் இன்ப பேதம் உடா. இது அடியனுக்கு தோன்றிய கருத்து. இது வேற மாதிரி கருத்து இருந்தாலும் பெருமக்கள் சொல்லலாம். ஆகவே தம்மை சிவமாக்கி இப்பிறவி பேதந்தனின் இன்ப பேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல், இந்த பாதகர்களோடு நான் ஒன்றாக போய் கலந்து விடாமல் சொல்கின்றார். பாதகர்னு இவ்வளவு கடுமையான சொல் போட்டிருக்கின்றாரே, அவருடைய கருத்து நமக்கு பொருந்தல, நம்ம கருத்து வேற என்ன, கருத்தளவில் மறுத்து அமையலாமே, பாதகர் என்று கடந்து இருக்க சொல்ல வேண்டுமா அப்படின்னு. இவர்கள் எல்லாம் பேசுவது பொது நோக்கில் பேசுகின்றார்கள். பெரியவர்கள் வெகுளாமை வள்ளுவர் சொல்லையா, மரத்த வெகுளியை யார் மாட்டும் சொல்லையா. ஆனா அவரே ஒவ்வொரு இடங்கள்ல அவையினும் வாயினும் ஏன் குடிகொன்றை குற்றமும் வாங்க எதனும் கடுமையான சினத்தோடு துணிந்தாரே என்றால், சினம் எப்ப கொள்ளக்கூடாது, தன் பொருட்டு தன்னுடைய பற்றின் காரணமாக, தன் பற்று நிறைவேறவில்லை என்ற காரணமாக அதற்கு மறுதலையான கொள்கின்ற சினம் இருக்க, அது பற்றினுடைய இன்னொரு வெளிப்பாடுதான், அதுதான் தவறு. உலக நலத்தின் பொருட்டு உலக நலத்திற்கு கேடு நடந்தா அது அதுல வந்து சினம் கொள்ளதுதான் பொறுப்புணர்வு இல்லையா. ஒரு படிமுறையில வளர்ந்து வர்ற ஆன்மாவை வந்து எப்படி மாத்தி விடுறாங்க இல்லையா. அப்போ தலைவனை வந்து தலைவன் நமக்கு அடிமை, இவ்வளவு பிறவிதோடு நமக்கு உபகாரம் செய்து இந்த அஞ்சவத்திலே எப்படி நம்மளை ஏற்றி விட்டுருக்கான் பாருங்க. அது மூலவர்கள் கட்டி உயிர் மூடமாய் கிடந்தது, அதை வந்து எப்படி தன்னை தொழில் செய்யற வல்லமைக்கு நனவகத்தை கொண்டு வந்து 35 கல்வியோட கூட்டி இருக்கிறான். இப்ப நம்ம அனுபவத்திலேயே பாக்குறோம். அப்படி இருக்கிறத எத்தனை பிறவிகளை நம்மளை வந்து இப்படி கொண்டு வந்து இப்ப மனித பிறவி கொண்டு வந்திருக்காரு, புல்லாகி கூடாகி குழுவாய் மரமாகி இல்லையா கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்து இந்த பேரானந்த பெருமூர்த்தி தந்த உடனே எல்லா அவரும் தான் அவர் என்ன இருக்கு, நானும் எல்லா இடத்துலயும் அவர் சமம் தான் இல்லையா. பொருள் இயல்பு எப்படி மாறும், உணர்த்த உணர்வு இயல்பு அண்ணாவுக்கு இருந்தா அந்த இயல்பு எப்படி மாறும், வாசச்சார்பு செயற்கை, அதனால அது முத்திரை நீங்குச்சு. ஆனா உணர்த்தினால்தான் உணர்வு இயற்கை தன்மை எப்படி மாறும், அந்த இயற்கைக்கு மாறாக பேசி அது செயலற்றை போன்றதாக ஆகிவிடுது. அதனாலதான் அந்த மாதிரி சொற்களை போடுறாங்க. தனிப்பட்ட விரோத உணர்ச்சியை வச்சுட்டு பேசுறது இல்ல கேட்டீங்களா. அதனால அவர்கள் வந்து அதனுடைய அருமைப்பாடு அவர்களுக்கு தான் தெரியும். மாற்றி பேசினா அது எப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும், அந்த கருத்துக்களை மாற்றி பேசினா இல்லையா. அதனால சாதக நிலையில் இருக்கிற அண்ணாக்களுக்கு எவ்வளவு ஒரு தாழ்வு ஏற்படும் அதெல்லாம் உணர்ந்து சொல்கின்றார். எப்படி நம்ம சமுதாய உலகிற்கு எதுவும் கேடு வந்தா நாம சினம் கொள்றோமோ, அது மாதிரி ஆன்மீக உலகில அந்த மாதிரி இறை வழிபாட்டு நிலையில இருப்பவர்களை இந்த மாதிரியான பிறழ்ச்சியான கருத்துக்கள் வந்து எந்த அளவுல பாதிக்கும் என்ற அந்த ஆதங்கத்தோடு சொல்கின்றார். தனிப்பட்ட எண்ணங்களோடு சொல்ல வேண்டும். அவர்களைப் போல எல்லாவற்றையும் புறந்து அந்த விஞ்ஞான நிலையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தலாம். இப்ப என்னை போன்றவர்கள் பயன்படுத்தலாமா, அவர்கள் சரியை கிரியை எல்லாம் தாண்டி அகச்சமயத்திலையும் அவர்கள் அந்த நெறியில நின்று மேல போனவர்கள் தான், முக்தி வரைக்கும் போய் தான் அதை பத்தி பேசுறாங்க. அதனாலதான் நம்முடைய குருமாசன்யாமர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த சமய மருத்துவ கண்டனம் செய்யும் போது என்னன்னா, மிக மேலான ஞானிகள் அருளாளர்கள் அவர்கள் பயன் வந்து சிறந்து ஏதாவது ஒருத்தவர்கள் போல பேசியிருக்கலாம். அத மாதிரி தொடக்க நிலையில் இருப்பவர்கள் படிநிலையில் இருப்பவர்கள் பேசக்கூடாது, அதிகாரி பேதம் உள்ளது. என்ன சாதக நிலையில வேறொரு சமயத்தில் கூட நம்மை விட மேலா இருக்கலாம், அவ சமயத்துல கூட மேலா இருக்கலாம், நம்ம சைவத்துல வந்து இன்னும் எவ்வளவோ கடைபிடிப்பதற்கு எவ்வளவோ பாக்கி இருக்கலாம், எவ்வளவோ இருக்கின்றது இல்லையா. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் பேசலாம், இவர்கள் ஏன் பேசினாங்கன்னு கேட்கவும் கூடாது. அவர்கள் சொன்னாலே அது மாதிரி நானா யாருனாலும் சொல்லுவேன் அப்படின்னு நானும் குறக்கக்கூடாது என்று, அதான் அந்த அதிகாரி பேதம் இருக்கின்றது என்று குருமாசன் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். செய்தி இங்கு சொல்லியிருக்கின்றேன். அதே அவர்களோடு சேர்ந்து விடாமல், அகம்பிரம்மக்காரனாக ஏகாந்தவாதிகளோடும் சிவசமவாதிகளோடும் சேர்ந்து விடாமல், எவ்விடத்தும் காட்சி தந்து இந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் அந்த விடய மயக்கம் முந்தி மாதிரி எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா பதார்த்தங்கள் பாரா பரமே பார்த்திருப்ப சொன்ன மாதிரி அப்ப அந்த பதார்த்தங்களிலும் அந்த பரமே மேம்பட்டு விளங்குவோம். அந்த பரத்தினுள் அந்த பதார்த்தம் மறைந்து விளங்குவோம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் சொல்லக்கூடிய மாதிரி பரமாகிய தன்னையே எல்லா இடத்திலும் காட்சி நிற்கின்றார் சிவம். ஆகவே எவ்விடத்தும் காட்சி தந்து போகமா பொற்றாளி முற்புணர்த்தி முத்தாண்மாவுக்கு ஒரே போகம் திருவடிதான். சில அந்த போகமாகிய திருவடிக்குள் உணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலையிலுவே என்றொழி ஆதி முதல்வன் முதல்வனோடு நீங்காமல் நிற்பதற்கு இதுதான் நிலை. வேறு பொருளையே காணாமல் தன்னையும் காணலாம் பிற உயிர்களையும் காணலாம் ஆனால் தெரிந்து கொள்ளலாமே ஒழிய அதுக்கப்புறம் அந்த சிவம் ஒன்றையே அறிந்திருக்க வேண்டும். ஏனைய வச்சு அறியக்கூடாது. ஏனைய வச்சு அறியாததுதான் நூற்றின்பத்துக்கே முக்கியம். சிவம் ஒன்றையே அறிந்து பிறதை பிறவற்றை அறியாமல் இருப்பதுதான் முக்கியம். ஆகையினாலே ஆதியுடன் நிற்க ஆலியா நிறைவே என்று ஒக்க வியாபகம் தன் உட்காட்டி உயிர்க்க வியாபகத்தை தந்து ஆனால் தனக்கு அடங்கிய வியாபகமாக இருப்பதையும் காட்டி முத்தியில ஆன்மா வியாபகத்தன்மை பெறுதா பெறலைன்னு சொன்னா அது முத்தி அடைஞ்சதே பயனில்லை. வியாபகத்தன்மை பெறுது ஆனா சிவத்துக்குள் அடங்கிய வியாபகம் தான். எதனால சொல்றோம் அந்த முத்தி நிலையிலையும் சிவம் உணர்த்தினாதான் ஆன்மா உணர்வு அது பற்றி சிவத்துக்குள்ள அடங்கிய வியாபகம் தான் சொல்றோம். ஆகவே ஒக்க வியாபகம் தான் உட்காட்டி சிவத்தை போலவே ஆன்மாவும் வியாபகமாக விளங்கினாலும் அதன் உள்ளதான் அது ஆன்மா அடங்கியிருக்கு. அதான் தன் உட்காட்டி நிற்போங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா முதலித்து பெருகி ஓங்குகின்ற அந்த சிவானந்தமாகிய பெருக்கடலிலே ஆறா அமுது தெவிட்டாத அமுது அது எது சிவம் தான் தெவிட்டா அமுதாகிய தன்னையே அழித்து எதினருக்கு ஆறமுது அழிப்போம் காண்க திருவண்ட பகுதி எதினருக்கு ஆறமுது அழிப்போம். ஆறமுது யாரு அவனே தான் தன்னையே அழைக்கின்றான் ஆறாமதாக தன்னையே தருகின்றான். ஆறாமது அழித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் தானே வழிய வந்து செய்கின்ற இந்த கர்மையாகிய தகுதியினால் ஊனுயிர்தான் முன்கண்ட காலத்து நீங்காத முன்னோனை முன்கண்ட காலத்தும் என்று அங்க உண்மை இருக்குது. ஊன் உயிர் தான் என்று சொன்னால் ஊனும் உயிரும் சேர்ந்து வாழ்கின்ற பெத்த நிலை. ஆமா அத சகல நிலை ஊனும் உயிரும் சேர்ந்து வாழ்கின்ற சகல நிலை. அந்த சகல நிலைக்கும் முன்கண்ட காலத்து அப்படிங்கும் போது கேவல நிலை தொட்டே அனாதி கேவலம் தொட்டே நீங்காத முன்னோனை முத்தியில தான் வெளிப்பட்டு உணர்த்தி இருக்கிறான். ஆனா ஊனு உயிரும் சேர்ந்து இருக்கிற சகல நிலையிலையும் அவன் என்ன பிரிந்து இருக்கவில்லை. ஊன் உயிர் சேர்ந்து இருக்கின்ற காலத்துக்கு முற்பட்ட அனாதி கேவலத்திலும் கூட என்னை அவன் பிரிந்திருக்கவில்லை. அப்படி பிரியாமல் இருந்து என்னை படிப்படியாக பக்குவப்படுத்தி எத்தனையோ பிறவிகள் பிரிந்துகின்றவரை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு நன்மையை அனுப்புவதற்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா? காட்சி உள்ள போதே கூட்டிக்கோள் சொல்றோம் இல்லையா? திரும்ப இன்னொரு தடவை அந்த வாய்ப்பு கொடுத்ததுன்னா நிறைய வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வராது இப்பவாது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுவாமி அப்படி இல்லை. இந்த உயிர் முக்தி அடைந்த வரைக்கும் திரும்ப திரும்ப பிறவிகள் தந்து தந்து இவ்வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு மேல கொடுத்து கொடுத்து கொடுத்து கடைசியில் முக்தியே தந்து விடுகின்றான் இல்லையா? அனாதி கேவலம் தொட்டு சகல நிலை தொடர்ந்து தெரியாமல் இருந்து பக்குவப்படுத்தி நமக்கு இந்த முக்தி பேரானந்தத்தை தந்து விடுகின்றார். அவரை எங்கொண்டு போட்டி செய்வேன் யான் என்றார். ஊனுயிர்தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை எண்கொண்டு போட்டு செய்வேன் யார் என்ன சொல்லி போட்டுவது என் சொல்லி வாழ்த்துவனே என்று காலையில படிச்சேங்க. அதேதான் அங்க முடிக்கிற காலையில தொடங்கின அதே கருத்தோட பொறுப்பு முடிக்கிறோம். எண்கொண்டு போட்டு செய்வேன் யார் என்று சொல்கின்றார். அதே உமா சிவாச்சாரியார் அருளே இந்த சாத்திரங்களே எவ்வாறு நாம் போட்டுவது இதற்கு வாய்ப்பு இருந்த இந்த கல்லூரி நிர்வாகம் உடன் இருந்து தக்க ஆலோசனை வழங்கி வழிநடத்திய நம்முடைய முனைவர் பேராசிரியர் பெருமானார் ஐயா அவர்கள் மற்ற சக பேராசிரியர்கள் இவர்களை எல்லாம் அடைய இந்த வேளையிலே மிக்க நன்றியோடு அவர்கள் திருவிழிகளிலே நன்றி கலந்த வணக்கங்களை குறித்தாக்கிக் கொண்டு இந்த போட்டி போட்டு சிந்தனையை இளையனுக்கு வினைக்கீடாக திருவருடன் ஒருவரும் உணர்த்தியவர்களே உங்களோடு பகிர்ந்து கொண்டமே ஒரு பெரும்பேராக கருதி பொறுமையுடன் செயல்படுத்த உங்களுக்கெல்லாம் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறுத்திக் கொள்கிறேன்.
0: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமன். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
3: நமன். திருவைந்தெழுத்து அந்த ஐந்து எழுத்துக்கள் பதமாக உணர்த்தக்கூடிய பொருள்கள், அதற்கு உவமைகள் பார்த்தோம், எல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சிவாய நம என்றால் சி என்பது சிவத்தை குறிக்கும். அப்ப அதுக்கு உவமை சொல்லப்பட்டது சூரியன். வ என்பது சக்தியை குறிக்கும். சக்திக்கு உவமையால் சொல்ல உவமையால் சொல்லப்பட்டது கதிர், சூரியனுடைய கதிர். ய என்பது ஆன்மாவை குறிக்கும். யாவுக்கு உவமையால் சொல்லப்பட்டது கண்ணு. அப்புறம் ந என்பது மாயை, துரோதானம் அல்லது மாயை குறிக்கும். அதுக்கு உவமானம் விளக்கு. ம என்பது ஆணவ மலம், அதுக்கு உவமாக சொன்னது இருள். இப்போ இந்த யா என்ற உயிர் இருக்க, அது வந்து தானாக தனித்து நில்லாது. அது சவிசித்தாத்துல முக்கியமான ஒரு கொள்கை. யகரம் தனித்து நில்லாது. ய என்பது உயிர் ஒன்னா மலத்தை சார்ந்திருக்கும், ஆழமரத்தை சார்ந்திருக்கும், அல்லது மாயாமரத்தை சார்ந்திருக்கும், அல்லது சிவத்தை சார்ந்திருக்கும். தனித்து யகரம் இயங்குவது இல்லை. இப்ப நாம சென்ற வகுப்புல பார்த்த பொழுது கேவல நிலைன்னா என்ன, தனித்து இருப்பது, அது மாவோடு யா சேர்ந்து இருப்பது. அது ரெண்டு நிலையில நான் பார்த்தோம். ஒன்னு வந்து இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் நிற்கின்ற நிலை, இன்னொன்னு வல்வினின் ஈட்டத்தால் மோகமாய் நிற்கின்ற நிலை. இப்ப இந்த நிலைக்கு பேரு அவத்தை என்று சொல்லுவோம். அவஸ்தா என்ற வடசொல் தமிழ்ல அவத்தை. அவத்தை என்றால் நிலை, உயிர் நிற்கின்ற நிலை. ஆணவமலத்தோடு நிற்கின்ற நிலைக்கு பேரு கேவலம்னு பேரு. அந்த கேவலம் ரெண்டு கேவலம் உண்டு, ஒன்னு காரண கேவலம், இன்னொன்னு காரிய கேவலம். காரண கேவலம் என்பது ஆணவமல இருளில இருளாகவே கிடக்கின்ற நிலை, அதான் இருளின் அலரடி போல் ஆணவத்தின் ஏகமாய். கண்ணுக்கு ஒளி உண்டு, கண்ணுக்கு ஒளி இருப்பது போல உயிருக்கும் அறிவு உண்டு. நமக்கு நிலக்களத்தில் சொல்ற போது உயிர் எத்தன்மைத்து என்றால் உலகத்தன்மைத்துன்னு சொல்லுவாங்க. உயிருக்கு அறிவு உண்டு, உயிர் சித்து. இப்ப கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கூட

காரண கேவலம். இன்னொரு கேவலம் ஒன்னு இருக்குது, அது காரிய கேவலம். இந்த உடம்பு எடுத்ததுக்கு அப்புறம் உடம்பு வந்தாவே அது சகலம்னு சொல்லுவோம். கலையும் உரிய தத்துவங்களோடு கூடிய நிலை, கலாதி தத்துவங்களால் கூடிய நிலைன்னு சொல்லப்படும். அது ச என்றால் உடனர்த்தம், கலாதி தத்துவங்களால் தத்துவங்களோடு கூடிய நிலை. அந்த கூடிய நிலையில அங்க வல்வினை ஈட்டத்தால் மோகமாய் நிற்கும், அறியாமையில நிற்கும். வல்வினை ஈட்டத்தால் மோகமாய், அங்க மோகம் என்ற சொல்லுக்கு பொருள் அறியாமை, அறியாமையில நிற்கும். அது அது காரிய கேவலம் என்று சொல்லப்படும். காரண கேவலம், காரிய கேவலம். அது நம்ம பின்னாடி நம்ம அது இன்னும் விளக்கமா பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இந்த உடம்பு இருக்குது, உடம்புல நமக்கு நினைவு இருக்குது. அப்புறம் நினைவு இருக்கின்ற போது அப்பப்ப கொஞ்சம் தூக்கம் வந்துருது இல்லையா, அப்புறம் அப்படியே மாறுது. கொஞ்சம் யாராவது வந்து எழுப்பாது போனா அப்படியே ஒடுகிறோம். இது நமக்கு கட்டாயம் வேண்டிய ஒரு நிலைங்க. ஏன்னா பகல்ல எத்தனையோ வேலை செய்யறோம், வேலை செஞ்சு அந்த துன்பம் வரும்போது அந்த ஓய்வு வேணும் இல்லையா. அந்த ஓய்வு எப்படி என்ன, அறிவு தொழில் பண்ணி கொண்டே இருந்தால் ஓய்வு இல்லை. அதுல அந்த கேவலமும் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலைதான். இறைவன் வந்து மாறி மாறி கொடுக்கின்றான். அதாவது சகலத்துல சகலம் கலாதித்துவங்கள், அதான் இப்ப நாம இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில வரக்கூடிய கேவலம் இருக்கு, அதுக்கு பேரு காரிய கேவலம். அப்ப காரண கேவலம் ஒண்ணு, காரிய கேவலம் ஒண்ணு. சரி, இப்போ இப்ப இந்த இருளில் போற ஒருவனுக்கு இருட்டில் வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஒருத்த விளக்க கொடுப்பது போல, ஒரு கருணையுடைய ஒருவர் நீ இருட்டில் போற தடிமாறி விழுந்துருவ, இந்த விளக்கு வச்சுக்கிட்டு போ. விளக்குன்னு சா சொல்லுவாங்க, கூடனுக்கு கோல் கொடுத்தது போலும் சொல்லுவார்கள். நமக்கு போட்டி பகலடையில கோல் கொடுத்தது போல என்று வரும். இப்ப இங்க நாம படிக்கும் போது கண்ணுக்கு இருளை போக்குவதற்கு அது பாட்டு சொல்றப்போ அந்த சொல்லுவதுனால அர்த்தம் பண்ணிக்கணும். நீடும் இருள் விளக்கில் இருளிலே சென்ற விழிக்கு விளக்கை கொடுத்ததை போல. விளக்கில் என்பது விளக்கினை போல அப்படின்னு கூறணும். விளக்கினை போல, விளக்கினை ஒருத்தர் சேர்த்துதல் போல, விளக்கை கொடுத்ததை போல. இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா, மாயையை சேர்த்துகின்றான், நகரத்தை சேர்த்துகின்றான். அப்ப அப்ப எதுக்கு அப்படின்னா, இந்த இருளை நீங்க எப்படி இருள போறவனுக்கு சூரியனை போல வெளிச்சம் கொடுக்க முடியாது, ஆனா போற வழியில வழி போறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காட்டி விளக்கொண்ணு கொடுக்கிறான். அந்த விளக்கானது ஒளியை கொடுத்தாலும் கூட சூரிய ஒளிய போல இருக்காது, ஆனா விளக்கு கொடுக்க விளக்கு வச்சுட்டு போலாம். அந்த மாதிரி நகரத்தை, நகரம் என்பது அதுக்கு நேரான போல் துரோதானம். அந்த துரோதானம் என்ன பண்ணுது, மாயையை கூட்டுகிறது. மாயை என்ற முதற் பொருளால் வருவதுதான் கலாதி தத்துவங்கள். இந்த நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் கலை முதலான தத்துவங்கள். முதல்ல கலை, இறுதியில பிருதிவி, மண்ணு. மண் முதல் கலை ஈராக இருக்கக்கூடிய 24, 7, 31 தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு. இந்த உடம்பு கலை, பிருத்திவி மண் முதல் கலையீராகிய 21 தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு. அப்ப முதல்ல கலைக்கு வந்த மாயை என்ற தத்துவத்தை கொட்டாதான் காரண சரீரம் என்று சொல்லப்படும். அது ஏன் காரண சரீரம்னு சொல்லப்படுதுன்னா, அதுக்கப்புறம் அந்த அந்த காரண சரீரத்துக்கு 4 சரீரம் வருது. காரண சரீரம், கஞ்சிக சரீரம், புரியட்ட சரீரம், அப்புறம் நமக்கு தூள சரீரம். அதற்கு வேறு பெயர்களும் உண்டு. காரணாவத்தைகள் 3, கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்த அவத்தை. இந்த கேவலாவத்தை 2, காரண கேவலம், காரிய கேவலம். நல்ல அடிப்படை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, உயிர்

0: எப்பவும் தனிச்சே நிக்காது, ஒன்னா மலத்தோடு சேர்ந்திருக்கும், அல்லது மாயோடு சேர்ந்திருக்கும், அல்லது சிவத்தோடு சேர்ந்திருக்கும். இங்க கேவலத்துல ரெண்டு நிலை சொல்றார், மலம் இருக்கும். இது வந்து காரண கேவலம். அப்புறம் நீரும் இருள் விழிக்கு விளக்கொத்த சேர்த்தத போல துவரம் வந்து சேருகிறது. அப்ப என்று மூணு நமசிவாயில் சொல்றோம், நாமாயா சொல்லும் இல்லையா. மாயா என்பது மலத்தோடு கூட்டியிருப்பது, நாமா என்பது தோதானோ மலத்தோடும் உயிர் கூடியிருப்பது. இது வந்து காரிய கேவலம் என்று சொல்லப்படும். மாய என்பது காரண கேவலம், நாமய என்பது காரிய கேவலம். இப்போ இந்த மாயை கூடிய பொழுது வருவது இந்த ரெண்டாம் சொன்னக்கூடிய சகல அவத்தை. அந்த சகல அவத்தில் இருக்கிற போதே வரக்கூடிய கேவலம் தான் காரிய கேவலம். சகலம் என்பது பிருத்திவி முதல் கலை முதலாக ஈராகிய, அல்லது கலை முதல் பிருத்திவி ஈராகிய 24/7 தத்துவங்களோடு உயிர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வந்த வழி மருவி மூன்றும், அந்த வந்த வழி எது வந்த வழி, மாயை வந்த வழி, மாயை வந்து கூடியது, நான் வந்து கூடிய வழி மூன்றும், மூன்றுங்கிறது ந ம ய மூன்றும், மூன்றும் இருவினையின் போக விதம் எல்லாம். எப்ப உடம்பு வந்துருச்சோ அப்ப உயிரானது வினையை செய்கிறது. மாயை வந்தா கூட கண்மமோ வந்து சேர்கிறது, அது நல்வினை தீவினை என்று சொல்லப்படும். இருவினை, இருவினையினால போகவிதம் எல்லாம், போகவிதம் போகங்களை எல்லாம் உருவுடன் நின்று உடம்போடு கூடி நின்று, உரு என்பது உடம்பு, உடம்போடு கூடி நின்று. அப்ப அத போகம்னு சொல்லாம போக விதம்னு சொன்னார். அதுனா போக விதம் அப்படின்னா அது போக பல, அது வந்து ஐம்புலன்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் வரக்கூடிய புல இன்பம், மன இன்பம், இதெல்லாம் ஒண்ணு. அப்புறம் அதையே பல விதம், நான் நினைச்சது நினைச்சபடியே வர்றது இல்ல, சில சமயத்து ரொம்ப ரேரா நினைச்சது நினைச்சபடியே வரும், நினைக்காது வந்து சேரும், நினைச்சது கிடைக்காமலும் போகும். இது எல்லாத்திலயும் நமக்கு உயிரானது இன்பமோ துன்பமோ ஆகிய வினையை பட்டு விகாரப்பட்டு வரும். இருவினை போக விதம் எல்லாம் உருவுடன் நின்று, உருங்கிறது உடம்பு, உடம்போடு நின்று ஆறு உயிர்கள் தாம் அருந்த, அரிய உயிர்கள் அந்த போகத்தையெல்லாம் அருந்துவதற்கு, அருந்துவதற்கு ஐந்தும், ஐந்துங்கிறது அது ஐந்து உடல்கள். ஆனந்தமய கோஷம் முதல்ல, அது நம்முடைய சாஸ்திரத்தை நாம எங்க படிக்கிறது, காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம். இதுல காரண சரீரம் அசுத்தமாயில ஒரு பகுதி, நல்ல நீங்க இது படிக்கிற போது உண்மை விளக்கம் படிக்கிற போது பார்த்திருப்பீங்க, சுத்தமாய் என்பது விருத்தி, அசுத்தமாய் என்பது பரிணாமம். ரெண்டு கருத்து உண்டு, மாயை ஒன்றே சுத்தமாய் என்றும் அசுத்தமாய் என்றும் ரெண்டு ரெண்டு பகுதிப்பட்டு செயல்படும் என்பது இப்படி ஒரு கருத்து. சுத்தமாய் வேற அசுத்தமாய் என்பது ஒரு கருத்து. எப்படி இருந்தாலும் சரி, சுத்தமாயை விருத்தி, விருத்தி என்ன, அது கொடை விரிகிறது போல, கொடைய விரிச்சா அது ஒரே சமயத்தில் அப்படியே விரிகிறது. இந்த சாமியான டென்ட் போடுறாங்க இல்லையா, விரிச்சா அப்படியே விரிவது போல சுத்த தத்துவங்கள் விருத்தி விரியடையும். அசுத்தமாயில, அசுத்தமாய் என்பது ஒரு திரண்ட ஒரு பகுதி, அதுல ஒரு பகுதி பரிணாமம் எய்தும். பரிணாமம் என்று சொன்னால் என்ன, ஒன்றிருந்து இன்னொன்று மாறுது, பால் தயிராகவும் தயிர் வந்து வேணும், இப்படி மாறுவது பரிணாமம், ஒரு பகுதி மாறும். அந்த மாதிரி ஒரு கூறு ஆண்டவன் கூட்டுறான். அதுக்கு பேரு இந்த காரண சரீரம், அது அஸ்தமாயில ஆன்மாவுக்கு அஸ்தமாய ஒரு பகுதியை கூட்டினான். அந்த அசத்தமாய அது அதுல இருந்து வந்த வளர் அது பேருதான். அடுத்தபடி கஞ்சுக சரீரம், கஞ்சுகம்னா சட்டைன்னு அர்த்தம். பழைய இலக்கியங்கள்ல அந்த காலத்துல சோல்ஜர் மேய்காப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அவங்கதான் சட்டை போட்டிருப்பாங்களாம், மத்தவங்க யாரும் சட்டை போடல, அவங்களுக்கு கஞ்சுகமாக்கள் பேரு. அது பாடி கார்டு, பாடி கார்டுக்கு அவங்க பாடிக்கு ஒரு கார்டு இருக்கும், அது கஞ்சுகம், அது கஞ்சுகமாக்கள் என்று சொல்லப்படும். அந்த கஞ்சுகம் என்ன, பஞ்ச கஞ்சுகம், காலம் நீதி கலை வித்தை அராகம் பூரணம். பூரணம் வந்து ஆன்மாவோட தத்துவத்தை அனுபவிக்கு வரும்பொழுது ஆன்மாவும் ஒரு பூரண தத்துவமாக கொள்ளப்படும். இதெல்லாம் இதனுடைய விளக்கம் எல்லாம் உண்மை விளக்கத்துல எல்லாம் படிச்சிருப்போம். சரி, இனி இந்த ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து இன்னொன்னு பரிணாமம் வருது, என்னன்னா சித்தம். இந்த சித்தம் இருக்குல்ல, இது எப்பா பால் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். மனம் புத்தி ஆங்காரம் வந்து ஒரு நிலையில செயல்படும். இந்த சித்தம் எப்படி இந்த கடல்ல அலை வருது இல்லையா, அலை வருது போல, எதையோ சொல்லுவாங்க அலை வருது போல, சிந்தனை போயிட்டே இருக்கும், வரும் அழியும். அலை வர்றது போல ஒரு அலை வரும், அது அது போய் இன்னொரு அலை வரும். அது மாதிரி சித்தம் வந்து எப்பா பாரு ஏதாவது ஒண்ணு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அது சிந்தித்தல் எப்படி அப்படின்னு சொன்னா, அதோட நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமையே அது நடக்கும். நம்ம மனசு போய் ஒன்ன போய் பற்றோம், நம்மளுடைய புத்தி இது என்னன்னு பாக்கணும் அப்படின்னு நினைக்கும், இது பாத்திரம் எடுப்போம் ஆங்காரம் ஏடும். இந்த சித்தம் இருக்குத, இது நம்முடைய கண்ட்ரோல்லயே இல்லாமல் நிகழும். இது நம்ம அனுபவத்துல இப்ப தெரிஞ்சுட்டா அனுபவத்தில் தெரிஞ்ச அது அறியலாம். நல்ல தூக்கம் சில சமயத்துல என்ன ஆகுனா, தூக்கமும் இருக்காது, நனவும் இருக்காது, கனவும் இருக்காது, இந்த புத்தி மட்டும் மனசு மட்டும் எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். என்ன நினைச்சா நினைச்ச விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சோன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அது போல உள்ள சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அது சித்தம், அது குணசரீரம் என்று சொல்லப்படும். இந்த மூணு சரீரம் என்று சொல்லுவது உபச்சாரமாக சொல்லப்படுவதுதான். உண்மையில சரீரங்கிறது எதுன்னா சூக்கும சரீரமும் தூர சரிதான். இந்த ரெண்டு தான் வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் துணை செய்வன. இது ரெண்டு தான் கருவி, வினை செய்வதற்கும் வினையை அனுபவிப்பதற்கும் கருவி. அதனால இந்த தூள சூக்கும சரீரத்தையும் தூள சரீரத்தான் உண்மையிலே உடல் என்று, ஆன்மாவுக்கு உடல் என்று சொல்லலாம். அது வந்து சூக்கும சரீரம் மனம் புத்தி ஆங்காரம் அந்த காலம், அந்த காலத்துல மூன்று. அப்புறம் தன்மாத்திரைகள் அஞ்சு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் அஞ்சு. மனம் புத்தி அகங்காரம் மூன்று அந்த காரணங்கள், சித்தம் என்ற காரணம் முன்னாலே வந்துருச்சு. மனம் புத்தி அந்த சாத்திரங்கள்ல சித்தம் மனம் ரெண்டையும் ஒன்னாதான் சொல்லுவது ஒரு வழக்கம். ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம், மனம் என்னன்னா ஆசை என்ற வடிவத்தோட இது சென்று பற்றுவது. நமக்கு மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எங்க போற போது கொஞ்சம் போகாத இங்க இரு அப்படின்னு ஆசை தடுப்பது மனத்தெல்லாம். சித்தம் அப்படி இல்ல, நம்ம கண்ட்ரோல் இல்லாமலேயே அது பாட்டுக்கு நடக்கும் கட்டுவோம். அதனால சித்தத்தை தனியா தனியா பிரிச்சுட்டார். நமக்கு நூல்கள் வந்து சித்தமும் மனமும் ஒன்றாதான், மனத்துல எண்ணுகிறோம் சித்தத்துல செய்யறோம். ஒன்றே ஒரு கருவி, செயல்முறையில ரெண்டு பேர் பெற்றது என்று சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல சித்தம் வேறாகவும் மனம் வேறாகவும் சொல்றார். ஏன்னா இந்த மனம் என்பது அது ஆசை வடிவினது, ஆசையை கட்டுப்படுத்துறது எல்லாம் பாக்குறோம். சரி, அப்போ சூக்கம சரீரத்துல மனம் புத்தி அகங்காரம் சுவை ஒளி ஓசை நாற்றம் என்ற சூக்கம சரீரம் இருக்கும். தூர சரீரத்துல என்ன, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியம் அஞ்சு கண்மேந்திரியம் அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சு. இப்படி பார்த்தா மொத்தம் வந்து 37 கருவிகள் சகல நிலையில நமக்கு பயன்படுகின்றன. இது வந்து காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்றும், கஞ்சீவ சரீரத்தை விஞ்ஞானமய கோஷம் என்றும், மனோம குணசரீரத்தை மனோமய கோஷம் என்றும், சூக்கும சரீரத்தை பிராணமய கோஷம் என்றும், தூர சரீரத்தை அன்னமய கோஷம் என்றும், இது காரண சரீரம் சூக்கும சரீரம் கஞ்சீவ சரீரம் சொல்லியா, இதெல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்டது. வேதத்துல இந்த ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் என்று சொல்லலாம் வேதத்துல சொல்லப்பட்டது. அது ஏன் வந்து காரண சரித்த ஆனந்தமய கோஷம் ஏன் சொன்னாங்கன்னா, அத கேவலத்துல அறியாமையாகிய இருளில அழுந்து அந்த அப்படி இருந்த ஒரு அந்த உயிருக்கு இந்த சரீரத்து மாயையினுடைய கூட்டு வந்த உடனே ஒரு ஒரு எதோ திடீர்னு அந்த மாதிரி இப்ப இருளில் இருந்த ஆன்மாவுக்கு மாய சம்பந்த உடனே ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு புதிய புதிய நிகழ்ச்சி ஒண்ணு, ஒரு வெளிச்சம் ஒண்ணு தோன்றும், அது ஒரு புதிய இன்பமாக இருக்கு. அதான் அதுக்கு ஆனந்தமய கோஷம் சொன்னார். இப்ப காலம் நீதி கலை வித்தியாரகம் புருடன் என்ற இதற்கு இது வந்து அறிவுக்கு அடிப்படையா இருக்கு. ஏன்னா கலை என்பது கிரியையை தொழில்படுத்தும், நீதி காலம் என்பது இன்ன காலத்தை காலத்தை வரையறுத்தும், போகத்துக்குரிய காலத்தை வரையறுத்தும், நீதி போகத்தை வரையறுத்தும். அது மாதிரி வித்தை அறிவை வழிபடுறோம், அராகம் ஆசையை வழிபடுத்தும், ஒரு பழமையான ஆசையை வழிபடுறோம். அது மாதிரி இது வந்து அறிவுக்கு துணை செய்யக்கூடிய கருவிகள், ஆன்மாவுக்கு அறிவு அனுபவத்துக்கு துணை செய்கின்றன. ஆனால் அதுக்கு விஞ்ஞானமய கோஷம், ஞானம் என்றால் அறிவு, விஞ்ஞானம்னா மேலான அறிவு. அப்புறம் குணசரீரம் நான் சொல்றோம். இப்போ பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அங்க மனம் வந்துருச்சு, மனம் செயல்படுகிறது. அப்ப மனம் எப்ப வரும், மனோமய கோஷம் அது குணசரீரம் என்றது, அது அதான் சித்தம் செயல்படும். அதுக்கு அப்புறம் வருவதுதான் பிராணமய கோஷம் அல்லது சூக்கும சரீரம் என்பது. அப்ப சூக்கும சரீரம் இது மனம் புத்தி அகங்காரம் தன்மாத்திரைகள் 5 கூடி 8, இதுக்கு புரியட்டக சரீரம் என்றும் சொல்லப்படும். 8 தத்துவம் கூடிய சரீரம் இது வந்து நமக்கு முத்தி அடைய வரைக்கும், புல்லாக பிறந்தாலும் சரி, புழுவாக பிறந்தாலும் சரி, கொசுவாக பிறந்தாலும் சரி, ஆணையாக பிறந்தாலும் சரி, மனுஷனாக பிறந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி, திருமாலா இருந்தாலும் சரி, முத்தி அடைகிற வரைக்கும் இந்த சூக்கும சரீரம் மாறுவதே இல்லை, கடைசி வரைக்கும் வரும், முத்தி வரைக்கும் வரும். அன்னமய கோஷங்கிறது இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த சரீரம். இந்த 31 தத்துவங்களும் இந்த சகல நிலை என்பது, 31 தத்துவங்களும் சகல நிலை இருக்கக்கூடியது. சரி, இனி இப்ப இந்த சகல நிலையில வரபோதுதான் ஆன்மாவுக்கு அறிவும் செயலும் ஓரளவு நிகழ்கின்றன. உடம்பு இல்லாத போனா ஆன்மாவுக்கு அறிவும் இல்லை செயலும் இல்லை. இந்த சகலாவத்தில் வருகின்ற பொழுதுதான் ஆன்மாவுக்கு செயலும் அறிவும் நிகழ்கின்றது. சரி, இப்போ ஆறுகள் தாமர்ந்த ஐந்தும், ஐந்துங்கிறது இந்த 5 உடல்களும் உருவுடன் நின்று முதல் இரு இடையாய், முதல்ங்கிறது முதல் முதல்ல கிடைச்ச உடல், இறைவன் வந்து முதல் முதல்ல காரணத்தை மாயி பொறுத்தா இல்லையா, அதுல இருந்து முத்தி பெற வரைக்கும் முதலியருக்கு இந்த இதுக்கு நடுவுல நடுவுல சேரும் வகை பலவாய் சேர்ந்தவள். அப்ப வர்றபோது 84,000 யோனி பேதங்களாக உயிர்கள் பிறக்கின, செய்த வினைக்கு ஏற்ப பிறப்பிறப்புகளை எழுதுகின்றன. இது வந்து இதுதான் சகல நிலை. இந்த இவைகள் தான் பெத்தம், இவைகள்னு பண்மையில சொல்றார். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் நீ கேவலத்தில் இருந்தாலும் பெத்தம், சகலத்தில் இருந்தாலும் பெத்தம். ஏன் அப்படின்னா இங்க மலம் இருக்குது. எப்படி கேவலத்துல மலம் இருக்குதோ அதே போல சகலத்திலையும் மலம் இருக்குது. அதனால இந்த ரெண்டுமே கட்டுண்ட நிலை. நமக்கு உடம்பு வந்தோட ஆகா நமக்கு அறிவு வந்துருச்சு, நம்மளால செயல்பட முடியுது. கேவலத்தில் இல்லாத அறிவும் கேவலத்தில் இல்லாத செயலும் நமக்கு வந்துருச்சு. நாம சுதந்திர புருஷன் நினைச்சுக்கல கூடாது. இந்த ரெண்டுமே பெத்தம். இப்போ இந்த பந்தம் அகலுமுறை தேராய், இந்த நமக்கு ஏன் ஆண்டவ இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்குதான் இந்த உடம்ப கொடுத்துருக்கான். அது விளக்கு ஏன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இந்த வெளிச்சத்தை தெரிந்து இதுல இருந்து செய்ய வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு. சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா தேவையில்லை. இப்ப பெந்த முறை நீ அகலம் முறை தேராய், அந்த தேராய்ன்னு சொல்றீங்க இல்லைங்களா. நமக்கு தமிழ்ல சில சொற்கள் வந்து உடன்பாட்டிலையும் வரும் எதிர்மறையிலையும் வரும். எப்படின்னா இந்த தேராய் இருக்கு இல்லையா, அது தேர்வாய் தெளிவாய் என்ற பொருளையும் தரும். தேராய் தேரமாட்டாய் என்ற பொருளையும் தரும். அந்த இலக்கணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தேராய்னா அது தேர்வாய் தேர்வாயாக விளங்க விழுமட்டு சொல்லும் போது தேரு கூட்டல் ஆயின் பெருமாள் தேரு பகுதி ஆய் என்பது முன்னிலை விகுதி சொல்லுவது. இப்ப எதிர்மறை சொல்ற போது தமிழ் இலக்கணத்துல என்ன சொல்றான்னு சொன்னா தேரு கூட்டல் ஆ கூட்டல் ஆய், அந்த நடுவில் இருக்கிற ஆ இருக்கு இல்லைங்களா அது எதிர்மறை குறிக்கும், அது புணர்ந்து கெட்டது. என்ன இலக்கண ஆசிரியர் என்ன ரெண்டு ஒரே வடிவம் இருந்ததுன்னா இப்படி ஒரே எழுத்து வடிவம் ரெண்டு பொருள் தரும் காண சொல்லணும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா தேரு கூட்டல் ஆயின தேராய் தேர்வாயாக வியங்கோள் வினைமுற்று தேராய் நமக்கு தேரு கூட்டல் ஆ கூட்டல் ஆ இடையில வந்த ஆ இருக்குத அது எதிர்மறை குறிக்கக்கூடிய இடைநிலை. தேரா என்பது எதிர்மறையை குறிக்கக்கூடிய அது புணர்ந்து கெட்டது என்று சொல்லுவது. இப்ப ரெண்டு நீ வந்து தேர்வாயாக, நீ இதுவரைக்கும் தேராதனா இருக்கிற இப்ப தேர்வாயாக என்று பொருள்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 முதல் 8 வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: அடகமதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி. சக்தியாய் சிவமாகி தனிப்பற முத்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியார் இதன் செய்ய பொற்பாதமே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, கைலாசபதியாகின்ற பெருமான் இந்த மதுரை மாநகருக்கு எழுந்தருளி அங்கையக்கண்ணியாகின்ற மீனாட்சி அம்மையாரை திருக்கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டு சுந்தர பாண்டியனாக அரசு செய்கின்றார். மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நிற்கின்றார். மாண்பு என்றால் ரோல் மாடல். ஒரு நாட்டை முறை செய்கின்ற மன்னன் அறவழியிலே எவ்வாறு இன்னார் வேண்டியவர் இன்னார் வேண்டாதார் என்று இல்லாமல் நடுவு நிலை நின்று தன்னுடைய செங்கோலை முறையே செவ்வனே நிறுத்தி ஆள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக தானே இந்த பாண்டிய வம்சத்திலே ஒரு மன்னனாக ஆண்டார். அதில் ஒரு சூட்சமும் உண்டு. மலையத்வஜருக்கு மகள்தான் தோன்றினாள். அதோடு அந்த வம்சம் நின்றுவிடுமோ என்ற அச்சம் இல்லாமல் பெருமான் தானே ஒரு பாண்டியனாகி அந்த வம்சத்தை காத்தார், தொடர்ந்து காக்கவும் போகின்றார். பாண்டிய மரபிலே எந்த ஒரு மன்னர் திருமணமானாலும் முடிசூட்டி கொண்டாலும் தன்னுடைய கையினாலே பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுவது என்று ஒரு வழக்கம் இருந்தது. அந்த சட்டத்திற்கு தானும் உட்பட்டு தானும் மீனாட்சி அம்மையாருமாக சேர்ந்து கொண்டு இந்த ஆலவாய் அண்ணலுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே நடுவூர் என்ற இடத்திலே மத்தியபுரி அம்பாள் சமயத்தை இகாபிஷ்ட வரப்பிரத பரமேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இம்மையில் நன்மை தருகின்ற பெருமான், இம்மையிலும் நன்மை தருகின்றார். பின்னாடி வான சொல்ல மாட்டார் சுவாமி, இப்பயே கொடுத்துருவார், நாளைக்குன்னு சொல்லாம இன்னைக்கே கொடுக்கிற பெருமான், உடனே தருகின்ற பெருமான், சத்யோஜாத்த மூர்த்தி, உடனே அருள்கின்ற பெருமான். அந்த பெருமானை தன் திருக்கரத்தினாலே பிரதிஷ்ட பண்ணி தானும் அம்பாளுமாக இருந்து அந்த பெருமானை வழிபட்டார். அந்த பெருமானுடைய கோஷத்திலே அம்பாளோடு அவர் உரைகின்றார் பின்னாடி என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இந்த மதுரையிலே அரசாட்சி செய்கின்ற கைலாசபதி தன்னுடைய ரிஷபக்குடிக்கு பதிலாக கயற்கொடியை தாங்கினார். மீன் எழுதிய கொடி மீனாட்சிக்கும் காஞ்சனமாலைக்கும் மக்களுக்கும் இன்பமளிப்பதற்காக இயல்பாக எலும்பினையும் பாம்புகளையுமே ஆபரணமாக அணிகின்ற பெருமான், சுடுகாட்டிலே உலவுகின்ற பெருமான் அவ்வாறு இல்லாமல் பொன்மயமான இரத்தனங்கள் அமைந்த ஆபரணங்களை அணிந்து அரண்மனையிலே வதிந்தான். கொன்றை மாலை அணிகின்ற பெருமான் பாண்டியர்க்கு உரிய வேப்ப மாலை அணிந்தான். புலியின் தோலினை ஆடையாக அணிகின்ற பெருமான் எல்லோரும் மகிழும் வண்ணம் நல்ல வண்ண வண்ண பட்டு வஸ்திரங்களை அணிந்தான். திங்கள் விளங்குகின்ற தன்னுடைய தாங்க முடியாத ஜடாபாரத்தையே முடித்து முடியாக கட்டியிருக்கின்ற பெருமான் வேணி முடி கொண்டவன். அதனை மறைத்து பிரகாசிக்கின்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வைர மணிமுடியை தாங்கினான். கைலைநாதன் சுந்தர பாண்டியனாக முறை செய்கின்றான், தர்ம பரிபாலனம் செய்து வருகின்றான். இதற்கு இடையில திருமண நாளன்று ஒரு சிறப்பு நிகழ்ந்தது. பெருமான் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. 33 கோடி தேவர்கள் ருத்ரகணங்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நிறையா சாப்பாடெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க மீனாட்சி அம்மையார். பெருமான் கூட வரவங்க எல்லாரும் அனுஷ்டாதாக்களாக இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு பறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காலத்தில் பல கல்யாணத்தில் முகூர்த்தத்து போது டிஃபன் ஆகிட்டு இருக்கும், சாப்பாடு ஆகிட்டு இருக்கும், முகூர்த்த நேரத்தில் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் பெருமான் கூடவே இருக்கிறார்கள். சாப்பிடவான்னு 10 தடவை கூப்பிட வேண்டியிருக்கு, யாரும் சாப்பிட போக மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு சிலர் சாப்பிட போனாலும் புலிக்கால் முனிவர்னு ஒருத்தர், புலியின் காலினை கொண்டவர் வியாக்ரபாதர் என்று பக்தி மார்க்கத்துக்கு மார்க்கதரிசியாக இருக்கின்றவர், சோழ அரசர்களுக்கு குலகுருவாக விளங்குபவர், அவரும் அவருடைய சீடர் போன்று ஜூனியராக இருக்கின்ற ஆதிசேடன், அவர் மனிதராக அவதரித்த பதஞ்சலி முனிவரும், இருவரும் அன்றாடம் உச்சிக்காலத்தில் நடராஜ பெருமானுடைய பொன்னம்பல கூத்தினை தரிசித்து விட்டுத்தான் தீர்த்தமே அருந்துவார்கள், அந்த நியமம். அதனால மாப்பிள்ளையாகின்ற சுவாமியே சாப்பிடலையான்னு கேட்கும்பொழுது, பெருமானே உங்களுடைய அந்த பொன்னம்பல கூத்தினை தரிசிக்காமல் நாங்கள் எவ்வாறு உணவு உண்போம் என்று அவர்கள் விண்ணப்பித்தார்கள். உடனே சுந்தர பாண்டியனாக இருக்கின்ற அந்த பெருமான் சொன்னார், அந்த கூத்தை இங்கு நாம் செய்தும், இதுக்காக நீங்கள் சிதம்பரம் போயிட்டு வர வேண்டாம், அதே கூத்தினை உங்களுக்காக இங்கு நான் செய்கின்றேன்னு சொன்னார். பொதுவாக ஒரு மாப்பிள்ளைக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டுக்காரர்கள் மாப்பிள்ளையை மகிழும்படியாக சங்கீத கச்சேரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. ஆனால் தன்னுடைய அடியார்கள் உணவு உண்ண வேண்டும், கல்யாணத்துக்கு வந்துட்டு கை நினைக்காம போகக்கூடாதுங்கிறதுக்காக மாப்பிள்ளையே டான்ஸ் ஆடின கல்யாணம் இதுதான், வந்தவா சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் மாப்பிள்ள, நானே டான்ஸ் ஆடுறேன் என்று சொன்னார். அப்ப சொன்னார், நீங்கள் பெருமானுடைய நடனத்தை கண்ட தில்லை என்பது உலகமே ஒரு புருஷ வடிவத்திலே பாவித்தால் படைக்கப்பட்ட அத்தனை பிரபஞ்சமும் ஒரு புருஷாகரமாக இருந்தால் அந்த புருஷனுக்கு விராட் புருஷன் என்று பெயர். பெரிய புருஷன் அர்த்தம், விராட்னா ரொம்ப பெருசு. அந்த விராட் புருஷனுடைய ஹிருதயஸ்தானம் சிதம்பரம். ஆனால் இந்த மதுரையோ அதே புருஷனுக்கு துவாதசாந்த ஸ்தானம். துவாதசம் அப்படின்னா பன்னிரெண்டு. அந்த விராட் புருஷனுடைய சகசிராரன்னு சொல்லப்படுற உச்சி, அதுக்கு மேலே நம்ம இந்த தலைக்கு மேலே நம்ம மனுஷா இல்லை, அதுக்கு மேலே பன்னெண்டு அங்குலத்தில் பகவானுடைய திருவடி இருக்கு லிங்காக்காரமாக. அதை தியானிக்கணும் நாம். அந்த இடம் தான் துவாதசாந்தம்னு சொல்லப்படுறது, அதுதான் அந்த ரூபமாக மதுரை இருக்கு. ஆகவே இந்த மதுரையில் இந்த என்னுடைய நடனத்தை பார்க்கறது உங்களுக்கு பெரிய பாக்கியம்னு சுவாமி சொன்னாரான். சுவாமி சிதம்பரம் ஹிருதயம்னு சொன்னேள், மதுரை துவாதசாந்தம்னு சொன்னேள், ஏனைய ஸ்தானங்கள் என்னென்னு கேட்க விரும்புகிறோம் என்று ரெண்டு பேரும் சொன்னார். அப்போ சுவாமி சொன்னார், திருவாரூர் என்பது மூலாதாரம், விராட் புருஷனுக்கு மூலாதாரம். அந்த ஜம்பூநத பெருமான் இருக்கிற அந்த க்ஷேத்திரம் இருக்கிய திரு ஆனைக்கா, அது பெருமானுடைய சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆதாரம். திருவண்ணாமலை மணிப்பூரகம்னு சொல்லப்படுற நாபி, சிதம்பரம் அநாகாதம்னு சொல்லப்படுற ஹிருதயம், திருக்காலத்தி தான் இந்த கழுத்து, அதுக்கு விசுத்தின்னு பேர். காசி என்பது ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆஜ்ஞா சக்கரம். பிறைதவிழ் கைலை குன்றம் பிரம்மரந்திரம், பிரம்மரந்திரம்னு சொல்லப்படுற இந்த இடம் சகசிராரம், ஆயிரம் இதழ் தாமரை இங்கு இருக்கு, மாமலர் என்று இதற்கு பெயர். இதுதான் கைலாசம். வேதம் அரை திரு துவாதசாந்தம் மதுரை ஈது அதிகம், அந்த கைலாசத்துக்கு மேலே இருக்கு மதுராபுரம், பன்னெண்டு அங்குலம் மேலே ஈது அதிகம். ஆகவே எல்லா ஆதாரங்களை விட துவாதசாந்தம் என்பது உயர்ந்தது. எந்த முறையில் என்று கேட்டீர்கள்னா, சிருஷ்டி கிரமத்தில் இதிலிருந்தானே எல்லாமே தோன்றியது, அவ்வக்தத்திலேருந்தானே வெக்தம் வந்தது, நிஷ்கலத்திலேருந்தானே சக்கலம் வந்தது, அரூபத்திலேருந்தானே ரூபம் வந்தது, துவாதசாந்தத்திலேருந்தானே விராட் புருஷன் வந்திருக்கிறார். ஆகவே முதலிலே தோன்றிய ஸ்தலம் என்பது மதுரை தான், முதல் லிங்கம் என்பது சொக்கலிங்கம் தான். ஆகவே இது ஆதி என்பதனால இது ஒஸ்தி என்று சொல்லி, பெருமானே உங்களுடைய கூத்தை பார்க்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம்னு அவர்கள் சொன்ன உடனே, இந்திரன் கொண்டு வந்த அந்த கருவறை விமானத்திற்கு கிழக்கு பகுதியில் தெற்கு நோக்கி ஒரு சபை உண்டாச்சு, வெள்ளியினால ரஜத சபை உண்டாயிற்று. அந்த சபையை பார்த்தா பிரகாசமாக இருக்குது, வெள்ள வெள்ளேர்னு உரிக்கிற வெள்ளியினால் ஆயிருக்கு. கைலாச பர்வத்தமே சுவாமி இங்கே ஆடப்போறாருங்கிறதுனால சபையாக மாறிடுத்தோ, அல்லது அந்த தர்மமே சுரூபமாக இருக்கிற பெரிய ரிஷபம் இருக்கே வெள்ள வெள்ளேர்னு இருக்குமே, சுவாமி இங்கே ஆடுறார், ஆகவே அவரை இங்கே சுமக்க முடியாது, அவர் ஆடுறதுக்கு இடமாவது கொடுப்போம் என்று அதுவே ரூபம் மாறி வந்துடுத்தோ, அல்லது நூறு கோடி பூர்ண சந்திரர்கள் ஒரு மண்டலமாக வந்து அமைந்து விட்டார்களோ என்று வெண்மையான காந்தியோடு கூட தெற்கு நோக்கின ஒரு சபையானது உண்டாயிற்று. அந்த சபையில் பார்க்கடல் மேலே சூரியன் உதித்தால் எப்படி இருக்கும், அதுபோல கண்ணை கூசுற பிரகாசத்தோட ஒரு பீடம் உண்டாயிற்று, அதில் மாணிக்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பீடத்தை பார்த்தா சுவாமி எங்கே திருவடி வைப்பார், ஒன்று வேதத்தினுடைய சிரசில் திருவடி வைப்பார், இல்லாத தன்னுடைய உண்மையான பக்தருடைய ஹிருதயத்தில் திருவடி வைப்பார். இந்த ரெண்டு இடத்துலையும் பரமேஸ்வருடைய கால் படும். ஆகவே இந்த பீடம் என்பது சிறந்த பக்தருடைய ஹிருதயம் போல இருக்கு, அல்லது வேதாந்தம் போல இருக்கு, வேத சிரஸ் போல இருக்கு என்று அந்த வியாக்ரபாதருக்கும் பதஞ்சலி ரிஷிக்கும் தோன்றியது. அந்த பீடத்தின் மேலே ஞான பேரொளி வடிவமாக கோடி சூரியன் உதித்தார் போல சுந்தர பாண்டியர் நடராஜ ரூபத்தில் தோன்றினார். அவரை சுற்றி சிவகணங்கள்லாம் மொந்தை தன்னுமை முதலிய பலவிதமான வாத்தியங்களை வாசிக்கின்றன. அதிகாரந்தியாகின்ற நம்முடைய சித்தாந்த மரபிற்கு முதல் ஆச்சாரியனாக இருக்கின்ற பெருமான், திருவியாற்றிலே தோன்றி தவம் செய்தவர், சிலாதர்ஷியனுடைய மகன், சைலாதி என்று பெயர். அவர் பெரிய முழவம் முழங்குகின்றார். முழவம்னா என்னென்னா, மண்ணினால் செய்யப்பட்ட மத்தளம். அந்த மத்தளம் வந்து மேல் பக்கம் வாய் கொண்டது, இப்படி அடிக்கணும், அதான் முழவம், மண் முழா. அதனை நந்தியம் பெருமான் இரண்டு கரங்களிலே தாங்கி வாசிக்கின்றார். நாராயணர் தனது இடதுகையினாலே ஒலி எழுப்புகின்றார், இப்படி. அதற்கு பாணி என்று பெயர். இது ஒரு தாளம், பாணி என்ற தாளத்தினை மகாவிஷ்ணுவானவர் செய்கின்றார். தும்புருவும் நாதரும் இசை பாடுகின்றார்கள். ஐந்து திவ்ய துந்துவிகளும் கல் என்று ஒலிக்கின்றன. கலைமகள் சுருதி கூட்டி கொடுக்கின்றாள். நான்முகன் யாழ் தடவி சாமகீதம் பாடுகின்றார், சாமகானம் பண்றார் பிரம்மாவே. அந்த யாழுக்கு சுருதி கூட்டுகின்றாள் சரஸ்வதி. தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழிந்தார்கள் பெருமான் ஆட ஆரம்பிக்கும் பொழுது. அது எப்படி இருந்ததுன்னா, ஆகாசத்தில் பூர்ண சந்திரனை நிறையா நட்சத்திரங்கள் சூழ்ந்திருப்பதை போல அந்த வெள்ளியம்பலத்தில் புஷ்ப விருஷ்டியானது விழுந்தது. சுவாமி ஒரு முயலகன் மீது காலை வச்சிருக்கிறார். அந்த முயலகன் எப்படி இருக்கிறார்னா, கருப்பாக இருக்கிற கடலில் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிகப்பாக இருக்கிற நெருப்பு வெளியில் வந்த மாதிரி, அவனுடைய உடம்பில் இருக்கிற முதுகில் இருக்கிற அந்த முடியெல்லாம் சக்கச்சவேல்னு இருக்கு, நெருப்பு போல கண்ணங்கரையல்னு சமுத்திரம் போல அவன் இருக்கிறான். அவனுடைய கண்கள் பிதுங்கிற மாதிரி, அவனுடைய முதுகு எலும்பு ஒடிகிற மாதிரி சுவாமி தன்னுடைய வலது காலை அவன் முதுகில் வச்சு அமுக்கியிருக்கார். அதனால் அவன் கண்கள் சிவந்து போய் நெருப்பை கக்குகின்றன. அது சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற படபா முகாக்னி என்ற அக்னியானது வெளிப்படுவதை போல கண்கள் வழியாக சிவப்பு வருது. அவன் என்ன பண்ணுறான், சுவாமி தன்னுடைய முதுகில் பாதம் வச்சிருக்கிறார், அவர் முகத்தை பார்க்கணுங்கிற ஆசையில் தலையை சுழற்றி இப்படி பார்க்குறான், அவரை மேலே பார்க்குறான். சுவாமி தன்னுடைய வலது தாள் அவனுடைய முதுகில் ஊன்றி கருப்பாக இருக்கிற சமுத்திரத்து மேலே சூரியன் உதித்தது போல பிரகாச ரூபமாக இருக்கிறார். அவருடைய இடது தாளை வீசி ஆடுறார். அவர் சிதம்பரத்தில் நடராஜா ஆடுற மாதிரியே ஆடுறார். வலது தாளை ஊன்றி இடது தாளை வீசி ஆடுறார். அந்த இடது திருவடி எப்படி இருக்குன்னா, மலர்ந்த தாமரை, மலர்ந்தும் மலராத தாமரை, அதனை ஒருவன் கையிலே குவித்து பிடித்ததை போல இருக்கு. பிறந்த குழந்தையினுடைய உள்ளங்கால போல அந்த முத்து முத்தாக இருக்கிற கால் விரல்களோடு கூட அந்த உள்ளந்தாளுடைய செவ்விய ஒளி தாமரை இதழ் போல இருக்கு பெருமானுடைய திருவடி. திக்குகளை கடந்து செல்கின்ற 10 திண்டோள்கள், 10 கைகளோடு கூட பெருமான் காட்சி தருகின்றான். ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் தாங்கியிருக்கின்றான். சிவந்த ஜட்டாபாரத்தோடு இருக்கின்றான். தேவ பெண்களுடைய திருமாங்கல்யத்தை காப்பாற்றிய அந்த கருப்பு கழுத்தோடு தோன்றினான். திரிபுன்ற தானம் பண்ணிக்கொண்டு திருநீற்று ஒளியோடு தோன்றினான். 3 திருக்கண்களோடு தோன்றினான். அவன் இடையிலே இருக்கின்ற பாம்பின் கச்சு புலி தோல் ஆடையினை சரியாக அவனுடைய இடுப்பிலே பொருத்தி வைத்திருந்தது. பன்றி கொம்பனிந்த திருமார்போடு தோன்றினான். திருமால் வராகமாக அவதாரம் எடுத்தார். பூமியில் பிறந்தா ஒரு மயக்கம் ஏற்படும். இப்போ சௌக்கியமாக இருக்கோமே, இப்படியே இருந்துட்டு போவோமே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி பன்றியை உடம்புலேயே இருந்துள்ளாமேனு தோன்றிச்சான். யாருக்கு, மகாவிஷ்ணுவுக்கு. சௌக்கியமாக தானே இருக்கேன் இங்கே அப்படின்னு அந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக பரமேஸ்வரன் என்ன பண்ணார், தன்னுடைய சூலத்தினால அவர் உடம்புலேருந்து அவருடைய உயிரை பிரித்து வைகுண்டத்துக்கு அனுப்பினார். அப்போ அந்த கருணையை நோக்கி திருமால் சொன்னாரா, எப்போ நான் உங்களை தரிசனம் பண்ண வந்தாலும் இந்த வராகத்தினுடைய கொம்பு, அது வந்து காட்டு பன்றி, அதனுடைய மூக்கில் கொம்பு உண்டு, அந்த கொம்பினே தாங்கள் ஆபரணமாக கழுத்தில் அணிய வேண்டும். அதை பார்த்து தேக அபிமானத்தை நான் தியாகம் பண்ண வேண்டும். எந்த தேகத்தை எடுத்தாலும் அபிமானம் வரக்கூடாது, தேகாபிமானம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஞானம் வேணும்னா, நாம் ஒரு உயிர் அப்படிங்கிற ஞானம் வேணும். அப்போ தான் நம்ம தத்துவ கூட்டுகளிலே நம்மளை பிரித்து கொண்டு பதியினை தேடுவோம். ஆகவே அந்த ஞானம் வேணுங்கிறதுக்காக அது பாசுபத ஞானம்னு பேர். அதனால் நீங்கள் அணியணும்னு கேட்டுட்டார். அந்த பன்றி கும்பினே ஹாரமாக அணிஞ்சிருக்கிறார் கழுத்தில் நடராஜா. பக்கத்தில் மீனாட்சி அம்மையே பராசக்தி வடிவம் கொடி போல ஒதுங்கி நின்று பரமேஸ்வருடைய நடனத்தை பார்க்குறார். தன்னுடைய நடனத்தை பார்க்கின்ற அம்பாளை கருணையோடு பார்த்த வண்ணம் புன்னகைத்தபடி பெருமான் ஆடுகின்றான். அப்படி ஆடும்போது ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு சத்தம் கேட்குறது. அந்த சத்தம் எதனால கேட்குறதுன்னு யாருக்கும் புரியல. சடையில் ஓடுற கங்கை நதி குதிச்சு ஓடுறதே அந்த சத்தமா, இல்லை அவன் அணிந்திருக்கின்ற கொன்றை மாலை மீது வண்டுகள்லாம் ரீங்கரிக்கின்றனவே அந்த சத்தமா, சுத்தி கணங்கள்லாம் பலவிதமான வாத்தியங்களை வாசிக்கிறார்களே அந்த சத்தமா, பிராமணாலாம் வேத மந்திரங்களை பாடுறாளே, பிரம்மாலாம் சாமகாரம் பண்ணுறாரே அந்த சத்தமா, பரமேஸ்வருடைய இடது கையில் ஒரு நெருப்பு சட சடன்னு 10 எரியறது, நெருப்பு எரியும் போது ஒரு சத்தம் வரும் அந்த சத்தமாக, எல்லாம் சேர்ந்து ஹார்மோனியஸாக, அதாவது ஒன்றுக்கு ஒன்று விளக்கு இல்லாமல் ஒன்று ஏய்ந்து திருவிடியிலே பொருந்திய சிலம்பின் ஓசையோடு சேர்ந்து கொண்டு பெருமான் ஆடும்பொழுது ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் ஜில் அப்படின்னு அந்த ஒலி கேட்கின்றது. ஆடினான் அமலமூர்த்தி அஞ்சலி முகிழ்த்து சென்னி சூடினார். அந்த வெள்ளியம்பல கூத்தினை தரிசித்த வியாக்ரபாதரும் பதஞ்சலி முனிவரும் கண்களிலிருந்து அருவி நீர் பொழிய கண்ணீர் பொழிய தங்களுடைய திருக்கரங்கள் அஞ்சலி பத்தமாக அவருடைய ஜடாமுடி மீது தானாகவே ஏற பெருமானுடைய அந்த கூத்தினை ஆடி பாடி கண்டு தரிசித்து அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். ஆயிரக்கணக்கான வேத மந்திரங்கள்னால அந்த வெள்ளியம்பலவாணரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஸ்ருதி ஆயிரம் நாவார பாடினார், பரமானந்த பறவையில் படிந்தார். பரமானந்தம்ங்கிற சமுத்திரத்தில் அமிங்கினார்கள். ஆனந்தம் வந்து ஒரு டம்ளரில் ரசமாக குடிக்கிற மாதிரி இல்லை, அதுவே ஒரு சமுத்திரமா இருக்கு. அந்த நடனானந்தம் நிறுத்தானந்தம்ங்கிறது சமுத்திரமா இருக்கு. ஒரு நதியில ஸ்நானம் பண்ண போறோம், ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண போறோம், ஒரு சுனாமி மாதிரி வந்து அதை நம்மளை இழுத்துன்னு எடுத்துனா எப்படி இருக்கும்? அதை போல இந்த ஆனந்தம். நடராஜாவை தரிசனம் பண்ணலான்னு வந்தோம், நடராஜாவுடைய தரிசனத்துல நம்ம மாட்டின்னுட்டோம், இனிமே அவர் நம்மளை விடமாட்டார், நம்மளால தப்ப முடியாது, சுனாமியில மாட்டின்ற மாதிரி. அப்படி இந்த பரமானந்த பறவையின சமுத்திரம் அதுல அவர்கள் படிந்தார்கள். அன்பு நீடினார் பெருமானை விட்டு பிரிய முடியாத அன்பு தோன்றியது. நிறுத்தானந்தம் காண்பது நியமம் பூண்டார். பரமேஸ்வருடைய நடனத்தை தரிசனம் பண்ணாம சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற நியமம் கொண்ட அவர்களுக்கு பெருமான் என்ன பண்ணார்? பசியே தோன்றாத வண்ணம் தன்னுடைய வெள்ளியம்பல கூத்தினை அவர்களுக்கு காட்டியருளினார். இந்த நிலையில பதஞ்சலி முனிவர் பெருமான்கிட்ட வரம் கேட்கிறார். ரெண்டு வரம் கேட்டார். என்னென்ன? பெருமானே எங்களுக்கு ஆடி காண்பித்ததோடு எங்களை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக ஆடினேள், போரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்தர்தானமாக கூடாது. இந்த அம்பலத்தில் இருந்தபடி இனி அனவரதமும் எப்பொழுதும் நீங்கள் இந்த திருக்குத்தினை ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் பெற்ற பாக்கியத்தை எண்ணிறந்த கோடிக்கணக்கான உயிர்கள் வருங்காலத்தில் பெற வேண்டும். அதன்படி நீங்கள் இங்கிருந்து எப்பொழுதும் இந்த நடனத்தை ஏற்ற வேண்டும்னு ஒரு வரம். இன்னொரு வரம், இப்படி நீங்கள் ஏற்றுகின்ற வரத்தினை கண்டவர்கள் திலையிலே எவ்வாறு தரிசிப்பதனால் முக்தி பெறுகிறார்களோ அதே போல இந்த வெள்ளியம்பலத்திலே தங்கள் கூத்தினை தரிசித்தும் அவர்கள் முக்தி பெற வேண்டும். இந்த இரண்டு வரங்களையும் அவர்கள் கேட்டார்கள். பெருமான் பண்ணார், செந்தமிழ் கன்னிநாடு செய்த மாதவ பேரெய்த தந்தனம் என்றான். இந்த கன்னிநாடு எனக்கு மிகவும் பிடித்த நாடு, இது நம்முடைய பிரிய பாத்திரமாக தவம் செய்திருக்கின்றது, ஆகவே நீங்கள் கேட்ட இரண்டு வரங்களையும் கொடுத்தேன் என்று சுவாமி சொன்னார். வேதம் தலை தடுமாற நின்றான். வேதங்களாலும் அறியப்படாத பெருமான் இந்த பாண்டி நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் தன்னை எளியவனாக ஆக்கி கொண்டான், சர்வ சுலபனாக. பெருமானை எளிதிலே இந்த நாட்டிலே பெறலாம், அதான் தென்னாடு உடைய சிவன் என்று சொன்னார். இப்படி இருக்கும்போது அந்த விவாக வைபவங்களில் இன்னொரு விசித்திரம் நடந்தது. சமயக்கட்டிலேருந்து நிறைய பேர் வந்தா, மடைவள தொழிற்புலவர் அப்படின்னு அவர்களுக்கு பேர், மாஸ்டர்ஸ், அதாவது சமையற்கலை வல்லுநர்கள் அவர்களாக வந்தா. அவள் வந்து மீனாட்சிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா, அம்மா கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பேர் சாப்பிட வருவான்னு நீங்கள் சொல்லி மலமலையாக அன்னத்தை வடித்து வச்சுருக்கோம், அந்த அன்னத்துக்கு ஏற்ப அகழி அகழியாக சாம்பார் அவியல் ரசம் பாயசம் வறுவல் அப்பளம் பொரியல் எல்லாம் தொகையல் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை, அப்படியே பாக்கியாக இருக்குது, இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இதை என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அம்பாள் வந்தாள் நேர சுவாமிகிட்ட, பகவானே மாப்பிள்ளை ஆற்றுலேருந்து எத்தனை பேர் வருவான்னு கேட்டபொழுது உலகமே வரும் பிரபஞ்சமே வரும்னு சொன்னேள், அதுக்கேற்ப எல்லாரும் வந்தா, ஆனால் வந்தவா யாரும் சாப்பிடாம பட்னி கிடப்பான்னு சொல்லியிருக்கக்கூடாதா, யாரும் கையே நினைக்கலையே சாப்பாடெல்லாம் மீந்து விடுத்தே அப்படின்னு கேட்டாளாம். உடனே சுவாமி நினைச்சாரா அம்பாள்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் என்று நினைத்தாரோ, அல்லது தன்னுடைய பாரிஷத கணத்தில் தலைவனாக இருக்கின்ற அந்த குண்டோதரன், குண்டம் அப்படின்னா பள்ளம், பள்ளம் போன்ற வயிறினை கொண்டவன், கும்போதரன் ஒருத்தர் இருக்கார், கும்பம்னா கலசம், அவருடைய வயிறு கலசம் போல இருக்கும், வயிறு பானை போல இருக்கும், குண்டோதரனுக்கு வயிறு குழிந்து தான் இருக்கும், குண்டா இருக்க மாட்டார் குண்டோதரன், எப்படி இருக்கும், வயிறு ஒட்டி இருக்கும், அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வீங்காது, ஆனால் அவர் குண்டோதரன். அந்த குண்டோதரனுடைய ஆற்றலை காட்டுறதுக்காக என்ன பண்ணார், கொஞ்சம் மீனாட்சியிட்ட விளையாடி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி குண்டோதரனை கூப்பிட்டார். இந்த குழந்தை இருக்கே இது குடையெடுக்கும் குறிய தாள் குரல், சிவகணங்கள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னா ஒரு கால் குட்டையாக ஒரு கால் கொஞ்சம் பெருசாக நெட்டையாக இருக்கும், நடந்து வரும்போது இப்படி இப்படி ஆடிட்டு தான் வரும். அதில் சாமிக்கு குதிச்சு குதிச்சு குடை போட்டுட்டே வரார் அவர் கைலாசத்துலேருந்து, சாமி ரிஷபத்து மேலே ஏறி எவ்வளோ உயரத்தில் இருக்கார், இவரோ குள்ளமாக இருக்கார் அகஸ்தியர் மாதிரி, சாமி முகத்தை கூட மறைக்கக்கூடாது, ஆனால் சுவாமி தலையில் நிழல் படணும், அப்போ கூட பிடிக்கணும், அப்போ என்ன பண்ணுறார், ஹைஜம்ப் பண்ணி சுவாமிக்கு குடை பிடிச்சுட்டே வரார். கைலாசத்துலேருந்து மதுரை வரையும் இப்படி வந்தவருக்கு எவ்வளோ டயர்டாக போய் எவ்வளோ பசி வந்திருக்கும், ஆனால் அதை பசி தெரியாமல் இருக்கார் அவர். சுவாமி என்ன பண்ணார், அவர் வயத்தில் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு சமுத்திரத்துக்கு நடுப்புற ஒரு அக்னி வச்சுருக்காரே, அதுக்கு வடவைன்னு பேர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வடவாமுக்க அக்னி, அந்த அக்னியை பசியாக இவர் வயத்தில் வச்சுட்டார். இப்போ கபா கபா கபா கபான்னு பசி வந்துடுச்சு, சில நேரத்தில் நமக்கு பசி வரும், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, எதாவது கிடைச்சா சாப்பிட்லாம், பிரெட்டு கிடைச்சாலும் சாப்பிட்லாம், பிஸ்கட் கிடைச்சாலும் சாப்பிட்லான்னு பசி தலைக்கு மேலே ஏறிடும். அதை மாதிரி இந்த குண்டோதரனுக்கு சுவாமி கிருபையினால் ஒரு பசி வந்தது. சுவாமி நினச்சா அந்த பசி எப்படி இருக்கும், சுவாமி அப்புறம் சுவாமிக்கு ஒரு வயிற்று வலி கொடுத்தார், சாதாரண வயிற்று வலியாது, சுவாமியே கொடுத்தாருனா அந்த வயிற்றுல எப்படி இருக்கும்? அது எப்படி இருந்தது? வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலை பழுக்க காய்ச்சின கிடுக்கியை விட்டு இழுக்கிற மாதிரி இருந்ததான். குடரோடு துடக்கி முடக்கிட சுவாமி கொடுத்த இந்த பசி அப்படி உள்ளுக்குள்ளே நெருப்பு பற்றி எறிகிற மாதிரி இருந்தது. உடனே இந்த குழந்தைக்கு ஒரு கை சோறு போடு, அப்புறம் பேசிக்கலான்னு. குடை எடுக்கும் இக்குரியதா குரட்கு ஒரு பிடிசோறு இடுமின் அப்புறம் சோறும். சோறும்னா சொல்லுதுங்கிற சொல்லு, அப்புறம் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் உங்கள் சோறு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலான்னு அர்த்தம். அப்புறம் இது சோர்ந்து போகும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இவனுக்கு கொஞ்சோண்டு பசிக்கு சாப்பாடு, இவன் தான் பசிக்கிறதுங்கிறான், மற்றவெல்லாம் இன்னும் சொல்லலை பசி வரலங்கிறான், இவன் தான் பசி வந்திருக்குங்கிறான். ஆகவே வந்தவனுக்கு சாப்பாடு போடலாம், இவனுக்கு போடுங்க அப்படின்னாரு. உடனே அவனை எல்லாரும் அழைத்து கொண்டு போய், அவன் பசி பசிங்கிறானா, நல்லா ஒரு ஆள் கிடச்சான்னு சொல்லி நேராக போய், டைனிங் ஹாலுக்கு நீ வர வேண்டாம்ப்பா, நீ ரொம்ப பசிச்சிருக்கிற, கிச்சனுக்கே வந்துடும் அப்படின்னு சமையக்கட்டு கழிச்சுன்னு போய் இதெல்லாம் பார்த்துக்கோ, தேவையானதை சாப்பிடு அப்படின்னா. பரமாறத்துக்கு கூட நேரம் இல்லை, அவ்வளோ பசிக்கிறது. இலை போட்டு பரமாறத்துக்கு அவனுக்கு பொறுமை இல்லை, எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வேகமாக இருக்கான். அவனை கொண்டு போய் அந்த சமையக்கட்டில் விட்டா, அவனை விட்டது கண்டார்கள் அங்கிருந்த அன்னமலையை காணவில்லை. அவன் எப்படி அதை எடுத்தான், எப்படி வாயில் வச்சுட்டான், எப்படி சாப்பிட்டாங்கிறதே தெரியல. இல்லை ஜீபு போவாயிடுது. கண நேரத்தில் அங்கே இருக்கிற அன்னமலையெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அண்டா அண்டா வருத சாம்பார்லாம் காணப்படுது, ரசம் காணப்படுது, அப்படிலாம் கருவடா மலையெல்லாம் காணப்படுது, மிளகா வத்தெல்லாம் காணப்படுது, சுண்டைக்காய் வத்தெல்லாம் காணப்படுது, எல்லாமே காணப்படுது. பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு போடுறதுக்கு வசதியாக தொடச்சி போட்ட மாதிரி இருக்கலாம். அதை பார்த்தோன்னா அவர்கள்லாம் அங்கிருந்த பெண்கள்லாம் பயந்து போய் ஓடிட்டார்களாம். நான் கைங்கரிய மன்றத்துக்கு நிறையா பெண்கள் இருப்பா, இந்த அசகாய சூரமான காரியத்தை பார்த்த உடனே அவர்களை பயந்து ஓடினார்கள். உடனே மீனாட்சி வெட்கப்பட்டாள், சுவாமிக்கு நகை தோன்றியது, அவனுக்கு பசி அடங்கலை. அப்போ சுவாமி கேட்டார், சுவாமி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு, இந்த குண்டோதரனுக்கு நீ சாப்பாடு போட்டுட்ட, மீதி இருந்தால் இன்னும் நாலு பேர் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. பெருமானே யாரையும் அனுப்பாதீங்கோ, நீங்கள் நாலு பேர் அனுப்பிச்சல்னா அவன் இந்த பூமி முழுக்க எடுத்து வயதுக்குள்ளே வச்சுடுவா, அப்புறம் யாருமே இருக்க மாட்டான். உன்னுடைய கணங்களுடைய அந்த ஆற்றலுக்கு அளவே கிடையாது. அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்க வல்லவர்கள், ஆனால் அத்தனை சக்தி இருக்கு அவளுக்கு, ஆனால் அவர்கள்லாம் உனக்கு அடங்கி தொண்டு செய்கிறாளே தவிர அவளுடைய பிரபாவத்தை யாராலையும் அளக்க முடியாது. அவள்லாம் சுயம் பிரம்ம விஷ்ணுக்களை போல இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியவா, ஜகத்தை காப்பாற்றக்கூடியவா, ஜகத்தையே அழிக்கக்கூடியவா, அவளை ஆற்றல் கொண்டவா. ஒருவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குங்கிறதுனால செயல்படுத்தணுங்கிற தேவையில்லை, அடங்கி இருக்காவா அவ்வளோதான், உன்னுடைய கிருபைக்கு அடங்கி இருக்காவா. இன்னும் நாலு பேரை விட்டேன்னா காலாகிரி ருத்ரர் அப்படிங்கிற உன்னுடைய பேரை நீ ஸ்தாபனம் பண்ணதான் ஆயிடும், உலகமே அழிஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது குண்டோதரன் வரான், என்னப்பா இன்னுமா உனக்கு பசி அடங்கலன்னு சுவாமி கேட்குறாரு. அப்போ குண்டோதரன் ஒரு தர்மம் சொல்கிறான், ஜன்மாந்திரத்தில் தனியாக சாப்பிட்டவனுக்கு எப்படி அடுத்த ஜென்மாவில் பசி வருமோ அதை போல் எனக்கு வந்திருக்கு சுவாமி. ஒரு தர்மம் என்னென்னா, ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலும் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கொடுக்காம தானே தனியாக சாப்பிடக்கூடாது. முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கணும். வேதம் சொல்றது அன்னசுத்தத்தில், கேவலாகோ பவதி கேவலாதி, தனித்திருந்து சாப்பிட்றவன் பாவியாக ஆகின்றான். எந்த வஸ்துவாக இருந்தாலும் தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, இன்னொருத்தருக்கும் கொடுக்கணும். யாருமே பக்கத்தில் இல்லைன்னா ஊந்து போகிற எறும்பு சாப்பிடட்டும், பறந்து வர ஈ சாப்பிடட்டும்னு கொஞ்சம் கீழே போடணும், அதுவும் சாப்பிட்றத பார்த்து ரசிக்கணும். அதனால சொல்கிறார் குண்டோதரன், நட்டமாடிய சுந்தர நங்கையம் பிராட்டி அட்ட போனகம், அம்மையாக இருக்கின்ற அங்கையர் கண்ணி சமைச்சு வச்ச சாப்பாடு இருக்கே, அவள் தன் கையினால் சமைக்கலை, ஆனால் அவள் சொல்லி தானே சமைச்சது, ஆகவே அவள் அதுக்கு பொறுப்பு, அவள் உத்தரவில் சமைச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு ஒரு குழந்தைக்கு அம்மா சமைச்சது போதாமல் இருக்குமா? பெருமானே நான் பண்ணின பாவம் போதலை, மீனாட்சி சமைச்சது எனக்கு போதாமல் இருக்குமா? நிச்சயமாக அது பசி அடக்கியிருக்கும், ஆனால் அம்மா மேலே தப்பே கிடையாது. நான் பாவி, எப்படிப்பட்ட பாவி தெரியுமா? ஜன்மாந்தரத்தில் தனிச்சு சாப்பிட்டவனை போல ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் பசிக்கிறது அப்படின்னு. பனிவரை அணையவாய் கிடந்த கைலாச பர்வதம் போல அந்த அன்ன மலை இருந்தது, இருந்தாலும் தொட்டு வாய் மடுத்திடவும் என் சுடு பசி தனியாது, அதை எடுத்து எடுத்து வயிற்றுக்குள்ளே போடுறேன், பசி அடங்க மாட்டேங்கிறது. இட்டு உணாதவர் வயிறு போல் காந்துவதென்றார், சமைச்சதை தானே சாப்பிட்றவனுடைய வயிறு எப்படி எரியுமோ அப்படி எரியுது. அதனால தான் அப்பரபிரமான் சொன்னார், துறவு மேற்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் தர்மம்னு ஒன்று இருக்கு, துறவிகளுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம், ஆதார் கார்டு வேண்டாம், கேஸ் கனெக்ஷன் வேண்டாம். இந்த உலகத்தை தர்மம் காப்பாற்றுறது, சமைக்கிறவா வாசலில் போய் நின்று பிக்ஷன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நாம் தனியாக சாப்பிடக்கூடாது, வந்திருக்கிற துறவிக்கு ஒரு பிடி சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்லாம்ங்கிற நல்ல புத்தி இந்த உலகத்தில் யாருக்காவது சில பேருக்காவது இருக்கும். ஒருத்தருக்கு கூட இல்லை அப்படின்னு இந்த உலகம் வந்துருத்துனா உலகம் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட உலகம் இருக்காது. அறம் இல்லை என்றால் உலகம் இருக்காது. ஆகவே அட்டுண்பார் இட்டுண்பார் அப்படின்னார். சமைச்சு சாப்பிட்றவா நமக்கு போட்டுட்டு சாப்பிடுவா. ஆகவே துறவிகளுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம். இப்போ துறவிகள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையான துறவிகளுக்கு இது வேண்டாம். அட்டுண்பார் இட்டுண்பார். எங்கேயா படுத்துப்பேன் அப்படின்னு கேட்டால், பூமியில் படுத்துப்பேன், தரையில் படுத்துப்பேன். தரையில் படுத்துட்டா பூமாதேவி என்ன தள்ளி விட்டுருவாளா, புரட்டிடுவாளா? உடன் கிடந்தால் பூமி புரட்டி விட மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பெருமானுக்கென்றே வாழ்ந்தார். இந்த தர்மங்கள்லாம் அதை சொல்கிறார். இப்போ குண்டோதரன் சொல்கிறார், பெருமானே நீ முப்புறங்களை எரிப்பதற்கு ஒரு நெருப்பை போட்ட பார்த்தியா, அந்த நெருப்பு என்னதுன்னு எல்லாருக்கும் மறந்து போச்சு. அந்த நெருப்பை தான் நீ திரும்பி என் வயத்துக்குள்ளே வச்சிருக்கிற, அதுதான் பசியாக இருக்குது. திருப்புறங்களை எரித்த அந்த அக்னி என் வயத்துக்கு வந்துடுத்து, இன்னும் பசி அடங்கவில்லை என்று சொன்னான். இத்தனை சாப்பிட்டும் பசி அடங்கலை. உடனே சுவாமி சொன்னார், இரு நானும் பசி அடக்கிறேன். அப்போ மீனாட்சியை உணரும் வண்ணம் எல்லாமே பரமேஸ்வருடைய கிருத்தியம்தான் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், ஜெகன் மாதாவாக இருக்கிற அந்த அன்னபூர்ணி இருக்காளே காசியில் இருக்காளே, அந்த அன்னபூர்ணியை தியானம் பண்ணாள். நினைச்ச உடனே அவள் வந்து குதிச்சாள், பெருமானே நான் உங்களுக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும்? நம்ம உகணாபியகான வேதத்தில் வருது, ருத்ரத்தில். ஊகணம்னா மாதிருகணம். எல்லா மாதிரி தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணுறவா, தொண்டர்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளும் பரமேஸ்வரனுக்கு தொண்டு செய்கின்ற சக்திகள் தான். அதனால தான் பரமேஸ்வரனுக்கு ஈசானன் என்று பெயர். ஈசான சப்தத்துக்கு அதர்வ சிரசுங்கிற உபநிஷத்து என்ன அர்த்தம் பண்ணுறதுன்னா, எண்ணில்லாதனுடைய சக்திகள்னால தேவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் கட்டி போட்டு வேலை வாங்குறவன் என்பதனால அவனுக்கு ஈசானன் பேர். அன்னபூர்ணி வந்து நான் என்ன தொண்டு செய்யணும்னு கேட்குறா, இந்த குண்டோதரனுடைய பசி அடங்குற மாதிரி கொஞ்சம் சாதம் கொடுன்னு சுவாமி. உடனே அந்த மதுரையில் நாலு குழிகள் நிரம்ப தயிர் சாதம் உண்டாயிற்று. அதாவது தயிர்னாலே ஒரு சமுத்திரம் இருக்குன்னு சொல்கிறா சிருஷ்டியில். அந்த சமுத்திரத்தில் இருக்கிற தயிர் இருக்கே இனிய சுவை கொண்ட ஃப்ரெஷ் கர்ட்ஸ், அந்த தயிர் வந்து பொங்கி இந்த குழிகளில் நிரம்பினது. பாஸ்மதி ரைஸ், நல்ல வெந்த ரைஸு அதில் வந்து கலந்து நல்லா இனி அமுதமான தயிர் சாதம். நான்கு குழிகளிலும் தயிர் சாதம் நிரம்ப தோன்றின உடனே உனக்கு வேண்டியது சாப்பிடுன்னு சுவாமி சொன்னார். அதில் அவன் கை வைத்து அந்த பார்க்கடலில் மந்திரமலை வந்து மத்தாக போட்டு கலக்கப்பட்டதை போல மலை போல இருக்கிற தன்னுடைய கையை அதுக்குள்ளே விட்டு பார்க்கடல் போல் இருக்கிற அந்த குழியிலேருந்து தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டு, அப்பாடா பசி அடங்கினது. அவன் பார்க்குறோம், பசிக்கிற குழந்தைக்கு பசிக்கிற நேரத்தில் கண்டதை கொடுத்தா தின்னுட்டு அதுக்கு பசி அடங்காது, ஆனால் தயிர் சாதம் கொடுத்தா அடங்கிடும். அதான் பசி அடக்கிற சாதம் தயிர் சாதம், ஆல்வேஸ் நல்லது. சுவாமி கொடுத்தார், பசி நீங்கியது. ஆனால் பசி நீங்கின அப்புறம் இத்தனை சாப்பிட்டா எத்தனை நீர் வேட்கை உண்டாகும், எவ்வளவு தாகம் உண்டாகும். மலை போல இப்போ அவனுடைய வயிறு வீங்கினதான். அவன் வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒட்டியே இருக்கிறனால குண்டோதரன்னு பேர். இப்போ அது என்னது வீங்கிடுத்து. அப்போ அந்த சாப்பாட்டை ஜரிக்கிறதுக்கு தீர்த்தம் வேண்டும். அப்போ பெருமானே தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த நீர் வேட்கையினால் மதுரையில் இருக்கிற பொய்கைகள், குளங்கள், தடாகங்கள் எல்லாவற்றிலும் வாய் வைத்து பருகி அத்தனையும் வந்து வறண்டு போயினேன். சொட்டு ஜலம் இல்லாமல் எல்லா குளம் வறண்டு போயிடுச்சு. அப்படி வறண்டு போயும் குண்டோதரனுடைய தாகமானது அடங்கலை. உடனே சுவாமி என்ன பண்ணார், அன்னபூர்ணியை கூப்பிட்டா மாதிரி தலையில் இருக்கிற கங்கை சிவகங்கையை கூப்பிட்டார். கங்காதேவி, நீ முன்பு பகிரதனுக்காக பூமியில் இறங்கினதைப் போல இந்த குண்டோதரனுக்காக நீ இன்னொரு முறை பூமியில் இறங்கி இந்த மதுரையில் வைகை நதியாக நீ பிரவகிக்க வேண்டும் என்று சுவாமி ஆஜ்ஞாபித்தார். சுவாமியுடைய ஆணைக்கு இணங்கின அந்த கங்காதேவி, கங்கை வந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு பத்னி, கங்கா நாயகன் என்று சுவாமிக்கு பேர். சுவாமி நீங்கள் சொல்கிறத செய்கிற கடமை எனக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். காசிக்கு நான் வந்தேன் உங்கள் பேரை உங்கள் ஆக்கிக்கப்படி, அந்த காசியில் ஸ்நானம் பண்ணுறவ அத்தனை பேரும் தங்களுடைய பாவத்தை மட்டும்தான் என்னிடத்தில் தொலைத்தார்கள். ஆனால் இந்த நான் வைகையாக நான் இப்போ வரும்பொழுது என்னை தரிசனம் பண்ணுறதுனாலையும் என்னை நினைக்கிறதுனாலையும் என்னுடைய தீர்த்தத்தை பிராசனம் பண்ணுறதுனாலையும் அதாவது பருகுவதனாலையும் என்னிடத்திலே நீர்மூழ்கி அனுஷ்டானங்கள் பண்ணுறதுனாலையும் என்னுடைய ஜலத்தினால உன்னுடைய லிங்கத்தை அபிஷேகம் பண்ணுறதுனாலையும் இப்படி என்னை பயன்படுத்துகின்ற மக்கள் எல்லாரும் மீண்டும் பிறவாத வரத்தை பெற வேண்டும். மோட்ச தாத்திருத்துவம் எனக்கு வரணும். அந்த வரத்தை நீங்கள் கொடுத்துருங்கோ, நான் வந்துடுறேன் வைகையான்னு கேட்காமலே உனக்கு உண்டு. என்ன மதுரை அப்படிப்பட்ட இடம், நீ வந்து சேர்ற இடம் அப்படிப்பட்ட இடம் சிவபுரம், ஆகவே உனக்கு அந்த வரம் உண்டுன்னு சுவாமி சொன்ன உடனே கங்கையானது பெரிய பிரவாகமாக வருது. ஒரு நதியில் புது புனல் வரும்பொழுது அது கலங்கி வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெளியும். அது எப்படி கலங்கி வந்ததா, கல்லார் கவி போல் கலங்கி கலைமாண்ட கேள்வி வல்லார் கவி போல் பலவான் துறை தோன்ற வாய்த்து. படிக்காதவன் பாட்டு எழுதினா அபத்தமாக இருக்கும், அது யாருக்கும் புரியாது, அவனுக்கும் புரியாது, மற்றவளுக்கும் புரியாது, திரும்பி திரும்பி அவனே அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது இருக்கும். அப்படி கலங்கி இருந்தது. நல்ல வித்வான், அனுஷ்டானம் பண்ணுறவன், தபஸ்வி, அடக்கமாக இருக்கிறவன், அவன் வந்து எப்படி எல்லா சாஸ்திரங்களும் அறிந்து வைத்திருக்கிறானோ அதே போல பிறகு அவன் மனசில் இருக்கிற தெளிவை போல அந்த வைகை நீரானது காலக்கிரமேண தெளிந்தது. அப்புறம் அது செல்கின்ற இடங்கள் தோறும் பொருள் ஆழத்தினாலே ஆழப்பட்டு எல்லா தேசத்து மக்கள் எல்லோரும் விரும்பி அதில் ஸ்நானம் பண்ணி இம்மை மறுமை அம்மை பலன்களை அடையும் வண்ணம் அவர்களை வா என்று வரவழைத்து தன்னுடைய அமோகமான புண்ணிய தானத்தை செய்து கொண்டிருந்தது அந்த வைகை நதி என்று பார்க்குறோம். அந்த வைகை நதிக்கு பல பெயர்கள் உண்டு. அது பரமேஸ்வருடைய தலையிலிருந்து வந்த கங்கை தான், அது சிவ நிர்மால்யம்தான் என்பதனால அதுக்கு சிவகங்கை என்று பெயர். அது சிவஞானத்தை அளிப்பதனால சிவஞான தீர்த்தம் என்று பெயர். அது இந்த பூமிக்கு வந்தபோது பரம வேகமாக வந்ததுனால வேகவதி என்று பெயர். அது மதுரையை சுற்றி ஒரு மாலை போல ஓடுவதனால கிருத்தம் மாலை என்று பெயர். கிருத்தம்னா செய்ததுன்னு அர்த்தம், மாலை போல் செய்யப்பட்டவள். மதுரைக்கு நீரினால் ஒரு மாலை அணிவித்ததை போல மதுரையை சுற்றி அவள் ஓடுகின்றாள் என்பதனால கிருத்தமாலை என்று பெயர். இந்த வைகை நீரினை குண்டோரன் என்ன பண்ணுறாரு, அவர் சிறிய வடிவம்தான் கொண்டிருக்கிறார், ஆனால் நீர் வேட்கையினால குறுக்க விழுந்தார். வைகை குறுக்க விழுந்து தன்னுடைய ரெண்டு கரத்தையும் வைகை பாய்கின்ற திசையில் அது பாய்ந்து கடலுக்கு போகாமல் தடுத்தார், கையையே அணையா வச்சு தடுத்தார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு தாகம், தீர்த்தம் வேஸ்ட்டாக அரண்ட போகக்கூடாது. பரமேஸ்வருடைய ஆக்கியினால புதுசாக அவர் அத்தனை தீர்த்தத்தையும் குடிக்கணுங்கிறதுனால அணை போல குறுக்கே விழுந்து தடுத்து வாய்மெடுத்து அத்துணை நீரையும் பருகி தாகம் அடங்கின பிறகு எழுந்தார். வைகையானது திறந்து ஓடியது என்று புராணம் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். இப்படி அந்த குண்டோதரனுக்காக அன்னமிட்டார், அன்னக்குழியும் வையையும் அழைத்தார் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: நாம் இதுவரை எம்பெருமானுடைய லீலைகளை பார்வதி கல்யாணத்தினுடைய ஒரு பகுதி வரை பார்த்தோம். அப்படியே கதையா போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? முதலே நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கந்த புராணம் நமக்கு எதை சொல்லுகின்றது என்று. கந்த புராணம் நம்முடைய சொந்த புராணம், திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், இந்த புராணத்திலே இல்லாத கருத்துக்கள் கிடையாது. இந்த கருத்துக்களினாலே நம்முடைய வாழ்வு வளம் பெறுகிறது, நலம் பெருகுகிறது. சரி, இதுவரைக்கும் அப்படியே கதை வேகமாக கதையிலே சென்றோம். கருத்துக்கள் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், திருப்பி அப்படியே கொண்டு வாருங்கள், என்ன என்ன கதைகள் எப்படி எப்படி இருந்தன அப்படி என்று பார்க்கும் பொழுது, உமா என்று சொல்லும் பொழுது பார்வதி என்ற ஒரு பகுதியிலே பார்த்தால், தாட்சாயணியாக இருக்கப்பட்ட அம்பிகை பார்வதியாக பர்வத ராஜனுக்கு ஹிமமானுக்கு மகளாக சென்று இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இது ஒரு பக்கம் நடக்கக்கூடிய விஷயம். தவம் செய்ய செல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது வேண்டாம் போகாதேன்னு அம்மா தடுத்தாளாம். தடுத்த காரணத்தினாலே உமா வேண்டாம், தவம் வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட காரணத்தினாலே இவளுக்கு உமாங்கிற பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். இப்ப உமாங்கிறது பெயர் காரணத்தை விட உகார மகார அகாரங்களாக எம்பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து செலுத்தக்கூடிய அருட்சக்தியை உகாரத்தை முதலிலே வைத்து சொல்லக்கூடிய உமா பிரணவம் என்றும் இதனை சொல்லுவார்கள். அந்த உமை யா சான்யா சைலதுகிதா கன்யாசீத் ரகுநந்தன உக்ரம் சா பிரதமாஸ்தாய தபஸ்தேபே தபோதனாகா என்று சொல்லும்படியாக இரண்டாவது பெண்ணாம் ஹிமவானுக்கு பார்வதி, முதல் பெண் கங்கை, இரண்டாவது பெண்ணாக இருக்கப்பட்டவள். இது ராமாயணத்திலே வரக்கூடிய ஸ்லோகம். ராமாயணத்தில் ராமபிரானுக்கு சொல்லுகிறார் விஸ்வாமித்ர மகர்ஷி, இரண்டாவது பெண்ணாக இருக்கப்பட்ட இந்த உமையானவள் தவமே பொருள், இதுதான் முக்கியமானது என்று கருதி உக்ரம் சா பிரதமாஸ்தாய தபஸ்தேபே தபோதனாகா என்று சொல்லும்படியாக நியமத்தோடு மிகச்சிறந்த தவத்தை செய்தாள் என்று இந்த இடத்துல வரும். அதுக்கு இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், சிவசக்தி சாமரஸ்யம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நோக்கி செய்யப்பட்ட தவத்தினாலே சிவசக்தி சாமரஸ்யம் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். பரஸ்பர தபசம்பத்து பலாயித பரஸ்பரோ பிரபஞ்ச மாதா பிதரோ பிரபஞ்சோ ஜாயபதிஸ்துமகா என்று சொல்லும்படியாக, இறைவியை நோக்கி இறைவன், இறைவனை நோக்கி இறைவன், இறைவனை நோக்கி இறைவியும், இறைவியை நோக்கி இறைவனும் செய்து கொள்ளக்கூடிய பரஸ்பரமான ஒருவரை ஒருவர் நோக்கிய தபத்தினாலே இந்த சாமரஸ்யம், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சமநிலை ஏற்படுகிறது. ரெண்டு பேரையும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து இருக்க முடியாது, பிரிந்தது போல தோன்றுவார்கள். சூரியன் எங்கேயோ இருக்கிறான், அவனுடைய கதிர்கள் இங்கே வருகின்றன, ஓ இது வேற அது வேற கிடையாது, இரண்டும் வேறு வேறான பொருள்கள் கிடையாது. அம்பிகை சூரியனுடைய கிரணங்களைப் போலே, இறைவன் சூரியனைப் போலே, மணியும் மணியினுடைய ஒளியையும் போலே, ஏதோ பட்ட தீட்டினாத்தான் அது அங்கே பிரகாசம் ஆகிறதுங்கிறது கிடையாது, பிரகாசமானது இருக்கிறது, அப்பொழுது அது தோன்றுகிறது. அப்படி அம்பிகையும் இறைவனும் ஒன்றாகவே இருக்கப்பட்டவர்கள். எப்படி ஒரு நோட்டில் ரூபாய் நோட்டு இரண்டு பக்கங்களாக இருக்கிறார்களோ அதை போல இருக்கிறார்கள். இது இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இல்ல, ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு பொருள். அப்படி இருக்கப்பட்ட அம்பிகையும் இறைவனும் ஒருவரை ஒருவர் நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை தான் இது. அங்கே

பலனாக இருக்கப்பட்ட ரெண்டு பேருமே தவசை பரஸ்பர சாமரஸ்யமாக தவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இன்னொன்னு கவனிக்கணும், நம்ம கதையில பார்த்தோம் அம்பிகையை பற்றி ஜெகை விஜய் என்று சொல்லக்கூடிய தோழிகள் இறைவன் கிழ அந்தனர் வேகத்தில் அங்கே போயிருக்கிற பொழுது சொல்லுகின்றார்கள், சின்ன வயசுல இறைவனை பற்றிய பலவிதமான கதைகளை அம்பிகை கேட்டாளாம், பலவிதமான கதைகளை அம்பிகை கேட்டாளாம், கேட்ட பிறகு அதை பற்றி படித்தாள், படித்த பிறகு அவளுக்கு இறைவன் மீது மிகப்பெரிய நாட்டம் வந்ததாம். ஆகா, இறைவனே எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றீர்களே, வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றதே, நீரே சுந்தர சந்திரனிலே இருக்கிறீர், நீரே சூரியனிலே இருக்கிறீர், நீரே அக்னியிலே இருக்கிறீர், நீர்தான் இந்த தடாகத்திலே இருக்கிறீர், தடாகத்திலே இருக்கப்பட்ட தாமரையிலே இருக்கிறீர், எனக்குள்ளும் நீர் இருக்கிறீர் அப்படின்னு சொன்னா எனக்கு மட்டும் உண்மை அறியக்கூடிய அடையக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கவில்லையே, இது என்ன காரணம் என்று அம்பிகை புலம்புகின்றாளாம். அவ்வளவு பேரவா அராவாய்மை பேச கரியாதே, பேரவா அரா வாய்மை என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். அதை விட இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆசை கூர்பத்தன் என் மனோபத்மமான பூ வைத்து

ஆசை கூர்பத்தனின் மனோபத்மமான பூ வைத்து. அதுல சொல்லுவ ஆசையானது வளர்கின்றது. கூர் அப்படியே கூர்னா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைன்னர். ஆசை கூர்பத்தனின் ஆசை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு சொல்லுவார். எதை நோக்கிய ஆசை? இறைவனை நோக்கிய ஆசை எங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது? இவளுக்கு முதலிலே கேட்டாள், படித்தாள், பிறர் சொல்ல கேட்டாள், இறைவனை நினைந்து அந்த பேரவாவினாலே இவள் துன்புறுகின்றாள். தண்ணீரிலே சென்று முழுகுகின்றாளாம். எம்பெருமானே, என்னை உம்முடைய ஆசையானது பற்றி எரிக்கின்றது. இந்த தடாகத்திலே இருக்கக்கூடிய உம்முடைய தன்மையானது என்னை தணிவிக்க கூடாதா? நீர் வந்து என்னை ஆட்கொள்ள கூடாதான்னு கேட்கின்றாளாம் அம்பிகை. பிறகு இங்கே வந்து இப்படி இருக்கிறாள், என்னாலே இறைவனை பற்றி படித்தது மட்டும் போதாது, கேட்டது மட்டும் போதாது, ஆசை போதாது, அடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தவத்தை நோக்கி நான் வந்தேன். அவள் வந்திருக்கின்றாள் என்று ஜெக விஜயை சொல்லுவதாக ஸ்காந்தத்திலே வரும். இது ஒரு பக்கம் ஒரு கருத்து இருக்கட்டும். அந்த கருத்துக்கு நாம் இன்னொரு கதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கலிலே எம்பெருமான் தவ யோகியாக இருந்தான். அம்பிகையை நோக்கி தவம் செய்கிறான். அம்பிகையை நோக்கினே வெளிப்படையா சொல்லல, அவ்வளவுதான். அவன் யோகு செய்வாரை போலே அங்கே யோகத்திலே இருந்து கல்லாலின் கீழ் அமர்ந்து அன்று நால்வருக்கு சொல்லிக் கொடுத்தான். என்ன சொன்னான்? கல் ஆளின் புடை அமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வாம் என்று ஒரு பாடல். கல் ஆளின் புடல் புடை அமர்ந்து கல் ஆலமரத்திற்கு கீழே இருந்து யாருக்கு சொன்னான்? நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். நான்கு வேதம் தெரியும், ஆறு அங்கங்கள் தெரியும், இது முதலாக எல்லா விதமான சதுர்தச வித்தைகளும் அவர்களுக்கு தெரியும். எல்லா வித்தைகளும் சாஸ்திரங்களும் கற்று உணர்ந்தவர்களான வல்லார்கள் நால்வருக்கும் என்ன சொன்னான்? வாக்கிரந்த பூரணமாய், வாக்குக்கு சொல்லப்பட முடியாத ஒரு தன்மை எது இருக்கிறதோ அதை மறைக்கு அப்பாலாய், வேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை எல்லாமாய் எல்லாமாக இது இருக்குமோ ஆனால் அவற்றையும் தாண்டி அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இருந்து காட்டினான். இவன் வந்து தனியா இப்படித்தான் இருக்கும். அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இது வெறும் பாலை பெற்ற வெறும் பெருந்தனியை, வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தொழிய விளம்பியவான். எனக்கு புரியல சார், வெறும் பாலை, பால்னாலே ஒண்ணுமே இல்லாததுன்னு அர்த்தம். வெறும் பால், ஒன்றுமே இல்லாத ஒன்று. அது என்னது?

0: ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு, வெறும் பாழை பெற்று வெறும் தனியை, இதெல்லாம் தத்துவமயமான விஷயங்களை இங்கே சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அடியேனுக்கு அறிவின்மை காரணத்தினாலே நீங்களே ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 96 தத்துவங்கள் அல்லது 36 தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தத்துவ அதீனமாக இருக்கக்கூடியவன் இறைவன் எவனோ, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அதான் கண்ணதாசன் ரொம்ப அழகா எழுதுவார், பூச்சியத்திற்கு உள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஒன்றுமே இல்லாத இடத்திலே ஒன்று இருக்கின்றது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம், வெறும்பாலை பெற்ற வெறும் தனியை. அதுவும் நல்லா சொன்னாராம், தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று அருணகிரி வள்ளல் சொல்லுவார். இங்கே அதே மாதிரித்தான் சொல்லுகிறார், எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. ரொம்ப அழகா ஒரு சுலோகத்திலேயும் சொல்லுவார்கள், என்ன ஆச்சரியம் தெரியுமா, அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் யுவா இளைஞர், உபதேசம் பண்ணக்கூடியவர் இளைஞர், கேட்கக்கூடியவங்கள் எல்லாம் குடுகுடு கழகர்கள். அங்கே அவர்கள் சொல்லக்கூடியது, இவர் என்ன சொல்றார்னா, சொல்லவே இல்லை, மௌனத்தினாலேயே உபதேசம் செய்கின்றார். அவ்வளவுதான், காட்டினார். இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, காட்டினார். இது என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொன்னவரை நம்ம என்ன பண்ண முடியும், நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இந்த நினையாமல் நினைந்துங்கிறது வந்து சிவஞான சித்தியார் அந்த சைவ சித்தாந்த நூல்களிலே வரக்கூடிய ஒரு அருமையான கருத்தை சொல்லுவார், இறைவனை நினைப்பினாலே அவனை சிந்திப்பதினாலே அடைந்து விட முடியுமான, எப்படி இருக்க முடியும், சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கப்பட்டவனை சிந்திக்க முடியும்னு சொன்னாலே, அதாவது பாவகம் என்று சொல்லுவார்கள், அந்த பாவனையினாலே அவனை அடைய முடியுமா, முடியாது, ஏன், அந்த பாவனைக்கும் அப்பாற்பட்டவன், ஆனால் வேற வழி கிடையாது. இந்த ரெண்டு கருத்து இந்த பக்கம் இருக்கிறது. மூன்றாவது கருத்து நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், இங்கே இறைவனை வெல்ல வேண்டும் என்பதற்காக மன்மதன் வந்தான் அழிந்தான் என்று பார்க்கிறோம். இரண்டு பக்கம் நடக்கக்கூடிய தவம், அங்கே மூன்றாவது இடத்திலே மன்மதன் அழிந்து விட்டான், இப்ப வேற வழியே கிடையாது, எல்லாரும் வந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து சரண் அடைகின்றார்கள், தீன கருணாகரன் சம்பு சங்கரன் என்று எல்லா உலகங்களுக்கும் எவன் நாயகனாக இருக்கின்றீரோ, பகவானே நீரே கதி, எனக்கு வேற கதி கிடையாது என்று சொல்லி எல்லா தேவர்களும் வந்து கைலை வாசலிலே வந்து கதறி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இன்னொரு ஆச்சரியம் பார்க்கணும், இறைவனுடைய நெற்றிக்கண்ணானது மன்மதனை சுட்டு எரித்தது, ஆனா பக்கத்திலேயே ரதி தேவி இருந்திருக்கின்றாள், அவளுக்கு ஒண்ணுமே ஒரு தீங்கும் வரல. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இவனை சுட்டு எரித்ததுன்னா அழிந்து விட்டானா, கேள்வி வரணும், அழிந்து விட்டானா. ஆனால் இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய பார்வதி அந்த கல்யாணத்திலே எங்களுடைய கல்யாணத்திலே அவன் அனங்கனாக மீண்டும் வருவான். இவன் மீண்டும் வந்திருந்தால் அவனுக்கு சித்தஜன் சொல்லி அவனுக்கு பிரம்ம அந்த விஷ்ணுவனுடைய குமாரன் என்று சொல்லும்படியாக மனசிஜன் என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்க முடியாது. ஏன்னா அவன் இறந்து விட்டான், மீண்டும் இவன் தோற்றுவிக்கப்படுகிறான்னா அவன் சிவகுமாரனாக ஆகியிருக்க வேண்டும். ஆகல, அப்படின்னா இவன் நிஜமாகவே இறந்து விட்டானா, பலவிதமான கேள்விகள் இந்த இடத்துல வரும். கேள்வி எல்லாம் சரி, நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு என்ன, கேட்டுக்கிட்டே இருக்கலாம், எல்லாருக்கும் கேட்க தெரியும். ஆனா இங்க இந்த நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி பயன்படுகிறது, இதுதான் முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி பயன்படுகிறது, நம்ம அப்படியே நம்முடைய விஷயத்துக்கே வரலாம். அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர் அழகா சொல்லி இருக்கிறார், இதேதான் பட்டினத்தடிகளும் பாடுவார், அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், பெருந்தோகையரை பண்ண விசாரம், இதுதான் விசாரம், வேற எதுவுமே கிடையாது, என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று பாடுவார். இதே அழக உடுக்க துகில் வேணும் கணபானம் வேணும் நல்வொழிக்கு புனலாடை வேணும் மெய்யொரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உழிருக்க சிறுநாரி வேணும் ஒரு படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிருகவாசியாகிய மகக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அபமே போம் கிருபை சித்தம் ஞான போதம் அழைத்து தர வேணும் ஊழ்பவகிரை குழல் வேன யாழ்வதும் ஒரு நாடே.
1: உடுக்க துயில் வேணும் நீர் பசி தவிக்க கரம்பாலம் வேணும் நல்வொழிக்கு புனலாடை வேணும் மெய்யுறு நோயை.
0: என்ன வேணும் உலகத்துல கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய திருப்புகள்ல பாடுவர், ரொம்ப அழகான விஷயம். உடுக்க துகில் வேணும், நீள் பசி அடிக்க கனபானம் வேணும், நல் ஒழிக்க புனல் ஆடை வேணும், மெய் உருநோயை ஒழிக்க பரிகாரம் வேணும், உள் இருக்க சிறுநாரி வேணும், ஒரு படுக்க தனி வீடு வேணும், இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடல் ஆடி நீடிய கிழக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம். நம்ம வாழ்க்கையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே நம்ம நம்ம தலைகீழாக பார்த்து கொண்டு வந்தோம். உமையிடத்திலே இருந்து ஆரம்பித்து சனகாதி முனிவர்கள் எல்லாம் வந்து நிற்கக்கூடிய விஷயம், மன்மதனுடைய தகனம் என்கின்ற விஷயங்களை பார்த்தோம். இப்ப சரியான கிரமத்திலே இதனுடைய தன்மைகளை பார்க்கலாம். என்ன விஷயம் நமக்கு சொல்லுகிறது, வாழ்க்கையில நமக்கு அடிப்படையான சில சில தேவைகள் உண்டு. என்ன வேணும், உடுக்க துகில் வேணும், உடுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆடை வேணும். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், வெளியில போகும்பொழுது ஆடை இல்லாம போக முடியுமா? அதான் மானம் என்கின்ற தன்மையை சொல்லுவார்கள் இல்லையா. உடுக்க துகில் வேணும், நீள் பசி அடிக்க கனபானம் வேணும். அது என்ன நீள் பசி, பெரிய விஷயம் இல்லை. ஒரு வேளைக்கு சாட்டா அடுத்த வேளைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், பெரிய கொடுமையா தான். வயிறு நம்ம கூட தான் இருக்கும். ஒருவேளை உணவை ஒளி என்றால் ஒளியாய், இருவேளைக்கு ஏல் என்றாய் ஏழாய் ஏனாய், இடும்பை கூறு வயிறே உன்னோடு என்னாலும் துன்பம் தானே என்று அவை பாட்டி பாடுவார். ஒரு வேளைக்கு சாப்பிட்டு இப்ப போதும், ரெண்டு வேளைக்கு சேர்த்து சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருமா? இந்த வேலை வேண்டாம் அடுத்த வேலை சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுமா? முடியாது. நம்முடைய வயிற்று பசி மூணு வேளையும் சாப்பிட்டா தான் ஆகும், அட்லீஸ்ட் ரெண்டு வேளையா சாப்பிடணுமா? அதுதான் நீள் பசி, என்றைக்குமே அடங்காத பசி. இது என்றைக்குமே அடங்காத பசி. இதனால்தான் பட்டினத்தார் முதல்ல அதை எடுத்த அன்ன விசாரம் அதுவே விசாரம். சாப்பாடு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பாடு என்கின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேனல்கள்ல டிவி சேனல்கள்ல பார்க்கும் பொழுது எங்கேயோ மாட்டிக்கொண்டவர்கள் தன்னுடைய நண்பனுடைய மாமிசத்தை கூட புசித்து கொண்டு அவன் உயிரோடு இருந்தான்ங்கிற விஷயத்தை எல்லாம் பார்ப்போம். இப்போ பசி என்பது இருக்கிறது, அது வந்தா பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுவார்கள். அப்ப நீள் பசி அவிக்க கனபானம் வேணும், நல் ஒழிக்க புனல் ஆடை வேணும், அடுத்தது மெய்யுறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும். உடம்புல ஏதாவது வந்தா என்ன வேணும், நோய் போகணும், அது அவஸ்தை. அது அந்த அவஸ்தை போக ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும். உள் இருக்க சிறுநாரி வேணும். உள்ள என்ன, உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. அதுதான் அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் பெருந்தொகையை பண்ண விசாரம். முதல்ல நமக்கு சாப்பாட்டு கவலை தான், பெரிய கவலை தான். பேசிக் நெசசிட்டிஸ் நீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படையா சாப்பாடு துணிமணிங்கிற விஷயம் இருக்கணும். அது முடிச்சாச்சுன்னா அடுத்தது நமக்கு உடல் தேவைகள் என்று சொல்ல முடியாது. ஒரு வீட்டுல ஏதோ ஒருத்தர் இருக்கணும், கல்யாணம் என்று சொல்ல முடியாத ஒரு தன்மை. அதுக்கு அப்புறமாக இவன் மனத்தை திருப்தி செய்யும்படியாக இவனுடைய அந்த ஈகோ சாட்டிஸ்பேக்ஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி இவனை திருப்திப்படுத்துவதற்காக இவனுக்கு ஒரு வீடு ஒரு நல்ல பதவி இப்படி எல்லாம் இருக்கணும். இப்படி கிடைத்து வகையாகும் கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடல் ஆடி, கிரகவாசி நான் தான் கிரகவாசி இப்ப வீட்டுல இருக்கிறேன், மயக்க கடல் ஆடி, இது ஒரு மாயையான ஒரு கடலிலே நம்முடைய நம்மை மயக்கத்திலே கொண்டு சென்று ஆழ்த்தக்கூடிய ஒரு மாயை கடலிலே ஆடி நீடிய கிழக்க பரிபாலனாய். கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளை குட்டிகள், கல்யாணம் ஆச்சுன்னா மாமனார் மாமியார் அவங்க கூட மச்சான், இது மாதிரி உறவுகள், இப்படி ஏராளமான உறவுகள் வளர வளர அவர்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பரிபாலனாகி உயிர் அவமே போம். கடைசியில இந்த உயிர் எடுத்த உடல் எடுத்த பலன் ஏதாவது உண்டா? என்ன பண்ணோம், சாப்பிட்டோம், அப்புறம் என்ன பண்ணோம், தூங்கினோம், அப்புறம் என்ன பண்ணோம், ஏதோ ஒன்று மனைவி மக்கள் குடும்பம் என்று இருந்தது. ஒரு பெரிய சக்கரம், ஒரு பெரிய சுழல், இந்த சுழல்ல தான் திருப்பி திருப்பி நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். உடனே நினைக்க வேண்டாம், என்ன சார் இது ஆன்மீகம் தானே, இது என்ன பிரயோஜனம்? பல பேர் யோசித்து பார்க்கிறார்கள், சின்ன வயதிலேயே ஒரு ஐடியோ இல்ல ஒரு நல்ல கம்பெனிலேயோ வேலை கிடைத்தது, ஒரு 25 வயசுல நல்ல வேலை, 35 வயசுக்குள்ள அவங்க வந்து லட்சாதிபதி இல்ல கோடீஸ்வரன், நல்ல விஷயம். ஆனால் சாதித்தது என்ன? ஏதோ ஒரு வேலை. அந்த வேலைக்காக மனைவி மக்களையும் பற்றி கவலைப்படாமல், என்னுடைய சாப்பாடு தூக்கத்தை பற்றியும் கவலைப்படாமல், வேற எதை பத்தியும் கவலைப்படாமல், எனக்கு லீவு கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது, எனக்கு வேலை வேலை வேலை, ஏன் சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும், என்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவி மக்களை சொந்தக்காரங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், இப்படியே சொல்லி சொல்லி ஒரு பெரிய சக்கரத்திலே சுழன்று கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து வெளியில வர தெரியாம இருக்கிறோம். யோசித்து பார்க்கிறோம், நம்ம சாதிச்சது என்ன? ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லார் முன்னாரையும் இருக்கிறது. என்ன சார், என்ன சாதித்தோம் நம்ம? சம்பாதிச்சேன், வீட்டில் எல்லாரும் பரவாயில்ல சௌக்கியமா இருக்கிறார்கள், நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தேன், இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு கார் இருக்கு, பங்களா இருக்கிறது, எல்லாரும் என்னை பாராட்டிருந்தார்கள், ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? இப்பொழுதெல்லாம் பல பத்திரிகைகளையும் இங்க படித்திருக்கலாம். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் 40 வயதுக்கு மேலே, 45 வயதிலே எல்லாம் ஒரு விதமான நிலை, சேச்சுரேஷன் பாயிண்ட் என்று சொல்லும்படியாக வந்துவிடுகிறது என்கிறார்கள். ஏன்னா அவர்கள் அடைய வேண்டியவற்றை அடைந்தாகிவிட்டது. இனிமேல் அதுக்கு மேல போகும் பொழுது இந்த கூம்பு வடிவம் மாறி மேல மேல போக, ஒரு 100 பேர்ல 10 பேர், 10 பேர்ல ஒருத்தன், இப்ப 100க்கு 1 தான் மேல போயிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுக்கு ஆஹா நம்ம தோத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனமயக்கம் வருகிறது. அதை விட இன்னொரு விஷயம் இருக்கிறது, நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியும் வெறுமையும் எல்லாருக்கும் வந்து தோன்றுகின்றது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயம், நடப்பு. இது இந்த இண்டஸ்ட்ரி தான் சொல்லி நான் ஒரு பொதுவாக ஒன்றை சொல்ல முடியாது. எல்லா விதமான இடத்திலேயும் எனக்கு முதல்ல சாப்பாடு வேணும், ஏதோ ஒரு வேலை, அதுக்கு மேல நல்லா சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நகை 100 பவுன் இருக்கணும், 50 பவுன் இருக்கணும், எல்லாம் ஆச்சு. இப்ப இதுக்கப்புறம் அடுத்தது என்ன? நான் சம்பாதித்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இது எங்க போய் முடிய போகிறது? இந்த ஓட்டத்தினுடைய முடிவு எங்கே? எங்க போய் இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடி என்று சொல்லும்படியாக, இதுவா இன்பம், இதுவா இன்பம்னா கிடையவே கிடையாது. காணல் நீர் போலே அப்படியே சென்று கொண்டே இருக்கக்கூடிய மணிவாசர் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார், காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றதான் மான். காணல் நீர்ங்கிறது என்ன? ஒரு மயக்கம், ஒரு மயக்கமான தோற்றம். கடைசியில் மான் இறந்து கீழே விடும். இந்த இறப்புங்கிறது இங்கே மானினுடைய இறப்பு இல்ல, நம்முடைய மனத்தினுடைய இறப்பு. ஒண்ணுமே பண்ண முடியலையே என்று நினைக்கும் பொழுது, என்னடா பண்ணோம் இத்தனை வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம், நம்ம சாதித்தது என்ன? நாமும் சந்தோஷமா இருந்தவாங்கிற கேள்வி வருகிறது இல்லையா? இந்த கேள்வியை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். நன்றாக படித்தார்கள் சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாரர்கள், 4 பேரும் எல்லாம் கற்றவர்கள். நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 பேர். இவர்கள் 4 பேருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனா மனசுல அமைதி வரல. படிப்புங்கிறது அமைதியை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன கொடுக்கிறதுன்னா படபடப்பை கொடுக்கிறது. படிக்கிற படிப்பு என்ன சொல்லுகிறதுன்னா, இவர்களுக்கு இன்னும் என்னென்ன படபடப்பு அதிகமாக எப்படி சலனத்தை கொடுக்குமோ அப்படி சலனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அருணகிரிநாதர் பாடுவார்,

காதி மோதி வாதாடும் நூல்கற்றிடுவோம் என்று பாடுவார். இது எதுக்கு பயன்படுகிறது? நான் சண்டை போடுகிறது தான் பயன்படுறது. காதி மோதி வாதாடும் நூல்கற்றிடுவோரும் அவர்களெல்லாம் இறைவன் அடைய முடியாது, அவர்களாலே இறைவனை அடைய முடியாது. இறைவன் என்பது என்ன? நம்முடைய மனத்திலே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இறைத்தன்மைங்கிறத விட்டுள்ளாம். நம்ம இப்ப இருக்கப்படக்கூடிய நிலையிலே ஏராளமான படிப்பு, படிப்பு என்ன பலனை கொடுக்கிறது? இதே ரொம்ப அழகா சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்லுவார், சிந்தா நாஸ்திக்கு இல்ல, கவலையே கிடையாதுன்னு. யாருக்கு கவலை கிடையாது? சமதம கருணா.

0: யாருக்கோட கருணை இருக்க வேண்டும், சமத்துவம் வேண்டும், சாது சங்கத்திலே சேர்ந்திருக்க வேண்டும், இவர்களுக்கு கவலையே கிடையாது. படித்ததுனால கவலை போயிடுச்சா போகல, இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகுது. கல்கி ரொம்ப அழகா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு எழுதுவேன், அந்த நகைச்சுவையா கட்டுரைகள் எழுதுறதுல கல்கி மாதிரி யாருமே முடியாது. அவர் உட்கார்ந்து ஒரு மருத்துவ பத்திரிகையை படிச்சுட்டு இருந்தாராம். படித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல தலைவலி, அப்படின்னா தலைவலி கேன்சரா இருந்தா கூட தலைவலி வரும், சும்மா சாதாரணமா கொஞ்சம் அப்படியே தண்ணி குடிக்கல அப்படின்னா கூட தலைவலி வரும். இப்ப படிச்ச உடனே ஐயோ இது வந்துருச்சா அது வந்துருச்சான்னு சொல்லி ஏராளமான நோய்கள், ஓ இப்படி இருந்தா அந்த நோய், அப்படி இருந்தா அப்படி நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அடுத்த நிலை. முதல்ல இது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய், இல்ல டாக்டர் ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு, இந்த பாருங்க இந்த தலைவலி வருது, தலைவலி வந்தா உதடு ட்ரையா இருக்கு. உடம் அம்மா ஒண்ணுமே கிடையாதுப்பா, ஒண்ணுமே இல்ல, ஒரு டம்ளர் தண்ணி குடி சரியா போயிடும் டாக்டர் சொல்லார். அது இல்ல இல்ல இந்த டாக்டர் சரியில்லை, இன்னொரு டாக்டர் போ. ஏன் தேவையில்லாத படிச்சாச்சு, ஏராளமா ஏதாவது ஒண்ணு படிச்சா அப்படித்தான் வந்து நிற்கும். இது மாதிரி தன்னுடைய படிப்பு எப்படி இருக்கிறது, தேவையில்லாத கவலைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்ப நம்ம அப்படித்தான் இருக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 9 முதல். ஸ்ரீகிருஷ்ணன் கேட்கிறார், முனிவரே, ஒவ்வொரு யுகத்திலும் யோகாச்சாரியராக சிவபிரான் அவதரித்ததையும் அந்தந்த அவதாரங்களில் அவரது சீடர்கள் யார் என்பதையும் விளக்க வேண்டும். உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்வேதர், சுதாரர், மதனர், மகோத்திரர், கங்கபௌ சாட்சி, மகாமாயா, ஜெய்கீஷவ்யர், ததிவாகர், முனிவரான ருஷயர், உக்ரர், அத்ரி, கபாலகர், கௌதமர், வேதசிரஸ், கோகர்ணர், குஹாவாசி, ஷிகண்டி, ஜடாமாலி, அட்டஹாசர், தாருகர், லாங்குலி, மகாகாலர், சூலி, தண்டி, முண்டீசர், சகிஷ்ணு, சோமசர்மா, நகுலீஸ்வரர், இவர்கள் வாராக கல்பத்தின் 7வது மந்திரத்தில் யுகவரிசைப்படி 28 யோகாச்சாரியர்களும் தோன்றினார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 4 4 சீடர்கள் அமைந்தனர். அவர்கள் அனைவரும் அமைதியே உருவானவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? இதோ கூறுகிறேன், கேள். ஸ்வேதர், ஸ்வேதசிகர், ஸ்வேதாஸ்வர, ஸ்வேதலோகிதர், துந்துபி, சதுரூபர், ரிஷிகர், கேதுமான், விகோசர், விகேசர், விபாசர், பாசனாசனர், சுமுகர், துர்முகர், துர்கமர், துரதிக்ரமர், சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர், சுதாமா, விரஜர், சங்கர், அண்டஜர், சாரஸ்வதர், மேகர், மேகவாகர், சுவாகர், கபிலர், ஆசுரி, பஞ்சசிகர், பாஷ்கலர், பராச்சரர், கர்கர், பார்கவர், அங்கிரஸ், பலபந்து, நிராமித்திரர், கேதுசங்கர், தபோதனர், லம்போதரர், லம்பர், லம்பாத்மா, லம்பகேஜகர், சர்வஜர், சமபுக்தி, சாத்யர், சித்தி, சுதாமா, கஷ்யபர், வசிஷ்டர், விரஜர், அத்ரி, உக்ரர், குருசிரேஷ்டர், ஸ்ரவணர், சிரவிஷ்டகர், குணி, குணபாகு, குச்சரீரர், குணேத்திரகர், காஷ்யபர், உஷன, சியவனர், பிரகஸ்பதி, உதத்யர், வாமதேவர், மகாகாலர், மகானிலா, வாஜஸ்ரவ, சுவீரர், சியாவகர், யதீஸ்வரர், ஹிரண்யநாபர், கௌசல்யர், லோகாட்சி, குதுமி, சுமந்து, ஜெய்மினி, குபந்தர், குசகந்தரர், பிளக்ஷர், தார்பாயணி, கேதுமான், கௌதமர், பல்லவி, மதுபங்கர், ஸ்வேதகேது, உசிஜர், பிரகதஸ்வர், தேவலர், கவி, சாலிஹோத்ரர், சுவேஷர், யுவானஸ்வர், சரத்வசு, சகலர், கும்பகர்ணர், கும்பர், பிரபாவுகர், உலூகர், வித்யுத், சம்பூகர், அஸ்வாயனர், அக்ஷபாதர், கணாதர், உலூகர், வத்சர்,
4: குசிகர் கர்கர் மித்ரகா ருஷ்யர். இவர்கள் 112 பேரும் யோகாச்சாரியரான மகேசனின் சீடர்கள். இவர்கள் பாசுபதம் சித்திக்கு பெற்றவர்கள். இவர்களது திருமேனியில் எங்கும் திருநீர் இலங்கும். இவர்கள் அனைவரும் சாஸ்திரங்களின் கருப்பொருளை அறிந்தவர்கள். வேதங்களையும் அதன் 6 அங்கங்களையும் கசடர் கற்றவர்கள். சிவநெறி நிற்பவர்கள். சிவஞானம் கைவரப்பெற்றவர்கள். உலகியல் ஆசைகளை முற்றிலுமாக துறந்தவர்கள். சிவபரம்பொருள் ஒன்றிலேயே மனதை நிலை நிறுத்தியவர்கள். இரட்டைகளான இன்பம் துன்பம் முதலியவைகளை சகித்துக் கொள்பவர்கள். பெருந்திறன் படைத்தவர்கள். ஜீவகாருண்யம் கொண்டவர்கள். எளிமையானவர்கள். இழகிய மனமுடையவர்கள். நோய் அற்றவர்கள். சினம் தவிர்த்தவர்கள். புலன் அடக்கம் உடையவர்கள். ருத்ராட்ச மாலைகளே இவர்களது ஆவரணங்கள். நெற்றியிலே திருநீர். அவர்களில் சிலர் ஜடை தரித்தவர்கள். சிலர் ஜடையற்றவர்கள். சிலரது ஜடைகள் கற்றியாக முறுக்கி இருக்கின்றன. சிலர் மொட்டைத்தலையர்கள். இவர்கள் அனைவரும் பழங்களையும் கிழங்குகளையுமே உண்பவர்கள். பிராணாயாமம் செய்து மூச்சை அடக்கியவர்கள். நான் சிவனாரது அடிமை, அதாவது அவரது தொண்டன் என்கிற எண்ணமே கொண்டவர்கள். என்றென்றும் சிவ சிந்தனையிலேயே ஊன்றி இருப்பவர்கள். உலகியல் என்கிற நச்சுமரத்தை அடிவேரோடு கிள்ளி எடுத்தவர்கள். முக்தி பெறுவதே பெரு நோக்காக கொண்டவர்கள். எவனொருவன் யோகாச்சாரியர்களோடு கூடிய இந்த சீடர்களை அறிந்து சிவபூஜை செய்கிறானோ அவன் சிவசாயுஜ்ய பதவியை அடைகிறான் என்பதில் சிந்திக்க வேண்டியது என்பது எதுவுமே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணன் கேட்கிறார், முனிவரே, தாங்கள் ஆணுமுகனான முருகப்பெருமானை போன்ற ஞானம் பெற்றவர். தங்களுக்கு தெரியாதது ஒன்றில்லை. இந்நில உலக மக்களின் உலகியல் பாசங்களை தகர்த்து எரியவே முனிவரான தாங்கள் திருமேனி தாங்கி வந்துள்ளீர்கள். தங்களைத் தவிர சிவ தத்துவத்தை உள்ளபடி உணர்ந்தவர்கள் தேவர்களோ அசுரர்களோ எவரும் இல்லர். தங்கள் திருவாய் மொழியாக அந்த சிவ தத்துவ அமுதை பருகுவது சிவபெருமானின் திருமுகத்திலிருந்து பெறுவது போன்றே உள்ளது. மேலும் அதை தங்களிடமிருந்து இதுவரை கேட்டது போதுமென்று என் மனத்திற்கு தோன்றவில்லை. பரமேஸ்வரியான இறைவி தன் மணாளரான இறைவனிடம் என்ன கேட்டாள்? உபமன்னி முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, மந்திரமலையின் முகட்டில் அமர்ந்திருந்த சிவபிரானிடம் தேவி வினவியதை கூறுகிறேன், கேள். இறைவா, ஆன்ம தத்துவ சாதனத்தில் ஈடுபாடு கொள்ளாமலும் மனம் புலன்கள் அடக்கம் பெறாமலும் மன தூய்மை பெறாமலும் இருக்கும் அறிவினியான ஜீவாத்மக்களுக்கும் தாங்கள் வசியராக ஆவது எந்த உபாயத்தால் என்று கூறுங்கள். இறைவா, ஆன்ம தத்துவ சாதனத்தில் ஈடுபாடு கொள்ளாமலும் மனம் புலன்கள் அடக்கம் பெறாமலும் மன தூய்மை பெறாமலும் இருக்கும் அறிவிலிகளான ஜீவாத்மாக்களுக்கும் தாங்கள் வசியராக ஆவது எந்த உபாயத்தால் என்று கூறுங்கள். மகாதேவரான இறைவன் கூறுகிறார், தேவி, ஒரு சாதகனது மனதில் சிரத்தையான ஈடுபாடும் பக்தியும் இல்லையெனில் அவனுக்கு பூஜை தபம் ஜபம் யோகாசனங்கள் பெரும் அறிவு முதலியன என்ன இருப்பினும் அச்சாதனங்களால் நான் அவனுக்கு வசியனாக ஆக மாட்டேன். என்னிடம் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குமேயாகில் அப்பொழுதுதான் நான் அவனுக்கு வசியமாவேன். அதனால் அவன் என்னை தரிசிக்கலாம், தொடலாம், பூஜிக்கலாம், என்னோடு உரையாடலாம். ஆகவே அவன் எனது அடியவனாக ஆக வேண்டுமானால் அவனுக்கு என்னிடம் மிகுந்த அன்பு தோன்ற வேண்டும். அவனுக்கென்று விதித்த கடமைகளே சிரத்தைக்கு காரணம். அதாவது ஸ்வதர்மமே சிரத்தைக்கு காரணம். அவனுக்கான கடமைகளுக்கு காரணம் ஸ்ரத்தை, அதாவது ஈடுபாடு. அதுதானே 4 வர்ணத்தவர்களையும் காத்து ரட்சிக்கிறது. எவன் தனது கடமைகளை, அதாவது தன் வர்ணத்திற்கென்று 600 கூடும் கடமைகளை உள்ளபடி கடைபிடிக்கிறானோ அவனுக்குத்தான் எனது பக்தியான ஈடுபாடு தோன்றும், மற்றவர்களுக்கு தோன்றாது. வர்ணாசிரம தர்மங்களை பற்றி வேதம் விளக்கி கூறுகிறது. முன்பொரு காலத்தில் எனது கட்டளையை ஏற்று பிரம்மதேவர் அந்த வர்ணாசிரம தர்மங்களை வர்ணித்தார். அவர் கூறியபடி செய்ய மிகுந்த பொருளும் செயலூக்கமும் தேவை. அதனால் பிறலாகும் பயனோ குறைவற்றது. ஆனால் செய்வதற்கு மிகுந்த கஷ்டம் மேற்கொள்ள வேண்டும். துன்பமும் ஆயாசமும் நிறைந்தது. அந்த வர்ணாசிரம தர்மங்களால் உயர்ந்த சிரத்தையை பெற்று எந்த ஒரு ஜீவாத்மா வேறொன்றினும் மனம் செலுத்தாது என்னை சரண் அடைவானே யானால் அவனுக்கு மிகச் சுலபமான எளிய வழியில் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற 4 பெரும் பேறுகளும் பெறலாகும். வர்ணாசிரமங்களின் வழிமுறைகளை, அதாவது இந்த ஆச்சாரங்களை அப்போதைக்கப்போது நான் அல்லவோ படைக்கிறேன். அந்த வர்ணாசிரம அறநெறிகளில் பக்தி கொண்டு ஒருவன் எனது அடியவனாக ஆவானே யாகில் அவனுக்குத்தான் எனது உபாசனையில் தகுதி உண்டு, மற்றோருக்கு இல்லை என்பதே எனது கட்டளை. எனது கட்டளைப்பட்டி அறநெறி முறையில் செல்பவன் என்னையே சரணமாக கொண்டால் அதனால் அவன் மும்மலங்கள் மாயை ஆகிய உலகியல் தடைகளில் இருந்தும் விடுபடுகிறான். திரும்ப வருதல் இல்லாத எனது கைலையங்கிரியில் அத்வைத நிலையை பெற்று பரமானந்தத்தை பெறுகிறான். மேலும் என்னால் கூறப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை பெற்றோ அல்லது பெறாமலோ இருந்தாலும் என்னையே சரணமாக கொண்டு எனது பக்தனாக ஆவனையாகில் அப்பொழுது அவன் தானாகவே அவனது ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டுச் செல்வான். என்னையே சரணமாக கொண்டு எனது பக்தனாக ஆவானேயாகில் அப்பொழுது அவன் தானாகவே அவனது ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டுச் செல்வான். இது பிறர்க்கரிய பயன். கோடி மடங்கு உயர்ந்தது, கோடி கோடி மடங்கு உயர்ந்தது. ஆகவே நான் கூறிய வர்ணாசிரம தர்மங்களை அவசியம் ஒருவன் கை கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் முக்திக்கான வழியை விடுத்து வேறு உலகியல் பொருட்களுக்காக சிரமம் மேற்கொள்ளுகிறானோ அவனுக்கு அதுவே பெரிய இழப்பு, அதாவது நஷ்டம். அதுவே பெரிய குறையாகும். அதுவே எளியதொரு மயக்கம். அதுவே குருட்டுத்தன்மையும் ஊமைத்தன்மையும் ஆகும். சஹானிஸ்தன்மஹ்சித்திரம் சமோக சாந்தமூகதா யதன்யத்ர ஸ்ரமம் குர்யான் மோக்ஷமார்க்க பகிஷ்கிருதா. தேவி, தொன்மையான எனது தர்மம் இந்த அறநெறி நான்கு பாதங்கள் கொண்டது. அவை ஞானம், கிரியை, சரியை, யோகம் என்பன. ஞானம் என்பது பசு, பாசம், பதி ஆகிய மூன்றினை பற்றிய உண்மை அறிவே. குருவிற்கு கீழ்படிந்து கீழ்வரும் ஆறு அத்வாக்களையும், அதாவது வழிகளையும், சோதனம், அதாவது சுத்தி செய்வதே கிரியையாகும். அந்த ஆறு அத்வாக்கள் ஆவன வர்ணாத்வா, யதாத்வா, மந்த்ராத்வா, கலாத்வா, தத்வாத்வா, புவனாத்வா என்பன. என்னால் வகுக்கப்பட்ட வர்ணாசிரமங்களுக்கான முறைகளை கடைபிடித்து எனது பூஜனை, வழிபாடு முதலியவற்றை நெறிமுறை தவறாது செய்வதே சரியை எனப்படும். நான் வகுத்த வழிமுறை தவறாது என்னிடமே நிலை கொண்டு எண்ணம் கொண்டு அந்த கரணத்தின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதே யோகம் ஆகும். தேவி, சித்தத்தை மாசின்றி அமைதிப்படுத்துவதே அசுமேத வேள்விகள் பல பலவானவற்றை காட்டிலும் உயர்ந்தது. ஏனெனில் அதுதானே முக்தி அளிப்பது. உலகியல் விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புபவனுக்கு மன அமைதி, மனத்தெளிவு என்பது பிறர்க்கு அரியது. யமம் யமம் முதலியன தன் வாயிலாக புலன்களை தன் ஓட்டத்தில் ஓடவிடாமல் அவற்றை வெற்றி கொண்டவனுக்கே யோகம் என்பது எளிது. யோகம் வினை பாவங்களை போக்கவல்லது. வைராக்கியம் மூலம் மெய்யறிவு தோன்றுகிறது. இந்த மெய்யறிவின் மூலம் யோகம் சித்திக்கிறது. யோகம் அறிந்தவன் பதிதனானாலும், அதாவது தன் தர்மங்களை விட்டு அதனால் கீழ்நிலை அடைந்தாலும் அவன் முக்தனாகிறான் என்பதில் ஐயமே இல்லை. அனைத்து ஜீவராசிகளிடமும் தயை வேண்டும், கருணை கொள்ள வேண்டும். அஹிம்சை என்கிற அறநெறியை அனைவரும் கை கொள்ள வேண்டும். ஞானத்தை எவ்வகையிலாவது பெற வேண்டும். உண்மையே பேசுதல், திருடாமை, பரம்பொருளிடமும் பரலோகத்திடமும் நம்பிக்கை கொள்ளுதல், சிவனான என்னிடம் ஸ்ரத்தை கொள்ளுதல், புலன்களை தன்வயத்தில் வைத்திருத்தல், வேதம் மற்றும் சாஸ்திரங்களை தான் படித்து பிறருக்கு போதித்தல், வேள்விகளை செய்தல் மற்றும் செய்வித்தல், என்னையே அனவரதமும் நினைத்திருத்தல், ஈஸ்வரனையே நினைந்து அன்பு கொள்ளுதல், எப்பொழுதும் மெய்யறிவு பெற்றவனாக ஆகுதல், இவை அனைத்தும் அந்தணனான ஒருவனுக்கு மிக மிக அவசியங்களே. எவன் ஒருவன் ஞான யோகம் சித்திப்பதற்காக மேற்கூறிய அனைத்து நெறிமுறைகளையும் விடாது கைப்பிடித்து ஒழுகுவானேயானால் அவன் வெகு விரைவில் மெய்யறிவு பெற்று யோகத்திலும் சித்தி பெறுகிறான். பிரியமானவளே, ஞானியானவன் ஞானமான தீயின் மூலம் கர்மமயமான இவ்வுடலை ஒரு நொடியில் எரித்து எனது திருவருளால் யோகமாகிற நெறியை நன்கறிந்து கொண்டு கர்ம பந்தனமாகிற தலைகளில் இருந்து விரைவில் விடுதலை பெறுகிறான். புண்ணியமோ பாவமோ இரண்டுமே முக்திக்கு தடைகளே ஆகும். ஆகையால்தான் யோகியான ஒருவன் யோக நெறியில் நிலை நின்று புண்ணிய பாவங்களை தன்னிடமிருந்து, இந்த ஆன்மாவிடமிருந்து தள்ளிவிடுகிறான். பயனை கருதி செய்யும் கர்மத்தினாலேயே ஒருவன் தலைகளில் சிக்கிக் கொள்கிறான். கர்மங்களை செய்வதனால் மட்டும் அவன் தலைகளை பெறுவதில்லை. ஆகவேதான் கர்மங்களின் பயனை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இறைவியே, முதலில் கர்மமயமான வேள்விகளால் வெளியே தெரிகிற மாதிரி எனது பூஜைகளை செய்து பின் ஞான நிஷ்டையில் நிலை நின்று யோகத்தை பயில வேண்டும். கர்ம வேள்விகளால் எனது உண்மை நிலையினை, அதாவது உண்மை சுரூபத்தினை பற்றிய அறிவு பெற்றதும், ஜீவனானவன் யோகம் பெற்றவனாகி என்னை குறித்து வேள்விகள் செய்வது முதலிய கர்மங்களிலிருந்து ஓய்வு பெறுகிறான். அப்பொழுது அவன் மண்கட்டி, பெருங்கற்கள், வெள்ளி, தங்கம் ஆகியவனற்றை சமமாக நோக்குபவனாக ஆகிவிடுகிறான். அதாவது மண்கட்டியும் தங்கக்கட்டியும் அவனுக்கு ஒன்றே. எவனொருவன் ஈடுபாடுடன் ஒரே மனநிலை கொண்டவனாக ஞான யோகத்திலேயே ஒன்றியிருப்பானோ அவன் முனிவர்களுக்குள் உயர்ந்தவனாக சிறந்த யோகியாக ஆகி எனது சாயுஜ பதவியை பெறுகிறான். வர்ணாசிரமங்களில் இருப்பவன் மனதளவில் விரக்தியான வைராக்கியம் பெறாதவன் ஆகிலும் என்னையே சரண் அடைந்து விட்டானாகில் அவன் ஞானம், சரியே, கிரியை என்கிற மூன்று யோகங்களையும் பயில அதிகாரியாகிறான், தகுதி பெறுகிறான். எனது பூஜனை இரண்டு விதமானது. ஒன்று வெளியில் தெரியும்பாடு செய்வதான பாக்கிய பூஜை, மற்றொன்று மனதுள்ளேயே செய்யும்படியான மானசீக பூஜை. இதைப் போலவே மனம், வாக்கு, காயம் என்கிற மூன்று சாதனங்களின் வேறுபாட்டால் எனது பூஜையும் மூன்று விதமாகும். தவம், கர்மம், ஜபம், தியானம் மற்றும் ஞானம் என்பதும் எனது பூஜையின் ஐந்து சுரூபங்களே. ஆகவே சான்றோர்கள் அவற்றை ஐந்து விதமாகவும் கூறுகிறார்கள். எனது சுரூபமான மூர்த்திகளில், அதாவது விக்கிரகங்களில் செய்யப்படும் பூஜை, அதாவது மற்றவர்களும் கழிக்கும் தரிசிக்கும்படியாக செய்யும் பூஜை, பாக்கிய பூஜை, அதாவது வெளித்தோற்றமான பூஜை எனப்படும். இதே பூஜையை மனத அளவிலேயே செய்வது, அதாவது தனக்கு மட்டுமே அனுபூதியாக உணரப்படுவதாக தெரிவது மானசீக ஆபியந்தர பூஜை என்பார்கள். என் மீது வைக்கப்பட்ட சித்தத்தையே மனம் என்கின்றனர். பொதுவாக மனதை மட்டுமே இங்கு மனம் என்கிறதில்லை. எந்த பேச்சு, எந்த ஒரு சொல் என்னது, எனது நாம ஜபத்திலேயும் என்னை பாடுவதிலேயும் மட்டுமே ஈடுபட்டிருக்குமோ அதைத்தான் வாணி, அதாவது சொல் என்று கூற இயலும். மற்ற பேச்செல்லாம் பேச்சல்ல. எவரது உடல் எனது சிவசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி திருப்பிரன்றமாக, அதாவது மூன்று பட்டைகளாக திருநீர் நெற்றியில் இட்டபடி உள்ளதோ, எனது பூஜை சேவிய சேவை ஆகியவைகளிலேயே ஈடுபட்டிருக்குமோ அதுதான் உடல் எனப்படும். மற்ற உடல்கள் உடல் அல்ல. கர்மம் என்பது என்ன? என்னை பூஜிப்பதே கர்மம். வெளித்தோற்றத்திற்காக, அதாவது வெளியிலே தெரும்படியாக செய்யும் வேள்விகளோ ஹோமங்களோ ஆகிய எதுவும் கர்மம் ஆகாது. தவம் என்பது என்னை பெற வேண்டி பட்டினி இருத்தல் ஆகியன மூலம் உடலை இழைக்கச் செய்வதே ஆகும். சாந்திராயணம் முதலிய விரதங்களை அனுஷ்டித்தல் தவமாகாது. ஜபம் என்பது எது தெரியுமா? திருவைந்தெழுத்தை திரும்ப திரும்ப ஓதுதல், பிரணவமான ஓரிடத்தை அபியசித்தல், அதாவது பயிற்சித்தல், ருத்ராத்தியாயமான ஸ்ரீருத்ரத்தை ஓதுதல் ஆகியனவே ஆகும். பொருள் புரியாமல் வெறும் வேதத்தை ஓதுதல் ஜபமாகாது. தியானம் என்பது எனது சுரூபத்தை சிந்திப்பதும் திரும்ப திரும்ப நினைப்பதுமே ஆகும். சமாதி முதலிய யோகங்கள் அல்ல. எனது ஆகமங்களின் பொருளை நன்கு அறிவதுதான் ஞானமாகும். பிற பொருட்களின் பொருள் அறிவு ஞானமாகாது. தேவி, முற்பிறவியின் மனப்பதிவுகளின் தன்மையால், அதாவது அதன் காரணத்தால், மானசீக பூஜையிலோ வெளித்தோற்றமாக தெரியக்கூடிய பூஜையிலோ எதில் மனம் ஈடுபாடு கொள்கிறதோ அதிலேயே மனம் உறுதி பெறுதல் வேண்டும். அதையேதான் அனுஷ்டிக்க வேண்டும். வெளியிலே செய்கிற பூஜையை காட்டிலும் மானசீக பூஜை 100 மடங்கு உயர்ந்தது. ஏனெனில் அதில் குற்றங்களின் சேர்க்கை இருக்காது, மற்றும் கண்ணெதிரில் தெரியக்கூடிய குற்றங்களும் ஏற்பட வழி இருக்காது. மன தூய்மை, அதாவது அகத்தூய்மை தான் தூய்மை. புறத்தூய்மை தூய்மை எனப்பட மாட்டாது. அகத்தூய்மை அற்றவனது புறத்தூய்மையை தூய்மை என கொள்ள முடியாது. தேவி, புறப்பூஜையோ அகப்பூஜையோ அன்போடு கூடியதாக இருக்க வேண்டும். அன்பில்லை எனில் அது ஏமாற்றுதலாகவே ஆகும். நான் எனது கடமையை முறைப்படி ஆற்றியுள்ளேன், நான் தூய்மையானவன், மற்றவர் என்னை என்ன செய்ய முடியும் என்ற மனநிலை உள்ளவனது பூஜனையில், அது மானசீக பூஜையோ அல்லது புறத்தோற்றம் கொண்ட பூஜையோ எதுவாக இருந்தாலும், அதிலுள்ள அன்பையே நான் ஏற்பேன். தேவி, செயலின் உயிரே, செயலின் ஆன்மாவே, அன்பு ஒன்றுதான், அதுதான் எனது தொன்மை நெறி. மனம் வாக்கு காயம் மூலம் நாம் செய்யும் செயலின் பயனில் சிறிதும் இச்சையின்றி செயல் செய்தலே நன்று. தேவி, பயனில் விருப்பம் கொண்டால் அப்பொழுது என்னையே பெற வேண்டும் என்கிற அன்பில் குறை தோன்றுவிடும். ஏன் தெரியுமா? பயனை விரும்புபவனுக்கு அப்பயன் கிட்டாமல் போனால் அவன் என்னை விடுத்து நகர்ந்து சென்று விடுகிறான். கற்பின் சிகரமே, பயன் விரும்பினாலும் எந்த சாதகனது சித்தம் என்னிடமே நிலைத்து நிற்குமோ அவனுக்கு அவனது அன்பின் அளவிற்கேற்ப பயனை கட்டாயம் தருவேன். எவரது மனம் பயனை எதிர்பார்க்காமல் என்னிடமே ஒன்று இருக்குமோ அவன் பின்பொரு சமயம் பயனை பெற விரும்புவானேயானாலும் அவனும் எனக்கு பிரியமான தொண்டன்தான். எவனொருவன் முற்பிரவியின் மனப்பதிவுகளுக்கு ஆட்பட்டு பலாபலன்களின் மனம் வைக்காது கலக்கமுற்று என்னையே சரணம் அடைகிறானோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பரமேஸ்வரி, எனது அடியார்களுக்கு என்னை அடைவதைத் தவிர வேறெதுவும் பெரியதொரு பயனாக லாபமாக இல்லை. அதே போலத்தான் எனக்கும் அவ்வாறான பக்தனை பெறுவதிலும் பெரியதொரு லாபமில்லை. எனது அடியார்களுக்கு என்னை அடைவதைத் தவிர வேறதுவும் பெரியதொரு பலனாக லாபமாக இல்லை. அதே போலத்தான் எனக்கும் அவ்வாறான பக்தனை பெறுவதிலும் பெரியதொரு லாபம் இல்லை. என்னிடம் வைக்கப்பட்ட அவனது அன்பே எனது திருவருளினால் பரம நிர்வாண ரூபமான முக்தியை தந்துவிடுகிறது. எவன் இங்குமெங்கும் ஓடித்திருகின்ற மனதை என்னிடமே அர்ப்பணித்து விடுகின்றானோ, அதனால் எனது அனன்ய பக்தனாக, அதாவது அடியவனாக ஆகின்றானோ, அந்த அடியவனே எனது சிவதர்மங்களை அனுஷ்டிக்கத்தக்கவன். அம்மாதிரி என்னிடமே அதை அர்ப்பணித்த அடியவனுக்கு 8 இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவைகள் என்னவென்று கூறுகிறேன் கேள். எனது அடியார்களிடம் நேசம், எனது பூஜையில் விருப்பம், பிறரை கொண்டு செய்விக்காமல் சிவபூஜையை தானே செய்தல், அவனது செயல்கள் அனைத்தும் என்னை பற்றியனவாகவே இருத்தல், எனது திருவிளையாளர்களை பற்றி கேட்பதில் ஈடுபாடு, அவ்வாறு கேட்கும் போது காதலாகி கசிந்து உருகுதல், எப்பொழுதும் என்னையே நினைத்திருத்தல், என்னை அண்டியே வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்தல் என்பனவே அந்த 8 இலக்கணங்கள். இவ்வெட்டு இலக்கணங்களும் ஒரு மிலேச்சனான சண்டாளனிடம் இருப்பதும் அவனே ஸ்ரீமான், அவனே உயர்ந்த அந்தணன் முனிவரும் கூட, அவனே சிறந்த துறவியும் பண்டிதனும். எனது பக்தன் இல்லாதவன் 4 வேதங்களையும் கற்றறிந்தவனாக இருப்பினும் அவன் எனக்கு அன்பன் அல்லன். பக்தனாக இருப்பின் அவன் சண்டாளனாகினும் எனக்கு அன்பனே. அவனுக்கு தரத்தகாதது எதுவுமே இல்லை. அவனிடம் இருந்து எதையும் பெற்றுக் கொள்ளலாம். அவன் என்னைப் போலவே கொண்டாடத்தக்கவன். எவனொருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ பூவோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன். அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. எவன் ஒருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ பூவோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன், அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. நமே பிரியச்சதுர்வேதி மத் பக்த ஸ்வபசோபியா தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் சச பூஜ்யோ யதாஹ்யகம் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரகச்சதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சச மே ந பிரணஸ்யதி பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தஸ்யாகம் ந பிரணயஸ்யாமி சச மே ந பிரணஸ்யதி. எவனொருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ பூவோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன், அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை உத்தரகண்டம் அத்தியாயம் 11 முதல் சிவபிரான் கூறுகிறார், தேவி இனி பக்தர்கள் ஞானம் பெற தகுதியுடையவர்கள் அறிஞர்கள் அந்தணர்கள் ஆகிய வர்ணத்தவர்களுக்கான அறநெறி முறைகளை கூறுகிறேன், கவனமாக கேள். விடியற்காலம் நடுப்பகல் மாலை என்கின்ற 3 வேளைகளிலும் நீராடுதல் அக்னிஹோத்திரம் முறைப்படி சிவலிங்க திருமேனியை பூஜித்தல் தானமளித்தல் கடவுளிடம் அன்பு அதாவது பக்தி எப்பொழுதும் எல்லோரிடமும் தயவுடன் இருத்தல் உன்னையே பேசுதல் மகிழ்ச்சியாக இருத்தல் கடவுள் உண்டு என்கின்ற நம்பிக்கை ஜீவகாருண்யம் அதாவது பிறர்க்கு இன்னா செய்யாமல் தவறான நடத்தையைக் கண்டு வெழுகுதல் ஸ்ரத்தை வேதமோதுதல் யோக நெறி ஒழுகுதல் பிறருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்தல் கேட்பார்கள் இருப்பின் விளக்கி கூறுதல் பிரம்மச்சரியம் அதாவது புலநடக்கம் நல்லோரது உபதேசங்களை கேட்டல் தவம் செய்தல் பொறுமை ஏற்றல் தூய்மை குல வழக்கப்படி குடிமை வைத்துக் கொள்ளுதல் பூணூல் அணிதல் தலைமுடி தெரியாதிருக்க தலைப்பாகை அணிதல் உத்தரீயம் அணிதல் தள்ளப்பட்ட தூய்மையற்ற பொருள்களை உபயோகிக்காதிருத்தல் ருத்ராட்ச மாலை அணிதல் திருநீரு அணிதல் பௌர்ணமி அமாவாசை முதலிய பர்வங்களிலும் முக்கியமாக சதுர்தசி தினத்திலும் சிவபூஜை செய்தல் பிரம்மகூர்ச்ச நீரை பருகுதல் இதிலே ஒரு குறிப்பு, தர்பிப்புள்ளி நீரோடு பஞ்சகவ்யம் சேர்த்து கிடைக்கும் நீரே பிரம்மகூர்ச்சம் ஆகும். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த உரையாசிரியர் கொடுத்திருக்கிறார், நாம் அடுத்தது அதை காண்போம். பிரம்மகூர்ச்சம் பிரம்மகூர்ச்ச நீரை பருகுதல் ஒவ்வொரு மாதமும் இந்த பிரம்மகூர்ச்ச நீரால் எனக்கு அபிஷேகம் செய்து விசேஷமாக பூஜித்தல் தனக்கென்று சமைத்த அன்னத்தையும் பித்திருக்களுக்காக செய்யும் சிராத்தத்தின் அன்னத்தையும் புசியாதிருத்தல் பழைய அன்னத்தை புசியாதிருத்தல் புழுத்த அரிசி முதலியவற்றினால் ஆன கஞ்சியை தவிர்த்தல் கள் உண்ணாமை சிவபூஜைக்கு பின் சண்டிகேஸ்வரருக்கு நிர்மால்யமாக தந்த அன்னத்தை புசியாதிருத்தல் முதலிய அனைத்து நெறிமுறைகளும் அனைத்து வருணாசிரமங்களில் இருப்பவர்களுக்கும் பொதுவான தர்மங்களாகும். இதிலே இந்த பிரம்மகூர்ச்ச நீரை பற்றிய விளக்கத்தை உரையாசிரியர் கொடுக்கிறார். பராசர ஸ்மிருதியில் 11வது அத்தியாயத்தில் உள்ள பிரம்மகூர்ச்ச விளக்கம், கோமூத்திரம் பசுஞ்சாணம் பால் தயிர் நெய் தர்பை நீர் இவ்வாறும் தூய்மையானவை பாவத்தை போக்குபவை. இக்கலவையை பிரம்மகூர்ச்சம் அதாவது தர்பை நீர் கலந்த பஞ்சகவ்யம் எனப்படும். இந்த பிரம்மகூர்ச்சம் தயார் செய்யக்கூடிய முறையானது காராம்பசுவின் கோமூத்திரம் வெள்ளை பசுவின் சாணம் தாமிரவர்ணமுடைய பசுவின் பால் சிவப்பு நிறப்பசுவின் தயிர் கபில வர்ணமுடைய பசுவின் நெய் அல்லது கபில நிறப்பசுவின் கோமூத்திரம் முதலிய 5 எடுத்துக்கொள்ள வேண்டும். கோமூத்திரம் 1 பலம் இது ஒரு அளவு, கட்டை விரலின் பாதி அளவு சாணம் பால் 7 பலம் தயிர் 3 பலம் நெய் 1 பலம் தர்பைப்புல் நீர் 1 பலம் இவற்றை ஒன்று சேர்க்க வேண்டும். காயத்ரி மந்திரத்தினால் கோமூத்திரத்தையும் கந்தத்வாரா என்கிற மந்திரத்தினால் பசுஞ்சாணையும் பசுஞ்சாணத்தையும் அப்யாயஸ்வர என்கிற மந்திரம் கூறி பாலையும் ததிகிராம்னா என்கின்ற மந்திரத்தினால் தயிரையும் தேஜோஷி சுக்கர என்கின்ற மந்திரம் சொல்லி நெய்யையும் தேவசியத்வா என்கிற மந்திரம் கூறி தர்பை புள்ளி நீரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மந்திரங்கள் கூறி ஒன்றாக கூட்டப்பட்டு தூய்மை பெற்ற கலவையை அக்னியின் அருகில் வைக்க வேண்டும். ஆபோஹிட்டா என்கிற மந்திரம் கூறி அக்கலவையை கலக்க வேண்டும். மானஸ்தோகே என்கிற மந்திரம் கூறி நீரால் அக்கலவையை புரோக்ஷிக்கவும். பின் இராவதி இதம் விஷ்ணுஹோ மானஸ்தோகே சம்பதி என்கிற மந்திரங்களை கூறி நுனி முறியாமல் இருக்கும் 7 தர்பை பொருட்களினால் செய்த கூர்ச்சத்தினால் அக்னியின் அருகில் வைக்கப்பட்ட பஞ்சகவ்யத்தை அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். ஹோமம் செய்து மீதமான பஞ்சகவ்யத்தை பிரணவமான ஓங்காரத்தை சொல்லிக் கொண்டே திருவும்பவும் கலக்கி கையில் எடுத்துக்கொண்டு அதை குடிக்கவும். எவ்வாறு நெருப்பு கட்டைகளை எரித்து சாம்பலாக்குகிறதோ அவ்வாறே பிரம்மகூர்ச்சமான இந்த பஞ்சகவ்யம் மனிதனின் தோல் எலும்பு முதலியவற்றில் தங்கியுள்ள பாவங்களை எரித்து சாம்பலாகட்டும். தேவதைகள் இதில் குடியிருப்பதால் பிரம்மகூர்ச்சம் உலகங்களிலும் பவித்திரமாக தூய்மையானதாக கருதப்படுகிறது. இதை பற்றிய விரிவான அந்த பராசர ஸ்மிருதியையும் உரையாசிரியர் கொடுக்கிறார். நாம் தொடர்கிறோம். இனி அந்தர்களுக்கான விசேஷ தர்மங்கள்: பொறுமை, அமைதி காத்தல், மகிழ்ச்சியுடன் இருத்தல், வாய்மை, பிறர் பொருளை கவராதிருத்தல், புலனடக்கம், இறைவனை பற்றிய மெய்யறிவு, வைராக்கியம், திருநீறு அணிதல், உலகியல் மயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருத்தல், இப்பத்தும் அந்தணர்களுக்கான விசேஷ தர்மங்கள். இப்பொழுது யோகிகளான துறவிகளின் இலக்கணம். பகலில் மட்டும் பிச்சை எடுத்த அன்னத்தை உண்பது என்பது ஒன்றே முக்கிய இலக்கணம். வானப்பிரஸ்தர்கள் ஆனவர்களுக்கும் இதே நியமம்தான். துறவிகள், வானப்பிரஸ்தாசிரமிகள், பிரம்மச்சாரிகள் ஆகிய மூவரும் இரவில் உணவு எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஓதுவித்தல், வேள்விகள் செய்து வைத்தல், தானம் பெறுதல் என்கிற மூன்றும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் விதிக்கவில்லை. சத்திரியர்களுக்கான தர்மங்கள்: அனைத்து வர்ணத்தவர்களையும் பாதுகாத்தல், போரில் பகைவர்களை கொல்லுதல், கொடுமை செய்யும் அதாவது தீங்கிழைக்கும் பறவைகள், விலங்குகள், தீய நடத்துடைய மக்கள் ஆகியவர்களை உரிய முறையில் தண்டித்தல், அனைவரையும் ஒன்றுபோல் நம்பாதிருத்தல், சிவனடியார்களை நம்புதல், ருதுகாலத்தில் மட்டும் மனைவியை புணருதல், படைகளை பாதுகாத்தல், ஒற்றர்கள் வாயிலாக உலக நடவடிக்கைகளை அப்போதைக்கப்போது அறிதல், எப்பொழுதும் தன் கையில் ஆயுதம் ஏந்தியிருத்தல், திருநீராகிய கவசம் அணிந்திருத்தல் என்பனவே க்ஷத்திரியர்களுக்கான தர்மங்கள். வைசியர்களுக்கான தர்மங்கள்: பசுக்களை பராமரித்தல், வாணிபம் செய்தல், உழவு செய்தல் என்பன. நான்காம் வர்ணத்தவர்களுக்கான வேளாளர்களுக்கான தர்மங்கள்: முதல் மூன்று வர்ணத்தவர்களுக்கு பணிவிடை செய்தல். இல்வாழ்வானது தர்மங்கள்: நந்தனவனம் அமைத்தல், எனது திவ்ய திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்லுதல், தன் மனையாளிடம் மட்டுமே புணருதல் என்பன. வானப்பிரஸ்தர்கள், துறவிகள், பிரம்மச்சாரிகள் ஆகிய மூவரும் புலன் அடக்கம் கொண்டு பிரம்மச்சாரியத்தை காத்தலே முக்கிய தர்மம். பெண்களுக்கோ கணவனுக்கு பணிவிடை செய்வது ஒன்றே தொன்றுதொட்டு வரும் அறநெறி. இது தவிர வேறொரு விரதமும் தேவையில்லை. மங்களமானவளே, கணவன் அனுமதித்தால் மட்டுமே பெண்கள் என்னை பூஜிக்கலாம். பதிசேவையை விடுத்து விரதங்கள் அனுஷ்டிக்கும் பெண்டிர் நரகம் புகுவாள். இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இனி விரைவுகளான கைம்பெண்களுக்கான பொது தர்மங்களை கூறுகிறேன், கேள். விரதங்கள் அனுஷ்டிப்பது, தானமளித்தல், தபம் ஏற்றல், ஆச்சாரம், தரையில் படுத்தல், இரவில் மட்டும் உணவு ஏற்றல், எப்பொழுதும் புலன் அடக்கத்துடன் இருத்தல், திருநீறு அல்லது தண்ணீரினால் நீராடுதல், அமைதியாக இருத்தல், மௌனமாக இருத்தல், பொறுமை காத்தல், முறைப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்தல், அஷ்டமி, சதுர்தசி, பௌர்ணமி, முக்கியமாக ஏகாதசி என்று முறைப்படி உபவாசம் இருத்தல், என்னை பூஜித்தல் என்பவே விரைவுகளுக்கான தர்மங்கள். இதுவரை தங்களது வர்ணாசிரமங்களில் ஊற்றம் கொண்ட அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், துறவிகள், பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள், இல்வாழ்வோன் ஆகியவர்களது அறநெறிமுறைகளை சுருங்க கூறினேன். மேலும் வேளாளர்கள், பெண்கள் ஆகியவர்களுக்கான தர்மங்களையும் கூறினேன். தேவி, நீயும் எப்பொழுதும் என்னையே சிந்தித்த வண்ணம் எனது திரு ஐந்தெழுத்தை ஓங்காரத்துடன் இணைத்து ஆறெழுத்து மந்திரமாக ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்ய வேண்டும். இவையே வேதங்களில் கூறப்பட்ட நெறிமுறைகள். இதுவே தர்மம். இதுவே அறம்பொருள் இரண்டின் சேர்க்கை சுருக்கமாகும். உலகில் எவனொருவன் தன் விருப்பத்திற்கு ஏற்ப எனது அருவுருவான சிவலிங்க விக்கிரகத்திற்கு சேவை செய்வதே தன் கடமை என்று கொண்டிருக்கிறானோ, அவன் முற்பிறவியில் செய்த பூஜையின் பயனாக அந்த மனப்பதிவுகளை தன்னுள் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இப்பிறவியில் காதலாகி கசிந்து ஒருவன் அன்பன் ஆகிறான். அதனால் அவன் பெண், பொன், மண் என்கிற உலகியல் விஷய சுகங்களில் ஈடுபாடு கொண்டாலோ அல்லது வெறுப்புதான் கொண்டாலோ, எதுவாகிலும் தாமரையிலே தண்ணீரிலேயே மிதந்தாலும் அதில் ஒட்டாதது போல பாவங்களில் அவன் ஒட்டுவதில்லை. அதாவது உலகியல் இன்ப துன்பங்கள் அவனை தீண்டுவதில்லை. எனது அருளினால் தூய்மை பெற்ற அந்த அறிஞன் எனது சுரூபத்தை நன்கு அறிகிறான். அதனால் அவனுக்கு இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற விதி நிசேஷ நிஷேதங்கள், அதாவது இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பவை இல்லை. இச்சமாதி நிலையோ சரணாகதி செய்ய வேண்டும் என்பதோ அவனுக்கு அவசியமில்லை. எனக்கு எப்படி விதி நிஷேதங்கள் இல்லையோ அவ்வாறே அவனுக்கும் விதி நிஷேதங்கள் இல்லை. பரிபூர்ணனான எனக்கு எப்படி செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லையோ, அதுபோலத்தான் செய்ய வேண்டியது அனைத்தையும் முறைப்படி செய்து முடித்த ஞான யோகியருக்கும் செய்தாக வேண்டும் என்பதாக எதுவும் இல்லை. அவர்கள் எனது அடியார்களின் நலனுக்காகவே மனிதத்தன்மையை ஏறிட்டுக் கொண்டு இந்நில உலகில் உலா வருகிறார்கள். அவர்களை ருத்ர உலகிலிருந்து நழுவி விழுந்த ருத்ரர்களே என எண்ணுவாயாக. எவ்வாறு எனது ஆளுமை, அதாவது என்னுடைய கட்டளை, பிரம்மா முதலிய தேவர்களை அவரவர்களது செயலில் ஈடுபடுத்துகிறதோ, அவ்வாறே அந்த சிவயோகிகளின் ஆளுமை, அதாவது கட்டளை, மனிதர்களை அவரவர்களது கடமைகளில் ஈடுபடுத்துவதாகும். எனது கட்டளைகளுக்கு அவர்களே ஆதாரம். அவர்களிடம் அன்பு, அளவு கடந்த அன்பு உள்ளது. ஆகவே அவர்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. உயர்ந்த பயனை பெறுவதற்கான அறிகுறிகளை நம்பிக்கையை பெருக்குகிறது. எவருக்கு என்பால் அளவு கடந்த காதல் அன்பு உள்ளதோ அவருக்கு இதுவரை கண்டிராத கெட்டிராத அனுபவத்திலும் வந்திராத புதியதான ஒரு அனுபூதியான முதிக்கிறது. அப்பொழுது அந்த அனுபூதியில் அவருக்கு திடீரென்று உடலில் ஒரு நடுக்கம், வியர்வை, கண்களில் நீர், குரலில் தழுதழுத்த நிலை மற்றும் பேரானந்தம் முதலிய பாவங்கள் அந்த மனநிலை அடிக்கடி தோன்ற ஆரம்பிக்கின்றன. இவ்விலக்கணங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒன்றொன்றாகவோ அல்லது அனைத்தும் ஒரே நேரத்திலோ கூட தோன்றலாம் என்பதால் தோன்றும் இந்த அன்பு மந்தநிலை, மத்தியம நிலை, உத்தம நிலை என்பதை கொண்டு அடியார்களிலும் மந்தர், மத்தியமர், உயர்ந்தவர் என்கிற அடையாளங்களை கண்டுகொள்ளலாம். இரும்பு தீயில் காய்ச்ச சிவப்பாகிறது. அப்பொழுது இரும்பாக மட்டும் இருப்பதில்லை, பழுத்ததாக இருக்கிறது. அதே போல எனது திருவருள் கிடைத்ததும் அவன் மனிதனாக மட்டும் இருப்பதில்லை, எனது சுரூபமாகவே ஆகிவிடுகிறான். மற்ற மனிதர்களைப் போல கைகால்கள் முதலியன கொண்டவர்களாக சாதாரண மனிதர்களைப் போல காட்சி தந்தாலும் உண்மையில் அவர்கள் ருத்ரர்களே. அவர்களும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தானே என்று அறிஞர்கள் கேவலமாக இலக்காரமாக நினைக்கக்கூடாது, இகழக்கூடாது. எந்த அறிவினி அவர்களை சாதாரண மனிதர்களாக எண்ணி இகழ்கிறானோ அவன் தனது ஆயு, செல்வம், குலம், ஒழுக்கம் ஆகியவைகளை இழந்து நரகத்தில் விழுகிறான். பல சொல்லி என்ன? எப்படியாவது ஏதாவதோர் உபாயத்தை வெளியே ஏற்றி என்மேல் சித்தத்தை ஈடுபடுத்துவதே நலம் பெறுவதற்கான ஒரே வழி. எப்படியாவது ஏதாவதோர் உபாயத்தை ஏற்று என்மேல் சித்தத்தை ஈடுபடுத்துவதே நலம் பெறுவதற்கான ஒரே வழி. உபமன்யு முனிவர் கூறுகிறார், இவ்வாறு நீலகண்டனாகிய சிவபிரானை மூலகங்களும் நன்மை பெற வேண்டி ஞான நெறியின் கருப்பொருளை சுருங்க கூறியுள்ளார். இந்த மெய்யறிவான விஞ்ஞானத்தை விளக்க வந்தவைகள்தான் வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் மற்றும் அனைத்து வித்தியைகளும். இந்த சிவஞானமான மெய்யறிவு கூறுவது என்னவென்றால், ஞானம் அறிய வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது, அதற்கான தகுதி, அதை அடைய சாதனை, அதனால் பெறும் சாத்தியம் என்கிற ஆறு பெறுதற்கு அரிதான பெரும்பேறர்களை பற்றிய சுருக்கம்தான். இந்த சிவஞானமான மெய்யறிவு கூறுவது என்னவென்றால், ஞானம் அதாவது அறிவு, அறிய வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது அதாவது அனுஷ்டிக்க வேண்டியது, அதற்கான தகுதி, அதை அடைய வழி அதாவது சாதனை, அதனால் பெறும் சாத்தியம் அதாவது அடைய பெறும் பயன் என்கிற ஆறு பிறர்க்கு அரிதான பெரும் பேர்களை பற்றிய சுருக்கம்தான். ஸ்ரீ கிருஷ்ணா, குருவிடமிருந்து பெறப்படுவது ஞானம். அறிய வேண்டியது பசு, பாசம், பதி என்கின்ற மூன்றும். அனுஷ்டிக்கப்பட வேண்டியது சிவலிங்க திருமேனி பூஜை முதலியன. தூய அன்பே தகுதி. திரு ஐந்தெழுத்து முதலிய மந்திரங்களே சாதனம். சிவநிலை சாத்தியம் அதாவது அடைய வேண்டுவது. குருவிடமிருந்து பெறப்படுவது ஞானம். அறிய வேண்டியது பசு, பாசம், பதி என்கின்ற மூன்றும். அனுஷ்டிக்கப்பட வேண்டியது சிவலிங்க திருமேனி பூஜை முதலியன. தூய அன்பே தகுதி. திரு ஐந்தெழுத்து முதலிய மந்திரங்களே சாதனம். சிவநிலை சாத்தியம் அதாவது அடைய வேண்டுவது. இவற்றை உள்ளபடி அறிவதே மெய்யறிவு அதாவது ஞானம். இவ்வாறு அறிந்தாலே அனைத்தும் அறிந்ததாகும். முதலில் தன் தகுதிக்கேற்ப பூஜை, வேள்வி முதலியன வாயிலாக வெளிப்படையான பூஜையை செய்து நன்கு பழகி பின்புதான் மானசீக பூஜையை தொடங்கலாம். எவன் ஒருவன் சிவபிரான், சிவயான இறைவி இவர்களை பற்றிய ஞான அமுதத்தை பெற்று பக்தியினால் மன நிறைவு பெற்றிருப்பானோ அவனுக்கு உள்ளும் புறமும் எங்கும் எதையும் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே மீதமில்லை. அவன் அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தவன் ஆகிறான். ஆகவே முதலில் வரிசையாக வெளியே தெரியும்படியாக அல்லது உள்ளேயே மானசீகமாக செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் விடுத்து ஞானத்தினால் நியாயமான அதாவது அறியப்படிய வேண்டி அறியப்பட வேண்டியதான உண்மையை நன்குணர்ந்து அதன் பின் உண்மை உணர்வதற்கு சாதனமாக இருந்த ஞானத்தையும் துறக்க வேண்டும். ஒருவேளை மனம் சிவனார் பக்கலில் ஒன்றுபடவில்லை எனில் கர்மங்களை செய்வதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. மனம் ஒன்றுபட்டு விட்டால் கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே அகப்புற கர்மங்களை செய்தோ செய்யாமலோ எவ்வகையிலாவது இறைவனிடம் மனதை ஈடுபடுத்த வேண்டும். ஆகவே எவனது மனம் சிவபரம்பொருளிடம் ஒன்றுபட்டு விட்டதோ, எவனது புத்தி அசைவற்று நிலையாக நிற்குமோ, அவ்வாறான சான்றோர்க்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் எங்குமே பரமானந்த நிலை ஏற்படுகிறது. எவனது மனம் சிவபரம்பொருளிடம் ஒன்றுபட்டு விட்டதோ, எவனது புத்தி அசைவற்று நிலையாக நிற்குமோ, அவ்வாறான சான்றோருக்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் எங்குமே பரமானந்த நிலை ஏற்படுகிறது. இவ்வுலகில் ஓம் நம சிவாய என்கிற திருவைந்தெழுத்தை ஓதுவதாலேயே அனைத்து சித்திகளும் நன்மைகளும் எளிதில் பெறலாகும். ஆகவே ஒப்புயர்வற்ற பெருநிலையை பெறுவதற்கு இத்திரு ஐந்தெழுத்தின் உண்மை அறிவை பெற வேண்டும்.
3: ஓம் நம சிவாய.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

ஆத்ம சுத்தியிலிருந்து அனுபவ சுத்தியும் அனுபவ சுத்தியிலிருந்து அனுபோக சுத்தியும் உண்டாகின்றன. ஆத்மசுத்தி எனப்படுவது மன தூய்மையாகும். பொருட்களின் நுகர்ச்சியே அனுபவ தூய்மையாகும். அனுபோக சுத்திக்கு அனுபவ சுத்தியே அடிப்படை. ஆக இந்த இரண்டு தூய்மைகளின் அடிப்படையில் உலகப் பொருட்கள் எல்லாவற்றிலும் சிவபிரானை காண்பதே அனுபோக சுத்தியாகும். இவ்வுண்மையை அறிவதனால் பேரின்ப தூய்மையாகிய வீட்டுலக திறவுகோல் அறியப்படுகின்றது.

எல்லையில்லாத கருணையினாலே அவிநாசி தலபுராணம் கேட்கும்படியாக சொல்லும்படியாக திருவருள் கூட்டியுள்ளது. அவனுடைய கருணையினாலேதான் வாழ்கிறோம், அவனுடைய கருணையினாலேதான் இப்ப இந்த புராணம் கேட்கிறோம். அவன் கருணை இல்லையானா உலகத்துல அற்ப வாக்கியங்களை அவலட்சணமா இருக்கிற வாக்கியங்களை வார்த்தைகளை கேட்க முடியாது. அவன்தான் பார்த்து நீங்க அந்த மாதிரி செய்ய வார்த்தைகளை கேட்காதீங்க, என்னுடைய பெருமையை கேளுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை தந்து இங்க உட்காரதுதான். நாமும் வந்து சாமான்யமா சொன்னா கேட்க மாட்டோம், அப்படி ஒண்ணும் நம்ம இழைச்சா அப்படி இந்த மாதிரி சாமி சொன்னி கேட்க மாட்டோம். என்ன காரணம்னா ஆன்மா ஆணவ மலத்தோட வெகுகாலம் கூடி இருந்தபடியினாலு அது என்ன பண்ணி இருக்கிறார் சாமி கருணையினாலே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ புண்ணிய நாம முன்ன பிறவிகளே செய்திருந்தபடியினாலு நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொஞ்சம் புத்தி உள்ளவங்க சொன்னா கேட்பாங்கல்ல, அது போல பக்குவப்படுத்தி அதுக்கு மேல என்னுடைய பெருமையை கேளுங்கள் அப்படின்னு அவன் வந்து நம்மை ஆக்கி இருக்கிறான். செவிகால் கேள்விங்களோ சிவ நம்பிற செம்பவளை எங்கோல் மேனிப்பிறாங்கிறம் எப்போதும் செவிகாங்க. அந்த வகையில இந்த அவிநாசி தலபுராணம் விரிவுரை என்பது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம், அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லையானா சுவாமியினுடைய பெருமையை கேட்க கொடுத்து வைக்காது. பல பேர் உலகத்துல இருக்கிறவன் தன் பெருமையை சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்தவங்க அவனுடைய பெருமையை கேட்க முடியாது, அவனுடைய பெருமையை கேட்கும் முடியாக நம்மை ஆக்கி இருள் சீர் இதுவனையின் சேரா இறைவன் பொருள் சீர் பொருள் புரிந்தார் மாட்டு என்பது திருக்குறள். சிவபெருமானுடைய புகழை கேட்பவர்களுக்கு இருள் சேர் இருவரையும் சேர அடுத்தா போல பிறவி வர பிறவி வர வந்தாலும் உயர்ந்த பிறவியா இருக்கும். அருணகிரிநாதர் பெருமானே என்ன மறுபடியும் ஜனனத்துல விட்டு விடாரு, மறுபடியும் ஒரு தாய் வயிற்றிலே பூந்து பறக்க முடியாது விட்டு விடாரு. அப்படி விட்டாலும் கூட இந்த மாதிரி ஒரு பிறவியை கொடுத்து கேட்கிறார் குழந்தை திருப்பூர். எப்படி சொல்றாரு பிறவியே விட்டு விடாரு, விட்டாலும் கூட இந்த மாதிரியான மனமும் தனமும் உள்ளவரை சேர்ந்தால் ஏழை பணக்காரனாவ அதுபோல சிவபெருமானை சேர்ந்த அன்மார்களை சிவமாகவே ஆக்கியுள்ளார். சிவபெருமானை சேர்ந்த அன்மார்களை நலமாய செஞ்சுட நல்லுதவும் நாம் ஒளிந்து சிவமானவாடி சிவனை சேர்ந்த அன்மார்கள். இப்ப இந்த கண்ணானது இப்ப ஒளியோட சேர்ந்து இருப்பதால் ஒளியாக இருக்கிறதுல வெளிச்சத்தோடு சேர்ந்து இருப்பதனால கண்ணு வெளிச்சமா இருக்கு, இருட்டோட சேர்ந்தா இருக்க. அதுபோல சிவத்தோடு சேர்ந்த ஆன்மாக்கள் சிவமா, அதனாலே இப்படி சிவத்தோடு சேருவதற்கு அதிலே அன்பு உண்டாவதற்கு இப்படி சிவ ஞான நூல்கள் சிவ புராணங்களை கேட்பதினாலே அதில் அன்பு அதிகம் உண்டாகும். அன்பு அதிகம் உண்டாச்சுன்னா சாமியை விட்டு பிரிய மனசு வராது, சாமியை விட்டு பிரிய மனசு வராது. அது அன்பு அதிகம் இல்லைன்னு வச்சுக்க
பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு கும்பிட்டா சேர்த்தேன் அப்புறம் என்ன அது நினைச்சது நடக்கலன்னு வச்சுக்க ஜாமியிலே போக மாட்டேன். அதனாலே அப்படி அன்பு அதிகம் உண்டாவதற்காக சாமியுடைய பெருமையை தெரிவதற்காக இந்த ஜென்மம் உயர்வதற்காக இப்படி சிவ நூல்களை சிவ புராணங்களை அவசியமாக அதில் இந்த ஒவ்வொரு தலத்தினுடைய புராணங்களையும் அந்தந்த தலங்களிலே விரிவுரை பண்ண வரும். ஆனால் இதுவரையில் அதிகமா எங்கேயும் அது மாதிரி காணும் சிறப்புடையதாக இருப்பது உயர்ந்த அதிசயம் நடந்தது. கொங்கு நாட்டில் இருக்கிற தேவார பாடல்கள் ஏழு தலங்களிலே உச்சகட்டமான அதிசயம் நடந்தது இந்த தலம். கரூர், பவானி, திருச்செங்கோடு, வெஞ்சனாக்குழல், கொடுமுடி, அவிநாசி, திருமுருவர் ஏழாச்சா, இந்த ஏழு தலங்களிலே மிக அதிசயம் நடந்தது இந்த தலத்துல. கொங்கு நாட்டில் ஏழு தலங்களிலே மிக அதிசயம். என்ன அதிசயம்? முதல வாயிலிருந்து பிள்ளைய இரண்டு வருஷத்துக்கு முந்தி உள்ளவங்கள பிள்ளைய வரவழைத்த அதிசயம் இந்த தலத்துல. அதை செய்தவர் சைவாச்சாரியம். கேட்பது நீங்க கைலாயத்திலிருந்து ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணினா என்ன பலன்? அந்த பலன் இந்த 1 மணி நேரத்தில் கைலாயத்தில் 1000 வருஷம் தவம் பண்ணினா எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த 1 மணி நேரத்தில் இந்த புராணம் கேட்கறது இந்த தலத்துல இருந்து கேட்கறதுனால அதிலே அந்த புராண ஆசிரியர்கள் முதல்ல தோத்திரம் என்று அமைப்பார்கள். விநாயகர்ல இருந்து தோத்திரம் பாடுவார்கள். அப்படி விநாயகர் தோத்திரம் பாடி சுவாமி தோத்திர அவிநாசி தோத்திரம் பாடி அதுக்கு மேலே கருமாலய செல்வி தோத்திரம் பாடி மறுபடி விநாயகர் தோத்திரம் பாடி அதுக்கு மேலே இப்ப முருகர் பெயர் தோத்திரம் சொல்றாரு. இப்ப சொல்ல போது முருகன் தோத்திரம். சிவபெருமானுக்கு பிள்ளைகள் அளவே இல்லை. சிவபெருமானுக்கு பிள்ளைகள் எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவுன்னு சொல்றது உலகமே அவருடைய பிள்ளைகள். அதுல ஒரு 4 பிள்ளைகள் விசேடமான பிள்ளைகள். 4 பிள்ளைகள் விநாயகர், பைரவர், வீரபத்தரர், முருகப்பர். விநாயகர் முதல் பிள்ளை, 2வது பிள்ளை பைரவமூர்த்தி பைரவர், 3வது வீரபத்தரர், 4வது முருகர், கடைசி பிள்ளை. இந்த 4 பிள்ளையில 2 பிள்ளை நிக்கிறதுக்காக தக்கையாகத்தை அடிப்பதற்காக வீரபத்தரர் வந்தார். தக்கையாகத்தை அடிப்பதற்காக வீரபத்தரர் வந்தார். பரமருடைய கதையை பின்னுவதற்காக பைரவர் வந்தார். தேவருடைய அகத்தை எல்லாம் போக்குவதற்காக நிக்கிரகத்தின் மூலமாக அனுக்கிறார். நிக்கிரகத்தின் மூலமாக இந்த 2 பிள்ளையும் அனுக்கிரகமாகவே வந்தது. விநாயகர் அவதாரம் கசமுகாசுரனை கொல்லுவதற்காக இல்லை, கசமுகாசுரனுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்காக. விநாயகர் கசமுகாசுரன் தேவர்களுக்கு எல்லாம் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் விநாயகர் வந்து அழிக்கவில்லை. அவனுக்கிட்ட இருந்த கெட்ட குணத்தை மாற்றி உருவத்தையும் மாற்றி தனக்கு முன்னால வாகனமா வச்சிருக்கார். ஊசிகவா விநாயகர் சொன்னார். அதே மாதிரி முருகப்பெருமான் சூரபெருமானை கொல்லவில்லை. மயிலும் சேவருமாக ஆக்கி தன்னை தாங்கும்படியாகவும் கொடியாக வைத்திருந்தார். அழிக்க இப்ப அனுக்கிரகமா அனுக்கிரகமாது அனுகிற. அதனால இந்த 2 பிள்ளையும் எங்க பார்த்தாலும் இருக்கும். விநாயகரும் முருகப்பெருமானும் எல்லாரையும் இருக்கிறார்கள், பல இடங்களிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரக மூர்த்தி விநாயகரும் சூரனும். அனுக்கிரக சூரபெருமன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் 3 பேர் அண்ணன் தம்பி. அந்த 3 பேரும் அதனால 1008 அண்டங்களை 108 யுகம் ஆண்டார். அந்த 108 யுகம் தேவர்களை எல்லாம் சிறையில போட்டாங்க. யார்? சூரன். தேவர்களை எல்லாம் சிறையில் 108 யுகம் சிறையில் நடந்தார். அதுக்கு காரணம் தக்கை யாகத்துக்கு போன பாவம். தச்சன் மீத யாகத்துக்கு போய் சிவபெருமானை இகழ்ந்துட்டு சிவபெருமான கூப்பிடறதில்லைன்னு சொல்லி இகழ்ந்து
திட்டி விட்டு அவரை நீக்கி விட்டு யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்துக்கு போய் எல்லாம் வட பாயாசம் போடுறான்னு சொல்லி எல்லாம் சாப்பிடுறேன். அதை நீங்க தக்க யாகத்தை கேட்டீங்கன்னா நம்ம கூட போயிருப்போம். அப்ப எப்படி நீங்க கேக்குறீங்களா, தச்சையான ரத்தனங்கள் மலைமலையா பூஞ்சிருக்கும், ரத்தனம் நவரத்தனங்கள், தங்கம் மலைமலையா பூஞ்சிருக்கும், தங்க கட்டிகள். அதே மாதிரி உயர்ந்த பொருள் அத்தனையும் மலைமலையா பூஞ்சிருக்கும். தத்த யாகத்துல போனவர்கள் எல்லாமே சாப்பாடு அவங்களுக்கு என்ன பிரியமா இருக்குதோ அத்தனை வகையான சாப்பாடு. அந்த சாப்பாடு சாப்பிடுறது இலையில இல்ல, வெள்ளித்தட்டில் இல்ல, தங்க தம்பாளத்துல சாப்பிடுறோம். தங்க தம்பாளத்துல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு தங்க தம்பாளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ஏது கவர்மெண்ட் அதுக்கு மேல சாப்பிட்டு விட்டு தம்பாளத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கு மேல இந்த ரத்தனா தங்கமெல்லாம் மலைமலையா குஞ்சுது, அது எவ்வளவு வந்தாலும் வாரி மூட்டை வச்சுட்டு வரலாம். அதுல இந்த அந்த யாகத்துக்கு போனது தனியா போன ஆளு இருக்கிறேன், வீட்டுக்காரியோட நின்று சோடியா போனது இருக்கு, தனியா போனவனு இருக்கிறேன், வீட்டுக்காரியோட போனவனு இருக்கிறான். வீட்டுக்காரியோட போனவன் புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் இந்த யாகத்துக்கு போனவன் என்ன பண்ண தெரியுமா, சாப்பிட்டு அவ ஒரு மூட்டை அவ ஒரு மூட்டை. இந்த ஒத்தையா போனவன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமாந்து போன அப்பவனை சொன்ன கேட்டால வாடி போயிட்டு வரலாம், அந்த யாகத்துக்கு வரமாட்டேன்ட்டாள். இப்ப வந்திருந்தா அவ ஒரு மூட்டை நம்ம ஒரு மூட்டை ஓடுவோம். அதனால அப்பேற்பட்ட யாரும் பிரம்மதேவனுடைய புத்தர் அந்த யாகத்துக்கு தாமதம் தற்போது சாமி சக்கரதி பதுமதி அல்லாத எல்லாமே அந்த யாகத்துக்கு வந்துருக்கு. தேவபுரத்தில் இருக்கிற அத்தனை சொல்லும் படும். இப்ப நம்ம மாதிரி கடையில பொருளை வாங்கி யாகம் பண்ணலாமா? இப்ப நம்ம யாகம் பண்ணா கடையில நம்ம சத்திக்கு தேர்ந்தவாறு வாங்கி பண்ணுவோம், அப்படி இல்லை. தேவலோகத்தில் காமதேவன் கர்த்தர விருட்சம் சுரபி சிந்தாமணி சங்கநிதி பதுமநிதி ஐராவதம் எல்லாம் திருச்சு. அது ஒண்ணு இருந்தாலே கற்பக விருட்சம் ஒண்ணு இருந்தாலும் காமதேவன் ஒண்ணு இருந்தோம் அத்தனையும் வந்துருச்சாப்பாங்க. தங்கத்துக்கு ரத்தனத்துக்கு என்ன வந்தது? அதனால அவ்வளவு சிறப்பான யாகம் பண்ணியபடியினாலே தேவர்கள் எல்லாம் அந்த யாகத்துக்கு போட்டான். சிவபெருமானை இழந்து விட்டானே, அவன் யாகத்துக்கு போகப்படாதேன்னு நினைக்காம எல்லாம் போட்டான். அந்த பாவம் தான் அது அந்த யாகத்துல எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கும். தீராம சூரபெருமான் மூலமா உருட்டையும் சிறையில் இருந்தார். சிவனை இழந்தவருடைய வீட்டுல போய் பாயாசம் சாப்பிட்டு சிவபெருமான இழந்தவருடைய வீட்டுல போய் பாயாசம் சாப்பிட்டதுனால உருட்டையும் சிறையில் இருந்தார். சூரபெருமானை விட்டு தண்டிக்கு வச்சார். சூரபெருமான் வந்து சிவபெருமான் தான் தண்டிக்கு வச்சார். பாவம் தொலைக்கும். நம பார்வதி அதனாலே அந்த தேவர்கள் சிறையிலே கடந்து அளவில்லாத வேதனை அடைந்தார். அதுதான் நல்ல புறம், அதுதான் அந்த துன்பம் தாக்க முடியாத தேவர்கள் எல்லாம் ஜெயமாடத்தில் முறையிட என் மூலமாக ஒரு புத்திரன் வருவார், அவன் மூலமாக உங்களுக்கு துன்பம் தீரும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணினார். அதே மாதிரி முருகன் சிவனே முருகனாக வந்தார். சிவனே ஈசனே அவர் ஆடலால் மகவை ஆயினந்தான். ஈசனே அவர் ஆடல ஆடல திருவிழை ஆடலனால குழந்தைய மாதிரி இருந்திருக்கிறார். முருகன் சின்ன பிள்ளை அப்படி முருகன் வந்து தேவர்களுக்கு இருந்த துன்பத்தை தீர்த்தான். அந்த சூரபெருமானை பரமாவனால வெல்ல முடியாது, விஷ்ணுவால வெல்ல முடியாது, இந்திரனால வெல்ல முடியாது, வேற யாராலும் வெல்ல முடியாது. சுவாமி வரம் கொடுக்கும் போது அப்படித்தான் சொல்லி கொடுத்தார். எம்முடைய சக்தி எல்லாமே உங்களை யாராலும் வெல்ல முடியாது. சூரபெருமானுக்கு வரம் கொடுக்கும் போது எம்முடைய சக்தி எல்லாம் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. அவனுடைய சக்தி தான் முருகனாகும். சக்தி வேறு அருணகிரிநாதன் பாடுறாரு வேல் விருத்தத்துல முருக பெருமானிட்ட தேவர்கள் எல்லாம் வண்டினார்களாம். பெருமானே உருத்தரனுடைய சொல்லாயுதமும் இந்திரனுடைய வச்சராயுதம் மகாவிஷ்ணுடைய சக்கராயுதமும் சூரபெருமனை வெல்லாது, உன்னுடைய வேலாயுதம் தான் வெல்லும். அதனாலே அந்த வேலாயுதத்தை விட்டு அந்த சூரபெருமனுடைய அக்கிரமத்தை அழித்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களா தேவர். அதை சொல்றாரு அருணகிரிநாதர்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வேதங்களை காசத்துல வச்சு காப்பாத்திரம் நினைக்க கூடாது. எத்தனையோ பேர் இந்த செல்லுலயே திருமுறை இருக்கிற புஸ்தகமே யூஸ் பண்றது இல்லை. சைவம் டாட்ல எல்லா திருப்பதியும் இருக்குது. இது சார்ஜ் பண்ணிட்டா புத்தகம், இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, இதுக்கு சார்ஜ் பண்ணிட்டா புத்தகம் வேணும். இதை சட்டப்பேரில் வச்சுக்கிட்டு போனால் எல்லாம் எடுத்துடுறான், மெட்ராஸில் கட்டுன்னு எடுத்துடுறாங்க எல்லாரும். ஈஸியாக இருந்தால் நம்ம தப்பிக்கலாம், மருந்து பிடிச்சா அடிச்சு எடுத்துருவான். இதனால ஆபத்து தான் அழிக்கும். இதை பார்த்துட்டு இருந்தால் கண்ணு வலிக்கும். இந்த புத்தகத்தை எவ்வளோ நேரம்னா பார்த்து படிக்கணும். ஆகவே கேசட்டில் வேதம் இருக்கும் போது நினைக்க கூடாது, வேதம் போதுகிறது அந்த அளவுக்கு வேணும். அதுக்காக சொல்றேன், ஒரு உயிருள்ள பொருள் வேதத்தை ஓத வேண்டும், அதான் அருள். அந்த வேதியர்களை நீ மதிக்க தவறிய காரணத்தினாலே வேள்வி பயன் துன்றியது, மழையை பெய்யலன்னு சாமி சொன்னாரு. அப்புறம் தன் தவறை உணர்ந்து கொண்டான். ஆகவே எல்லாரும் வாழ்வதற்கு தான் ஒரு ஊர் இருக்கு, எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரு ஊர்ல இருக்கணும், அதுல அந்தவர்கள் இல்லாத இருக்கக்கூடாது. இந்த ஊரில் அவர்களிடத்து வேதத்தினுடைய பொருளை ஆராய்கின்ற தகுதி வாய்ந்த அன்னவர்கள் இந்த ஊரிலே வாழ்கின்றார்கள் என்று சொன்னார். அழ மறை தேர் அன்னவர்கள் பயின்றுள்ளது அவ்வூர், பயின்றுள்ள ஊர். தாவு ஊர் விடையேறி தங்கிய ஊர், ஊர் விடை தாவும் ஊர் விடை, பெருமான் ஊர்கின்ற விடை இருக்கின்றதே அது எப்படி போகுது, நொண்டி நொண்டி போகல, அது புலி போல பாய்ந்து போகின்ற விடை. சாமி வர ரிஷபம். ஏன் அப்படி சொல்றோம்னா, மயிலே ஆண்மையில் அழகானது, பெண்மையிலே விட ஆண்மையில் அழகானது. அழகு காரணமாக அந்த ஆண்மையிலுக்கு ஒரு பெண்மையும் உண்டு. முருகன் இருக்கின்ற மயில் ஆண்மையிலுக்கு ஆண்மையினுடைய அழகை கொண்டு, ஆனா பூமியில் இருக்கிற ஆண்மையினுடைய குற்றமாகின்ற அந்த பெண்மை நலம் இல்லாமல் அது அசுரர்களுடைய உரத்திலே பாய்ந்து கிழிக்கின்ற போராட்டம் உண்டு. முருகன் இருக்கின்ற மயில் மட்டும் அதுபோல சாமி ஊர்கின்ற விடை கொல்லையிலே மேய்கின்ற விடை போல நினைக்கக்கூடாது. அது சிறப்பான விடை, அது தாவும் ஊர் விடை. அது ஊர்கின்ற விடை, தாவுகின்ற விடை. அது எதிரை நோக்கி தாவுகின்றது சொன்னா, அறமே வடிவாகிய அந்த ரிஷபம் அறத்திற்கு புறம்பாக இருப்பவர்கள் நெஞ்சு நெடுங்கும் வண்ணம் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் தருது, மரத்தை நோக்கி பாய்கின்றது. இரவார் வெறுவ ஆர்கின்ற தார் விடை என்று திருவாசகம். அறநெறியிலே பொருந்தாதவர்கள் அஞ்சும் வண்ணம் அவர்களை நோக்கி பாய்கின்ற விடை, அதான் தாவும் ஊர் விடை. அந்த ஊர் விடை ஏறுகின்ற பெருமான் யாரு, சிவபெருமான். தங்கிய ஊர் பரமேஸ்வரன் அங்கு கோயில் கொண்டிருக்கிறார். கோயில் ஊரிலே குடியிருக்க வேண்டாம், அது ஒரு சிவஸ்தலம் சொன்னார். நம்ம குருநாதர் பிறந்தது ஒரு சிவஸ்தலம், தங்கிய ஊர். அங்கு உறையும் தேவர் ஊரிலும் மென்மை சிறந்த திருவாத ஊர். அங்கு உறையும் தேவரூர், அங்கு இருக்குதே ஒரு தேவரூர், இது கற்பக நாடு இந்திர பட்டணம். அதை விட பூமியில் இருக்கிற இந்த வாதவூரே உயர்ந்தது. இந்திரன் வாழ்கின்ற சொர்க்கத்தை விட பூமியில் இருக்கின்ற இந்த திருவாதூரே மேன்மை சிறந்தது என்று திருவாதூரை பற்றி சிறப்பாக சொன்னான். அது ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு தெய்வம் அந்த வேதபுரீஸ்வரரை வழிபட்ட காரணத்தினாலே அந்த திருவாதூருக்கு ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு பெயர், வழிபட்ட அந்த தெய்வத்தின் பெயர். கலியுகத்திலே காற்று வழிபட்டது, வாயு பகவான் வழிபட்டார். வாதம் என்றால் காற்று, காற்று வழிபட்ட காரணத்தினாலே இந்த கலியுகத்திலே அந்த ஊருக்கு திருவாத ஊர் என்று பெயர். பெருமானுக்கு வாதபுரீசன் என்று பெயர். அந்த பெருமானுடைய பெயரை தான் அந்த ஊரிலே பிறந்த நம்முடைய குருநாதருக்கு பெற்றோர்கள் வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இட்ட இயற்பெயர் வாதபுரீசன் என்பது, அதுதான் வாதவூர் அடிகள் என்று நம்ம சொல்றோம். அந்நகரின் மறையோரில் அருள் புனை மாத்தியர் குலத்து தன்னிகரில் செய்வதெறி தலைவனவன் தனித்தேவி மின்னடையாள் திருவயிற்றின் வெண்கொடி பங்கினருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார். அந்நகரிலே திருவாதூரிலே மறையோரில் வேதியர்களிலே அருள் புனை பெருமானுடைய திருவுளை நன்றாக பெற்றிருக்கின்ற மாத்தியர் குலம், மாத்தியர் என்பது ஆமாத்தியர் குலம். தமிழிலும் வடமொழியிலும் பொதுவான இலக்கணத்திலே ஒன்று என்னன்னா, ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தை விட்டுவிட்டும் சொல்லை பயன்படுத்தலாம். உமாபதி என்பதை மாபதி என்று பயன்படுத்தலாம், ஸ்திரியம்பகன் என்பதை திரியம்பகன் என்று பயன்படுத்தலாம். முதல் எழுத்து விடலாம், அதுக்கு முதல் குறையின்னு சாங்ஷன் இருக்கு. ஆமாத்திய குலத்தை மாத்தியர் குலம் என்று சொல்றார் இந்த இலக்கணத்தின்படி. ஆமாத்திய குலம் என்று என்னன்னா அந்தனரிலேயே ஒரு பிரிவு, அதுதான் மறையோரில் அருள் துணை மாத்தியர் குலம். வேதம் படைத்த அந்தனர்களிலே ஒரு குலம். அது என்ன குலம்னா, தொன்று தொட்டு அந்த குடி அந்த வீடு மன்னனுக்கு மந்திரிகளை சப்ளை பண்ற வீடு. ஆள் எடுக்கணும்னா மந்திரி பதவிக்கு ஆள் எடுக்கணும்னா அந்த வீட்டுல யாரும் இல்லைன்னா தான் வெளியில எடுப்பாரு பாண்டியர். அந்த வீட்டுல தகுதி வாய்ந்த ஒரு ஆள் இருக்கிறான்னா அவனை எடுத்துக்கலாம், அந்த வீடு வேகன்சிக்கு அவர் எடுத்துப்பாரு. அப்படி அமைச்சு தொழில் செய்பவருக்கு வடமொழியில ஆமாத்தியர் பேர். அமைச்சல் அமைச்சு தொழில் தான் ஆமாத்திய தொழில், அந்த அதை தொழிலாக செய்பவர்கள். அதே போல சேனாபதி தொழில் ஒரு தொழில் உண்டு, அதையும் அண்ணன் செய்திருக்கிறார்கள். பரஞ்சோதியார் சிறுத்தொழர் என்று சொல்லப்படுகிற நாயனா இருக்கிறாரு, அவர் மாமாத்திரர் குலத்திலே தோன்றியவர். அது அண்ணனரிலே ஒரு பிரிவு, மாமாத்திரர் குலம். அது மன்னனுக்கு படை வீரர்களை கொடுக்கின்ற குலம். அண்ணனா இருந்தாலும் படைக்கலன்கள் பயின்று போரிடுகின்ற ஆற்றல் கொண்டவர்கள் அப்படி உண்டானா புராண காலத்திலிருந்து இருக்கு. துரோணர் அப்படிப்பட்டவர் தான். கௌரவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மன்னர்களுக்கு எல்லாமே படைக்கலன் பயிற்றுவித்தவர் துரோணர் என்ற ஒரு அண்ணனர் தான். என்பதனால அந்த மாமாத்திர குலம் என்று ஒரு குலம் உண்டு என்று பார்க்கணும். அந்த குலத்தில் ஆளுநர் எடுப்பாங்க. இப்ப நம்முடைய ஆர்மி இருக்குது, அந்த ஆர்மியிலையும் ராஜஸ்தான்ல சில குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பங்கள்ல இருந்து யாரு அப்ளை பண்ணினாலும் இம்மிடியட்டா பண்ணணும். ஒரு சில குடும்பங்கள் ராஜஸ்தான்ல இருந்த புத்திரர்கள், அந்த குடும்பங்களில் இருந்து ஒருத்தர் 18 வயசு ஆயிடுச்சு, என்ன இந்தியன் ஆர்மியில சேர்த்துக்கணும்னு அவங்களா அப்ளை பண்ண போறோம், அட்வர்டைஸ்மெண்டே வர வேண்டாம், அவங்களுக்கு இம்மிடியட்டா அப்பாயின்மெண்ட் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா வீரம். வீரம்னா என்ன? மரணத்தை மரணத்துக்கு அஞ்சாமை வீரம், தாய்நாட்டு பற்று வீரம். தன்னை சுட்டுட்டான் 5 நிமிஷத்துல உயிர் போக போகுது, இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எதிராளி மேல ஒரு கையறி குண்டை வீச முடியுமான்னு சிந்திக்கும் அந்த மனம். நாட்டிற்கு ஒரு தொண்டு செய்வோம், அதான் வீரம். வீரத்திற்கு இலக்கணம் அப்படின்னா எதிராளி ஒரு ஈட்டியை வீசுறான். தமிழ் இலக்கியத்துல சொல்லப்பட்டது கண்ணுக்கு நேர ஈட்டி வருது, அந்த ஈட்டியை கண்டு கண் இமைக்குமா இமைக்காதா? கண் இமைக்க கூடாது. இமைக்காம அந்த ஈட்டியை கையால பிடிச்சு வீசினவன் மேல எறியணும், அதான் வீரம். வீரத்திற்கு இலக்கணம் சொல்றார் குரு கோவிந்த் சிங், சீக்கிரனுடைய 10வது குரு. தன்னை விட வெயிட்டான வாழை ஒருத்தன் கையாளணும், தான் உடம்பு வெயிட்டை விட வாளுடைய வெயிட் அதிகமாக இருக்கும், அதை தூக்கணும். தன்னை விட வெயிட் அதிகமாக இருக்கணும், ஹைட் அதிகமாக இருக்கணும். எதிராளி குதிரை மேலே வரா, ஒரு வெட்டில் குதிரை அது மீது இருக்கிற போர் வீரர் 2 பேரும் ஈக்குவல் 50-50 ஹாஃப்ஸாக ஆகணும் ஒரு வீச்சினால. அப்படி வாழை வீசுபவன் வீரன், மரணத்தை கண்டு அஞ்சாதவன் வீரன், கடைசி உயிர் இருக்கிறவரையும் தொண்டு செய்பவன் வீரன். அந்த குடும்பம் இருக்கு. எப்படின்னா பாட்டி இருப்பார், அவங்க தாத்தா செத்து போயிருப்பார் சண்டை போட்டு, பிள்ளையும் செத்து போயிருக்கும், பேரனுக்கு 18 வயசுன்னு சொல்லுவா, ஓ சைன்யத்தில் சேருன்னு சொல்லுவா, பாட்டி சொல்லுவா, அதான் வீரம். அப்படிப்பட்ட அப்படி ஒரு பயிற்சியினால சில குணங்கள் இருக்கு. அமைச்சனாக இருக்கின்ற பண்பு, அமைச்சனுக்கு ராஜ விசுவாசம் வேணும், பயப்படாம ராஜாவுக்கு நல்லது என்று சொல்லணும். நீ பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு உரிமை வேணும், பிரிவிலேஜ் வேணும். ஒரு குடும்பத்திலிருந்து வந்தால்தான் அந்த பிரிவிலேஜ் வரும். சம்பளத்துக்கு அமைச்சரா வந்துட்டா அந்த வீரம் வந்துடாது. பாண்டியனே உன தப்பு பண்ண போறான், நீ பண்ற தப்பு பண்ணாதன்னு மந்திரி சொல்லணும். அந்த கட்ஸ் அவனுக்கு எப்படி வரும்னா, அவன் அப்பனும் தாத்தாவும் அதே பாண்டியனுக்கு வந்து மந்திரி தொழில் செய்திருந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. விளைவிச்சை கல்லாமல் பாகம்படும். அவ்வாறு மந்திரிகளை தருகின்ற குலத்திற்கு ஆமாத்தியர் குலம் என்று பெயர். அந்த குலத்திலே இணையில்லாத சைவ ஆகம கல்வியோடு இவர் பிறக்கின்றார். தன்னிகரில் சைவநெறி தலைவன், இவருடைய தகப்பனார் வந்து சைவநெறி தலைவனா இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், சைவநெறி தலைவன் யாரு? தன்னிடம் வருபவர்களுக்கு தீட்சை அளிக்கின்ற சிவாச்சாரிய நிலையில இருப்பவர். சைவ நெறிக்கு தலைவனா இருக்கணும்னா, ஒரு நெறிக்கு தலைவனா இருக்கணும்னா பலரையும் ஆற்றுப்படுத்துவனா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதியில் இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய குருநாதனுடைய தகப்பனார். தகப்பனின்றி பிள்ளை இல்லை. பெரிய ஞானி ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் எல்லாரும் ஆன வாயை பிளந்துக்கிட்டு அவரை தோத்திரித்தார்களா? அவர் சொன்னாரு, நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் ஒண்ணுமே கிடையாது, என்னை பத்தி ஒண்ணுமே ஒண்ணு யாரும் பேசப்படாது. எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய அப்பாவை பத்தி சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த காலத்துல எல்லாருமே நல்ல சிவபக்தி பண்ணிருக்காங்க. சுதிராமன் பேரு பரமஹம்சருடைய தகப்பனார். அவர் அன்றாட சிவபூஜை பண்றவர். அவர் ஒரு கிராமத்துல இருக்கிறார். அந்த கிராமத்துல ஒரு மிராசுதார். அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கின்ற சில ஏழைகளுடைய வயல்களை தான் எடுத்துக் கொள்வதற்காக இந்த வயல்கள் இந்த மிராசுதாருக்கு சொந்தம் என்று பொய் சாட்சி சொல்வதற்காக பரமசுடைய தகப்பனார் நெருக்கிறார். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல கல்வி நிரம்பியவர், தத வாழ்க்கை வாழ்பவர், சிவ வழிபாடு செய்பவர். என்றைக்குமே ஒரு ஆளுடைய தகத்துக்கு தந்த மாதிரி அவருடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டு. பொய் சொல்ல சொல்றார். பொய் சொல்வதற்கு அஞ்சி மனைவி மக்களோடு கல்கத்தாவிற்கு குடிபெயர்ந்து விட்டார். யாரு? பரமஹம்சருடைய தகப்பனார். வந்தா புதுசா ஒரு ஊர்ல வந்திருக்கிறாரு, ஒரு வேலையும் கிடையாது, ஒரு ஜோலியும் கிடையாது, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு எப்படி பசிக்காத குழந்தைகளுக்கு எல்லாம். இப்பொழுது அவருடைய மருகன் தன்னுடைய தாய்மாமனுக்கு மாதம் 2 ரூபாய் அனுப்பிச்சாராம். நீங்க கல்கத்தால செட்டில் ஆற வரையும் மாசம் 2 ரூபாய் அத்தனை பேர் சாப்பிடலாம். அந்த காலம் மாசம் 2 ரூபாய் தாய்மாமனுக்கு மருமகள் பிள்ளை அனுப்புது. ஒரு மாசம் அந்த காசு வரல. வரலன்னு பரமேஸ்வருடைய அம்மா சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு என்ன ஆச்சோ, அது நோய் நொடி இல்லாம இருக்குதா, போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்க, காசு வரலங்கிறதுக்காக அனுப்பல அப்படின்னு அம்மா கருணையோடு அனுப்புறாங்க. சரின்னு இவர் புறப்படுறார். புறப்பட்டு அந்த மருமகன் இருக்கிற ஊருக்கு வர்றார். வர வழியில ஒரு வில்வ விருட்சம் துளுத்து இருக்குது, பச்சை பசேல் புதிய துளிர்கள், நல்லா பழுத்திருக்கிற அந்த வில்வத்திலே துளிர்களை பார்த்த உடனே அதனால கவரப்பட்டு காலத்திலே துளித்திருக்கின்ற வில்வத்திலே பறித்துக் கொண்டால் எம்பெருமானுக்கு அதை வந்து பூசித்து மகிழலாமேன்னு சொல்லி எதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டோங்கிறத மறந்து, குங்கிலிய கலை நாயனாத போல எதுக்காக புறப்பட்டோங்கிறத மறந்துட்டு மறந்து அந்த வில்வத்தை நிறைய அங்கவசரத்துல பறிச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை பட்டியை திறந்து பெருமானை எழுந்துள்ள பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சாராம் என்று தன் தகப்பனாருடைய பெருமையை சொல்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒரு சத்புத்திரனை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் எல்லையில்லாத தவம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய குருநாதனுடைய தகப்பனார் எப்படி இருப்பார், எல்லையில்லாத தவம் செய்தவரா இருப்பார், அப்படிதானே இருப்பார். அதை சொல்றாரு, தன் நிகரில் சைவநெறி தலைவன், தனக்கு இணையில்லாத சைவ நெறிக்கு தலைவன் என்றால் பிறரை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு சிவாச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவன் தனி தேவி, அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி போகுது லிங்க். ஒரு நல்ல சிவனடியாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண் புண்ணியம் பண்ணிருக்க வேண்டும், நிறைய திருமணம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா புண்ணியம் பண்ணிருக்கான் அந்த கல்யாணம் ஆவல். என் கொங்கை நீ நண்பர் அல்லாதோடு சேர்க்க அப்படின்னு வயசான ஆம்பளைகள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. யார் பாடணும், திருமணமாக வேண்டிய பெண்கள் பாட வேண்டும், அடியார்களே எங்களுக்கு கணவன்மார்களாக வர வேண்டும். எங்கொங்கை இங்கு நண்பர் அல்லாதவள் சேர்க்க, எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க, கங்குல் பகலிங்கன் மற்றொன்றும் காணற்க என்று இவ்வாறு யார் பாராட்டி பாடுகின்றார்களோ அவர்களுக்கு பெருமாட்டி என்ன அருள் பண்றான்னா, சிவனை வழிபடுகின்ற ஒரு அடியவன், அந்த அடியவனுக்கு உற்ற துணையாக இருந்து இருவருமாக கையிலை கேட்டுகின்ற தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தன்மை வழிபடுகின்ற பெண்களுக்கெல்லாம் குணம் நிரம்ப செய்கின்றாள். பின்னால் உழவன் ஏரி குளங்களிலே நிறைந்திருக்கின்ற நீரினை உழவிற்கு பயன்படுத்தப் போகிறான். பின்னால் இவன் பயன்படுத்தப் போகின்றான் என்பதற்கு காரணமாக திருள் என்ன செய்கின்றது, முன்னால் மழை பெய்து ஏரி குளங்களை நிரப்புகின்றது, பின்னால் தான் உழவன் பயன்படுத்தப் போகின்றான் ஏரி குளத்தில் இருக்கின்ற நீரினை, ஆனால் முன்னாலேயே திருவுருள் மழை வடிவத்திலே வந்து ஏரி குளங்களை நிரப்புகின்றது, பின்னால் தான் கணவன்மார்கள் நம்மை பயன்படுத்தப் போகின்றார்கள், கைப்பிடிக்கப் போகின்றார்கள், இருந்தாலும் முன்னாலேயே நமக்கு நல்ல குணங்களை அப்பா கொடுத்துருந்தார். முன்னி சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டடையின் பின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பி சிலம்பி திருவம் என்ன சிலவிலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிலா என் கோவானந்தற்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள். பிராட்டி என்ன பண்றா, தண்ணீர் பிரிவிலா என் கோவான், சாமி வேறு இல்ல அவள் வேறு இல்ல, அவளை விட்டு பிரியாத பெருமான், தன்னை விட்டு பிரியாத பெருமானை வழிபடுகின்ற ஒரு சிவனடியான், அவன் சுகமா இருக்கணும், அவன் இன்பமா இருக்கணும், கல்யாணி மாறனை போல நினைத்ததெல்லாம் நடக்கணும். அவனுக்கு வீட்டுல ஒரு அரிசி இல்லாம அவன் வந்து விருந்து உபசாரம் செய்யணும் எப்படி முடியும், இல்லாதின்றி இல்லை என்பதற்காக தண்ணீர் பிரிவிழா என் கோமானந்தற்கு முன்னி அம்பாளுக்கு ஒரே விஷமம் கவலை, சிவனடியார்களை பற்றியே அவளுக்கு கவலை, பொறுப்பல்லா தன் பிள்ளைகளை பற்றி தான், இந்த அடியார்களுக்கெல்லாம் நல்ல வீட்டுக்காரியா வரணுமே என்று பாகம் பிரியாது எடுத்துருக்கிறார். இந்த அடியார்களுக்கெல்லாம் நல்ல வீட்டுக்காரியா வரணுமே, தண்ணீர் பிரிவிழா என் கோமானந்தற்கு முன்னி அந்த கவலையினால முந்துதல் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருள், இந்த அம்பாளை வழிபடுறதுனால இந்த அம்பாள் என்னமோ நமக்கு அனுகிரகம் பண்ணான்னு நினைச்சு ஏமாறக்கூடாது. பெண்களாகிய நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணவே மாட்டா, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது அவங்களுக்கு அனுகிரகம் பண்றதுதான் என்று திருவம்பாவை சொல்லுது. நீலரக்க நாயனார் தன் மனைவியினுடைய பேரன்பினை கருதாது அந்த மனைவினை நீத்தார். கடவுளே கனவிலே வந்து இங்க பாருப்பா, உன் மனைவியினுடைய வாய் எச்சில் கலந்த அந்த காற்று இருக்கின்றது, அது இந்த சிலந்தியினுடைய விஷக்கடிக்கு மருந்து போலும், அந்த எச்சில் காற்று பற்ற இடமெல்லாம் கொப்பிடிக்கல, அது படாத இடமெல்லாம் கொப்பிடிச்சுப்பார் என்று காட்டினார். அப்படி பேரன்பு கொண்டு ஒழுகிய அந்த பெண்ணை திருத்தின தொகையில சொல்லாம அவளை கைப்பிடித்த நீலக்கரை ஏன் திருத்தினர் சொன்னாரு, நீலக்கரை தான் அடிமை சொல்லப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்கு, மேலெழுந்தவரையா பார்த்தா சூப்பர் பிஷியல், மேலெழுந்தவரையாக பார்த்தா அந்த அம்மையாருடைய அன்பு அதுல குற்றம் இல்லை, ஆனால் நாயனார் வந்து அந்த அன்பினை கருதாது செயல்பட்டாரே தவிர நாயனார் தகுந்தவர் அல்லார். நாயனாருடைய தமமும் புண்ணியம் தான் அதிகம். அந்த தமம் புண்ணியத்தின் பலனாக தான் இந்த அம்மா கிரகணம் பெற்றுக்கிறார். ஆகவே அவருடைய தவம் தான் அதிகமான கர்மத்தினால அவர் தான் கிரகணம் பண்ணியிருக்கு. என்றைக்குமே நாமெல்லாம் நம்மை கைப்பிடித்தவருடைய கைக்குள்ள அடக்கம், அதுக்கு வெளியில் நாம கிடையாது. கைப்பிடித்தவருடைய கைக்குள்ள நாம இருக்கிறோம். அவர் எங்க போறாரோ அங்க நம்ம போக போறோம். நீல நக்கர் கையில இருக்கு போனா நாமும் கையில நீங்களும் போக போறோம். நாம வெளியில நக்க போறதில்லை, தேங்க போறதில்லை. என்பதனால இந்த சைவநிதி தலைவராக இருக்கின்ற திருவாரூருடைய தகப்பனாகின்ற ஒரு பெரிய தவம் கொண்ட புண்ணியசாலி, அந்த புண்ணியசாலியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்குரிய தேவி ஒரு தனி தேவி என்றார். ஒப்பற்ற பெண், எல்லா பெண்களையும் போல இல்ல. தன் நிகரில் சைவநிதி தலைவன் அவன் தனி தேவி, மின்னலையாள், மின்னலை போன்றவள். மின்னலையாள் மின்னலை போன்ற மின்னல் வானத்திற்கு உறுதியானது, அனன்றி மறையக்கூடியது. அப்படி அந்த அம்மா எத்தனை வேலை செஞ்சாலும் ஆடவர் கண்ணிலே அகப்பட மாட்டாள். கற்புக்கு அரசி மின்னலையாள், மின்னலையாள் திருவயிற்றில் அவருடைய வயிற்றிலே மென்கொடி பங்கினன் அருளால், மென்மையான மீனாட்சி ஆகின்ற கொடி, அந்த கொடி ஒரு பங்கிலே கொண்டிருக்கின்ற சொக்கநாத பெருமானுடைய அருளினாலே தென்னவன் செங்கோன் முதல்வர், தென்னனுடைய செங்கோலுக்கு முதல்வர் காரண கர்த்தா. முதல் என்றால் காரணம், பொருள் முதல், முதல் என்றால் காரண பொருள், காரண கர்த்தா. பாண்டியன் நாட்டை நன்றாக ஆழ்கின்றான்னு சொன்னா அது பாண்டியனுடைய கித்தாப்பு இல்ல, பாண்டியனுக்கு பழிபராம நாட்டை ஒழுங்கா ஆள்றார் மந்திரி. ஜனாதிபதிக்கு கெட்ட பேர் வராமல் பிரதம மந்திரியும் அந்த மந்திரி சபையும் செயல்படணும். ஒரு தவறான சட்டத்தில் ஜனாதிபதி கழித்து வாங்கிட்டா கெட்ட பேர் ஜனாதிபதிக்கு போடும். ஆட்சி நடத்துறது உண்மையான யாரு? நம்முடைய திருவாரூர் என்ன ஆட்சி நடத்தப்படுறாரு? தென்னவனுக்கு பழிப்பாவம் சேராமல் ஆட்சி நடத்தப்படுறேன். அப்ப தென்னவன் செங்கோன் முதல்வர், தென்னவன் செங்கோலுக்கு காரணமாக இருக்கின்ற இவர் திரு அவதாரம் செய்தார், தோன்றிய அருளினார், பிறந்த அருளினார். பொய்மையா உலகின் மாயம் பொங்கிலுள்ள அன்னோர் தம்மை ஆள் நலகில் தள்ளும் சமய தாரகை மழுங்க, எம்மையாழ்வையானந்தர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரன் உதயம் செய்தார். ஞான தினகரன், ஞானமாகின்ற சூரியன், தினம் என்றால் நாள், கரன் என்றால் சைவவன், நாளினை உண்டாக்குபவன். ஒருவன் இரவினை உண்டாக்குகின்றான் திங்கள், இன்னொருவன் பகலை உண்டாக்குகின்றான் பகலவன். தினகரன் என்றால் பகலவன், ஞான தினகரன், ஞான வடிவமாகின்ற சூரியன், ஞான சூரியன். இந்த தமிழ்நாட்டினுடைய சைவ வானத்திலே ஞான சூரியனாக திருவாதிரைகள் தோன்றினார். இந்த ஞான சூரியன் தோன்றியதுனால என்ன உண்டாற்று? இருள் நீங்கியது, நட்சத்திரங்கள் ஒளி வழங்கின. அண்ணாமலையார் அடிக்கமரம் சிந்திரஞ்சும் மின்னோர் முடியின் மணித்தொகை வீரத்தார் போல் கண்ணார் எருவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி வழங்கி தரவிகள் தாமகல. சூரியன் உதிக்கும் போது கார் கறக்கும், தாரைகள் அகலும் பழுங்கும். அந்த திருவம்பாவை நினைச்சுக்கிட்டு இங்க பாடுறார் கடவுள் மாமுனிவர். நம்முடைய திருவாரூரடிகள் என்ற சூரியன் வானத்திலே, சைவ வானத்திலே ஞான சூரியனாக உதித்த உடனே பொய்மையாம் மாய பொங்கிலுள் அகன்றது, உலகம் பொய்னு சொன்னார். பொய்மையாம் உலகம், ஆம் என்றால் ஆதல், மேடாக அர்த்தம். இந்த மேசை மரத்தினால் ஆயது, மரத்தால் ஆய மேசை. இந்த இருக்கை பிளாஸ்டிக்கினால் ஆயது. உலகம் பொய்யினால் ஆயது, பொய்மை ஆம் உலகம், பொய்யினால் ஆயது. இதை நாம சைவராயிருந்தா ஜாகிரதையா தெரிஞ்சுக்கணும். உலகம் பொய்னு பல பேர் சொல்றாங்க, அவங்க சொல்ற மாதிரி நாம சொல்லல, நானும் உண்மையா சொல்றோம். எப்படி சொல்றோம்னா இல்லாததுங்கிற பொருள சொல்றாங்க எல்லாரும். உலகம் பொய்னு சொல்லும் போது இல்லாததுங்கிற பொருள சொல்றாங்க. இல்லாதது என்பது பொய் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் இல்லை, பொருள் கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஒரு மளிகை கடைக்கு போறோம், போய் ஐயா சிறு கடுகு இருக்குதான்னு கேட்கணும். சிறு கடுகு அங்க இல்ல, அதுக்கு பதிலாக பெரிய கடுகு, பெரிய கடுகு இருக்குங்க, ஆனா இது நல்லா இருக்கும், இதை வாங்கிட்டு போங்க. ஏன் சிறு கடுகுக்கு ஆசைப்படுறீங்க? அது படக்குன்னு கறிக்கிட்டுமே போட்டவுடனே கறியா போயிடும், நாளைக்கே இருக்கணும். சிறு கடுகு நாளைக்கு போயிடும், பெரிய கடுகு ஸ்டார்டர், இது நல்ல கடுகு தான் வாங்கிட்டு போங்க. சிறு கடுகு இல்லாதவன் சிறு கடுகினை இல்லை என்று சொல்கின்றானா, சிறு கடுகு பொய் என்று சொல்கின்றானா? பழைய கடுகு அது சொல்றான், சிறு கடுகு என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்றானா, சிறுகடுகு பொய்னு சொல்றானா? சிறுகடுகு பொய் என்பதற்கு என்ன பொருள்னா, சிறுகடுகு என்ற ஒரு பொருளே இல்லை என்பது பொருள். சிறுகடுகினை பொய் என்று சொன்னால் சிறுகடுகு என்ற ஒரு பொருளே இல்லை என்பது பொருள். ஆகவே பொய் என்பதற்கு ஒரு பொருள் இல்லை என்பது பொருளாகாது. பொய் என்பதற்கு பொருள் வேறு. பொய் என்பதற்கு என்ன பொருள்னா, அவன் பேசுவது பொய், அதனை நம்பாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அர்த்தம், பொய் என்பது ஒருவரை ஏமாற்றும் தன்மை கொண்டது, அதான் பொய். ஒன்றை நம்பினால் நாம் உருப்பிட மாட்டோம் அப்படின்னா அது பொய். உலகத்தை நம்பினா நம்ம உருப்பிட மாட்டோம், ஆகவே அது பொருள். எதனை நம்பினால் நாம் முன்னேற முடியாதோ அது போய். உலகத்தை உண்மை என்று ஒழுக ஆரம்பித்து விட்டால் உருப்பிட முடியாது. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று உலகத்தினை பற்றி நின்றால் அது நம்மை முன்னேற விடாது, உண்மைக்குள்ள அடைய முடியாது. உலகத்தை பயன்படுத்தலாம், பற்றியில் இருக்கக்கூடாது. பயன்படுத்துதலுக்கும் பற்றினத்திற்கும் என்ன வேறுபாடு? ஒருவர் வேலையை விட்டுட்டார், மாசம் 50,000 சம்பள வேலையை விட்டுட்டார், வீட்டுக்கு வந்து சொல்றார், வீட்டுக்காரிட்டார், இன்னிலிருந்து ஜாலி வேலையை விட்டாச்சு, அவள் எப்படி இருக்கும்? பகீருக்கும். ஐயோ, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது? ஏண்டி பயப்படுற? 1,00,000 வேலை வந்திருக்கு, அதனாலதான் இந்த வேலையை விட்டேன். அப்படி ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க? நீ என்ன, நீ எப்படி பயப்படுறன்னு பார்க்கணும். அதுக்கு ஒருவன் இந்த வேலை உதவாது என்று விடுகின்றான், இன்னையை பயன்படுத்தி இருக்கின்றான், அதை விடும் பொழுது பற்று இருந்தால் விட முடியாது. ஐயோ, இந்த வேலையை, அந்த வேலை மீது பற்று உண்டாகி இருந்தால் வேலையை விட முடியாது. அந்த வேலையை பயன்படுத்திருக்கிறான், இன்னி வரையும் ஒழுங்கா உழைச்சிருக்கிறான், அவன் ஏமாத்தி உழைக்கல, அவன் ஒழுங்கா உழைச்சுதான் நல்ல சம்பளம் வாங்கியிருக்கிறான். எங்க குருநாத சொல்லுவார், பத்தண்டா 10 ரூபாய் சம்பளம் வாங்கினா 20 ரூபாய்க்கு உழைக்கணும். உடம்பு சரியில்லைன்னு சிக்கிலு ஒன்று போடக்கூடாது. அப்பப்ப அம்மா சித்தி பெரியமாவெல்லாம் சாரடிக்கப்படுது, கடவுளுக்காக கூட பொய் சொல்லி கடவுள் வழிபாடு செய்யக்கூடாது. என்ன கடவுள் உண்மை வடிவினர், சிறிது கூட பொய் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழும். அப்ப 50,000 ரூபாய் வேலையை ஒருவன் பயன்படுத்தி இருக்கிறான், உண்மையாக உழைத்திருக்கிறான், ஏமாத்தல, ஆனால் அதனை சிறிதும் கூச்சம் இல்லாமல் விடுகின்றான். என்ன காரணம்னா, பற்றின்மை காரணமா? ஆகவே ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு அதன் மீது பற்றி விளைய வேண்டும் என்ற தேவை கிடையாது. கூத்தன் வேறு, அவன் போடுகின்ற கோலம் வேறு. எந்த வேஷம் போட்டாலும் ஒரு சீன் நடிச்சா 100 ரூபாய் ஒரு நல்ல கம்பெனியில சம்பளம், பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம், ராஜா வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம். அந்த காலத்துல எல்லாருக்குமே எல்லா வேஷமும் போடுறதுக்குரிய மனப்பாட பகுதி இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வரலன்னா அந்த வேஷம் இன்னொருத்தர் போடணும், எனக்கு இது தெரியாது சொல்லப்படாது. ஆனா 100 ரூபாய் தான் முக்கியம், எந்த வேஷம்னா போடலாம். ஒரு வேஷம் போடுபவன் அந்த வேஷமாக தன்னை கருத மாட்டான், வேஷத்தை எப்படி செம்மனே போடுவான். நான் அப்படி செம்மனே போடுவதற்கு அத்வீதிய பாவம் தேவையில்லை. ஒருத்த நல்ல பிச்சைக்காரனா நடிக்கிறதுக்கு பிச்சைக்காரனா இருக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு நல்ல அரசனா நடிப்பதற்கு அரசனா இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இதனை அறிந்து பற்றினை வளர்த்துக்கொள்ளாவது உலகத்தினை பயன்படுத்த வேண்டும். உலகத்தை பயன்படுத்தாது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் படைப்பினுடைய பயன் இழந்து விடுவார்கள். படி நுகராது அயல் உழப்பார்க்கு அருளாத பண்பினான் சமந்தருவர் சொன்னார். இந்த உலகத்தினுடைய படைப்பின் நோக்கியாமல் யார் இந்த உலகத்தை தீண்டாது பயன்படுத்தாது உதாசீனப்படுத்துகிறார்களோ புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் வந்து அருள் செய்வது இருக்கு. ஒரு பேங்க்ல நமக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் லிமிட், அதை நம்ம பயன்படுத்தலைன்னா அப்புறம் அந்த லிமிட்டை அவங்க தரமாட்டாங்க. சாரி சாரி, பெரிய லிமிட்டா கொடுத்தீங்கன்னா பயன்படுத்துவேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்? கொடுத்த தோனை பயன்படுத்தணும். கடவுள் நமக்கு படைத்து கொடுத்த உலகத்தை யார் பயன்படுத்தவில்லையோ, சமணர்களைப் போல புத்தர்களைப் போல, அவர்களுக்கு விளையாது. அதே நேரத்தில் அதனை பயன்படுத்துகின்ற ஒரு சிவனடியானுக்கு அந்த உலகத்தின் கண் பற்றும் உண்டாகக்கூடாது. அது பற்று உண்டாகாதிருப்பதற்கு அவன் என்ன அறிய வேண்டும்னா, அவன் சார்பு உலகச்சார்பாக இல்லாமல் சிவச்சார்பாக இருக்க வேண்டும். அந்த உலகச்சார்பு என்பது என்னன்னா, உலகச்சார்பு என்பதுதான் பொய். அதுதான் பொய்ன்னு சொல்லுது திருவாசகம். பொய் என்றால் என்ன? பொய் என்பது ஒருவனை ஏமாற்றுவது. ஒரு கொலு இருக்கு, கொலுல மாம்பழம் இருக்கு. ஒரு குழந்தை நினைக்குது ஐ, அது மாம்பழம் சொல்லிட்டு எடுத்து போய் கடிக்குது, கடிச்சா அதுல சுவை நீர் பருதுமா, சுவைக்க முடியுமா? கொலுல இருக்கிற மாம்பழம் அது மண்ணாலேயோ பிளாஸ்டிக்னாலேயோ பேப்பராலேயோ ஏதோ தான் ஆச்சு. அப்ப அது மாம்பழ தோற்றத்தை கொண்ட ஒரு பொய், ஃபேக். ஒரு 100 ரூபாய் நோட்டை கொண்டு போய் நம்ம பேங்க்ல கட்டுறோம், இந்த 100 ரூபாய் வேண்டாங்க, நல்ல நோட்டு இல்லை, இது கல்லல், 100 ரூபாய் மாதிரியே இருக்கு, பார்ப்பதற்கு உண்மையான நோட்டு போல இருந்தாலும் அது உண்மையான நோட்டு இல்லை. அப்போது பார்ப்பதற்கு உண்மையான இன்பத்தை அளிப்பது போல் தோன்றினாலும் அது இன்பத்தின் போலியே அன்றி அதிலே உண்மை இன்பம் இல்லை என்று கண்டால் அது பொய். உலகத்தில் உண்மை இன்பம் உண்டான ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு முதல் தேவார பதிகமே பதில் சொல்லிடுச்சு. இந்த உலகத்திலே உண்மையான இன்பம் இல்லை. துயரில்லங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரில்லங்கு விரமாறிய பெண்மான் இவனன்றே. துயரில்லங்கும் உலகம், உலகத்துல ஆக்சுவலா கடைசியில இந்த கதையை கட்டினா கடைசியில் நட்டம்தான் மிச்சம். துயரில்லங்கும் உலகம், ஆகவே இதில் இருப்பது இன்பத்தின் போலிதான். ஆனால் இதற்கு ஒரு காரணம் உண்டு. சாமி தான் ஏமாத்துறாரு. அது எதுவரையும் ஏமாத்துவார்னா, இந்த இவன் ஏமாறுவதை விடுத்து பெருமானை காண துடிக்கும் போது ஏமாற்றுவது நின்று போகும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு கரெக்டாக 6 மணி சாயங்காலம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும்பொழுது அண்ணாமலையாரோட ஜோதி ஏற்றப்படும். நேரிலையும் பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. அந்த 6 மணி கரெக்டாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஆகும்பொழுது உள்ளிருந்து அர்த்தநாதீஸ்வரர் ஆடிக்கிட்டே வருவார். 8th பஞ்சமூர்த்திகள் இருப்பார்கள், தங்க ரிஷபத்தில் அண்ணாமலையார் இருப்பார், மலையை பார்த்தா மாதிரி. இங்கேருந்து செல்போனில் சொல்லுவாங்க அல்லது பழங்காலத்தில் சிக்னல் தருவாங்க. உடனே மலையில் கரெக்டாக 6 மணிக்கு தீபம் ஏற்றணும்னா அந்த ஊரில் இருக்க அத்தனை வீடுகள்லையும் தீபம் ஏற்றுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, ஒரே வான வேடிக்கையாக இருக்கும். பெருமாள் உள் பிரகாரம் சுற்றி வருவார். அவர் வரும்போது ஏகப்பட்ட வான வேடிக்கையாக இருக்கும். இந்த வான வேடிக்கைக்கு என்ன பலன், இந்த வான வேடிக்கைக்கு என்ன பலன், பெருமாளுடைய திரு எழுச்சி அதை கொண்டாடுவது ஒரு பலன். எதுவும் போயின்னு நான் சொல்ல, எல்லாம் உண்டு. சாமி வரும்போது சந்தோஷமா இருக்கணும். அதனால பாடல் பாடல் வேதம் தேவாரம் போல வான வேடிக்கையே ஒரு உபச்சாரம். நாமளா காசு கொடுத்து நம்ம காசுல இவ்வளவு பட்டாசு மத்தாப்பு விட்டு நம்ம பார்க்க முடியுமா, ராக்கெட்லாம் விட முடியுமா? பொதுவில் செய்யறாங்க, ஆனந்தமா பார்க்கலாம், அது ஒரு பலன். எல்லாவற்றிற்கும் மேலான பலன் என்னன்னு கேட்டா, இந்த ஆயிரக்கணக்கான உயிர்களிலே ஏதாவது ஒரு உயிரோ இருந்தோ இந்த வான வேடிக்கையை பார்க்க விரும்பாமல் நம்மையே பார்க்கின்றனவா என்று அண்ணாமலையார் பார்க்கின்றார். அது ஒரு பலன், அது படைப்பினுடைய ஒரு பலன். வெச்சகன் வாங்காம அண்ணாமலையர் தான் வேணும், அண்ணாமலையர் தான் பார்க்கணும், வான வேடிக்கையை பார்த்தா அண்ணாமலையர் காட்சி நீங்கிவிடும் என்ற அச்சத்தினாலே அதை பார்க்க மறுத்து யாராவது ஒரு அண்ணாமலையார் அந்த கார்த்திகை தீபத்தின் போது பார்த்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் திறக்க மாட்டார்கள். அதுதான் எனக்கு பலன். ஆகவே பொய் என்று சொன்னால் இல்லை என்ற பொருள் இல்லை, அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏமாத்துதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்து. அப்ப ஏமாத்துறதுனால அது கொடியதுங்கிற பொருளும் கிடையாது. சில நேரங்களில் ஏமாந்தா நல்லது, ஒரு குழந்தை அம்மாட்ட ஏமாந்தா நல்லது, ஒரு மனைவி கணவன் ஏமாந்தா நல்லது. அவன் சொல்றான், உன்னை போல அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு பொய் சொல்றான், நீ பொய் சொல்றாய், ஆகவே எனக்கு உன்னை பிடிக்கவில்லை அப்படின்னு சண்டை போடலாமா? எனக்கு உண்மை பேசுவோன்னா பிடிக்கும், நீ பொய் சொல்லாத பிடிக்கல, அந்த பொய்யை கேட்கறதுக்குத்தான் நான் வாழறேன். அந்த பொய் நமக்கு இன்பமா இருக்குது, உன்னதான் எனக்கு பிடிக்கும், நான் உன்னோட தான் பண்ணியிருக்கேன், நீதான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு நம்ம வீட்டுக்காரர் சொல்லும் போது நமக்கு பிடிச்சிருக்குது. ஆகவே பொய்க்கும் ஒரு பலன் உண்டு, பொய் நம்மை வளர்க்கின்றது. ஆனால் எதுவரையும் வளர்க்கலாம், எதுக்கப்புறம் அதை விட்டு விலகணும்னு தெரியும். உண்ட உணவு உடலுக்கு உரம் சேர்க்கின்றது, பிறகு அது மலம் என்று கழிக்கப்படுகின்றது. அது மலமாகிய பிறகு அதை வயிற்றிலே வைக்கணும், அது மலமாகிய பிறகு அதனை வயிற்றிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் பாதத்திற்கு மலம் என்ற பெயர். எது மலமாகும், எது முன்பு உணவா இருந்ததோ அதுவே பின்பு மலமாகும். படைக்கும் போதே ஒன்று மலமாகவா இருக்கு? மலம் என்ற பெயர் சங்கத்தில் கொடுத்துருக்காங்களே, அதை போல சாதனமான ஒரு பெயரை அறியாமைக்கு கொடுக்க முடியாது. மலம் 3 விதம், ஆணவம் கர்மம் மாயை. அடிப்படை மலம் என்பது ஆணவ மலம் தான், அறியாமை தான் மலம். அறியாமையை பல சமயத்தார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், இருந்தாலும் அவர்கள் அதனை மலம் என்று கூறுவதில்லை. அறியாமையை மலம் என்று சைவம் கூறுவதற்கு காரணம், முன்பு அது உணவாயிருந்து பின்பு மலமாகின்றது, தேவைப்படுகின்றது. அப்ப இத்தனை பெரிய எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்வோம் ஒரு பெரியவன் இருக்கிறான், அவன் இது மலம் என்று உணர்த்தும் பொழுது அதில் பற்று இருக்கக்கூடாது. அப்பொழுது பற்று என்பது என்ன? பற்று 2, அகப்பற்று புறப்பற்று. அந்த பற்றுகளை திருவாசகம் பொய் என்று சொல்லினாலே சொல்லும். ஏன் பொய் என்று சொன்னால் குருநாதர் சொன்னார்னு கேட்டா, அகப்பற்று என்பது என்னன்னு என்று விசாரித்தோம் என்று சொன்னால், அதன் இலக்கணம் தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுவது அகப்பற்று. நமக்கெல்லாம் கடைசி வரையில இந்த உடம்பு நான்கிற எண்ணம் வரும், உயிர் போல வரை வீதியில அடிபட்டுட்டோம், ஒரு உடந்த குடம் போலதான் இந்த உடம்பு, இது நமக்கு பயன்படாது, ஆகவே இந்த குடம் உடைந்தால் உடையட்டும், பெருமானே என்னை உன் திருவடியிலே சேர்த்துக்கொள் அப்படின்னு கோடியில ஒரு உயிர் தான் மண்டையில அடிபட்ட போது நினைக்கும். மற்ற உயிர்கள் எல்லாம் நினைக்கும், யாராவது அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு. அறியாமை தான் இந்த உடல் என்ற பற்றின் காரணமாக நினைப்பு வருகின்றது. தான் இந்த உடல் இல்லை என்று விவேகம் இருந்தால் அந்த விண்ணப்பம் வேறு விதமா இருக்கும். நீரிலே ஒருவர் மூழ்கின்றார் நீரிலும் மரணம் ஏற்படலாம், நிலத்திலும் மரணம் ஏற்படலாம், எல்லா இடத்திலும் பெருமான் நீ இருக்கின்றாய். நான் நீரில் மூழ்கினாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும், நான் நெருப்பில் சிக்கிக் கொண்டாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். நீதான் எல்லா இடத்திலும் இருக்கிறீயே, ஒரு நிலவடக்கு மேற்பட்டு நான் பூமியில் புதைந்தாலும் நான் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். ஆகாய விமானத்துல பறந்துட்டு இருக்கும் போது வெடிச்சாலும் அங்க ஆகாயத்திலே உன் திருவடி இருக்கின்றது, நான் அங்கேயே சேர வேண்டும் என்ற பொருள் கொண்டது இந்த மந்திரம். எங்கிருந்தாலும் உன்னிடம் வந்து சேர வேண்டும். Thank you.
3: சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நீங்கள் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இதுவரை நேரமும் வர்ணாசிரம விளக்கம் பற்றி டாக்டர் அவர்கள் கூற கேட்டீர்கள். இங்கு ஏற்கனவே ரெண்டு நேயர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார்கள்.
1: அவருடைய வினாக்களை
0: எடுத்து நாங்கள் தொடர்ந்து போவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓ சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: நான் சொன்னால் நான் ஒரு தூர இடத்துல இருக்கிறேன், காமல்டன் இடத்துல இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் குணராஜ்னாம். டாக்டர் அவருடைய நிகழ்ச்சி என்ன இப்ப நீண்ட காலமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு உங்களை பற்றிய விவரங்கள் இருக்கா சொன்னால் இந்த ரேடியோ நல்லா இருக்கும். நீங்க அந்த டாக்டர் என்பது மருத்துவத்துறையிலே டாக்டராக இருக்கிறீங்களா அல்லது இந்த ஆன்மீக துறையில டாக்டராக இருக்கீங்களா? உங்களோட இடங்கள் நீங்க ரெண்டு பேரும் பற்றி ஒரு அறிய விரும்புவேன். முடிஞ்சாக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: நன்றி.
2: உங்களோட ஊர்கள் உங்களோட இடங்களை கேட்க ஆசையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு ஆற்றலான ஒரு விஷயங்களை செய்வோன்றிருக்கிறீங்க. இது ஒத்தனை பேரு பயன்படுது எனக்கு பாக்க. சில பாடங்கள் எல்லாம் நான் கேட்கணும். நானும் ஒரு ஆன்மீக துறையில வந்து ஈடுபாடா இருக்கிற
1: ஒரு
2: பாடங்கள் எல்லாம் சொல்றீங்க. நீங்க தொடக்கல இவ்வளவு எனக்கு பெரிய ஒரு மனதில் சந்தோஷமா இருக்கு.
1: என்ன
2: டாக்டர் லம்போர்னாண்ட ஒரு தடவை தெரிஞ்ச ஒருத்தர் அவர் தான் எனக்கு ஒரு இதா இருக்கு. அதை நீங்க விளங்கப்படுத்தீங்கன்னா நேர்களுக்கு நிறைய பேர் என்னோட பேர் காய்ச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ரெண்டு பேரும் உங்களுக்கு ரெண்டு பேரை பத்திய விவரங்களை உங்க இதில் கட்டாயத்துக்கு கூட
1: வளர்ந்தது யாழ்ப்பாணத்திலே வட்டக்கோட்டை என்ற இடம். யாழ்ப்பாண கல்லூரியிலே படித்து அப்புறமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே MBBS பட்டதாரியாக 1991 பட்டதாரியாக வெளியேறி கொழும்பிலே கடமையாற்றிய பின் நியூசிலாந்து நாட்டிலே மருத்துவ பணி புரிந்து 2002 கனடாவுக்கு குடிபெயர்ந்து 2004 டொரண்டோ நகரில் மருத்துவ பணி ஃபேமிலி பிசிஷனாக இருந்து அதை செய்து கொண்டு வருகின்றோம். என்னுடைய துணைவியாரும் ஒரு மருத்துவராக இருக்கின்றார். எங்களுடைய மருத்துவ பணி இங்கே ஸ்காபரோ பத்தியிலே ஃபின்சன் டெப்ஸ்கோ சந்திப்பகிரம லெகசி மருத்துவ மையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்மீகத்தினுடைய நாட்டம் முதலிலே இருந்தாலும் என்னுடைய ஞான குருவை நான் இங்கே டொரண்டோவிலே 2006 அவர் சிதம்பரத்தில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து அவருடைய மருத்துவ பேராசிரியர் அவருக்கு இப்பொழுது 84 வயதுக்கு மேலாகின்றது. இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே உடற்கூட்டியல் அனட்டமி துறையிலே அவர் பேராசிரியராக இருக்கின்றார். உலகளாவிய ரீதியிலே உடற்கூட்டியல், நரம்பு அமைப்பியல், பெயின், வலி சம்பந்தமான பல ஆராய்ச்சிகளை சிங்கப்பூர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியர் இருந்த காலத்திலே செய்து உலகளாவிய ரீதியிலே பல விஞ்ஞான கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார். அவரை நான் இங்கு சந்தித்ததில் இருந்து எனக்கு இந்த தெளிவுகள், விளக்கங்கள் கிடைத்தன. இதில் அவர் படிப்பித்து வந்ததண்டல்ல, முன்னரே உதிரிகளாக தெரிந்ததல்ல, ஒரு ஜிக்ஷோ பசில் ஒழுங்கமைந்து ஒரு தெளிவான படம் தெரிவது போல ஒரு தெளிவு விளக்கம் வந்தது. என்னுடைய குருவை நான் இங்கு 2006 தரிசித்ததில் இருந்து அவருடைய பணியின்படி அப்பொழுது சொன்னார், இவர் இதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல் என்று சொன்னார். அப்பொழுது அவரிடம் கேட்டேன், இது நாங்களே தடுமாறுகின்ற விஷயம், எப்படி எந்த முகத்துடன் மற்றவர்களுக்கு போய் இந்த விஷயங்களை சொல்லுவது என்று. இப்போ சொன்னார், நீ மற்றவர்களுக்கு சொல்லுவதன் மூலம் உமக்கே நீ ஒரு முறை மீள சொல்லிக் கொள்கின்றா. யூ ஆர் ரீஇன்ஃபோர்சிங் டு யுவர் செல்ஃப் என்று சொல்லி சொன்னார். அன்றிலிருந்து அந்த பணியை எழுத்து மூலமாக, பேச்சு மூலமாக, உரையாடல் மூலமாக, இப்பொழுது வானொலி மூலமாக செய்து வருகின்றோம். குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 மணி தொடக்கம், 4 மணி தொடக்கம்

0: அதிலே நடைபெறுகின்றது. இது எமது விபரம். மற்றது ஆசிரியர் சிவநேசனுடைய விபரங்களை ஆசிரியர் சொல்லுவார் நினைக்கிறேன். அவர் துறைவுரான் என்ற பெயரில் அழைக்கப்படுவார். பல நூல்களை எழுதியிருக்கின்றார், நாடகங்கள் எழுதியிருக்கின்றார். யோவர் சுபாவனுடைய அணுக்கத்தை தன்னுடைய சிறு வயதிலே இருந்து பெற்று வளர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர் அவர். அவருடைய தகப்பனாரும் ஜோவர்தானுக்கு மிக அணுக்கமாக இருந்தவர், கொழும்பு துறையை சார்ந்தவர். அவருடைய சில விபரங்களை கூறும்படி அவரையே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
1: உண்மையிலேயே டாக்டர், இங்கே நாங்கள் சுய விளம்பரத்துக்காக இந்த நிகழ்ச்சியை செய்யவில்லை. இறைவன் எங்களை இருவரையும் இந்த நிகழ்ச்சியை செய்யுமாறு பணித்ததாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் கேட்டதுக்காக நான் சில குறிப்புகளை நான் சுய விளம்பரத்துக்காக சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆசிரியராக பணியை ஆரம்பித்து பின்பு மொழிபெயர்ப்பாளராகவும் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலே அதிபராகவும் 5 வருடங்கள் பணியாற்றி பின்பு நான் நைஜீரியாவில் ஒரு விரிவாளராக பணியாற்றி 86ஆம் ஆண்டிலே கனடாவுக்கு வந்தேன். இவ்வாறு பல வழிகளிலே என்னால் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்து கொண்டு வருகிறேன். அதிலே இந்த எழுத்துத்துறை, பேச்சுத்துறை என்று நாடகத்துறை, இவ்வாறு வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் சில நிகழ்ச்சிகள் செய்வது என்று ஒரு பல்வேறுபட்ட பரிமாணங்களிலே நான் தொட்டு செல்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று அங்கே அவர் திருமுறையிலே சொல்லியிருக்கின்ற அந்த இதுகளை நாங்கள் மனதிலே கொண்டு இறைவன் பல்வேறு வகைகளிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு எங்களுடைய சைவத்தின் சிறப்புகளை தான் அறிந்தவற்றை உங்களுக்காக நேயர்களுக்காக அவர்கள் நேரத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், மருத்துவராக இருப்பவர்களுக்கு நேரம் எவ்வாறு மிகவும் முக்கியமானது என்பது, அவ்வாறான ஒரு நிலையில் கூட இங்கே இறைவன் படைத்ததன் பயனை இங்கே உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த தெளிவு, அதாவது வந்து ஒரு விஷயத்தை பல்வேறு கோணங்களிலே நாங்கள் பார்க்கலாம், ஆனால் பல்வேறு வகையான நூல்களை நன்கு கற்று அதிலே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதென்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல என்பதை உங்களுக்கு நன்றாக அவருடைய அந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இங்கே கேட்கின்ற நேயர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற விஷயங்களை நாங்கள் அடிக்கடி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்னொரு நேயர் வந்திருக்கிறார், அவரை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம் டாக்டர் ஐயா.
0: வணக்கம்.
2: என்னுடைய அன்பே சிவம் என்பது திருமூலர் வாக்கு. இந்த அன்பு என்பதை எங்களுடைய சமயம், சைவ சமயம், வைதிக சமயம் மிகவும் வலியுறுத்துகிறது. இந்த அன்பு அந்த சக்தி வந்தாலே மிச்சம் எந்த ஒவரையும் நாங்கள் நோக பண்ணுவதற்கு முடியாமல் இருக்கும் இல்லையா?
0: என்னுடைய
2: வினா வந்து பிராமணர் என்பது பிரம்மத்தோடு தொடர்புடையவர் என்ற பதத்திலிருந்து வந்தது. அந்த பிராமணர் என்ற பதம் வந்து பிரம்மத்தோடு தொடர்புடையவர், எல்லோருமே பிராமணர் என்பதை தான் எங்களுடைய சமயம் வலியுறுத்துறது. அதான் கேள்வி, பிராமணர் என்பது பிரம்மத்தோடு தொடர்புடையவர்களே பிராமணர் என்று சொல்வார்கள்.
0: நன்றி, நன்றி. உங்களுடைய கேள்வி என்று கேட்டால், பிரம்மம் என்பது என்ன சொல்லுவார்கள்? இன்றைக்கு முருகனுடைய கந்தசட்டி முடிந்து விட்டது. சொல்லுவார்கள், அருவமாய் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாகி கருணகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமொய்ய. அப்ப இந்த பிரம்மம் என்பது எது என்றால், எதை நாங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றோமோ அதைத்தான் இங்கு பிரம்மம், கடவுள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையைத்தான் இங்கே பிரம்மம் என்று சொல்லுகிறார். இந்த பிரம்மத்தை அறிய ஆசை என்று சொல்லி பிரம்மசூத்திரம் தொடங்குகின்றது. பிரம்மசூத்திரம் முதலாவது வரி அதுதான், பிரம்மத்தை அறிய ஆசை. இந்த பிரம்ம ஞானத்தை அறிய ஆசை கொண்டவர்கள் எவரும் பிராமணர்கள் என்று வருவார்கள். அப்படித்தான் வருகின்றது. வள்ளுவர் சொல்லுகின்றார், அந்தனர் என்போர் அறவோர், அதாவது அறத்தின்படி நடப்பவர்கள் அந்தனர்கள். மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், மற்ற உயிர்கள் மீது கருணை அன்பு கொண்டவர்களினாலே அவர்கள் கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே இந்த சமூக பகுப்பின்படி இந்த

0: தென்னக்கு, அதாவது பிரம்மா ஞானத்தை நாட்டமுடையவர்கள் எல்லாரையும் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
1: உண்மையிலே டாக்டர், எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு பல கேள்வியோடு இங்கே பல நேயர்கள் இணைந்து கொண்டு வருகிறார்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வர்ணாஸ்ர தர்மம் என்பது பற்றி டாக்டர் அவர்கள் மிகவும் விளக்கமாக கூறியிருந்தார். அதிலே நாங்கள் இன்னும் சில விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இங்கே வணக்கம் போல டாக்டர் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் அவர்களே.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேஸ்வர் அவர்களே. வணக்கம் இணையர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரத்திலே நாங்கள் வர்ணாசிரம தர்மம் பற்றி எடுத்து அதனுடைய பேசிக்ஸ் அல்லது ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்திருந்தோம். அதிலே முடிவாக சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. அத்தோடு மேலதிகமான சில நமக்கு சில முக்கியமான நாட்கள் சமய நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை ஆசிரியர் அவர்கள் நினைவுபடுத்தி விட்டு அப்பால் நாங்கள் தொடருவோம்.
0: உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், கார்த்திகை மார்கழி மாதங்கள் என்றால் எங்களுடைய சமய கிரியைகள் பல்வேறு விதமான முக்கிய தினங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே உங்களுக்கு தெரியும், நேற்று கார்த்திகை விளக்கீடு எல்லோரும் வீட்டிலே செய்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பெரும்பாலான கோவில்களில் இவை மிகவும் சர்வபூர்வமாக நன்று அவர்கள் இதை கைக்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்களினால் எங்களுடைய சமய கிரியைகளையும் எங்களுடைய வழிபாட்டு முறைகளை மறந்து கொண்டு போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது.
1: இதிலே இலகுவாக நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயம் என்று கேட்டால், இங்கு பொதுவாக ஒரு வளமை இருக்கின்றது, அந்த கிறிஸ்துமஸ் லைட்ஸ் தொடங்குவது. அந்த லைட்ஸ் தொடங்குவதை நாங்கள் கார்த்திகை தீபத்துடன் தொடங்கலாம், தீபாவளியுடன் தொடங்கலாம், அதுவும் ஒரு தீபத்துக்குரிய அல்லது கார்த்திகை தீபத்துடன் தொடங்கலாம். அப்ப அதை விட்டு போக வேண்டும் என்றில்லை, அதை ஞாபகமாக தீபாவளி நாளிலே நாங்கள் அந்த விளக்குகளை தொடங்கலாம், அல்லது கார்த்திகை விளக்கீடு அல்லது கார்த்திகை தீபம் நாள் என்று அந்த விளக்கேற்றுதலை தொடங்கினால் எமது பாரம்பரியத்துடன் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற பண்பாட்டு சூழலும் ஒத்திசைந்து போகக்கூடியதாக இருக்கும்.
0: பெரும்பாலான வீடுகளில் எனக்கு தெரியும் எல்லோரும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்திருப்பார்கள் வீடு முழுவதும். நாங்கள் புலம்பெயர் நாட்டிலே மற்றவர்களோடு சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டுவதற்கும் அது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களை சமய ஆசாரங்களை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கலாம். அது குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஞாபக சக்தியாக அந்த நீளத்திலே நீங்கள் அந்த விளக்கினை தீபாவளியோட ஆரம்பித்தால் மிகவும் நலமாயிருக்கும் நினைக்கிறேன்.
1: தீபாவளியோட
0: ஆரம்பித்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் அடிக்கடி நான் கவனித்தேன், சில சைவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் ஏற்கனவே, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளையார் பெருங்கதை ஆரம்பமாகிறது, 21 நாட்களுக்கு பிள்ளையார் பெருங்கதை. அது பெரிய தாற்பரியங்களில நாங்கள் விளக்குவதற்கு டாக்டர் தயாராக இருக்கிறார். அடுத்தது நாளைக்கு கார்த்திகை சோமவாரம். இப்ப அடுத்தடுத்து எங்களுடைய இந்த தினங்கள் முக்கிய தினங்கள் வருவதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். எனவே இவற்றை பற்றி நாங்கள் சிறு விஷயங்களை எடுத்து கூறுவோம். ஆனால் முக்கியமாக இன்றைக்கு வர்ணாசிர தர்மத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை கூறிவிட்டு பிறகு இந்த விஷயங்களை பற்றி பேசலாம். உங்களுக்கு ஏதாவது இடையில விளக்கம் தேவையாயிருந்தால் வர்ணாசிர தர்மம் பற்றி நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் டாக்டர், அதை வர்ணாசிரமத்தை நாங்கள் விட்டு போன மிக இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆகம விதிகள் அவற்றிலே இருக்கின்ற சில ஐயப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம்.
1: அடுத்ததாக வர்ணாசிரம தர்மத்திலே நாங்கள் சென்ற முறை பார்த்து நாங்கள் சொன்னோம், அந்த வர்ணாசிரம தர்மத்திலே ஒன்று வர்ணாசிரம தர்மம் என்பது இஸ் ஏ யூனிவர்சல் தர்மம், உலகம் பொதுமைக்கும் உள்ள தர்மம். எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே நான்கு விதமான பகுப்புகள் இருக்கின்றன. ஒன்று ரூலிங் அண்ட் மிலிட்டரி கிளாஸ், சத்ரியாஸ். இரண்டாவது இன்டெலக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன் கிளாஸ், பிராமணாஸ். மூன்றாவது பிசினஸ் ட்ரேட் அண்ட் ப்ரொடக்ஷன் கிளாஸ், வைஷ்யாஸ். நான்காவது ஒர்க்கிங் கிளாஸ், சூத்ராஸ். இந்த நான்கு வகையான பகுப்புகள் இந்த சமுதாயத்துக்கும் அமெரிக்காவாக இருந்தால் என்ன, கனடாவாக இருந்தால் என்ன, ஆஸ்திரேலியாவாக இருந்தால் என்ன, இங்கிலாந்தாக இருந்தால் என்ன, இந்தியாவாக இருந்தால் என்ன, இந்த ஒரு சமூகத்திலும் இந்த நான்கு வகையான பகுப்புகளும் இருக்கின்றன. அது நீங்கள் பெயரிட்டு அழைக்கலாம், பெயரிடாமல் அழைக்கலாம், இருக்கின்றன. இந்த நான்கு வகையான பகுப்புகளும் ஒரு சமூகம் இயங்குவதற்கு தேவை. இது நான்கு சக்கரங்கள் கூட்டிய ஒரு வண்டி போன்றது. இதிலே ஒரு சக்கரம் சரியாக ஓடாவிட்டாலும் சுற்றாவிட்டாலும் இந்த வண்டி ஓடாது. இதிலே இது பெரிது அது சிறிது என்பதல்ல, நான்கு முக்கியமானது. இதே நாங்கள் எத்துணதான் முயன்ற இல்லை, நான் இந்த என்னுடைய சமூகத்திலே எல்லா மக்களையும் நான் அறிவு ஜீவிகளாக புத்திஜீவிகளாக ஆக்குவேன், அல்லது எல்லா மக்களையும் நான் ஆட்சியாளர்களாக ஆக்குவேன் என்று சொல்லி ஆக்க முடியாது. அது இந்த நான்கு பகுப்புகளும் இருந்தே தீரும். அதே போல இது சமூகத்துக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட நான்கு பிரிவான காலப்பகுதிகள் காணப்படுகின்றன. ஒரு முதல் பகுதி ஸ்டூடெண்ட் லைஃப் அல்லது பிரம்மச்சரியம். அதிலே வந்து அவர்களுடைய திஸ் இஸ் தேர் ஃபவுண்டேஷன் இயர்ஸ் என்று சொல்லுவோம். அவர்கள் வந்து தங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்குரிய அத்திவாரத்தை இட்டுச் செல்கின்ற காலம். இந்த காலத்திலே அவர்கள் வந்து பெற்றோர்னாலும் ஆசிரியர் பெற்றவர்களினாலும் அவர்கள் சப்போர்ட் படுத்து வில் பி சப்போர்டட் அண்ட் ப்ரொவைடட் படுகிறார்கள். அப்ப இந்த கடமையிலே அவர்கள் அதாவது தங்களுடைய அத்திவாரத்தை போடுகின்ற காலத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை மற்றவர்கள் அதாவது சமூகம் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் அவருடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த கடமையில் இருந்தவர்கள் தவறுகின்ற பொழுது இந்த உதவியை பெறுவதற்கு யோக்கியதை இழந்து விடுகின்றார்கள். அது வர்ணாசிரமத்திலே. அடுத்ததாக இல்லறம், அதாவது மெரிட் லைஃப், கிரகஸ்தனாக இருந்து வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ரிட்டையர்ட் லைஃப், அதாவது தன்னுடைய பொழுதும் பிள்ளைகளையே பார்த்து குடும்பத்தையே பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, அதிலிருந்தும் ஓரளவு ஓய்வு பெற்று தன்னுடைய நலன்கள், தன்னுடைய ஆத்மீக நலன், தன்னுடைய உடல் நலனை பார்க்கின்ற காலம். அடுத்ததாக சன்னியாசம், தன்னுடைய ஆத்மீக நலனை பார்க்கின்ற காலம் என்று சொல்லி நான்கு விதமான பகுப்புகளாக பிரித்திருக்கின்றன. இந்த நான்கு விதமான பகுப்புகளுக்குத்தான் எங்களுடைய வாழ்க்கை காலம் அடங்கி விடுகின்றது. இந்த நான்கிலே ஏதாவது ஒன்று ரெண்டு மூன்றுக்குள்ளேதான் அடங்கும், இதை விட வேறு ஒன்றை சொல்ல முடியாது. இது வந்து வர்ணாசிரம தர்மத்தினுடைய அடிப்படையாக பார்த்தோம். அடுத்ததாக வைதீக தர்மம் என்று பார்த்தோம். இந்த வர்ணாசிரம தர்மத்திலே வந்து ஒவ்வொருவருடைய கடமைகள், அவர்களுடைய ஒப்ளிகேஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ஒப்ளிகேஷன்ஸ் அதே. இந்த வைதீக தர்மத்திலே அது வந்து தர்மாச்சர தர்மத்திலே ஒவ்வொன்றும் தன்னை மையப்படுத்திய அந்த கடமைகளும் இதுவும் இருக்கும். ஒரு அரசன் எப்படி வரி இருக்க வேண்டும், எப்படி நாட்டை பாதுகாக்க வேண்டும், எப்படி பொருள் ஈட்ட வேண்டும் என்று இருக்கும். ஒரு ஒரு ஒரு அறிவு அறிவு நூலை கற்கின்றவர்கள் அல்ல அறிவு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இன்டலெக்சுவல்ஸ் வந்து எப்படி அந்த அறிவை பாதுகாத்து வைக்க வேண்டும், பேண வேண்டும், கற்பிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்ற முறைகள் இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் எப்படியான விதங்களிலே பொருள் ஈட்டலாம் என்ற விதங்கள் இருக்கும். ஆனால் இந்த வைதிக தர்மத்துக்கு வருகின்ற பொழுது அது ஒருபடி மேலாக தன்னை மையப்படுத்துவதை கொண்டு அதற்கு மேலாக மற்றவர்களை மையப்படுத்தியதாக தர்மத்தை கொண்டு வருகின்றது. ஒரு அரசன் தனியே வரி இருப்பது, நாட்டை பாதுகாப்பது, யுத்தம் செய்வது மட்டுமல்ல, நாட்டிலே செய்ய வேண்டிய தர்மங்கள் சேவைகள் இருக்கின்றன. சோலைகள் அமைக்க வேண்டும், குளங்கள் வெட்ட வேண்டும், நீர்ப்பாசன வதிகள் செய்து கொடுக்க வேண்டும், ஆதுலர் சாலை, நோயாளிகளுக்குரிய வைத்திய சாலைகள் அமைக்க வேண்டும், இப்படிப்பட்ட தர்மங்களை விளக்குவது வைதிக தர்மம். அதே மாதிரியாக இந்த இன்டலெக்சுவல் கிளாஸ், அவர்கள் தனியே இந்த அறிவு புத்தி நூல்கள் அல்லது ஆன்மீக விடயங்களின் கஸ்டடியன்ஸ் அல்லது பாதுகாவலர்கள் மட்டும் இல்லாமல் அது எவ்வாறு மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், அறிவுரை கூற வேண்டும் என்ற பகுதியிலே அந்த தர்மம் வருகின்றது. அடுத்ததாக வியாபாரம் என்பது தனியே பொருளீட்டுவதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு மக்கள் குறைவின்றி எல்லா பொருள்களையும் பெற்று நியாயமான முறையில் வாழ்வதற்கு வழிவகுப்பது வியாபார தர்மம். அதே மாதிரியாக ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி அந்த சமூகத்திலே இயங்கி அந்த சமூகத்தை இயங்குவதற்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும், எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்வது அந்த தர்மம். அதே மாதிரியாக இது வர்ண தர்மம். ஆச்சிரம தர்மத்திலே நான்கு சொன்னோம் முதலில். அதிலே முதலாவதாக பிரம்மச்சரியம். இந்த பிரம்மச்சரியம் அல்லது ஸ்டூடெண்ட் லைஃபிலே முன்னர் சொன்ன அவருடைய கடமை படிப்பது, their duty is the learning. அவருடைய தர்மம் ஒன்று இருக்கின்றது. படிப்பது மட்டுமல்ல, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், உன்னுடைய ஆசிரியரை கனம் பண்ண வேண்டும். சொல்லுவார்கள் மாத்ரு தேவோ பவ, என்றால் மாதாவை கனம் பண்ண வேண்டும், பித்ரு தேவோ பவ, பிதாவை கனம் பண்ண வேண்டும், ஆச்சாரிய தேவோ பவ, குருவை கனம் பண்ண வேண்டும். இந்த தர்மங்களை உபதேசிப்பது. அப்ப முதல் சொன்னது கடமை, இப்பொழுது அந்த தர்மம் வருகின்றது. இது வைதீக தர்மம். கிறிஸ்தவத்திலே கூட அந்த மோசேயினுடைய 10 கட்டளைகளில் ஒன்று, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி இந்த பூமியிலே 100 ஆண்டு காலம் ஜீவித்திருப்பாயாக என்று வருகின்றது. இந்த பெற்றோரை கனம் பண்ணுதல் ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அது இந்த ஸ்டூடெண்ட் லைஃப், அந்த ஃபவுண்டேஷன் இயர்ஸ்லே அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இல்லற தர்மத்திலே உன்னுடைய குடும்பத்தை அல்லது பிள்ளைகளை மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாது, ஒருவனுக்கு தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. திருமணம் செய்கின்ற பொழுது அந்த பிரதிக்கு எடுத்துத்தான் திருமணம் செய்து கைப்பிடிக்கின்றோம். இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகின்றன. ஆனால் அது மட்டுமல்லாமல் நீ உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, உனக்கு பஞ்ச ஜக்ஞங்கள், 5 விதமான யாகங்கள் இருக்கின்றன என்று சொல்லி வேதங்கள் சொல்லுகின்றன. வள்ளுவர் கூட இவற்றை தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று அங்கு 5 புலத்து ஓம்பல் தலை.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ಮಂದಂ ಪರಮ ಕೃಪಯಾ ಪಾತು ಮುಚಿತಂ ಮದನ್ಯ ಕೋದೀನ ತವ ಕೃಪಣ ರಕ್ಷಾತಿ ನಿಪುಣ ತದನ್ಯ ಕೋ ವಾಮೇ ತ್ರಿಜಗತಿ ಶರಣ್ಯ ಪಶುಪತೇ. 13ನೇ ಶ್ಲೋಕಂ. வாழ்க்கையில நமக்கு அப்பப்ப வரக்கூடியதான சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லணும். அதன் வழியா சிவனுடைய பாரம்யத்தையும் பரமேஸ்வரனுடைய ஒரு பக்தியும் மனுஷியாளுடைய மனத்துல நன்றா பதியும்படி பண்ணணும். ஏன்னா பகவானுடைய ஒரு பக்தி இருக்க அதுதான் மனுஷியாளுக்கு அத்வைத சாஸ்திரம் கூறுவதற்கு ஒரு சாதனமாக இருக்கு. அந்த ஆத்ம ஜானம் வந்தா தான் மனுஷன் முக்தி அடையலாம். ஆத்ம ஜானத்துக்கு தகுந்ததான அதிகாரம் எப்ப வரும்? ஈஸ்வர அனுகிரகம் வந்தா வரும். அந்த ஈஸ்வர அனுகிரகமானது நமக்கு ஈஸ்வர பஜனத்தினால வரும். நம்ம மனசு தான் எங்கெங்கயோ அலைகிறது, அது பரமேஸ்வரனை பார்க்க மாட்டேங்கிறது. அதுக்காக இந்த வழியாக நமக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லுண்டு. நமக்கு வரக்கூடிய பல சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற. இதுல ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான சந்தேகம் தான். அது அப்பப்ப வரும், தினந்தோறும் வரதில்லை, ஏதோ ஒரு சில சந்தர்ப்பத்தில் வரும். எப்படி? பரமேஸ்வரன் என்னை ஆட்கொள்வாரா? ஏ, நம்ம அவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். எல்லோருக்கும் அப்பப்ப தினந்தோறும் நமக்கு நம்ம வசத்தின்னு நினைக்கிறோம். ஆனா சில சமயத்தில் நன்னா யோஜனை பண்ணி பார்த்தோமே, ஆனால் நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏன்னா பரமேஸ்வரன் நம்மள சேர்ந்து கை தூக்கி விழணும்னா அதுக்கு நம்ம இடத்துல என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? அவர் சொன்னதான காரியங்கள் ஏதாவது பண்ணினோமா? வேதங்கள்ல வரணும்னு சொல்லிருக்காரு, என்னென்ன இருக்கு நித்திய விதி அப்படின்னு சிலர் சொல்லியிருக்க. அதுல எத்தனை நாள் பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் யோஜனை பண்ணும். தினந்தோறும் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும்ங்கிற எத்தனை நாள் தபாய்ச்சிருக்கும்? வேணும்னு சொல்லல, சில நாள் பண்ணிவிடணும், சில நாள் ஏதோ ஒரு காரியக்கிரமம் இருக்குன்னு ஏமாத்திட்டு இருக்கோம். இது விடுறதுக்கு சமயம் இல்லை, விடக்கூடாதுதான். நித்திய கர்மான்னு சொல்லியிருக்கோம், தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை பண்ணும். எதன்ஹாத் பாபமகாரம் மனதா வாசா கர்மணாஹத்தாத்யாம் பத்யாம் உதரேண கிருஷ்ணா. காலமே பண்ணின பாபங்கள்லாம் கையாலேயோ கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ எல்லாம் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். காலமே பண்ணின பாபங்கள்லாம் சாயங்காலம் போறது, சாயங்காலம் பண்ணின பாபங்கள்லாம் மறுநாள் காலமே போறதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்க. இது தெரியாத நமக்கு தெரியும், தெரிஞ்ச போதிலும் நம்ம எத்தனை தரம் பாபம் எத்தனை தரம் அந்த விட்டு இருக்கோம் பண்ணாமல். நகாயத்ரியா பரவ மந்திரஹான்னு சொல்லிருக்க, அந்த காயத்ரி மந்திரத்தை இத்தனை தினம் பண்ணாம விட்டுருக்கோம். சரி, இது சாதாரணமாக பண்ண வேண்டியதான கடமையை விட்டதுங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். எது கேர்ஃபுல்லா பண்ணாதேன்னு சொல்லியிருக்காரோ அதை வேணும்னு பண்ணிருக்கோமே. சொல்லுங்க பாக்கலாம். நான் தம்பதே பொய்யே சொல்லப்படாதுன்னு, நானும் பொய் சொல்லணும்னு ஆசைப்படல, சந்தர்ப்பங்கள் அப்படி பண்ணிவிடுறது தான். அப்படியே இந்த பொய் சொல்லி சொல்லி எதுல ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 4 பொய், 4 பொய்யை மறைக்கிறதுக்கு 40 பொய் அப்படின்னா பொய் தெரிவிக்க. இது நம்ம சில சந்தர் எப்படி ஆயிடுச்சு, வழக்கம் ஆயிடுச்சு. பொய் சொன்னா கூட இது தப்புன்னே தெரியாத அளவுக்கு பொய் சொல்ல ஆரம்பித்தோம். முதல்லதான் பயம் இருந்தது, அப்புறம் அந்த வழக்கம் ஆயிடுச்சு. எல்லோரும் தான் பொய் சொல்றாங்க, நான் மட்டும் என்னங்கிற அளவுக்கு வந்துவிட்டோம். இப்ப இது பாருங்க, எது வேண்டாம்னு சொன்னாரோ அதையும் பண்ண வேண்டியதா போயிடுது, எது பண்ணுன்னு சொன்னாரோ அதையும் பண்ண முடியாமல் போயிடுது. இப்படி இருக்குமே, ஏனால் சாதாரணமா யாரா இருந்தாலும் ஒரு தரம் தப்பு பண்ணினா போனா போகுதுன்னு விட்டுருவாங்க. வேணும்னே தப்பு பண்ணிட்டு இருந்த, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டே இருந்த, யாராவது நம்மளா எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்களா சொல்றது பாக்கலாம். ஆனா அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. சில சமயத்தில் பார்க்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், அவரும் பார்க்கல, விடுங்க சார், கணக்கில் எழுதப்படலேன்னு. அப்படி இல்லை, அவர் எங்கே இல்லை, உங்க இதயத்தில் தான் இருக்க. நீங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்து இருக்க. அவர் எங்க இருக்கார்? பிராணஸ்ய பிராணஹா சட்டுட சட்டுகோ, கண்ணுக்கோ காதாகவும் மூக்குக்கு மூக்காகவும் நமக்குள்ளேயே இருக்கார், சாட்சி ரூபமா இருக்கார். நம்ம பண்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார். இப்ப அவர்கிட்ட நம்ம ஏமாத்த முடியுமோ? முடியாது. எவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம் நம்ம சொன்னால் நம்ம இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம். என்னென்னது சாப்பிடணும், என்னென்னது சாப்பிடப்படாதுன்னு, நம்ம சாப்பிடறது என் இஷ்டமேன்னு சாப்பிட்டு இருக்கோம். அதே போலயே பாருங்க, எது வேண்டாம்னு சொன்னாரோ அத்தனை செயலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பாபம் பண்ணியிருந்தான் நம்மள அந்த பரமேஸ்வரன் பரமாத்மா காப்பாத்துவாரா? இது எப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு, ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் அவர் காப்பாத்தித்தான் ஆகணும், அவரால் தான் முடியும். லோகத்தினுடைய எல்லா பிரயோஜனமும் போயிடுது, பகவான் அனுகிரகம் பண்ணினாதான் உண்டு அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்த காலத்துல நம்ம யோஜனை பண்ணுவோமையானால் பகவான் நம்மளை நிச்சயமா காப்பாத்துவாருங்கிறதுக்கு நம்ம கிட்ட குவாலிபிகேஷன் இருக்கோ? இல்ல. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், பகவான் நம்மள காப்பாத்த மாட்டார். ஆனா இது இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பாக்குற உங்களுடைய நிலையில இருந்து, பகவானுடைய நிலையில இருந்து பாருங்க. ஒருத்தர் அப்படி சொன்னார், ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளை விட மோசமானவன் ரொம்ப பேர் இருக்கா சார், அவர் 1% ஜனங்களை காப்பாத்தணும்னு வந்தா அதை நம்ம முன்னால் நிற்போம் சார். தர்மத்தர் இந்த மனுஷாள் இதை எப்படி இருக்கா, இதை விட பாவம் பண்ணினவாளும் இருந்துட்டு இருக்காளே, கோரமான பாவம் பண்ணினவாள் இருக்காளே, அப்ப ஒரு சில பேராவது காப்பாத்தணும்னு நினைச்சாருன்னா அந்த சில பேர்ல முன்னால நம்ம இருப்போமோ இல்லையோ அப்படிங்கிறார். நன்னா தான் இருக்கு, ஆனா அவருக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டியில மார்க் போடணும் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், யாரு பண்ணினாலும் நல்லது அவளுக்கு புண்ணியம், யாரு பாவம் பண்ணினாலும் அவளுக்கு துக்கம், அவ்வளவுதான். ஏக கேவ சாது கர்ம காரகிதம் எமே பியோ லோகே பியோ நினைத்ததே, ஏக கேவ அசாது கர்ம காரகிதம் எமதோ நினைத்ததே, யாரு புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். இன்னாரு கொடுக்கணும், இன்னாரு கொடுக்கணும், கொடுக்கப்படாதுங்கிற வைஷமிய நாயகர்னையும் அவரிடத்துல இல்ல. ஆனா நன்னா யோஜனை பண்ணி பார்த்தோம் ஐயானால் நம்மளை இவர் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்றதுக்கு வேண்டியதான குவாலிபிகேஷன் நம்ம இடத்துல இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது பகவான் என்ன காப்பாற்றுவாரா? நான் பகவானால காப்பாற்றப்படுவேனா எனக்கூடியதான ஒரு சந்தேகம் வரும். இப்ப இந்த சந்தேகத்துக்கு சமாதானம் வேணுமோ இல்லையா? ஏன்னா நம்ம பகவான நாடுறோம், அப்ப என்ன காப்பாத்துன்னு தியானம் பண்றோம், பஜனை பண்றோம், அவரால் காப்பாத்த முடியுமா? இவ்வளவு பாப்பம் இருந்தா எப்படி சார் பண்ண முடியறது? பரீட்சையில ஒரு 4 லைன் எழுதினா 40 மார்க் போடலாம், 1 லைனே எழுதாம இருந்தானா க்வெஸ்சன் பேப்பராதும் பார்த்து எழுதுறது கூட இங்க ஒண்ணு இல்ல, வெறும் பேப்பர் கொடுத்த அவர் தான் என்ன பண்ணுவார்? நம்ம பரிஸ்தி அப்படின்னா இருக்க. இது சாதாரணமா அப்பப்ப மனுஷியாளுக்கு வர வேண்டியதான, வரக்கூடியதான ஒரு சந்தேகம். நான் சொல்லியிருக்கேன் இந்த சிவானந்த அறிவில் அப்பப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் ஒரு விதமான சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கும் பதில் சொல்லணும். பகவத்கீதையில பகவத் சொல்றார், அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபா சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோஹிதா. நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பாபத்தையும் சேர்த்து பண்ணின போதிலும் அது முடியாது, இம்பாசிபிள். இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க பண்ணின போதிலும் ஒரு தரம் நீங்க அப்பா நான் உனக்கு சேர்ந்தவன் மனசார சொன்னால் அது முக்கியம். வாயால சொல்றது இல்ல, மனசுல நினைச்சு வருத்தி அந்த வருத்தத்துடன் நீங்க சொன்னால் பஜதேமாம் அனன்யபா, நிச்சயமா நீங்கத்தான் என்ன காப்பாற்றணும் எனக்கூடியதான பக்தியோட சரணாகதி பண்ணினால் பகவான் சொல்ற சாதுரே வசமந்தவ்யா, இந்த கணத்திலிருந்து அவரை சாதுன்னு நினைச்சுக்கணும்ட்டார். வேற ஒண்ணும் சொல்லல, சாதுரே வசமந்தவ்யா ஏனப்பா அப்படின்னு சம்யக்வியவசி தோஹிஷா, என்ன அவர் நல்ல தீர்மானத்துக்கு வந்து விட்டார், வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டார், நல்ல தீர்மானத்துக்கு வந்துட்டார். எப்ப தீர்மானத்துக்கு வந்துட்டாரோ அப்ப அவளை நான் காப்பாத்த போகிறேன் அப்படின்னு விசேஷமா சொல்றார். அதத்தான் இங்க சொல்றார், அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பாத்து முச்சிதம். அசாரே சம்சாரே, இந்த சம்சாரம் உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்துல நம்ம எப்படி மட்டும் சுத்தி கொண்டே இருக்கோம். ஆச்சாரியால் பிரமந்தம்னு சொன்னா இன்னைக்கு தான் சரியா இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னால ஜனங்கள்லாம் இவ்வளவு எங்கேயும் போக மாட்டான், ஒரு இடத்துல தான் இருப்பா. கிராமத்துல இருக்கிறவா கிராமத்திலேயே இருப்பா, எப்பாவது ஏதோ கல்யாணம் கார்த்திகை அப்படியே வெளியூர் போயிட்டு வருவா அவ்வளவுதான். அதுலயும் முக்கியமாக பிராமணர்களுக்கெல்லாம் தினமும் அக்னிஹோத்திர காரியம் இருக்கு, காலமே போனா சாயங்காலம் வந்துடணும், அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா எங்கேயும் கிளம்ப மாட்டான், ஆத்துக்காரர் கிளம்ப மாட்டேன்னா மாமியும் கிளம்ப மாட்டான், மாமி கிளம்பினா குழந்தைகளும் கிளம்ப மாட்டான். அப்படி இருந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தேன்னா, எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல. எது சில ஊருக்கு தான் இல்லைன்னு, எங்க போனாலும் கிடைக்கும், ட்ரெயின்ல இல்ல பிளேன்லயும் கிடைக்கல. அப்படி ஆயிடுத்து. ஜனங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கும்பல் சுத்திட்டே இருக்காங்கவா. இந்த பிரமந்தம்னு ஆச்சாரியர் போட்டான்னு பார்த்தேன், அப்பப்ப ட்ரெயின்லயும் பஸ்ல போறப்ப நமக்கு தெரியும் சுத்திட்டே இருக்கா ஜனங்கள். இதுக்கும் அவன் ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான். அதெல்லாம் எங்களுக்கு என்ன, ஜனங்களுக்கு சுத்தர் தான் எங்க வேலை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் ஜனங்கள். பாருங்க பிரமந்தம் மாமந்தம், ஜனங்களுக்கு எங்கே போனாலும் போயிட்டே சுத்திட்டே இருக்கா வந்துட்டே இருக்கு. பொம்பாயில் போனேன்னா 40 மைல் 50 மைல் இங்க காலம் வருது, ஆத்துல இருந்து அங்க உத்தியோகத்துக்கு போறது மறுபடியும் திரும்பி வருது. என்ன சார் வாழ்க்கை இப்படி, அப்படித்தான்ட்டான் வாழணுமே, வேற என்ன பண்றது. ஆபீஸ் பக்கத்துல வீடு பாக்கிறதுன்னா சம்பளத்துக்கு 2 மடங்கு வாடகை கொடுக்கணுங்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த சம்சாரம்ங்கிறது எப்படி இருக்கு, அலைஞ்சுண்டு இருக்காங்க. இந்த சம்சாரம்ங்கிற பதத்திலேயே அலைச்சலுங்கிறது சரகதவுங்கிற சாது. காலம் ரெண்டு எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்குமா, ஒரு இடத்துல இருக்கமா இல்ல, சுத்து சுத்து சுத்திண்டே இருக்கும் எல்லோரும். என்ன வித்தியாசம்னு, சில பேர் வாழ்க்கைக்காக சுத்திட்டு இருக்கா, நாமெல்லாம் காலமே அங்கே கிளாஸ் சாயங்காலம் இங்கே கிளாஸ் இன்னொரு இடத்துல ஒரு கிளாஸ், ஆனா சுத்திட்டு தான் இருக்கும். சுத்தாதவன் ஒத்தனும் கிடையாது. என்ன அதனாலதான் உங்களுக்கு சம்சாரம். மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு இடத்துல பிறக்கிறான், கொஞ்ச நாள் இருக்கான், சொர்க்கலோகத்துக்கு போறான். சொர்க்கலோகத்துல போய் கொஞ்ச நாள் இருக்கான், அங்கே புண்ணியம் கீழே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு வர, இமம் லோகம் ஹீனதரம் வா விஷது, இந்த லோகத்துக்காக வரா இல்ல இதை விட அத்தல வித்தல பார்த்தார சுத்தலாதுகள்ல எங்கேயோ பறக்கிறான், மறுபடியும் ஏதோ புண்ணியகர்மா பண்றான், ஏதோ மனுஷ லோகத்துல பறக்கிறான். இப்படி பறந்து இறந்து பறந்து இருந்து ஒரு வாழ்க்கையில ஒரு ஜென்மாவிலேயே ஒரு இடத்துல பறந்து ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு இடத்துல இருந்து அது இருந்துட்டே இருக்க, ஆனாலும் ஒரு இடத்துல இருக்கிறவாளுடைய கதையும் அவ பாருங்க இங்க பிறந்து அந்த லோகத்துக்கு போய் மறுபடி இப்படி சுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்சாரம்னு பேரு. இதான் ஆங்கில பாஷையில டிரான்ஸ் மைக்ரேஷன். சம்சாரம்ங்கிறது என்ன அர்த்தம், டிரான்ஸ் மைக்ரேஷன், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு. இது இதுல யாரும் ஏதோ இருக்குமே சார், ஏதாவது சாரம் உண்டா, இப்படி சுத்தறதுனால ஏதாவது லாபம் உண்டா அப்படின்னு பார்த்தேன்னா ஒன்னும் தெரியல. எதையோ தேடிண்டு அலைஞ்சுட்டு இருக்கான், ஆனா கடைசியில அது கிடைக்கல. எல்லாரும் அப்படித்தான், பணத்தை தேடிண்டு அலையறான், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சுத்தினா அது வரைக்கும் ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் சேவ் பண்ணல. எவ்வளவு காசு வந்தாலும் அத்தனையும் செலவாயிடு. கடைசியில சாதாரண மனுஷன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் இருந்தான், ஒன்னும் பிரயோஜனமா இல்ல. வேற காசுத்தான் இல்ல, வேற ஏதாவது அடைஞ்சமா, ஒன்னும் புதுசா அடையல. நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா அவள்லாம் எந்த ஆனந்தமா இருந்தாலும் அந்த ஆனந்தத்துல நாம இருக்கோமா, இல்ல நிம்மதியா இருந்தா, எந்த கஷ்டம் வந்தாலும் வந்தா வரட்டும் அவ்வளவுதான். ஓட்டு வீடல் தான் இருந்தா, அவளுக்கு ஏசி கிடையாது, ஃபேன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கையில வீசி வச்சுட்டு அவர் இச்சரி வச்சுட்டு வீசிட்டே இருந்தா. அவ சௌக்கியமா இல்லையா? ஆனந்தமா இருந்தா. நமக்கு இப்ப கிடைக்கிற போல புது புது ரகமான ஆடைகள் இருந்தது அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. 100 இப்ப கவுண்ட் என்ன 120 அது எப்படி வரும் எனக்கு தெரியல. அப்படிங்கிற ஏதோ பேரு சொல்றான் அவன் பாட்டுக்கு. நம்ம இத்தனையும் வச்சுட்டு இருக்கான். ஆனா பழைய நாள்ல இவைகளும் ஒண்ணும் இல்ல பாருங்க. கடைசியில என்ன சேர்ந்தார்? இவ்வளவு பெரிய உலகத்துல இவ்வளவு சுத்தின போதிலும் என்னத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு லாங் ரன் யோஜனை பண்ணி பார்த்தோமே. ஆனால் இதுல ஒன்னும் சாரம் தெரியல சார். எசன்ஸ் இருந்தா தானே நம்ம அனுபவிக்கிறதுக்கு. எசன்ஸே இல்லைங்கிற அசாரே சம்சாரே. இந்த உலகத்துல சாரம் இல்லை. அப்படி இருக்கா கூட உலகில் நிஜ பஜனை தூரே. எது இருந்தாலும் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றதுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு சார். மீதி எல்லாம் அனுபவிக்கிறோம். வேண்டுகிறது தேவைப்படுறோம், நல்ல ஆடைய கட்டுறோம், வாழ்க்கையில எதெது பண்ணணும் நினைக்கிறோமோ எல்லாம் பண்றோம். கடைசியில வேதாந்தத்தை வாசிக்கணும், பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்ல ஒரே வார்த்தை. அதெல்லாம் நமக்கு டைம் இல்ல சார். சார் ரிட்டையர் ஆனப்புறம், ரிட்டையர் ஆனப்புறம் வேற உத்தியோகம் வந்துருக்கு. இத பேரண்ட் பத்திய பாத்துக்கணும். முன்னால நம்ம போறப்ப தனியா தான் இருந்தோம். இப்ப என்னடா பையனும் மாட்டு பண்ண ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போற, பேரண்ட் பத்திய யாரும் பாத்துப்பா? அதுவும் கொஞ்ச தூரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பிளஸ் டூ பாஸ் பண்ணப்புறம் அவளுக்கு அதுக்கப்புறம் நம்ம தய வேண்டி இருக்காது. நம்ம அப்புறம் கிளாஸுக்கு போலாமா? அப்ப கண்ணு பார்க்கல காது கேட்கல, என்ன பிரயோஜனம்? இதுவும் லாபம் இல்ல. கடைசியில பகவான தியானம் பண்ணணும். எனக்குடையதான ஒரே ஒரு செயல் தான் நம்மளால பண்ண முடியல, யாராலையும் பண்ண முடியல. அதான் நிஜ பஜன தூரே. நிஜம் பரமேஸ்வரன பஜனம் அவரை பண்றதுக்கு மட்டும், அவரை தியானம் பண்றதுக்கு மட்டும் இந்த உலகத்துல முடியல, யாராலையும் முடியல. அது அந்த நல்ல வழியில வரணும்னா அவன் அருளால் அவனை அடை, அவர் அனுகிரகம் பண்ணினாதான் முடியும். அவர் அனுகிரகம் நம்ம முயற்சி பண்ணினாதான் முடியும். நம்ம முயற்சி அங்கே வரல. அதான் இது எல்லா இடத்திலையும் போறது அது பண்றோம். ஆனா பகவானை தியானம் பண்றோங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம போக முடியல. நிஜ பஜன தூரே. சரி சார், இப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ஒரு வழிய பார்த்து ஏதோ ஒரு விதமாக இன்டெலிஜென்டா ஆக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோமே. ஏனால் அந்த விஷயத்தில் தான் நமக்கு அது ஒன்றும் தோண மாட்டேங்கிறது. ஜடா தியாம் பாருங்க. இது எல்லாமே உத்தியோகத்தில் ஆகட்டும், லோகத்தில் லோக விஷயம் லௌகிக விஷயங்களாகட்டும், இப்படி பண்ணா பெட்டர், அப்படி பண்ணினா பெறும், அதுக்கு ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சிருக்கேன், இது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா விவகாரம் என்னடா, இந்த பகவத் பக்திங்கிற விஷயத்துல மட்டும் நம்ம மனசு போக மாட்டேங்குது. அது மொக்கையா வழியே தெரிய மாட்டேங்கிறது. என்ன சுவாமி ஜடா தியாம்? அது எந்த சம்சாரத்திலேயே இருக்க வேண்டி இருக்கு. அந்த சம்சாரத்திலையும் ஒரு சாரமும் தேடி தேடி பார்த்தா சாரம் இல்ல. ஆனா சாரம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, சாரம் இருக்கா போல காணப்படுறது. பாருங்க இந்த உலகமானது எப்படி துக்காலயம் அசாஸ்வதம். பகவான் கீதையில இந்த உலகத்துல எல்லோரும் உலகத்துக்கு என்ன தேவாலயம் நம்ம சொல்றோம் கோவிலுக்கு, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன பேரு துக்காலயம். யார பார்த்தாலும் ஏதோ ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கு, எல்லோருக்கும் ஏதோ ஒரு துக்கம். சில பேர் அதை பொருட்படுத்த மாட்டேங்கிறா, சில பேர் அதை சொல்லிட்டு இருக்கு அவ்வளவுதான். சில பேர் கிட்ட போய் எப்படி இருக்கேன்னு கேட்டா போறோம், மூட்டையை அவிழ்த்து விடுவா பாருங்க. நமக்கெல்லாம் அவா பரமேஸ்வரன் நம்மள ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். அவா பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அவன் பையன் சரியா இல்ல, ஆத்துக்காரர் சரியா இல்ல, ஆத்துக்காரி சரியா இல்ல, மாமனார் சரியா இல்ல, மாமியார் சரி இல்ல, யாருதான் சரியா இருக்கன்னு தெரியல. ஒரு அம்மா என் காத்துக்கு வந்தாங்க, ஜாதகம் பாத்துட்டு இருந்தேன், ஏதோ தெரியாம பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த பொண்ணு டக்குன்னு சொல்றா, ஆத்துக்காரரோட எனக்கு பொருத்த பார்க்க வேண்டாம், மாமியாரோட பொருத்த பாருங்கிறான். இது என்ன புதுசா இருக்க விவகாரம்? பையனுக்கு முன்னுதான் பத்து பொருத்தம் பார்ப்பா, எத்தனை இருக்கு? அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்க ஆத்துக்கார் இன்னும் கல்யாணம் ஆகலி என்ன, நான் பாத்துக்கிறேன். மாமியாரோட மட்டும் பொருத்தம் பார்த்துக்கோ. என்ன பொருத்தம் வேணும்னு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கப்படாது. அந்த பொருத்தம் இருக்க பாரு போக்குற ஓரிடத்துல இருக்கப்பட அப்படி பொருத்தம் என்ன என்ன அந்த நட்சத்திரத்துல ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம் இருக்கு. 13 நட்சத்திரத்துக்கு மேல இருந்தா அவர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்க மாட்டார் விவகாரம் என்ன அந்த பொருத்தம் இருக்கா பாரு. இது இல்லாம கண்டுபிடிச்சிடல எப்படி கண்டுபிடிச்சிருந்தேன் இன்டர்நெட்ல பார்த்தேங்கிற எது வேண்டாமோ அது மட்டும் நல்லா தெரியுது தரலோகத்தில். அப்ப என்ன நிஜமா பார்த்தா சம்சாரத்துல சுகமானது யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த சம்சாரத்தில் நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம். அப்படி எங்கேயாவது சம்சாரம் வருமா ஏதாவது சுகம் வருமா வருமான்னு சுத்தி கொண்டிருக்கேனே பிரமந்தம். இந்த வண்டுக்கு பிரமரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அது என்ன தெரியுமா நான் ஒரு இடத்துல ஒரு புஷ்பத்திலேயே பருகாதது தேன கொஞ்சம் ஒரு டிராப் எடுத்துக்கோ ஓடி போகும் இன்னொரு புஷ்பத்தை போகும் அங்கே பறந்து இன்னொரு இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துல சுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு தான் அதுக்கு பிரமரம்னு பேர். நாம அப்படித்தான் இருக்கும் இங்கேயும் அங்கேயும் அது பண்ணி இது பண்ணி இங்க பார்த்து அங்கே பார்த்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கடைகள் ஒண்ணும் இல்ல எதுவும் லாபம் இல்லைன்னு வந்திருக்கும். இது என்ன பிரபந்தம் பிரமந்தம் மட்டும் இல்ல நம்ம இடத்துல இன்னொரு விஷயம் தோஷம் இருக்கு மம அந்தம் கண்ணு வேற ஒழுங்கா பார்க்க மாட்டேங்குது. என்ன இந்த குருடனா இருந்தானேயானால் அந்த குருடன் பாருங்க அவன் நடக்கிறது வேகமா நடப்பானா நமக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறது கண்ணு தான். கண்கள் நன்னா பார்த்து வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு நீங்க பார்த்தேயானால் ரோட்ல வேகமா நடக்கலாம். ஏதோ குழி இருந்தாலோ ஏதோ ஒரு கட்டம் இருந்தாலோ ஷேர் இருந்தாலோ என்ன பண்றோம் இப்படி சுத்திட்டு போறோம். சோ முக்கியமா மனுஷன் நடக்கிறதுக்கு வெறும் நட இல்ல ஒரு கான்பிடன்ஸோட ஒரு நிம்மதியோட தைரியமா நடக்கணும். யாரோடையும் மோதப்படாது எந்த பொருளோடையும் மோதப்படாது. அப்படின்னு அதுக்கு உபயோகப்படுறது என்ன சார் உங்களுக்கு ரெண்டு கண்ணு. அந்த ரெண்டு கண்ணு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அது கரெக்டா காட்டி கொடுக்கணும். சில கண்ணாடிகள்லாம் ஆப்ஜெக்ட் இன் தி மிரர் ஆர் நாட் வெரி ஃபார் ஆஸ் யூ சீ அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அவனே எழுதிட்டான் நீ பாக்கிறது கிட்ட இருக்காவல நினைக்காதேங்கிறான். இந்த கார் கண்ணாடியிலையும் இது கண்ணாடியிலையும் போட்டிருக்கான். விவகாரம் என்னன்னு நம்ம பாக்கிறோம் இதை எட்டி இருக்குன்னு நினைக்கிறோம் அது எட்டி இல்ல கிட்டையே இருக்கும். என்ன சுவாமி இப்படி சொல்றல அதான் மனுஷனுடைய வாழ்க்கை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் ஆறு, பகுதி ஒன்று. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: யார் நமஸ்காரம், என்ன சபாபதி சபாபதி பேசுவோம். ஒருவேளை இன்னைக்கு கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தரிசனத்துக்கு வந்துட்டோம், வேதாந்த தரிசனம். அது எல்லாருக்கும் ஒரு வகையா, அதாவது பேச்சு வழக்கையாவது என்னடா பெரிய வேதாந்தம் பேசுறியா அப்படின்னு, அந்த மாதிரி வந்து ஒரு நக்கலா பேசுற அவளையாவது அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. இந்த வேதாந்தம்ங்கிறது பொதுவா நம்ம வந்து ஒரு வேதாந்தம் அப்படிங்கிறது கிடையாது, பல வகையான சித்தாந்தங்கள் இருக்கு வேதாந்தங்கள்லே. வேதாந்தத்திலே பல சித்தாந்தங்கள் இருக்கு. அது மாதிரி நான் இத்தனை நாளா சொன்ன மாதிரி வேதாந்தம்ங்கிறது அது தனித்து வந்து இல்லை. இன்னைக்கு வழக்குல இருக்கிற வேதாந்தத்துக்கு நியாயமும் தேவை, மீமாம்சையும் தேவை, சாங்கியமும் அதுல இருக்கு. அதுல எல்லாமே எல்லாத்தோட சில தத்துவங்கள் எல்லாமும் இங்க நேரடியா கலந்துருக்கு. வேதாந்தம் அப்படிங்கறதோட ஒரு அர்த்தம் என்னன்னா வேத அந்த, வேதங்களோட முடிவு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து நம்ம பிரிச்சு அர்த்தத்தை சொல்லலாம். ஆனா வேதத்தோட முடிவுகள் அப்படின்னு பார்த்தா உபனிஷத்துகள் அப்படிங்கறதும் நமக்கு வந்து தெரிய வருது. எல்லா வேதத்திலையும் உபனிஷத்து வந்து முடிவுல தான் இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. இப்போ ஈஷாவாசிய உபனிஷத்துலாம் எடுத்துட்டோம்னா நம்ம சுக்லவேஜ யஜுஷ் யஜுஷாக்கையிலே இருக்கு, அதாவது சம்ஹிதையிலே இருக்கு. சம்ஹிதையிலே இருக்கு அப்படின்னா அது விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவா எல்லா உபநிஷத்துகள்லயும் பிராமண உரை, அதாவது உரைநடை வடிவத்துல இருக்கும். ஆனா அந்த ஸ்வேதாசுத்திர உபநிஷத்து வந்து மந்திர வடிவத்துல இருக்கு, அதாவது சந்தசோட பொருந்தின மந்திர வடிவமா இருக்கு. ஸ்வேதாசுத்திரம் நான் மன்னிக்கிறேன், ஈஷாவாசிய உபநிஷத், ஸ்வேதாசுத்திரம் ஈஷாவாசிய உபநிஷத். இந்த ஈஷாவாசிய உபநிஷத்து தான் வந்து சுக்லயஜுர்வேத சாக்கையிலே சம்ஹித பாகத்துல இருக்கு. ஆனா பொதுவா எல்லா உபநிஷத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து அந்தந்த வேத பாகத்துல, பிராமணத்தோட கடைசி பாகத்துல, ஆரணிக பாகத்துல தான். அதனாலதான் பொதுவா வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கான். இப்போ வேதாந்தம் அப்படின்னா இன்னைக்கு வேதாந்தத்தை பார்த்தோம்னா பல சித்தாந்தங்கள் இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம் இருக்கு, அத்வைத்தம் இருக்கு, சிவாத்வைத்தம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. வெறும் உபநிஷத் மட்டும்தான் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு நிறைய புராண இதிகாசங்களுக்கும் அடிப்படையா இருக்கு. அதை தவிர புராண இதிகாசங்களையும் வந்து நம்ம வந்து மீறி இப்போ நமக்கு பார்த்தா, இப்போ நமக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து சம்பிரதாய ரீதியா கிடைக்கிறது, சில விஷயங்கள் வந்து ஆகமத்திலிருந்து இருக்குன்னு இருக்கு. அப்படி பார்த்தா நிறைய கலவை இருக்கு. இன்னைக்கு வேதாந்தம் அப்படின்னு எடுத்துன்னா யாரும் உபநிஷத்துக்கள்ல இருந்து இருக்கிற கருத்தை மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு பின்பற்றல, எல்லாரும் வந்து அந்தந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டா முக்கியமா பக்தி வேதாந்தங்கள், அதாவது பக்தி வேதாந்தத்துக்கு பார்த்தா நம்ம வந்து வேதாந்த வேதத்துல உபனிஷத்துக்கள்ல சொல்றது நேரடியா பல விஷயங்கள் கிடையாது பக்தி வேதாந்தத்துல. அதாவது இப்ப பார்த்தா நம்ம வந்து விசிஷ்டா துவைதம் துவைத்தங்கள்லாம் நிறைய பக்தி சம்பந்தமா, சம்பிரதாயங்கள் சம்பந்தமா, புராண இதிகாசங்கள் சம்பந்தமா எடுத்துக்கு. அதனால வெறும் வேத சம்பிரதாயங்கள்ன்றது மட்டும் எடுத்துக்கலாம். அதனால இன்னைக்கு வந்து அதை தவிர நம்ம வந்து பாலராயணாதிகள்லாம் பண்ண பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கிறோம், அதுவும் வேதத்தை சேர்ந்தது கிடையாது. அது மாதிரி அவாவா அதுக்கான பாஷ்யத்தை சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியரோட பாஷ்யம் மூணுமே வந்து நம்ம வந்து என்ன இதுவா இருக்குன்னா நம்ம நமக்கு கிடைச்சிருக்கு பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம். அது மாதிரி பகவத்கீதை இருக்கு, பகவத்கீதை அப்படின்னு பார்த்தா அது வந்து வேதத்தை சேர்ந்தது கிடையாது. ஆனா ஐந்தாவது வேதமான மகாபாரதத்திலிருந்து பகவான் வந்து அர்ஜுனனோட உரையாடுறத வந்து நமக்கு வந்து நிறைய வந்து அதுக்கும் நிறைய பாஷ்யங்கள்லாம் இருக்கு. அதாவது பிரஸ்தானத்திரயம், வேதம் மட்டும் எடுத்துக்கிறதுல பிரஸ்தானத்திரயம்னு சொன்னா பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத், இது மூணு சேர்ந்துதான் ஒரு வேதாந்தத்தோட ஒரு அடிப்படை கிரந்தங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு வேதாந்த சித்தாந்தத்துக்கும், அதாவது அட்லீஸ்ட் பொதுவா இருக்கிற, அதாவது நம்ம விஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம் இது மூணும் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. இந்த மூணு சித்தாந்தத்துக்காவது இந்த பிரஸ்தானத்திரயங்கிறது அடிப்படை. அப்புறமா வந்து இங்க இந்த பிரஸ்தானத்திரயத்தை தவிர நிறைய அபாவா அந்தந்த கிரந்தங்கள் இப்போ அந்த சித்தாந்தத்தை சார்ந்த ஆச்சாரியார்கள் பெரியவா இந்த மாதிரிலாம் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. இப்ப சங்கரர் பரம்பரையிலாம் நிறைய இருக்கு, நிறைய அத்வைத கிரந்தங்கள்லாம் இருக்கு, அதையும் வேதாந்தத்தோட சேர்த்துக்கலாம். அது மாதிரி நிறைய ஒவ்வொரு சம்பிரதாய ஆச்சாரியாளுக்கும் ஒவ்வொரு பல கிரந்தங்கள் எழுதியிருக்கா. இதெல்லாம் இந்த இந்த பிரஸ்தானத்திரயம் வேதாந்தம் இதுவும் நம்ம ஆச்சாரியர்களோட கிரந்தம் அப்படிங்கறது சேர்த்துதான் இன்னைக்கு நம்ம வேதாந்தம் அப்படிங்கறது அர்த்தம் பண்ணிக்கலாம். வேதாந்தம் அப்படின்னா வெறும் வேதத்தோட அந்தங்கள் அதாவது உபனிஷத் அப்படின்றது நாம அர்த்தம் பண்ணிக்கிறோம் தப்பு. இப்ப இந்த வேதாந்தம் அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு தரிசனமா பார்க்கணும். முதல்ல வேதாந்த தரிசனத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா மோட்சம். மோட்சம் அப்படின்னா என்னது அப்படின்னா நமக்கு தெரியும் சம்சார துக்கம் பிறப்பு இறப்பு கடல்ல இருந்து மீள்றது இது அடிப்படை. ஆனா அது அதுக்கு எல்லா வேதாந்த சித்தாந்தத்தோட ஒரு கருத்து ஒண்ணு கிடையாது. இதுல ஒவ்வொரு வேதாந்த சித்தாந்தத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படை வித்தியாசம் நிறையவே இருக்கு, அடிப்படையே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா பொதுவா என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கைங்கிறது சாரமற்றது, இதுல இருந்து மீளணும். அது அவாவா அந்தந்த வழியில இருந்து மீண்டுட்டா அப்படின்னா திருப்பி இந்த உலகத்துக்கு நமக்கு பிறவி தேவையில்லை அப்படிங்கறது நம்ம வந்து பார்த்தோம். பொதுவா வந்து வேதாந்தம் அப்படின்னா அதோட நோக்கம் வந்து மோட்சம், மோட்ச சித்தாந்தம் அப்படின்றது சொல்றோம். நேற்றுக்கு மீமாம்சகாலோட பார்த்தோம். மீமாம்சகா வந்து கர்மம், அது லோக அதாவது என்ன சொல்ற சொர்க்காதி பலன்களை உத்தேசம் பண்ணி ஆகணும். இவா முக்கியமா மோட்ச சித்தாந்தம்னா இவாளுக்கு மோட்ச புருஷார்த்தம்னா இவாளுக்கு வந்து ஒரு முக்கியமான குறிப்பு. சரி, இப்ப இந்த பொதுவா இந்த வேதாந்த சித்தாந்தங்களை அவன் என்னென்ன பிரமாணம் ஏத்துக்குது இந்த தரிசனம் சொன்னேன். அப்போ அந்த தரிசனத்தை வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு சில பிரமாணங்கள் எது நாலேஜ் எது வழியா இந்த தரிசனத்துக்கு கிடைக்கிறது ஆராய்ச்சிக்குன்னு பார்த்தா அத்வைத வேதாந்தம் வந்து ஆறு பிரமாணம் மீமாம்சையில சொன்ன ஆறு பிரமாணத்தையும் ஏத்துக்குது. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி. ஆனா விஷ்ட அத்வைத்திகள்லாம் பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் இது மூணு தான் ஏத்துக்கிறார். இது மூணு தான் அடிப்படையா இருக்கு, மிச்சத்தனா அதுல இருந்து வந்து நம்ம வந்து நம்ம டிரைவ் பண்ணதுதான், அதுல இருந்து வந்து நம்ம எடுத்ததுதான். அது மாதிரி துவைத்திகளுக்கும் ஒரு பிரமாணம் செட் இருக்கு, அது எனக்கு சரியா தெரியல. மூணு பிரமாணம் தான் நினைக்கிறேன் அங்கேயுமே. முக்கியமா துவைத்த வேதாந்தம் அப்படிங்கிறது மீமாம்சையை காட்டிலும் அவ வந்து தர்க்கத்தை தான் வந்து அவ பிரதானமா வந்து பயன்படுத்தலாம். மீமாம்சையும் பயன்படுத்தலாம், ஆனா அவளுக்கு அடிப்படை பார்த்தா துவைத வேதாந்தத்துக்கு தர்க்கங்கள் தான் அவளுக்கு. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், அது அவளோட சித்தாந்தம் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கிறதுனால தர்க்கத்தை வந்து அவ வந்து நாடுற வரி அவளுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால விஷிதாத்வைத்த துவைத்தகளை அத்வைத்தத்தை காட்டிலும் துவைத்தத்துக்கு தர்க்கத்துல வந்து ரொம்பவும் இது உண்டு, சம்பந்தம் நிறைய உண்டு, தொடர் உண்டு. அவளோட சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுங்கிறது தர்க்கத்தோட அடிப்படையில் நியாயம், தர்க்கம்னா இங்க சொல்ல வேண்டியது நியாயம். நியாய சம்பிரதாய சித்தாந்தத்தை வச்சு இவ வந்து நியாய தர்சனத்தை வச்சு இவ ஸ்தாபிக்கிறான் துவைத்திகளும் அவளோட சம்பிரதாயம். இப்போ இது நம்ம வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வேதாந்த வேதாந்தத்தோட முக்கிய நோக்கம் என்ன, வேதாந்த கிரந்தங்கள் அடிப்படையா மூணு சம்பிரதாயத்துக்கு அதாவது விசிஷ்டாத்வைத்த துவைத்த அத்வைத்தங்களுக்கு மூணு சம்பிரதாயத்துக்கு பிரஸ்தானத்திரயம் சொல்றது, உபனிஷத்து கீதை பிரம்மசூத்திர பாஷ்யம். சிவாத்வைத்தம் கீதையை ஏத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சிவாத்வைத்தம்ங்கிறது அப்பைய தீட்சிதரோட ஒரு சைவ தத்துவத்தின் அடிப்படையில ஏற்பட்ட ஒரு வேதாந்த சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துல அவ வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்தை நேர ஏத்துக்கிறான்னு தெரியும், ஆனா உபனிஷத்தையும் ஏத்துக்கிறான்னு தெரியும், ஆனா பகவத்கீதை ஏத்துக்கிறாளாங்கிறது எனக்கு தெரியாது அந்த இடத்துல. அதனால இந்த ஒவ்வொரு வேதாந்த சம்பிரதாயத்தும் ஒரு சில கிரந்தங்களை ஏத்துக்கிறா, ஒரு சில கிரந்தங்களை ஏத்துக்குது. அப்புறமா வந்து இவளோட பிரமாணங்கள் வந்து ஆறு, குறைஞ்ச அத்வைத்தத்துல ஆறு இருக்கு, மிச்சதெல்லாம் வந்து மூணு இருக்கு. இது வந்து இந்த சம்பிரதாயத்தை பத்தின ஒரு அறிமுகம். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உபனிஷத்தின் அடிப்படையில் வேதாந்தம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கு, ஆனா வளர வளர வளர வர ஒவ்வொரு சம்பிரதாய மட்டங்கள்லாம் வந்து கிரமமா நம்ம மூணு முக்கியமா மூணு மட்டங்கள் அத்வைத்த விசிஷ்ட அத்வைத்த துவைத்த மட்டங்கள் ஏற்பட்டப்புறம் சம்பிரதாயம் அப்படிங்கிறது நிறைய வந்து சேர்ந்து போடுது. அத்வைத்தத்துல அடிப்படை கிரந்தங்களை தவிர சம்பிரதாய கிரந்தங்களும் சேர்ந்து. சோ இப்ப இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற வேதாந்தத்தோட ஒரு வடிவம். சரி, இப்போ வேதாந்தம் அப்படின்னு பார்த்தா மோட்சங்கிறது முக்கியமான தாத்பரியம் அதெல்லாம் சொன்னேன். இதுல ரெண்டு வகையான வேதாந்தங்கள் நம்ம அதாவது மேலோட்டமா பிரிக்கணும். ஒரு வகையான வேதாந்தம் வந்து இப்ப அத்வைதங்கள்லாம் இருக்கா, உள்ளதான் நாம வந்து மோட்சத்தை அடையணும், நமக்கு மோட்சங்கிறது வெளியில இல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட தேவத்தை கிட்டயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட லோகத்திலேயோ இல்ல, நமக்குள்ள ஏற்படுற அந்த மன பரிணாமம் தான் மோட்சம் அப்படின்னு சொல்ற ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கு. ஆனா இந்த பக்கம் இல்ல, பகவான் ஒருத்தர் இருக்கார், அது யாரோ சிவனோ இல்ல விஷ்ணுவோ, பகவான் ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் நமக்கு மோட்சம் கொடுக்க வல்லது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெண்டு வகையா நம்ம ஒரு ஒரு மேலோட்டமா பிரிக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அத்வைதம், அது அத்வைத சித்தாந்தத்தை இருந்தா அத்வைதம் ஈஸ்வரனை ஏத்துக்கிறது, அதாவது அத்வைதத்துல ரெண்டு வகையான சத்தியங்கள் இருக்கு, வியாபாரிக சத்துன்னு இருக்கு, பாரமார்த்திக சத்துன்னு இருக்கு, மூணு இருக்கு, பிராதிபாசிக சத்துன்னு இருக்கு. வியாபாரிக சத்து அப்படின்னா நாம வந்து தினம் லௌகீக விவகாரம், நம்ம போறோம் வரோம் வாங்குறோம் கடையில, அன்றாட உலக வாழ்க்கைக்கு பேரு வியாபாரிக சத்து இருக்கு. அதை தவிர நடுவில் நடுவுல வந்து போற சத்தியங்கள் அதுக்கு பேரு ரிஃப்ளெக்டட் ட்ரூத், அதாவது தாற்காலிகமா இருக்கக்கூடிய சத்தியங்கள். அப்புறம் பாரமார்த்திக சத்து, பாரமார்த்திக சத்து அப்படின்னா பரபிரம்ம ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைய நாம அடையுது. வியாபாரிக சத்துல வந்து ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறது அத்வைதிகளும் ஏத்துக்கிறார். அமரி விசிஷ்டாத்வைத துவைத்தத்தோட அமைப்பு பகவான் தான் மோட்சம் நம்ம அடைய முடியும், அவர் தான் நம்மளை கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால அவ்வளவு கண்டிப்பா ஈஸ்வர வேதாந்தம் தான். அத்வைதிகள் வந்து அது ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்காங்க அத்வைதத்துல, இல்லாமலும் வந்து இருக்கலாம், இப்போ அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு வகையா பிரிக்கலாம், வெளியில மோட்சம் தேடுற ஒரு சித்தாந்தம், உள்ள தேடுற சித்தாந்தம். இது ரெண்டுமே ஈக்குவலா பிரமாணம், உபநிஷத்துகளுமே இதுக்கு ரெண்டுமே பிரமாணம், இதுக்கும் பிரமாணம் இருக்கு அதுக்கும் பிரமாணங்கள் நிறைய இருக்கு. இப்போ அந்த வகையில எல்லாம் பார்த்தா யோக மார்க்கம்ங்கிறது நம்ம வேதாந்தம் எடுத்துக்க தேவையில்ல, ஆனா இப்ப யோக மார்க்கம் உள்ள மோட்சம் தேடுறதா வெளியில மோட்சம் தேடுறதா அப்படின்னு கேட்டா, பதஞ்சலியோட சாங்கிய யோகம் பதஞ்சலி யோக சூத்திரம்ங்கிறத பார்த்தா அவ தெள்ள தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளதான் அதாவது சித்த விருத்தி நிரோதா, உள்ள இருக்கிற சித்தத்தை வந்து நம்ம அடக்கிட்டா நம்ம சொரூபத்துல நிலைப்போம், அவ்வளவுதான் அவர் சொல்ற மோட்சம். அவர் இங்க போனோம் அங்க போனோம், அவரோட கருணை வேணும், இவாளுக்கு இது வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல, ஆனா ஈஸ்வரன் ஒத்துக்கிறார், அவர் குருவா ஒத்துக்கிறார், ஆனா எவ்வகையிலும் நேரடியா அவர் மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா அவர் சொல்ற ரொம்ப நீளமான பிராக்டிஸ் சொல்ற முறைய, அதனால அதுவும் வந்து ஒரு உள்ள மோட்சத்தை தேட சம்பிரதாயம். இப்போ இதுதான் வந்து பொதுவா வேதாந்த தரிசனத்தோட ஒரு ஒரு கட்டமைப்பா இருக்கு. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய ஏகப்பட்ட சித்தாந்தங்கள் இருக்கு, இதுல பிரபலமா இன்னைக்கு வழக்கத்துல இருக்கக்கூடிய சில சித்தாந்தங்களை கொஞ்சம் நல்லா பார்ப்போம். அது தவிர சில இதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து நான் உங்களுக்கு அதோட ஒரு சாராம்சமா சொல்லிடுறேன், அதை வந்து நம்ம ஆழமா நம்ம பார்க்க வேணும், ஏன்னா நம்ம அது இன்னைக்கு தேதியில அதெல்லாம் வந்து வழக்கத்தில் இல்லாததுனால அது நம்ம நம்ம ஒரு ஒரு அப்படி இருக்கு இதெல்லாம் இத சொல்றது அப்படிங்கறத ஒரு கருத்தை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம பார்க்க போறது இன்னொன்னு முக்கியம், எந்த சித்தாந்தத்தையும் இன்னைக்கு நான் வந்து அது சார்பா பேசுறேன் எதிர்த்து பேசுறேங்கிறது கிடையாது, அது அதுல இருக்கிறது கருத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன். இதை வந்து நான் வந்து கண்டனம் பண்றேனோ இல்ல ஒண்ணும் ஏத்துக்கிறேனோ அப்படிங்கறதுலாம் இல்லை. அதனால வந்து நான் ஒரு கருத்து சொல்லும்போது சில பேருக்கு அது வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கலாம், அது வந்து இது தனிப்பட்ட வகையில எந்த ஒரு சித்தாந்தத்தையும் நான் வந்து இது பண்ணல. முதல்ல அதனால அத்வைத சித்தாந்தத்தை நம்ம எடுக்கிறோம். ஏன் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு பரவாயில்ல பார்த்தா மேற்கத்திய வெஸ்ட்ல கூட இன்னைக்கு பார்த்தா நீங்க பாக்கலாம், திருவண்ணாமலை எல்லாம் வந்து பார்த்தேன்னா நம்ம ஊருக்காரன் இருக்கிறதோட ஒரு சில காலனி எல்லாம் வெள்ளக்காரன் தான் ஜாஸ்தியா இருக்கான். அதனால அந்த அளவுக்கு அந்த அத்வைதத்தோட ரீச் இருக்கு. அது வந்து நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்க, விவேகானந்தர் ரமணர் சின்னயானந்தர் இவனால இன்னைக்கு வந்து மேற்கத்திய நாடுகள்லயுமே இந்த ஒரு நல்ல ரீச் இருக்கு, ஒரு பாப்புலாரிட்டியும் இருக்கு. அதனால வந்து முதல்ல அத்வைத சித்தாந்தத்தை பார்ப்போம். ஏன் ஒரு அத்வைத சித்தாந்தத்துக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்னு என்னோட கருத்து என்ன அப்படின்னா, மோட்சம் அடையிறது வந்து நமக்குள்ள பவர் கொடுத்துருக்கு, அதனால அந்த சாதகன் வந்து அவனுக்கு எம்பவர்மெண்ட் கிடைக்கிறது, அவன் வந்து அதை வந்து ஒரு தனக்குள்ள இருக்கிறதா பார்த்து அவனுக்கு வந்து ஒரு அவனுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கு. அதனால வந்து அத்வைத சித்தாந்தத்தை முதல்ல பார்ப்போம். இந்த அத்வைத சித்தாந்தம்ங்கிறது எல்லாரும் வந்து பொதுவா என்ன புரிஞ்சுக்கிறா அப்படின்னா, சங்கரர் தான் ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறார். சங்கரர் ஸ்தாபிக்கல, சங்கரர் வந்து அது ஒரு நல்லா ஒரு சிஸ்டமேட்டைஸ் பண்ணி நல்லா ஒரு கட்டமைப்பா கொண்டு வந்தார். பாஷ்யங்கள்லாம் எழுதி எல்லாம் கொண்டு வந்தார். சங்கரரோட குரு கோவிந்த பாதாச்சாரியர், ஆதிகுரு சங்கரோட குரு கோவிந்த பாதாச்சாரியர், அவரோட ஆதிகுரு பரமகுரு கௌடபாதாச்சாரியர். கௌடபாதர் காலத்துல அதுக்கும் முந்தின காலத்துல இருந்துமா அத்வைதம் இருந்திருக்கு. ஆனா அது வந்து இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு பிரசித்தமா இல்லை. அதுக்கு ஏன்னா ஒரு ஒரு கட்டமைப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு ஃபார்மல் ஸ்கூல் மாதிரிங்கிறது இல்லை அங்க. ஆனா அந்த அத்வைத தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியில இருந்தே நிறைய கிடைக்கிறது. இப்போ ஒரு வகையா பார்த்தோம்னா வியாகரணத்துல கூட ஒரு வகையான அத்வைதம்னா பேசப்படுது. வியாகரணத்துல கூட அவ வந்து சப்தத்தோட அடிப்படையில வச்சு இந்த அத்வைதம் பேசுறான். அதனால வந்து அத்வைத சித்தாந்தம்ங்கிறது வகையா நிறைய வகையில இருக்கு. சங்கரர் ஸ்தாபிச்சது ஒரு வகையான ஒரு அத்வைதம் தான். இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிறது சங்கர அத்வைதம் தான். ஆனா அவருக்கு முன்னாடியில இருந்தே வந்து அத்வைதம் இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பௌத்தாலி மீமாம்சகா வந்து கர்மம் தான் முக்கியம் அப்படின்னு அவ வந்து கர்மத்திலேயே அவ வந்து உழன்னுட்டா. அது மாதிரி பௌத்தா மொத்தமா வேதத்தோட பிராமாணிக்கத்தையே வந்து அவ வந்து ஏத்துக்கல. இவா இது ரெண்டும் ரெண்டு தரிசனத்தோடையும் சண்டை போட்டு, மீமாம்சகாலோடையும் சரி அது மாதிரி வந்து பௌத்தாலோடையும் சரி. இவன் ஆஸ்திக தரிசன மீமாம்சகக்காரன், பௌத்தா வந்து நாஸ்திக தரிசனக்காரன். அதனால இந்த ஆஸ்திக நாஸ்திக தரிசனத்துக்குள்ளே இவ மூணு பேருக்குமே பரஸ்பரம் சண்டை ஏற்படுது. சண்டை இல்ல, வாத விவாதம். இந்த மண்டல மிஸ்ரர்னு நான் ஒருத்தர சொன்னேன், அதாவது நம்ம வருது குமரில பட்டரோட சிஷ்யன், அவர் தான் வந்து சங்கரோட வாதம் பண்ணி அந்த வாதத்துல வந்து தோத்து போய் அப்புறமா வந்து வேதாந்த, அதாவது கர்ம மீமாம்சையை விட்டுட்டு வேதாந்தத்தை ஏத்துட்டு இங்க சிங்கேரியில வந்து ஒரு மட்டம் ஸ்தாபனம் பண்ணி, சிங்கேரி மட்டத்தோட முதல் சுரேஸ்வராச்சாரியார் சொல்ற அவர் தான் முதல் சிங்கேரி மட்டத்தோட ஆச்சாரியர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது நம்மளோட இதுல. இப்ப வந்து பார்த்தா சங்கரர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் மட்டம்லாம் ஸ்தாபிச்சு அப்புறமா அந்த அத்வைதத்தை வந்து ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக் ஃபார்ம்ல கொண்டு வந்து ஒரு வடிவ நல்லா கட்டமைச்சு கிளீனா கொண்டு வந்திருக்காரு. பாஷ்யங்கள்லாம் எழுதி நிறைய மதங்கள்லாம் கண்டனம் பண்ணி அவளோட வாத விவாதங்கள் வச்சு ஜெயிச்சு இது பண்ணிருக்காரு. பௌத்த மதம் இன்னைக்கு இந்தியால இல்ல அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் காரணம். மீமாம்சகாலம் அத்வைத மதத்தை சேர்ந்தவாளும் தான் வந்து இன்னைக்கு பௌத்தம்ங்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாரத தேசத்துல இல்லாம போனது முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அந்த சங்கரா அத்வைதத்துக்கு முன்னாடியே கௌடபாதர் நான் சொன்னேனாலே அவரோட பரமகுரு, அவர் வந்து என்ன சொல்றாரு அத்வைதம் அப்படின்னா பொதுவா முதல்ல என்னன்னு பார்ப்பான், உலகத்துல ஒரே வஸ்து தான் இருக்கு பிரபஞ்சத்துல, அது பிரம்மம் தான். அது அதுக்கு சமமாவோ அதுக்கு ஈக்குவலாவோ நிறைய கிடையாது. அப்போ இப்போ நாம சொல்ற ஜீவாத்மா அப்படின்னு நாம எல்லாம் இருக்கோமே, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா இணையறது இல்ல. ஜீவன் வந்து நான் எனக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் பரமாத்மா தான் அப்படிங்கறத உணர்றது தான். அதாவது நம்ம கேட்கலாம் ஜீவாத்மா எப்படி பரமாத்மா ஆக முடியும் அப்படின்னு, ஆமா ஆக முடியாதுதான். ஆனா ஜீவாத்மா வந்து உள்ள இருக்கிற வஸ்து வந்து சைத்தன்யத்துக்குள்ள அந்த சைத்தன்யமும் பரமாத்மாவோட அந்த சைத்தன்ய தன்மையும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது வந்து சொல்றது. இதுல பேதம் கிடையாது அப்படின்றது. சரிப்பா எப்படி பேதம் வந்தது அப்படின்னா, அதுல ஒரு வந்து சங்கரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சாரீரக பாஷ்யத்துல அது மறந்துட்டதுனால அப்படிங்கிறது. அதாவது நான் ஒரு அது சாரீரக பாஷ்யங்கிறது என்ன அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துல அது சங்கரர் கொடுக்குற ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்மளோட நிஜமான தன்மையை மறந்துட்டோம், அதனால அந்த மாதிரி இருக்கு பேதங்கள் உண்டு பண்றது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இதை கொடுத்துட்டேன். நம்ம வந்து இப்ப மத்தியானம் ஆபீஸ்ல இருந்து வரோம், சாப்பிட்டு நம்ம திருப்பி நம்ம வந்து ஆபீஸ் போறோம். நம்ம எப்பயும் போல வண்டி சாவி இருக்கிற போய் நம்ம தேடுறோம், வண்டி சாவி நம்ம கிடைக்கல. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம பாக்கெட்ல இருக்கு, நம்ம எடுத்து அங்க வைக்க மறந்துட்டோம், அதனால வீடு ஃபுல்லா தேடுறோம். அப்புறம் நமக்கு சட்னி எவ்வளவோ நம்ம வெளியிலேயே எடுத்து வைக்கலையா நோ அப்படின்னு பாக்கெட் புள்ள கை விட்டா இருக்கு. அத மாதிரிதான் வந்து நம்ம நம்மளோட நிஜமான சுரூபத்தன்மை நம்ம கிட்ட திருப்பி வர மாதிரி, அது எங்கேயும் போகல, நம்ம கிட்டேதான் இருந்திருக்கு. ஆனா அதுன்னு சாவி கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம், சாவி கிடைக்கல உங்ககிட்டதான் இருந்திருக்கு, சாவி கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அத மாதிரிதான் இந்த தன்மை ஏற்படுது அப்படிங்கிறது பொதுவா. இதுல நிறைய பல வித்தியாசங்கள் இருக்கு, சுத்த அத்வைதம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம வந்து அதுல பேதங்கள் வந்து நம்ம பார்க்க

குடிக்கிறத அப்போ நம்ம வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கோம், ஸ்கிரீனுக்கு அந்தாண்ட லைட் இருக்கு. லைட்டை பாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லைட்டை வந்து பெருசா வைக்க வேணும், ஸ்கிரீனை விளக்கினா லைட்டு தெரியுமோ இல்லையா, நம்ம லைட்டு தெரியறதுக்குன்னு எதுவும் பண்ண வேணும். அத மாதிரி இந்த மாயை ஆர் அவித்தியை விளக்கிட்டா நமக்கு வந்து தத்துவத்தோட உண்மை புரிஞ்சிடும். இதுதான் அத்வைதத்தோட முக்கிய கொள்கை. இது வந்து நமக்கு இப்படி சொல்றது. ஆனா கௌடபாதர் மாதிரி அஜாதிவாதிகள்னா இருக்கும், உலகம் புறக்கவே இல்லை, உலகம் படைப்பே கிடையாது, பிறவி கிடையாது அப்படின்னு சொல்றது, அதுக்கு அஜாதிவாதம்னு பேரு. அது இன்னும் ஒரு ஒரு வகையான ஒரு சித்தாந்தம். அது ஏன் பாப்புனா தெரியறது அப்படின்னா அதே பதில் தான், நமக்கு வந்து அது வந்து நம்ம தூக்கத்துல கனவு காண்ற மாதிரி, கனவுக்கு நிஜத்துவம் கிடையாது, கனவுல விழிச்சுண்டா கனவுக்கு நிஜத்துவம் போயிடும் அத மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு வகையான வாதம். இப்ப நிறைய இந்த மாதிரி நிறைய சுத்தாத்வைதம், அப்புறமா வந்து அஜாதிவாதம், அப்புறம் வையாகரணா வந்து ஒரு ஒரு சங்கரரோட அத்வைதம்ங்கிறது பேரு விவர்த்தவாதம்னு பேரு. விவர்த்தவாதம்னா என்ன அப்படின்னா, இல்லாத வஸ்து வந்து ஒரு ஒரு இல்லாத வஸ்து தண்ணி தெரியற மாதிரி பாம்பு இருக்கு, அரை இருட்டுல நம்ம கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது காத்தடிக்கிறது, அப்ப அந்த கயிறு அசைகிறதுனால நம்ம ஏதோ சரி இது ஏதோ பாம்பு போல் இருக்கா அப்படின்னா நம்ம நினைச்சுக்கணும். அப்ப வந்து அந்த பாம்பு அப்படிங்கிறது அந்த கயிறு மேல வந்து மேல சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த கயிறு மேல பாம்பு தெரியுது. அப்போ ஓ இது வெறும் கயிறு தானா அப்படிங்கறது நமக்கு அந்த தெளிவு வந்த உடனே ஓகே அப்படிங்கிறத டக்குன்னு அந்த பாம்பும் போயிடுது. அப்போ பாம்பும் வரல, நம்ம பாம்பும் போகவும் இல்லை. அந்த அவித்தியை அப்படிங்கிற ஒரு உள்ளத்துல இருந்து நம்ம மனசுதான் அத்தனைக்கும் காரணம். அந்த ஒரு ஐடியாலதான் வந்து சொல்றது விவர்த்தவாதம் அப்படிங்கிறது சங்கரரோட அத்வைதத்தோட ஒரு சித்தாந்தம். இப்போ இவா என்ன சொல்றா, வையாக்கரணான அத்வைதிகள் தான், வியாக்கரணம் தரிசனம் கிடையாது, ஆனா அது ஒரு அதுக்கு ஒரு சித்தாந்தம் ஒன்னு இருக்காங்க. அவ பர்த்ருஹரி இவாள்லாம் வந்து நம்ம வந்து சம்வர்த்தவாதம் அப்படின்னு, அதாவது அது விவர்த்தவாதத்துல அத்வைதம் பிரம்மம் வந்து எதுவுமாவும் மாறுறது இல்ல, ஆனா வந்து நமக்கு வந்து ஒரு தோற்றம் மாதிரி தெரியுது. ஆனா இங்க விவர்த்தவாதத்துல நமக்கு என்ன ஆறுது அப்படின்னா, பிரம்மம்னா பிரபஞ்சமா மாறி இருக்கு அப்படிங்கிறது இவ வையாகரணனோட அத்வைத பட்சம். அதுவும் வந்து என்ன சொல்றான்னா, அந்த சப்தத்தை வச்சுன்னு விசாரம் பண்ணி அந்த சப்த பிரம்மத்தை எட்டிடலாம், எட்டினா நமக்கு வந்து அதோட ஒன்னா நமக்கு வந்து புரிய வரும் அப்படிங்கிறது அவளோட கருத்து. இது வந்து வையாகரணனோட அத்வைத்தம். அப்புறமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, முக்கியமா இந்த அத்வைதம் இருந்தா ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். இப்ப அந்த அத்வைத சித்தாந்தத்துல இன்னைக்கு நாம இன்னைக்கு சாங்கர அத்வைத்தம்னு எடுத்திருந்தா, அவர் வந்து மகா வாக்கியங்கள் நம்ம உபநிஷத்துல நாலு எடுத்துக்கிறோம், முக்கியமான பிரதானமான உபநிஷதங்கள்ல இருந்து நாலு வாக்கியங்கள் அத்வைதிகள் எடுத்துட்டு மகா வாக்கியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு நான் என்ன அர்த்தம்னா, அல்ப வாக்கியமா மத்த ஸ்ருதி வாக்கியம் அப்படிங்கிறது கிடையாது, அத்வைத சித்தாந்தம் நல்லா துலக்கி காட்டி அதை வந்து இதை அனுசந்தானம் பண்ணா நமக்கு அது கிடைக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஃபார்முலை அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாலு வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் எல்லாருக்கும் தெரியல. முதல்ல வந்து ரிக்வேதத்துல பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிறது இருக்கு. அப்புறமா வந்து யஜுர்வேதத்துல வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல இருக்கு. சாம வேதத்துல தத்துவமசி அப்படின்னு இருக்கு. அப்புறமா வந்து நமக்கு முண்டக உபநிஷத் மாண்டூக்கிய உபநிஷத்துல அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு நாலு முக்கிய மகா வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா பிரஜானம் பிரம்மா அப்படின்னா பிரம்மத்தோட நேச்சர் சொல்றது, டிஃபைன் பண்றது, நமக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் பிரஜானம் கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம்னு சொல்றது. அப்புறமா வந்து எனக்குள்ளேயும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா எனக்குள்ளேயும் அந்த தத்துவம் இருக்கு. அப்புறமா என்ன சொல்றது தத்துவமசி அப்படின்னா, அத்வைத திருஷ்டின்னு என்ன சொல்றா அப்படின்னா, ஜீவாத்மால இருக்கிற சைத்தன்யமும் அந்த பரமாத்மால இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணு அப்படிங்கிறது லட்சியார்த்தம். லட்சியார்த்தம் அப்படின்னா இம்ப்ளைடு மீனிங் அர்த்தம், வாக்கியார்த்தம்னா சென்டென்ஸ் மீனிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் பொதுவா இருந்தா சொல்றது, கங்கையில் மாட்டு தொழுவம் அப்படின்னு சொன்னா கங்கை ஆத்துக்குள்ள நடுவுல நட்ட நடுவுல மாட்டு தொழுவம் கிடையாது, ஆப்வியஸா கங்கை தரையிலதான் மாட்டு தொழுவம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தத்துவமசி அப்படின்னா ஜீவன்தான் ஈஸ்வரனா அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, அது நேர வாக்கியார்த்தம். ஆனா இங்க நம்ம லட்சியார்த்தத்தை அத்வைதிகள் எடுத்து, இதுதான் வந்து தத்துவமசியோடது. அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னா இந்த ஆத்மா உள்ள இருக்கிறது தான் பிரம்மம் அப்படின்னு இந்த நாலு அத்வைதத்தை நாலு

0: மகா வாக்கியத்திலும் அத்வைதிகள் சொல்றதா இருக்கும். இது வந்து விஷ்டாத்வைத்தம் துவைத்தமும் நேரவே வேறையா இருக்கு. அப்புறமா வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நாலு மகா வாக்கியங்கள் வந்து அனுசந்தானம் பண்ணி விசாரம் பண்ணி பிருஹதாரண்யக உபநிஷத்துல என்ன இருக்குன்னா, சிரவணமன நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு யாக்கியவல்யர் அப்படிங்கிற ரிஷி வந்து அவரோட மனைவியான மைத்ரேயிக்கு உபன்யாசம் பண்றார். மைத்ரேயி வந்து யாக்கியவல்யர்கிட்ட, யாக்கியவல்யர் சன்னியாசி ஆக போறார், அவர் ரெண்டு மனைவியனையும் கூப்பிட்டு என்னோட சொத்து இருக்கு உனக்கு இது வேணும் யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். ரெண்டாவது மனைவியான காத்தியாயினி, ஆமா எனக்கு உன் சொத்தை கொடுக்குறேன் எனக்கு அப்படின்னு சொல்றா. முதல் மனைவியான மைத்ரேயி வந்து இல்ல எனக்கு சொத்தெல்லாம் வேணாம், அது வந்து ரொம்ப நிரந்தரம் கிடையாது, தாத்காலிகமான ஒரு விஷயம், எனக்கு நிரந்தரமான பிரம்ம ஞானத்தை உபதேசிச்சு நீ போ அப்படின்னு சொல்றார். அப்போ உபதேசிக்கும் போது ஆத்மா பத்தி எல்லாம் சொல்றாரு, அது என்ன அதோட தன்மை என்ன அப்படிங்கெல்லாம் சொல்றார். சரிப்பா இதெல்லாம் இருக்கட்டும், இதை எப்படி நான் அடையிறது அதுக்கு எனக்கு வழி சொல்லு அப்படின்னா, ஆத்மாவாரே ஸ்ரோத்தவ்யா திருஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதிதாசித்தவ்யா, அதாவது கேட்கணும், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், அதை பத்தி அதாவது குருவோட வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள்லாம் கேட்கணும், மந்தவ்யா நல்ல மனனம், அதாவது அது மேல நல்லா யோசிச்சு அதெல்லாம் அது என்ன சொல்றது, நான் சொன்னேன் லட்சிய அர்த்தம் வாக்கிய அர்த்தம் இதுதான் அதுக்கு அர்த்தமா இல்ல வேற அர்த்தமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அப்புறமா வந்து நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு நமக்கு இப்போ அதுல இருந்து ஒரு தெளிவா ஒரு தத்துவம் கிடைக்கும், அந்த தத்துவத்தை நம்ம வந்து நிதித்தியாசனம் அதாவது தியானம் அப்படின்னு ஒரு அதாவது ரொம்ப டீப்பர் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப இதுதான் வந்து நம்ம அத்வைத வேதாந்தத்தை கூடி நம்ம வந்து பிரம்மத்தை அடையக்கூடிய ஒரு நம்ம மோட்சம் அடையக்கூடிய யாக்கியவல்யர் சொன்னபடி ஸ்ருதியோட ஒரு பிரமாணம் அப்படிங்கிறது அத்வைத்தியர்களோட ஒரு கொள்கை, இதுதான் இப்ப அத்வைதத்தோட ஒரு சித்தாந்தம். அது தவிர அதே பிருஹதாரண்யக உபநிஷத்துல நேயித்தி நேயித்தி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு, இது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்றது, இது என்ன இது இல்ல இது இல்ல இது என்ன வழி பிரம்மத்தை வந்து அடையறதுக்கு அப்படின்னு கேட்டா, பிரம்மம் அல்லாத வஸ்துக்களை நாம வந்து விசாரிச்சோ ஓ சரி இது பிரம்ம. இப்போ தைத்திரிய உபநிஷத்துல பொதுவா நிறைய ருவைவா ருணிகி அப்படின்னு அந்த அன்னம் பிரம்மேதி பிரஜானாத் மனோபிரம் பிராணம் மனோ விஜயானம் அப்படின்னு வரிசையா பஞ்ச கோஷங்கள் இருக்கு, அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம், இந்த அஞ்சு கோஷங்களையும் அவன் பிருகு பிருகு அப்படிங்கிற முனிவர் அவ அப்பா வர்ணன்ட்ட போய் கேட்கிறாரு, பிரம்மத்தை எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு, இப்ப முதல்ல தபஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்ப தபத்துல அவர் பாரு ஓ அன்னம் தான் அன்னமய கோஷம் தான் பிரம்மமா அப்படிங்கிறாரு. அப்புறமா இந்த திருப்பியும் யோசிக்கிறார், ஓ அன்னமா அன்னமய கோஷம்னா சரீரம் தான், இந்த ஸ்தூல சரீரம் பூத்த உடல் அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இல்ல இது பிரம்மம் அல்ல திருப்பியும் போய் கேட்கிறாரு பிரம்மத்தை சொல்லுன்னு, இல்ல நீ தபஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்புறமா திருப்பி வந்து பிராணமய கோஷத்தை தெரிஞ்சுக்கிறார், அப்புறம் திருப்பி இதை மாதிரி பிராணம் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு ஒவ்வொன்னையா ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கி கடைசியில ஆனந்தமய கோஷத்துல பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அது ஒரு அடிப்படை பிரம்மம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. இது நேயதி மார்க்கத்துக்கு ஒரு நேயதி இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் அத்வைத சித்தாந்தம். சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு அத்வைதமா ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கு, அத்வைத்தத்தை பத்தி ஃபுல்லா சொல்ல முடியாது ஏன்னா மத்த ஒரு சித்தாந்தம்னு சொன்னோம். அதனால அத்வைத்தத்தோட ஒரு அடிப்படை கொள்கை என்னன்னா ஆத்மாவும் பிரம்மமும் வேற இல்ல, ஆனா ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு விக்ஷேபம் அப்படிங்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு விவர்த்தமோ இல்ல ஒரு ஒரு சக்தி வந்து அந்த ஒரு உண்மைய மறைச்சு, இதுதான் வந்து அத்வைத்தத்தோட அடிப்படை சித்தாந்தம். இந்த அத்வைத்தத்துல நிறைய சிவாத்வைத்தம்லாம் இருக்கு, அதாவது அந்த பிரம்மத்தை வந்து சிவனா சொல்லி அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துல இந்த நீலகண்ட பாஷ்யத்தை வந்து அப்பைய தீட்சிதர் வந்து படிச்சு அதுல இருந்து வந்து அந்த சிவாத்வைத்த கொள்கையை அவர் வந்து உருவாக்குறது, இதுதான் சிவாத்வைத்தங்கிற ஒரு தத்துவம் நீலகண்ட பாஷ்யத்துலதான் அது வந்து எடுத்து பிரம்மசூத்திர பாஷ்யம் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல இருந்து எடுத்து அதை வந்து அவர் வந்து ஒரு கொள்கையா உருவாக்குற ஒரு சித்தாந்தம் மோட்ச சித்தாந்தமா உருவாக்கு, இதுதான் சிவன் அடிப்படையான சிவன அடிப்படை தெய்வமா பிரம்மமா வச்சுட்டு சொல்ற. அப்புறமா வந்து சுத்தாத்வைத்தம் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கு, நிறைய நிம்பால்கர் இந்த மாதிரிலாம் நிறைய மகாராஷ்டிராவில நிறைய ஆச்சாரியர்கள்லாம் வர அவாடெல்லாம் வந்து மாயையே கிடையாது வெறும் அத்வைத்தம் மாயின்னு கொண்டு வந்தா அப்புறம் பிரம்மத்துக்கு முக்கியத்துவம் போயிடும் அப்படின்னு சொல்லி, அதனால அவ வந்து நிறைய இந்த மாதிரி உள்ள வேதங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா பொதுவா என்ன அப்படின்னா அத்வைத்தத்துல உள்ள நமக்குள்ளதான் மோட்சத்தை வந்து நாம் அடைய விரும்பணும் அப்படிங்கிறது தான், வெளியில இருந்து நம்ம எங்க சொர்க்கத்துக்கு போனாலும் பிரம்மலாபத்துக்கு போனாலும் அந்த புண்ணிய க்ஷீணமானவனே திருப்பியும் கீழே தான் நினைக்கிறேன். இதுதான் வந்து அத்வைதமான ஒரு ஒரு சித்தாந்தத்தோட ஒரு மேலோட்டமா நம்ம ஒண்ணுமே தொடலாம். இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: யோகிகள் தங்களுடைய யோக சக்தியினாலே காணலாம் ஒரு கைலாயம், அதான் வேறு கைலாயம். அதுக்கப்புறம் இந்த பிரகிருதி என்கின்ற உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு முழுவதும் நீங்கி அதன் உள்ள கலாதி சரீரம்னு பேர். அந்த கலா அது சைவ சித்தாந்தத்துக்கு பேர் கலாதி சரீரம். அந்த கலாதி சரீரத்தோடு போகக்கூடியதுதான் ஸ்ரீகைலாயம், அதான் மேறு கைலாயம். உலகம் உவப்ப வளம் ஏறு திரிதரு,
3: அந்த ஏறு
2: அது என்னது? அந்த மேறு என்பது அந்த மேருவை வளமாக வருகிறது. அது ஒரு பெரிய சயின்டிபிக் கான்செப்ட். வெதர் த சன் இஸ் ஹேவிங் அன் ஆர்பிட், வெதர் சன் இஸ் ஹேவிங் அன் ஆர்பிட், பூமியோட ஆர்பிட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா சன்னுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கா? இருக்கா? தேர் மஸ்ட் பி அன் ஆர்பிட். அதான் என்ன சொல்றாங்க, அந்த ஆர்பிட்ட பிக்ஸ் பண்ண முடியல சயின்டிஸ்டால. ஆனா இட் மஸ்ட் ஹேவ், நம்மளால சிலது நம்மளால முடியாது, அதுக்காக இல்லையன்னு சொல்ல முடியாது இல்லையா? நாம சொல்ற என்னன்னு கேட்டா, அந்த மேரு மலை இருக்கு இல்லையா, அந்த அதை அதனுடைய வளமாக அந்த சன் அதான் வளம் ஏறு திரிதரு. திருமுருகாறு படிக்க அதான் உலகம் உழப்ப வளம் ஏறு திரிதரு, பலர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்க. தெய்வம் உரைய பார்க்கணும், நச்சினார்கள் என்ன உரையில் இருக்கிறாங்க பார்க்கணும். இந்த மாதிரி விஷயத்துல அவர் என்ன சொல்லி கேட்டு பார்க்கணும். அவர் மேறு வளம் திரிதரா? அதே போலதான் சிலப்பதிகாரத்திலே ஞாயிறு ஓட்டுதும் ஞாயிறு ஓட்டுதும் காவிரி நாடன் திகிரி ஓல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலால். இவராது மேறுங்கிறத குறிப்பா உடனே அவர் வெளிப்படையாக சொல்லிட்டேன், மேறு வளம் திரிதலா. அந்த மேறு மலை வந்து அதனுடைய சிம்பாலிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான் ஹிமாலயாஸ். ஆனா ஹிமாலயாசை மேருன்னு சொல்லுவாங்க, ஆனா உபச்சாரம் உண்மையான மேரு. அந்த மேருங்கிற அந்த 14 லோகங்களையும் நினைச்சிருக்கே, அது வந்து அதனுடைய ஆக்சிஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கணும் இல்லையா, அந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டா அந்த இடத்துல போகும். அதனாலதான் கைலாய மலைக்கு இம்பார்ட்டன்ஸ். யோகியோ சொன்ன விளக்கம் தான், அதாவது கைலாஷ் என்பது இட் இஸ் ஒன் ஆஃப் த பீக்ஸ் இன் த ஹிமாலயாஸ். Himalayas is a range of mountains extending in seven countries. Seven countries. Tibet, China, Nepal, Tibet, China. Himalayas is extending along seven countries. அதுல the highest இருக்கக்கூடியது பீக் சொல்லுவாங்க, சிகரம். Sanskrit is called சிகர, இங்கிலீஷ்ல பீக். அந்த ஹிமாலயாஸ்ல ஹையஸ்ட் பீக் இஸ் எவரெஸ்ட் அண்ட் கைலாஷ். இதை விட ஹையஸ்ட் பீக் மூணு பீக் இருக்கு கைலாசத்தை விட, எவரெஸ்ட் இருக்கு, தவளகிரி இருக்கு, கிஞ்சன்ஜங்கா. தீஸ் பீக்ஸ் ஆர் ஹையர் தேன் தி கைலாஷ். அதனால அந்த ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வேற, ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வச்சு இல்ல, அது இவங்க வந்து வேற ஒரு கணக்கு வச்சுதான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுபோல நிறைய செய்திகள் மேல்மலையை பற்றி பல செய்திகள் இலக்கியங்கள் எல்லாத்திலயுமே வருது. அப்பொழுது அந்த அதாவது மலை வளருகிறது என்று ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனாலும் அப்படி இருந்துன்னா அது பற்றி சொல்லியிருக்கிறாங்களா, அப்ப இது பற்றி சொன்னாங்கிறதுக்கு உங்க மேற்கோள் இருக்கு இல்லையா? எப்பயுமே ஒரு பிரச்சனை தான். யூ கேன் இமேஜின் 1000 திங்ஸ். இல்ல அது வந்து கான்டினென்டல் ட்ரிப்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எந்த கான்டினென்டல் ட்ரிப்ட் இருந்தா, அதாவது அது ஒரு பெரிய தேரி அது ஜியோகிராபில. அது இருந்தா கூட அது உலகத்தை இயக்கிறது என்பது அந்த நம்முடைய சமயம் என்று வரும்பொழுது இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து தானாக இயங்கவில்லை என்பதுதான் நம்முடைய கான்செப்ட். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் தானே இயங்குதுன்னு சொல்லும்போது தான் கடவுள் நம்பிக்கை போகுது. ஆனா அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ங்கிறது எப்படி உடம்பை வந்து இயக்குகின்ற ஒரு உயிர் இருக்கிறதோ அதே போலதான் இயக்குது அப்படிங்கிற சொல்லும் போது ஆன்மீகம் வருது. நீங்க வெறுமனை என்ன சயின்ஸ் போனீங்கன்னா தேர் ஆர் சோ மெனி தியரிஸ். எல்லா சயின்டிஸ்ட் ஒண்ணு போல சொல்லலையே. காஸ்மாலஜிங்கிற சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா தேர் ஆர் அபவுட் 30 இயற்கைங்கிறதுக்கு அப்பாற்பட்ட இயற்கையை இயக்குகின்ற எனது ஐசக் நியூட்டனே சொல்லியிருக்கிறார். அதை கட்டிங் நான் கொண்டு வரல, ஐசக் நியூட்டனே சொல்ற. நாங்க என்னதான் சொன்னா கூட அவர் சொல்றாரு, தேர் மஸ்ட் பி அன் இன்டெலிஜென்ட் போர்ஸ் பிஹைண்ட் இட். ஈவன் ஐசக் நியூட்டனே சொல்றார். யூ ஃபவுண்ட் அவுட் தி தியரிஸ் பட் இன் மை ஒபீனியன் தேர் மஸ்ட் பி அன் இன்டெலிஜென்ட் போர்ஸ் பிஃபோர் ஆல் தீஸ் திங்ஸ் அவரே சொல்றார். எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து அந்த பகுத்தறிவுங்கிறது அது ஒரு ஆஸ்பெக்ட், ஆனா அதுக்கு நம்ம அறிவினால எட்ட முடியாத ஒண்ணு இருக்குன்னு வரும்போது ஆன்மீகம் வருது. எல்லாமே அறிவில் எட்டிட்டா ஆன்மீகமே இல்லையே. சயின்ஸுக்கு விரோதமாக ஒரு தியரி வரக்கூடாது. அவரே சொல்லும் போது எக்ஸ்டர்னல் போர்ஸ் தானே சொல்றாரு. நியூட்டன் லாலே என்ன வருது, அதுலேயே அன்லெஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் போர்ஸ் தான் சொல்றாரு. ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ் இருக்குங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. அதனால அது வேற சப்ஜெக்ட். சயின்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லா கலையுமே ஒரு புனிதமான கலை தான். எந்த கலையிலுமே அறிவினால முடிவுக்கு வர முடியாதுங்கிற வரும்போது ஆன்மீகம் வருது. எல்லாமே அறிவு கட்டிட்டு ஆன்மீகமே வேண்டியதுலே. அதனால சைவம் வந்து அந்த இதுக்கு என்ன விளக்கங்கள் சொல்லுகின்றன என்று வரும்போதுதான் இப்ப நமக்கும் என்னன்னு கேட்டா அந்த கான்டினல் ட்ரிப்ட்ங்கிற தேதி நம்மகிட்டே வருது. அது நாவலந்தீவு, அதுல இது வந்து ஜம்பு தீவு. இப்ப நீங்க வந்து கண்டம் நீங்க தீபம்னு வருது. அப்போ ஒரு காலத்துல இந்த கான்டினல் ட்ரிப்ட்ல நம்ம இந்த ஹோல் இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அது ஜம்பு தீவு நாவலந்தீவு என்ற தீவிலே இது அடக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிறது. அது அப்ப உள்ள அந்த அமைப்பு தெரியாது. ஒரு கற்பங்களுக்கும் ஒரு கற்பங்களுக்கும் இடையில எத்தனைமா இந்த உலகத்தினுடைய ஷேப் எப்படி வருது, இந்த ஸ்பீசிஸ் எப்படி வருது. இப்ப சயின்ஸ்லயும் சோ மெனி ஸ்பீசிஸ் பிகம் எக்ஸ்டிங் அப்படிங்கிறாங்க. இப்ப டைனாசூர் இந்த மாதிரி எத்தனையோ சொல்றானே, கிட்டத்தட்ட 430 ஸ்பீசிஸ் நவ் பிகம் எக்ஸ்டிங் அப்படிங்கிறாங்க. அப்ப தெரியல சயின்ஸ்லயுமே அப்ப எல்லாம் மாறுதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க தானே செய்யுது. ஆகவே நாம் வந்து நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டு போனால் கொஞ்சம் சரியா இருக்கும். ஆகவே அங்க அந்த அந்த சிவலிங்கம் என்பது அந்த ஒவ்வொரு பாகமும் ஒரு கான்செப்டை விளக்குகிறது. அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆகமங்கள்ல அதாவது ஆலயங்களிலே வந்து கிரியைகள் எப்படி நடைபெறுகின்றன என்று கேட்ட ஒரு கேள்வி வருது இல்லையா. ஒரு சிலர் என்ன சொன்னாரு, இந்த ஆலய கிரியைகள்லாம் யார் சார் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, முதல்ல மணி அடிக்கணும் அபிஷேகம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னா யாரு சொல்லியிருப்பா அப்படின்னாரு. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, கிங்ஸ் ஆஃப் தோஸ் பீரியட் அப்படின்னாரு. அப்பப்ப அரசர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, அதாவது எப்பயுமே எந்த சயின்ஸ்லயுமே ஒரு இடத்துல உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. எந்த சயின்ஸா இருந்தாலும் சொல்லலாம், ஒரு அளவுக்கு நீங்க அறிவோட போகலாம், ஒரு அளவுக்கு மேல. இப்ப உதாரணம் ஒண்ணு சொன்னேன் பாருங்களேன். அதனால என்ன சொன்னா, எதையுமே நீங்க சரியாக விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு டேக் சம்திங் ஆக்சியோமேட்டிக் அண்ட் கோ. ஆக்சியோமேட்டிக் அந்த ஆக்சியன்ஸே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன சிக்கல் வரும் தெரியுமா, அதனுடைய பயனை இழந்து விடுவீர்கள். நீங்க இஃப் யூ ரெஃப்யூஸ் டு டேக் தம் ஆஸ் ஆக்சியோமேட்டிக் யூ வில் லூஸ் த பெனிஃபிட்ஸ். இப்ப உதாரணம் ஒண்ணு சொன்னேன் பாருங்களேன், உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் வாத்தியார்ட்ட போய் தமிழ் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், இது ஆனா இது ஆவண்ணா இது ஈனா சொல்றேன். இப்ப நான் வந்து மெய்கண்டார மாதிரி பெரிய ஞானின்னு வச்சுக்கிடுங்க, வாத்தியார்ட்ட இதையே ஆனான்னு சொல்லணும், இதையே ஆவண்ணான்னு சொல்லணும், இதை வழக்குனாதான் ஈனா எழுதுவேன் அப்படின்னா whether the question is wrong, question is right. But no teacher in the world can explain. Is it correct? இது ஏன் ஆனால் சொல்லணும், இது ஏன் ஏன் சொல்லணும், ஏன் ஏன் சொல்லப்படாதா அப்படின்னா கேட்கறது நியாயமா இல்லையா, கேட்கறது நியாயம் தான். பட் நோ டீச்சர் இன் த வேர்ல்ட் கேன் எக்ஸ்பிளைன். யூ டேக் இட் தீஸ் ஆ, யூ டேக் தீஸ் ஆ அண்ட் கோ. புரியுதா உங்களுக்கு? இதுதான் திஸ் இஸ் கால் ஆக்சியோமேட்டிக். எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ணிட்டே போனா என்ன வரும்? வி வில் லூஸ் அ பெனிஃபிட்ஸ். அதனால என்ன பண்றோம்? அதனால வரக்கூடிய பயனை இழந்து விடுவோம். இப்ப அது மாதிரி ஆலயங்கள் என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்ல பூசம் பண்ணு, ஏன்னா எங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியல. அது ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்லயே சொன்னா அவனுக்கு புரியுமா இல்லைங்கிறது அடுத்த விஷயம். அவர் தேவாரம் சொல்லி அத்தனை கோயில ஒரு தேவாரம் பண்ணார். பாட்டான அந்த தேவாரம் எப்பொழுது பாடியது, எந்த சூழ்நிலையில பாடியது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பார்ப்போம். தமிழ பாடியாலி புரிஞ்சு போச்சா? அதாவது உலகத்துல 99% நம்ம தெரியாம தான் செஞ்சிட்டு இருக்கோம். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியம். இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப நான் வந்து சென்னையில இருந்து இந்த டொரண்டோ வரணும். இந்த பிளைட் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் நான் ஏறுவேன் அப்படின்னு என்னைக்கு வந்து சேருவேன்? கேள்வி நியாயம் தானே இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியணும். எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா, எல்லாம் போய் கரெக்டா ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு வந்து எல்லாம் பார்த்துட்டாங்களா, இந்த பைலட் தண்ணி போட்டிருக்கானா, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகுதான் ஐ வில் எம்ப்ளேன். அது இல்ல, யுவர் க்வெஸ்சன் இஸ் கரெக்ட், பட் இட் இஸ் நாட் லேண்ட் இன் டொரண்டோ. அப்ப என்ன செய்யறோம் நம்ம? என்ன பண்றோம்? வி டேக் இட் கிராண்டட். சரியா தான் இருக்கும், பிளைட் சரியா தான் இருக்கு, பைலட் சரியா தான் இருக்காரு, எல்லாம் இருக்கான்னு சொல்லிதான் ஏறீங்க. அப்போ இதே ஒரு உதாரணத்தை சொல்றேன். எத்தனையோ விஷயங்கள் 99.9 என்னன்னே தெரியாமதான் செஞ்சிட்டு இருக்கோம். ஏதோ கோயில சொல்ற மந்திரத்துக்கு மட்டும்தான் பொருள் தெரியாத மாதிரி. அதுலே வந்து அது போகாங்க பூஜை, மிச்சர பூஜை, கேவல பூஜை என்று இருக்கலாம். அது வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதுல வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கணும். அவங்க வந்து அதை கோடிஃபை பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமா இருக்கலாம். அது செய்யலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம். ஏன் இப்ப எத்தனை ஆங்கில அறிஞர்கள் நம்ம சித்தாந்தத்தை படிச்சு என்ன அருமையா விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வெள்ளக்காரன் படிக்கும் போது நம்மளால படிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அவன் எவ்வளவு தெரிஞ்சிருக்கான். டியூ போப்பு, எஸ்டபிள்யூ காங்கிரஸ், கார்டன் மேத்யூஸ் பெஸ்ட் விளக்கம் ஸ்ரீங்கான போறோம். ஸ்ரீங்கானபுரத்துக்கு என்ன அருமையான விளக்கம் கொடுத்துருக்கான். அதான் எதுக்களாலும் எடுக்க முடியாது, நெற்றி சோதிக்க வேண்டாம். அதான் சொன்னாரு ஞானம். தேவாரம் சொன்னாரு, யார பார்த்து சொன்னா தெரியுமா? அதான் தேவாரம். அவர் இடத்துல வாதுக்கு வர்றாங்க 8000 சமணர்கள். அவ்வளவு ஆல் ஆர் வெரி குட் ஸ்காலர்ஸ் இன் எபிஸ்டமாலஜி. அவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் என்ன சொன்னாரு பாருங்க. நீ தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், ஆனால் அந்த தர்க்க சாஸ்திரம் சொல்லப்படுகின்ற ஏது அதை வைத்துக் கொண்டு இறைவனை எதுக்களாலும் எடுத்த மொழி. அதெல்லாம் அப்படியே சிவஞானபோதம். ஏது எடுத்த மொழியும் சிவஞானபோதத்தில் வர்ற வார்த்தை. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். அங்கேயும் ஒரு கடை போட்டார். அதுக்காக திங்க் பண்ண வேண்டாம்னு சொல்ல, யூ திங்க், ஆனா யூ நாட் ஓவர் திங்க். மிக்கு சோதிக்க வேண்டாம். ஏத வார்த்தை எவ்வளவு கவனம். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுடன் நீங்கள் சோதி மா துக்கம் நீங்கள் உருவீர். உனக்கு என்ன வேணும்? இந்த பிறவிலிருந்து விடுபடணும், அதான நோக்கம். எப்படி நான் கேட்ட, சென்னையிலிருந்து டொரண்டோ போன அதான உன் நோக்கம். அது நிறைவேறதான் பார்த்து போக வேண்டியதான நீ. அவை மா துக்கம் நீங்கள் உருவீர், மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் நீக்கி இறையே வந்து சாமிங்கள். இறையே இறை என்பதற்கு தமிழ் இன்னொரு அர்த்தம் இருக்கு. இறைனா கடவுள்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சனப்பொழுதுன்னு ஒரு அர்த்தம், கனப்பொழுதுன்னு சொல்லி. அது தமிழ்ல இறை. இறையே வந்து, வித்வுட் எனி லாஸ் ஆஃப் டைம், இறையே வந்து சார் நீங்களே. என்ன அருமையாக அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தையும் அதையும் அறிந்து தேவாரத்தை படிக்கும்போதுதான் அது எவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. ஏதோ நம்ம இழந்த வாரியோ ஓதுறோம் அவ்வளவுதான். ஆனா அதனுடைய கிரஸ்ட் ஆஃப் த மேட்டர் அந்த உள்ள போய் நம்ம பாக்குறோமா அப்படின்னா அது எந்த அளவுக்கு சொல்ல முடியும் தெரியாது. அதனால ஓரளவு நூற்பயிற்சி வேணும். ஆனா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, நூற்பயிற்சியே கடவுளை காட்டாது அப்படி சொல்லிட்டாங்க. அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அது இன்னொரு நாளைக்கு உடைக்கிறேன். அதுக்குதான் அந்த சோல்ஸ் ஜேர்னிங்கிறது இருக்கு பாருங்க. அந்த ஆன்மா வந்து எப்படி அந்த பல்வேறு பிறவிகள்ல வந்து அதனுடைய சாமுசித்தர்கள். நீங்க பெரிய பிறகு முக்கியமான நீங்க ஒன்ன கவனிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய அரிய பெரிய செயல்களை அவர் செய்ததை சேக்கலார் சொல்லுகிறார். ஆனால் பெரிய புராணம் முழுசுலையும் ஒரு கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இவர்கள் செய்த மாதிரி நீ செய்யணும்னு ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டேன். அதான் உங்க பெரிய குழந்தை நானே செய்ய முடியாதுன்ட்டார். நீ சொல்றது நானே செய்ய முடியாது, அப்புறம் உன்ன போய் நான் என்ன சொல்றது? அதுதான் அங்க உள்ள பெரிய புராணம் சொல்லக்கூடிய கேரக்டர்ஸுக்கு அங்க பொருளே வேற. அதாவது ஏற்கனவே சரியகிரியா யோகத்தை செய்தவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்கள்? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சோல்ஸ் ஜேர்னி இருக்கு பாருங்க, எத்தனையோ பிறவிகளை போக போக போக, இப்ப ஒரு ஒரு பிறவியிலேயே இந்த 5 வயசுல இந்த உலகத்தை பார்த்தோம், 10 வயசுல பார்த்தோம், 15 வயசுல பார்த்தோம், 20 வயசுல பார்க்கலாம், 50 வயசுல பார்க்கலாம். ஆனா இந்த உலகத்தை பற்றி நம்முடைய கருத்து மாறுதா இல்லையா? மாறிட்டே வந்து 5 வயசுல நீங்க நினைச்சது 50ல தப்புன்னு நீங்களே உணர்றீங்க. நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப ஒரே பிறவியிலேயே நம்ம என்ன செய்யணும், அந்த நம்முடைய கொள்கை மாறிக்கொண்டே வருகிறது. அதே போலதான் பல்வேறு பிறவிகளிலே அந்த சரீரிலே அப்போ அந்த ஞானம்ங்கிற படிக்கு வரும்போது, அந்த ஞானம்ங்கிற நிலைக்கு வந்த பிறகு இந்த உலகத்தை எப்படி அவர்கள் நோக்குவார்கள் அப்படிங்கறத நமக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன். ஆனா அங்கேயும் என்னன்னா, இப்ப கண்ணப்ப நாயனார் கண்ணப்பிடிங்க வச்சதுக்காக முத்தி இல்ல, அதுதான் நீங்க கவனிக்கணும். அப்படிதான் நினைக்கிறான் பேர், கண்ணப்பிடிங்க வச்சதுனாலதான் முத்தி, அப்படி இல்ல. பெரிய புராணத்தை உடைந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அர்ஜுனனாக, அர்ஜுனனாக இருந்து கண்ணப்பரா வர. ஆனா முத்தி வந்து அந்த கண்ணை பறித்ததற்காக இல்ல, அதுதான் உள்ள முடித்தவர்கள்ைக்கு வரும்பொழுது அவர்கள் எப்படி இந்த உடம்பையும் அவற்றையும் அவர்கள் எப்படி இந்த பண்டைநத்தவத்தா தோன்றி பரமனை பத்தி வண்ணும் தொண்டரை தாமே துய கதையில் தொகுப்பர். அவர் நூலை வேண்டான்ட்ட. நமக்குதான் மார்க்கர் கண்டனூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் குண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றான். எல்லாம் சிவஞான சித்தியால அருமையா விளக்குற எல்லாமே. அந்த ஏற்கனவே சரீரிய யோகம் வரைக்கும் வந்து அந்த ஞானங்கிற ஒரு குறைபாடு இருக்கிறவரை அவரே வந்து, இப்ப நமக்கெல்லாம் என்ன ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளவுதான். நம்ம சரியே ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா அதுக்குள்ள எஞ்சி நின்று போயிருது. அதனால சரியே கிரிய யோகம் ஞானம் என்று படிகள், வேதாந்தத்தை சொல்லப்படுகிறதுக்கு சித்தாந்தத்துக்கு அதான் வேறுபாடு. இந்த சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற படிமுறையிலே உயிர்கள் எப்படி வருது, பல்வேறு பிறவிகள். ஞானம் என்பது தி அக்யூமுலேட்டட் சிவபுண்ணியாஸ். கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு என்பது ஒரு முக்கியமான விஷயம். கல்வி வேற, ஞானம் வேற. அது ஒரு ஒரு நாள் அதையும் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நிறைய சப்ஜெக்ட் மனசுல வச்சிருக்கேன். இந்த ஆரியனா எல்லாமே சொல்லிட முடியாது. அதாவது எந்த ஒரு கலையுமே உடனே, இப்ப நான் வந்து MBBS எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? MBBS 6 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம். சரி, நீங்க அந்த 6 வருஷமா என்ன படிச்சீங்கிறத என்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் உண்ட. எங்களுடைய ராஜாஜியும் ஒருத்தர் இருந்தார், ராஜகோபாலாச்சாரின்னு பெரிய அறிஞர். அவரு இந்த யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் ஒரு புத்தகம் இருக்கு, அவருடைய பல யூனிவர்சிட்டியில பேசுறது ரொம்ப அற்புதமா பேசுவார். அவர் சொன்னாரு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி லேர்ன் வந்த லீவ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. ஆரியரே தளர்ந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செல்வே, ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
5: சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
6: ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவனையா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: ஆருளவும் சடைக்கற்றை அங்கனர்தம் அடியாரே, இகத்தும் பரத்தும் உண்மையோடே, நீரு வாழ்வன நிகழும் திரு தொண்டர்களே, நிதியும் ஆவன நீருகின்றார் கடல் என்று துதியினால் பரவி தொழுது இன்புறுகின்ற புண்ணிய அன்பின் தீய தூயதவ திரு தொண்டர்களே, மக்கள் நம்மை ஆளுடையான் நன்னாவாழ் பெருமான் நவிரும் இடத்தில் அக்கோடு அறவு ஆத்த பிரான் அடிக்கு அன்பராய் புக்கார் பலராய் போற்றுதல் ஒழியாது வீடியிருக்கும் புண்ணியர்களே, வெளிநாட்டு திருநீற்று புனதோரத்தினில் பொழிந்த புனிதர்களே, உங்கள் பூங்கழ சேவடிகளை முதற்கண் வணங்கிக் கொள்கின்றேன். மரங்களை கொடுப்பதற்கென்றே அரங்கிலே அமைந்திருக்கும் ஐயன்மார்களை கரங்களை கூப்பியும் சிரத்தினை தாழ்த்தியும் வணங்கிக் கொண்டு எனக்கு வாழ்வாக அளிக்கப்பட்ட இந்த அருவினை தலையில் கொண்டு அரசின் குற்றவளிலே புக முற்படுகின்றேன். இந்த வாழ்வினை தந்த நனாவா சிவனடியார் திருக்கூட்டத்தாருக்கு நெஞ்சாங்க நன்றியை முதற்கண் குறித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பேசும் பணியே பணியாக தந்த பொழுது அடியேன் முதலிலே தேர்ந்தெடுத்த தலைப்பு மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டு என்பது. ஆனால் சிறியன் என் ஆசை கொண்டு எண்ணிய அளவிலே எதையும் செய்துவிட முடியுமா? என் இச்சையை பொடி பொடி ஆக்கினார் தமிழில் பாடிய திருஞான சம்பந்த பெருமான். எப்படி என்கிறீர்களா? இந்த திருத்தலத்துக்கு வந்த பெருமான் திருநாளிலேயே இறைஞ்சி பிறகுதான் வைப்பாங்கள் புரிந்தவரை பரவி தான் பள்ளி அமர்ந்த வைப்பான செல்லூரிலே சென்று தொடங்கினார். நானாவே இறங்கினார் என்று பார்க்கும் பொழுது எத்தனை சிறப்புடைய திருத்தலமாக இது இருக்க வேண்டும். நானாவை இறங்கினார் கல்வி தகத்தால் திரைசூர் கடற்காய் தகுணு சீரார் நீ இத்தகத்தால் இனிமுடு ஞானசம்பந்தம் எண்ணும் சொல்வி தகத்தால் நானாவை இறைவனோடு சேர்த்து எட்டுகின்றார். இறைவன் திருமணா ஏற்றி பாடம் இறைவனை ஏத்த வந்தவர் நனாவை ஏத்துகிறார். நனாவை ஏத்த வந்தவர் எப்படி பதிகத்தை தொடங்குகிறார்? நாட்டம் பொலிந்திலங்கு நெற்றியினான் என்றா, வில்லார் வரையாக என்றா, அல்லவே ஏன் அம்மையிடத்திலே தொடங்க வேண்டும்? அப்போதுதான் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவருக்கு ஞானம் கொடுத்த பெரியனாகிய நாச்சியாரும் அன்னை பன்னார் மொழி அம்மையும் ஒன்றுதான். அங்கே பங்கு ஆர் விரல் மிடவாள் என்ற அம்மையை சொல்லவர் பன்னால உருவத்தை சொன்னது எனவே பங்கு போல ஏழு உலகங்களையும் வைத்து அருள் கிழக திரு விளையாடல் செய்பவள் அம்மை என்பதை நாம் அறிய வேண்டும். அம்மைக்கு பண்டு உருத்துவது போல உலகங்களை உருத்துவது விளையாடல், ஐயனுக்கு நாகம் பூண்டு ஏறது ஏறும் விளையாட்டு. ஏன் நாகத்தை சொன்னார்? நாகம் பிறரை அச்சுறுத்துவது, நாகத்தை கண்டால் பிறர் அறிவுறுப்பு அடைவார்கள். இப்படி சொன்னதனால் என்ன குறிப்பு பெறுகின்றோம்? ஆணவ மர சேட்டைகள் பிறரை அச்சுறுத்தும் தகமையமாக இருக்கும். ஆணவ மரத்தினுடைய விபரீத விளையாட்டுகள் பிறர் அறிவுறுத்தத்தக்க வண்ணமாக இருக்கும். ஆக இந்த முதல் தொடரிலிருந்து நாம் பெறுகின்ற நீதி என்ன? இங்கு அம்மையினுடைய தூய திருவடியை வணங்கினால் பண்டு போல உருட்டுகின்றாலே உலகம், அந்த உலகத்திலே பிறப்பெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நாகத்தை அறவாக அணிந்தானே நம்மன். அவன் நாகத்தை அது அச்சம் பெறுவது அறிவிருக்கத்தக்கது என்று வளர்க்காது அணிகலனாக அணிந்தது போல அவன் அடிவழியும் அடியவரை ஆனவமல சேட்டை நீக்கி தனது வீடுகளமாகிய பொன்னலகம் தருவான். ஆகவே அம்மையினுடைய திருவடியும் ஐயனுடைய திருவடியும் பாச நீக்கத்தையும் சிவப்பேட்டினையும் பெற்றுத் தருவது என்று சொன்னார். சொன்னவர் முதலிலே போகையாக விளங்கும் அம்மையை சொல்லி திரு தேவாரத்தை தொடங்கியதனாலே அவருடைய திருவடி போற்றி நின்று அவருடைய திருவடி தாமரைகளை சிந்தையிலே செல்லையிலே தாங்கி தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ செய்கிழையார் என் தலைப்பிலே பேச வேண்டும் எனும் இச்சை எழுந்தது. நாயன்மார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவருடைய புறவரம் கொண்டவர்கள் எம்பெருமான் மூர்த்தியார், எம்பெருமான் நாவரசர். நாவரசருடைய வாழ்விலும் ஒரு நங்கையினுடைய பங்கு நலம்பேர் அமைந்திருந்தது, அம்மை திலகவதியார். ஏனைய நாயன்மாருடைய வாழ்விலே எல்லாம் அவருடைய மனையறத்தின் வேறாக விளங்கியவர்கள் மீன்விசால் மாதர் பெருமக்கள். தனி அடியார்களாக திருத்தொண்ட தொகை குறித்து போட்டியதும் இவரை. அந்த மூவரும் என்ன சாமானியமானவர்களா? ஒருவர் ஈசருக்கே அம்மையார், காரைக்கால் அம்மையார். ஒருவர் ஈசருக்கு தோழராக விளங்கும் என்று பெருமான் சுந்தரருடைய தாயார் இசைஞானி பிராட்டியார். மற்றவர் தான் பிறந்த நாடு போல புகுந்த நாட்டை திருநேற்றி நெறியிலே செலுத்திய பிராட்டியார் மானியார் மங்கையர் கரசியார். இவர்களோடு பெண்பாருடைய பெருமை பீடிசேர் பெருமை நின்று விடுகிறது என்று நாம் கருத வேண்டாம். மற்ற பிராட்டியாருடைய பெருமையை அறிவதற்கு முன்பு கிழிந்து எடுத்து ஓதப்பெற்ற இந்த மூவரை பற்றி சற்று சுருங்கிய அளவிலேவாது சிந்தனை செய்து கொண்டு பின் நமது மொத்த அன்னைமார்களுடைய நாயன்மார்களுடைய அருமை துணைமார்களுடைய அருஞ்செயலை அறிய முற்படலாம் என கருதுகின்றேன். புராண வைப்பின்படி முதலிலே வருபவர் காரைக்கால் அம்மையா. அவரை ஆசிரியர் பெருமான் தெய்வ செக்கிலார் அடிகள் பெயர் குறித்து போன்றது ஓரிடத்திலேதான். 66 திருப்பாடல்களிலே புராணம் சொன்ன அந்த புனிதர் அம்மையினுடைய பெயரை நாம் அறிய வேண்டும் என நோக்கிலே ஓரிடத்திலே மட்டும் குறிப்பிட்டு செல்கின்றார். சரிதத்தை நிறைவு செய்கின்றார். அம்மையினிடத்திலே சொல்லுகின்றார் செக்கிலார் அடிகள், அம்மா உன் புகழச் சொல்ல யாரால அம்மா முடியும், அம்மா யாரால முடியும் அம்மா என்கிறார். அது பாடல பார்ப்போம். மடுத்த புனல் வேணியினார் மங்கையனு அம்மையனு மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர் பரவல் ஆறளவு ஆயினது அம்மா. அம்மா புகழ சொல்ல வந்தவர் சொல்ல முடியவில்லை என்று அம்மையிடமே முறையிடுவதை பார்க்கின்றோம். காரைக்கால் அம்மாவுடைய புராணம் நீண்டு விரிந்த நெடிய புராணம். அவர்கள் புராணத்தில் பல சைவச்சாரங்கள் உண்டு. முக்கியமாக ஒன்றை குறிப்பிடலாம். ஆடவருக்கு பல நீதிகளை சொல்லும் திருத்தொண்டர் புராணம். மாதராருக்கு 2 நீதிகள் தான் புகட்டப்படும், ஒன்று கற்பு மற்றது மனையறம். இதனை ஆசிரியருடைய திருவாக்கிலே சொல்வது என்றால் மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக என்பது அவர்கள் திருவாக்கு. மன்னிய கற்பினோடு மனையறம் புரிந்து வைக. இனி காரைக்கால் அம்மாவை பற்றி அறிந்த நாம் ஈசருடைய தோழர் சுந்தரர் குருமான் அவருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியார். காரைக்கால் அம்மாவை பற்றி சொல்ல வந்த குன்றத்தூர் கவிவலவர் என்ன சொல்கின்றார்? உன் பகல் புகழ் பேச ஆறளவு ஆகும் அம்மா என்றார். இனி இசைஞானியாரை பற்றி சொல்கின்றார், ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார். சடையனாருடைய திருமணவியார். அழியா புறங்கள் எய்தழித்தார் ஆண்ட நம்பி தனைப்பயந்தார். நினைப்பு மாத்திரத்தில் திருமுறங்களை எரித்த விரிசலை கடவுள் ஆவணம் கொண்டு ஆட்கொள்ளப்பட்ட பெருமான் அவருடைய நம்பி. அவருக்கு என்ன பெருமை? நான் உரிய, நாம் உரிய, சைவ நன்னறியின் சீலமுய வந்தவர் அவர். எல்லையெல்லாம் திருத்தன்மை மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடிமை திருத்தன்மையை நேரடி அறிவும் வண்ணம் மேலகு தமிழ் பாடிய பெரியோர் அவர். அவர் ஈந்தெடுத்த பிராட்டியார் இசைஞானியார். இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புல் மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கும் முடியாதால். இங்கே கூர்ந்து நோக்க வேண்டியுள்ளது. காரைக்காலம்மா பற்றி சொன்னவர் என்ன சொன்னார்? அம்மையிடத்திலே புலம்பி முறையிட்டு ஆறளவு ஐநதம்மா என்று சொன்னாரே தவிர யாராலும் முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் சுந்தருடைய தாயாரை பற்றி சொல்லும் பொழுது எனக்கென்ன, எந்த புலவனுக்கும் முடியாது சொல்லுவார் ஆசிரியர். பெரிவரும் பெருமை திருத்தொண்டதம் பொருவரும் சீர் புகழலுற்றேன் கூற்ற பெருகு தன்கடல் ஊற்று உன் பெருவசை ஒரு சுமங்கனை கொக்கும் தகமையே. என் அடக்கமாக பாடிய ஆன்றவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர் அல்லவா அவர். சுமங்கன் அதாவது நாய், நாய் என்று சொன்ன தமிழ் சொல்லிக் கொண்டவர். எனக்கு மட்டுமல்ல எவருக்கும் முடியாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இங்கே கூர்ந்து சிந்திக்கும் போது ஒரு விடை தெரிகிறது. புராணத்தை பாடிய வாய் அசைத்தவர் தான் செய்கிழார். பாடியவர் ஊழி முதல்வராய் தில்ல மன்றுளே ஆடும் உத்தமர். அப்ப என்ன சொல்ல வருகிறார் ஆசிரியர் பெருமான்? எனக்கு முதல் மொழி உலகாம் என்று கொடுத்து அருளிய ஊழி முதல்வருக்கே அவருடைய தோழராகிய சுந்தரருடைய திருத்தாயார் இசைஞானி பிராட்டியாரை பற்றி பேச முடியாது என்று சொன்னால் நடராஜ பெருமானுக்கே முடியாத ஒன்று ஞானத்திலே வேறு எவருக்கு முடியும் என்று கூறும் வண்ணமாய் அழியா புறங்கை அழித்து ஆண்டன் என்று தனைப்பயந்தார் இழியா குலத்து இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புல் மொழியால் புகழ முடியுமோ? முடியாதவர்க்கு முடியாது என்று சொல்லி முடிப்பாரே ஆனால் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்றல்லவோ தோன்றுகிறது. இதில் நாம் என்ன பாடம் பெறுகிறோம் என்று சொன்னால் ஈசர் பெரியவர், ஈசரிலும் பெரியவர் அவரால் அம்மை என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார், ஈசரிலும் பெரியவர் அவருடைய தோழராகிய சுந்தரர், எல்லாருக்கும் பெரியவர் தோழராகிய சுந்தரரை பெற்றெடுத்து இசைஞானி பிராட்டியார் என்று நாம் பாடம் பெறுகிறோம். அடுத்து தனியுடையாராக இருப்பவர் அம்மை மங்கையர்கரசியார். அவர்களால் ஒரு வீடு அல்ல, ஒரு வீதி அல்ல, ஒரு நகர் அல்ல, ஒரு நாடு, ஞானம் அத்துணையும் உறுதி பெற்றது. சைவ சமயத்திலே சிவனந்தை செய்தோருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையிலே சற்றும் குறையாத கடும் தண்டனை உடந்தையா இருப்போருக்கும் உண்டு. செருத்துமை நாயனார் கழச்சிங்கர் தேவியினுடைய மூக்கை தடிந்தார். ஈசனுக்கு திருவுடியிலே ஏற்றும் மலரை மோண்ட குற்றத்திற்காக, மோண்ட குற்றத்திற்காக நாசி அறியப்பட்டது. கணவர் கழச்சிங்கர் வந்தார், பூவை எடுத்தது கரம் என்று சொல்லி கரத்தை துண்டிக்கின்றார். கவனியங்கள், மோந்தது நாசி மூக்கு, துணி நின்றது கரம், நாசிக்கு கிடைத்த தண்டனை துணி நின்ற கரத்துக்கும் கிடைத்தது. எரிமத்தூர் புராணத்திலே பார்க்கின்றோம் சிவகாமியார் கரூர் ஆணையப்பருக்கு கொய்து சென்ற மலர்களை பட்டவர்த்தனும் புகழ்ச்சோழ மாமன்னின் யானை நிலத்திலே சிந்திட்டு சிந்திய யானை மட்டுமா வெட்டப்பட்டது? குத்துக்கோள் பாகர் மூவர், வழிநடத்தும் கடாமியோர் இருவர், ஐவரை கொன்று நின்றார் அறுவரை அணைய தோழா என்கிறது பெரிய புராணம். இந்நிலை இதை எம்பெருமான் எரிமத்திலே புகழ்ச்சோழத்திலே சொல்லுவார். மாதங்கம் தீங்கு செய்ய மறுபடி காரர்தான் நீதங்கு கடாமியாரும் விளக்கிடாது ஒழிந்து பட்டார். சிவனந்தி நிகழும் போது வாழா வெறுமனே பார்த்துக் கொண்டிருத்தல் அந்த சிவ துரோகத்தை செய்ததற்கு சமமாகும். அந்த சிவனந்தை செய்வோருக்கு வருகின்ற தண்டனை நமக்கும் வரும். மூன்றாவது சான்று என்று பிறான் சண்டீசருடைய புராணம். சண்டீசருடைய தந்தை இச்சபத்தன் தமது திருமணமார் செய்த பூஜையை தடுக்கும் வண்ணமாய் பார்ப்புடத்தை வழக்காக உதைக்கின்றார். அந்த சிவலிங்கைக்கு உரிய தண்டனை கொடுக்க அவரது திருமகனார் சண்டீசர் சிந்தும் பொழுதும் அது நோக்கும் சிறுவர் இறையில் தீயோடை தந்தையெனவே அறிந்து அவன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் தாளை சிந்திய பிதாவினுடைய காலை சிந்துவது தகுதி. கௌனியங்கள் பால் சிந்திச்சு இறைவருக்குரிய திருமஞ்சனமானது அதை சிந்த உதைத்த வழக்காலும் வழக்கால் உதைப்பதற்கு நிலத்திலே ஊன்றி துணி செய்த இடக்காலும் ஒருங்கே தங்கனைக்குரியன என்று இரண்டு கால்களையும் மழுக்கொண்டு சிதைத்தார் தெய்வ மலைச்சிறுவர் செங்கல்லூர் பிள்ளையார். ஆக நாம் என்ன பாடம் பெறுகிறோம்? சிவனிந்தை எத்துணை குற்றமோ அத்துணை குற்றம் அதற்கு துணை நிற்பதும் என்று. இப்போது இத்தனை பீடிகை போட்டுக்கொண்டு சொல்ல வந்த செய்தி என்ன? சைவத்தினுடைய தலைமாமகனார் திருஞான சம்பந்த பெருந்தகையார் எப்படிப்பட்டவர்? அவர் ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பாலமுதம் உண்டபோதே ஏழு செய்வன் தமிழ் மாலை இவன் எல்லாம் என காட்டி இயம்பவல்ல காழி வரும் பெருந்தகை. அந்த பெருமானோடு வந்த அடியார்கள் தங்கும் திருமணத்திலே தீ வைக்கின்றார்கள் மாபாவி கடகமணர். அந்த தீ வைக்க உடந்தையாக இருந்தவர் மங்கையர்க்கரசியாருடைய கணவர் பாண்டிய மாமன்னர். அங்கே கூட இன்னொன்று பார்க்க வேண்டும். அவர் கூன் பாண்டியராக இருந்தார். சேக்கிழார் அடிகள் கூன் நிமிர்ந்த போது அவரை கூன் பாண்டியராக அறிவித்து கூன் நிமிர்ந்ததாக சொன்னாரே தவிர வேறு எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. காரணம், அவர் மாதி யோனியார் மங்கையர்க்கரசியாருடைய மணவாளர் என்பதனால். இப்போது கௌரியங்கள், ஒரு பெண் சிவபக்தி பண்ணியமையினால் அவன் கணவன் எப்படியெல்லாம் பேறு பெறுகின்றான் என்று. இப்போது சமூகர்கள் தீ வைத்தார்கள். மன்னர் உடம்பையாயிருந்தார். என்ன செய்திருக்க வேண்டும் பிள்ளையார்? அந்த சமணரை கழுவேற்றியது போல கூன் பாண்டியருக்கும் அந்த தண்டனை அல்லவா கிடைத்திருக்க வேண்டும்? ஆனால் அப்படி கிடைத்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ஒரு சிறு ஒறுப்பு தண்டனை தருகின்றார். வெய்ய தீங்கெய்தி வேந்தன் வேற்றி என விதிமுறையால் செய்யணும் திருவாளராயினும் திருப்பதிகம் சைவர்வாய் மடத்து அமலர்கள் இட்டத்தில் தழல் போய் பையவே சென்று மெல்ல பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக. ஏன் பையவே என்று சொன்னார்? அவர் செய்திருக்கிற குற்றம் சைவர் தங்கியிருந்த மடத்திலே தீ வைத்தமைக்கு துணையாயிருந்த குற்றம். உயிரல்லவா போயிருக்க வேண்டும்? அப்படி செய்தார் இல்லை ஆளுடைய பிள்ளையார். காரணம் என்ன? பாண்டிமா தேவியார் தமது பொற்பில் பயிலினடு மங்களனால் பாதுகாத்து. பெண்ணின் பெருமை சொல்ல வந்த இடம் அந்த அளவில் அல்லைய பிள்ளையாருடைய சேவை அமைகின்றது. வெப்பு நோயால் தனித்த மண்ணனுக்கு திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீரு காட்டி பெருமரை துதிக்கு மாற்றால் திருநீரும் பூசுகின்ற அந்த அளவிலோடு நின்று விடுகிறதா? அவருக்கு சைவ சித்தாந்த நூல்களையும் உண்மைகளையும் நிரல்வட கோத்து திருப்பாசுரமினும் மெய்ஞானத்தையும் போதிக்கின்றார். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துக்கோ இல்ல மற்ற பரமாச்சாரியர் தேவாரத்துக்கோ முழுமையான விளக்க ஒரு பெரிய புராணத்திலே காணப்படாது. ஒரு திருப்பதிகத்துக்கு 12 பாடல்களுடைய திருப்பாசுரத்திற்கு 25 பாடல்களிலே விளக்க உரை அமைகிறது என்று சொன்னால் மதுரையிலே வைகை ஆற்றை எதிர்த்து சென்றதே திருப்பாசுர ஏடு. அந்த பதிகத்துக்குத்தான் அந்த பெருமை உண்டு. என்ன சொல்ல வந்தேன்? கணவர் சிவனந்தைக்கு துணையாக இருந்தவர், அவரை கொன்றிருக்க வேண்டும், கொல்லாது விட்டதோடு திருநீரும் பூசி மெய்ஞானமும் தந்து தன்னவன் தனக்கு நீர் சிறபுற செல்வர் ஈந்தார் முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான் மன்னன் நீரணிந்தான் என்று மற்றவர் முதலை வாழ்வார் துணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்னும் அளவிற்கு உயர் சிறப்பினை தந்தாரே, இந்த பொருள்களை எல்லாம் நெடுமாறர் பெற காரணம் யார்? அவருடைய மனைவியார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல. இன்னொரு கூற்றான் மாதரார் பெருமையை நாம் நன்கு அறியலாம். பல பேசிக்கொண்டு செல்வானேன். திருவுராணம் எப்படி தொடங்குகிறது? 13 சருக்கங்கள் உடையது, 2 காண்டங்கள் உடையது, 4,253 திருப்பாடல்கள் கொண்டது. முதல் பாடல் அழகில் சோதியும் அம்பலத்தாடுவோம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தில்லை கூத்தருக்கு வாழ்த்து உண்டு வணக்கம் உண்டு, அவ்வளவுதான். கவனிங்க, இதுதான் புராணம் தொடங்குறார் ஆசிரியர் பெருமான். தில்லை பெருமான வாழ்த்தறேன் வணங்குறேன், அவ்வளவுதான். 2 காண்டம் திருஞான சம்பந்த பெருமான்ல தொடங்கும். அங்க என்ன செய்யறார்? சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு. கூத்தருடைய திருவடி தலை கொண்டுன்னு சொல்லல, ஆனா அவரை காட்டிய குருநாதனுடைய திருவடிய தலையில வச்சுக்கிட்டேன். சரி, அவரை பத்தி பேசுவேன்னு சொன்னாரா? திருத்தொண்டு பரவுவாம். திருஞான சம்பந்தரை பத்தி பேசுவதே திருத்தொண்டு, அவரை பற்றி நினைப்பதே திருத்தொண்டு. அதை நான் என்னுடைய ஆற்றலுக்கு என்ற அளவு பரவுகின்றேன். முடிக்கும் போது அப்படிதான் சொல்றார். அருண் தமிழாகரர் சரிதை அடியேனு கவர்பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன். துதி, நான் அவரை பாட்டி பாராட்டினேன், பாடினேன் என்று சொல்லவில்லை, அவரை துதிக்கின்றேன். கவனிங்கள், கூத்திரிடத்திலே தொடங்கும் போது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 2 காண்டம் ஆச்சாரிய சுவாமிகளுடைய சரிதத்திலே தொடங்கும் போது ஆச்சாரியாருடைய திருவடியை தலைமையில் கொள்ளுவோம், திருத்தொண்டு பரவுவோம். நிறைவு பகுதி, இறுதி பகுதி மங்கையர்கரசியாரில் தொடங்குகிறார். அந்த அம்மை எப்படிப்பட்ட தொடர்களால், 8 தொடர்கள். மங்கையக்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்கு உண்டு வளைக்கை மாணி செங்கமல திருமணங்கள் கண்ணி நாடாள் என்னர் குலத்துக்கு வந்த பணியை தீர்த்தவர். தெய்வ பாவை, சாதாரண பாவை அல்ல, தெய்வ பாவை, பாவை பெண். எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே நீக்கி தங்கள் பொங்கொழி வெண் திருநீறு பரப்பினாரை கவனிக்க வேண்டியவர். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், இது கூத்தருக்கு. பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோம், இது பரமாச்சாரியாருக்கு. இப்போது மாணியார் மங்கையர்கரசியாரை பற்றி சொல்றார். இங்க பெண் அந்த அம்மையார் மறந்து விட வேண்டாம், நான் உங்களை போற்ற மாட்டேன். ஆசிரியர் புரட்சி செய்கின்றார். ஏன் நான் போற்றணும்? போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே. யாரேனும் மங்கையர்கரசியாரை போற்றி இருந்தால் போற்றி இருந்தவரை காட்டுங்கள், அவருடைய பூங்கலர்களை நான் போற்றுகின்றேன். கௌரியங்கள், கூத்தரை விட பிள்ளையாருக்கு பெருமை, பிள்ளையாரை விட அவரால் பாடப்பட்ட பெண்ணுக்கு பெருமை. பெண்ணின் பெருந்தக்கை ஆவுல. இன்னொரு பாட்டுல சொல்ற, அடுத்த பாட்டுல பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் புரிந்த புனித வாக்கால் தேசுடைய பாவம் பெறும் தமத்தினாரை செப்புவதியாம் என் அறிந்து. என்ன கருத்து? திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய 383 தேவாரங்களையும் ஈஸ்வர பாடிய தேவாரங்கள் தான். ஈஸ்வர படற்கையாகவோ முன்னிலையாகவோ வைத்து பாடிய திருப்பாசுரங்கள் தான் அவை. தனியடியாரை முன்னிலைப்படுத்தி எந்த பதிகமும் இல்லை. இதுக்கு விளக்கு மங்கையர்கரசியார். அந்த அம்மையை முன்னிலைப்படுத்தி ஒரு பதிகம் இருக்கு.

0: மாமியர்கள் மாதராயின் அம்மையை கூப்பிட்டு பாட்டியார் மங்கையரசியாரை விழித்து பாடிய பதிகம் இது. அதான் சொல்ற சீக்கரணிகள், தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புறுதியாம் என்னறிந்து. கூர்ந்து நோக்கும் போது ஒன்று தெரிகிறது, ஒரு பெண் பிறந்தா பிறந்த வீடு உய்தி பெறும், அந்த வீடு இருக்கிற வீதி தெரு உய்தி பெறும், அந்த வீதியை தன்னகத்தை கொண்ட நகரம் உய்தி பெறும், அந்த நகரை தன்னை அடக்கிய நாடு உய்தி பெறும், அந்த நாட்டை இடம்படுத்திய ஞானம் உய்தி பெறும். எல்லா உலகங்களுக்கும் உய்தி தருவது பெண் பிறப்பு. இதை நான் சொல்லலாமா? தேவ சேக்கியாரடிகள் சொல்றார் திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில், திருவள்ளம் எனும் ஒரு தலம் தொண்டை நாட்டிலே இருப்பது, தீக்காளி வல்லம் எனும் அசுரம் இறைவனுக்கு வரம் கிடந்ததாக அந்த தல வரலாறு கூறுகிறது. அந்த தீக்காளி அவளுக்கு, அதாவது அசுரன், ஈசர் வரம் தருகிறார். தீது நீங்கிவன் தீக்கலியாம் அவனுக்கு நாதர்தாம் அருள் புரிந்தது. அருள் புரிந்தவர் பிள்ளையை கொடுக்கல, நல்வினை பயன் செய் மாதர், நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் பூதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும். அந்த பெண் குழந்தைகள் பிறந்ததுனால தீக்கலி எனும் அவனுக்கு திருவடி பேறு விளைந்தது. தொண்டு செய்துதான் தூயவனுடைய திருவடி அடைய முடியும் என்று மன்பதைக்கு விளக்கம் தர வந்த பெருமான் மானக்கஞ்சாரர். அவருக்கு குழந்தை பேர் இல்லை, அவர் தவம் ஏற்றுகின்றார். குழந்தையை கொடுக்க வந்த சாமி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கலாமே என்ன சொல்லுகிறார்? குழைக்கு அலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே. பெண்களுடைய பெரும் பருவ திருப்பி, மழைக்கு உதவும் பெரும் கட்டில் மனை கிழத்தியார் தம்பால். இது திருநீலக்கர் புராணம் இன்னும் விளக்கி சொல்லும். திருநீலக்கராயனுடைய ஊர் சாத்தமங்கை என்பது பூத்த பங்கைய பொகுட்டின் மேல் பொருகையல் உதலும் காய்த்த செங்கலின் காடுசூர் காவிரி நாட்டு சாத்தமங்கை என்று உலகலாம் புகழ்வு தகைத்தால் வாய்த்த மங்கள மறையவர் முதற்பதி வனப்பு என்று அவர் சரிதம் தொடங்கும். அவர் அந்தன மரபிலே வந்தவர், மூன்று தீ ஓம்பியவர், காருகபத்தியம் தட்சிணாக்கினியம் ஆகவணியம் என்று மூன்று தீ. காருகபத்தியம் என்பது இல்லறத்தாருக்காக, தட்சிணாக்கினியம் என்பது தென்னுலத்தாருக்காக, ஆகவணியம் என்பது தேவர்களுக்காக. மூன்று தீ ஓம்பியவர் திருநீலக்கநாயனார். அவர் மனைவி புத்திசாலி, கணவனார் மூன்று தீ ஓம்பி வருவிக்கின்ற மழையை கற்பூரி ஒரு தீ ஓம்பி வரவழைத்தாராம். கவனியுங்கள், மூன்று முறை ஒரு செயலை செய்து வெற்றி காண்பது மேன்மையா, ஒரே முறையிலே வெற்றி காண்பது மேன்மையா? விடை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். ஆசிரிய பெருமான் சொல்லுகிறார், ஆனந்த மெய்ப்பொருள் நீர் என வளர்க்கும் காப்பு ஏந்து மூன்று தீ வளர்த்துள்ளார் இருபிறப்பாளர். மூன்று நல்லரும் நீர்மையும் வளர்த்தும தீயை வாழ்ந்த கற்புடன் நான்கென வளர்ப்பர் கண் மடவார். அந்த கற்பூரம் தீ கொண்டு கணவர்கள் மூன்று தீ ஓம்பி கொணர்வித்த மழையை ஒரு தீ கொண்டு பெய்துவிக்கும் பெருமை பீடிசேர் மாதராருக்கு உண்டு என்கின்றார் வையக முய வந்த ஆசிரியர் பெருமை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆதி அனாதியுமாகி. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

சென்ற வகுப்பில் முதல் பாடலினுடைய பொருளை பார்க்க ஆரம்பித்தோம். சங்கர சங்கர சம்போ, சிவ சங்கர சங்கர சம்போ, இந்த அனைத்து சொற்களுக்கும் மங்களத்தை கொடுப்பவர் சங்கரக என்றாலும் சம்புகு என்றாலும் நன்மையை மங்களத்தை கொடுப்பவர் என்று பொருள் என்று பார்த்தோம். பிறகு முதல் பாடலுக்கு சென்று பார்க்கையில் முதலில் தாயுமானவர் இறைவனுடைய இலக்கணத்தை கூறினார். இப்படிப்பட்ட தன்மையுடைய இறைவன் குருவாக எழுந்தருளி எனக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை செய்தார் என்று கூறியுள்ளார். நாம் எப்படிப்பட்ட இறைவன் என்று பார்த்தோம். ஆதி அனாதியும் ஆகி, ஆதி என்ற சொல்லுக்கு காரணம் என்று பார்த்தோம். அனாதி என்ற சொல்லுக்கு காரணமற்றவர், அனைத்துக்கும் காரணமாகவும் பிறகு உண்மையில் காரணம் அற்றவராகவும் இருக்கின்ற, பிறகு எப்படி இருக்கின்றார், ஆனந்தமாகி அறிவாய் நின்று இலங்கும். அவர் ஆனந்த சுரூபமாகவும் அறிவு சுரூபமாகவும் நின்று இலங்கும் என்றால் விளங்கிக் கொண்டிருக்கின்ற, இருந்து கொண்டிருக்கின்ற, சத் சுரூபமாகவும் இருக்கின்ற இறைவன். பிறகு ஜோதி என்ற சொல் அறிவுக்கு உதாகரணம் என்று பார்த்தோம். ஜோதியை போல் அறிவு சுரூபமாக இருப்பவர் என்றவரை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இந்த பகுதியில் இறைவன் காரணமானவர் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற சகுண பிரம்மத்தையும் காரணத்தையும் கடந்தவர் என்ற சொல்லில் நிர்குண பிரம்ம தத்துவத்தையும் குறிப்பிட்டு, இப்படி சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கின்ற பரம்பொருள், ஆனந்தமாய் அறிவாய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பரம்பொருள் இனி என்ன செய்தார் என்ற கேள்விக்கு வரும் பொழுது, மௌனியாய் தோன்றி எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இந்த பகுதிக்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். மௌனியாய் தோன்றி என்ற இடத்தில் என்ன சொல்கின்றார், தனக்கு கிடைத்த குருவானவர் யார் என்றால் இந்த இறைவனே குருவாக தோன்றி என்று, இறைவனேதான் எனக்கு குருவாக வந்தார் என்று குருவிடம் இறைவனை காண்கின்றார். தாயுமானவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் மந்திரியாக பணிபுரியும் பொழுது முறையாக சாஸ்திரம் பயின்றார். அப்பொழுது அங்கு இருக்கின்ற வேதாந்த மடங்களில் சென்று முறையாக பயின்றார். அதற்கு பிறகு அனைத்தையும் துறந்து அவர் எது உண்மை எது பொய் என்று தெரியாமல், கல்வியறிவு இருந்த போதிலும் உண்மை எது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு குருவை சந்தித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகின்றது. அந்த சந்தித்த குருவுக்கு மௌன குரு என்று பெயர். அவர் பிரம்மனிஷ்டனாக அதிகமாக பேசாமல் மௌனமாகவே வாழ்க்கையை நடத்தி வந்தாராம். ஆகவே அந்த குருவுக்கே மௌன குரு என்று பெயர். மௌன குரு, இந்த இடத்துல மௌனம் என்றால் மித வாக் என்று பொருள். வாக் என்றால் பேச்சு, மிதம் என்றால் அளவான. மௌனத்துக்கு சாஸ்திரத்துல சொல்ற லட்சணம் மித வாக். மிதம் என்றால் அளந்து பேசுதல், அளவாக, அளவுகோல் என்று சொல்வது போல மிதம் என்றால் அளத்தல். நம்ம வந்து எத்தனையோ பொருள்களை அளக்கிறோம், நம்மளுடைய சொற்களை அளக்கிறோமான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. சொற்களை அளக்காமல் விட்டு கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய பல துயரத்துக்கு அல்லது முக்கால் பகுதியான துயரத்துக்கு காரணம் நாம் அளந்து கொள்ளாமல் சொற்களை நம்மிடமிருந்து விடுதல். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சொற்களும் நம்மால் அளக்கப்பட்டு கவனமாக வெளிவந்தால் அப்படி யாருக்கு பேசும் திறன் இருக்கின்றதோ அவர்களை சாஸ்திரம் மிதவாக் என்றால் மிதமான சொல்லை உடையவன் என்று சொல்லும். அப்படி அவர் அளவாக பேசி வந்தார். தன்னுடைய வாக் என்ற இந்திரியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி வந்தார். பொழுதுபோக்குக்காகவோ அல்லது தன்னுடைய மனதினுடைய குறையை வெளிப்படுத்துவதாகவோ

0: அல்லது நிறைவின்மையினுடைய வெளிப்பாடாகவோ அவருடைய சொல் அவருக்கு பயன்படவில்லை, அது ஒரு கருவியாக பயன்பட்டது. ஆகவே அந்த குருவுக்கு மௌன குரு என்று பெயர். மௌன குரு என்றால் பேசவே மாட்டார் என்று பொருள் அல்ல. ஒருவர் ஒன்றுமே பேசவில்லை, எந்த அடையாளமும் காட்டவில்லை, பேசாமல் கல் போல் இருக்கின்றார் என்றால் அவரிடமிருந்து எந்த உபதேசத்தையும் நாம் பெற முடியாது, எந்த பிரயோஜனத்தையும் பெற முடியாது. ஆகவே இங்கு மௌன குரு என்றால் அவர் முழுமையாக மௌனத்தை அனுஷ்டிக்கிறார் என்று பொருள் அல்ல, மிதமான சொற்களை உடையவர். இது அவர் பிரம்ம நிஷ்டன், ஞானத்தில் நிலை பெற்றவர் என்பதை காட்டுகின்றது. தாயுமானவர் அப்படிப்பட்ட ஒரு குருவை சந்தித்தார். குருவை சந்தித்து அந்த குருவானவர் தாயுமானவருக்கு மூல மந்திரம் போல் ஒரு சொல்லை உபதேசம் செய்தாராம். இதுவும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் வருகின்றது. அவர் என்ன சொன்னாராம், தாயுமானவரை பார்த்து சொன்னது ஒரே சொல்லுதான், சும்மா இரு அப்படின்னு சொன்னாராம். சும்மா இருங்கிறது தான் அந்த குரு வந்து அவருக்கு உபதேசித்த சொல். இந்த சொல்லை எடுத்து ஆழ்ந்து சிந்தித்தார், சிந்தித்து பிறகு தெளிவடைந்தார் என்றெல்லாம் வாழ்க்கை சரித்திரம் கூறுகின்றது. இந்த சும்மா இருங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அப்படி இருப்பது அவ்வளவு சுலபமும் அல்ல. இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பேசுகின்றது. இப்பொழுது பாடலுக்குள் வந்தால், மௌனியாய் தோன்றி. மௌனியாய் தோன்றி என்ற சொல்லுக்கு பொருள் மௌன குருவாக அந்த இறைவனே தோன்றி. காரணம் என்ன, இறைவன் அனைத்துக்கும் காரணம் என்றால் அனைத்துமாகவும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருப்பவர் எனக்கு சும்மா இரு என்று உபதேசம் செய்த மிதமான வாக்கை உடைய மௌனியாய் தோன்றி பிறகு என்ன செய்தார், அவர் குருவாக இருந்து என்ன பண்ணினாராம் அந்த குரு, அந்த குருவிடமிருந்து இவர் எதை கற்றாராம். கடைசி பகுதி அவன், இப்ப முதல் வரியில எனக்குங்கிற வார்த்தையை விட்டு வச்சிருக்கோம், அதை இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் எனக்கு சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. அந்த கடைசி பகுதிக்கு வருகின்றோம். அப்படிப்பட்ட குருவானவர் எனக்கு என்ன செய்தார், சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இந்த தோழிங்கிறது ஏன் வருகிறதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடல்கள் எல்லாம் அகப்பாடல்கள். எல்லா தமிழ் பாடல்களையும் புறப்பாடல் அகப்பாடல்னு பிரிக்கிறோம். உள் உணர்வுகளையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற பாடல்கள் அகப்பாடல்கள். பிறகு நீதி தர்மம் போன்ற பொது சமுதாய தத்துவங்களை விளக்குவது புறப்பாடல்கள். இங்கு வந்து தாய்மானவர் எந்த நிலையிலிருந்து ஆனந்த கழிப்பை பாடுகிறார் அதையும் நாம் பார்த்தோம். ஒரு சாதகன் கடக்க வேண்டிய அனைத்து சாதனைகளையும் கடந்து கடைசி நிலையில் பெற வேண்டியதை பெற்றதற்கு பிறகு மனம் நிறைந்து அது பொங்கி வருகின்ற நிலையிலிருந்து இந்த பாடல்களை எழுதுகின்றார். ஆகவே அந்த மன மகிழ்ச்சியை ஆனந்த களிப்பை வெளிப்படுத்துவதனால் இந்த அகப்பாடல்கள் நண்பர்களிடம் பேசுவது போல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே தோழி என்று தமிழ் பாடலினுடைய அமைப்பில் அது வருகின்றது. இனி மற்ற சொல்ல எடுத்துக்கொண்டால், சொல்லாத வார்த்தையை சொன்னான். இப்ப இந்த வார்த்தைக்கு நாம் விளக்கத்துக்கு வருகின்றோம். சொல்லாத வார்த்தையை சொன்னான். இப்ப இந்த வார்த்தையிலேயே ஒரு முரண்பாட்டை பார்க்கிறோம். சொல்லாத வார்த்தையை சொன்னான், சொல்லாத சொல்லை சொன்னான். சொல்லாத சொல்லை இப்படி சொல்ல முடியும், சொல்லாத சொல் என்றால் அது சொல்லவில்லை தானே என்று வரும் பொழுது, இங்கு சொல்லாத என்பதற்கு பொருள் வாயிலிருந்து சொல்லாத என்று எடுத்துக்கொள்ளலாம். அதைவிட நல்ல பொருள் வாயினால் விளக்க முடியாத என்று பொருள். சொல்லாத என்றால் சொல்லினால் விளக்க முடியாத தத்துவத்தை சொன்னான். வாக்கியத்தினால் வார்த்தையினால் விளக்க முடியாத தத்துவத்தை எனக்கு புகட்டினார். இப்ப இதுக்கு வந்து ஒரு விளக்காசிரியர் கொடுக்கின்ற பொருள், சின்முத்திரை மூலமாக எனக்கு பரபிரம்ம தத்துவத்தை உபதேசித்தார் என்பது. அந்த பொருளையும் பார்த்துவிட்டு பிறகு நாம் வேறொரு பொருளுக்கும் வேதாந்தத்திற்கும் வரலாம். இப்ப சின்முத்திரை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், கையில இருக்கிற மூணு கடைசி விரலை வச்சுட்டு பிறகு ஆள்காட்டி விரலையும் பிறகு இனியொரு விரல் இருக்குமே ஆதாரமாக இருக்கின்ற விரலையும் என்ன செய்கின்றோம், ஒரு முத்திரை போல் ஒரு ரவுண்டா சேர்த்து மூணு விரலையும் பிரிச்சு இருக்கிறது தான் சின்முத்திரை. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இந்த சின்முத்திரையை காட்டினார். இப்ப சொல்லாத வார்த்தை என்றால் வாயில் சொல்லாமல் சின்முத்திரையை காட்டினார் என்பது ஒரு பொருள். அந்த கதையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சனகாதி முனிவர்கள் பிரம்மாவிடம் செல்கிறார்கள். எதற்கு என்றால் ஞானத்துக்காக அல்லது மன நிறைவுக்காக செல்கிறார். இந்த பிரம்மாவினுடைய மனதிலிருந்து நேரடியாக படைக்கப்பட்டவர்கள் தான் அந்த நான்கு முனிவர்கள். அப்படி படைக்கும் பொழுது அவர் வைராகியத்துடன் அந்த முனிவர்களை படைத்து விட்டார். இப்ப இந்த முனிவர்களுடைய மனதில் என்ன இருக்கு? பிரவிருத்தி வரவில்லை, பூர்ண வைராகியம் இருந்தது. ஆனால் வெறும் வைராகியம் மட்டும் இருந்த காரணத்தினால் மனதில் ஒரு வெறுமை இருந்தது, ஒரு நிறைவின்மை இருந்தது. ஆகவே அந்த நிறைவின்மையை நீக்குவதற்காக இவர்கள் துடித்து கொண்டு இருந்தார்கள். சரி, அந்த நிறைவின்மையை நீக்குவதற்கு லௌகிகத்துக்குள்ள உலகத்துல போலாமா என்றால் வைராகியம் இருக்கு. இப்ப மனதுல போர் அடிக்குதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? ஏதாவது டெலிவிஷன் பார்ப்போம், யார் ஏதாவது போய் பேசுவோம், ஏதாவது செய்வோம், அல்லது சாப்பிடவாது செய்து விடுவார்கள். எதற்குனா காலத்தை போக்குவதற்கு. காரணம் என்ன? வைராகியம் இல்லை. இந்த முனிவர்களுக்கு வெறுமையை நீக்க உலகத்துக்குள்ள செல்லலாம்னா வைராகியம் இருக்கு, ஆனாலும் தனக்குள் நிறைவை அடைய முடியவில்லை. ஆகவே என்ன செய்தார்? பிரம்மாவிடம் சென்று எங்களுக்கு நிறைவை கொடுங்கள் என்று கேட்டார். பிரம்மா சொன்னார், என்னுடைய புத்திரனாக நீங்கள் இருக்கிறீர்கள், நான் வந்து ஏதாவது சொன்னா அதுல ஸ்ரத்த வராது, அப்பா தானேன்னு சொல்லி, ஆகவே சிவனிடம் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சிவனிடம் செல்கிறார்கள். இப்ப சிவன் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிகமா உபதேசிக்க வேண்டிய அவகாசம் தோன்றவில்லை. ஆகவே தட்சிணாமூர்த்தியாக தோன்றி அவர் சின்முத்திரையை காட்டினார், மௌன குருவாக இருந்தார்ங்கிறது கதை. அவர்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா ஞானம் ஏற்பட்டு மன நிறைவு அவர்களுக்கு கிடைத்தது. இந்த சின்முத்திரை எதை குறிக்கின்றது என்றால், இந்த கடைசி மூன்று விரல்கள் நம்முடைய மூன்று சரீரத்தை குறிக்கின்றது. இந்த ஆள்காட்டி விரல் இருக்கின்றதல்லவா, அது அகங்காரத்தை குறிக்கின்றது. நான் என்ற எண்ணத்தை இந்த விரல் குறிக்கின்றது. மற்ற மூன்று விரல்கள் நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை குறிக்கின்றது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம் வேதாந்தத்துல. ஸ்தூல சரீரம்னா இந்த உடல், சூக்ஷ்ம சரீரம்னா நம்முடைய மனம். இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருப்பது காரண சரீரம். இந்த மூன்று சரீரத்தில் இந்த ஆள்காட்டி விரலானது எப்படி இருக்கின்றது? சேர்ந்திருக்கின்றது முதலில். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நான்கிற புத்திய மூன்று உடலிலிருந்து எடுத்து எங்கு வைக்க வேண்டும் என்றால், இந்த கைக்கே ஆதாரமாக இருக்கின்ற அந்த கட்டை விரல்ல வச்ச உடனே அது என்ன ஆகுது? ஆதி அனாதி எல்லாம் அற்றதாக ஒரு பூர்ணமாகின்றது. அப்பொழுது விலகி கொள்கின்றது. எதிலிருந்து? அனாத்மாவிலிருந்து நான்கிற அபிமானம் விளக்கப்பட்டு பிறகு அது பிரம்மனிடம் வைக்கப்பட வேண்டும். இந்த கட்டை விரல் தான் பரபிரம்ம. பரபிரம்மத்தில் அந்த நான்கிற எண்ணம் சேர வேண்டும் என்று என்ன செய்தார்? சின்முத்திரையை காட்டினார். தட்சிணாமூர்த்தி பேசவே இல்லை. அதனாலதான் அவருக்கே மௌன குரு என்று பெயர். ஏன் அவர் பேசவில்லை என்றால், சிஷ்யர்களுக்கு பேச்சு அப்பொழுது தேவையில்லை. ஆகவே இந்த சின்முத்திரையின் மூலமாகவே இவர் என்ன செய்தார்? ஞானத்தை புகட்டினார். வைராகியம் வந்து வெறுமையுடன் மனதில் இருக்கும் பொழுது நானே பூர்ணமானவன், என்ன பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு இனி ஒரு பொருள் தேவையில்லை என்ற அறிவு வந்தவுடன் அவர்கள் நிறைவை அடைந்தார்கள். இதுதான் சொல்லாத வார்த்தை என்பதற்கு ஒரு பொருள். இனி நம்ம வேதாந்தத்துக்கு வேறொரு பொருளுக்கு வரலாம். நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்தேன், இந்த ஆனந்த கழிப்பு என்பது உண்மையில் உபதேசத்திற்கான நூல் அல்ல, இந்த டீச்சிங்கான பகுதி அல்ல. இது நம்மளாக படிச்சு ரசிக்க வேண்டிய பகுதி தான், நாமளே சிந்திக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டியது. இருந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த பாடலை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கு என்ன செய்கின்றோம்? வேதாந்தத்தில் இருக்கிற கருத்தை இங்க கொண்டு வந்து இது ஒரு வேதாந்த வகுப்பாக நாமளாக மாற்றிக் கொள்கின்றோம். காரணம் என்ன? இந்த தாய்மானவரையும் அனுபவிச்சது போல இருக்கும், வேதாந்த வகுப்பும் கேட்டது போல் இருக்கும். அதை மறந்து விட கூடாது. அதனால வேதாந்த கிளாஸ் போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உபதேசம் இருக்காது. ஆங்காங்கு இருக்கின்ற கருத்துக்கள் எடுக்கப்பட்டு அதை நாம் வேதாந்த வகுப்பாக மாற்றி கொள்கின்றோம். அதை வந்து இந்த ஆனந்த கழிப்பு முடிகிற வரை உங்கள் மனதில் இருக்க வேண்டும். இனி இந்த சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்பதற்கு வேதாந்தத்தில் இருக்கின்ற சில கருத்துக்கு செல்கின்றோம். பிரமாணம் என்கின்ற சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது ஞாபகம் இருக்கலாம். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. இப்ப கண் வந்து ஒரு பொருளினுடைய வர்ணத்தை கலர் எப்படிப்பட்டதுங்கிற அறிவை கொடுக்க கருவி. காது வந்து சப்தத்தை பற்றிய அறிவை கொடுக்கும் கருவி. தோலானது நம்முடைய உடலானது ஒரு பொருள் மென்மையா இருக்கா இல்லையாங்கிற அறிவை கொடுக்கும் கருவி. இப்படி பலவிதமான கருவிகள் இருக்கின்றன. அதில் சப்த பிரமாணம் என்று ஒரு கருவி இருக்கின்ற. சப்த பிரமாணம் என்றால் சப்தமே ஞானத்தை கொடுக்கும் கருவியாக இருக்கின்றது. இப்ப இந்த சப்தம் வந்து ரெண்டு விதத்துல செயல்படுகிறது. இப்போ ஒரு கிளாஸ எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வருகிறது? ஒரு சப்தமானது உற்பத்தி ஆகிறது. ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸா இருந்தா ஒரு விதமான சப்தம் வரும், ஸ்டீல் கிளாஸா இருந்தா ஒரு விதமான சப்தம் வரும். அப்படி ஒரு டம்ளார போட்டோம் அப்படின்னா அல்லது ஒரு கண்ணாடியே போட்டோம்னா ஒரு சப்தம் உருவாகிறது. அல்லது ரோட்ல போற எத்தனையோ சப்தங்களை கேட்கிறோம், காத்து அடிச்சதுன்னா சப்தம் கேட்கறோம். இப்ப அந்த சப்தம் என்பது நம்ம காது வந்து ஏதோ ஒரு சத்தம் இருக்கிறது என்பதை மட்டும் காட்டுகிறது. அதற்கு மேல புதிய ஞானம் வரவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுதும் உங்களுடைய காதில் என்ன விழுகிறது? ஒரு சப்தமானது விழுந்து கொண்டு இருக்கிறது. இப்ப யாராவது இப்பொழுது உங்கள் காதுல என்ன விழுகுதுன்னு கேட்டா நீங்கள் ஏதோ சத்தத்தை கேட்டுட்டு இருக்கன்னு சொல்வீர்களா? அதை எப்பொழுது சொல்வார்கள், யார் சொல்வார்கள்னா, யாருக்கு தமிழே தெரியவில்லையோ அவர்கள் இங்கு அமர்ந்திருந்தால் ஏதோ சத்தம் காதல விழுந்தது அவ்வளவுதான் சொல்லுவார். அல்லது திடீர்னு நான் வந்து சைனா லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோமே, எனக்கு பேச தெரியாது, அப்படி பேச ஆரம்பிச்சா என்ன சொல்வீர்கள்? சாமி வந்து ஒரு மணி நேரம் சத்தம் போட்டு போனார் அப்படி சொல்லுவீர்கள். காரணம் என்ன? வெறும் சப்தம்தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அதுல இருந்து அர்த்தமாகவில்லை. உங்களுடைய மனசு வீட்டில இருந்தா இந்த தமிழ் கிளாஸே சப்தமாயிரும், அர்த்தமாகாது. ஏதோ சப்தம் காதுல விழுதுமே தவிர அது அர்த்தமாக மனதில் படாது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சப்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அறிவை இந்த வகுப்பிலிருந்து நாம் அடைகின்றோம். அதை நம்ம வந்து சப்தம் சொல்வதில்லை. இவைகள் உங்கள் மனதில சப்தமாக மட்டும் விழுகல, ஒரு வாக்கியமாக விழுகின்றது. சொற்களினுடைய சேர்க்கையான வாக்கியமாக உங்கள் மனதில் விழுகின்றது. ஆகவே வாக்கியம் பிரமாணம் என்று சொல்கின்றோம். இதுதான் வாக்கிய பிரமாணம்னு சொல்றது. இதத்தான் சப்த பிரமாணம். இப்ப சப்த பிரமாணம் என்றால் சப்தங்கள் எழுத்துக்களாக மாறி, எழுத்துக்கள் சொற்களாக மாறி, சொற்கள் வாக்கியமாக மாறி, அந்த வாக்கியம் முறையாக நம்முடைய காதில் விழும்பொழுது அப்பொழுது ஞானம் ஏற்படுகின்றது. இந்த சப்த பிரமாணம் சொன்னா நீங்கள் ஒரு வாக்கியமாக கேட்டால் ஞானம் வரும். வெறும் சொல்லை மட்டும் கேட்டாலும் உங்களுக்கு ஞானம் புதிதா வராது. நான் திடீர்னு ராமன், பிறகு புஸ்தகம், ஏதோ சில சொற்களை மட்டும் நான் சொல்கின்றேன், மைக் கடிகாரம் இப்படி எதை ஏதாவது நான் சொல்கின்றேன், மாடு ஆடு கோழி இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து அந்த சொற்கள் அந்த பொருள்களை ஞாபகப்படுத்துமே தவிர புதிதான அறிவு வராது. அப்ப என்ன செய்யணும்? சொற்கள் முறையாக அமைக்கப்பட்டு ஒரு வாக்கியமாக மாறி உங்கள் காதில் விழும்பொழுது புதிய அறிவானது தோன்றுகின்றது. இதத்தான் சப்த பிரமாணம் சொல்றோம். இப்ப இந்த கருத்தை நம்ம மனதில பதிந்து வைக்க வேண்டும். காரணம், வேதாந்தம் என்பது சப்த பிரமாணம். உபனிஷத், பகவத்கீதை இதெல்லாம் என்னன்னா சப்த பிரமாணம். காரணம் என்ன? இங்க நாம எந்த ஒன்றை கருவியாக பயன்படுத்தி ஞானத்தை அடைகிறோம் என்றால், இவ்விதம் சொற்கள் முறையான வாக்கியமாக தோன்றி அந்த வாக்கியத்தை கேட்டு அதிலிருந்தே ஞானத்தை அடைகின்றோம். அந்த வாக்கியமே நமக்கு நேரடியான ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றது. இதத்தான் சப்த பிரமாணம் சொல்றோம். இந்த சப்த பிரமாணம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று லௌகிக சப்த பிரமாணம், இனி ஒன்று வைதிக வேத சப்த பிரமாணம்னு பிரிக்கப்படுகின்ற. இப்ப லௌகிக சப்த பிரமாணம்னா நம்ம வாழ்க்கையில பேசப்படுகின்ற சப்த பிரமாணங்கள், சப்தமாக வருவது. இப்ப வந்து ஒரு டெலிவிஷன்லயோ அல்லது ரேடியோலயோ ஒரு நியூஸ் கேட்கிறோம், நியூஸ் கேட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது, அந்த செய்தி ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அதற்கு பிறகு இப்போ ஒரு இடத்தை பற்றி அந்த செய்தி பேசியது என்றால் அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று நாம் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் பார்த்து சரி செய்து கொள்ளலாம். அப்படி லௌகிக சப்த பிரமாணம் எல்லாம் வேறு ஒரு பிரமாணத்தின் மூலமாக, அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாக அது சரியா இல்லையா என்று பார்த்து கொள்ளலாம். ஒருவர் வந்து இனியொருவரை பற்றி என்கிட்ட பேசினால் அது ஒரு ஞானம்தான், ஆனா உடனே அதை அறிவுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன செய்வேன், அது சரியா என்று மீண்டும் ஆராய்ச்சி செய்து அது சரியா இல்லையா என்று நாம் பார்ப்போம். இப்ப அதே போல வேதமானது ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்கிறது. அப்படி சொன்ன உடனே அந்த வேதம் சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு நம்ம வேற யாருகிட்டையும் போக முடியாது. நமக்கு ஒரு குழப்பம் வந்ததுன்னா மீண்டும் வேதத்துக்குள்ளதான் போய் அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி வேதத்தை நம்ம என்ன சொல்றோம், ஸ்வத பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். ஸ்வத பிரமாணம்னா அது சுதந்திரமாக யாரையும் சார்ந்திருக்காமல் தானே முழுமையாக அறிவை கொடுக்கின்றது. இப்ப வேதம், வேதத்திலிருந்து நமக்கு ஞானம் வரணும்னா அந்த வேதம் யாருடைய தயவும் இல்லாமல் நேரடியாக நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படி வேதம் வந்து நமக்கு தர்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்குது. நீ வந்து தானம், பிரேயர், பிரார்த்தனை இப்படி எல்லாம் செய்தால் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் என்ற பலன் வரும்னு வேதம் சொல்லுது. பிறகு வந்து நீ மற்றவர்களுடைய பொருளை எடுத்துக்கொண்டால், ஹிம்சை செய்தால் உனக்கு கண்ணுக்கு தெரியாத பாபம்னு ஒரு பலன் வரும், அது உனக்கு துக்கத்தை கொடுக்கும்னு வேதம் சொல்கிறது. இப்ப வேதம் வந்து பாப புண்ணியம் வருதுன்னு சொல்லுது, அந்த பாப புண்ணியம் அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. இத நான் எங்க போய் வெரிஃபை பண்றதுன்னா, எங்க போய் பாக்கிறதுனா, நம்ம யாருகிட்டையும் போக முடியாது. அதனாலதான் வேதத்துல நம்பிக்கை இருந்தா பாப புண்ணியத்தை நம்புவோம், வேதத்துல நம்பிக்கை இல்லைனா வேற யாருகிட்டையாவது போய் வேதம் சொல்றது உண்மையா பொய்யான்னு கேட்க முடியாது. அப்படி வேதத்தினுடைய முதல் பகுதிகளை எல்லாம் என்ன செய்கின்றது, பாப புண்ணியம் தர்மம் இத பற்றி அறிவை நமக்கு சப்தத்தின் மூலமா கொடுக்கு. பிறகு வேதம் என்ன செய்கிறது, கடைசி பகுதி வேதாந்தத்துக்கு வந்தோம்னா சப்தத்தின் மூலமா ஒரு சாதகன் எப்படிப்பட்ட தகுதிகளை அடைஞ்சிருக்கணும், சாந்தோ தாந்தோ உபரதி திதிக்ஷுகு என்றெல்லாம் உபனிஷத்துல ஒருவன் மன அமைதி, இந்திரிய ஒழுக்கம், பொறுமை இப்படிப்பட்ட சாதனைகளுடன் கூடியவனாக இருக்க வேண்டும்னு சாதகனுக்கு இருக்க வேண்டிய அறிவை சாஸ்திரம் நமக்கு போதிக்கின்றது. இப்படி வேதாந்தத்துல எத்தனையோ கருத்துக்கள் எல்லாம் போதிக்கப்படுகின்றது. இந்த உலகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு சாஸ்திரம் தான் சொல்லுது. இப்ப சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லைன்னா ஈஸ்வரனையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா சாஸ்திரம் தான் நமக்கு ஈஸ்வரன்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றது. இப்படி வேதாந்தத்துல எத்தனையோ கருத்துக்கள் நமக்கு பேசப்படுகிறது. இனி நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், உண்மை மெய்ப்பொருள் பரபிரம்ம தத்துவம் ஒன்னு இருக்கு, அந்த தத்துவத்தை வேதாந்தமானது சொற்களினால் விளக்குமா விளக்காதா என்பது கேள்வி. இப்ப உங்களுக்கு கேள்வி புரிகின்றதா, வேதம்ங்கிறது ஒரு சப்த பிரமாணம், ஒரு வாக்கியங்களினால் நமக்கு அறிவை புகட்டுவது. அந்த வேதம் புகற்ற அறிவை வேற யாருகிட்டையும் போய் கேட்டு சரி தப்புன்னு பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம். அந்த வேதம் வந்து ஆரம்பத்துல தர்மா தர்மத்தை எல்லாம் போதிக்குதுன்னு பார்த்தோம். இனி வேதாந்தத்துல பரபிரம்மத்தை அது போதிக்கின்றது, நிர்குண பிரம்மத்தை மெய்ப்பொருளை அது உபதேசிக்கின்றது. அந்த மெய்ப்பொருளை வேதாந்தம் சொல்லினால் விளக்க முடியுமா என்ற கேள்வி வரும் பொழுது வேதாந்தத்துக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய சங்கடம் வந்துருது. வேற யாருக்கு வந்தா பரவாயில்ல, அந்த பரபிரம்மத்தை காட்ட வேண்டிய வேதாந்தத்துக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய சங்கடம் வந்து விடுகின்றது. எந்த இடத்துலனா, அந்த ஒரு மெய்ப்பொருளை அழியாத அறிவு சுரூபமாக இருக்கின்ற அந்த ஒரு மெய்ப்பொருளை காட்ட அல்லது விளக்க வேதாந்தத்துக்கே ஒரு கஷ்டம் வந்து விடுகின்றது. காரணம் என்ன, அந்த வேதாந்தமே சொல்கின்றது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எந்த இடத்துல பிரம்மன்கிறது எந்த இடம்னா எங்கு வாக்கும் மனமும் சென்று திரும்பி வந்து விட்டதோ. இதெல்லாம் தான் அந்த புராண கதையில சிவனுடைய தலைய பாக்கிறதுக்கும் ஆரம்பத்தை பாக்கிறதுக்கும் அவருடைய பாதத்தை பாக்கிறதுக்கும் சென்றார்களாம். பிறகு எப்படி திரும்பி வந்தார்கள்? பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்கள். அதாவது பிரம்மா வந்து பகவானுடைய ஆதியையும் அல்லது விஷ்ணு வந்து பகவானுடைய அந்தத்தையும் பார்க்க போய் பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்கள்னு சாதாரண மக்களுக்கு ஒரு கதையா சொல்லி வச்சிருக்கு. அதே உபனிஷத்து வந்து எந்த தத்துவத்தை வாக்கும் மனமும் தொடாமல் திரும்பி வந்து விட்டதோ அதுதான் என்று வேதமே அக்செப்ட் பண்ணிக்குது. வேதாந்தமே அந்த பிரம்மத்தை வாக்கால் விளக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு என்ன வழி, அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி என்றால் அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. சொல்லாமல் சொல்கின்றது, அது வந்து வாக்குல சொல்லாமல் ஆனா சொல்ற காரியத்தை பண்ணிருதான். இப்ப வாக்க நேரடியா விளக்கல, ஆனால் விளக்காமல் விளக்குகின்றது. சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்றால் சொல்லால் விளக்க முடியாத தத்துவத்தை அந்த குருவானவர் சொன்னார். வேதாந்தம் சொல்கிறது, வேதாந்த வாக்கியம் வந்து சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லிவிட்டது. வாக்கு எட்டாததை அது காட்டி விட்டது. எப்படி என்றால் அருந்ததி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, ரொம்ப சின்ன நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும், ஒருவருக்கு காட்டணும்னு வச்சுக்குவோமே, அல்லது நட்சத்திரம் வேண்டாம் அது அருந்ததினா என்னன்னு புரியலன்னு சில பேருக்கு சந்தேகம் வந்துடும். நிலா இருக்கு, அது முதல் அல்லது இரண்டாம் பிறை, மிக ஒரு சின்ன கோடு போல இருக்கு. அத வந்து ஒருவருக்கு காட்டணும்னு சொன்னா அவர் பாருன்னா அவருக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? ஆகாசம் வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கு. உடனே என்ன சொல்றோம்? ஒரு மரத்தை காட்டுறோம், இந்த மரத்தை பாருன்னு சொல்றோம். பிறகு மரத்துக்கு இடது பக்கம் ஒரு பெரிய கிளை இருக்கு, அதை பாருன்னு சொல்றோம். அது அவருக்கு தெரியுது. அதற்கு மேல சின்ன கிளை இருக்கு, அதை பாருன்னு சொல்றோம். அதற்கு மேல ஒரு கொடி மாதிரி படர்ந்து இருக்கு, அதற்கு இடையில பாருன்னு சொல்றோம். இப்போ அந்த நிலா அல்லது நட்சத்திரத்தை காட்டியது என்ன என்றால் மரத்தினுடைய சிறு கிளை. பெரிய மரம் கிடையாது, பெரிய மரத்துக்கு பக்கத்துல இருக்கு பாருன்னு சொன்னா அந்த மரத்தை பார்த்துட்டு பார்ப்பார், அதுவும் ரொம்ப வானத்துல பெருசா தெரியும், பார்க்க முடியாது. ஒரு சிறிய கிளை எதை தொட்டு காட்டியதுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற நிலவை தொட்டு காட்டியது. அது எப்படி காட்டியதுன்னா கிளை செல்ல முடியாத இடத்துக்கு செல்வித்தது. நம்ம வந்து அந்த சிறிய நட்சத்திரத்தை அல்லது நிலவினுடைய ஒரு சிறிய பிறையை என்ன செய்ததுன்னா சொல்லானது இந்த கிளையானது எப்படி செல்லாமல் செல்வித்ததோ அதே போல இந்த சொற்கள் இருக்கின்றதல்லவா அதுவும் அந்த கிளை தான் செய்ய முடியும், வேறு ஒண்ணு செய்ய முடியாது. மரத்துக்கு படிப்படியா போய் கடைசியா இருக்கிற அந்த கிளை தான் அதை காட்ட முடியும். அதே போல வேதாந்தத்திலேயே எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன. ஆரம்பத்திலேயெல்லாம் அந்த சொல்லையே பிடிச்சிட்டு போனோம்னா கடைசியில தத்துவமசிங்கிற சொல் அல்லது சின்முத்திரைங்கிற ஒரு முத்திரை, சின்முத்திரையும் ஒரு விதமான சொல்லுதான். இப்படிப்பட்ட சொற்கள் என்ன செய்கின்றது? தான் போக முடியாத இடத்துக்கு, செல்ல முடியாத இடத்துக்கு நம்மை செல்விக்கின்றது. இதுதான் வேதாந்தத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. சொல் பிரம்மனிடத்தில் செல்லவில்லை, ஆனால் சொல் நம்மை செல்விக்கின்றது. பிரம்மனிடத்தில் அது செல்விக்கின்றது. எப்படி என்றால், ஏன் என்றால் அந்த பரபிரம்மன் செல்பவனாக இருக்கின்றான். அந்த பரபிரம்மனே நானா இருக்கிற காரணத்தினால அது நம்மை காட்டி கொடுக்கின்றது. நேரடியாக காட்டவில்லை, பிரம்மனிடம் செல்லவில்லை, பிறகு அது மறைமுகமாக நமக்கு துணை புரிகின்றது. இப்ப இந்த இடத்துல ரெண்டு இருக்கு, அந்த சொல்லும் தேவையாகவும் இருக்கு, அதே சொல் அதே இடத்துல அந்த சொல் முழுமையாகவும் தேவைப்படவில்லை. அதனாலதான் சொல்லாத வார்த்தையை, சொல்லாத வார்த்தையை என்றால் சொல்ல முடியாத வார்த்தையை, சொல்ல முடியாத தத்துவத்தை எனக்கு காட்டினார். சொல்லாத வார்த்தையை சொன்னான் என்றால் சொற்கள் செல்ல முடியாத இடத்துக்கு சொற்களினுடைய துணை கொண்டு என்னை அழைத்து சென்றார். இதுல இருந்து என்ன சொல்கிறார்னா அந்த பரபிரம்மத்தினுடைய தத்துவத்தை எனக்கு இந்த குருவானவர் உபதேசித்தார். அதுதான் இதனுடைய சாரம். இப்ப இத்துடன் முதல் ஸ்லோகம் முடிவடைகின்றது. நம்ம மீண்டும் முதல் ஸ்லோகத்தை பார்த்துட்டு இரண்டாவது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இளங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இதுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? முதல் பகுதி ஈஸ்வரனுடைய லட்சணம், ஆதியாகவும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் நின்று இளங்கும், ஜோதி ரூபமான அறிவாக நின்று இளங்கும் அந்த தத்துவம், மௌனியாய் தோன்றி அவரே குருவாக தோன்றி எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். வாக்குக்கு எட்டாத தத்துவத்தை வாக்கின் துணை கொண்டு எனக்கு காட்டினார். இதை எப்படின்னா இந்த உதாரண மனசுல இருந்தா புரிஞ்சிடும். கிளை எட்டாத அந்த சந்திரனை காட்டியது போல வாக்கு செல்லாத இடத்தில் ஆனால் இந்த வாக்கின் மூலமாக நாம் சென்றோம். இதுதான் முதல் பகுதி, முதல் பாடல். இப்படிப்பட்ட இறைவன் குருவாக தோன்றி வாக்கினால் விளக்க முடியாத தத்துவத்தை எனக்கு உபதேசம் செய்தார். இதோடு முதல் பாடல் முடிவடைகின்றது. இனி நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஃ சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி. அங்கமலத்து அயனோடு மாறும் காணா, அனல் உருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டாளனே போற்றி போற்றி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே, வண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணை, சுண்ண பொன்னி சேர்க்கே சென்றுதாகி கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய், ஆனந்தம் தந்து உள்ளே பாதிப்பான் போலும், என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன். சேரும் கயலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு, ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கண்மால் இங்கும் திசை திசையன, கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கோத்தாடும். ஆவிக்கு அமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர, பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. மதிவடர் சடைமுடி மந்துளாரை முன் சுதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர், பொதினரன் முகர்ந்தர் புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. புவியர்கோம் பொடித்த புகழியர்கோம் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விராங் அடி போற்றி, வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போன்றே, முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி, ஒலையவ புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர், சேக்கிழார் அடிபோன்றி சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்பந்தாகி திறம்புறாது ஞான நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சால நிகழ் சமபாத முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பால நிகழ் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். ஹர நம பார்வதி பதையே சிச்சவேசம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்ரமணியம் ஸ்ரீ வல்லி காந்த ஸ்மரணம் சுப்ரமணியம் ஹர நம பார்வதி பதையே. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகி அம்பிகை சமேத எந்தை ஸ்ரீ மாசுடாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியில் மனுமொழி மேகராலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தின் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற ஸ்ரீ மாசுடாமணீஸ்வரர் உழவார நற்பணி மல்ல பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான வேளையிலே நாம் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தினுடைய ஒரு அற்புதமான முதல் காண்ட பகுதியை நாம் சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு முந்தைய சிந்தனை உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். பெரிய புராணத்தை அருள் செய்த தெய்வ சேக்கலார் பெருமானுடைய அருள் வாழ்வு பற்றியும் அதன் பின்னர் இந்த நூலை எம்பெருமான் உலகலாம் என்று நடராஜமூர்த்தியை அடியெடுத்துக் கொடுக்க அற்புதமாக பாகிரம் என்ற பகுதியிலே எடுத்துரைக்கின்ற ஏற்றமிகு கருத்துக்களையும் சென்ற சிந்தனை நமக்கு வழங்கியது. இன்று நாம் அந்த திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற 12 திருமுறைக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அது 2 பெரும் பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அந்த பெரும் பகுதியை காண்டம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் முதல் காண்டம் செல்ல இருக்கிறோம். முதல் காண்ட அந்த அருமையான பகுதியிலே முதலாவது சிறிய பகுதி சருக்கம் என்று கூறப்படும். பெரிய பகுதி காண்டம், சிறிய பகுதி சருக்கம். முதல் காண்டத்திலே முதலாவது சிறிய பகுதி, அதன் பெயர் திருமலை சருக்கமாகும். இந்த திருமலை சருக்கத்திலே நாம் சில அற்புதமான செய்திகளை காண இருக்கிறோம். இதே போல 2 காண்டத்திலே முதலாவது நம்ம பெறக்கூடிய ஒரு அருமையான சரித்திரம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திவ்ய வாழ்வாம். எனவே 2 காண்டம் காண்பதற்கு முன்னதாக நாம் இங்கே முதல் காண்டத்திலே இப்பொழுது சேக்கலார் பெருமானுடைய திருவடி துணையோடு நாம் இங்கே செல்ல இருக்கிறோம். இதன தலைப்பு திருமலை சருக்கம். அன்று நாம் கண்டது போல சைவ மக்களுக்கெல்லாம் திருமலை எது, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்பதுதான் நமக்கு அதுகிடல் ஒலிக்கு. நம்முடைய வாழ்க்கையில திருமலை என்றால் திருப்பதி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாபெரும் தவறு. திருமலை என்பது சைவ மக்களுக்கு கைலாய மலைதான். பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்ற அற்புதமான மலை. திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். எனவே அனைவரும் ஞானிகளாலே விரும்பி வணங்கப்படுகின்ற பரமேஸ்வரன் இருக்கிற மலை திருமலை. அந்த திருமலையிலே நடந்த ஒரு அற்புதமான செய்தி இந்த திருமலை சருக்கத்திலேயே பேசப்படுகிறது. திருமலை சருக்கத்தினுடைய முதல் பாகம் திருமலை சிறப்பு. கைலாயத்தினுடைய சிறப்புகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம். எனவே திருமலை சிறப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே நாம் கைலாயத்துக்கு இப்பொழுது எல்லோரும் செல்ல இருக்கிறோம். நாம் இங்கு இருப்பது வடதுரும் நிலவாயில். நாம் இங்கே செல்ல இருக்கின்றது திரு கைலாயம். சேக்கலார் பெருமான் நம்மை அழைத்து சொல்லி செல்கிறார். அற்புதமான இமயமலை, இமயமலை சாரலிலே எண்ணற்ற மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அற்புதமான வெண்மையான இமயமலை மீது அழகான பனி மலை நிறைந்திருக்கின்ற அந்த பாங்கிலே கைலை மலை அதன் சிகரத்திலே காணப்படுகிறது. தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் மண்ணி வாழ்வது அத்திரு கைலை மலை. அந்த அற்புதமான மலையினுடைய பல பகுதிகள் எல்லாம் சேக்கலார் பெருமானால் நம் கண்முன்னால் சித்திரம் போல வரையப்படுகிறது. ஆங்கே எங்கு பார்த்தாலும் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்குவதற்காக அந்த கைலை மலையை சுற்றி அடிவாரத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய கிரீடங்களுடைய ஒரு ஒளியும் ஆங்கே அவர்கள் அணிந்திருக்கின்ற கற்பக பூமாலையினுடைய வாசனையும் பிரமாதமான அற்புதமான அருள் மயமான முனிவர் பெருமக்களுடைய வேத முழக்கமும் கைலையினுடைய எல்லா சாரல்களையும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தேவர்களிலே மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நான்முகனாகிய பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் தரிசனத்திற்காக கைலைமலை நோக்கி கொண்டு வருகிறார்களாம். அப்பொழுது நான்முகன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகனமாகிய தன்னுடைய அன்ன வாகனத்தை அங்கே ஒரு பகுதியில இறக்கி விட்டுவிட்டு அவன் மட்டும் மேலே நடந்து போகிறான். திருக்கோயிலுக்கு வருகிற போது வாகனத்தில் வரக்கூடாது என்று